நாலு அஞ்சு, அதன் அடையாளது அஞ்சாம் தேதி. அஞ்சாம் தேதி முதல் திரு குறுந்தொகை. அதுல வரக்கூடிய பாடல்ல கரெக்டா நடுவில் இருக்குது ஐம்பத்தோராவது பதி திரு பாலைத்துறை. அந்த அந்த பதியத்துல நடுவில் இருக்கிற பாட்டு அதுல சிவாய சிறுமித்தார் பயந்தேத்தவியப்புறும் மணினார் மரபாது சிவாய என்று எண்ணினார் கீழமா எழில் வானகம் பண்ணினார் அவர் அதே மாதிரி இந்த ஹிருதயஸ்தானத்துல சிவாலயம் நடு அந்த பதிகத்துல நடு திரு தேவாரத்துல நடு அப்பர் சுவாமி தேவாரத்துல அதே முடியும் அதே சென்டர்ல பார்த்தா சிவாலயம் மணினார் மணிங்கேத்த வியப்பொருள் மணினார் மறவாது சிவாய இடமா சுவாமி விசேரான பாலத்துறையினார் அவங்களுக்கு எல்லா சிவத்தையும் என்று அவரின் தமிழ் வேதத்திலையும் நடுவே சிவாய் இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த திருபசுமிதனான திருமணி மலர்களை நாம் எல்லோரும் ஒரு சேர வணங்கிக் கொண்டு இனி நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றினை எப்படி ஒரே தீர்ப்பாக நமக்கு எடுத்திருக்கிறார் என்பதை கண்டு நாம் நிறைவு செய்ய விரும்புவோமா? அந்த அந்த புனல் தண்ணில் அதுவும் மகனும் என்று ஆதரத்தால் உண்டாத அன்புடைய ருத்திரம் சொல்லி கருத்து அமைந்து பைந்தா ருத்திர பசுபதி தன்னை நன் மகிமையன் பேர்

சுமதி நாயனர். எனவே முருகநாயனார் மலரால் வழிபாடு செய்தார், இவரோ வேதத்தால் வழிபாடு செய்தார், ஸ்ரீருத்திர கொண்டு வழிபாடு செய்தார். அது எங்க எல்லும் பகரும் எவ்வளவும் பகல அண்ணீர் சுவாமி நோக்கி உச்சரிக்கிறார். மகாபாரதத்துல பீமன் நிச்சயமான அந்த பஞ்சபாண்டவர்கள பீமன் பத்தி மந்திரி பீமன் மாதிரி இருக்கும் இந்தோதர் மாதிரி இருக்கும் அவருடைய உடம்பு வலிமை உடைய பீமன் அர்ஜுனாலும் அவர் உடையதான் தர்மர்லாம் இருக்கும் நீ அவர்லாம் அவ்வளவு சண்டையோட தெரியாது அர்ஜுனன் ஆனா பீமன் இருக்கிறானே எல்லாற்றும் உடைய நீ வேத பத்தினு சொல்ல அந்த பீமன் நாஜோனும் தங்கின மீனவன் மீனவன் கழுத்துடன் பரமேஸ்வரா இந்த சமயத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் பூக்கள் பூத்திருக்கிறோம் அந்த பூக்கள் எல்லாம் திருவடிக்கு சொல்லணும் கழுத்துல மட மட மட எல்லா பூ கைலாச குருமாருடைய பாதத்தில் உமாஜி என்ன கூட இப்படியா நூத்தி மணி காப்பாச்சு கூட கூடியா லாரி லாரியா பூ வந்து காலத்து இருபடிதா இப்படி முடிஞ்ச விட்டது யாரு அம்மா கேட்கறாங்க பீமன் அது எங்கிருமி அதனால குளிக்கிற சமயத்துல நான் எங்க குளிக்கிறவன் கங்கனைக்கிற குளிக்கிறேன்னா அது எங்க கொண்டு அந்த காசு சொல்லா நினைச்சிருந்தேன் நிறைவு பகுதி சங்கர் பாலாசிரியரை ஒரு முதல் கப தூக்கும் போதே சாமி நினைச்சு சங்கரா கொண்டதி குற்றாநாதா அப்படின்னு நினைச்சு இந்தியாவுக்கு

0: அந்த புகாரோட கையில நாயனார் செய்தார். அவருடைய பெருமைக்கு ஏடு இல்லை என்று சொல்லி இந்த அளவிலே அந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோமா? இவ்வாறு சித்திரவசதி நாயனாருடைய அருமையான வாழ்க்கை சரித்திரத்தை செய்யப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி
1: ஏதோ மறைகளாலும் துதித்திடங்கு அரியசமே செய்ய வேறு அடிகள் வாழ்ந்த சேபெருமை வாழ்ந்த வெய்ய சோர் மார்பு வேற்படி வாழ்கிறான் பொதில் செய்கிற அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிட்டம்பரம் அரரம பார்வதி மதையே சிக்ஷதே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதி மதையே.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூவாமலை நின்று அதிர வெறுவி தொழுவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பிணை வந்து அணையும் சார் அண்ணாமலையாரே அரகணம பார்வதீபதை சிவனை சொல்லே நான் வந்து ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு பொது தலைப்பிலேதான் சிந்தனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். ஆனாலும் சில சமயத்துல இடையிலே சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுடைய விருப்பம் அதை ஏற்று சில இடையே விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே சிவாலயத்திலே இருக்கக்கூடிய துவார பாலகர் அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். வாயிற்காப்போம் பொதுவாக துவார பாலகர்கள் ஆலயத்துல மட்டும்தான் இருக்கிறார் நீங்க நினைக்க கூடாது. நாம் ஆன்மார்த்த பூஜையை செய்யும் பொழுதும் துவாரபாலகர்களை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ஆன்மார்த்தம் பரார்த்தம் எப்பொழுதுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையில ஒரு கலை சொல் ஒண்ணு தனியா இருக்கும். அதற்கு இணையான சில சொற்களை நாம் கையாளுவோம். அதுபோல ஆலய வழிபாடு என்ற சொல்லுக்கு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பெயர் பரார்த்த பூஜை. வீட்டிலே சிவபெருமானை நாம் வந்து ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும். ரெண்டு முறைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. பூஜை முறையிலே வேறுபாடுகள் உண்டு. அங்க ஆலயத்திலே வந்து பள்ளி அறையிலே இருந்து ஆவாகனம் செய்வார்கள். சுவாமியினுடைய சக்தி வந்து எங்கிருந்து பள்ளி அறையிலே இருந்து அந்த மூலமூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவன் இந்த உலகமாக எப்படி வரும்பொழுது எப்படி இருக்கிறான். பள்ளியறை என்பது ஒடுக்கம், விஸ்வரூப தரிசனம் என்பது தோற்றம். எல்லாமே நாம் ஆலயங்களே செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க அதனுடைய அந்த சிக்னிபிகன்ஸ் மூன்று விதமாக வரும். ஒன்று, நாம் கிரியைகளை செய்வதன் நோக்கம் என்ன, ஆங்கிலத்தை சிக்னிபிகன்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, நாம் செய்கின்ற இந்த முறை, இந்த மெத்தட், எந்த முறையிலே நாம் அதை செய்கிறோம் இந்த கிரியைகளை. மூன்றாவது, அந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது பாவனை எப்படி இருக்க வேண்டும். மந்திரம், பாவனை, கிரியை, அதாவது பூஜை என்று சொன்னால் பூஜையினுடைய அங்கம் வந்து மந்திரம், பாவனை, கிரியை ஆகியவற்றோடு இருக்க வேண்டும். மந்திரம் என்பது வாயினாலே சொல்வது, கிரியை என்பது கை கால்களினாலே செய்வது. அந்த ஆன்மார்த்த பூஜை என்பது பொதுவாக அன்னைக்கே சொன்ன ஒரு செய்திய பூஜை, பூஜா, வடநாட்டுல பூஜான்னு பேர் வைப்பாங்க. பூஜா பேடின்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற சினிமா நடிகை கூட இருக்கிறார் வடநாட்டுல. பூஜா என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் நார்த் இந்தியால. நாம தான் பூஜை என்று சொல்லுவோம். அது தமிழிலே பூசனை என்று திருவள்ளுவர் அருமையான ஒரு சொல்லை கையாளுகிறார். பூசனை சொற்கள் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சொற்கள் வந்து அந்த வடமொழியிலே இருந்து தமிழுக்கு வரும்போது எப்படி வரும் என்பதற்கு நன்னூல மிக அருமையாக விளக்கங்கள் எப்படி வரும். அது ஒரு மொழி அம்சம். அதுபோல அந்த சொற்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய நூல்கள் என்ன சொல்லும் என்று கேட்டால், எந்த ஒரு சொல்லையும் முதலிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பிரமாணமான நூல்கள், நான் சொல்வது இன்னைக்கு வரக்கூடிய நூலை நான் சொல்லல, இன்னைக்கு வரக்கூடிய நூல சைனா மொழியிலிருந்து எல்லா மொழியும் இருக்கு. ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே அதாவது பிரமாண நூல்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, பிரமாணம், அத்தாரிட்டி, ஆதென்டிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்துதான் வரும், கட்டாயமாக அப்படித்தான் வரும். ஆகவே முதல்ல என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், அது வடமொழியா தமிழ் மொழியா என்பதை முடிவு செய்து கொண்டு, அது வடமொழியானால் வடமொழியோட இலக்கணம், தமிழ் மொழியானால் தமிழ் மொழி இலக்கணம், அப்படிதான் வருவேன். ஆகவேதான் திருக்குறளை எடுத்தோடனே அந்த பிரச்சனை வந்தது. ஆதி பகவன் என்ற அந்த சொல்லை வந்து எப்படி, அதான் பரிமேலுடைய சிறப்பு. ஆதி என்பது ஒரு சொல், பகவன் என்பது ஒரு சொல், ரெண்டு பெயர்ச்சொல். இந்த ரெண்டு பெயர்ச்சொல் வந்தா தமிழ்ல என்ன சிக்கல், எப்பொழுதுமே ரெண்டு நவுன்ஸ் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா அது என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும், அப்பதான் தமிழ் மொழியில நிக்கும். ரெண்டு நவுன்ஸ், டூ நவுன்ஸ் அக்கரிங் கன்சிக்யூட்டிவ்லி, அப்படி வந்தால் அது என்ன தொகை என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்த உடனே கேட்டார் பகிமையோட, இது என்ன தொகை சொல்கின்ற ஆதி பகவான், என்ன தொகை? 16 விதமான தொகை வரும் தமிழ்ல, பண்பு தொகை, அன்மொழி தொகை, அந்த ஐயாவுக்கு தெரியும் பலவர். அப்போ உதாரணமா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்ப சீதா லட்சுமி, ராமலட்சுமி, சுப்புலட்சுமி. இப்ப ராமலட்சுமின்னு எப்படி வரையும், ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி, சீதா லட்சுமினா சீதையாகிய லட்சுமி, சீதை வேற லட்சுமி வேற இல்ல, சீதைக்கு லட்சுமின்னு சொல்லக்கூடாது, அங்க சீதையாகிய லட்சுமி. சுப்புலட்சுமினா சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி. சொல்லே ராமலட்சுமி, சீதாலட்சுமி, சுப்புலட்சுமி, அதுதான் தொகை. அது அருமையாக அது ஆங்கிலத்திலையும் வரும், அது வேறு ஆங்கிலத்தில் அது பேர் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட்னு பேர், இன் இங்கிலீஷ் கிராமர் ஆல்சோ தேர். தமிழில் அதுக்கு பேர் இருபயிரொட்டு பண்பு தொகைன்னு பேர், இங்கிலீஷில் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட். அப்போ அந்த சொல்லும் பொழுது என்ன சொல்ற, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மொழி இலக்கணம் எவ்வளவு முக்கியமானது, மொழி இலக்கணத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா பொருள் தப்பா வந்துடும், அதான் சிக்கல். இலக்கணம் எதுக்காக வச்சாங்க, அந்த பொருளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க திருச்சி பொருள் சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். ஆசிரியர்களுக்கு நேர் விரோதமாக அந்த நூலாசிரியர் என்ன நோக்கத்தோடு கையாண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிரடியாக நீ ஒரு பொருளை சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். அந்த வகையில தான் அது. அப்புறம் தமிழ் மொழி என்று முடிவு செய்து விட்டால் அப்புறம் இன்னும் அடுத்தால அது தமிழ் மொழின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொல் வந்து அப்புறம் உடல ஐய சொல்லா, திசை சொல்லா, திரி சொல்லா, வட சொல்லா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வட சொல் என்றால் அங்கே வந்து வட சொல் திரிந்து வருவது. அப்படியாக அதுபோல நமக்கு வந்து ஆகமங்கள்ல வந்து ஆலய வழிபாடுன்னு சொல்லல, அதுக்கு பேரு பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது என்ன, அண்ட வெளியிலே அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தம்பம், பிம்பம், கும்பம் ஆகியவற்றில் ஆவாகனம் செய்வது விளக்கம். ஆனால் வீட்டுல பண்ணும்போது என்ன பண்றான், வீட்டுல பூஜை பண்ணா அங்கே ஆவாகனம் இருதயத்திலிருந்து வரும். ரெண்டு கோயிலுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அந்த பரார்த்த பூஜையில என்ன வரணும், ஆன்மார்த்த பூஜையில என்ன வரணும், அது முழுமையாக அந்த ஆன்மார்த்த பூஜையை செஞ்சு அதுக்கு பேரு சௌராதி சண்டாந்த பூஜையின் பேர். அதாவது வீட்டுல பண்ணக்கூடிய பூஜையில முழுமையாக முழுமையாக ஒரு ஆன்மார்த்த பூஜையை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அப்படின்னு அர்த்தம், சௌரம்னா சூரியன், சூரிய பூஜையில இருந்து சண்டி பூஜை வரைக்கும் அர்த்தம், சௌராதி சண்டாந்த பூஜை. ஆலயத்திலையும் அதாவது ஆன்மார்த்த பூஜையிலையும் சண்டி உண்டு, பராத்த பூஜையிலையும் சண்டி உண்டு, சண்டேஸ்வரர். சண்டி என்பது பதம், நான் சொன்னேன் இல்லையா, சண்டி என்பது பதம், சண்டேஸ்வரர். ஆனா சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, ஆனா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கலாம். சனீஸ்வரன் என்று அந்த ஈஸ்வரனை சனிக்கு சேர்க்கக்கூடாது, சனீஸ்வரன். அந்த சனியுடைய தோற்றம் எப்படி, ஓம் சனீஸ்வராய நமக தான், சனீஸ்வரன் இல்ல. இதெல்லாம் தெரியல, பெரிய பெரிய கோயிலே தப்பா எழுதி போடுறாங்க, சனீஸ்வரன் எழுதி போடுறாங்க. யாருக்கும் கோயில நிர்வாகம் பண்றவங்க, பூஜை பண்றவங்களும் சில பேர் தான் அது விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் பூஜை செய்யறவங்க மெக்கானிக்கலா செய்யறாங்களே ஒழிய அவர்களுக்கும் அந்த தார் ஏன்னு கேட்டா, ஞான பாதத்துல பயிற்சி இல்லாததான் காரணம். கிரியைகள் செய்திருக்கிறார்கள். ஞான
1: சம்பந்தர் சனி பாந்திரன்.
0: ஆமா, சனிவாந்திரன் ரேட்டு சொல்ல இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் வேற இல்லையா. சனிபாம்பு என்பது அங்கே வந்து சனி பாம்பிரண்டு, சனிபாம்பு இல்ல சனி பாம்பிரண்டு, ராகு கேதுக்கள் பாம்பிரண்டு. அந்த பாம்புங்கிற சனிய ஒண்ணும் சேரல, சனி பாம்பிரண்டு.
1: சனி சொல்ல
0: இல்ல, சனிய குறிக்குது. அங்க என்ன கேள்வின்னு கேட்டா, அந்த சனி வந்து ஈஸ்வரன் என்ற சஃபிக்ஸ் வந்து சனி கொடுக்க கூடாது, அதுக்கு அந்த தேவாரத்தில் ஒண்ணு இல்லையா. நவகிரகங்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா அங்க கவனமா தான் பேசுறாரு, அடியார வர்க்குன்னு தான் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல, அது கவனிக்கும் நீங்க. ஆசரு நல்ல நல்ல அவை அடியாருக்கு மிகவே. அப்ப அடியார் என்ற இலக்கணத்தில் நம்ம வர்றோமான்னு பாக்கணும். எல்லாருக்கும் சொல்லல, சில விஷயம் எல்லாருக்கும் சொல்லி இருக்கு, சில விஷயம் திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, சில முக்கியமான விஷயத்துல எல்லா உயிருக்குங்கிறாரு, சிலத வாழும் உயிருக்கும். அது தவறுங்கிறத சொல்றேன், அதாவது அந்த கொள்கை வந்து தவறுங்கிறத நான் சொல்லுகிறேன். அதாவது ஓம் என்ன, அந்த சனி சனிக்கு ஆதம் எப்படி, ஓம் சனைஸ்வராய நமக்குதான் இருக்கு. பிரமாண நூல் என்ன சொல்லிருக்குன்னு பாக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டா, பொதுவாக ஆன்மீக விஷயத்த பத்திரிகையில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி தெரியுது, குமுதம் பக்தி ஸ்பெஷல், இதெல்லாம் ஒரே பக்தி ஸ்பெஷல் நிறைய வந்துச்சு. அவன் இஷ்டத்துக்கு எழுதுறான் இல்லையா. சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தாருன்னா, ஏழரை நாட்டு செடி சிவபெருமான பிடிச்சது பிச்சை எடுத்துறான்னு எழுதுறான். சிவபெருமான் பிச்சை எடுத்த பிச்சை எடுத்த எடுக்கல நீங்க சொல்ல முடியுமா, தேவாரம் தான் ஆயிரம் இடத்துல வருது. இப்ப சிவபெருமான் பிச்சை எடுத்த, ஆனா இப்ப என்ன சிக்கல் வருது, அவரை ஏழரை நாட்டு செடி பிடிச்சது பிச்சை எடுத்தான் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்த, பிச்சாடனர் அது 25 மாகேஸ்வர மூர்த்தியில ஒண்ணா வச்சுட்டாங்க. அது வேற உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய், உடல் உள்ளொரு சூளை தவி தருளாய். அது ஜீவ் போப் சொல்வார், இந்த மெண்டிக்கண்டைட்டிம்பார், மெண்டிக்கண்டைட்டி. அது இன்னொரு நாளைக்கு விளக்குறேன். சிவபெருமான் ஏன் பிச்சை
1: எழுதி வச்சிருக்கீங்களா,
0: அந்த லிஸ்ட் பெருசாயிருக்கும்.
1: சிவபாலும் சொல்லுவாங்க, என்னோட சில சில இடங்கள்ல இன்னொரு நாளைக்கு விளக்கு, இன்னொரு நாளைக்கு விளக்கு, 18 வந்துட்டு, அதுதான் அந்த சிரிப்பு.
0: இதுக்கு என்ன காரணம், பத்திரிகையை படிச்சா என்ன நினைப்பான், சிவபெருமானே என்ன பண்றான், நிறைய பேர் உள்ள வந்து நேர சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடிடுறான். ஏன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வச்சவராச்சு. அதனாலதான் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்ன, புராணங்கள் இருக்கு, இந்த புராண தாத்பரியம் இருக்கு, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த புராணங்கள் அதை பேர் சொல்வார் சிவஞான சித்தியார்ல சொல்லும் பொழுது, சைவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் வலதறிந்தும் ஆரணங்கள் வடித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றார் சைவ திறத்து அடைவர். இதில் சரிய கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர். எல்லாத்தையும் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சர்ச்சை வரலாம், ஆனா அந்த சர்ச்சையை எப்படி தீர்க்கணும் என்றால், பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகின்றன, அப்படி விவாதம் செய்யக்கூடியது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சிவபெருமான பிச்சை எடுத்தாருன்னா ஒருத்தன் வந்து காட்டுறான், என்கிட்ட குமுதம் ஸ்பெஷல் கொண்டாந்து காட்டுறான். குமுதம் ஸ்பெஷல் நமக்கு பிரமாணமா, இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் குறை சொல்லல, இன்னைக்கு நிலமா அப்படி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, மூல நூல்களை நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் படிக்கல நம்ம, அது ஒரு சிக்கல். வடமொழி படிக்காம இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், மூல நூல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட, இலக்கண பயிற்சி தமிழ் பயிற்சி இல்லை. அதானே திருவிளையாட புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், கந்த புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், பெரிய புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கலாம். மூலத்தை கொடுத்தா முடியல. ஆகையினால என்ன பண்றோம்னா, அவற்றையும் அந்த தர்க்க சாஸ்திரம் இலக்கண தான் எண்ணும் எழுத்தும். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இப்ப நாம ஒரேதான் என்ன சொல்லியிருப்போம், எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம்ம ஒரே திருக்குறளுக்கு நம்ம ஒரே எழுதுன்னு வச்சுடுங்க, என்ன எழுதியிருப்போம்? எழுத்துனா ஸ்கிரிப்ட் அல்லது ஆல்பபெட்டு, எண்ணுனா நியூமரல் தான் எழுதியிருப்போம். நம்ம ஒரே எழுதிருந்தா நான் பதினேழு என்ன ஒரே எழுதுறாரு, எண் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப ஒரு பொருளை நிச்சயம் செய்வதற்கு இலக்கண பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் இருந்தால்தான் ஒரு பொருளை முடிவு செய்ய முடியும். இலக்கணமே முக்கியம். எந்த மொழியா இருந்தாலும், தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை சரியா தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செய்திகள், பல செய்திகள் அப்படி சொல்லிட்டு போறேன் நான். ஆகவே அந்த திரிகுடத்து அசுரர்கள் அந்த வரலாற்றை நான் சொன்னேன். அது அந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, இந்த மூன்று அசுரருடைய பெயர் வருகிறது. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, அந்த அசுரர்கள் அந்த சிவபூஜையை விடாம செய்த காரணத்தினாலே அவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாகிறது. அதுவும் ஒரு திருவிழாடல் தான். அதாவது சிவபெருமான் வந்து யாரையுமே டெஸ்ட் வச்சு பார்த்து முடிவு பண்றதில்லை. நாயன்மார்களெல்லாம் என்ன சிவபெருமான் சோதனை பண்ணார்னு எழுதுறாங்க. ஆனா எங்கேயாவது சேர்க்கலாம் சிவபெருமான் சோதனை பண்ணார்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா உங்களை நான் சோதனை பண்ணித்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி கடவுளாக முடியும்?
1: அமர்நீதியாளர் அந்த சோதனை வருது
0: வருது. என்ன தொண்டரை விளக்கம் காணன்னு சொல்ற சேர்க்கலாம். சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தொண்டரை விளக்கம் காண, இவருடைய சிறப்பை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக தான் வர்றாரே ஒழிய. ஏன்னா அங்க என்ன சிக்கல் வருதுன்னா, சோதனை செய்துதான் ஒருவரை அறிந்து கொள்வதா இருந்தால் கடவுளுடைய இறைமை குணத்திற்கு இழுக்கு வருகிறது. அது வாத்தியாருக்கு தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். கடவுள் டெஸ்ட் வச்சு செஞ்சா அது கடவுளாக முடியும். அவர்தான் உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. ஆகையினால அப்படி சொல்லக்கூடாது. இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அவர் நாயன்மார்கள்லாம் சமூக தொண்டு செஞ்சாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்யவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம இலக்கியத்துக்கு அப்படி சொன்னாதான் பெருமை வரும்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் மண்டையில ஊறி போச்சு. ஏன்னா இப்படி சொன்னாதான் அந்த காவியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நீங்களா ஒரு தவறுக்கு வர்றீங்க, தவறான ஒப்பீனியனுக்கு. ஆகவே அவரை சமூகத்தொண்டு செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். சேர்க்கலாருங்க அப்படி சொல்றாரா சமூக தொண்டுங்க? இன்னும் சொல்ல போனா தொண்டு தமிழிலே தொண்டு என்ற வார்த்தையே கடவுளுக்கு செய்வது ஒண்ணுதான் தொண்டு, மக்களுக்கு செய்வது தொண்டு கிடையாது. தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது தொண்டு இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய போறீங்க? ஒரு மக்களுக்கு சேவைங்கிற வடமொழி வார்த்தை இல்ல, சேவா அது வடமொழி வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு வருவோம். ஒரு உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? ஒண்ணு பணம் கொடுக்கலாம், இல்ல என்னுடைய உடம்புனால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ரெண்டு கேட்டகரியில தான் அடங்கும். கஷ்டப்பட்டா ரூபா கொடுக்கலாம், இல்ல நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கலாம். இதுக்கு தொண்டின் பேர் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு பேர் ஈகை. திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்த தொண்டுன்னு கொடுத்தாரா? தொண்டு அதிகாரம் அதிகாரம் பாடினாரா திருவள்ளுவர்? தொண்டு அதிகாரம் இருக்கா? சில பேர் கேக்குறாங்க திருவள்ளுவர் விகாகரத்துன்னு ஒரு அதிகாரம் பாடினா எவ்வளவு சிறப்பா. ஒரு மணமகனுக்கு ரொம்ப கவலை, அவர் தமிழ் மொழியை ரொம்ப இஷ்டம், ஆனா கணவன் மனைவி உறவு சரியில்லை. திருவள்ளுவர் அப்படி ஒரு விவாகரத்துன்னு ஒரு அதிகாரம் பாடிக்கிறாரான்னு தெரிய பார்த்தாரு. அப்படி இல்லை, பணத்தினால ஒருவனுக்கு உதவி செய்தா அதுக்கு பேர் என்னது? ஈகை. தொண்டுன்னு பேர் இருக்கா அதுக்கு? சரி, வேறு வகையில உதவி செய்தா என்ன பேரு? அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டாரு, ஒப்புரவு. மனிதனுக்கு செய்வது ரெண்டுக்குள்ளதான் வரும், ஈகை ஒப்புரவு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இல்லாம என்ன செய்ய போறீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன்? அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்களே, தொண்டு என்பதே சைவ கொள்கையின்படி தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வதுதான் தொண்டு. மிஸ்நாமர் ஒரு அர்த்தம் உண்டு, கேள்விப்பட்டீங்களா? மிஸ்நாமர் என்ன அர்த்தம்? ஒரு சொல்லை எந்த வார்த்தையில சொல்லணுமோ அந்த வார்த்தையில சொல்லாம இன்னொரு வார்த்தையினால சொல்றது. That is called misnomer. It is a misnomer.
1: Why do they want to differentiate saying திருத்தொண்டு?
0: திருத்தொண்டு என்பது அந்த திரு என்பது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறார்கள். ஏன்னா நாம தொண்டு செய்யறோம், என்னன்னு கேட்டா இப்ப நாமளும் இறைவனுக்கு செய்வதெல்லாம் தொண்டு தானே, ஆனா அவர்கள் செய்தது நம்மையோட உயர்ந்த தொண்டு, ஆகினாலும் அந்த திருங்கிற அடைகொடுக்கிறான். தொண்டுங்கிற வார்த்தையை வந்து அதுக்கு அப்படி இல்லை. நாம செய்ய நாம இறைவனுக்கு போய் அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உழவு உடைக்கிறோம், நாமளும் செய்யறோமே, அதுவும் தொண்டு தானே. தொண்டுங்கிற வார்த்தையே சைவத்துல பல அதே போலதான் அன்பு அருள் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. சைவத்துல வாட்சிய வேற, இலக்கிய சொற்களுக்கு சைவம் சொல்லுகின்ற விளக்கம் வேற. உதாரணமாக அன்புனா என்ன, அருள்னா என்ன? அன்பு என்பது இலக்கியத்துல என்ன பொருள் என்றால், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அன்புடைமை அருளுடைமை. அன்புடைமை என்பது யாருக்கு உரியது? இல்லறத்தான் வந்து அன்பாக இருக்க வேண்டும், துறவரத்தான் அருளோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புடைமை இல்லறவியல்ல சொன்னார், அருளுடைமை துறவரவியல்ல சொன்னார். அப்போ அன்பு அருளுக்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துகின்றது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செலுத்துறோம் இல்லையா?
2: அந்த அருளுங்கிற
0: வார்த்தை வந்திருக்கா, அருளுங்கிற வார்த்தை அங்க வரலையே. இங்க அருள் உடைமை அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே பாடுறாரு, ஆனா அது இலக்கியம் தான் வருமே உடைய. நான் என்ன சொல்றேன்னா, சைவ இலக்கியங்களிலே சில சொற்களை கையாளுவது வேற விதம். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, மவுசுனா எலி, கம்ப்யூட்டர்ல மவுசுனா எலியா? அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், மவுசுனா எலி, கம்ப்யூட்டர் படிக்கும் போது மவுசுனா எலியா? த சேம் வேர்டு தானே, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். தென் மக்கள் தொண்டு மகேசன் எங்க இருக்க சைவ இலக்கியத்துல? சைவ இலக்கியத்துல காட்டணும் இல்லையா? அகிலன் சொல்லியிருக்கிறாரு, மணிமண்டன் சொல்லியிருக்கிறாரு, நான் பார்த்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா? அங்கதான் அப்படி சொன்னாங்க, என்ன வேணும் சொல்லி போலாமே, அது ஒரு அளவே இல்லாம போயிருமே. ஆனா சைவத்துல அதான் சொன்னேன், இலக்கியத்துல அர்த்தம் வேற. எங்க ஒரு வித்தியாசம் பாருங்க, அன்பு அருள் என்பதற்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துவது, அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களுக்கு செலுத்துவது. ஆனா சைவத்துல அர்த்தம் வேற, அதான் சொல்ல வேற. இலக்கியத்துல அப்படி அர்த்தம், இப்ப சிலப்பதிகாரம் இருக்கு, அது மாதிரி நூல்கள்ல வந்து அப்படிதான் அர்த்தம். ஆனால் சைவத்துல அப்படி அர்த்தம் இல்லை,
1: சைவத்திலே அருள் இறைவனுக்கு.
0: அதாவது அன்பு என்பது உயிர்கள் இறைவனிடத்திலேயே செலுத்துவது, அருள் என்பது இறைவன் உயிர்கள் மீது செலுத்துவது. அதெல்லாம் சொன்னார் அன்பரோடு மரி நாயன்மார்களே அன்பர் என்று சொல்வார். அதாவது சிவபெருமான இடத்து செலுத்துவதும் அன்பு. ஒரு திருமந்திரத்தை தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அன்பும் சிவமும் இரண்டன்ப. சிவம் அன்பா இருக்கிறா என்று சொல்லக்கூடாது, சைவத்துல சிவம் அன்பாக இருக்கிறார்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது இழிவு, கடவுளுடைய கொள்கைக்கு இழிவு. அதான் சொல்ல போறேன், இருங்க இருங்க, நான் சொல்ல போறேன் சொல்ல போறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, எந்த கோயில்லையாவது அன்பு மிகு நெல்லையப்பன் எழுதி போட்டிருக்காங்களா? எந்த கோயில்லையாவது அன்பு மிகு எழுதி
3: போட்டுட்டாங்களா?
0: அதான் அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்புக்கும் அருளுக்கு வித்தியாசம். இப்ப கணவன் மீது செலுத்துவது அன்பு, அன்பு அன்புதான் இல்லறதுக்கே இலக்கணம் கிட்ட திருவள்ளுவர். அன்புங்க என்ன அர்த்தம்? அது திரும்ப என்ன பண்ண உங்ககிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும். அன்பு எக்ஸ்சேஞ்ச் தான் அன்பு. என்னதான் என் மேல அன்பா இருக்கான்னு சொன்னாலும் ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுத்தாதான் அன்பா இருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகும் பெண்ணுக்கு. அப்படிதானே அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா நம்புவாள.
1: நீங்க சில பிரச்சனை.
0: அப்ப அன்புக்கு ஒரு டோக்கன் வேணும். ஆனால் சிவபெருமான் வந்து அன்பாக இருக்கிறார்னு சொன்னா என்ன சிக்கல் வருது? நம்ம இருந்து எதிர்பார்க்கிறான்னு ஆயிடுது. மனிதனுக்கு அவருக்கு என்ன வேறுபாடு? ஆகவே என்ன சொன்னாருங்க திருமூலர், அது ஒரு வார்த்தையை ஒரு செங்கல உருவிட்டோம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது. அங்கதான் அன்பே சிவம் ஆவதுங்கிற சொல்ல விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? அன்பே சிவம்னு அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அன்பே சிவம் ஆவதுங்கிற சித்தாந்தத்துல அர்த்தமே வேற. சிவபெருமானத்திலே நீ செலுத்துகின்ற அன்பு உன்னை சிவமாக ஆக்கும். அதாவது சைவத்துல சிவபெருமான் சிவமாக இருக்கிறார், உயிர்கள் சிவமாக ஆகிறது. அதுக்குள்ள பெரிய வேறுபாடு ஆதல். தமிழ் இலக்கணம் என்ன பேரு? ஆக்கச்சொல். ஆக்கச்சொல் செயற்கையும் உணர்த்தும், இயற்கையும் உணர்த்தார். அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது ஆக்கச்சொல். ஆகவே அங்கே திருமூலர் சொன்னது அன்பே சிவம் ஆவது. அந்த ஆவதுங்கிற வார்த்தையை உருவிட்டான். சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றம் வரும். அப்படி நம்ம என்ன பண்றோம்னா சில விஷயங்களை மக்களுக்கு இப்படி சொன்னாதான் அந்த சமயத்துல இருக்குன்னு நினைச்சுடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்ப இஸ்கான் வந்து இன்னைக்கு உலகம் பூரா பரவுது. ஒரு சின்ன அப்படி அப்படி தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆனால் அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சைவத்துல எவ்வளவு ரெஸ்ட்ரிக் எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறோம். நமக்கு ஆள் வரலையே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு ஆள் வரல. அவனுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டா வைக்கணும், ஆள் வருது. உங்க கொள்கை அடிபட்டு போச்சே,
1: அவன் பயத்துல போறான்.
0: பயத்துல இல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பயம் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா அவனுடைய கொள்கை சரிங்கிறதுக்கு இல்ல, அவனை கூட்டம் போது அதனால சரிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது நாம வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க விதிக்க மக்களிடத்துல ஆதரவு இருக்காது என்று நாமளா உன நினைச்சுக்கிறோம். அதுதான் நீங்க புலால் உண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு தான் வச்சிருக்கீங்க. அவன் என்ன வச்சிருக்கான் பாருங்க, புலால் உண்டவன் சாப்பிடுகின்ற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படிவாதான் எனக்கு அன்னால சுவாரியம் கிடைக்காது. இஸ்கான்ல மெம்பர் ஆனா நீங்க என்ன செய்யணும்? இஸ்கான்ல அவன் சொல்லுகிறான், ஏன்னா அவனுடைய கொள்கைக்கு நான் போல, கொள்கை வேற. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணி நான் வெஜிடேரியனையும் சாப்பிட மாட்டான். அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆள் வராம இருக்கா? அது பெரிய விஷயம், அதுக்குள்ள போகல. நம்ம கொள்கை வளர்க்கும்.
1: அதனால
0: அன்பே சிவம் ஆவது. அங்க ஆக்கச்சொல் என்பது இயற்கை பொருளை இத்தனை கலத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், ஆக்கம்தானே காரணம் முதற்கே. ஒரு திருவம்பாவில் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கணும். எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. கடைசியில் என்ன சொல்றாரு? ஆதியாம் பாதமலர், அந்தமாம் செந்தளிர்கள். முரணா தெரியல உங்களுக்கு? முதல்ல ஆதியும் அந்தமும் இல்லைன்னு பிறஞ்ச ஆதி இருக்குங்கிறாரு. கேன் யூ நாட் ஃபைண்ட் தி கான்ட்ரடிக்ஷன்? திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஆரம்பிச்சுட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு? போட்டி அருள்க நீ ஆதியாம் பாதமலர்.
1: அந்த அவருக்கு இல்லையா தொழிலுக்கு இல்ல
0: அந்தமா. அங்க என்னன்னா, இப்ப என்ன பாயிண்ட் கேட்டா, அங்கே வந்து அங்க வந்து ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆக்கச்சொல் கொடுக்கிறாரு. அதான் அங்க உள்ள பாயிண்ட். ஆதியும் அந்தமும் இல்லாங்கும் போது ஆக்கச்சொல் கொடுக்கல. இங்க ஆதி இங்க என்ன சொல்றாரு? ஆதி ஆம் பாதம் அலர், அந்த மாம் செந்தளிர்கள். ஆக்கச்சொல் கொடுக்கிற அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம். ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்கச்சொல் குடுத்து சொன்னா அர்த்தம் வேற, ஆக்கச்சொல் குடுக்காம சொன்னா அர்த்தம் வேற. உதாரணமா பாருங்க, ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த திருவம்பாவையில ஆணாகி பெண்ணாகி அலியாகி பின்னாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி. உங்களுக்கு என்ன தெரியுது? ஆணாகி பெண்ணாகி அலியாகி, கடவுள் வந்து ஆணாகிறாரு பெண்ணாகிறாரு அரியாகிறாருன்னு தான் நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க. அதான் கிடையாது, அதுதான் இலக்கணம் படிக்கணும். ஆண் ஆகினா ஆண் ஆகலன்னு அர்த்தம், பெண் ஆகினா பெண் ஆகலன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்ல பாருங்க. நான் நாடகத்தில் நாயாக வேடம் போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நாய் இல்லைன்னு அர்த்தம். நாயாக நடித்தேன்னா நான் நாயின் அர்த்தமா? அதுதான் கேட்டா ஆக்கச்சொல் அவனுடைய சுரூபத்தை காட்டாது. அவனுடைய நுட்பம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தமிழ் இதுதான் தமிழ் படிக்கணும்னு தமிழ் படித்துட்டு சித்தாந்தத்துக்கு போனது. இல்லைன்னா அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கு, கடவுள் ஆண் ஆகிறாரு பெண் ஆகிறாரு ஆண் ஆகிறாரு. அங்க ஆக்கச்சொல் இன்னை விழித்து வந்தது. இட் இஸ் நாட் இஸ் ரியல் கேரக்டர்.
1: ஆனா ஆகிறார்
0: இலக்கிய வார்த்தையில சொல்ல முற்படுறாரு அவ்வளவு.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. திருப்பெருந்துறையிலே இவருக்கு குருமணியாக விளங்கியவர் என்ற பெருமானாகினாலே என் தேவன் என்று சொல்லாமல் நம் தேவன் என்று நம்மையும் உளப்படுத்தி சொல்வார். எல்லாருக்கும் அவனே ஆச்சாரியனாக எப்பொழுதும் வருவானாதலினாலே சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் வழங்கி ஆறாத இன்பம் உண்டு தெவிட்டாத இன்பம். எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டாது பால் பாயசம் நல்லா இருக்கும். ஒரு கோலை வாங்கி குடிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது கோலையும் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் நாக்கு மறிக்கிடும் வேணாம், அது ஆர்ந்து விடும். ஆறுதல் என்றால் நிறைதல், ஆறாதன்னா நிறையா. சிறு பிள்ளைகளை சொல்லுகிற பொழுது வீட்டில் பாட்டுவான் சொல்லுவாங்க, அது வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப சாப்பிடுறது ஆறாதம். எவ்வளவு அனுபவித்தாலும் அதனாலே நிறையாததாக திரும்பவும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் அனுபவிக்கும் தன்மையும் உடையதாக இருக்கிறது அந்த இன்பம். அந்த இன்பத்தை அருளும் மலை போல். மலை என்று ஏன் சொன்னாரே, எல்லா விதமான இன்பங்களையும் உடையது மலை. இருப்பிடத்திலேயும் இன்னும் உடையது, கனி கிழங்கு முதலாகிய பலவற்றாலும் நிறைந்திருக்கிறது, வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும். அங்கிருந்து வருகிற ஆறுகள்னா உங்களுக்கு கீழே இருக்கிற நிலங்களை செழிக்க செய்கிறது. அதனாலே பிறருக்கு ஆறாத இன்பத்தை அருளுவது மலை. உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் மலையின் மூலமாகத்தான் எல்லாம் வரும். அதனால இந்த இடத்துல மலை என்ற வார்த்தையை இறைவனுக்கு கூறுவோம். யாராவது இன்பம் தேவலோகம் தேவலோகம்னா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அது கம்பரட்ட கேட்டவன்னு சொன்னாரு, வேண்டிய வேண்டின் எழுதி வெறுப்பின்றி விளைந்த துய்க்கும் நீண்டரும் போக இன்பம் ஈரிலது யாண்டு கண்டாம் ஆண்டு அது தொடர். வேண்டிய வேண்டினை நாம் மனதில் என்ன விரும்புகிறோமோ அந்த விரும்பிய பொருளை விரும்பிய நேரத்திலே பெற வேண்டும். அனுபவிக்கிற பொழுது எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு வாணாமல் வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பின்றி விளைந்த நாம் விரும்பிய பொருள்களை துக்கம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்கக்கூடிய நீண்டரும் பிற இடங்களிலே கிடைத்திருக்கிற போக இன்பம் ஈரிலது முடிவற்றது ஆண்டு கண்டாம் எந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி போக இன்பம் ஆண்டு அது தொடக்கம் அதுவே அறுவரை தொழிலும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறோம். அதுதான் சொர்க்கம். சரியா, சொர்க்கத்தை விட்டு நீங்க வரணும், அனுபவிச்சு முடிச்சதுனால வரல, இனிமே அங்க இருக்கிறதுக்கு டைம் அதனால வரும். ஆனால் சிவனிடத்திலே போய் இவன் அடைகின்ற அந்த பேரின்பமானது எப்படி இருக்கிறது என்றால் இவன் முடிவற்றதாக இருக்கிறது. இவன் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது போய்தான் சொர்க்கத்துக்கு போனா இவன் நல்வினை தீர்ந்து போச்சுன்னா இவன் அனுப்பிச்சுருவான். இவனுக்கு அனுபவிக்க தயார்தான், எப்பொழுதும் வெறுப்பு இல்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இவனுடைய நல்வினை எவ்வளவுதான் இருக்கிறதோ அதுக்கப்புறம் இவனை இறக்கிவிடும். இதுதான் இன்பம். ஆறாத இன்பம் அருள். நம்மாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை, தன்னாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை. அதுதான் பேரின்பம். நம்மால் தடை வந்தா அந்த சொர்க்க இன்பமும் சிற்றின்பம் ஆகிவிடுகிறது. அந்த இன்பத்தில் சிறுமை இல்லை, ஆனாலும் நம்மை அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. ரொம்ப கொஞ்ச காலம் தான் இருக்கும். இதுவரையிலேயும் வணக்கம் வாழ்த்து வணக்கம் ரெண்டு சொல்லிட்டாரா? அடுத்தபடி சொல்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை உங்கை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான் உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான் பாடல்கள். இதுவரையிலேயும் என்ன சொல்ல போகிறார் என்பதை மோய என்றாலே வினை முழுதும் மோய உரைப்பண்யான் பழைய சுவடிகள் எடுக்கிற போது மோயர் தான் போடுவாங்க. அதை உயிர்மை எடுத்து வந்து வினை முழுதும் ஓய என்று குறிச்சுட்டா ஓய என்பது என்னன்னா மோய என்ற அழியன்னு அர்த்தம், ஓய என்ற வலிவிழக்கன்னு எது நன்றா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சஞ்சிதத்தை அவன் சுட்டரிக்கிறான், பிராரத்தத்தை அவனையும் ஏந்து கொடுக்கிறான். ஆகாரியம் நிகழாதபடி செய்தது இல்லையா. அப்போ நிலை முழுதும் மோய, நிலை முழுதும் மோய, சுத்தமா போயிடுது. ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சஞ்சிதம் சுத்தரிக்கப்படுகிறது. பிராரத்தத்தை அவனே ஏற்று கொள்ளுகிறான். பார்வதி ஒரு கதையில என்ன பாக்குறீங்க, அவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க, விவகாரம் பண்றாங்க. ஆனா அந்த விவகாரம் பண்ற வியாபாரம் பண்றதுல வினை அவங்களுக்கு கிடையாது. அந்த வினையை அவரிடத்துல இருக்கிற சிவபெருமானே நல்லதா கெட்டதா எல்லாம் அவரே எடுத்துக்கிறான். அதனால பிராரத்தத்தை அவனே அனுபவிக்கணும். சிவபெருமானுக்கு தான் உரியதே தவிர அது இவனுக்கு உரியது அல்ல. ஆகாமியம் இவனுக்கு ஏறுவதற்கு வழியே இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கிறவன். இவனுக்கு எது ஆகாமியம்? இணை முழுதும் ஓய, ஓயன்னா ஓட்டர், அதாவது உட்கார்ந்துருக்கு அப்படி திரும்பி வரணும்னு அர்த்தம். அதனால ஓய என்கிற பாடம் சிறந்த பாடம். இங்க ஓய என்பதையே சொல்லி எல்லாம் போக என்று அர்த்தம் பண்ணலாம். ஆனால் அந்த சொல்லுக்கு அவ்வளவு குழு கிடையாது. ஓயன்னா ஓய்வெடுக்க, ஓய்ந்து போக, ஓய்ந்து போகணும்னா இழைப்பாற்றல். அப்ப திரும்பி வரணும் தெரியலையா சங்காரம் இருக்கிறான். நான் இழைப்பாற்றலுக்கு எழுதிருந்த சித்தாந்தத்துல உயிர்களை இறைவன் ஒடுக்குகிறார், திரும்பியும் கர்வத்தை அனுபவிக்கணும் அந்த உயிர்கள், அதுதான் நடுவில் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை அதுதான் ஓய. நான் இறைவனை சொல்லி எதுக்காக இல்லை வினை என்ன விடணும், வினை எப்போ விடணும், ஆணவத்தை அடைக்கினால் தான் வினை. ஆணவம் இருக்கிறவர்களும் கண்ணும் வந்து கொண்டு அதுவும் பாருங்க முந்தை வினை முழுதும். அது சங்கீதத்தை தான் அவர் சொல்றாரு, பழவினை தான். நாம் வினை என்பதனாலே மூன்றையும் குறித்தாலும் அவர் சொல்லி இருக்கிறது முந்தை வினை. பல பிறப்புகளிலே சேர்த்து வைத்ததாகிய அந்த பழவினை பாசமாம் பத்தற்கு பழவினைகள் அழித்தன. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவர்தாள் வணங்கி. நான் இது எழுதுவதற்கு காரணம் நான் எழுதினேன் என்பது அர்த்தமில்லை என்றுதான் சொல்றார். சிவனவன் என் சிந்தையுள் நின்றான். இதை எழுத சொல்லியவனும் அவன் தான், இதை எழுதுவதும் அவன் தான். நான் அவனுக்கு ஒரு கருவி, எனதுரை தரதுரையாக சொல்றார்களே ஞான சம்பந்தர் நம்பை போட்டு சொல்லியிருக்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அப்பறடிகள் சொல்லும்போது குழிந்தான்.

என்னை யார் கொண்டா போதே கொண்டிலையோ, அப்போ நீ வாங்கிக்கல. செலவு பண்ணது யாரு? நானா கோயில் கட்டினேன், நானா அடியார்களுக்கு சாப்பாடு போட்டேன், அந்த பணத்தை செலவு பண்ணேன், நீ தானே? உதர வர்றதும் வராதும் அதெல்லாம் உன் கதை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் முன்ன தோத்திரம் பண்ணிட்டு கிடக்கேன், அவ்வளோதான். என்ன செய்யணுமோ, எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போது எல்லாம் உண்மையாகும். சிவனவன் என் சிந்தையுள்ளார் உரைப்பல்ல. அப்பா என் மனசுல இருந்து உள்ளே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறவன் அவன் தான். நான் உரைப்பன், வாய் எழுது, ஆனால் வழியாகும். சிவனவன் என் சிந்தையுள் நின்றார், அவன் அருளாலே, அவனுடைய அருளாலே, அவன் தாள் வணங்கி, அவன் தாள், இந்த இடத்துல தாள் என்பதற்கு முயற்சி என்றே கொண்டு வரலாம். அவனுடைய முயற்சிகள், உயிரை உயர்த்தும் பொருட்டு அவன் செய்கின்ற முயற்சிகளை வழிபடும் சிந்தை மகிழ சிவபுராணம். அது எப்படி சிவபுராணம் ஆகுன்றதுக்காக தான் சொன்னார். அவன் தாள் என்று சிவரை பத்தி இங்க சொல்ல, அப்படி சொன்னா தேவாரம் மாதிரி சொல்லியிருக்கணும். ஏன்னா சொல்றது பூரா உயிரினுடைய கதை. இது எப்படி எல்லாம் பிறந்தது, எப்படி வந்தது, திரும்பி எப்படி இறைவனிடத்துல போய் சேர்ந்தது என்றுதான் இந்த கதைகளை சொல்லிப்பட்டு போகிறார். இது ஜீவபுராணம் தேவையாத ஒரு சிவபுராணம் இல்லை. எப்படி சிவபுராணம் ஆச்சுன்னா அவன் தாள், அவனுடைய முயற்சி தான் இந்த உயிரை பிறவியில் விட்டதும் அவன் தான். இந்த உயிருக்கு சரிய கிரியா யோக மார்க்கங்களை கொடுத்ததும் அவன் தான். அதிலே பக்குவப்பட்டு அதிதீவிர பக்குவம் உடையதாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆச்சாரியனாக வந்து உபதேசம் செய்யறதும் அவன் தான். இவ்வளவு அவனுடைய முயற்சி, இந்த உயிருடையது எதுவும் இல்லை. உயிர் அவனுக்கு ஒரு கைப்பாவையாக கருவியாக பயன்பட்டிருக்கிறது. ஆகவே பாசத்துக்குள்ளே கடந்த உயிரை எடுத்து அதுக்கு பிறவி கொடுத்து அதன் அழுக்கை போக்குவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் செய்து அதை தூயதாக ஆக்கி தன்னோடு ஒன்றாக்கி கொண்டவன் அவன் தாழ் வணங்கி அவனுடைய முயற்சியை நான் வழிபட்டு சிந்தை மகிழ. அப்ப அது சிவபுராணம் தானே. என்னை பத்தி நான் சொன்னாலும் அது அவரை பத்தி சொன்னதாக தான் ஆகும். ஏன் என் கதை பூரா அவர் கதை தானே? அதுக்காக சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை இயல்புகிறது. அந்த தன்னை வரும் இந்த தன் என்கின்ற சொல்ல செய்வருகிற இடங்களை பார்த்தீங்கன்னா கௌரவ வாசம். சிவபுராணம் தன்னைன்னா எந்த தன்மை உடையது என்ற கருத்து. அவன் தன்னை, அவனை என்று சொல்வதற்கு, அவன் தன்னை என்று சொல்வதற்கு ஒரு அழுத்தம் சிறப்புடையது. அவர் தான் சொன்னார், அவர் சொன்னார் என்பதற்கு அவர் தான் சொன்னார். இந்த கடிதம் எழுதும்போது கூட நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருந்து கொண்டிருக்கிறது எழுதியிருக்கீங்க. இந்த நீங்கள் என்று எழுதுவதற்கும் தாங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருக்கிறது என்பதற்கும் வித்தியாசம். தாங்கள் போடும் பொழுது அவர் எதிர்க்க வச்சு பேசுற மாதிரி இல்லாமல் படற்கையா வச்சு பேசுற மாதிரி, படற்கையா வச்சு பேசினார் மரியாதை. செட்டிநாட்டில் போய் கூட தான் சொல்லிக்கணும், தான் அங்கே அதிகம் பழக்கம், நாட்டு பழக்கம் அதிகம். சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை அப்படின்னு சொன்னா சிவபுராணத்தை உயர்த்தி காட்டுகிற வார்த்தை. அதை முந்தை வினை முழுவதும் நோய உரைப்பன்றார். இனிமேல் தான் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன நடக்கிறது. இப்போ இது இருக்கிறதெல்லாம் இந்த சிவபுராணத்தில் பின்னால் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பின்னாலே பல இடங்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே போயிருக்கார். சித்திராப்பத்து, அடைக்கலப்பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுதான். இதில் இருக்கிற விஷயங்களில் ஒவ்வொன்றையும் பின்னாலே சொல்லியிருக்கார். அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தான் இதை முடிச்சிருக்கார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விரையின் முழு நோய குறைப்பன் தான் கண்ணுகளால் தன் கருணை கண்காட்ட வந்தி எண்ணுதற்கு எட்டா எழுதார் கடல் இறங்கி. எண்ணுதற்கும் எட்டா என்று ஒரு மகரம் சில சோழிகளில் இருக்கிறது. இதில் என்னன்னா அந்த மகரம் போடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனுடைய கருத்து சரிதான். இதை நீங்கள் போடாமல் விட்டா எண்ணுதற்கு எட்டா அப்படின்னு சொல்லணும். ஓசையினு கொஞ்சம் குறையும். இந்த பூ வரும்போது எதிர்ப்பு உயிரெழுத்து வந்தால் அதுவும் ரெண்டும் ஒன்றாயிடும் சுத்தியில் உரமும். எண்ணுதற்கெட்டா அப்படின்னு சொல்லுதற்கும் எட்டா எழுதா அவனுடைய கருணை கண்காட்ட. அதனாலே நான் அவனுடைய திருவடியை வணங்கினேன். அவன் கருணை புரியவில்லை என்றால் நான் அவனை வணங்குகிற ஒரு தன்மை கூட என்னிடத்தில் சேர்ந்திருக்கிறான். ஆகவே நான் அவனை வணங்கியதும் கூட அவனால் வெண்ணிறைந்து மண்ணிறைந்து முக்காய் விளங்கோழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நீ பெருந்தீர் பொல்லாவிலேயே புகழும் ஆறு ஒன்று பெண்ணிறந்து மண்ணிறந்து மண்ணை அளந்து விடலாம், ஆகாய்க்கு அளக்க முடியாது. என்னால் முதல்ல வெண்ணை சொல்லி மண்ணை சொல்லலாம். நமக்கு பார்க்கிற இடம்

0: மண்முழுதும் நிறைந்தவன் என்பது தான் முதல்ல சொல்லணும். ஆனால் அவன் அளப்பரியவன் ஆகினாலே வெள்ளிறைந்ததினால் விண் எழுவரும் இருக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அதனால் அவன் அளப்பரியவன் என்பதை சொல்லும் பொழுது வெள்ளிறைந்ததினால் மண் நிறைந்து மிக்கா எல்லாவற்றிலும் மேம்பட்டதால் விளங்கு ஒளியால் எண் நிறைந்து நினைப்பவர்களுடைய நினைப்பளவாக நிறைந்து எண்ணத்தின் அளவாக நிறைந்து இது ஔபச்சரேடிக வியாபகம் என்று அதை சித்தாந்தத்தினம். அதாவது பொருள் அளவுக்கு நிறைந்தது, எண் நிறைந்து நினைப்பார்களுடைய நினைப்புக்கு ஏற்ற அளவிலே நிறைந்து. இனி எண் இறந்து என்று ஒரு பாடம் இருக்கின்றது. எண் இறந்து கணக்கிற்கு அகப்படாம் என்றால் கணிதம். எண் இறந்துன்னா கணிதத்துக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. அவர் இப்படி என் இன்னிறத்தன் இவன் அத்தன் இவன் இறைவன். எண் நிறைந்து நினைப்பாருடைய நினைப்பளவாக நிறைந்து எல்லை இல்லாதான் அளவுபடாததனாக இருக்கிறவன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மேல் கீழ் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லை இல்லாதான் இன்பெருங்கிய என்னுடைய அளவு கடந்த அந்த புகழை பொல்லாவிலேயே திரும்ப திரும்ப பிறவிகளை செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே பொல்லாங்குடைய வினையை உடையவன். அது நல்ல வினையும் இருக்கிறது அதில், தீய வினையும் இருக்கிறது. ஆனால் ரெண்டு வினையுமே பிறவியை தரக்கக்கூடியதான். ஆகையினாலே பொல்லா வினையே என்று ரெண்டு வினைகளையும் சேர்த்து மொத்தமாற்றுவார். பொல்லா வினையே புகழும் ஆறு ஒன்றறி உன்னுடைய பெருஞ்சீரை புகழும் ஆறு புகழ்ந்து சொல்லுகின்ற வழி ஒன்றறியேன் என்று சொன்னால் ஒன்றும் அறியே கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லை என்று ஒன்று ஒன்று அறியேன் என்று சொன்னால் அது பலபடியாக இருக்கிறது என்பதும் ஒன்றறியேன் என்று ஒரு வார்த்தையா சொல்லணும். சேர்த்தொழணும் சேர்த்தொள்ளும் பொழுது சிறியளவு கூட அறியாதவன் ஒன்று அறியேன் என்று சொன்னால் பலவாக அறிந்தவன் என்பவன். எப்படி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டியது அதனாலே இவர் இப்படி வந்தார் என்ன பெற்றார் என்பதையெல்லாம் அடுத்து சொல்ல இருக்கார். நம பார்வதி
1: பத்மபாதம் தம் தோடகம் வாத்திகாரமன்யேந்திர விஜயேந்திராக்யு குருராஜௌ பஜாம்யஹம் அதிஷ்டானஸ்ய சத்யத்வாத் ஆபாசஸ்யாது தத்வதஹ சந்திரசேகர யோகீந்திரஸ்து அதிஷ்டானமபூத் கலு. வித்யானாம் சர்வாசாம் அத்யாத்ம வித்யாம் வினா பரவித்யாத்வம் ந பவதி. அபரவித்யானாம் அப்யாசஹ கர்மணா பலம் ததாதி. கிந்து வேதாந்த ரூப உபனிஷத் சாஸ்திரஸ்ய யத் விதிவாக்கியேன விஹிதம் தத் அனுஷ்டானேன பலம் இதி அத்ர ந ஶ்ரமஹ. தஸ்மாத் சங்கர பகவத்பாதாஹ வதந்தி யத் சர்வ கர்த்தவ்யதா ஹானிஹ அயமேவ பரோக்ஷஸ்மாகம் இது வதந்தி சங்கர பகவத்பாதாஹ. கர்மசாஸ்திரேஷு அனுஷ்டானம் கிருத்தைவ பலம் லப்தும் சக்யதே. வேதாந்த சாஸ்திரே கிமபி கர்த்தவ்யம் நாஸ்தியவ. அத்ர அத்யாச அபனயனேன ப்ரம அபனோதனேன ஸ்வயம் சித்தமேவ ஞாயதே ததேவ ஆப்யதே இத்யுச்யதே ததேவ அனுபூயதே இத்யபி உச்யதே. சர்வ அவித்யா நிவத்தி கரணே ஏவ யத்னஹ க்ரியதே நதோ ப்ராப்யஸ்ய ப்ராப்த்யர்த்தம் யத்ன க்ரியதே. தஸ்மாத் உற்பத்திர்வா ஆப்திர்வா விகிருத்திர்வா சம்ஸ்கிருதிர்வா அத்ர நபவதி இத்யாத சர்வத்ர பகவத்பாதாச்சாரியை அகோஷ்யதே. சர்வ வேதாந்த சாஸ்திரேஷு அபி சாரதயா சாந்தோக்ய உபனிஷத் விசாரஹ பரிவர்த்தி சர்வோபரி. ஆச்சாரிய பாதானாம் ஷண்மத ஸ்தாபகாச்சாரியாஹ இதி பிரசித்திஹி வர்த்ததே. கிந்தோ அத்வைத சித்தாந்த ஏவ தஸ்ய பிராதான்யம் பவதி. தத்ர தத் அனுகூலதயா யத் சூத்ரபாஷ்ய கிரந்த ரூபேண விராஜத சயவ கிரந்தஹ தஸ்ய பிரதான கிரந்தஹ பவதி. तत्र तावत् द्विशत न्यून संख्याक अधिकरणानि सन्ति सर्वत्र अधिकरणेषु अर्धभागः छान्दोग्य उपनिषद् विचारे एव तत्र प्रवर्तते एवं सूत्रभाष्ये छान्दोग्य उपनिषद् विचारमपि क्रियते तैः छान्दोग्याय विशेष प्रधान भाष्यमपि क्रियते तस्मात् छान्दोग्य उपनिषदि ते बद्धानराः आदिशङ्कर भगवत्पादाः यदि इमं विषयम् अनुसृत्य छान्दोग्य उपनिषद् विचारं क्रियते सामवेदे तावत् ब्राह्मणानां बाहुल्यम् यदि प्रसिद्धिः याते प्रतिपादितवन्तः मम पितापि वेदपारायणकाले अष्टब्राह्मणपारायणे एव बद्धादराः सन्ति सततम् अष्टब्राह्मणपारायणं कर्तव्यं कर्तव्यम् इत्येव वदन्ति सर्वेषां ब्राह्मणानां पारायणं तावत् बहु कष्टतममिति रीत्या आधुनिककाले छान्दोग्यपारायणेन सर्वमपि पारायणं कृतं स्यात् इत्यतः सर्वेषां ब्राह्मणानां विचारं विना छान्दोग्यस्य मात्रम् अधुना विचारः क्रियते ऋग्वै माता सामपितानु சொல்றது போல ऋग्वेदத்துக்கு ஒரு தனி பிராபல்யம் மாதிரி ऋக்குகளுக்கு ஒரு தனி பிராதான்யம் ऋக்குகண பேஸ் பண்ணி தான் சாமங்கள் எல்லாமே வருது அநேகமா ऋग्वेदத்துல இருக்கிற ऋக்குகள் தான் சாமவேதத்துல இருக்கிற ऋக்குகள் அந்த சாமவேத சதஸ்ரம் ஒரு சதஸ் இருக்க ரொம்ப விசேஷமான சதஸ் எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்தா எந்த ஒரு சங்கீதமானாலும் எந்த ஒரு பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் போல கிரந்தங்களும் சர்வத்திர சாமவேதத்துக்கு என்னவோ தனி மைந்த என்ன யாரும் சொல்ல முடியும் அதுக்கு இருக்கனால அப்படி இருக்கு பகவான் வந்து தர்சனம் கொடுக்கிறான் கருடாரூடனு வர்ணிக்கிறேன் அப்ப அந்த கருடனை வேதமா வர்ணிச்ச வேதமா வர்ணிச்சான்னா கருடன் வேதஸ்வரூபம் வேதவேத்யன் ஸ்ரீமன் நாராயணன் நாராயணன் யஜ்ஞஸ்வரூபம் வேதத்துல யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு கருடன்ல பெருமாள் வர ஏதாவதுதான் முடிஞ்சு போச்சு அது போறாது வேதஸ்வரூபம்னு சொன்னாலும் எதிர்வேதிகளை கருடனை பத்தி சொல்லும் பொழுது சுபர்ணோசி கருத்மான் பஞ்சாதியில என்ன சொல்ற சாமவேதத்தினுடைய ஒரு ஒரு சாமத்தையும் கருடனுடைய ஒரு ஒரு அவயவமா வர்ணிச்சிருக்க எல்லா வேதமும் சொல்லக்கூடாதா ரிக்வேதம் எல்லாத்தையும் சொல்லுகிறான் எஜுர்வேதங்கள்லாம் ஆனா எஜுர்வேத மந்திரமே வேதஸ்வரூபியான கருடனை சாமவேத ஸ்வரூபமாகவே சொல்லுது பக்ஷின்னு சொன்ன பக்ஷம் முக்கியம் பட்சம்னா இறகுகள் சிறகு இறகு சொல்றே அதுல பிருஹத்ர தந்தர பக்ஷம் அப்படின்னு வர்ணிக்கிறார் பிருஹத் சாமம் ரதந்தர சாமம் ரதந்தர சாமம்னா பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு பிரீத் அதனாலதான் எல்லாத்துக்கும் ரதந்தர சாமத்தை பிரதானமா வச்சிருக்கா அதே மாதிரி பிருஹத் சாமான்னு சொல்லக்கூடியது பிரம்மஸ்வரூபமான சாமமா இருக்கக்கூடியது பிருஹத் சாமான்னு சொல்லக்கூடியது மகாவிஷ்ணுவுக்கு பிரீதிகரமானது மகாவிஷ்ணுவுக்கு பிரீதிகரம் எங்க சொல்றாங்க கண்ணனே தான் சொல்ற வேதானாம் சாம வேதோஸ்மின்னு சொல்லிட்டு பிருஹத் சாம ததா சாம்னாம் சாமங்களுக்கு மத்தியில நான் பிருஹத் சாமமா இருக்கேன் எப்பவுமே பிருஹத் சாம ரத்ன சாம சேர்ந்துதான் வரும் சங்கர பகவத்பாதர் விஸ்வநாதசாம பாஷை எழுதும் பொழுது திருசாமதா சாமகசாம நிர்வாணம் வேதம் விலக சன்னியாசகச்சமசாந்தம் நிஷ்டாசாந்தி பாராயணம் அப்படிங்கிற இடத்துல திருசாமான்னு எடுத்தார் சாம வாமதேவியங்கள்னு எழுதல ராகன ரோஹியன சாமங்கள்னு எழுதல ஆனா ஸ்ரீருத்ரத்துல கடைசியில வரக்கூடிய அப்படின்னு வரக்கூடியதான அந்த மூன்று சாமங்கள் சுரூபமா அந்த இடத்துல பாஷ்யங்கள் எழுதுறாரு திருசாமா அது போராதான் சுவாமிக்கு சாமகா சாமஸ்வரூபமா இருக்க சாம கானம் பண்ற அது மட்டும் இல்ல விஷ்ணு சாம கடைசியில முடியும் பொழுது சாமத்த கானம் பண்ற மாதிரி சமகரகத்து ரொம்ப இத்தமானவர் நாராயண மாதிரி சமகாயன கொண்டு முடிக்கிறது. அப்படி ஒரு சாமத்துக்கு ஒரு பிராதான்யம் எல்லா இடத்திலையும். சுவாமிக்கு திருவாராதனம் போத நமஸ்காரங்கள் பண்ணும் பொழுது கூட என்ன மந்திரங்கள் சொல்லணும், பூஜா விதிகளை பத்தி வர்ணிக்கிறார் பாகவதத்துல ஏகாதசஸ்கந்தத்துல. அதுல பூஜா பிரக்கிரிய சொல்லக்கூடியது எப்படி ஆகமங்கள்ல கிரியா பாதம்னு சொல்வாளோ பூஜைய, அந்த பத்ததியில கிரியா யோகம் பிரவக்ஷாமின்னு ஆரம்பிச்சு சுவாமிக்கு அபிஷேகங்கள் பண்றோம்னு சொல்லும் பொழுது புருஷசூக்த ஆராதனம் விதிச்சிருக்க. அந்த புருஷசூக்தத்தோட கூட சுவாமிக்கு பிரதானமான அபிஷேகங்கள் பண்ணும்பொழுது ராஜனசாமங்கிறதுக்கே ரொம்ப வசந்ததான சாமம் அதுல வரக்கூடிய இருக்குதான். இப்ப மாலையா வர்ணிச்சு நம்ம திருப்பதி கணேச சௌதியை குழந்தைகள்லாம் வச்சது எப்பவும் வேதமே ஆத்துல சொல்லிட்டு இருக்க, சன்னிதிலையும் வேதமே சொல்லிட்டு இருக்க, ரொம்ப அழகா எடுத்து வர்ணிச்சார். இவாளுடைய ஒரு பெரிய பக்தி சத்தம் ராமநாதீஷர் போட்ட கிரந்தங்களுக்கெல்லாம் கூட இருந்து சோதனம் பண்ணி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி லேகனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அவருடைய ஸ்தானத்தை கிட்ட கிட்ட பிடிச்சிட்டாரோன்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா அந்த பெரியவா மாயவரம் பெரியவான்னு சொல்லக்கூடிய ராமநாதீஷர் கிருஷ்ணமூர்த்தி தீட்சாங்கிற பெரியவாழ்ட்டதான் நம்ம அப்பாவோ பெரியவா மாமாவோ பல சாதுக்களோ பரம்பரையா எல்லாரும் அத்தியனங்கள் பண்ணினவா சாமவேத மூர்த்தியா இருந்தா. அதனால ராமநாத தீட்சிதர்னா நம்ம மகாஸ்வாமிகள் பரமாச்சாரியாளுக்கு ரைட் ஹேண்ட், அவர் என்ன சொல்றாரோ அதான். அப்படி ஒரு ஸ்தானம் நித்தியபடி ஸ்வயம்பாகமும் பண்ணிட்டு வைஷுதேவங்கள் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதாந்த விசாரம் பண்ணி வேதத்துல கரகண்டு வேதத்துக்கான கிரந்தங்கள்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணி எல்லா விதமான சத்தையோடையும் இருந்த பிரசிடண்ட் அவார்டு நாலு வாங்கினார். அதெல்லாம் அவருடைய லௌகிகமான நிறைய மகிமைகள். எங்க போனாலும் அவருக்கு அந்த ஸ்தானம் தான். அப்பேற்பட்ட மகான் அவரோட கூட இருந்து நிறைய இவர் எல்லாம் பண்றேன். நம்ம கணேஷ் சௌக்கியன் அவர் மயிலாப்பூர்ல சித்திரகோளம் பக்கத்துல ஒரு சின்ன ஆத்துல இருந்தார். அப்புறம் பெரிய ஆண்கள் மனிதன் பிரம்மாண்டமா ரஸ்கார்னர் ராஜபவனம் மாதிரி சாட்சாத் அம்பாளுடைய மேல்பவனம் மாதிரி கிரகத்தை நிர்மாணம் பண்ணிட்டு அங்க நிறைய வேத பாராயணங்கள் நிறைய வைதிக ஆராதனங்கள் வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்பவே நிறைய கைகரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது போல ரொம்ப ரசமான வேத வேதாந்த விஷயங்களை விசாரம் பண்ற அந்த சமவேதத்துக்கு பிரதானமான பிராமணம் சாந்தோக்கிய பிராமணம் பிராமணமாகவும் ஆறுது உபனிஷத்தாவும் ஆறுது. அதனால பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சான்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களுக்கு ஒரு ஏக கிரந்தமா பிரமாணமா ஆறுது. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் அதனால ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ம காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் ஒன்னா பாக்குறது கைகால சம்பிரதாயம் வைத்துவ சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் சில பேருக்கு புரியாதுன்னு சொன்னேன். ரெண்டுத்துக்கும் ஏகசாஸ்திரவாதிகள் அவா அத்வைதிகள் பின்ன சாஸ்திரவாதிகள். ஆத்ம விசாரம் பண்ணணும்னா ஆத்மா பகவான் அடையத்துல சரணாதி பண்றது எல்லாருக்கும் தகுதி. வைதிக அனுஷ்டானங்கள் யாக யஜ்ஞங்கள் பண்றது யஜ்ஞோபவீதம் வேணும், வேதாந்தியனம் வேணும், சரீரத்தை பேஸ் பண்ணது அது, ஆத்மாவை பேஸ் பண்ணினது வேதாந்த விஷயம். அதனால ரெண்டத்தையும் பிரவர்த்தி நிவர்த்தி ரெண்டத்தையும் ஸ்திதி கழிவு விரோதா கிழக்க போயிட்டா மேற்க போயிட முடியாது, மேற்க போனோம்னா மேற்க போனோம், கிழக்க போனோம்னா கிழக்க போனோம், இதை விட்டாதான் அது, அதை விட்டாதான் இது அப்படின்னு நிறைய இடங்கள்ல சமசமுச்சயமும் கிடையாது, விஷம சமுச்சயமும் சேர்ந்தும் கொஞ்சம் ஞானம் பண்றேன் கொஞ்சம் கர்மா பண்றேன்னு பண்ண முடியாது. கர்மா பண்ணிட்டுதான் ஞானம் பண்ணணும், வேதாந்தத்துக்கு வரணுங்கிறது கிடையாது. வேதாந்தத்துக்கு போயிட்டு மறுபடியும் நிச்சயமா கர்மாவுக்கு வரவே மாட்டான். அதனால ரெண்டுமே பரஸ்பர விருத்தம்ங்கிறது அத்வைத சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம். எல்லாத்துக்கும் இதுல இடம் இருக்கு இந்த சாந்தோக்கியங்கிற உபனிஷத்துல. மேலும் சாந்தோக்கிய உபனிஷத்துல குரு கிருபையினால கிரகஸ்தனே மோட்சம் அடையறதுக்கும் வழி உண்டு. இந்த சூத்திர பாஷ்யத்திலேயே ஒரு இடத்துல ஆச்சாரியன் விசாரிச்சிருக்கா. அது போல சாந்தோக்கியம் ஆச்சரியமா அது மாதிரி பூர்த்தி ஆகுது. ஆச்சரியமான ஒரு உபனிஷத்து, இதனுடைய மந்திரங்கள் தான் ஆப்யாயம் தோமாங்கானி, விசேஷமான மந்திரங்கள். நம்ம சரீரத்தினுடைய புஷ்டி, மனசுடைய சுத்தி எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான மந்திரம். எடுத்த உடனே உத்தீத உபாசனை, உத்தீத உபாசனை என்ன? இப்ப சாமத்துல ஏழு ஏழுன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தார் பாருங்க, அதுல ரொம்ப உச்சமா இருக்கக்கூடியது உத்தீதம், மத்தியமா இருக்கக்கூடியது உத்தீதம். அந்த உத்தீத பக்தி சுரூபமாக பரமாத்மாவை உபாசிக்கக்கூடியது, பிரணவ ரூபமாக உபாசிக்கக்கூடியது அந்த இடத்துல விசாரிக்கப்படுறது. உத்தாத்தாக்கள்னு சாமவேதிகளுக்கு வேற, அந்த ஔத்தாத்திரங்கிற கர்மாவை பத்தி மீமாம்சா சாஸ்திரங்கள்ல விசாரிக்கும் பொழுது எப்பவுமே சாஸ்திரக்காரெல்லாம் சகல சாஸ்திர பாருங்கதாளா இருப்பா, அனுஷ்டாதாக்களா முதல்ல இருப்பா, அத்தீன சம்பன்னாளா இருப்பா, பகவத ஆராதனம் பண்றவாளா இருப்பா, வேதாந்த விசாரம் பண்றவாளா இருப்பா, அந்த ஞானபக்தி வைராக்கியங்கள் கர்மகாண்டம் ஞான காண்டம் உபாசனா காண்டம் எல்லாத்திலையும் எக்ஸ்பர்ட்டா இருப்பா. மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் எழுதினா சாஸ்திரமும் வாசிச்சிருக்காவா, அது போல பகவத ஆராதனத்திலையும் ருச்சியோட இருந்திருக்கா, பாகவதாதி கிரந்தங்கள்லயும் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கா. கண்டதேவன் சொல்லக்கூடியவர் பாட்டதேவிகான ஆச்சரியமா எழுதும் பொழுது, உத்காதாவை எடுத்து எழுதும் பொழுது, உத்காயதி நாம் அரவிந்த லோச்சனம், பாகவதத்துல கோபிகைகள் உறக்க பகவான பாடினத உத்காயதி நாம் எடுத்து அழகா வியாக்கியானம் பண்ற. அந்த நடு சொல்லு தெரிஞ்சாதான் அந்த ஸ்லோகத்தெல்லாம் எடுக்கவே முடியும், இல்லைன்னா அது அவ்வளவு பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. பக்தியும் சித்தத்துல அவ்வளவு இருக்கணும், ஆழ்ந்த பாகவத ஞானமும் இருக்கணும், அதே சமயத்துல கர்மானுஷ்டானத்தினுடைய சுவாரஸ்யமும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சொல்லிருவார உத்காயதீனாம் அப்படின்ட்டு. இந்த உத்கீதோபாசனத்துல பிரணவத்தை வச்சே சொல்லிருவாரா இல்லையா, எல்லாத்தையும் ஓமி
2: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்களில் புண்ணிய காலங்கள். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: இந்த புண்ணிய காலங்கள் என்று குறிப்பிடும் பொழுது முக்கியமாக தட்சிணாயனம் உத்தராயணம் என்று எடுத்துக்கொண்டால், பாவினி அப்பயனைய யாம் ஏ வியதீதேச்ச உத்தராயணே, அந்த புண்ணிய காலம்னு சொல்லும் பொழுது மாச சங்கராந்தியை எடுத்துக்கும் பொழுது தட்சிணாயனம், தட்சிணாயனம்னா என்ன, ஆடி மாசத்தினுடைய பிறப்பு. அந்த ஆடி மாசம் அப்படின்னா அந்த கர்க்கடக ராசியில சூரியனானவர் பிரவேசம் பண்றார். இந்த சூரியன் கர்க்கடக ராசியில பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதமானது ஆடி மாதம், கடக மாசம்னு. அந்த கர்க்கடக ராசியில பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி 20 நாழிகைகள் புண்ணிய காலம். 20 நாழிகை அப்படின்னா 8 மணி நேரம். அப்ப சூரியன் அந்த கடக ராசிக்குள்ள எப்ப பிரவேசம் பண்றாரோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 20 நாழிகைகள் புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திற்கு தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேரு. அதாவது நாளைக்கு காலத்தால நாளைக்கு 8 மணிக்கு சூரியன் பிரவேசம் ஆகிறார் அப்படின்னா, இன்றைய தினம் ராத்திரி 12 ஆரம்பிச்சு 8 மணி வரை இருக்கக்கூடிய காலம் வந்து புண்ணிய காலம். தட்சிணாயனம் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் புண்ணிய காலம். இது தட்சிணாயனத்துல இருக்கக்கூடிய விஷயம். உத்தராயணம் அப்படின்னா தை மாத பிறப்பு. நாளை ஒரு 8 மணி, காலை 8 மணிக்கு சூரியனானவர் மகர ராசியில் பிரவேசம் பண்றார்னா, அவர் பிரவேசம் செய்த பிறகு 20 நாழிகை, அந்த 8 ஆரம்பித்து அடுத்து இருக்கக்கூடிய 8 மணி நேரங்கள், அதாவது ஒரு 4 மணி வரை, 10, 12, 2, 4, 4 மணி, மாலை 4 மணி வரை இருக்கக்கூடிய காலங்களுக்கு புண்ணிய காலம். இதுக்கு உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்று பெயர். இதே போல் ஒரு ஒரு மாதத்திற்கும் புண்ணிய காலங்களுக்கான காலமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை அதே போல் 4, இது விஷு புண்ணிய காலம், சித்திரை விஷு புண்ணிய காலம், ஐப்பசி விஷு புண்ணிய காலம் என்று புண்ணிய காலத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். சித்திர மாதத்தினுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சித்திர விஷுன்னு பேரு. ஐப்பசி மாதத்தினுடைய பிறப்புக்கு துலா விஷு என்று பெயர். இதுல வந்து எவ்வளவு நேரம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான நேரங்களும் கூட புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை நான் சொல்றேன். நான் அடுத்து கிரகண பூஜைக்கு போறேன். இந்த மாதங்களை பிரிச்சுக்கும் பொழுது நாம 3 மூணா பிரிச்சுக்கணும். சித்திரை வைகாசி ஆணி, ஆடி ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின் மூணு மூணா பிரிச்சுக்கணும். அதில் முதல்ல இருக்கக்கூடிய மாசங்களை விட்டுடுங்க, சித்திரை விட்டுடுங்க. சித்திரைக்கு என்ன பேர் நான் அப்புறமா சொல்றேன். சித்திரை வைகாசி ஆணி வரும்பொழுது இந்த ரெண்டாவது வர்றது இல்லையா, அந்த ரெண்டாவது வர மாதங்களுக்கெல்லாம் வந்து விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு பேர். அதாவது சித்திரை விட்டுட்ட வைகாசிக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணியகாலி புண்ணியகாலம்னு பேர். அடுத்து மூணாவது வரக்கூடிய புண்ணியகாலத்துக்கு ஷடசீதி புண்ணியகாலம்னு பேர். அப்படி ஒரு பேர் வச்சிருக்கா, சித்திரை வைகாசி ஆணி. சித்திரைக்கு வந்து சித்திர விஷு புண்ணியகாலம், வைகாசிக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம், அடுத்து இருக்கக்கூடிய ஆணி மாசத்துக்கு ஷடசீதி புண்ணியகாலம். இப்படி இந்த மூன்றையும் நாம பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு வருடத்துல நான்கு ஷடசீதி புண்ணியகாலம், நான்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு. இது என்னது அப்படின்னா, சூரியன் அந்தந்த ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்குள்ள நுழையக்கூடிய அந்த நேரத்திற்கு புண்ணியகாலம்னு பேரு, அந்த மாதத்துல மாதப்பிறப்புன்னு பேரு. அதுக்கு பேரை வச்சிருக்காங்க விஷ்ணுபதி ஷடசீதின்னு கொண்டிருக்காங்க. இதுல வித்தியாசம் என்ன இருக்குன்னா, விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்னா சூரியனானவர் ரிஷப ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்ப முன்னாடி பதினாறு நாழிகை புண்ணியகாலம், பின்னாடி பதினாறு நாழிகை புண்ணியகாலம். பதினாறு நாழிகை அப்படின்னா ஆறு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிஷம். அந்த எந்த சமயத்துல அவர் பிரவேசம் ஆகிறாரோ அதற்கு முன்பு ஆறு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிஷம், பின்பு இருக்கக்கூடிய ஆறு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் இந்த மொத்த நேரத்திற்கு புண்ணியகாலம்னு பேரு. இது எதற்கு விஷ்ணுபதிக்கு. ஷடசீதி புண்ணியகாலம்னா உதாரணம் சித்திர வைகாசி ஆணி மாசம், ஆணி மாசத்துக்கு ஷடசீதினு பேரு. இந்த ஷடசீதி புண்ணிய காலத்துல பிரவேசம் பண்ணத்திலேருந்து, சூரியன் பிரவேசம் பண்ணத்திலேருந்து மிதுன ராசி பிரவேசம் பண்ணத்திலிருந்து அறுபது நாழ்கை, அதாவது இங்க சரியாக எட்டு மணிக்கு பிரவேசம் பண்றாருன்னா நாளை எட்டு மணி வரைக்கும் அறுபது நாழ்கை அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம், இதற்கு புண்ணியகாலம்னு பேரு. இப்படி இந்த புண்ணியகாலத்தினுடைய எந்தெந்த அவர் சுவாமிகள் கேட்கும் பொழுது மாதி மாதத்தினுடைய பத்து நாள் வியாப்தி இருக்கா, அந்த புண்ணியகால தன்மையானது பத்து நாள் இருக்கா, பதினைந்து நாள் இருக்கா, ஒரு மாதம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். இந்த புண்ணியகாலங்களுக்கு ஒருவனுக்கு தனித்தனியாக பிரித்து இருக்கு. அப்ப தட்சிணாயனம் உத்தராயணம் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடி இருபது பின்னாடி இருபது இருபது நாழிகைகள், அடுத்து சில புண்ணியகாலங்களுக்குனா பதினாறு பதினாறு புண்ணியகாலங்கள், அடுத்து ஷடசீதி புண்ணியகாலங்களுக்கு அறுபது நாழிகை புண்ணியகாலங்கள், அடுத்து இந்த விஷு புண்ணியகாலம்னு சித்திரை வைகாசின்னு சொன்னோம். அதுக்கு சித்திரையா இருந்தா முன்னாடி பத்து நாழிகை, ஐப்பசி மாதம் அதாவது துலா விஷு புண்ணியகாலமா இருந்தா பின்னாடி ஒரு பத்து நாழிகை, பத்து நாழிகை அப்படின்றது நான்கு மணி நேரம் கணக்கு. இப்படி புண்ணியகாலங்களுடைய விஷயங்களானது தர்மசாஸ்திரத்துல எப்படி இருக்கோ ஏறத்தாழ அதே மாதிரி ஆகமங்கள்ல புண்ணியகாலங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாமும் இருக்கு. இதுல புண்ணியகா எவ்வளவுதான் அறுபது நாழிகை இப்படிலாம் இருந்தாலும் கூட அந்த புண்ணியகாலத்தினுடைய அளவு டியூரேஷன் அது சொல்லும் பொழுது யாமம் யாமார்த்தகம் வாபி கட்டிகை காத்துவா அதவா என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது ஒரு யாமம் புண்ணியகாலம்னா அறுபது நாழிகை புண்ணியகாலம்னா அறுபது நாழிகும் நாம பூஜை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரு யாமம், ஒரு யாமம் அப்படின்னா மூன்று மணி நேரம், அல்லது யாமார்த்தகம் அல்லது ஒன்றரை மணி நேரம், கடிகை கா அல்லது ஒரு மணி நேரம். புண்ணியகாலம் வியாப்தி இருந்தாலும் கூட புண்ணியகாலம் முழுவதுமாக கர்மாவை செய்ய வேண்டும் என்று அல்ல. இந்த குறிப்பிட்ட ஒரு யாமமோ அரை அரை யாமமோ அல்லது ஒரு மணி நேரமோ செய்யலாம். இந்த புண்ணிய காலங்கள்ல என்னென்னலாம் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது தானம் பிரதட்சிணம் ஹோமம் தீர்த்தம் தீர்த்தம் அத்தியனாதிகம் யஜனம் செய்வ தற்காலே காரையே சர்வசம்பதம். தானம் செய்ய வேண்டும், புண்ணிய காலங்கள்ல தானம் செய்ய வேண்டும், பிரதட்சிணம் செய்ய வேண்டும், ஹோமம் செய்ய வேண்டும், தீர்த்தாதனம் அதாவது புண்ணிய நதி நீர்நிலைகளில் குளிக்க வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும், யஜனம் இறைவனை பூஜிக்க வேண்டும்னு இந்த புண்ணிய காலங்கள்ல என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த பட்டியலும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது போல் சூரியோபராக காலேச்ச ஆதோ புண்ணிய பிரசம்சனம் சந்திரோபராக சமயே. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரொம்ப முக்கியமானது. சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டா, அதாவது அமாவாசையில சூரிய கிரகணம் ஏற்படுறது, பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுறது. இதுல புண்ணிய காலம் எப்போ அப்படின்னா, அதாவது சந்திரனை சந்திரனை ராகு கேது இத வைதிகத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஆகமத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வைதிகத்துல வைதிக சம்பிரதாயத்துல முக்காவாசி பெரியவா சிஷ்டாலனுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ராகு ராகு சூரியனை பிடிப்ப அதாவது ராகு சூரிய சந்திரர்களை பிடிப்பதாக சில கிரகணம், அதுக்கு வந்து ராகுபராகம் கேது கிரஸ்தம் ராகு கிரஸ்தம்னு ரெண்டு பேர் போடுவாங்க. அதே மாதிரி சந்திரனையும் ராகு கேது ரெண்டு பேரும் பிடிக்கிறதாக அப்படி ரெண்டு வகையான பழக்கம் இருக்கு. அதுல கேது கிரஸ்தத்தை கிரகணமாகவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட்சம் உண்டு. ராகு கிரஸ்தமாக இருந்தால்தான் கிரகணம், கேது கிரஸ்தம் அதாவது கேதுவானவர் ஒரு சூரியனையோ சந்திரனையோ பிடிக்கக்கூடிய ஒரு கிரகணமானது கிரகணமே கிடையாது. ராகு சூரியனையோ சந்திரனையோ பிடிக்கக்கூடிய கிரகணம் தான் கிரகணம் என்று சிலருடைய கொள்கை. அதற்கு தர்மசாஸ்திரங்களையும் சில சில அனுகூலங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆகம சம்பிரதாயத்துல ரெண்டுத்தையும் கிரகணமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ராகு கிரஸ்தமாக இருந்தாலும் சரி, கேத்து கிரஸ்தமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே புண்ணிய காலம்ன்ற ஒரு குறிப்பு காரணாகமத்துல இருக்கு. இதுல சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும்னா அமாவாசை என்று ஏற்படக்கூடியது. அந்த அமாவாசை சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்த உடனேவே புண்ணிய காலம். பிரிக்க சூரியனை ராகுவோ கேதுவோ பிடிக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில இருந்தே தொடங்கி புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா சந்திர கிரகணமா இருந்தா அது மோக்ஷ காலம்னு ராகுவோ கேதுவோ சூரியனையோ அல்லது சந்திரனையோ விடக்கூடிய காலம் தொடங்கி புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இதற்கான அடையாளம். இதற்கு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக எங்க பெரியவாளா என்ன சொல்லுவான்னா, சூரியன் ரொம்ப கொதிக்கிறதுனால இந்த ராகு கேது பாம்பா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அதை பிடிக்காது, அதனால வாயு சுடுன்றதுனால சீக்கிரம் விட்டுடும், அதனால புண்ணியகால வியாப்தி கம்மியா தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஆனா சந்திரன் குளுமையா இருக்கிறதுட்டு சூரியன் சந்திரன் அந்த கிரகணம் காலம் அந்த டியூரேஷன் அந்த பரிமாணமானது ரொம்ப நேரம் இருக்கிறதுட்டு புண்ணிய காலம் பின்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் அது. அதாவது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, புண்ணிய காலம்ன்றது கிருஷ்ண பட்சத்தில் தான் ஏற்படும். என்ன அப்படின்னா, அமாவாசை நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும், இந்த பௌர்ணமி இன்னைக்கு வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் பௌர்ணமி போட்டிருப்பார். 12 மணிக்கு அப்புறம் நமக்கு பிரதமை, அதாவது கிருஷ்ண பட்சத்தினுடைய தேய்பிரையினுடைய பிரதமை ஆரம்பிக்கிறதுன்னு போட்டிருக்கார். கிரகணம் பாத்தீங்கன்னா ராத்திரி சந்திர கிரகணம் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 1 மணிக்கு முடியறதுன்னு போட்டிருக்காரு. அப்ப கரெக்டா 12 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு, அது வந்து வளர்பிறை சுக்லபக்ஷத்தை சார்ந்தது. 12 மணிக்கு மேல வந்து நமக்கு கிருஷ்ணபக்ஷம் ஆரம்பிக்கிறது. சந்திரனை அந்த ராகுவோ கேதுவோ 11 மணிக்கு பிடிச்சி 12 மணி வரைக்கும் பூர்ண கிரகணம் வந்து 12 மணிக்கு மேல விட ஆரம்பிக்கிறார். அப்ப 12 மணிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு புண்ணிய காலம், அந்த 12 மணிலேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணபக்ஷம் வந்துடுது. அப்ப அந்த புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷத்தில் தான் நிகழ்கிறது. சூரிய கிரகணம் பாருங்க, பிடிக்க ஆரம்பிச்ச உடனேவே புண்ணிய காலம். சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமாவாசையில தொடங்கி பெரும்பாலும் அமாவாசையில முடிஞ்சிடும். அப்ப 11 மணிக்கு பகல் 11 மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிச்சுட்டுனா 12 மணிக்கு முடிஞ்சிடுது. 12 மணிக்கு மேல உங்களுக்கு வளர்பிறையினுடைய பிரதமை ஆரம்பிக்கிற பட்சத்துல இது கிருஷ்ண பட்சத்திலேயே முடிஞ்சிடும். அப்ப ரெண்டு பட்சமா இருந்தாலும், அதாவது எந்த கிரகணமா இருந்தாலும், புண்ணிய காலம்ன்றது கிருஷ்ண பட்சத்தை சார்ந்தது. அது எதற்காக வச்சிருக்கா அப்படின்னா, தர்ப்பணங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது அது தகுந்ததாக வரும் என்பதற்காக. ஆனால் பூஜையிலையும் இதுதான், இதே விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமங்களில். சூரியோபராக காலே ஆதோ புண்ணிய பிரசம்சனம், சந்திரோபராக சமயே அந்தே சர்வஹிதம் பவேத், ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் சம்போஹோ யஜனம் உத்தமம் என்று சிவபெருமானுக்கு பூஜையை செய்ய வேண்டும் என்று பூஜையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிரகண புண்ணிய காலங்களில் காரணாகமத்தில் உபராக உற்சவ விதி பட்டலம் என்று ஒரு பட்டலம் இருக்கிறது. கிரகணம் வரும் பொழுது பூஜையை செய்ய வேண்டுமா? நமது சம்பிரதாயத்தில் பல ஆலயங்களில் ஆலயத்தை மூடக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. ஆனால் காமிகாகமம், காரணாகமம், அஜிதாகமம் போன்ற பல இடங்களிலேயே இந்த கிரகணத்திற்கு என்று விசேஷ பூஜையானது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் வந்து தீர்த்தவாரி பண்ணணும், சுவாமி உற்சவ பேரங்களை கொண்டு போய் தீர்த்தவாரி குளத்தங்கரலையோ அல்ல ஆத்தங்கரலையோ வச்சு தீர்த்தவாரி பண்ணி அதன் பின்பு சுவாமிக்கு பலவிதமான கலசாபிஷேகங்கள், சகஸ்திர கலசாபிஷேகங்கள், இது மாதிரி பல அபிஷேகங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. ஏன் 1000 கலசம், 500 கலசம், 250 கலசம்னு இத்தனை கலசாபிஷேகங்கள் கிரகணத்திற்கு என்று விதிக்கப்பட்டு இருக்கின்றன? ஆனால் நடைமுறையில அது இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் பல கோவில்கள்ல அது மூடுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கு. ஏன் அப்படி மூடுறதான பழக்கம் இருக்குன்னா, அநேகமாக பல பெரியவர்களோட யோசிக்கும் பொழுது இந்த கிரகணம் வந்து கிரகண காலமான கிரகண காலத்தினால் அனைவருக்கும் ஒரு ஸ்பர்ஷ தோஷம், ஒரு ஸ்பர்ஷ தோஷமானது எல்லா பூமண்டலத்திற்கும் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயமானது தர்மசாஸ்திரங்கள்லயும் இருக்கு, ஆகமத்திலையும் அது இருக்கு. அப்ப எல்லோருக்கும் ஒரு ஆலயத்தை திறந்திருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு கிரகண சமயத்தில் எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் ஆலயத்தை திறந்திருக்கும் பொழுது கிரகணம் ஆரம்பித்த பின்பு சில பக்தர்கள் வெளியிலிருந்து உள்ள வராங்கன்னா, அவங்க வெளியில இருக்கிறவருக்கு அவங்களுக்கு அந்த தீட்டு உண்டு, கிரகண தீட்டு உண்டு, கிரகண பீடை உண்டு. அவங்க கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான்னு சொன்னா கோவிலுக்கு உள்ள இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த தீட்டு கிடையாது. நான் திறந்து இருக்கிற பட்சத்துல அவங்களை யாரும் நம்மால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப கிரகணம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க உள்ள வரும் பொழுது இந்த கிரகண தீட்டுன்ற இந்த பிரச்சனை வருமோ என்ற காரணத்தினால்தான் பெரும்பாலான ஆலயங்களில் கிரகண காலத்தில் பூஜை செய்வது பழக்கமாக இல்லை. ஆனால் கபாலீஸ்வரர் கோவில்ல கிரகண சமயங்கள்ல அது எந்த நேரத்துல ஏற்பட்டாலும் கிரகண சமயத்தில் ஆலயத்தை கூட்ட மாட்டாங்க. ராத்திரி அர்த்தஜாமம் ஒரு 11 மணிக்கு கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருதுன்னா அர்த்தஜாம பூஜையை பண்ண மாட்டாங்க. பள்ளியறை பூஜை கிடையாது. சுவாமி வந்து ஜனங்கள் எல்லாம் வெளியில ஜனங்கள் நட சாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண ஒரு கதவை மட்டும் சாத்திட்டு உள்ள சிவாச்சாரியர் இருப்பார். கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது, சந்திர கிரகணமா இருந்தா விட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அஸ்திரராயரை எடுத்துக்கொண்டு இந்த குளத்தங்கரையில தீர்த்தவாரி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து புண்ணியகால அபிஷேகம் செய்து அதன் பின்பு அர்த்தஜாம அபிஷேகம், அதன் பின்பு பள்ளியறை நடை சாத்துறதுக்கு 2-3 மணி ஆயிடும். ஆனா இதெல்லாம் எங்க அந்த கோவிலோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சிவாச்சாரியர்களுக்கு நிர்வாகத்திற்கு தெரியும். எனவே இந்த கிரகண காலத்தில் பூஜை என்பது ஒரு சங்கடமாக இருக்கும் காரணத்தினால், பல ஆலயங்களுக்கு இது போன்ற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாமே தவிர, கிரகண கால பூஜையானது விசேஷமாக எல்லா இடங்களிலேயும் சாஸ்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல பல இடங்கள்ல 2 பூஜை வரும் பொழுது, இந்த பூஜைகளை பிரிக்கும் பொழுது நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா என்று பூஜைகளை 3 பிரிக்கிறார்கள். நித்தியம் என்றால் தினந்தோறும் நிகழக்கூடியது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்றாவது ஒரு நாளில் நிகழக்கூடியது நைமித்திகம். காமியம் என்றால் நாம் இஷ்டப்பட்டோம்னா பண்ணலாம், இஷ்டப்படலன்னா பண்ண வேண்டாம், அதற்கு காமியம் என்று பெயர். இதுல இந்த கிரகண கால பூஜையானது நைமித்திக பூஜையை சார்ந்தது. கிரகணம் அதே போல இந்த சங்கராந்தி மாதப்பிறப்பு பூஜைகள் எல்லாம் நைமித்திகம். ஒரு நித்திய பூஜை நைமித்திக பூஜை ரெண்டும் ஒரே நேரத்துல வரும் பொழுது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, எதை முதல்ல பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் அப்படின்ற பல சர்ச்சைகள் எல்லாம் ஆகமங்கள்ல விஸ்தாரமா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கான நேரம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு வழக்கு நடக்கிறது அப்படின்னா அந்த வழக்கை பத்தி நான் எனக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் கூட, அந்த வழக்கை பற்றிய ஒரு நல்ல ஒரு அறிவு எனக்கு இருந்தாலும் கூட, தீர்ப்பு கொடுக்கறதுக்கான தகுதி அந்த நீதிபதிக்கு தான் உண்டு. அந்த தீர்ப்பானது தவறான தீர்ப்பா, என்னை பொறுத்தவரையில் தவறான தீர்ப்பாக இருந்தாலும் சரியான தீர்ப்பாக இருந்தாலும், தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி, ஒரு அருகதை, அதற்கான ஒரு பொறுப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது போல ஆலயங்கள்ல ஒரு நித்திய பூஜை நைமித்திக பூஜை ரெண்டும் வரும் பொழுது எதை முதல்ல பண்ணலாம் எதை பின்னாடி பண்ணலாம், எதை சேர்த்து பண்ணலாம் எதை விடலாம் எதை விடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த சிவாச்சாரியார் தப்பான முடிவை கொடுத்தாலும் கூட அந்த முடிவை கொடுக்கறதுக்கான அருகதை அவருக்கு தான் இருக்கு.
4: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்களில் ஜீர்ணோத்தாரம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: நித்தியமா நைமித்திகமா காமியமா, அதாவது ஜீர்ணோத்தாரம் பண்ணிய தீரணமா, இதுல வந்து சிவலிங்கத்தை இது என்ன அனுகரமம்ன்ற ஒரு இதுல வந்து ஜீர்ணோத்தாரம் ஆகமத்துல நாம நீங்க எல்லாம் பார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே சொல்றேன், அனுக்கர்ம விதி பட்டலம்னு ஒரு பட்டலம் இருக்கு. இந்த பட்டலத்தில் வந்து நிறைய நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வெளியில நாம சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவெல்லாம் தப்பா புரிஞ்சுக்காத. கோபுரத்திலையும் 4 மூர்த்திகளுக்கு கோபுரம், பிரசாதம், ரதம், 3 எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். கோபுரம் 3 பார்த்தா கிழக்கு பக்கம் ஸ்கந்தர் இருப்பா, இந்த 3 தெற்க பக்கம் தட்சிணாமூர்த்தி, மேற்கு பக்கம் வந்து விஷ்ணு, வடக்கால வந்து பிரம்மா, இந்த 3 ஒரே மாதிரி இருக்கும். பிரதிஷ்டாலாவும் இதே ஏறத்தாழ ஒன்னாதான் இருக்கும். ஒரு விமானம் வந்து நடந்து போச்சுன்னு சொன்னா அது வந்து ரதம், ஒரு தேர் நின்றுருதுன்னு சொன்னா அது விமானம் அப்படின்னு மனசுல வாங்கிக்கலாம். இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் பார்த்தோம்னு சொன்னா வாசல்லையே சக்கரம் போட்டு 2 குதிரை போட்டிருப்பான் இல்லையா, ரதம் மாதிரி. அப்ப என்ன அப்ப நட அப்ப தேர் நின்றுருதுன்னு சொன்னா அது வந்து கோபுரம், அது கோபுரம் இது விமானம், அதான் அங்க அங்க ஆரம்பத்துல இருந்து காமிச்சிருப்பாவாது. இதெல்லாம் கோபுரத்துக்கு எப்படி இருக்கோ விமானமும் ஒரே மாதிரி தான் அப்படின்றது நம்ம வாங்கிக்கணும். மேல அப்படி சகல எப்படி எவமே சகல விக்கிரகங்கள், சகலங்கள்னா உருவத்தோடு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அதெல்லாம் அப்படிதான். அது மாதிரி சிவலிங்கத்தை பிரிக்கும் பொழுது பேசும்போது சிவலிங்கம் தான் சொல்லுவார், வாங்கும் பொழுது எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாமா, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கேட்பா இதெல்லாம் சிவலிங்கத்துக்கு தானே சொல்லியிருக்கு, மண்டபத்துக்கு அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்கும்பொழுது நாம நமக்கு தோணும். அதனால என்ன பண்ணார், இது வந்து சாஸ்திரங்களா அதிதேசம்னு சொல்லுவா, ஒரு இடத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயத்த இன்னொரு இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கணும், அதாவது ஒரு இடத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை இன்னொரு இடத்துல நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்னு, அதே மாதிரி நாம அதிதேசம் பண்றதுன்னு சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. இது பண்ணிக்கலாம்ன்றதும் ஆகமத்துல வாக்கியம் இருக்கு. பிராசாதேபி ஏவமேவ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சிவலிங்கத்தை ரெண்டா பிரிக்கிறார், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க, சுஷ்சிதம் துஷ்சிதம்னு சிவலிங்கத்தை ரெண்டா பிரிக்கிறார். சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு. என்ன சுஷ்சிதம்னா, பார்க்கறதுக்கு வந்து தோஷங்கள் இருக்கா மாதிரி தெரியுது சிவலிங்கத்துல, ஒரு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு, இல்ல பின்னமான மாதிரி இருக்கு, பின்னமாயிட்டுன்னு சொல்ல வரல, பின்னமான மாதிரி இருக்கு. ஏன்னா அப்புறமா தான் தீர்மானம் பண்ணோம். ஆனா சிவாச்சாரியார் ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு வரார், ஒரு வேலை தவறாம வந்து ரொம்ப நியமத்தோட ஆச்சாரத்தோட ரொம்ப நல்லா பூஜை பண்ணிட்டு வரார். பார்க்கறதுக்கு சில்பியினுடைய பார்வையில பார்க்கும் பொழுது தோஷம் இருக்கு. ஏன்னா கோவில்னு பொழுது எதுவும் நாம சொல்லணும், கோவில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்றது சொல்லணும். வெறும் கட்டடம் மட்டுமே கோவில் இல்ல, வெறும் பூஜைகள் மட்டுமே கோவில் இல்ல, இந்த கட்டடங்களும் இந்த சம்ஸ்காரங்களும் சேர்ந்தது ஆலயங்கள். அப்ப அதுக்கு வந்து இத கோர்ட்டுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுனா எடுத்து இந்த விஷயங்கள். அவ வந்து இது ஒரு கட்டடமா தான் நினைக்கிறா. வழிபாடு ரொம்ப அருமையா, இப்ப நான் அதான் பிரச்சனை வர வரதான் தெளிவு வரும். இப்ப சில கட்சி பிரமுகர்கள் எல்லாம் பேசும்போது தான் நமக்கே தெளிவு வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சபரிமலை விஷயத்துல வரும்பொழுது நாம வந்து இதர மதங்கள்ல வந்து போய் ப்ரே பண்ணிட்டு வரோம்னு சொல்றோம், ஆனா ஹிந்து மதத்துல சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு சொல்றோம். நம்ம விஷயங்கள் தான், அத நம்ம விஷயங்களை எதிராளி வாயிலிருந்து வரும்போது இன்னும் தெளிவா இருக்கு, நம்ம காட்டையும் தெளிவா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவ வந்து பாக்கி மதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வந்துடுறான், ஆனா நாம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். யார தரிசனம்னா பாக்குறது, யார பார்க்க முடியும்னா இருக்கக்கூடிய ஆசாமியை தான் பார்க்க முடியும். அப்ப கோவில்ன்றது போய் உட்காந்து நாம வந்து தியானம் பண்ணிட்டு வர்ற இடம் இல்லாது, சுவாமி அங்க இருக்கார் அப்படின்றதுக்கான. இப்ப சமீபத்துல நான் பேர் சொல்லல, அண்ணா ரொம்ப அருமையா ஒருத்தர் சொன்னார், சுவாமி வந்து அஞ்சு இடங்கள் இருக்காருன்னா, பரம்னு ஒரு இடத்துல இருக்கார், விபவம்னு இருக்கார், அது மாதிரி அவதாரங்கள் தஷ, அதாவது எல்லாமே உண்மை. அதாவது என்னன்னா, அங்க இருக்கா சும்மா கொஞ்ச நேரம் அவதாரம் எடுத்துட்டு போனார், இந்த இந்த அவதாரம் அவர் தான் இங்க அவதாரமா வந்திருக்கார், அதனால இந்த அவதாருக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது, அப்படி கிடையாது. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. பரத்துல இருக்கக்கூடியவரும் விஷ்ணு வந்து உண்மையானவர். பரத்துல இருக்கிறதுனால, பரம்ன்ற ஒரு ஸ்தானத்துல ஒத்துக்கிறதுனால, பரவிஷ்ணு அப்படின்னு ஒத்துக்கிறதுனால, இந்த அவதாரங்கள் இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து சும்மா அப்படின்னு கிடையாது. அவதாரம் தான் முக்கியம், பரம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அஞ்சு முக்கியம்னு போது அர்ச்சாமூர்த்தின்னு எடுக்கிறான். அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய விஷ்ணு இருக்கார் இல்லையா, அங்க எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்கார் அப்படின்னு அஞ்சா. நமக்கும் நாம எல்லாம் இருக்க அந்த உணர்வு வந்து நல்ல வெளிப்படலை, நமக்கும் தான் இருக்கு, இல்லாமலாம் இல்ல, அது ரொம்ப ஸ்பஷ்டமா வெளிப்படலை. அதனால எல்லா க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமி வந்து சுவாமி இருக்கார், சுவாமி சும்மா வந்து நாங்க போய் தியானம் பண்ற இடம் இல்ல, சுவாமியினுடைய இடம் அப்படின்றத வந்து நாம இன்னும் கொஞ்சம் நல்லா அதை சுஷ்சிதம்னு சொல்ல வந்தோம். சுஷ்சிதம்னா பூஜை பண்ணிருக்கா, சுவாமியினுடைய சாநித்தியம் நல்லா இருக்கு, சில்பி சில்பியினுடைய பார்வையில பண்ணும்பொழுது அந்த தோஷங்கள்லாம் இருக்கு. அப்ப என்ன, அப்படிப்பட்ட சிவலிங்கத்துக்கு சுஷ்சிதம்னு பேரு. துஷ்சிதம்னா என்ன அப்படின்னா, சில்பியினுடைய நோக்கத்துல பாக்குறதுக்கு பளபளான பிரமாதமா இருக்கு, ஆனா அர்ச்சகர் வந்து யாரும் பூஜை பண்றது இல்ல, மந்திர சாநித்தியம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா சாநித்தியம் ரெண்டு, நாம வந்து தெரிஞ்சுக்கணும், இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார்ன்றதை நாம ஒத்துக்கிறோம். ஆலயங்கள் இருக்கார்ன்றதும் என்ன வித்தியாசம், எல்லா இடத்துலயும் இருக்கிறத அந்தரியாமையா இருக்கார், ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமி வந்து மந்திர ரூபமா இருக்கார். ஏன்னா நாம வந்து ஒரு மூல மந்திரத்தை சொல்லி அதை ஸ்தாபனம் பண்ணிருக்கோம். அப்ப மந்திரம்ன்ற ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, நம்ம பூத சுத்தி எல்லாம் வரும்பொழுது பீஜ ரூபம் ஆத்மானம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சாந்த பீஜமயம். ஏன் சொல்றோம் அப்படி, எதுக்காக அந்த வார்த்தையை போட்டிருக்காரு அப்படின்னா, ஆத்மான்றது வியாபகமா ஆயிடுது, வியாபகமா இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து அசைவு கிடையாது. அப்ப இங்கிருந்து கொண்டு போய் எங்க நாம துவாரிசாந்தத்துல சேர்க்கணும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அதுக்கான வார்த்தை வந்து சாந்த பீஜமயம் பீஜ ரூபம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப வந்து அவர் வந்து வியாபகமா இருந்தாலும் கூடப்பா ஒரு ஊடகம், இப்ப மந்திரத்தை அவலம்பிச்சு அவர் இருக்கும்போது மந்திரமயமாயிடுறார். எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட மந்திரத்தை, அது எப்படி அதுக்கு உதாரணம் என்ன, பலூன் மாதிரி சொல்றது, காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு காத்து, ஆனா பலூனுக்குள்ள ஒரு காத்து இருக்கு, பலூன் நகரும் பொழுது அந்த காத்து நகர்றது. அப்ப காத்து நகர்றது எப்படி, பலூனை வச்சு நாம அந்த காத்து நகர்றது, இங்க நகர்றது அங்க நகர்றதுன்னு சொல்ற மாதிரி அந்த மந்திரத்தை அதிர்ஷ்டிச்சு சுவாமி இருக்கும் பொழுது அந்த சுவாமியை வந்து நாம சிவலிங்கங்களை நாம ஸ்தாபனம் பண்றோம். அப்படி பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா மந்திர சாநித்தியம் இல்லை, அதுக்கு துஷ்சிதம்னு பேரு. சுஷ்சிதம் சிவலிங்கம் வந்து பூஜை நன்னா இருக்கு, சில்பி திருஷ்டியில வந்து ஏதோ தோஷங்கள் இருக்கா மாதிரி, வெளித்தோற்றத்தை காட்டிலையும் பூஜைக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அப்படின்னா மட்டும் இல்லாமா, அப்ப பாக்குறதுக்கு உடஞ்சு இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, ஆனா சிவாச்சாரியர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அதை அப்படியே ஜீர்ணோத்தாரம் பண்ணாம விட்டு இல்லாமான்னார். அடுத்தது இன்னொரு போடு போடுறார் அவர், ஜீர்ணாதி தோஷ ஜீர்ணாதி தோஷ சம்யுக்தம் அஜீர்ணாத்யம் பூஜிதம் ஹந்தி நிஹந்தி தத்து அபூஜிதம்னார். இதுவும் அருமையான வார்த்தை இல்லப்பா. ஜீர்ணாதி தோஷத்தோட இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீ பூஜை பண்ணன்னா சுவாமி வந்து உன்னை அழிச்சிருவார். பூஜை பண்ண அழிச்சிருவாரா? அப்ப நான் பூஜை விட்டுடுறேன்னா, பூஜை விட்டுட்டா ரெண்டு தோஷம், ஜீர்ணாதி தோஷங்களும் இருக்கும், பூஜை பண்ணலன்ற தோஷமும் இருக்கும். அப்ப நிகந்தின்னார், நல்ல பிரமாதமா அடிச்சிருவார்னார். அதான் இங்க ஹந்தின்னார், அங்க நிகந்தின்னார். ஜீர்ணாத்யம் பூஜிதம் ஹந்தி நிகந்தி தத்து அபூஜிதம்னார். ஜீர்ணாதி தோஷங்களோட இருக்கக்கூடிய சுவாமியை பூஜை பண்ணாலும், பூஜை பண்ணா உன்னை அழிச்சிருவார், பூஜை பண்ணாம விட்டா நிச்சயமா நன்னா அழிச்சிருவார் அப்படின்வார். இப்ப என்ன பண்ணோம்னார், அப்ப நீ ஜீர்ணோத்தாரத்தை பண்ணிதான் பாத்தீரணும், இஷ்டத்துக்கு பண்ணலாமா அப்படின்னு எவ்வளவு லாக் போடுறார். இந்த வார்த்தைகள்லாம் போட்டு போட்டு சிவலிங்கத்தையும் நல்ல சுவாமியை, நல்ல ஒரு சிவாச்சாரியார் ரொம்ப சுஷ்டுவா பூஜை பண்ணி பண்ணிட்டு இருக்கார், அது ரொம்ப சாநித்தியம் இருக்கக்கூடிய சிவலிங்கமா இருக்கு. இவன் போய் ஒரு நாள் போய் அதை திருடி வந்து இவனுடைய ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணிடுறான். இவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு, அங்க சிவலிங்கம் இல்லை இல்லையா, அன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒருவேளை ஸ்தாபனம் பண்ணிருப்பாளோ அப்படின்னு தெரியறது இந்த திருமந்திரம் படிச்சா. பாருங்க, தாவரலிங்கம் பறித்து, ஸ்தாவரலிங்கம், ஸ்தாவரம்னா நிலையா இருக்கக்கூடிய லிங்கம், அதை பறித்து அதை பிடித்து பிடுங்கி அப்புறமா ஒன்றில் ஸ்தாபித்தாலா, வேற இடங்கள்ல நமக்காக நாம ஸ்தாபனம் பண்ணோமே
5: ஆகும்.
3: அப்ப இது யார் பண்ண, ஒருவேளை ராஜாவே பண்ணிருக்கலாம். எனக்கு இன்னொன்னு கூட ஒண்ணு தோணுது, அந்த காலத்துல நான் என்னுடைய என்னுடைய கருத்து தான், தப்பா இருந்தா நீங்க மாத்திக்கோங்க. ஒருவேளை ராஜாக்கள் வந்து வேற ஆலயம், வேற நாட்டுக்கு படையெடுத்து வரான் இல்லையா, படையெடுத்து வரும்போது அந்த ஆலயம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரசித்தமான சுவாமியை வந்து தன் ஊர்னுடைய செழிப்புக்காக கொண்டு வந்து வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துக்கலாம், இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்க, முச்சுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றார், இந்திரன்ட்ட போய் என்ன வேணும்னு கேட்கிறார், உன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி எனக்கு கொடுன்னு கேக்குறாரு இல்லையா. அப்ப உடனே அவனும் பா இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான், ஏழு லிங்கம், ஏழு போலி லிங்கத்தை பண்றான். இவனும் ஒன்னொண்ணு வாங்குறார். சுவாமி ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் இந்த திருவிளையாடல் பண்றார். சுவாமி நமக்கு அதனால என்ன லாபம்னா, சப்த விட்டங்க க்ஷேத்திரம் வந்தது அதனால இல்லையா. அது மாதிரி வந்து அவர் முச்சுகுந்த சக்கரவர்த்தி யாராவது அதே மாதிரி பண்ணலாமேன்னு ஒன்னு பிடுங்கி வந்து அவளுடைய தேசத்துல பிடுங்குற மாதிரி வைக்கிறாம ஸ்தாபனம் பண்ற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கலாம். அது தப்புன்னு தெரியுது இந்த திருமந்திரத்துல இருந்து. அவருக்கு வந்து மூணு விதமான தோஷங்கள் சொல்லிருக்காரா, அந்த அரசாங்கமானது அழியும், அப்புறமா இப்படி வந்து ரெண்டு தோஷம் இருக்கா, ரெண்டு தோஷமா, அப்ப சாபம் வரும் பெருநோயும் வரும் வச்சுக்கலாமா. அப்ப மூன்று தோஷங்கள் சொல்லிருக்கா. அப்ப சிவலிங்கத்தை வந்து நாம வந்து உட்பாட்டனமே பண்ணக்கூடாதுன்னு
5: தெரியுது.
3: இது கூட பாருங்க, மதில் சுவரை வந்து எந்த ராஜா உரை பார்த்தோம், எந்த ராஜா அந்த மதில் சுவரை கட்டியிருக்காரோ அவரே ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்றார், அந்த மதில் சுவருடைய கல் எழுத்து வந்து வேற இடத்துல வைக்கிறார். ஒருவேளை அவருடைய அரண்மனைக்கு கல் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், கல்ல கொண்டு வந்து வச்சுக்கிறார் அப்படின்னா உனக்கு ரொம்ப தோஷம் வரும், அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மதில் சுவர்ல இருக்கக்கூடிய கல்லை கூட அசைக்க கூடாதுன்றார். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்ல பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த கல்லு வாஸ்தவம் நான் கேள்விப்பட்டது 5 அடிக்கு 5 அடி 5-6 அடி வந்து அகலம் நீளம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கருங்கள்லாம் வந்து அவ்வளோ பெரிய கருங்கல் வந்து அந்த ஆலயத்துக்கு தேவையில்லைன்றதுக்காக எடுத்துட்டு அதை வந்து இதை காட்டிலும் வசதியான கல்லை நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு நல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ணி அந்த கல்லெல்லாம் வந்து கனம் கம்மி பண்ணி கனம் கூடாதுன்னு ஆகமம் சொல்றதுக்கு கணம் இருக்க, அந்த கணம் கூட வந்து மாறக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே கணம் தான் இருக்கணும்னு ஆகமத்துல சொல்றது அச்சா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண, அதை கட் பண்ணி கீழே வந்து மணலை கூட அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆத்து மணலை எடுத்துட்டு வேற இருக்கக்கூடிய இங்க ரப்பிஷ் எல்லாம் கொண்டு வந்து நிரப்பி கீழே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு மேல வந்து கருங்கல்ல போட்டு பாக்குறது நாங்க பிரமாதமாக திருப்பணி பண்ணிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு பல பெரிய கோயில நடந்துட்டு இருக்கு. அதுவே தப்புன்னு இந்த கல்லு கூட ஏன்னா என்ன தோணும், சிவலிங்கத்தை தானே பண்ணக்கூடாது, நாங்கள் கல்லை பண்ணால் உங்களுக்கு என்ன, இதுக்கும் ஆகமத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும். அதுவும் ஆகமம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், நான் ஏற்கனவே பிரமாணம் கொடுத்துருக்கேன் திருமந்திரத்தில்
5: சொல்றேன்.
3: பாருங்க, இந்த ஒரு இது மாதிரி பண்ணலாம்னு ஆலோசனை யார் கொடுக்கிறாருனார், வேதம் படிச்சிருக்கக்கூடிய ஒரு வித்வான் வந்து இது மாதிரி பண்ணலாம், பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கும் தோஷம்தான் அப்படின்றார். அவர் இப்படி வந்து இதுல இருந்து நம்ம ஜீர்ணோதாரணம் ஒன்றும் அசக்க திருப்ப கூடாதுன்றது நமக்கு சாரமான விஷயம். சரி, இப்படி ஆயிடுத்து. அடுத்தது நாம் என்ன பண்றோம், ஒரு நதி கரையோரத்துல ஒரு கோவில் இருக்கு. நதி வந்து அடிச்சுண்டு போகிறது அடிக்கடி. ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் மாசம் வந்துடுதுன்னு சொன்னா அந்த ஆலயம் நாம தரங்கம்பாடி, தரங்கம்பாடி போய் பார்த்துட்டு வாங்க. தரங்கம்பாடி எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு ஆலயம் இப்படிலாம் சீர் அழிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தரங்கம்பாடி போய் நாம சுத்தி ஒரு மணி நேரம் நின்று பார்த்தாதான் தெரியும். அங்கே இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், வாஸ்தவமாக இந்த இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் சமுத்திரம் இருந்தது அப்படின்றான். ஆனால் அந்த சமுத்திரம் வந்து இந்த கோவிலை வந்து சுத்தமாகவே ஜீர்ணோத்தாரம்னா என்னன்னா நாம் அங்கே போய் பார்க்கணும். தரங்காமாடி சிவலிங்கம் சிவாலயத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும் நாங்கள். அவனை இதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்தது, இங்கே எத்தனை கிணறு இருந்தது, ஆலயம் வந்து இவ்வளோ விஸ்தாரமாக இருந்ததுன்றான். அது மாதிரியான சமயங்களில் இப்போ இந்த திருமந்திரம் மட்டும் இருக்குது, ஆகம வரிகள் இல்லை. திருமந்திரம் மட்டும் இருக்குது, ஆகம வரிகள் இல்லைன்ற பட்சத்தில் என்ன நினைப்போம்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவோம் தான் சொன்னோம். ஆகமம் அப்படி சொல்ல அது மாதிரியான கஷ்டமான, ஏன்னா அவர் உற்சர்க்கம் ஒரு அபவாதம், ஒரு சாமானிய விதி ஒரு விசேஷ விதி. எதை நாம் அப்ளை பண்ணுறது, நாம தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆகமம் சொல்றது நிருப தஸ்கர வணிகிபியா பயாத்து அந்யத்ர தாரையேது. நிருபம் நிருபகா ராஜாவனால வந்து ஆபத்து, அல்லது தஸ்கரா திருடர்கள், வணிகிபியா நெருப்பு, வேற இடத்துல ஜலம்லாம் கூட வந்திருக்கு. இது வந்தா என்ன பண்ணா அந்த இடத்த விட்டு வேற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு இது மாதிரியான கட்டத்துல. அப்ப அந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது என்ன உரை எழுதணும்னா, இது மாதிரியான சமயங்கள் இல்லாம பிற சமயங்கள்ல லிங்கத்தை நீங்க உத்பாட்டனம் செய்தால் அப்பொழுது தோஷம்னு அதுக்கு உரையில கொஞ்சம் மாற்றம் எழுதணும். இது மாதிரியான அவசர சமயத்துல தோஷம் இல்லைன்றது எப்படி நம்மளால கொடுக்க முடியும்? இந்த ஒரு வியூ எப்ப கொடுக்கும்? ஆகமம் தெரிஞ்சான, ஆகமும் தெரிஞ்சிருக்கணும், திருமந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கணும்னு தெரியுது. நான் விரோதோஸ்தி லிங்கஸ்யா, இப்படி பண்ணா லிங்கத்தை உற்பாதனம் பண்றதுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றார். என்ன பண்ணலாம்? லக்ஷார்த ஜபத சுச்சிஹி, ஒரு லக்ஷார்த்தம், அதுல சமஸ்கிருதத்துல அர்த்த லட்சம்னா வேற, லக்ஷார்த்தம்னா வேற. அர்த்த லட்சம் அப்படின்னா வந்து 50,000, லக்ஷார்த்தம்னா வந்து 1,50,000. அப்போ 1,50,000 வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஸ்தாபனம் தேஷுவான்யத்ர கர்த்தவ்யம் பூர்வவத்து முகம், அப்படி ஸ்தாபனம் பண்ணும்பொழுது ஏற்கனவே அந்த ஆலயம் எப்படி பார்த்துன்றதோ அதே மாதிரியே ஸ்தாபனம் பண்ணு. உதாரணம் சொல்வா, தீர்மானம் இல்லாத விஷயங்கள், கபாலீஸ்வரர் கோயில் அப்படிதான் இருந்தது. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்ததாகவும் இந்த போர்ச்சுகீசியர்கள் காலத்துல வந்து அதை கொண்டு வந்து அதை இடிச்சுட்டா அப்படின்னும், அப்ப பல இரவுகளில் வந்து அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்க அவசர அவசரமா அடிக்க, அதே கற்களை கொண்டு வந்து அவசரமா அடுக்கி வந்து சுவாமியை மேற்க பார்த்து வச்சா. ஏற்கனவே சுவாமி அங்கேயும் மேற்க பார்த்திருக்கார், அதனால இங்கேயும் மேற்க பார்த்துருக்கலாம் ஒண்ணு, அல்லது மேற்க பார்த்து வைக்கலாம்னு ஆகம வாக்கியம், காமிக ஆகம வாக்கியம் இருக்கு. ஏன்னா பாருங்க, சுவயம்புவாதி லிங்கேஷு கல்பித்தம் பூர்வபத்து நகேத்து அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த என்ன முகம்னு தெரியலாம். மேற்க பார்த்து இன்னைக்கு கபாலீஸ்வரர் மேற்க பார்த்துதான் இருக்கார். அப்ப அதுவும் ரெண்டாவது வந்து அந்த அடுக்கி இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கல்வெட்டுகள்லாம் மாறி இருக்கு. இதுல வந்து திரவியங்கள் சொல்லும்பொழுது முதல் தரம் வந்து மண்ணு, மண்ணை காட்டிலையும் மரம் வசதியான தரம் வாய்ந்தது, அதை காட்டிலையும் ஐஷ்டிகம் சுட்ட செங்கல். பாலாலயத்துக்கு ஆகமத்துல விசேஷம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு சமம் இருக்கு. பல விஷயங்கள் பெரிவா பண்ணல, அண்ணா சொன்ன மாதிரி பல விஷயங்கள் பெரிவா பண்ணல, சுட்ட செங்கல்ல கூட பாலாலயம் பண்ணலாம்னு இருக்கு. பாலாலயம் பண்ணும்பொழுது எந்த முகூர்த்தங்கள்ல பண்ணலாம் அப்படி, இன்னைக்கு நாம பிள்ளையார் சதுர்த்தியில சுட்ட பிள்ளையாரெல்லாம் நாம வந்து வர்ணம் பூசி பண்றோம், நமக்கு சந்தேகம் வருது மண்ணில் தான் பண்ணலாமா சுட்டதை பண்ணலாமா அப்படின்னு. பக்வேஷ்டகமயம்னு ஒரு இடத்துல வருது பாலாலயத்துக்கு, அதனால வந்து க்ஷணிகமாக இருக்கக்கூடிய, அதனால தான் பெரியவா வந்து அநேகமாக பிள்ளையார சுட்டு கூட பண்ணியிருக்கலாமோ. இந்த அங்க பிரத்யங்கங்கள் மட்டும் ஒரு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்க, பத்ரபீடம் பலிபீடம் இருக்கு இல்லையா, மகாபலிபீடம், அதுக்கு பத்ரபீடம்னு பேர் இருக்கு. அதில் வந்து மகாங்கம் உபாங்கம்னு ரெண்டாக பிரிக்கிறார், அதில் ரெண்டு தான். மகாங்கம் என்ன, அதில் இருக்கக்கூடிய கீழே வந்து பஞ்சாங்க பஞ்ச வர்க்கங்கள் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் பலிபீடம் இருக்கு இல்லையா. அதுலேருந்து உபானம் ஜகதி குமுதம் கம்பு பட்டிகா பத்மம் கர்ணிகா இதெல்லாம் வந்து மகாங்கத்தை சேர்ந்தது. தளம் உபதளம் நாசி இதெல்லாம் வந்து உபாங்கத்தை சேர்ந்தது. உபாங்கம் போச்சுன்னு சொன்னால் ஒட்டிக்கலாம், மகாங்கங்கள் போட்டுனா ஒட்டக்கூடாது. இது எங்கே வந்திருக்கு, பலிபீட விஷயத்தில் இது வந்திருக்கு. சிலாபேரம் கருங்கல் கருங்கல் சகல விக்கிரகங்களில் அங்கம் ஜீர்ணமாயிடுத்துன்னா அதை வந்து விசர்ஜனம் பண்ணிடணும், உபாங்கம் ஜீர்ணமாயிடுத்துன்னா விசர்ஜனம் பண்ணிடணும், பிரத்யங்கம் ஜீர்ணம் பண்ணிட்டுனா எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நாம எந்த ஆகமங்களை ஃபாலோ பண்றோன்றது முக்கியம். அவரும் வந்து சிவார்ச்சனா சந்திரிகாலாம் கோட் பண்ணிருக்காருன்னு சொன்னார். இப்ப சிவார்ச்சனா சந்திரிகாவும் அபய தீட்சர் எழுதினது, காமிக ஆகமத்தில் என்ன சொல்றதுன்னா, நாம எந்த ஆகமத்தை வச்சுருக்கோமோ அந்த ஆகமத்து பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். அது முதல் படி. அந்த ஆகமங்களில் விஷயம் இல்லாத பட்சத்தில் பாக்கிய ஆகமங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த ஆகமங்களில் விஷயம் இருந்தும் கூட சுமாராக இருக்கு, வேற ஆகமங்களில் விஷயங்கள் விஸ்தாரமாக இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அப்போ இது யார் தீர்மானம் பண்ணணும்னா, அந்தந்த ஆலயத்துறை சிவாச்சாரியார் பார்த்து வச்சுட்டு இதை தீர்மானம் பண்ணோம். அப்போ பிரத்யங்கம் எது, பிரத்யங்கம் போயிடுதுன்னு சொன்னால் அதை வந்து விட்டுடலாம். உபாங்கம் சாரி அங்கம் உபாங்கம் போச்சுன்னா விசர்ஜனம் பண்ணலாம். பிரத்யங்கம் மட்டும் போட்டுலாம் எடுத்துக்கலாம். அப்படி பிரத்யங்கம்னா இந்த உதாரணத்துக்கு இந்த மோதிரம்லாம் வச்சுக்கோங்க. மோதிரம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. பழையல் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தமாகிறது. அது மாதிரி வேற இடங்கள்ல என்ன பண்ணாலும் அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம்னு நாலா பிரிக்கிறார். இங்க பாருங்க சாங்கம்ன்ற வார்த்தை வந்துருது. ஏன்னா ரொம்ப பெரியவா கேட்கும் பொழுது ஒத்த வார்த்தையில பதில் சொல்ல முடியல, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துருது. பாருங்க நேத்திரம், சாங்கத்துல வந்து நேத்திரம் வந்துருது. நாம என்ன பண்ணுவோம், கண்ணுக்கும் ஸ்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், கண்ணு ஸ்தனம்லாம் ஒரே கேட்டகரியை சேர்ந்தது நாம நம்முடைய மனசு நினைக்கும். ஆனா இந்த ஆகமம் என்ன பண்றதுன்னா இந்த ஸ்தனங்கள்லாம் பிரத்யங்களை சேர்த்திருக்கு, கண்ணை வந்து சாங்கத்துல சேர்த்திருக்கு. நேத்திரம் நாசாகிரம் கண்டஹா, அப்புறமா பாணி அங்குலிகி பாத அங்குலிகி ஜட்டா மக்குட்டம் இதெல்லாம் சாங்கத்தை சேர்ந்தது. வைக்கக்கூடிய அளவுல எல்லாம் ஆனா அந்த ஆபரணங்கள் இருக்கு. மகான்கள் இது வந்து மகான்கள் ஸ்தாபனம் பண்ணதுன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க மாத்த வேண்டாம். மகான்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணல, அப்ப கூட யாரோ ராஜா ஸ்தாபனம் பண்ணாருன்னு வந்தது பண்ணிருக்கா. சேதுபதி மகாராஜா அவர் காலத்துல தான் அதை வந்து ஸ்தாபனம் பண்ணார். அவர் மகான் இல்லை, ஆனால் இதுல வராதுன்னு நான் அந்த விஷயத்த தலையிடல. மகான் ஸ்தாபனம் பண்ணாரா இல்ல மனுஷன் ஸ்தாபனம் பண்ணாரான்றது அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்றது. இது மாதிரி வந்து ரொம்ப ஜீர்ணோத்தாரம்ன்றது ரொம்ப. அப்ப இஷ்டப்பட்ட பலனை அடையறான்னு சொன்னா ஜீர்ணோத்தாரம் காமியம்னு ஆயிடுது இல்லையா. என்னுடைய காமத்தை பூர்ணம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா அது காமியம்னு ஆயிடுது. காமியம்னு ஆயிடுதுன்னா பண்ணலாம் பண்ணாமே விடலாம். அப்ப ஜீர்ணோத்தாரத்தை நான் பண்ணாம விட்டுலாமா அப்படின்னு கேள்வி வருது. அப்பதான் சொல்றாரு, நீ பண்ணாம விட்டுன்னு உனக்கு வந்து தோஷம் வரும். அப்ப ஜீர்ணோத்தாரம் வந்து ரெண்டுத்திலையும் சேர்ந்துருது. இதுக்கு வந்து இது வந்து ஒரு சம்யோக பிருத்தத்துவம்னு ஒரு நியாயம் சொல்வாரு. அதாவது கர்மா ஒன்று தான், ஜீர்ணோத்தாரம்னு நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒன்று தான். அதுக்கு வந்து பண்ணாம விட்டேன்னா தோஷம் வந்துடும், அதனால பண்ணியே தீரணும். ஆனா பண்ணா வந்து உனக்கு கிரெடிட்ஸும் உண்டு. அப்ப அது காமியம். அப்ப அந்த கர்மா வந்து காமியத்துவம் நித்தியத்துவம்ன்றது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நீ பண்ணிதான் தீரணும். இப்ப ஜீர்ணோத்தாரத்தை கவனிச்சு நாம எல்லாரும் பண்ணிதான் தீரணும்ன்றத வந்து முடிக்கிறார். இப்படி இன்னும் கூட நிறைய ஆகமங்கள்ல எல்லா ஆகமங்களையும் வேற வேற கோணங்கள்ல பேசியிருக்கா. எனக்கு பேசுறதுக்கு என்னால நாம எல்லாரும் பண்ணிதான் தீரணும்ன்றத வந்து முடிக்கிறார். இப்படி இன்னும் கூட நிறைய ஆகமங்கள்ல எல்லா ஆகமங்களையும் வேற வேற கோணங்கள்ல பேசியிருக்கா. எனக்கு பேசுறதுக்கு என்னால முடியல. சில விஷயங்களை சொன்னேன், மண்டபங்கள் பிராகாரங்கள் பரிவார ஆலயங்கள் பரிவார விமானங்கள் வாஸ்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். என்னன்னா இப்ப நுணுக்கமா ஒரு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இல்லையா, இந்த எல்லாமே வந்து மண்டபத்துக்கு சொல்லேன்னு கேள்வி வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு மண்டபத்தில் ஒரு அங்கம் உடஞ்சுடுத்து, அதை நாம வந்து ஒட்டலாம்னு நமக்கு தோன்றது. இப்போ நாம கோர்ட்லேயோ யாரோ கேட்கும் போது ஒட்டுன்றதுக்கான வாக்கியம் இல்லையே ஒன்ற அப்படின்னு கேட்பான். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், சிவலிங்கத்தில் என்ன சொல்லிருக்கோம் அதே தான் மண்டபங்களுக்கும். அப்போ வந்து அந்த வாக்கியங்களை இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லணும். அதுக்காக புரிஞ்சுதா, அதாவது சிவலிங்கத்துக்கு அங்கம் இல்லையே. நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுட்டு நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இப்ப ஆகமங்கள்லயும் வந்து மண்டப ஸ்தாபன பட்டலம்னே இருக்கு. ஒரு வார்த்தை நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். ஆகமத்துல பார்த்தா சிவ பிரதிஷ்டா விதின்னு இருக்கு, ஆனா பாக்கி பேருக்கு வரும்போது தேவி ஸ்தாபன விதி விக்னேஷ ஸ்தாபன விதி
5: விக்னேஷ பிரதிஷ்டா விதின்னு நாம கொடுத்துருக்கோம். மூலாகமங்களை பெரும்பாலும் பார்த்தா ஸ்தாபனம்ன்ற வார்த்தை தான் நிறைய யூஸ். பிரதிஷ்டாண்ட வார்த்தையை காட்டியும் தேவி ஸ்தாபனம். அப்ப அதுல இருந்தே இந்த பிரதிஷ்டாண்ட வார்த்தையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாம் ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட அர்த்தத்துல அந்த சென்ஸ்ல தான் அவ யூஸ் பண்ணிருக்கா. நாம தான் அதை பரியாயமா நினைச்சுட்டோம். ஓ, பிரதிஷ்டைன்னு சொல்லிக்கலாம், ஸ்தாபனம்னு சொல்லிக்கலாம், நாம நினைச்சுட்டோம் அப்படின்றது அதுல தெரியுது. ஆனா ஸ்தாபனம்ன்றது சொல்லி

விஷயத்துல வருது, பாக்கி விஷயங்களை ஆஸ்தாபனம்னு வந்திருக்கு. அகத்திய பிரதிஷ்டாந்த வார்த்தை பிரயோகம் பண்ணலன்றது நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மண்டபத்துக்கெல்லாம் ஸ்தாபனம் வந்திருக்கு. சோமசம்பு பத்தி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தடாக பிரதிஷ்டா.

0: அந்த அவேர்னஸ் நாம திருப்பி கொண்டு வரணும். எல்லாமே சுவாமி சாநித்தியம் இருக்குன்றத கொண்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நம்ம சில கேள்வி கேட்பாவா.
1: நல்ல
0: கேள்விதான் அது. இப்ப சுருக்கமா நித்தியம் அப்படின்னா என்னன்னா, எந்த கர்மாக்கள் ஆகமங்களை சொல்லிருக்கக்கூடிய எந்த கர்மாக்களை நாம பண்ணாம விட்டா பாப்பம், பண்ணா பலன் கிடையாது, அதுக்கெல்லாம் நித்தியம்னு பேர். நித்திய கர்மானா அதுக்கு பேருன்னா, நான் அடிக்கடி சொல்றதானா கிடுகிடுன்னு, எனக்கு இவ்வளவு வயசாயிருக்கு, நான் ஒண்ணுல இருந்து 10,000 வரைக்கும் கிடுகிடுகுன்னு நான் எண்ணுவேன், 1, 2, 3, 4, 10,000 எண்ணுவேன் பத்தியா அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதுனால பெருமை கிடையாது. ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னா எனக்கு இழப்பம், அதாவது எனக்கு வந்து அவமானம் அது. அப்ப எந்த விஷயம்லாம் வந்து இது எசென்சியல்னு சொல்லிட்டு போயிடலாம் சுருக்கமா, அதாவது தெரிஞ்சிருக்கிறதுனாலயோ அல்லது பண்றதுனாலயோ கிரெடிட்ஸ் கிடையாது, தெரியாம விட்டாலோ பண்ணாம விட்டாலோ டெபிட்ஸ் குறைபாடு வரும்னு சொன்னா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுண்டே தீரணும், பண்ணியே தீரணும், அதெல்லாம் நித்திய கர்மாக்கள்னு பேர். அச்சா நைமித்திகம்னா எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆகம பிரகாரம் நைமித்திகம்னா ரெண்டு தான், தீட்சா செய்வ பிரதிஷ்டாச்ச நியம் நைமித்திகம் விதா அப்படின்னு ரெண்டு தான் நைமித்திகம், வேற விஷயங்கள் நான் விட்டுடுறேன். காமியங்கள்னா என்னன்னா, நீ வந்து தெரிஞ்சுண்டா நித்தியத்துல வந்து தெரிஞ்சுண்டா பிரயோஜனம் கிடையாது, தெரியாம விட்டா பாபம். காமியம் அப்படின்னா நீ விட்டனா வந்து உனக்கு பாபம் கிடையாது, பண்ணா பலன் உண்டு, அப்ப காமியத்துக்கான லட்சணம். ஜீர்ணோத்தாரத்துல என்ன பண்றாருன்னா, இது யாரு யாரு ஜீர்ணோத்தாரத்தை பண்றாலும் அவன் இத்தனை தலைமுறை வந்து அவன் ரொம்ப க்ஷேமமா இருப்பான் அப்படின்னு பலன்லாம் சொல்லியிருக்கு. பலன் இருந்ததுன்னு சொன்னா ஏன் தீரணும், நைமித்திகத்தை வந்து குறிப்பிட்ட நிமித்தத்துக்காக நாம பண்றோம், காமியத்தை பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஜீர்ணோத்தாரத்துக்கு பலன் ஆகமத்துல இருக்கிறதுனால அது காமியம்னு தீர்மானமாகிறது. காமியம்னு தீர்மானமாகவே அதை நான் விட்டுலாமே அப்படின்னு கேள்வி வரும் பொழுது, நீ பண்ணாம விட்டா தோஷமும் இருக்கு இதுல. அப்ப எந்த கர்மாக்களை வந்து பண்ணாம விட்டா தோஷமும் இருக்கோ, பண்ணா கிரெடிட்ஸும் இருக்கோ, அதுல வந்து நித்தியத்துவம் காமியத்துவம் ரெண்டும் சேரும், சம்யோக பிரசத்துவம் ஏன்னா அது ரெண்டும் ஒன்னு சேரும். அதுல வந்து நித்தியத்துவமும் இருக்கு, அதுல காமியத்துவமும் இருக்கு அப்படின்றதுனால பண்ணியே தீரணம்ன்றது நமக்கு அதுல தெரியுது. பவித்ரோத்சவம் எப்படி வருது அப்படின்னா, நித்திய கர்மால வரக்கூடிய தோஷத்தை வந்து பூர்த்தி பண்றதுனால அது வந்து நித்தியத்துடைய அங்கம். ஏன்னா அது எதை பண்றதுன்னா, நீ என்ன பண்ற பவித்ரோத்சவத்துல அப்படின்னு கேட்டா, பூர்த்தி பண்ற எதை பூர்த்தி பண்ற, நித்திய கர்மால இருக்கக்கூடிய தோஷத்தை பூர்த்தி பண்ற. அப்ப நித்திய கர்மான்ற செக்ஷனுக்கு கீழே இது வருது, அதனால அது வந்து நித்தியத்துடைய அங்கம்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வி வந்து, நித்திய கர்மால இருக்கக்கூடிய தோஷத்தை பூர்த்தி பண்றதுன்னு சொன்னா பவித்ரோத்சவத்துக்கு பிராயஷ்சித்தம்னு பேர் வச்சிடலாமே அப்படின்னு கேள்வி வருது. அப்ப என்ன பதில் சொல்றாருன்னா, நித்திய கர்மால ஒரு தோஷம் வருதுன்னா அந்த தோஷம் மட்டும் நீங்கணும்னு சொன்னா அது பிராயஷ்சித்தம், தோஷத்தை நீக்கிட்டு அந்த அதை பூரணமும் பண்ணணும்னு சொன்னா அது பவித்ரம் அப்படின்னு சொன்னா. அதுதான் நாம் சொன்ன ஒரு உதாரணம் கொடுத்திருந்த ஞாபகம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து ஈபி பில்லு கட்டல அப்படின்னு சொன்னா கட்டாததுக்காக ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இவன் 200 ரூபா ஃபைன் கட்டினான், 4000 ரூபா யூஸ் பண்ணிருக்கான். அப்போ 200 ரூபா ஃபைன் கட்டிட்டேன், 4000 ரூபா நான் கட்ட வேணாமான்னு கேட்டா, அப்போ 4000 ரூபா பணத்தையும் கட்டி ஃபைனும் கட்டணும் இல்லையா? அது மாதிரி இருக்கிறது பவித்ரோத்சவம். கிட்டத்தட்ட பவித்ரோத்சவமும் அந்த்யேஷ்டியினுடையும் ஒரே மாதிரி இருக்கும்.
1: ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மத்தில் வந்து ஒரு காணி ஏற்படும் பொழுது நான் ராமராகவோ இல்ல கிருஷ்ணராகவோ என்ன வந்து நான் வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அந்த வியாக்கியான ஸ்லோகத்துல வரும். அப்ப கிளானிங்கிறதும் கூட ஒரு விதமான ஜீர்ணம் தான், கிளானியும் கூட ஒரு விதமான ஜீர்ணமாக வச்சிருந்தா ஒவ்வொரு யுகத்திலையும் கர்மத்துக்கு ஜீர்ணத்துவம் ஏற்படும் பொழுது சுவாமி எப்படி ஒவ்வொரு அவதார ரூபமாக அதை வெளி பிரகடனம் பண்ணிட்டு அந்த ஜீர்ணத்துவத்தை நிவர்த்தி பண்ணுவாரோ, அதே மாதிரி ஆகமம் சம்பந்தப்பட்ட ஜீர்ணத்துவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சுவாமியோட அனுகிரகம் அவருடைய சாரோட ஆச்சாரிய தர்மசிய ஞானி ஞானியும் ஒரு விதமான ஜீர்ணம்.

0: அந்த தர்மத்தில் பிளானிங் கொடுக்கிறது சுவாமி ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் கதை வந்து ஒவ்வொரு ரூபமாக சிருஷ்டி பிரகடனம் சிருஷ்டி பண்ணியிருந்தார். ஆகமத்துக்கு பிளானியம் என்பதும் அதுவும் விதமான ஜீவனம். அப்ப அந்த ஜீவனத்தை பார்க்கணும். அதனால சாரட்ட வந்து அவரது பொப்பாளர் கமலங்கள் நமஸ்காரம் பண்ணி சாரோட ஒரு உபன்யாசங்களும் சாரோட ஒரு வழிகாட்டுதலும் இருந்தார்.
1: ஒரு ஆலயம் தொடர்பான ஒரு மாற்றம் நிகழும் போது அந்த மாற்றத்தை செய்யலாமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது நாம நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே ஒரு ஒரு பதிலை கொடுக்க கூடாது. சரி, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு பெரியவங்கிட்ட கேட்கணும், அவங்களுக்கும் தெரியல. ஆகமங்கள்ல பாக்கணும் நம்ம கண்டிப்பா படல அப்படின்னு நாம பெரும்பாலும் இவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம் இருந்தது இதுவரைக்கும். இந்த மாற்றங்கள் பண்ணலாமா கூடாதாங்கிற விஷயத்த ஸ்தல புராணங்கள்ல பார்க்கலாங்கிற விஷயம் இனிமையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நூல்களை காட்டிலும் ஸ்தல புராணத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்தலம் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்தலத்தை சார்ந்தவர்கள் தான் நாம். அப்ப அந்த ஸ்தல புராணத்தை
2: சிவாய நம சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமான் மல்லாக்க படுத்து கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான், அவன் தாயாய் முனையை தருவோம். அதனால இவ கொடுக்க மாட்டா, இவ கையில இருக்கக்கூடிய அந்த பொற்கிண்ணத்துல அந்த பாலை கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த தாய் கொடுத்திருப்பாள். அந்த பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுத்த பிறகு, அதை குடித்த பிறகு அந்த பொற்கிண்ணம் இப்ப யாராவது ஒரு வீட்டுல கிடக்கும், நிச்சயமா அதை கழுவி இருக்க மாட்டாங்க. யாரு சிவபிரகாஷ் சொல்றாரு, நிச்சயமா கழுவி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஞானசம்பந்தர் குடித்த அந்த பொற்கிண்ணம் இருக்கு இல்லையா, அவர் குடித்த அந்த பொற்கிண்ணத்தை கழுவி ஊத்துற அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க சொல்லு, நான் முத்தி பெறுவேன் என்பதாக சொல்லி சோழ சைலனே கைலை நாயகனே, இழையன தளர் சிற்றிடை உணாமுடையால் எனக்கு வன்புகலி வேந்த அயின்ற கழுமணி பசும்பொற் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் பார்ப்பதற்கு உரையார். அந்த கிண்ணத்தை கழுவி, சில வீட்டுல எல்லாம் கழுவுறதுல ரொம்ப வல்லவர்கள், வரவனுக்கு ஒரு இதுல என்ன செஞ்சான்னு கூட அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பான். பழைய காலத்துல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்துட போறாங்கன்னு சொல்லி பாத்திரத்தை முழுமையா கழுவ மாட்டாங்க, கொஞ்சம் இருக்கும் சாதம் இருக்கும், அல்ல ரெண்டு சப்பாத்தி பண்ணா ரெண்டு சப்பாத்தி இருக்கும், திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டா கொடுக்கறதுக்கு. அது அந்த காலம். இந்த காலத்துல மிஷின்ல போட்டு நல்லா கழுவி வெளியில வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து திரௌபதி இடத்துல போயிட்டு அந்த ஒரு பருக்கை வந்து வளர்ந்த கதை. அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வளம் பாசுரம், ரெண்டு பாசுரம், ஒன்று பெருமானுடைய திருமுக பாசுரம், அது 11 திருமுறையில அவர் எழுதினது பாசுரம், அது திருமுக பாசுரம். இது ஞானசம்பந்த பெருமான் எழுதிய அந்த திருப்பாசுரமாக இது விளங்குகின்றது நம்முடைய திருமுறையில. அப்படி இந்த திருமுறையை வாழ்க அந்தனர் என்பதாக எடுத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் திருஞான சம்பந்த பெருமான். இதற்கு என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், உபதேசம் என்கின்ற நிலையிலே இதை ஒரு உபதேச மொழியாக மந்திரமாக அவர் அமைத்து நாம் எல்லோருக்கும் இதை உபதேசமாக கொடுத்து சென்றிருக்கிறார். இதை நாம் உபதேச மொழியாக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அமைக்கிறார். தென்னவன் மாறன்தானும் சிறபுறத் தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்த்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. யாருக்கு இதை உபதேசம் செஞ்சார் இதை என்பதாக சொன்னால், இது அந்த பாண்டிய மன்னனுக்கு செய்யப்பெற்ற உபதேசம் இந்த திருப்பாசுரம். ஏன் பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்தார், அவன் பக்குவமுடைய ஆன்மாவாக ஆனான், அவன் எப்படி பக்குவமானான், திருஞான சம்பந்தர் கையினாலே திருநீரு பூச பெற்றான், அதுக்கப்புறம் அவன் பக்குவம் வரலன்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீண்டிய புல்லும் அது அது ஏழு ஏழு பிறவியும் நீங்கி அது இறைவன் திருவடியை அடையும். ஆனால் இது திருஞான சம்பந்தர் கையிலே எடுத்து திருநீரு பூ பூசப்பெற்ற காரணத்தினாலே அந்த திருநீறு என்று சொல்லக்கூடிய அந்த திருநீற்றினை பூசப்பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி, எத்தனை எத்தனை நாம் பெருமானை பற்றி பேசினாலும் சொன்னாலும் ஒருவருக்கு ஏற வேண்டும், அதிலே நாட்டம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை இருந்தால் மட்டுமே வரும். சிவபெருமானை ஒருவர் வந்து சேர்ந்து அவரை அடைகின்றார் என்பதாக சொன்னால் அது நல்வினையின் பயனாக, சிவபுண்ணியத்தின் பயனாகவே விளைகின்றது. சாதாரணமாக அது சிக்காது. நீங்க எத்தனை பேரை வேணா இழுத்து பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டான், எவ்வளவு திருமுறைகளை சொன்னாலும் ஏறாது. என்ன சார் இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வினை. ஆக அந்த முன்னை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை தொடர்பு அருந்தால் மட்டுமே சிவ தொடர்பு வரும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம். ஆக சிவ தொடர்பு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே சாதனம் திருநீறு பூசுதல் என்பதை காட்டுவது இந்த குறிப்பு. ஆக திருநீரை பூசி பூசி பூசித்தாம் திருநீரை என்பதாக கங்காளன் பூசும் கவச திருநீரு என்று இந்த திருநீற்றினுடைய பெருமையை காட்டி இந்த திருநீற்றினை எல்லோரும் அணிதல் வேண்டும். திருநீற்றினை அணிகின்ற பொழுது எங்கள் நாவுக்கரச பெருமான் சொன்னது போல அணிதல் வேண்டும். சிவாய நமயன திருநீறு அணிதல் என்பதாக அந்த திருநீற்றினை அணிந்தால் வினை நீங்கும். வினை நீங்கினால் சிவ தொடர்பு வரும். சிவ தொடர்பு வந்தால் மலபரிபாகம், இருவினை ஒப்பு எல்லாம் தானாக வரும். இதை நாடி போவது அல்ல, தேடி வருவது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து தேடி செல்ல வேண்டாம். திருநீறு அணிந்து திருப்பாசுரத்தை ஓதுங்கள், உமக்கு கிடைக்கும் இந்த முத்து என்பதாக காட்டுகின்ற ஒரு திறம்தான் இந்த தென்னவன் மாறந்தானும் என்ற அந்த குறிப்பிலே அமைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைத்து அதிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, வாழ்த்து வணக்கம் என்ற அனைத்தையும் அந்த திருப்பாசுரத்திலே அமைத்தார். திருப்பாசுரத்தினுடைய சிறப்பு, இது 12 திருப்பாடல்களை உடையது என்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது, அருளாளர்கள் இதை சிவஞானபோதம் 12 சூத்திரங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான பாசுரம் என்பதாக திருமுறையிலே என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம் இந்த சிவஞானபோதத்திற்கு அடிப்படையாக விளங்கியது. பொது சிறப்பு என்ற இரண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அமைந்து விளங்குவது. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டாக, மூன்று பொருள்களுக்கும் பொது சிறப்பு. பதிக்கு பொது சிறப்பு, பசுவிற்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அதே போல பாசத்திற்கு பொது சிறப்பு என்று இரண்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த முதல் மூன்று பாசுரங்களும் ஒரு யாப்பிலேயும் மற்றைய 9 பாசுரங்களை மற்ற யாப்பிலேயும் அருளி செய்தது பொது சிறப்பு சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அமைந்த ஒரே பதிகம் திருஞான சம்பந்தனுடைய பதிகம். இரண்டு யாப்புகளிலே அமைந்த ஒரே பதிகம் திருப்பாசுரம். மீது எந்த பதிகமும் இரண்டு யாப்பிலே, ஒரு யாப்பிலே தான் ஒரு பதிகம் அமையும். இரண்டு யாப்பிலே பொது சிறப்பாக அந்த இயல்பினை காட்டுவதற்கு அமைந்தது. இந்த திருப்பாசுரத்திற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த அந்த உரை பேருரை என்பது, அவர் உரையாசிரியர் என்று மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழிலே இவர் உரையாசிரியராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு பாசுரத்தினுடைய அந்த விளக்கம்தான், அந்த பேருரை தான் அவரை உரையாசிரியராக உயர்த்தியது. சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் அந்த இருவருடைய அந்த வரம், அவர்கள் வேண்டி குழந்தை பெற்றதனுடைய அந்த வரம் நிறைவேறிய இடம் இந்த திருப்பாசுரம் என்ற பதிகம். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, சிவஞான மாபாடியம் சிவஞான முனிவர் எழுத தொடங்குகின்றார். அப்படி எழுத தொடங்குகின்ற போது முதலிலே அவர் எழுதிய திருப்பாடல் பாடியத்திலே வாழ்க அந்தனர் என்ற பாசுரத்தை வைத்துத்தான் சிவஞான மாபாடியமே தொடங்குகின்றது என்பதாக சொன்னால், சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்து ஆகமங்களினுடைய கருத்துக்களுக்கு உரையாணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம். இதை மெய்ஞானம் என்று அருள்நந்தி சிவம் 20 இதை மெய்ஞானம் என்பதாக இந்த பாசுரத்தை அருள்நந்தி சிவம் போற்றுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் ஞானாசிரியராகவும் வைகைக்கரையே தீட்சா மண்டபமாகவும் பக்குவமுற்ற பாண்டிய மன்னன் நன்மாணாக்கனாகவும் இருந்து அமைந்த ஒரு பகுதி, ஒரு நிலை இந்த உபதேசமாக நிற்பது. வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றும் உபதேசத்திற்கு ஒரு மங்களம் தேவை. அப்போ உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி உபதேசம் செய்தல் வேண்டும். அந்த மங்கள வாழ்த்து தான் வாழ்க அந்தனர் என்ற அந்த பாசுரம், முதல் பாசுரம் வாழ்த்து. அப்படி அந்த வாழ்த்தானது வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் மூன்றும் அதில் இருக்கு. வாழ்த்து வாழ்க அந்தனர் என்பதாகிய வாழ்த்து, வணக்கம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்ற வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் பதி பசு பாசம் மூணுத்தினுடைய பொருள் இயல்பையும் சொல்லுகின்றார். பதி அரண் என்ற ஒரு சொல் அவனே சங்காரகாரனாகிய முழு முதல்வன் என்ற உண்மை இலக்கணமும் அந்த உண்மை இயல்பும் இலக்கணமும் அமைந்த அந்த அரண் என்ற ஒரு சொல் அது பதி இயல்பை விளக்குகின்றது. பசு இயல்பு எல்லாம் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பதாக சொன்னால், துயர்ல ஒன்று மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கியா, இந்த உலகமெல்லாம் துயர் தீரணும்னு சொன்னா யாருக்கு துயரம், பசுவிற்குத்தான், பசுவாகிய உயிர். அப்ப உயிர் என்ற ஒன்று உண்டு, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உயிர் இயல்பையும், பாசம் அதனுடைய இயல்பு என்னதுனால் ஆழ்க தீயது, இந்த தீயது என்பதுதான் பாசம், அந்த பாசத்தினுடைய உண்மையையும் இலக்கணத்தையும். ஆக பொருள் இயல்பு உரைக்கின்ற நிலையிலே பதி பசு பாசம் பொருள் இயல்பினை உரைத்து வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து தொடக்கம் இந்த பாசுரம். அரண் நாமமே என்றதனால் சாதனமும், துயர் தீர்கவே என்றதினால் பயனையும் சொல்லி சாதனத்தையும் பயனையும் காட்டிய ஒரு திருப்பாசுரம். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது நம்முடைய கணேசையா அவர்கள் ஏற்கனவே சைவம் டாட் ஆர்கிலே இன்று உலகம் முழுவதும் துயர் தீர்ந்து நன்மை பெற வேண்டும் என்பதாகிய அந்த ஒரு வாக்கு அவர் முன்ன காலத்திலே இருந்தே அதை பதிவு செய்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மொழியை மெய்மொழி என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற அந்த நிலையிலே அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க என்று சொன்னது அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க அந்தனர் என்று சொல்லி தொடங்கியது பாசுரம். ஆனா இவரு வாழ்க பின்னாடி கொண்டு போறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது பாசுரம், அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்பது பாசுர விளக்கமாகிய தெய்வ சேக்கிழார் வாக்கு. வாழ்க முன்னே அவர் சொல்ல பின்னே வாழ்க இவர் அமைத்து மூவருக்கும் வாழ்க என்பதாக. அந்தனர் வாழ்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வு இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், யார் ஒருவர் பிறர் நலத்திற்காக தன்னலத்தையும் கருதாமல் இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பயன் கருதாமல் சுயநலம் கருதாமல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்தனர்களே என்பதாக சொல்லி அந்தனர்கள் வாழ்க என்பதாக சொல்லி வானவர்கள் வாழ்க. எல்லா இடத்திலையும் வானவர்களை போட்டு இந்த பாடு அந்த பாடு இல்லை புரட்டி எடுப்பாங்க. அதுவும் இல்லாம சிவபிரகாசர்கிட்ட மட்டும் ஒரு வானவர்கள் மாட்டினா, சிவபிரகாசருடைய அது நால்வர் நான்மணி மாலையா இருந்தாலும் சரி சோனசைல மாலையா இருந்தாலும் சரி, நீங்க நால்வர் அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள்ல குறிப்பா திருமால் இவர் மாட்டிட்டு பாடுற பாடு இந்த பாடு அந்த பாடு இல்லை. அவர் மட்டும் அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப ஜோர். யாரு துறைமங்கல சிவபிரகாசம். வானவர்களை வாழ்க என்பதாக வாழ்த்துவது மரபு. காரணம் கடமைகளை இறைவனுக்காக செய்கின்ற அந்த முறைகளை தான் வழாது எடுத்து கொண்டு போய் கரெக்டா ஒப்படைக்க கூடியவர்கள் இந்த வானவர்கள். அதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இறைவனுக்காக செய்கின்ற அத்துணை கர்மங்களையும் செய்கின்ற அவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மேலிடத்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா அவர் பார்த்துக்குவார், ஒழுங்கா வரலன்றது அவரு. ஆகவே இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆணையின் கீழே இருந்துக்கக்கூடியவர்கள், ஆணையின் நேராக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இறைவனுக்கு பணி செய்வார் எமக்கு ஆளானார் என்று அவருடைய அவர்களையும் வாழ்த்தி ஆணினம் வாழ்கனர். ஆணினம் என்று சொன்னால் ஆணினம் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பூசுவதும் வெண்ணீர். இந்த திருநீற்றினை கொடுப்பது எது என்பதாக சொன்னால் இந்த பசுதான் நமக்கு திருநீற்றினை கொடுக்கின்றது. இதனால் தான் நாம் வாழுகின்றோம். இந்த சமயமே திருநீற்று சமயம். திருநீறு என்பதாக சொன்னாலே சைவம் என்று பொருள் என்ற நிலையிலே அந்த திருநீற்றினை நமக்கு கொடுப்பது இந்த ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக. அதுவும் இல்லாம பெருமானுக்கு வாகனமாக அமைவது, இவர் எந்த வாகனம் இருந்தாலும் அதுல ஏற மாட்டாராம். ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி, வச்சிருக்கிறது என்னவோ பெரிய பென்ஸ் காரு, ஆனா ஏறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு. அதனால கேக்குறாரு, இவர் யாராவது கஷ்டம்னு சொன்னா இவர் எப்படியா சீக்கிரமா வந்து இவர் சேருவாரு, டிரான்ஸ்போர்ட்டே சரியில்லையே இவர்கிட்ட இருக்கிறது, இந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்க வந்து. இல்ல இல்ல, உற்றவருக்கு உதவும் பெருமாள் இவர் அப்படின்னு காஞ்சிபுரத்திலேருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லுவார் நம்முடைய ஐயா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எளிமைக்கும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சைவம் நம்முடைய எல்லாருக்கும் பொருந்திய ஒரு நிலையிலே அமைகின்றது. இயல்பான நிலை சைவம், மற்றதெல்லாம் இயல்புக்கு மாறானது, திணிக்கணும். பெருமான் எளிமையாக வரக்கூடியவர் என்றதை காட்டுவதற்கும் அவர் ஏறுகின்ற அந்த ரிஷபமாக ஆணையராக இருக்கக்கூடியது அது. ஆகையினாலே அது வாழ்க. அப்படி இறைவனுக்குரிய நிலையிலே ஆணைந்து என்று சொல்லக்கூடிய ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைந்தை கொடுப்பது எது? ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக சொல்லியும் இந்த உலக மக்கள் எல்லாம் தீங்கு நீங்கள் பொருட்டு வேள்விகள் செய்தல் வேண்டும், அர்ச்சனை செய்தல் வேண்டும், வழிபாடு செய்தல் வேண்டும், இவை அனைத்தும் சிவத்தை முதலாக வைத்து செய்தல் வேண்டும் என்பதை சிவவேள்வி சிவார்ச்சனை சிவ வழிபாடு என்பதாக மூன்றையும் நிறுத்தி காட்டியது இந்த பாசுரம் என்று நம்முடைய தேவச்சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். வேள்வி என்பதாக சொன்னால் அது சிவனையே முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அர்ச்சனை என்பதாக சொன்னால் அது சிவார்ச்சனையாக சிவத்தையே முன்னிறுத்தி நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அமைவதுதான் அந்த வேள்விகள் அர்ச்சனை வழிபாடு என்பதாக அதை காட்டி, அந்த வேள்வி அர்ச்சனை வழிபாட்டிற்கு முக்கிய அங்கம் நீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. ஆகவே நீர் என்று சொல்லக்கூடியது அந்த நீர் இறைவனை அடைவதற்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய சாதனம். ஆகவே அந்த நீர் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மழை. ஆகவே அந்த மழையை வீழ்க தன்புணல் என்பதாக சொல்லி இந்த வழிபாடு செய்வதற்குரிய அங்கமாக புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும் என்பதாக நின்றும் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பதாக சொல்லி இந்த நீர் என்பது முக்கியமான அங்கம் வழிபாட்டிலே. அந்த நீர் இல்லாததுனால தான் மேலேந்து வானவர்கள் கீழே வரா. பூவும் நீரும் கொண்டு பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே என்பதாக காட்டுகின்ற அந்த மரபு. ஆகவே இந்த வேள்வி வழிபாடெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா அரசாங்கம் சரியா இருக்கும். ஆக அரசன் வாழ வேண்டும், அரசன் முறைமை காக்க வேண்டும். எந்த கோயிலுக்கு எந்த நியமம் என்பதாக அந்த நியதிப்படி அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கின்றதா என்பதை காக்க வேண்டும். ஆகவே அந்த வேந்தனும் ஓங்குக என்பதாக சொல்லி ஒன்றன் பின் ஒன்றதாக சொன்னதற்கு காரணம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடையது என்பதனாலே வேந்தன் நன்றாக இருந்தால் கோயிலே அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழும். அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழ்ந்தால் மழை பொழியும். மழை பொழிந்தால் மக்கள் வாழ்வார்கள். மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் துயர் நீங்கி விளங்கும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம் என்பதை இந்த உலகம் முழுவதற்கும் இந்த துயர் நீக்க வேண்டும் என்று கருதியவர் ஞானசம்பந்தர். ஏதோ மதுரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக காட்டியது ஞானசம்பந்தனுடைய கொள்கை என்பதாக அமைத்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்ற அந்த முதல் திருப்பாடல் இந்த சிவார்ச்சனை சிவ வழிபாடு இந்த சிவ வேள்வி என்பதை காட்டுவது என்பதாக அமைத்து இரண்டாவது அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைக்கின்றன.

0: இரண்டாவது பாசுரம் இறைவன் இலக்கணம். அற்புதமாக இறைவன் இலக்கணத்தை போய் கேட்ட பொழுது, இலக்கணம் கூற முடியக்கூடாத ஒரு பொருள் என்பதாக சொன்னால் அது சிவம். அதற்காக ஒரு அற்புத செய்தி ஒன்று சொல்லுகின்றார். ஆறறிவார் அவர் பெற்றியே, ஆறறிவார் அவர் பெற்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பது பதியிலக்கணம். அது அப்படியே திருமூலரும் திருஞான சம்பந்தரும் ஒரே தட்டிலே நிற்கிறார். ஆறறிவார் அவர் பெற்றியே. காரணம் அரிய காட்சியர், இது ஒன்று. இறைவன் காட்சிக்கு உரிய பொருளா காட்சிக்கு உட்படாத பொருளான்னு சொல்லி அடிச்சுக்கிறவன் எத்தனை பேர்னு பார்க்குறீங்க? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இறைவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதுலேயும் சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டா குழப்புற குழப்பு இருக்கு பாருங்க. இறைவன் காட்சிக்குரிய பொருளா? ஆ, காட்சிக்குரிய பொருள் தான். காட்சிக்குரிய பொருள்னா அசித்து பொருளாச்சே. இறைவன் யார் காட்சிக்குரிய பொருள்னு சொன்னாயா? காட்சிக்கு அகப்படாத பொருள். யோ, ஏதாவது ஒன்று சொல்லு. காட்சிக்கு உட்படும் பொருளா இல்லை காட்சிக்கு உட்படாத பொருளா? இல்லை காட்சிக்கு உட்படும் பொருளா, கரெக்டா? இல்லை இல்லை காட்சிக்கு உட்பட. இப்படியே சொல்லி சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் காட்சிக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனாலும் அரிய காட்சியர். ஏன் அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவ்வளோ சீக்கிரமாக நீ எல்லா பொருளையும் பார்க்குற மாதிரி உன் கண்ணில் பார்த்துட முடியாது. அதுக்கு கஷ்டப்படணும். உழைத்தால் உறுதி உண்டோதான், உழைப்பு வேண்டும் இல்லையா எல்லாத்துக்கும். ஆக இறைவனை காணுகின்ற அந்த தன்மையிலே அற்புதமாக அந்த சிவஞான போதத்திற்கு ஒரு அடிப்படையை அமைத்து கொடுக்கின்றார். இறைவன் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அரிய காட்சியர் என்று சொல்லு. காட்சிக்கு உட்படாதவன் சொல்லலைனா, அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டார், அரிய என்ற சொல், அது ரொம்ப முக்கியம். அரியவன், அவனை காணுவது என்பதாக சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அவனை நோக்கி அழ வேண்டும். இங்கே உழைத்தல்னு சொன்னால், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை என் பரமாய் கசிந்து உருக, அதுதான் உழைத்தல். கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக உருகி வந்தால் நீ இறைவனை நோக்கி உழைக்கின்றாய் என்று அர்த்தம். அப்போ அவன் காட்சிக்கு எளியர், அரியர் என்ன. அப்படி இறைவன் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு திருப்பாசுரம் இந்த பாசுரம். அரிய காட்சியர் என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். மீதி பின்னே வரக்கூடியது எல்லாம் அவனுடைய தடத்தை இலக்கணம். அவ்வளவுதான் ரெண்டு சொல்ற பதியல். இதுல அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவன் காட்சிக்கு உட்படாத நிலையிலே ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத பொருளாக நிற்கின்ற அந்த நிலைக்கு, அந்த நிலை சொரூப நிலை, அது அரிய காட்சியர் என்ற சொரூப நிலை. தடத்த நிலையானது தமது அங்கை சேர் எரியர், ஏறுகந்து ஏறுவர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர், இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா, ஆயினும் பெரியர் அப்படின்னு திருப்பி மேலே கொண்டு போகிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு முறைமை, எளிமையாக வந்து விட்டான்னு சொன்னால் எளியை நீ என்று இகழாதேன்னு சொல்லுவார் மணிவாசகத்தில். ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இதுதான் கிடைக்கிற அப்படின்னு அதில் ஒரு அந்த ஒரு இகழ்ச்சி வந்துடும். அதுபோல் பெருமான் வந்து எங்கே பார்த்தாலும் பெருமான் வந்துடுவார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, இவர் எப்போ ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கலையா இருந்தால அப்படின்னு சொல்லி, அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் பெருமான் அவ்வளவு கீழே இறங்கி வந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் காட்டுவார். ஆயினும் பெரியர்னார். அதனால் கூப்பிட்றதுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்துட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆயினும் பெரியர் ஆறறிவார் அவர் பெற்றியே என்று அமைத்து காட்டிய அந்த இரண்டாவது ஒரு பகுதி, அந்த பெருமானுடைய பதி இலக்கணத்தை காட்டும் பகுதியாக அமைந்தது.
1: பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள், நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் வார்த்தமக்கு. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரகே சத்யசுகஸ்வரூபாய யோகினே தாபஹாரினே நமோ நமஹ. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆகிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்ற விஷன்.

0: இறந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கோட்டி அதிசயம் கண்டோமே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே இந்த வருடத்தினுடைய சிந்தனையாக திருவம்பாவையிலே திரு அடியார் கூட்டம் என்கின்ற ஒரு பொருள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிறப்பு எடுத்தது இறைவனை அடைவதற்காக, இறைவனை அனுபவித்து இறைவனை அடைவதற்காக பலவிதமான வழிகளை தெரிந்து கொண்டு அவனை அடையக்கூடிய நிலையை தரக்கூடியது இந்த புவனமும் இந்த பிறப்பும். அதனால தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். இந்த இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய கையேடு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது திருவாசகம். இது ஒரு அனுபவ நூல், எந்த அனுபவமோ இல்லை, ஞான அனுபவ நூல். இந்த திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டபொழுது மணிவாசக பெருமான் இவரே அதனுடைய பொருள் என்று சொல்லி நடராஜ பெருமானை ஆடும் அம்பல தில்லையிலே ஆடும் அம்பல கூத்தனை காட்டினார். அதிலே ஜோதியிலே மறைந்தார். இறைவனே அதனுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். அதற்கு இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். பல காலமாக இந்த மார்கழி மாதத்திலே திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல காலமாக பெரியவர்களெல்லாம் இதை அனுசரித்து வருகிறார்கள். திருவாசகத்திலே எத்தனையோ 51 பதிகங்கள் உண்டு. அதில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நம்ம பார்க்கிறோம். 7வதும் 20வதுமாக இருக்கக்கூடிய பதிகம். இறைவனை அடைய பயன்படக்கூடிய இந்த திருவாசகம் இருக்கிறதே வெறும் ஒரு தமிழிலே இயற்றப்பட்ட தோத்திர நூலோ அல்லது சாத்திர நூலோ கிடையாது. இறைவனே அதுதான். ஏன்னா இறைவனை அடைய நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வழிகாட்டி ஒரு ஞான அனுபவ நூல். அதில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது, இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது, சொல்லக்கூடியதா, சொல்லுவது அறியேன், வாழி முறையோ தரியேன், நாயேன் தானனை செய்தது தெரியேன், ஆ செத்தேன் பருகியும் ஆரேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் என்று எற்பு தொலைதரும் எற்றினன் காண்க, உருகுவது உள்ளங்கொண்டோர் உருச்செய்து அங்கனக்கு அல்லோரும் அக்கை அமைத்தனன் ஒள்ளிய கண்ணர் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்த அனுபவத்தை எற்புத்தொரைதரும் ஏற்றினன் என்று, அதே போல நமக்கு ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் என்றெல்லாம் அந்த அனுபவ வார்த்தைகளை சொல்லுகிறார். சொல்லுவது அறியேன், என்னால சொல்ல முடியலை, அப்பேற்பட்ட ஞான வார்த்தையாக இருக்கிறதுன்னு. அதுதான் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பான் கல பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் ஒப்புதுவே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல். இதை வந்து எனக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால நான் படித்து உணர்ந்து கொண்டு விட முடியாது. இல்லை, எனக்கு வந்து சைவத்திலே ஆர்வம் இருக்கிறது, சிவம் மேலே ஆர்வம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தில் மட்டும் உடனே அதை உணர்ந்து கொள்வது கிடையாது. இறைவனை இதை காட்டிக் கொடுக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு வழி உண்டு. இறைவனை அடைவதற்கு இது வழிகாட்டி, இதனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுல மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலையும் சொல்லுவார். மிக அருமையான பல பாடல்கள். ஓரொரு கால் எம்பெருமான் என்றன்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாய் சித்தம் கழிவூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரவையக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகழ்தார் என்று சொல்லும்படியாக அந்த அனுபவத்தை சொல்லுவார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் வருகிறார் யாவரும் அற்றறிவர் அந்த முதலில் இருக்கக்கூடிய மூன்று தேவதைகளும் கூட அறிய முடியாத பொழுது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத பொழுது, இறைவனை அடைய முடியாத பொழுது, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியாக மாலரிகா நான்முகனும் காணாமலையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். தேவர்களுக்கு இது தெரியல. தேவர்களாலையும் காண முடியாதவனாக, அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான் எம்பெருமான். அவன் என்ன செய்கிறானா, அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளல் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா இதயமை பணிகொள்ளும் ஆறு. எம்பெருமானிடத்துல கேட்கிறார், எப்படி வந்தானா சிவபெருமான், எல்லோருக்கும் நாயகனமாக எவன் இருக்கின்றானோ, தேவாதி தேவர்க்கும் மூவாதி மூவருக்கும் முன்னே நிற்கக்கூடிய முன்னை புறம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இவன் அவன் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றான். யாராக, குருநாதனாக வந்து நிற்கின்றானா. இந்த மண்ணிலே தன்னுடைய திருவடிகளை கொடுத்து குருநாதனாக வந்து ஆட்கொள்ளுகின்றான் மணிவாசக பெருமானை. அந்த குருதான் சிவபெருமான். சரி, இந்த குருவை எப்படி அடைய முடியும்? அன்று உடன் சென்ற அடியவர் அருள் பெறும் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளினர் என்று சொல்லும்படியாக அடியவர்களோடு சேர வேண்டும். இந்த அடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது கந்தபுராணத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் வேதம் செய்வது பேதைமை நீரன வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ. இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது. இந்த கந்தபுராணம் சொல்லும் இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது, அவனாகவே இருக்கின்றது. அதனால தான் திருமூலர் குரு என்று சொல்லும்படியாக இந்த அடியார்களுடைய சிறப்பு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்று சொல்லும்படியாக பாடுவர். ஆறோடு முப்பதும் அங்கே அடங்கிடில் கூற குருவரன் கும்பிடு தந்திடும் வேறே சிவபதம் மேலாய் அளித்திடும் பேராக ஆனந்தம் பேணும் பெருகவே என்று பாடுவர். அந்த குரு யாருன்னா அடியார்கள் தான், வேறொன்னும் கிடையாது. அந்த அடியவர்கள் தான் குருநாதனாக இருக்கின்றார்கள். இந்த அடியவர்கள் மூலமாக மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். அதைவிட முக்கியம், இந்த திருவாசகத்தை உணர வேண்டும் என்றாலும் கூட அடியவருடைய சேர்க்கை வேணும். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்திகி. ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய ஆரம்பம் என்னன்னா சத்சங்கம், அடியாரனுடைய சேர்க்கை. அந்த அடியாரோடு இது எல்லாருமே பாடியிருக்கிறார்கள். பெரியவர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடியவினை ஒட்டியவா என் கண் ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, அட்டியவானிடம் ஆடகத்தாமரை அரணங்கே என்று அபிராமி பட்டர் பாடுவார். கூட்டியவா என்னை தன் அடியாரில், முதல் விஷயம் என்னன்னா அதுதான் நடக்க வேண்டும். எது? அடியவரோடு சேர வேண்டும். அடியவரோடு யார் சேர்க்க வேண்டும்? இறைவன் சேர்க்கிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில், அப்பொழுது என்னாகிறது, நம்முடைய வினைகள் எல்லாம் கழிகின்றன. கொடிய வினை ஒட்டியவா, வினை கழிந்த பொழுது, வினை கழிந்த பொழுது இறைவன் நம்மிடத்திலே ஓடி வருகின்றான். என் கண் ஒடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. நம்ம காரோ அல்லது ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அந்த கண்ணாடி முழுக்க மசி கருப்பு இருக்கிறது. அந்த கருப்பு இருக்கும் பொழுது கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியுமா? கருப்பு தான் தெரியும். மூஞ்சி கருப்பா இருந்தா கூட கண்ணாடியில கருப்பா இருந்தா தெரியாது. மூஞ்சி வெளுப்பா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, கண்ணாடியில கருப்பு இருக்க கூடாது. அதை துடைக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வினைகள் ஓட வேண்டும். வினைகள் ஓடும் பொழுது, வினைகள் கழியும் பொழுது இறைவன் நம்மிடத்திலே வருகிறான், அருள் கொடுப்பதற்கு வருகிறான். இதுதான் இறைவனை ஒப்பு என்ற சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படும். இது இன்னொன்று உண்டு, பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய இன்னொன்று உதாரணம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வயிற்று வலி, வயிற்று வலியோ ஏதோ ஒரு உடல் உபாதை, நல்ல சாப்பாடு இருக்கு, என்னால சாப்பிட முடியும், ஆனா உடம்பு சரியில்லை, வலியில துடிக்கிறேன், எனக்கு சாப்பிட மனசு செல்லுமா? வயிற்று வலியாக இருக்கும் பொழுது எப்படி நல்ல உணவாக இருந்தாலும் கூட உண்ண முடியாதா போலே, வயிற்று வலி என்று சொல்லும்படியாக குற்றாயினமாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் என்று பாடுவார் அப்பெருவர்வான். அப்பேற்பட்ட வயிற்று வலி, நல்ல சாப்பாடு, அருமையான பஞ்சபட்ச பரமான்னம், என்னால் சாப்பிட முடியுமா? என்னால சாப்பிட முடியாது. இப்போ இந்த வயிற்று வலி போன பொழுது அதை அனுபவிக்க முடிகிறது. இறைவன் என்கின்ற அந்த அகமன்னம் அகமன்னம் என்ற வேதங்கள் எல்லாம் எந்த இறைவனை சொல்லுமோ, அப்பேற்பட்ட அது பழச்சுவையன அமுதன என்று எவன் இருக்கின்றானோ, தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானை, என்னுடைய வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய என்னை, என்னுடைய பழ வினைகளை கொண்டு இருக்கும் பொழுது என்னாலே அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த பழ வினைகள் அறுபட வேண்டும். பழ வினைகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பழ வினைகள் எல்லாம், சஞ்சித பிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எப்பொழுது போகும்? அடியவர்களோடு சேரும் பொழுது போகும். அடியவர்களுடைய சேர்க்கையினாலே, குருநாதனுடைய பார்வையினாலே, குருநாதனுடைய திருவடி ஸ்பர்சத்தினாலே போகின்றது. அதனால்தான் கூட்டியவா என்னை தன்னடியாரில், கொடியவனை ஒட்டியவா என் கண் ஒடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, அதற்கு பிறகுதான் கண்டகண்ணும் மனமும் கழிக்கின்றவா அட்டியவானிடம், இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல்னர். மாணிக்க வாசக பெருமான் பாடுவாரு, முதல்ல பார்த்தோம், எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் எழுமே அதனாலே, நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே. இந்த நல்வினை இல்லாத காரணத்தினாலே தான் என்னாலே கலைஞானிகளாக இருக்கப்பட்ட அடியவர்களோடு நான் சேர முடியவில்லை. ஆனாலும் கூட மண்ணிலே பிறந்து இறந்து மண் ஆவதற்கு உறுப்படுகின்றேனே அண்ணல், ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டோமே என்று பாடுவார். இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கின்றது என்று பாடுவார் மணிவாசக பெருமான். இறைவன் தன்னுடைய அடிவர்களோடு நம்மை சேர்த்து வைத்து பிறகு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறான். ஆக இறைவனை அடைய வேண்டும் என்றால் திருவாசகம் போன்ற ஞான அனுபவ நூல் வேண்டும். இப்போ இந்த ஞான அனுபவ நூலையும் கூட நாம் சரியான உணர்விலே படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அடியாரனுடைய சேர்க்கை மிக முக்கியமான விஷயம். இதுதான் ஜங்கம பக்தி என்று சொல்வார்கள். இது திருமூலர் சொல்லும் பொழுது அடியார்கள் யார், நடமாட கோயில் நம்பர் என்று பாடுவார். அவர் படமாட கோயில் பரமர், யார், பரமேஸ்வரன். இங்கே நடமாடக்கூடிய நம்பர் என்று பாடுவர் அடியார்களை. மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று சிவஞான போதத்திலே சொல்வார்கள். சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமும், அதே போல இறைவனுடைய அடியார்களும் லிங்காக்காரமாக இருக்கக்கூடிய அங்க லிங்க திருமேனியும், அடியவர்களுடைய ஜங்கம திருமேனியும் இறைவனுடைய திருமேனி, இது மனத்திலே இருக்க வேண்டும். அதனால் தான் சம்பந்தர் பாடும் பொழுது பாடுவார், தொண்டர் தொண்டரை தொழுது அடிப்பணிமின்கள் தூ நெறி எளிதாமே. மிக தூய்மையான அந்த செய்வ நெறி இருக்கின்றதே, அது எப்பொழுது அந்த மோட்ச வழி இருக்கிறதே எப்பொழுது எளிதாகும்? அடியவர்களை பணிந்தால். அடியவர்களை பணியும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த வழி தூ நெறி சைவ நெறி கிட்டும் என்று சொல்லுவார். இப்போ இந்த ஜங்கமபக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அடியவர்கள் நெறி இருக்கிறதே, இந்த அடியவர் நெறி அடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நெறி மாத்திரமே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். அதனால தான் திருவம்பாவையில் இன்னொன்று பார்க்கலாம், அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிச்சே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அடியவர்களுடைய மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் வைத்தேன் என்று பாடுவார்கள். அது மாதிரி வேற எதுவுமே கேட்க மாட்டார். சிவபெருமானிடத்திலே சிவபெருமானை தவிர வேற எதையும் யாரிடத்திலையும் கேட்காதவர் மணிவாசக பெருமான். ஆனால் அவர் கேட்கிறார் திருவம்பாவையிலே, அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் என்று பாடுவார் அடிவர்களோடு சேர வேண்டும் என்று. அதை இன்னும் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அடகச்சீர் மணிக்குன்றே. ரொம்ப அருமையான இது விஷயம். அது நம்ம சின்ன வயசாகட்டும் பெரிய வயசாகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது சாதாரணமா ஒரு சைக்காலஜியில சொல்லுவாங்க, நீங்க முன்னேற வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தரை நீங்க வந்து அந்த ஹீரோவர்ஷிப் மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தரை ஒரு குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் மாதிரி நான் அவன், அதுக்கப்புறமா அவரையும் தாண்டி வளர வேண்டும், அது அடுத்த விஷயம், நான் இவரை மாதிரி ஆக வேண்டும் அவரை மாதிரி ஆக வேண்டும் என்று யாராவது ஒருத்தரை நம்முடைய அடையாளமாக வைத்துக் கொண்டு அவரை போலவே நடப்பது உண்டு. இப்ப நடிகர்களை பார்த்தா அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவரை மாதிரியே ஸ்டைலா இருக்கிறது, அவரை மாதிரியே சாப்பிடுறது, இதெல்லாம் உண்டு இல்லையா? அவரை மாதிரியே நடக்கிறது பேசுறது பசங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன வயசுல எல்லாம் உண்டு. இதை விடுங்க, நடிகரே வேண்டாம், இந்த சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள், அப்பா அம்மாவை அப்சர்வ் பண்ணக்கூடிய சின்ன குழந்தைகள், சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பாக்கலாம், அதே மாதிரி புடவை கட்டிக்கும், அதே மாதிரி வெட்டியை கட்டிக்கும், ஒரு மீசையை போட்டுக்கும். அப்பா எப்படி பேசுறாரோ, அம்மா எப்படி பேசுறாங்களோ அதே போலதான் இந்த குழந்தைகள் பேசும். இப்போ இது சின்ன விளையாட்டு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பழமொழி சொல்லப்படையும் உண்டு, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவோம். இது விளையாட்டு போலத்தான் இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு இருக்கிறதே இதே போலத்தான் நாம் வினை செய்கின்றோம். அவர் என்ன பண்றார், சிவ பூஜையில இப்படி பண்றார், இப்படி சிவ பூஜை பண்ணணும். இதுக்கு ஒரு சிவபுராணத்துல திருவாசகத்தில் ஒரு அழகான ஒரு கதை உண்டு, மொக்கணி அருளிய முழுத்தழமேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று. அப்படி வேஷத்துக்காக என்ன பண்றான், அவனுடைய ஒரு வணிகனுடைய மைத்துனன் அப்படி இருக்கிறான். ஆனா நிஜமாகவே இங்கே ஆகிவிடுகின்றது, மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று குதிரைக்கு வைத்திருக்கக்கூடிய கொள்ளுப்பையை சிவலிங்கமாக பாவித்து ஏமாற்ற வேண்டும் தன்னுடைய மைத்துனனை, தன்னுடைய அக்காள் புருஷனை என்று நினைக்கிறான். ஆனா அது நிஜமாகவே சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை பாடுவார் திருவாசகத்துல. இப்போ அதே போலத்தான் இந்த குழந்தைகள் எல்லாம் நாம் நினைச்சுகின்ற இந்த குழந்தைகள் போலத்தான் என்னைக்குமே குழந்தைத்தனம் பல பேருக்கு மாறுறது இல்லை. அது எத்தனை வயசானாலும் சரி, 50 வயசு 60 வயசு 80 வயசானாலும் சரி, இந்த குழந்தைத்தான் யாருக்கும் போறதில்லை. மெச்சூரிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அது இங்கிருந்தாலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கத்தான் இருக்கும். எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த குழந்தை தன்மையானது போவது கிடையாது. ஏன்னா அந்த தன்மை மனிதனிடத்துல எப்பொழுதும் இருக்கும். அந்த குழந்தைகளை போலவே நாம என்ன பார்க்கிறோம், இவர் இப்படி பூஜை பண்றார், அதே போல நாம் பூஜை பண்ண வேண்டும், இதே மாதிரி இவர் வைத்திருக்கிறார், நாமும் அதே போல பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து ஒருவரை போலவே பாவனை செய்து அவரை போலவே அந்த இமிட்டேஷன் என்று சொல்வார்களே, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று சொல்வதை போலவே விளையாட்டாக ஒரு குறிக்கோள் இல்லாமல் இவரை வைத்து நான் இவரை போலவே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்டம், ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும் பொழுது இது சத்கர்மாவாக விளையாட்டு வினை ஆகிறது, சிவ புண்ணிய பேராக சத்கர்மாவாக ஆகிறது. இப்போ அடியவர்களை போலவே நாமும் நடந்து கொள்ள முற்பட்டால் நாமும் அடியவர்கள் ஆகிறோம், நாமும் அடியவர்கள் ஆகிறோம். அதே போலத்தான் அடியவர்களுடைய சிந்தனை இருக்கும் பொழுது, அடியவர்களை பற்றிய பேச்சு, அடியவர்களை பற்றிய படிப்பு, அடியவர்களோடு இருக்கக்கூடிய சத்சங்கம் இருக்கும் பொழுது அவர்களைப் போலவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அன்பும் நமக்கு வருகின்றது. ஒரு சமயத்தில் அந்த அன்பின் காரணத்தினாலே திருவாசகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் எதுக்காக இவ்வளவு சுத்தி வருகிறேன்னா, இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அல்லது திருவாசகத்துக்கெல்லாம் பலவிதமான பொருட்கள், பல பேர் பெரியவர்கள் எல்லாம் பார்த்துகிறார்கள். இது பொருள் சொல்லுவது தமிழ் தான், அதனால சொல்லுவது எழுது என்று கிடையாது. இது அனுபவம், தானே அந்த சிவ ஆனந்த அனுபவத்திலே இருந்தவர் மணிவாசக பெருமான். அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் உரை சொல்ல முடியாது, உரை சொல்ல முடியாது என்று உரை எழுதப்படாத நூலாக திருவாசகமானது இருந்தது. இப்போ அந்த திருவாசகத்தை புரிந்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு படிதான் நமக்கு உண்டு, என்ன, சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அடியவருடைய சேர்க்கை. உடனே கேட்கலாம், என்னங்க இது இப்படி சொல்றீங்களே, நான் போய் எங்கே அடியவரை போய் தேடிட்டு இருக்கிறது, எவன் நல்லவன் எவன் கட்டவன் நமக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு இருக்கிறான் பெரிய சுவாமிஜி அல்லது பெரிய ஆளு மடாதிபதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், இவன் தான் இப்படி இருக்கிறான்னு சொன்னா நாளைக்கு பார்த்தா பேப்பர்ல தாறுமாறா கிழிக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான், எத்தனையோ விஷயங்கள் வருகிறது. எந்த எதை நம்பிங்கே போறது, இதே ஒரு இந்த இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்று திருமூலர் சொல்லுவார். நான் போய் குருட்டை இனிக்கும் குருவினை கொள்ளார், குருட்டை இனிக்கும் குருவினை கொள்ளார். எனக்கு வந்து குருடை, நான் ஒரு எனக்கு கண்ணு தெரியல, நான் இன்னொருத்தன் கண்ணு தெரிஞ்சவனோடு சேர்ந்தா என்னை கொண்டு சரியான வழியில கொண்டு போய் சேர்ப்பான், சரியான கண்ணே தெரியாத இன்னொருத்தனோட நான் சேர்ந்தேன்னா எனக்கும் கண்ணு தெரியாது அவனுக்கும் கண்ணு தெரியாது, ரெண்டு குருடும் சேர்ந்து ஒரு குழியில விழும், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுமாறே, இப்ப எனக்கு எப்படி தெரியும். அதனால தான் ஒரு அருமையான ஒரு விஷயம் உண்டு, அடியவர்களை பற்றிய சிந்தனை, இந்த சத்சங்கம் இருக்கே அதுக்கு முன்னாடி சிந்தனை, அதுக்கு என்னன்னு கேட்டா படித்தல் என்று சொல்லுவார்கள். அதான் முதல்ல இருக்கக்கூடிய இந்த புராண படித்தல் என்று சொல்வார்கள், பட்டணம் உண்டு இல்லையா, முதல்ல படிக்கிறோம், அப்புறம் அவனை பற்றி பார்க்கிறோம் கேட்கிறோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தளமாக செல்ல வேண்டும். இப்ப படிப்பது என்ன, திருத்தொண்டர் புராணமாக இறைவனுடைய அடியவர்களை பற்றி இறைவன் எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் தன்னுடைய அடியவர்களை என்று சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட திருத்தொண்டர்களை பற்றி நம்ம சிந்தித்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பொலித்தன்மை இல்லை இல்லையா, கண்டிப்பாக அதுல உண்மை இருக்கிறது இல்லையா. சிக்கலர் பெருமானுடைய திருவாக்கிலே மலர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த திருமுறைகள், அந்த திருமுறையிலே வந்து அந்த 12 திருமுறைகளிலே ஒன்றாக 12 சிரசாக இருக்கப்பட்ட அந்த திருத்தொண்டர் புராணத்தை பார்த்தா நன்றாக இருக்கும் இல்லையா? அதே அதன் அந்த சிந்தனையில தான் எத்தனையோ உரைகள் இருக்கும் பொழுது திருவாஜகத்துக்கு நீங்க ஒவ்வொரு விதமாக அந்த பாவனையிலே பார்க்கலாம், திருவாஜகத்தை ஒவ்வொரு பாவனையிலே பார்க்கலாம். இதுக்கு எத்தனையோ விதமான பொருள், அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொருள், அவருடைய அனுபவ பொருள், எங்கு பார்த்தாலும் மாணிக்க வாசகரை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இருக்கக்கூடிய பொருள். ஏன்னா திருப்பரந்துறையில மணிவாசக பெருமானுக்கு தான் எல்லாம், அவருக்கு தான் இங்க உற்சவாதிகள், அவர் தான் கைலவாக அந்த கைலங்கிரி வாகனத்துல ஏறுவார், அவர் தான் ரிஷப வாகனத்துல போவார், அவருக்கு தான் 10 பிரம்மோற்சவம், சிவபெருமானு கிடையாது. இப்போ அடியவர்களாக அவரைத்தான் சொல்லி இருக்கிறது என்றும் திருவாஜகத்துக்கு ஒரு பொருள் காணலாம். திருவாஜகத்தில பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்கலாம், புராண இதிகாச வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுல பார்க்கலாம். இன்னொரு பார்வையும் உண்டு, அடியவர்களையும் இந்த திருவாசகத்துல பார்க்கலாம். எத்தனையோ சரித்திரங்கள் இவர் சொல்லி இருக்கிறார். இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே நம்ம இப்ப திருவம்பாவையிலே அடியவர்களை பற்றி, நாயன்மார்களை பற்றி மட்டும், அதனால்தான் சொன்னேன் திருவம்பாவையிலே திருக்கூட்டத்தார் திருவடியார்கள், இந்த திரு அடியார்களை சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த ஆனந்த அனுபவம், ஒரு காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ எங்கே பார்த்தாலும் அந்த காதலன் காதலனுடைய முகம் தெரியுமா போலே, அல்லது அந்த நினைவு தோன்றுமா போலே, எங்க பார்த்தாலும் அடியவர்களுடைய நினைவு நமக்கு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வருடம் திருவம்பாவையிலே திருவடியார் என்று சொல்லும்படியாக அதிலே பலவிதமான அடியார்களை பற்றி திருவம்பாவை சொல்லியிருக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கிறோம். சொல்லியிருக்கிறதான்னு கேட்டால் இது ஒரு பாவனை, மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு பாவனை அவ்வளவுதான். அடியவர்களை இங்கேயும் திருவம்பாவையிலேயும் சிந்திப்பதற்கு முயற்சிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் திருவடியார்களை சிவனடியார்களை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று சொல்லுவார் செக்கிழார் பெருமான் சம்பந்தர் புராணத்தில். அது பால் குடித்த பிறகு அவர் ஞானம் பெற்றாராம், ஞானப்பால் அறிந்திய பிறகு அது என்ன ஞானம், எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், எல்லா பொருளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமானே என்று சொல்லக்கூடிய உணர்வும், உணர்வு நன்றாக கவனிக்க வேண்டும். அடுத்தது அப்பொருள்தான் ஆளுடையர் அடியார்கள் எனும் அறிவும் என்று பாடுவார் செக்கிழார் பெருமான். அந்த அறிவானது எல்லாவற்றிற்கும் ஆக்கக்கூடிய தன்மை, அந்த ஞானம் வந்தது அடியார்கள் தான் முக்கியம் என்று சொல்லி அவருக்கு ஞானம் கிடைத்ததான் ஞானப்பால் உண்ட சம்பந்த பெருமானுக்கு. இது செக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக நாம் வலிந்து சில பொருள்களை இதிலே கொள்ளப் போகிறோம், கொஞ்சம் அப்படி சுத்தி அடிச்சு தான் வருவோம். நம்முடைய நோக்கம் திருவடியார்களை பற்றி சிந்திப்பது, எங்கே திருவம்பாவையோடு சேர்த்து எந்த ஞான அனுபவ வார்த்தை கொடுத்தாரோ மணிவாசக பெருமான், அந்த ஞான அனுபவ வார்த்தையிலே திருவடியார்களை சிந்திப்பதுதான் நம்முடைய நோக்கம், வேறொன்றும் கிடையாது. அடியவர்களை எங்கு பார்த்தாலும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்திலே இதை பார்க்கிறோம். ஆனா காரணத்தினாலே இது இப்படித்தானு நினைச்சுக்க வேண்டாம், சில இடங்களிலே வலிந்து கொஞ்சம் அதை விளைச்சு வார்த்தைகளை விளைச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த ஞான அனுபவத்துக்காக அடியார்கள் என்கின்ற சிவானுபூதி பெற்ற சிவனடியார்களை பற்றிய அனுபவத்திற்காகத்தான் இதை பார்க்கிறோம் என்கின்ற ஒரு காஷன், வேற ஒன்றும் கிடையாது. முதலே சொல்லின ஒரு எச்சரிக்கை, என்ன இப்படிதான் இருக்கிறதா, என்ன இவர் ஒரு புதுசா சொல்றாரே நினைக்க வேண்டாம், இது புதிது கிடையாது. இதுக்கு சுவாபதேசம் உள்ளுரை பொருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குருவை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது இல்ல, ஒவ்வொன்றுக்கும் உள்ளுரை பொருள், திருக்கோவிலாருக்கெல்லாம் உள்ளுரை பொருள் உண்டு. அதே போலதான் திருவாசகத்துக்கு உள்ளுரை பொருள் சொல்லுவார்கள். குரு பரமாக அடியார்கள் பரமாக இருக்கக்கூடிய தன்மை, இருக்கக்கூடிய ஒரு விதமான பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்று நினைத்துக் கொண்டு நாம் இந்த திருவம்பாவையை பற்றி அறியும்.
1: சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு புகழ்ச்சோழ நாயனார் புராணம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சோழர் என்பவர் சோழ வம்சத்திலே தோன்றியவர். இவர் இருந்த ஊரை சொல்ல வருகிறார், உறையூர் என்பதை சொல்ல வருகிறார். அந்த ஊருக்கு ஏன் உறையூர்னு பேர் வந்தது அப்படின்னா, அதுக்கு சேர்க்கிறார் சொல்றார், உலகில் வளர் அணிக்கெல்லாம் உறையூர், இந்த உலகத்திலே உண்டாகின்ற எல்லா விதமான அழகுகளுக்கும் உறைவிடமான ஊர். உறை ஊர் என்றால் உறைவிடம், தங்கி இருக்கிற இடம். என்ன தங்கி இருக்கு? இந்த உலகத்துள்ள எல்லா விதமான அழகும் ஒன்று திரண்டு ஒரு ஊர்ல போய் தங்கி இருக்கிறது. அப்ப அழகு உறை ஊர் உறையூர். அப்ப நாம ஒரு அர்த்தம் செய்யக்கூடாது, உறையூர் இங்கிருக்கு வேற விதமான பொருள் செய்யக்கூடாது சேர்க்கிறார் அப்படின்னு வழிகாட்டிட்டார். பல ஊர்கள் இப்படி சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அவரே ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போறார், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் காரணம், ஏன் அப்படி இந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது என்பதை ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பாட்டுல கீழே ஒரு அழகா சொல்றதுல. இப்ப எல்லா விதமான உலகத்துள்ள அத்தனை அழகுக்கும் உரைகின்ற ஒரு ஊர், அந்த உள்ளுறையாக இருக்கிற ஊர் இது உறையூர். அது சோழர்களுக்கு ஒரு தலைநகர்ல ஒன்று. அப்பேற்பட்ட அந்த ஊரிலே எப்படி இருந்தது ஊர் எல்லாம் என்பதை சொல்ற. அளவில் பெறும் புகழ் நகரம், அதன் அணிமணி விளக்கும் இளவெளியின் சுடற்படலை இரவெறிப்ப, அங்கிருக்கிற மணிகள்லாம் இரவில்லாம வெளிச்சம் கொடுக்கும், எரிப்பனவாய் கிளரூர் சேர் நெடுவான பெரியாற்று கொடிகளும் வளர்வொளி மாளிகை நிறைகள் மருங்குடைய மருகெல்லாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் மேலேயும் கொடி கட்டி பறக்கும், அந்த கொடிகள் சூரிய வெளிச்சத்தை தடுத்து ஊருக்கு நிழலை கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஊர் இந்த உறையூர். அடுத்தது நாகதல பிளத்தும் நான் இனத்தும் நலஞ்சிறந்த போகம் அனைத்தினுக்கும் உறுப்பாம் பொறிபிறந்த வளர்த்தினவாய். இந்த ஊர்ல எல்லா விதமான பொருளும் கிடைக்கிறது. நாகதலம் தேவலோகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இங்க விலைக்கு வாங்கலாம். புலம் பாதாள லோகத்தில் இருக்கிற ஒரு பொருள் வேணும்னாலும் இந்த உறையூர்ல கிடைக்கும். நானிலம் இந்த பூலோகத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு நிலங்கள்ல எந்த இடத்துல வேணுமானாலும் அதுவும் இங்க வாங்கலாம். ஆகவே உறையூருக்கு போயிட்டீங்கன்னா உலகத்துல எந்த இடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பொருளும் இந்த வியாபாரத்துக்கு வருது. அது ஒரு பெரிய முக்கியமான வியாபாரத்தினுடைய சென்டர். அதனால எல்லா பொருளும் அங்கே வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். நாகதலத்தும் பிலத்தும் நானிலத்தும் நலஞ்சிறந்த போகம் அனைத்தினுக்கும் உறுப்பாம் பொருவீர வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். நாகதலத்தும் பிலத்தும் நானிலத்தும் நலஞ்சிறந்த போகம் அனைத்தினுக்கும் உறுப்பாம் பொருவிரண்ட வளர்த்தினவாய், ஒப்புமையில்லாத வளமுடையதாய், மாக நிறைந்திடம் அழிந்த வரம்பில் பல பொருள் பிறங்கும் ஆகரம் ஒத்து உல. ஒரு பெரிய கடல் போல சமுத்திரம் போல இருக்கிறது. ஆவண வீதிகள் எல்லாம் கடற்கரை எல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் போல. சமுத்திரத்துக்குள்ள போனா முத்து இருக்கு, மாணிக்கம் இருக்கு, பவழம் இருக்கு, எத்தனை எத்தனையோ விதமான ரத்தனங்கள்லாம் கிடைக்குது. அது போல இந்த கடற்கரைக்குள்ள போய்

விற்றவனா ஒரே ஒரு கடத்தல போனா எந்த பொருளும் விலைக்கு வாங்கினான், நமக்கு நினைச்ச பொருள் கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி வர வேண்டியது இல்லை, எல்லாம் கிடைக்கும். அப்புறம் அங்க யானைகள் கட்டுற இடம், குதிரைகள் கட்டுற இடம்

நிறை கலாம் மேகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது சொல்றார். மேக ஆகாயத்தை வந்தா மழை பொழுது, பூமி நனைஞ்சு போகுது. இந்த யானை போனா மத நீர் ஒழுகி பூமி நனையுது. மேக ஆகாயத்தை வந்து இடி இடிக்குது. இந்த யானை ஒரு பக்கம் இருந்து கட்சிக்கிறது. அப்புறம் மேகம் ஒரு மின்னல் மின்னுது. இந்த யானையுடைய நெற்றி பட்டத்தை வந்து ஒளி வீசுது. அதனால இது யானையா அது மேகமா யாருக்கும் தெரியலையா. ரெண்டுக்கும் வித்தியாசம் செய்ய முடியாத அளவுக்கு இருந்துங்க. ஆகவே கார்முகிலும் பல தெரியா கழிற்று, மேகமா யானையா என்று வித்தியாசம் தெரியாத முடியாத நிலையிலே கழிற்று நிறை களமெல்லாம் யானை கூட்டங்கள் எங்கேயும் இருந்தன, யானை கூட்டங்கள் நிறைந்திருந்தன என்று சொல்ற. சங்க காலத்துல அகநானூர்னு ஒரு பாட்டு, ஒரு நூல் அல்ல, நானும் ஒரு பாட்டு. ஆனா அதையே மூணு புஷமா பிரிக்கிறான். மற்ற குறுந்தகையெல்லாம் பிரிக்கல, மற்ற நூல்கள்லாம் பிரிக்கல. இந்த அகநூறு அகநூறு அகநானூரை மட்டும் ஒன்னிலிருந்து 120 பாட்டுக்கு கழிச்சியான நிறை, அப்புறம் 120 300 பாட்டு வரலாம் மணிமடை பவளம், 301 400 வரையில அதுக்கு ஒரு வேறு பெயர் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இப்படி மூன்று விதமான பெயர்கள் அது கொடுக்கறதுல கழிச்சியான் நிறை அந்த பெயர் எங்க வைக்கிறார் பாருங்க, கழிற்று நிறை களம். அந்த கழிச்சியான நிறைனா அந்த பாடல் ரொம்ப கம்பீரமா இருக்கும். அதுபோல் இந்த யானை நிறை, யானையினுடைய வரிசைகள் இங்கே அவ்வளவு கம்பீரமாக இருந்தன என்பதாக அந்த சொல்றார். அடுத்தது சுரங்க சாலை. அடுத்த பாட்டுல 4வது வரியில சொல்றார், சுரங்கம்னா குதிரை, சாலைன்னா குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற குதிரை லாயங்கள். அது படுவணியும் பரிச்செருக்கும் ஒளிர் கிளற பயில் புறவி நெடும் நிறை முன் புல்லுணவாய் நீர்த்தரங்க நிறை நிவப்ப தன் வாயில் இருந்து முறை கக்கி கொண்டு அந்த குதிரைகள் ஓடி வரும். நல்ல ஒலி உடையதாக இருக்கும். உரை அடுக்கல் முகில் படிய விளங்குதலா, அது பாய்ந்து போகும்போது மேகம் வரை பாயும். அப்படிப்பட்ட கடல்களை போல தோற்றமளிக்கக்கூடிய குதிரைகள் தங்கிய சாலைகள் பல இருந்தன. கிடங்கு, உறையூர் சுற்றிலும் ஒரு பெரிய மதில், மதிலுக்கு வெளியிலே கிடங்கு என்ற ஒரு அகழி இருந்தது. இந்த அகழி இங்கே வந்து ஏன் வந்தது அப்படின்னா, தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் இந்த ஊர்ல இருக்குது. அப்போ தேவலோகத்தில் இருந்து இவர்கள் இந்த பொருளை இங்க திருடிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த பொருளை நாம் திருப்ப தேவலோகத்துக்கு கொண்டு போயிடும்னு சொல்லி தேவர்கள்லாம் இந்த ஊரை வந்து சுற்றிலும் உடை சூழ்ந்து, அதாவது முற்று எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கிறது இந்த அகழின்னு சொல்ற. அப்ப தேவலோகத்தில் இருந்த பொருள் எல்லாம் காணா போச்சு, அத்தனையும் இந்த உறையூர்ல இருக்கு. உறையூர்ல இருக்கிற பொருளை திரும்ப நாம் கைப்பற்றி கொண்டு போகணும், ஒன்னாவது திரும்ப கையில கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாரலாம். அவற்றை இவற்று ஒன்று பெற வேண்டி, இதுல ஏதாவது ஒன்றாவது மறுபடியும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தேவலோகமே இங்கே வந்து ஒரு பெரிய முற்றுகையிட்டது போல இருக்கிறது. இதெல்லாம் கற்பனை. உறையூருடைய வலிமையை நம்மாலே சொல்ல முடியாது. அந்த ஊரில் இருந்த கோபுரத்தை பார்த்தால் மேகங்கள் அது மேல் ஏறி போகும். அந்த சோலைகளை போய் பார்த்தால சந்திரன் என்ற கதிர் அது மேல தவிழ்ந்து போவான். தெருக்களை போய் பார்த்தால் அந்த தெருக்களிலே பெரிய பெரிய தேர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால இந்த ஒவ்வொன்றையும் என்னால் தனியா சொல்ல முடியாது, அவ்வளவு சிறப்புடையது என்கிறார் சேர்க்கிறார். அப்பேற்பட்ட அந்த சோழ ஊரிலே சோழர் மரபு, அனபாயனுடைய மரபிலே வந்த புகழ்ச்சோழர் சேக்கிழார் தன்னை நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இடம். சேக்கிழாரை ஆதரித்தவர் அனபாய சோழன் இரண்டாம் குலோத்துங்கன். அப்ப இந்த புகழ்ச்சோழர் அனபாயிரு காலத்தால் முன்னிருந்தவர், முன்னே இருந்த புகழ்ச்சோழருக்கு அப்புறம்தான் அனபாயம் வரப்போறான். ஆகவே அனபாய சோழன் திருக்குலத்து வழி முதலோ இந்த அனபாயன் பிறந்த குலத்துக்கு முன்னோராயிருந்த புகழ்ச்சோழர் இவர் என்று இந்த கதையை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போ அந்த காலத்துல எதிரே இந்த அரங்கேற்ற போது அந்த மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஐயோ நம்ம ராஜாவுக்கு பரம்பரையில முன்னே பிறந்தவராய் இந்த புகழ்ச்சோழர் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அந்த முறையில இப்படி பாடி காட்டுறார் புகழ்ச்சோழர். இந்த உலகத்துல மிகச்சிறப்பாக அரசளித்துக் கொண்டு வருகிறார். சைவந்தழைப்ப அரசளித்தார், அருமறை சைவந்தழைப்ப என்று ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மறை சைவம், வேதம் தழுவிய சைவம் என்ன சேர்க்கிறார். சொல்லும் போதே முழுமையாக வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, வேதத்துல சில பகுதி எடுத்துக்கொள்வோம்,
ஆனா அதற்கு பிறகு எழுந்த சைவத்துறை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதே

அடிக்கடி சொல்லுவார். ஞானசம்பந்தர் புராணம் ஆரம்பிக்கிற போது வேத நெறி தழைத்துவோங்க, இது சைவத்துறை விளங்க. சைவத்தின் துறை, துறைனா உட்பகுதி, நெறினா பெருசு, ஆறு ஓடுது பெரிய ஆறு, அது வேதம் என்ற ஆறு. அந்த ஆறு முழுக்க நமக்கு தேவையில்லை, அந்த ஆறுல சைவம் என்ற ஒரு துறை இருந்தா ஒரு குளிச்சு சொல்லலாம். இறங்க ஆற்று முழுக்க ஆறு தோன்ற இடத்துல கடல போய் உழற வரையிலமா போய் குளிக்க போறோம், நாம் குளிக்கிறோம், ஒரு துறை தான் நமக்கு தேவை. அப்ப சைவம் என்ற துறை நமக்கு போதும், வேதம் என்ற ஆறு தேவையில்லை. ஆற்றுல ஒரு துறை நமக்கு முக்கியம். அதே மாதிரி அருமறை சைவம், அந்த வேதத்துல அருமையான பகுதியுடைய வேத பகுதி மட்டும் நமக்கு சைவத்துக்கு தேவை. வேதத்துல திருதெய்வ வழிபாடெல்லாம் இருக்கு, வருணனுக்குன்னு ஒரு யாகம், அக்னிக்குன்னு யாகம், இந்த யாகம் எல்லாம் நாம் செய்ய வேண்டாம். ஆனா சிவனுக்குன்னு ருத்ரம் இருக்கு, அந்த ருத்ரத்தையாவது படிச்சுக்கணும், அது நமக்கு முக்கியம். ஆகவே அந்த வேதத்துல எது முக்கியமோ அது நமக்கு எடுத்துக்க வேண்டியது. அருமறைனா மறை அருமை, மறையில் அருமையாயிருந்த பகுதிகளை எடுத்துக் கொள்ளக்கூடியதாகிய சைவம், அந்த சைவம் தழைக்கும்படியாக அரசாண்டா என்று சொல்ற. இந்த சைவம் தழைக்கும்படியாக நாட்டை ஆள் கொண்டு வரும்போது திருநீற்று நெறியை பாதுகாத்தா. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் திருநீர் பூசணும், உருத்திராட்சம் அணிய வேண்டும், சிவனுடைய அடியாராக இருக்கிறவர்கள் தலையிலே சடை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எல்லாம் சமயத்தினுடைய சின்னங்களாக இருக்கிறவை. முடிந்தவர் முடிந்தவரை செய்யட்டும், எல்லாரும் சடை வளர்க்கணும்னா முடியாது, ஆனா எல்லாரும் உத்திராட்சம் பண்ணுறதுனாலும் முடியாது, ஆனா எல்லாரும் பூதி பூசுவாங்க. ஆனால் திருநீற்று நெறின்னு மேல பெரு பேர் வச்சிடுறோம், திருநீர் பூசுகிற நெறியை நீங்கள் கடைபிடியுங்கள். முதல்ல கொஞ்ச நாள் திருநீரை பூசுங்க, அதனுடைய சார்பா அப்புறம் உத்திராட்சம் போடுங்க, அப்புறம் வீடு பண்டாட்டி மனைவி எல்லாம் விட்டு ரொம்ப வயசான காலத்துல துறவியா சடையெல்லாம் வளர்த்துங்க என்பது போல படிப்படியாக போக வேண்டிய விஷயம். அதனால இவர் தன்னுடைய நாட்டில் இருந்த எல்லாரையும் சைவ ஒழுக்கத்தில் ஒழுகும்படியாக திருநீற்றின் நெறியை பாதுகாத்து வளர்த்தார் என்று நாம் சொல்றோம். ஏன் இந்த முனியின் சொல்றேன்னா, இவருடைய கதையில முக்கியமான செய்து ஒரு நாயன்மார் தலையில சடை இருந்ததை பற்றிய ஒரு முக்கிய குறிப்புள்ள நாயனார் கதை இது. அதனால்தான் இந்த முதல்ல திருநீர் உத்திராட்சம் ஜடை எல்லாம் இவர் பாதுகாத்து வளர்த்தவர் என்பதை நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இந்த புகழ்ச்சோழ நாயனார் தன்னுடைய திருநீற்று நெறியை பரப்பி கொண்டு உறையூரில் இருந்து கொங்கு என்று சொல்லுகிற நாடுக்கு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு ஊருக்கு சென்று அங்கு எதுக்காக இவர் போறாருன்னா, அங்கு இருக்கிற அரசர்களாம் தவறாக ஒழுகினால் அவர்களை அடக்கி ஒடுக்கி தன்னுடைய கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு இந்த திரை கப்பம் வாங்கணும், அந்த கப்பம் வாங்குவதற்காக இங்கே போனார் என்பது பார்க்க. அப்ப அரசனா இருக்கிறவர்கள் தக்கவர்களை வாழ வைப்பதும், தகாது இருக்கின்றவர்களை அடக்கி நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களை கொண்டு வருவதும் அரசருடைய கடமை. அதுபோல தெய்வம் கூட சில சமயத்தில் என்ன பண்ணுகிறது, தக்கவர்களை காத்து தகாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது. சுபூஜை செய்கிற போது முறையா செய்கிறவர்கள் முறை தவறுகிறவர்கள் இவர்களை எல்லாம் சரிப்படுத்தணும்னு முருகன் நினைச்சான். அதனால என்ன பண்ணார், ஒரு அரக்கியை ராட்சசரை அனுப்பி சிவ பூஜையில சரியா செய்கிறாங்களா தவறா செய்கிறாங்களான்னு பார்த்து அந்த அடியார்கள் எல்லாம் கண்டுபிடினார். அந்த ஒரு பூதம் குதிரை முகத்தை உடையவள், அசமுகி இல்லை, அசமுகிங்கிறத கந்த புராணத்தை வருது, யாரு ஆடு போன்ற முகத்தை உடைய ராட்சசி, அவ வேற, இவ வந்து குதிரை போன்ற முகத்தை உடையவளாகி ஒரு ராட்சசி. அவளை முருகன் அனுப்புறார் திருப்பனங்குன்றம் போறா. இந்த அங்க ஒரு ஏரி, ஏரிக்கரையில ஒரு அரச மடமா நின்றுட்டு இருக்கார். அந்த ஊருக்கு வருகிற அடியார்கள்னா காலையே அங்க குளிச்சுட்டு மேல திருப்பனங்குன்றத்துல சிவனை வழிபட போகணும், முருகனை வழிபட போகணும். இப்படி ஒவ்வொரு நாயன்மா ஒரு சிவனடியார் வந்து பூஜை பண்ற போது அந்த பூஜையில அவங்க தப்பு பண்றாங்களா சரி பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக மரத்துல இருந்து ஒரு இலைய கீழே உதற விடும். அந்த பூதம் ஒரு இலை தண்ணீர்ல பாதி தரையில பாதியா விழும், தண்ணீர்ல விழுந்த பகுதி மீனாகும், தரையில் விழுந்தது கொக்காம், உடம்பு ஒட்டிக்கிட்டு ரெண்டும் ஒரு உயிர், ஒரு தண்ணி கிழக்கும் ஒண்ணு கரை கிழக்கும். இப்படி இந்த சிவபூஜை பண்ணுகிற எதுக்கப்படி ஒரு காட்சியை உண்டாக்கு. இவர் உண்மையா சிவபூஜையில பக்தி உள்ளவரா இருந்தா வெளியில் நடக்கிறது இவருக்கு தெரியாது, கண்ணு அங்க பார்க்காது, அங்க நடக்கிற சத்தம் காது கேட்காது, பூஜையை முடிப்பார். இவர் பூசிய அறகுடையா செய்கிறவராக இருந்தால் அங்கு வெளியில் வேடிக்கை பார்த்துருவோம்.

0: வேடிக்கை பார்த்து ஐயோ இது கஷ்டப்படுதே கொஞ்சம் பிரிச்சு விடுவோம்னு போனாரானா, உடனே இந்த பூதம் என்ன பண்ண, மரமா இருந்த பூதம் அவரை தூக்கிட்டு போய் மலை குகையில வச்சிடும். இது மாதிரி தவறு செய்கிற சிவனடியாரில் 990 பேரை கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் ஒருத்தருக்கு எதிர்பார்க்கறது. இந்த யாருக்கு முக்கியமோ அதுக்காக தான் முருகன் போட்ட வலை இது. நக்கீரரே அந்த பூச்சியில சரியா மனம் ஒன்றி செய்யவில்லை. அப்போ இதே மாதிரியாக ஒரு பூ செய்யும் போது அந்த இலை உதிர்ந்து நிலக்கழுவையும் நீர்லும் விழுந்தது. கொக்கும் மீனுமா சண்டை போடுற போது நக்கீரர் சிவபூஜையை மறந்து விட்டு அந்த பறவையை போய் அதுக்கு காரணியத்தினாலே எடுக்க போனார். அப்போ அந்த பூதமானது இவரை கொண்டு போய் அங்கே வச்சு விட்டது. அந்த காலத்தில் நக்கீரர் மற்ற புலவர்களினாலே தாக்கப்படுறார். ஏன்பா நாங்கள் 99 பேர் இருக்கிறவர்கள கவலை இல்லை, 1000 பேர் வரும்போது தான் எங்களுக்கு ஆபத்து, நீ 1000வது பேராக வந்திருக்கிறதுனாலே எல்லாருக்கும் இப்போ சாக்காடு வரப்போகுது என்று எல்லாரும் அவர் மேலே கோபம் படுத்தின உடனே அவர் முருகனை நினைத்து பாடல் பாடுகிறார். அப்படி பாடினது தான் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லுகிற பாடல். அந்த பாடலை பாடினார், முருகன் வந்து அவர்களை காப்பாற்றினார். அதே போல இப்போ இந்த புகழ்ச்சோழருக்கு ஒரு விதமான திருவுருள் இறைவன் செய்து சொல்ல போகிறான். அதுக்கு தான் இப்போ வந்து இவர் கரூர் என்ற ஊருக்கு தன்னுடைய அரசியல் சூற்றத்தோடு வந்தார். மந்திரி முதலியோரோடு வந்து சிறையை வசூல் பண்ணுவதற்காக வந்தார். அந்த ஊருக்கு வந்தார், அரண்மனையில் உட்கார்ந்தார். அப்பதான் இந்த 10 நிகழ்ச்சி நவராத்திரி நடக்குது, அதை வருது. முதல் நாள் குழுவாச்சு, ரெண்டாம் குழுவாயிற்று. எத்தனையோ அரசர்கள்லாம் சிறையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வசூல் ஆகிறது. அப்போது இந்த அரசர் தன் அமைச்சரை பார்த்து, இவ்வளவு பேர் கப்பம் கொண்டு வந்தார்களே, இன்னும் கொண்டு வராதவர்கள் இருக்கார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். நிறைமதி நீடு அமைச்சர்க்கு முழிந்தருளி உரை அரணம் உளவாயில், பணம் கொடுக்காமல் கப்பம் கட்டாமல் அவர்கள் வேறு அரணங்களை ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டார். உடனே அந்த மந்திரிகள் பதில் சொல்ல போறார். சென்று இப்படி 2-3 நாள் கழிச்ச உடனே அவன் கேள்வி கேட்டான். மந்திரிகள் இனி யார் கொடுத்தார்கள், கொடுக்கல கணக்க பார்த்து சொல்றோம்ட்டார்கள். அதுக்குள்ள நவமி என்ற 9 நாள் வந்தது. அந்த 9 நாள்ல தான் இந்த சிவகாமி ஆண்டார் பூ கொண்டு போனதும் யானை சிதறினதும் அப்போ எரிபத்தனார் துதிக்க வெட்டினதும் ஆகிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தன. அதுக்கப்புறம் 10வது நாள் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. 10வது நாள்ல தான் மந்திரிகள் வந்து யாரு திரை கொடுக்கவில்லை என்ற கணக்கை சொல்ல போகிறார்கள். இந்த அமைச்சர்களை 2 நாளே கேட்டான், இன்னும் யார் கப்பம் கட்டலைன்னு. அவர்கள் 3 நாளே பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா, சொல்லல. 9 நாள் இந்த யானையை வென்றது கொன்றது அப்புறம் பாகர்களை அழிச்சதெல்லாம் நடந்திருக்கு. 10 நாள் தான் பதில் சொல்லுகிறார்கள் இந்த மந்திரிகள். ஏன்னு கேட்டா, கப்பம் கட்டுறவன் 10 நாள் கண்ணு கட்டலாம், கட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் கட்டலைன்னு பதில் சொல்லக்கூடாது, பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. 10 நாளாவது வந்து கட்டுக்கிறானா அப்படின்னு பாக்கிறதுக்காக இருந்தார்கள். 10 நாளும் வரல, அதனால்தான் அரசனுக்கு சொன்னார்கள். யார் கட்டவில்லை என்றால், அதிகன் என்ற பெயரை உடைய ஒரு அரசன் இந்த கரூருக்கு அருகிலே இருக்கிற மலை சின்ன குன்றுகளிலே ஒரு கோட்டை கட்டி கொண்டு வாழ்கிறான். அவன் மட்டும்தான் நமக்கு இந்த கப்பத்தை கொடுக்கவில்லை. பழைய காலத்துல அதிகமான் என்றெல்லாம் பெயரை உடைய மன்னர்கள் சங்க காலத்தில் இருந்தார்கள். அவருடைய பரம்பரை, அந்த பரம்பரையில் வந்த எல்லாருமே அதிகன் அதிகன் என்ற பெயரை வைத்துக் கொள்வார்கள். இந்த புகழ்ச்சோழர் காலத்திலே இருந்த அந்த அதிகர் பரம்பரையிலே ஒரு அதிகன் என்ற மன்னன் இருந்தான். அவன் இந்த கப்ப பொருள் கட்டவில்லை. கட்டவில்லை மட்டுமல்ல, ஆங்கவன் யாருன்னு கேட்டதற்கு அதிகன் அவன் என்று பதில் சொன்னார்கள். சரி, அவன் கோட்டைக்குள்ள பலமாக தங்கிட்டு இருக்கிறான் என்று சொன்னீர்களே, கோட்டையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பயங்கரமான செய்தியா, சுலபமா நீங்க தான் இடிச்சு தள்ளி விடுவீர்களே. தன்னுடைய சேனையை பார்த்து சொல்றார் ராஜா, இந்த கோட்டையை இடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, சேனையோடு போங்கள், அதிகமான கோட்டையை இடிச்சு அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று அரசன் உத்தரவிட்டான். படை புறப்பட்டது. அப்படி போயிட்டு போகும்போது நால்வகை சேனையும் எப்படி போயிடுச்சுன்னு வர்ணிக்கிறார். அந்த எதிரியினுடைய போர்க்களத்தில் எப்படி அவர்கள் போரிட்டார்கள் என்பதெல்லாம் வரிச்சு கொண்டு வருகிறார். அதாவது சூறை காற்று போல குதிரைகளெல்லாம் போச்சு, மண்டுபோரின் மலைப்போர் சண்டையில சண்டை போடுகிறவர்கள்லாம் தங்களுடைய செஞ்சோற்று கடனை கொடுத்து உண்ட சோறு கழிக்கவே தான் உண்ட செஞ்சோற்று கடன் தனியும்படியாக போரிட்டார்கள் அப்படிலாம் சொல்றார். கடைசியில இந்த 26 பாட்டில் அவங்க எடுத்துட்டு போன ஆயுதங்கள் பெயர்
1: வரிவில் கதை சக்கரம் முர்க்கரம் வாள் சுரிகை சுரிகைப்படை சக்தி கழுக்கடை இதெல்லாம் அந்த காலத்து இந்த ஆயுதம் பேர் தான் படிக்கிறோம். அது எப்படி இருந்துன்னு கேட்டோம்னா இதுல சிலதுதான் விளக்குன்னு சொல்லலாம், சிலது விளக்குன்னு சொல்ல முடியாது. வரிவில் நல்ல இழுத்து கட்டப்பட்ட வில் கதை கதைங்கிற ஆஞ்சநேயரோ பீமன்லாம் கையில வச்சிருப்பான் பாருங்க, ஒரு பெரிய உருண்டையாவும் உனக்கு நீல கைப்பொடி அந்த மாதிரி ஆயுதம். அப்புறம் சக்கரம் திருமால் கையில இருக்கிற ஆயுதம். முர்க்கரம் சம்மட்டி பெரிய சுத்தி, சம்மட்டிங்கிறது சுத்தியல். அது மாதிரி பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு போனார்கள் அந்த பாடு சொல்றது. இப்போ இந்த அதிகன் இருக்கிற ஒரு கோட்டையை சூழ சோழன் படை போச்சு, இந்த கோட்டையை சுத்தலமா இடிச்சு தள்ளி முற்றுகையிட்டு உள்ளே நுழைஞ்சு உடனே நுழைஞ்சு அங்க இருக்கின்ற போர்வீரோடு சண்டை செய்யும் போது அதிகன் என்ன பண்ணான், தப்பிச்சு ஓடிடுறான். அங்க இருந்தால் தன்னை பிடித்து கொண்டு சிறைபிடித்து போவார்கள் என்று சொல்லி அந்த அதிகன் ஓடி போனான். 29 பாட்டுல பாருற்ற எயிற்று அதிபதி எயிற்றிற்பதி பற்றரை விட்டு அந்த ஊருக்கு தலைவனாயிருந்த அவன் அந்த ஊரை விட்டுட்டு ஏருற்றனன் ஓடி இடுஞ்சுரமே சுரம் என்ற பாலைவனத்துக்கு ஓடி போய்விட்டான். அந்த ஊர்ல எழுத்து சண்டை போட முடியாம அதிகன் வேறூருக்கு போனான். அதிகன் போன பிறகு அங்கு சண்டையில அங்க இருந்த ஊர் பொருள் எல்லாம் இவங்கள் அள்ளி கொண்டு திரும்பி வருகிறார்கள் இந்த சேனை வீரர்கள். அப்புறம் போர் சண்டை நடந்த இடத்துல சண்டை செய்தோம் என்பதற்கு அறிகுறியாக சிலவற்றை கொண்டு வரணும். அதுக்காக அங்க எத்தனை பேர் தலை வெட்டுப்பட்டதோ அத்தனை தலையும் மூட்டை மூட்டையா கட்டிட்டு வராங்க. எல்லார் பிணத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு 100-150 தலையாவது வீரர்கள் தலையை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இறந்து போன வீரர்களுடைய தலைகளை மூட்டையாக கட்டி இந்த கருவூருக்கு சோடசேனை கொண்டு வருகிறது. அந்த தலைகள் எல்லாம் கொட்டி வச்சு அரசன் பார்வையிடுவதற்காக வராது. எல்லாம் கோட்டைக்கு வெளியில கிடக்கு தலை, இறந்து போன பிணத்தெல்லாம் உள்ள கொண்டு போக கூடாது. அதனால கோட்டைக்கு வெளிவரத்திலே இந்த தலையெல்லாம் கிடைக்குது. இப்ப அரசன் வந்து வேடிக்கை பாக்குறான். ஒவ்வொரு தலையா அப்படி தள்ளி தள்ளிட்டு பாக்குற போது ஒரு வீரனுடைய தலையில ஒரு ஜடை இருக்கிறத பார்த்தான். ஜடை பார்த்தோன்னா ஆகா ஒரு சிவனடியாரை கொண்டு விட்டீர்களே என்று அப்பதான் வருத்தப்படுறான். ஏன்னா இவன் திருநீற்று நெறியின்படி வரசளிக்கிறான்னு முன்ன நான் சொன்ன பாருங்க, அவர் நெத்தியில ஊதி பூச்சிருக்காரா, கழுத்துல உத்திராசம் போட்டிருக்காரா, ஜடை வச்சிருக்காரா, இந்த மூன்றில ஒரு அடையாளம் இருந்ததுன்னா அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு அரசன் உத்தரவு போட்டிருக்கிறான். இவர்கள் போர் வீரர்கள், இதெல்லாம் தெரிஞ்சுதான் சண்டைக்கு போனார்கள். ஆனா சண்டை போட வந்தான் தலையில ஜடை இருக்குன்னா இருக்காதுன்னு எப்படி தெரியும்? சண்டை போடுற வேகத்துல அவனும் வீரன் ஆயத்தை எடுத்துட்டு வரான், இவனும் வீரன் சண்டை போடும்போது தலையை வெட்டிட்டு ஐயாறு தலையை நீங்க விட்டு விட்டீர்களே என்று வருத்தப்படுறான். இந்த சடையை பார்த்த உடனே அரசன் ரொம்ப குழம்புகிறான். அதாவது என்ன சொல்கிறார், திண்திரளோன் கை தலையில் சடை தெரிய பார்த்தருளி. ஒரு வீரனுடைய தலையிலே சடை இருப்பதை பார்த்து புண்டறிய திருக்கண்ணீர் புவிந்திழிய புறம் கண்ணில கண்ணீர் வெளிப்படியாக அந்த அரசர் பேசுறாராம். முரசுடைத்தின் படை கொடு போய் பிற ஒரு பெரிய பட்டாளத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு சிவனடியார் தலையை வெட்டி இருக்காயா, நான் படையை அனுப்பினேன் அப்படின்னு கேட்கிறேன். நான் படையை அனுப்பினது பகைவரை அழிக்க அனுப்பினா, ஒரு சிவனடியார் தலையை வெட்டிக்கிட்டு வர்றதுக்காக படையை அனுப்பினேன். முரசுடைத்தின் படை கொடு போய் முதலமைச்சர் முனைமுறுக்கி உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் புகழ் கிடைப்பதற்காக போன என்னுடைய சேனை திரை சரித்த கடல் உலகில் திருநீற்றின் நெறி புறந்து நான் திருநீற்று நெறியை இந்த உலகத்தில் இத்தனை நாள் காப்பாற்றி வந்து யான் அரசளித்தபடி சால அழகி ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் இப்படி திருநீற்றை வளர்த்துட்டு இன்னைக்கு ஒரு சேனையை அனுப்பி ஒரு அடியார் தலையை வெட்டிட்டு வர சொல்லியிருக்கேனே, என் அரசாட்சி ரொம்ப நன்றா இருக்கிறது என்று சொல்லி அவன் புலம்புகிறான். தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கு திருமுடியார் நீர் தாங்கும் சடை பெருமான் நெறிதாம் கொண்டவரானார். இந்த சடையுடைய தலைவர் சிவனது நெறி அறிந்தவர், சிவபெருமான் நெறி தெரிஞ்சதுனால்தான் சடை வளர்த்திருக்கிறார். அப்படி அவர் தன் தலையிலே சடையோடு போருக்கு வருவதை பார்த்தீர்களே வீரர்களே, சிறந்து இளவேணி வேணி சிறந்தாங்கி வர கண்டும், சடையோடு கூட ஒரு தலையுடையவராய் ஒரு வீரர் உங்களுக்கு எதுக்கே வர பார்த்தும் பார்த்தாங்க இருந்தேனோ, இன்னும் நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் சாக வேண்டாமா என்று அந்த அரசன் வருந்தினான். உடனே தன்னுடைய அமைச்சர்களாம் கூப்பிட்டான், எனக்கு இனிமே அரசாட்சி வேண்டாம், என்னுடைய அரசாட்சியின் மகனுக்கு கொடுங்கள், நான் இப்பொழுதே நான் தீப்பாய்ந்து சாகப்போகிறேன் என்று சொல்லி மகனுக்கு அரசாட்சி கொடுக்க சொல்லி ஒரு தீ வளர்க்க சொன்னான். அந்த தீயிலே தன் ஒரு நல்ல பொன் தாம்பாளம், அந்த தாம்பாளத்தில் இந்த தலையை வைக்கிறான். ஏன்னா பகைவர் தலைன்னு நினைக்கல, இப்போ அவர் ஒரு சிவனடியாருடைய தலை என்று அவருக்காக ஒரு பொன் தாம்பாளத்தில் வச்சு அந்த தீய மூணு தர வலம் வந்து தீயில இறங்க போறார். நீராடினார், உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டார், ஒரு பொன் தாம்பாளத்திலே இந்த ஜடையுடைய தலையை வச்சார். அந்த தீ வளர்க்க சொல்லி தீ இருக்க வரும்போதே திருவேந்தரத்தை சொல்லிக்கொண்டே வராராம். அந்த தீயை சுற்றி வந்து தீயில இறங்கிட்டார். உடனே இறைவன் வரை ஏற்றுக்கொண்டாருங்கிறது காட்டணும். அப்ப சிவபெருமான் நெடுமாறுடரா வரணும், வரல, ஆனா மறைவாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போ பூமழை பொழிந்தது, புக்க பொழுதாளர் மாறி புவி நிறைப்ப, தேவலோகத்திலிருந்து பூமழை பொழிந்தது. பொழிந்து இழிய மிக்க பெரும் மங்கள சூரியம், நல்ல வாத்தியங்கள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து முழங்கி சத்தம் கேட்டன. முழக்கெடுப்ப சக்கர் செடும் சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின், அவர் சிவபெருமானுடைய திருவடியிலே போய் சிலம்பொலிக்கிற திருவடியிலே போய் அக்கருணை திருநிழற்கு ஆறாமைய வந்திருந்தார். அந்த திருவடியிலே போய் இந்த புகழ்ச்சோடர் சேர்ந்து விட்டார். சில சமயத்தில் கதை சொல்லும் போது இறைவனே இடபாருடரா வந்தார்பார், இங்க இடபாருடா வந்ததா காட்டாம அவர் இறைவடி சேர்ந்தார் என்பதோடு முடிச்சு.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 2 மந்திரம் 11-13 வரை. தலைப்பு ராத்யஸ்தம் பிராணா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இரண்டாவது பிரச்சனத்துல பார்க்கவகா வைதர்பிஹி எனக்கூடியவர் விஸ்வநாதர், இந்த சரீரத்துல எத்தனை எந்த குலங்கள் இந்த சரீரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கு அப்படின்னு கேட்ட காலத்தில் அவர் பிராணம்னு கேட்டார். பிராணம்ங்கிற பதத்துக்கு பிராணம் முக்கிய பிராணம் காத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பிராணம்னு சொன்னா புலன்கள்னு அர்த்தம் உண்டு, இந்திரியங்களுக்கும் பிராணநாமதேயம். ஆகையால் எந்த பிராணங்கள்னு அவர் கேட்டதுனே இந்திரியங்களை விட எல்லாரோட சிரேஷ்டமா இருக்கிறது முக்கிய பிராணம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லணும் என்பதற்காக அந்த பிராணங்களுக்கு நடுவில் ஏற்பட்டதாக ஒரு போட்டியே ஒரு ஸ்பர்தையை சொல்ல தொடங்கின. ஒரு காலத்தில் புலன்களுக்கு எல்லாமும் பிராணனுக்கும் நடுவில் போட்டி ஏற்பட்டது, இந்த சரீரத்துக்குள்ள யாரு வசந்தவர் அப்படின்னு. கண்ணு சொல்லிட்டு நான் தான் உயர்ந்தவள், நான் இல்லாத போனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும், சரியா இருக்காது. காது சொல்லிட்டு அப்படி இல்லை நான் கேட்கலன்னா ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பான். கால் சொல்லிட்டுனா எந்த இடத்துக்காகவும் போகணுமே, ஆனால் கால் தான் முக்கியம், நான் இல்லாத போனா அவனுக்கு ரொம்ப சிரமம். கையில் சொல்லிட்டு ஏதாவது புரிச்சுக்கணும்னா நான் இருக்கணும். இப்படி அவையெல்லாம் தன் விடயத்தை சொல்ல தொடங்கிட்டு அப்பொழுது பிராணம் சொல்லித்தான் ரைட்ட நீங்க சொல்றதெல்லாம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ இதனால உங்களுக்கு உயர்வு கிடையாது, நிஜமாக ஒரு மனுஷன் உயர்வெல்லாம் இருக்கணுமே ஆனால் நான் இருக்கணும், இந்த பிராணனுடைய சக்தி இல்லாத போனால் ஒரு காரியமும் பண்ண முடியாது, ஆகையால் எல்லாரும் விட வசதி நான் சொல்லித்தான் கேட்கலாம் அவ எல்லோருக்கும் நான் வசதி என்று ஒரு கர்வ இருக்கிறதுனால கர்வம் இருக்கிறவனுக்கு தன்னுடைய உயர்வு தெரியுமே தவிர மற்றவர்களுடைய நிலை அவனுக்கு புரியாது. ஆகையால் அவளுடைய ஒரு உண்மையான ஒரு நிலையானது புரிந்து கொள்ள முடியாததால் அவள் அபிமானத்துடன் நம்பவில்லை. அவள் நம்ப வைக்கணும் அவளை கண்டுபிடிச்சாச்சு. மற்ற தேனீக்கள் எப்படி அவர்கள் பின்னாலேயே போயிடுவாளோ, அவர்கள் தான் மறுபடியும் எல்லாம் வந்து சேருமோ, அப்படிப்பட்டதான் போறானா அப்படி இந்த புலன்கள் எல்லாம் இந்த பிராணனுக்கு அடிமையா இருக்கு என்று அந்த புலன்கள் அறிந்து பிறகு அந்த பிராணனை சோத்திரம் பண்ண தொடங்கிட்டு தாங்கள் தான் இந்திரன் தாங்கள் தான் சந்திரன் இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் நகமான ஸ்தோத்திரம் ஏன்னா பிராணனுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு இந்த சரீரத்துல மட்டும் இருக்கிற பிராணம் இல்ல சர்வ வியாபகமாக இருக்கார் பிராணன் அப்படின்னு அவருடைய சொரூபத்தை சொல்லி பிறகு இப்பொழுது இந்த மந்திரத்துல பிராணனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது விராத்தியன்னு சொல்றது பிராணன் லோகத்துல விராத்தியன்னு சொன்னா அது நிந்த விராத்தியன்னு சொன்னா சம்ஸ்காரங்கள் இல்லாதவன் அர்த்தம் அதனால விராத்தியன் அது வெச்சவாதது பிராணனை போய் நீங்க ஸ்தோத்திரம் பண்றாருன்னு விராத்தியன்னு வெயிறேல சார் அப்படின்னு சந்தேகம் வரலாம் விராத்தியன்னு ஏன் வெயிறோம் அவனுக்கு சம்ஸ்காரம் இல்லாததுனால அவன் விராத்தியன்னு வெயிறோம் பிராணனுக்கு விராத்தியன்னு சொன்னா அது ஸ்துதி ஆச்சு என்னமா ஆச்சு அப்படின்னு அவருக்கு சம்ஸ்காரம் இல்ல சம்ஸ்காரம் எதற்காக பண்றோம் அவனிடத்துல இருக்கிற தோஷம் போக்குவதற்காக சம்ஸ்காரம் பண்றோம் அல்ல ஒரு குணத்தை கொடுப்பதற்காக சம்ஸ்காரம் பண்றோம் குண ஆகான்வான் துவா தோஷ நாசா துவா சம்ஸ்கார இவருக்கு தோஷமே கிடையாது அவருக்கு புதுசாக கொடுக்க வேண்டியதான குணமும் இல்ல எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கவருக்கு அவரிடத்துல தோஷம் இல்லாததுனால தோஷத்தை அபநயனம் பண்றதுக்காக சம்ஸ்காரம் வேண்டியதில்லை ஆகையால் சம்ஸ்காரமே இல்லாமலேயே நித்திய சுத்தனாக இருக்கிறவர் பிராணம் அப்படின்னு இங்க ஸ்தோத்திரம் பண்ணப்படும் பிராண ஏக ரிஷி நீங்க ஒருத்தர் தான் அதர்வனாளுக்கெல்லாம் மிக சிறந்ததான ஏகரிஷியா இருக்கார் ஏகாக்னின்னு அதர்வனாளு நமக்கெல்லாம் ஆகவனையும் காரகத்தையும் தட்சிணாக்னி அப்படின்னு மூன்று அக்னிகள் ஆனா அதர்வ வேதோக்தமான கர்மாக்களுக்கு ஏகாக்கிரி ஒரே அக்னித்தான் ஏகரிஷி அத்தா விஸ்வத்ய சத்பதி எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவர் தாங்கள் தான் அதோட மட்டுமல்லால் விஸ்வத்ய சத்பதி சத்தான ஒரு பதி உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒருவர் தான் நாங்கள் தங்களுக்கு எல்லா தாவித்து முதலிய பதார்த்தங்களை கொடுத்துக் கொண்டே இருப்போம் நீங்கள் பிதாத்வம் மாதரீஸ்வனா ஏ மாதரீஸ்வா தாத்து ரூபமா இருக்கிற பிராணமே எங்களுக்கு தாங்கள் அப்பா மாதிரி இருங்கள் அப்பா எப்படி குழந்தைகளுக்கு சேமத்தை கொடுப்பாரோ அப்படி எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு பிதாத்வம் மாதரீஸ்வா நகா நகா எங்களுக்கு ஹே மாதரீஸ்வா எங்களுக்கு அப்பா மாதிரி இருந்தோம் அப்படின்னு பிதாத்வம் மாதரீஸ்வனா அதோட இல்ல மாதரீஸ்வா காத்து அந்த மாதரீஸ்வனா வாயுவோ வாயுக்கே நீங்க தான் பிதா இந்த வாயுங்கிற கான்செப்டே இந்த பிராண நடத்துல தான் வந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது மாதரீஸ்வா நகா அப்படின்னு பதத்தேதம் இல்ல பிதாத்வம் மாதரீஸ்வனா அப்படின்னு சேர்த்தும் படிக்கலாம் அப்படி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிருக்க இந்த பிரதமஜத்வாத் அந்நியம் துரபாவாத் அதம்ஸ்கிருத இந்த பிராணங்கிறவர் முதல் முதல்ல பிறந்தவர் பிரஜாபதி ரூபமா இருக்கிறவர் இவருக்கு சம்ஸ்காரம் பண்றவர் யாரு இருக்கா யாரும் இல்ல ஆகையால் வேற ஒருவர் சம்ஸ்காரம் பண்ண வேண்டியவர் இல்லாததுனால இவர் அசம்ஸ்கிருதனாக இருக்கார் சம்ஸ்காரம் இல்லாதவர் ஆகையால் பிராத்தியம் சம்ஸ்காரம் இல்லாதவராக இருக்கிறார் இந்த சம்ஸ்காரங்கள்ங்கிறத 40 சம்ஸ்காரங்கள் மனுஷியாளுக்கு சொல்லியிருக்கு எஸ்ஐஜே அஷ்டா சத்வாரின் சத் சம்ஸ்காராக கௌதமர் தர்மசூத்திரத்துல இவைகள்லாம் 48 சம்ஸ்காரங்கள் அல்லது 40 சம்ஸ்காரங்கள் 8 ஆத்ம குணங்கள் இந்த 40 சம்ஸ்காரங்கள் பிறந்ததுமே ஜாதகர்மா அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம் அப்படின்னு வரிசையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாமகரணம் அதுக்கப்புறம் சவுளம் மௌஜி பந்தனம் இப்படி வரிசையாக வச்சுட்டு உபநயனம் விவாகம் பத்து பாகதம் செயல் பத்து எக்கேதம் செயல் இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு 40 சம்ஸ்காரங்கள் சில சம்ஸ்காரங்கள் அப்பா பையனுக்கு பண்ண வேண்டியவைகள் சில சம்ஸ்காரங்கள் தனக்கு தானா பண்ணிக் கொள்ள வேண்டியது சில சம்ஸ்காரங்கள் தன்னுடைய குழந்தை தனக்கு பண்ண வேண்டியது ஔதேகமான கர்மாக்கள் இப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்கள் 40 யாருக்கு பூர்ணமாக இருக்கோ அவனுக்கு தான் சித்தமான சித்தியாகும் அவனுக்கு தான் அடுத்த ஜென்மாவில வேதாந்தம் வரும் இப்படி இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படிப்பட்டதான மிக உயர்ந்ததான சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்க அந்த சம்ஸ்காரங்கள் ஒன்றும் பிராணனுக்கு இல்லைங்கிறது தோஷம் இருந்தால் தானே அதை சுத்தப்படுத்தணும் தாங்கள் தோஷமே இல்லாதவர் ஆயால் உங்களுக்கு சம்ஸ்காரம் வேண்டியதில்லை சம்ஸ்காரங்கள் வேண்டியதில்லை சுவாவமாக சுத்தார் ஹே பிராணை கரடி ஹே பிராண தாங்கள் ஏ கரடி ஒரே ரெடியா இருக்கம் அதர்வனானாம் பிரசித்தா அதர்வனாளுக்கெல்லாம் பிரசித்தமா இருக்கக்கூடியதான ஒரே அக்னி ஏகரசி நாம அக்னி தன்னு லோகத்துல நமக்கெல்லாம் திரேதாக்னின்னு நியாயமா கிரகஸ்தனா இருக்கிறவன் திரேதாக்னி கரணம் பண்ணிக்கணும் ஆதாரம் பண்ணிட்டு விவாகமான 6 மாதத்துக்குள்ள தாலிபாக்கம்னு ஒரு கர்மா பண்ணணும் இந்த தாலிபாக்கங்கள் பண்ணின பிறகு அக்னிய மூணா பிரித்து தாரபத்தியம் ஆகனியும் தட்சிணாக்னி என்று மூணு அக்னியாக பிரித்து அதுல இருந்து தசபூர்ண மாத கர்மாக்களை பண்ணிக்கொள்ளணும் உபநயனமான பையன் அவன் வந்து சமிதாதானம் பண்ணணும் உபநானம் காலமே சாயங்காலம் ஒரு சமித்த அகிலி பகவான கொடுக்கிறோம். அது அவன் பண்ண வேண்டியது. விவாகமான பிறகு தாலி பாகத்துல ஆகமீயத்துல ஹோமம் பண்ணணும். இப்படி இந்த அக்னியை எப்பொழுதும் பரிபாலனம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அக்னியை பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவனுக்கு ஆத்துக்காரி எப்பொழுதும் இருக்கணும். ஆத்துக்காரி வரைக்கும் இருக்கணும் அதுக்காகத்தான் தினப்படுத்தங்கள் எல்லாம் பாக்குறது. ஏன்னா ஆத்துக்காரி இருக்கணும் கடைக்கு வரைக்கும் நடுவில் ஆத்துக்காரி போயிட்டாலே ஏன்னா அக்னி போயிடும். அக்னி உச்சன்னாயிடும்ங்கிறதுக்காகத்தான் விசேஷமாக ஆத்துக்காரியோட இருக்கணும்னு சொல்றது பழைய நாள்ல. அதனாலதான் ஆத்துக்காரி வயசுனது அக்னிமத்திரத்தோட வந்தே நம்பர் அக்னிமத்திரம் தான் நெருப்பு கட்டியோட வந்தார்னு அர்த்தம் இல்ல, ஆத்துக்காரியோட வந்தார்னு அர்த்தம். இப்படி ஒரு பரிபாஷை வச்சுருக்கால அக்னிமாத்திரம்ங்கிறதுக்கு காரணம் என்ன? அது சாஸ்வதமாக இருக்கணும், அக்னியை பரிபாலனம் பண்ணணும். இந்த அக்னியானது திரேதா அக்னின்னு சொல்ற மற்ற வேதிகளுக்கு, ஆனா அகர்வ வேதத்துல இருக்கிற வாழ்க்கை மட்டும் ஒரு அக்னி தான். ஆயால் அவளுக்கு மட்டும் ஏகாக்னின்னு பேர். ஆயால் ஏகாக்னி ஏகர்த்தி நாம அக்னி தன்னு அத்தா சர்வஹவிஷாம் சர்வஹவிஷாம் எல்லா ஹவிஷையும் சாப்பிடுறவர் தாங்கள். சமேவ விஸ்வஸ்ய சர்வஸ்ய ததஹ வித்யமானஸ்ய பதி இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்றுறவர் பதி அப்படின்னு சொன்னா பாலனம் பண்றவர் காப்பாற்றுறவர் அப்படின்னு இல்ல சாதுர்வா பதி சத்பதி சர்வஸ்ய பதி சத்பதின்னு அது மூலத்துல சத்பதின்னு இருக்கு. விஸ்வஸ்ய சத்பதி சத்பதின்னு சர்வஸ்ய பதி எல்லோரையும் காப்பாற்றுறவர் தாங்கள் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது இரண்டாவது அர்த்தம் என்ன பண்ணிருக்கார்? விஸ்வஸ்ய சத்பதி சாதுர்வா பதி காப்பாற்றுறவர் மட்டும் இல்ல நல்லவரா தான் இருந்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கார். தான் ஒரு மிலிட்டரி ரூலரா இருந்து தனக்கு வேண்டியதை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே மற்றவர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு இல்ல. தனக்கு இல்லாத போனா ஜனங்கள்ல சௌக்கியமா இருக்கணும்னு 24 மணி நேரம் அவளுக்காக வழித்துக் கொண்டிருக்கிறவர் சத்பதி. வயம் புனா நாங்களோ என்றால் ஆத்யஸ்ய தவ அதனீயஸ்ய ஹவிஷா தாங்கள் சாப்பிடக்கூடியதான எந்த ஹவிஷருக்கோ பால் தயிர் புரோளாதம் முதலிய பதார்த்தங்களை தாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். தாதாரா வயம் ஆத்யஸ்ய தாதாரா ஸ்வம் பிதா மாதரிஸ்வா ஹே மாதரிஸ்வா சாத்து ரூபமா இருக்கலே தாங்கள் ஹே மாதரி மாதரிஸ்வன் நகா அஸ்மாகம் ஹே மதரி சுவாமா இருக்கல எங்களுக்கு நகா அஸ்மாகம் தாங்கள் பிதா அப்பா மாதிரி இருக்க அதவா மாதரிஸ்வனா வாயுஹோத்வம் பிதா மாதரிஸ்வனா வாயு பகவானுக்கே தாங்கள் தான் பெரியவர் அப்படின்னு அகஸ்த சர்வஸ்வை ஜகதா பிதத்வம் சித்தம் ஆகையால் உலகத்துல எல்லோருக்கும் தாங்கள் தான் அப்பா பிதாசு லோகஸ்ய கராசரஸ்யான்னு இப்படி கீதையில சொல்றத பகவான பரமாத்மாவ அதே விதமாக பிராணனுக்கு இங்க சொல்லிருக்க ஏன்னா சித்த பிரம்மத்துக்கு காரணத்துவம் இல்லையோனா அவர் தயார் பண்ணினதான இந்த பிரஜாபதிக்கு தானே காரணத்துவம் ஆகையால் அப்படி சொல்றது கிம் பகுனா யாதே தனோர் வாதி பிரதிஷ்டிதா யா ஸ்ரோத்ரே யாத சக்ஷுஷி யாத மனசு சந்ததா இந்த திறமையை கொடுக்கிறது அது சக்தியை கொடுக்கிறது. யாதே வாதி பிரதிஷ்டிதா தனோ எந்த தங்களுடைய சரீரமானது எங்களுடைய வாக்குல பிரதிஷ்டிதமா இருந்து கொண்டு எங்களை பேசும்படி தூண்டு கொண்டிருக்கோ யா ஸ்ரோத்ரே அல்லது இன்னொருவர் பேசினால் அதை காதல கேட்கும்படியான தன்மையை கொடுக்கிறது. ஏன்னா இந்த காத்து காது என்கிறது தெய்வீ சம்பத்து மனுஷனுக்கு மானசீக சம்பத்த கண்ணு கண் இருந்தாதான் உலகத்தை எல்லாம் பார்க்க முடியும். அழகான உருவங்களே அவைகளையும் பார்க்கக்கூடியது கண்ணு. ஆனா இதை விட உயர்ந்தது காதுங்க. இந்த காதானது எப்பொழுதும் வேலை செய்யணும். ஏனென்றால் இந்த காது வழியாகத்தான் நாங்கள் பகவானுடைய நாமாவையோ பகவானுடைய கௌரவத்தையோ மகிமையோ அல்லது உபனிஷத்துகளையோ வேதாந்தங்களையோ கேட்க முடியும். இதை கேட்டு கேட்டு அதற்கு பிறகுதான் பகவான் நாமாவை கேட்டதுனால ஒரு பக்தியும் உபனிஷத்துகளை கேட்கறதுனால ஏற்படக்கூடியதான ஞானமும் காது வழியாகத்தான் வரும். ஆகையால் காதானது சரியா இல்லாத போனால் இவன் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது எனக்கூடியதான எண்ணத்தில் அந்த வாக்கோ அல்லது காதோ முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் யாத கட்சி கண்கள்லயும் தாங்கள் தான் இருக்கு. யாத மனசு சந்ததா தாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனசுலயே இருந்து கொண்டு எங்க மனச நல்ல வழியிலேயே தூண்டி கொண்டிருக்கே அப்படிப்பட்ட தாங்கள் சிவாம் தாம் குரு மோத்ரமீ அப்படிப்பட்டத எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேல இந்த சரீரத்தை மங்களமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை நீங்க கலந்து நிலையானால் எல்லாமே அமங்கலமாயிடும். ஆகையால் இந்த சரீரத்தை தாங்கள் சிவாம் தாம் குரு இந்த சரீரத்தை சிவம் மங்களகரமாக பண்ணுங்கோ சர்வ மங்களம் மங்கல்யே அப்படின்னு மங்களத்துக்கு மங்களம்னு சொல்றேல அதே விதமாக எப்பொழுதும் இந்த சரீரத்தை நல்லதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மா உத்ரமீ சரீரத்தை விட்டு கிளம்ப வேண்டாம் அப்படின்னு தோற்றம் பண்ணிட்டார். கிம் பவுனா ஏதே சரீஸ்வரி யா தனோ எந்த உங்களுடைய சரீரமானது வாதி பிரதிஷ்டிதா வக்ரத்வேர வதன சேஷ்டாம் குருவதி. பிராணன் சாப்பிட்ட ஆகாரத்தினால சக்தியை கொடுத்தா தானே இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடங்கள்ல இருந்து சத்தமானது வெளியில வரும். நம்ம பேசுறோம்னு சொன்னா அவ்வளவு சுலபமாக பேசுறது இல்லை. அந்த பேச்சு வராதவாளுக்கு பார்த்தா தான் கஷ்டப்படும். சில பேரு அந்த நத்தி வரும், பிக்கி பேசுவான். அவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள அவன் படுற கஷ்டமானது நமக்கு தெரியும். பேசணும் பேசணும் முயற்சி பண்றா, ரெண்டு மூணு தரம் பண்ணினாதான் ஒரு வார்த்தை வெளியில வருது. அது இல்லாமல் நமக்கு வேகமாக வருதுன்னு சொன்னா அந்த பிராணன் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அந்த பிராணனானது வேலை செய்யறது எங்கே? ஒரு எட்டு இடங்கள்ல வேலை செய்கிறார். நாபி கிருத்கண்டரதனா அப்படின்னு அந்தந்த இடத்துல அப்போகர்ஜனியான கண்டகா அவர்களும் சொல்றதா இருந்தால் தொண்டையில இருந்து இதெல்லாம் சொல்றதா இருந்தால் கீழ் தாட அது அசையணும். பாப்பா பாப்பாமா அப்படின்னு சொன்னா ரெண்டு உதடு உன்னோட ஒண்ணு சேரணும். ருத்து ரஷணாம் மூர்தா ருடா இவெல்லாம் சொல்றதா இருந்தால் இந்த நாக்கானது அந்த மூர்த பிரதேசம் அந்த வாக்குக்குள்ள மேல இருக்கே அந்த இடத்துல நடு பாகத்துல தொடரும். அதே போல பா யாராலாவா இவெல்லாம் அந்தஸ்தங்கள் உள்ள இருக்கக்கூடியதான இருக்கு. காத்து உள்ள நோக்கி அடித்தா தான் இவெல்லாம் கேட்க முடியும். அப்படி சில பாகங்கள்லாம் சொல்லிருக்கு. வா அப்படின்னு சொன்னா மேல் உதோட கீழ மேல் பல்வரிசு கீழ் உதோட தொடரும். அப்படிதான் வான்னு சொல்ல முடியும். இவைகள்லாம் வெறும் இடங்கள் மட்டும், அதோட இல்லாமல் இவைகள்லாம் எந்தெந்த இடத்துல காத்தானது அழுத்தணும்னு வேற சொல்லிருக்கு. சிலதெல்லாம் கண்டம்னு பேரு, சிலதெல்லாம் ஸ்பர்சம்னு பேரு, சிலது அந்த இடத்துல கோஷம்னு பேரு, நாதம்னு பேரு. இவைகள்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதான நாடுகளை இந்த காத்தானது பிரஸ் பண்ணினாத்தான் சத்தமானது வெளியில வரும். அயல் ஸ்தானம் பிரயத்னம்னு ரெண்டு விசேஷம். இத்தானம் இந்த பிராணம் தான் பண்றது. நம்ம பாட்டு வேகமாக பேசிக் கொண்டிருக்கோம். எவ்வளவு வேகமாக நீங்க பேசுறீங்களோ அவ்வளவு வேகமாக அந்த காத்தானது அந்தந்த இடத்துல அந்தந்த நரம்ப சொத்து பண்றது. அதனாலதான் வேதத்தை உரக்க சொல்லுங்க. இருந்தோரும் ஏன் வேத பாராயணம் பண்ணணும்னு சொல்றது? வேத பாராயணம் பண்ணி நிலையானால் அந்த இடத்துல அந்தந்த சப்தமானது பட்டமாக அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரிக சப்தங்களோட சேர்த்து ஸ்வரத்தோட சொன்ன சரீரத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை நரம்புகள் இருக்கோ அத்தனை நரம்புக்கும் வேலை செய்ய கொடுக்கிறது. குட் எக்ஸசைஸ். அதுக்காகவே சொல்லியிருக்காரு வேதா தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக. நம்ம எல்லாம் விட்டோம். வேதா தியானம் ஏன் பண்ணணும்னு சொல்றாளே, தினந்தோறும் நித்திய கர்மாவாக பண்ணணும்னு சொல்றாளே, அதுக்கு நித்திய கர்மாவாக பண்ணணும்ங்கிறதுக்கு இவ்வளவு இதெல்லாம் யாரு பண்றார் சங்கல்பாது வியாபாரேன. இது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோம்னு ஒரு சங்கல்பங்கள்லாம் பண்றது பாருங்க. இதனால சந்ததா சமனுகதா தனு எங்க சரீரத்துக்குள்ள தாங்கள் எல்லாரும் ஊடுருவி வியாபித்தவர்கள். சரீரம் முழுக்க இந்த பிராணனானது சந்ததமாக இருக்கு, எல்லா பகுதியும் வியாபித்திருக்கு. அப்படிப்பட்ட தங்களுடைய சரீரமானது தாம் சிவாம் சாந்தாம் குரு நல்லதாகவே பண்ணுவீங்கள். மோக்ரமீ உக்ரமணேன அசிவாம் மாகார சீஹி தாங்கள் இந்த சரீரத்திலிருந்து கலந்தி இந்த சரீரத்தை அசிவமாக பண்ணிவிடாதீங்க, அமங்கலமாக பண்ணாதீங்க. சரீரத்திலிருந்து பிராணம் போயிடுது ஏனால் அப்புறம் அந்த சரீரத்தை தொட்டா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஆகையால் அந்த சரீரத்தை அசிவமாக பண்ண வேண்டாம், நல்லதாக பண்ணுங்க அப்படின்னு பிராணனை ஸ்தோத்திரம் பண்ணி அதோட லக்கிம் பகுனா பிராணத்யேதம் வசே சர்வம் திரிதிவேயத்வதிஷ்டிதம் மாதேவ புத்ராம் ரட்சஸ்வ ஸ்ரீஷ்ட பிரஜாந்த விதேகிநயிதி பிராணத்யேதம் வசே சர்வம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான போக்கிய ஜாதங்கள் ஏதாவது இருக்கோ எல்லாமே பிராணனுடைய வசத்துல தான் இருக்கு, பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பிராணன் நமக்கு இஷ்டப்பட்டா தான் எதையாவது சாப்பிட முடியும், இல்லைன்னா அது சாப்பிடல வெறுத்து போயிடுது அப்படின்னா உள்ள போகாதுன்னு. நாலு ஸ்வீட்டு போடுங்க, நாலஞ்சு போண்டி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட்டை கொடுத்தா நம்மளை வேண்டாங்கிறது பயத்துல பசிக்கிறது. ஆனா வாக்கில போட்டேன்னா உள்ள ஒழுங்க மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சம் காரமா கொடுங்க அப்புறம் சாப்பிடுறீங்க. என்ன சுவாமி திகட்டி போயிடுது இந்த பிராணம் கோலம் திருப்பி நிக்கிறது. பிராணம் இஷ்டப்பட்டா தான் உள்ள இறங்க முடியும். நம்ம பாட்டுக்கு வாயில வச்சுக்கலாம், விழுங்க முடியாது. அது விழுங்குறதுக்காக என்ன பண்றேன்னு அது நேச்சுரலா வருது நமக்கு தெரியல. என்ன சார் பண்றது, எப்படி பண்ணினா விழுங்குறதுன்னு தெரியல. அது எப்படி போடுறான், சில பேருக்கு ஜலத்தை விட்டுல ஏனால் அப்படியே நிக்கும் பிராணம் போற சமயத்துல விழுங்காதது. அது உள்ள ஜலம் உள்ள போகலங்கிறான், உள்ள போகலன்னு டியூபா வேற குத்த முடியுமா என்ன? ஆனா விவகாரம் என்ன, அந்த பிராணம் ஏதோ வேலை செய்யறது அப்படியே இந்த தொண்டையில் எப்படிங்கிறத கலக்கன்னு உள்ள போறது. அதெல்லாம் யாரு பண்றது? பிராணம் தான் பண்றது. இதுவே மூலகத்துல யாரா இருந்தாலும் இருந்தாலும் சரி, அந்த பிராணனுடைய அனுகிரகம் இருந்தா தான் உள்ள ஜலமோ அல்லது பதார்த்தமோ உள்ள போகும். ஆனா திருவிவேகம் மூலகத்திலையும் எது பிரதட்சிதமாக இருக்கிற பிராணனால தான். ஆகையால் தாங்கள் அப்பான்னு முன்னால சொன்னேன், இப்ப அதோட வசதே மாதேவ புத்திரான் ரட்சஸ்வா. ஒரு அம்மா ஒரு தாயானவள் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவாளோ, ஆகையால் ஏ பிராணா அது மாதிரி எங்களை காப்பாற்றுவா. மாதேவ புத்திரான் ரட்சஸ்வா. எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை கொடுங்க, அதோட இல்ல பிரஜாந்த ஞானத்தையும் கொடுங்க, அறிவையும் கொடுங்க. ஆகையால் பிராணோபாசனாலையோ அக்னி உபாசனையினாலையோ அட்டைஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரும், அதோட இல்ல அறிவும் வரும். அந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகையால் ஸ்ரீத்த பிரஜாந்த விவேகின இதி அப்படின்னு சோதனை பண்ணி அஸ்மின் லோகே பிராணத்தேவதே. இவ்வுலகத்தில் பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் சர்வமிதம் எத்தின் உபபோக ஜாதம். எதை தாங்கள் அனுபவிக்கிறாரோ எல்லாம் அந்த பிராணனுடைய வசத்துல தான் இருக்கு, பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திருதிவே திருதீயஸ்யாம் ஜீவித எத்ரதேஷிதம். இந்த ஊர்ல மட்டுமல்ல சொர்க்கலோகத்தில் இருக்கிறது கூட திருதீயஸ்யாம் ஜீவின்னு சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான உபபோக சாதனங்கள் எல்லாமே இந்த பிராணன் இடத்துலதான் இருக்கு. தேவாதி உபபோக லட்சணம், தேவதைகள் அனுபவிக்கக்கூடியதான அமிர்தம் முதலிய பதார்த்தங்களும் இந்த பிராணனுடைய அடிமையில தான் இருக்கு. சத்யாபி பிராண ஏவ ஈசிதா ரட்சிதா. அங்கே இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை காப்பாற்றுபவரும் பரிபாலனம் பண்ணுவரும் வானந்தான். அத ஆயால் மாதேவ புத்திரான் அஸ்மான் ராயஸ்வ. எங்களையும் ஒரு அம்மா குழந்தையை எப்படி காப்பாற்றுவாளோ அப்படி தாங்கள் காப்பாற்றுங்கள். பாலயஸ்வ தன்னிமித்தாகி பிராமியா கத்திரியா கத்திரியா. பிராமணாளுக்கு வரக்கூடியதான ஐஸ்வர்யம் எது? வேதம். பிராமணாளுக்கு ஐஸ்வர்யம்னு சொன்னா காசு இல்ல, பிராமணனுக்கு ஐஸ்வர்யமானது வேதம் தான். அதை இருந்தால் தான் அவருக்கு பிரம்மஸ்ரீன்னு சொல்லணும். போடுறப்பெல்லாம் நம்ம லெட்டர் எழுதுறப்ப பிரம்மஸ்ரீன்னு போடுற மாதிரி தான். ஏ பிரம்மஸ்ரீய உள்ளவன் அவன் பிராமணன் ஏற்பட்டதான திருதி வேதஸ்ரீ. ஆகையால் தான் வேதமூர்த்தின்னு கூப்பிடுவன். வேதத்தை எப்பொழுதும் இருக்கிறவன். சத்ரியனுக்கு ஏற்பட்டதான ஒரு ஸ்ரீ இருக்கு பதில் அது என்ன? சௌரியம் பராக்கிரமம். அந்த எந்த சமயத்திலையும் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அது. அதான் நம்ம மகாராஜ ராஜஸ்ரீங்கிறோம். கல்யாண பத்திரிகையில மகாராராஸ்ரீங்கிற பரவம் மகாராராஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீன்னு வேறது. ஏன்னா அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எந்த காரியத்தையாலும் பண்ணிக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம். நாலு பேரத்தை சொல்லி அந்த காரியத்தை நன்றாக நடக்கக்கூடியதான கெபாசிட்டி டு எக்ஸிக்யூட் அது இருக்கிறது சத்ரியம். இந்த பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான தேஜஸ்ன்னு பேர். அதுவே சத்ரிய நடத்துல இருந்தா ஓஜஸ்ன்னு பேர். பிராமண தேஜசா சாஸ்திரேன ஓஜசா இப்படி எல்லாம் சிலது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான இந்த பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யமோ சத்ரியனுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யமோ எதனாலே உள்ள இருக்கக்கூடியதான பிராணனாலே. ஆகையால் தன் நிமித்தாக பிராமியா சத்ரியா சத்ரிய தாஹாத்வம் பிரஜாந்தி நிமித்தம். தாங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அறிவானது ஏற்படும். இந்த பிரெயின் வேலை செய்யணுமே அந்த பிராணம் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த பிராணம் சரீரத்துக்கு முழுக்க ரத்த பிரசாரத்தை கொடுக்கும், பிரெயின் வேலை செய்யும். அப்பொழுதுதான் நமக்கு வேதனை பண்ணின பதார்த்தங்கள்லாம் மனசுல வந்து நிக்கும், நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இந்த ஞானமானது நமக்கு எதனால வருது? பிராணம் இருந்தால்தான் வரும். ஆகையால் ஞானத்தையும் குடும்பத்தையும் சர்வாத்மதையா. இப்படி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உருப்படிக்கும் எல்லா உலகங்களுக்கும் அதிகாரமா இருக்கக்கூடியதா பிராணம் என்று வாகாதிபிகி பிராணே சுஜா கமித மகிமா. குலங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான இந்த பிராணம் கமித மகிமா நிறைய மகிமை அடைந்து பிராண பிரஜாபதி அத்தா. இப்படிப்பட்டதான பிராணன் ஏதோ வெறும் மூச்சுக்காது உள்ளே வெளியிலையும் போயிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இவர் பிரஜாபதி, இவர் தான் ஹிரண்யகர்பர், இவர் தான் நம்ம சரீரத்தில் இருக்கார். ஆகையால் நம்ம சூழ சரீரத்தை நம்ம வைஸ்வானரர்னு சொல்லிட்டு இருக்கோம், சூக்ம சரீரத்தை ஹிரண்யகர்பர்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹிரண்யகர்பர் யாரு? இந்த மூச்சுக்காது வழியாக போயிட்டு இருக்காரு, இவர் தான் அந்த ஹிரண்யகர்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரஜாபதி அத்தா, அவர் தான் எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போக போக எல்லாத்தையும் அனுபவிக்கிற அவர் தான் அவதம் அப்படின்னு தீர்மானமாச்சு. இத தீர்மானம் பண்றதுல ஒரு விசேஷம் இல்ல. இதற்கு மேல இந்த பிராணனுக்கும் இந்த பிரஜாபதிக்கும் காரணமா இருக்கிறவர் ஒருத்தர்
4: சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: என்னைக்குமே சித்து பொருளுக்கு என்ன கிடையாது? அன்னைக்கே சொன்னேன், பரிணாமம் விருத்தி கண்டம், உருமாற்றம், இந்த நான்கு எதற்கு கிடையாது? சித்து பொருளுக்கு கிடையாது. அப்ப ஆன்மாவுக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் கிடையாது. ரொம்ப பேசிக் கான்செப்ட். பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், எவல்யூஷன், மேனிபெஸ்டேஷன், பிராக்மெண்டேஷன், மெட்டாமார்போசிஸ். சயின்ஸ்ல சொல்லதா, இந்த நான்கு எதுக்கு கிடையாது? சித்து பொருளுக்கு இந்த நான்குமே கிடையாது. அப்ப இறைவன் சித்து பொருளாச்சே, ஆமாவும் சித்து பொருளாச்சே. ஆனா அந்த அதை பற்றி சொல்லப்பட்டது. இறைவனுக்கு இந்த உலகம் உடம்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினாலே இயக்குவான், இந்த உடம்பை ஆன்மா இயக்குவது போல. அந்த காரணம் பற்றி சொல்லப்பட்டதே ஒழிய, அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாம உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் இந்த உலகத்தின் இயக்கம் இல்லை. தி ஆக்டிவேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் பை யூ, பை யூ. எங்கும் நிறைந்தது எல்லாம் எங்கும் நிறைந்தது, ஆமாவும் எங்கும் நிறைந்தது, மாய எங்கும் நிறைந்ததா,
6: கடவுளுக்கு எங்குணத்தான் பேர்
5: இருக்கலாமா? ஆமா ஆமா,
6: அதுல வேற எங்கும் நிறைந்தவர், அந்த எங்குணங்கள் ஒன்று எங்கும் நிறைந்தது.
5: ஆமா ஆமா,
6: அதுக்கு இதுதான்.
5: ஆமா இதான் பொருள். ஆமா, ஆகையினாலதான், அதனால என்னன்னா அதன் இயக்கம் இல்லை. அதனால சொன்னாங்க, அந்த பாருங்க உபனிஷத்து என்ன சொல்லுச்சு, அவனந்தி ஓர் அணுவும் அசையாதுன்னு தான் சொல்லிச்சு. அவனந்தி ஓர் அணுவும் இருக்காதுன்னு சொல்ல, அவனந்தி ஓர் அணுவும் அசையாது. அப்ப இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி, இந்த உடம்பு வேற ஆன்மா வேறன்னா கூட, இந்த ஆன்மா செயல்படுத்துற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும். ஆன்மா செயல்படுத்தலன்னா அது ஜடமா கிடைக்கிறத பாக்குறமே, உடம்ப இயக்க முடியுதா? உயிர் போன பிறகு இயக்க முடியுதா உடம்ப? அப்ப அந்த உடம்பினுடைய உயிரோட சங்கற்பமே எப்படி உடம்பை இயக்குவது போல, இறைவன் அவனுடைய சங்கற்பத்தினாலே உலகத்தை இயக்குவதனால இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு என்று அது பற்றி சொல்லப்பட்டது. இவங்க என்ன தோணிவிட்டாங்க, இறைவனே அவனுடைய நாலு வகை உயூகத்தில் இந்த உடம்பு உலகமாகவும் பரிணமிப்பான். அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்களா? தர்க்கத்தோடு பார்த்தா தான் தெரியும், இட்ஸ் எ வெரி கிரேட் பிளண்டர். அது ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாம உலகத்தின் இயக்கம் இல்லை என்பதுதான் பொருளே ஒழிய, உலகமாக பரிணமிப்பான் அர்த்தம் இல்லை. ஆனா சித்பவானந்த அப்படி எழுதுறாரு. இது என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு உரை எழுதுனதிலேயே ரொம்ப அதிகமான காப்பி சித்தது அவருடைய உரைதான். அதனால அந்த அந்த சித்தாந்த பரமாக திருவாசகத்துக்கு உர பார்க்கணும்னா தண்டபாணி தேசிய அருணை வடிவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியாருடைய உரைய தர்மபுர ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க, தண்டபாணி தேசியுடைய உரைய திருவாடுதுறை ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நம்ம வந்து அந்த, அதாவது அது வந்து ஓதுவாராக இருந்து திருமுறைகளை இசையோடு பாடுற தண்டபாணி தேசிய, அவர் அந்த காலத்துல சினிமா பாட்டே பாடியிருக்கிறார்.
7: பழைய கால அண்ணாமலை
5: யூனிவர்சிட்டில இருக்கு, அண்ணாமலை வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அவர் இசைத்துறையில இருந்தார், இவர் சைவ சிதான் துறையில இருந்தார். அவர் கொஞ்சம் முந்தினவர், அந்த தேவாரம் எல்லாம் பாண்ட தண்டபாணி தேசிய இருக்கார் இல்லையா, அவர் அந்த காலத்துல சினிமா பின்னணியே பாடிட்டு இருக்கிறார். அவர் வந்து அவர் இசைத்துறை அவர் இல்ல, அவர் இவருக்கு முன்னாடியே காலமாயிட்டார். இந்த சானா தண்டமணி திருவாசத்துக்கு உரையில தண்டமணி தேசி நானே பாத்திருக்கேன், நானே பேசியிருக்கேன் அவரோட. அவரு இப்ப சமீப காலத்தை வாழ்ந்தார். ஏன்னா இந்த எட்டாம் சூத்திரத்துல நிறைய செய்திகள் வர்றதுனாலதான் நாம அது வந்து கூட கொஞ்சம் சில அந்த உதாரண மண்பாக்களை எல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தேன். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைய செய்திருவோம். மூவகை ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆன்மாக்கள்ல வெண்பா நாலு போடுங்க, சூத்திரம் எட்டுல வெண்பா நாலுல ஒரு செய்தியை சொல்ற. நேத்து ஒண்ணு சொன்னேன், விஞ்ஞானாகலருக்கு உள் நின்று, பிரளயாகலருக்கு முன்னின்று, சகலருக்கு பின்னின்று. பின்னுங்கிறது என்ன, குருவை முன்னாடி வச்சு பின்னாடி நிக்கிற அப்படி அர்த்தம். இதுல ஒரு அற்புதமான செய்தி என்ன சொல்றாருன்னா, குருவாக வருவது உபதேசம் நிகழ்த்துவது ரெண்டு. எப்பொழுதும் உபதேசம், குருவாக வந்து சிவதீட்சை உபதேசம். குரு என்று கொண்டா அவங்க தீட்சையில ஏதாவது தீட்சையை பண்ணி வைப்பாங்க, அது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாடுச்சு சில இடத்துல பெயர்களே வருகிறது. இப்ப நான் சொன்னேன் காசிவாசி சொல்ற கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை வந்து வைதிக பாசுபத தீட்சை அப்படின்னே சொல்ற. அப்ப எங்கேயோ வருது அவர் சாமி சிந்தநாதர் சொல்றாருன்னா அங்க ஏதோ ஒரு மூலம் இல்லாம அதை ஃபுட்நோட்ல போட்டுக்கலாம் எங்க இருக்குங்கிறத. ஆனா அது இல்ல, வைதிக பாசுபத தீட்சை. அதே போல ராமனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் அகத்தியன். ராமனுக்கு தீட்சை அகத்தியர் தான். இந்த உபதேசம் இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா விஞ்ஞானாகல பிரளயாகலருக்கும் சகலருக்கும் உபதேசம் உண்டு. இங்க குருவாய் வந்து உபதேசம், பிரளயாகலருக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம். அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம் எந்த தோற்றம் என்றால் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய தோற்றம். ஏன்னா தியான சோகங்கள் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த வடிவங்கள் நிறங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தும் வேற மாதிரி வரும். இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுக்கு தியானம் வேற மாதிரி வரும், அனந்த தேவருக்கு தியானம் வேற மாதிரி வரும், சதாசிவமூர்த்திக்கு தியானம் வேற மாதிரி வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அதே போல இந்த விஞ்ஞானாகலருக்கு உபதேசமும் கிடையாது. விஞ்ஞானாகலருக்கு குருவாய் வருவதும் இல்லை, உபதேசமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அது இல்லாமலேயே அவர்களுக்கு ஞானம் வழங்கிவிடும். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது உதாரணம் என்பார் நாலுல அறிவிக்க அன்றி அறியாவளங்கள். அது வந்து இதே மாதிரி சூத்திரம் ஒன்னையும் எழுதி போட்டு உதாரண முன்பாக்களையும் எழுதி போட்டு நீங்க உங்க கையிலையும் இருக்கணும், இல்லைன்னா உதாரண முன்பாக்கெல்லாம் நீளமாகுது சூத்திரங்களும் சுருக்கமாகுது. அதை வந்து எல்லார் கையிலையும் உதாரண முன்பாவையும் வைத்துக்கொண்டு அதை எப்படி கண்டழிவு செய்யணும் எப்படி கொண்டு கூட்டணுங்கிறது சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அது நுட்பமாக தெரிந்து கொண்டா இன்னும் பல செய்திகள். அதுல என்ன லாபம்னு கேட்டா சைவ சித்தாந்தத்தினுடைய நுணுக்கம்னு நமக்கு தெரியுது. அதனால தமிழ் இலக்கணம் அத்துபடியாரு. இவங்க அங்கங்க உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அதை தெரிஞ்சாலே பாதி இலக்கண நுட்பங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். இந்த பிராக்டிக்கல் சைடு பிராக்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கம்பவுண்டரா இருந்தவங்க டாக்டருக்கு மேல பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெரிய சீனியர் அட்வைக்கேட் குமாஸ்டரா இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா அவங்க கூட சட்டம் பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு குமாஸ்டராவை பார்த்திருப்பாரு, இந்த குமாஸ்டரா பல வக்கீலை பார்த்திருப்பாரு. அது போல நம்ம என்ன சொல்லலன்னா அந்த நூல்ல முறையா கேட்காமே இந்த அப்ளைட் கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைட் கிராமர் அது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இல்லையா அதுவே நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி வந்துடும். எப்படி கொள்ளணும் எப்படி கொள்ளணும் எப்படி அந்த அமைஞ்சிருக்கு தமிழ் கிராமர். அதாவது உதாரண நண்பாக்களுக்கு சுவிஞான சாமி போன்றவங்க அதை கொண்டு கூட்டு சொல்லணும்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி வந்து நுணுக்கமாக தமிழ் கற்றவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லையா. பொதுவாக அந்த காலத்துல இருந்தாங்க, இலங்கை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டியில் பாடம் சொல்றவங்கலாம் அவ்வளவு இருந்தது, அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது, அவ்வளவு சிறப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோமே யூனிவர்சிட்டி சேர்ச்சில் இருக்கவங்களே நாங்கள் பார்க்குறோமே. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷனா வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய அது வந்து ஊரல் அவங்க. அந்த காலத்துல உண்மையாக கல்வி கட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உழைச்சு படிச்சாங்க. அவங்க போனஸுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ சண்டை போட்டதும் கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. அவங்க அது ஒரு அது தொழிலாவே எடுத்துக்கல, அவங்க அது லைஃபா கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி சொல்ல அதுவே சுவாமிநாதையர் போன்றவங்கலாம் அப்படிதான். அதே கும்பகோணம் காலேஜில் டீச் பண்ணேன் சுவாமிநாதையன். அவங்க ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது. அப்படி கொடுத்தாங்க. அதே போல தான் அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது அப்படிதான், அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா மினிமம் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். ஒரு டிகிரி இருந்தால் தான் டாக்டரேட் கொடுக்க முடியுங்கிறது தான் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா ஊவிய சுவாமிநாதையர்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்பெஷலா செனேட்லயே ஒரு லாவ போட்டு பண்ணது அவங்கலாம். இப்ப கிருபானந்த வாரியாருக்கு அப்படிதான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கிருபானந்த வாரியார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துதான் கொடுத்தாங்க. அது போல வந்து அப்படி வர்றவங்க இருக்காங்க, அவர் தவத்தினாலே படிச்சு வந்தவங்க. அது இப்ப யூனிவர்சிட்டி வந்து இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பழைய காலத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு யூனிவர்சிட்டி நிறைய பெருத்து போச்சு, அது வேற டீம்டு யூனிவர்சிட்டி ஓபன் யூனிவர்சிட்டி என்னென்னவோ இருக்குது. அதனால இருக்கு, அது வகையில எல்லாம் தேவையாகவும் இருக்கு. ஏன்னா அது என்ன ஆகி போச்சுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது அப்படி இல்லை, இது ஒரு இப்ப இனிமே வந்து கவர்மெண்ட் இனிமே நேஷனலைஸே பண்ண முடியாது அப்படி ஆகி போச்சு. இனிமே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் நேஷனலைஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நேஷனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன சிக்கல் வரும், அவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னே சம்பளம் கொடுத்தா கவர்மெண்டே போண்டி ஆயிரும், அவ்வளவு காலேஜ் அவ்வளவு யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இனிமே கவர்மெண்ட் கேனாட் பே ஃப்ரம் இட்ஸ் ஓன் ஃபண்ட்ஸ், அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துருது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த அளவுக்கு நம்ம எட்டாம் சூத்திரத்தை சிந்தித்து விட்டு அப்புறம் ஒன்பதாம் சூத்திரத்தை, இந்த எட்டாம் சூத்திரம் ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கு, நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். அதாவது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த சீவன் முத்தர்களுக்கு வியாபக அறிவு, இறைவன் எல்லாருடைய ஆன்மாவில தான் கலந்துருக்கிற, ஆனா சீவன் முத்தர்களுக்கு மட்டும் வியாபக அறிவு வருகிறதே, நமக்கு ஏன் அந்த வியாபக அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அது ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு மெய்கண்டார் என்ன பதில் சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம், அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்து விட்டு ஒன்பதாம் சூத்திரம் தான் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பற்றியும் சிவபூஜையை பற்றியும் சொல்லப்போற ஒன்பதாம் சூத்திரம். அப்புறம் 9, 10, 11, 12 கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும். 12ஆம் சூத்திரம் அது ஒன்னா நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது 9ஆம் சூத்திரம் வந்து ஆன்ம சுத்தி, 9ஆம் சூத்திரம் முடிஞ்ச உடனே தான் ஆன்மா வந்து முழுதுமாக சுத்தி அடைகிறது, ஆன்ம சுத்தி. 10ஆம் சூத்திரம் வந்து சிவ யோகம். 11ஆம் சூத்திரம் சிவ போகம். 10 சிவ யோகம், 11 சிவ போகம், 12 வந்து சீவன் முத்தர் நிலை. 12 என்ன சொல்லுதுன்னா, ஃபுல்லி குவாலிஃபைட் சோல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அதான் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தருடைய நிலையை தான் 12ஆம் சூத்திரம் சொல்லு. அது ரெண்டுமே வந்து 11, 12 ரெண்டுமே வந்து ஒரே நிலையில உள்ளவங்க தான். ஆனா அந்த 11 என்பது என்னன்னு கேட்டா, அது இந்த உடம்பு நீங்கிற பிறகு இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. 11, 12 வந்து உடம்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. பரமுத்தர்கள் 11 சொல்லுது, பரமுத்தர்கள். 12 வந்து சீவன் முத்தர்கள். ஆறிலே கடந்து வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊழ் செய் தனிலே வாழ்க உட்புடம் வாழ்க செல்வேன் ஏறிய மங்கில் வாழ்க யானதன் நடந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

சிவனேச்சுடரே, சிவஞான போதத்தை நம்முடைய அறிவு செல்லுகின்ற அளவுக்கு ஆண்டோருடைய திருப்பாதங்களை பிடித்துக் கொண்டு உரை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் நம்முடைய முயற்சியும் வேண்டும், ஆனால் இந்த சிந்தனையும் வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? திருவள்ளுவர் சொன்னார், இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடைய ஆடுவாய். ஒரு பனிச்சறுக்கின் மீது ஏறும் பொழுது அது வலிக்கிவிடும், அது வலிக்காமல் இருக்கும் பொருட்டு ஒரு பெரிய ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் அந்த மவுண்டனியரிங் போவாங்க.

உபன்யாசிரியர்களை வைத்துக் கொண்டு நல்ல குருநாதரிடத்திலே அவற்றை பாடம் கேட்க வேண்டும். அது அந்த காலத்து முதல் அதுதான் பாடம் கேட்டல். அதுபோல பாடம் கேட்டு தெளிய வேண்டிய ஒரு நூல் தான் சிவஞான போதம் என்பது. ஆகையினாலதான் நாம் வந்து அப்படி இருந்தாலும் முழுமையாக அதனுடைய நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இருந்த போதிலும் கூட அது ஒரு உயர்ந்த நூல், அதை நம்முடைய புல்லறிவினாலே அணுகிவிடக் கூடாது என்கின்ற ஒரு வரம்பு முதல்ல நமக்கு தெரியும். என ஞானிகள் எல்லாம் தவறடி புனைந்த தலைமையோனை, பெரிய தவசிகள் எல்லாம் அவருடைய திருவடிகளை தலையிலே சூடிக்கொள்வார்கள் சொல்லும் பொழுது, மெய்கண்டதேவ நாயனாருடைய திருவடிகளை தவசிகளே தவர்களே தங்களுடைய திருவடியில் சூடிக்கொள்வார்களாம். ஆகவே அந்த பாயிரத்தில் நம்ம படித்த மலர்தலை உலகின் மாயிரொழுதுமைய பரல்புகள் ஞாயிறு படரின் அல்லலை அல்லலை காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயரற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோம். வெண்ணெய் புடல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய் கண்ட அகன்ற மெய் கண்ட தேவன் பவ நனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. சிறப்பு பாயிரத்துக்கே ஒரு பெரிய எக்கச்சக்கமான பக்கங்கள் எழுதிக்கிறார் சிவஞான முனிவர். சிறப்பு பாயிரம் சிவஞான சிறப்பு பாயிரம். அப்படி அந்த மெய்கண்டாரை பற்றி ஞானிகளே அணுகுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னார். நாம் வந்து ஏதோ நம்முடைய அறிவுக்கு அது புறனாகி விட்டது என்று சொல்லிவிட முடியாது, அதற்காக சிந்திக்காம இருக்க முடியாது. ஆகவே சிந்தனை வேண்டும். ஆனால் சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது வழுக்கி விடாமல் இருக்கும். இல்லை என்றால் மேலே ஒரு அடி ஏறினால் ஏறாட்டிலும் பரவாயில்லை, ஒரு நாலடி சறுக்காமல் இருந்தா போதும். ரெண்டு இருக்கு இல்லையா, மேலே ஏறுவது வேற இருக்கிற நிலையில இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே தவறா நான் அடிக்கடி சொல்றேன், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ சப்ஜெக்ட் இஸ் நாட் எ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் எ சின். அதோட அவற்றை நாம் நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு கூட என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆனா சூத்திர இப்பொழுது ஒரு இரண்டாவது பகுதியில நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஐயாவர்கள் பரமநாதன் அவர்கள் திருவாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு சிவபிரகாச சுவாமிகள் சொன்னதை அவர்கிட்டதான் நான் பாக்குறேன். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலே, திருவாசகம் இங்கு ஒருதால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்தி நீர் வாய மெய்மயில் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுணர் அன்றி மன்பதை உலகின் மற்றையறிகளே. துறைமுகம் சிவபிரகாச சுவாமியுடைய பாடல் நால்வர் நான்மணி மாலை அப்படி சொல்லுவார். அதுபோல அதே போலதான் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அழுது அடி அடைந்த அன்பன். மாணிக்க வாசகர் அழுதே சாய்ச்சுவார் காரியத்தை, அழுதால் உன்னை பெறலாமே என்று அந்த மாணிக்குமார சுவாமிகள் பல இடங்கள்ல, அதாவது அங்க அப்படிதான் வரும். ஞானத்தினுடைய அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்முடைய புண்மையும் இறைவனுடைய பெருமையும் தெரிந்து கொண்டே போகும்போது அந்த உருக்கம் தன்னால வந்துடும். நமக்காக இறைவன் செய்த இதுவரை அவன் செய்திருக்கின்ற கருணையை உணர்வது இருக்கு பாருங்க, அதான் செய்ந்தன்றி அறிதல். அதாவது இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரத்தை நினைச்சு முதல்ல சொல்லணும் தம்பி. அப்புறம்தான் நீ கேட்டு செய்யாத வேற இருக்கு நிறைய. இறைவனா எத்தனையோ விண்ணப்பத்தை வைக்கிறான், எல்லாம் அவர் செவி சாய்க்கிறது இல்ல. ஆனா இறைவனை வணங்கணும். இன்னைக்கெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிதான், நான் இறைவன் இருந்து எனக்கு ஒண்ணும் கவனிக்கல, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கோயிலுக்கு போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இறைவன் என்ன ஒண்ணு கையர் எடுத்தும் பாக்கல, கடவுள் நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு கொண்டு வருகிறது எல்லாம் சொல்றாங்க. ஆனா இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரம் என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா, அதான் செய்ந்தன்றி. அது அந்த மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர், அது உந்தியால சொன்ன மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர தவற்றி தலைவர் என்று உந்தி வர. நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா அந்த கேவலங்கிற ஒரு மூலையில கிடந்தோம், அந்த மூலையில கடந்தவரை முற்றத்தில் விட்டுருக்கார். இப்பொழுது அதான் அதனுடைய என்ன கருத்து என்றால்

0: கேவலத்துல இருந்த ஆன்மாவை சகலத்துல விட்டிருக்காருன்னு அர்த்தம். அதான் ஞானிகளுடைய பரிபாஷை. மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர், சாலப் பெரியர் என்று உந்தியவர், தவத்தி தலைவர் என்று உந்தியவர். அப்ப முதல்ல நம்முடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் விளங்காமல் நாம் வந்து கேவல நிலையிலே கிடந்த நிலையிலே இருந்து நம்முடைய அறிவை விளக்குவதற்காக தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்துல கண்ணை திறந்து விட்டுருக்காரு. அதுவே அவருக்கு நாம் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே செய் நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகிற நன்றி, செய் நன்றி என்று வினைத்தொகையில வச்சார் இல்லையா திருவள்ளுவர் நாயனார் அப்படி வச்சார். ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்றி இருக்கேன், செய்த நன்றி என்னன்னு தெரியாம இருக்கிறோம். கடவுள் அதை தெரிஞ்சா கடவுள் இல்லையே சொல்ல மாட்டான். உண்மையை தெரிந்தால் இறைவன் நமக்கு இதுவரை செய்த உபகாரம், அந்த செய்த உபகாரத்தை நினைத்தாலே அவருடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் தன்னால விளங்கும். ஆறாம் சூத்திரம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். ஆறாம் சூத்திரத்தோட என்ன முடியுது? பொது அதிகாரம். இப்ப ஏழாம் சூத்திரம் வந்து சிறப்பு அதிகாரம். இப்போ இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, பொது அதிகாரம்னா என்ன, சிறப்பு அதிகாரம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இங்க பொது சிறப்பு என்பது என்னவென்றால், இந்த முப்பொருள்களுடைய சிறப்பு இயல்பை அறிவதுதான் சிறப்பு அதிகாரம். சிறப்பு அதிகாரம் ஏழாம் யுகத்துல இருந்து அதிகாரம் ஆறு, மொத்தம் ரெண்டு அதிகாரம். சிவஞான போதம் ரெண்டு அதிகாரத்தை உடையது. முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம், பின்னாடி வரக்கூடிய ஆறு சூத்திரங்கள் சிறப்பு அதிகாரம். இந்த பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்றால் என்ன என்ற என்ன விளக்கம் சொன்னாங்க என்றால், அந்த மூன்று பொருள்களுடைய பொது இயல்பை அறிவது பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை அறிவது சிறப்பு அதிகாரம். அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அது என்னது பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு அருமையாக சாமி விளக்குனார். சாமி விளக்கும் போது ஒன்று சொன்னாரு, அது அவருடைய நடையிலேயே சொல்றேன், இலக்கண முகத்தானும் அளவை முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என இருதிறத்தான் உணரப்படுவது பொது இயல்பு. அதாவது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்று இருவகையாக உணர்வதுதான் பொது இயல்பு. சிறப்பு இயல்புன்னு என்னன்னு கேட்டாரு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என நான்கு வகையாக உணர்றது சிறப்பு. அது வேணும் உங்களுக்கு பாடியத்துல சொல்ல விளக்கம் தான் அது. அதாவது பொது இயல்பு என்பது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் ஒரு பொருளுடைய இயல்பு என்ன, அந்த பொருளை எப்படி அறிவது, அளவை அளவைனா தர்க்கம் சயின்ஸ் எல்லாம் அடங்கிடுது. அளவை என்றால் சயின்ஸும் அடங்கிடும் தர்க்கமும் அடங்கிடும். அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும், இலக்கணம் கிராமர் அர்த்தம் இல்லை, இலக்கணம் என்றால் லட்சணம் அந்த இயல்பு, அவற்றை அறிந்து அறிவது பொது இயல்பு. சிந்திக்கிறோம், ஒரு பொருளை கேட்கிறோம், அப்புறம் அதை சிந்திக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், அதோட மங்களம் பாடி முடிச்சிடும். ஆனா என்ன பண்றது இல்ல, சாதனைங்கிற ஒதுக்கு நம்ம போறது இல்ல. சாதனை அவர் சொன்ன சாதனை நம்ம செய்ய தயாரா இருக்கிறோமா? ஆகவே சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என நான்கு வகையால் உணரப்படுவது சிறப்பியல்பு. இப்ப என்ன தெரியுது, இன்னொரு விதமா சொல்ல போனா, யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் அறிவது சிறப்பியல்பு. பொதுவாக நம்முடைய காட்சி, இந்த காட்சி என்பதற்கு அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்ல காட்சி என்றால் ஷோ அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, காட்சி என்பதற்கு அறிவுன்னே ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. அதெல்லாம் மாசரு காட்சியவர் இல்லையா, திருக்குறளை வருது இல்லையா, எல்லாம் திருக்குறளை ஆண்டு காட்ட காட்சி என்பதற்கு அறிவினே பொருள் உண்டு. ஆகவே இந்த காட்சி வந்து நான்கு வகைப்படும் என்று சொல்வார்கள் அளவையில. வாயிற்காக குறிச்சுக்கிடுங்க, வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அதாவது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியினால நம்ம அறிகிறோம்ல, அதான் வாயிற்காட்சி. இந்த அஞ்சு வாசல், இந்த அஞ்சு வாசல் வழியாக அறிகிறோம், அதான் வாயிற்காட்சி. மெய் வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து இந்திரியங்களினாலே அறிவது வாயிற்காட்சி. அதுக்கு அடுத்தது மானத காட்சி. இந்த ஐம்பொறிக்கும் அப்பாற்பட்டு மனதிலே இந்த மனம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்திக் கொண்டு அறிவதற்கு அதான் மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்பது ஒரு பொருளை அறிந்து அதனால ஒரு இன்பத்தின்ப உணர்வு அடைகிறோம் இல்லையா, அது தன்வேதனை காட்சி. நம்ம பார்க்கிறோம், எப்பயுமே ஒரு செய்தியை படிக்கிறோம், பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட்னு படிக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிடென்ட் படிக்கிறோம், அது என்னென்ன இந்த ஊர்ல நடந்து என்னன்னு பாக்கிறோம், பார்த்துட்டு கொண்டா காஃபியை கொண்டான்னு சாப்பிட்டுறோம், அவ்வளவுதான், அப்படி படிக்கிறோம். ஆனா அடுத்த நியூஸ் வருது, உங்க பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அப்ப என்ன பண்றேன், அப்ப என்ன வருது, அதனால ஒரு இன்ப துன்ப உணர்வு வருது பாத்தீங்களா. முதல்ல பேப்பர்ல ஆக்சிடென்ட் படிக்கும் போது என்ன வரல, செய்தியா படிச்சோம், ஆனா உடல உள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு அனுபவம் வந்துச்சா, ஏனோ ஆயிரம் ஆக்சிடென்ட் வருது. ஆனா என்னுடைய மகன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா என்ன பண்றேன், அப்போ அப்ப என்ன பண்ணுது, அப்ப வர்ற காட்சி என்னது, தன்வேதனை காட்சி. இன்ப துன்ப உணர்வு வந்துருது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் யோக காட்சி. இந்த யோக காட்சிங்கிறது என்னதுன்னு கேட்டா, இந்த மலங்களை எல்லாம் வாட்டி சமாதி நிலையிலே இருந்து அறிவது, இதுதான் சமாதியின் பேர். யோகத்து யோகத்தினுடைய கடைசி முடிவு தான் சமாதி. அதுல ஒரு இடத்துல இருந்து கொண்டே மூவிடத்து முக்காலத்து பொருள்களையும் அறியக்கூடிய தன்மை வரும். நம்முடைய சில சித்தர்களை பற்றி பல செய்திகள் நம்ம படிக்கிறோம், யோக சாமிகளை பற்றிய பல செய்திகள் படிக்கிறோம். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், இன்னொரு இடத்துல அவருக்கு தெரியுது. அது அது சித்தியார்ல சொல்லுவார், நான் சொல்ல விளக்கமா எங்க இருக்குன்னா, சிவஞான சித்தியார் அளவையில் இருக்கு. சமாதியான் வளங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோக நற்காண்டலாமே. சித்தியால சொல்ற யோக காட்சினா என்னென்ன, பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம், தேசம்னா தெரியல இடம், இடத்தாலும் காலத்தாலும். இப்ப நான் வாழ்கின்ற காலம்னு ஒண்ணு இருக்குது, 1943 நான் பிறந்தேன், அது ஒரு கால எல்லை. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய, நான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய அப்படி யோக காட்சியில அறியது. அதான் தேசம் காலம் இவற்றாலே எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிவதற்கு பாருங்க, பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சமாதியான் மரங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் சிவஞான சித்தியார்ந்தான் வருது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பாட்டு வந்து அருந்து இன்பம் ஆரம்பிக்கும், அருந்து இன்ப துன்பம் உள்ள தருவினுக்கு அராகமாதி தருந்த இன்ப வேதையாங்காட்சி. இந்த நான்கு காட்சியில வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அந்த யோக காட்சியிலே நாம் யோகம் என்ற மூன்றாவது படியில நுழையும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது, ஒரு புது அனுபவம் உண்டாகுது. யோகங்கள் நிலைக்கு போகும்போது. அது செயல் சித்தாந்தம் என்ன சொல்லும்னா, யோகம் என்பது உன்னுடைய முயற்சியினால் வருவது இல்லை, அது சிவயோகம். மற்றபடி யோகா கிளாஸ் நடக்குது, அது வேற விஷயம். யோகான்னா ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றி இருந்து நினைவீன்கள் அருமையான தமிழ்ல சொன்னார். யோகம் என்பதற்கு தமிழ் சொன்னார் அப்பர் சுவாமிகள், ஒன்றி இருந்து நினைவீன்கள். யோகம்னா கூடுதல், யோகிங், இங்கிலீஷ்ல யோகிங் பேரு, YOKING, யோகிங். இப்ப என்னன்னு கேட்டா, எது எதோட கூடுது
1: அப்படின்னு
0: அது அந்த நுகத்தடி தான், அதுக்கு யோக்குங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, யோக். அதுபோல அந்த பொருந்துவது, அதாவது ஆன்மாவானது சிவத்தோடு போய் பொருந்துவதுதான் யோகம். யோகம்னா ஒன்றுபடுதல். ஒன்றுபடுதல் சொன்ன உடனே என்ன வருது, எது எதோட ஒன்றுபடுகிறது அடுத்த கேள்வி வருது இல்லையா, எது எதோட ஒன்றுபடுகிறது என்றால் ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடுதல், அதுதான் யோகம்ங்கிற நிலை. ஆகவே யோக காட்சியில வந்து யோக காட்சியினாலேயும் நிட்டையினாலேயும் நாம் வந்து ஒரு பொருளோட இயல்பை உணர்கிறோம் அல்லவா, அதுதான் என்னது சிறப்பு இயல்பு. ஒரே பொருளை யோகத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் அதே பொருளை தான் பார்க்கிறோம். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஒரு ஒரு பாக்டீரியாவையோ ஒரு வைரஸையோ அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸையோ நம்முடைய நேக்கடைக்கு தெரியல, ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதே போலதான் யோக காட்சியில பார்க்கும்போது சில புது அனுபவங்கள், சில புது காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த யோக காட்சி வந்து எதை அறிகிறோமோ, ஒரு பொருளோட கடவுளை மட்டும் சொல்லவங்க அதான் விஷயம், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பதி பசு பாசம், இந்த மூன்று பொருளுக்குமே ரெண்டு இயல்பு உண்டு, ஒன்னு பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அந்த மூன்று பொருள்கள் சித்தாந்தம் சொல்லக்கூடிய மூன்று பொருள்களுக்கும் ரெண்டு இயல்பு உண்டு, கடவுளுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, ஆன்மாக்களுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, பசுவுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு. மூணு பொருளுக்கு ரெண்டு இயல்பு உண்டு. அப்போ சிறப்பு இந்த அதிகாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது சிறப்பதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சிறப்பு இயல்புகளை அறிவதுதான் சிறப்பதிகாரம். கடவுளுக்கு மட்டும் இல்லை, இந்த மூன்று பொருளுடைய சிறப்பு இயல்பு, அதான் சொன்னாங்க சுரூப லட்சணம். பொது இயல்பை அவன் தர்க்க சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தடத்த லட்சணம் என்பது பொது இயல்பு, ஸ்தடத்தம். இப்ப இந்த உலகத்தை நீங்க அறியறீங்க, ஆனா ஞானம் பெற்ற பிறகு உலகத்தை நம்ம பாக்குறது இருக்கு இல்லையா, அது என்ன இயல்பு? ஞானம் வருவதை வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தது பொது இயல்பை பார்த்தோம். இந்த உலகத்தோட சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்ப பாப்பீங்க? ஞானம் வந்த பிறகு தெரியும். அதனால இந்த உலகம் வந்து எதிலிருந்து வந்ததுங்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியாம இருக்க காரணம், இந்த உலகம் வந்து எப்படி வந்தது, மாயிலிருந்து வந்தது என்று அறிவதுன்னு ஒரு நிலை வருது இல்லையா. ஆகவே அவரே சுவாமி அது விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சொன்னார், அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படுவது பொது இயல்பு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்ட என நான்கு வகையால் உணர்வது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு அதான் அர்த்தம். இந்த சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம், அது உண்மை அதிகாரம்னு சொல்லலாம். அது ஏழாம் யுகத்திலிருந்து உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம். இப்ப ஒரு பொருளோட சிறப்பு இயல்புங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து நிம்மல அவத்தைகளை அடையும் போது தெரியும் அப்படி சொல்லலாம், அதாவது சுத்த அவத்தைகள் அல்லது நிம்மல அவத்தைகள். இல்ல இன்னொரு விதமா சொல்ல போனா, எப்பொழுது இந்த ஐந்து அவத்தையில மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்ப போகாம இருக்கணும். அந்த திரும்ப போகாம இருக்கக்கூடிய நிலைதான் அப்பதான் சுத்தாவத்தைகளை ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு என்ன சுத்தாவத்தைகள், இப்ப ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீனம் சொன்னோம் இல்லையா, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் படிச்சோம் இல்லையா. இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த யோகம் என்ற நிலைக்கு நாம் உள்ள போகும்போது அங்க என்ன ஆயிருமா, அது அந்த இந்த அங்க ஒரு அஞ்சாவத்தை உண்டு. அதுக்குதான் என்ன பேரு, நின்மல அவத்தைகள் அல்லது சுத்தாவத்தைகள். அப்ப சிறப்பதிகாரத்துக்கு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது நின்மல அவத்தைகளை இந்த ஆன்மா அடையும் பொழுது இந்த முப்பொருள்களின் சிறப்பியல்புகளை நாம் உணர்கிறோம். அந்த நின்மல அவத்தைகளுக்கு போகும்போது அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்னா, அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இருதயம், கண்டம், நாக்கின் அடி, புருவ நடு, பிரம்மலந்திரம். அப்ப அதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரணம் அப்படி பார்த்தோம் இல்லையா. நின்மல அவத்தைகளை அடையும் பொழுது இந்த அவத்தைகள் எப்படி இருக்கும்னா, அதுல அஞ்சு அவத்தை வரணும் இல்லையா. ஒன்னு இருதயம், ரெண்டாவது கண்டம் கழுத்து, மூணாவது நாக்கின் அடி நாக்கு அடி நாக்கு, நாலாவது புருவ நடு, அஞ்சாவது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம்
1: முயற்சியின் வாயிலாகத்தான் ஒரு வினையை செய்கின்றோம். அந்த முயற்சி எப்படி நடக்கின்றது, வினையாகிய முயற்சி, நாமவே முயல்கின்றோம் என்று கருதி வருகின்றோம், நமக்கு அப்படி தோணுது. ஆனால் உண்மையில் இந்த முயற்சி என்பது என்னவென்றால், நம்முடைய வினைப்பலனை நோக்கி இறைவன் நம்மை ஏவுகின்றான், செலுத்துகின்றான். அவன் செலுத்தித்தான் நாம் எந்த முயற்சியும் செய்கின்றோம். ஆனால் அந்த கருத்து நம்மிடம் உள்ளதா, நாம் இறைவனால் தான் செலுத்தப்படுகின்றோம் என்ற கருத்து நமக்கு உள்ளதா, அந்த கருத்து தான் முக்கியம். அந்த கருத்து இல்லாதனால்தான் நாம செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வினையாகி நமக்கு மேலும் மேலும் பிறவியை தந்து அந்த பிறவி பெருங்கடல் என்ற ஒரு நிலையினை ஏற்படுத்துகின்றன. அது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த கருத்து தான். உளமாற நாம வந்து இறைவன் செலுத்துகின்றான் நினைக்கும் பொழுது, நாம என்ன செய்தாலும் சரி, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் என்று சொல்வார்கள். அது மாதிரி எப்பவும் வந்து அவன்தான் செலுத்துகின்றான் என்று சொல்லி நாம் கருதினால், அந்த கருத்தோடு நாம் வினைகளை ஈடுபடத்தான் வேண்டும். எதுவும் செய்யாமல் சோம்பி இருக்க முடியாது. சோம்பி இருப்பதென்பதும் அது ஒரு மிகப்பெரிய தீவினை. அது ஆகவே சோம்பி இருப்பதன் மூலம் வினையை தவிர்க்க முடியாது. சோம்பல் ஒரு தீவினையாத்தான் ஆகும். அப்போ வினையை காரியங்களை செய்யணும், ஆனா எந்த கருத்தோடு செய்யணும், அந்த கருத்து தான் வந்து அது வினையாகி பிறவியை தருமா அல்லது சிவ வழிபாடாக விளங்கி முத்தியை தருமாங்கிறது அந்த கருத்துல தான் இருக்கு. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் உணர்வதில்லை. ஈசன் இடக்கூடிய பணிதான், நீ இதை போய் செய் அப்படின்னு ஈசன் நம்மை செலுத்துகின்றான். எனவே நாம் செய்யும் முயற்சிகள் எல்லாம் ஈசன் நமக்கு இடுகின்ற பணி, அவன் நமக்கு இடுகின்ற கட்டளை என்று சொல்லி, எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் என்று சொல்லுவது போல இங்க அருமையா சொன்னார். ஈனமில் செய்தி, ஈனமில் அதாவது குறைவில்லாத செய்தி, செய்தினா வினை செயல் முயற்சி, குற்றமில்லாத அந்த முயற்சி என்பது என்னவென்றால் ஈசன் இடும் பணி, ஈசன் நமக்கு இடுகின்ற பணி கட்டளை, அதுபடிதான் நாம செயல்படுறோம். அவன் செலுத்ததான் நாம செல்றோம். ஆனால் நாம் எந்த கருத்தை கொள்கின்றோம், இந்த தெளிவான கருத்தை கொள்ளாமல், இவை நாம் செய்தால், இந்த முயற்சிகளை நாம் செய்தால்னா நாம் செய்கின்றோம் என்ற கருத்தோடு செய்தால் அப்பந்தான் அது வினையாகுது. அது நல்வினையாகவும் ஆகலாம், தீவினையும் ஆகலாம், அந்த வினையை பொறுத்தது. அந்த நல்வினை தீவினைகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப அந்த வினைகளாகிய நோய் தீருவதற்காக பலன்களை நுகர்விப்பன், பலன்களை அனுபவிக்க தருவான் என்று சொல்லி கூறுகின்றார். நூனங்கள் அதிகம் நோக்கி, அதாவது அவன் அவை பாவமாக இருக்கிறதா புண்ணியமாக இருக்கிறதா என்று சொல்லி அவற்றை ஆராய்ந்து பார்த்து, வினை நோய் தீர அந்த பாவ நோயும் புண்ணிய நோயும் ரெண்டு நோயும் தீரும் பொருட்டு நுகர்விப்பன், வினைப்பலங்களை நுகரும்படி அனுபவிக்கும்படி தருவான், அனுபவிக்கும்படி வினைப்பலன்களை முதல்வன் ஊட்டுவான். அப்ப ஏன் முதல்வன் ஏன் பலன்களை ஊட்டணும், அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கும் போது சம்பந்தத்தை அருமையா காட்டுற, அவன் செலுத்தித்தாயா இந்த உயிர்கள்லாம் வினைகளையே செய்கின்றன, ஆனால் என்ன கருத்து அவை வைத்திருக்கின்றன, நாமாக செய்கின்றோம் என்ற கருத்தை வைத்திருக்கின்றன. ஆகையினாலே இந்த தவறான கருத்து உயிர்களை விட்டு நீங்க வேண்டும். இந்த உயிர்கள் வந்து தெளிவான கருத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த உயிர்கள் செய்த வினைகளின் பலன்களை, அந்த வினைக்கு ஏற்ற பலன்களை பாவமா புண்ணியமான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற பலன்களை ஊட்டுவதன் மூலம் அந்த உயிர்கூற்ற இரு இரண்டு வினைகளாகிய நோயையும் தீர்க்கின்றான். தீவினையும் நோய்தான், நல்வினையும் நோய்தான். ஏன்னா இருவினையின் போக்குவரவு புரிதலின், தீவினையின் போக்குவரவு புரிதல் சொல்லல, ரெண்டு வினையுமே போக்குவரவு புரிதான் வைக்கும். இருள் சேர் இருவினை என்றார் வள்ளுவப் பெருந்தகையும். நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருள் சேர் இருவினை என்றார் என்று கூறுவார் பரமேரழகர். நல்வினையும் பிறவியைத்தான் தரும். ஏன்னா நல்லது செய்தான் இல்லங்கள, ஆனா நான் செய்கிறேன் கருத்தோட செய்தான், செலுத்தப்பட்டு செய்கிறேன், திருவருள் ஆணையின் வண்ணம் செய்கின்றேன், அருளானையின் வண்ணம் செய்கின்றேன் என்று கருதுவதில்லை. ஆகவே நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவருள் இடுகின்ற பணி நமக்கு. ஆனால் அந்த கருத்தில் செய்யாததனாலே நன்வினையும் தீவினையுமாக நமக்கு அது பொறுப்பாகின்றது, நாம் அதன் பலனை நுகர வேண்டியதாகின்றது. அதனாலதான் வந்து முதல்வன் அந்த பலனை ஊட்டுகின்றான். ஊட்டுவதற்கு அவனுக்கு முழு உரிமையும் உள்ளது, தகுதியும் உள்ளது என்பதை உணர்த்துகின்றார் இதன் மூலம். ஏன்னா அவன் செலுத்தித்தான் இந்த செய்கின்றன அல்லது வினையை செய்ய முடியுமா? அப்ப அவன் ஊட்டுகின்ற பலனையும் இந்த உயிர்கள் பெறத்தான் வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக சொல்றான். அவன் ஏன் ஊற்றான்னா, நான் செலுத்துறேன்னு தெரியாம யான் எனதுங்கிற உணர்வுடைய செய்த நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டல. நீ ஒரு தவறான கருத்து வைத்திருக்கின்றாய், யான் எனது என்ற உணர்வை வைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னை நாம் தான் செலுத்துகின்றோம். அது உனக்கு நீ என்ன எப்ப உனக்கு புரியும்? நான் எழு இப்ப எழுந்தருளி வந்தா உனக்கு அது புரியாது. நான் எழுந்தருளி வந்தா என்ன தரிசிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்ல. உலகத்து பொருள்கள் அறிகிற ஆற்றல் தான் உயிர்களாகி உங்களுக்கு உள்ளன. அதனால நான் எப்படி உனக்கு வந்து என்னுடைய முழு முதன்மையை உணர்த்த முடியும்? நீ ஒன்று திட்டமிட்டு ஒரு வினையை செய்வ, அதுக்கு நீ எதிர்பாராத பலன் வந்து அங்கு விளையணும். நீ எதிர்பார்க்கிற பலன் வரக்கூடாது. அதான் சொன்னார், ஒன்று நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அது வரினும் வந்த இதும், ஒன்று நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். இணையாளும் ஈசன் செயல், நான் செய்யற செயல்லாம் என்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஈசனுடைய செயல் என்ற கருத்து எப்ப விளையும் அப்படின்னா, சில வினைகள் நாம எதிர்பார்க்கிற பலனை தருகின்றன, சில வினைகள் நாம எதிர்பார்க்கிற பலனை தருவதில்லை, சில வினைகள் வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம எதிர்பாராத சிறந்த பலன்களை வந்து தந்துவிடுகின்றன. இப்படி ஒவ்வொரு வினையின் பலன்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பதனால எல்லாம் நம்ம திட்டப்படி நடக்கல, எல்லாம் பலன்களை ஒருவன் ஊட்டுகின்றான் கருத்து வரும்போது அப்ப அந்த பலனை ஊட்டுபவன் தான் நம்மை செலுத்தி இருக்கின்றான். அதை உணராதனாலதான் நமக்கு இந்த பலனை ஊட்டுகின்றான். அவன் தான் செலுத்தினான்னு உணர்ந்து அவனை சரணடைந்தால் அந்த பலன்களை எல்லாம் தான் ஏன்று கொண்டு தன்னுடைய சிவபோகத்தை மட்டும் நமக்கு ஊட்டுவான் என்று அந்த தெளிவு நமக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் சுவாமி இந்த மாதிரி உயிர்கள் செய்த வினைகளை அறிந்து அதற்கு பலனை ஊட்டுகின்றான் என்று சொல்லி, பலனை ஊட்ட ஒரு முதல்வன் வேண்டும் என்று வலியுறுத்தும் இடத்திலே ஏன் அவன் அந்த பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்தையும் நிலைநாட்டியிருக்கிறாரே, அதுதான் அந்த சித்தியாரோட மிகப்பெரிய சிறப்பு. தான் தானஞ்சை பொருள் என்றது உபலக்கணம். தானஞ்சை பொருள்னா தானமாக செய்யப்பட்ட பொருள், செய்யப்படும் பொருள். ஒருவனுக்கு 10 ரூபா கொடுக்கறேன்னா அங்க தானம் செய்யப்பட்ட பொருள் 10 ரூபா, அதுதான் அந்த தானமாகிய செயல செய்யப்படும் பொருள். அது அழியும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்தவர் தரித்தோர் எல்லாரையுமே அங்க வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உரை சொல்றாங்க. அதைத்தான் தனித்தனியாவே சொல்லிட்டாங்களே பாடல்ல பாருங்க. தானஞ்சை பொருள் அது அழியும், தரித்தோர், தரித்தோர்னா யாரு? அந்த தானத்தை பெற்றவர்கள், தானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதான் தரித்தோர். செய்தவர், செய்தவர்னா தானத்தை செய்தவர்கள், தக்க செய்தி அந்த தானமாக செயல். ஊனம் பின் உறவே காண்டும், ஊனம்னா கெடும், இவையெல்லாம் பின்னர் செய்து முடித்த பின்னர் ஊனம் உறவே காண்டும், கெடுதலை கெட்டு விடுவதை பார்க்கின்றோம். தானம் செய்தவனும் ஒரு காலத்தில் போயிடுறான், அவன் பிராரத்தம் முடிஞ்சிட்டு அவன் போயிடுறான், தானம் பெற்றவனும் அழிந்து விடுகின்றான், தானமாகிய செயலும் அழிந்து விடுகின்றது, தானம் செய்யப்பட்ட பொருளும் அழிந்து விடுகின்றது. ஆக அது ஒவ்வொன்றையா சொல்லியாச்சு. அதனால இங்க உபலக்கணம் தான் என்னன்னா, ஒரு பொருளை தானம் செய்தாலும் அப்படித்தான், அல்லது வாக்கு தானம், பொருள் கொடுக்க முடியாட்டா ஒருத்தர் நல்லா வாழ்த்தி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாக்காள சொல்லலாம், அல்லது மனதாலே நினைக்கலாம். ஆகவே பொருளுக்கு சொன்னதுதான் பேசுகின்ற வாக்குகளுக்கும் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். இது தானம்ங்கிற நல்வினை மேல வச்சு சொல்லியிருக்காரு. தீவினை செய்தாலும் அப்படித்தான், தீவினை செய்தவனும் ஒரு காலத்தில் இறந்து போயிருவான், தீவினையால பாதிக்கப்பட்டவனும் இறந்து போயிருவான், அந்த தீய வினையும் கெட்டுவிடும். எந்த பொருளை கொடுத்து தீவினை செய்தானோ அந்த பொருளும் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த தீவினைக்கு பெரிதொரு காலத்தில் அதற்கு தக்க துன்பமாகிய பலன் விளைவது உறுதி. ஏன்னா அவற்றை அறிந்து வைத்து அந்த துன்பமாகிய பலனை அந்த தீவினைக்கு கூட்டிடுறான். எப்படி இன்பமாகிய பலனை நல்வினைக்கு கூட்டுறானோ அது மாதிரி என்று தீவினையிலையும் வச்சு நம்ம இந்த உதாரணத்தை சொல்லலாம். அதான் உபலக்கணம். நான் உபலக்கணம்னா சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லாததெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பொருளை தானம் செஞ்சாதான் சுவாமி வந்து பலனை ஊட்டுவார்னு இல்ல. நல்ல வாக்குகளை நாம வந்து தானமாக கொடுத்தாலும் நல்ல எண்ணங்களை கொடுத்தாலும் இல்லையா, ஆக நம்ம ஒரு இப்படி வாழ்த்தினார் அவர் வாழ்த்தியது போல நம்ம வர வேண்டும். அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவன் நல்லா உழைச்சு முன்னேறலாம். அது மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த நினைப்புக்கு ஏற்றபடி சுவாமி அவனை நன்றாக வைத்து நம்முடைய அந்த நல்ல எண்ணத்தையும் சுவாமி வந்து பாராட்டி நமக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார். ஆனா சுவாமியை நினைச்சு செஞ்சாதான் வீடு பேரை நோக்கி உயர்த்துவார், அல்லாதபடி பிறவியைத்தான் பலனாக கொடுப்பார். அதுதான் வந்து தான் பொருளை மட்டும் சொன்னதை வச்சு வாக்கையும் நம்ம சேர்த்துக்கணும், எண்ணத்தையும் சேர்த்துக்கிடணும். இது நல்வினை போலவே தீவினை பலன்களையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் உபலக்கணம் என்றார்கள். அற்றே அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், அற்புதமா கேட்கிறான். இதை நீங்கள் பிரமாணம் கூறி தக்க சான்று காட்டி நீங்கள் நிறுவ வேண்டும். என்ன, நீங்கள் வந்து சுவாமி ஏன் பலனை ஊட்டுறாருங்கிறதெல்லாம் அருமையாக சொன்னீர்கள், சுவாமி தான் பலனை ஊட்ட முடியும் அப்படிங்கறத இதுவரை நீங்கள் வந்து தனித்தனியா சொன்னதெல்லாம் தொகுத்து ஒரே கருத்தா ஒரு பாடல சொல்லுங்கள். வினையை செய்த உயிரும் தானாக பலனை வந்து ஏற்படுத்தாது, அவன் அந்த உயிரால் செய்த வினையும் தானாக பலனை ஊட்டாது, செயற்படு பொருளும் தானாக பலனை ஊட்டாது, வேறு எந்த ஒரு பொருளும் தானாக பலனை வந்து ஊட்டாது, முதல்வன் தான் வந்து பலனை ஊட்ட வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கருத்தை எல்லாம் தொகுத்து தக்க பிரமாணம் ஏதுக்கள் கூறி நீங்கள் சொல்ல வேண்டும். ஈசன் தான் வந்து வினைகளை நம்ம செலுத்துறான் அப்படின்னு சொன்னீங்களே, அதை பிரமாணம் கூறி நீங்க நிறுவுங்கள். முக்கியமா அதை நிறுவுங்கள் சொல்லும். ஈசன் வந்து ஏன் பலனை ஊட்டணும், அவனுக்கு அதுல என்ன சம்பந்தம்னு கேட்டான் அப்படின்னு மீமாசகன் கேட்டான். அப்ப அதுக்கு அருமையா விடை கொடுத்தாரு. ஈசனுடைய இடுகின்ற பணிதான் நாம செய்கின்ற வினைகள்லாம் அவன் செலுத்தி தான் செய்யறோம். ஆனால் நாம செய்வதாக கருதுவதால் அந்த தப்பான கருத்து நீங்கிறதுக்காக வேண்டி வினைப்படங்களை ஊட்டி ஊட்டி நம்மை வளர்க்கின்றான் என்று கூறினார். ஆகவே இறைவன் வந்து பலனை ஊட்டுவதிலே என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அருமையாக சொன்னார்கள் அல்லவா, இறைவன் செலுத்தித்தான் அந்த உயிர்கள் வினையை செய்கின்றன, ஆனால் தாமே செய்கின்றோம் என்று கருதுவதனாலே அந்த தப்பான கருத்து நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த பலன்களை ஊட்டுகின்றான் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார் இல்லையா. அதற்கு நீங்கள் தகுந்த ஏதுவும் காட்டுங்கள். என்ன, அவன் செலுத்தி தான் அவன் செய்யறோம், அவன் செலுத்தாட்டா நம்மால எந்த வினையும் செய்ய முடியாது என்பதை நன்கு ஏது காட்டி நிறுவுங்கள். அதன் மூலம் முதல்வன் தான் பலனை ஊட்ட வேண்டும் என்ற கருத்தை தொகுத்து கூறியதாக அதை அமைத்து காட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க அதை அற்புதமாக சொல்கின்றார். அற்றையே இச்செய்தி ஈசன் இடும் பணி என்றற்கு பிரமாணம் என்ன, அதற்கு என்ன ஏது என்று கேட்க, அது காட்டுதற்கன்றே வருத்தையில் எழுந்தது என்பது, அதை உணர்த்துவதற்காகத்தான்ப்பா அடுத்த செய்தி வருகின்றது என்று சொல்லி அருமையாக தோற்றுவாய் செய்கின்றார் நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞானவர்கள். ஆக ஒரு பாடலை முடித்த பிறகு அடுத்த பாடலுக்கு நம்மளை வந்து அழைத்துக் கொண்டு போகின்ற பாங்கு இருக்கின்றதே, அது மிகச்சிறப்பானது. ஆகவே ஈசன்தான் வந்து பலனை ஊட்ட வேண்டும் என்பதற்கு அருமையாக காரணம் சொன்னார்கள். ஏன்னா அவன் தான் செலுத்துபவன், எனவே அவன் தான் பலனை ஊட்டனாக. அப்ப ஈசன் தான் நம்மை செலுத்துகின்றான், அல்லது நம்மால் எந்த வினையும் செய்ய முடியாது என்பதை தக்க ஏது காட்டி நிறுவுங்கள் சொன்னாங்க. அதற்கு ஏது காட்டுகின்றார் இந்த பாடல்ல, எதையும் வந்து கணித ரீதியா நிறுவனா அது வந்து எக்காலத்துக்கும் பொருந்தும். ஏன்னா 5, 3, 8 எந்த காலத்திலையும் 8 தான். அத மாதிரிதான் இலக்கணம், எதையும் இலக்கணம் மூலம் நிறுவி காட்டினால் அது வந்து யாரும் அசைக்க முடியாது. அதனாலதான் மிக வலிமையான ஏதுவாக இலக்கணம் காட்டி சொன்னார். ஆகவே ஒரு இலக்கண செய்தியினை நாம் இங்கு அறிய வேண்டியது அவசியமாகின்றது. தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே வேற்றுமை மயங்கியல் என்று ஒரு இயல் உள்ளது, அதுல ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தினுடைய கருத்தை வைத்துத்தான் இந்த சித்தாந்த கருத்தையே நிறுவுகின்றார்கள். எந்த சித்தாந்த கருத்து, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் எந்த வினையும் செய்ய முடியும். அதை நிலைநாட்டிட்டாலே அப்ப அவன் தான் வினைப்பலனையும் கொடுக்க முடியும், வினையை செய்து செலுத்துறவன் தான் வினைப்பலனையே கொடுக்க முடியும் என்ற கருத்தும் தன்னால் அங்க வந்து நிலைநாட்டப்படும். அந்த தொல்காப்பிய சூத்திர கருத்தை இங்க நான் உணர வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த தொல்காப்பிய சூத்திரம் என்னவென்றால், வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றார். இன்னதற்கு இதுபயனாக என்னும் அன்ன மரபின் இரண்டுடன் தொகையை ஆயட்டென்ப தொழில் முதல் நிலையே என்பது. அது இலக்கண விஷயத்துக்காக அந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா இதற்கும் ரொம்ப அற்புதமா வந்து பொருந்தது, அதுதான் அங்கு உள்ள தனிச்சிறப்பு. சூத்திரத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சேனாவுடைய உரையினை அடிப்படையாக கொண்டு நாம் அதனுடைய கருத்தை பார்க்கலாம். ஆனா பெருமை சேனாவரையர் என்று போற்றப்பெறுவர். சொல்லதிகாரத்துக்கு அவருடைய உரைதான் தலையா இது சொல்றார். அதாவது ஒரு வினையை செய்யணும்னா எட்டு காரணங்கள் வேண்டும். இந்த எட்டு காரணங்கள் இருந்தாதான் எந்த ஒரு வினையுமே நடக்கும்னு சொன்னார். என்ன இந்த காரணங்களை முதல் நிலைன்னு சொல்வார்கள். அந்த முதல் நிலைங்கிற பேரு அருமையான பேர். தொல்காப்பியர் இந்த முதல் நிலைங்கிற பேரு தான் பயன்படுத்துறார் சூத்திரத்தில். ஆயட்டென்ப தொழில் முதல் நிலையே. ஒரு தொழிலுக்கு ஒரு வினைக்கு முதல் நிலையாக உள்ளவை இந்த எட்டும் ஆகும். அந்த எட்டோட பெயரையும் சொல்லி ஆகிய இந்த எட்டும் தான் ஒரு தொழிலுக்கு முதல் நிலையாக உள்ளவை, ஒரு வினைக்கு முதல் நிலை. முதல் நிலைனா என்ன அப்படின்னா வினைக்கு அவை முதல் நிலை. வினைக்கு முதல் நிலைனா இந்த வினை நடைபெறுவதற்கு முன்பே இவையெல்லாம் இருக்கணும். வினைக்கு முன்பாகவே இருப்பவை, வினை செய்யப்படுவதற்கு முன்பாகவே இருக்கின்ற காரணங்கள். எனவே அந்த காரணங்களுக்கு முதல் நிலைன்னு பேர். ஆகவே ஒரு வினை நடப்பதற்கு முன்பே இந்த எட்டு காரணங்களும் இருப்பதனால் இந்த எட்டு காரணங்களையும் முதல் நிலை என்று கூறுகின்றார்கள். அந்த எட்டு காரணங்கள் தான் எவை என்று சொன்னால் எல்லாம் எளிதானவைதான். ஒரு வினை நடக்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும்? அந்த வினையை செய்வதற்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, அதான் வினை முதல். வினை முதல் இருக்கணும். சரி, அப்புறம் அந்த வினையினாலே அந்த வினை நடக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்க வேண்டும். எளிதா உள்ள காரணங்களை முதல்ல பார்ப்போம். என்ன சொன்ன மாத்திரத்தில் புரியுற மாதிரி உள்ள காரணங்கள். ஒரு வினை நடக்கணும்னா அந்த வினையை செய்யக்கூடிய ஆளு வினை முதல் இருக்கணும். அந்த வினையை அவன் ஒரு இடத்துல வச்சு செய்வான், அப்போ அந்த இடம் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் செய்வான், அந்த காலம் இருக்க வேண்டும். ஒரு கருவியை கொண்டு செய்வான், அந்த கருவி இருக்க வேண்டும். ஆக நாலு காரணங்கள் வந்தாச்சு. வினையை செய்பவன், இடம், காலம், கருவி. அப்புறம் அந்த வினையை செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா. ஒருவன் ஒரு பானையை தான் செய்கின்றான், பானையை வணைகின்றான்னு வச்சுக்கோம். ஒரு பானை வேண்டும்னு யாராவது ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருப்பான், எனக்கு பானை வேணும்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா. அவன் கேட்டதுனால இவன் வந்து செய்கின்றான். எனவே அதுதான் அவன் செய்வதன் நோக்கம். சரி, செஞ்சு கொடுத்ததுனால அவனுக்கு ஊதியமாகிய பயன் உண்டு. ஆகவே பயன் அடுத்த காரணம். பயன் இருக்கும் அப்படின்னு முன்னகூட்டியே உறுதியா தெரிஞ்சாதான் அவன் அந்த காரியத்தை செய்வான் இல்லையா. ஆகையினாலே அந்த பயனையும் அவன் வந்து அடிப்படையா வச்சுதான் செய்யறான். அதனால பயன் உண்டு. ஆக எத்தனை காரணங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம் என்று சொன்னால், வினையை செய்பவன், அப்புறம் வந்து அந்த வினை நடக்கின்ற இடம், காலம், ஒரு கருவியை கொண்டு வினை செய்வான் இல்லையா. இப்ப பானை செய்யறான்னா தண்டு சக்கரமாகிய கருவியை கொண்டு செய்வான். அப்ப கருவி, வினை, இடம், காலம், கருவி, அப்புறம் ஒரு நோக்கத்துக்காக செய்வான். அந்த நோக்கம் இன்னதற்கு அப்படிங்கிற நோக்கம். இது பயனாக அந்த வினையை செஞ்சனால அவனுக்கு பிறகு ஊதியமாகிய பயன். ஆறு ஆட்சி. இந்த ஆறு காரணங்களும் எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன உலகியல் அன்றாடம் பார்ப்பது. அடுத்த ரெண்டு தான் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் அடுத்த ரெண்டு சொன்னார்னா, செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் சொல்ற தொல்காப்பியர் சொல்றார் இலக்கண விதியில. வினையை செய்யணும்னா செய்யப்படும் பொருளும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். ஏன்னா எட்டு முதல் நிலை சொல்றார். முதல் நிலைனா வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டியவை. அதுல செய்யப்படும் பொருளையும் ஒன்றா சொல்றார். அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப ஒருத்த பானை வணங்கின்றான்னா அங்க செய்யப்படும் பொருள் என்னது? செய்யப்படும் பொருள் அது பானை தான். அவன் அதை வணைந்து முடிச்சு அந்த வினையை முடிச்ச பிறகுதானே அந்த செய்யப்படும் பொருள் ஆகிய பானையே வந்து உருவாயிருக்கு. அப்போ அந்த வணைதனாகிய வினை நடப்பதற்கு முன்பே செய்யப்படும் பொருள் ஆகிய பானை எப்படி இருக்கும் என்று நமக்கு ஐயம் வருகின்றது. அப்பதான் சித்தாந்தத்திலே நாம் சர்க்காரிவாதம் படிக்கின்றோமே அடிப்படையான கொள்கை. அந்த நோக்கில பார்த்தா இந்த கருத்து தொல்காப்பியர் கருத்து எளிதா விளங்கும். சித்தாந்த நோக்கு இல்லாதவர்களுக்கு விளங்குவது ரொம்ப அரிது. அல்லது சாங்கியம் போன்ற தத்துவங்களையாவது, ஏன்னா அவர்களும் சர்க்காரிவாதம் கூறுவார்கள். அதாவது தத்துவ தொடர்பு இல்லாதவர்களுக்கு இந்த கருத்து விளங்காது. வெறும் மொழியியல் சிந்தனையாளர்களுக்கெல்லாம் நிச்சயமா விளங்காது. எதையாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாங்க விளங்கின மாதிரி இல்லையா. ஆகவே இங்கதான் அருமையா சொல்ற, அந்த பானை வந்து ஏற்கனவே முதல் காரணமாகிய மண்ணில் இருந்தது, ஆனால் புலப்படும் நிலையில் இல்லை. மண்ணுதாயா இருந்தது. இந்த குயவன் வந்து பானையை செஞ்ச பிறகுதான் பானை வந்திருக்குன்னு சர்க்காரியவாத உணர்ச்சி இல்லாதவன் பேசுவான். ஆனா சர்க்காரியவாதி என்ன கூறுவான் என்று சொன்னால், மண்ணிலே இந்த காரியமாகிய பானை ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே இருந்த பானையை தான் அவனால உருவாக்க முடியும். ஆனா ஏற்கனவே இருந்த போது அது புலப்படாமல் சூக்குவமா இருந்தது. இவன் தண்டு சக்கரம் துணை கொண்டு தன்னுடைய வனைதல் திறன் மூலம் என்ன பண்ணியிருக்கின்றான், புலப்படும்படியாக அந்த பானையை தூள நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான். புலப்படாத நிலை சூக்கும நிலை, புலப்பட்டு தோன்றும் நிலை தூள நிலை. ஆகவே தோற்றுவித்தல்னாலே சூக்கும நிலையில் ஏற்கனவே இருந்த பொருளைத்தான் தூள நிலைக்கு கொண்டு வர முடியுமே ஒழிய இல்லாத பொருளை ஒரு நாளும் தோற்றுவிக்க முடியாது. இல்லாதது தோன்றாது என்பதுதான் சர்க்காரிவாதம். உள்ளதுதான் தோன்றும், இல்லாதது தோன்றாது. அப்ப பாருங்க, செய்யப்படுபொருள் உள்ளதுன்னு சொல்லும்போது சர்க்காரிவாத கொள்கை எத்துணை சிறப்பாக நாட்டுகின்றார். ஆகவே அந்த குலாலன் செய்வதற்கு முன்பே அந்த பானையானது சூக்குமமாய் மண்ணில் இருந்தது. தண்ணீர்ல இருந்து பானை கொண்டு வர முடியுமா எவ்வளவு திறம்பட்ட குலாலானாலும்? ஏன்னா தண்ணீர பானை சூக்குமா இல்ல. அந்த செய்யப்படும் பொருள் வினைய தொடங்குவதற்கு முன்பு அந்த முதல் காரணத்தில ஆகிய முதல் காரணத்தில் இல்ல, தண்ணீர்ல இல்ல, ஆகவே கொண்டு வர முடியல. ஆனால் மண் என்ற முதல் காரணத்தில் அந்த செய்யப்படும் பொருளாகிய பானை சூக்குமா இருந்தது. அவன் மனிதராகிய வினைய தொடங்குவதற்கு முன்பே இருந்தது, அதனால அதை கொண்டு வந்தான். எனவே செய்யப்படும் பொருளும் முன்பே இருக்க வேண்டிய ஒரு காரணம். சரி, அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்றார், அது இன்னும் ஆழ்ந்து முழுகி அறிய வேண்டியது. இதாவது சர்க்காரியவாத சிந்தனை இருந்தால் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது இருக்கின்றதே, அது ரொம்ப ஆழ்ந்து நாம வந்து சிந்தித்து அறிய வேண்டியது. ஏழு காரணங்கள் முடிந்துவிட்டன. வினையை செய்பவன், செய்யக்கூடிய இடம், செய்யக்கூடிய காலம், எந்த கருவியை கொண்டு செய்யறானோ அந்த கருவி, அப்புறம் என்ன நோக்கத்துக்காக செய்தானோ அது இன்னதற்குங்கிற நோக்கம், அப்புறம் அதனால் அவன் பெறக்கூடிய பயன் ஆராய்ச்சா, அப்புறம் ஏழாவது இப்ப பார்த்தது செய்யப்படும் பொருள். சர்க்காரிய வாதத்தினால அது ஏற்கனவே முதல் காரணத்தில் அந்த செய்யப்படும் பொருள் இருக்கணும், அப்பதான் அவன் வினையை செய்ய முடியும். செய்யப்படும் பொருள் எட்டாவது என்ன அப்படின்னா, எட்டாவது தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஆனா தொல்காப்பியர் முதல்ல அந்த நான் இப்ப எட்டாவதா சொல்ல வர்ற அந்த காரணத்தை தான் தொல்காப்பியர் முதல்ல சொல்றார். இல்லையா, எப்படி சொல்றார் சூத்திரத்தை எப்படி சொல்றாரு, வினையேங்கிறார். இப்போ ஒரு வினை செய்வதை செய்ய வேண்டும் என்றால் எட்டு முதல் நிலைகள், எட்டு முதல் நிலை காரணங்கள் வேண்டும். வினை தொடங்குவதற்கு முன்பே இந்த எட்டு காரணங்களும் இருக்கணும். இந்த எட்டு காரணங்களும் இருந்தாதான் வினைய நடக்கும்னார். அந்த எட்டு காரணங்களில் ஒன்றாக எதை சொல்கின்றார், வினையவே சொல்கின்றார். ஒரு வினை வந்து தொடங்குவதற்கு தானே இந்த எட்டும் காரணமா இருக்கு. வினை தொடங்குவதற்கு வினையே ஒரு காரணம்னு சொன்னா அது குழப்பத்தை முடிகின்றது என்று நாம நினைக்கின்றோம். என்னென்ன காரணங்கள் இருந்தா ஒரு வினை தொடங்கும் சொன்னீங்க. வினையை செய்வதற்கு ஒருத்தன் இருக்கணும் சொன்னீங்க, சரிதான். ஒரு வினை நடப்பதற்கு ஒரு இடம் இருக்கணும், காலம் இருக்கணும், கருவி இருக்கணும், நோக்கம் இருக்கணும், பயன் இருக்கணும். இல்லையா, செய்யப்படும் பொருள் கூட சூக்குவ நிலையில ஏற்கனவே இருக்கணும் சொன்னீங்க. அதெல்லாம் கூட அழகா தான் இருந்தது, பொருத்தமா தான் இருந்தது. ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு, எந்த வினையை செய்ய போறானோ அந்த வினையே முன்பு இருக்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. என்ன சொல்ல, இந்த நோக்கில சிந்திப்பது பேசுவதெல்லாம் குறைந்து விட்டது. ரொம்ப அற்புதமான சிந்தனை. இதை வந்து கடைசியில் சித்தாந்தத்தில் வந்து பொருத்தி காட்டப்படுறாரு பாருங்க நம்ம சிவஞான சுவாமி. அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம். சரி, ஒரு வினையை தொடங்குவதற்கு முன்பு அந்த வினையே இருக்கணும்னு சொன்னாரு, அது எப்படி பொருந்தும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, வினை இருவகைப்படும். நல்வினை தீவினை, அது சித்தாந்த நோக்கில் அது வேற. இலக்கண ரீதியா சொல்லும்போது வினையை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பொது வினை, சிறப்பு வினை. ரொம்ப அருமையான கருத்து. தமிழ மாதிரி வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. தமிழ் தமிழ்னு சும்மா புகழ்தாங்கன்னா, அந்த காலத்துல ஆண்டோர்கள்லாம் பாராட்டி வச்சாங்கன்னா சும்மா அவர்கள்லாம் ஏமாறியவில்லை. எந்த மொழியில போய் பாருங்க, எந்த மொழியில பார்க்க முடியும் என்ன என்ன சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள், பொது வினை சிறப்பு வினை. அதை வச்சுதான் வினையை வாய்ப்பாடே வைத்திருக்கின்றார். ரொம்ப அற்புதமா இருக்கலாம். என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், உன்னு வந்து நடந்தான், உண்டான், உறங்கினான், படித்தான், எழுதினான், இப்படி தனித்தனி வினைகளா சொல்றோமே, இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, எழுதினான் அப்படின்னா எழுதுதலை செய்தான், படித்தான்னா படித்தலை செய்தான், நடந்தான்னா நடந்தலை செய்தான், இல்லையா, நடத்தலை செய்தான், உண்டான் உண்டலை செய்தான் அர்த்தம். அப்ப இந்த செய்தல் என்பது பொதுவினை, இந்த செய்தல் என்பது பொதுவினை. இது வந்து ஒவ்வொரு சிறப்பு வினையிலையும் இந்த பொதுவினை இருக்கு. உண்ணுதல் என்பதை உண்ணுதல் என்ற வினை, அது சிறப்பு வினை. நடத்தல் ஒரு, அது ஒரு தனிவினை, சிறப்பு வினை. படித்தல்ங்கிறது ஒரு சிறப்பு வினை. இந்த ஒவ்வொரு சிறப்பு வினையிலும் செய்தல் என்ற பொதுவினை உள்ளது. உண்ணுதல் உண்ணுதலை செய்தல், படித்தல் படித்தலை செய்தல், நடத்தல் நடத்தலை செய்தல். அப்ப செய்தல் என்ற பொதுவினை ஒவ்வொரு சிறப்பு வினையிலும் உள்ளது. எனவே உண்ணுதல் நடத்தல் படித்தல் போன்றவை சிறப்பு வினைகள். செய்தல் என்பது பொதுவினை. பொதுவினைங்கும் போதே அது எல்லா விதமான வினைகளையும் அது இருக்கு. அதனால எல்லா வினைகளுக்கும் பொதுவாக அது இருக்கிறதுனால அது பொதுவினை. செய்தல் என்பது எதை செய்தான் அப்படிங்கும் போது அந்த சிறப்பு வினையை சொல்லுவோம், படித்தலை செய்தான். ஆகவே செய்தல் என்பது பொதுவினை. அது எதை செய்தான் அப்படிங்கிறதுக்கு விடையா சொல்றோம், படித்தலை, உண்ணுதலை, நடத்தலை, இருத்தலை, அவையெல்லாம் சிறப்பு வினைகள். ஆகவே எதுவும் செய்யணும் அப்படின்னா அந்த செய்தலாகிய பொதுவினை நடக்கணும்னா சிறப்பு வினை ஏற்கனவே இருக்கணும்னு சொல்ல வர. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. செய்தல் என்ற பொதுவினை நடக்கணும்னா சிறப்பு வினை ஏற்கனவே இருக்கணும். அதான் இப்ப அந்த பானையை செய்தல் என்பதிலே நாம வச்சுக்கணும். இந்த உதாரணத்திலே பார்ப்போம், எளிய உதாரணம் இதிலே பார்ப்போம், நாம எளிதா புரிந்து கொள்ளலாம். அதாவது பானையை செய்கின்றான்னா அங்க சிறப்பு வினை என்னது? வனைதல், வனைதலை செய்தான். பானை செய்த சொல்லுவோம் வனைதல் சொல்லுவோம், பானையை உருவாக்குகின்ற அந்த சிறப்பு வினையை என்ன சொல்லுவோம்? வனைதல் சொல்லுவோம். ஆக பானையை செய்கின்றான், பானையை வனைகின்றான், இந்த வனைதலை செய்தான். அப்ப அந்த வனைதல் என்கின்ற சிறப்பு வினை அது ஒரு கலைத்திறனாக அந்த குயவனிடம் இருக்க வேண்டும். ஓவியத்தை வரைகின்றான்னா வரைதலை செய்தான், வரைதல் என்ற சிறப்பு வினை அவனிடம் அந்த கலைத்திறனாக அந்த ஓவியனிடம் இருக்கணும். ஓவியம்ங்கிற வினை நடக்கணும்னா என்ன மாதிரி ஒரு ஆள் போய் நின்னா ஓவியம்ங்கிற வினை நடக்குமா? எதையோ நினைச்சு எதையோ வரைவோம், அது பார்க்கறதுக்கு எது மாதிரியோ தோணும். என்னையா ஒரு பொருளையும் சேர்க்க முடியலையே, இது இது என்ன ஓவியம் தோணும். மாதிரி பானை செய்யணும்னா அது வேற எது மாதிரியோ வரும், செய்ய முடியுமா? அந்த சிறப்பு வினையாகிய வனைதல் இல்லையா, வனைதலை செய்தல், அந்த செய்தல் பொதுவினை நடக்கணும்னா அந்த வனைதலாகிய திறன், அந்த ஆர்ட்னு சொல்வார்களே ஆங்கிலத்தில், அந்த வனைதலாகிய அந்த சிறப்பு வினை திறன், அந்த வினை முதலாகிய குயவனிடம் ஏற்கனவே அந்த திறன் இருக்க வேண்டும். எனவே அந்த திறனும் ஒரு காரணமாக இருந்தால்தான் பொதுவினையாகிய செய்தல் என்ற காரியம் நடக்கும்னு எத்துணை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய தொல்காப்பியர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பழந்தமிழ் இலக்கியத்திலே சொல்லியிருக்கின்றார் என்றெல்லாம் எண்ணி நாம் தமிழின் பெருமையை எண்ணி நாம் இரும்புதெய்தவன். ஆகவே அது சிவாகமன் நெறிப்படி சொல்லியிருக்கின்றார் என்பது இந்த சித்தாந்த சாத்திரத்தை பார்க்கும் பொழுது அதற்கு நம்முடைய சிவானுபவ சீடராகிய நம்முடைய மாதவ சிவஞான யோகிகளுடைய உரையின் துணை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு அங்கையின் நெல்லிக்கனியாக அந்த கருத்து விளங்குகின்றது. எனவே ஒரு வினையை செய்யக்கூடிய காரணங்கள் எட்டு என்பதை நாம் அறிந்த பாடலின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம், தொல்காப்பிய சூத்திரத்தின் மூலமாக. இதை வைத்துக் கொண்டு ஒரு வினை நடக்க வேண்டும் என்றால் எட்டு காரணங்கள் வேண்டும். அந்த எட்டு காரணங்களும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். எனவே அவை முதல் நிலைகள் என்று சொல்லப்படும் என்ற இந்த கருத்தை நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய இந்த சித்தாந்த கருத்துக்கு நாம் வந்து அதை சிந்திக்க வேண்டும். அது மாதிரி உயிர் வந்து எந்த ஒரு வினையை செய்யணும்னாலும் அதற்கு முன்னால் என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த காரணங்களின் இயல்பு எப்படி இருக்கின்றது, உயிரின் இயல்பு எப்படி இருக்கின்றது, இந்த உயிராக எந்த வினையாவது செய்ய முடியுமா என்ற ஒரு கருத்தினை இந்த பாடலிலே நிலைநாட்டி காட்ட இருக்கின்றன. இறைவன் செலுத்தித்தான் உயிர்கள் செய்கின்றன என்பதை பிரமாணம் கூறி நிறுவங்கள்னு கேட்டான மீமாசகன். அதுக்கு அற்புதமா இந்த பாடல்ல விளக்கம் கூற இருக்கின்றார். அந்த விளக்கத்தை நாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நமக்கெல்லாம் அதற்குரிய ஒரு தெளிவினை குருவருள் வழங்க வேண்டும் என்று குருவருளை வேண்டிக் கொண்டு இதுகாரம் இந்த சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையினை நிறைவு செய்கின்றேன்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 9. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சகலர் பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு, அதாவது உலகாயத ஆசை நீங்காத சகலருடைய ஆன்மாக்களுக்கு, அவர் போல் முன்னின்று மும்மலம் தீர்த்து, அந்த ஆன்மாக்களுக்கு அவருடைய வடிவத்திலே வருவானாம் சாமி. மானை காட்டி மானை பிடிப்பார் போல், ஒரு காட்டுல இருக்கக்கூடிய மானை பிடிக்கணும்னா பழக்கப்படுத்திய மானை கொண்டு போய் காட்டுல விட்டு அந்த மானிடம் மற்ற மான்கள் வருமாறு செய்து எல்லா மானையும் சேர்த்து பிடிச்சிருவாங்க. அது போல சிவபெருமான் என்ன செய்கிறான், இந்த மானுடலை பிடிப்பதற்கு மானுட வடிவத்திலே வருகிறான், அதாவது குருநாதனாக இறங்கி வருகிறான். அவர் போல் முன்னின்று மும்மலம் தீர்த்து, ஆணவம் கண்ணம் மாயை மூன்று மலத்தையும் அவன் தீர்க்கிறான். ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினால், அவனுடைய ஆதி குணம் மூலமான குணம் என்ன அப்படின்னா இந்த உயிர்களையெல்லாம் ஆட்கொள்ளுதல், ஆட்கொண்டு மும்மலங்களையும் தீர்த்து வைத்தல், இந்த உயிர்களுக்கு சாஸ்வதமான ஆனந்த பெரும்பதத்தை தன்னுடைய திருவடிப்பேற்றை தருதல். இந்த நில உலகை விட்டு நீங்காது உலகாசை நீங்காதிருக்கும் சகலர்க்கு அவர்களைப் போல் மானுட வடிவு கொண்டு முன்னின்று அவர்களிடம் இருக்கும் ஆணவம் கண்மம் ஆகிய மும்மலங்களையும் நீக்கி வீடு பேறு அருளுகிறான். அப்படி ஆட்கொண்டு அப்படி ஆட்கொள்ளுதல், அந்த உயிர்களை ஆட்கொள்ளுதல் அவனிடமிருந்து நீங்காத ஆதி குணமாக இருக்கிறது, அருக்குணமாக இருக்கிறது. திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே என்று இதை முனிவாசகர் குறிப்பிடுகிறார். அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாய். இந்த சகலரை ஆன்மாக்கள் பிரகிருதி மாயா போனங்களில் வசிக்கிறார்கள். நம்ம வசிக்கிறது பிரகிருதி மாயா போனம். தேவர்கள் முதல் எறும்பு வரை இதுல அடக்கம். தேவர்கள் எல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வந்து விஞ்ஞானகளரோ பிரளயாகலரோ இல்ல. இறைவன் இவர்களது பரிபாகத்துக்கு ஏற்ப திருமேனி கொண்டு வந்து, அனுபட்ச திருமேனி கொண்டு வந்து, குருநாதனாக வந்து இவர்களை தன்னுடைய அருப்பதிவை ஏற்படுத்துகிறான். அப்படி கருணை கொண்டு விளங்குவதுதான் இறைவனுடைய ஆதிகுணமாக இருக்கிறது. இதற்காக அவன் இறைவன் பல்வேறு வடிவங்களில் வருகிறான், மகேஸ்வர வடிவங்களில் வருகிறான். அவன் அப்படி வடிவங்களில் வந்து சில காரியங்களை செய்கிறான். ஆடும் திருத்தொழிலும் அப்படி உயிர்களை உயிப்பதற்காக அவன் தில்லையம்பலத்திலே நடனமாடுகிறான். உயிர்களுடைய உயிருக்கு உயிராக இருந்து நடனமாடுகிறான். தில்லையம்பதியிலே எல்லோரும் பார்க்கும்படியாகவும் நடனமாடுகிறான். அப்படி தில்லையிலே நடனமாடுகின்ற பெருமான், அப்படி அவன் அசைவதனாலே ஐந்து பூதங்களும் அசைகின்றன. அவன் அசைவு நின்றுவிட்டால் ஐம்பூதங்களிலும் அசைவே இருக்காது. மண்ணை பாத்தீங்கன்னா மண் அசைந்து கொண்டிருக்கிறது, ஓயாம பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கின்ற கிரகங்களெல்லாம் சுழன்று கொண்டிருக்கின்றன. தான் மட்டும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதற்கு மேலாக அவைகள் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கின்றன. எந்த அண்டமும் இயங்காத அண்டம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மண்ணிலையும் பார்த்தா எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, பளபளத்துக் கொண்டிருக்கின்றன, ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. மண்ணில பார்த்தா நவரத்தின மணிகள் ஒளி வீசுகின்றன. இதிலெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் நிகழ்கிறது. அவனுடைய ஆட்டம் நின்று போனால் இதுல இருக்கிற ஒளியெல்லாம் நின்று போய்விடும். நீர் அலை மோதுகிறது, நீரை அசைக்கிறான் இறைவன். நெருப்பை சுவாலை நீட்டி அவன் எரியும்படியாக அவன் செய்கிறான், அதில் அசை உண்டு பண்ணுகிறான். காற்று தென்றலாகவோ புயலாகவோ வீசுகிறது. வானம் வச்சிலே மின்னல்கள் மின்னுகின்றன, நட்சத்திரங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அவனுடைய அசைவுதான், இறைவனுடைய திருநடனம் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு குமரகுருபரர் சொல்லுகின்றார், தீர்த்தம் என்பது சிவகங்கை. தில்லையிலே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை. தீர்த்தம் என்பது சிவகங்கை. ஏத்தரும் தளம் தலம் எழில் புலியூர். ஒரு தலம்னா சிறந்த தலம்னா, தலத்துக்கெல்லாம் முதன்மையானது அப்படின்னா அது சிதம்பரம் தான், தில்லை புலியூர். மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே. அவே சிதம்பரம் சைவர்களுக்கு கோயில். அங்கிருக்கின்ற மூர்த்தி தான் முதன்மையான மூர்த்தி. அங்கிருக்கின்ற தீர்த்தம் முதன்மையானது, அந்த தலம் தான் முதன்மையானது. அவன் உடுக்கியேந்திய கரத்தின் மூலமாக அவன் உலகத்தை படைக்கிறான். அபயகரத்தின் மூலமாக காப்பாற்றுகிறான். அக்னி ஏந்திய திருக்கரத்தின் மூலமாக இந்த உலகத்தை ஒடுக்குகிறான். ஊன்றிய திருப்பாதத்தின் மூலமாக மறைத்தல் தொழிலை செய்கிறான். தூக்கிய குஞ்சிதபாதத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு அருளல் தொழிலை செய்கிறான். அவனுடைய மேனியே பஞ்சாக்கர திருமேனியாக இருக்கிறது. உடுக்கி ஏந்திய கரம் சிகாரத்தை குறிக்கிறது. வீசிய திருக்கரம் வகாரத்தை குறிக்கிறது. அபயகரம் யகாரத்தை குறிக்கிறது. நெருப்பேந்திய திருக்கரம் நகாரத்தை குறிக்கிறது. ஊன்றிய திருவடி மகாரத்தை குறிக்கிறது. அவனுடைய உடலே திருவைந்தெழுத்தாக விளங்குகிறது. ஆடும் திருத்தொழிலும், இந்த ஆடுகின்ற திருத்தொழிலினால் இந்த பிரபஞ்சத்தையே அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். உலகாயத்தையும் இயக்குகிறான், ஞானத்தையும் இயக்குகிறான். ஞான நடனமும் ஆடுகிறான், ஊன நடனமும் ஆடுகிறான். ஆனந்த மோன நடனமும் அவனையும் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோதி மணிமிடற்று சுந்தரமும், அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உயிர்களை உயிப்பதற்காக, சகலர் வகை ஆன்மாக்களை உயிப்பதற்காக விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு உள்நின்று உணர்த்துகிறான். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு மான் மழு என்றோளுடன் காட்சி தருகிறான். இந்த சகலர் வகை ஆன்மாக்களுக்கு சோதி மணிமடற்று சுந்தரமும், ஒளி பொருந்திய நீல மணி போன்று விளங்குகின்ற கழுத்து அழகும். அவன் இந்த கழுத்திலே இந்த விஷத்தை தேக்கி இருப்பது அவன் பிறப்பு இறப்பற்றவன் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. பாதியாம் பச்சை இடமும், தனது பாதி இடத்தில் இடப்பாகத்திலே உமையவளுக்கு தன்னுடைய கருணைக்கு இடம் கொடுத்திருக்கிறான். இறைவன் செம்மை நிறம், அவனுடைய இன்னொரு சக்தி மறைப்பாற்றலாக இருந்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்துகிறது. அந்த மறைப்பாற்றலின் நிறமாக இந்த பச்சை நிறம் விளங்குகிறது. பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதிக்கொழுந்தும், பவளம் போன்ற சிவந்த சடை, அந்த சடை அவனுடைய வியாபகத்தை காட்டுகிறது, பறந்து இருக்கிறது. அவன் எங்கும் நிறைந்தவன் என்பதை தெரிவிக்கிறது. அதிலே நதி இருக்கிறது, கங்கை நதி இருக்கிறது. மதி கொழுந்து மூன்றாம் பேரை சந்திரன் இருக்கிறது. அதோடு கூட அச்சமர ஆடும் அறவும், பயமில்லாமல் ஆடுகின்ற பாம்பும் அவனுடைய திருச்சடை மேல் இருக்கின்றன. அவனுடைய இந்த பாசமும் கூட அவனுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிறது. கங்கை ஆணவமலத்தை குறிக்கிறது, சந்திரன் கண்மமலத்தை குறிக்கிறது, ஐந்தலை நாகம் மாயாமலத்தை குறிக்கிறது. அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர்களும் இருக்கின்றன, இந்த பாசமும் இருக்கின்றன என்பதை தெரிவிப்பதற்காக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆக மும்மலங்களும் அவனுடைய வியாபகத்திலேயே இருக்கின்றன. அழகார் திருநூதல் மேல் நீடுருவ வண்ணி நெடும் கண்ணும், அழகு பொருந்திய திருநெற்றி. அவனுடைய நெற்றிக்கு இணையான ஒரு அழகு வேற எங்கேயும் கிடையாது. ஆடுகின்ற அழகன் அருமையில் எளிய அழகே போற்றி, அழகு பொருந்திய திருநெற்றியின் மீது நீண்ட வடிவு கொண்டு விளங்குகின்ற நெருப்பு கண்கள், அது உயிர்களுடைய காமத்தியை சுட்டெரிப்பதற்காக அவனுடைய திருநெற்றியிலே இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட கண்ணு. கேடில் லயம் கூட்டும் தமருகமும், அவன் கையில தமருகம் வைத்திருக்கிறான், அந்த தமருகம் லயம் தவறாமல் தன்னுடைய ஒளியை எழுப்புகிறது, ஒரு ஒழுங்குபாட்டோடு தன்னுடைய ஒளியை எழுப்புகிறது. அந்த உடுக்கை இந்த உலகத்திலே ஒழுங்குபாடு இருப்பதை அது நிர்ணயிக்கிறது. கோல எரியகலும், கோலம்னா அழகு, அழகு பொருந்திய அக்னியும், கையில அழகு பொருந்திய நெருப்பு அகல் வைத்திருக்கிறான், அது அவன் சங்கார தொழிலை செய்கிறான் என்பதை காட்டுகிறது. பூட்டு அரவ கச்சும், இடையிலே அவன் அரவத்தையே கச்சாக அணிந்திருக்கிறான், பூட்டியிருக்கிறான். அந்த இடுப்பிலே இருக்கக்கூடிய அந்த பாம்பும் புலி அதலும், இடுப்பிலே கட்டி இருக்கின்ற புலியினுடைய தோலும் தாருகாவனத்து முனிவர்கள் இவனை பயமுறுத்துவதற்காக அனுப்பியது. அதை எடுத்து அவன் உடையாக புலியை உடையாக எடுத்து அணிந்து கொண்டான். அதன் மேல கச்சாக அவர்கள் அனுப்பிய பாம்பையே அணிந்து கொண்டான். ஆகவே அவன் பேராற்றல் படைத்தவன் என்பதை இவைகள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன. வீட்டு இன்ப வெள்ளத்து அழித்துவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒன் சிலம்பும், வீடு பேற்றில் திளைக்குமாறு செய்தருளும் திருவடி. இந்த அவனுடைய திருவடி இருக்கிறதே, இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களையெல்லாம் வீடு பேற்றுக்கு அழைத்து செல்கின்ற திருவடி, அந்த திருவடி தில்லையம்பலத்திலும் இருக்கிறது, அடியார் உள்ளத்திலும் விளங்குகிறது. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, தில்லையம்பலத்திலே நாம் கண்பார்க்க அங்கு ஆடுகிறானே பெருமான் திருநடனம், அது ஒவ்வொருடைய உயிரிலும் அவன் ஆடுகின்ற நடனமாகும். கள்ள வினைவென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும், அந்த அவனுடைய முழங்கால வீர கண்டாமணி அணிந்திருக்கிறான். முழங்கால இந்த இடத்துல ஒரு மணி இருக்கும் பாத்தீங்களா, இந்த கணுக்கால இருந்து முழங்காலுக்கு இடையில ஒண்ணு அணிஞ்சிருப்பார் சாமி, அதுக்கு வீரகண்டாமணின்னு பேராம். அந்த வீரகண்டாமணியை அவன் ஏன் அணிந்திருக்கிறான்னா, வெல்ல முடியாத வினைகளை இந்த உயிர்களுக்கு நாம் தந்திருக்கிறோம், இந்த வினைகளை வென்று வேற இருப்பதற்கு வீரகண்டாமணியை அவன் அணிந்திருக்கிறான். அந்த வினைகளை வெல்வதற்கு அவனுடைய திருவடிகளை உள்ள மணி நமக்கு உதவுகிறது, அடையாளமாக அணிந்திருக்கிறான் இந்த உயிர்களுடைய வினையை போக்குவதற்குரிய அடையாளமாக. ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி, இவ்வளவு வடிவத்தையும் அவன் உள்ளடக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய அகண்டு விரிந்த சடாபாரம், தலையிலே இருக்கக்கூடிய நகுதலை, விரைச்சந்திரன், கங்கை, ஐந்தலை நாகம், நெற்றியிலே இருக்கக்கூடிய நுதல் கண், அழகு பொருந்திய கருணை பொருந்திய கண்கள், கழுத்திலே இருக்கக்கூடிய நீலகண்டம், நான்கு தோள்கள், மழு, மான், அபயகரம், ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி, எல்லாவற்றையும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி, ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி, அனைத்தையும் வெளிக்காட்டாது உள்ளே அடக்கி, என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி, எல்லா இன்பங்களையும் எனக்கு தர வேண்டும். இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த மாதிரி உருவத்தோட போனா உயிர்களால புரிந்து கொள்ள முடியாது, அதனால அடைகின்ற பயனுடைய மேலும் அதிகமான பயனை தர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவத்தை எல்லாம் உள்ளே கறந்து கொண்டு அவன் பிறவா முதல்வன் பிறந்து, என்றும் இரவாத இன்பத்தை அமை இருத்த வேண்டி, என்றும் நீங்காத பேரின்பத்தை இந்த உயிர்களுக்கெல்லாம் தருவதற்காக பிறவா முதல்வன், பிறவாயாக்கிய பெரியோன்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் நம்முடைய சுப்பிரமணி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் இந்த மண்ணுயிர்களுக்காக பிறந்து வருகிறான், பிறந்து இதுகாரும் பிறவாத முதல்வன் இன்று பிறந்து வந்தான் என்னும்படி, நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று, தேன் நிறைந்த மாலை அணிந்திருக்கும் மார்பினுடைய மறைஞான சம்பந்தன் என்று பெயர் கொண்டு வருகிறான். பேரிலாநாதன் ஒரு பேர் புனைந்து, இதுகாரும் ஒரு பெயர் இல்லாதவன் நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய பெருமான், அப்பாறைக்கு அப்பாறைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பெருமான், மூன்று மாயைகளையும் கடந்து நிற்கின்ற பெருமான், நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய பெருமான், அருவமாக இருக்கக்கூடிய பெருமான், அப்படி பெயர் இல்லாதவன் எனக்காக உருத்தாங்கி பெயர் கொண்டு வந்திருக்கிறான். பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் என்னென்ன செய்கின்றனவோ எனக்காக அவன் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறான். உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அவனும் சேர்ந்து சாப்பிட்றான். எல்லோரும் உறங்குகிறார்கள் என்றால் அவனும் உறக்கமில்லாதவன் உறங்குகிறான். உணவு வேண்டாதவன் உணவை உண்கின்றான். அச்சமில்லாதவன் அச்சப்படும்படியாக நமக்கு நாடகமாடி காண்பிக்கின்றான். எதையும் அனுபவிக்காதவன் அனுபவிப்பவன் போல நமக்கு வெளிப்படுகின்றான். மறைஞான சம்பந்த

சத்தத்தை விட பெரிய ஞானத்தை உண்டு பண்ணும். அதனால அதை வாங்கி சாப்பிட்டார். பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி, அப்படிப்பட்ட பெரிய சிவபெருமான், எண்தோல் உடையவன், நெற்றிக்கண்ணுடையவன், அகண்ட விரிந்த சடாபாரமுடையவன், இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பரம்பொருள், தன்னுடைய நிலையை விட்டு கீழிறங்கி கீழிறங்கி வந்து இந்த உலகத்துல பிறந்து பேரில்லாதவன் பெயர் பெற்று இந்த மண்ணுலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் என்னென்ன செய்வார்களோ அதையெல்லாம் செய்து கொண்டு மகிழ்ந்த இந்த உயிர்களுக்காக இறங்கி வந்து அவன் தானாகவே விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த அருள் கருணை இருக்கிறது அல்லவா, அந்த குணம் போற்றி. ஆகவே இறைவன் தன்னுடைய அளப்பெரும் கருணையினாலே, அளவில்லாத கருணையினாலே கீழிறங்கி குருநாதனாக வந்து தன்னுடைய வடிவத்தை மறைத்துக் கொண்டு நம்மை போலவே ஒத்து ஒழுகிக் கொண்டு நம்மை போலவே சாப்பிட்டு நம்மை போலவே உண்டு உடுத்து அனுபவித்து நாம் பயப்படுகின்றவர்களாம் அவனும் பயப்படுவது போல் பாவித்து நாடகமாடி காட்டி இந்த உயிரை அவன் தன்னுடைய கருணையினால் ஆட்கொண்டு அவைகளுக்கு அருளை வழங்குகிறான். அப்படிப்பட்ட அருளுக்கு வணக்கம். அடுத்த 12வது பகுதி, இறைவன் தன்னுடைய அளவில்லாத கருணையினால் உயிர்களை பல்வேறு வகைகளில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். அப்படி வருகின்ற பெருமான் உயிர்களுடைய தகுதிக்கு தகுந்தது போல உள்நின்று உணர்த்தியோ தன்னுடைய தெய்வீக வடிவத்தை காட்டியோ அல்லது அந்தந்த உயிர்களுக்கு தகுந்தது போல மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வந்தோ திருவருள் புரிகிறான். அதாவது மணிவாசக பெருமான் சொல்கிறார், அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று கிடாதே. அறுபரத்து ஒருவன், இந்த மாயையை முற்றிலும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அருவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அறுபரத்து ஒருவன், எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருள், அவனியில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து உலகத்தில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை அவன் தன்னுடைய கருணையின் காரணமாக கீழிறங்கி நம்மை போன்று மனிதனாக உண்டு உடுத்து நம்மை போலவே அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டு குருநாதனாக வருகிறான். அப்படிப்பட்ட பெருமானே, நீ சிறுமை என்று நினைத்து விடாதே, என்னை போன்றவன் என்று நீ கருதிவிட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகவே அப்படி வருகின்ற மானுட சட்டை தாங்கி வருகின்ற பெருமான் தகுதிக்கு தகுந்தது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில் அவன் உணர்த்துகிறான். அப்படி பெருமான் குருநாதனாக வந்து உயிர்களுக்கு தீட்சையை வழங்கி, சைவ தீட்சைகளை எல்லாம் வழங்கி தீட்சையின் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகின்ற செய்தியை இந்த பகுதியிலே உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் சொல்லி அருள்கிறார்கள். தீட்சையால் ஆணவமலத்தை நீக்குதல், மிண்டாய அருசமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேறு இன்மை எங்களுக்கு பேறு ஆக்கி, தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல், வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து, செய்ய திரு கண் அருளால் நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல, வண்ணமலர் கைத்தலத்தை வைத்து அருளி கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகைமையெல்லாம் விரித்து ஓதி, ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவாம் வடிவும் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல், ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. பெருமான் இந்த பகுதியில தீட்சையினால எப்படி ஆணவமலத்தை போக்குகிறார், மிண்டாய அருசமய பொருளும் அறிவித்து. மிண்டாயன்னா தருக்கு மிகுந்த ஆறு சமயங்கள், அதுல ஆறு சமயங்கள் பல்வேறு வகை பிரிவுகளாக அமைந்திருக்கின்றன. புறச்சமயம், புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம். இந்த 24க்கும் அப்பாற்பட்டது சைவ சித்தாந்தம். இந்த 24 பகுதிகளையும் மிண்டாய அருசமயம் அப்படின்னு சொல்றார். தருக்கு மிகுந்த, தருக்கு தெரிந்த, தவறான கொள்கைகள் நிரம்பிய சமயங்கள் என்று சொல்லி இதை முற்றிலுமாக முதல் வரியிலேயே ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். புறப்புற சமயத்துல உலோகாயதர், புறப்புற சமயத்துல ஆறு இருக்கிறது, உலோகாயதர், மாத்தியமிகர், யோகாச்சாரர், சௌந்திராந்திகர், வைபாடிகர், ஆறுகதர் என்று சொல்லக்கூடிய ஆறு சமயத்தை சேர்ந்தவர்களும் புறப்புற சமயம். நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள்ல சிவஞான சித்தியார் பரபக்கம் என்ற பகுதியில இந்த பகுதிகளை எல்லாம் எடுத்து இதனுடைய கொள்கையினுடைய குறைபாடுகளை எல்லாம், இவைகள் எப்படி பொருந்தாமல் இருக்கின்றன என்பதையெல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய நூலில் சொல்லி அருள்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக புறச்சமயம். இந்த புறச்சமயத்துல தார்க்கிகர்கள், மீமாம்சகர், ஏகான்மவாதிகள், சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரிகள் என்ற ஆறு பேரும் இருக்கிறாங்க. இது புறச்சமயம் என்று வழங்கப்படுகிறது.

0: அகப்புற சமயம் அகத்திலேயே இன்னும் கொஞ்சம் கொள்கைக்கு மாறுபாடானவைகள் பாசுபதர், மாவிரதர், காபாலர், காபாலிகர்கள், வாம மதத்தினர், வைரவ மதத்தினர், ஐக்கியவாத சைவர், இவர் சிவனை வழிபடுகிறார்கள். ஆனா சைவ சித்தாந்த கொள்கையிலிருந்து பிறந்து இருக்கிறார்கள். இதனால அது அகப்புற சமயம் என்று சொல்லப்படுகிறது. அகச்சபயம் என்று சிவபெருமானையே வழிபடுகின்ற சமயங்கள் பாடானவாத சைவர், வேதவாத சைவர், சிவ சமவாத சைவர், இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடு இருக்கு. அதனாலதான் அது சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப சிவ சமவாதம்னா சிவனும் நானும் ஒன்று என்று சொல்லக்கூடிய கொள்கை, கடவுள் நானும் ஒன்று என்று சொல்ல முடியாது. இப்ப நான் பின்னாடி வர பகுதியில் அதை நான் சொல்றேன். சிவ சமவாத சைவர், சிவ சங்கிராந்தவாத சைவர், ஈஸ்வர அபிகாரவாத சைவர், சிவாத்வீத சைவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு பேர், இந்த மொத்தம் இப்ப நம்ம சொல்லிய 24 சமயங்களையும் மிண்டாய அருசமய பொருளும் அறிவித்து சிவபெருமான் இந்த 24 சமயத்தினுடைய கொள்கைகளையும் அவரே அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறாருங்கிறத அடுத்த பகுதியில் சொல்லுகின்றார். இந்த 60 சமய பொருளை இறைவன் முதலில் அறிவித்தருளியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா, காய சாப்பிட்டு பார்த்தாதான் பழத்தினுடைய அருமை தெரியும், வெயில்ல போனாதான் நிழலினுடைய அருமை தெரியும். அதனால மற்ற சமயங்களையெல்லாம் படித்து அதில் உள்ள செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் சைவ சித்தாந்தம் இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எவ்வளவு உயர்வாக இருக்கிறது, இறைவனிடம் மிக எளிமையாக எடுத்துச் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எல்லா கொள்கைகளையும் சொல்லி அவற்றில் உள்ள குறை நெறிகளை சொல்லி இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த சைவ சித்தாந்தம் எப்படி இறைவனிடம் இந்த அழைத்துச் செல்கிறது, இந்த உயிரை அழைத்துச் செல்கிறது என்பதை தெளிவிப்பதற்காக எல்லா சமயங்களையுமே அவனே ஏற்படுத்தி எல்லா சமய செய்திகளையுமே அவனே தக்க குருமார்கள் மூலமாக இந்த உயிர்களுக்கு சொல்லி நளினின் அருமை வெயிலில் செல்லும் பொழுது தெரிவது போல அவைகளெல்லாம் அறிவிக்கிறான். அப்படி தேராத சித்தம் தெளிய இப்படி பல்வேறு வகை கொள்கைகளையிலும் ஆராய்ந்து பார்த்து ஒன்றோடு ஒன்று ஒப்புமை காட்டி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தவுடனே தெளிவில்லாத சித்தம் தெளிவடைகிறது. திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல், இறைவன் உயிர்களை உயிர்ப்பதற்கு தான் திருமேனி தாங்கி வருவதோடு மட்டுமல்லாமல், வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக ஏதும் அபிடேகம் ஏதுவித்து, அப்படி குருநாதனாக வந்து தீட்சை வகைகளையும் அருள்கிறான். சைவ சமயத்தில் 4 வகையான தீட்சைகள் இருக்கின்றன. முதல்ல சமயத்தில் நுழைவதற்காக உள்ளது, சமயத்தில் சைவ சமயத்தை சேர்ந்தவன் என்பதை தெரிவிப்பதற்காக உரிய தீட்சை சமய தீட்சை என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக விசேஷ தீட்சை, தானாக ஒரு வழிபடு தெய்வத்தை அந்த சிவமூர்த்தங்களில் 25 மூர்த்தங்களில் ஒன்றை குருநாதன் மூலமாக பெற்று அபிஷேக ஆராதனைகளை செய்ய உரிமை பெறுவது, திருவேந்தெழுத்தை உச்சரிப்பதற்கு அதில் சமய தீட்சையிலேயே திருவேந்தெழுத்தை உச்சரிப்பதற்கு அதிகாரம் வருகிறது. இது அகபூஜை செய்வதற்குரிய அதிகாரத்தை விசேஷ பூஜை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நிர்வாண தீட்சை, 6 அத்வாக்களிலிருந்து விடுபட்டு இந்த உயிர் இறைவனிடம் ஒன்றுகின்ற ஒரு நிலையில இந்த தீட்சை செய்யப்படுகிறது. வேறுக்காக இந்த தீட்சை செய்யக்கூடாது. நிர்வாண தீட்சை செய்தவர்கள் இறைவனை நிமிட்டிலும் உணர்ந்தவர்களாக வாழ்வார்கள். அவர்களுக்கு உலகியல்ல எந்த விதமான கடமைகளும் அவர்களுக்கு கிடையாது. நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் நிர்வாண தீட்சை பெற்ற நிலையில ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சொற்பிரபஞ்சத்தையும் பொருள் பிரபஞ்சத்தையும் கடந்து நின்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள். தீட்சையின் மூலமாக மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை ஆகிய 6 படிகளையும் தாண்டி அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய கிரியா பூஜைகள், அகபூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உலகியலிலே வாழ்கிறார்கள். உலகியலை பொறுத்தளவுக்கு அவர்கள் இறந்து போனவர்கள், நிர்வாண தீட்சை எடுத்துக்கொண்டவர்கள். இறைவனை பொறுத்த அளவுக்கு தான் உயிர் வாழக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். அதனால உலகியல் கடமைகள் எதுவும் அவர்கள் கிடையாது. பூணூல் போட்டுக்க வேண்டியில்லை, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியில்லை, கிழக்க உட்காந்து பூஜை பண்றது, மேற்க உட்காந்து பூஜை பண்றதுங்கிற கடமைகள் அவர்களுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாண வீழ்ச்சி அடைந்தவர்கள். துக்கத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க போக வேண்டிய கடமை அவர்கள் கிடையாது. கல்யாணத்துக்கு போகணும்னு கிடையாது. ஒருத்தர் ஆசீர்வதிக்கணுங்கிற இதுவும் இல்லை. நீங்க வந்து சவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு மேல நம்ம வந்து அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து போன பெண்ணா யாரையும் ஆசீர்வதிக்காது, எதுவும் மகிழாது, தனக்கு நேராக எது வந்து இருந்தாலும் எந்த உணர்ச்சியும் காட்டாது. ஒருவேளை தெய்வ உடையும் இருந்தால் அது மகிழலாம், தெய்வ உடையும் இருந்தால் அதை கண்கொண்டு பார்க்கலாம். மற்றபடி உலகியல் வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் நிர்வாண தீட்சையில நிர்வாண நிலையில் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தீட்சை வழங்கணும். கீழான நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாண தீட்சை மட்டும் வழங்கினா அவங்க உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆக அது ஒரு தகுதி, மனத்தகுதி. நிர்வாண தீட்சை எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு ஆச்சாரிய அபிஷேகம் ஒன்று 4வது தீட்சை. அது அவர்கள்தான் மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக சைவம் நிர்ணயித்திருக்கிறது. ஆகவே இந்த நான்கு வகையான தீட்சைகளையும் குருநாதன் செய்தருளுகிறான். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு வகைகளில் அவன் தீட்சை அருளுகிறான். இந்த நாலு வகை தீட்சையில நேரடியாக அவன் மாணவனுக்கு தீட்சை கொடுக்கும்பொழுது கண்ணால் பார்த்து தீட்சை அருளலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறோம். வாசக தீட்சை உபதேசம் மூலமாக, மந்திர தீட்சை மந்திரத உபதேசம், கரதீட்சை தன்னுடைய கையின் தலையில் வைத்து மாணவனுடைய தலையில் வைத்து ஆசீர்வதித்தல், பாதத்தின் மூலமாக தீட்சை செய்தல் பாத தீட்சை, மானச தீட்சை, சிஷ்யன் வேற எங்கேயோ இருப்பான், குருநாதர் இங்க இருந்துகிட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணலாம் இங்கிருந்து எண்ணத்தின் மூலமாக, இப்படி பல்வேறு வகைகளில் தீட்சை குருநாதன் வழங்குகிறான். ஒரு குருநாதன் தன்னுடைய மாணவன் மேல், தன்னுடைய சிஷ்யன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக நினைத்து கூட அவனை முன்னேற்றலாம். தன்னுடைய வில் பவர்னு சொல்றாங்க இல்லையா, எண்ணத்தினுடைய பேராற்றல், அதன் மூலமாக அவர்களை உருவாக்கலாம். ஆகவே இப்படி இறைவன் பல்வேறு நிலைகளில் நின்று மாணவர்களை பக்குவப்படுத்துகிறான். அது அவனுடைய அளவில்லாத கருணையைத்தான் அது காட்டுகிறது. இந்த உயிர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறதோ அல்லது ஏதாவது சாதனங்களை செய்கிறதோ அல்லது துடிக்கிறதோ என்னவோ தெரியவில்லை, ஆனால் இறைவன் இந்த உயிர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அதற்கு ஆனந்தம் வழங்க வேண்டும் என்பதற்காக அவன் பல்வேறு பாடுபடுகிறான். அவன் தான் அதிகமாக பாடுபடுகிறான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு அருளாளர்களை அவன் அனுப்பியிருக்க வேண்டியதில்லை, இவ்வளவு ஆயிரம் ஆயிரம் நூல்களை அனுப்பியிருக்க வேண்டியதில்லை, இப்படிப்பட்ட திருத்தலங்கள் கோயில்கள் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஞான சாதனங்கள், ஞான தபோதனர்கள் இதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏராளமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவும் இறைவனுடைய அருள் விளையாடல்கள். சில சான்றோர்களை அனுப்பி அவர்களை பெரிய தியாகம் செய்யும்படியான ஒரு நிலைமை கூட கடவுள் கொண்டு வந்து அவங்களை வைக்கிறான். அப்பர் பெருமான் இந்த சமயத்தை காப்பாற்றுவதற்காக அவர் பலவிதமான தியாகங்களை செய்தார். கல்லிலே கட்டப்பட்டு கடலில் எறியப்பட்டார். அவருக்கு விஷம் உணவு கொடுக்கப்பட்டது. யானை வைத்து இடரச் செய்தார்கள். இப்படி பல்வேறு விதமான நெருப்பு காலவிலை வெட்டு அவர்களை சுட்டார்கள். இறைநெறியை பரப்புவதற்காகவும் இறைநெறியை சொல்லுவதற்காகவும் குருநாதனாக வந்தவர் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். திருஞான சம்பந்தருடைய திருமடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. நம்முடைய அருளாளர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை துன்பங்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் குருநாதர்கள் ஏற்றுக்கொண்டு வந்து நமக்கு அருள் செய்கிறார்கள், தீட்சை வகைகளை வழங்குகிறார்கள். அப்படி அவர்கள் குருநாதனாக வந்து என்ன செய்கிறார்கள், கடிய பிறப்பால் பட்ட புண்ணும், கொடிய பிறப்பினால் ஏற்பட்ட துன்பங்களை அவர்கள் நீக்கி வைக்கிறார்கள். இருவினையும் போயகல, பிறப்பினால் ஏற்படுகின்ற பிறவி துன்பம், இருவினைகள் வரக்கூடிய துன்பத்தை நீக்குகிறார்கள். அதுக்கு என்ன செய்கிறார்கள்னா, வண்ணமலர் கைத்தலத்தை வைத்து அருளி. வண்ணமலர் கைத்தலம், அழகு பொருந்திய வண்ணங்கள் நிரம்பிய தாமரை மலர் போலும் தன்னுடைய திருக்கரங்களை தலைமீது வைத்து அருளி. வண்ணமலர் கைத்தலத்தை வைத்து அருளி, கல்லாய நெஞ்சுருக்கி. அப்படி குருநாதனுடைய திருக்கரம் மேல பட்ட உடனேயே அந்த கரத்தின் மூலமாக ஞான அனுபவங்கள் அந்த உயிருக்கு இறங்குகிறது. அப்ப அவனுடைய நெஞ்சம் நெகிழ்கிறது, குருநாதனுடைய அருள் பெற்றவனுடைய நெஞ்சம் உருகுகிறது. குழைதல் இல்லாத கல் போன்று இருக்கும் நெஞ்சத்தை உருகுமாறு செய்து, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அடித்துவித்து வினைகிடிந்த வேதியனை. கல் போன்ற நெஞ்சத்தை அவன் பிசைந்து கனியாக்க மாற்றுகிறான். அந்த கனி ஒருவேளை புளிப்பு கனியா கூட இருக்கலாம் இல்லையா, சில கனிகள் பார்த்தா புளிக்குதா இல்லையா, திராட்சையை வாயில் போட்டா புளிக்குதா இல்லையா, அதனால என்ன பண்றானா, இது புளிப்பு கனியா இருக்குமே சொல்லி அப்போ இந்த உயிருக்கு பயன்படாதேன்னு சொல்லிட்டு தன் கருணை அந்த கல்லை பிசந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழுத்து விக்கிறான். தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அதை அழுத்து வித்த உடனே அது இனிமை நிறைந்த கனியாக, புளிப்பு கனியா இருந்தா கூட இனிமை நிறைந்த கனியாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் ஒரு குருநாதன் செய்யக்கூடிய அருள் செயல்கள். மெய்த்தகைமை எல்லாம் விரித்து ஓதி, அந்த உயிருக்கு கரதளத்தை வைத்து அந்த உயிரை நெகிழ்விக்கிறான். ஒரு கொல்லன், பொற்கொல்லன், தான் நினைத்த வடிவத்தை அந்த பொண்ணில் ஏற்றுவதற்காக பொண்ணை முதலில் உருக்குகிறான். நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், வளையல கொடுக்குறோம், இதை செய்யணா மாத்துங்கன்னு சொல்றோம், அப்படியே மாத்த முடியுமா அவரால், அதை உருக்குகிறார், உருக்கி தழுதெடுக்க வைக்கிறார், நெகிழ்விக்கிறார். அப்ப நெகிழ்வித்த உடனே தான் நிரும்பிய வடிவம் அதுல வருகிறது. அதுபோல கல் போல இருக்கக்கூடிய கடினமான, இறைவனை ஏற்க முடியாத பக்குவத்தில் இருக்கின்ற இந்த கல்போன்ற மனத்தை நெகிழ்விக்கிறான் இறைவன். அப்ப நெகிழ்வித்து விரும்புகின்றபடி அதை பக்குவப்படுத்தி வேறு உருவாக மாற்றுகிறான். அருளோடு பராவமுதாக்கினன் பிரம்மன்மாலரியா பெற்றியோனி, இறைவன் இந்த உடம்பையே அருளான அமுதாக மாற்றிவிட்டான், பழைய மாணிக்கவாசன் பழைய வாதவூரன் இல்லை. தென்னவன் பிரம்மராயன் அந்த உடல்ல இல்லை. அவன் பரா அமுத ஆக்கிவிட்டான், பரத்தை தருகின்ற அமுதமயமாக மாற்றினான் என்று மணிவாச பெருமான் சொல்கிறார். அப்ப குருநாதனுடைய அருள் பெற்ற உடனேயே பழைய உடல் இல்லை, அந்த உடல் மாறி அமைகிறது, அந்த மனம் மாறி அமைகிறது, அந்த உயிர் மாறி அமைகிறது, அது குழைந்து போகிறது, அந்த குழைதலில் இருந்து புது வடிவம் உருவாக்கப்படுகிறது. மெய் தகைமையெல்லாம் விரித்து ஓதி கையை வச்சு அவனை தகுதிப்படுத்தி தான் சொல்லுகின்ற ஞான செய்திகளெல்லாம் முறையாக அவனுக்கு மனதிலே சென்று தங்குமாறு செய்து மெய்த்தகைமையெல்லாம் விரித்து ஓதி இறை உயிர் தலை ஆகிய முப்பொருள்களின் இயல்புகளையும் அவர்களுக்கு முறையாக சொல்லி அதை புரிந்து கொள்ளுமாறு வைத்து ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல. இந்த விண்ணளவு உயர்ந்த இருளை கூட விண்ணிலே தோன்றுகின்ற சூரியன் தோன்றியவுடனே அந்த இருளெல்லாம் காணாமல் போய்விடுவது போல இந்த ஆச்சாரியன் கரதளத்தை அவனுடைய தலையிலே வைத்த உடனேயே அவனுடைய நெஞ்சம் நெகிழ்கிறது. நெஞ்சம் நெகிழ்கின்ற நிலையிலே இவன் முப்பொருள் உண்மைகளை எல்லாம் ஓதுகிறான். அப்பொழுது அந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஆணவமலமானது அவனிடமிருந்து முற்றாக ஒழிந்து போய்விடுகிறது. ஆணவத்தின் ஆதி குணம் குறையாமல் என்பால் அணுகாமல். ஆணவம் சாஸ்வதமானது, அனாதியானது, அது அழியுமா? அழியாது. ஆகவே ஆணவத்தின் ஆதி குணம் குறையாமல் என்பால் அணுகாமல். கடவுள் எப்படிப்பட்ட தந்திரம் செய்கிறான் பாருங்க. இந்த உயிரினிடம் உன்னுடைய ஆற்றலை செலுத்த வேண்டாம் என்று ஆணவமலத்தை அந்த உயிரிலிருந்து ஒதுக்கி வைக்கிறான். அப்படி நிச்சயமாக பற்றாமல் செய்து விடுகிறான். நீதி நிறுத்தும் நிலை போற்றி இப்படி ஆச்சாரியனாக வந்து பல்வேறு தீட்சைகளின் வகைகளின் மூலமாக சமயம், விசேஷம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம், கரதலத்தினால் கரதீட்சை, பாத தீட்சை, சச்சு தீட்சை, உபதேச தீட்சை, மந்திர தீட்சை, இப்படி பல்வேறு வகைகளினாலே இந்த உயிருக்கு உயிரை நெகிழ்வித்து பதிபசுபாச உண்மைகளை எல்லாம் அந்த உயிருக்கு தெரிவித்து அவனுடைய உயிரில் இருக்கக்கூடிய ஆணவலத்தை முற்றாக அவனிடம் அணுகாமல் செய்து நீதி நிலை நிறுத்தும் நிலை போற்றி இப்படி என்னிடம் அருட்சக்தியை வந்து பதிக்கின்ற உன்னுடைய கருணைக்கு வணக்கம்.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கைபோது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசு ஆய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்து அடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. சிற்றம்பலம்.

0: நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஞானாமிரதத்தை அருளி செய்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் ஓஆர்ஜி அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே நாம் ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற ஒப்பற்ற நூலை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற அந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலே இன்று குருவருளை துணையாக வைத்து 73வது அகவரை சிந்தனை செய்ய இருக்கிறோம். திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியேன் இந்த 73வது அகவலுக்கு விளக்கம் பேச மேற்கொள்கிறேன். மணிமாசக பெருந்தகை தன்னை மேலான ஒரு ஞானத்திற்கு உயர்த்தியதை வியந்து அழகாக தன்னுடைய கருத்தினை திருவாசகத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். தன்னை எப்படி பக்குவப்படுத்தினார்? பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி. பாசவேரருக்கும் பழம்பொருள், இந்த உயிரை பண்டுவற்றே இந்த ஆணவமலம் என சொல்லக்கூடியது பந்தித்திருக்கிறது. அது முற்றிலும் அரும்படியாக நம்முடைய பரம்பொருள் உதவுகிறார். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி. பற்றுமாறு அடியனேற்கு அருளி, பற்றுமாறு என்றார் அவன் ஒருவனே நமக்கு புகலிடம். அவன் ஒருவனே இந்த பாசத்திலிருந்து நீக்கி நமக்கு மேலான வீடு பெற்று தரவல்லவன் என்ற அந்த உயர்ந்த நிலையிலே ஞானத்தை தனக்கு கொடுத்தவன். அதான் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளிங்கிறார். எனவே இந்த உயிரானது தன்னுடைய பாசத்தை அறிந்து சிவத்தை பற்றுதல் வேண்டும். இப்படி பாசத்தை அறுத்து சிவத்தை பற்றுவதற்கு அது எளிமையான ஒரு காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த ஆன்மாவானது பண்டு தொட்டே ஆணவ மலத்தோடு அது பழகி இருக்கிறது. பண்டு தொட்டே அது ஆணவ மலத்தோடு அது பழகி இருக்கிறது. ஆகையினாலே சில நம்ம உலகத்துல பார்க்கிறோம் சில தீய பழக்கங்கள் அதிகமாக இருந்ததுன்னா உடனே மருத்துவர் சொல்றால் மெல்ல மெல்ல விடுங்க. உதாரணமாக ஒரு நாளைக்கு 20 சிகரெட் புகைக்கிறவன் என்றால் முதல்ல 15 குறைங்க, பிற 10 குறைங்க, பிற 5 குறைங்கள் என்று மெல்ல மெல்ல அந்த மருத்துவ யோசனை சொல்லி திருத்தி காட்டுகிறார். இதே போலத்தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே, சுவாமி நான் பண்டு தொற்றே ஆணவ மலத்தோடு அங்கே தொடர்பு கொண்டிருக்கின்றேன், என்னை விட்டு அதுவும் நீங்குவதில்லை, நானும் நீங்குவதற்குள்ள ஒரு பக்கும் எனக்கு இல்லை, ஆகையினாலே தேவரீரே என்னை என்ன செய்தல் வேண்டும், மெல்ல மெல்ல திருத்தும், ஏன்னா பண்டு தொற்றி பழகி இருக்கிறேன், என்னை மெல்ல மெல்ல திருத்தும் என சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை 10 அந்தாதியிலே. ஈசனே திருக்கலசை மேவி, ஈசனே திருக்கலசை மேவி வாழ் இறைவனே, சிவகாமநாயகி நேஷனே, அருள் சிதம்பரேஷனே, நித்தம் நெக்கு நெக்கு உருகி ஏத்துவோர் பாசவேர் அறப்பறிக்கும் நின் இரு பாத பங்கயம் போற்றி, மெய்ய பொய்யெல்லாம் வீசி பொய்யெல்லாம் வீசி மேலை வீட்டின்பம் நல்குவாய், மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தியே. எப்படி பொய்யரா வீசி மேலே வீட்டின்பம் நல்குவாய் மெல்ல மெல்ல வந்தன திருத்தி என்கிறான். எனவே இறைவனானவன் ஒரு மருத்துவனானவன் போல இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல திருந்துகிறான். எப்படி திருத்துகிறான்? அவன் குருவாக வந்து, ஆவேச குருவாகவோ அதிட்டேக குருவாக வந்து ஞானத்தை கொடுத்துத்தான் அந்த ஞானத்தின் மூலமாக வீட்டை அடைய செய்கிறான். ஒரு வீடு பேட்டிற்கு சாதனம், ஒரு வீடு பேட்டிற்கு சாதனம் ஞானமே. அந்த ஞானம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்முடைய திருமூல தெய்வ நாயனார் திருமந்திரத்தின் கண்ணில் திருப்பிட்டு காட்டுறார். ஞானத்தில் மிக்க அறநெறி நாட்டு இல்லை, ஞானத்தை விட சிறந்த மேலான நெறி எதுவுமே இல்லை. ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தை விட மேலான ஒரு பொருள் இருக்கிறது என சொன்னால் அது சமயமே அல்ல. ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, சிவஞானத்தை விட மேலான ஒன்று இருக்கிறது சொன்னால் அது சமயம் அல்ல. ஞானத்தில் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தை நீங்கியவை, ஞானத்தை நீங்கியவை நல்ல முத்தியை கொடுப்பதில்லை. ஞானத்தில் மிக்கார் நரனின் மிக்காரே, ஞானத்திலே மிகுந்தவர்கள் மானுடர்களிலே உயர்ந்தவர் என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஞானம் என்பது எப்படி இருத்தல் வேண்டும் என்பதை அவ்வை பிராட்டி கொன்றை வேந்த சொல்லி காட்டுகிறார். மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு, மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு. மோனம் என்றால் மௌனம், மௌனம் என்றால் மனோ ஓட்டம் கெட்டு அமைதியாக இருத்தல். மனோ ஓட்டம் கெட்டு அங்கு அமைதியாக இருக்கும். எப்பொழுது மனோ ஓட்டம் கெடும்? ஞானம் பெற்று தெளிந்தால்தான் அந்த மனோ ஓட்டம் நிற்கும். ஞானம் பெற்று தெளிந்தால்தான் மனோட்டம் கூட, அதனாலதான் தெளிவு குருவின் திருமையை நீ காண்டல் என்று தெளிவு தெளிவு என்று திருமூல தேவ நாயனார் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஞானத்திலே தெளிவு வேண்டும் என்பது திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே தெளிவறியாதார் சிவனை அறியான், குரு அருளினாலே உண்மை ஞானத்தை பெற்று தெளிவினை அறியாதவர்கள் சிவனை அறியார், தனக்கு தலைவனாக இருக்கின்ற சிவனை அறிய மாட்டார்கள். தெளிவறிவாதார் சீவனும் ஆகார், தெளிவறிவா தெளிவறியாதார் சீவனும் ஆகார். உயிர் என்பதனுடைய பொருள் வேறு, அணு என்பதனுடைய பொருள் வேறு, பாசம் என்பதனுடைய பொருள் வேறு, சீவன் என்பதனுடைய பொருள் வேறு. நமக்கு எல்லாம் ஒண்ணு போலதான் தெரிகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது சைவ சித்தாந்தத்துல. அதிலே சீவன் என்பது எது என்று சொன்னால், இந்த ஆன்மாவானது பக்குவம் பெற்று சிவமாம் தன்னை அடைவதற்கு உரிய தகுதி பெற்ற நிலையிலே உள்ள உயிருக்கு பேர் சீவன்னு பேர். திருமந்திரத்துல ஏழாவது தந்திரத்துல சீவன்கிற பகுதியையே நம்முடைய திருமண தேவனாயன் வச்சு காட்டுகிறார். சீவன் என்பதற்கு சிவத்தை அடைவதற்கு தகுதி பெற்றது. அதான் தெளிவறிவாதார் சீவனும் ஆகார் என்றால் சிவத்தை அணுக மாட்டார்கள் தெளிவில்லாதவர்கள். தெளிவறிவா தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிந்த நிலையிலே உள்ளவர்கள் சிவமாம் தன்மையை பெறுவார்கள். தெளிந்த அறிவினை உடையவர் சிவமாம் தன்மை பெறுவார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த எப்படி சிவமாம் தன்மையிலே எந்த நிலையிலே இருப்பார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த 73வதாக வல்ல விளக்கம் வருகிறது. இந்த திருமந்திரத்தை நிறைவு செய்தேன். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சீவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவம் ஆக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பு. எனவே அந்த தெளிவு என்பதை இல்லாதவர்கள் அவர்களுக்கு தீரார் பிறப்பு, அவர்களுக்கு ஒருபோதும் இந்த பிறவி என்பது தீர்வது இல்லை என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த தெளிவு என்பது சிவஞானம், சிவஞானத்துலத்தான் நமக்கு தெளிவு என்பது ஒன்று ஏற்படும். இந்த தெளிவு, இந்த சிவஞானம் உண்டுதான் மனிதனுக்கு அவசியம் என்பதை இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல சித்தியத்தை செய்து காட்டுகிறார். இந்த இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல இளையான்குடி மாறநாயனார் எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கிறார், அவரை பற்றிய உண்மை என்ன என்பதை நம்ம பார்க்கணும். இளையான்குடி மாறநாயனார் புராணத்திலே அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் கதை எல்லோருக்கும் தெரியும், சம்பவம் தெரியும். அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் அங்கே எடுத்து காட்டுகிறேன். இளையான்குடி மாறநாயனார் என்ன செய்கிறார் என சொன்னால், தன்னிடத்தே அமுதுக்கு ஒரு மணி தானியம் கூட இல்லாத சூழலிலேயே நம்முடைய பரம்பொருளானவர் ஒரு அதிதியாக சிவனடியாராக வந்து பசுப்பதை போல தன்னை காட்டுகிறார். அப்படி பசுப்பதை போல தன்னை காட்டுகின்ற பொழுது நல்ல கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, இந்த இளையான்குடி மாறநாயனார் சிவஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான பகுதி. உடனே நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் என்ன செய்கிறார், எப்படியும் அமுதூட்ட வேண்டும் என்பதற்காக தான் அன்று வயலிலே சென்று பகலிலே விதைத்த, அத ரொம்ப முக்கியம், பகலிலே விதைத்த அந்த விதை நெல்லை சென்று பொறிக்க வருகிறார். அதை கவனமா கொள்ள வேண்டிய பகுதி, ஒரு விதை நெல்லை விதைத்தது பகலிலே, ஒரு இரவுல போறார். பத்து நாளிகை கழிந்தால்தான் ஒரு நெல் விதையிலே முளை வரும், அது வெண்மை நேரத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தான் பச்சையாக மாறும். எனவே அந்த முளை வந்திருக்கின்ற விதைக்கப்பட்ட அந்த நெல்லை சென்று சேகரித்து அதை வைத்து அமுதாக்கி சிவத்திற்கு படைக்கிறார். இது நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. எப்படி அவர் வயலிலே சென்று அந்த நெல்லிலே முளை வந்திருக்கிற நெல்லை சேகரித்தார் என்பதை சேக்கலார் எப்படி சொல்றார், காலினால் தடவி சென்று பகல்ல போய் வதைச்சார். காலினால் தடவி சென்று, காலினால் தடவி சென்றால் நித்தனும் வயலுக்கு சென்று வருகின்ற பழக்கம் இருந்த காரணத்தினாலே கண்ணை மூடிக்கிட்டாவது வயலுக்கு போயிடுவார். அந்த பழக்க தோஷத்துல இரவுல போறார். காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர் வழி சார்ந்தன. அங்கே வயலிலே விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முளை வந்திருக்கின்ற அந்த விதை நெல்லை சேகரிக்கிறார். முளை வந்த நெல், அதான் குறிப்பு, சாலி முளை வெந்நீர் வழி சார்ந்தன. கோரி வாரி அவற்றை எல்லாம் தன்னுடைய உள்ளங்கைகளினால் சேகரித்து அதை வாரிக்கொண்டு இடா நிறைய கொண்டு, இடான்னா இந்த தோல்ல ஒரு இறப்பை மாதிரி போட்டிருப்பாங்க, தோல் இறப்பை மாதிரி போட்டிருக்க பேர் இடான்னு பேர். அதுல அவ்வளவு நிறைத்து கொண்டு, இடா நிறைய கொண்டு மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். அதை மேல் எடுத்துங்கிறார். சிவனுக்கு படைக்க இருக்கின்ற எப்பொருளும் இந்த இடுப்புக்கு கீழே போகக்கூடாது. நம்ம வித்தலை பாக்க வாங்கிட்டு போனாலும் சரி, மாலை வாங்கிட்டு போனாலும் சரி, இப்படி கையில ஏந்திக்கிட்டு தான் போகணும், அதை மேலேந்திட்டு போறார். அதனாலதான் எரிபத்த நாயனார் புராணத்துல சிவகாமி ஆண்டார் அந்த பூங்கூடையே தோல்ல தொங்க போட்டு போனார். ஆக அந்த புராணங்கள் எல்லாம் இப்படி கவனமாக நுட்பமாக படிக்கணும். எனவே அந்த இடாவை எப்படி சொன்னார், மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீட்டனர் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இப்படி முளை வந்த நெல்லை படைத்து தான் அங்கே இறைவனை கண்டார், ஜோதி வடிவிலே காணுகிறார். இது பெரிய ஒரு தத்துவத்தை காட்டுகிறது. என்ன தத்துவத்தை காட்டுகிறது என சொன்னால், விதையிலே முளை வந்த நெல்லினாலே அவருக்கு அன்று பெரும்பேறு கிடைத்தது. இது எதை காட்டுகிறது என சொன்னால், நம்ம சித்தாந்த சாஸ்திரத்துல அங்கே திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் என்று ஒன்று இருக்கிறார். திருவியலூர் உய்யவந்ததேன அருள் செய்திருக்கின்ற அந்த திருவுந்தியார்ல சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனா திருக்கழிச்சுப்படியார்ல சொல்றார். அதுல சொல்றார், விதை நெல் விதை விதை என சொல்லக்கூடியது சிவஞானம், அதுல வரக்கூடிய முளை என சொல்லக்கூடியது சிவஞானத்தின் பயனாக முளையாகிய அன்பு ஆன்மாவில் மேலிடும். அந்த அன்பு நிறைந்த சிவஞானத்தோடு கூடிய அந்த அன்பு அன்பையும் சேர்த்து இறைவனுக்கு அங்கே நிவேதனம் படைக்கின்ற பொழுது மேலான வீட்டின்பத்தை அடையும். ஆனால் சிவ சில விதையை விளை அங்கே தூவி விட்டு அங்கே அதில் வருகின்ற அங்குரம் என சொல்லக்கூடிய முளை வருவதை பொருட்படுத்தாது நின்று அவர்கள் முக்தி பெயரை பெறுவதில்லை என்று அழகாக திருவுந்தியாரிலும் திருக்கழிச்சுப்படியாரிலும் உணர்த்தி காட்டுகிறார். இந்த திருவுந்தியாரில் பாடுறேன், வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உந்தீபர பெறுவது அங்கு என் பெணே உந்தீபர வித்தை மட்டும் நினைக்கிறார்கள். அது வரக்கூடிய முளையை பேணவில்லையே. வித்தாகி சுவஞானம் கொண்டால் போதார், முளையாகிய அன்பு அந்த ஆன்மாவில் ஊற்றெடுக்கணும். இதை அப்படியே திருக்கழித்துப்படியல்ல. வித்து மதனம் வித்து மதன் அங்கூரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம். வித்து மதன அங்கூரம் மெய்யுணரில் வித்ததனில் காணாமை காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையால் அற்றார் பேறு. எனவே விதை என சொல்லக்கூடியது சிவஞானம். அந்த சிவஞானத்தால் வரக்கூடிய நெல்லிலே அங்கே முளை வருவதை போல சிவஞானத்தால் ஒரு ஆன்மாவிடத்தில் அன்பு ஏற்படும். அந்த அன்பு எப்படி ஏற்படுதல் வேண்டும் என சொன்னார், அந்த சிவஞானத்தால் தெளிந்த அறிவு இருக்கணும். அது தெளிவறியாதார் சிவனை அறியார். அந்த தெளிந்த அறிவு, எந்த தெளிந்த அறிவு என சொன்னால், சிவபெருமான் ஒருவனே நமக்கு பற்றுக்கோடு என்ற ஒரு தெளிவு நம்மிடத்தை ஏற்படுத்துதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மணிவாசக பெருந்தகை தன்னுடைய தகுதியை சொல்லுகின்ற பொழுது அங்கே எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், பெருமானே நான் கலைஞானங்கள் கற்றேனோ இல்லையோ, நீ என்னை ஆட்கொள்வதற்கு ஒரு தகுதி என்னிடம் இருக்கிறது. ஏனெனில் உன்னை தவிர வேறு ஒன்றையுமே நான் இறைவன் தலைவன் என்று நான் கருதியதே இல்லை என சொல்லி காட்டுகிறார். கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயினும் மற்ற அறியேன் பிற தெய்வம். நான் உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் நான் கருதவில்லை. இந்த கருத்தை அழுத்தமாக திருக்கழுக்குன்ற பதிகத்தில் சொன்னார். பேதம் இல்லாதோர் கற்பு அழித்த பெருந்துரை பெருவெல்லமே. பேதம் இல்லாதோர் கற்பு அழித்த பெருந்துரை பெருவெல்லமே. இந்த கற்பு என சொல்லக்கூடியது கல்வி என்ற பொருளிலே வரும். கற்பிலா மூக்கர் கல்லாரையே காமுகுவர். கற்பு என்பது கல்வி என்பதை வரும். அந்த கற்பதால் வரக்கூடிய ஒழுக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஒழுக்கத்திற்கு கற்பு என்று பெயர் வைத்தார். இந்த கற்பு என சொல்லக்கூடியது வேதம் இல்லதோர் கற்பளித்த, அதுவோ இதுவோ அப்படியோ இப்படியோ என்று மனம் சலனப்படாத உறுதி பெயர்க்கக்கூடிய நல்ல ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டார். வேதம் இல்லதோர் கற்பளித்த பெருந்துரை பெருவெல்லமேங்கிறார். இந்த பேதம் இல்லாதோர் கற்பளித்த என சொல்லுகின்ற பொழுது கற்பு என்பதை கல்வி என பொருள் கொள்ளுகின்ற பொழுது எனக்கு தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்தாய், கல்வியை கொடுத்து விட்டாய் என்று ஒரு பொருள் வருகிறது ஞான உபதேசத்தை. மற்றொன்று கற்பு என சொல்லக்கூடியது ஒழுக்கம் என்ற ஒரு நிலையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு கற்பு என சொல்லக்கூடியது தன்னுடைய கணவன் ஒருவனையே தனக்கு பதியாக நினைத்தார். அந்த கற்பு என்னிடத்தே இருக்கிறது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அங்கே சொல்லுகின்ற பொழுது பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்தூரை பெருவெல்லமே. என்ன பொருள்? பசுபதி பெயரிய தனிப்பெரும் கடவுள் சுலோக பஞ்சகத்துல வருது. இந்த பசுபதி என்பது சிவத்தை மட்டும்தான் குறிக்கும். உயிர் கூட்டத்திற்கெல்லாம் அவனே தலைவன், உயிர்களெல்லாம் தலைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற போது சிவபெருமான் ஒருவனே அங்கே தலைவன் என்று அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய சாய்மான சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். கற்புடை மாந்தர்தன் கணவனை அன்றி வேறு இல்புறத்தவரை நாடார். யாந்தனும் பொற்புடை உனையன்றி வேறு ஒருவரையும் நாடும். இதான் கற்புத்தன்மை. ஒரு நல்ல உத்தம பெண்மணி கற்புடைய பெண்மணி கணவனை அன்றி வேறு ஒருவரையும் நாடாது என்பதைப் போல நான் உன்னை என்று வேறு ஒருவரையும் நாடுவதில்லை. இதே கருத்தை குரு நமச்சிவாயர் சிதம்பரம் என்பாரை சொல்லி காட்டுகிறார். அந்த கற்பொழுக்கத்தோடு உன்னை பூஷிக்கின்ற வரத்தை தாங்கிறார். நீ ஒருவனே கடவுள் என்ற அந்த கற்பு ஒழுக்கத்தோடு என்னை பூஷிக்கும்படி வரம் கொடுங்கிறார். சிந்தை கழிக்க தரிசிக்க என் கண்ணினை வாய் வந்த வடிவை புகழ்ந்து வாழ்த்த எந்தன் கரம் தாமரைத்தாளை கற்பொடு பூஷிக்க வரம் தா சிதம்பர தேவா. எப்படி எந்தன் கரம் தாமரைத்தாளை கற்பொடு பூஷிக்க, நீ ஒருவனே தலைவன் என்று அந்த பரி உணர்வோடு உன்னை வணங்குகின்ற பேச்சினை கொடு என்று சொல்லி காட்டுகிறார். திருவெண்காடு தலபுராணம் என்று ஒன்று இருக்கிறது. சைவியல்லப்பன் நாவலர் செய்தது அருமையான ஒரு, எல்லாரும் மேருமலையை வில்லாக வளைத்தார் மெல்லாக வளைத்தார் சொல்றோம், அதனுடைய பொருள் தெரியாம நமக்கு இருக்கிறது. அந்த மேருமலையை வில்லாக வளைத்ததை வைத்து ஒரு பெரிய ஒரு சைவ உண்மையை நம்முடைய சைவ எல்லப்பன் நாவலர் அந்த பகுதியில் உணர்த்துறார். என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே வில் என சொல்லக்கூடியது வளைகின்ற தன்மையை உடைய மரத்தில் தான் செய்யணும். ஆனா நம்முடைய பெருமாள் கல் நிமிர்ந்து நிற்கின்ற அந்த கல்லை வில்லாக வளைத்தார், கல்லை வில்லாக வளைத்தார். இதுதான் அவருடைய பெயர் ஆற்றல் கருத்தம். கல்லை வில்லாக வளைத்தார், இது மறுதலையாக இன்னொரு பொருள் இருக்கணும். மறுதலையாக சிவபெருமான் மேருமலையாகிய கல்லை வில்லாக வளைத்தார். மறுதலையாக எப்படி சொல்லணும்னா, மேருமலையை வில்லாக வளைக்கின்ற ஆற்றல் சிவன் ஒருவனுக்கே உண்டு. சரிதானா? மேருமலையை வளைக்கின்ற ஆற்றல் சிவன் ஒருவனுக்கே உண்டு. இன்னொரு இதை எப்படி சொல்லணும்னா, சிவன் ஒருவனுக்கு மட்டுமே மேரும் மலை வளையும், மற்றவங்களுக்கு அது நொறுங்கும். நல்ல கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, சிவன் ஒருவனுக்குத்தான் மேருமலை வளையும். இந்த சிவனடியார்கள் என சொல்லக்கூடியவர்கள் மேருமலையை ஒப்பவர்கள், சிவனை தவிர வேறு எவருக்குமே வளைந்து கொடுக்காதவர்கள். எதை போல? சிவனுக்கு தவிர வேறு எவருக்கும் வளைந்து கொடுக்காத மேருமலையை போல. அழகாக சைவ இலப்பன் ஆவல திருவன்காட்டு தலபுராணத்தில் சொல்லி காட்டுகிறார். குற்றமற்ற திருத்தொண்ட கூட்டமும் வெற்றியாகவே மோதும் மேருவும் ஒக்குமே, புற்றிடம் கொள் புறாண்டார்க்கு அல்லது மற்ற எவருக்கு வணங்குதும் இல்லையாய். சிவனுக்கு அன்றி வேறு எவருக்குமே தலை வணங்காத அந்த மேருமலையைப் போல சிவன் அடியார்கள் சிவத்தை தவிர வேறு எவருக்குமே பணியமாட்டார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் மேலாம் தன்மையிலே பெற்று சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று அவனிடம் பணிந்து நிற்கின்ற தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையை அடைந்து அந்த சிவ ஞானத்தால் அவர்கள் சிவப்பேறு எழுதுகிறார்கள். எப்படி சிவப்பேறு எழுதுகிறார்கள் என சொன்னால், இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனேங்கிறார். சிவபெருமான் தன்னுடைய எண்குணத்தை அடியார்களிடம் பதிய வைக்கிறார். அது என்ன பொருள்? அந்த சிவபெருமானவர் தன்னை சார்ந்தவர்களை சிவமாம் தன்மையை ஆக்குகிறார், சிவமாம் தன்மையை ஆக்குகிறார். அப்படி சிவமாம் தன்மையை ஆக்குகின்ற பொழுது அங்கே இந்த ஆன்மாவானது எப்படி தன்னுடைய பசுத்துவம் நீங்கி எப்படி சிவத்துவத்தை அடைகிறது, இது பசுத்துவத்தை நீங்கி எப்படி சிவத்துவத்தை அடைகிறது, இது எப்படி மாறும்? இதுதான் இன்றைய சிந்தனையிலே 73வது அகவலை கேட்கிறார். ஒரு பொருளுக்கு ஒரு தன்மைத்தான் இருக்க முடியும். கரும்பு என சொல்லக்கூடியது எப்பொழுதுமே இனித்து கொண்டேதான் இருக்கும். அது வேறு தன்மையாக அந்த கரும்பு என்பது கசப்பு சுவையை அது ஒருபோதும் மாறி கொடுப்பது இல்லை. பாகற்காய், பாகற்காய்னு அதுக்கு பேர் என்ன, எதுக்கு அப்படி வச்சிருக்கான், பாகு அற்காய், பாகுன்னு இனிப்பு, இனிப்பு இல்லாத காய், அது மங்களமா சொல்றாங்க. கசப்பு காய்ன்னு சொல்லக்கூடாதான், அதுக்காகத்தான் நம்ம தமிழ்ல பாகு அற்காய், இனிப்பு இல்லாத காய். அது இனிப்பு இல்லாத காய் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது? அது என்னதான் அதனுடன் உள்ளி முதலானவைகளை சேர்த்து என்னதான் நாம் அதை பக்குவப்படுத்தினாலும் அதனுடைய கசப்பு தன்மை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அது ஒருபோதும் பாகற்காய் என சொல்லக்கூடியது இனிப்பாக மாறுவது இல்லை. அதைத்தான் அமைப்பு நாட்டு குரல்ல சொன்னா, வேம்புக்கு பாலையே நீங்க காசினாலும் வேம்புக்கு இருக்கிற கசப்பு போகுமா அப்படின்னா, வேம்புக்கு நீங்க பாலையே தண்ணீருக்கு பதில் பாலையே ஊற்றி வளர்த்தாலும் அந்த வேம்புல இருக்கிற கசப்பு போய்விடுமா? அப்படி ஒன்று பிரிதொன்றாக மாறாது. அப்படி இருக்க இந்த ஆன்மாவானது பசுத்தன்மை நீங்க சோமாம் தன்மை எப்படி பெறுகிறது, அது பெறுமோ என்று ஒரு சிறு சந்தேகத்தை எழுப்பதை போல கேட்கிறார். அழகாக மாணாக்கர் கேள்வி ஏற்படுறார், இந்த உயிர் இப்படி தன்மை மாறி விடுமோ என்று இந்த ஐயத்தை கேட்பதை போல மாணாக்கர் கேட்க, அதற்கு நம்முடைய இந்த சீவனானது எப்படி சோமாம் தன்மையை பெறுகிறது, எப்படி மாறுகிறது என்பதற்கு மூன்று உதாரணங்களை வைத்து அழகாக நம்முடைய வாகீஷ முனிவர் நமக்கு ஒரு தெளிவை நமக்கு.
1: அதனால் இந்த ரெண்டு பேருக்கு சரி இப்படி பஞ்சம் ஏற்படுது, எல்லாம் நாடெல்லாம் வருத்தப்படுது அப்படின்னாரு. கண்ணுதலான் திருநீற்று சார்பி நோர்க்கும் கவலை வருமோ. அடியோர்கள் எல்லாம் இடையராது பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கவலை வருமா? வராது. யாருக்கு வரும்? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேராதாருக்கு டன் டன்னா இருக்கும். சேர்ந்தவருக்கு சேர்ந்தவருக்கு நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏன் கண்ணுதலான் திருநீற்று சார்பு இருக்குது, நமக்கு என்னடா கவலை? எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய், என்ன குறையும் இளையம் ஏலோர் எம்பாவாய். அதனால அடியவர்களுக்கு என்ன கவலை இருக்குது? அதனால சரி திருவருள் காக்கும் என்று சொன்னாங்க ரெண்டு பெரியவர்கள். பஞ்சம் வந்ததோ பஞ்சத்து நீக்கணுங்கிற வரலாறு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது. எல்லாம் நல்ல பக்கம் ஜெயிக்கிறார் வழி நின்று இந்த பாட்டை தெரியணுங்கிறதா தான் இவ்வளவு நேரம் சொல்லுங்க. தர இல்லைன்னா செய்தி ரொம்ப சாதாரண செய்தி, எல்லாரும் தெரியும். ஞான சம்பந்த படிச்சவங்களும் தெரியவே தெரியாதான். இப்படி கொண்டாடலாம். கொண்ட உடனே உலக இயல்பு நிகழ்ச்சியால் அணிந்த தீய ஒரு பதி நோய் உமையடையாதெனினும் பாருங்க. எல்லாம் பெருமான்ட்டேன்னு விட்ட உடனே பெருமான் தாமம் சொல்றார். என்ன பண்ணார்? கனவுல தோன்றி அப்பா ரெண்டு பேர் இருக்கீங்க, இந்த துன்பம் எல்லாம் உங்களையோ அவங்களை சார்ந்த அறிவர்களுக்கு வராது. ஆனாலும் மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், இவங்களும் சாப்பிடணும் அல்லவா, அதற்காக நித்தம் ஒரு காசு ஒரு காசு வைப்போம். எனினும் நும்பால் நிலவு செவி நெறி சார்ந்தோர் தம்மை வாட்டம் நீக்குதற்கு நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகு மணி பிடத்து குணக்கும் ஏற்கும் யாமளித்தோம் உமக்கு. கிழக்க ஒருத்தருக்கு மேற்கு வாயில ஒருத்தருக்குமா ஒவ்வொரு காசு தரும் பாத்தீங்களா. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும், தேவைக்கு மீறி கொடுத்தா 20ஆம் நூற்றாண்டு. ஆமா இவங்க பெரியவங்க சிங்கம் சிங்கம், ஆனாலும் கூட தேவைக்கு ஏற்பதான் கொடுக்கணும். இதுக்கு மேல நான் சொல்லல, உலகியல் போனா வருத்தப்படுவாங்க. அதனால சில சில துறையில இவ்வளவு சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கல அவங்களே சொல்றாங்க. ஏன் தேவைக்கு மீறி கொடுக்குறீங்க, எப்படி போகும் நாடு? குட்டிச்சு வராதான் போகும். தேவைக்கு மீறி கொடுத்தா குட்டிச்சு வரதான் நாடு பாத்தீங்களா. ஒவ்வொரு காசு கொடுக்குற இவ்வளவு நல்ல சார்ந்த தக்க பெரியவர்கள் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு காசு தான் கொடுத்தாரு. ஏன் ஒரு வாரத்துக்கு ஏற்ப ஒரு 7 காசு கொடுக்க கூடாதா? தினமும் போய் நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்கிறது. 7 காசு வாரம் ஒரு தரமாவது வாங்கிக்கணும்னு ஒரு 7 கொடுக்கப்படாதோ? கொடுக்கல. என்ன தெரியணும்? 20ஆம் நூற்றாண்டுக்கு நமக்கு அறவுரை. ஏதேனும் தேவைக்கு உரியது கொடுக்கணும், தேவைக்கு மேல கொடுக்கப்படாது. இது மேல சொல்லல, எங்க இளைஞர் உலகம் அல்ல. பையன் கல்லூரில சேர்த்தம்னு சொன்னா தேவைக்குரிய பணம் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. அப்பாவை கஞ்சன்னு சொன்னாலும் பரவாயில்லை பரவாயில்லை. வேண்டுகோள் இப்படி இலகு மணி பீடத்து குணக்கு மேற்கும் யாம் அளித்தோம் உமக்கு. அதே வேற பாருங்க, இன்னொன்னு வேற. இந்த காலம் தீர்ந்தால் அலைகள் புகழீர் தவிர்வதாகும். இந்த பஞ்சம் நீங்கணும்னு இதுக்கு நாங்க தொடர்ந்து தரமாட்டோம். அந்த பஞ்சம் ஏற்பட வரைக்கும் தான் தரணும். பையன் கல்லூரில் படிக்கிற வரைக்கும் தான் தரணும். சரிங்களா? லீவ்ல வந்துட்டானா நல்லா சாப்பிடுப்பான் நல்லா இருப்பான்னு சொல்லணும். அப்போ நீங்க வந்து ஏன் இது வரைக்கும் எனக்கு 2500 கொடுத்தீங்களேன்னா? அதான் லீவ்ல இங்க வந்துட்டியாப்பா, மீண்டும் ஜோலை மாசம் போகும்போது தரேங்கணுமே தவிர வீட்டுல இருந்தாலும் 2500. இவ ஜீவ என எங்களுக்கு தெரியும். இளைஞர் சமுதாயத்தை பத்தி 40 ஆண்டு நாங்க வளர்ந்துருக்கோம். எல்லாம் மீசு முளைச்ச குழந்தைகள் தான். அந்த தவிர்க்கணும், அதாவது தேவைக்கு கொடுக்கணுமே தவிர தேவைக்கு மீறி கொடுக்க கூடாது. அதனால இது ஒவ்வொரு காசு தான் தருவோம், அதுவும் வந்து உங்களுக்கு பஞ்சம் நீங்கன்னா நாங்க நிறுத்திடுவோம்ப்பா. என்ன அருமையான கட்டுப்போக்கு! இதெல்லாம் தெரியணுங்கிறதா கொஞ்சம் சொல்றேனே தவிர வரலாறு எல்லாம் தெரியும். பெரிய காரியம் தம்பிரான் அருள் புரிந்து கனவில் நீங்க சண்பையார் இளவேறு தாமுணந்து நம்பிரான் அருள் இருந்த வண்ணம் என்றே நாவினிசை அரசோடும் கூடரண்ணி பம்புலா மலர்திரி வெடிநாதர் மணிக்கோயில் வலஞ்செய்ய பூந்த வேலை அம்பிகாபதி அருளால் பிள்ளையார்தாம் அபிமுகத்து பிடிகை மேற் காசு கண்டார் பார்த்தார். அப்படியே ரெண்டு பேரும் வளமா வரும்போது பெருமாண்ட அரே இங்க ஒரு காசு இருக்கேன். இவர் இப்படியே வந்து வந்தவன அரே ஆமா இங்க ஒரு அடி காசு இருக்கார் பாத்தீங்களா, அடியே நம்ம ரெண்டு பேரும் கொடுத்திருக்கிறார். எனவே நாம ரெண்டு பேருமா இருந்து பஞ்சம் நீங்கிற வரைக்கும் மக்களுக்கு உணவளிப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்க. திருவேடி மலர் செய்த தவம் அதனால ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்க. காதலுடன் தொழுதெடுத்து கொண்டு நின்று கை குவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் விரும்படியார்கள் நாடும் நாளும் நல்விருந்தாய் உண்பதற்கு வருக என்று. பாருங்க, நாடு பூரா பஞ்சம், ஆனா அந்த ரெண்டு அறிவுரை மட்டும் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு அறிவிப்பு செய்து இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நண்பகல் சரியா 12 மணி அளவிலே இந்த இரண்டு இடங்களிலும் உணவு தரப்படும். அரியவர்கள் தாங்கள் தங்களது சுற்றத்தார் குடும்பத்தோடு எல்லாம் வந்து உணவு அருந்தலாம் என்று இப்படி செய்தாராம். திரு அமுது எப்படி இருக்கும்னாரு, கறி நெய் பால் தயிர் என்று இன்ன ஏத முறாது இனிது ஊட்டி. சிவ சிவ, ஏதோ பஞ்சத்துக்கு போறதுனால அட சாத்த கலரி எப்படி உருண்டையா கொடுப்பாங்கல்ல, நல்லா உட்கார வச்சு இலையும் போட்டு இப்படி செய்தாரலாம். திருவேணி மலையில் இரு திறத்து பெருந்தரைவரும் இருந்த நாளில் இப்படி இருக்கும் போது இப்படியாக அவர் உணவு தந்தாரலாம். இங்க ஒரு அருமையான குறிப்பு, அநேகமா நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலேயே யாரேன்னு சொன்னால் தலை வணங்கி ஏற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி ஒரு சொல் இல்லை, செய்கிழாருடைய திருப்பெருவத்தில்தான் இருக்கு. சரி, ரெண்டு பேரும் எப்பொழுது உணவு கொடுத்தார்கள் அப்படின்னா இப்பொழுது என்ன சொல்லுவோம், சரிய 12 மணிக்கும். அந்த காலத்துல கடியாரம் அதெல்லாம் இல்லை. அந்த சரிய 12 மணிங்கிறது எந்த அருமையான சொல்லால் சொல்லப்பட்டது, ரொம்ப அருமையான சொல்லு. இரண்டு பேரும் எப்பொழுது உணவு அளித்தார்கள் என்று சொன்னால் சரிய 12 மணிக்கு. இது இந்த இந்த 20ஆம் நூற்றாண்டுல விளங்கும் தேவை. அந்த காலத்துல நாட்கூறு, நாவண்ணா இட்டண்ணா பூவண்ணா ரூ பல்லின ரூ, நாட்கூறு அருமையான சொல். அநேகமா தொல்காப்பிய முதல் மற்ற இன்னைய வரைக்கும் தோன்றும் இலக்கியங்கள் வரையிலும் இந்த சரிய 12 மணி என்பதற்கு நாட்கூறு என்ற அருமையான தமிழ் சொல் பெய்தவர் கேட்கிறார். ஒருவர் என்னும் ஒருவர் காண்க நாட்கூறு. நாட்கூறு என்ன, இப்ப நம்ம நம்ம கண்டுபிடிச்சோம்னா சரியா காலையில 6 மணியிலிருந்து மாலையில 6 மணி வரைக்கும் இது பகல். பகல் அப்ப அது போல மாலையில 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் இரவு. இதுபடிதான் 24. இதுல இப்ப நாள் பகல் நாள் இரவு நாள்னு சொன்னா பகல் நாள் என்னது, காலை 6 மணி முதல் மாலையில 6 மணி வரைக்கும் இது பகல் நாள் பகற்பொழுது. அதுல நாட்கூறு சரியா அந்த நடுப்புற போட்டோம்னா எத்தனாவது வரும், 12 மணி வரும் இல்லவாமா. நீங்க 6:00 12 மணி இந்த 12 மணியில சரியா நடுவில் போட்டீங்கன்னா எத்தனை வரும், 6 மணி. அப்ப காலையில 6:00 to 12 மணி. இந்த 12வது மணின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, 2 மடங்கள்லயும் அருமையா சாப்பிடும். அதுவும் 11:30 இலை போட்டோம், 11:30 போட்டாதான் 12 மணிக்கு அவங்க கை வைக்கலாம். ஏன், மகேஸ்வர பூஜை எல்லாம் உண்டல்ல வச்சவன உள்ளதுன்றத ஆடு மாடா சிவ சிவ, அதனால வச்சா வச்சிருப்பாங்க, இருந்ததானே இருந்தபடி இருந்து காட்டும் இலை அவ்வளவுதான். பின்ன என்ன செய்வாங்க, அருமையா அந்த வந்த அடிவர்களை எல்லாம் மகேஸ்வரர்களாக கருதி அவர்கள் முதல்ல மலர் அப்படி இட்டு அதன் பிறகு தீபாவளி தூபம் காட்டி அதன் பிறகு நிவேதனம் செய்து மீண்டும் தூபம் காட்டி மீண்டும் கல்பூரம் அப்படியே எல்லாருக்கும் காட்டி போய் அதன் பிறகு தான் நின்று இந்த நாட்டில நல்லதாக நல்ல காலந்தோறும் மழை பெய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருவள்ளுவர் சொற்பதாக இங்க இருக்கிற அடியாவர்களுக்கு விஞ்ஞானமும் அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு மடங்கள்ல அப்படிதான் சொல்லணும் இல்லவா, ரெண்டு பெருகணும் பாங்க. இங்க சாப்பிடுறவங்களால மகேஸ்வரர்களுக்கு என்ன பெருகணும்னா ரெண்டு பெருகணும். என்னது, 2:2 சிவஞானமும் தீர்க்காயுசும் பெறுவதாக திருவுளத்தடைக்கே. நல்ல சிவஞானம் வரணும், தீர்க்காயு நிலை மிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லாததா, ஆனா பெருமானை அணங்கினா நிலைமிசை நீடு வாழ்வார் அது தீர்க்காயு. சரிங்களா, நீடு வாழ்தல் என்பது அருமையான தமிழ், தீர்க்காயுங்கிறது அருமையான வடக்கம். அதனால நீடு வாழ, அது ரெண்டையும் அவங்க சொல்லி பிறகு அவர்கள் உட்கார்ந்து யாரு நமக்கு வழிபாடு செய்தவங்களா அவர்களுக்கு நீங்க திருநீர் எல்லாம் கொடுத்து. ஏன்னா நம்ம வந்து அப்ப மகேஸ்வரராக கருதுறதுனால நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா நம்மை மகேஸ்வரராக கருதணும். கருதணும்னா என்ன அர்த்தம், அதுக்காக நம்ம நாம் தான் சிவபெருமானம் இல்ல திருவைந்தெழுத்து நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். எது, இந்த வழிபாடு நடக்கிற வரைக்கும் வழிபாடு நடந்து இது மாதிரிலாம் சொன்ன பிறகு அவங்க சில பேர்ட்ட திருநீர் வாங்குவாங்க, அது வாங்கிட்டு திருநீர் கொடுத்து இட்டு விடுறோம். அவங்க போய் உட்கார்ந்த பிறகு இனி அடியோர்கள் எல்லோரும் உணவு இருந்தலாம் என்று அவங்க சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் கையே வைக்கணும், இங்க என்ன பரிமாறுறதுன்னு தெரியணும். ஏன், தன்னைதான் சிவோகமா நினைச்சுக்கிட்டாங்களே, அதனால எங்க கறி வச்சாங்க எவ்வளவு வச்சாங்க இதெல்லாம் தெரியக்கூடாது. ஆமா தெரியக்கூடாது. இந்த மாதிரி அவங்க வந்து திருநீர் பெற்ற பிறகுதான் நாமே விழிச்சு பார்த்து நாம் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், ஆஹா அப்படின்னு நினைக்கிறேன். கருதுறவங்களும் மகேஸ்வரராகவே கருதணும், கருதப்படுகின்ற அந்த அறிவர்களும் தன்னை மகேஸ்வரராகவே தியானம் பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய பெற்ற பிறகு அடியாரில் அமுது அருந்தலாம் என்று அந்த சொன்ன பிறகு அப்புறம் தான் பார்த்தா தெரியும். அப்படி தெரியும் போது கூட சரிங்களா, தெரியும் போது கூட அதனாலதான் அந்த காலத்துல இங்க எல்லாம் நீங்க அருமையா செய்வீங்க. பருப்புன்னு ஒண்ணு உண்டு, மேல அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஐதி பருப்பு அப்படிங்க நாம ஏன் அதெல்லாம் கிடையாது, பூட்டுது அதெல்லாம் நெய் நெய் பூட்டுது. அதனால என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சாதம் பருமாறுறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தால கொஞ்சமா தான் பருமாறுவாங்க. அப்படி பருமாறும் போது இந்த பிறம் பருப்பு இருக்கும், அதுல நெய் போட்டு போயிருப்பாங்க, நெய் போட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன இருக்கணும்னா, அப்படி இந்த பிறம் கொஞ்சம் எடுத்து சாதத்தை அந்த நெய் சாதம் பருப்பு சாதத்தோட பிசைஞ்சு திரும்ப இவங்க அதை எடுத்து வச்சு நிவேதனம் பண்ணிட்டு காக்காக்கி வைக்கிறவங்கன்னா எடுத்து ஐயா கொஞ்சம் காகத்துக்கு வச்சுக்குவாங்க சொல்லிட்டு அதன் பிறகு எடுப்பாங்க. அதன் பிறகுதான் சாம்பாரே வரணும், இல்லைன்னா அதுக்கு பிறகு மூச்சியே வரக்கூடாது. அது கூட இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு போதுன்னா, இந்த சாதம் நெய் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்து இந்த கூட்டுன்னு ஒண்ணு உண்டு, எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டா காலையில அவங்க சாப்பிட்டவங்க தொண்டை. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் நடுப்புற இடையே காபி டீ இதெல்லாம் கிடையாது, அதனால அந்த தொண்டை அப்படியே இருக்கும். அதனால எடுத்து எடுப்பிலேயே போட்டு சாம்பார் வச்சு உரப்பு வைக்க வேண்டாம், இந்த நெய் மனம் இந்த பருப்பு மனம் அதோட அந்த கூட்டை கொஞ்சம் அப்படி தொட்டு சாப்பிட்டு அப்படி தொட்டு இருக்கும் போது சாம்பார் வரும். வந்தா இவங்க அப்படி ஒதுக்கினா அதுல ஒதுக்க ஒண்ணு நடுப்புற குழியை போட்டு மேட்டூடாமலேயே தண்ணி இல்லை, இங்க தண்ணி வைக்கிறது சாம்பார் இருக்கா வைக்கிறத டேமே அல்ல இது சாதம். எனவே பருமாறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், அதோட விட்டுருங்க. எனவே அதனால அந்த அந்த அளவுக்கு வேண்டிய அளவுக்கு சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் அந்த முறுக்குழம்பு, அப்புறம் சரிங்களா பாயசம், அப்படி எல்லாம் தான் இருக்கு. இன்னைக்கு ஏதோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்கு, மடங்கள்ல இருக்கு. அதுல நாங்கள் சாப்பிட்டவன் திருப்பணம் தாள் அப்படின்னு சொன்னா இந்த நாட்கூறு அப்ப பயன்படுத்தப்பட்டது, இப்ப கொஞ்சம் தள்ளுது திருவாவூர்லதான் அப்ப இந்த நாட்கூறு இருக்கு. இன்னைய அளவுல சரியா 12 மணிக்கு போட்டுருவோம், இன்னைக்கு இருக்கு. திருப்பணம் தாள் ஒரு காலத்துல இருந்தது 12 அங்க மணி அப்படி அடிச்சாங்கன்னா நீங்க நெய் சாதம் தத்துவீங்க. ஆகவே மகேஸ்வர பூஜை என்பது உண்மையா. ரெண்டாவது இன்னொன்னு ஒண்ணு, இப்ப அப்படியான நாம எல்லாம் 2 மணிக்கு போறோமே நினைக்காதீங்க, நம்ம தான் காலையில வச்சு ஏத்திட்டோமே. அப்பெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, சிவ பூஜை முடிச்சவங்கன்னா 10 மணிக்கு உட்காருவாங்க, காஃபி ஏதும் ஒண்ணு எல்லாம் அருமையா. முதல் சந்திப்பே சாப்பாடுங்கிறது மத்தியானம் தான் சந்திப்பு, நாம இது 3ஆம் சந்திப்போ 5ஆம் சந்திப்போ இங்க யாரையும் குறிப்பு நல்ல கற்பனையே அப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஏது காலையில உணவு கிடையாது அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு. இப்ப எங்க வீட்டுல கூட நாங்கெல்லாம் பழையது எங்களுக்கு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். நாங்க பழைய சாப்பிட்டு பழைய எடுத்துட்டு போடுவோம், ஏன்னா தொட்டியம் போனாதான் எலிமெண்ட் ஸ்கூல்ல கண்ணால பாக்கலாம். இப்போ 3.5-7 மைல் போனா தான் எலிமெண்ட் ஸ்கூல்ல கண்ணால பார்த்தோம். ஆமா, இப்ப வீதி தோறும் 2 பள்ளி என்றெல்லாம் இருக்குது, என்ன வசதி இருக்குது. பழைய சாப்பிட்டு எடுத்துட்டு போவோம், பெரியவங்க இவரும் காஃபியோட சரி, பூஜையெல்லாம் முடிச்சு வச்சு எங்கேயா போயிட்டு வந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடும். ஆனா நல்லா ஒரு சாம்பார் ரசம் கறி கூட்டா இருக்கும், பெரியவங்க காலை சாப்பாடு இல்லையே. அதனால இப்படி எல்லாம் இருந்த காலம். இதெல்லாம் நம்ம இதோ இதனால என்ன, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாலும் நாட்கூறுங்கிற தமிழை மறந்துடக்கூடாது. நாட்கூறு சரியா 12 மணிக்கு என்ன பேரு, நாட்கூறு. ஒரு நாளில் சரியான கூறு நடு கூறுவது அது 12 மணிங்கிறது நம்ம இப்ப விளங்க நமக்கு விளங்கணும்னு சொல்றது தவிர இந்த 12 மணிங்கிறது வராது. இப்போ நாட்கூறு இந்த சொல்லை பயன்படுத்தி இப்படி சொன்னது அநேகமா சங்ககால இலக்கியங்கள்ல கூட இல்லை. கூறு எனவே பாருங்க, மீண்டும் அதை குறிக்கிறார் 2வது இலியம். நாவினுக்கு வேந்தர் திருமடத்தில் தொண்டர் நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவுகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையாரதம் திருமடத்தில் அமுதாக்கு வாரி நோக்கி தீவினைக்கு நீர் என்றும் அடிவியாதிய திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேமிக்க அடியவர் களியா வண்ணம் விளைந்தவார் எங்கோலோ விளம்பும் என்றார். பாருங்க, நம்ம நாவுக்கரசுடைய திருமடத்துல சரிய 12 மணியான சாப்பாடு. எதுக்கால நாவுக்கிறது ஞானசமுத்திர திருமணத்துல 12:30, 12:30, 1 மணி இப்படி ஆகுது. சும்மா இருக்குதா, யாராவது சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அதனால யாரோ 4 பேர். அது என்ன பாருங்க, நாவுக்கரச மடத்துல சரியா 12:30 பருப்பு சாதம் கை வச்சுடலாம் உள்ள போகுது, இங்க சரியா 12:30, 1 மணி ஆகுது என்ன அப்படின்னு கேட்டேன். இது இப்படி என்ன என்னன்னு கேட்டு எல்லாம் ஞானசம்பந்தருடைய உள்ளத்துக்கு போச்சு. போன உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா என்ன ஏன் இப்படி ஏன் காலதாமதம் என்று கேட்டார். அப்பதான் சொன்னோம் என்ன சொல்லுகிறார்கள், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி எல்லாம் இல்லவா. திருமறையோர் தலைவர் தாம் அருளி செய்ய திருமடத்தில் அமுதமிப்போர் செப்புவார்கள் ஒரு பரிசும் அறிந்துள்ளோம் இதனை. இல்ல முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, அடியவங்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் விளங்கல சுவாமி, ஏன் என்ன என்ன என்ன சும்மா சொல்லுங்க. ஏன்னா நம்ம காசு கொஞ்சம் செல்லா காசா இருக்குங்கிறத எப்படி சொல்லுதுன்னு தயங்குறாங்க. அதான் நம்ம காசு செல்லையா பணியாளர் அப்படி சொல்லலாம், இப்போ எல்லாம் உங்க யோகிதா உங்க காசு, நானும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. பெரியவங்க கேட்கும், அதனால எங்களுக்கு ஒன்னும் தெரியல, ஏன் காலதாமதம் ஆகுதுன்னு இது ஒரு முன்னுரை. முன்னுரை இது, ஒரு பரிசு அறிந்திரோம் இதனை, உம்மை உடையவர் பார் பெரும் படிக்கா சொந்தம் கொண்டு கருதியவர் வாரங்கொள்ள வேண்டி சென்றார் காசு தனி வாசிப்பட வேண்டும் என்பார். என்னமோ நாங்க கடைக்கு எடுத்துட்டு போறோம், எதுக்கால திருநாவுக்கரசு அங்க மடத்துல இருந்து வரவங்க எடுத்துட்டு வர்றாங்க, அவங்க காசு வந்தவன பார்த்தவொடனே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு என்னப்பா வேணும், ஏ நிறுத்துறா ஐயாவுக்கு முதல்ல போட்டு அனுப்பு அப்படிங்கிறான். யாரு? திருநாவுக்கரசர் பணம்னா நம்ம பணம் கொண்டு போட்டு கொடுத்தவொடனே இப்படிங்கிறார் இப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அல்லவா. இந்த காலத்து 5 ரூபா நோட்டுன்னு வச்சுங்களேன், நான் தான் சொல்றது. இப்ப எல்லாம் மனுஷனை சபிக்கணும்னா வேணாம், 20ஆம் நூற்றாண்டு 5 ரூபா போல ஆகுதுன்ட்டா போதும். என்ன பாடுபட்டுதான் அந்த 5 ரூபா, 1 ரூபா 2 ரூபாலாம் நல்லா இருக்குது, இந்த 5 தான் ஏன் தான் இப்படி போச்சு தெரியல. அதனால 20ஆம் நூற்றாண்டு நீங்க 5 ரூபாய் கொடுத்தோன்னு ஏற இறங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, நீங்க ஆனா அருமையா அப்படி கல்ல ஒத்திக்கிற மாதிரி புது காசு கொடுங்க அப்படி ஒத்திக்கிறவன்னு இருப்பாங்க. ஆனா அந்த 5 ரூபா மட்டும்தான் இப்படி ஏன் போச்சுன்னு தெரியல. நிறைய அடிச்சுழைச்சுட்டாங்களா என்ன பண்றாங்க இல்ல, 5 ரூபா படாத பாடுபடும். எனவே இந்த காசு இருக்குது, அந்த ஞான சம்பந்தர் அந்த வலைய பணியாட்கள் போய் கொண்டு கொடுத்தா தட்டி கட்டி பார்த்துட்டு செல்லுலேன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு அடியவருடைய இதுல வந்திருக்காங்க தெரியுது. ஆனா செல்லு நம்மளும் திரும்ப மாத்த முடியல, ஐயா கொஞ்சம் இருங்க போட சொல்றேன் என்று சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்ததை போட்டுட்டு கடைசியா சரி சரி ஐயாவுக்கும் போடுறேன் அப்படிங்கிறாங்க. எனவே அந்த கொடுக்கற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் காலந்தாழ்த்து போகுது. யாரு? நம்ம ஞான சம்பந்தர் காசுக்கு. அதுல என்ன அல்ல, இப்ப 2 ரூபா மாதிரி சில 2 ரூபாலாம்

0: என்பார். நம்ம போனோம்னா கொஞ்சம் இருப்பா, ஏயா என்ன பணம் இப்படி ஏன் செல்லாத வாங்குறீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கப்படாதா, சரி சரி இருக்க இருக்க அப்படின்னு சொல்றேன். வாகீசர் நாவுக்கரசு மடத்துல இருந்து போனா என்ன வாங்குறேன்னா, பெருமுனிவர் வாகீசர் பெற்ற காசு பேணியே கொள்வர், அதை வாங்கினா கண்ணில் ஒத்திக்கிட்டு ஏ இது முதல்ல போடுறாங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல சாமி, கடையில போனா நம்ம சாமான் வாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது, அவங்க சாமான் போடுறது உடனே கொடுத்து விடுறாங்க. அந்த காலதாமதம் தவிர அடியவங்களால் காலதாமதம் இல்லை, எங்களால் ஒன்றும் இல்லைன்னு. உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையா உடையாய் அடிமைக்கு ஆரண்டு. இந்த மாதிரி எங்களால ஏதோ குறைவை நேரா சுவாமி, ஆனா இந்த மாதிரி அடைச்சு கருதுகிறார். பார்த்தா சிவ சிவ திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிபட மற்ற காசு நன்றாகி வாசிபடாது ஒடிவான் அந்த பெருவாய்மை திருநாவு கருத தொண்டாம் பெருங்காசா மாதலினால். பாருங்க நம்ம போடுறாள்னா அது என்ன கொடுக்கற காசுல என்ன, நாமனும் தான் அடிமையா இருக்கிறோம் பாடுறோம் தேவாரம் எல்லாம் அவரும் தான் பாடுறார் என்று யாரு மேல அழுக்காறு வரும். சாதாரண மனித உள்ளத்துக்கு 100க்கு 99 ஆளுக்கு நாவுக்கரசர் அவர் தான் பெரியவர வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் ஞான சம்பந்தர் ஆகா நம்மோட சேர்த்து உட்கார வைக்க வேண்டியதுதான். ஞான சம்பந்தரே வந்தாலும் சுவாமி அடாடாடா அங்க மேல வேணாம் சுவாமி இப்படி போய் உட்காருங்க பரவாயில்ல இப்படி கீழே உட்காருங்க அப்படின்னு. ஏன் அப்படிப்பட்ட உள்ள முடையவர் அல்ல. என்ன கருதினா ஏன் பெருமான் அப்படின்னாரு, திருத்தொண்டால் பெருங்காசு ஆதலினால் கையுடவாரப்படி செய்து வருந்தி பெறுகிற காசு, அதனால பெருமான் தந்தார். நாம பெருமாள் தாளம் போடுறத தவிர அதிகமா இல்லை, தாளம் போட்டு வாங்குறத தவிர வேறொன்னும் இல்லை, அதனால சரதாகும் என்று. எனவே அவருக்கு கொடுத்த காசு தகும் என்றும் தமக்கு கொடுத்த காசு தகும் என்றும் கருது. ஆனால் அடியவர்களுக்கு உணவு காலம் தாழ்க்குதே என்ற ஒரு கருத்தினால்தான் பெருமான் போறார். இதெல்லாம் எவ்வளவு பண்பாடு தெரியுங்களா, இந்த மறிக்காசு பெற்றதுங்கிறது அது நம்ம போல இருக்கவங்களுக்கு பல தரம் படிச்சது கேட்டது. ஆனால் அங்கங்க இருக்கிற சில செய்திகள் தான் நம்ம ஈர்க்கிறது. ஆதலால் என்ன கருதினார், பெரியோன் தன்னை வருநாள்கள் தருங்காசு வாசி தீரப்பாடுவன். இனிமேலாவது நம்ம பணமும் போன உடனே அவன் வாணிகர்கள் வாங்குவதற்கு ஏற்ப நான் வாசி தீரப்பாடுவோம் என்றார். போனார் மற்ற நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசி தீர்ந்தருளும் என பதியம்பாடி பெற்றபடி நற்காசு கொன்று பாடினார். உடனே பெருமானும் அருமையா தந்தார். அதுதான்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: மற்ற நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசி தீர்ந்தருளும் என பதியம்பாடி பெற்றபடி நற்காசு கொன்று பாடினார். உடனே பெருமானும் அருமையா தந்தார். அப்ப இது ஏன் முன்னையே தெரியல, எங்க ஆடு பிஹெச்டி எடுத்துக்கிறான்னு ஞான சம்பந்தர் பிஹெச்டி எடுத்துக்கிட்டு ஐயா இது ஏன் அப்படி வந்து இவர்தான் வாசி தீர பாடணும்னு கொடுத்தார், அது என் முதல்லயே அது மாதிரி கொடுத்துருக்கலாமே இந்த பேச்சுக்கு இடம் இல்லையா அப்படின்னு நினைக்குதியா அப்படின்னா கேட்கணும். ஆமா அவன் கிச்சடிக்கு எடுத்துக்கிறான் பிஹெச்டிக்கு, அதனால டாக்டரேட் எடுத்துக்கிறேன் கேட்க சொல்லுங்க. வாடாராஜா நீயும் நானும் அந்த மாதிரி எங்கேயாவது சோறு கொடுத்தோம்னா நம்ம பணம் செல்லலைங்கும் போது அவர் பணம் செல்லுதுங்கும் போது கொடுத்தவர் ஒருவரே ஆகும் போது ஏன் ஏன் நாம என்ன இழைச்சவன அவருக்கு மட்டும் புது காசு கொடுக்கிறார் என்று நீங்க அந்த காசு கொடுத்தவன் மேலே விட காசு வாங்குறவங்க மேல பழி சொல்லுவோம். அந்த திருவுள்ளம் நாவு ஞானசம்பந்த திருவுள்ளத்தில் இல்லை என்பதும், ஆனால் தனக்கு மீறி அவருக்கு அந்த அருமையான காசு கொடுத்ததற்கு காரணம் என்ன என்பதை தாமே சொல்லி தொண்டுப்பா. அதனால் இடையராத உழவார்த்து அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் வாயில பாடல், தன கண்ணில் தண்ணீர், கையில உழவார், கையில உழவார். அப்படி பாடியதனால் அவருக்கு தந்தார் என்று. அப்போ மனித உள்ளத்துல பொதுவா இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா யாராவது குறை சொல்ல வருமே தவிர நிறை சொல்ல வராது. ஞான சம்பந்தர் நிறைவுள்ளத்தார் என்று தெரிவதற்காக இந்த பெருநிலையை பெருமான் தந்தார். எழுதுறா பிகச்செடியில ஏன் இந்த மாதிரி தரணும் அப்படின்னா மனித உள்ளம் இப்படி இருக்கும், ஞான சம்பந்தர் உள்ளம் போல இருக்கும். ஏதேனும் ஒரு நம் மீது என்ன தவறுன்னு முதல்ல தன்னை நினைக்கணுமே தவிர அடுத்தவரை குறை சொல்லக்கூடாது. அந்த திருவுள்ளம் ஞான சம்பந்தர் திருவுள்ளம் அதலால் இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் அறிவதற்காக இவ்வாறு கரியறைவன் செய்தார் என்றெல்லாம் நினைக்கணும். எனவே மறுநாள் பாடினார் நத்தவர் தீரிக்காது சால நன்று பாத்தீங்களா, இவருக்கு மறுநாள் இருந்து அருமையான அதே மாதிரி காசு கிடைத்துதான். கிடைத்த உடனே என்ன பண்ணாரு,

0: சம்பாடுமே உட்கார உட்காருங்க, உங்களெல்லாம் அடிக்கடி காக்க வைப்பேன். இனிமே நான் நாவுக்கரசர் வந்த அந்த மரத்துல எப்படி அதே மாதிரி ஐயாவும் கொடுத்துடணும், தெரியுதுல்ல என்னப்பா ஞானம் அப்படி எல்லாம் முதலாளி சொன்னா தொழிலாளி கேட்டுட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்ததுன்னு காதல வாங்கிக்கிங்க. அப்படி ஒரு காலம் எல்லாம் இருந்ததாக கேள்வி. அதனால் இப்படியாக இது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அருள்நிலையில் பெருங்காதும் அறிவை அவையாகி அமுது செய்ய தொண்டெல்லாம் இறந்து பொங்கி வருமவளி எல்லாருக்கும் வந்தாருக்கும் மகிழ்ந்துன்னா என்னிடத்தில் பாலாதாக. பார்த்தா 12 மணிக்கு அந்த உணவு ஆரம்பிச்சதுன்னா 4 மணி வரைக்கும் கூட அந்த உணவு போடுவாங்க. ஏன் அது பாட்டுக்கு இருக்கு சாப்பாடு ஒன்றும் குறைவே கிடையாது. முதல் பந்தியில எந்த அளவுக்கு பரிமாறப்பட்டதோ பாயசம் வரையெல்லாம் அதே மாதிரி 4வது மணி 5வது மணிக்கு பரிமாறப்படுது, குறையே இப்படி பரிமாறப்பட்டது. இது மாதிரி ரெண்டு மரத்தில் நடந்த உடனே அருள் செய்ய திறம்பின் மிக்க பெருமை தரு சண்பை நகர் வேந்தனாவு கரசரிவர் பெருஞ்சோற்று பிறங்கல் ஈந்தார். இரண்டு பேர் செய்ய அவன் இமிசை மழை பொழிய பார்த்தார் பெருமான். இப்படியே பஞ்சமா இருக்கிறதா என்று கருதி நல்ல மழை பொழிந்ததான். மழை நல்லா பொழிந்த ஆரம்பிச்சோடனே முழுதுண்டு வாழ்வாரெல்லாம் அருமையா ஏற்படுத்திட்டு போனாங்க. ஏற்படுத்திட்டு போனதுனால பார்த்தா அல்ல அருமையா விளைஞ்சது. விளைஞ்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு நெல்லியா அமெரிக்கா வரைக்கும் கொடுக்கலாம் ஐயா, அவ்வளவு விளைஞ்சிருக்குது என்று சொல்லி அருமையா இருந்தது. எனவே பஞ்சம் எல்லாம் நீங்கதான் நீங்கியது. நீங்கின உடனே குவனம் எல்லாம் பொறி மெய்தும் காலம் எய்த புரிசடையார் கடற்பலனால் போற்றி வைகி தவ முனிவர் சொல்வேந்தரோடும் கூட தம்பி ராமருள் பெற்று தலத்தின் மீது சிவன் மகிழும் தானங்கள் வணங்கப் போவார். தென் திருவாஞ்சிய மூதூர் சென்று சேர்ந்தார். பாருங்க இதுல புவனமெல்லாம் பொலிவெய்தும் காலம் எய்த புதுசடையார் கடல் பலனால் போற்றி வைகி தவமுனிவர் சொல்வேந்தர். அதாவது இந்த மாதிரி மழை பெய்த உடனே இருவருமாக அங்கிருந்தவாறு தலையாத்திரை மேற்கொண்டார் சொல்றது. இதை நிறுத்தினாங்கிறத வாயினால சொல்றது. எதே இந்த உணவு நிறுத்தினாங்க, அதான் அந்த பெரியவங்க இருக்கிற அருமைப்பாடு. போடுவதை சொல்லணும், நிறுத்துவது என்பது கொஞ்சம் அந்த சொல்ல தவறு. ஆனா தானா உணர முடியாது, தானா உணர முடியாது. இதெல்லாம் தான் இலக்கியம். வேறு எங்கும் காணாத செய்கிடாட்டத்தில் காணுகின்ற இலக்கியம். கெட்டதை சொல்லவே கூடாது. என்ன இருந்தாலும் உணவு கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க ஐயா என்பது என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அதை நிறுத்தினார்கள் என்று சொல்லாமல் மழைபொடிய நாடு தடைய இருவரும் தன் தலையாத்திரையை மேற்கொண்டார்கள் என்று சொல்லவண்ணையே சீக்கொல் அது இல்லை என்பதை உணர்வு. இதுதான் என் இலக்கியம். இப்படி பண்ணாதான் இலக்கியம்னு சொல்லணும். செய்திகளை சொல்லலாம், ஆனா எதை சொல்லணும் எதை அப்படியே உணரும்படியா செய்யணும் அதெல்லாம் இலக்கியம். ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி, ஒரு பக்கம் எடுத்துக்கொண்ட பொருளை சொல்வது எப்படி நாகரிகமாக மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. சிவசிவ. அதனால் இப்படியாக அவர்கள் தலையாத்திரை மேற்கொண்டார்கள். தலையாத்திரை திருவிழிமல்லை விடுத்து பல்வேறு இடைப்பட்ட பதிகளை வணங்குகிறார். இங்கே அடிக்கடி சொல்லி வருகிறேன், பதிகள் என்று சொல்லப்படுகிறதே தவிர தலங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. எங்கேயாவது பெரிய புராணத்துல பதி என்ற சொல் தவிர, பதி அல்லது ஊர் அல்லது அது மாதிரி சொல்வது தவிர தலம் என்ற சொல் இல்லவே இல்லை. பின்னாலதான் அந்த பதி என்ற அருமையான தமிழை தலம் என்ற சொல்லால் சொல்ல வந்தது. இங்க 12 திருமல் இருக்குதா பின்னால தாய்மானார் காலத்துல மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் இல்லை. 15வது நூற்றாண்டு வரையிலும் 12-13 வரையிலும் நன்றாக இருந்தது. அதன் பிறகுதான் இப்படி எல்லாம் வந்து என்ன அப்படி எல்லாம் வளர்ந்ததுனாலதான் நாங்க இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் எங்கேயாவது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து பேச முடியுது. இல்லைன்னா எப்படியா முடியும்னாமா. எனவே இவர் புறப்பட்டாரலாம். அங்க 2 இடத்திலும் திருவாஞ்சியம் மற்ற இடங்கள்லாம் பாருங்க. இதுல கூட ஒரு அருமைப்பாடு. இப்ப நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சேர்ந்து இல்லைங்களா திருப்பதி செலவை மேற்கொண்டிருக்கிறார். திருப்பதி செலவுன்னா விளங்காது, தலையாத்திரை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னா விளங்காது தலையாத்திரை. அப்படி இருவருமாக சென்று பாடிய பதிகள் எத்தனை கணக்கு அநேகமா 36 இடங்கள் அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து. ஆனா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினத நாம ஞானசம்பந்தர் அந்த அந்த ஊர்ல திருவாஞ்சியம் பாடினார்னா நம்ம சுந்தர ஞானசம்பந்தர் படிக்கும்போது ஞானசம்பந்தர் மட்டும் படிக்கிறோம். நீங்க அப்பர் படிக்கின்ற பொழுது திருவாஞ்சியத்துல அப்பர் படிக்கிறோம். எனக்கு என்ன ஆசை, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்க விண்ணப்பிச்சாங்களோ அந்த பதிகள்ல சேர்ந்தே அனுபவிக்கும். சொல்லிய பாட்டு பொருள் உள்ளமா பாராயணம் பண்றாங்க நல்லதானே படிக்கணும். ஒரே நேரத்துல இப்ப திருப்பாசூர்னா ஞானசம்பந்தர் எப்படி அனுபவிக்கிறார், அப்பர் சுவாமி எப்படி அனுபவிக்கிறார், சுந்தரபதியும் இருந்தது அவர் எப்படி அனுபவிக்கிறார். அப்ப ஒரே திருமேனியை காணுகின்ற பொழுது அவர் அவருடைய அனுபவம் எப்படி வருது, இதெல்லாம் ஒத்து நோக்கி படித்தால் நல்லது. நம்ம ஐஏஎஸ் ஓய்வு இருக்காரு, அவர் ஒரு தடவை சொன்னார், சொல்லும்போது பேசின வேலூர்ல ஐயா நம்ம வேலூர்ல அந்த மாதிரி வச்சிருவோம். அதனால மூவர் பதியங்கள் வைத்து ஒரே ஊர்ல மூன்று பேர் பாதி பதியங்களை ஒரே சமயத்தில் நினைக்கிறது. ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர், தப்பி தவிர திருவாசகம் இருந்தது அதையும் வச்சுக்கிறது தான். வைத்து கொண்டா ஒவ்வொரு அனுபவமும் அந்த பெருமான் மீது எப்படி அபாரி அமைந்திருக்கிறது. இதெல்லாம் என்னவே இல்லதான் என்ன. ஆகவே 36 பதிகள் இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இறங்க சேர்ந்து பாடியிருப்பார்கள். பாருங்க, திருவாரூர் வணங்கி போந்து எங்க போறார், நெல்லிக்காய் என்ன, திருக்கொல்லிக்காடு என்ன, அப்புறம் கோட்டூர், இப்படி எல்லாம் போய் போயிடறாங்க. இப்படியாக சென்று திருமறைக்காடு செல்கிறார்கள். வந்துடுவோம் இப்ப நம்ம, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. திருமறைக்காடு வந்தாரலாம். அங்க போற ஒரே ஒரு குறிப்பு, முன்னா 577 பாட்டுல, 577 பாட்டுல, முன்னணிந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு. என்ன தெரியுது, முன்னே சொன்னேன், இவர் திரிகை மேல வருகிறார் ஞான சம்பந்தர். நாவுக்கரசர் நடந்து வருகிறார். அந்த தொடக்கத்துல புறப்பட்ட போது என்ன பண்ணிட்டாங்க, திருப்பும்போரூர்ல ரெண்டு பேரும் புறப்பட்ட போது சிவிகை அது பாட்டுக்கு வருது, ஞான சம்பந்தர் பேசிட்டே வர்றார், வாங்க போலாங்க. நாவுக்கரசருக்கு துடிக்குது, என்ன பெருமான் தந்த சிவிகை அல்லவா, அந்த புண்ணியமூர்த்தி அதுல எல்லாம் வரணும். ஆமா சரி, தான் கூட வரும்போது அந்த புண்ணியமூர்த்தி அதுல உட்காந்து வர உட்கார மாட்டார். ஆனா என்ன பண்ற, அடியேன் முன்னையே சென்று கொண்டிருக்கிறேன், தாங்கள் சிவிகையில வாங்கன்னு சொன்னார். இதுக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும், எப்படி தங்களுக்குள்ள அமைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. அரியன் நான் முன்னையே போயிட்டு இருக்கிறேன், தாங்கள் வந்து சிவிகையில வாங்க, அப்பதான் இவர் ஏறி உட்காருவார். இல்லன்னு ஒரு வயசானவர் நடந்து வருவார் கூட, நம்ம ஏறி உட்காந்துக்கலாமா. சிவஞ்சிதே தளத்துக்கு அரியன் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால பாருங்க, வரவேற்ற இடத்துல எல்லாம் முன்னே திருநாவுக்கரசர் வந்து இருப்பார், வரவேற்க முடியும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பல்லக்கு வந்திருக்கும், எனவே ஞான சம்பந்தரை வரவேற்றார். இதெல்லாம் சைக்கிளார் சொல்றார், இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். எவ்வளவு மரபு நிலை படையாமல் மரபு நிலையோடு போயிருக்காங்க பெரியவங்க சின்னவங்க. அதுல இறைவன் கொடுத்தது, இதே ஒரு அரசன் கொடுத்ததா தூக்கி எஞ்சிருப்பாங்க. இறைவன் எல்லாம் கொடுத்த, அதனால அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனா இவரு சின்னவர், வயது பேர் வயது நமக்கு சின்னது, கூட பெரியவர் வர்றார், நாம எப்படி பல்லக்கில் வர்றது சிவசிவ அப்படின்னு. அதனால அதை யார் சொல்லணும், நாவுக்கரசர் சொல்ற, நாங்கள் சிவிகையில வரட்டும், அடியே நான் முன்னையே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எனவே இந்த 36 பதிகளும் ஒரு 2 கல் அல்லது 1.5 கல் அளவுல முன்னையே நாவுக்கரசர் செல்ல பின்னையே சிவிகை வந்தது. இத்தனையும் நமக்கு 700 சொல்ற சேக்கிழார் தான் சொன்னார். எப்படி தெரியும், வரலாற்றை அமைச்சு சொல்லுவதுல சேக்கிழார் போல இல்லை என்பதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி எல்லாம் சொன்னதை பார்க்கும்போதுதான் எவ்வளவு நுணுக்கமாக எந்த செய்தியையும் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதுல இருந்து பண்பாடு என்ன, பெரியவங்க வந்து சரி பெரியவங்க வர்றாங்கன்னு வச்சுக்க, அவங்க கீழே உட்கார நம்ம சேர்ல உட்காரலாமா, இதை படிச்ச பிறகு சிவ சிவ நமக்கு ஒண்ணும் பல்லக்கெல்லாம் வரப்போறது இல்லை, இப்படி வச்சுங்க. பெரியவர் அங்க இருந்து எப்படி 85 வர்றார், ஐயா உட்காருங்கய்யா அப்படின்ட்டு நம்ம காலத்துக்கு போட்டோம்னா என்ன பண்ணணும், ஐயா பெரியவங்களே நான் அப்படி உட்காந்துக்கிறேன் நீங்க இப்படி உட்காருங்கய்யா. இப்படிப்பட்ட சமுதாயம் வளர்ந்தால் நல்லது எங்க பெரிய புராணத்தினால. இந்த வயசானவங்களும் ஏன்டா அழையுதுங்க வந்து, அதாவது வீடு நீங்க இருக்கலாம் இல்ல, இப்படி வளர்கிற சமுதாயம் வேண்டுமா, இல்ல பெரியவங்க வந்த உடனே ஐயா நீங்க இப்படி உட்காருங்கய்யா கால் மடக்க முடியாது நான் உட்காந்துக்கிறேன், இல்ல தம்பி இல்ல தாத்தா வாங்க தாத்தா என்ற சமுதாயம் வர வேண்டும் என்றால் எங்கள் பெரிய புராணம் வரணும். ஒரு பக்கம் புராணத்துக்கு புராணம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நடைமுறைக்கு நடைமுறை. இன்னைய நடைமுறைக்கு கேட்கலாம் ஒருத்தன், எல்லாம் உங்க சொர்க்கங்க இருக்கமெல்லாம் இருக்கட்டும், இன்னைய நடைமுறைக்கு என்னையா அவங்க பெரிய புராணம் சொல்லுது என்றா உட்கார உட்காரு சொல்ற என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். எனவேதான் அது அந்த முன்னே அவர் முன்னே வர இவர் பின்னே வர என்பதெல்லாம் சேர்க்கலார் சொல்லுகிறார். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும், முன் அணிந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு, முன்னே வந்த திருநாவுக்கரசரை எதிர்கொண்டாங்களாம், பிறகு பின்னணிந்த பின்னைய எழுந்தருளும் பிள்ளையார்தம் பெரிய பொற்காலத்தின் ஓசை கேட்டு, இவர் வந்து உட்கார்ந்து அப்படி இருந்த உடனே என்ன சுவாமி தாகத்துக்கு தண்ணி வேணுமா, இல்லை வேண்டாம், ஏன் தம்பியும் வரட்டும் ரெண்டு பேரும் சாப்பிடலாம், சிவ சிவ ஆமா ஆமா கொண்டா எனக்கு ஒரு உடம்பு ஆளுங்களை அப்படி இருக்கும் போதே அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க சாத்தம் கேக்குது, என்ன அவர் வந்துகிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் வேகமா வந்துட்டு இருக்காருல்ல, அதனால அந்த ஓசை கேட்ட உடனே சரி சரி என்ன பூர்ணமெல்லாம் நடப்பா, இதெல்லாம் நடு ஞானத்து முதல் வர்ற இவருக்கு பூர்ணமெல்லாம் வைத்து இப்ப உட்கார வைத்திருக்குது, அவருக்கு உடனே பூர்ணமெல்லாம் வைத்து வர வேண்டும். இப்படி எல்லாம் தமிழகம் இருந்தது 700 இருந்த தமிழகம் ஆச்சு என்பதெல்லாம் நினைக்கும் போதுதான் எங்கேயோ நமக்கு மனசு வரும். இப்படி ஆசிவிகை வந்து இடிந்து வணங்கி உடன் மகிழ்ந்தார். இரண்டு பேருமாக சொல்லரசருடன் கூட பிள்ளையாரும் தூங்கணி நீர் வரைக்காட்டு தொல்லை மூதூர் மல்லு திருமருகின்கண் பூந்த போது மாதவர்கள் மறைவர்கள் மற்றும் உள்ளோர் எல்லை இல்லா வகை அற என்றெடுத்த ஓசை. இப்ப இரண்டு பேருமாக அந்த திருமறை காட்டு எல்லைக்குள்ள வந்தவுடனே அவரும் சிவிகை விட்டு இறங்கிட்டார். இரண்டு பேர் நடந்து வராங்க. இந்த ரெண்டு பெருமக்களையும் அழைத்துக் கொண்டு போயிட்டு வரலாம், என்ன பேசுவார்கள் அப்படின்னு கேட்டா, இல்ல ஞானசம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, வாழ்க வாழ்க என்றெல்லாம் சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லி நேர கோயிலுக்கு போகிறார்கள். நேர திருமறைக்காடு வந்தவர்கள் வந்தவுடனேயே அவர்கள் செய்வது என்னன்னா கோவில் வழிபாடு தான். அது எல்லா இந்த பெரியவர்கள் பூரா சுந்தரர் எல்லாம் கொண்டிருக்காங்க. ஒரு ஊருக்கு சென்றால் முதல் நிலை கோவில் வழிபாடு, பிறகுதான் எங்க பிறகு எங்க போறாங்க அங்கேதான். மீண்டும் வருகின்ற பொழுது அந்த ஊரை விட்டு கோவில் வழிபாடு செய்துதான் வர்றது. வெளியே இது ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க, எல்லா பெரியவர்களும் போட்டிருக்காங்க. அதனால இப்ப திருமறைக்காடு சென்றார்கள். சென்றவுடனே இரண்டு பேருமாக திருக்கோவிலுக்கு செல்கிறார்களாம். இங்கே அடியவரும் புதியவரும் மருங்கு பெற்ற போற்ற அணிமருகின் ஊடைதி அருகு சூழ்ந்த கொடி நடங்கு சிடுந்தரு மாளிகையின் முன்னர் கோபுரத்தை தொழுந்திரஞ்சி வந்தார்கள். முன்னால கோபுரம் தெரிந்தது, கோபுரத்தை நின்றே முன்னா நின்றே வணங்கினார்களாம். வணங்கி குறுகிப்புக்கு முடிவில் இமையவர் முனிவர் நெருங்கு தெய்வ முண்டில் வளம் கொண்டு, பலம் வந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க எல்லா இடங்கள்னு சொல்றாங்க. கூடுமானவரை அந்த உள்ளே சென்று நந்தியம் பெருமானை வணங்கினா பிரிமரத்தை பலம் வந்துதான் பிறகு உள்ள போயிருக்காங்க. அது பல இடங்கள் அப்படியே குறிப்பிருக்கு. ஆகவே திருக்கோயில் வழிபாட்டு முறை என்றால் நாம் உள்ளே அந்த முன்னே கோபுரத்தை இறைஞ்சதிலும் உள்ளே சென்று அங்க வணங்கி பலம் வந்த பிறகு உள்ளே செல்லும் என்பதை ஒரு வைத்துக் கொண்டால் பெரியவர்கள் முறை என்று நாம் கருதலாம். அநேகமா நம்முடைய ஆறும நாவலர் எழுதியிருப்பார் திருக்கோயில் வழிபாடு போறதெல்லாம் அதெல்லாம் ஒரு நாள் என்னது யாரு கேட்டா, கடல் கடந்து வந்து எழுதினார். இங்க சமயத்துக்காக சில உள்ளாள் என்னார், அவரை யாரும் ஒன்னும் இது பண்ணிக்கல. சாமியே வந்தா சாமிய நாவலரா இருந்து எல்லாம் செஞ்சிருக்க போயிட்டார். நல்ல அருமையான உள்ள சின்னதெல்லாம் தான் வந்தது. இந்த சின்ன சின்ன நூல்கள் எப்படி வணங்கணும் என்ன பண்ணணும் என்னதெல்லாம் சிறு சில நூலால் நல்ல விளையா நம்ம இதுல. இப்ப அந்த ஆரம்ப நாவலருடைய அறக்கட்டளை முன்னே இருந்து அந்த ஹெட்மாஸ்டருடைய சாமிநாதனுக்கே இருக்கு. இவர் நல்ல வேலையா கொஞ்சம் சில பொருள் எல்லாம் தேடி அந்த மீண்டும் அந்த நூல்லாம் பதிச்சு வச்சிருக்கு. திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்யணும், அனுஷ்டானம் எப்படி செய்யணும், சிவ பூஜை எப்படி செய்யணும் என்றதெல்லாம் எழுதின சின்ன சின்ன சின்ன நூலா. அது மாதிரிலாம் இருக்கணும், இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு செய்யல. எத்தனை முறை வணங்கணும் என்பதெல்லாம் கூட சொல்லியிருக்கார். இங்கேயோ வந்து இங்கே இருந்து வந்து செஞ்சவர் அழகா அதை நம்ம எடுத்து அனைவரும் பெரும்பாலும் அவர்களை வந்து போட்டியவர்கள் யாரும் இல்லை. நான் அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பதிப்பாசிரியர்கள் உவே சாமிநாதியரை போற்றிய அளவுக்கு தமிழகம் யாரையும் போற்றவில்லை. அதுக்காக நான் அந்த பேராசிரியர் குறைவல்ல, அருமையா ஒரு நூல் பதிப்புன்னா எப்படி இருக்கணுங்கிறது உவேசா பதிப்பு அருமையானது எடுத்துக்காட்டு. அது போல ஆறுமணாவில் பதிச்சிருக்காரு, சிவி தாமோதரபுல பதிச்சிருக்காருப்பா, எத்தனையோ பதிச்சிருக்காரு, கதிவேர் பிள்ளை பதிச்சிருக்காரு, நமச்சிவாயமல்லார் பதிச்சிருக்காரு, நல்ல பதிப்பாசிரியர் சிவி தாமோதரபுல பதிச்சாரு, பாபூசி பாபூசி பதிச்சிருக்காரு. அவ்வளவுதான். எனவே இவ்வாறு அந்த உள்ளே வளம் சென்று பிறகுதான் உள்ளே கோயிலுக்கு சென்றார்களாம். சென்று அங்கு உள்ளே சென்றால் எல்லாம் உள்ள நெருங்கி போனா பெருமானுடைய அந்த இடம், அந்த இடத்துல மட்டும் நேரே செல்வதற்கு வழி இல்லாமல் கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அம்மறைகள் திருக்காப்பு செய்து வைத்த அக்கதவம் திறந்திட அம்மறைகள் ஓதும் பெருகிய அன்புடை அடியார் அணிந்து நீக்க பெறாமையினால். யாரோ ஒரு காலத்துல வேதங்கள் அந்த மாதிரி கதவை அடைச்சுதான். மீண்டும் அதை திறக்கணும்னா அந்த வேத வல்லுநர்கள் வந்து ஏதோ அந்த வேதத்துல சில சுலோகம் சொல்ல அந்த கதவு திறக்குமா. அப்படி இருந்த காலம் ஒரு காலம் இருந்ததாம். அது இவங்க இப்ப இவங்க ஏழாம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னென்ன ஏதாவது 4-5 நூற்றாங்க அப்படி இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி இருந்திருக்கு சரி இருந்தது, அதனால் இப்பொழுது இல்லை. சரி இப்ப ஏன் மீண்டும் திறக்கல என்னாரு, அந்த மாதிரி வேத வல்லுநர்கள் வந்து அந்த கதவன் திறக்க பாடாமினாலே அன்னைக்கு முதல் அடைக்கப்பட்டது. இப்ப என்ன பண்றாங்க உள்ளூர் பெருமக்கள்லாம் கொஞ்சம் வேற வழியா ஒரு வாயில் வைத்து அந்த வழியா போய் ஒரு சின்ன சந்து மாதிரி அங்க வச்சு பெருமான வழிபாடு செஞ்சுருக்காங்க. இது நடைமுறையா இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல. இவர்கள் போன போது ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமியிடம் பார்த்தாரலாம், பார்த்து என்ன செய்யறாரலாம், முடிவில் இமையவர் முனிவர் ஒரு ஆமா காப்பு செய்து அன்புடையடியார் அணிந்து நீக்க பெறாமையினால் அன்று முதலாக பின்னே ஒரு புடை ஓர்வாயில் அமைத்து ஒழுகும் தன்மை உள்ளபடி கேட்டருளி. இப்படி மரபு நிலை மாறினது எதனால, அந்த கதவு எங்களால் திறக்க முடியவில்லை. காரணம் வேதங்கள் அடைக்கப்பட்டது, வேத வல்லுநர்கள் தான் திறக்க முடியுமா என்று சொல்லி சொல்லித்தார்கள். பார்த்தவனே உயர்ந்த சண்பை திருமறையோர் தலைவர் வியப்பெய்தி நின்று திருநாவுக்கரசருக்கு செப்புகின்றார். உடனே ரெண்டு பேரும் பார்த்ததுல ஞான சம்பந்தர் பார்த்தாராம். பார்த்துட்டு அது என்னது நேர்வாயில் போய் பெருமானை வணங்க வேண்டாமா என்று நினைத்துவிட்டு, அப்பரே வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் திறந்து புக்கே எப்படி சுமனாம் இறைஞ்ச வேண்டும். அருமை அருமை அந்த புண்ணியமூர்த்தி ஞாபகம் வந்தது. என்னது கதவு திறக்கப்பட்டு என்னைக்கும் அடைச்ச கதவு, அதுக்காக அழைச்சே இருக்கிறத கதவு திறக்கப்பட வேண்டாமா, நேரெல்லாம் அடியாறு சென்று போய் வழிபாடு செய்யணும் நினைத்த உள்ளம் நாம நேர் வாயிலாக திறந்துதான் உள்ள போய் வழிபாடு செய்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இவரும் ஆம் திருவருள் அப்படின்னாரு. பார்த்தோடனே நீரே இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பெருள் வன் தமிழ் பாடி அருளும் என்ன. இதுல ரொம்ப அருமைப்பாடு. சில பேர் வேற விதமா எல்லாம் விமர்சனம் பண்ணுவான், அபச்சாரம் வாயில அழுகி போடும். இவரை திறக்கப்பாருனா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சிவஜிவே அந்த மாதிரி புத்தி எல்லாம் 20-ஆம் நூற்றாண்டு புத்தி அல்லவா. ஆமா, அங்க என்னன்னா தம்மை விட பெரியவர் அவர், அவரை பாட சொல்லுமே தவிர தாம் சிதுபுள்ள தினமா பாடக்கூடாது. பெரியவர் என்ற மதிப்பு கொடுப்பு செய்தா இருக்கவர வேறு என்ன இருக்க, என்னின் பாவம். அதனால பெரியவர் கூட இருக்க அப்பரே நீங்க தான் திறக்கப்பாருன்னு தெரியல. இவர் என்ன நினைத்தார் பாருங்க, இது அவர் திருவுள்ளம். இவர் திருவுள்ளம் என்னன்னு யார் அப்பர் சுவாமிகளுக்கு பின்னால சொல்ற. அதனால என்னை இப்பரிசு நீர் அருளி செய்தீராயில் இது செய்வேன். இவருக்கு என்ன நாம பண்ண பாட்டுமா திறக்க பாட்டுமான்னு கேட்கல, என்னவும் இல்லை. ஏன் அவர் ஞானப்பால் உள்ளவர், அவர் இருக்கார், அவர் பாரு அப்படின்னு. இப்ப அவரே சொல்லுவதனால என்ன பண்ணாருக்கா, சரி இப்படி உங்களுடைய வாக்கில் இருந்து வந்தது என்ன அதை அறியும் செய்வீங்க. எனவே இவருடைய உள்ளமும் எப்படிப்பட்டது என்பது தெரியும். பெரியவர் இருக்க தாம் வாய் திறக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார். இவர் சரி அப்பா நமக்கு கொடுத்தார இந்த வாய்ப்பு நினைக்கல, நீர் இவ்வாறு சொல்லுவது என்றால் அரியேனும் செய்கிறேன் என்றார். ஏனென்றால் இது அவரே பாடி திறக்கும் என்பது இவர் ஒரு திருவுள்ளம். இதெல்லாம் குறிப்பாக புலப்படுத்திய சேக்கடாருடைய திருவுள்ளம் நிரூபி வாய்ப்பு. அதுக்கிட்டே சொல்றது அப்பெல்லாம் நடத்தும் போது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவறிவு. என்ன அதுல இருந்து என்ன தெரியணும், என்ன தெரியணுங்கிறத நீ என்னணும் திருவள்ளுவர். அறிவை பத்தி பேசுறது அவர் மாதிரி வேற யாருமே பேசல. திருக்குறளில் அறிவு நலம் என்று எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய பிஹெச்டி அவர். ஆகவே இப்ப இவர் அவர் சொன்னதுனால அதை மறுக்காம பாடலாம். பாடிய பதிய பாட்டான பத்தும் பாடல் நிறம் இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய திருவுள்ளம். இனிமே இறைவன் திருவுள்ளத்தை பார்க்க போறோம். அது இவங்க எல்லாம் காட்ட காணணுமே தவிர நம்ம காண முடியாது. எப்படி தெரியும் நமக்கு காண்பது முடியல. பதிய பாட்டான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன்வாயில் தேடுயிர் பதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால். சரி 8-9 பாட்டு வரைக்கும் பாடல் என்பது திறக்கலன்னு எப்படி தெரியுது? பதிகத்திப்பா செய்கிலாருக்கு என்ன கருவி? இவங்க காலம் 7-ஆம் நூற்றாண்டு, செய்கிலார் காலம் 12-ஆம் நூற்றாண்டு, 500 ஆண்டுகளுக்கு பின்னே வந்தவர். ஆமா, அவர் அருளிய திருவாக்குகள் தான் அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்கும் திருமுறைகள் தான். ஏன் அவர் 8-9 பாடல் வரைக்கும் அந்த திறக்கலையே திறக்கலையே பாடிட்டு இருக்கார்? எனவே திறவாதாக என்று பாரு. பதிகத்தை பார்த்தா அவர் சொல்ல முடியும் திருமுறைகளில் எப்படி
1: படிக்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம், தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சக்தியை சிவமாய் தனிப்பர முத்தியான சக்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை துதிசேய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய ஒரு பாதமே. காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகம மணிமந்திரில் நடனம் செஞ்செய்ய காட்டினாள். பதஞ்சலியும் புலிக்காலங்கள் காசினியில் வரை போல் யாரும் இல்லையே. வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் மலனார் ஜெயிந்த நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவி அவர் பதந்துழுது கூடுவோமே. ஆலவனத்த மல நடங்கண்டு வந்த காரைக்காலம் மெதன்னை பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல மகந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. திருச்சிற்றம்பலம்.

உரைப்பதன் முகம.

0: பக்தினா எல்லா சாமியும் கும்பிடுறது பக்தின்னு பேர் அல்ல. சிவனை பக்தி கொள்ளுகிற பக்தி தான் பக்தியே. சிவாலயம் தான் ஆலயம், சிவனடியார்கள் தான் அடியார்கள், சிவபூசை தான் பூஜையே, சிவபக்தி தான் பக்தியே, சிவஞானம் தான் ஞானம், சிவலோகம் தான் சிவ லோகம், சிவ புண்ணியம் தான் புண்ணியம். இப்ப சொல்றது வளங்குத, சிவபக்தி, சிவனடியார் பக்தி, சிவலோகம், சிவஞானம், சிவபூஜை, சிவபூஜாபலம், சிவ புண்ணியம் வளங்க. அதனால சிவபக்தி ஒன்றுதான் பக்தி இருக்கிற, மற்றதெல்லாம் பக்தின்னு சொல்றதில்ல. இப்ப சிவபெருமானை பக்தி பண்ணி அடியாருடைய புராணம் தான் இருக்கு. சிவபெருமானை பக்தி பண்ணி அதனால பேரு பெற்ற அடியார்கள் புராணம் தான் பெரிய புராணம்னு பேரு. இந்த பேரை கேட்டாலும் புரியுது இல்லையா? சிவபெருமானை பக்தி பண்ணி அருள் பெற்ற அடியார்கள் புராணத்துக்கு என்ன பேரு? பெரிய புராணம், பெரிய புராணம், பெரிய புராணம். வேற யாரால மற்ற பொண்ணு முதலான மற்ற தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு பக்தி பண்ணி முத்தி பெற்றார்கள் புராணம் இருக்குதா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதனாலே சிவபக்தி பண்ணி அதனால வேறுபட்டவருடைய வரலாறு நிறைய இருக்கிறது. அதனால சிவபக்தி கொஞ்சமா பண்ணினா கூட பலன் அதிகம் இருக்கு, கொஞ்சமா பண்ணினா கூட பலன் அதிகம். இப்ப திருவாரணக்காவல்ல ஒரு சிலந்தி பூச்சி வாய் நூலால பந்தல் போடுச்சு. சிலந்தி பூச்சிக்கு அதுதான் முடியும், அது சக்திக்கு அது புத்திக்கு வாயில இருக்கிற நூல்னால சிவலிங்கத்து மேல சதுரு சதுவுதராம பந்தல் போடுச்சு. நாவல் மரத்துக்கடியில புரிஞ்சா அது என்ன பண்ணாரு தெரியுமா? சிவபெருமான் அடுத்தார் போல இப்படி வாய் நூலாலே இந்த சின்ன அற்பிராணி, அற்பிராணி இது நமக்கு பந்த போடுறதுக்கு ஆசையா போடுதுன்னு சொல்லி அந்த செலுத்தி முடிச்சு அடுத்தாப்புல கோச்சங்கள் சோழனா சோழராஜாவா பண்றது விளங்குதா? சாதாரண இது அற்பிராணி, இது வந்து நமக்கு சருவுகிறாம நமக்கு பந்த போடுது அப்படின்னு சொல்லி வாய் நூலால பந்த போடுதுன்னு சொல்லி அந்த செலுத்தி பூச்சி அடுத்தாப்புல என்ன பண்ணினாரு? சோழ வம்சத்துல சோழராகதாவாக பறக்க வச்சு 70 சிவாலயம் திருவானக்காவாலி கட்டியிருந்தார். கோச்சம் சோழம் சிலந்தியும் காவி திருநடர் பந்தத்திலே உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கனாக கலந்த நீர் காவிரி சூழ்ச்சோ நாட்டு சோழலங்கள் குழந்தனில் பிறப்பித்தார் குறுக்கை விரட்டனாரே என்பது அப்பரதேவார். அதே போல நெய்ய குடிக்க வந்த எலி திரிய அப்படி மூக்குல சுட்டு குடிச்சிடும் அப்படி உதறிச்சு அந்த திரி அந்த தாரையை விட்டு ஒதுங்கி கொஞ்சம் ஒசனமா இருக்குது. அதுக்காக என்ன ஒண்ணா தெரியுமா? சிவபெருமான் அந்த எலியை அடுத்த பரப்புல மாவரி சக்கரவர்த்தியா பறக்க வச்சார். மூன்று லோகத்தையும் ஆழ்வாரன்னு மாவரி சக்கரவர்த்தி என்ன பண்ணுங்க? சும்மா சாதாரணமா மரத்துல சும்மா இருக்க முடியாம குயவத்தலைய பறிச்சு பறிச்சு பறிச்சு பறிச்சு போட்டுது ஒரு குரங்கு. கீழே சுவாமி அம்பான் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த மரத்துக்கடியில. அது சுவாமியுடைய திருமீதியில அந்த குயவத்தலை இப்ப விழுந்தது. அதுக்கு மந்திரமும் தெரியாது, குயவமும் தெரியாது, சாமியின் குரங்கு இருக்கு, புரியுதா? அதனால என்ன பண்ணாரு தெரியுமா? சுவாமி இந்த குரங்கு இங்க வாழ்னாரு. அது வந்துச்சு, வாழ்ந்து சொன்ன உடனே அதுக்கு ஞானம் வந்துருச்சு. வந்து கை கட்டி வாய் ஒத்தி பெருமானே நான் செய்த பழைய பொருத்த உடம்பு வந்துச்சு உங்க மேல இந்த மாதிரி தடையை பறிச்சு போட்டதே போ. நீ விளை செய்யவில்லை, நீ தான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், மனுஷன் கூட பண்ண மாட்டேங்கிற, நீ தான் அர்ச்சனை வில்லத்தினால பண்ணியிருக்க, அதனால நீ அடுத்த சோழராஜா வம்சத்துல வந்து நீ மூன்று லோகத்தி ஆழ்வாரி வர கொடுத்தார். அவர் கருவூல இருந்து ஆண்டார் முசுந்த சக்கரவர்த்தி. முசுந்த சக்கரவர்த்தி எல்லாம் கட்டுகதை அல்ல, நிஷமம் நடந்தது, சரித்திரம். அதனாலே சிவபக்தி எல்லளவு பண்ணினாலு அதுக்கு பலன் மலையணும். அதனாலே சிவபக்தி இந்த ஜென்மத்துல பண்ணலன்னு வச்சுக்க, அதுக்காக போல மனுஷ ஜென்மமே கிடைக்காது. ஏன்னா மனுஷ ஜென்மம் தான் சிவபக்தியை பண்ண வேண்டியது, அதுக்காகத்தான் உனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்தேன். இந்த பதவியை நாம சம்பாதிச்சுக்கிட்டேன், சுவாமி தானே கொடுத்தாரு, அதனால உனக்கு பக்தி பண்ணத்தான் அந்த ஜென்மத்தை கொடுத்தேன். நீ பண்ணல, அதனால அது தகுந்த அடுத்தாப்புல நீ ஆடாவோ ஆடாவோ கொண்டு விட்டு. அதனால பக்தி சிவபக்தியே நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது பரிசு. சிவபக்தி கிடைச்சிருக்குன்னா திருநீர் பூசம், உருத்திராட்சம் கூட, சிவாலயத்தை கும்பிட, சிவபுராணத்தை கேட்க, படிக்க ஒரு புத்தி வந்துருக்குன்னா சிவபெருமான் செய்த பரிசு. சிவபெருமான் தந்த செல்வம் அது, செல்வத்தூள் செல்வம் சிவபக்தி, அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தானே. அதனால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுவது புராணங்கள். இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவது புராணங்கள். இப்ப சொல்லுகின்ற உண்மை எல்லாருக்கும் புராணங்கள். கையால ஒருத்தருக்கு சிந்தை மகிழ வேணுமானால் முந்தைவனை தொலை வேணுமானால் சிவபுராணத்தை கேட்கணும், சிந்தை மகிழ வேணுமானால் முந்தவினை தொலை வேணுமானால் சிவபுராணத்தை கேட்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படி செலவழந்த. அதனால இந்த சிறியனாலே கேட்கணும்னா ஆன்மாவிலே பதியும். சிறிகால் ஜென்மின்களோ சிவநம்மரை சிம்பவளை எரிபோல் மேனிப்பிராந்தர எப்போதும் சிறிகால் ஜென்மின்களோ என்பது அப்ப தேவா. அதனாலே ஐயோ கருவிகரணங்களை எல்லாம் சிவனுக்கே ஆகணும்ப்பா, கண்ணு அவன் தான் கொடுத்தான், காது அவன் தான் கொடுத்தான், வாய் அவன் தான் கொடுத்தான், புரியல இல்லையா? ஜென்மம் கொடுத்தது யாரு? சிவபெருமான். கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுது, கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுது. சாதாரண பொருளை ஒருத்தர் கீழே விழுந்தது, நம்ம பொருளையும் ஒருத்தர் எடுத்து கொடுத்தான்னா என்ன சொல்லுவான்? ரொம்ப தேங்க்ஸும்போ சொல்லுவோம், சொல்லப்பட்டவ சாதாரண பொருள் நம்ம பொருளே இப்ப கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் எடுத்து கொடுத்தான ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொருள்தான் நம்ம கூட எடுத்துக்குவோம், நம்ம கூட எடுத்துக்குவோம், அதை எடுத்து கொடுத்தான்னு வச்சு கொடுத்தேன் அவங்க என்ன ரொம்ப நன்றிங்க. இத்தனையும் தனு தருட போற போன்கள் இத்தனையும் கொடுத்து அதுவும் இந்த சோழ நாட்டுல பறக்க வச்சிருக்காம பாரு, அது பெரிய ஆச்சரியங்க. இப்ப இங்க இந்த நாட்டை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நாடு நம்ம நாடு எல்லா நாடுகளிலும் சிறந்த நாடு நம்ம நாடு தான். நம்ம நாட்டை போல நாடு இல்லவே இல்லை. அதுவும் சேர சோழ பாண்டியர்கள் என்கின்ற மூவேந்தர்களாண்ட தமிழ்நாட்டிலே சோழ நாடு மிக உயர்ந்தது. சோழ நாடு மிக உயர்ந்தது. என்ன காரணம் தெரியுமா? சோழ நாட்டுலதான் 190 தளவுக்கு தேவாரம் பகல் விட்டது. 275 சோழ நாட்டுல மாத்திரம் 190 தளம் இருக்குது. அதுக்கு மேல இன்னொரு பெருமை தெரியுமா? சோழ நாட்டை தான் சுவாமி ஆனந்த தாண்டவா ஆடுறார். எங்க ஆடுறாரு ஆனந்த தாண்டவா? சிதம்பரத்துல தில்லை மூதூர் ஆடிய திருவடி சிதம்பரத்துல சோழ நாட்டை தான் சுவாமி ஆனந்த தாண்டவா ஆடுறாரு. கைலாயத்துல கேட்டாங்க இங்க ஆட முடியாது, தானா தான் கைலாயம் தாங்காது, நீங்க சில்லவனத்துல போய் தவத்தை பண்ணுங்க, நாங்க வந்து ஆடுறேன்னு பதஞ்சலி ஆகவாது தை மாதம் பூத நட்சத்திரத்துல வியாழக்கிழமையில உச்சி வேளையில ஆனந்த தாண்டவத்தை பண்ண. சுவாமிக்கே ரொம்ப பிரியமான நாடு இந்த நாடு. எந்த நாடு? சோழ நாடு. அதனாலதான் இங்க ஆடுறாரு. ஆட்டம் ஆட்டம் எப்போ வரும்? மகிழ்ச்சி இருந்தா தானே வரும், சந்தோஷமா இருந்தா தானே வரும். சந்தோஷம் என்ன அடங்கி இருக்கும். சுவாமிக்கு சந்தோஷம்னு சொல்லி முடியாது, சுவாமிக்கு சந்தோஷம் தான். என்ன காரணம் தெரியுமா? வீட்டுக்காரி ரொம்ப நல்லவளாம், வீட்டுக்காரி வாடாம உடமுடையவளாம். யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஏன்னா அவருக்கு சாதகம் இல்லை. சாதகம் இருந்தாக்கா கெட்டு சனி இருந்தேன், செவ்வா இருந்தேன், ராகு இருந்தேன், கேது இருந்தேன், கலசரதானம் கெட்டு பூச்சா, அதனால புரிஞ்சாது இப்படி கட்டிக்கு பிடி அமைஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். சாதகமே இல்லாமையினாலே நல்ல மனைவிப்பா புள்ளக உன்னால ஒரு புள்ளக காடு சிவபெருமானுக்கு புள்ளக பெரிய உள்ள சின்ன போய அடாடாடா எங்க பார்த்தாலும் இருந்தா அவங்க தனித்தனியா சம்பாதிக்கிறாங்கப்பா. ஆறு அந்த ரெண்டு கோயில் அவகம் பாட்டுல எல்லா இடங்கள்ல இருந்து பல பேர்த்த தாங்கச்சல் சேர்த்து கட்சியை வலு பண்றான், கட்சிய அப்புறம் கட்சியை வலு பண்றான், புரியுதா? அதையினாலே இப்படி வெள்ளி மாமலை மேல்மகள் வீடாகில் பிள்ளைகளோ புச்சி சொல்லும் பிள்ளைகளாய் தெல்லுமோ வாடா வழிவுடையாள் மலையாலே ஆனாக்கள் ஆடாட ஒற்றியப்பனார் அப்படின்னு ஒரு பாண்டார். இப்படி பெஞ்சாரு இப்படி உள்ள இருந்தா ஏறி ஆட மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த சோழ நாட்டிலே இந்த மாதிரி சிவாலயங்கள் இருக்கிற ஊரிலே சிவபுராணங்களை கேட்க படிக்க சிவபக்தி பண்ண கொடுத்து வச்சிருக்குன்னா அந்த ஜென்மம் உயர்ந்த ஜென்மம். இந்த இந்த ஜென்மம் எல்லாம் எங்க போக அடுத்தா போல சிவபுரத்துக்கு போகும். சொல்லிய வாட்டின் முழு நுழந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவரடிக்கில் பல்லூர் ஏத்தவனை சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில். இப்ப நம்மெல்லாம் சிவபுரத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டோம் உண்டா இல்லையா? சிவபுரத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டோம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மளை சிவபெருமான விட மாட்டாரு, வேற கட்சிக்கு போறேன் விட மாட்டாருப்பா, நாமளும் அவனை விட மாட்டோம். புறம் போகையன் புறம் போகல் ஒட்டேனே என்பது திருவாசகம். பச்சி பண்ண தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப பச்சி பண்றதுல ருசி தெரியுதா உங்களுக்கு? இப்ப சாமியை கும்பிடுறதுல திருமதி பூசுறதுல சிவபுராணம் கேட்கறதுல தேவாரத்து வாசம் படிக்கிறதுல உங்களுக்கு ருசி தெரியுதாங்கிறேன். தெரியுது இல்ல? தெரியுது. இந்த ருசி வேற எதுல இருக்காது, இந்த ருசி வேற எதுலையும் வராது. இதுதான் இன்பமே. இறைவன் கடலேத்து இன்பம் இன்பமே ஞான துன்பத்து. இறைவன் கடலேத்து இன்பம் இன்பம். அதனால இந்த இன்பம் வேற எதுலையும் வராது. உலகத்து இன்ப அத்தனையும் சித்தி இன்பம், உலகத்து இன்ப அத்தனையும் சித்தி இன்பம். அரச பதவி வரையணும், அது மாத்திரம் இல்ல, தேவ பதவியா இருக்கிற பிரம்மலோக விஷ்ணு லோக இந்திர லோகத்தில் இருக்கிற இன்பமும் சித்தி இன்பம். இதை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் இருக்குது பாருப்பா, அங்க இருக்கிற இன்பங்களும் சித்தி இன்பம். சிவலோகம் சிவபெருமான கொடுக்கிற திருவுருளா என்பதுதான் தெரியும். இல்ல வளர்க்குற அதுதான் மாணிக்க வாசகர் ஒரு வரியில சித்தின்பத்தையும் மூணு வரியில பேரின்பத்தையும் சொன்னாரு. ஒரு வரியில சித்தின்பா, மூணு வரியில பேரின்போம். இத்தனை உள்ளதோர் பூவினில் சேர்ந்தாரே, இது சித்தின்போம். தினைத்தனை உள்ளதோர், இது விஷ்ணு லோகம் இருக்கிறவர்கள் இருந்துப்பா. இங்க அங்கெல்லாம் போனது இல்லைன்னு பாக்குறேன். விஷ்ணு லோகம்ங்கிறவங்க போயிருக்கீங்களா? போனது இல்லை. போய் பார்த்தீங்கன்னா வர மனசு வராது. போனா வர மனசு வராது. இப்ப நான் சொல்றது பொய்யலப்பா. இந்திர லோகம்னா சொல்லி முடியாது, அவ்வளவு சுகம். நான் கூட சொல்றது இந்திர லோகம் பிரம்மலோகம் விஷ்ணு லோகத்தெல்லாம் போனா சுகத்தை அனுபவிக்கலாம். இங்க இருந்தா சிவத்தை அனுபவிக்கலாம். இது புதுசு, இது புதுசு. இங்க இருந்தா சிவத்தை அனுபவிக்கலாம், அங்க போனா குறிப்பிட்ட அளவுல, குறிப்பிட்ட அளவுல. அதனாலதான் மாணிக்கவா வந்து அதுக்கு மேல சொல்ல பிடிக்கல. என்ன பண்ணாரு, நினைத்தோறும் கண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்ள ஆனந்தத்தேன் தெரியும் குனிப்புடையாளுக்கு செங்குதாய் போசும் என்பது திருவாக்கணம். அதனாலே இப்படி சிவபக்தி பண்ண கிடைச்சு, அது இந்த சோழ நாட்டுல பறக்க கிடைச்சு, இப்படி சிவாலயம் இருக்கிற ஊர்ல இருக்க கிடைச்சு, அதுக்கு மேல சிவன் ஊர்களை கேட்க கிடைச்சு, படிக்க கிடைச்சு, நம்ம போல கொடுத்து வச்சவே யாரும் இல்லை. போகும் நம்ம போல கொடுத்து வச்சவா யாரும் இல்லை. அதனாலே இந்த சிவபுராணங்களை விடாது கேட்கவும், விடாது கேட்கவும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கவும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கவும். அதான் செவிகால் பெண்களோ சிவனிம்மரை செம்பபடமேனி எரிபோல் பேணி பிராந்தரை எப்போதும் செவிகால் வேணும். எப்போது யார் சொல்றா? அப்ப சாமி. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு முறையிலே இந்த புராணங்கள் என்பது ஒரு வகை, புராணங்கள் என்பது ஒரு வகை, தோத்தரங்கள் பண்ணிரு திருமுறை ஒரு வகை, அது மாதிரி சாஸ்திரம் ஒரு வகை. சாஸ்திரம், தோத்தரம், புராணம், சிவநூல்கள் மூன்று வகையாக இருக்கும். சிவநூல்கள் மூன்று வகை. இது உசரமா இருக்கணும், பேசுறவே உசரமா இருக்கணும். இப்படி ஒரு மேடை எடுத்தாப்புல போட்டுருப்பா, சும்மா ஒரு நாலு கால் ஒரு முளை வச்சு, ஒரு நாலு சும்மா சாதா பலகையை போட்டு அது மேலே துணியை வச்சு போட்டுனா தீந்து போச்சு. விளங்குதா? இந்த மாதிரி இப்ப எனக்கு அவா தெரியல, அவளுக்கு எனக்கு என்ன, எனக்கு என்ன தெரியல அவங்களுக்கு, நல்ல விளங்குதா? இப்படி இருக்கணும் மேடை, இருக்கணும். அதுல சூர்புலி வாழை உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து பேசுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஏற்பாடு பண்ணியா? ஆமா, ஒன்றும் பெருசே இல்லை, ஒன்றும் பெருசே இல்லை. நாளைக்கு பொழுது கூட செய்யலாம், விளங்குதா? அதனால கட்டாயம் இப்படி பண்ணுங்க. இந்த இந்த இதை நல்ல புத்தி பண்ணுங்க. இன்னும் அன்பர்களை சேருங்க, கையால வர்றவங்களுக்கு நல்ல பிரசாரம் கொடுங்க, எல்லாத்துக்கும் தேவாரங்க வாசகம் என்னமா போட்டு கொடுங்க. இந்த மாதிரி கட்சியை வலுப்படுத்துவோம், கட்சியை வலுப்படுத்துவோம். நம்ம கட்சி எப்போதுமே உள்ள கட்சி. அது இந்த கட்சி தலைவர் காடுவாரு, மாறவே மாட்டாரு, அப்படியே இருப்பாரு. மத்த கட்சி தலைவர் எல்லாம் போயிடுவாங்க, நம்ம கட்சி தலைவர் அப்படியே இருப்பார். அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இந்தும் எங்கு உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள். அடாடா, திருப்பலாண்டுப்பா. அண்டம் கடந்த சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்து தூய்மனத்து நுண்டு மனத்தவர் போமுங்கள் மெய்யடியார்கள் வரைந்து உன்னின் கொண்டும் கொடுத்தும் குடிமுடி ஈசற்காட்சியின் குழாம்பு உங்க. அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இந்தும் எங்கு உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். என்ன பாட்டுங்க? இப்படி பாடெல்லாம் கேட்டுட்டு இந்த ஆவாசம் பாடெல்லாம் கேட்க மனசு வருமா? நமக்கு கொடுத்து வச்ச மாதிரி யாருக்கும் கொடுத்துக்கல. அதனால சிவபுராணம்னு ஒரு வகை, சிவதோத்திரம்னு ஒரு வகை, சிவசாஸ்திரம்னு ஒரு வகை. நல்லா விளங்குதா? சிவபெருமானே பரமபுருள் என்று பல அதிசயங்களாலே தீயப்பாடல்களை பாடி நிறுவியது தோத்திரம். ஞான சம்பந்தர் முதலான அருளால் சிவபெருமானே பரம்பொருள், சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம், சிவபெருமானே பரம்பொருள் என்று நிலைநாட்டியது உறுதிப்படுத்தியது ஞானசம்பந்தர் முதலான ஆச்சாரியர்கள் பாடிய தோத்திரம் பண்ணிட்டு திருமலை. அதுக்கு மேல சிவபெருமானே பரம்பொருள் சைவ சமயமே சமயம் என்று கருத்தாக சொல்லுவது கதையும் கதையும் கருத்துமாக சொல்லுவது தோத்தரம், கருத்தா சொல்லுவது சாத்திரம். மெய்கண்ட நூல்கள் சிவஞான புதன் சிவஞான தியானிகள் இவற்றுகிற அந்த நூல்கள் கருத்தா சொல்லும். இந்த புராணங்கள் கதையா சொல்லு, சிவபெருமானே பரம்பொருள் கதையா சொல்லு. இது கதையா சொல்லு, அது கருத்தா சொல்லு, அதை கருத்தும் கதையுமா சொல்லு தோத்தம். இதுல விழுந்த ஆகையினால அப்படிப்பட்ட அந்த புராணங்கள்ல தலபுராணம் என்பது ஒரு வகை. அந்த தலபுராணங்களிலே இது ஒரு சிறப்புடைய தலபுராணம். தலபுராணங்கள் போல அல்லி மிக சிறப்புடைய தலபுராணம். அது மதுரையிலே சிவபெருமான் 64 திருவிளையாடல் செய்த திருவிளையாடலை பற்றி சொல்லுவது. அதனால இதுக்கு திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் புராணம். சிவபெருமான் ஆடுவது திருவிளையாடல், நம்ம ஆடுவது திருவிளையாடல். இதுல வளர்ந்த நம்ம விளையாடுறோம் இல்லையா, பிறந்திருந்து விளையாண்டுட்டு தான் இருக்கிறோம். அது என்ன விளையாட்டுங்கிறது, வெறும் விளையாடு, வெறும் விளையாடல். அவன் பண்றது திருவிளையாடல் விளங்குதா. ஆகையினாலே அப்படிப்பட்ட திருவிளையாடல் 64 மதுரையும் மதிலே செய்து உயிரிழக்கு நன்மையை செய்து அதன் மூலமா அதை கேட்கிற உயிரிழக்கெல்லாம் பற்றி வருது. இந்த புராணத்தை கேட்கின்றவர்களுக்கெல்லாம் அன்பு உண்டாகுது, சுவாமி மேலே அன்பு உண்டாகுது. அப்படிப்பட்ட புராணம் இது வந்து சைவத்திலே கந்த புராணம், பெரிய புராணம், திருவிளையாடல் மூன்றையும் தனி சிறப்பாக சொல்லுவார்கள். கந்த புராணம் ஜெயவர்மனுடைய நெற்றி கண்ணு, பெரிய புராணம் ஜெயவர்மனுடைய வலது கண்ணு, திருவிளையாடல் புராணம் இடது கண்ணு. அது என்ன காரணம்னா, கந்த புராணம் நெற்றி கண்ணு தான் முருகன், நெற்றி கண்ணு தான் முருகன், அதனால நெற்றி கண்ணு. பெரிய புராணம் சோழ நாட்டிலே சூரிய வம்சத்திலே வந்து அணவாய சோழன் பாட போக சொன்னபடினாலும் அதற்கு மேலே வந்து சோழ நாட்டிலே அந்த திருத்தொண்ட தொகை முதலாக பெரிய புராண வரையிலும் உண்டானபடியினாலே அது வந்து வலதுகண்ணு சொல்றது. இது சூரிய வம்சம் வலதுகண்ணு, சோழன்ல சூரிய வம்சம், சோழன் சூரிய வம்சம், பாண்டியன் சந்திரன் வம்சம், பாண்டியன் சந்திர வம்சம், அதனால இடதுகண்ணு சொல்றது. அதனால இந்த திருவிளையாடு போனா இடதுகண்ணாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த புராணத்திலே 64 திருவிளையாடல்கள், அதிலே முதலிலே வருவது தோத்திரம், விநாயகர் தோத்திரம், சுவாமி தோத்திரம், அம்பாள் தோத்திரம், அதுக்கு மேல சுப்பிரமணியர் தோத்திரம், அப்புறம் 4 சமயாச்சாரர் தோத்திரம்.
1: ரஜோகுண சமுத்பவா என்று கீதையில வரும். காமோகார்ஷித் நமோ நமஹா மந்தகார்ஷித் நமோ நமஹா என்று ஒரு ஜபமே உண்டு. காமத்தினாலே ஏற்பட்டது, குரோதத்தினாலே ஏற்பட்டது. மன்னியுனா கோபம், குரோதம்னாலும் கோபம். காமத்திலே இருந்து கோபம் ஏற்படுகிறது என்று வேத வாக்கியங்களும் சரி, கீதை முதலான சாஸ்திரங்களும் சரி நமக்கு சொல்லுகின்றன. நம்ம இப்பொழுது ஸ்காந்தத்திலே பார்க்கும் பொழுது காஷ்யபர் தன்னுடைய தபத்தையெல்லாம் விட்டுவிட்டு காமத்தினாலே அசுர உற்பத்திக்கு காரணமானார் என்று பார்த்தோம். அது ஏன் நடக்கிறது என்கின்ற கருத்தையும் கண்டோம். இந்த கதையில ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது பலவிதமான மிருகங்களினுடைய வடிவத்திலே இவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கதை பகுதியானது வரும். எப்பொழுது காமத்திலே ஈடுபடுகிறார்களோ இது அவர்களை மனிதனை தேவநிலையிலே இருந்து மிருக நிலைக்கு மாற்றுகிறது, கீழே தள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அதிலே முக்கியமானது. அதில் பலவிதமான ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு, நம்ம விரிவாக இங்கே பார்க்க வேண்டாம், அவரவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதனை விடுத்து விடுகிறோம். தவத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்த காசியபர் அந்த தவத்தை விடுத்து விட்டு அவமான பொழுதாக காமத்திலே ஈடுபட்டார் என்றும் பார்த்தோம். இவரிடத்திலே வந்து குழந்தைகள் எல்லாம் விழுந்து வணங்குகின்றார்கள். சுரபத்மன் முதலிய அசுர குழந்தைகள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். மாயையாகின்ற சுரசையானவள் கொண்டு வந்து உன்னுடைய தந்தையை, உங்களுடைய தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசீர்வதித்த காசியபரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்பதாக சூரபத்மன் கேட்கிறார். அப்ப அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தத்துவங்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் வென்றடக்கி இருக்க வேண்டும், தபத்தை செய்ய வேண்டும். தபத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் ரிஷிகளும் விஷ்ணு பிரம்மா முதலியவர்களும் பலரும் மிகச்சிறந்ததான பதவியை அடைந்தார்கள், அவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக பலவிதமான சரித்திரங்களை சொல்லுகிறார். குச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு செத்து கிடந்த பெண்ணை உயிர் கொடுத்தார் தன்னுடைய தவ வலிமையினாலே. அதே போல மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் தோன்றினார். அவர் பரமசிவனிடத்திலே தன்னுடைய பக்தியினாலே தவத்தின் வலிமையினாலே என்றும் இரவாத சாகா வரத்தை பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அந்த குச்சர் ஒரு யானைக்கு ஒரு தேவத்தன்மையை உண்டாக்கினார் என்று பலவிதமான சரித்திரங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே சில சரித்திரங்களை விரிவாக எடுத்துக்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களும் தன்னுடைய கந்தபுராணத்திலே மிகச்சிறப்பாக சொல்லி வருகிறார். இதுல சைவ சித்தாந்த கருத்துக்களை தகுந்த இடம் பார்த்து காசியபர் உபதேசம் செய்வதாக வருகின்றது. நம்ம அடுத்த நிலையாக பார்க்கிறோம். அதே போல மார்க்கண்டேயர் முதலிய மற்ற சரித்திரங்களையும் நம்ம தனியாக பார்க்கிறோம். இப்பொழுது அதனுடைய கதைப்போக்கிலே இங்கே இருக்கக்கூடிய அச்சரித்திரங்களை சொல்லுகொண்டு செல்லுகிறோம். இவர் நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால், தவத்தை செய்ய வேண்டும். தவத்தின் காரணத்தினாலே பரமேஸ்வரனை அந்த சிவபெருமானை ஆனந்திக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்காந்தத்து பிரகாரம் அப்படியே மௌனியாகி ஏதோ நினைத்தவர் போல சிந்தையிலே ஆழ்ந்து விட்டு விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் இங்கே சொல்லும் பொழுது சுரசையானவள் நகைக்கிறாள். ஏன்னா இது சரியான கதை ஓட்டம் சரியாக வரும். அவள் சொல்லுகிறார், முடிவரே உங்களுக்கு தவம் சரியாக இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது சரியாக இருக்காது. அவர்கள் அழிவில்லாத சிறந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொல்வதாக, செல்வத்தை அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் வாழ்விலே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இவர் சொன்னார், என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கருத்தாக இருந்தால் நீ உபதேசம் செய்து கொள்ளலாம் என்று காசியவர் சொல்ல, மாயையானவள் அந்த சுரசையானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம், லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாள். நம்ம இந்த உபதேசத்தையும் அடுத்து பார்க்கிறோம். எப்படி ஒரு மூன்று உபதேசம் ஒரு மூன்றுக்கும் இருக்கக்கூடிய விசித்திரத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்க வேண்டும், செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லியாக, செல்வம் உயர்ந்தது, பதவி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று சுரசையானவள் உபதேசம் செய்கின்றார். சரி, இந்த செல்வத்தையும் உயர்ந்த பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் ஒருவரே வழி, அவரைத்தான் நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? பெரிய வேள்வியை செய்ய வேண்டும், வீர வேள்வி. வீர வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். செல்வம் உடையவர்களை எல்லோரும் மதிப்பர், அவர்களுக்கு பதவியும் நல்ல தன்மையும் இருந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். அதுதான் நமக்கு தேவையானது. குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் உங்களுடைய தாய் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி தயாரவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனேயே அவர்கள் அத்திரையில் சரி அம்மா சொல்லு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வீர யஜ்யம், ஒரு வீர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வீர வேள்விக்காக வட்டத்வீபம், அதாவது ஆலவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இங்கிருந்து வடதிசையில் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் தயார் செய்து தருகிறேன் அந்த வீர வேள்விக்கு. அதில் நச்சு சமுத்துக்கள், மாம்சம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமானதும், பல பிராணிகளினுடைய மாம்சங்கள், பல பிராணிகளுடைய ரத்தங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன். பலவிதமான மருந்து பொருள்களையும் தருகிறேன். இதை கொண்டு வீர வேள்வி செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சைன்யம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டு செல்வதைப் போலவே இந்த 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம், அசுர குழந்தைகள் எல்லாம் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே வருகின்ற வழியிலே, அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இவர்களெல்லாம் சுக்கராச்சாரியார் பார்க்கிறார். அவர் நடுங்கி விட்டாராம். சுக்கராச்சாரியார் பார்த்தே நடுங்கி விடுகின்றார். இந்த சைன்யத்தை பார்த்து உடனேயே மந்திர சக்தியினாலே தன்னை மற்ற எல்லாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்து கொண்டு தன்னை அவர்கள் மன மகிழ்ச்சிக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். உடனே பார்த்த உடனே சூரபத்மன் கேட்கிறான், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறதே, நீங்கள் யார், என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பா உங்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் நான் தான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விழுந்து வணங்குகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் உங்களுடைய தாய் சொன்னது சரியான கருத்து, நான் சொல்லுகின்றேன் என்று இவரும் உபதேசம் செய்கின்றார். உபதேசம் செய்து நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கின்றேன் என்று சூரபத்மனுக்கு அவன் நல்லபடியாக இந்த வீரவழி வீர யஜ்யத்தை செய்வதற்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த ஆலவனத்தை அடையுங்கள், உங்கள் தாய் சொல்லுகின்றபடி மிக கொடூரமான தபத்தை இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி செய்யுங்கள், அவர் அனைத்தும் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் ஒரு உபதேசம் செய்கிறார், எப்படி இருக்கிறது என்று, அவர்களிடத்தை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று இவர் உபதேசம் செய்கிறார். இந்த மூன்று உபதேசங்கள், ஒன்று காசியவர் செய்வது, இன்னொன்று சுக்கராச்சாரியார் செய்தது, இன்னொன்று சுரசே ஆகின்ற தாய் மாயா செய்திருக்கக்கூடியது. இந்த மூன்றையும் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு தனியாக இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லுகின்றார்கள், அங்கே ஆலவனத்தை அடைகின்றார்கள். சூரபத்மன் சுற்றிலும் மிகச்சிறந்ததாக அந்த இடத்தை திருத்தி அமைத்து அங்கே வீர வேள்வி செய்வதற்காக நடுவிலே ஒரு பெரிய யாககுண்டம், அதை சுற்றிலும் 108 யாககுண்டங்கள், அதை சுற்றிலும் 1008 யாககுண்டங்கள், அதற்கு எல்லைகளுக்கெல்லாம் காளிகளையும் பிரேத பிசாசுகளையும் அங்கெங்கே அந்த தேவதைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து அந்த கொடூரமான தேவதைகளுக்கு பலிகளை எல்லாம் இட்டு அவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் பூஜை செய்தபடியாக இந்த யாகத்தை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறான். இந்த 1008 சுற்றி இருக்கக்கூடிய, முதல் சுற்றியில் இருக்கக்கூடிய 1008 அந்த வேள்வி குண்டங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தாரகாசுரனை நியமிக்கிறான். அடுத்தது 108 அங்கே நடத்துவதற்காக சிம்மபத்ரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகனை நியமிக்கிறான். அடுத்தது தானே நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாக குண்டத்திற்கு தானே வந்து சேருகிறான். அதை அருகிலேயே ஒரு பெரிய

வேதத்திலே எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அதில் இருந்து கருத்துக்கள் மாறுபடுகின்றார்கள். இந்த சிலவற்றை எல்லாம் கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம் என்பதற்காக அதையெல்லாம் நான் அதை கொடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படி 108 குண்டங்கள், 108 குண்டம் மிகச்சிறந்ததான் நடுவில் இருக்கக்கூடிய குண்டம். இதுல அவன் சூரபத்மன், அவனுடைய தம்பி சிம்மவர்த்தன் அதாவது சிங்கமுகன், கஜராசுரனாக இருக்கப்பட்ட தாரகாசுரன், இந்த மூன்று பேரும் மிக கொடூரமான ஒரு யாகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல காலம் செய்தும் கூட அவர்களுக்கு இறைவன் தோன்றவில்லை. பார்த்தான் சூரபத்மன் விடுவதில்லை என்று ஆகாயத்திலே கிளம்பி தன்னுடைய சதையை துணித்து துணித்து அங்கே யாகத்தியிலே இட்டு தன்னுடைய உடல் மூலமாக இட்டு என்ன செய்கிறான், அங்கே அவன் யாகத்தை செய்கிறான். அப்படியும் கூட அவன் சாகவில்லை. தன்னுடைய உதிரம், தன்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் இழந்து அங்கே யாக அக்னியிலே போட்டு மிகச்சிறந்ததான கொடூரமான வேள்வி செய்கிறான். இதை பார்த்து விட்டு மற்றவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் சிவன் வராத காரணத்தினாலே அந்த மிகச்சிறந்த தூபத்தின் மீது நின்று கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று அந்த குண்டத்திற்குள்ளே பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே கதறுகிறார்கள் சிங்கமுகனும் தாரகாசுரனும். தாயில் இழந்த கன்றானது எப்படி கதறுமோ அதை போல கதறுகின்றார்களாம். நாங்களும் இறக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், இவங்களுடைய தலையை அறுத்து போடுகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய தலைகளை அறுத்து யாக குண்டங்களை எடுத்தார்கள். சிங்கமுகன் தாரகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழி முகன், அஜமுகன் முதலான பலவிதமான பேர்களும் கூட அந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய தலைகளை அறுத்தறுத்து போடுகின்றார்கள். போட போட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை அறுத்து போடுகின்றான் சிம்மவர்த்தனானுக்கு 2000 கை, 1000 சிங்கத்தலை, அத்தனையும் அறுத்தறுத்து போடுகின்றான் இறைவன் கருணையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் பார்த்தார், இதுக்கு மேல சோதிப்பதில்லை என்று சொல்லும்படியாக ஒரு வயோதிக அந்தனர் போல இங்கே தோன்றுகின்றாராம். அது என்னமோ தெரியல, இந்த ஸ்காந்தத்தில் பார்க்கும் பொழுது நானும் பார்வதி கல்யாணத்தில இருந்து பார்க்கிறேன். வயோதிக அந்தனர் வடிவத்திலேயே சிவபெருமான் பல இடங்கள்ல வந்து சோதிக்கிறார். இன்னும் பின்னாலே பார்க்க போகிறோம், முருகப்பெருமானம் அப்படி தந்தையை போலவே இவரை எடுத்துக்கொண்டு வருகிறார் வயோதிக வள்ளியை காண்பதற்காக. இப்படி வயோதிக அந்தனர் வடிவத்திலே வந்து நிறுத்துகின்றாராம். அந்த மற்றவர்களெல்லாம் அறுத்து போட்டு கொண்டவர்களை தாரகன் சிங்கமுகனை எல்லாம் நிறுத்துகிறார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய அண்ணா இறந்து விட்டான், நாங்களும் அழியை நினைக்கிறோம், நாங்கள் இப்பொழுது இறக்கப் போகின்றோம் யாக குண்டத்திலே என்று சொல்ல, அவ்வளவுதானே, எதற்காகப்பா இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவபெருமானை காண்பதற்காக சிவனிடத்திலே இருந்து வரங்களை பட நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம் என்று தேவகங்கையை அந்த யாக குண்டத்திலே வரவழைத்து பாய்ச்சுகின்றார். சூரபத்மனானவன் தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்று வருகின்றான். வந்தவுடனே எல்லாரும் பரம சந்தோஷமடைகின்றார்களாம். தேவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். இறந்தான் என்று நினைத்தோம், இந்த சேனைகள் அனைத்தும் நம்மை புடிப்புடியாக ஆக்கப் போகின்றது என்று நினைத்து பயப்படுகின்றார்களாம். அப்பொழுது வயோதிக அந்தனர் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரிஷபாரூடராக பார்வதி சகிதராக காட்சி கொடுக்கிறார். விழுந்து விழுந்து வணங்குகின்றார்களாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம், உங்களுக்கு என்ன வேண்டும், இவ்வளவு காலம் என்னை நினைத்து நீ தபம் செய்திருக்கின்றாய், இந்த யாகத்தை செய்திருக்கின்றாய், உன்னுடைய உடலையே அறுத்து போட்டு இருக்கின்றார், மிகச்சிறந்ததான உன்னுடைய யாகத்தை நினைத்து நாம் மகிழ்ந்தோம், வீர யஜ்ஞத்தை கண்டு மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேன்று என்று கேட்டவுடனேயே அவன் பார்த்தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த இந்த சூரபத்மன் இறைவனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டும், உங்களை குடு என்று கேட்டால் எல்லாமே கிடைச்சிருக்கும். சிவனிடத்திலே இவ்வளவு வீரவேள்வி செய்து இவ்வளவு கொடூரமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வேள்வி செய்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்கும்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னை கொடு என்று கேட்டால் எல்லாமே கிடைத்திருக்கும், எது கிடைக்கத்தக்கதோ எது கிடைக்க வேண்டுமோ அதை கேட்கல. அங்கேதான் அவர்களுடைய குணமானது வெளிப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான தபஸ் செய்து வேற யாராலையும் செய்ய முடியாத தபத்தை அவர்கள் செய்து சிவத்தை அடைய வேண்டும், சிவத்தை அடையவில்லை, அவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான், அவஸ்தைன்னு சொன்னாலும் சரி, அவம் என்கின்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களுக்கும் நானே ஏக சக்கராதிபதியாக ஆக வேண்டும், நான் எங்கும் செல்வதற்கு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடியதற்கு ஒரு ரதம் வேண்டும், தேவர்கள் மற்ற யாரு இருந்தாலும் சரி எல்லாரையும் வெல்லக்கூடிய படைக்கலன்கள் எனக்கு வேண்டும், நான் அழியாத வரம் பெற வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கிறான். அப்ப சிவபெருமான் நகைத்தாராம், அப்படி ஒன்றும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது, உனக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் தருகிறேன்,
இங்க இருக்கக்கூடிய ஆயிரம்

0: கோடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது பல முறை பார்த்திருக்கிறோம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அளப்பெருந்தன்மையும் வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரை நூற்றொரு கோடியின் மேற்பட நினைந்தன என்று பாடுவார். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ஆயிரம் கோடி அண்டங்களுக்கு மேலே இருக்கின்றன, அதற்குள்ளே ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கு 108 யுகங்கள் நீங்கள் ஆழ்வீர்கள். ஒன்னும் அழியா வரமெல்லாம் ஒன்றும் கொடுத்துள்ள 108 யுகங்கள் நீ ஆழுவாய், உனக்கு எங்கும் நினைக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆக்ஞா சக்கரம், ஆளக்கூடிய சக்கரத்தை உனக்கு தருகிறேன். எங்கும் நினைத்த இடத்திலே, நினைத்த இடத்திற்கு நினைத்த க்ஷணத்திலே செல்லும்படியாக இருக்கக்கூடியதற்கு சிம வாகனத்தை கொடுக்கிறேன், ரத்தத்தை கொடுக்கிறேன், என்னுடைய படைக்கலங்கள் யாராலேயும் வெல்ல முடியாத என்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறேன் என்று இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய தேர், ஆக்ஞா சக்கரம், சிம்ம வாகனம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்னை, பாசுபத அஸ்திரம், வஜ்ரமான உடல், மிகச்சிறந்த வீரம் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் பலவிதமான படற்கலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் தேவகங்கையை விண்ணுலகிற்கு அனுப்பி அத்துணை பேருக்கும் வரவலம் கொடுத்தவராக சிவபெருமான் அந்த இடத்திலே இருந்து திரும்பிச் செல்லுகிறார். சென்றவுடனேயே மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இங்கே திரும்பி வந்தவர்களெல்லாம் சுக்கராச்சாரியாரையும் அசுரேந்திரனையும் தன்னுடைய தாயான மாயையும் கண்டு எல்லாரும் வணங்குகின்றார்கள். இங்கே சிவபெருமான் சொல்லும் பொழுது மிக அழகாக கச்சியப்பருடைய பாடல் வரும். சிவபெருமான் சொன்னாராம், எல்லாவற்றிற்கும் ஒரு இஃப் கிளாஸ் போட்டுத்தான் பகவான் வைக்கிறார். தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் நுங்களை தாவிநாதனம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்லவர். நீங்க வந்து எப்படி திரிமூர்த்திகள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேர் உண்டோ அதே போல நீங்கள் சூரபத்மன், சிம்மபத்ரன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் எல் தேவர்களாலேயும் தொழப்படக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள் குறைவில்லாத எம்முடைய சக்தி ஒன்று தவிர வேறு யாராலேயும் உங்களை வெல்ல முடியாது. தாவிநாதனம் சக்தி ஒன்றே அதால் ஏவர் வெல்பவர் என்று இயம் விளம்பி மேல் ஈருராத இரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும், அதாவது இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய ரதத்தையும், தன் பெயர் சொல்லக்கூடிய பாசுபதாஸ்திரம் அதையும் கொடுத்து வேறு வேறு மிக அருள் செய்து மேல் ஆறு சேர் சடை ஆண்டகை ஏறினார். ஆற்றை அது கருணை வேறொன்றில் அவ்வளவு தபஸ் செய்த பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி எப்படி ஜடாமுடியிலே கங்கையை தன்னுடைய சடையிலே ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இவர்களுடைய தவத்துக்கு இறங்கினவர். ஏன் கச்சியப்பர் இதை போடுகிறார்னா தபசுக்கு இறங்குகிறார், அவன் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பலன் கொடுக்கிறார். எந்த காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அந்த பலனை இறைவன் கொடுத்து விடுகிறார். இங்கேயும் அந்த பலனை கொடுத்து விடுகிறார். நல்ல விஷயத்துக்காக வேண்டும் என்று பகீரதன் தவம் செய்த பொழுது அங்கே அவனுக்கும் அருள் செய்கிறார். இங்கே நான் ஆட வேண்டும், நான் ஏக சக்கராதிபதியாக ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆட வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கும் பொழுது இவனுக்கும் அருள் செய்கிறார். அவருக்கு வந்து தேவரா, மனுஷனா, மிருகமா, இல்ல ராட்சசனா, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு உள்ள பலனை க்ஷிப்ரப்ரசாதமூர்த்தி என்று பகவானுக்கு பேர் அவர் கொடுக்கிறார். பரமேஸ்வரர் அவர் கொடுத்தாராம். அங்கே வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதே சமயத்துல முதல்லயே பார்த்தோம், காசியப்பரை பிரிந்து செல்வதற்காக மாயையானவள் கிளம்புகிறாள். ஐயோ என்னை விட்டு போகாது என்று கதறுகிறார். அவள் சொன்னாள், நான் என்னுடைய பேர் சுரசைன்னு பேரு, இந்த அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய எடுத்து குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். வந்த காரியம் நிறைவேறியது, என்னாலே இதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி வணங்கி சென்று விடுகிறாள். அவள் உண்மை பேசுகிறாள். இங்கே தன்னுடைய நிலையில் இருந்து தவறிய காசியவரை தான் சொன்னேன், புலம்புகின்ற அந்த காமத்தியிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிற காசியவரை பிரம்மர் வந்து தேற்றி, நீ இப்படி செய்வது தகாது, இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய், தவம் செய்வாய் என்று சொல்ல காசியவரானவர் அங்கே தவம் செய்கிறார். இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வந்தவர்களுக்கு சுக்கராச்சாரியார் மீண்டும் உபதேசம் செய்து இங்கே ரெண்டு விதமான, அதாவது மூன்று விதமான உபதேசங்கள்ல இருக்கும். இந்த உபதேசங்களை செய்து நீங்கள் இந்த உல எவ்வளவு காலமும் உங்களை அடக்கி வைத்தவர்களெல்லாம் அடக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நியதி. நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் அங்கே உபதேசம் செய்கிறார். அதாவது எல்லா தத்துவக்கு தத்துவம், அதாவது யார் பேசினாலும் தத்துவம் இல்லை, எது சரியானதுன்னு ஒண்ணு, உண்மையானதுன்னு ஒண்ணு உண்டு இல்லை. வேத மார்க்கமாக வேத நதி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்று பாடுவார் ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். அதே போல இதுதான் சரி என்று உண்டு உண்டு. நம்முடைய வாக்கினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே என்று அவை பாட்டி பாடுவாள். வாக்கு இருந்தா போது இதுதான் சரின்னு சொல்ல முடியும், எதை வேணும்னாலும் ஸ்தாபிக்க முடியும். சொல்றதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பழைய காலத்துல கரிகாலனுடைய காலம் எப்படி இருந்தது, கரிகால சோழனுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது அதுல அந்த புலவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடுகிறார். பாடியவர் இந்த எப்படி இருந்ததுன்னா, இந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் நெல்லை காய வைத்திருக்கிறார்களாம் அன்றைக்கு சமைக்க வேண்டும் என்று. அப்ப கோழியான அந்த வந்து மேய்கின்றது, மேயும் பொழுது காதலியர்களுடைய தங்க குழையை எடுத்து அந்த கோழியை எரிந்து விரட்டுகின்றார்கள் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு வரும் பாடல் வரும். இதுக்கு என்ன பொருள், அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள், கோழியை விரட்டுறதுக்கு கல்லையோ ஒரு குச்சியோ ஏரியல தங்க குழையே இருந்தார்கள், இவர்களது தங்கம் அவ்வளவு மதிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு இருந்தது. இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். ஆனால் இதுக்கு இன்னொன்று, தங்கத்தை விட அப்ப நெல் ரொம்ப ஸ்கார்சிட்டி, அது கிடைக்கல, நெல் கிடைக்கக்கூடிய அதாவது விலை மதிக்க தக்க பொருளாக இருந்தது. தங்கம் போனாலும் பரவாயில்ல, நெல்லு வேணும்னு சொல்லிட்டு தங்க குழியை எடுத்து எரிந்தார்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லக்கூடியது இது இப்படியும் பார்க்கலாம். அதான் ஒரு குவளை இருக்கிறது, குவளையிலே நீர் இருக்கிறது, பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு சொல்றதா இல்ல பாதி காலியா இருக்கிறது என்று சொல்றதா, ரெண்டு உண்மைதான். ஆனா சொல்லக்கூடிய முறை வேறு, இங்கே சொல்லுவது தவறுதலாக அமைக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒருத்தருக்கு பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தார், பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வண்டி பஸ்ஸோ காரோ போறோம், இப்போ உங்களுக்கு சடன் பிரேக் போடுறதுக்காக என்ன பண்றோம், பிரேக் போடுறோம். இந்த சடன் பிரேக் போடுறது எதுக்காக, வண்டி உடனே நிக்கணுங்கிறதுக்காக, அதாவது முன்னால போகக்கூடாது அந்த இடத்துல டக்குன்னு நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், சடன் பிரேக் போடுறோம். சரிங்களா, இந்த சடன் பிரேக் போட்டா வண்டி நிக்குது, ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போகிறோம். இப்ப நம்ம முன்னாடி அந்த வேகத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா. இப்ப சடன் பிரேக் போட்டா என்ன ஆகணும், இவன் முன்னாடி போகக்கூடாது. ஆனா சடன் பிரேக் போட்ட அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போறோமே, அது சடன் பிரேக் நம்ம முன்னாடி போறதுக்காக தான் போட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். இதெல்லாம் தர்க்கம்னு பேர், தவறுதலான தர்க்கம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆர்ந்த உள்ளகத்து துயர் அழைப்ப அங்கனே சோந்தினன் அணை மிசை சூழ்ந்துளாரலாம் ஈர்ந்த உள்ளத்தரா ஏங்கி அண்மையே சார்ந்தவன் படுந்துயர் தாமோ எண்ணினார். இவ்வளவு சொன்ன உடனே அப்படியே வேதனைப்படுகிறாராம் சோமகாதன். என்ன செய்யறது, மன்னன் வந்து இவ்வளவு சொல்றாரேன்னு அமைச்சர்கள் அப்படியே என்ன, நம்மளால மன்னர் பிரானுக்கு என்ன செய்ய முடியும், அவர் அவ்வளவு உண்மையைத்தான் சொல்றாரு, என்னென்ன முடியுதோ அவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு துயரத்தை வைத்து கொண்டு என்னை சூழ்ந்து இப்படி இருக்கிறீங்களே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அவங்க சுத்தி நின்று எல்லாரும் அவரை பார்த்து வேதனையின் உச்சிக்கே சென்று விடுகிறார்கள். அவங்களுக்கும் அந்த துயரம் அப்படி பற்றி கொள்கின்றது. கண்டவர் சிலர் உளம் கரைந்து கண்கணே கொண்டனர் சிலர் கரம் குழை

சிலர் அப்படியே பார்த்தவங்க எல்லாரும் உள்ளம் கரைந்து கண்ணீர் விட்டு அழுகிறார் அமைச்சர்கள். அப்புறம் அப்படியே கையை நெரிச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும், இதுக்கு தீர்வு என்ன சொல்ல முடியும், அப்படியே மூக்குல கை வச்சுக்கிட்டு ஒரு சிலர், மண்டிய நோய், இந்த நோயை சில பேர் திட்டுறாங்க, இப்படி ஒரு நோய் வரணுமா, நம்ம சோமகாந்த மன்னனுக்கு இது வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த நோயை திட்டுகிறார்களா அந்த அமைச்சர். தெய்வம் நொந்தனர் சிலர் சிலர் நெறித்து இரு கை வருந்தினர்.

சில பேர் வந்து நாமளே பார்த்துருக்கோம், கடவுளை திட்டுவாங்க, தெய்வ நொந்தனை. சோமகாந்த மன்னன் கடவுளை வழிபட்டு இருக்காரு, கரெக்டு தாங்க. கோயிலுக்கே போகாதவன், யாருக்கு ஒண்ணு செய்யாதவன் திடீர்னு இறந்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா, நான் எங்க பக்கத்துல பார்த்துருக்கோம் பாத்திக்கோங்க, அந்த ஊர் சாமி அம்பாளை திட்டுவாங்க. தெய்வம் நொந்தோட நீ ஒரு நாள் கூட கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன், உன்னுடைய பிராப்தம் உன்னுடைய விதி நீ பிறக்கும் போதே உனக்கு போட்டாச்சு இதான். அப்ப உன என்ன பண்ண முடியும், நம்ம வினையே நம்ம அனுபவிச்சுதான் ஆகும், நம்ம போறோம். அதுக்கு சுவாமி என்ன சொல்ல, நான் உனக்கு கஷ்டப்பட்டு உன் கோயிலுக்கு வந்திருக்கனே, உங்க பிள்ளைங்க இத்தனை 10 ரூபாய்க்கு சூட நான் வாங்கி பொருத்திருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க இந்த மாதிரி வீட்டுல. நான் அது மாதிரி இருக்கும் போது இங்கே சோமகாந்த மன்னனையும் இங்கேயும் விட்டு வைக்கல இவங்கெல்லாம் இவ்வளவு. ஏன்னா இவர் நல்ல அரசாட்சி பண்ணியிருக்காரு, மக்களை நன்றாக வைத்திருக்கிறார். தெய்வம் நொந்தனர் சில பேர், சிலர் சிலர் நெறித்திரு கை வருந்தினர், அப்படியே கையை பசைறாங்க, சிலை அப்படியே மெய் வருந்தி வியாதி தீர்ந்தவருக்கு உய்வுண்டாம் என ஒளி தந்தா. சில இதுக்கு ஏதாவது வழியே கிடையாதா? கல்வியிற் கேள்வியில் காக்கும் நீதியின் வல்லவர் குறுங்கொழியோ வருத்தான் என்குவர், தொல்வினை பயன் எவர் துடைப்பர் என்குவர், அல்லலுற்று இவ்வகை அழுங்கினாரலாம். கல்வி கேள்வியில காக்கும் நீதியின் வல்லவருக்கு எல்லாத்திலையும் சிறந்து விளங்கின சோமகாந்த மன்னனுக்கே இப்படி ஒரு நிலைமையா, வினை பயனா, இது எப்படி நம்ம இதை தீர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார்கள் அந்த மந்திரிகளும். அங்கே இருந்தவளமை அமைச்சர் கையமை துக்கனை இழந்தவன் சென்று ஒன் செவி சுக்கு வைத்து ஊதினர் துழங்கோ மானலின் மிக்க வீசுவித்தனர். அப்படியே புலம்பி அந்த மன்னன் மயக்கத்துக்கு போயிட்டாரு. உடனே அந்த அமைச்சர்கள் வந்து அப்படியே அவரை தூக்கி பிடிச்சு அவருடைய செவியில சுக்க வச்சு ஊதுறாங்களாம். அப்ப மயங்கி கிடந்தவங்களுக்கு சுக்கு வச்சு ஊதுனா மயக்கம் தெரிஞ்சிடும் போல தெரியுது இல்லையா? துளங்குமானி மிக்க சாந்தாட்சியால் அப்படியே வீசுறாங்க விசிறிய வச்சு. சோகமங்கொழிதர சோம காந்தனோ நாகனை உறங்கிய நாம சக்கராமேகமங்கெழுந்தன மெல்லவே எழுந்தேகன இணையடி இதயத்து எண்ணினான். அங்க சோகம் எங்க பார்த்தாலும் எல்லாரும் கவலையில இருக்கிறாங்க, இங்க சோமகாந்தன் அப்படியே திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பரமேஸ்வர் பரந்தாமன் அப்படியே எந்திரிச்சது போல நாகனை உறங்கிய நாம சக்கரம், அந்த பரந்தாமன் தூங்கி எந்திரிச்சது போல இவர் அப்படியே முழிச்சு பாக்குறாரு. இவங்க எல்லாம் மயங்கினவருக்கு எல்லா மருத்துவ இதுவும் செஞ்ச உடனே அவர் முழிச்சு பாக்குறாரு. அப்ப முழிச்ச உடனே என்ன நினைக்கிறாரு, மேகம் அங்கு எழுந்தன மெல்லவே எழுந்து ஏகனுடைய திருவடியை நினைக்கிறார். வெந்திரல் அரசனுள் விளைவு நோக்கிய மந்திர தலைவர்கள் வணங்கி கூறுவார் இந்திரன் போலவே இகழ் கடந்து எமை தந்தை தாயினோ மிக தாங்கி நின்றனை. அரசர் பெருமானே, மந்திர தலைவர்கள்லாம் வணங்கி சொல்றாங்க, இந்திரன் போலவே எங்களை எல்லாத்தையும் தாங்கி நீர் காப்பாத்தினீர், தந்தை தாயினும் மிக தாங்கி நின்ற பாமாவோட மேலா எங்களை காப்பாத்தி நின்னீரு, இப்படிப்பட்ட உண்மை என்ன நாங்க எப்படி விட முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அணையனி அழிவினி அடர்க்கும் செவ்வியின் இணைதரு வனத்திடை ஏக விட்டுனன் மனையிடை வாழ்ந்தோ மேன்மதியின் மிக்குணேன் தனை நிகர் தருமமோ நகைக்கும் சாலவே. இப்ப அவருடைய மைந்தன் என்ன செய்யறாரு, அப்பா உம்மை நான் காட்டுல விட்டுட்டு நான் வந்து எப்படிப்பா நான் நாட்டுல நிம்மதியா அரசாட்சி பண்ண முடியும், வனத்துல நீர் சந்தோஷமா இருக்கீரா இல்லையா எனக்கு விட்டுட்டு இருக்க முடியும், நீர் ஒன்ன காட்டுல விட்டுட்டு நான் மனையிட மனை இந்த அரச அவையில ஆண்டுக்கிட்டு சந்தோஷமா நான் இருந்தா என்னை தர்மம் பார்த்து சிரிக்காதா, நீதி பார்த்து என்னை நகைக்காதா, நாம் செய்தது தவறு இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய அப்பாவை நினைச்சா, அவர் வனத்துக்கு போனாரு இன்னைக்கு ஹோமுக்கு அனுப்புறாங்க எல்லாரும் அப்பா அம்மாவை. அப்ப இது எல்லாருடைய பையங்களும் ஏமகண்டன் மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு அந்த நிகழ்வே யாருக்கும் வந்திருக்காது இல்லையா. இங்க தர்மமும் நகைக்கும் சாலவேன்னு சொன்னார்.
இருவகை அறம் பொருள் ஈட்டி யானையார் முருகளே திகிரி.

இந்த இரு வகை அறத்தையும் பொருளையும் நான் ஈட்டி என்னுடைய ஆணையால இந்த உலகமெல்லாம் மீண்டும் நல்லபடி நான் ஆட்சி செய்தது போல் ஆள வேண்டுமானால் என்னுடைய புத்திரன் ஒருவன்தான் இந்த உலகத்தை மீண்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு அவரு. அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. வகை வெறும்

தங்கினோ மிகையளால் யாமெல்லாம் வேண்டுமாறிலை. இந்த உலகம் வந்து நன்கு மதித்து காக்குமே. தகையும் நின் ஆணையால் இங்கு தங்கினோம், உம்முடைய ஆணையால இங்கு தங்கியிருக்கோம். மிகையெல்லாம் வேற எனக்கு அரச பதவியெல்லாம் வேண்டாப்பா, நீர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகன் எப்படியோ சொல்றாரு. கேட்கல உடனே அப்படியே, நீ வந்து இந்த இதை நீ கண்டிப்பா நீ தான் ஆளணும் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி சோமகாந்தன் தன்னுடைய மகன்ட்ட சொல்றாரு. ஆகையால் நின்னுடன் அறிய கானகம் போகுமா துணிந்தனம் பொருவின் மன்னவ வாகைமென் மணிப்புயத்து ஏமகண்டனை யோகையால் அரசினுக்கு உரிமை செய்கின்றார். ஆகையால் உன்னுடன் அரிய கானகம் போகு, நீ வரக்கூடாது, நீ இந்த நாட்டை பார்த்துக்கோப்பா, அப்பா இல்லை நீ கவலைப்படாத. போகுமா துணிந்தனம், நான் கிளம்புறேன், பொருவின் மன்னவ ஏமகண்டனை அரசினுக்கு உரிமை செய்ய சொல்லி அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டாரு. அவரு சரின்ட்டார். அவர் என்ன மனசு கஷ்டப்பட்டு இனிமே வேற வழி கிடையாது, அவர் தான் நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதுக்காக ஏமகண்டன சோமகாந்தன் ஒருவாறு தேற்றுகிறார். இன்னவாறு நிகழ்ந்தையாவும் இயம்ப உண்மனை வைகிய உண்மனை வைகிய தன்னை நேரெழிலால் சுதன்மை தரித்திலாது நிறேலென பொன்னின் மேகலை நோபுற துணை பொங்கி ஆர்ப்ப நடந்து போய் முன்னர் நின்று வணங்கி மன்னன் முகத்தை நோக்கி விளம்புவாள். நம பார்வதி பதையே அனகர மகாதேவா. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது உள்ள மனைவி இருக்கின்ற சுதன்மைக்கு இந்த நிகழ்ச்சி தெரிய வந்துருச்சு. உடனே அந்த அம்மா என்ன செய்யறா, தரித்திலாது, இதை கேட்ட உடனே காட்டுக்கு போகணும்னு சொல்றாரே மன்னர் பிரான்னு சொல்லிட்டு தரித்திலாது ரொம்ப வேகமா ஓடி வராங்க. அவங்களுடைய அந்த உடைகளும் அந்த அவனுடைய அவருடைய சலங்கைகள் கொலுசு அப்படியே எல்லாம் செதற அளவுக்கு வேகமா ஓடி அந்த அம்மா வர்றாங்க. பொங்கி யார்ப்ப நடந்து போய் முன்னர் நின்று வணங்கி மன்னன் முகத்தை நோக்கி அந்த அம்மா சொல்றா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இருதலை புலின் உற்றவோர் உயிரென்னும் நம்முடன் ஆகியே மறுவு

இருதலை புலினுற்ற ஓர் உயிர் என்னும் நம்முடனாகியே ஓர் உயிரா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இப்ப துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ஒரு கணவனுடைய துன்பம் மனைவிக்கும், மனைவியினுடைய இன் துன்பம் கணவனுக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். அதுதான் உலக வாழ்க்கை இல்லையா? நம்ம புராணம் அப்படிதான் சொல்லுது. இந்த புராணத்தை படிச்சிருந்தா நம்ம இன்னைக்கு வந்து கோர்ட்டு படியே ஏற வேண்டாம். ஏகப்பட்ட பேர் இப்ப இந்த காலத்துல டைவர்ஸ் கேட்டு போறாங்க. ஆனா இந்த புராணம் வந்து அப்படி சொல்லல. எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படியெல்லாம் வாழணும் நமக்கு இந்த புராணம் சொல்லி கொடுக்குது. அதை படிக்காதவங்க தான் இப்படி போறது மாதிரி தெரியுது. இங்க அழகா சொல்றாரு, இன்பமும் துன்பமும் இந்த அம்மா சொல்றா, வலுவாது உயித்திடும் ஆட்சியம் உம்மா கூட தான் நான் சந்தோஷம், இம்மையில் புகழும் மறுமையில் சுகபோகமும் உம்மாலதான் எனக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுது என்னைய விட்டுட்டு நீரு கானகத்துக்கு காட்டுக்கு போனா நான் இங்க இருந்து உயிர் வாழ்வேனா, வாழ முடியுமா? அந்த அம்மா கேக்குறாங்க மன்னர் பிரான்ட்ட. கருதலார் வணங்கையை கடைக்க நோக்கிய காவலோ, எப்படி ஒரு அன்பா இருக்காங்க பாத்தீங்களா, கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கணும் புராணம் சொல்கின்றது. ஒத்த அன்பினராகி மங்கையர் உற்ற காதலன் வாழ வாழ்ந்து இத்தராகலமீது இறப்ப இறப்பராயி இறப்பராயின் இருங்கதி மெத்து போக விதம் கொள்வார் என

ஒத்த அன்பினராகி உற்ற மங்கையர் என்ன செய்வாங்களாம், ரெண்டு பேரும் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க காதலன் வாழ்ந்தா வாழுவாங்க, கணவன் இருக்கும் போது வாழ்ந்து இறக்கும் போது அவர்களே இறந்து விடுவார்கள். அது வந்து ஒருமித்த மனத்துல இருக்கிறவங்க. அதுபோல இரும் கதி மெத்து எனக்கும் அதுதான் சுவாமி நானும், மெத்து போக விதம் கொள்வாரென வென்ற மாதவரோதர அத்தவத்தை உம்மோடு ஏகுவதல்லது, வந்தா நம்ம கூட காட்டுக்கு தான் வருவேன், நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா அடியார்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அமர்நீதி நாயனாரு அந்த கோவணத்துக்கு பதிலாக தராசில ஏறுன்னு சொன்னோடனே அந்த அம்மா நீர் தான் ஏறணும், நீர் தான் தொலைச்சிருக்கீரு, நான் எதுக்கு ஏறணும்னு சொல்லியிருந்தா இப்ப அந்த அம்மையாரும் அந்த புராணத்துக்குள்ள அமர்நீதி நாயனார் இப்படி ஒரு புகழோட இருக்க முடியாது. அப்ப எல்லா நாயனார்களுக்கும் அதான் சேக்கிழார் பெருமான் போற்றும் சேயிழையார்கள்னு ஒரு தலைப்புல அடிக்கடி சிந்தனை செய்தேன். அவ்வளவு நாயனார்களுக்கும் பின்னாட அவருடைய துணைவியார் செயலையார்கள் இருக்கின்றார்கள். இளையான்குடி மாற நாயனார் அம்மாவாசை இருக்குல்ல, அவர் அந்த சமையல் செய்யறதுக்கு அந்த அம்மா அவருக்கு சரின்னு சொல்லி உடனே செய்ய போய் தான் நாயனாருடைய அந்த பெருமை வந்து உலகத்துக்கு தெரிய வருது இல்லையா. அந்த அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக கணவனுடைய கருத்துக்கு அப்படியே இசைந்தபடி இருந்தா தான் அந்த குடும்பம் வந்து அருமையா இருக்கும், அது மாறுபாடு இருக்கக்கூடாது. இங்க நீர் வந்து இங்க இல்லைன்னா நான் வந்து இங்க இருக்க மாட்டேன், நீரே வனத்துக்கு போயிட்டீரே, நான் வந்து இந்த இந்த அரச வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையில இருக்க முடியுமா என்னால, முடியாது சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. இங்கமரேன் என்றால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சூறையார் பொருதப்படும் துணர் துன்றிலங்கொடி போலவும் பாரு சூளையில் வேல்கள் வாய்ந்து பதைக்கும் மாண்பினை போலவும் வீறு மாய்ந்து சுதன்மைகள் புனல் வீழ நொந்திது வில்லலோ ஏறு போல மருங்கு இருந்திடோ ஏம கண்டன் இயம்புவான். சூறையார் பொருதப்படும் துணர் துன்றிலும் கொடி, அம்புகள் அந்த அம்மா எப்படி இருக்கான், சூறை காட்டுல வீசின அந்த கொடி காத்து வீசினவுடனே அந்த கொடி அப்படியே அந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறது போல அந்த அம்மாவுடைய அந்த மனசு அப்படியே அப்படியே தொங்கிடுச்சு, மனசு வந்து உடம்புல இல்லை அந்த அளவுக்கு அவர் வேதனையில அவர்கள் வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிட்டார் ஆழ்ந்து விட்டார்கள். பாறு சூளையில் வேல்கள் பாய்ந்து அம்புகள் தைத்து பதைக்கும் மான் எப்படி இருக்கின்றதோ அதுபோல அந்த அம்மையினுடைய மனசு இருந்துச்சா. வீறு மாய்ந்து சுதன்மைகள் புனல் வீழ நொந்திது வில்லனோ. பக்கத்துல இருக்கிற மகன் வந்து அம்மாவுடைய வருத்தத்தை பார்த்து ஏமா கண்டன் இயம்புவான் என்னமோ பக்கத்துல இருந்து சொல்றாரு. திங்கள் செங்கதிர் நீத்த வானமோ தீயொடான் தீயொடு தீயொடான் ஒழியோ வேள்வியோ மங்கை பற்றிய நாதனோடு அருமைந்தர் மைந்த நீங்கிய மாதரோ தங்க அமைச்சரன் அமைச்சரினோடு வேந்தர் தனந்த தேயம் என்னவே இங்க நின்று நுமை பிரிந்து அரசாலும் எண்ணம் இசைந்திலேன். அவன் அம்மா பார்த்து சொல்றாரு, ஏமகண்டன் திங்களும் செங்கதிரும் சூரியனும் சந்திரனும் இல்லாம அந்த வானம் எப்படி இருக்கும், அதனுடைய ஒளி எப்படி இருக்கும், அதுபோல அம்மாவும் அப்பாவும் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களை விட்டு நான் நீங்கிட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த மன்னனாகி அந்த ஏமகண்டனானவர் தன்னுடைய தந்தையை தாயை பார்த்து புலம்புகிறார். அமைச்சரினோடு வேந்தர்கள் தனந்த தேயம் இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த அரசவை எப்படி இருக்கும், நீங்க ரெண்டு பேர் இல்லைன்னா உண்மை பிரிந்து அரசாலும் எண்ணம் உங்க ரெண்டு பேரை விட்டுட்டு நான் இங்க உட்கார்ந்து அரசாண்டு நல்லா இருப்பேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, உங்களை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அந்த குழந்தை அழுகிறாரு. அந்த ஏமகண்டன் புத்திரன் கடன் இன்றி எடுத்தவர் பூசை ஆற்றி இறந்த வின்பத்தியா பிதிரற்கு நல்லவை பண்பின் ஆற்றுவதே அலாள் அத்தமைத்து அரசாட்சியதலி போகம் மூழ்குவதல்லவே வைத்த செல்வம் மதித்திலேன் வனத்துருவேன் என்றான். புத்திரனுடைய கடன் என்ன, ஈன்றெடுத்தவர் பூசையாற்றி இறந்த பெண், நீங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்க்கணும், இறந்ததுக்கு பின்னாடி பிதிர்க்கு நல்லது செய்யணும், ஆனா அத்தமுய்த்த அரசாட்சி மூழ்குவதல்லவே
நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் இப்படி அனுப்பிட்டு நான் இங்க உட்கார்ந்து இங்க சந்தோஷமா இந்த செல்வத்தை வச்சு நான் வாழுவேன் நினைக்காதீங்க, நானும் இந்த வனத்துக்கு வந்துடுறேன் உங்க கூடன்னு சொல்றான். தோமகன்றவன் அமைச்சரும் துணைவியாய துணைவியா அன்ன சுதன்மையும் ஏமகண்டனும் வேறு வேறு இனிது ஓரும் வார்த்தை எனும் எனும் சுதை நாம பச்சிர வேலின் மன்னவன் அன்று உயித்தம் உயித்து உளமும் குளிர்ந்து ஏமகண்டனை வேறு நோக்கி எடுத்து இரும்பொருள் கூறுவான். இங்க அமைச்சரும் துணைவியாகிய சுதன்மையும் ஏமகண்டன் சொல்றத அப்படியே வார்த்தையை கேட்டு அப்படியே ரொம்ப வேதனையோட இருக்கின்றார்களாம் மன்னர் பிரான். ஆனா இருந்தாலும் நம்மளுடைய பையன் நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறாருங்கிற அந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது. உள்ளத்தை குளிர்ந்து ஏமகண்டனை நோக்கி சொல்றாரு சோமகாந்தன் மன்னன். பிள்ளமை பருவத்தொழாயலை பேது கொண்டவன் பேசினை தல்லரும் பணுவத்திர

விண்டமிட்டவன் மெச்சு புத்திரன் ஆயினும். பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இளமை பருவத்து உன்னைய நாங்க நல்லா உன்னைய வந்து வளர்த்து நல்லபடியா வச்சிட்டோம். தள்ளரும் பருவத்துல எங்களுக்கு வயசான உடனே நீ எங்களை நல்லபடியா காப்பாத்தணும். கரெக்டு, தானம் தர்மம் நான் செஞ்சு இது பண்ணணும். அதே சமயத்துல எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீ செஞ்ச மாதிரி பலிபிண்டமிட்டவன் எல்லாரும் உலகமெல்லாம் புகழும் புத்திரனாயும் நீ எங்களுக்கு இருந்த. அது மட்டும் இல்லப்பா, தாயர் தந்தையர் வார்த்தையில் தவறாது நின்றிடலே. இவ்வளவு நீ செஞ்சாலும் அப்பா அம்மாவுடைய பேச்சை நீ மீறக்கூடாது. முதல் ஆய தன்மம் அறிந்த புத்திரனான அவர்க்கு அருமைந்தனே, மேய என்னுரை கொண்ட அமைச்சரினோடு மேதினி காத்தி என்று ஏயும் வண்ணா இயம்பி உண்மனை ஏமகண்டனோடெய்தினான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா எல்லாத்தையும் நீ அங்க பேச்ச கேட்டு எங்களுக்கு அழகா எல்லாம் செஞ்ச, அது போல இந்த இதுலயும் நீ என்னுடைய பேச்சை கேட்டு எங்களுக்கு அருமைந்தனாக இருக்கின்றனோ, என்னுடைய உரையை ஏற்றுக்கொண்டு நீ அமைச்சர்களோடு இந்த உலகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் ஆணையிடுகிறார். ஒருவர் எய்தி இருப்பினும் பலர் உற்று வைகினரோ என அருளோ வண்ணா நிலற்று இருங்கதே.

0: முன்னிறுத்தி அவர்க்கு நீதி உரைக்குமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். ஒருவர் எய்தி இருப்பினும் பலருற்று வைகினரோ என ஏமகண்டன சொல்றாரு. பா, நான் இல்லாட்டினாலும் நீ வந்து இந்த நாட்டை காப்பாத்துறது நீ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா நான் அவரு சோமகாந்தன் விட்டுட்டு போயிட்டாரு நாட்டை, அவருடைய பையனும் இந்த நாட்டை காப்பாத்தலேன்னு அந்த பேரு வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் நீ வந்து இதை விடக்கூடாது. அருளும் வண்ணம் நிலச்சும் கதிர் மாமணித்திரன் மாளிகை வந்து தன்னுடைய மகனை அணைச்சு சந்தோஷமாக இந்த இந்த அரச அந்த சிங்காசனத்துல இங்க ராஜ அவருடைய மரியாதை கொடுத்து அவரை அருமை மைந்தனை முன்னிறுத்தி அவருக்கு எல்லா நீதிகளும் அவருக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணுமோ, ஒரு நீ மன்னனாக இருந்தால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அதை முதல்ல சொல்லணும். ஒரு குழந்தை வந்தா போதாது, அந்த குழந்தைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையிலனாலும் சரி எந்த ஒரு இல்லற வாழ்க்கையில வாழ்ந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு முதல்ல நல்ல ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் இல்லையா. அதுபோல இங்கே சோமகாந்தனுடைய மகன் ஏமகண்டன் இந்த நாட்டை ஆள போறாரு. அப்ப நாட்டை ஆளுகிற அந்த மன்னனுக்கு எப்படி நீதி முறைப்படி தவறாமல் மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம எப்படியெல்லாம் நீ வாழணும் அப்படிங்கிறத சோமகாந்தனாகிய மன்னன் ஏமகண்டனுக்கு சொல்ல போறாரு. அது வந்து அரசு இயற்கை படலாம் சொல்லி அவரை மீண்டும் அவரை அரசிய அப்படியே அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவரை அமர வச்சுட்டு தான் இவர் போறாரு. எடுத்தோம் கவுத்தோன்ட்டு உடனே நான் காட்டுக்கு போறேன்ட்டு போகல. தன்னுடைய மகனுக்கு என்ன எப்படியெல்லாம் நீ வந்து மன்னனாக இருந்தால் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய, சும்மா வந்து பதவியை கொடுத்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற கூடாது. புராணம் சொல்லுது எப்படியெல்லாம் நீ வாழணும். காலையில எந்திரிக்கிறியா, பூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணணும், சுவாமியை வழிபடணும், அதன் பின்னாடி குருவை வணங்கணும், அதன் பின்னாடி மாதா பிதா குரு தெய்வம் சொல்லது போல அனைத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு தந்தையானவர் ஒரு அரசனானவர் தன்னுடைய மகனாகிய ஏமகண்டன் இளவரசனுக்கு எப்படியெல்லாம் அரசியற்கை பண்ணணுங்கிறத அழகா இங்க அரசியற்கை படலம்ங்கிறத இரண்டாவது படலத்துல சொல்ல போறாரு. அதை வந்து நாம் அடுத்த சிந்தனையில இந்த அரசியற்கை படலத்தை நாம் சிந்திக்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செய்வதற்கு அடியேனுக்கு அருள் புரிந்த சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ.
1: தீவை நன்மை முழுதும் நீ என்பார் மாணிக்கவாசகர் கூறுனாவே முதலாக. அதனால தீவினையா இருக்கிறாரா நல்வினையாகவும் இருக்கிறார். நாம் செய்கின்ற நல்வினையும் கண்டு கொண்டு இருக்கிறாரு. இப்ப புராணம் கேட்கறது அவர் கேட்டுட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்காரு இருக்கிறாரு. அவை தனிக்கும் மருந்துமாய் எடுத்தாப்புல போட்டாருவாரு. அவை தனிக்கும் மருந்துமாய் என்ன தனிக்கும் நல்வினை தீவினையினாலே வருகின்ற பாவபுண்ணியங்களை தீர்த்து வைத்து அதுக்கு மேல சிவலோகத்தை கொடுக்கிறோம். தீவினையும் தீர்க்கிற மருந்து, தீவினையே தீர்க்கிற மருந்து. செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கோ மருந்தாவான். ஞானசம்பந்த தேவார் வைத்தீஸ்வரன் தேவார் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோ மருந்தாவான் என்பது திருஞான சம்பந்தன் தேவார். ஆகையினாலே அவை தனிக்கும் மருந்துவாய் சிவருமான் மருந்தாக இருக்கிறார். எப்படி மருந்தன்னா தீராயோ தீர்த்தருள மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருள வல்லாண்டன் வைத்தீஸ்வரம் தேவாங்க அப்பர் திருத்தாண்டன் சிவருமான் மருந்தாக இருக்கிறான். உமாதேவி அனுப்பானோம், கருணாந்தியை அனுப்பானோம். அனுப்பானம் புரியுதா? அனுப்பானம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே, தெரியலையா? மருந்து தெரியுமா? என்ன மருந்து? இங்க இங்கிலீஷ் மருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு? அந்த நாட்டு மருந்து அவசரம். அந்த நாட்டு மருந்து வீரபத்மம் பூரபத்மம் லிங்க சிந்தூரம் தாமர சிந்தூரம் செண்டமாரத சிந்தூரம் ஆறுமுக சிந்தூரம் கேள்விப்பட்டு கீழே ஓரளவு கேள்விதான் எல்லாம் மறைஞ்சு வச்சு மறந்து வச்ச. சரி, அந்த மருந்து மருந்துன்னு இப்ப லிங்க சிந்தூரம் லிங்க பத்மம் சிந்தூரம் இருக்கும். இப்ப நம்ம நெத்தியில பத்மம் சிந்தூரம் இருக்குது இல்ல, பத்ம சிந்தூரம் பத்மன் சிவபெருமான் சிந்தூரம் மாதிரி அம்பாள் கோயில் என்ன கொடுக்கறாரு விபூதியும் கொடுக்கலாம் அது வேற. ஆனா பத்மன் சிவபெருமான் குங்குமம் மாதிரி இப்ப ரெண்டு பேரும் நெத்தியில் இருக்கிறாங்க. அதுக்குத்தான் இந்த நெத்திய படத்தது. பிளேனா இந்த இடம் இருக்குது பாரு, பிளேனா விட்டுருக்காரு பாரு, பிளேனா எதுக்கு தெரியுமா? திருநீர் குங்குமம். இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதா நெத்திக்கணும், நெத்திக்கணும் நிறைவாக இந்த இடத்துல தலகம் வைக்கணும், சந்தனம் குங்குமம் முதலானது இந்த இடத்துல. நல்ல விளக்கம் தான், நமக்கு நெத்திக்கணும் இருக்குதா இல்லையா? நெத்துதா இல்லையா? தெரியல. கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது தெரியல, நெத்திக்கணும் இருக்குது. அதை அதை பார்த்து திறந்து விட்டாட்ட சோர்மானுக்கு நெச்சிக்கணும் உண்டு, அது தெரியும் உங்களுக்கு முக்கண்ணம். அதே போல பரம ஞானிகளுக்கு நெச்சிக்கணும் உண்டு தெரியும், நமக்கு நெச்சிக்கணும் உண்டு தெரியல. ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார் என்று அவன் திறந்து விட்டாதானே பார்க்க முடியும். ஞானம் வந்தா அந்த கண்ணு. அதனால சிவபெருமான் மருந்து உமாதேவி அனுப்பான், அனுப்பான், அனுப்பானம்னா லிங்க செந்தூரம் மருந்துன்னு வச்சுக்கப்பா. அது அனுப்பானங்கிறது லிங்க செந்தூரத்தை தேநீர் குழைத்து சாப்பிட்டால் விடாத சுரம் விட்டு போகும், டைபா இட்டு போயிடும், மலேரியா போயிடும். அனுப்பான இது தேன், அனுப்பானது தேன். இப்ப இன்னொரு விதமா சொல்றேன், சாதம் மருந்து, பசி ஆகிய நோய், இது நல்ல உலகம். பசி என்கிறது நோய், பசி நோய் செய்த பரிதான் சுந்தர தேவாரம். சுந்தர தேவாரத்துல பசி நோய் செய்த பரிதான், பசி என்பது வியாதிமா, பசி வியாதி. மற்ற வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தா நின்னுக்கு அப்புறம் வராம கூட போயிடும், இந்த பசி என்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. வருதா இல்லம்மா? காலையில வந்து மத்தியானது, சாயங்காலம் வருது, ராத்திரிக்கு வருது, திறந்து வரும். பசி நோய்க்கு என்ன மருந்து? சோறு தான், சோறு தான். அந்த பசி நோய்க்கு உண்ணுகிற அண்ணம் இருக்கே, அண்ணம் மருந்து சாம்பார் அனுப்பணும். சிந்து வச்சா காலகாரம் அனுப்பும். அண்ணன் மருந்து சோறு மருந்து சாம்பார் இருக்கு பாரு, சாம்பார் இல்ல சாப்பிட முடியுமா? அது மருந்து அனுப்பணும். பசி நோயை தீர்க்கப்பதுக்காக இருக்கின்ற மருந்து அனுப்பணும். ஆகவே இப்படி மருந்துமாகி செஞ்சுடற்க நாலு எட்டும் திருவருளா ஒரு உலை திரு செய்வா, இப்படி எல்லாமாக இருந்து அது ஊனாய் ஈரானாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நில நானாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் தேனார் என தென்பார் என நல்லூரன் துறையில் ஆனாய் உனக்கு ஆனாய் நீ அல்லே எல்லாமாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். அப்படி எல்லாமாக இருக்கிற சுவாமி என்ன பண்றாரு தெரியுமா? இத்தனையும் இத்தனையும் என்ன பண்றாரு தெரியுமா? மூன்று கண்ணால எல்லாவற்றையும் இருக்கிறார். மூன்று கண்ணால சிவபெருமானுக்கு தான் முக்கண்ணன். முக்கண்ணன் என்று சொன்னால் வலது கண்ணு, இடது கண்ணு, நெற்றி கண்ணு. இது சூரியன், இது சந்திரன், இது அக்னி. சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடர்கள், முச்சுடர். இந்த முச்சுடர்கள் தான் உலகம் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ மூன்று சுடர்கள் இல்லை, சூரியன் சந்திர அக்னி இல்லைன்னா உலகமே இல்லை, வாழ்வே இல்லை. இந்த இத்தனை வகையான உலகத்தையும் இந்த மூன்று கண்ணாலே சுவாமியை இயக்குகிறான். இயக்குறான் சூரியனால படைக்கிறான், சந்திரனால காக்கிறார், அக்னி நேத்திர கண்ணால அழிக்கிறார். முத்தொழில் தானே, படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது. வலது கண்ணால படைக்கிறான், இடது கண்ணால காக்கிறான், நெத்தி கண்ணால அழிக்கிறான். அழிக்கிறது எது கடைசியா? நெருப்புட்டேன். அதனாலதான் அதுல ஊட்டி போடுறது இல்லை. எதுல நெருப்பு விட்டு விட போகுது, உயிர் விட்ட உடனே உடலை சுட்டு விட போகுதா? சுட்டா இது படைத்தல் காத்தல் அழித்தல் சட்டா. அதை கண்ணால் செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு முறை சிந்தை செய்வான் அப்படின்னு முடிகிறார். இப்படி மூன்று கண்ணாலையுமே முத்தொழிலை செய்கிறார். ஒரு கண்ணால படைக்கிறான், ஒரு கண்ணால காக்கிறான், ஒரு கண்ணால அடிக்கிறான். இப்படி செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு முறை சிந்தை செய்வான். அதற்கு மேலே அவிநாசிநாதர் தோத்திரம்னு இங்க இருக்கிற அவிநாசிநாதர். அவிநாசி என்று சொன்னால் அவி என்றால் முடிந்து போவது, அவி என்றால் முடிந்து போவது, நாசம் என்றால் இல்லாமல் போவது. அப்படின்னா அபிஷேகம் இன்னொரு சொன்னார் இறப்புன்னு சொல்றது. அவி என்றால் இறப்புன்னு சொல்றது, நாசம் என்றால் இல்லை என்று சொல்லுவது. அதையால இறப்பு இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதுதான் அவிநாசி என்ற சொல்லுக்கு அவிதல் இல்லாதவன். அவிஞ்சு போச்சு விளக்கு, அவிஞ்சு போச்சு ஆடு, அவிஞ்சு போன அவிதல். அவிதல்னா முடிஞ்சுவான். அப்படி முடிவு இல்லாதது சிவம், நாசம். இது நாசி, நாசம் என்பது நாசின்னு வந்தது. அவிநாசி முடிவு இல்லாத, அவிதல் இல்லாதவன். உயிர்கள் தோன்றும் அப்புறம் முடியும், இவன் தோன்றதும் இல்ல முடியும், ஆதியும் அந்தமும் இல்ல அருங்கும். அவிநாசி நாதருக்கு இதுல தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம் பண்றாருன்னா பருவ அவினா சித்திரனேர் பாவகமா பூவகமன் பயிலும் வீதி உருவ விநாசிக்குரிய ஒன்று தேர் எனும் உலவை உலகம் ஒன்றில் உரு அவிநாசிக்கு உரிய ஒன்று தேர் உலகம் எனும் உலவை உலகம் ஒன்றில் மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாது தினி சேர்ப்பான் என்று அவிநாசியப்பருக்கு தோற்றம். இது எப்படி பொருள்னா பருவவினா சித்திரனே பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி. அதனால இந்த வீதி அவிநாசி தலத்திலே இருக்கின்ற வீதி அந்த வீதியிலே பருவம் உடையவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் சித்திர அழகுடையவர்களாய் இருக்கின்ற நடனமாதர்கள் பூவகமன் அதனால பூவகமன் என்று சொன்னால் பூவில் இருக்கிற மகாலட்சுமியை போன்ற பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதிங்கிறார். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு நடனம் ஆடுகிற வீதி எல்லா ஆலயங்களிலும் அந்த நாட்டிய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆடல் வாடல் ஒந்த வாட்போக்கி என்றார் போல அந்த நாட்டிய பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அத நம்ம ஞானசம்பந்தர் அந்த திருவையாற்று தேவாரத்தில் சொல்றாரு,

0: பயிலுள் திருவையாரே என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அப்படி பெண்கள் நடனமாடுகின்ற வீதி சொன்னா இந்த ஊர் வளமுடையதுன்னு நாட்டிய அரங்கம் இருந்தது. பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதி என்று சொன்னால் இந்த ஊர் செழிப்புடையதா, கடெல்லாம் இருந்தா செழிப்புடையதா தானே இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா ஆட்டம் இருந்தா தான் ஆட்டம்.
1: பருவ விநாயி திறனே பாவகமார் பூவகம் பயிரும் வீதி உருவ விநாதிக்குரிய
0: உருவ விநாதிக்குரிய ஒன்று சேரும் உலவை உலகம் முன்பில் அதனால உருவம் அவிதலாகியதற்கு உரியவன், உருவம் அவிதலாதற்கு உரியவன். அது உருவம் அவிதலாதற்கு உரியவன் யாரு தெரியுமா? மன்னவன். மன்னவன் சௌருமான மேல பூ தூவனானா, பூப்ப புஷ்பாலத்தை போடுறானா, நெற்றுக்கண்ணை திறந்தாரா, சாமலா போட்டான். மன்மதன் சாமலா போட்டான், கேள்விப்பட்டீங்கள? மன்மதன். அதனால இந்த சுவாமிக்கு காமநாசன் இரு, காமநாசன் காலநாசன். யமனை கொன்ற அப்படினால காலநாசன், மன்மதனை இருத்தபடினால காமநாசன். காமநாசன் காமாரியும் இரு, காமாரி காலாரி காமாரி என்றெல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த உருவமே அவிதலுக்கு நாசத்துக்கு உரிய, அவிநாசிக்கு உரிய உருவ அவிந்து நாசமாவதற்குரிய, இப்படி ஒரு உருவம் அவிந்து நாசமாவதற்கு உரியவனாய மன்மதன். அப்படி அப்படி மன்மதனுக்கு, மன்மதனுக்கு பகைன்னு இருக்கிறாள் ஒரே ஒரு ஆளுக்க சிவபெருமா ஒரு ஆளை தவிர மன்மதனுக்கு அப்புறம் எல்லாரும் சிநேகம் சொந்தம். நல்ல கருத்து, நீங்க நல்லா அதை சுவைக்கணும். மன்மதனுக்கு பகைவர்கள் ஒருத்த கூட இல்ல, ஒரே ஒரு ஆளுக்க எல்லா ராசி சிவபெருமான் ஒரு ஆளுக்கு மன்மதனை எரிச்சுக்கிட்டு தான் பாரதிய கல்யாணம் பண்ணாரு. இப்ப மன்மதன் நமக்கு கல்யாணம் நடக்காது. அப்படிப்பட்ட மன்மதன் ஏறி வருகின்ற தேர் எது தெரியுமா? தென்றல் காற்று. மன்மதனுக்கு தேர் தென்றல் காற்று. வாகனம் கிளி, வாகனம் கிளி. வில்லு கரும்பு, பானங்கள் புஷ்பம். தென்றல் காற்று, கிளி, வாகனம், அவ வேலைக்கு தகுந்த அப்படித்தான பொருள் இருக்கணும். கரும்பு வில்லு புஷ்பவா, கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொறும்படை காமர் வில்வே இரும்பு கரைந்துருகை செய்யுமால் இரும்புது தந்து. சிதம்பர செய்யுக்கோவை குமரவர் காமி, கரும்பும் அரும்புனா மலர், கரும்பும் அரும்பும் சுரும்பும் பொறும்படை காமர் வில்வே இரும்பும் கரைந்துருகை செய்யுமால் இரும்புது தந்து விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அலன் மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்க அகிலாண்ட தொகுதியில் சிவருமானுடைய அருளை பெற்று விட்டா ஒரு துரும்பு இந்த உலகத்தை படைக்குமா அழிக்குமா? அதனால அப்படிப்பட்ட மன்மதனை நாசமாக்கினவர் சிவருமான். அவனுக்கு தேரு தென்றல் காற்று. காற்றுக்கு பேரு உலவேன்னு ஒரு பேர், உலவை உலவுதனாலே, உலவுதனாலே உலவைன்னு வாயுன்னு வேறு, காற்றுன்னு வேறு, வடியினும் வேறு. உருவவை நாசிக்குரிய ஒன் சிறுதேர், உன் சிறுதேர் எனும் உலவை உலகம். நாட்டியம் ஆடுகின்ற பெண்கள், நாட்டிய பெண்கள் நடனம் செய்கின்ற வீதி தென்றல் காற்று வருகின்ற வீதி மூன்றி மூன்றி முற்றம் மூன்றி. அப்படிப்பட்ட இந்த இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு விசித்திரமா அமைக்கிறார். இப்ப அந்த நாட்டிய பெண்களையும் சொன்னாரு, மன்மதனையும் சொன்னாரா? நாலு வரி, முதல்ல ரெண்டு வரியிலே நாட்டிய பெண்களை சொன்னாரு, ரெண்டாவது வரியிலே மன்மதனை சொன்னாரு, இந்த மூணாவது வரியில யார சொல்றாரு தெரியுமா? இந்த மன்மதனையும் அந்த நாட்டிய பெண்களையும் வென்ற பரமஞானிகளை சொல்றாரு. இது ஒரு பெரிய முரணான விஷயம் தான். நாட்டிய பெண்களையும் அந்த மன்மதனையும் வென்ற ஞானிகள், பரமஞானிகள் மன்மதனை வென்று விடுவார்கள், மன்மதனை வென்று விடுவார்கள். அந்த மாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாதவர் வருதுல பாத்தியா, மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை விதியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் செடி சேர்ப்பான். நல்லா இருக்கு பாட்டு. இப்படியே மறு அவிநாசி பவன ஐயாரு, அவிநாசிங்கிறது மூச்சு, மூக்கு, நாசிங்கிறது மூக்குணுண்டு, நாசிக்கு மூக்குணு நாசி, அதுல பொருந்தி இருக்கிற பவனம் காற்று, அதுல பொருந்தி இருக்கிற காற்று. காத்து எதுல வருது? மூக்கள் தான். காது சந்து தானே, குந்து தானே, அதுல காற்று வர காணாம இதுல வந்துச்சுன்னா தொலைஞ்சு போகும். காத்து கணக்கா இந்த ஒரு சந்திலே வந்துகிட்டு இருப்பா, இந்த மூக்களையும் ரெண்டு மூக்களையும், அது ரெண்டு மூக்களையும் ஜேந்தாப்புல வர்றதுல அது தெரியும் வந்தது இடகல பிங்கல சுழும கேள்விப்பட்டீங்களா? வலது மூக்கல வரும் இடகலை, இடது மூக்கல வரும்போது பிங்கல, ஒரு மூக்கல லேசா வரும் அடைச்சிக்கும், ஒரு மூக்கல தான் காத்துக்கும். பாத்துருக்கீங்களா? இத ரெண்டுலயும் நடுப்பாகமா ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நமக்கு தெரியாது, அது சுடுமுனைன்னு இடவங்களை எடுத்து இடைய இடவங்களையும் எடுத்தறிவித்து கடைசி சுடுமுனை கபாலமும் காட்டியும் விநாயகராக வரும். இப்ப இந்த வலது மக்கள் வர்ற காத்து விசேடமா இருக்கும். பிராணாயாமம் பண்ற போது பிராணாயாமம் இருக்கு, பிராணாயாமம் தெரியுமா? பிராணாயாமம் பண்ணும் போது வலது மூக்கல காற்று வரும்போது எந்த காரியம் செய்தாலும் அது அதிகமான நல்ல பலனை கொடுப்பான். அதனால பிராணாயாமம் அதுக்குதான் பண்றது. எப்படின்னா இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்கு வழியா காற்று இழுக்கிறது. 11 மந்திரம் இருக்கு, சம்மிதா மந்திரம், சம்மிதா மந்திரம் சீச்சை வாங்கணும். இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்குல 11 மந்திரங்களையும் மனசுக்குள்ள நினைச்சு உள்ள காற்று இழுக்கிறது. அப்புறம் இழுத்து ரெண்டு மூக்கையும் அடைச்சுக்கிறது, அந்த 11 மந்திரங்களை நினைச்சு உள்ள காத்து நிறுத்துறது. புரியுதா? பூரக வேசக கும்பகம், கும்பகம் உள்ள நிறுத்துறது. அப்படி 11 மந்திரங்களையும் சொல்லி நிறுத்தி அப்புறம் இந்த மூக்கு அடிச்சுட்டு இந்த மூக்கில் காத்து வரும். இது மாதிரி தீட்சை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வலது மூக்கில காத்து வரும்போது செய்கின்ற காரியம் நல்ல பலனை அதிகமாக்கும். இடகலை பிங்கலை அதுல ஏற்றி இறக்கி வெகு பேரு, இது நம்ம சைவத்திலே சிவபூஷையிலே வருகின்ற ஒரு சடங்கு. இத செஞ்சு கணபதி வணக்கம், குரு வணக்கம், பிராணாயாமம், அதன் பிறகு இந்த சவலீகரணம் இதெல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது. முதல்ல சம அனுஷ்டானத்திலிருந்து இதெல்லாம் உண்டு. எந்த இதுக்கும் இந்த கணபதி குரு வணக்கம் பிராணாயாமம் உண்டு. எல்லா சடங்குக்கும் அனுஷ்டானத்துக்கு உண்டு, சூரிய பூசைக்கு உண்டு, சிவ பூசைக்கு உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. சைவத்துல இதுக்கு மந்திரம் உண்டு. இன்னும் சில சமயவாதிகள் காத்த சும்மனா வச்சு சும்மா குடிச்சுட்டு கிடக்கிற இந்த இந்த இதெல்லாம் இல்லாம மூச்சை பிடிச்சுட்டு கிடக்கிற அப்படின்னு சில சமயங்கள் சில பேர் சொல்லி கொடுக்கறாங்க. அது மாதிரி பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறானு காத்த உள்ள எடுத்துக்கிட்டு கிடக்கிறானு அது அருணகிருஷ்ணர் சொல்றாரு. காட்டில் குறத்திவிரான் பதத்தே கருத்தை புகட்டில். காட்டில் குறத்திவிரான் யாரு? முருகன், குறத்திக்கு தலைவன் முருகன். குறப்பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன், முதல்ல தேவசாதி பொண்ணு தேவையான, அப்ப ரெண்டாவது கல்யாணம் குறப்பண்ண போய் கூட்டிட்டு வந்துட்டான்னு தெரியாது. இது நல்லா இருக்குல்ல? செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் பரவா ரொம்ப அனுபவி. சைவத்துல அனுபவிக்கிறது நிறைய சமாச்சாரம், நல்ல நல்ல சமாச்சாரம். அதனாலே காட்டில் குறத்திவரான் பதத்தை கந்தர் அலங்காரம் அவனுடைய திருவடியிலே, முருகப்பெருமானுடைய திருவடியிலே நம்ம புத்தியே அங்க வச்சுட்டோம்னா, புத்தியே அங்க வச்சுட்டோம்னா முத்தி லெகுவா கடத்து போடுங்கிறார். புத்திய வந்து முருகப்பெருமான் திருவடியில வச்சுட்டா முத்தி தானே வந்துடுவா. புத்திய கண்ட வக்க விட்டுட்டா முத்தி வருமா? ஐயோ, காட்டில் குறை அது இன்னொரு அலங்காரத்தோடு சொல்றார். புத்தியை வாங்கி நின் பாத ஆம்பயத்தில் புகட்டி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றே. கந்தர் அலங்காரம், கந்தர் அலங்காரம் படிச்சிருக்கீங்களா? படிக்கிற நூல்களை படிக்கிறேன். படிக்கும் போது நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது ஆமா அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா, என்ன அழகா சொல்றாரு அருணகிருஷ்ணர். அவரு இந்த குடுத்தரக்காரர் எடுத்து சொல்றாருயா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காட்டில் குறத்திவிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிகழிது. அந்த வீட்டுக்கு போறது மிகழிது மிகழிது. விழியின் ஆசி வைத்து மூட்டி கவால மூதண்ட நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கு ஓடாம சாதிக்கு யோகிகளே அப்படின்னு அது வெறு யோகம், அது வாசி யோகா, அட யோகா, அந்த யோகா, இந்த யோகம் எல்லாம் சொல்லி மூச்சு பயிற்சி என்றெல்லாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு வகையில தேவலாமன்னு வச்சுக்கொண்டிருக்காங்க. நமக்கு தே கணக்கு உண்டு, மூச்சு பிடிக்கிற கணக்கு, நுறுக்கிற கணக்கு, வெளியில விடுற கணக்கு உண்டு. அது திருமூலர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஏற்றி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து. பாட்ட பாத்தியா திருமூலர்? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. செய்வ சமயத்தை வர மற்ற பேருக்கு இந்த கணக்கு தெரியல. ஏற்றுறது கணக்கு, உள்ளுக்கு நிறுத்துறது கணக்கு, வெளியில விடுறது கணக்கு. ஏற்றி இறக்கி இருகாலும் ஊரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவார். இந்த காத்து நன்றாக பயிற்சி பண்ணி தெரிந்த கணக்கு உடைய யோகிகள் யமன உதைத்துக் கொள்வாங்களாம் என்று பிராணாயாமத்தை சொல்றார் திருமந்திரத்தில். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிராணாயாம முறையை இந்த பயிற்சியை நன்றாக, இந்த கிரியையை நன்றாக தெரிந்த செய்கின்ற தாரண என்கின்ற அட்டாங்க யோகங்கள் தெரிந்த ஞானிகள் இந்த வீதியில் இருக்கிறாங்களா? இது
1: முதல்ல சொன்னது காமத்துக்குரிய நாட்டிய பெண்களும்
0: காமராஜன் மன்மதனுக்கு காமராஜன் பேரு. மன்மதன் தான் காமராஜன் பாபா அவரு கல்யாணம் பண்ணா போட்டாரு. அது வேற முதல்ல ரெண்டு வரி அப்படி,
1: பின்னாடி ரெண்டு வரி இப்படி.
0: அது மறு அவிநாசி பவன பவனம்னா காற்று, பவனம்னா காற்று. மாதவர் முதல்ல மாதனை சொன்னாரு, பின்னாடி மாதவரை சொல்றாரு. நல்ல நல்ல அக்கா இருக்கு, அருமையா இருக்கு. மாதர் என்றால் பெண்கள், மாதவர் என்றால் பெண்களை வென்றவர். அப்படிப்பட்ட மாதவர் தாவர தாரணை பிரியாம ஆடவர், அப்படிப்பட்ட பரம ஞானிகள், அப்படிப்பட்ட சிவ யோகத்தில் இருக்கின்ற பரம ஞானிகள், சிவ யோகம். அது அருணகிரிநாதர் சொல்றாரு. அது என்ன சொல்றது, நிறைய சொல்லிக்கிட்டே போகணும், வேண்டாம். நல்லா தான் சொல்றாரு, நல்லா தான் சொல்றாரு, விளங்குதா? அதனாலே இப்படி மறு அவிநாசிப்பவன மாதவர் தாரணை பிரியா, அது தாரணை பேரு. அட்டாங்க யுகத்துல தாரணின்னு நியமம், நயமம், பிராணாயாமம், தாரணை, சமாதி என்று எட்டு வரும். அப்படிப்பட்டதுல ஒன்று இது. அந்த தாரணை பிரியா மாட கூட அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கின்ற மாடங்களையும் கூடங்களையும் இருப்பதாய் இருக்கிற செல்வம் பொருந்திய அவிநாசி பரமர், திரு அவிநாசி பரமர், தாமரை போன்ற செந்தாமரை போன்ற அழகு பொருந்திய அந்த திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வான். பாட்டு நல்லா இருக்குல்ல? தானா படிக்கும்போது விளங்காது, இப்ப சொல்லும்போது எப்படி ருசியா இருக்கு. பருவ விநாசி திறனேர் பாவகமார் பூவகமின் பயிலும் வீதி, உருவ விநாசிக்குரிய ஒன்று சிறு தேரு உன் சிறு தேர் எனும் உலவை உலகுமங்கில், மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாடகூட, திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலும் ஜெயிப்பா. அதனாலே சௌருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வான். திருவடி தலையில இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? எனையார் திருவடி எந்தலை மேல் வைத்திருக்கேன், துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன், அணையா குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற முனையாளர் நீர்வாடி போகலீங்க. அதுக்கு மேல கருணாலய செல்வி தோற்றம், கருணாம்பிகை இருக்காள்லவா, வடிவம் என்ன வடிவம் தெரியுமா? கருணையே அம்பாள் வடிவம் இருக்கே, கருணையினாலே திருவேணி, அருளே திருவேணி. அருளது சக்தியாகும் என்பது சித்தியாகும், அருளது சக்தியாகும். நம்ம எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வளர்க்குன்ற எல்லாம் இல்லாத. இப்ப நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஆறு சோறு கொடுத்தா உணவு கொடுத்தது, தாய் வயிற்றுக்குள்ள அதுக்கு தகுந்த உணவு, அதுக்கு தகுந்த உணவு, அந்த சிசுவுக்கு தகுந்த உணவு யார் கொடுத்தா? அவதான். அது தாய்மானார் சொல்றார், தாயர் வயிற்றூடு அன்னமும் தண்ணீரும் தந்தரு நேய உன யாரே நிலையா இருப்பார். அதற்கு தகுந்தாப்புல ஒரு டீப்பு போட்டு அது பொழிய, அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிசு உண்ணுகிறா போல உணவு கொடுத்து இல்லைன்னா பிறத்த உடனே கத்துமா? சத்து இல்லைன்னு எப்படி கத்துவோம்? பிறத்த உடனே கத்து இல்ல, அது பெண் குழந்தை வரைஞ்சுன்னா பிறத்த உடனே கத்து வந்து கத்துவான். ஆண்களுக்குள்ள கொஞ்சம் பொறுத்து கத்துவோம், உள்ள கத்தலன்னு வச்சுக்க எல்லாரும் கத்துவாங்க. அப்படி அதற்கு உள்ளே இருந்து உணவை ஊட்டுகிறாள், உள்ளே இருந்து ஊட்டுகிறாள். பிறந்த உடனே கத்துதா, உடனே தனம் சுரக்கு. அந்த காலத்து பொண்ணு விடுது, இந்த காலத்துல அந்த காலங்கிறாங்க, சரி போனாலும் தனம் சுரக்கு. அது இந்த பங்கேற்கரசி யாரு? ஞான சம்பந்தர் சீர்காழியிலே மூன்றாவது விஷயம் மாதேவி ஞானப்பால் கொடுக்க உண்டாரா அப்படின்னு கேட்டாளாம் மங்கையரசி, அவளுக்கு தனம் சுரந்துருக்கா. ஞான சம்பந்தர் மூன்றாவது சில ஞானப்பால் பரமேஸ்வரி வந்து கொடுத்தாளா, அதை சாப்பிட்டுட்டு தேவாரம் பாடுறாரா அப்படின்னு கேள்விப்பட்ட. அப்படி ஞான சம்பந்தர் பால் குடிச்சாருன்னு சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு பால் சுரந்துச்சு. சுரந்த திருமுலைக்கே துய்ய திருஞானம் சுரந்துண்டாள் புள்ள என சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாள் அப்படின்னு திரு கழிக்கப்படியாரு பெரிய ஞானசாஸ்திரம் சொல்லு. உள்ள இருக்கிறவர்களே அப்படி உணவு கொடுக்கிறானா, பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்க எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் அன்பினாலே வெளிப்படுகிறது. கண்ணீர் அன்பினாலே வெளிப்படுகிறது, பால் அன்பினாலே வெளிப்படுகிறது. பால்

0: என்ன சொல்றது, இவ்வளவு மகான் உபகாரம் இதெல்லாம் அவனுடைய கருணை, கருணாம்பிகை என்றால் கருணை செய்கிறார்கள் நமக்கு தெரியலையே. அதான் தோன்றா துணை, கண்ணுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியாம இப்ப நம்ம செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இப்ப அம்மா அப்பா செய்யற உபகாரம் எல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அப்பா அம்மாவை மறந்துற உள்ளவ நிறைய உண்டு. அம்மா அப்பாவை மறந்துற உள்ளவ, நீ என்னத்த செஞ்ச அப்படின்னு கூட கேக்குதுப்பா சில உள்ளவ, நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேக்குறேன் சில பயம். அதனாலே இப்படி உமாதேவி கருணையை வழிவாடுவள். முன்னி அவள் நமக்கு முன் சொலக்கு இன்னருளே என்ன புரியாய் மலை ஏறும்பாவா என்பது ரொம்ப. அதனால திருவம்பாக 20 பாட்டுக்கு தலைப்பு என்ன தெரியுமா, சக்தியை வியந்தது. சக்தியை அம்பாளுடைய கருணையை வியந்து பாராட்டியது திருவம்பாள். எல்லாம் திருவா தேவார திருவாசகம் இந்த புராணம் எல்லாம் நிறைய படிங்க. ஓதாமல் ஒரு நாளும், ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்க சிதம்பரேஷா. அதனால அப்படி குமாரதேவி கருணாம்பிகை கருணையே வடிவாக.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாரியின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திரு அம்பலச்சருக்கம் வழங்குபவர் ஸ்ரீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: அதனாலே அந்த அம்பலத்தை பத்தி இந்த ஆசிரியர் பாடுறார், சுவாமியே சொல்றார் அம்பலத்தை பத்தி. இது திருவம்பல சருக்கம். வரந்தர இருந்தார் நம்மை வாத ஊர் அறைவர் போற்றி, பெருந்துறை நகரில் இன்றி பிங்கரா புரியூர் மண்டில் பொருந்துவை முத்தி என்று புகழ்ந்தது இங்கே வரும் அவன் திருந்திய தவத்தாய் கேட்டி என்றவர் செப்பல் உற்றார். இத்தலத்திடையே கீடம் எடுத்துள்ள விடத்தில் இன்றி வைத்துள்ள விடத்தை எந்த வேட்டுவன் வடிவங்குள்ளும் வித்தக உனக்கு இங்கு அன்பான் மெய்யுணர்வு உரைத்தியம் மேன்மை ஒத்திடும் சிவானுபூதி முத்தி அம்பலத்திலும் தில்லையை தரிசித்தால் முத்தி. சிதம்பரம் தரிசனம் பண்ணினால் இவருக்கு முத்தி ஒண்ணு பெருசில்லை, மாணிக்கவாதர் முத்தி கொடுக்கறது ஒண்ணு பெருசு இல்லை. தான் சீவன் முத்தர் ஆயிட்டாரு, அது உங்களுக்கு தெரியுதா? சீவன் முத்தர் உபதேசம் பண்ணின உடனே என்ன ஆனாரு, முத்தியை பெற்று விட்டார். ஜீவனோடவே இருந்து முத்தியை பெறுவது ஜீவன் முத்தர். அவர்களுக்கு உலகத்தில கடுகளவு பெற்றுருக்கார், உலகத்துல கடுகளவு பெற்றுருக்கார் ஜீவன் முத்தர். உலகத்துல இருப்பார்கள் கடுகளவு உலகத்துல பெற்றுருக்கார். யாரு வச்சாலும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, புகழ்ந்தாலும் அதையும் எடுத்துக்க மாட்டாங்க ஜீவன் முத்தர்கள். இகழ்ந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், புகழ்ந்தாலும் அதை பெரிதா எண்ண மாட்டார்கள். அவங்களுக்கு பூராவும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், சித்தத்தை சிவன்பால். அதனால இந்த உலகத்தை பத்தி நிறையவே இருக்காங்க, அவங்கதான் ஜீவன் முத்தர்கள். அதனாலே அந்த திருவம்பலத்தை பத்தி சொல்றாரு, இடம்படும் உடம்பின் மூலத்தெழுந்தனர் சுழனை நாடி உடன்களர் ஒளியாகி ஒளியிலஞ்செழுத்தும் ஒன்றாய். மூலாதாரத்தில் எழுந்த நாடியானது இடகலை பிங்கலை நீங்கி சுழுமுனா நாடியிலே சென்று அது வந்து துவாத சாந்தத்துக்கு சென்று அங்கே அஞ்செழுத்தும் ஓரெழுத்தாகி அது வந்து இன்னிசை ஓசையாகி அந்த ஓசையும் அடங்கிய இடமே அம்பலம்ங்கிறார். இதெல்லாம் சாதாரணமா அர்த்தம் புரியாது, தெரியாது, ஞானிகளுக்கு தான் தெரியும். ஓசையெல்லாம் அடங்கிய இடமே ஆடும் அம்பலம் அதாகும். எண்டரு பூதம் மைந்து எய்திய நாடி மூன்று மண்டலம் மூன்றுமாகி மன்னிய புணர்ப்பினாரே. பூதங்கள் ஐந்து, பிரிதிவி அப்பு தேய் வாயு ஆகாய என்கின்ற அஞ்சு பூதங்கள், நாடி மூன்று இடகலை பிங்கலே சுழுமனா நாடி, மண்டலம் மூன்று சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்கினி மண்டலம். இது அண்டத்திலையும் இருக்கிறது பிண்டத்திலையும் இருக்கிறது, உலகத்திலையும் இருக்கிறது பிண்டத்திலையும் இருக்கிறது. பிண்டமும் அண்டமாகும் பிண்டமும் அண்டமாகும் பெருமானோட ஐவராக கண்டவர் நின்றவாறு இரண்டினும் காணலாமே. இப்படி உலகத்தில் இருக்கின்ற இந்த பூதங்களும் நாடியும் மண்டலங்களும் இந்த பிண்டத்திலையும் இருக்கிறது. இவர்களுக்கு பிரமன் முதலாக அஞ்சு பேர்த்த இதையெல்லாம் வந்து பரிபாலிக்க போட்டிருக்கிறேன்.

திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் அஞ்சு பேர். அதனால இந்த அண்டத்திலே அறிவதற்கு அரிய பொருளாய் மூலத்தானமாய் இருக்கின்றது அந்த தில்லைப்பதி. அந்த தில்லைப்பதியிலே அந்த சிவலிங்கம் இருக்குவாரு, தில்லையில சிவலிங்கம் திருமூலட்டானேஸ்வரர், அதுதான் அந்த இடம், முக்கியமான இடம், பூமிக்கே தான் முக்கியமான இடம். அது கீழிருந்து முளைத்தது சுயம்பு. மீதியில அந்த நாக வெளியின் மேல் ஒளி மன்றங்கு. அந்த சிவலிங்கம் இருக்கின்றதுக்கு அடுத்தாற் போல சிவலிங்கம், அடுத்தாற் போல மன்றம், மன்றம். அந்த மன்றத்திலே காதலால் மடவாழ்கான கருத்துடன் இருத்தஞ்சு. அந்த மன்றத்திலே மடவாளாகிய உமாதேவி காணும்படியாக நிறுத்தம் செய்வோம். அந்த நிறுத்தம் தான் தேவர் முதலாக எல்லா உயிர்களுக்கும் பயன் தருவது. அந்த கூத்து தான் உயிர்களுக்கு பயன் தரும். உயிர்களுக்கு பயன் என்னவென்றால் தோன்றுதல், நிலைத்தல், உடுங்குதல், மறைதல், அப்புறம் அனுக்கிறது. தோற்றம், நிறைய பேர், அப்புறம் உடுங்குதல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், இதான உயிர்களுக்கு. உயிர்களுக்கு இதான வேலை. உயிர்களுக்கு உடம்பை படைக்கிறான், உலகத்தையும் படைச்சு உடம்பையும் படைச்சு வாழ வைக்கிறான். குறிப்பிட்ட கால வரையிலும் காத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல், அப்புறம் மறைத்தல், அதுக்கு மேல அனுக்கிறது. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாமே அனுக்கிரகத்துக்காக செய்கிறது. அனுக்கிரகத்தை பெறுவதற்காக சரீரத்தை தந்து அந்த சரீரம் வாழ்கின்ற காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் சில ஆன்மாக்களுக்கு பக்குவம் உண்டு. ஆனால் எத்தனையோ கோடி ஆன்மாக்கள், இந்த வாசனை இல்லாத ஆன்மாக்கள் எத்தனையோ கோடி இருக்கு. வாழ்கிற காலத்திலே சிவபக்தி பண்ணலேன்னா அந்த ஜென்ம பிரயோஜனமே இல்லை, வீணா போச்சு. பக்தி பண்ணலன்னா எப்படி பக்குவம் வரும்? பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அதனாலே அப்படி வாழ்கிற காலத்தில் வினையின் மூலமாக போகங்களை அனுபவிக்கிறோம். வினையின் மூலமாக நல்வினை வினையின் பயனை அனுபவிக்கிறோம். அதிலே உடல வைக்கிறது, அது மாதிரி பல பிறவி, அது மாதிரி பல பிறவி. அந்த பிறவியில பக்குவத்தை கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அப்புறம் சங்காரம் பண்றது. இது மாதிரியே எத்தனையோ, இது மாதிரி எத்தனையோ கோடி. அதனாலே நல்வினதி வினையின் மூலமாக அதனால வருகின்ற இன்ப துன்ப பயன்களை அனுபவித்து அதன் மூலமாக பக்குவத்தை, அதுக்குத்தான் இந்த நூல்கள்லாம் கேட்கணும், அதுக்குத்தான் இந்த நூல்லாம் படிக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் உண்மை தெரியாது, உண்மை தெரியாது. அப்படி பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு அனுக்கிறத கொடுக்கறோம். இந்த வேலையை நான் தான் செய்கிறேன். யார் சொல்றா? சாமி. அந்த நன் நடம் ஏதெனில் ஐந்தொழில் நிகழ்த்தாளாகும். அந்த நன் நடம் ஏதெனில் ஐந்தொழில் நிகழ்த்தாளாகும். பஞ்சகிருத்தியம் சொல்றது வடமொழியிலே பஞ்சகிருத்தியம் சொல்றது, ஐந்து தொழில். இந்த ஐந்து தொழில்களும் நமக்காகவே செய்கிறார். அஞ்சு தொழிலும் யாருக்காக? உயிருக்காக. படைத்தல், காத்தல், அழித்தல் உடலுக்காக, மறைத்தல், அனுக்கிரகம் உயிருக்காக. ஆக உயிர்கள் பக்குவம் செய்வதற்கு இந்த மாதிரி பிறப்பெடுத்து பிறப்பில இன்ப துன்பங்களை அனுபவிச்சு வினையை தீர்த்து. உண்மையிலே நம்மெல்லாம் கெட்டிக்காரர்கள். என்னமா கெட்டிக்காரர்கள் தெரியுமா? கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், சுகத்தையும் அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்துல சாமியை பத்தி பண்ணுற பாரு, அது கெட்டிக்காரதான். இல்லைன்னா அதுலயே அழுந்தி இப்ப இன்பத்திலேயே அழுந்தி சாமி நினைக்காதவே இருக்கிற. நல்ல ஞாபகம் கொடுக்கும். ஏராளமான சுத்து பங்களாக்காரு, அது நிறைய இருக்குன்னு வச்சுக்க, புரியுதா? அதையே நமக்கு வேற யாரு சம்பாதிச்சு அப்படி இருக்கு, அதுலயே அழுந்தி பத்தி பண்ணாம போறவன்.
புரியுதா? அதே மாதிரி துன்பத்திலே அழுந்தி பத்தி பண்ணாதவை, இன்பத்திலே அழுந்தி பத்தி பண்ணாமல், துன்பத்தில் அழுந்தி பத்தி பண்ணாமல். உங்களுக்கு புரியுது? இப்படி இரண்டில இருந்து தப்பிச்சு, இரண்டிலையும் தப்பிச்சு பத்தி பண்றோம், இரண்டிலையும் தப்பிக்கிறது. இது புரியுதா? அந்த செல்வாங்கிற அந்த பெருமையிலிருந்து தப்பது, தப்புறது, அது கண்டம். அதத்தான் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சார் ஊழ்வரல் அரிதுன்னார். அடாடா, நல்ல கருத்து, அருமையான கருத்து. வாழ்வனும் மையல் விட்டு, அதான் அது மயக்கத்தை செய்யும், அதனால பத்தி பண்ண மாட்டேன். அதான் வாழ்வனும் மையல், மயக்கம் செய்யும், மயக்கம் செய்யும். வாழ்வு மயக்கத்தை செய்யும், வறுமை சிறுமையை தரும். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயஞ்சார் ஊழ்வரல் அரிது. சால உயர்சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவாத ரொம்ப பெற்றார். அருமையான சித்தியார் மாதிரி இது மாதிரி சொல்ல முடியுமா? சிவஞான சித்தியார் நல்ல கருத்து இல்லது, கவனமாக கேளும். அதனாலே நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறி. அந்த பூர்வ புண்ணிய உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? செல்வம் வந்தாலும் சிறுமை வந்தாலும் எல்லா காலத்திலையும் சாமியை நினைக்கிறது. நலந்தீங்கிலும் உன்னை, அது அருணகிரிநாதர் சொன்னார். அப்பா, தோரண கனக வாசலில் முழவு தோல் முர சதிர முதிர அரச வாழ்வு. தோரண கனக வாசலில் முழவு தோல் முர சதிர முதிராது தோகையர் கவரி வீச வயிறியர் தோல் வழி புகழ மத கோப வாரண ரத்தப்ப தாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் எனது வார்களில் ஒழிய முடியும். நான் அரசனாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி, உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் விழினும் உலகளில் விடுவீர்களே. அதனாலே இப்படி வாழ்கிற காலத்திலே இப்படி வறுமையிலையும் செல்வத்தலையும் தப்பித்து பத்தி பண்ணுவோம். அப்படி பத்தி பண்ணினா பக்குவம் வந்துடும், பக்குவம் வந்துடும். அதனாலே இப்ப நாம கிட்டிக்கிறோம், நம்மளை சாமி எப்படி பண்ணியிருக்காரு, இது நம்ம சமாத்தியத்தினாலே இல்லை, நமக்கு கஷ்டம் நிறையா இருக்குது, கஷ்டம் நிறைய இருக்கு, சுகம் ஏதோ கொஞ்சம் இருக்கு, அப்படித்தான் சொல்லலாம், அப்படித்தானே சொல்லலாம், ஏதோ கொஞ்சம் சுகம், கஷ்டம் ரொம்ப இருக்கு. இதுல வந்து நம்ம சிவபக்தி பண்ணோம்னா பெரிய ஒரு திருவருள் தான். சுக கஷ்டமாவே, அதான் போல சொன்னாமலே, கஷ்டமாவே இருந்தாலும் பத்தி பண்ண மாட்டான், அதுல அழுந்தி போயிடுவான். அதான் சுகம் அதிகமா இருந்தாலும் பத்தி பண்ண வர. அந்த பூர்வ புண்ணிய உள்ளவர் இருப்ப நாயன்மார்களா, அரசர்களாக, மந்திரிகளாக இருந்தார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் சிவபக்தி பண்ணி அதை பெருசா நினைக்கிறே. தேடிய மாடு நடு செல்வமும் தில்லை மன்றல் ஆடிய பெருமான அன்பருக்கு ஆவணம் ஆகும் என்று அந்த அரச செல்வத்தெல்லாம் அவங்க பெருசா நினைக்கலையே. அதனாலே எந்த காலத்திலையும் சிவபக்தி பண்ண போகணும். சிவபக்தி பண்ணினால் சிவன் மகிழ்ந்து என்ன பண்றான், மறுபடி பரவாமல் காக்கிறான். இப்ப காக்கிறது ஒரு வகை, அப்புறம் பரவாமல் காப்பது, பரவாமல் காப்பது. மறுபடி மாதா உடல் செழித்தால் வல்வினை என் கால் செழித்தேன், வேதாவும் கையளித்து விட்டானேன், ஆதா இருப்பை ஓர் வாழ்சிவனை இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வராமல் கா என்ற. அதனாலே இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அப்புறம் அனுக்கிறம். அந்த அனுக்கிரகத்துக்காகத்தான் இந்த நாலு தொழிலும். இந்த நாலு தொழிலே மூன்றா சொல்றது, அஞ்சு தொழிலே, அஞ்சு தொழிலையும் மூன்றா சொல்றது, ஆக்கல், காத்தல், அழித்தல். அத பத ரெண்டா சொல்றது பந்தம் வீடுன்னு சொல்றது. பந்த வீடுன்னா அஞ்சு தொழிலும் அதுக்குள்ள அடங்கி போகும். பந்தங்கிறது நாலும் பந்தம், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், நாலும் பந்தம். வீடு அனுக்கிரகம், பந்தம் வீடு, பந்தம் வீடு, பந்தம வீடும் படைப்பாய் போச்சு, பந்தம வீடும் ஆயினா இருக்கு திருவாசகம் தான். அதனாலே இதுல வருது, அடையா அப்பா பஸ்ட் நான் அதை பார்க்கல, அது வருது. அந்த நன் நடமேதனில் ஐந்தொழில் நிகழ்த்தலாகும், பந்தம் அது அகற்று இந்த படிவமும் அதுவே ஆகும். இதுலயும் நல்லா வரும், நான் அந்த வரியை கூட பார்க்கலப்பா. பந்தத்தை அகற்றுகின்ற வடிவம் இது, இந்த குரு வடிவம், பந்தத்தை அகற்று. வந்துலகத்தில் யாரும் காண்பரில், அந்த அம்பலத்தை யாரும்
கண்டார்களே, ஆனால் அவர்களுக்கு தவறாமல் புத்தி. வந்துலகத்தில் யாரும் காண்பரையில் வலுவா முத்தி தந்தருள் அளிக்கும் தெய்வ தலமு அத்தளவையே கண்டாய். கண்டவர்களுக்கெல்லாம் புத்தியை கொடுக்கணும், கண்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், கண்டவர்களுக்கெல்லாம். புரியுதா? கணக்கு பார்க்காம அது மானியம்னு சொல்றது, இலவசம் மானியம், இலவசம். திருவாரூர், காசி, சிதம்பரம், மூணும் மூணும். திருவாரூர், காசி, சிதம்பரம். சரியை கிரியை யோகம் செய்து அதனால ஞானத்தை பெற்று அதன் மூலமாக முத்தி அடைவது, அது ரொம்ப சிரமம், எல்லாராலையும் முடியாதுன்னு இந்த மூணு ஊரை இப்படி ஒதுக்கி விட்டுருக்காரு. மானியம்னா இலவசம், இலவசம், இலவசம்னா புரியுதா? சரியை கிரியை செய்யாமலே முத்தியை போடுறது. எங்கே? சிதம்பரத்தை கண்டா முத்தி, திருவாரூர்ல பிறந்தா முத்தி, காசியில. வந்துலகத்தில் யாரும் காண்பரை வலுவா முத்தி, தரிசனத்தினாலே முத்தி. அது என்ன காரணம் தெரியுமா? அங்கதான் சுவாமியினுடைய திருவடி தெரிகிறது. எந்த திருவடி? இடது திருவடி தெரியும். இடது திருவடி தெரிகிறது, இடது திருவடி தான் முத்தியை கொடுக்கணும். இடது திருவடி யாருடையது? அம்பாளுடையது. ஒரு கால தூக்கி திருவடியை பார்க்கறது எங்க பார்க்கலாம்? சிதம்பரத்தில் தான் பார்க்கலாம். திருவடியை பார்க்கறது மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. இல்லை, நடராசாவில் தான் திருவடியை பார்க்கணும். திருவடியை கண்டா முத்தி தான் அந்த குறிப்பு. தாவரும் பணில நேமி தரிப்பவர் சங்கு சக்கரம். பணிலம்னா சங்கு, நேமினா சக்கரம். அப்படி சங்கு சக்கரம் உடையவராகிய திருமாலும் பரமனும் மற்றைய தேவர்களும் புலி பாம்பு என்னும் இருவரும், புலியாகிய வியாக்கிரவாதரும் பாம்பாகிய அஞ்சலியும், அந்த புண்ணியவான்கள் தான் இந்த திருக்கூத்தை தேடி நமக்கு கொடுத்தாரு. பதஞ்சலி வியாக்கிரவாதர் தான் அந்த திருக்கூத்தை நமக்கு வாங்கி கொடுத்தவங்க. நமக்காகத்தான் அவங்க தவஞ்செய்து அந்த திருக்கூத்தை வாங்கினா. ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, உலகிற்கு அளவிலான அளம் உண்டாகும். ரெண்டு நல்லவங்க உண்டு. திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டோ தேர்ந்துவாரி. பெருஞான மாமுனிவர் வியாக்கிரபாதர், பெருஞான மாமுனிவர் வியாக்கிரபாதர், பேரின்ப பதஞ்சலி இருவர் கூடி திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் ஒருவே செப்பலாம். அருமையான பாட்டு பதஞ்சலி. யாரு மிச்சரா, யாரு கேட்கறா இந்த பாட்டு வேணும் அப்படின்னு? யாரு கேட்கறா மிச்சரா? ஒருத்தர் இல்லையில, பாடம் பண்றவாளும் இல்லை கேட்கறவாளும். ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடி, உலகிற்கு அளவிலான அளவு உண்டாகும். திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவு உண்டோ தேர்ந்து வாரி. பெருஞான மாமுனிவர் வியாக்கிரவாதர் பேரின்ப பதஞ்சலி இருவர் கூடி திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் பெருமை செப்பலாம். நல்லார்தான் ஒருவர் இவர் உளரேயானால் நாட்டிற்கு அளவிலான அளவு உண்டாகும். நல்லார்கள் யாவருக்கும் நல்லாராய ஞானமிகு பதஞ்சலியும் புலியுமான வல்லார்கள் இருவருளதானதாலே வான அமுத திரு நடன மழை உண்டாச்சு. என்ன பாட்டுப்பா? என்ன மழை? என்ன மழை? நடன மழை. வல்லார்கள் இருவருளதானதாலே வான அமுத திரு நடன மழை உண்டா. எல்லாரும் அந்த இன்ப மழை தரில் மூழ்கி இருப்போம். அதனாலே இப்படி பரமவிஷ்ணுக்களும் பதஞ்சலி வியாக்கிரவாதரும் அந்த மூவாயிரம் அந்தனர்கள், தில்லையிலே மூவாயிரம் அந்தனர், தில்லையில்தான் மூவாயிரம் அந்தனர், திருவாவூரையில ஆயிரம் அந்தனர், திருவேலிமலையில ஐநூறு அந்தனர், திருப்பெருந்துறையில முன்னூறு அந்தனர். இல்ல விளங்க, எதுல அதிகம்? தில்லையில தான் மூவாயிரம். முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி என்னப்பட்ட ஆனை சுந்தரர் மூவாயிரம் அந்தரர்கள். வேதன் வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூஷனை புரிகோவே. திருப்போர் மூவாயிரம் அந்தரர்கள். இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. பரிசாரங்கள் எவ்வளவு தெரியுமா? வேலை செய்யறவங்க கோயிலுக்கா
ஆனா சிதம்பரத்தை பத்தி அதிக மக்களுக்கு தெரியாது. சிதம்பரத்தை பத்தி மக்களுக்கு தெரியாது. அதை பத்தி சொல்ற புலவர்கள் அதிகம் இல்லை. அதிகம் தாவரும் பணிமனையுமே தரிப்பவர் பரமரென்போர், யாவரும் புலிபாம்பென்னு இருவரும் புறத்தில் உள்ளார், மூவரும் தெய்வ மூவா இரவரும் முனிவர்தாமும் தேவரும் தொழுது போற்று இல்லை அத்தில்லை மூடு. அதனாலே இப்படி பரமன் முதலான தேவர்களும் பதஞ்சலி வியாக்கிரவாதர் மூவாயிரம் அந்தனர்களும் முனிவர்களும் தொழுது போற்றுகின்ற எல்லையாக இருப்பது அந்த தில்லை மூது. தில்லை மூதூர் தான் பல நூல்களில் வரும். தில்லை மூதூர், மூதூர்னா எல்லா ஊருக்கும் மூத்த ஊர். மூதூர் என்றால் எல்லா ஊருக்கும் மூத்த ஊர். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாய் மற்றவை தெளிவா என்று. மற்றவை தெளிவா என்று இந்த உண்மையை தெளிந்து கொள்வாயா என்று சுவாமி மாணிக்க வாசகருக்கு சொன்னார். வணங்கி நிற்பார் நெற்றியின் நீரு சாத்தி. நெற்றி என்ற அகலன் திருநீர் பூசி விட்டார். சிவருமான கிட்ட நேரா திருநீர் பூசப்பட்டவர் மாணிக்க வாசகர். சிவருமானுடைய திருக்கரத்தினாலே திருநீர் பூசப்பட்டவர் மாணிக்க வாசகர். பேசப்பட்டேன் என்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், நடிகார் என்று பூதலரால் ஏசப்பட்டேன், இனி படுகின்றது அமையாதல் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் அடியேன். விளங்குதா? அதனாலே மாணிக்க வாசகருக்கு தான் சிவருமான் திருநீர் பூசி. சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூணறியே சேருவண்ணா அனலனக்கருடைய வராறு ஒருவராச்சு. நீர் சாத்தி நித்தி என்ற அகலனல்லாறு சற்றிடஞ்சென்றார் பின்னும் இங்கு வர தன்மை கண்டு கற்றையஞ்சடையார் கண்ணரோஷ இது போன்று கண்ணதி நடக்குமாறு கண்டுளம் கழித்து நிற்கும் புண்ணியர் காண முன்னர் மறைந்தனர் புரியூரையர். அப்படி நீ இங்கு இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு சாமி மறைந்தருளினார். துண்ணன இறக்கமீது தொழுதுகை தலைமையேற்கொண்டு அதற்கு மேல அதிகமான வருத்தத்தோட அஞ்சலி பண்ணி அந்த அன்பர் கூட்டத்தில் வந்து சேர்ந்தார். அன்பர் கூட்டத்திலே அங்க அன்பர் கூட்டம் நிறைய இருக்கிறது. அப்படி அன்பர் கூட்டத்தோட வந்து மாணிக்க வாசகர் திருப்பரந்துரையிலே சாமி சொன்னபடியே அந்த குருந்தவரத்துக்கடியிலே பீடம் அமைத்து அதிலே சுவாமியினுடைய பாதத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அது வந்து ஆத்மநாத சுவாமி ஆவுட மாத்திரம்தான் இருக்கும். லிங்கம் கிடையாது, மேல பானம் கிடையாது, அங்க அம்பாள் யோகாம்பிகை பாதம் தான் இருக்கும், உருவம் கிடையாது. சாமி உருவம் கிடையாது, அங்க சுவாமிக்கு உருவம் கிடையாது. சாமி அருவா உருவ மாணிக்க வாசகர், சாமி அருவா உருவத்துக்காரு மாணிக்க வாசகர். இல்ல இப்ப புரியுதா? இது உண்மையில யாரும் சொல்லலப்பா. அதனாலதான் சாமியினுடைய வாகனம் உற்சவம் சகலமான உபசாரமும் மாணிக்க வாசகருக்கே. இப்ப சாமிக்கு அருவம் உருவம் சொல்றமல்ல, அருவமாக சாமி இருக்கிறாரு, உருவமாக மாணிக்க வாசகர் சாமிக்கு பதிலா. அதனாலே மாணிக்க வாசகருடைய சிறப்பு சொல்லி முடியாது. வெண்பரை முடித்தவேணி விண்ணவர் அன்பில்லாத பண்பினர் எனின நம்பை பாடினர் கரங்குவார் என்று நமச்சிவாய வாழ்கவன் எடுத்துநாதன் வன்பதம் புகழ்ந்து ஞான வாசகம் புகழருற்றார். அது முன்னையே அந்த உபதேசம் பண்ணின உடனேயே வாசகம் பாடினார். இவர் இப்ப சொல்றார் அந்த திருவிளையாடல் புராணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். அப்பவே பாட்டு கேட்டுத்தானே மாணிக்க வாசகர் பேர் கொடுத்தது. அதனாலே திருவாசகத்தை வந்து சிவபுராணத்தை பாடினாரு. அதுக்கு மேலே வந்து அற்புத பத்து பாடினாரு, அதிசய பத்து பாடினாரு, குலைத்த பத்து பாடினாரு, சின்னி பத்து பாடினாரு, ஆசைப்பத்து பாடினாரு, வாழாப்பத்து பாடினாரு, அடைக்கல பத்து பாடினாரு, சித்திலா பத்து பாடினாரு, புணர்ச்சி பத்து பாடினாரு. அதுக்கு மேலே வந்து திருவார்த்தை பாடினாரு, வெண்பா பாடினாரு, திருப்பள்ளி எழுச்சி பாடினாரு, அன்னப்பத்து பாடினாரு,
உயிர் நிப்பத்து, பரார்த்த நிப்பத்து, பாண்டி உருத்தம் இதெல்லாம் பாடினார் வரிசையா. மருவம் தொண்டருடன் கூடி வைகிச் செலனாள் செல்ல முதல். இப்படி அங்க திருப்பெருந்துறையில அடியார் கூட்டத்தோட இருந்து இந்த மாதிரி திருவாசகத்தை பாடினார். அடியார் கூட்டம் என்று சொன்னால் எல்லாம் சிவகணங்களே. அது மாணிக்க வாசகருக்கு அப்படி ஒரு பெரிய பேர். அது அவரே சொல்றாரு, பிறவி பெருங்கடல நீந்துறதுக்கு எனக்கு அருள் தந்தான். அது எப்படி அருள்னு கேட்குறீங்களா? இவ வந்து ஒன்றும் இல்லாதவன். யாரு? மாணிக்க வாசகர். ஒன்றும் இல்லாதவன், ஞானம் பத்தாது உனக்கு, ஞானம் பத்தாது அப்படின்னு சொல்லி அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விட்டு அந்த அடியாரோடு என்னை உறவு பண்ண வச்சு அந்த அடியாருடைய உபதேசத்தினாலையும் பார்வையினாலையும் எனக்கு ஞானத்தை கொடுத்து அப்புறம் என்னை சேர்த்துக்கிட்ட. அடியவர் கூட்டத்திலே சேருகிறோம் என்று சொன்னால் பக்குவம் நமக்கு வரணும். அப்படி பக்குவத்தை உண்டு பண்ணுகிற அடியார் கூட்டத்தில் சேரணும். நல்லா புரியுதா? நல்ல கருத்து தான் சொல்றேன். புரியுதா? அடியார் கூட்டத்தில் இருந்தா பக்குவம் வரணும். அடியார்கள்னா மற்ற மனிதர்களுக்கு அடியார்கள் தனியா தெரியணும். பேச்சு, செயல், எண்ணம் எல்லாமே தனியா தெரியணும். அப்பா அவங்க சிவனடியாருங்க சரியா தாப்பா இருக்குது அப்படின்னு தெரியணும். எல்லாத்திலையும் சிவசம்பந்தமாகவும் சாத்விகமாகவும் உயர்ந்த செயல்களாகவும் உபகாரமாகவும் அப்படி இருக்கணும். அடியார்னா தனியா தெரியணும். இந்த உத்தராட்சம் திருநீர் போட்டிருக்கிறதுனால தெரிய அடியாருன்னு அது மாத்திரம் அல்ல, மனவாக்கு காயங்களாலேயும் செயல்களாலேயும் அடியாருன்னு தெரியா தெரியும். பிறவி என்னை கடலை நீந்தத்தன் பேரருள் தந்த அருளினான். அறவை என்று அடியார்கள் தங்கள் அருட்குழாம்புக விட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிராந்தன் உண்மைப்பெருக்கணும். திறமை காட்டிய சேவடிக்கணும் சென்னி மண்ணி திகழுமே என்பது சென்னிப்பது. ஆனால் அடியார் கூட்டத்திலே சேருவது உயர்ந்தது. ஆனால் அந்த அடியார் கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கணும். அடியார்கள் என்றால் கோபம், குரோத லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள் எல்லாம் இல்லாதவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தானே பக்குவம் வரும். அங்கே போய் கோபத்தை பழகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே சித்தியால் சொன்னார், ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், அழுக்கலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கலா துறவு, அடக்க, அன்புட அர்ச்சித்தலாதி, இழுக்கலா அறங்களானால் இறங்குவான் புடிக்கிறோம். இத்தனை வகையான நல்ல குணங்கள், 16 குணம் இதில் சொல்கிறார். 16 பண்பு, 16 சொல்றார் இந்த ஒரு பாட்டு. இந்த குணங்கள்லாம் இருக்கணும் அடிப்படை ஓடுறார். அதனால அடியார்களோடு சேர்ந்த அங்கே ஞானம் வருகிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் ஆலயம் தானும் மாலர நேரம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் ரணம் தொழுது. அதனாலே மருவும் தொண்டர் உடங்குடி வைச்சலனால் செல்ல முதல் பரமன் சொல்லும் படியேவன் பயிலும் பொய்யே தள்ளு கண்டு. சுவாமி சொன்னபடியே ஒரு நாள் அந்த பொய்கையில அக்கினி தோன்றியது. கருதும் திருவைந்தெழுத்தோடி காணக்கலருங்கடன் மீது வெறவும் பேரன்புடையார்கள் எல்லாம் சென்று விழுந்தார்கள். அந்த அடிவர் கூட்டங்கள் எல்லாம் பொய்கையில அக்கினி தோன்றிய உடனே பஞ்சாட்சரத்தை சொல்லி எல்லாரும் அக்கினியில புகுந்து விட்டார்கள். அதான் எய்த வந்தியலாதார் எதிர்ப்பாயம். வீழ்ந்த போதில் புலியூரர் விடவியிலேறி கவுரியுடன் சூழ்ந்தங்குமை ஒரு மலர் சிந்தி தொலைவின்னிடையே தோன்றுவரும். அப்படி விழுந்த உடனே அவர்களுக்கு ஞான சரீரம் வந்துருச்சு. இந்த சரீரம் போய் ஞான சரீரம் வந்துருச்சு. உமாதேவியோடு சுபவாகனத்தில் காட்சி இருந்தார். ஆழ்ந்த நிலத்தூள் கணல் மூலம் அன்பர் அடங்க தொயன் இங்கி வாழ்ந்து வணங்கி கணநாத வடிவாய் திரும்பும் வந்தார். எல்லாரும் சிவகணங்களாக ஆகி சிவபெருமானுக்கு முன்னால வந்து கண்டு காட்சியை கண்டு எல்லாரும் கையிலக்கி சென்று விட்டார்கள். துரிய தலையில் பயில்வாரும் தொழுதங்கெழுவார் முகநாடி உருசற்றகலாத அமர் நீரின் ஒளியத்தனி நாம எதியதும் கரையற்றதை போய் வளவீசம் கமல் கமல் கழுநீர் வாசம் கமல் வாவி எரியில் புகுவீர் என்றதும் யாதோவனின் இதுவாகும். உத்தமன் என்னும் திருவாத ஊரனை மண்ணும் புலியூரில் புத்தரை வெல்லும்படி நாம் இப்புமிசை வைத்தோம். அவன் இங்கு எதுக்கு வைத்தோம் என்றால் புத்தனை வெல்லுவதற்காக இங்கு வைத்தோம் அப்படிங்கிறார். புத்தனை வெல்லுவதற்காக
யாம் ஏகில் யுத்தமயந்தே துயர் ஊறும் செய்தியனாம் என்பது தேரா இத்தலமிதே சின்ன அழுங்கு மூடன் வாராது இருந்தும். அதனால் நாம் பிரிந்தால் இவன் ரொம்ப வருத்தப்படுவான் என்று எண்ணி இங்கே கொஞ்ச நாள் இரு என்று சொல்லி வேலை உனக்கு இருக்குது, வேலை உனக்கு இங்கு இருக்கிறது என்று சொல்லி சில நாள் இங்கே வைத்தோம் என்று சுவாமி அந்த சிவகணங்களிடத்திலே சொன்னான். இதெல்லாம் மாணிக்கவாசகர் கேட்கிறார். அதற்கு மேலே மாணிக்கவாசகர் மற்ற தலங்கள் எல்லாம் தரிசிக்கின்ற நிகழ்ச்சியும் திருவாசகம் ஓதுகின்ற நிகழ்ச்சியும் பற்றி திருவருளாலே சந்திப்போம் சிந்திப்போம். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லாம் கிட்டிக்காரர்கள், சமர்த்தர்கள். எதிலே? இவ்வளவு சூழ்நிலையிலையும் இவ்வளவு பல வகையான இன்ப துன்பங்களையும் பத்தி பண்றோம். பத்தி பண்ணாதவன் பாமரன் அல்லவோ என்றார் போல. சிவபக்தி இல்லையானால் ஜென்ம வீணாப்போ. அப்படி பத்தி பண்ணி திருவுருளை அடைவதற்கு மாணிக்கவாசர் முதலான அருளாளர்கள் பாடிய பாடல்கள் நமக்கு துணை செய்து. திருவுருள் திருச்சிற்றம்பலம். சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேச அரகர அரகர அம்பலவான பார்வதி பிரியா பத்தர்கள் நேசம் பத்தியும் பூத்தியும் தந்தருள் வரதாம்

0: சீரூர்தில்லை தாண்டவன் செய்யும் சிதம்பரேசா சிதம்பரேசா பதஞ்சலி பூலி முனி கருளிய பரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவசிவ சங்கர சிவ சிவ சங்கரா சிவசிவ சங்கரா சிவ சிவ சங்கரா அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மையும்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய் நாடும் அடியார் கூட தருவாய் பரவாதிருக்க வரத்தை தருவாய் மறவாதிருக்க மனத்தை தருவாய் தருமம் செய்ய தனத்தை தருவாய் தானம் செய்ய மதியை தருவாய் நீரும் கண்டியும் புனைய தருவாய் நின்னஞ்செழுத்தை உணர தருவாய் சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ வான்முயில் வளாது வீகமலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அறங்களும் அங்க நற்றவன் வேண்டி வல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதை
1: ஓம் நமசிவாய். சைவன்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
2: அருணந்தி சிவாச்சாரியாருடைய குரு பூஜை வருகிறது அக்டோபர் 2ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும் குரு பூஜை என்றால் உங்களுடைய குரு பரம்பரையில் இருக்கிற குருமார் உட்பட வந்து இறைவன் அடி சேர்ந்த தினம் குரு பூஜை. அதே அனிவர்சரி டே. அனிவர்சரி டே இப்ப நாங்கள் என்ன அக்டோபர் 31st டிசம்பர் 5th அப்படித்தானே கொண்டாடுறோம். ஆனா எங்களுடைய பாரம்பரியத்துல அப்படி இல்லை. எங்களுடைய பாரம்பரியத்துல அந்த மாசம் அந்த நட்சத்திரம் தான் பிறந்த நாள். அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறால் இந்த மாசம் இந்த நட்சத்திரம் தான் கொண்டாடுவோம். அந்த டேட்டுக்கு வராது. இல்ல எல்லாருக்கும் அதுதான். நீங்க கோயில போய் அர்ச்சனை செய்யறேன்னா அந்த மாசம் வந்த நட்சத்திரத்துக்கு செய்தாத்தான் அது பிறந்த நாள். இப்ப வைகாசி மாசம் நீங்க விசாக நட்சத்திரம் கொண்டா வைகாசி விசாக நட்சத்திரத்தாண்டு தான் உங்களுக்கு பிறந்த நாள் வரும். இது டே அது இங்கிலீஷ் இதுதான். இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டி எல்லாம் பேக்கிறது இருக்குல்ல. அப்ப ஒரே நாள்ல கோயில போய் கோயிலுக்கும் கும்பிட்டு அர்ச்சனை செய்து போட்டு வீட்டை வந்து பிறகு போத்துடாச்சு பாட்டி வைக்கிற பிறந்த நாள் அதுவும் நடக்கும். ரெண்டும் செய்கிறாக்கள் வைக்கணும். சரி, கொஞ்ச நாளைக்கு செய்யற வரைக்கும் வந்தாலும் ரெண்டே ஒரு நாள்ல செய்யாம உங்களுக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் இருக்காதுதான். அப்ப உங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு கோயில்ல போய் அந்த தான தர்மங்கள் அதுகளை செய்து மற்ற நாள்ல உங்களோட மற்ற கூத்துகள் செய்யலாம். அட்லீஸ்ட் அந்த சேம் டே இல்ல அது பிறந்த நாளுக்கு. ஒருவர் இறந்தால் அந்த நட்சத்திரம் இல்ல அவருடைய திதி பாக்குறது. இறந்தவருடைய திதி பார்த்துதான் அதுதான். ஏன் அப்படி வச்சிருக்கு? அதே பிறந்த நாளுக்கு வந்து நட்சத்திரத்தை போடுறோம், இறந்ததுக்கு வந்து திதியை போடுறோம். எல்லாம் உறவன் வடிவா காரணத்தோடு தான் வச்சிருக்கிறார். காரணங்களை தெரியும். இந்த பிள்ளை பிறல தாய் சாகிறது பிள்ளை சாகிறது என்றெல்லாம் இருக்குல்ல, குழந்தை பிறங்கைக்குள்ள சில விட குழந்தை இறந்துடும், சில விட தாய் இறந்துடுவான். இப்ப தாய் இறந்ததுன்னு வையுங்க. அப்ப இன்னைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி இது ஒரு பிரசவம் நடக்குது. இது ஒரு காம்ப்ளிகேஷன், மதர் டைட் ஜேபி செவன். எவ்ரி இயர் செப்டம்பர் 29 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிள்ளைண்ட பேர்தே கொண்டாடுறதா தாய் செத்தது? அப்ப இறந்ததுக்கு திதி, பிறந்ததுக்கு நட்சத்திரம். எவ்வளவு இறந்ததுக்கு திதி, அது சில வேளை ரெண்டு ஒண்டா வந்துடும், அது வேற விஷயம். பாலும் சில வருஷங்களுக்குள்ள ஒண்டா வருது. இறந்ததுக்கு திதி, இது சுந்தருடைய பெரிய புராண வரலாற்று வருகிறது இல்லையோ. இந்த சுந்தரர் அந்த தலத்துக்கு போகும் பொழுது அங்க அந்த கொங்கு நாடு முதலை உண்ட பாலனை எது அவினாசி, அவினாசி பேர் இல்லாம இருக்கிறவங்க அவினாசி, அவினாசி திருப்பக்கூடிய அங்க போகும் பொழுது அது எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி அந்த ரெண்டு பிராமண சிறுவர்கள் நீராட போயிருக்க ஒரு பையனை முதலை சாப்பிட்டு அப்ப அவனுக்கு இறந்துட்டான். அவனோட வளர்ந்த பையனுக்கு பூங்குட்டாங்க. அப்ப அந்த இறந்த திதிக்கு இங்க அழுகுறது இருக்குது, அங்க மற்ற இடத்துல பூங்குட்டாங்க நடக்குது. அப்பதான் சுந்தரர் போய் அங்க இது என்ன விஷயம் என்று கேட்டா, இப்படி வருஷ கணக்குக்கு முந்தி இறந்த பையனை நினைத்து அவர்கள் அழுகிறார்கள், இங்கே இது நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்பதான் அவர் போய் அங்க பார்த்தா ஆறே அந்த குளமே இருக்குது இப்பவும், வறண்டு, அதுவும் வறண்டுதான் இருக்கு இப்பவும். வறண்டு இருந்த குளத்திலே அவர் பாட்டு பாடி பதிகம் பாடி அந்த முதலை உண்ட பையனை திருப்பி கொண்டு வந்தார். இது அற்புதங்கள் எல்லாம் அற்புதம். அது சும்மா இப்ப என்ன சொல்றது, அங்க போனன் என்ன மூக்கு தடிவன் மாறிட்டுது, இங்க போனன் அந்த கட்டி கரைஞ்சிட்டு, இதெல்லாம் சின்ன விஷயம். டாக்டர்கிட்ட போனாலும் மாறுது, பவாட்டிலும் மாறுது. சில போல சம்பந்தர் சாம்பர்ல இருந்து பூம்பாவையை எழுப்பியதும், சுந்தரர் வருடக்கணக்காக மறைந்து போயிருந்த முதலை உண்ட பையன் எடுத்து எடுத்து அந்த அந்த பையனை வெளியிலே கொண்டு வந்தான். அற்புதங்கள் எல்லாம் அற்புதம். பொழிலாரும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இழியா குளித்த மாணி, மாணி என்றா மாணவன், பிரம்மச்சாரி மாணவன், மாணி என்னை கிரி செய்ததே என்று பார்த்தார். புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. இந்த கரையில கொண்டு முதலைய இந்த பிள்ளைய தர சொல்லு காலன், ஜமன் தானே கொண்டு போனது, அவனுகிட்டையும் அதே பணி கண்டு சொல்லி அவர் பாடுறாரு. இந்த 10 பாடல்கள் அவர் பாட, அந்த குளத்துல தண்ணி வந்தது, வத்தி இருந்த குளத்துல முதலை வந்தது, வந்து குழந்தைய தந்தது, அந்த பிள்ளை அந்த இழந்திருந்த அவ்வளவு நாள் வளர்ச்சியோட திரும்பி வந்தது, ஜமன் கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறார். அதான் சொல்றது ஞானியர் வாக்கு இறைவன் வாக்கு என்று சொல்றது இருக்கு, சொன்னா வந்துடும் ரூல்ஸ் ரிவர்ஸ். இப்ப குரு பூஜைக்கு நாங்கள் எங்களுடைய நாங்கள் எல்லாம் இறைவனோட இல்லை, எங்களுடைய மரண திதி எல்லாம் நாங்கள் திதியாகத்தான் கொண்டாடுவோம். ஏன் இப்ப குரு பூஜை மட்டும் நட்சத்திரத்துல கொண்டாடுறது? ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரம் தானே. அனந்த சிவாச்சாரியா குரு பூஜை புரட்டாதி மாதம் பூர நட்சத்திரம். ஏன் அவைக்கு மட்டும் நட்சத்திரம்? நாங்கள் இறக்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை முடியுது. There's no more connection to this world in death form. அதுக்கு பிறகு லம்போதனை இருந்தவொடனே நான் சத்சங்கமா நடக்க போறேன், ரேடியோ டோக்கா கொடுக்க போறேன், இது முடிஞ்சது, ஆட்டம் க்ளோஸ், அவ்வளவுதான். பிறகு வேற இடத்துல போய் வேற பிசினஸ் அதை பார்க்க வேண்டியதான். அது இந்த பிறப்புல ஏதோ புண்ணியம் பாகத்தை பொறுத்து அது அமை. ஆனால் ஞானிகள் குருமார் போகும்பொழுது அப்படி இல்லை, அவர்கள் இங்கேயே இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றனர். அவ்வளவுதான் நாங்கள் படிச்சோம். பூமியர் கோன்பப் பொழித்த புகழியர் கோன் கடல் போட்டி சம்பந்திருக்கு. ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போட்டி அப்ப இருக்கு. வாலி திருநாவலூர் வெண்டொண்டர் பதம் போட்டி சுந்தர் இருக்கு. ஊளிமலி திருவாத பூரர் திருத்தாள் போட்டி. அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க இல்ல கலன் தரமாட்டாங்கன்னா நாங்களே படிப்பேன். ஒரு நன்றி எழுதலுக்காக படிக்கலாம், அது வேற அம்மா அம்மா படிக்கலாம் இல்லையே. குருமார் இங்கேயே இருக்கணும். அவர்களுடைய இறைவனடி சேர்ந்த தினம் அவர்களுக்கு ஜனனம் பிறப்பு, அவர்கள் இங்கே இருக்கணும். நாங்க பிறந்ததுக்கு நட்சத்திரம் போடுற மாதிரி குரு பூஜைக்கு நட்சத்திரம் அதான் எங்கட மரபு. இப்ப விளங்கிச்சுதானே திதி எப்ப நட்சத்திரம் அப்ப ஏன் எங்களுக்கு திதி பிறந்த நாளுக்கு நட்சத்திரம் மற்றதுக்கு திதி கண்டு விளங்கிச்சது. ஏன் குரு பூஜையில வந்து நாங்கள் திதியை கொள்ளாம நட்சத்திரத்தை சொல்றது விளங்கிச்சு. அப்ப எத்தனையோ குருமார்கள் இருந்தாலும் ஆறுமுக நாவல சைவ விநாயகரையில 10 குரு பூஜையை அத்தியாவசியமா கொண்டாடணும்னு சொல்லி இருக்கிறேன். அதுல 4 சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர், அடுத்தது மெய்கண்டர் அருணந்தி சிவம், உமாபதி மரஞான சம்பந்தர் உமாபதி சிவம், 4 சந்தனாச்சாரியர்கள், 4 சமயாச்சாரியர்கள், 8 பேர். 9வதார்
3: திருவள்ளுவர்,
2: திருக்குறள் பாடிய திருவள்ளுவர். திருவள்ளுவர் தேவ நாயனார் தான் சொல்றேன், போ டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் அப்படித்தான் எழுதுறேன். திருவள்ளுவர் தேவ நாயனார். 10வது ஷேக்லர், பெரிய புராணம் பாடிய ஷேக்லர். இந்த 10 பேருடைய குரு பூஜையும் அத்தியாவசியம் செய்யலாம். இப்ப எங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. சில கலண்டரை பார்த்தா இல்லாத பேரெல்லாம் வருது, எனக்கே தெரியாத பேரெல்லாம் இருக்கு. இன்னாட்ட குரு பூஜை, இன்னாட்ட குரு பூஜை வந்து இந்த குரு பூஜைகளை திருவிழா காண கிடையாது கலண்டர்ல. இட் ஹேப்பன்ட், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க இந்த கலண்டரை வச்சுதான் அவங்களுக்கு இந்த நாள்காதுகள் சொல்லி கொடுக்கறது. இப்ப இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ண கலண்டர் எடுத்து பார்த்தா குரு பூஜை அந்த கலண்டர். பிறகு நாங்கள் குரு பூஜைக்கு பிறகு இன்னொரு கலண்டர் தேடி போட்டு இப்ப கலண்டர் செய்தவரை சொன்னேன், ஏன் குரு பூஜை போடல என்று கேட்க, இல்ல அந்த டெம்பிள்ல அவங்க அதெல்லாம் வேண்டாம்னுட்டாங்களா, அதுல போடல. இலங்கை 63 குரு பூஜை போடுறது இருக்குது, இந்த 10 கூடி கிடையாது, அப்படிதான் வந்திருக்கு. ஆனால் பிறகு ஏதோ ஏதோ வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் வரும், அந்த பைரவர், இந்த பிரஜங்கரா தேவி, இந்த நாது, அந்த இதெல்லாம் வந்திருக்குது. இல்லாத பூஜைகள் எல்லாம் வருது, இருக்கிற குரு பூஜைகளை காண கிடைக்கு. இந்த 10 பேருடைய குரு பூஜையும் அத்தியாசியா கொண்டு அருணந்த சிவத்துடைய குரு பூஜை இந்த புரட்டாசி மாசம் இந்த 2nd வருகிறது. அருணந்த சிவத்தை வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தால் அட இயற்பெயரை வடிவே சொல்லல, உலகத்த சதாசிவம் என்று சொல்லினோம். அவர் மிகவும் படித்த பிராமணர், அவருக்கு பெயரே பட்டமே சகல ஆகம பண்டிதர், எக்ஸ்பர்ட் இன் ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ் என்ன, மிகவும் மெத்த படித்தவர். அப்ப அவர் வந்து குலகுரு அச்சுத கலப்பாளருக்கு, அச்சுத கலப்பாளருக்கு குலகுருவா இருக்கிறதுல அச்சுத கலப்பாளருக்கு இந்த காலம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்ன்ற ஒரு அவா. அப்ப போய் இந்த பிள்ளை இல்லையென்று இவர்கிட்ட கேட்க, இவரின் தேவையான புஸ்தகத்தை அப்படியே எடுத்து இங்க இந்த நூல் இருக்குன்னு தானே, இந்த நூல் இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி பாக்குறது என்ன பாட்டு வருது, அப்படியே ஏட்டுக்கட்டுக்கு இப்படி நூல் சாத்தி பார்த்தா பேயடையா பிரிவெய்தும் பதிகம். இப்ப அவர் வந்து அந்த இது வந்து
4: திருவன்காடு,
2: திருவன்காடு, திருவன்காடு,
4: சுவேதவனம்,
2: சுவேதவனம்,
4: சுவேதவர பெருமாள் பேர் வந்தது,
2: பேர் வந்தது. அது என்னன்னு கேட்டால் நான் சொன்னேன் சுவேதவராக கல்வி என்றதுக்கு சொன்னேன்,
4: வெள்ளப்பள்ளி வழிபாட்டு போனாங்க.
2: சுவேதவனம் என்றால்
4: வெள்ளைக்காடு, வெண்காடு,
2: திரு வெண்காடு, திரு வெண்காடு, வெண்காடு, சுவேதவனம். அப்ப அவர் வந்து அங்க போய் அப்ப பல பேர் கேட்பார்கள், இப்ப என்னன்னு கேட்டா தம்பதிகள் வந்து தலையாத்திரை போறது இருக்கு, தலையாத்திரை போறவர்கள் கேட்பார்கள், ஆண் பெண் வந்து கொண்டா போலாமா, கணவன் மனைவி கொண்டா போலாமா கேட்கிற மாதிரி கொண்டு இருக்கு. வானப்பிரசத்துல கிடையாது, அதெல்லாம் கொண்டா போனாலும் தனித்தனியா போற மாதிரி தான் போய் வர்றது. போகலாமா என்றால் இந்த திருவன்காட்டு தலத்துக்கு அந்த இவர் அருணந்த சிவத்தின் அவருடையது என்று அவர் அங்க போய் தங்கி இருந்து அந்த இந்த குளங்கள்லயே நீராடி வர அவர்களுக்கு பிறந்த, அதுல வந்து அந்த பிறந்த புள்ளைதான் இவர், அவருக்கு சுவேதவனம் பெருமாள் என்று இந்த பெயரையே வைக்கணும். இவர் வளர்ந்து வரைக்குள்ள 2 வயசு பிள்ளை காங்கேய பூபதி என்றது இவருடைய மாமனர், அவர் திருவண்ணநல்லூர்ல இருக்கிறார், தகப்பனருடைய திருப்பண்ணாகரம். ஆனா இவர் போய் வளர்ந்த இடம் திருவண்ணநல்லூர். ஒவ்வொரு தடவை ஊர்ல ஊர் பேர் போடுறது இருக்கு இல்லையா, பின்னுக்கு ஊர் ஊர்ல என்ன இருந்தாலும் இப்ப எல்லாம் கனடான்னு தானே சொல்றது, ஏன்னா வாழ்ற இடம். அப்ப இவருக்கு அப்படித்தான் பிறந்த ஊரெல்லாம் திருப்பண்ணாகரம் சொன்னாலும் மாமனோட இருந்தது திருவண்ணநல்லூர்ல. 2 வயசு பிள்ளை இந்த முத்தத்துல விளையாடி கொண்டு இருக்கிறேன், விளையாடி கொண்டிருக்க பரஞ்சோதி முனிவர் வான் வழியாக போகிறார், அஸ்ட்ரல் டிராவல். இதெல்லாம் சாத்தியம் உண்டு கோபியது. இது பவர்ஸ், இந்த சித்திகள் உண்டு. எங்களுக்கு தடைகளும் சித்திகளும் ஆன்மீக வழியில நிறைய இருக்கு, போற வழியில. அந்த சித்திகள்ல ஒவ்வொரு இருக்கு. அந்த சித்திகள்ல முதல் வர்ற சித்தி வந்து ஃபயர் பெண்டிங் பவர், வாட்டர் பெண்டிங் பவர், ஏர் பெண்டிங் பவர் எல்லாம் வருது. அதெல்லாம் வரையக்குள்ள அந்த பவர்ஸ் வரும். அப்ப அதுல வந்து இவர் வந்து அந்த அஸ்ட்ரல் பிளேன டிராவல் பண்ணி கொண்டு போறார். புகைக்குள்ள இவர் சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் முற்புறத்திலேயே அவர்கள் எல்லா காரியங்களையும் முடிச்சு வந்த ஞானிகள். விட்டகுறை தொட்டகுறை இருந்தது, எங்களுக்கு கொஞ்சம் புண்ணிய பலம் இருந்தது, அவர் வந்திருந்தார். அப்ப இவர் அங்கே இருந்து திருவருள் உணர்த்த இறங்கி வந்து இந்த ரெண்டு வயது விளையாடி கொண்ட ரெண்டு வயது பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து, தீட்சா நாமமாக மெய்கண்டான் என்ற பெயரையும் கொடுத்து, அவருடைய குரு பரஞ்சோழிய குரு வந்து சத்திய ஞான தரிசினி. சத்திய ஞான தரிசினிக்கு சத்திய ஞானத்தை மெய் என்று சொன்னேன், தர்ஷினிக்கு கண்டார். மெய் கண்டார் என்ற தீட்சா நாமமும் கொடுத்து, ரௌரவாகமத்துல பாச விமோசன படலத்துல இருந்த சிவஞான போத சூத்திரம் 12 இருக்குது, அந்த 12 அவருக்கு சொல்லி கொடுத்து, சன்னியாசமும் கொடுத்து, அவர் கொடுத்த சன்னியாசம் போன ஒரு வாய்த்து வந்த சன்னியாச உபனிஷத்தை பத்தி, அவர் கொடுத்த சன்னியாசம் சன்னியாசங்களிலேயே சிறந்த பரமஹம்ச சன்னியாசம். எல்லாம் கன பேர் பரமஹம்சர் பரமஹம்சர் ரெண்டு பேருக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் போடுறது, பரமஹம்சர்ண்டா என்னன்னு தெரியாது. சன்னியாசத்தில் அதி உன்னத சன்னியாசம் பரமஹம்ச சன்னியாசம். தமிழ்ல பரமகஞ்ச சன்னியாசம் என்று சொல்லுவாரு. தமிழ் படுத்தும் போது பரமஹம்ச சன்னியாசம், சைவ சன்னியாச விதி என்று இருக்குது, பத்ததி சைவ சன்னியாச பத்ததி என்று சூரியனார் கோயில்ல சிவாகர யோகி அவர்களது ஆகமங்கள் தொகுத்து அதிலே இருக்கு. அந்த சன்னியாசமும் கொடுத்து இந்த சிவஞான போதத்தை தமிழில் பாடு, தமிழில் செய்க என்று சொல்லி பணித்து அவர் போயிட்டேன். அவருக்கு அறிவல் முடிஞ்சது. இது எவ்வளவு நேரம் சென்றதுன்ற எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் சிவஞான போதம் 12 சூத்திரமும் போன முறை சண்முகலையா வந்த கிளாஸ்ல எங்களுக்கு 3 மாதம் சென்று ஒவ்வொரு நாளும் மண்டியில் கிழமையில 2 நாளும் 3 நாள் எடுத்தவன் அப்படின்னு அந்த இதுல இன்ஸ்டன்ட் இது முடிஞ்சு. ஒவ்வொரு விதமான கம்யூனிகேஷன் சொன்னேன், இப்படி நானும் நீங்களும் கதைக்கிற மாதிரி வைகரி வாக்கில கதைச்சால் அவ்வளவு மனத்தியாக எடுக்கும். மத்தியம வாக்கு நான் இப்படியே இருக்கிறேன், மனசில் நினைக்கிறேன், உங்களுக்கு அப்படியே கேட்குது. நீங்கள் மனசிலேயே கேள்வி நினைக்கிறீர்கள், நீங்கள் மனசுல நினைக்கிற கேள்வி எனக்கு இங்க தெரியுது, நான் இங்க மனசிலேயே பதில் எடுக்கிறேன். நீங்கள் இவருக்கு ஒவ்வொரு கேள்வி நினைப்பா, அவ்வளோ கேள்வி நினைப்பார், அவ்வளோ கேள்வி நினைப்பா, எல்லா கேள்விக்கும் தனித்தனியும் இண்டிவிஜுவலா ப்ரொசஸிங் நடக்கும். டேட்டா ப்ரொசஸிங் ஆனா மௌனம், அது மனதில் மத்தியம வாக்கு. அதனால ஷோர்ட் டக்குன்னு முடிஞ்சிடும், கன விஷயம் கன இதுகள் முடிஞ்சிடும். அடுத்த வாக்கு இருக்குது பஸ்டந்தி வாக்கு. பஸ்டந்தி என்றால் எனக்கே நான் சொல்ல போறது வடிவே விளங்கல, இட் இஸ் நாட் ஈவன் ஆப்வியஸ் டு ஈவன் மை மைண்ட், இட் இஸ் கமிங் தியர் பட் இட் ரீச் யூ ஆல்ரெடி. உங்களுக்கு வந்துடுச்சு, நீங்களும் கேள்வி கேட்க தொடங்க முந்தையே எனக்கு வந்து, மனசுக்குள்ள கேள்வி நினைக்க முந்தையே எங்களுக்கு வந்து. விவேகானந்தரே ஒரு முறை அதுக்கு நாடி இருக்கிறார், தன்னுடைய தாயுடைய நிலத்தை பற்றி யோசிச்சு கொண்டு கேட்க இப்படி ஒரு சைக்கிக் ரீடிங் போய் கேட்க அவர் சொல்லி இருக்கிறார், இவ்வளவு நல்ல செய்தி வருமென்று சொல்லி கடிதம் வந்தது. அது இருக்கிறது, அது சைக்கிக் ரீடிங். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. போனீங்களா, ஒரு தட்சிண வச்சீங்களா, உங்களுடைய வலிபல் முடிச்சீங்களா, வந்துடுங்க, அவ்வளவுதான். அங்கிருந்து கொண்டு இவர் சாமி, இவர் அவதாரம், இவர் சைக்கிக் பவர், அவ்வளவுதான். அது பஸ்டந்தி வாக்கு. அடுத்தது சூக்ஷ்ம வாக்கு அல்லது பறை வாக்கு என்றால் அங்க இந்த இதே இல்லை, ஜஸ்த சங்கல்ப மாத்திரத்துல நிகழும். அப்படி இந்த விஷயம் தெளிவுபடுத்தணும், அந்த அந்த நெட்டே வர தேவையில்ல, இதை மெசேஜ் டிரான்ஸ்மிட்டர் டைரக்ட் கிளியர். தரை வாக்கு இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்திலே பாருங்க, அந்த பஸ்டந்தி வைகரி ரூபிணியா, அந்த வைகரி ரூபிணியா, அந்த இதெல்லாம் அந்த வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது அவதாரம். ஏதோ ஒரு வாக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன். பகவத்கீதை கிருஷ்ணா யுத்த காலத்துல இருந்து சொன்னதையும் கேட்கணும் தானே, மூன்றரை மணத்தியாலம் எடுக்கும் அங்க என்ன பிரேக் கொடுத்துட்டு நின்றவியோ மூன்றரை மணத்தியால வந்து அவர் என்ன பாஷையில சொன்னாரோ இங்க இவருக்கு டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு நடந்தா இவருக்கு அந்த நேரமே இவருக்கு ஞானம், ஞானம் அனுபவ பூர்வமாக சொல்லாதான் எல்லாம் படிச்சு வாரத ஞானம் வேறு, இது அனுபவத்தை சொல்றது அறஞானம் உயர் ஞானம் ரெண்டு இருக்குன்னு சொல்லி சிவப்பிரகாசத்துல வேறு உயர் ஞானம் இரண்டாம் கொண்டு ஆகம நூல் அறிவு. அதான் நாங்கள் இப்படி வச்சு லெக்சர் அடிக்கிறது இங்க வச்சு அங்கினா பொறுக்கி போட்டு வந்து திருப்பி சொல்றது அது நூல் அறிவு. ஆனா அது அனுபவத்துல இறையோட ஒன்றி வார அந்த நிஷ்டை தெளிதலும் நிஷ்டையும் இருக்கு இல்லையா, ஞானத்தின் கடைசி இல்லை அது அவன் தர நாம் பெறுவது, அவன் அமிழ்த்த நாம் அனுபவிப்பது. அந்த ஞானத்தை சொல்றது பரஞானம் சொல்லுவார்கள். அம்பாளுடைய நவராத்திரி அம்பாளுடைய ரெண்டு மார்புகளுக்கும் சொல்லுவார்கள், ஒன்று பரஞானம் ஒன்று அபரஞானம். அதான் சும்மா சம்பந்தருக்கு பால் கொடுக்குத பால் கொடுத்தோடனே அவருக்கு தெரியுது என்ன என்ன சொல்றார்கள், உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அண்ணாயில். அப்ப இந்த ஞானம் அனுபவ பூர்வமாக ரெண்டுமே வந்துட்டது அவருக்கு, மற்ற ஞானமும் கொடுத்தா சிவஞான போதம் கொடுத்தது ஆகமத்தில இருந்து அந்த ஞானமும் வந்துட்டது, இந்த அனுபவ ஞானமும் வந்துட்டு. ஞானம் வந்தா இவர் இப்ப ரெண்டு வயது பிள்ளை கிளாஸ் நடத்த
3: பெரிய ஆலவரம் சார் கேட்டேன், ஐயா என்ன வயறீதா என்ன துதிக்கிறீதான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னா ஆலமரம்னா ரொம்ப பெரிய மரம், அதுக்குள்ள 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம், பெரிய மரமா இருக்கவே ஏனால் நிழலை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் உட்காரலாம் எல்லாருக்கும் வசதியை கொடுக்கறத இது துதிக்கிறதா இருந்தா. ஆனா வையறதா ஆலமரம்னு விஷயம் என்ன தெரியுமா, நான் ஆலமரத்துக்கு கீழே இந்த எந்த மரமும் முளைக்காது முளைக்கிற முளைக்காது, அதனால இவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம், இன்னொருத்தர வளர விட மாட்டாருங்கிற அபிப்பிராயத்துல ஆலமரம்னு சொல்லு. கிளாஸுக்கு வந்தாதான் புரியுங்கல்ல, ஏன்னா சில சமயத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்றா போல பண்ணுவான், ஆனா உள்ளூர இடக்க பேசுவார் அது பெரிய ஆலமரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் தங்கிட்ட இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒருத்தருக்கு வழி காட்ட மாட்டார் அப்படிங்கிற இடத்துலயும் ஆலமரம்னு சொன்னது வழக்கம் உண்டு. ஆனா வஸ்துதா இங்க ஆலமரம்னு சொல்றதுக்கு பகவான் ஏன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆலமரம் ஒண்ணுதான் அது வந்து வேறு கீழே மட்டும் இல்ல, அதானது வேறு மேலிருந்து வரும் அந்த ஆலமரத்துக்கு வீடுகள், அது என்ன ஆச்சுன்னா அது இன்னொரு மரமாகும் அது இன்னொரு மரமாகும். அதே மாதிரிதான் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர் என்னிடத்திலிருந்து வரக்கூடியதான சிஷ்யால் என் மாதிரியே தனித்தனி ஆயிடுவார், தனக்கு சமானமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துக்காக அப்படிப்பட்டதான ஆலமரத்தை கீழே உட்கார்ந்துருவார். ஏன் சார் இங்கே உட்கார்ந்து சில கணபதியும் பார்த்தேன்ல ஆலமத்தரடிகள் பள்ளியார் அப்படின்னு சொல்லுவார், காரணம் இதுதான் ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு மேல வேப மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது, அந்த காத்து பட்டாலே சரீரத்தில் இருக்கக்கூடியதான சில வியாதிகள்லாம் போயிடும். எந்த வியாதிகள், மனசு சரியா இல்லாம இருக்கக்கூடியதான வியாதிகள் பிரெயின் டெவலப்மெண்ட் அவைகள்லாம் போறதுக்குன்னு சிலது சொல்லியிருக்க தந்திர சாஸ்திரங்கள் அது இருக்கட்டும். இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா இவர் ஆலமரத்தரில உட்கார்ந்துட்டு இருக்கார், உட்கார்ந்துட்டு இவாளுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சார். அப்படி கிம் உபதேஷ்டவ்யம், என்ன உபதேசம் பண்றது அப்படின்னு யோஜனை பண்ற, உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும், இவாளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆத்மா ராமாளா இருக்க அவளை துதித்துக்கொண்டு என்ன எதற்க உட்காரணுங்கிற அபிப்பிராயத்துக்காக என்ன வழிபட்டாளே தவிர அவளுக்கு அறிய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. வேதங்களோ உபனிஷத்துகளோ இதிகாசங்களோ புராணங்களோ எல்லாமே அறிந்தவர்கள் சனகாதிகள், ஆகையால் அவளுக்கு தனியாக சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம சொல்லணும்னா அவ வழியாக உலகத்துக்கு சொல்லணும். அர்ஜுனனுக்கு பகவான் கீதையை உபதேசம் பண்ணினார், அர்ஜுனனுக்கு மட்டுமா, நமக்கு உலகத்துக்கு சாதாரண மனுஷியாளுக்கு உபதேசம் பண்ணினார். தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சாரியர் பகவன் நாமாவை சொன்னார், எதற்காக, தர்மபுத்திரர் மனசுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார், அவருக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கவலையும் போகணும் மனசு நிறைவு பெறணும் என்பதற்காகத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். வியாசாச்சாரியால் அது நமக்கு எடுத்து கொடுத்திருக்கார். அதே மாதிரியே இவர் பார்த்தாரா உபதேசம் பண்ணணும், எதை பத்தி பேசுறது சப்ஜெக்ட் அவருக்கு இன்னும் டிசைட் ஆகல. ஏன் சார் மௌனமா இருக்கார் தட்சிணாமூர்த்தின், எதை பத்தி பேசணும்னு அவருக்கு தீர்மானம் ஆகலன்ட்டு ஒரு கவி சொன்னார், நான் எதையும் புதுசா சொல்லல எல்லாம் ஆச்சாரியால் சொன்னதான். அவர் என்ன சொல்றார் அப்படி யோஜனை பண்றாரா, எதை பத்தி பேசுவோம் அப்படி உலகத்தை பத்தி பேசுவோம்னு ஆரம்பிச்ச இங்க இருக்கிறவா எனக்கு பாடம் சொல்வா, நான் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். விவகாரம் முழுக்க யானிஷா சர்வபூதானம் எஸ்யாம் ஜாக்கிரதிதம் யமி அப்படின்னு உலகத்துல என்னென்ன விஷயம் அத பத்தி சொல்றதுன்னு சொன்னா உலகத்துல இருக்கிறவா ரொம்ப கட்டிக்காரன், எந்த குதிரை எந்த வேகமா ஓடும் அது பகவானுக்கே இவாதான் சொல்லித்தரா. அதே மாதிரி பாருங்க ஷேரு, அந்த ஷேர் மட்டுமல்ல மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ், என்னமோ புதுச்சு புதுச்சா இவன் கண்டுபிடிச்சுட்டே இருக்கா, அதையும் பத்தி விளையாடிட்டே இருக்கா விவகாரங்கள். இதெல்லாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கட்டும், சாதாரணமா யாருன்னு ஐஐடியில ஃபர்ஸ்டா படிச்சவன் அங்கே போறான், இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டாக விவகாரம் என்னடா ஷேர் மார்க்கெட்ல போய் ஏன்னா அங்க நிறைய காசு வருது யோஜனை பண்ணிருக்காரு. ஸோ லோகத்து இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஜனங்களுக்கு, அவளுக்கே தெரியும். ஏன் அவளுக்கு தெரியும் தெரியுமான்னு, அவளுடைய மனசுல பணத்தாசை இருக்கு, பணத்தாசை வரக்கூடியதான பிசாசி புடிஞ்சிருக்கு, எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அதிகமான காசு சம்பாதிக்கணும் என்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு தானே கஷ்டப்பட்டு அதை அறிஞ்சிருக்கான். ஆகையால் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. சரி, இந்த உலகத்தை பத்தியே வேண்டாம், பிரம்மத்தை பத்தி பேசுவோம். அதாவது நம்ம சொல்லாமன்னார், அதை பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை, அதை அனுபவிக்கலாமே தவிர பேச முடியாது. இப்ப விவகாரம் என்னடா இப்படின்னு நினைச்சுட்டு மௌனமா இருந்துட்டாராம். அதனாலதான் மௌன வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம். ஏன் மௌன வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் பேசிக் கொண்டிருக்க. சாண்டவராய சுவாமிகள் சொல்ற, தூங்காமல் தூங்குவது என்னமோ, தூங்காமல் தூங்குறது. அதே மேல இங்க எப்படின்னு, பேசாமல் பேசிக் கொண்டிருக்க, தி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ்னா அது ரொம்ப கஷ்டம். வெறும்னு அசையாம ஒரு சத்தமும் இல்லாம இருந்தா பாருங்க, அப்ப ஒரு சின்ன சத்தமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அந்த சப்தமானது. அந்த மௌனமா இருந்து பழகணும், நீங்க ஆத்துல இருந்த போதிலும் பேசாமல் இருந்து பாருங்க. அந்த பேசாமல் இருக்கிறதுனா மனசுல எண்ணங்களும் உதிக்காமல் இருக்கணும், அதான் நிஜமான சைலன்ஸ். ஏதோ நம்ம வாயாம வாயில பேசாம இருந்தா மனசுல எத்தனையோ கவலைகளா, அது வரலையே இது வரலையே இது ஆகலையே இது என்னாச்சோ, அவ இப்படி இருக்காளோ ஐயோ இப்படி இருக்க, இப்படி எல்லாம் மனசுல கவலைப்பட்டது, அது சைலன்ஸ் இல்ல, ஒரு எண்ணமும் மனசுல வரப்பட. அப்படி இருக்க கத்தன்றால் அதுதான் நிஜமான மௌனம். மௌனம்னு சொன்னா என்ன அர்த்தம், முனியினுடைய பாவம் மௌனம். முனிவர் எப்படி இருக்கார், புலன்களை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி இருக்கார், கண்ணுகள் எதையும் பார்க்கல, காதுகள் எதையும் கேட்கல, ஒரு புலனும் ஒரு வேலையும் செய்யல, மனசும் தன் செயலை பண்ணலை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரபுரம் இருக்கே, அதான் மௌனம். அந்த மௌனத்தினாலேயே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னமா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், ஐயா உலகதாசங்கள் இத்தனை வித்தியாசங்கள் இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கல, இத்தனையும் எங்கே வந்து நிக்கிறது, இந்த ஆத்மாவில வந்து நிக்கிறது. ஆத்துல காலம் எழுந்ததுமே காஃபி மேக்கர் இருக்கு, ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம்

அவ வந்து என்ன பண்ணினா பகவான் கிட்ட சொல்லி கொடுத்தா எப்படின்னு, எங்களுக்கு சைலன்ஸ பத்தி பேசணும், நீங்க சைலன்ஸ்னா எப்படி, அதனால பிரயோஜனம் என்ன, எப்படி சைலண்டா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சார் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு 8 மணிக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு, வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் சாதாரணமா காலம் நீட்டு சாஞ்சுன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் சொல்ல போறார் சொல்ல போறார் சொல்ல போறாருன்னு பார்த்துட்டே இருக்கார். காலமே ஒரு 3:30 ஆயிடுத்து, எழுந்து போயிட்டே இருக்கார் விவகாரம். என்ன சுவாமி, நாங்க சொல்லணும்னு சொல்லிருக்கோம், இந்நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க சொல்ல போறேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே இருக்கிற சொல்லலையே நேர், இந்நேரம் நீங்க இருந்ததுக்கு தான் சைலன்ஸ் பேருன்ட்டார். இந்நேரம் எதிர்பார்த்துட்டு எப்ப வருமோ வார்த்தை, எப்ப வருமோ வார்த்தைன்னு வந்துட்டு இருக்கல, இதை தவிர வேற என்ன இருக்க. ஆகியால் உங்க மனசானது வேறெங்கும் அலையாமல் ஒரு இடத்துல ஒரு முனையா இருந்ததற்க, இதுதான் சைலன்ஸ். ஓ, சைலன்ஸ பத்தி பேச முடியாது இது. அதே விதமாக அந்த உள்ளூர இருக்கக்கூடியதா இருந்த சாஸ்வதமான அபாதமான ஒரு மௌனம் ஆத்ம தத்துவம் இருக்க, இதத்தான் உபநிடதம் அந்யாவா தோவி முஞ்சதா அமிர்தத்ய ஏஷசேது. அனாவசியமாக புலன உபயோகப்படுத்தாதீங்க, கூடிய மட்டும் அதை சேர்த்து ஒரு இடத்துல நின்னுங்க, உங்க மனச ஒரு இடத்துல நிறுத்துவீங்கோ. அது எங்கேயாவது இருக்கா, ஓங்காரத்துல இருக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்துல இருக்கலாம், முருகன் இடத்துல இருக்கலாம், அவருடைய வேல்ல இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, ஆனா ஒரு இடத்துல நிக்க வச்சவளையானால் உங்களுக்கு ஆனந்தம் தானா தெரியும் அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரா. மௌன வியாக்கியா பிரகடித பரம்பிரம்ம தத்துவம் யுவானம் பிரகடித பரபிரம்ம தத்துவம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மௌனமா தான் இருக்கார், ஆனா எல்லோருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரபிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரா. பரபிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் எல்லாத்தோட உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை என்னமா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, கையில சின்முத்திரையை வச்சுட்டு இருக்கார். சின்முத்திரை என்னன்னா இப்படி, இந்த ஆள்காட்டை வரலையும் இந்த கட்டவரலையும் ரெண்டு ஒன்னா சேர்த்து 3 விரல விளக்கு. இந்த சின்முத்திரான்னு பேர் எதுக்கு, சித்துன்னா சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை சொல்லக்கூடியதான முதிரை. சாதாரணமாக இந்த விரல் என்ன பண்றது, ஆள்காட்டி விரல், இது நீ நீ நீனு எல்லாரையும் சொல்ற, எல்லாரையும் நீனு கூட்டுப்படு. அதே போலயே இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்ட விரல், இது நம்மளா சொல்றது, நம்மள எப்படி சொல்றதுங்கிறல, அங்குட்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா, அங்குட்ட மாத்திர புருஷா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இதயத்தினுடைய சைஸ் என்ன, அவாவாளுடைய கட்ட விரல் அளவுக்கு தான் இதயத்தினுடைய சைஸ். அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கே, அதான் நீங்க. இப்ப கரண்ட்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அதுதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே அர்ஜுன திஷ்டதி. அந்த ஸ்வரூபம் நீங்க, எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். சோ தத்துன்னு எதை சொல்றேனோ அது இந்த கட்டவிரல், தொம்முன்னு எதை சொல்றேனோ அதை நீங்க எல்லாரையும் நீ நீனு சொல்ற சம்ஸ்கிருதத்துல தொம்முன்னு பேர். இந்த தத்துவம் தொம்மும் ஒன்னா சேர்றது இந்த ரெண்டு, தத்துவம் தொம்மும் சேர்ந்தா இந்த முதிரையானது ஏற்படுறது. அந்த பிரம்மமானது நான் நானு எஞ்சான் உடம்புக்குள்ள நீ இருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்காயே, எஞ்சான் உடம்புல மட்டும் இல்ல எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்காய் அப்படின்னு சொல்றதுக்கு தொம்பதார்த்தத்தோட தத்பதார்த்தமானது சேர்ந்தது. அப்ப என்ன, பராகந்தா வடிவமா அழுத்து ஜீவனுடைய ஒரு கட்டுப்பாட்டை எல்லாரையும் வெளிநோக்கி எல்லாரையும் காண்பித்துக் கொண்டிருக்கான் அல்லவா, நீ நீனு எல்லாரையும் காமிச்சு கொண்டிருக்கானே, அது உள்ள அடங்கித்துன்னா பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துன்னா இவனுக்கு இருக்கக்கூடியதான மும்மலங்களும் போயாச்சு. மும்மலங்கள் ஆணவமலம் காய்கமலம் கார்மணமலம் எனக்கூடியதான மும்மலங்களும் போயிடுத்து, ஏன், பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துட்டோ. இப்ப ஒரு மனுஷன் இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட ஒன்னா சேரணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை காமிச்ச, அப்பதான் இவன் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம் என்கிறதையும் சொன்னார். நன்னா இருக்கு. ஆனா இந்த 3 விரல ஏன் சார் மேல நீட்டிட்டு இருக்கான்? அதுவாப்பா, உலகம் எல்லாம் எப்படி இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு 3 குணங்களோட இருக்கு. இந்த 3 குணங்களையும் தாண்டி யாரு போறானோ அவன் தான் குணாதீதன். சோ குணாதீதனா இருக்கணுமையானால் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இவன் இருக்கணுமையானால் அப்பொழுதுதான் அந்த ஸ்வரூபத்தை தாண்ட முடியும். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை ஜீவ பிரம்மக்கத்தை அடைவதற்கு நீங்க வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடியதான 3 குணங்களையும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்லிக்கொண்டே என்னிடத்துல

0: உங்களுக்கு பயம் இல்லை, நான் அபயத்தை கொடுக்கறேன்னு அபயமுதிரையும் அப்படி வச்சுருக்கேன். அபயமுதிரை இப்படி, அந்த அபயமுதிரத்தோட சேர்ந்து தானே சின்முதிரையை வச்சுருக்க. அத மௌனவியாக்கியா பிரகடித பரம்பிரம்ம தத்துவம் யுவானம், யுவாவா இருந்திருக்கார், வயதானவரா இல்ல. ஏன் யுவாவா இருந்திருக்கார்? எல்லா காரியமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு, உங்களை கடத்தேக்கூடியதான சாமர்த்தியம் என்னிடத்துல இருக்கு என்று காண்பித்து கொண்டு யுவாவாக அந்த வேஷம் போட்டிருக்க. ஆனா அவர் யுவாவா இருக்கார், முன்னால இருக்கிறவா எப்படின்னார், விருத்தா சிஷ்யா குரு யுவா. இந்த சிஷ்யா சனக சனந்தநாதிகள்லாம் சின்ன குழந்தைகள்லாம், ஆனா அவளுடைய வயசு என்னன்னு, முதல் முதல்ல பிரம்மதேவர் உலகத்தை ஆரம்பிக்கிற காரணம் முதல்ல உண்டு பண்ணவாள் அவ. அதுக்கப்புறம் பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ண சொன்னார், பிரம்மதேவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணது யாரு, சனக சனந்தநாதிகளை. அவளை கேட்டார், கல்யாணம் பண்ணிட்டு நீங்க உலகத்தை வளர்த்துருங்கன்னு, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நான் அங்கே இருந்து விட்டேன், அப்பா சொன்ன பத்தி கேட்கலங்கிறல, நல்ல வழிக்கு கேட்காதவரை பரவாயில்ல, விவகாரம் என்னடா, அவர் அப்படியே இருந்துட்டார். அதுக்கப்புறம் நாரதரை சிருஷ்டி பண்ணினார், அவர் என்ன பண்ணார், எனக்கு இது பிடிக்கல சுவாமி, எனக்கு பகவத் பக்தி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாராயண சப்தத்தை சொல்லணும்னு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மரீச்சி முதலிய பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார், சுவாயம்பவமனு, சுவாரோச்சிடமனு, சாத்விகமனு, ரைவதமனு, தாமசமனு. அதற்கு பிறகு அவளால உண்டானதான் இந்த உலகங்கள் எல்லாம். அதனாலதான் அதே பிரம்மணா துவிதி வராதே ஸ்வேதவளாக கல்பய வைவஸ்வத மன்மந்தரே. இந்த வைவஸ்வதமனு இப்ப இருந்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் சாவர்ணிகமனு வரப்போற. இந்த மனுக்கள் எல்லாம் சுட்டி பண்ணின பிறகுதான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. சோ முதல் முதல்ல உண்டானவர் யாரு சார், சனக சனந்தநாதிகள். சோ இருக்கிறதுக்குள்ளேயே ஓல்டஸ்ட் பீப்புள் யாரு, இவதான். அதான் விருத்தா சேஷ்யா குரு யுவா அவரு வசிஷ்டாந்தே அந்த வசதிகணை அந்த வாசின்னு சிஷ்யால் அர்த்தம். இந்த சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு ரெண்டு மாசத்துல தான் போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணு, சத்தியமா இருக்கலாம்னு டெலிபோன்ல கேட்டு, இவாளுக்கு பேர் சிஷ்யாளா. சிஷ்யாள்னா யாருன்னா கூடயே இருக்கணும், அந்தே வாசி, அந்தே சமீபே வசதி, அந்தே வாசி. என்ன நிறைய விஷயங்கள் பாடம் சொல்லி அறியறது இல்ல நம்ம ஊர்ல. தர்மம், தர்மம் எப்படி அறியணும், கூட இருந்து அறியணும், சொல்லி கொடுத்து வழக்கம் இல்ல, கூடவே இருந்து. வால்மீகி மகர்ஷி காலம் எழுந்து ஸ்நானத்துக்கு போறாராம் 3:30 மணிக்கு, சிஷியன் பின்னால ஓடுறான், பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு துணி எடுத்துட்டு வர்றார். அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கார், நம்ம இங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்தோம்னா, மார்னிங் வாக்க நடந்தோம்னா எங்க இருக்கும், அந்த இந்த நதிக்கு சரையு நதிக்கு போலாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல போறார். ஆனா கொஞ்ச தூரம் போனார், ஒரு 4 நாளோட ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பார். அங்கே இந்த கமசா நதின்னு ஒரு நதி வந்தது, நல்லவர்களுடைய மனசு எப்படி தெளிவா இருக்கோ அது மாதிரி இருக்கு. ஓஹோ, இங்கேயே ஸ்நானம் பண்றோமே அப்படின்னு நினைச்ச அந்த சிஷ்யன் சொன்னார், ரைட்டுதான், 10 மைல் நட வச்சிருந்தே சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்னர். சரின்னு ஸ்நானம் பண்ணினார், ஜபங்கள்லாம் பண்ணினார். டக்குன்னு அங்கேருந்து ஒரு வேடம் வந்தான், 2 பட்சிகள்ல ஒரு பட்சி அடிச்சுட்டான், ஒரு பட்சி அழுதுட்டே கீழே விழுந்தது. விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னு இவர் கோபம் வந்துட்டு, மனுஷாத பிரதிஷ்டான் ஸ்வமகமச்சாஸ்வதிஸ்வமா எத்க்ரௌஞ்சமிதுனாத் ஏகமவதி காமமோஹிதம். 2 பட்சிகள்ல ஒரு பட்சி ஆண் பட்சியை வெட்டி கீழே தள்ளிவிட்டியே, இதனால பெண் பட்சிக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, அப்படி காமமோகித்தாலா இருக்கக்கூடியதான பட்சிகள்ல ஒண்ணு கொண்டுட்டியே, நீ சௌக்கியமா இருப்பாயா அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்புறம் அவரே பார்த்தாராம், அது பாட்டுக்கு அது பேசிட்டு இருக்கு, இவர் பாட்டுக்கு இவன் தொழில இப்ப படிக்கிறது, நடுவில் நம்ம அதை பார்க்கப்படாத நம்ம பார்த்தோம், ஏன் கோபம் வந்தது எனக்கு, எனக்கு கோபம் வரலாமா, அது பாட்டுக்கு அவன் பண்ணிட்டான், ஏதோ நடக்கிறது, ஏன் கோபம் வந்தது அப்படி யோஜனை பண்ற. அந்த கோபத்தோடயே நம்ம கோபிச்சுண்ட தப்பே நினைச்சுண்டு ஆத்துக்கு வர பர்ணசாலைக்கு வந்ததுமே, பர்ணசாலையில இவர் எதிர்பாராம பிரம்மதேவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காராம். என்ன சுவாமி நம்மாத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களேன்னார், எங்க ஆத்துக்காரிய நீங்க சொல்லிட்டீங்களே அதனாலன்ட்டார். அவர் விவகாரம் என்ன, இதுவரைக்கும் இந்த சரஸ்வதியானவள் லோகத்துல எங்கேயும் வரல, அனுஷ்ட புருவத்தம் இருக்கு பார்த்தேன், இது இந்த லோகத்துல வேதங்கள்லதான் இருந்தது. வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம், முதல் முதல்ல எழுதப்பட்டதான காவியம். அப்படிப்பட்ட பாரதத்துல ராமாயணம் வருது, ராமாயணத்துல பாரதம் வரல. ராமாயணம் பாரதத்துக்கு ரெண்டு ஏது ஓல்டஸ்ட்? ராமாயணம் தான். ஏன்னா அந்த ஆதி காவியமா இருக்கக்கூடியதா இருந்தது. இதுல இது வரைக்கும் வேதத்தில் மட்டும் இருந்ததான அந்த 32 அக்ஷரம் விரத்தத்தை அந்த செய்யுள்ள நீங்க மானிட்டாத பிரதிஷ்டாந்தம்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி உங்களுக்கு வந்தது? ஆகையால் எங்க ஆத்தகாரி சரஸ்வதியின் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ராமச்சரித்திரத்தை எழுதணும். அந்த ராமச்சரித்திரம் எப்படின்னா, ந தேவாகரதம் பவிஷ்யதி. நீங்க எதை சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும். எப்படி ஒரு பார்த்தீங்களா, நதேவாக அனுதம், உங்க வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது அப்படின்னு என்ன நடக்க போறதோ அது முழுக்க முழுக்க அவருக்கு டிவியில காமிச்சார். அப்படியே தெரியாது, அப்படியே பார்த்துட்டே எழுதுற என்ன நடக்க போறது. இன்னும் நடக்கல, ராமன் இன்னும் பிறக்கல. ராமாயணம் எழுந்த காலத்துல முன்னாலே எழுதி விட்டார், எழுதி வச்சு விட்டு இது இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாது. இப்ப என்ன பண்ணினா தெரிஞ்சு போயிட்டோம் ராமனுக்கு வியாபாரம் முழுக்க அப்படியே வச்சுட்டு இருந்தார். லவகுசால் வந்த பிறகு அவளுக்கு எடுத்து சொன்னாராம். அந்த எழுத்து சொல்லி அந்த லவகுஷால் அழகா அதை பாடிண்டே எப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன். ராமனுக்கு லவகுஷால் தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது, லவகுஷாலுக்கு எதிர்க்க கேட்டு இருக்கிற ராமன் தன்னுடைய அப்பாரு தெரியாது, அவரை பத்தி பாடுறேன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் எப்படின்னா, ஏதோ நம்ம குரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, பாடிட்டு இருக்கார். எதுக்கு? சாக்லேட்டுக்கும் வாழைப்பழத்துக்கும் வாழ்க்கொள்ளும் தெரியாது. அழகா பாடிட்டு இருக்காவா, நல்ல காத்திரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட், ரொம்ப நன்னா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு கிடையாது. யாராவது நன்னா இருக்குன்னு என்கரேஜ் பண்ண, ரொம்ப நன்னா பாடுறப்பா பாடு அப்படின்னா குழந்தைகள் பாடிண்டே இருக்கா. ராமன் பாக்குறார், பட்டாபிஷத்துலாம் இருந்துட்டு இருக்கார், மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் சிம்மாசனத்துல. ஒவ்வொரு அடியா கிட்ட கிட்ட கிட்ட வந்து அந்த குழந்தைகள் பாடுற இடத்துல அவ காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காரா சக்கரவர்த்தி திருமகன். இப்படி பண்ணலாமா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சுமந்திரர் சொல்றார். தசரதர் காலத்திலே இருந்த மந்திரி அவர் சொல்றார், மமாபி தத்பூதிகரம் பிரகட்சதே மகானுபாவ சரிதம் நிபோததா. நீங்க இருந்த எனக்கும் மனசு நிம்மதி கொடுத்தோம். கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான ராமனுடைய மனசுல மனசு நிம்மதியை கொடுத்தது இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்ன கூட்டம், அப்புறம் கதை உங்களுக்கு தெரியும். விவகாரம் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அந்த சிஷ்யன் தமசா நதி தீரத்துல போகும்பொழுது எப்படி பின்னால போனாரோ அதே போல சிஷ்யன் தான் என்ன அர்த்தம், பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். அந்தேவசது பக்கத்திலேயே இருந்துட்டு எல்லாவற்றையும் அறிந்ததாக வசதி கடை அவருத்தம் பிரம்ம நிஷ்டை ஆச்சாரியேந்திரம் எல்லாவற்றையும் சுலபமாக சொல்லி கொடுக்க கூடியதான நாக்க தெரிஞ்சவர். சில பேர் எண்டா வேற கேட்டோன்னு உன்னு கேட்டோன்ன கேள்வி முன்னால் நமக்கு தெரிஞ்சிருந்த 4-5 விஷயமும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். இவர்கிட்ட கேட்காம இருக்கிறதே தேவைன்னு ஆயிடும். அப்படி சில பேர் இருக்க, அப்படி இல்லையா, நீங்க சொன்னதுமே எவ்வளவு வேணுமோ எவ்வளவு சொல்லணுமோ அதை மட்டும் அப்புறம் சொல்லுவேன். அதனால அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷம், சிஷ்ய ஹிருத்தாபாரக, சிஷ்யனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான கொந்தளிப்பை தாபத்தை குறைக்கிறவர். அப்படிப்பட்டதான் ஆச்சாரியேந்திரம் கரகலை தின்முத்ரமானந்த மூர்த்தி. கையில வைத்துக் கொண்டிருக்க கூடியதான சின்முத்ரை, சின்முத்ரையோட இருந்து முகத்தை பார்த்தாலே குருவானவர் எப்படி இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும். எப்படி இருக்கணும், அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆனந்தம் பிரசித்தமா இருக்கணும். வெளியில உள்ளூர ஒரு மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தேன், அந்த ஆனந்தமானது முகத்துல தோணணும், நிம்மதியா இருக்கணும். ஆச்சாரியேந்திரம் கரகலை தின்முத்ரமானந்த மூர்த்தி ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம். ஸ்வாத்மா ராமம் என்ன, ஸ்வாத்மா ராமம் இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணம் இல்லாதவர். இது வேணும் அது வேணும், அவள்கிட்ட இருந்து இது வேணும் இவாள்கிட்ட இருந்து நானும் இதை சம்பாதிக்கிறோம் இந்த எண்ணம் இருக்கிறார். தனக்குள்ளேயே தான் சந்தோஷமா கொடுத்தது போறோம். நம்மளால முடிஞ்சது 10 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கோம் எனக்குடையதான எண்ணம் உள்ளவர், தன்னிடத்திலேயே ரமித்து கொண்டிருக்கிறவர், இன்னொன்னு வேணும் எனக்குடையதான எதிர்பார்ப்பற்றவர். சுவாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மேடே ஈடேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படி தட்சிணாமூர்த்தியை பத்தி விசேஷமாக ஒரு ஸ்லோகத்துல என்னென்ன தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் ஒரு ஸ்லோகத்துல தியான ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். இப்படிப்பட்டதான ஸ்லோகம் இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் எனக்கூடியதான 8 ஸ்லோகங்களுக்கு தியான ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த தியான ஸ்லோகம் தான் தட்சிணாமூர்த்தி மகாமந்திரத்துக்கும் தியான ஸ்லோகம். இப்படிப்பட்டதான அழகான சுரூபம் வடவிட்டபினோ மூலே வடவிருஷத்துக்கு கீழே இருந்து கொண்டு வயசாக இருக்கக்கூடியதான சனக சனந்தனாதி பிரம்ம நிஷ்டாளுக்கு தான் இருந்து கொண்டு குழந்தையாக இருந்து கொண்டு குழந்தைன்னு சொன்னா மனசுல ஒரு விதமான மாறுதல் இல்லாதவர், இது வேணும் அது வேணும் அப்படிப்பட்டதான அம்சம் இல்லாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருந்துட்டு பேசாமல் பேசிக்கொண்டு சின்முதிரையினாலேயே பேசிக்கொண்டு தன்னுடைய ஆனந்தமான ஒரு நிலையை காட்டிக்கொண்டு அவளை சந்தோஷப்படுத்தினதான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஆகிய சனகசனந்தனால ஆட்கொண்ட மாதிரி நம்மளையும் ஆட்கொள்வார், நமக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுப்பாருங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துடைய ரகசியம். இதுல தியான ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம்.
1: சிவாய சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தர்க்க சாஸ்திரம்னு சொல்லி சொன்ன உடனே பொதுவா நாம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது படிச்சோம்னா வக்கீலா இருக்கிறவங்களுக்கு இது படிச்சா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. வக்கீலுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்னா அங்க எல்லாம் வந்து ப்ரூஃப் எழுதி வச்சு கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சு பேசவே வேண்டாம். இங்க அப்படி இல்ல, ஒரே ஒரு விஷயம் வளரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, இந்த விசாரத்தினால புத்தி தீக்ஷமாகும் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. விசாரம் பண்ண நம்மளுடைய புத்தி வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும். அந்த ஷார்ப் இன்டலெக்டுக்கு மாத்திரம் தான். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த தர்க்கம் வந்து பாஸ்சாத்திய தர்க்கம் மாதிரி, அதாவது வெஸ்டர்ன் லாஜிக் மாதிரி, இங்க மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இல்ல. அங்க லாஜிக் அப்படின்னு அவங்களும் லாஜிக்கல் சிஸ்டம் அவங்கள்ட்டையும் இருக்கு. ஆனா அவங்களுடைய லாஜிக் எப்படிப்பட்டது, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கணக்கு தான். ஹியூரிஸ்டிக் லாஜிக் அப்படின்மா, பூலியன் தியரி அப்படின்மா, பல வகையான லாஜிக் அவங்ககிட்டயும் இருக்கு. அதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா டிடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். நம்மளுடையது லாஜிக் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல, நம்மளுடைய லாஜிக் ஒரு லாங்குவேஜ், நம்மளுடைய தர்க்கசாஸ்திரம் ஒரு பாஷை. நாம என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவா சொல்லணும். நாம பொதுவா எல்லா சாஸ்திரத்திலயும் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சொல்ல விஷயத்த தெளிவா சொல்லாததுதான், தெளிவா புரிஞ்சுக்க முடியாம போயிடுறது அவங்களுடைய அனுயாயிகள்னால. அத்வைத சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல, தர்க்கசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல. ஏன், இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சில புது புதுசா சித்தாந்தங்கள் வர்றதுக்கு அவசியமே என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இதுதான் விஷயம். என்ன, ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம், அந்த வார்த்தையை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, தவறாக புரிஞ்சுட்டாங்க. அது தவறா புரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனை என்ன ஆயிடுறது, என்னத்தை நாம சொல்ல வரோமோ அதை சொன்னத விட்டுட்டு வேற ஏதோ அர்த்தம் சொன்ன மாதிரி ஆயிடுறது. நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லல, நான் அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி சொன்னேன், திருப்பி அதுக்கு ஒரு விளக்கவரை எழுத வேண்டியிருக்கோம். நம்ம சொன்னதுக்கே, நம்ம விளக்கினதுக்கே நம்ம ஒரு விளக்கவரை எழுத வேண்டியிருக்கோம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம ஒரு விஷயத்த சொன்னா தெளிவா சொல்லணும். தெளிவா என்னது, பானை அப்படின்னு ஒரு பாரத்தை, பானைனா என்னது, குடம், தண்ணி வைக்கிறதுக்கு உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிப்போம். பானையில தண்ணி பிடிக்க முடியுமா முடியாதா கேள்வி. பிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னா தாக்கிக்க என்ன சொல்லுவா, முடியாது அப்படின்மா. ஏன், பானையிலேயும் தண்ணி பிடிக்க முடியாது, பானையில தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பானை கொடுக்கறேன், நீ அதை பிடிச்சு கொடு, அதுல தண்ணி பிடிச்சு கொடு. எப்படி, ஒரு ஸ்லேட்ல இல்ல ஒரு பேப்பர்ல பானையை வரைஞ்சு கொடுப்பான், இல்ல பானைன்னு எழுதி கொடுப்பான். பானைன்னு எழுதி கொடுத்தாலும் சரி, பானைன்னு வரைஞ்சு கொடுத்தாலும் சரி, அதுல நம்ம பானை, அந்த பானையில தண்ணி பிடிக்க முடியுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, பானை தன்மை உடைய பானை கடத்துவாவ சின்ன கடம், இதுதான் சமஸ்கிருதத்துல கடம் அப்படிங்கிறது பானை. கடத்துல தண்ணி பிடிக்க முடியாது, கடத்துவ அவச்சின்ன கடம், கடம் தன்மை கூடியதான கடம், பானை தன்மை கூடியதான பானையில தான் உங்களுக்கு நீரானதை பிடிக்க முடியும். அப்போ சாதாரணமான லௌகிக விஷயமான ஒரு இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு ஒரு விஷயத்திலயும் இந்த தெளிவு வேணும் அப்படிங்கறதுக்கோசரம் வார்த்தையை நாம என்ன சொல்றோமோ அந்த சொல்ற வார்த்தையை ரொம்ப கரெக்டா இருக்கணும், ப்ரிசைஸா நாம குறிக்க வேண்டியதை குறிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் மூணு வகையான தோஷங்கள் சொல்லுவோம் பின்னாடி, அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு. நாம சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் லட்சணங்கள்ல அடங்கி இருக்கிறதா இருக்கு, குறிப்புல அடங்கி இருக்கிறதா இருக்கு. ஏன், மானாதி மான அதீனா மேய சித்தி மான சித்திச்ச லட்சணாத் அப்படின்னு சொல்லி சொல்றது, மான அதீன மேய சித்தி மான சித்திச்ச லட்சணாத். மானம் பிரமாணத்துக்கு அதீனமா இருக்கிறது பிரமேயம், விஷயம். நாம இது டேபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த டேபிள்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். நம்ம கண்ணுனால அந்த டேபிளை பாக்குறோம், கண்ணிங்க பிரமாணம், இந்த மாதிரி விஷயங்கள் பிரமாணம், மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ். பிரமாணம்ங்கிறதுக்கு மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கணும், இல்லாட்டி சாதாரணமான கடப்படாதி விஷயங்கள்ல கூட பிரமாத்தன்மை போயிடும். மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் வேதாந்தத்திலயும் சரி இங்கேயும் சரி. ஏன்னா ஞானம் அப்படிங்கறது என்னது? திவிதம். இங்க இந்த சாஸ்திரத்தையும் சொல்லுவான் ஞானம் திவிதம் என்னது, யதார்த்தம் அயதார்த்தம் அப்படிமா. அதனால யதார்த்த ஜானம் தான் பிரமா, அயதார்த்த ஜானம் பிரமா அப்படின்னு இந்த சாஸ்திரத்திலேயே அங்கு வரும். அப்போ மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் பிரமா, அந்த பிரமாணமான ஞானமானது நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கறது பிரமாணம் மூலியமாக. அப்படி பாணி அப்படின்னு, பாணின்னா என்ன? பாணிங்கிறதோட டேபிள் அப்படின்னா என்ன? டேபிள் மேல பிளாட்டா இருக்கும், நாலு கால் இருக்கும் அப்படின்ட்டு. டேபிளுக்கும் நாலு கால் இருக்கு, மேல பிளாட்டா இருக்கு. கட்டிலுக்கும் நாலு கால் இருக்கு, மேல பிளாட்டா இருக்கு. சின்னதா இருக்கு புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த லட்சணத்தை நம்ம பரிவர்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் லட்சணம், டிஃபினிஷன். டிஃபினிஷன்ல இந்த லட்சணத்துல குறிப்புல தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா குறிக்கப்பட்ட விஷயம் என்னைக்குமே புரியவே புரியாது. அதனால அந்த நிலையிலேயே அதை திருத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம என்ன குறிக்க விரும்புறோமோ அதை சரியா குறிக்க முடியும். மாடு அப்படின்னா என்ன அப்படின்னா வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரெண்டு கொம்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரெண்டு கொம்பு இருக்கிறது ஆடும் தான், வெள்ளையா இருக்கிறது குதிரையும் தான். சோ மாடுன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஆடு தசை எதுக்கு இருக்கோ, தாஸ்நாதி மத்தம் சொல்லுவான். ஆடு தசை கழுத்து கீழே ஆடுற தசை இருக்குல்ல, அது வேற எதுக்கும் இருக்காது, மாட்டுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதனுடைய விசேஷத்தன்மையை வச்சுன்னு ஸ்பெசிபிக்கா குறிக்கிறது தான் தர்க்கத்துடைய விசேஷம், ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ராமர் மனத்துக்கு போனார் அப்பா கிட்ட. அப்பா கிட்ட வார்த்தை கொடுத்ததுனால 14 வருஷம் காட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு புறப்படுறாரு. அந்த நியாய சாஸ்திரத்துல பெரிய விற்பன்னரான கௌதம ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறார். கௌதம ரிஷி ராஜாவா செய்வர் ராமர், ராஜாவுடைய பிள்ளையா இருந்தாலும் என்ன, பின்னாடி நான் 14 வருஷம் கழிச்சு ராஜாவா தான் ஆக போறார். அவருக்கு உள்ள சத்காரம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை பிரகாரம் அவரை இளவரசருக்கு உண்டான மரியாதைக்கு ஏத்தபடி எல்லாத்தையும் செஞ்சார். செஞ்சுட்டு கேட்கிறாரு அவர்கிட்ட, நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினேன் நானு. அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டார், நான் ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், வார்த்தை கொடுத்துட்டேன். 14 இயர்ஸ் நான் காட்டுல இருப்பேன், 14 வருஷம் காட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு அவசியமே இல்லையே, நீங்க திரும்பி போயிடுங்கோ அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரத்துல பூர்வீமாம்சை அப்படிங்கிற சாஸ்திரம், பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு. நியாயம்னு சொல்லி சொல்றது சில ரூல்ஸ் அவங்க, அதாவது நம்ம லௌகிக் நியாயம் மாதிரி இல்ல. அங்க வேதத்துல சில பல விஷயங்களை பிடிச்சிட்டு அந்த விஷயங்களுக்கு இப்படித்தான் நாம அர்த்தம் எடுக்கணும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் நியாயம். அங்க ஒரு நியாயம் இதே மாதிரி பண்றாங்க. என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வருஷம் 320 வருஷம் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. 320 வருஷம் ஒரு யுத்தம் ஒருத்தன் யாகம் பண்ண முடியாது, யாகத்தை தொடங்கினாலும் பண்ணி முடிக்க முடியாது அவனால. ஏன்னா 100 வருஷம் தான் ஆயுசு. 100 வருஷங்கிறது 10-20 வருஷம் கூடி போனாலும் போகுமே தவிர 320 வருஷம் ஒருத்தன் வாழ முடியாது. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, பலன் கிடைக்காதே முழுமை பண்ணாம அப்படின்னா, இவன் இந்த முழுமை பண்ண முடியானா அடுத்த பையன் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி. பையனும் பண்ண முடியல, ஒரு ஒரு 2 தலைமை வரைக்கும் அப்புறம் ஆண் குழந்தையே இல்ல, வாரிசே இல்ல, இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, 320 வருஷத்தை 320 மாசமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 320 மாசமும் கூட ரொம்ப பெருசு. கல் அவனுக்கு வந்து இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகிற வயசாகணும் அவனுக்கு, கல்யாணம் ஆகணும், ஆண் குழந்தை பிறக்கணும், அக்னி அன்பாதானம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனால கர்மத்தை செய்ய முடியும். இத்தனை பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. பாதி வேதத்தை படிக்கிறதுலயும் கல்யாணம் வரைக்குமான கர்மங்கள்ல போயிடுறது, மீதி இந்த கர்மத்தை மாத்திரம் ஆரம்பிச்சு வச்சிருக்கான் அப்புறம் சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால 320 மாசம் கூட சரிபட்டு வராது. பக்ஷோவை சம்வத்சரஹ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பட்சம் தான் வருஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். 320 பக்ஷம் ஒருத்தான் செய்ய முடியும். அப்புறம் திருப்பியும் 320 பக்ஷம் கூட ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் வாரம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு 320 மணி நேரம் ஆக்கிடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளவு குறைக்க வேண்டாம். 320 நாள் ஒருத்தான் செய்ய முடியும் ஒரு கர்மத்தை, அதனால 320 நாளா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதே நியாயத்தை தான் சன்னியாசிகள்லயும் சில பேர் கடைபிடிக்கிறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் தம் அதை கடைபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்துர் மாசியம் அப்படிங்கிற விரதத்துல, சாத்துர் மாசியம்ங்கிற 4 மாச விரதத்தை 2 மாசத்துல முடிக்கிறாங்க. எப்படி? பக்ஷோவை மாசஹ அப்படிங்கிற ஒரு நியாயம் வச்சுண்டு, ஒரு பட்சத்தை 1 மாசமா கணக்கு வச்சுட்டு அவங்க முடிச்சு விடுறாங்க. இந்த கணக்கு கதையெல்லாம் ஓகே, இது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீயும் ராமா அந்த நியாய பிரகாரம் வருஷோ சம்பத்சரோவை மாசஹ, சம்பத்சரோவை பக்ஷஹ, சம்பத்சரோவை வாரஹ, சம்பத்சரோவை தின அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிரகாரம் 14 வருஷத்தை 14 நாளுன்னு எடுத்துட்டு நீ திரும்பி போயிடு. 14 நாள் ஆயிடுத்து நீ இவ்வளவு வந்து, அதனால திரும்பி போயிடு அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல நான் காட்டுல 14 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதனால நான் திரும்பி போக முடியாது, 14 வருஷம் இருந்தாகணும் அப்படின்னு உடனே திருப்பியும் தர்க்கம் தானே இவரு, இவர் கொடுக்குற தர்க்கம் அடுத்த கொடுத்து தர்க்கம் கொடுக்குற. சரி அப்படியே இருந்தாலும் நீ பண்ண ப்ராமிஸ் தப்பு, நீ பண்ண ப்ராமிஸ் ப்ராமிஸாவே இருக்க முடியாது. ஏன் 14 வருஷம் நீ உங்க அப்பாட்ட காட்டுல இருப்பேன்னு சொன்ன? ஆமா. எப்படின்னு சொன்ன? என்னன்னு சொன்ன? கட வனத்துவா அவச்சின்ன சகல வனமா, இல்ல வனத்துவ அவச்சேதக எத்தின்ச்சு பணமா? என்ன நீ சொன்ன உங்க அப்பாவுக்கு? என்ன சுவாமி கேக்குறேன், ஒண்ணும் புரியலையே அப்படின்னா சொல்ல, வனத்துவ அவச்சின்னம் வனத்தன்மை காட்டுத்தன்மை கூடிய, அவச்சின்னம்னா கூடிய காட்டுத்தன்மை கூடிய சகல வனம், எல்லா வனமும் எல்லா காடும், காட்டுத்தன்மை கூடிய எல்லா காடுகளுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னியா 14 வருஷத்துல, இல்ல வனத்துவ அவச்சேதக காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்ட, அவச்சேதகம்னா வரையறை, காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்ட எக்கிஞ்சத் வனம், ஏதாவது வனத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னியா, என்ன வித்தியாசம் இருக்க போறது கேட்டா, காட்டுத்தன்மை கூடிய எல்லா காடுகளும்னு சொல்லி சொன்னா 14 வருஷத்துல உன்னால முடியவே முடியாது, இந்த ஜென்மமே உன்னால பண்ணாலும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த காட்டுல இப்ப இந்த ரூம்லயே எல்லா இடத்தையும் நீங்க பாதம் வைக்க முடியாது, நீங்க அங்கேருந்து நேரம் இப்படி வரீங்க இப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த இடத்துல எல்லாம் பாதம் வைக்கல, அதனால உங்க பாதம் படாத இடத்த கணக்கு எடுத்தோம்னா நீங்க எல்லா காட்டையும் விதிக்கல, உங்க அப்பா கொடுத்த ப்ராமிஸ் நீங்களே பொய்யாக்குறீங்க. சரி ரெண்டாவது சாய்ஸ் சொன்னீங்களே அதுக்கு வனத்துவ அவச்சேதக அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி அதுக்குன்னா கூட நீங்க இங்க வர வேண்டாமே, வனத்தன்மையால் காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்டதான ஏதாவது ஒரு காடு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க மகள் பக்கத்திலேயே உங்க பேலஸ் பக்கத்திலேயே உங்களுடைய மாளிகைக்கு பின்னாடியே 10 மரம் நட்டுட்டு 4 மிருகத்தை, 4 மிருகம்னு சொல்லி சொன்னா என்ன, நீ புலி சிங்கம்னு கொண்டு வர வேண்டாம், மானு குதிரை இந்த மாதிரி சின்ன சாதாரணமான ஜீவராசிகளை விட்டுட்டா அதுவும் காடாயிடுறது, நீ அங்கே நிம்மதியா இருக்கலாம, இவ்வளவு தூரம் எதுக்கு வந்த, திரும்பி போ அப்படிங்கிறாரு. லாஜிக்கலி அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீ தர்க்கத்தை வச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற, அதனால எல்லா தார்க்கிகர்களும் அடுத்த ஜென்மத்துல நாயாதான் பிறப்பாங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு ராமர். இப்படி சொல்லிட்டு நம்ம என்ன படிக்க போறோம், தர்க்கம் படிக்க போறோம். நல்லா கதை சொன்னீங்க, தர்க்கம் படிக்கும் போதே ஆரம்பத்திலே அடுத்த ஜென்மம் நாய் அப்படின்ட்டு அப்படின்னா, அப்புறம் இவர் மாத்திர ரிஷி இல்லையா, அவரும் சொல்றாரு ராமர் என்ன வேதாந்தி, ஏன்னா அவர் அவருடைய குரு கிட்ட யோக வசிஷ்டம், வசிஷ்டர்கிட்ட யோக வாசிஷ்டம் சொல்ற அந்த கிரந்தத்துல வசிஷ்டர்கிட்ட அவரு வேதாந்தத்தை படிச்சிருக்காரு, அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ வேதாந்திங்கிறதுனாலதான் அப்படி பேசுற, எல்லா வேதாந்திங்களும் அடுத்த ஜென்மத்துல நிறைய பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவன் அவச்சின்னம் அவச்சின்னம் குலச்சுட்டே இருப்பான், அவன் ஆத்மா பிரம்மோன்னு ஊழிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் தன்னுடைய தப்ப உணர்ந்தாங்க, அவசரப்பட்டு நம்ம சாபம் கொடுத்துட்டோமே. அப்ப இந்த சாபத்துக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் இருக்கணுமே, இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு சொல்லி சொன்னா, தர்க்க சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஒருத்தன் வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாபத்துன்னு விமோச்சனம், வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு இன்னொருத்தன் தர்க்க சாஸ்திரத்தை படிச்சு முடிச்சுட்டாலும் அந்த சாபத்து விமோச்சனம்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சாஸ்திரத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா நாம சொல்லாம இருக்கிறதுனால உண்டார பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தினால் விளங்குறது. அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தையை நாம சொல்லும் போது, ஒரு வாக்கியத்தை நாம விளக்கும் போது, நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் குறிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு தான் இந்த சாஸ்திரமானது முக்கியமா இருக்கு. நம்மளுடைய விசார புத்தியை தீக்ஷ்ணம் பண்ணும், விசாரம் பண்ணக்கூடிய வேதாந்தத்துல நம்ம விசாரம் பண்ணும் போது நம்ம விசாரம் பண்ற முறைய தெளிவு பண்ணும், அதுக்கு இந்த சாஸ்திரமானது ரொம்ப முக்கியம். மற்ற சாஸ்திரங்கள்லாம் அப்பிரமாணிக்க சாஸ்திரம் இல்ல அப்படிமா, வேதாந்தம் கொஞ்சம் படிச்சுட்டு மற்ற சாஸ்திரம் எல்லாம் அப்பிரமாணிக்க சாஸ்திரம் அப்படின்ட்டு ஆச்சாரியார் பகவான் பாஷ்யக்காரர் எந்த இடத்திலும் மற்ற சாஸ்திரத்தை நிந்தனம் பண்ணல, அவர் பிரமாணமா பிரமேய விஷயத்தை மாத்திரம்தான் கண்டனம் பண்ணினாரே தவ, பிரமாணத்தை வச்சுண்டு பிரமேய விஷயத்தை மாத்திரம்தான் கண்டனம் பண்ணினாரே தவிர மத்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர் கண்டனம் பண்ணல, மத்த அவாவா பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் வந்து சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகாரிகளுக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. பிரமேய விஷயத்துல பிரம்மம் சத்து, அந்த பிரம்மத்தை தவிர மத்த எல்லாமே தப்பு, நீ என்னென்னலாம் எடுத்துக்கிறியோ அதெல்லாம் அது கீழ்மையான நிலைகள் தான் அப்படின்றத காமிச்சுடுறாரு, வேற ஒண்ணும் இல்ல, பிரம்மம் தான் முழு நிலை, மத்ததெல்லாம் அதுக்கு கீழ்மையான நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் அதை கண்டனம் பண்ணாரே தவிர அந்த சாஸ்திரத்தை கண்டனம் பண்ணல. அப்படி இந்த தர்க்க சாஸ்திரமானது நமக்கு இங்க ஒரு விசாரத்தை பண்ணும் பொழுது தெளிவு கொடுக்கறதுக்கு, அது மாத்திரம் இல்ல தைத்திரி உபநிஷத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, மங்களாச்சரணத்துல மூணாவது மங்களாச்சரணத்தை சொல்றாரு, ஏவி குருபி பூர்வம் பதவாக்கிய பிரமாணத வியாக்கியாதா சர்வ வேதாந்தாக தான் நித்தியம் பிரணதோஸ்மியம் அப்படிங்கிறார். ஏவிஹி குருபிஹி பூர்வம் பதவாக்கிய பிரமாணத்தக வியாக்கியாதா சர்வ வேதாந்தாக தான் நித்தியம் பிரணதோஸ்மி அகம் அப்படிங்கிறார். அதாவது ஏவிஹி குருபிஹி பூர்வம், எந்த குருமார்கள் பூர்வம் முன்பு இதற்கு முன்பு பத வாக்கிய பிரமாணத்தக, பதம் வாக்கியம் பிரமாணம் ஆகிய மூன்று சாஸ்திரத்தையும் கொண்டு பிரமாணமாக கொண்டு அதை கையாண்டு வியாக்கியாதா சர்வ வேதாந்தா விளக்கினார்களோ எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும், எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும் விளக்கினார்களோ தான் நித்தியம் பிரணதோஸ்மி நான் அவர்களை தினமும் வணங்குகின்றேன் அப்படிங்கிறார். பத வாக்கிய பிரமாணம், பதம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் இலக்கணம், வாக்கியம்ங்கிறது இந்த சாஸ்திரம் வாக்கிய சாஸ்திரம் சொல்லுவான், ஆன்விக்ஷி ஆன்விக்ஷிகி சாஸ்திரம்னு சொல்லுவான், இன்னொன்னு பிரமாணம் அது பூர்வமீமாம்ச சாஸ்திரம். இந்த மூணு சாஸ்திரமும் அடிப்படையா இருக்கு வேதாந்த பிரவேசனத்துக்கு. அதனால இந்த தர்க்க சங்கரத்தை கொஞ்சம் தியானமோட பார்ப்போம். தர்க்க சங்கரத்தை நம்ம ரெண்டு முறையில பார்ப்போம், ஒன்னு மூலம், இப்ப நம்ம பார்க்க போறது மூலம், தர்க்க சங்கர கிரந்தத்தோடைய மூலத்தை மாத்திரம் எடுத்துட்டு அதை விசாரம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பரக்கிருத்தியம் ஒரு, இதுக்கு ஒரு டீக்கா ஒரு கமெண்ட்ரி ஒரு விளக்க உரை இருக்கு, அந்த விளக்க உரையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நியாயபோதினி நிறைய சாஸ்திரம் இருக்கு இதுலயே, தீபிகா நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு. நம்ம பாக்குறது வந்து பரக்கிருத்தியம்ங்கிற இந்த சிம்பிளான இனிமையான எளிமையான ஒரு கமெண்ட்ரிய விளக்க உரையை மாத்திரம் பார்ப்போம். இப்போ இந்த தர்க்க சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மங்களாச்சரம், நிதாய ஹிருதி விஸ்வேஷம்,
3: நிதாய ஹிருதி விஸ்வேஷம்,
2: விதாய குரு வந்தனம்,
3: விதாய குரு வந்தனம்,
2: பாலானாம் சுகபோதாய,
3: பாலானாம் சுகபோதாய,
2: க்ரியதே தர்க்க சங்கிரஹ,
3: க்ரியதே தர்க்க சங்கிரஹ,
2: நிதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய ச குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய, க்ரியதே தர்க்க சங்கிரஹ. அப்போ அன்வயம் பண்ணணும், கண்டான்வயம் கண்டான்வயம் ரெண்டு வகையான அன்வயம் இருக்கு. நேரா அப்படியே சொன்ன மாதிரியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டான்வயம், ஒரு வார்த்தையை முன்னாடி பின்னாடி எடுத்து போட்டு அதை சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டான்வயம். இப்ப நம்ம தண்டான்வயத்தை பார்ப்போம். நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி, எங்க எதை தாங்கி அப்படின்னு சொல்லி ஹிருதி இதயத்தில், யார தாங்கி அப்படின்னா விஸ்வேஷம், விஸ்வேஸ்வரனை இதயத்தில் நிரந்தரமாக தாங்கி, விதாய குருவந்தனம் குருவிக்கு நமஸ்காரத்தையும் விதித்து, பாலானாம் சுகபோதாய பாலர்கள் கஷ்டப்படாம தெளிவா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், கிரியதே தர்க்க சங்கிரக, நாம இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இது மங்களாச்சரணம், மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது பொதுவா பரம்பரையில செய்யப்படுற ஒரு முறை. ஒரு கிரந்தத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த கிரந்தத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வ வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து பாடல் இது. இது தெய்வத்தை குறிச்சிருக்கலாம், இல்ல வஸ்து ஆத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம், இல்லாட்டி குருவாத்மகமா குரு நமஸ்காராத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம். நமஸ்காரம் குருவை பண்ணலாம், நமஸ்காரம் தெய்வத்தை பண்றதா இருக்கலாம், இல்ல நமஸ்காரம் வஸ்துவை பண்றதா இருக்கலாம். இங்க விஸ்வேஷம் அப்படின்னு ஈஸ்வர நமஸ்காரம் பண்றா, ஈஸ்வராத்மக நம மங்களாச்சரணமா இருக்கு. சில இடத்துல வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் மூக்ஷூனாம் இதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே அப்படின்னு, தத்துவபோதம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்லும்போது வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படிங்கிறாரு. வாசுதேவர் அப்படிங்கிற வாசுதேவேந்திரர் அப்படிங்கிற இந்த யோகியின் ஈஸ்வரர் யோகி சிரேஷ்டமானவர் சன்னியாசிகள் எதிகளில் சிரேஷ்டமானவரை வணங்கி அப்படிங்கிறார். அப்ப அங்க குரு நமஸ்காராத்மகமா இருக்கு, வஸ்து நமஸ்காராத்மகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மம் அகண்ட சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தை நமஸ்காரம் பண்றதா இருக்கு. எத எத வித்யாவில் ஆசீன பூத பூத்திக சிருஷ்டய தன்னோமி பரமாத்மானம் சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்ட்டு அத்வரீந்தர் தர்மராஜ அத்வரீந்தர் வேதாந்த பரிபாஷையில செய்யறாரு. அப்போ வஸ்து நமஸ்காராத்மகமா இருக்கலாம். இப்ப நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது எங்க பண்ண முடியும், நம்மை காட்டிலும் மேன்மையான ஒரு இடத்துக்கு தான் நமஸ்காரமானது உரித்தாகும். அப்போ எந்த தகுதியில நம்மை காட்டிலும் மேன்மையானவங்களா இருக்காங்களோ அந்த தகுதி காரணத்துக்கு நமஸ்காரம் பண்றோம். அந்த அந்த அந்த மாதிரி இங்க என்ன பண்ணாரு, விஸ்வேஸ்வரனை விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் காப்பாளன் அப்படிங்கிற அந்த தகுதியை வச்சுட்டு ஈஸ்வரனுக்கு இங்க நமஸ்காரம் பண்றோம். ஓ நமஸ்காரம், இந்த நமஸ்காராத்மகமான மங்களாச்சரணம் மங்களாச்சரணமே செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மங்களாச்சரணம் யார் செய்யறாங்களோ வீர புருஷாணி பவந்தி, ஆயுஷ்மத் புருஷாணி பவந்தி அப்படிங்கிறது மகாபாஷ்யம். அவங்க வீர புருஷர்கள் ஆவாங்க, ஆயுஷ்மான ஆவாங்க அப்படிங்கிறது அவங்க. அது மாத்திரம் இல்ல, வேதத்துல ஒரு காற்பனிக்க ஸ்மிருதி ஒரு வாக்கியமா எடுத்து சொல்லுவாங்க, சமாப்தி காமோ மங்களமாச்சரேத் அப்படின்ட்டு. சமாப்தி காமக, நீ உன் சாஸ்திரத்தை முடிக்க ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னா மங்களாச்சரணத்தை செய்வாயாக அப்படின்ட்டு. அப்போ மங்களாச்சரணம்ங்கிறது என்னத்துக்கு காரணமானது? மங்களாச்சரணம்ங்கிறது காரணம், காரியம் என்ன? சாஸ்திரமானது முடிவடைகிறதுக்கு, பிரச்சாரம் ஆறதுக்கும் கூட. அப்போ மங்களாச்சரணம் எங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆதியில மங்களாச்சரணம் செய்யலாம், மத்தியில மங்களாச்சரணம் செய்யலாம், அந்தத்துல செய்யலாம். ஆதி மத்திய அந்தம் அப்படின்னு மூணு நிலைகள்லயும் மங்களாச்சரணமானது செய்யறது இயல்பு அப்படின்ட்டு. அப்போ மங்களாச்சரணம் செஞ்சாதான் ஒரு கிரந்தமானது முடியும்னு சொல்லி சொன்னா, அந்த லாஜிக் ஆனது தர்க்கசாஸ்திரத்தை கத்துக் கொடுக்கிறீங்கன்னா தர்க்கமே இல்லையே, அது லாஜிக்கே இல்லையே. ஏன் பல கிரந்தம் பார்த்திருக்கோம், மங்களாச்சரணமே இல்லாம காவியம் பல பல காவியங்கள் எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. மாத்திரம் இல்ல, பௌத்தர்கள்லாம், நீ ஜெயினர்கள்லாம், ஜெயினர்கள் பரவாயில்ல, பௌத்தர்கள்லாம், பௌத்தர்கள்ல சித்தாந்தம் சூன்யவாதம் சித்தாந்தம், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்ல. அவங்க எந்த பகவானுக்கு அவங்க வந்து மங்களாச்சரணம் செய்யறாங்க? இல்ல சார்வாக்கர்கள், அவங்க கிரந்தத்துல எதுவுமே இல்ல, மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபின்னு சொல்லி சொல்லுவான் சார்வாக்கர் சித்தாந்தம். அவன் சொல்றான், ரிணம் கிருத்வா கிருதம் பிவேத் பஸ்பீபூத தேசிய புனராகவனம் குத்தக அப்படிங்கிறான். ரிணம் கிருத்வா கிருதம் பிவேத், கடன் வாங்கியாவது நெய்ய குடி, சந்தோஷமா இரு, வாழ்க்கை அனுபவி. ஏன் பஸ்பீபூத தேகசிய புனராகவனம் குத்தக? ஒரு தடவை எரிச்சு சாம்பல் ஆகிட்ட அப்படின்னும் திரும்பி எங்கேன்னு வரப்போற, அதனால கவலைப்படாத அப்படிங்கிறான். ஏன்னா கடன் வாங்கினா என்ன ஆகும்? கருமானது உண்டாகும், அந்த கருமத்தை அனுபவிக்கிறது திருப்பி பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மத்த முட்டாளுங்க கற்பனை பண்ணது. இங்க சாம்பல் ஆகிட்ட அப்புறம் என்னத்துக்கு அது, என்ன எங்கெந்த உருவனி அப்படிங்கிறான். இப்ப அவனுடைய சாஸ்திரத்துல எல்லாம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால அவன் எங்கேன்னு மங்களாச்சரம் செய்வான், யார மங்களாச்சரம் செய்வான்? யாரையும் செய்ய மாட்டான். அப்போ அந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் முடிவடையறத நம்ம பாக்குறோம், அந்த வாணி கிரந்தங்களும் முடிவடைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மங்களாச்சரணம் சமாப்திக்காம மங்களாச்சரே அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ரொம்ப அழகா இருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சரணம் எழுதிட்டு பாதியில பாதையில நிக்கிறது. நம்மளுடைய அனுபவம் மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி பல பேரோட கிரந்தங்களையும் பார்த்திருக்கோம், பாதியில கிரந்தம் முடியாம நின்னு போயிடும். இப்ப அந்த மாதிரி கிரந்தங்களுக்கெல்லாம் மங்களாச்சரணம் பண்ணியும் ஏன் முடியல அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் பதில் ஃபர்ஸ்ட், கிரந்தங்களை மங்களாச்சரணம் பண்ணியும் அந்த கிரந்தம் முடிவடையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தடைகளானது இருந்ததோ, விக்னமானது இருந்ததோ, அந்த அளவுக்கு தடைகளை இந்த மங்களாச்சரணமானது நீக்கிருக்கு. மேலும் அந்த கிரந்தம் முடிவடையறதுக்கு உண்டான தடைகளானது நீக்கத்துக்கான சக்தியானது அந்த மங்களாச்சரணத்தில் திருப்பி நீங்க மங்களாச்சரணம் செஞ்சிருக்கணும். சோ அது ஒரு பதில். அடுத்தது, மங்களாச்சரணமே இல்லை ஆனா கிரந்தமானது முடிவடைகிறது அப்படின்னா, கிரந்தத்துக்கு வெளியில பகவானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட மங்களாச்சரணமா இருக்கலாம். அந்த கிரந்தம் வந்து பகவானே உன்னை வேண்டி நான் ஆரம்பிக்கிறேன்பா அப்படின்னு வாழ்மொழியா சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி, குருவே நான் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், இந்த கிரந்தத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு முடிக்க அருள் பண்ணுங்க அப்படின்னு குரு நமஸ்காரம் வந்ததா இருக்கலாம். அப்போ வெளியில நமஸ்காரம் பண்ணிருக்கலாம், கிரந்தத்துல எழுதல. இல்லாட்டி வெளியிலயும் நமஸ்காரம் பண்ணல, கிரந்தத்திலயும் எழுதல அப்படின்னு சொல்லி சொன்னா, போன ஜென்மத்துல அவன் செஞ்ச புண்ணியமானது, அவன் நமஸ்காரமானது போன ஜென்மத்துல செஞ்சிருக்கான், அதோட பலனா இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மங்களாச்சரணம் செஞ்சும் கிரந்தம் முடியாததா இருந்தாலும் சரி, மங்களாச்சரணம் செய்யாம முடிஞ்ச கிரந்தங்களா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் நம்ம அழைச்சு பார்க்க முடியும். ஆனா இந்த மங்களாச்சரணத்துல இது மாத்திரம் விஷயம் இல்ல, இதுல சூசகமா மேலும் சில விஷயங்களை பொதிச்சு வச்சிருப்பாங்க. வெறும் பகவான நமஸ்காரம்ன்றது மாத்திரம் இந்த மங்களாச்சரணத்தோட தாத்பரியம் இல்லை. வேற என்ன அப்படின்னு கேட்டா, மங்களாச்சரணத்துல அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு இந்த நாலு விஷயத்தையும் பொதிச்சு வச்சிருப்பாங்க. என்னது? சம்பந்தம், விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, இந்த நாலு பேர், இந்த நாலு விஷயங்களும் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன அப்படிங்கறது விஷயம் அப்படிங்கிற முதல் அனுபந்தம். நாலு பில்லர் இந்த கிரந்தத்துக்கு, தூண் மாதிரி இது. ஏன் பிரயோஜனமான திஷ்யன வந்தோபி பிரவர்த்தே, ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பேசாம அந்த விஷயத்த குறிச்சு நம்ம பிரவர்த்தி எப்படி ஈடுபட முடியும்? எனக்கு இந்த விஷயம் தேவையா தேவையில்லைன்னு ஃபர்ஸ்ட் விஷயத்த சொன்னாதானே நான் புரிஞ்சுக்க முடியும். அதனால விஷயம் என்னன்னு சொல்லணும். விஷயம் இங்க என்ன அப்படின்னு கேட்டா, விஷயம் தர்க்க சங்கிரக கிரியதே தர்க்க சங்கிரக அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அந்த தர்க்க சங்கிரம் செய்யப்படுற இந்த கிரந்தம் தான் விஷயம். அடுத்தது பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் அனுதிஷன் வந்தோப்பி பிரவர்த்தேன்னு சொல்லி இப்பதான் சொன்னோம். பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம முட்டாளும் கூட ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுனால இங்க பிரயோஜனம் என்ன? சுக போதாய, கஷ்டமில்லாம இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கிறோமோ அதுதான் இங்க பிரயோஜனம். சரி, அதிகாரி யாரு? இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னா பாலர்கள், குழந்தைகள், நாங்களா. தாடி மீசெல்லாம் வளர்ந்தாச்சு, முடியெல்லாம் கருப்பா இருந்தது வெள்ளியாவும் ஆயாச்சு. இப்போ பாலா நாம் சுக போதாயின் எங்களை பாலர்கள் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பாலர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு அர்த்தம் புரி, ஒரு ஒரு அர்த்தம் மாறும். பசங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு ஒரு இடத்துக்கும் அர்த்தம் மாறும். சாதாரணமா அந்த பசங்கன்னு சொல்லி சொன்னா கோவமே வந்துடுறது ஆளுங்களுக்கு, எப்படி நம்ம அந்த பசங்கன்னு சொல்லுவான், அவ்வளவு பெரிய ஆளாவான். ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு அர்த்தம் வரும் பசங்க அப்படிங்கிறது. இப்ப இங்க பசங்க பாலானாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குழந்தைகள் அப்படின்னா நீ மத்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பியா இருக்கும், வியாக்கரண சாஸ்திரம் முழுமையா தலைகீழ மனப்பாடமா இருக்கலாம், நிகண்டு கிகண்டுன்னு எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கலாம், அதுல உரிமையோச படிச்சிருக்கலாம், சாங்கியம் படிச்சிருக்கலாம், யோகம் படிச்சிருக்கலாம், எல்லா சாஸ்திரத்தையும் நீ படிச்சிருக்கலாம், ஆனா தர்க்க சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு சொல்லி சொன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ பாலன்தான். அப்போ பாலானாம்னு சொல்லி சொன்னா அந்த தர்க்க சாஸ்திரத்தை படிக்காதவங்களை பாலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம்பந்தம் என்னது? பிரதிபாதக பிரதிபாத்திய சம்பந்தம். இந்த விஷயத்தை இந்த சாஸ்திரத்துல என்ன பிரதிபாதகம் பண்ண போறோமோ அந்த பிரதிபாதகம் பண்ணப்பட்ட விஷயமானது எப்படி பிரதிபாத்தியமாறுதோ அதுக்கு உண்டான சம்பந்தம். அப்படி விஷயம், சம்பந்தம், அதிகாரி, பிரயோஜனம்ங்கிற நாலு அனுபந்த சதுஷ்டையும் இங்க இந்த மங்களாச்சரணத்துல புரிஞ்சு வச்சிருக்கு. சரி, மங்களாச்சரணத்தை பார்த்துட்டு திருப்பியும் அடுத்த தலைப்புக்கு போறோம். பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலரிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டம் ஆடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிச்சோலை காணப்பேராய் கழுக்குண்டத்து உச்சியாயினர் நினைப்பு வருது பாத்துங்க. கழுக்குண்டத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியன் ஒருவனையும் அல்லாது உணராது உணர்ச்சி உள்ளம் அப்படிங்கிறாரு கடைசி பாட்டுல. அவனை தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது திருப்புவரூர்ல சித்திர மாதம் சதய நட்சத்திரத்துல 10 நாள் உற்சவம் உண்டு. நான் 1 வருஷம்தான் போனேன், எனக்கு கொடுப்பனே அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, 10 நாள் இருந்து பாடினேன். கடைசி நாள் இந்த அப்பரை ஜோதியில கலக்க வைக்கிறாங்க. விடிய கால வேளை கோயில் இருக்கிற எலக்ட்ரிக் எல்லாம் நிறுத்தி விடுவான். எந்த விளக்கும் கிடையாது, சாமிகிட்டையும் விளக்கு கிடையாது. சாமிக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு கற்பூரத்தை போட்டு எரிய விட்டுடுவான். அந்த எரிய அந்த எரியில இந்த சிவலிங்கம் மாத்திரம்தான் தெரியும். அப்பறம் மெதுவா அப்படியே தூக்கிட்டு போவான் உள்ள. அந்த தூக்கிட்டு போற நிகழ்ச்சி, நமது உறவினர்கள் யாராவது இறந்து போனா எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுவோமோ அப்படி அழுவா எல்லாரும். அங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் அழுவான். அவன் கல் நெஞ்சனா இருந்தாலும் சரிதான், வண்ணஞ்சனா இருந்தாலும் சரிதான். இந்த உருவத்தை கொண்டு அங்க கொண்டு சாமியிட்ட வச்சதுக்கு அப்புறமா தான் எல்லா லைட்டையும் போடும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடைசியாக இந்த திருத்தாண்டகத்தை தான் அவர் பாடி இருக்கிறார் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று.

திருச்செங்காட்டு நான் முன்னே சொல்லியிருக்கேன், வரலாறு படி என்னுடைய அமையவில்லை அப்படின்னு. திருச்செங்காட்டங்குடிக்கு போய் ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் சாமி, அற்புதமான திருத்தாண்டகம். கந்தமலர் கொந்தையணி சடையா

நாயேன் உன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளி நானே செங்கா

பணி கொண்டு அங்கே பன்னியனூர் தமிழ் மாலை பாடுவித்து தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளினானே செங்காட்டம் குடியதனை கண்டேன் நானே பத்திமையார் பணிந்து அடியேன் பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே. அவன்தான் இந்த பயிற்சி அவருக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா. திரு புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்தில் கூட அப்படித்தான் சொல்றார் அவர் இல்லையா. பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே. எத்தே உயர்த்தும் இறைவன் தன்னை எம்மானே என் உள்ளத்துள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதிப்புத்தேளை உள்ளிருக்கு வேலூர் அறை போற்றாதே.

செங்காட்டங்குடி என்று சொன்னவுடனேயே சிறுத்தொண்டர்தான் நமக்கு நினைப்புக்கு வரும் இல்லையா? திஞ்ஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் இடம்பெற்றவர் எத்தனையோ நாயன்மார்கள், அதில் சிறுத்தொண்டரும் ஒருத்தர். சிறுத்தொண்டருக்கு பரஞ்சோதியார் என்றுதான் திருநாமம் இல்லையா?

அற்புதமான திருப்பதியும் திருச்செங்காட்டங்குடி பதியத்தில் திருஞான சம்பந்தர் அவருடைய திருப்பெயரை கொண்டு வருகிறார் என்பதும் நாம் எண்ண வேண்டியது ஒன்று. திரு கேழ்வேளூர் என்று ஒரு ஊருக்கு அப்பர் சுவாமிகள் எழுதிய பாடல்

பாட்டுக்கு பொருள் தெரியலன்னா இந்த பாட்டை அவன் பாடி என்ன பிரயோஜனம் இல்லையா? தான் சொல்ற சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி, அந்த பொருள்ல ஒரு தூய்மை இருக்கும், அதையும் நோக்கணும். தூங்காத மன

இன்னும் ஒரு மனிதனுக்கு நெஞ்சு நிலையாக இருக்கணும். இதுலையும் அதுலயும் அலைஞ்சானேயானால் மனம் அலைய ஆரம்பிச்சுன்னு சொன்னா அவன் தான் பைத்தியமா போயிடான் இல்லையா? ஆமா. அந்த நெஞ்சு அலைவு இந்த துன்பத்தை தாங்க முடியாம அலையுது இல்லையா? ஆமா. அப்ப என்ன பண்றான்? அதையே சொல்லிட்டு இருக்கான். என்னங்க, 100,000 ரூபாய் வாங்கினா கொடுக்குறேன்னு சொன்னான், நம்பிக்கையா தான் கொடுத்தேன். என்னங்க அவன் குடும்பம் அடைஞ்சாங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுவான். அப்புறம் இவர்கிட்ட சொல்லுவான். அப்புறம் இந்த ரெண்டு பேரும் இல்லாத போது சொல்லுவான். நீங்களா இல்லாத போதெல்லாம் சொல்லுவான். இந்த நெஞ்சு அந்த 100,000 ரூபாய மறக்கல. நெஞ்சு கெட்டு போகுது, மனம் கெட்டுதுன்னு சொன்ன வாழ்க்கை கெட்டு போகும். அதனாலதான் இந்த பைத்தியங்குடி ஆஸ்பத்திரிக்கு கௌரவமா ஒரு பேர் வச்சான். முன்னெல்லாம் பைத்தியங்குடி ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, இப்ப அதை கொஞ்சம் கௌரவமா பேர் வச்சான். என்ன சொன்னா தெரியுமா? மனநல மருத்துவமனை மனம் நலமாக இருக்கிற நலம் செய்கிற. இப்போ திருமலை மருதூர்ல இந்த பைத்தியங்குடியெல்லாம் கொண்டு விட்டுருவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இந்த தண்ணியை மூண்டி தலையில ஊத்தி என்ன பண்ணுவான், மகாலிங்கம் சொல்லுடா அப்படிமா. ஏண்டா சொல்லணும்? அவன் திருப்பி அவனை கேட்பான், யாரு இந்த மனநலம் சரியா இல்லவன், ஏண்டா சொல்லணும் அப்படின்னு கேட்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கொண்டாந்து விட்டுட்டு எல்லாரும் பெற்றோர்கள் உற்றோர்கள்லாம் போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், இந்த கம்பு வச்சிருப்பான் கையினால இழுப்பான், ஒரு இழுப்பு இழுத்ததுக்கு மகாலிங்கம் சொல்லுடா மகாலிங்கம் அப்படிமா. கோயில சுத்தலாம் ஏண்டா சுத்தணும்மா, ரெண்டு குடுப்பான் சுத்துவான். இந்த அடி வாங்க நமக்கு இது விருப்பமா? மாத்திரை கொடுப்பான், அதை வாங்கி திங்க நமக்கு சௌச்சியமா? முடியாது. இல்லாட்டி வேணா கையில ஒரு விலங்க போட்டு போட்டுருவான். ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்லுகிறார், நிலையாக உன்னுடைய நெஞ்சு அலையாக அலையாமல் இருக்கணுமா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேள் அப்படிங்கிறார். அந்த சொல்லும் பொழுது வேற ஒரு மனிதனை பார்த்து சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதனால தன்னுடைய நெஞ்சையே அவர் சொல்லுகிறார், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த நெஞ்சு கேக்குது, எங்க கூப்பிடுற? இந்த பைத்தியங்குடி கேட்டான் பாருங்க, அதே மாதிரி கேக்கு தினமும் நாள்தோறும். சரி, புலர்வதன் முன் பொழுது விடியறதுக்கு முந்தி கோயிலுக்கு வாடா. பொழுது விடியறதுக்கே இவன் எழுந்திரிச்சதே கிடையாது. இவன் ராத்திரி படுக்கும்போது 12 மணி 1 மணி இப்படிதான் வீட்டுக்கு வருவான் இல்லையா? காக்கை குருவியெல்லாம் சாரட்டியே வந்துடும், மாடெல்லாம் சாரிச்சு விட்டுட்டோம்னா போய் மேஞ்சி விட்டு தானே வந்துடும். சாரிச்சாருன்னா வீட்டுக்கு வந்துடும், நேரம் வீட்டுக்கு வரும். ஆமா, காக்கை குருவில்லாம் வந்துடும், இவன் மாத்திரம் வரமாட்டான். எங்கெங்கெங்கயோ போவான், எங்கெங்கயோ இருக்கிறதெல்லாம் வாங்கி திம்பான், எங்கெங்கயோ சுத்துவான், உத வாங்குவான், அடி வாங்குவான். ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு விடுவான், அப்புறம் படுப்பான். எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 8 மணி தான் எந்திரிப்பான். குளிச்சமோ குளிக்கலியோ தின்னானோ திங்கலியோ ஓடுவான் இல்லையா? புலர்வதன் முன் பொழுது விடியறதுக்கு முந்தையே நம்ம நாட்டில் கோயில்லாம் திறந்துருக்கிறாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு கோயிலில் இருக்கிறவனா நல்லா எந்திரிச்சு மூக்கப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கோயிலை திறக்கிறான். கேரளாவில் 4 மணி திறக்கிறான், நாம பார்க்கலாம். புலர்வதன் முன் அலகிட்டு கோயிலுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்துக்கு வேறு தொடப்பக்கட்டை அல்லது விளக்கு மாறுன்னு வேறு இல்லையா? கோயில் இருக்கிறதுனா திரு ஒன்னு சேர்த்துக்கணும். அலகிட்டு கோயில வந்து கூட்டு, அப்படி கூட்டினா உன்னுடைய நெஞ்சு சரியா போயிடும். கூட்டுவானா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் சொல்லி பாப்போமா. இப்ப நித்யானந்தன் ஒருத்தர் இருக்காரு, வசதியானவர், கோயில் வந்து கூட்டு சொன்னா கூட்டு வர. நான் என்ன வசதி, என்னுடைய வசதி எல்லாம் எப்படி இருக்கு, நான் வந்து தொடப்பக்கட்டை எடுத்து கூட்டினேன்னா 4 பேர் சிரிப்பான் அப்படி சொல்லுவான் இல்லையா? ஆமா, போடா பைத்தியக்கார,
செல்லும் அவன் கொடுத்ததுற அவன் கோயிலுக்கு நீ செய்து விட்டீனாக்க கோயிலை சுத்தப்படுத்தினா அவனுடைய நெஞ்சம் சுத்தமாகும் இல்லையா. சரி, இன்னும் கொஞ்சம் அழுக்கு கூட இருந்ததுன்னா மெழுக்கு விட்டு தண்ணி எடுத்து விட்டு அதை கூட்டு இன்னும் கொஞ்சம் இல்லையா. புறந்தூய்மை நீரால் அமையும் அல்லவா, புறத்தூய்மையா புறந்தூய்மையா அது தண்ணியை விட்டு கூட்டு. ஒண்ணு விளக்கு பாத்திரம் எடுத்து கூட்டு அல்லது தண்ணியை விட்டு கூட்டு. புலர் பதன் முன்னலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி திருக்கோயில் சொன்னா நிச்சயமா இந்த பழமையான கோயில்களை நான் சொல்றேன், புதுமையான கோயில்களை நான் சொல்லல. பழமையான கோயில்ல நந்தவனம்னு ஒண்ணு இருக்கும், அதுல ரெண்டு பூ எடுத்து கட்டி போட்டுடும். நீங்க கேட்கலாம், யோ இந்த தெருவாத அப்படி ஒருத்தி கட்டி வச்சுக்கிட்டு இருக்காய்யா, அதை வாங்கி கொண்டாந்து போட வேண்டியதுன்னு நாம எப்படி கட்ட முடியும். ஏய், அந்த பூமாலை நீ கட்டினா உன்னுடைய நெஞ்சுக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருமாடா. கோயில் வாசப்படியில கட்டுறவ எப்படி கட்டுறா தெரியுமா, நான் ஒரு நாள் என்ன பண்ண மெட்ராஸ்ல பாடிவிட்டு விடிய காலம் இந்த பஸ்ல ஏறினேன், இதுல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கோட்டையில ஏறினேன். அது ஒரு பக்கம் தானே ஏறி இறங்கணும், ஒரு பக்கம் சும்மா இருக்கும் இல்லையா. அங்க ஒரு பூக்காரி வந்து உட்கார்ந்தா, அவ மடி நிறைய பூ வச்சிருந்தா. இப்பதான் பூ வாங்கினா நாரும் குடுக்கறாங்களே இல்லையா, அதை வாங்கி கட்டிக்கிட்டே இருந்தா. இந்த காத்து விருன்னு அடிக்குதா, அதுல காஞ்சி போச்சு. என்ன பண்ணுவா, என்ன பண்ணி இருப்பா, நாம போஸ்ட் ஆபீஸுக்கு போறோம், ஸ்டாம்ப் வாங்கிவிட்டோம், கோந்து இன்னும் தயார் பண்ணி வரல, தண்ணியும் இல்லை, என்ன பண்ணுமோ என்ன பண்ணுவோம் அப்படி இப்படியும் பார்த்துக்கிட்டு நாக்கள் அப்படிதான் செய்யறோம். நோட்டை பெறற்றவன் நோட்டு என்றவன் பூரா நாக்க தொடாம என்றவன் ஒருத்தனை சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, தேவார புத்தகத்தை ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், அடுத்த பட்டம் பார்க்கும்போது நாக்க தொட்டு தொடச்சான். நான் சொன்னேன், யோ அடா பாவி, அது தேவார புத்தகம்டா, அது போய் நாக்க தொட்டு தொடறிய தொடலாமா அப்படின்னு. பிள்ளை எப்படி பக்கம் பெறட்டுறதுங்கிறான். இது நான் என்ன சொல்றது, வாரியார் சாமி சொல்லுவார், உறிஞ்சி குடிக்கிறது வேற ஒண்ணு, ஒன்னே ஒண்ணுதான். இவனும் உறிஞ்சி குடிக்கிறான், அவன் அதுவும் உறிஞ்சி குடிக்குது, இப்ப இதுவும் அவனும் ஒண்ணும் பெறவர். தமிழர்ல இப்படி தூக்கி குடிக்க தெரியலையே இவனுக்கு. ஆமா இல்லையா, ஆமா அந்த வேலையை அவ செய்தா, ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு அதை கட்டிவிட்டா, அதைத்தான் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறான். அந்த மாலையை கொண்டாந்து சாமிக்கு போடலாமா. ஆமா, புலர் வதங்கிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புரிந்து ஏத்தி புகந்து பாடி. ஒரு பாட்டு சொல்லிவிடுறா சாமி கிட்ட, எனக்கு பாட்டு தெரியாதேம்மா, பாட்டு தெரியாதேம்மா, இது பாடி பழக்கம் இல்லை இல்லையா. ஆமா, பாட்டு தெரியலையா, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னா சொல்லு அப்படின்னா சொல்லவும் மாட்டான், வாய திறக்கவே மாட்டான். வாய திறக்கிறது சோத்துக்கு ஒண்ணுக்குத்தான். ஆமா இல்லையா, புலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் எட்டு பூமாலை புரிந்து ஏற்றி புகழ்ந்து பாடி. ஒரு பாட்டு சொல்லிவிடு இல்லையா, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னாலும் வாயை திறந்து சொல்லு, வாழ்த்த வாய கொடுத்தாண்டா உனக்கு, சொல்ல வேண்டியதுதானே, சொல்ல மாட்டான். ஆமா, தலையார கும்பிட்டு தலைக்கு மேல கைய தூக்கி இப்படி கும்பிடு, எத்தனை கும்பிடு போடுற, அது எக்ஸசைஸ் மாதிரி. தூக்க முடியுமா கைய, முடியாது, கைய தூக்கிறது இந்த

உடற்பயிற்சி அல்லவா. மூணு நமஸ்காரம் பண்ணு பண்றானா? நான் ஒரு நாளைக்கு அஞ்சு நமஸ்காரம் பண்ணுவேன். முன்னெல்லாம் பத்து மணிக்கு இருந்தேன், இப்ப அஞ்சுதான் பண்றேன். அவ்வளவுதான் முடியுது. ஆமா பண்ணிவிடு அப்படின்னா, தலையார கும்பிட்டு கும்பிட்டு தூக்க சொல்லுங்க பாருங்க. கைய தூங்க முடியாது. ஆமா தூக்கி பழக்கம் இருந்தாதான் தூக்கி பழக்கம் இல்லையா? ஆமா தலையார கும்பிட்டு குத்துங்காடி, அவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையெல்லாம் நினைத்து கூத்தாடி விடு இல்லையா? பாட்டு சொன்னாலே நிச்சயமா கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், கூத்தாடிடும் இல்லையா? நான் ஆடிக்கிட்டே சொல்றேன் பாருங்க. ஆடுறேன் பாட்டு சொன்னாலே கூத்து அதோட சேர்ந்து வரும். உனக்கு நன்மையெல்லாம் கொடுத்திருக்கிறான், அதை நினைச்சு நீ ஆடுனாயா? ஆடுகின்றிலை குத்துடையான் கடற்கு அன்பு இல்லை. மாணிக்க வாசகர் ஆடுகின்றிலை குத்துடையான் கடற்கு அன்பு இல்லை, என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாத மலர் சூடுகின்றிலை மலர் சூட்டுகின்றதும் இல்லை துணையிலி. நீ யார் தெரியுமா? பிண நெஞ்சே. பிணத்துக்கும் உனக்கும் வேற வித்தியாசம் கிடையாதுன்னு நெட்டுவிற்போடு உற்ற பிணம் சொன்னார் அவர். உயிரோடு இருக்கிற பிணம் இது. பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலரிலை செய்வதொந்தரியேனே. மாணிக்க வாசகர் திருவாக்கும். தலையார கும்பிட்டு குத்தும் ஆடி, இவன் கூத்தாடுறான். எப்ப ஆடுறான் தெரியுமா? டிவியில பாத்துக்கிட்டே இருக்கிறான். எங்கேயோ ஒருத்தன் அடிச்சா ஒரே அடியில நாலு ரன் எடுத்தான். அங்க இருக்கிறவனும் கூத்தாடுறான், டிவியில பாத்துக்கிட்டு இவனும் கூத்தாடுறான். உனக்கு என்னடா? அவன் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அத நினைச்சு இவன் கும்பி கூத்தாடுறான். உனக்கு நல்ல உடம்ப கொடுத்தான், நல்ல புத்திய கொடுத்தான். அவன் கொடுத்ததெல்லாம், அவன் உன்னிட்ட இருக்கிறதெல்லாம் அவன் கொடுத்ததுடா. நினைச்சு கூத்தாடினியா? குத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றே அலரால் இல்லே. இந்த ஆரூரா ஆரூரா என்று அலரான் இல்லேன்னு வருது பாருங்க. அந்த கடைசி எழுத்து என்ன வருது பாத்தீங்களா? ரா வருது. வாய திறந்துதான் அந்த ராவை சொல்ல முடியும். ரோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ரோ அப்படின்னு சொல்லுனா ரோன்னு அது ஒலிக்கும் அல்லவா? சொல்லும் போது வாய் திறந்துருவான் இல்லையா? அதுலதான் இந்த அலறுதல் வருது. அந்த எழுத்த நீ சொன்னாலே உனக்கு அலறல் வரும். ஆரூரா வரும்போது வாய் எப்படி திறக்குது பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லுவான். சொல்ல மாட்டானே, சொல்லக்கூடாதே அல்லவா? ஆரூரா ஆரூரா என்றே அலறால் இல்லே. இதுல ஏதாவது ஒன்ன நீ செய்து விட்டேயானால் போறோம். கோயில கூட்டி விடு, அல்லது மெழுக்கி விடு, அல்லது பூமாலை கட்டி விடு, அல்லது புகழ்ந்து பாடி விடு, அல்லது ஆடி விடு. எதையாவது ஒண்ணு செய்தியேயானால் உன்னுடைய நெஞ்சு ஒன்னுகிட்டே இருக்கும். நீ மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டாம். இப்ப நீ செய்தியான்னு என்ன கேட்கலாம். ஒரு கேள்வி நீங்க கேட்டுலாம்ல, யோ நீ செய்தியான்னா, ஒரு காலத்துல நான் கோயிலெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னால முடியல. பின்ன எது முடியுது? ஒரு நாளைக்கு எட்டு பதியா ஒன்பது பதியா கோயில் வாசப்படியில சொல்லிவிடுறேன். நான் காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன், தெரியுமா? ஆமா இன்னைக்கு கூட கோயிலுக்கு ரெண்டு பதியன்தான் சொன்னேன். ஏன்? கந்தகோடத்துக்கு போகணும், பாடணும், அப்புறம் இங்க வரணும். நான் எட்டு பதியும் ஒன்பது பதியும் சொல்லக்கூடிய நேரம் இல்ல. சாதாரணமானா ஒன்பது பதியம் கூட சொல்லிடுவேன், பத்து பதியமும் சொல்லுவேன். அவன் கொடுத்த பிச்சை வட்டியை கொடுத்துட்டா மூலதனத்தை அவன் கேட்க மாட்டான்ல. இந்த வட்டி கொடுக்கறவன் என்ன பண்ணுவான்? அது அப்படியே இருக்கட்டும், வட்டியை மாதம் மாதம் மாதம் கொடுத்துருவான். வட்டியை கொடுக்காட்டாதான் இந்த வம்பு. நான் வட்டியை திரும்பி கொடுத்துறேன், அவன் திரும்பி கேட்க மாட்டான். சரி, எண்பத்தி ரெண்டு என்ன தொண்ணூறு வயசு பாடிக்கிட்டு இருக்கு ஒலிப்பதிவில். இருக்காடாவும் தெளிவா அது வரணும். ஆமா, அதனால இப்பொழுது நான் நிலை பெறுமாறு எண்ணுதியேன் என்ற திருத்தாண்டகம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதுல ஒரு திருத்தாண்டகம், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் உன்னுடைய பாவமெல்லாம் போகணும்னு நீ நினைத்தியேயானால், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றிய சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் தூங்கி போகாம கேள் அப்படிங்கிறார் அந்த நெஞ்ச. ரொம்ப பேர் பாடும்போது

கேட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருப்பான். என்னடான் கேட்டா ராமனுக்கு யாருன்னா அவன் சித்தப்பா இருக்கும், இல்லட்டுவா ராமாயணம் எவ்வளவுன்னா அது ஒரு ஆள் கண்ணிருந்தான். ஒருத்தன் அவன் தூங்கி இருந்தா அவன் மேல ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டான் கல்லு நினைச்சுக்கிட்டு இல்லையா. ஆமா, சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம், உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், உன்னே தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த நெஞ்சம் வருமா? தேவார திருவாசகம் வரையிலும் சிவன் ஒருவனையே சொல்லப்படுகிறது. முடியுமா? அந்த எண்ணம் வருமா? கிடைக்காத ஒன்று அல்லவா? ஆமா, நிச்சயமாக. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் பாத்தீங்களா அவருக்கு? இன்னைக்கு சில பேர் என்ன பண்றான், விபூதி பூத்துக்கிட்டு சங்கரா சங்கராம்பா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தா ஒரு நாமத்தை போட்டுக்குவான், கோவிந்தா கோவிந்தாமா. புரட்டாசி ஐப்பசி மாதம் போனா ஒரு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போமா. நான் அந்த நெறிய தப்புன்னு சொல்லல. இவன் ஒருத்தனை பிடித்துக்கொள், ஒருத்தன் ஒருத்தியைத்தான் பிடித்துக் கொள்ளணும். அதை நாம அன்னையில இருந்து இன்னை வரையும் நாம வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த தவறை நாம செய்ய தயாரா இல்ல. நாம அந்த தவறை செய்வோம், ஆனா பெண்கள் அந்த தவறை செய்ய மாட்டாள். நீ வெள்ளிக்கிழமைன்னு அவ சொல்லிதானே நமக்கு தெரியுது. ஏன் வீட்டம் எழுகிறேன்னு சொன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசைன்னு அவ சொல்றா. அந்த நெறியில பெண்கள் நிக்கிறாங்க, என்னைக்கும் அவர்களுக்கு நாம வணக்கம் செலுத்த வேண்டிய கடப்பாடு உண்டு அல்லவா. உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும்,

0: சிவாய நம. சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உங்களை நினைக்காது. எப்பொழுது இறைவன் வந்து இந்த பிறப்பிலே நம்மிடத்திலே குடியிருக்கிறானோ அப்பொழுது பிறப்பு கட்டாயம். ஏன், அதுக்கு பிறகு பரத கர்மத்தை அவரே அனுபவிக்கும். ஒரு கரணம் இல்லாமல் ஏழு வகை உண்டி, திகைப்பு உண்டி, மரப்பு உண்டி. என்ன இவருக்கு அந்த நிலைப்படுத்தி விட்டு உடல்ல இருக்கிற பொழுது இறைவன் வந்து இவருடைய சிந்தனையிலே தங்கினால் அப்போது என்ன ஆகிவிடுகிறது என்றால், அதற்கு பிறகு அந்த அடியாருடைய பிரார்த்த கர்மங்களை இறைவனே ஏற்று கொள்கிறான். இவர்களுக்கு கர்ம தண்ணி இல்லை, அப்பவே பிறப்பு அறிந்து போச்சிருந்தார். படம் போச்சு பிறப்பு போச்சுன்னு சொல்லிங்க, பிறந்த பிறப்பை அறுக்கும்னா அறுக்கும்னா என்ன, முழுசா இருக்கிற போது அறுக்கணும் இல்லையா, அழைத்து விடுறது இல்லை, அதை அறுக்கிறானா, அந்த பிறப்பு நடந்து கொண்டே இருக்கிற பொழுது இறைவன் உள்ளே வந்து நுழைந்து விடுகிறான், அதை அறுக்கும். இனிமே இந்த துண்டு வேற, இந்த பிறப்பு ஒன்று விட்டு போயிடும். உடலோடு இருக்கிறதுனாலே ஒரு துண்டு இங்க இருக்கு, ஆனால் உடலோடு ஒழுகின்ற அந்த கர்மத்தை இவர் அனுபவிக்காமல் இறைவனையும் அனுபவிக்க போய்விட்டதுனாலே இன்னொரு துண்டு பிரிந்து போகும். உயிர் உடலோடு இருக்கிறது, இது ஒரு நிலை. உயிர் கர்மத்தை உடலில் இருந்து அனுபவிக்கிறது என்ற நிலை இல்லையா. இந்த ரெண்டு ஒன்னா இருக்கிறது மரம் முழுசா இருக்கிறது. அறுக்கிற போது என்ன ஆகிறது, மரம் ரெண்டு துண்டாகிறது, ஒரு பாதி தனியா போயிடுது, ஒரு பாதி தனியா போயிடுது. அதாவது உயிர் உடலோடு இருக்கிறது என்பது ஒரு பாதி, உயிர் உடலில் இருந்து கர்மத்தை அனுபவிக்கிறது என்பது ஒரு பாதி, கர்மத்தை அனுபவிக்கிறது என்பது உயிருக்கு இப்பொழுது இல்லை. அதான் இந்த பிறப்பை ஒழிக்கும் அது நாடகம் வந்து ஒரு காட்சி உயிரும் வாழும் சொல்லுவார். கேலண்டர்ல போய் தேதியை பிரிக்கிறீங்க கலந்து வரணும், அதுக்காக
2: சிவாய்.
3: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் தான் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த பத்து வளர வளர அது பாசமே முதல்ல பாசம் இருக்காது. தண்ணியில கொஞ்சம் அடுக்கு தேடுற பொழுது அவ்வப்பொழுதே தண்ணி சுத்தப்படுத்துறதுங்க. கொஞ்ச நாளா உட்ட உட்டையா கட்டிக்கோங்க. அப்புறம் அதுலயே முளைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பத்து தான் பாசமாகிறது. பாசம் ஆம் பத்து. அப்புறம் அதை கலப்பது ரொம்ப கஷ்டம். சுரண்ட வழியா போட்டிருப்பாங்க. பத்தாக இருக்கிறது பாசம் ஆயிடுச்சுன்னா வேலை அதிகம் நமக்கு அதை சுத்தப்படுத்துறோம். அப்படிப்பட்ட என்னுடைய பத்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற அதிகப்படுத்தி பாசமாக ஆக்கி கொண்டிருக்கேன். அந்த பாசத்தையும் அறுத்து என்னது ரொம்ப சுரண்ட வேண்டி இருக்கிற அளவுக்கு இருக்கிறவன் அறுத்து பாதிக்கும் என்னை வளர்க்கின்ற பாதித்திருந்தால் வளர்த்தல் என்னை பகத்தில் சீரா வகை எடுத்து அப்படின்னு சொல்லியா எடுக்கும் மக்களை உங்களை வளர்க்கக்கூடிய பாதித்தல் என்று சொன்னால் சின்னதாக இருக்கிற பெரிசா கறந்த கொடுக்கும் அது சின்னதாகும். அதை வளர்த்தா என்ன ஆகணும் அது பெரிஞ்சாது இல்லை பார்த்த மாதிரியே குழந்தை சோறு குழந்தைதான். அந்த குழந்தை வளர்ந்து வேலை வளர்ந்தாலும் பக்கத்தில் வளர்ந்தாலும் மற்றவர்கள் கேட்போம். இன்னும் பாரித்தல் என்பது வளர்த்த பாசமாக பற்றது பாரிக்கும் ஆகி ஏன்னா அறுத்துன்னு சொல்லி விட்டப்படுகிறாரே அறுத்தா கம்மியாக வரும் இருந்ததும் குறைஞ்சு வருது அப்படின்னு கேட்டா அறுத்து வளர்த்த அழுக்கை அறுக்கிறான் ஆரியன் காலத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை குறிப்பதற்கு வழங்கியது இல்லை. இது நமக்கு தப்புத்தவராக எழுதி நமக்கு வந்து நம்முடைய சரித்திரத்தை மாற்றி கெடுத்தவர்கள் பலர். ஆரியன் என்பதை வடசொல். அது வடமொழியில என்ன பொருளை வந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் மேலாளர்களே வருங்க நமக்கு வடக்க இருக்கிறது மேல்நாடு. அதனால ஆரிய நாட்டினர் என்று வருவார். ஆரிய என்பது இனத்தின் பெயர் அல்ல. ராவணனை பார்த்து கும்பகர்ணன் போயிருக்கிறார் அத்தடால் முகத்திலே விழித்தல் ஆரிய ஆரிய ஆரியக அப்படின்னு பண்டித மொழியில் மணியன் சென்று உச்சக்கடிகள் என்கிற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்க்கின்றார். அந்த நாடகத்திற்கு படித்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆரிய என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் அது வந்து இனத்தை பற்றிய வார்த்தை அல்ல. இன்னாலே திராவிட ஆரிய என்று இதை வச்சு இனத்தை வச்சு போராட்டம் எல்லாம் பண்ணி கட்டாம்தான் கதையை எழுதிப்பார்.
2: ஆயும் கட்டா தமிழன் கட்டார் அதற்கு உயிரிழந்து இருக்கிறது. அது மேல ஒரு நாளைக்கு
1: இங்கே சொல்றாரு ஆரியரின் தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராறு என்ற பெருந்தோருடைய பேராறே ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விடையும் சொல்ற அது வந்து உங்களுக்கு சொன்னாரா நீச்ச அருள் புரிந்து அருளை செய்கிறார். இந்த அருள் நேச அருள்ன்ற அன்பை வளர்க்கின்ற அருள். நேசம் என்றால் என்ன அருள் என்றால் என்ன அன்பு அருள் என்பதற்கு நாம் இலக்கணம் பார்க்கிற பொழுது தொடர்புடையார் மாற்றி செய்வது அன்பு தொடர்பு இல்லாதவர்களிடத்திலேயும் காட்டுவது இருந்த இலக்கம் அருள். நம்ம நீச்ச அருள் என்றால் அவன் செய்கின்ற அருளாலே இறக்கப்பட்டவன் தாழ்ந்து அடைகிறான். அவனுக்கு அருள் செய்தவன் உயர்ந்து விடுகிறான். இறைவன் இந்த உயிருக்கு அருளை செய்கிறான். ஆனால் உயிரோடு நேசத்தை ஏற்படுத்தும் கொடுக்கிறவன் உயர்ந்து விடுவாங்க இல்லையா. இரக்கம் என்பது அருள் வச்சுக்க அந்த அருளுடையவனாக இருக்கிறான்னா ஒருத்தன் வந்து இல்லாதவன் கேட்கிறான் அவனிடத்தில் அருள் வருகிறது இவனுக்கு அந்த அருளாலே அவன் கொடுக்கிறான். கொடுக்கிற பொழுது இவன் உயர்கிறான் அவன் தாழ்கிறான். ஆனால் இறைவன் இந்த உயிருக்கு கொடுக்கிற பொழுது உயிரை தன்னோடு சமமாக தன்னை அனுபவிக்கக்கூடியதாக ஆகும். வெளியில வர பிச்சைக்காரன் வீட்டில் முட்டமும் மாறி அவன் போட வேண்டிய போட்டு போட அப்படின்னு சொன்னா அது அருள். அவனை பார்த்த உடனே அவனை கண்டு ஒரு இரக்கம் ஏற்பட்டது. அந்த அருளை அவனை அவர்கள் போட்டு விட்டு தெளிவு செய்கிறாங்க. இனிமே அங்கே இங்கே போய் பிச்சை எடுக்காத இங்கே நம்ம வெட்டியே அப்படின்னு சொன்னா அவன் நேச அவன்தான் எதுவும் செய்கிறான். நேச அருள் புரியுது புரியுது பொருளோ வேற விதமும் இல்லை. நீண்ட அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நெஞ்சில் வஞ்சம் கெட எந்த வஞ்சம் கெட இந்த புறனையும் வஞ்சனையும் செய்கிறது அந்த வஞ்சம் கெட இவர் நெஞ்சில வந்து அவங்க உட்கார்ந்து விட்டதுனாலே இந்த புலன்கள் அவர்களுக்கு
2: இருக்கிற இடத்துல இருள் இருக்கிற இடத்துல ஒளி. ஏன்
1: இருள் வருகிறது. இருள் வெளியில் இருந்தா வருகிறது, வருகிறது நாம் சொல்றதே இல்லை. விளக்கு அணைந்தால் இருள் தன்னை காட்டுகிறது. நான் இங்கதான் இருக்கேன். விளக்கத்தம் பார்க்கும் இருளே போ, இந்த விளக்கு எப்பா அணைந்ததை பார்த்து கொண்டே இருக்கிறான். இருள் இருள் தான் செய்யாது, அது எப்படி பார்த்து வடிவர போய் கேட்காது. விளக்கு அணைந்தா உடனே அந்த இருளை, இருள் ஒளி இருக்கிற இடத்திலேயே தனக்கு அடைக்கலம் தேடிக்கொள்ளுகிறது. ஆனால் இருள் இருக்கிற இடத்திலே ஒளி தனக்கு அடைக்கலம் தேடுவதில்லை. ஒளியை நாம் உண்டாக்குறோம், ஆனால் இருள் எப்பொழுது பகிர்ந்து சொன்னால் அந்த சோதிக்குள் அடங்கி இருளாகவே அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறான். அதனால சோதியாக இருக்கிறான் சொன்னால் இருளாகவும் அவன் இருக்கிறான் என்பதுதான் இருக்கிறார். இருள் சோதியை விட்டு பிரிவதில்லை, அங்கேதான் பெருமையன் அவனுடைய பெருமைகள் பிறருக்கு தோன்றுவதில்லை. தான் இவ்வளவு பெருமை உடையவன் என்று அவன் காட்டிக் கொள்வதே இல்லை. இருந்தால் அந்த கல்லையும் மண்ணையும் மரத்திலையும் அவன் செய்வான். இந்த கங்கத்தலை அவனை மண்ணால் செய்தாலும் வழிபட வந்து நிற்கிறான், கல்லால் செய்தாலும் அங்கே வழிபட வந்து நிற்கிறான், மரத்தால் செய்கிறவர்களும் அங்கே வழிபட வந்து நிற்கிறான். ஒண்ணுமில்ல, ஒரு பேப்பர்ல போட்டு வச்சுக்கிறாலும் கூட, ஒரு படம் போட்டாலும் கூட அவன் பிறருக்கு தன்னை தோற்றுவித்துக் கொள்ளாத விரும்பி உடைவான். நான் இவ்வளவு விரும்பி உடையவன், எனக்கு இந்த மாதிரி இடம் தான் வேணும், இந்த மாதிரி சௌகரியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லல. அடுத்தபடி ஆரியரி அந்தம் நடு ஆகி அல்ல, அவனே தோற்றம், அவனே நிலை, அவனே இறுதி, இந்த மூன்றும் அவன் இல்லை. ஏனென்றால் காலகத்துவத்துக்கு போட்டவராய் இருந்தால்தான் தோற்றம் இருப்பு இறுதி என்பதை சொல்லலாம். ஆனால் காலாதீதன் அவன், அப்போ அவன் தோற்றினான் என்றோ இன்றான் என்றோ அவன் இறுதி அடைந்தான் என்றோ சொல்ல முடியாது. தோற்றம் உண்டு அவனுக்கு, நிற்றல் உண்டு, இறுதி உண்டு, ஆனால் இந்த மூன்றும் அவனுக்கு இல்லை. ஆதியடி அந்தம் நடு ஆகி அல்லாகி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எல்லை விரும்பி என்ன பண்ணீங்கன்னு அவரை போய் கேட்டார். என்னை ஆட்கொண்ட எந்தை விரும்பி பெருமான் சொல்லாமல் எந்தையும் கூட கொண்டார் போல. என் தந்தை தனக்கு அவனுக்கு உள்ள உறவு முறை பற்றி தன்னை காப்பது அவன் கடமையாயிற்று என்பது போல அவர் சொன்னார். கூட்டமை ஞானத்தால் கொண்டு உணர்வார். கூட்டம்னா ரொம்ப கூர்மையாக நுட்பமான விஞ்ஞானத்தால், ஞானம் விஞ்ஞானம் கூட்டமை ஞானம். ஞானம் என்பது நூல்களால் பெற்ற, விஞ்ஞானம் என்பது வெகுணர்வாகிய நிற்பொருளை தேடி காடுகின்ற இறைவனை அறியும் அறி. இறைவனுடைய சுரூபத்தை அறிவது கூட்டமை ஞானம். இறைவன் உலகெங்கும் நிறைந்திருக்கிறான் என்பது நுட்பமாகத்தான் அறிய முடியும். இருக்கோதில் இறைவன் இருக்கிறான் என்றால் அதை ஞானத்தால் அறியலாம். அதுக்கு மேல ஒரு விஞ்ஞானம் இருக்குமானால் அவன் ஆச்சாரியனுடைய உருவத்திலே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவன் எல்லாவற்றிலையும் உரைகிறான் என்பதை கூட்ட விஞ்ஞானம் கொண்டு உணர்வார். அறிவார் அல்ல, கொண்டு உணர்வார். தன் கருத்தில் அவருடைய கருத்திலேயும் மனத்திலேயும் நோக்கறிய நோக்கு, நோக்குதற்கறிய நோக்கமாக இருக்கிறவன் தான். மனத்தால் நோக்குதலைத்தான் நோக்கம் என்று சொல்வார்கள். கண்ணால் பார்த்தல் பார்த்தல், மனத்தால் நோக்குதல் தான் நோக்கு. அவர்கள் கருத்தினால் நோக்குவதற்கும் முடியாத அளவுக்கு அவன் நோக்கப்படும் பொருளாக இருக்கான். நோக்கப்படும் பொருள் என்று சொன்னால் அவன் அறியப்படும் பொருள் என்பதுதான் இந்த அர்த்தமாகும். ஆனால் இப்படிப்பட்ட கூட்ட விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்களுடைய தன் கருத்தினாலேயும் நோக்கி அறிய முடியாதவன் அவன் நுட்பத்துக்கும் நுட்பமாக அவன் இருக்கிறான். அது அடுத்தபடி நுணுக்கரிய நூலுணர்வு இனிமேல் சின்னதாக்க முடியாது என்று சொல்லப்பட்ட நூலுணர்வு நுண்ணிய அனுபவ நிலை அவரிடத்தில் இருக்கிறது. அது இனிமேலும் இதைவிட நுட்பமாக ஆக்க முடியாது என்று நுணுக்க அறிய நுண்ணுணர்வு. போக்கும் அறமும் உணர்வும் இலா, போக்கு என்பது அழி, வரவு என்பது தோற்றம், உணர்வு என்பது ஒருவரோடு சேர்ந்து இன்ப வெள்ளவே ஆற்றிலிருந்து வருகின்ற வெள்ளம், அது இன்ப வெள்ளமா இருந்தா எல்லாமே பாயசமா ஒரு ஆறு பார்க்கடல் இருந்தால் எல்லா வகையாலேயும் இன்பத்தை தருகின்றவனாக இருக்கான். அதனாலே ஆட்சி இன்ப வெள்ளம் அத்தா அத்தான் தலைவன் மிக்காகின்ற எல்லாவற்றுக்கும் மேம்பட்டு நின்ற தோட்ட தொடருடையாய் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டு தோன்றுகின்ற சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் திரும்பி திரும்பி சொன்ன வார்த்தையே வர மாதிரி இருக்கும். உண்மையும் ஏற்படுகிற பொழுது திரும்ப திரும்ப அந்த வார்த்தை கழிப்பும் உச்சத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார். அதனால வரிசையா நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் சொல்ல வேண்டாம். எத்தனை நிலவு திரும்ப ஒளி என்கிற வார்த்தை இந்த பகுதியில் எப்படி இருந்தது பார்த்து பக்கத்தில் உட்கார கொண்டு பேசுகிறார் என்பது ஆனந்தப்படல. அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியல, சொல்லவே திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கு. இதுதான் முதலில் சொல்லுங்கள் என்றால் கேட்கிறார் என்னவெல்லாம் சொல்லுகிறார் என்று அனுபவிக்கிறார்கள். போட்ட சுடருடையாய் சொல்லாத நூணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் பேரே மாற்றமாம் சொல்லை போல மாற்றம்னா சொல்லுனர் மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனி என்று முன்னால் சொல்லியிருக்கிறார். சொல்லுக்கு அகப்படார்கள் மனத்துக்கு அகப்படார்கள். இங்கே மாற்றமாம் மையகம் சொல்லாகின்ற இந்த உலகம் சொல் என்ன வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை சொல்லி வெளிநாடுகளுக்கு போய் கையெழுத்து போடாம திரும்பி வந்தார்கள். அந்த விடயங்களை போய் குடும்ப சமாஜம் ஆரம்பித்தார்கள். இங்க போய் நிக்கிறது ஆற்று தண்ணீர் வருகிற பொழுது என்ன பண்ணும், முதல்ல வரும்போது அப்படிதான் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா வயல் அது இது எங்க பார்த்தாலும் போயிடும். அதை போலத்தான் ரெண்டு பேர் கூடி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எதோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கே வளர்க்கணும். அதுலேருந்து வேற எங்கேயோ போய் சுற்றி சுற்றி போய் ரெண்டு பேர் பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு தகராறு வந்து சுற்றி கொண்டு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த நேரத்தில் அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்கள், வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நடுவில் விட்டுருவார். இவங்க பேசிட்டு வந்த விஷயத்தெல்லாம் மறந்து போய் அவர் விஷயத்தில் நுழைஞ்சு அதில் பெரிய விவாதம் சட்டை அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லை போல விளங்குகின்ற இந்த உலகம் இந்த வையகத்தில் வெவ்வேறே வந்து கீழ் நிலைகள் எல்லாம் வந்து அறிவாம் தேர்தலே கடைசியில் ஞானம் என்கின்ற உள்ளாக அந்த தெளிவிலே போய் முடித்து விடுகிறார். எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறார். அதனால் கடைசியில் உங்களை சொல்லுகிற ஞான வடிவம் அப்படின்னு வெவ்வேறே வந்து அறிவாம் தேர்தலி ஏற்ற தெளிவே அறிவின் தெளிவாக இருக்கிறவன் என் சிந்தனையுள் ஊற்றான என்னுடைய மனதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப பெருகக்கூடிய உன் ஆரம்பே உன்னப்படக்கூடிய ஆரம்பே உன் ஆரம்பே கையாளி என்னை உடையாளி நான் அரண் உடைமை. அதை கடைசியா சொல்லி நீ உடமைக்கு சொந்தக்காரன் நீ இது படுகிற துன்பத்தை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அவனிடத்திலே வந்து போற்றி புகழ்ந்து இருந்து போய் கெட்டு மெய்யாக பொய்யாயிரமெல்லாம் பொய்களை வந்தவர்கள் பொய் கெட்டு மெய்யான் பொய் இருந்தா திரும்பியும் முளைச்சும் பொய் கெட்டு அடியோட போயிருக்குன்னு அப்புறம் மெய்யாக மெய்யும் இருந்து பொய்யும் இருந்தா என்ன ஆகும், மெய்ய தள்ளி போய் சில சமயங்களில் மிகவும் பொய் கெட்டு மெய்யான் இந்த உடம்பு உபாதைகளை புலராக இருக்கிற பிரிவுகளை அவர்கள் தொடர மாட்டார். என்ன பொய் கட்டுபோது, இதெல்லாம் பொய் என்கின்ற எனக்கும் நிறையற்றவை என்பதும் அவர்களுக்கு உறுதியாக வந்தது. பொய் கட்டு மெய்யானார் நீட்டு இங்கு வந்து இணைப்பிரை சாராது விரும்பவும் இந்த உலகத்திலே வந்து நினையால் உண்டாகி இந்த பிரதியை அடையாமல் அவருடைய கள்ள புலப்புறம்பை கள்ள புலன்னா முந்தைய குழந்தைகளும் மஞ்சள் அந்த குழந்தையோடு கூடிய குடிசையை கட்டு அழிக்க வந்தார். குடிசையினுடைய கட்டு இருக்கு வருகிற இடம் அது முறையில் வருவதற்கு அகங்காரத்தை சொல்லாதான் புரிவது இளமையும் செருக்கும் இருக்கிற பொழுது இறைவன் தடமாட்டேன் அரவணி ஆன உடனே ஒருவனுக்கு வரலாமா உடம்புல பலன் குறைய குறைய கடவுளை கட்டு அழிக்க வருவார். நள்ளிரவின் ரத்தம் பயின்றாடும் உயிர்களுக்காக நள்ளிரவிலே நடனத்தை பழகி ஆடுகின்றவன் எல்லையோர் குத்தனை தென்பாண்மை நாட்டானை என இருக்காட்டுவதால் உங்களுக்காக இந்த இடங்களிலெல்லாம் வந்திருக்கிறார். இன்னும் சில இடங்களை நமக்கு காட்டுகிறார். ஆனால் பின்னாலே அடுத்த பகுதியாக வந்து எங்களுக்கெல்லாம் இறைவன் எழுந்தவர்கள் இருக்கிறார் என்று சொல்லப் போகிறவன் இங்கே மாதிரிக்காக இந்த விஷயங்களை முகவரையில் சொல்லணுமே என்றுக்காக சொன்னார். அல்லல் பிறவி அறுப்பாணி அல்லல் பிறவி அல்லல்னா என்ன, திரும்ப திரும்ப இடையறாமல் வருகின்ற துன்பம் அதுதான் அல்லது திரும்ப திரும்ப இடையறாமல் வந்து கொண்டே இருக்கிற துன்பம். துன்பம் வந்தது போட்டும் இல்லை நோய்கள தொழு நோய் சொல்லுவான் மற்ற நோயெல்லாம் வரும் போ ஆனா இந்த நோய் வந்தா போவா. அதனால மற்ற நோய்கள் எல்லாம் இதை தொழுகிறோம் சாமர்த்தியம் எனக்கு வராது பார்ப்பேன். அந்த பிறவி இந்த பிறவி இருக்கிறத அது காலுக்குள்ள புகுந்த கல் மாதிரி செருப்புக்குள்ள புகுந்த கல் மாதிரி செருப்புடை திருவரல் இந்த கல்லு நடக்கிற போது செருப்புள்ள பூண்டுனா சும்மா இருக்க காலம் இந்த பறல் கல். அதுக்கப்புறம் நான் நின்னா அது நான் நடந்தா கூட்டம் என்னடா இது உம்பா இருக்கு செருப்பு கிடைச்சி கல்லை எடுத்து வெளியே போட்டு அப்புறம் தான் போகணும் உண்டு கொண்டு அது போன்றது இந்த துறை நிறைய வந்திருக்கிறது. இப்போ வேற இருக்கணுமே மறுமன்றத்துக்கு விடாம இந்த 30 நாள் திருவாதிரை கேட்டுருக்கோமே இந்த பிறகு துறையெல்லாம் போய்டும் நாம் நினைச்சோம்னா இந்த 31வது நாள் அது போகாது. நாம் நிற்கிற போது நிற்கும் நடக்கிற போது சொல்றா அல்ல அல்லது துறை அற்பாணி ஓ என்பது அவரை அழைக்கிறார். ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி ஒரு மடக்கை சொல்லற்கு அறியானை என்று அவரை பார்த்து சொல்லல உலகத்துக்கு பயணம் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாட்களி தில்லையூர் குத்தனி தென்பாட்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி அந்த பெருமானை பார்த்து அவன் திருவடிக்கு சொல்லிய வாழ்க்கையின் பொருள் வந்து சொல்லுவார். சொல்லிய வாழ்க்கையே இன்னால் இருக்கிற அம்பரும் இந்த வாழ்க்கையில் அந்த சொல்லிய வாழ்க்கையின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவனடிக்கு பணிந்து பல்லோரும் ஏற்க சிவபரத்தின் உள்ளாராகிய சிவனடிக்கு செல்வர் ரெண்டு மூணு வரையாறு இப்படி சொல்லிய வாழ்க்கையின் பொருள் வந்து சொல்லுவார். பல்லோரும் தம்மை பணிந்து ஏற்க செல்வர் எங்கே செல்வார் திருவடிக்கு செல்வர் என்று அங்கே இவர்கள் சிவபுரத்தின் உள்ளார் என்று அப்படியே சொல்லுவார். சிவபுரத்தின் உள்ளாராகிய சிவன் அடிக்கே செல்வர் இவர்கள் அந்த பொருள் மாற்றவில்லை பல்லோரும் இவரை பணிந்து ஏற்றுவார் குருமாரை பணிந்து ஏற்றுவதற்கு இவரை பணிந்து ஏற்றுவார். அப்ப என்ன ஆகிறது விவாசனம் படித்தவர்களை குருபெருமான் தனக்கு ஒப்பாக கருதுகிறார். தன்னை வணங்குகிறவர்கள் அவரை வணங்கும்படி செய்கிறார். தன்னை புகழ்கிறவர்கள் அவரை புகழும்படியாக செய்கிறார். ஆகவே சிவபெருமான் இந்த உயிரை மட்டமாக கருதுவதில்லை தன் அளவிலே தனக்கு சமானமாக ஆக்கி கொடுத்தார். திருவாசகம் என்ன செய்கிறது எளிமையில் எளிமையாக இருக்கின்ற உயிரை அருமையில் அருமையாக இருக்கின்ற இறைவன் எடுத்து அணைத்து தன்போடு ஆக்கி தன்போடு உள்ளாக சமநிலையில செய்து கொடுத்தார். அதுதான் திருவாசகம். இந்த ஒரு 5 நிமிஷம் இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்கிறார் சிவன் நம சிவாய் இல்லையா அவன் எல்லோருமே உள்ளாதான் ஆண்ட குருமன், அவன் ஆகமும் ஆகி நின்று அழிப்பான். அவன் வீரன் அநீதன் இறைவன் ஏகம் கொடுத்து ஆண்ட வேந்தன், புறப்பதற்கு புன்னகன் புறத்தார்க்கு சேவன், கரன் துவிவார் குருமிகளும் போல் பெரும் துவிவார் பூங்குவிக்கும் சீரோன் எங்கை தேசன் சிவன் நேயத்தேறிந்த நிமலன் மாயம் பரப்பொருக்கும் மன்னன் பெருந்துரை தேவன் ஆறாத இன்பம் அருளும் மலை இவன் கண்ணுதலான் பெண்ணுதற்கு எட்டாதவன் எழிலால் கடலன் முன்னிறந்து மண்ணுறைந்து உட்காய் வளங்கொழியால் பெண்ணிறந்து எல்லை விடாதான் உள்ளத்தோர் ஊங்காரமாகின்ற மெய்யன் விமலன் விடைப்பாகன் வேதங்கள் ஐயா என ஊங்கி ஆழ்ந்து அகர்ந்த நுண்ணியன் மெய்யார் தண்ணியன் இயமானன் விமலன் விஞ்ஞானமாகி விழுகின்றவன் இன்பப்பெருமான் அஞ்ஞானம் தன்னை அகர்விக்கும் நல்லறிவு விஞ்ஞானம் இல்லையாதான் இன்பப் பெருமான் அவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லான் அனைத்துலகும் ஆக்குவான் போக்குவான் அழிப்பான் அருள் தருவான் அதனால என்னை தொழும்பில் புதுமிப்பான் நாக்கத்தின் ஏரியான் ஹேயார் நன்யான் மாக்கம் மனங்கழிய நின்ற வரையோர் கரந்தபால் தங்களுடன் நெய்கரந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையோர் தேனூறி நின்று பிறந்த பிறப்பதற்கும் பெருமான் திறன்கள் ஐந்து உடையவன் இன்னோர்கள் எடுத்த வளைந்திருப்பான் தாயில் சிறந்த பகவான் கத்துவன் மாசுத்த சோதி மலர்ந்த வளர்த்துடன் ஈசன் ஏற்ற தெளிவு அவன் இருக்கிற இடம் சிவபுரம் இவ்வளவையும் கள்ள புறப்புறம்பை கட்டழித்தவர்தான் அவன் நள்ளிரொழில் நட்டம் பகிர்ந்தான் நாதன் அவன் பிள்ளையூர் கூட்டம் பெண்பாண்டி நாட்டார் அல்லல் துறவி அறுப்பான் அவன் சொல்லுக்கு ஏன் சிவனை பற்றி சிவபுராணம் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு வெளியிருக்கிற பொழுது இவனை பற்றி அநாதி முறையான வழங்கை சொல்லுகிறது சொல்ல முடியா நான் எப்பேற்பட்டவன் என் சிந்தையுள் சிவனை வைத்தவன் அவனருளால் அவன்தாள் வணங்குவான் பொல்லால் புகழ் மாறு அறிவேன் உள்ளாகி கூடாய் எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தவன் உன் பொன்னடிகள் கண்டு வீடு விட்டேன் விஞ்ஞானம் இல்லாது அஞ்ஞானம் உடைய பல்வினையே சிறிய நாயின் கடையாய் கடந்தவன் சேர்த்து விகார விளக்கு உடம்பில் உள் கடப்பவன் அண்ண பற்றி அவர் எனக்கு அவன் என்ன செய்தான் அல்பியோ நீழ்கடல்கள் காட்டினான் தாயில் சிறந்த தயா அளித்தான் என் ஆர்வீராய் நின்றான் ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்டான் வீட்டு இங்கு வந்து விளைப்பறிவு தாராமி கள்ள பொறுப்புறம்பை கட்டழித்தான் அதனால என்ன பயன் சிவபுரத்தின் செல்வர் பல்லூர் ஈர்த்த பணிந்து எட்ட சிவனடிக்கு விட்டார் சிவனை பற்றிய பெருமைகளை நோக்கி அந்த பெருமான் இவும் எளிமையும் தாழ்விலும் கீழ்வியும் உடையனாகிய இதை தன்னை கூட உயர்த்தி அருள் செய்கின்றான் இதைத்தான் சிவபுராணம் சொல்லுகிறது படிப்பவரும் கேட்பவரும் கூட சிவபுரத்தில் உள்ள அக்கூரி கீழ் செல்வார் அவர்களை பல்லுவரும் பணிந்து ஏற்றுவார்கள் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று மாணக்கால் சொன்னார் சுருந்திய பாட்டும் பாராயணம் அருமையின் எளியாக இந்த அறிவிப்பாருடையவனாகிய இறைவர் தன்னை எளிமை செய்து கொள்ளுகிறான் நமக்காக சாமானியமாக தன்னை ஆக்கிக்கும் அதனால அந்த அறிவையும் அவன் நம்மிடத்துக்கு அளவுக்கு இறங்கி வந்த எளிவையும் உணர வேண்டும் என்றால் சொல்லிய பாட்டில் பொருளை உணர்ந்தால்தான் சொன்னவர்களையும் சொல்லலை அறுபத்தி மூவரும் மற்ற அருளியார்களும் அவர்களெல்லாம் போனார்கள் நீ சொல்லுவார் எதிர்காலத்துக்கு சொல்லப்பட்டது ஒரு வந்து சொல்வார் அவன் சொல்லுகிறது தனக்கு பின்னாலே வந்து திருவாசகத்தை படித்து சொல்வார் அனைவரும் சொல்லுவதற்கு செல்வார் என்று சொல்லியிருக்கிறார் ஆணை நமது என்று ஞாபகம் சொல்றோம் செல்வர் சந்தேகமா சொல்லல அதனால யோகராணத்தை படிக்கிற பொழுது பொருளறிந்து நாம் அதை படிக்கிற பொழுது நமக்கே உள்ளத்துல ஒரு அன்பு உண்டாகி அவர் என்ன கேட்கிறார் இது ஏங்க ஆவரணம் நிலத்தையும் போட்டுட்டு எவனாவது ஒன்று திருடுறான் ராத்திரில நான் தான் ஜாஸ்தியா பார்த்துருக்கேன் மற்றவங்க கேட்கறான் சாமி இருந்தா காப்பாத்தட்டுங்க தன்னுடைய உருள அவரையாலே காப்பாத்திக்க முடியல உரியடா காப்பாற்ற இந்த வம்பெல்லாம் எனக்கு இருக்காது அனுட்ட வழக்காக இருக்க வேண்டியவன் சுதந்திரம் உடையவனாகிய இறைவன் நான் இட்ட வழக்காக இருக்கிறான். நான் வந்து ஜெயிக்க வந்தாதான் சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு சாப்பிடணும், ஒரு நாளைக்கு மூணு மணிக்கு சாப்பிடணும். நீ யார் நமக்கு வந்திக்கிறது, நம்ம நேரத்தோட சாப்பிட்றனே, அவன் கொடுக்குறது நீ யாருக்கு தெரியுது? நாம என்ன பண்றோமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் இறைவன். எழுதிக்கு வருகிறானே அவன் சாதாரணமானவனா இருக்கா? சாதாரணமான மிகப்பெரிய இவ்வளவு பெரியவன் இவ்வளவு இறங்கி வந்திருக்கிறான். நாம் என்ன நினைப்போம்? கல்வின் காலம் ஓடாது, என்ன செய்யணும் தெரியாது. அதுவும் குடப்படியா பாடிட்டான். அவ்வளவு பெரியவன் வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே அவர் வரக்கூடிய இடமாயிரு வருவாரா என்று நாம கனதன் கூட நினைச்சு பார்த்தது இல்லை. திடீர்னு வந்துட்டாருன்னா நாம தவிக்கிறோம். அந்த தவிப்பை பார்க்கறீங்க பாருங்க, அதுதான் முன்னிலை படத்தை மாறுகிறது. சொன்னது திரும்ப திரும்ப வருகிறது. அந்த துடிப்பும் பாவத்தை கூட பார்க்கறது அவ்வளவு அவருடைய நிலை அப்படி எப்படி இருந்ததோ அதை அந்த பாட்டில் நாம் பார்க்கும்படியாக வேற எந்த வகையில் அவர் போட்டோ எடுத்தா காட்ட முடியும். நான் ஜோதி மோகன் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த போது திருவாதிரத்தை அவர் எழுதிய பொழுது ஒரு படம் எடுத்திருக்கேன் செல்போன்ல, இதை டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்ல முடியல. அது எடுத்த படம் தான் அது. நான் எப்படி துடிச்சேன் அவரை பற்றி சொல்லி சொல்லி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் முடியல. திரும்ப திரும்ப வந்த வார்த்தையே வருது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதிலிருந்து நானும் அவரும் சேர்ந்திருந்த இருப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
3: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய.
4: வழியற்றேனை தின்னந்த

ஆக்கி என்னுடைய எண்ணம் முழுவதையும் உனக்கே ஆகும்படியாக மாற்றிவிட்டாய். குருநாதரா வந்து மாணிக்க வாசகரை வேறு விதமா திருத்தி விட்டார். எப்படி திருத்தினார்? மாணிக்க வாசகர் எண்ணம் முழுவதையும் அந்த குருநாதர் பக்கமே இருக்குமாறு செய்தான். சிந்தனை நின் தனக்காக்கி என் மன எண்ணம் முழுவதையும் உன்பால் உரியதாக ஆக்கிக் கொண்டாய். நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. நாயேனாகிய என் ரெண்டு கண்களையும் நான் வேறு எங்கும் பார்க்க முடியாது செய்து உன் பாத போது காக்கி உன் திருவடி கண்ணையே என்னை வைத்து விட்டாய். என் ரெண்டு கண்ணையும் எங்கே நீ ஊன்றும்படி செய்தாய், உன் திருவடியிலே இருக்கும்படி செய்து விட்டாய். வந்தனையும் என்னுடைய வழிபாடும் அம்மலர்க்கே ஆக்கி அந்த திருவடிக்கே நான் வழிபாடு செய்யும்படியா செய்தாய். வேற ஒரு வழிபாடு எனக்கு கொடுக்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். மாணிக்க வாசகருக்கு ஒரு வழிபாடு இல்லைன்னு சொல்றனே, அது இங்க கரெக்டா சொல்றாரு. வந்தனை என்னுடைய வழிபாடெல்லாம் அம்மலர்க்கே ஆக்கி உன் திருவடிக்குத்தான் என்னை ஆக்கினாய். இதுல சிந்திக்கிற சிந்தனை மனத்தினுடைய காரியம், கண்ணினுடைய செயல். கண்ணை திருவடிக்கண் வைத்தார். கண் என்பது உடம்பினுடைய ஒரு காரியம், பார்க்கிறது. வந்தனை இறைவனை வழிபாடு செய்தல், அது உடம்பினுடைய செயல். ஆக இதுல ரெண்டு சொல்லியிருக்கார் இதுவரையில. சிந்தனை என்ற மனத்தினுடைய காரியம், அடுத்தது உடம்பின் காரியமாக கண்ணும், அடுத்தது தன்னுடைய கை முதலிய உறுப்புகளும். வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி, நான் வாயால் பாடுகிற என்னுடைய வாக்குகள் அத்தனையும் உன் மணிவார்த்தை இந்த திருவாசகத்துக்கே ஆக்கிவிட்டாய். மணிவாசகம் அதுதான் மணிவார்த்தை. இந்த திருவாசகத்துக்கு இறைவன் கொடுத்த பெயர் மணிவாசகம். அதனாலே நீ மணிவா மணி போன்ற வாசகத்தை பேசுவதால் உனக்கு மணிவாசகர் என்ற பெயர் தந்தோம் என்று இறைவனே அவருக்கு இந்த பெயரை வைக்கிறான். இறைவன் மாணிக்க வாசகருக்கு அதுக்கு முன்னெல்லாம் அவருக்கு அந்த பெயர் அல்ல, திருவாத ஊரர் தான் அவர் பெயர். ஆட்கொண்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் குதிரைக்காக அங்க போய் கஷ்டப்பட்டு அரச பதவியை விட்டு திரும்பவும் திருப்பெருந்துறைக்கு வந்து ரெண்டாவது ஒரு முறை தன்னை குருநாதரை பார்த்து திருவாசகம் பாட ஆரம்பிக்கிறார். அப்படி திருவாசகம் பாடும்போதுதான் அவருடைய குரலை கேட்டு பாடலை கேட்டு நீ மணி போல வாசகம் பாடுகிறாய், அதனாலே உனக்கு மணிவாசகன் என்ற பெயர் இருக்கட்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறான். அது ஒருபாடு அந்த பெயர் யாருக்குமே தெரியாது. இது ரகசியமாக இறைவன் இவருக்கு இந்த பெயரை சொல்லிட்டு போயிட்டார். மத்தவங்க ஊர்ல மறுபடியும் அவரை திருவாத ஊர் திருவாத ஊர்னே சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த திருவாத ஊர் சிதம்பரத்துல போய் ஒரு பர்ணசாலை கட்டி அங்க தங்கியிருக்காரு. பௌத்தர்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்ல வாதத்துக்கு தில்லைவாழந்தனை அழைக்கிறார்கள். தில்லைவாழந்தனாலே பௌத்தரை எழுத்து வாதம் செய்ய முடியல. அப்ப அவர்கள்லாம் நடராஜாட்ட முறையிடுறார்கள். நடராஜாட்டு முறையிடுற போது நீங்க வாதாட முடியாது, இந்த ஊரின் தென்கிழக்கு முள்ளே பர்ணசாலை அமைத்துக் கொண்டு திருவாத ஊரன் இருக்கிறான், அவனை மணிவாசகன் என்று பேர் சொல்லி அழியுங்கள் வருவான் அப்படின்னு சொன்னார். அப்பதான் இறைவன் சொல்லி கொடுக்கிறான், மணிவாசகன் என்று பேர் சொல்லி அழையுங்கள் வருவான் என்று சொன்ன உடனே அவர்களெல்லாம் பல்லக்கு எடுத்துட்டு போய் மணிவாசகரே வாருங்கள், உங்களை இறைவன் அழைக்க சொன்னார். அப்பதான் நினைச்சு பார்க்கிறார், மணிவாசகர் என்ற பெயர் இதுவரையில யாருக்குமே தெரியாதே, இறைவன் எனக்கு கொடுத்தது எனக்கு அவருக்கு தான் ரகசியம், இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்?

0: தான் அவர் இறைவன் சொல்லி கொடுத்தான், மணிமாசர்னு கூப்பிடுங்க வருவான். அப்போ இறைவனே என்னை அழைக்கிறான் என்று தெரிந்து கொண்டவராய் புறப்பட்டு வந்து, அதுக்கு பிறகு வாதாடி, பிறகு திருவாசகம்லாம் அந்த இறைவன் சன்னதியில போய் ஓதி இறைவன் திருவிழை கலந்தான் என்று அவருடைய வரலாறு வரும். அங்கேதான் தெரிந்து கொள்ளுகிறோம் மணிவார்த்தை. அதை இவர் பிரயோகம் பண்றார். எப்போ இந்த தரிச்சிறு சதகம் என்பது கடைசியிலே பாடுற பகுதி, இதுக்கப்புறம் அச்சோபதிகம் தான். அச்சோபதிகத்துக்கு முன்ன பாடின கடைசி பகுதி இந்த திருச்சதகம். அங்க வைக்க வேண்டிய நூலை முன்னையே வச்சுட்டாங்க, ஏன்னா அதிக பாட்டா இருக்கிறதுனால 50 பாட்டுங்கன்னு சொல்லி முன்னாடி போட்டாங்க. ஆனா வரலாற்று முறையில கேட்டீர்களானால், இந்த பகுதி தன்னை மற்றவர்கள் மணிவாசகர் என்று அழைத்த பிறகு, தன் பெயர் தெரிந்த பிறகு, தன்னுடைய பாடல் எல்லாம் மணிவார்த்தை என்றதை உலகத்துக்கு அறிந்த பிறகுதான் இந்த பாடல்ல அதை பிரயோகம் பண்ணுகிறார். மணிவார்த்தைக்கு ஆக்கி என்னுடைய வாக்கு முழுவதும் திருவாசகம் பாடுகிறதுக்கே ஆக்கிவிட்டிய பெருமானி என்று சொல்ற. அப்ப மணிவார்த்தை என்பதுதான் திருவாசகத்துக்கு இறைவன் கொடுத்த பெயர். மாணிக்க மாசகரும் அதை இங்கே சொல்லி இருக்கார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வாக்கு வந்தது, மெய் வாய் மனம், மனம் வாக்கு காயம் என்பதுல மனம் வந்து சிந்தனை, வாக்கு என்பது இங்கே வாக்கு மணிவார்த்தை. அப்புறம் காயம் செயலுக்கு கண் வந்து திருப்பாகத்துல தொய்தல், கை வந்து அந்த திருவடியில பூ சூட்டுதல் போன்ற காரியங்கள், இதற்கெல்லாம் என்னை ஆக்கி ஐம்புலன்கள் ஆற ஐந்து புலத்தாலும் இறைவனே இன்பம் அடைவிப்பதற்காக என்ன செய்தாய் இறைவனே? வந்தனை எனக்காக நீ மேலிடத்திலிருந்து கீழே இறங்கி குருநாதராக வந்தாய். இந்த பாட்டுல இரண்டாவது வரியில வந்தனை, இரண்டாவது வரியில ஒரு தர இருக்கு, மூணாவது வரியில ஒரு தர இருக்கு. இரண்டாவது வரியில வந்தனை என்பது வழிபாடு, வந்தித்தல், வந்தனை அது வழிபாடுன்னு அர்த்தம். மூணாவது வரியில இருக்கிற வந்தனை என்பது நீ வந்தாய் என்பொருட்டு குருநாதராக வந்தாய் என்ற வினைச்சொல். ஆகவே ரெண்டு வார்த்தையிலும் பொருள் வித்தியாசம் உண்டு. வந்தனை என்பொருட்டு புலன்கள் ஆற ஐந்து புலனாலும் உன்னை பார்த்து அனுபவிக்க குருநாதராக வெளிப்பட்டு வந்தாய், வந்து ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டாய். உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே, என் உள்ளத்துக்குள்ளே நீ பூந்துட்ட. எதுக்க உட்கார்ந்திருந்த குருநாதர் இப்ப இறைவன் எதுக்கே இருந்த மணிவாசரோட உள்ளத்துக்குள்ளே புகுந்தார். புகுற போது பெரிய சமுத்திரமா உள்ள போனாராம். மணிவாசர் உடம்பு சின்னது, அதுக்குள்ள இருக்கிற நெஞ்சு சின்னது, அதுக்குள்ள இறைவன் பெரிய சமுத்திரமா இருக்கிற இறைவன் உள்ளே புகுந்தார்னா அது ஒரு பெரிய சாமர்த்தியம், சாமர்த்தியம் வேணும். அதுதான் விச்சை, அதுதான் வித்தைங்கிற வித்தை. இது ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன மனசுக்குள் புகுத்துவது என்பது ஒரு சாமர்த்தியம். அவ்வையார் திருக்குறளுக்கு ஒரு மதிப்புரை எழுதினார். இந்த திருக்குறள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடுக ஒரு தொலை போட்டு அதுக்குள்ள 7 கடலை உள்ள நுழைச்சு விட்டா எப்படியோ அது போல இந்த திருக்குறள் இருக்குன்னு சொன்னார். 7 கடலை உள்ளே புகுத்திய குருகத்தரித்த குறள், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல். ஏன் 7 கடல்னு சொன்னாரு? ஒவ்வொரு பாட்டுல 7 சீர் தான் இருக்கு. ஒவ்வொரு திருக்குறள்லையும் எந்த திருக்குறள் எடுத்தாலும் மொத்தம் சீர் 7 தான். ஒவ்வொரு சீரும் ஒரு கடலா அவரு அப்படி கணக்கு பண்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சமுத்திரம் மாதிரி அவ்வளவு அர்த்தம் உள்ள, அர்த்தபுஷ்டி உள்ள ஒரு நூல். அதனால 7 கடல், 7 சொற்களை போல அமைச்சு குறள் என்ற ஒரு சின்ன பாட்டுல ஒரு கடுகு மாதிரி இருக்கிறதுக்குள்ள நுழைச்சு விட்டார். அவ்வளவு சாமர்த்தியக்காரன் சொன்னார். அது போல இவர் என் மனசுக்குள்ள ஒன்று அமுதமாகிய கடல் புகுந்தது ஒரு விச்சை. வித்தையை செய்த மாலமுத பெருங்கடலாகிய பெருமானே, மலையே மலை போன்ற பெருமானே, உன்னை தந்தனே உன்னையே எனக்கு கொடுத்துட்ட. கடைசியில என்ன பண்ண, என்ன நீ விலைக்கு வாங்கிட்ட, உன்னை எனக்கு கொடுத்து விட்டார். உன்னை தந்தனை செந்தாமரை காடனையமே, நீ செந்தாமரை பூவை போல சிவப்பான உருவத்தை உள்ள பெருமானே, தனி சுடரே ஒப்பற்ற ஜோதிமயமா இருக்கிறவனே, 2 விழி தனியே நேர்க்கே. யாருக்கு நீ கொடுத்தாய்? எனக்கு. நான் யாரு? 2 விழி ரெண்டும் கட்டான். நல்லதெது கெட்டது என்று ஒன்றும் தெரியாதவன், நல்லது கெட்டு தெரியாதவனைத்தான் ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்க உலகத்துல. அதை சொல்ற, எனக்கு இந்த உலகத்திலே எது புண்ணியம் எது பாவம், எது செய்தால் நல்லது எது செய்தால் கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. இடையறியாதவனா இருக்கிறேன். அதனாலே நான் ரெண்டு மிலி அப்படின்னு சொல்றேன். அதாவது ரெண்டும் கெட்டானாக நான் இருக்கிறேன். ரெண்டும் கெட்டானா இருக்கிற எனக்கு நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தியே, அதாவது என் சிந்தனையை உனக்கு வைக்கிவிட்ட, என்னுடைய கண்ணை உன் திருவடியே பார்க்க வைத்தாய், என் கைகளை வந்தனை செய்ய உன் திருவடிக்கே வந்தனை செய்ய வைத்தாய், என் வாக்க உன்னை பற்றியே பாடுவதற்கு வைத்தாய், வேற யாரையும் பாடாமல் உன்னை பாடும்படி செய்து விட்டாய் என்று இதுல அந்த இறைவனை பற்றி சொல்றார். தனியனின் பெரும்பிறவி பவ்வத்தவ்வ தடந்திரையால் எற்றுண்டு. தனியனின், நான் குருவன், பெரும் பிறவி பெரிய கடலாகிய ஒன்றுக்குள் நான் விழுந்து போனேன். பிறவி பவத்து, பிறவி என்ற கடல்ல விழுந்தேன். அதுவே இந்த கடல்ல சமாளிக்க முடியல. அந்த கடல்ல விழுந்த நேரத்துல எவ்வ தடந்திரை, அந்த கடல் வந்து அளவென மோது. அந்த பிறப்பிலே துன்பம் என்ற அலைகள் என்னை வந்து அங்குமிங்கும் இழுத்து கொண்டு போகின்றன. எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு மோதப்பட்டேன். பற்று ஒன்றின்றி எதிலுமே எனக்கு ஆசை ஏற்படவில்லை. கனியை நே துவன்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு. அந்த சமுத்திரத்தில் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெயர் காற்று அடிச்சு. எனக்கு 16 வயசு ஆச்சு. என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடணும். அதுதான் புயல் காற்று. கனியை நேர் துவர்வாயார், கோவக்கனி போன்ற சிவந்த வாயை உடைய மனைவி, மனைவி என்று சொல்லுகிற கா புயற் காற்று என் வாழ்க்கையில் அடிக்க ஆரம்பிச்சு. அதில் கலக்கப்பட்டேன். பிறந்தேன், துன்பமாகிய அலையால் மோதப்பட்டேன். பிறகு இதில் பற்றில்லாமல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனைவி என்று சொல்லும்படியான ஒரு பெரிய புயற் காற்று என்னை வந்து அடிச்சு கலக்குச்சு. அது போதாதென்று காமவான் துறவின் வாய்ப்பட்டு, அந்த கடல்ல ஒரு பெரிய சுறாமீன் வந்தது. அப்படி வாய பிளந்தது. அது காமம் என்று சொல்லுகிற சுறாமீன். அந்த காமம் என்ற சுறாவினுடைய மீன் வாயிலும் நான் காமத்திலும் விழுந்தேன். இனி என்னை உய்யுமாறு, ஓஹோ நான் குடும்பத்திலே விழுந்துட்டேன், இந்த குடும்பத்திலிருந்து இனி எப்படி கடை தேறப் போறேனோ என்று தவிக்கிற காலத்தில், இனி என்னே உய்யுமாறு, உய்யும்படி கடை தேறும்படி என்ன என்ன என்று நான் நினைக்கிற காலத்திலே என்றென்று எண்ணி அப்படி இருக்கிற போது, ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, என்ன அறியாம ஐந்தெழுத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். திருவைந்தெழுத்தை நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஐந்தெழுத்தின் புனை விழித்து இந்த சமுத்திரத்துல இவ்வளவு தொல்லையிலையும் நான் உன்னை பிடிச்சு விட்டேன். அது என்ன? நமச்சிவாய மந்திரம். ஐந்தெழுத்தின் புனை, திருவைந்தெழுத்து என்ற தெப்பம் எனக்கு கிடைத்து. திருநாவுக்கரசருக்கும் அதுதானே புனையா வந்தது. திருநாவுக்கரசர் கல்லுல கட்டி போட்டு விட்டார்கள். அப்போ அவர் கருங்கல்லோட விழுந்தவர், கருங்கல் உள்ள இழுத்துட்டு போகுது. ஆனா கருங்கல்ல வர தெப்பமா மாத்தினது எது? நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன உடனே தான் கல்லு மிதக்க ஆரம்பிச்சது. நமச்சிவாய மந்திரம் தான் அவருக்கு தெப்பமாயிட்டு. அதனால ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அதை நான் தெப்பமா பிடிச்சு கொண்டிருக்கிற காலத்தில் முடிவரே முதல் அந்தம் இல்லாத கரை காட்டி இப்படி கஷ்டப்படுற போது நீ குருநாதரா வந்து இந்த கடலுக்கு ஒரு கரை காட்டின, பிறவியிலிருந்து ஈடேற உன் திருவடி என்ற கரையை நீ காட்டிவிட்டாய், ஆட்கொண்டாய். மூர்க்க நேர்க்கே, ஒரு பொல்லாதவனாயிருந்த எனக்கு இப்படி ஒரு நல்வழி காட்டினாய். கேட்டாரும் அறியாதான். அந்த கடவுள் இருக்காரே, அவனை பத்தி யாராவது கேட்டு முழுமையா தெரிந்து வச்சிருக்கிறார்களா? கேட்டு ஆறும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் கேட்டு கேள்வப்படுகிறார். கடவுளும் ஒருத்தர் இருக்கான், அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்லாம் அவனை பத்தி ஒவ்வொருத்தரும் விதமா சொல்றதெல்லாம் காதால கேட்கிறான். கேட்டுட்டு முழுமையா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்ட சொல்ல தெரிய. அறியான், அறியப்படார், முழுமையும் அறியப்படார். கேடுண்டில்லான், அவனுக்கு அழிவே கிடையாது, சாக்காடு கிடையாது. கிளை இலான், சரி சாக மாட்டான், எனக்காக பிறந்தானா? கிளை இலான், கிளை விட்டவனும் அல்ல, பிறந்து வந்தவனும் அல்ல, இறப்ப கோவனும் அல்ல, கிளை விட்டு பிறந்து வந்தவனும் அல்ல. கேளாதே எல்லான் கேட்டான், அவன் எப்படி புத்திசாலியா இருக்கான், யார்ட்டையும் பாடம் கேட்டானா? ஒருத்தட்டையும் பாடம் கேட்டவன் அல்ல, இயல்பாகவே அறிவுள்ளவன், இயல்பாகவே பேரறிவுள்ளவன், தன்னியல்பிலே எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறவன், அவனே ஞானம், ஞான சொரூபி. நாட்டார்கள் விழித்திருப்ப, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கண்ணை விழித்து கொண்டு இறைவன் எப்ப வருவான் எப்ப வருவான் அவனை பிடிச்சுக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில், ஞாலத்துள்ளே இந்த பூமிக்குள்ளே எல்லாரையும் விட்டுட்டான் கடவுள். நாயினேற்கு தவிழிட்டு நாயாக இருக்கிற கடையனாய் இருக்கிற என்ன ஒரு பெரிய நாற்காலியை தூக்கி உட்கார வைத்தான், தவிசு போட்டான், சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்தான். எங்கே பௌத்தர்கள் பாதுக்கு வந்தார்கள் சிதம்பரத்திலே, தில்லைவாநந்தனர்களாலே அவர்களை எதுக்க முடியல. இரவு என்ன பண்ணா, மாணிக்க வாசகரை அழைங்க, அவரு தான் வாதம் செய்ய முடியும்னாரு. அப்போ அந்த வாதத்துல எதிர்வாதத்துல தலைவராக இருக்கிற பதவி யாரு கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தான். இப்ப மாணிக்க வாசகரை பட்டி மண்டபத்துல ஏறி உட்கார வச்சு ஒரு நாற்காலியை தவிசு போட்டு உட்கார வைத்தான் அல்லவா, அதை சொல்றார். அப்படியான இந்த கதை எப்ப நடந்தது? பின்னாடி வாதம் எல்லாம் முடிஞ்சு பௌத்தரோடு வாதம் பண்ணி வெற்றி பண்ணும் வெற்றி பெற்ற காலத்துக்கு பிறகு இந்த நூல் பாடப்படுகிறது. நான் எனக்கு தவிசிட்டு எனக்கு பட்டி மண்டபத்திலே இருக்கிற ஒரு தலைமை அதிகாரமாகிய தவிசை கொடுத்து நாயினேற்கே நாயாகிய எனக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி எனக்கு தெரியாத அறிவு நிலங்களை எல்லாம் அந்த வாதாடுகிற போது எனக்கு உணர்த்தினாய். பின்னும் அதற்கு மேலும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து நான் கேட்ட அறியாத மந்திர ரகசியங்கள் பிரம்மம் என்ற வஸ்துவினுடைய பொருள் என்ன என்பதை எல்லாம் எனக்கு கேட்பித்தாய். எனக்கு தெரிய வைத்தவனே என்னை மீட்டேயும் பெறவாமல் காத்தாட்கொண்டான், திரும்ப இந்த உலகத்தில் பிறக்காமல் என்னை ஆட்கொண்டான் அந்த இறைவன் எம்பெருமான் செய்திட்ட இச்சைதானே விச்சை. இது ஒரு பெரிய சாமர்த்தியம். இப்படி கீழ்ப்பட்ட என்னை மேல்நிலைக்கு கொண்டு வந்த விச்சை அந்த சாமர்த்தியத்தை என்னன்பேன் விச்சை தான். இது ஒப்பதுண்டோ இந்த சாமர்த்தியத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா? இல்லை. கேட்கில் ஆராய்ந்தார் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி என்னை அடியார்க்கு அடியனாக ஆக்கி விட்டான். என்னை ஒரு அடியாரா கூட ஆக்கல, அடியார்க்கு அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். எனக்கு ஒரு பயம் இருந்தது, மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, குருநாதரா வந்தார் ஏதோ உபதேசம் பண்ணார் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போட்டார் சேம்பரத்துக்கு வான்னு, கடைசியில மோட்சம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, பிறவி நீங்குமா நீங்காதான்னு ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தையும் நீக்கி விட்டாரா. அச்சந்தீர்த்து ஆட்கொண்டான், அமுதமூரி அகம் நகவே புகுந்து ஆண்டான். நான் யோக மார்க்கத்தில் இருக்கிற போது உள்ளே புருவமத்தியிலே அமுதத்தை ஊற வைத்து என்னை அச்சந்தீர்த்து காத்தான். அச்சன் அவன் தந்தை, ஆண் ஆணாயிருப்பான், பெண் பெண்ணாயிருப்பான், அலி ஆணும் பெண்ணும் அல்லாதவனாயும் இருப்பான். அந்த கடவுளை நீங்க ஆணா பெண்ணா அலியா என்று தீர்மானம் பண்ண முடியாது, எல்லாமாய் இருப்பான். அச்சன் தந்தையாயிருப்பான், ஆகாசமாகி ஆகாசம் போல வெற்றிடமாக இருப்பான், ஆரடலாய் நெருப்பா கொதிப்பான், அந்தமாய் முடிவாய் இருப்பான். அப்பால் நின்ற இத்தனைக்கும் வேறுபட்டும் இருக்கின்ற செச்சை மா மலர் போல எம்மேனி. செச்சை என்று ஒரு மலர், அது விச்சி பூன்னு சொல்வார். விச்சி சோப்பா ஒரு தன் கால் நாலு இதழ் அப்படி இருக்கும், சின்ன பூ கொத்து கொத்தா பூக்கும். அது திருவாச்சி அல்ல, விச்சின்னு சொல்லுவோம். அது சிவப்பா இருக்கும். அந்த செச்சை மலர் விச்சி பூவை போல சிவப்பான உடம்பையுடைய பெருமான் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் ஓ இப்படி என்னை ஆட்கொண்டான் சொன்னார். தேவ கோரியாத தேவதேவன், தேவர்களுக்கும் தெரியாத மகாதேவன். செழும் பொழில்கள் பெரிய உலகங்கள், பொழில் என்றால் உலகம், பொழில்கள் பயந்து உலகத்தை உண்டாக்கி காத்து உலகத்தை காப்பாற்றி அழிக்கும் பிறகு அவற்றை அழித்து விடுவான் அவன். மற்ற மூவர்கோனாய் இந்த உலகத்தை உண்டாக்கி காத்து அழிக்கின்ற மூன்று கடவுள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். மூவர் கோனாய் அந்த மூன்று பேருக்கும் தலைவனாக ஆகிறார். மூன்று பேருக்குள்ளின்று அவர்களை அதித்திட்டு நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார். கோனாய் நின்ற முதல்வன் மேம்பட்டவன் அதிர்ஷ்டாமூர்த்தி. மூர்த்தி மூதாதை லாருக்கும் உட்பட்ட தந்தை. மாதாளும் பாகத்து எந்தை உமாதேவி ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிற பெருமான். யாவர்கோன் எல்லாருக்குமே அவன் அரசன். என்னையும் வந்தாண்டு கொண்டான், என்னையும் ஆட்கொண்டான். யாமார்க்கும் கொடியல்லோம், இனி நாம் யாருக்குமே அடிமை இல்லை. யாதும் மஞ்சோம், இந்த உலகத்துல எதற்கு நான் பயப்பட மாட்டேன். மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு, அவன் அடியார் அடியாரோடு சேர்ந்து நான் கூட்டம் கூடிவிட்டேன். மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே, ஆனால் அடியாரோடு சேர்ந்து இறைவன் பேரின்பத்தை நாம் அனுபவிப்போம், எனக்கு எதிலும் பயமில்லை. நான் யாமார்க்கும் குடியல்லோம் என்று இந்த சொல்கிற வாக்கு திருநாவுக்கரசரிடத்திலும் பார்க்கும். அவர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்றார். அவர் எப்ப சொன்னார்? உள்ளபடிக்கே ஒரு அரசன் என்னை அழைச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுட்டான், மந்திரிகள் கூப்பிட வந்தார்கள். அப்ப சொல்றாரு, உங்க ராஜாவுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்லையா, உன் குடிமை கிடையாது. நாம் யாருக்கும் அடிமை இல்லை, இறைவன் உன்னை இறைவனுக்கு தான் அடிமை. உன்னுடைய ராஜாவுக்கு நான் அடிமை இல்லை என்று காரணம் இருந்தது அவர் சொல்லுவதற்கு. நான் குடியல்லன்னு சொல்றதுக்கு காரணம் என்று இவர் திடுதுப்புன்னு பேசுறார். இவர் யாருமே உன்கிட்ட போய் கடவுளே நீ வந்து யாருக்கு அடிமை, நீ வா எங்க ராஜா கூப்பிடுறான்னு இவரை யாராவது கூப்பிட்டு நான் உங்க ராஜாவுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்லப்பா குடியல்ல என்று ஏத்து பேசினாரான இல்ல, சந்தர்ப்பமே இல்லாமல் வருகிற இடம் அது, சந்தர்ப்பத்தோடு வருகிற இடம். அதனாலே அதுதான் முன்னே இருந்திருக்க வேண்டும், இது பின்னே பாடப்பட்டிருக்க வேண்டும். அவர் பாடினதை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கணும், அவர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இவர் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். நான் யாருக்கும் அடிமை இல்ல, எதுக்கும் பயப்படமா, நமன் என்ன வேற எதுக்குமே பயப்பட, நமன்னு அவர் ஒருத்தனை சொன்னாரு. இவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார், நமனா இருந்தா சரி பாம்பா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் என்று சொல்லி, இப்படி தன்னுடைய இறைவண்டத்திலே தான் பெற்ற பெரும்பேரை மிக விரிவாக அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் என்று உரைத்து,
1: ஓம் நம சிவாய். Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம். இனி அடுத்த 10 பாட்டுக்கு வருகிறோம். இனி இந்த வருகிற பாடல் எல்லாம் 8 சீர் விருத்தம். ஒரு வரிக்கு 8-8 வரிகள், 8-8 சீர்கள் இருக்கும். முன்னே பார்த்ததுல வரிக்கு 4-4 சீர் இருந்தது, இது 8 சீர் இருக்கும். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய்

உடம்பெல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மறமாம் தீவினையினேற்கே. ஒரு அடியவர், அந்த அடியவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் ஏதோ பேசுறார். அவர் என்ன சொன்னாராம், வெள்ளந்தாள் விரிசடையாய் கங்கை வெள்ளம் மேலிருந்து கீழ் இறங்கப்பட்ட விரிந்த சடையுடைய பெருமானே, விடையாய் ரிஷப வாகனத்தை உடையவனே, விண்ணோர் பெருமானே, தேவர்களுக்கு தலைவனே என்று சொன்னார். என கேட்டு இப்படி சொன்னதை இன்னொரு அடியார் காதலை கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே அவர் என்ன ஆயிட்டார், கேட்டு வேட்ட நெஞ்சாய் இரவண்டத்திலே விருப்பமுள்ள மனமுடையவர் ஆனார். பள்ளத்தாழு புனலில் மேட்ல இருக்கிற தண்ணீர் பள்ளத்துல எப்படி வேகமா ஓடி வருமோ அதுபோல இவருடைய அன்பு இறைவனிடத்திலே பாய்ந்தது. பள்ளம் தாழ்வுரு பள்ளத்திலே தாழ்ந்து ஓடி வருகிற புனல் தண்ணீரை போல கீழ் மேலாக பதைத்து உருகும். இவர் தன் உள்ளம் மேலும் கீழுமாக பதைத்து உருகுகிறார், அப்படி தடுமாறுகிறார் அந்த அடியார். அவர் என்ன பண்ணார், வேற உள்ள யாரோ ஒருவன் வெள்ளந்தாள் விரிச்சடையாய் விடையாய் இன்னொரு பெருமானேன்னு சொன்னான். சொன்னதை கேட்ட உடனே இப்படி இவருக்கு உருக்கம் வந்துவிட்டது. பதைத்துருகும் அவர் நிற்க, இப்படிப்பட்ட அடியார்கள் ஒரு 100 பேர் இறைவனுக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே மாணிக்கவாசகர் போனார். அந்த இறைவன் குருநாதரா வந்தவர் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட பக்குவமான அடியார்கள்லாம் பக்கத்துல வான்னு கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணல, மாணிக்கவாசகரை கூப்பிட்டு இவருக்கு உபதேசம் பண்ணிவிட்டார். இவ்வளவு பரிபக்குவமாயிருக்கிற அடியார்கள் எல்லாம் நிற்க அவர் வேறொரு பக்கம் இருந்து கொண்டு இருக்க என்னை ஆண்டாக்கி என்னை நீ ஆட்கொண்டு விட்ட, ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி வார்த்தை சொன்னா அழத் தெரியாது, உருக தெரியாது, ஒண்ணுமே தெரியாத நான் என்னை நீ என்ன பண்ணினாய், ஆண்டு கொண்டாய். உள்ளந்தான் நின்று உச்சி அளவும் அப்படி ஆண்ட உன்னிடத்துல நான் என்னமா நடந்துக்கணும், உன்னை பார்த்த மாத்தத்துல என் உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரையில உருகணும். உள்ளம் தாழ் நின்று உள்ளங்காலில் இருந்து, உள்ளந்தாள் நின்று அதை அப்படி பிரிக்கணும், உள்ளந்தாழில் இருந்து உச்சி அளவும் தலை வரையணும். அப்போ எதுலேருந்து எது வரை சொல்றார், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரையிலும் நெஞ்சாயி மனம் இருக்கணும். என்னுடைய மனம் இங்க மாறிவிட்ட மட்டும் இருக்க கூடாது, உள்ளங்கால்ல ஒரு மனம், முழங்கால்ல ஒண்ணு, மூட்டுல ஒண்ணு, தொடையில ஒண்ணு, பயத்துல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, தலையில ஒண்ணு, உச்சத்தில ஒண்ணுன்னு இப்படி உடம்பு முழுக்க மனம் இருக்கணும். எல்லா இடமும் மனமா மாறணும். உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் இடமும் நெஞ்சமாகி உருகாதால் உருகனியே அது போகட்டும். என் முகத்துல மட்டும் 2 கண் இருக்கு அது போதாது, உடம்பெல்லாம் கண்ணா இடம்பு முழுவதும் அது போல உள்ளங்கால் நின்று உச்சந்தருள எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் கண் இருக்கணும். கண் இருந்து கண்ணீர் விட்டு அழணும், 2 கண் மட்டும் கண்ணீர் விட்டா போதாது, என் உடம்பு முழுவதும் கண்ணாகி கண்ணீர் விட்டு அழணும். அப்படி ஒரு பக்குவம் உண்டாகும். உடம்பெல்லாம் கண்ணா உடம்பு முழுவதும் கண்ணை உடையவனாய் அண்ணா தலைவனே, வெள்ளந்தான் பாயாதால் கண்ணில் இருந்து வெள்ளம் வரவே இல்லை, என் மனமும் உருகல, என் கண்ணில் இருந்து கண்ணீரும் வரவில்லை. அப்படியானா என் மனம் என்ன, என் கண் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உருகாதால் ஆயாதால் அதனால் நெஞ்சம் கல்லாம் என்னுடைய மனம் கருங்கல், கருங்கல்லா இருந்தா தானே உருகாது, அப்ப என் மனம் உருகலைன்னா என் நெஞ்சம் கல் கருங்கல்லா இருக்கு. சரி, கண் இணையும் மரமாம் என்று 2 கண் இணை, 2 கண்ணும் மரம், உணர்ச்சியற்ற மனம், மரத்துக்கு உணர்ச்சி இல்லை. அதுபோல என்னுடைய கண் அழல, அழாமையினாலே என் 2 கண்ணும் மரம். தீவினையினேற்கே தீவினையுடையவனாகிய எனக்கு இப்படி இருக்குன்னு, இது இவருக்கு இல்ல, இது வந்து மற்றவங்களுக்கு சொல்றார். உலகத்தில் இருக்கிறவங்க இறைவனை பார்த்து கண்ணீர் வடிக்காத, இறைவனை பார்த்து நெஞ்சு உருகாதவர்களுடைய மனம் கல்மனம், கண்ணீர் விடாத கண்கள் மரம் என்று மற்றவரை கூறிய வார்த்தை. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் விடை கேடம் என்பாய் போல. மாணிக்க மாசகர் திருப்பெருந்திருக்கு வந்தபோது குருநாதர் ஒரு குறுந்த மடத்துல உட்கார்ந்து இருந்தார்.
மாணிக்க மாசர் அந்த ஆவடியார் கோயிலுக்குள்ள போய் கோயிலை சுத்தி பிரகாரம் வந்துகிட்டே இருக்கிற போது அப்படி ஒரு மேல பிரகாரத்துக்கு வடக்கு பிரகாரத்துக்கு வர அங்கதான் குருந்த மரம் இருக்கு. அங்க வந்த உடனே அந்த குருநாதர் என்ன பண்ணார், போது இங்க வாப்பா, நான் வினை கேடம், நான் உன்னுடைய வினையை அழிக்கிறவன், உன் வினையை நாசம் பண்ணி உன்னை நல்லவனாக்க வேண்டிய குரு நான் தான், போது இங்க வா என்று கூப்பிட்டாராம். அதை சொல்ற, வினையிலே கிடந்தேனே, உலக வினைகளிலேயே உலக தொழில்களிலேயே கிடந்து கொண்டிருந்த என்னை புகுந்து நின்று நான் இருக்கிற இடத்திலே அவனும் வந்திருந்து போது இங்கே வா, நான் வினை கேடன், நான் உன்னுடைய வினையை அழிக்கிறவன், கேடன்னா அழிக்கிறவன் என்பாய் என்று சொல்லுகிறவனைப் போல இணையன் நான் என்று, நான் இப்படிப்பட்டவன், நான் பெரிய தெய்வம், நான் தான் கடவுள், இப்ப குருநாதரா வந்திருக்கிறேன் என்று எல்லாம் சொன்னாராம் மாணிக்க வாசகர். இணையன் நான் என்று உன்னை அறிவித்து உன்னையே எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட, முதல்ல உன்னை அறிமுகம் பண்ணி காட்டினார், எனக்கு தெரியாது நீ குருநாதன் என்று, எனக்கு தெரியாது நீ தான் இறைவன், இறைவனே குருநாதரா வந்திருக்கிற என்பதை நீயே எனக்கு சொல்லி எனக்கு நீ அறிமுகம் பண்ணி வைத்தாய், உன்னை அறிவித்து உன்னையே எனக்கு சொன்னாய், தெரியாத எனக்கு உன்னை நீ தெரியப்படுத்தி காட்டினாய், என்னை ஆட்கொண்டாய், அதற்கு பிறகுதான் என்ன உனக்கு அடியவனாக ஏற்றுக்கொண்டாய், எம்பிரானாய்க்கு அதன் பிறகு எனக்கு எஜமானனான உனக்கு, குருநாதனாகிய உனக்கு நான் என்ன செய்யினோ, இரும்பின் பாவை அணையன் நான், அப்படி உன் முன்னே நிற்கிற நான் இரும்பால் செய்த பொம்மை மாதிரி அப்படியே இருக்கிற உணர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட உருகாமல் இருக்கிறேன், இரும்பின் பாவை அணையன், இரும்பால் செய்த பொம்மையை ஒத்தவன் நான், பாடேன் உன்ன ஒரு பாட்டு கூட பாடல, நின்று ஆடேன் உன் முன்னிருந்து கூத்தாடவும் செய்யவில்லை, அந்தோ ஐயோ அலறிடேன், ஆஹா எவ்வளவு பெருமை எனக்கு வந்தது என்று அலறவில்லை, உலரிடேன் உலர்ந்தும் போகவில்லை, நெஞ்சம் காய்ந்து போகவில்லை, ஆவி சோரேன் மயக்கம் போட்டும் கீழே விழவில்லை, அப்படியே நிற்கிறேன், ஆனால்தான் இரும்பின் பாவை அணையேன், இரும்பால செஞ்ச பொம்மை எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அதுபோல உன் சன்னிதியிலே நிற்கிறேன், முனைவனே கடவுளே முறையோ நான் அவாறு, நான் ஆனது நியாயமா, நான் இப்படி இரும்பின் பாவை போல் நிற்கிறேனே இது நியாயமா, முடிவறியேன் இதற்கு என்ன கடைசியில முடிவு வரப்போகிறது என்பதும் எனக்கு தெரியேன், முதல் அந்தம் ஆயினானே எல்லாவற்றுக்கும் முதலாகவும் எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் இருப்பவனே, எனக்கு முடிவு தெரியவில்லை என்று சொன்னார். இதனுடைய உள்ள கருத்து என்ன, இன்பின் பாவை போல் ஆனார்னா செயலற்று நிற்கிறார், குருநாதர் வந்து ஆட்கொண்ட பிறகு இவருக்கு தன் நிலையே இல்லை, தன் நிலை இருந்தால்தான் ஆழணும், தன் நிலை இருந்தா கண்ணீர் விடுவான், தன் நிலை இருந்தா நெஞ்சு விடுவான், ஆஹா ஊகுமா கூத்தாடுவான், மகிழ்ச்சி வரும் போது ஒருவனுக்கு சுயநிலவி இருந்தாதான், சுயநிலவே அட்டு போச்சு, அப்படியே பிரமிச்சு போனான், இறைவனை கண்ட போது அப்படியே பிரமிச்சு இரும்பின் பாவை போல ஸ்தம்பித்து போய்விட்டா, இறைவனுடைய வசத்துல கட்டுப்பட்டு போய்விட்டார், அதனாலே அப்படி சொல்ற, முனைவனோ முறையோ நானானவாறு, நான் இப்படி உன் சந்நிதியில இரும்பின் பாவை போல் இப்படி ஆக்கப்பட்டேன், இது நியாயமா, மற்ற அடியார்கள் எல்லாம் உன்னை கண்டா உருகுறாங்க, அடியா குழை குழைக்கிறாங்க பாடுறாங்க, தன்வசத்தோடு இருக்கிறார்கள், நான் தன்வசமே இழந்து போய்விட்டேன், அதனால இதற்கு பிறகு என்னாவேனோ தெரியவில்லை என்று தன்னுடைய அனுபவத்தை உரைக்கிறார். ஆயன் நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயனாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டும், இறைவனே நீ உன்னை பற்றி நன்றாய் தெரிந்தவன், ஆச்சாரியனாய் வந்திருக்கிறேன், நான் இப்ப உனக்கு முன்னே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும், இந்த ரெண்டும் நீ தெரிந்து கொண்டாய் என்கிறேன், ரெண்டும் என்ன, ஆய நான் மறையவனும் நீயே, நான் மறையவன் நான்கு வேதங்களிலே பேசப்படுகிற மிக உத்தமமான பரம்பொருளும் நீதான், நீயே ஆதல் அறிந்து வேதங்கள்ல பேசப்படுகிற பரமோத்தமமான பரம்பொருள் யாவனோ அவன்தான் நீ என்பதை உனக்கு தெரிந்து கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன், யான் நான் உன்முன் இருக்கிறேன், நான் யாவரினும் கடையனாயனாயினேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட கடைசியில இருக்கிற
ஒரு நாய், கடைப்பட்ட நாயனாக நான் இருக்கிறேன். அந்த நாயினேன் ஆதலையும் அப்படி நாய்ப்பட்டவனாக இருக்கிற என்னையும் நோக்கி அதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. அப்படி தெரிஞ்சு கொண்டு எனக்கு நீ கருணை செய்யலாமா? நல்லவர்களை கருணை செஞ்சிருக்கணும். நீதான் கடவுள், உனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு உபதேசம் செய்யணும் தெரியும். நான் கடைப்பட்டவன் என்று தெரிந்தும் எனக்கு நீ இப்படி கருணை செய்திருக்கிறியே என்று கேட்கிற. நீ நான் மறையால் போற்றப்படுகிறவன் என்பதை அறிந்தும், நான் உலகத்திலேயே கீழ்ப்பட்டவன் என்று தெரிந்தும் என்ன செய்தாய்? நாதனே, நான் உனக்கோர் அன்பன் என்பேன். இப்ப என்ன சொல்லிக் கொள்கிறேன்? நான் உனக்கு ஒரு அடியான், ஒரு அன்பன் என்று இப்பொழுது நான் உன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். என்பேனாயினேன், உனக்கு நான் அடியவன் என்று சொல்லிக் கொள்கிறவனாக மாறிவிட்டேன். என்னை நீ இப்ப ஆட்கொண்டுட்ட. கொண்ட பிறகு நான் என்ன சொல்றேன்? குருநாதரா குருந்தவடத்திலே வந்தாரே, அவருக்கு ஒரு அடியேன் நான், அவருக்கு ஒரு அன்பன் நான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனாக நான் வந்து விட்டேன். நோக்கி கண்டும் நாதனே, நான் உனக்கு ஒரு அன்பன் ஆயினேன். ஆதலால் ஆண்டு கொண்டாய். அப்போ நீ ஆண்டு விட்டாய். ஒரு அன்பனானதனாலே என்ன நீ ஆட்கொண்டிருக்கிறாய், அதான் தெரியும். அடியாரம் இல்லையே அன்றி மற்றோர் அடியாதாம் இல்லையே. உனக்கு அருள் செய்வதற்கு, ஆண்டு கொள்வதற்கு இந்த உலகத்திலே அடியார் கிடைக்கலையா? அடியாதாம் இல்லையே, அடியார் இல்லையா? மற்றோர் பேயனே அன்றி, ஒரு பேயனாக இருக்கிற என்ன தவிர உன்னை ஆட்கொள்வதற்கு வேற அடியாரை கிடைக்கலையா என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா மாணிக்க வாசகரத்தான குருநாதர் அங்கே ஆட்கொண்டாய். எத்தனையோ பேர் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டாரே, அதனால கேட்கிற. ஓர் பேயனே அன்றி, பேயனாக இருக்கிற என்னை தவிர அடியார்தாம் இல்லையே, அடியார் உனக்கு கிடைக்கலையா? இதுதான் என் பெருமை. இப்படி நல்லவர்களை விட்டுட்டு கெட்டவனாக இருக்கிற என்ன ஏத்துகிறது தான் என் பெருமை. இதுதான் உன் பெருமை, அன்றே பெருமை அல்லவா? எம்பெருமான் செய்தி என் சொல்லி பேசுகேனே. இத நான் எப்படி சொல்றது? நல்லவர்கள்லாம் விட்டுட்டு என்ன நீ ஆட்கொண்டிருக்கிறியே, இதை நான் என்ன என்று சொல்லுவேன் என்று. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறத. மற்றவர்கள்லாம் விட்டுட்டு ஏன் என்ன ஆண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் அவரையே சொன்னார். நான் உனக்கு ஒரு அன்பன், இடத்திலே உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் உண்மையான அன்பு வைக்கவில்லை, வேடதாரியாக இருக்கிறார்கள். அது முன்னே ஒரு பாட்டுல சொன்னார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று தன்னை அல்ல மற்றவர்களுடைய நிலையை தன்மையில் இட்டு சொன்னாரே. அது மற்றவர்கள் நடிக்கிறார்கள், நான் நடிக்கல. உண்மையான அன்புடன் நான் இருந்தேன், அதனால்தான் மற்ற அடியார்கள் கிடைக்கலையோ. நான் கிடைச்சா ஆமா, உண்மைதான், மற்ற அடியார்கள் கிடைக்கல, இவருதான் அன்பராய் இருந்தார், அதனால்தான் இவருக்கு இறைவன் ஆட்கொண்டார். இதுதான் நின் பெருமை. இப்படி தக்கவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து உபதேசிப்பதுதான் உன்னுடைய பெருமையை காட்டுகிறது. என் பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். இப்படிப்பட்ட காரணத்தை இந்த உலகத்திலே எந்த வார்த்தையினாலே நான் உன்னை புகழ்வேன்? அடுத்த பாட்டை சொல்றேன்.

பேச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற அடியார்கள் பேச ஆரம்பித்தால் அவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே, இந்த வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையை சொன்னாதான் இறைவன் திருவருள் கிடைக்கும். அதனால்தான் ஞான சம்பந்தர் இதை சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னைக்குமே. ஈசன் எந்த ஈசனம் பெருமான் எரமர் கடவுளன்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதன்றால். இறைவனுடைய திருவருள் இந்த மூணு வார்த்தையை சதா சொல்லுகிறவர்களுக்குத்தான் கிடைக்கும், மற்றவருக்கு கிடைக்காது என்று அறுதியிட்டு ஒரு தேவார்த்தல் சொல்றார். எந்த மூணு சொல்? எந்தை ஈசன் எம்பெருமான் எந்த ஈசனம் பெருமான். அந்த மூணு வார்த்தையை எடுத்து இங்கே மாணிக்கமார்கள் சொல்றார். இந்த அடியார்கள் பேசுவார்களானால் இந்த மூணு வார்த்தை தான் சொல்வார். பேச்சில் பேசினால் தாம் தாங்கள் ஈசனே. இனவனுக்கு பின்னே நான் ஒண்ணும் தெரியாதவன், மடையன், ஈனன், நாயேன் என்று தாழ்ந்து தாழ்ந்து தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவராய் பின் தாழ் தன்னை பின்னுக்கு தள்ளி தாழ்த்தி பேசிக் கொள்ளுகிற நேசத்தால் அன்பினாலே அவர் இருப்பார்கள். பிறப்பிறப்பை கடந்தார் அவர்களெல்லாம் இனிமேல் பிறக்கவும் மாட்டார்கள், இனிமேல் இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிறப்பை கடந்தார் இப்படி சொன்ன ஞான சம்பந்தர் போன்ற அடியார்கள் எல்லாம் மோட்சம் போய்விட்டார்கள். கடந்தார் தம்மை ஆண்டானே, அப்படிப்பட்ட அடியார்களையும் ஒவ்வொரு சமயத்திலே முத்துப்பல்லக்கு முத்துச்சிவிகை அவர்களுக்கு முத்துக்கொடையெல்லாம் கொடுத்து ஆண்ட பெருமானே. இது ஞான சம்பந்தர் கதையை சொல்ற. இந்த ஈசனம் பெருமான் என்று எப்பொழுதே பேசிக் கொண்டிருந்து உன் திருவையை அடைந்தார்களே அந்த அடியார்களை எல்லாம் நீ ஆண்டாய். அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்தாய். திருவாடுதுறைக்கு வந்தபோது 1000 பொன் கொடுத்திருக்கிற. ஓடத்துல ஏறி ஓடுன்னு கேட்டா ஓடக்குள் இல்லாம அவர்களை செலுத்தி காட்டியிருக்கிற. இப்படி எல்லாம் ஆண்டவனே அவா வெள்ள கள்ளனேனே. நான் எப்படிப்பட்டவன்? கள்ளன், மனசிலே வஞ்சம், அவா வெள்ளம் ஆசை என்ற பெரிய வெள்ளம் என் உள்ளத்திலே ஓடுகிறது. அப்படிப்பட்ட என்னை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வள்ளந்தானே. அப்படி இருந்தும் என்னை நீ ஆட்கொண்டது என்ன காரணம்? அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், எப்போதும் எந்தை ஈசனம் பெருமான் சொன்னார்கள். நான் ஒண்ணுமே சொல்லல, என் உள்ளத்திலே அவா வெள்ளத்தை உடையவனாய் இருக்கிறேன், கள்ளன் வஞ்சகனாய் இருக்கிறேன். அப்படி இருந்தும் என்னை நீ ஆண்டாய், ஆண்ட வண்ணன் தான் என்னை ஆண்டது எப்படி என்று கேட்க. இது வந்து சும்மா சொல்றார். உள்ளபடிக்கே இறைவன் முட்டாளா இருக்கிற மாணிக்கவாசகர் ஆள்ல அவர் தகுதி உள்ளவர் தெரிந்துதான் ஆண்டிருக்கிறார். ஆனால் மாணிக்கவாசகர் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். என்ன பின்தாழ் நேசத்தார் அவங்க இந்த அடியார்கள்லாம் எப்படி தன்னை சொல்லிக் கொள்வார்கள்? பின்னுக்கு தள்ளி தன்னை தாழ்வாதான் எப்பவும் பேசிக் கொள்வார். தன்னை உயர்வாவே பேச மாட்டார். உயர்வா பேசினா ஆனா வந்துடும். அதனாலே தன்னை பின்னுக்கு தள்ளி ஒன்றுமறியாதவன் என்று பேசுகிறவர்கள் அறிய. வண்ணன் தான் செய்யதன்று இவளிதே என்றே அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தான் என்று அங்கு இறைவனுடைய வண்ணம் என்ன? தேவர்கள்ட்ட போறோம். தேவர்களை நீங்கள் கைலாசுக்கு போறீர்கள், சிவனுக்கு பக்கத்தில் போய் நின்று அவரை வணங்குறீர்கள். அந்த சிவபெருமான நேரம் பார்த்தீங்களே வண்ணன் தான். அந்த பெருமானுடைய வண்ணமானது எது? சேயதன்றி சிவப்பு நிறமா? அல்ல. வெளியிலே வெண்மையா? அன்று வெள்ளையும் அல்ல. சிவபெருமானுடைய சிவப்பா வெள்ளையா தெரியாது. அநேகன் ஏகன், அந்த கடவுள் ஒருத்தனா பல பேரா? அநேகன் பல கடவுளா, ஏகன் ஒரு கடவுளா? அதுவும் தெரியாது. அணுவணுவில் இறந்தாய், நீ அணுவுக்குள் அணுவுக்குள் அணுவா போய் ஒளிஞ்சு கொண்டே இருக்கிறாய் என்று என்று எண்ணம் தான் தடுமாறி எண்ணம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள். தேவர்கள் ஒருத்தர் கேட்கிறார், சிவபெருமான் நான் போனேன் சிவப்பா இருந்தார். ஒருத்தர் போனா இல்லையா சிவப்பா இல்லையா அவ்வளவுலே இருந்தார் சிவபெருமான். இந்த ரெண்டு தேவர்களுக்குள்ளே சண்டை. ஒருத்தர் சொல்றார் சேப்புங்கிறவன மறுக்கிறார் செய்யது அன்று, இன்னொருத்தன் சொல்றான் வெளிது அன்று அவன் வெள்ளை அல்ல. அந்த இறைவன் பல ரூபத்துல உட்கார்ந்திருந்தான். அநேகன்கிறான் ஒருத்தன், இல்ல இல்ல அவன் ஏகன்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் அவன் அணுவுக்குள் இருந்தான், அணுவுக்கு அணுவுக்குள்ளே போய் இருக்கிறான் என்று இன்னொருத்தன் சொல்றான்.
இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் வாதமிடுகிறவர்களா இருக்கிறார்களே தவிர, இறந்தாய் என்றங்கு எண்ணந்தான் தடுமாறி தம்முடைய அறிவு தடுமாற்றமடைந்து இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் தேவர்களினாலே கண்டுபிடிக்க முடியாதவனாக இருக்கின்ற ஏ பெருமானே. அப்படி தேவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன். அந்த இறைவன் என்ன பண்ணா, இப்ப திருப்பெந்துரைக்கு வந்து மாணிக்கவாசகர் எதிர்க்க உட்கார்ந்து என்னை நல்லா பார்த்துக்கும், என் வண்ணம் என்ன, என் உருவம் என்ன, நான் எப்படி இருக்கேன் எல்லாத்தையும் நீ பார், தேவர்கள்லாம் சண்டை போடுறார்கள், நான் உனக்கு பக்கத்துல காட்டுறேன் என்று எல்லாத்தையும் காட்டினாராம். அவர் என்ன பண்ணார், என் நந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்து மாறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி, உன்னுடைய நிறம் எப்படி என்று எனக்கு நீ காட்டிவிட்டாய், வடிவு காட்டி உன் உருவம் எப்படி இருக்குன்னு காட்டிவிட்டாய், மலர்கடல்கள் அவை காட்டி உன் திருவடி எப்படி இருக்கும் என்று எனக்கு காட்டினாய், வழியத்தேனை ஒரு வழியும் தெரியாது திகைத்த எனக்கு நீ உன் வண்ணத்தை காட்டினாய், உன் வடிவு காட்டினாய், மலர்கடல்கள் காட்டினாய், இத்தனையும் நான் பார்த்துட்டேன், தேவர்களுக்கு கிடைக்கலைங்க. இவர் பார்த்தாரே என்ன வண்ணம் இருந்தது அதை இன்னொரு இடத்துல சொல்ற.

0: மாதிரி செக்கச்சிவேன்னு இருக்கிறேன்னு உடம்ப காட்டினார். அப்ப நிறம் தெரிஞ்சு போச்சு. மாணிக்க மாசருக்கு இறைவனுடைய நிறம் சிவப்பு என்பது தெளிவா தெரிந்தது. சிவந்த திருமேனியை காட்டினான். இதை மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, அப்பர் சாமியும் பார்த்திருக்காரு, அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ, எரிபோல் மேனி நெருப்பு மாதிரி அவன் உடம்பு என்று அவரின் சொல்வார். அவங்க எல்லாம் இறைவனை பார்த்தவர்கள். ஆகவே வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி அவன் வடிவை காட்டினானே, வடிவு எப்படி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயி. ஒரு இரக்கவாளனாக இரக்க முடியலா அந்தணன் பிராமணன் என்றும் ஒரு பொருள். இரக்க குணமுடைய ஒரு வடிவமுடையவனாக வந்து உன் உருவத்தை காட்டினாய். அடுத்தது மலர்கழல்கள் அவை காட்டி, அதிலே அவன் காட்டாதனவெல்லாம் காட்டி தன் கழல் காட்டி என்னை ஆட்கொண்டா தாட்டாமரை காட்டி என்று இன்னொரு பாட்டிலையும் இவர் சொல்லுவார் மாணிக்க வாசகர். அதனாலே தேவர்களெல்லாம் சண்டை போடும்படியாயிருக்கிற அந்த வடிவத்தை இவருக்கு ரொம்ப எளிமையா தெளிவா காட்டிவிட்டார்.
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு எம்பெருமான், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம், பகுதி 9. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அங்கே விமலர் கடல் எழுத்தினார், கூடிய காதலிலே கும்பிட்டு அருந்தினார், வந்தமிழ் கூறினார். அங்கிருந்து திரு நீரூர் சென்றார். திரு நீரூர் என்ற கேத்திரத்தில் முனையடுவார் நாயனார் அவதரித்த கேத்திரத்திலே சுவாமிகள் வழிபாடு செய்தார்கள். அதன் பின்னர் திரு புன்கூர் என்ற கேத்திரத்தில் திருநாளைப்பவர் நாயனார் வழிபாடு செய்தார். திருப்புன்கூர் கேத்திரத்திலே சென்று அங்கே பாடி இறங்கி அருந்தமிழ் பாடினார். அதன் பின்னர் திரு பழமண்ணி படிக்கரை அர்த்தசரம், அதுக்கப்புறம் திரு குறுக்கை பதி என்று சொல்லக்கூடிய திரு குறுக்கை வீரட்டானன் கேத்திரத்தை தரிசிக்கிறார். வேகமா போய் பார்த்தா திருமையா சீக்கிரம் வந்துடும். அவ்வாறு சுவாமிகள் அற்புதமான பல சொல்மாலை பாடிக்கொண்டே வந்து திரு குறுக்கை பதியிலே பாடிய அந்த சொல்மாலை அதன் அருகே திரு அன்னியூர் என்ற கேத்திரம், திரு அன்னியூர் இருக்கிற பெருமான் ஆபசகேஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி அந்த கேத்திரத்துல வந்து ஒரு அழகான திரு இருக்கு கூட பாடுகிறார். மன்னியூர் இறை செனியார் இறை அன்னியூர் அமர் என்று தொடங்கின பதிகம். அந்த பதிகத்தை இப்பொழுது பாட ஆசைப்படுகிறேன். மன்னியூர் இறை செனியார் இறை அன்னியூர் அமர் மண்ணு ஜோதி ஒரு பாடல். ரொம்ப சிம்பிள். மன்னியூர் இறை செனியார் இறை அன்னியூர் அமர் மண்ணு ஜோதி அன்னியூர் நிறைவேற்றுகிற ஜோதி மயமா இந்த பிரபு இருக்கிறார் என்று பாடுகிறார். நீதி வேண்டுமே பாதி அருணி, நீதி வேண்டுமே ஆதி அருணியூர் ஜோதி நாமமே ஓடி பூமியே பத்தராயினீர் அத்தன் அன்னியூர் சித்தர் தாட்டோட நிறைவு வேண்டுமே நல்ல நிறைவான வாழ்க்கை பண்ண ஆசைப்பட்டீங்க. நிறைவு வேண்டுமே அரவன் அன்னியூர் மறையுறவன் கலருக்கு உறவு செய்வேன். இன்பம் வேண்டுமே அன்பன் அன்பன் அன்னியூர் நண்பன் இன்னும் உங்களாகவே சுவாமிகள் வழிபட்ட பெண்ணற்ற சனங்களை தரிசித்துக் கொண்டு அவர் ஆற்றிய அற்புத செய்திகளையும் ஏழுமானால் சுவாமிகள் இங்கே திருமலைக்காடு என்ற கேத்திரத்துல வந்து கதவுகளை அடைக்க திறக்க பாடிய அற்புத செய்தியை சிந்திக்கலாம் என்று கூறினார். சேத்தார பெருமான் அருள் செய்த இந்த அருமையான சைவ காப்பியத்திலே திரு ஞானசம்பந்த பெருமான் தீவிர வரலாற்று நாம் தொடர்புடையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை நிறைவேற்ற இடம் சுவாமிகள் திரு புதினுக்கு வேலூர் என் அற்புத கஷேத்திரத்திலே வழிபாடு செய்ததும் திரு முடியூர் திரு நீரூர் திரு புன்கூர் திரு பழமண்ணி படிக்கரை திரு குறுக்கை வீரட்டானம் என்ற அற்புத கஷேத்திரங்களெல்லாம் தரிசித்து பஞ்சவநல்லூர் என்ற அற்புத கஷேத்திரத்தையும் வணங்கி இருப்புடன் பாடல் இசைத்தார், வேதம் தமிழால் விரித்தார் திருநாசனஸ்வரர். வேதம் தமிழால் விரித்தார் இது செய்ய மக்களாகி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். வேதம் தமிழால் விரித்தார் என்ற காரணத்தினால வேதம் அடமையிருக்கு. இன்னைக்கு பல நவீனர்கள் வேதம் தமிழாக இருக்கு அடமுறையில காப்பிட்டாங்க என்று பேசுகின்றவர்களாம் நம்ம சாட்சி அடி கொடுக்கிறார் சேகர் பெருமா. லிங்காரசம்பந்த சுவாமிகள் வேதத்தை தமிழால் விரித்தார் சொன்னார்னா அந்த வேதம் தமிழ்ல இல்லைன்னு தெரியும். அப்ப அது வடமொழியில் வடமொழியில் உள்ளது வேதத்தை தமிழால் நமக்கு கொடுத்தவர் வேதம் தமிழால் விரித்தார் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டார். அங்கே திருமணம்ஷரி என்ற அற்புத கஷேத்திரத்தை தரிசனம் செய்தார். திருமணம் ஆக வேண்டிய இளம் வயதுடைய பெண்களுடைய திருமணம் தடைபட்டால் அங்கு சென்று தரிசிப்பது சைவ மரபு. அந்த வகையிலே அருமையான திருமணம் செடி தரிசித்தார். அதன் பின்னர் திரு எதிர்கொள்பாணி இந்த கஷேத்திரம் அவருடைய அருள் விருந்தாக அமைகிறது. அது மட்டுமா திரு வேள்விக்குடி என்ற அற்புத கஷேத்திரம். இதெல்லாம் பாடிய தேவார பையத்திரம் எல்லாம் நிறைய பகிர்ந்தது. அதனால இப்பொழுது திரு வேள்விக்குடி வந்தார். அங்கே அந்த அங்கிருந்து இருக்கிற நாயகரை வழிபாட செய்து வேள்விக்குடியிலே மணவாளன் சுவாமி மணவாளேஸ்வரர் என்ற அந்த திருமண குளத்தில் இருக்கிறார் அந்த பெருமாள். அவரை வணங்கினார். அதன் பின்னர் திரு கோடிக்கா என்று அந்த அற்புதமான கோடிக்கணக்கான முனிவர்கள் வழிபட்ட அந்த கஷேத்திரத்தை வந்து தரிசிக்கிறார். அங்கே இரு கோடிக்காவில் அமர்ந்த தேவர் சிகாமணி தன்னை இரு கோடி தடியும் மாபும் இசைந்து அணிந்தானே வெள்ளேற பருக்கோடு அணிந்த பிரானை பணிந்து சொல்வாரை கேட்பாடினார். அங்கிருந்து கஞ்சனூர் வருகிறார். கஞ்சனூர்ல அரதத்த சிவச்சர சுவாமிகள் பழுக்க காட்சியில் இரும்பு முக்காலில் இருந்து சிவபரத்தம் சாதித்த செய்தி நாம் ஏற்கனவே அறிந்தது. அக்னி மன்னர்கள் என்ற தலைப்பிலே நாம் உரையாற்றினோம். அது அக்னியிலிருந்து சிவபெருமானுடைய புகழைதான் பஞ்சரத்ன ஸ்லோகம் என்று ஸ்லோகத்துல பாட மாதிரி சுவஞான சுவாமிகள் அந்த பாஷ்யத்துல பெருநாயிருக்கிற அழகா 22 காரணங்களால் பரமேஸ்வரனே பரம்பொருள் என்று உயர் காயத்திற்கு உரிப்பொருளாக சசரதன் மகளை தாபித்தியத்தனின் ஒவ்வொரு காரணமா அந்த பஞ்ச ஸ்லோகத்து தமிழ தர சுவஞான சுவாமி அந்த அற்புதமான கஞ்சனூரை வழிபாடு செய்து கஞ்சனூர் ஆண்ட கோவை 95 அற்புதமான திருப்பதிகளை பாடி அருகே இருக்கிற திருமாந்துறை சேத்திரம் அங்கும் சுற்றமிழ் மாலை சாத்தினார். திருமங்கலங்குடி அடுத்த சேத்திரம் அகசியம் வழிபாடு செய்து சுனினார் கோயில் ஆயிரத்தினுடைய கோயில் அந்த கோயில் திருமங்கலங்குடி அங்கும் அப்பெருமான வழிபாடு செய்தார். மீண்டும் ஒரு முறை திருவியலூர் திருந்து தேவன்குடி வெற்றியெல்லாம் தரிசித்த நாயகர் அங்கிருந்து புறப்பட்டு திரு இன்னம்பர் என்னும் சேத்திரம் அங்கும் சொல்மாலை பாடுகிறார். அதன் பின்னர் வாணி என்று சொல்லக்கூடிய குரந்தரசன் வழிபட்ட வட குரங்காடுதுறை. எனவே குரங்காடுதுறை ரெண்டு சரம் தெரிகிறது. தென்பு குரங்கா குரங்காடுதுறை வட குரங்காடுதுறை. இந்த வட குரங்காடுதுறை வாணி ராமாயணத்தில் காணப்படுகிற வாணி வழிபட்ட இடம் இந்த அற்புத சேத்திரம். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனுடைய நாயகனார் திரு பழனூர் சார்ந்தார். திரு பழனன் என்ற அற்புத கஷேத்திரத்திலே திருநாவுக்கர சுவாமிகள் அப்புந்தினிகளை சிறப்பித்து பாடிய அற்புத கஷேத்திரத்தில நமது நாயகனாக திகழ்கின்ற ஞானசம்பந்த மூர்த்திகள் திரு பழனத்துல அருமையான ஒரு பதிகம் பாடுற அந்த பதிக சொல்லாலை பாடி பரவி மகிழ்ந்து அதன் பின்னர் திருமையார்
3: வேதமோதி வெண்ணூல் கொண்டு வெள்ளையே பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் தோழர் பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோழார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பார் என நின்றே பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகரே நம பார்வதீபனையே நகராதேவார் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார். யாருடைய பாதத்தை தொழுகிறார்களோ பாவத்தை தீர்க்கிறார். எப்படி அவர் பாடணும்? நாதாயிரம் நம்பாயிரம் நக்காயிரம் பாடினார். அவங்க பாத தொழுதுக்கு பாட பண்ணி எப்படி வருகிறான் அடியார்கள் முன்னார். வேதம் மோதி அவர் சுத்தி வேதம் ஓதுகிற அடியார் மீனவர் பெருமக்கள்லாம் சுவாமி காட்சி போது பாருங்க. வெள்ளூர் பூண்டு வெள்ளை எழுதி ஏறி பூதம் சூழ சிவபூதம் சூழ பொலிய வருவார் அழகா வருவார். புலியின் புரிதோனா சிவமா இந்த பதியத்துல அழகா பாட்ட. இந்த திருப்பயணம் வழிபட்ட பிறகு சுவாமிகள் திருவையார் வந்து சேர்ந்தார். அங்கு வாழ்கின்ற மெய் தொண்டர்கள் எல்லாம் அனைவர்கள் காத்திருக்கிறார். திருவையார் நம்முடைய செய்யும் மக்களுக்கு ஒரு முக்கியமான கஷேத்திரம். ஏனென்றால் அப்பிர பெருமானுக்கு கைதை கவசி கொடுத்தா திருவையார் பஞ்சநதீஸ்வரர் ஐந்து நதிகள் கூடுகிற இடம் திருவையார் பஞ்சம் லட்சம் தமிழ ஐயாறு ஐந்து ஆறுகள் கூடுகிற சங்கமத்தில் இருக்கிறனால திருவையாறு நடைபெறுகிறது. அந்த கஷேத்திரத்திலே என் பெருமான் வழிபாடு செய்யற சமயத்துல ஒரு அழகான மேலநாள் குறிஞ்சு பண்ணல ஒரு பதிகம் பண்ண எண்ணற்ற பதிகத்துல அது ஒன்று மழை பெய்மித்த வல்லமை பொருந்திய பதிகம் திருவையாற்று. அந்த பதிகத்தை சுவாமிகள் பாடி என் பெருமானுடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறார். அந்த பதிகத்துல ஒரு திருப்பாடல் சிதம்பரம் பொறனைந்து நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமே முந்தி அலமந்த போலாக அங்கே அருள் செய்வான் அமரும் கோவில் வளமந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் அருமையா திருவையா சொன்ன பாடுக்கு சொல்ல அழகா மரங்கள்ல குரங்குகள் அந்த குரங்குகள் மரங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அப்பொழுது எங்க பார்த்தாலும் பெண்கள் ஆடுகிறார்கள் முழமம் கொட்டுகிறது. அது இந்த குரங்குகள் கண்ணுக்கு இடியும் மின்னல் போல காட்சிருக்கு. உடனே மழை வந்துச்சு நினைச்சு அப்படியே மரத்து மேல உச்சி ஏறி பார்க்கு அந்த குரங்கு. அது போல நாம தான் செய்யறோம். மெய்யில்லாதவற்றை பொய்யான விஷயத்தை மெய்யென்று கருதி கொண்டு அஞ்சி அஞ்சி குரங்கு போல வாழ்க்கும் இந்த வாழ்க்கை நடத்துகிற நாம் சிவபெருமான் திருவடியை சிக்கரம் பிடிக்காமல் யமதூதர்கள் நம்பால் வருகிற சமயத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியவன் சிவபெருமான் தெரியாம வாழ்க்கும் அந்த குரங்கு போல. அப்ப நம்ம காப்பாற்றுகிறவன் சிவபெருமான் தான். எப்பொழுது புலனைந்தும் பொறி கலங்கி ஐந்து குளங்களை ஒடுங்கிருச்சு பொறி கலங்கி அப்படியே ஐயாக்கிற கூப்பிட புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி எங்க ஒருமே தெரியல பேச்சு மூச்சு அடங்கி போச்சு. நீங்களே நமதுவாக எரும மாடு மட்டும் தெரியும் புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு சனி மேல வந்து மூச்சுக்குழல் அடைக்க போற நேரம் ஐமே உந்தி ஐநா சளி அது அப்படியே அடைக்கிறது மூச்சுக்குழல் அடைச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லா ஊருக்கும் புறப்படுறாங்க. புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமே அலமந்த போதாக அந்த சமயத்துல அஞ்சேர் என்று அருள் செய்வான் ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான். மற்ற கடவுளா யமதூதர்ல பார்த்து ஓடிடுவாங்க நமக்கு நம்மளே போட்டு சிவபெருமான் மட்டும்தான். அஞ்சே நின்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளமந்த மடவார்கள் நடமாட எங்களை நட அழைப்பு முழவு அதிர மழை என்று அஞ்சி இந்த மின்னல் கொடியாரை பத்து மின்னலனமும் மழவத்தை பத்து இடியனமும் தவறாக எடுத்துக்கொண்டு மழையின் விளங்கி சில மந்தி அலமந்து சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் இவ்வாறு திருவையாற்றினார். அவ்வாறு அப்பெருமான் பகிர்ந்து அருளி சுவாமியுடைய காட்சியை பெறுகிறார். அந்த சமயத்துல சுவாமி நடன காட்சியை நான் சொல்லிருமான் கொடுக்கிறார். திருவுலகத்தில் நடன காட்சி திருவையாற்று அந்த காட்சியை அவர் தரிசித்த உடனே இன்னொரு பதிகம், அந்த பதிகத்துல அந்த பதிகம் எப்படி முடிகிறது? ஆடுமாறு வல்லான் யாற்றிய மஞ்சனே, ஐயாற்றிய மஞ்சனே ஆடுகிறான், ஆடுமாறு வல்லான் ஐயாற்று மஞ்சனே என்று பாடுகிறார். கொங்கு கோடல் கொங்கு குளிர் குமிழம் என்று தொடங்குகின்ற அற்புதமான பதிகம். நேரம் கருதி அவற்றையெல்லாம் நான் விட்டுக்கொண்டே வருகிறேன். திருவையாறு தரிசித்த அந்த பிரபு அங்கிருந்து புறப்பட்டார். அதன் அருகே இருக்கிற அற்புதமான சப்த ஸ்தானங்கள் என்று இன்றைய காலத்திலே பேசப்படுகின்ற அரிய ஸ்தானங்களை எல்லாம் அந்த பிரபு தரிசிக்கிறார். அவற்றிலே பெரும் புரியு, பெருநீத்தானம், பெரு மழவாடி, மழவாடி வருவதற்கு மறந்தனையோ சுந்தர பெருவாடி, பொன்னார் மேனியனே உன் தோளை அழைக்க மின்னார் செஞ்சடை மேல் வீட்டில் கொன்றை அணிந்தவன் அண்ணே மாமனியே.

மரபாடின அதன் பின்னர் அன்பில் அறந்துரை. இந்த அன்பில் அறந்துரை தரிசனம் சுவாமி செய்கிறார். வடகரை மாந்துரை அவருக்கு தரிசனம். அதன் பின்னர் சுவாமி அமர்ந்து அருளிய அழகான சூரியனும் சந்திரனும் வழிபட்ட அற்புத கஷேத்திரமாக திகழ்கின்ற திரு பருதிநியமம், அதன் பின்னர் ஒரு அழகான கஷேத்திரம் பாட்சிதாசராமம், திரு பாட்சிதாசராமம் என்ற சரத்தை சுவாமி அடைகிறார். அந்த சரத்துல ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கிறான் கொல்லி மரபன். கொல்லி என்ற மலையை அரணாக கொண்ட அந்த நாட்டினுடைய மகாராஜா கொல்லி மரபன் என்ற சிற்றரசன். அவனுடைய ஒரே மகள் புத்திரி பலகாலம் தாம் செய்து பெற்றெடுத்த மயலகன் என்ன. அந்த மயலகன் நோய் என்பது வலிப்பும் ஜுரமும் சேர்ந்தது மயக்கத்துக்கு அப்படியே செத்தது போல கிடப்பா. திரும்ப அப்படி இப்படி ஒரு கொடுமையான பிள்ளைகளுக்கு இந்த வலிப்பு நோயே வரக்கூடாது. காய்ச்சல் அதிகமான பிள்ளைகளுக்கு வலிப்பு நோய் வந்துடும். அந்த வலிப்பு நோயும் மயக்க உணர்வு தரக்கூடிய நோய் பேர் தான் மயிலகம். மகாராஜனுடைய புத்திரிக்கு மயிலக நோய் வந்தா எத்தனை மருத்துவர் வருவார்கள்? யாராலும் தீர்க்க முடியும் அந்த நோய். தீர்க்க முடியாத தீராத நோயெல்லாம் தீர்த்து அருடவர்கள் சுவாமிகள் வருகிறார். இந்த செய்தி கட்டி தினமும் மகளை அழைச்சிட்டு வருவார். திருக்கோயில் முன்னால அந்த முற்றத்தில் போட்டுவர் அதுதான் முடியும். நீ கொடுத்த பிள்ளைங்க நீ அம்மாள் கோயில் வரும் ஒரு பெண் எனக்கு மாவட்ட கொடுத்தா அவ மகா 12 வயசு ஆகும் பேசிக்க தெரியாது சாப்பிட தெரியாது ஒண்ணு தெரியாது அது மகா பேசக்கூட தெரியலையா அம்மா 12 வயசு சொல்லி இப்பதான் 12 வயசுக்கு பிறந்த பேசக்கூட தெரியல சாப்பிடுங்க ஊட்டிதான் அதுதான் அழகா அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவர் 11 நாள் கோமயம்மை சனிகிற வசனையில் இந்த பிள்ளை அப்படி உலக வாழ்க்கையில நமக்கு பழைய தீமையின் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் நிகழும். அப்ப நாம தான் அதை திருப்பதற்கு சுரூபமான திருவுருவை நாட வேண்டும். அதை நாடுகின்ற அரசர்கள் தான் விஞ்ஞான சம்பந்த பெருமான் வருகை தந்த செய்தி கண்ண மகிழ்ச்சியோடு என்ன சொல்லுவார்கள் அமைச்சர்களா பார்த்து மாநகரம் அலங்கரிமில் மகர தோரண நாட்டுமில் மகர தோரண நாட்டு மணிநீர் வாசத்தூணரும் பூரண கும்பம் ஜோதி மணி விளக்கினோடு தூபம் ஏந்தும் ஏனை அணி பெறவெல்லாம் எழில் பெருக இயற்றும் என ஏவி தானு வானவர் நாயகர் மகனார் மறு முன்பு தொழுது அணிந்தார் மழவர் கோமான் வானவர் நாயகர் மகனார் வானவர் தேவர்கள் அவருடைய நாயகர் சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் வானவர் நாயகர் மகனார் யாரது மாணவர் நாயகர் மகனார் வானவர் நாயகர் மகனார் யாரு சொல்ற தேவர்கள் தேவர்களுடைய நாயகனா தற்சுவர்மா அவருடைய மகனா யாரு இந்த தீயாசம் இல்லையா அவருடைய பெயர்யா வானவர் நாயகர் மகனார் அவருடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டு கொல்லி மாணவர் அவருடைய பாதத்தை திருக்கோயில தரிசனம் செய்வார் வந்தா கண்கள கண்ணீர் வந்த மகளே மயங்கி போய் கிடக்கு மயிலகன் நோயால மயங்கி கிடக்கிற குழந்தையை கண்ட ஞானசம்பந்த பெருமாள் திருமுழத்துல அருள் சுரக்கிற என்ன விஷயம் இந்த குழந்தை சுவாமி என்னிடத்து என் அருமை குழந்தை மயிலகன் நோயால பல வருஷ காலம் உங்களுடைய திருக்கண்பாரே படம் சுவாமி என்ன பண்ணார் குழந்தையுடைய முற்றத்தில் கிடக்கிற அந்த குழந்தை பக்கத்தில் வந்தார் சுவாமி.

0: பார்த்தருடி ஒரு அழகான பதிகம் பண்ற. அணிகிழறு தாரவன் சொன்ன மாற்றம் அருடும் கேட்டு அந்நிலையின் பணிபட செஞ்சடை பாச்சில்மேய பரம்பொருளாயினாரே. மணிபடர் கண்டரோ மங்கை வாட மகள் செய்வதோ இவர் மாண்பு மாண்பது என்று தனிவில் பிணி தவிர்க்கும் பதிக தண்டவே பாடினார் சண்பை நாதர். நம பார்வதீபதையே இந்த செய்தி கேட்டவுடன் சுவாமிகள் இறக்கவில்லை, இறக்கப்பட்டு இந்த குழந்தையை உணராமல் சுவாமி சந்தை பார்த்து மணிவழர் கண்டனோ ரமேஸ்வரா மாணிக்கும் போல அவருடைய கண் அந்த கழுத்து தேவர்களால் காப்பாற்றி அந்த கழுத்து இந்த குழந்தை காப்பாற்றக்கூடாது. மணிவழர் கண்டனோ மாதரை இந்த குழந்தைய மங்கையை வாட மயில் செய்வதோ சின்ன பிள்ளை சூதுவாது கால பிறந்த அது வாடுமா செய்யலாமா அது உனக்கு பெருமையா மணிவழர் கண்டவோ மங்கையை வாட மயில் செய்வதோ உவர் மாண்பே. இந்த மகுடம் உள்ள பதிகத்தை பாடுற பாட பாட பாட பதிகம் பூர்த்தியாச்சு. திருக்கடை காப்புல அந்த குழந்தை ஜாமுனி பிடிச்சிருச்சு. இதுவரை நடக்க முடியாத பிள்ளை மதிப்பினாலும் மயக்கத்தினாலும் மயங்கி கிடந்த குழந்தை எழுந்து தந்தையுடைய பாடம் காட்சி அறியாமல் கண்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இப்படி மதிப்பு நோய் வந்தா மயக்க உணர்வு வந்தா பேச்சு முச்சுலாம கிடந்தா இன்னும் சொல்லப்போனா கோமா ஸ்டேஜ்னு சொல்றேன் அது வந்தா பதிகம் பாட வேண்டிய இடம் இந்த இடம் துணி வளர்த்தீங்கள் அந்த பதிகத்தை என் பெருமான் தந்தமிழ் பாடி அந்த குழந்தையை எழுப்பிய அற்புதமான செய்தி நடந்ததுதான் திரு பாச்சிராஜராமன் திருச்சி பக்கத்தில் அந்த பதிகத்தினுடைய முதல் திருப்பாசுரத்தையும் நிறைய பாசுரத்தையும் கண்டு மேலே செல்லலாம். துணிவளர் திங்கள் தொடங்கி விளங்க சுழற்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேவர் அணிவளர் கோலனராம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயம் செய்வதோ இவர் மாண்பே. அகமரி அன்புடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகை மணி மாலை புரைந்து அழகாய புனிதர்களாம் இவர் என்ன நகை மணி தன்பொழில் சூழ்தரு காளி நட்டமிழ் ஞான சம்பந்தம் தகை மணி தண்டமிழ் கொண்டு இவையேத்த சாரகிலா வினை தானே. நம பார்வதீபதையே அகர மகாதேவா வினை சாராது. இந்த பதிகத்தை பாடினால் நமக்கு நோயெல்லாம் எப்படி ஏற்படுத்து வினையாளர்கள் நாம செய்த வினைதான் மூன்று விஷயத்துக்காக ஜாதி ஆருள் போகம் சாஸ்திரத்தில் ஜாதியும் கிடைக்கிறது ஆயுள் கிடைக்கிறது இந்த ஆயுள் காலத்தில் அனுபவிக்கின்ற ஆற்றல் கிடைக்கிறது மூன்றும் நாம் செய்த வெறியினால் சிவபெருமான ஜாதி ஆயுள் போகம் நம்மளால மாற்ற முடியாது. அது சைவ சித்தாந்தனுடைய தத்துவத்தில் ஒன்று. இந்த குழந்தைக்கு ஆயுள் எப்படி போகும் மாற்றி அமைக்கிறது. ஆகவே அந்த வினையை சாரகிலா வினைதானே அற்புதமா பாடுறேன். இப்படி சுவாமியுடைய குகையை பாடி அந்த திருக்கோயில் வந்துகின்ற பெருமானை வழிபாடு செய்கிறார். அங்கு அமர்ந்து பெருமானை வழிபாடு செய்துட்டு அங்கிருந்து திரு பைங்கிணி என்ற கஷேத்திரத்தை திரு பைங்கிணி என்ற கஷேத்திரத்தை சுவாமி தரிசித்து வருகிறார். திரு பைங்கிணி என்று அற்புதமான மற்றொரு பாடல் பெற்ற சொல்லாம் அங்கே நம்முடைய சுந்தரம சுவாமியின் வாழ்க்கையோடு கிடைத்தது. திருச்சிராப்பள்ளி அருகே வாழை மரம் செலவிச்சு அந்த ஸ்தலத்தை செலவிச்சுடைய அந்த அற்புதமான கேத்திரத்தை என் பெருமான் தரிசிக்கிறார். எனவே திரு பைங்கிணி தரிசனம் செய்த நாயகர் நம்முடைய ஞான சம்பந்த மூர்த்திகள் அங்கிருந்து புறப்பட்டு அதனை அடுத்து அழகான அற்புதமான மற்றொரு கேத்திரமாக திகழ்கின்ற திரு கிங்கோய் மலை. திரு கிங்கோய் மலை என்று ரத்னகிரீஸ்வரர் சுவாமி ரத்ன வடிவத்திற்கு திரு கிங்கோய் மலை. நம்ம சைவ மக்கள் எல்லாம் வழிபாடு செய்யும் மூணு ஸ்தலங்கள் பக்கத்தில் காலை கடம்ப, மத்தியான சொக்கர், மாலை கிங்கோய் நாள். ஒரே நாள்ல இந்த மூவரை தரிசனம். காவிரியின் தென்கரையில முதல் ஸ்தலம் திரு கடம்பந்துறை, அதுக்கு தற்கால பெயர் குளித்தல். குளித்தல் தெற்கு பகுதியில், வடகரையின் தென்பகுதி 193 ஸ்தலங்கள், வடகரையில 67 ஸ்தலங்கள். 123 ஸ்தலம் முதல் ஸ்தலம் எது கேட்டா திரு கடம்பந்துறை. அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கோடிக்கரை போய் வேதாரண்யம் கோடிக்கரை வரைக்கும் அப்படியே தெரிஞ்சு அந்த தென்கரையில் இருக்கிற முதல் ஸ்தலம் திரு கடம்பந்து காலு. அந்த கடம்பன் மத்தியான சொக்கம் பக்கத்துல ஐயர் மலை, சிவாய மலை என்று அந்த ஸ்தலத்தில் ஏறத்தாழ 900 படி இறங்க. ஒவ்வொரு படிக்கு இடையில ஒரு அடி உயரம், சும்மா சாதாரண இறங்கி யாத்திரை கூட 10 பேர் போயிட்டாங்க. இதால முடியாது கூப்பிட்டு நீங்க இருங்க, உங்களை சேர்த்து நான் கூப்பிட்டு வரேன். 10 படி ஏற வேண்டிய படியில படிக்க வேண்டியது, அது படி ஏற வேண்டியது. சும்மா திருமணத்தின் படிதான் சிம்பிள். அங்கே அந்த ரத்னகிரீஸ்வரர் இருக்கிற அந்த அருமையான சிவாய மலைநாட்டி ஆதிமுதல் குலதெய்வம் சுவாமி அருமையாக வெற்றிப்பட்ட குலதெய்வம் உயரமான மலை. நாம் இதெல்லாம் அங்குள்ள பட்ட அடிச்சுக்காரு காலையில இருந்து அபிஷேக தண்ணிய குழப்ப ஜாமனை தொலைச்சு அவன் அவர்கள் பழக்கமா நாங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு விட ஏறி அது மத்தியான சொக்க. அதுக்கப்புறம் அங்க ராஜலிங்கம் அனுப்புவார் சுவாமி. ராஜலிங்கம் சுவாமி பெருமாள் நேர உச்சிக்கு போன உடனே அங்க சுவாமி நம்ம களைப்பண்டிக்கிறது ஒரு சுனை இருக்கு. அந்த சுனை தண்ணியை குடிச்ச உடனே களைப்படாது அத தரிசனம் எடுத்து வேணும். சாயந்தரம் சாயலட்ச திரு கிங்கோய் மலை அது மலைதான். ஆனா அந்த படி ஈஸியான படி சின்ன சின்ன படி. அந்த சாமி மாணிக்கப்பட்ட மரகதமா ஜெயிக்க சமூகத்துல அந்த மூர்த்தி பராமரிக்கிறாங்க. அந்த ஏரியா மோசமான ஏரியா, திருச்சிரா கொண்ட ஏரியால சிவபக்தி இல்லை, அவ்வளவு ஆழ குரல் வராது. அந்த மூன்று ஸ்தலத்தையும் காவிரியினுடைய இரண்டு பக்கம் இருக்கு, பாலம் இருக்கு, நீச்சல் வச்சு போன அவசியம் இல்லை, பாலம் இருக்கு. அந்த பாலத்தின் வழியாக நம்ம பஸ்ல போய் அந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் மூன்றையும் ஒரே நாடு தரிசனம். கேரளாவில வைக்கம் ஒரு ஸ்தலம், கழுத்துருத்தி இன்னொரு ஸ்தலம், ஏற்றுமானூர், இந்த மூணு ஸ்தலத்தையும் ஒரே நாள் தரிசனம் போயிருக்கோம். அதுபோல இந்த மூன்று சரத்துல ஒன்றாக திகழ்கின்ற திரு கிங்கோய் மலையை எம்பெருமான் சென்று சேர்ந்தார். அங்கே கிங்கோய் மலை நாதரை தன் இனிய தமிழ் மாலையினால சுவாமி பாடி அருளி அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நேர கொங்கு நாடு, கொங்கு நாடு போய் சேர்கிறேன். இன்றைய கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கு அவர் தரிசித்த அற்புதமான கேத்திரம் கொடிமாட செங்குன்றூர். அதான் திருச்செங்கோடு, திருச்செங்கோடியில் இன்று பேசப்படுகிற சலக்கு பேர் தான் பெரிய புராணத்துல கொடி மாட செங்குன்றூர். அங்கே என்ன சிறப்பு இங்கே மலை உச்சியில நம்முடைய சூரியமா மாதரும் பாகராக இருக்கிற அர்ஜுனாயீஸ்வரர் முரசாமி முரசாத்த சிறுகோடி மலை அர்ஜுனாயீஸ்வரர் அது சுயம்பு சுவாமி கம்பீரமா இருக்கிறார். எதிர்பார்த்த அம்மையை உயரமா 10-12 உயரம் சுவாமி மூலசாதர பாலுக்குள்ள சின்ன குழி அது தண்ணி முடிச்சு அந்த மலையும் வரை உச்சியில மூலசாதத்துல தண்ணி முடிச்சு நம்முடைய குருக்கள் அதை குடிச்சு எல்லாருக்கும் தீர்த்து கொடுப்பாரு. சுவாமி சுவயம் கொடுத்தியா அதுக்கு நேர பின்பக்கம் பார்த்தா செங்கோட்டு மேலும் முருகப்பெருமா, கிழக்க பார்த்து செங்கோட்டு மேற்க பார்த்து நம்முடைய அர்ஜுனாதீஸ்வரர் திருச்செங்கோடு அருமையான சரம். இப்பொழுது பஸ் எல்லாம் நடப்பு ஏற்பாடு அங்க அந்த ஆண்டு அந்த மலையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ரத்தனங்களா கிடைக்கும். ஆனா அந்த ஊர் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் அந்த மலையில சுத்தி சுத்தி ஏறிப்பாக்க ரத்தன கற்கள் கிடைக்கிறாங்க. அவ்வாறு சுவாமியுடைய அருள் பெற்ற அந்த அற்புதமான கேத்திரத்தை தரிசிக்கிறார். இது கொடிமான சிந்தும் அங்கே அப்பிரபு மறுநாள் தங்குகிறார். அங்கிருந்து அருகே இருக்கிற பல ஸ்தலங்களாம் அல்ல, அங்கே திரு நனா அல்லது பவானி மறுநாள் எப்படி மழையாக இருக்கிறதோ மூன்று நதிகள் கூடுகிறது மழையாக. கங்கை நதி, யமுனை நதி, சரஸ்வதி, பிரம்மபுத்திரம் கவிந்திரியா, இந்த மூன்று நதிகள் கொடுக்கிற இடம் சங்கமம் பிரயாகை. அங்கே நீராடுவது சிறப்புடைய காசிக்கு போறவுள்ள பிரயாகையில போய் நீராடும். அந்த ரெண்டு நதியும் கலக்கிறத பார்த்தீங்கன்னா கலர் துண்டா தெரியும். கங்கை நதி ஒரு கலர் வரும், யமுனை நதி ஒரு கலர் வரும். அந்த ரெண்டு சங்கமம் வர இடத்துல நம்ம போட்டோம் குளிக்கிறது நீராடுவது ரொம்ப சிறப்பு. அதேபோல தமிழ்நாட்டில் பவானி சங்கமம் உடல், பவானி நதியும் காவிரி நதியும் அமுத நதியின் கண்ணுக்கு தெரியாத மூன்றாவது நதி, மூன்று நதிகளும் சங்கமமான இடத்துலதான் திருக்கோயில் சங்கமேஸ்வரர் சாமிகள் அழகான ஸ்தலம். திருக்கொடிமாடு செங்குன்று, திருச்செங்கோடு, செங்கோடு அதன் அருகே பவானியாக அந்த நம்முடைய தேவாரத்துல திரு நனாயின்
1: சுற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் செப்பார் முலைமங்கள் தென்னன் பெருந்துரையா

0: அலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணுமானாய், அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணுமானாய். அரகண பார்வதி பதை தேவ சிவனை செல்வர்களே, இன்னைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போன வகுப்பிலேயே இந்த ஆலய வழிபாடு என்பதை நான் தொடங்கினோம். ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்திலே பரார்த்த பூஜை என்றுதான் அதற்கு பெயர். ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து நாம் செய்வது ஆன்மார்த்த பூஜை. ஆன்மார்த்தம் என்றர்த்தம் ஆன்மாவின் பொருட்டு, பரார்த்தம் என்றால் பொது நன்மைக்காக. ஆலயங்கள் அவ்வாறு பொது நன்மைக்காக நாம் செய்யப்படுகிறோம். அதாவது ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு, ஆன்மார்த்தத்திலே இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு. ஆகவே அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எல்லாமே சைவத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையும் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதே போலதான் தமிழனுடைய ஒழுக்கம் பண்பாடும் ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லா சிவாலயங்களிலுமே துவார பாலகர்கள், பாலகர் துவார பாலகர் என்றால் கேட் கீப்பர் அர்த்தம், கேட் கீப்பர். அந்த சிவாலயங்களிலே அந்த பதத்துக்கு ஒரு பெயர், சண்டி என்பது ஒரு பதம். அந்த சண்டி என்ற பதத்திலே முருகனுக்கு வேற ஒரு சண்டி இருக்கிறார், அம்பாளுக்கு வேற சண்டி, விநாயகருக்கு வேற சண்டி, சூரியனுக்கு வேற சண்டி, அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. சண்டி இந்த சண்டி என்பதை நான் இன்னைக்கு சொல்லுவேன் பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்வேன், பிரைவேட் செக்ரட்டரி. சில விஷயத்தை அப்படி சொன்னாதான் புரியுது. அதுபோல இந்த பதத்துக்கு என்ன பேர்னு கேட்டா இண்டி முண்டி. அவர்கள் அந்த வரலாறு அற்புதமாக எங்கே வருகிறது என்று கேட்டால், நான் அன்றைக்கே ஒன்றை சொன்னேன், பல செய்திகளையும் அதாவது சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றையும் கார்லேட் பண்ணிட்டே வரணும், அப்பதான் அந்த சைவத்தினுடைய உண்மையான கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையிலே அன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னேன், மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் கந்த புராணத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு வந்தது என்ன, ஏன் நாவலர் பெருமானவர்கள் கந்த புராண பாராயணத்தை தொடங்கி வைத்தார்கள் இலங்கையிலே, தமிழ்நாட்டை விட மிக சிறப்பாக நடந்தது கந்த புராணம். கந்த புராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் விளக்கமாக, அதுலேயும் கந்த புராணத்துல எது முக்கியம், தட்சகாண்டம். கிட்டத்தட்ட 2200 பாடல்கள் தட்சகாண்டம் தான். அந்த தட்சகாண்டத்திலேதான் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுடைய முழு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஏன் நஞ்சை உண்டார், அந்த தட்சகாண்டத்திலே தட்சனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்காமல் ஏன் தேவர்களுக்கு தண்டனை கொடுத்தார், இப்படி எல்லாம் சில வினாக்களை தொடுக்கும் பொழுது திருமுறையில பதில் இருக்கார். அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால், அதாவது எல்லாமே நமக்கு வேணும் ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப விநாயக சதுர்த்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா விநாயக புராணத்துக்கு போகாம எப்படி பதில் சொல்ல முடியும். அதே போல சிவராத்திரி, இந்த சிவராத்திரி என்பது சிவ நிசி அப்படின்னு சொல்றாரு கந்த புராணத்துல, அடிமுடி தேடிய படலம், அதுலதான் சிவராத்திரியினுடைய தாற்பயம் என்னன்னு வருகிறது. அது கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட லிங்க புராணம். எப்பயுமே தமிழ் புராணங்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே வடமொழியிலே எல்லாம் விரிவு எக்ஸ்டென்சிவ், 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு லிங்க புராணத்துல. அந்த 18,000 ஸ்லோகங்களையும் சுருக்கி 99 பாடல்கள்னால கச்சியப்ப சிவாச்சாரியார் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு கொடுத்தார். அந்த கான்செப்ட் இருக்கே, அந்த சிவபுராணத்தினுடைய அந்த சிவ ராத்திரியினுடைய கான்செப்ட் என்னங்கிறதா அப்பர் சுவாமிகள் லிங்க புராண திருக்குறுந்தொகை. அந்த லிங்க புராணத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், அத குறுந்தொகை யாப்பிலே அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக, அதெல்லாம் யாப்பு பற்றி வந்த பெயர், அதாவது திருமுறைகள்ல பண்பற்றி வந்த பெயர்கள் வேற இருக்கு, யாப்பு பற்றி வந்தது வேற, காரணம் பற்றி வந்தது இருக்கு. யாழ்மொழி பதிகம் என்பது காரணம் பற்றி வந்தது, திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் எல்லாம் யாப்பு பற்றி வந்தது, அப்புறம் பண் வேற யாப்பு வேற, அப்படிலாம் பெரியவர்கள் நிறைய இதெல்லாம் நம்ம நான் ஒன்றும் கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாம் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நமக்கு என்ன தெரியல. அப்படி அந்த மகாஸ்காந்தத்திலே வரக்கூடிய ஆறு காண்டங்கள், ஆறு சம்ஹிதைகள் மொத்தம் வந்து வியாச மகாமுனிவர் தொகுத்தது 81,800 ஸ்லோகங்கள் மகாஸ்காந்தம், அது பேர் மகாஸ்காந்தம், அவர் தொகுத்தவர் தான். புராணங்களை வந்து ஏன் சைவம் வைக்கிற, புராணங்கள் வேதம் வியாசர் சொன்னதுன்னு சொல்லிவிட்டார். வியாசருடைய ரோல் என்ன, வியாசனா தொகுத்ததுன்னு அர்த்தம், அவ்வளவுதான், இது ஒன்லி கம்பைலர். ஆனா வேதங்கள் யார் சொல்லப்பட்டது, சிவபெருமான் தான், வேத நாயகன் அவன் தான். பிரம்மா என்ன செய்யறாரு, அந்த வேதத்தை தினந்தோறும் ஒரே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பிரம்மா, அதனால அவருக்கு வேதான்னு ஒரு பேர், பிரம்மாவுக்கு வேதான்னு ஒரு பேர். அப்ப ஒவ்வொருத்தருடைய ரோலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட, கந்த புராணம் புராணங்கள்னா என்னன்னு சொல்ற, என்ன அருமையான உலகம், நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட, கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது மூவாறு சொல்கதை. புராணங்களை பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியர் காட்டுவான், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட, புராணங்களை தந்தவர் அதிகார நந்தி தான், அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனக்குமார முனிவன், கோதிலாது உணர் சனக்குமரன் கூறிட. இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறத நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதே போல அந்த சனக்குமார முனிவர் சொல்லுகிறார், வியாச முனிவர் நோட்ஸ் எடுக்கிறார், அவ்வளவு. அப்ப நீங்க எடுத்த நோட்ஸ் உங்க கருத்து இல்லையா, கோதிலாது உணர்ற சனற்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது மூவாறு சொல்கதை. ஆனா சூதன் தான் என்ன பண்றாரு, அந்த புராணங்களுடைய உண்மையான தாத்பரியம், அந்த அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், புராணங்களை வகுத்தவர் தான் வியாசர். புராணங்களே இப்ப நான் நீங்க சொன்ன நாயன்மார்கள் என்றால், அதை தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிறார்னு சொல்லணும். அதே போலதான், அதே போலதான் புராணங்களை சொன்னவர் அதிகார நந்தி, அதை குற்றமில்லாது உணர்ந்தவர் சனத்குமார முனிவர், அதை வகுத்தவர் வியாசர், அதனுடைய உண்மை தாற்பரியத்தை விளக்கினவர் சூத மகாமுனிவர். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே.
1: முனிவர் கூட்டம்
0: சூத மகாமுனிவர், முனிவர்கள் மத்தியிலே நைமிசாரண்ய வனத்திலே அந்த முனிவர்கள் பக்குவமுடைய முனிவர்கள், எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேட்பது சொல்லுபவன் அது பக்தான்னு சொல்லுவாங்க, கேட்பவன் சோக்தா. இந்த பக்தாவுடைய ஸ்டாண்டர்ட் கூட கூட ஸ்ரோக்தாவுடைய ஸ்டாண்டர்டும் கூட்டிகிட்டே வரணும், அதுதானே. அதை வேடிக்கையா சொல்றேன், சில விஷயத்த உலக உதரங்கதான் புரியும். இப்ப யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் வர்றார், அவர் எங்க பேசுவார், ஹி வில் ஸ்பீக் ஒன்லி இன் மெடிக்கல் அசோசியேஷன். அவருடைய பேச்சை புரிஞ்சுக்கணும்னா மினிமம் எம்பிபிஎஸ் இருந்தால்தான் புரியும், நமக்கு புரியுமா? அப்ப ஒவ்வொன்றையும் சொல்லணும்னா அந்த கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவேதான் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சந்தேகம் என்பது எந்த நிலையிலையும் வரும். படிக்க படிக்க சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கும், தெளிவும் வரும், தெளிவும் வரும், சந்தேகமும் வரும். அவர்களுக்கெல்லாம் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சூத மகாமுனிவர் உபதேச முறையிலே சொன்னார். அதான் உபதேசம். உபதேசம்னா என்ன அர்த்தம்? நுணுக்கமான விஷயத்தை சொல்றது உபதேசம். நேரேஷன் வேற, நேரேஷன் சொல்லிக்கிட்டே போறது. உபதேசம்னா அதுக்கு அர்த்தம் வேற.
1: இப்ப நீங்க என்ன
0: செய்ய, நீங்க எப்படி
1: உபதேசம்?
0: சில இடத்துல உபதேசமாக சொன்னதே நேரேட் பண்றேன். இந்த உபதேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆங்கில பதம் சொன்ன. உபதேசம் எப்பயுமே ஒரு மொழியில இன்னொரு மொழிக்கு போகும்போது என்னங்கிறது இன்டாக்ட்ரினேஷன், இன்டாக்ட்ரினேஷன் உபதேசம். மந்திர தந்திரத்தோடு உபதேச சொல்லான மூன்றாம் எல்லாம் டெபினிஷன் சித்தியாருக்கு தான் வரணும். மந்திரம், தந்திரம், உபதேசம், இந்த மூன்றின் வாயிலாகவும் வேதாகமங்களை கேட்க வேண்டும். இப்ப மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, உபதேசம்னா என்ன, இந்த மூணுக்கு சேர்த்தான் சைவம் என்ன சொல்லணும், உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம். கதவனை கூட்டிருக்கணும் அவங்களுக்கு இடைவரா. ஆகம பிரமாணம், அந்த ஆகம பிரமாணத்தை தான் தமிழ் என்ன சொல்லணும், உரை அளவை. பிரத்யட்ச பிரமாணம், காட்சி அளவை. அனுமான பிரமாணம், கருதல் அளவை. ஆகம பிரமாணம், உரை அளவை. சித்தியார்ல சொன்னார் உரை அளவைன்னு என்னன்னாரு, மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல்லன மூன்றாம் அளவையில். தர்க்க சாஸ்திரத்துல சார கொடுக்குற அளவையில்ங்கிறது என்ன, பூரா தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே அந்த சாரத்தை கொடுக்குற. சித்தியார்ல மட்டும்தான் அளவையில், மற்ற நூல்கள் இல்லை. அந்த வகையிலே அந்த வியாச மகா முனிவர் செய்த அந்த ஒரு பெரிய சிறப்பு, அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்ட சங்கர சம்ஹிதை. சம்ஹிதா என்பது தமிழ்ல சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதையை மட்டும்தான் யார் பண்ணார், கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10345 பாடல்கள்ல அதுலேயும் என்ன விட்டாரு, உபதேச காண்டத்தை விட்டுறாரு. சம்ஹிதைங்கிறது ஒரு பெரும் பிரிவு, காண்டம் என்பது ஒரு சிறு பிரிவு. இப்போ மகாஸ்காந்தம் 6 சம்ஹிதை, அந்த 6 சம்ஹிதையில ஒரு சம்ஹிதைனா சங்கர சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதை 7 காண்டங்களை உடையது. அந்த 7 காண்டங்களிலே 6 காண்டத்தை தமிழிலே கொடுத்தவர் தான் கந்த புராணம். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் இருக்கே, அத சொன்னவர் யார் என்றால் அவருடைய நேர் மாணாக்கராகிய கோனேரியப்ப நாவலர். கச்சியப்ப சிவாச்சாரியோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவர் தான் கோனேரியப்ப நாவலர். அந்த கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டத்துல சொல்றேன், அதுலதான் சூரியனுடைய பூர்வ ஜென்மம் எல்லாம் வரும். அப்படி அந்த தெளிவுனால அது ஏன் கதை புராணத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா, திருமுறைகளிலே வரக்கூடிய அந்த புராண கதைகளுக்கெல்லாம் உண்மையான தாற்பயம் கந்த புராணத்துலதான் வருது. ஆனா அதுலேயும் ஒரு ஒமிஷன் வந்தது என்னன்னு கேட்டா, அந்த சனத்குமார சங்கீதை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சங்கீதை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த சங்கீதை, அந்த சங்கீதையில வர்றதை இவர் சொல்லல. அதனால என்ன பண்ணார் நம்முடைய சிவஞான சுவாமிகள், அதுல வரக்கூடிய செய்திகளை ஒரு புராணமா தமிழ்ல சொன்னார். என்ன தெரியுதுன்னு கேட்டா, கேட்பாங்க என்ன சார் எல்லாம் வடமொழிக்கு தான் போகணுமான்னு கேக்குறாங்க. ஒரு சில விஷயத்த நீங்க சிந்திக்கணும், நம்முடைய தத்துவ ஞானம் மட்டும் வடமொழியில இல்ல, எல்லாமே வடமொழி தானே. சிற்ப சாஸ்திரம் எதுல இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் எதுல இருக்கு, வாஸ்து எதுல இருக்கு, கார்பெண்ட்ரி எதுல இருக்கு, டான்ஸ் எதுல இருக்கு, எல்லாமே
1: பாத்தீங்கன்னா
0: தமிழ் இருக்கு. அந்த நூலை பாத்தீங்கன்னா அதுல பாயிரத்த கம்பர் சொல்றாரு, அப்படிதான் வரும். தமிழ் நூல்களில் வந்து அவரு அவர் சொல்ல நானே ராமாயணம் பாடினேன்னு சொல்லாமே அந்த மூணு பேர் ராமாயணம் பாடியிருக்கிறாங்க. அதுல வான்மீகியை மையமாக வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன்ங்கிறேன். அப்படித்தானே சொல்றாங்க எல்லாரும். கச்சியப்ப சிவாச்சாரியும் அப்படிதான் சொல்றேன். அதனால என்ன அந்த காலத்துல என்ன கேட்டா அது வந்து அது ஒரு மொழி என்று கருதாமல் நான் சொன்னேன் மொழிக்கு அப்பாற்பட்ட. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல பண்டிதர் அப்புறம் வித்வான் இப்ப புலவர் இப்படி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பட்டம் பண்டிதர் தான். ரெண்டாவது பண்டிதர் நல்லா இல்லையேன்னு வித்வான்னு கொடுத்தாங்க. இப்ப புலவர்னு கொடுத்தாங்க. இப்ப பண்டிதர் வித்வான் என்று அந்த காலத்துல வச்சவங்களுக்கு எப்படி வச்சாங்க? சான்ஸ்கிரிட் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் வந்து தமிழ். செகண்ட் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்துல ஒரு மினிமம் மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வித்வான் பட்டமே கொடுத்தாங்க. ஏன்னா தமிழுக்கும் இந்த வடமொழிக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கட்டாயமா தெரியணும். தமிழின் உயர்வு தெரிவதற்கு சம்ஸ்கிருதம் தெரியணும், சம்ஸ்கிருதத்தின் உயர்வு தெரிவதற்கு தமிழ் தெரியணும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி. ஏன்னு கேட்டா அந்த ரெண்டையுமே இங்க ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், முக்கியமான ரகசியம். சில பேரை எப்படி எடுத்துக்கொள்றாங்களோ தெரியல. தமிழ் மொழிக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதற்காக அல்ல. சைவர்களை நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு சொல்ல நாம் தமிழ் மொழியை உயிராக மூச்சாக நினைக்கிறோம். அது போல மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் நாங்களும் எங்களுக்கு தமிழ் தான் உயிர்ங்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுக்கறது ஓட்டு வாங்கறதுக்கு தான், அதுக்குதான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனால் இங்கே தமிழ் நம்ம சைவர்கள் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல. இந்த தமிழ் மொழியின் இலக்கணம் அதை நீங்க வரலையே நினைச்சேன், முக்கியமான ஆள் வரணுமே. இந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை செய்தவன் நம்முடைய வழிபடு கடவுள், அதற்காக தான் முக்கியத்துவம். சைவ சமயத்தின் கொள்கையின்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பேர் சொல்றீங்க? போன ஜென்மத்தில் நீங்க தமிழனா இருந்தீங்களா? அடுத்த ஜென்மம் நம்ம உடன்படுறோம். சைவத்துல வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் நம்மளும் யாராவது சொல்ல முடியுமா? சைவன் வந்த பிறகு நான் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடுத்த பிறப்பு எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப சைவனே இல்லையே நீங்க. இப்ப போன ஜென்மத்தில் தமிழனா இருந்தீங்களா நீங்க? அடுத்த ஜென்மத்தில் தமிழனா பிறக்க போறீங்களா? படித்த கேரண்டி. அப்போ பிறவிதோறும் என்ன ஆகுது? நம்முடைய தேசம் மாறும், நமக்கு வருகின்ற மனைவி மாறுவாள், நமக்கு வருகின்ற பிள்ளைகள் மாறும். அந்த கான்செப்ட் நீங்க ஒரு கொள்கையை சொல்ல போனா சமய கழகத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி இருந்தும் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால் இந்த தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் மட்டும்தான் சிவபெருமானே நம்முடைய வடமொழி நம்முடைய சிவபெருமானே அதற்கு இலக்கணம் செய்தார். அதனாலதான் தமிழுக்கு சைவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Not because we are born as Tamils. அதனால வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கிணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெலாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பகரனில் கடல் வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் இயல் வாய்ப்ப இருமொழியும் நெறிப்படுத்தார் முனிவேந்தர் இசை பரப்பும் இருமொழியும் ஆன்றவரே தழியினார் என்றால் இவ் இருமொழியும் இகர் என்னும் இதற்கையும் உளவேயோ. காஞ்சிபுராணம், காஞ்சி புராணத்துல அகத்தியமா முனிவருக்கு சொல்லுகிற விளக்கிற வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி வடமொழியினுடைய அந்த நுட்பங்களை பாணினி மகா முனிவருக்கு வெளிப்படுத்தினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேட்டு பாகரனில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். ஆகினால என்ன பண்ணாங்க? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப சமய சாஸ்திரத்தை விட்டுருங்க. இப்ப கோயில் எப்படி கட்டணும்? தமிழ்ல எங்க நூல் இருக்கு? ஜோதிட சாஸ்திரம் வராகமிக்கிறத விட்டுட்டு ஜோதிட சாஸ்திரம் உண்டா? வராகமிக்கிறதான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டி. அவர் செய்த 7 நூல்களுமே எங்க இருக்கு? சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. அன்னைக்கு கூட கேட்டேன், ஜோதிடன் என்பது என்னையா தமிழ் கேட்டா யாருக்கா தெரியுமா? ஜோதிடன் வடமொழிவாத ஜோதிடனுக்கு தமிழ் என்ன? நீங்க தான் சொன்னீங்களா வருமன் காப்போம், யாரும் சொன்னாங்க இல்ல வருமன் முறை போக்கணும். கணியன், கணியன் பூங்குண்டனா, கணியன் ஜோதிடன் அர்த்தம். சொற்கள் இருக்கு, ஆகினால்தான் அது வந்து ரெண்டு வேற வேற பர்பஸுக்கு பண்ண. அப்படி நோக்கம் வந்து தமிழ் மொழியினுடைய, அதோட என்னன்னு கேட்டா அது இன்னொன்னா நான் விளக்குறேன். ஐயா உடனே சண்டைக்கு வந்துடுவார், நீ இன்னொரு நாள் விளக்குறது தெரிய போறீங்க. ஏன்னா இல்ல, ஆனா இன்னைக்கு
1: வாசிப்பாரு.
0: இப்ப ஒரு அருமையான வரலாறு,
2: அந்த கணியனுக்கு வேறு எது சொல்லிருக்கா, வேறு எது கருத்து இருக்கா?
0: வேற கருத்து இல்ல இல்ல, அங்க உரையாசிரியர்கள் கணியன் என்பது அந்த இன்னொரு சேக்கலார் சொல்றாரு. சேக்கலார் என்ன சொல்றாரு தெரியுமா? சேக்கலார்னு சொல்றாரு, காலம் உணர் பழையார். இத கோச்சங்கள் சொல்லுடைய வரலாற்றுல வருது சேக்கலார் சொல்றாரு. ஆனா அது 3 வார்த்தையா இருது இல்ல, காலம் உணர் பழையார். அவங்களுக்கு சொந்தமா இருக்க முடியாது, அவங்களுக்கு எப்பயும் ரூட் வந்து ஹீப்ரூல இருந்து வரணும். கிறிஸ்டியன்ஸுக்கு ரூட் வந்து ஹீப்ரூ தானே. அப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த திருமுறைகள் பூரா பாத்தீங்கன்னா எங்கேயாவது பல இடங்கள்ல என்ன வருது, திரிபுரத்தை எரித்தார். ஆனா அந்த திரிபுரத்தை ஏன் எரித்தார்னு எங்கேயாவது வருதான் திருமுறையில? திரிபுர சம்மாரம் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா அந்த திரிபுர சம்மாரத்தை நினைவுறுத்துவதுதான் தேரோட்டம். தேரோட்டத்தினுடைய கான்செப்டே என்ன? எத்தனையோ தேர் ஓடிட்டு இருக்க உங்க ஊர்ல. தேரோட்டம் என்பது எதை காட்டுகிறது என்றால், திரிபுர சம்மாரத்தை தான் நினைவுறுத்துகிறது தேரோட்டம். அதனால தேர்ல சிவபெருமார் வரும்போது வில்லோட தான் இருக்கணும்னு வச்சாங்க. அப்படிதான் அங்கெல்லாம் அப்படிதான் அலங்காரம் பண்ணுவோம் தேரோட்டத்துல. சிவபெருமான் விஷ்ணுமூர்த்தி வருவார், பாண்டாள் வருவார். ஆண்டாள் தேர் தான் பெரிய தேர் தமிழ்நாட்டுல. அது வைணவ தாற்பயம் வேற, நமக்கு வந்து திரிபுர சம்மாரம் தான். ஆனா நாம் சொல்லுகின்ற தாற்பயத்தை தான் புலவர்கள் எல்லாம், ஏன்னா இந்த இதை வந்து நான் வந்து இலக்கியங்கள் எப்படி வருதுங்கன்னு சொல்ல போறேன். இந்த இடத்துல சங்க இலக்கியங்களும் சைவ புராணங்களும் மாறுபடவே இல்லை, அதான் பெரிய ஆச்சரியம். சில இடங்கள்ல புலவர்கள் மாறுபடுகிறார்கள், ஆனா இந்த இடத்துல மாறுபடவே இல்லை. அதெல்லாம் வேற போறேன், இதை பத்தி இன்னைக்கு பேசலாம் நிறைய செய்திகள். அப்பொழுது அது வந்து அந்த மொழி வழக்கம் எங்க வருதுன்னு கேட்டா, சனற்குமார சமிதியில வருது. அந்த சனற்குமார சமிதியில வரக்கூடிய செய்தியை தான் சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் என்று பாடி, அதுல ஒரு படலம் வருது, பேரு முப்புராரி கோட்டப்படலம். முப்புராரி கோட்டப்படலம்னு பேர். அந்த முப்புராரி கோட்டப்படலத்துலதான் தேவாரத்துல வரக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதனால என்ன தெரிகிறது என்றால், புராணங்களை விட்டுவிட்டு தேவாரத்திற்கு நான் வந்து விளக்கம் சொல்லவே முடியாது. உதாரணம் ஒண்ணு கேட்கிறேன், சிவபெருமான் நஞ்சை உண்டார், நஞ்சை உண்டும் சாமாதி இருந்தார். ரைட், நஞ்சை உண்டு சாவாது இருந்தார், அது அவையாரே சொன்னதாக ஒரு இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவபெருமான் அந்த விஷம் போகும்போது அந்த கழுத்து கருப்பானது, அதை மட்டும் அவரால் மாத்திக்க முடியாதா? சென்னையில வந்து அப்பலோல மாத்திருக்கலாமே அவரே. இன்னைக்கு ஒரு டாக்டர் மாத்திரானே, உங்க நிறத்தையே மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றானே. இங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உடம்பே உருவத்தையே மாத்திடுறாங்க. அப்படி ஒரு மனிதனே செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து ஏன் சார் கண்ட? அப்ப அப்ப என்ன தெரியும், சிவபெருமான் விஷம் வந்து சிவபெருமானை பாதித்திருக்கிறது அல்லவா? பாதிக்கலன்னா ஏன் கண்ட மட்டும் கருப்பாகுது? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அந்த புராணத்துல. இருக்கட்டும், தங்குது, கழுத்து கருப்பாச்சுனாலும் என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ வகையில ஒரு அஃபெக்ட், உயிர் போகல ஆனா காயப்பட்டிருக்கு. அது தேவர்கள் வேண்டுகோளுக்காக தான் கருப்பாக வைத்துக் கொண்டார். அவர் சொன்னார்கள், உம்மை பார்க்கும்போது நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், ஆகவே கண்டத்தை கருப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நேர் விருப்பத்துக்காக தான் வச்சுட்டு இருக்க. அவரால் மாத்த முடியலன்னு இல்ல, இதெல்லாம் வருது புராணங்கள்ல. இந்த கேள்வியை கேட்டா என்ன குறுக்கு கேள்வினா அவங்களே கேட்டு படிச்சு விட்டாங்க. ஆகவே திரிபுர சம்ஹாரத்துல அங்க என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த மூன்று புறங்கள் ஏன் அதை திருவிளையாடல், அதை நாம என்ன சொல்றோம் அது அதுகூட கேட்பேன். திருவிளையாடல் இது எப்படியா இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஹோலி கேம் சொல்லிடலாம். தமிழ்ல திருவிளையாடல், சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, லீலா. லீலா அதான் சான்ஸ்கிரிட் வார்த்தை லீலா, கிருஷ்ண லீலைன்னு சொல்றாங்க இல்லையா, லீலா. அவர் இஸ்கான்ல பக்தி வேதாந்த பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, லீலாங்கிறதுக்கு டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம் அப்படிங்கிறார். அது வார்த்தை சொல்ற பிரபுபாதா, டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம். அது திருவிளையாடல்னா அது ஏன் சொல்ல, அது பெரிய கான்செப்ட். ஏன் அது திருவிளையாடல்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காரணத்திற்காக. ஒன்று வந்து என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, கருவி கரடங்கள் கொண்டு செய்ய மாட்டார், சங்கற்ப மாத்திரையினாலே செய்வார். இதுதான் சிவபெருமான செய்யறதுக்கு நம்ம சரி வித்தியாசம். நாம ஏதாவது காரியம் செய்யணும்னா டூல் பாக்ஸ் வேணும் இல்லையா. ஒரு டூல் பாக்ஸ் இல்லாம ஏதாவது நடக்குமா? இப்ப நம்ம ஒண்ணு செய்யணும், ஒரு டூல் பாக்ஸ் வேணும், ஒரு வெஹிக்கிள் வேணும், ஏதாவது ஒரு கருவி வேணும். ஆனா சிவபெருமான் என்ன செய்கிறார், வெறும் சங்கற்பம். அந்த சங்கற்பத்தினாலேயே அவர் காரியத்தை செய்ய முடியும். அது ஒரு காரணம்.
2: அவர்
0: வச்சிருந்தார், ஆனா வில்லை பயன்படுத்தவில்லை. அதுதான் அங்க உள்ளது, அதைதான் உணர்த்தினார் தேவர்களுக்கு. எனக்கு அங்க காரணம், வில்லை வைத்திருந்தார், அம்பை வைத்திருந்தார், ஆனால் அந்த அம்பை பயன்படுத்த மாட்டார் என்பது எனக்கு தெரியல. அதனால மாணிக்கவாசகர் எப்படி இருந்தார், ஈரம்பு கண்டிலம் ஏகம்பரதன் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெரு மிகை உந்தி பர. கான்செப்ட் எப்படி மாணிக்கவாசகர் திருவாசகம் திருவுந்தியா, அவர் கையில ரெண்டு அம்பு இல்லையாம், ஒரு அம்பு தான் இருந்துச்சான். ஆனா தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்தது, எரிய போற டார்கெட் மூணு இருக்கு, மூணு கோட்டை, கையில ஒரு அம்பு தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு அம்பு மூணு கோட்டையும், இந்த ஒரு கோட்டையை அடிச்சவனும் இன்னொரு அம்பு வரும், அடுத்த கோட்டையை அடிச்சவனும் இன்னொரு அம்பு வரும், அப்படி வருமா? இல்ல இந்த ஒரு அம்பே போய் மூணு கோட்டையும் ஒண்ணு கூட அடிக்குமா அப்படின்னு ஆணு வாய் திறந்து பார்த்தான். என்ன ரெண்டு ஒரு அம்பு தானே வச்சிருக்காரு, கோட்டை மூணு இருக்கு, டார்கெட் மூணு இருக்கு அப்படின்னு. ஈரம்பு கண்டிலம் ஏகம் படுதங்கையில் முடிவு என்னாச்சு, ஓடம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெரு மிகை. அந்த ஒண்ணுமே பயன்படுத்தல, ஒன்றும் மிகை. இட் ஹஸ் பிகம் எக்ஸஸ். இட் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட். எவ்வளவு தீவிர சம்ஹாரத்தை எவ்வளவு அழகா பாடுறாங்க. அதோட
2: தொடர்பா இந்த
0: அதாவது அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா அசுரர்களுடைய வல்லாரும் என்ன வருகிறது என்று கேட்டால், இந்த அசுரர்களுடைய கான்செப்டை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் வந்து அசுரத்தனமான சிவபுண்ணியத்தை செய்யறாங்க. நாம கூட சொல்லலாம் அசுரம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்த காரணத்தினால அவர்களுக்கு அதிகமான வரங்களை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் என்றால், நீ இவ்வளவு சிவபுண்ணியம் செஞ்சும் இந்த சிவபுண்ணிய எதிர கொண்டு விடுன்னு தெரியாம நீ கேட்கிற. அதனால என்ன பண்றாரு, அறிவுறுத்தினா பிரயோஜனம் இல்ல, வாங்கிக்கோன்ற. நீ கேட்டதை வாங்கிக்கோப்போ. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு மரணம் வரக்கூடாது.
3: அதுதான் சைவம் டாட்டார்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் ஒன்று பகுதி இரண்டு. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
4: இது எப்படி ஏன் வந்து முதல்ல புருஷன் கட்டுண்டுது அப்படி பார்த்தா இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த சத்துவ ரஜஸ்தமோ குணம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் பேலன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் சிருஷ்டி கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குணம் கொஞ்சம் அப்செட் ஆச்சுன்னா சிருஷ்டி ஆரம்பிச்சு, இதுதான் அவ வந்து சொல்ற. அப்ப யாரு வந்து இத வந்து நம்ம வந்து பிரகிருதி வந்து சைதன்யம் சொல்றோம், அதுக்கு வந்து எதுவும் பிரகிருதி அச்சேதனம் அன்கான்சியஸ் ஜடம், புருஷன் வந்து சைதன்யம். புருஷனுக்கு பிரகிருத்தியோட தேவை இல்லை, பிரகிருதி ஜடமானதுனால அதுக்கு ஒன்றும் கான்சியஸ்னஸ் தேவை இல்லைங்கிறது கிடையாது. அப்ப இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி வந்து முதல் முதல்ல பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் சம்பந்தம் வருது அப்படின்னு. ஆனா இவன் என்ன சொல்றா, இந்த தத்துவங்களை ஆழமா விசாரிச்சு விசாரிச்சு விசாரிச்சு பிரகிருத்தியோட பிடியில இருந்து நம்ம புருஷனை விடுவிச்சா அதுக்கு மோட்சம் அப்படிங்கிறான். பிரகிருத்தியோட கட்டு இல்லாம இருக்கிறது தான் மோட்சம் வாழ்வதுல சாங்கியத்துல. இப்போ கடைசியில வந்து ஒரு கருத்து என்ன சொல்றா அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஒரு ஒரு ரொம்பவும் வந்து பத்னியா இருக்கிற ஒரு பெண் வந்து வீட்டுல ஒருத்தர் முகம் பார்த்துட்டா அப்படின்னா, அந்த காலத்துக்கு இப்போ இப்போ நான் சொல்லல, ஒருத்தர் அந்த காலத்துல அவ எல்லாருக்கும் முன்னாடி வந்துட மாட்டான், ஒருத்தர் தெரியாம பார்த்துட்டா அப்படின்னா எப்படி ஒரு பத்னி பெண் உள்ள திருப்பி போயிடுவாளோ, அத மாதிரி பிரகிருத்தியோட உண்மையான முகத்தை ஒரு சாதகன் பார்த்துட்டானா அந்த பிரகிருத்தியும் வந்து வெட்டப்பட்டுன்னு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்க சாங்கியத்துல வந்து ஒரு கருத்து கடைசியா சொல்றேன். அப்போ சாங்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தத்துவ விசாரணை, நான் சொன்ன 24 தத்துவ விசாரணை, அதுல இருந்து வந்து நம்ம வந்து இன்டலெக்சுவலா நம்ம அதை விசாரிச்சு விசாரிச்சு நம்மளை வந்து பிரகிருத்தில இருந்து மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல வந்து அவ வந்து எப்படி இந்த இதை வந்து நம்ம அடையணும்னு எதுவும் ஒரு வழிகள்லாம் சொல்ல, சாதனங்கள்லாம் சொல்ல, அவ வந்து சாங்கியம் அப்படின்னா எனிமரேஷன், அதாவது எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லணும். சங்கியா அப்படின்னா நம்பர், சாங்கியம் அப்படின்னா எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கைங்கிறது என்ன, தத்துவத்தோட எண்ணிக்கை தான் சொல்றது. அதனால வந்து இந்த சாங்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரகிருத்தில புருஷன் வந்து மீள்றதுதான் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றான். இவ்வாறு மூணு பிரமாணத்தை ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்த பிரமாணம். ஆனா இதுல ஒரு இவாளோட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, முக்கியமா அவ வந்து வைதீக கர்மாக்களை கண்டிக்கிறான். இது கர்மா வந்து கர்ம பந்தம் ஏற்பட்டுட்டே இருக்கும், இதை நாம செய்ய வேண்டாம், விசாரம் பண்ணி இதுல மீள்றதுதான் நல்லது அப்படிங்கிறான். அது மாதிரி இங்க சாங்கியத்துல ரெண்டு வகையா இருக்கு. பாகவதத்துல அந்த கபிலரோட விற்பாந்தம் தேவஹூதி கர்தம விற்பாந்தத்துல பார்த்தா, கபிலர் வந்து கடைசியா கபிலர் வந்து தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிள்ளையா பிறக்கிறாரு. இந்த கர்தம பிரஜாபதி வந்து தபஸ் பண்ண போயிடுறாரு, தேவஹூதியும் தபஸ் பண்றா. ஒரு நாளைக்கு கபிலருக்கும் வந்து நான் தபஸ் பண்ண போறேன், உனக்கு நான் வந்து சாங்கியத்தை உபதேசிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி, இதுல ஒரு ஈஸ்வரன்றது ஒரு பாகவதத்துல ஈஸ்வர தத்துவத்தை ஒண்ணு சேர்த்திருக்கு, பெருமாள் வந்து விஷ்ணு வந்து ஒரு தத்துவமா சேர்த்திருக்கு, 25 தத்துவமா என்ன வரும். ஆனா வந்து நம்ம வந்து ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்திகத்திலயோ அப்புறமா வந்து இதுல சாங்கிய சூத்திரம் கபிலரோட இதுலயோ அவ வந்து நேராவே ஈஸ்வரனோட இருப்பை வந்து அவ வந்து நிராகரிக்கிறா. அதை நான் வந்து எடுத்து சொல்றேன், சில பேருக்கு இது கொஞ்சம் கேட்டா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம், என்னடா அது அப்படின்னு. ஆனா நம்ம இருக்கிறது இருக்கிறது அப்படியே பார்ப்போம். அப்போ சாங்கியம்ங்கிறது ஒரு நிரீஸ்வரம், முக்கியமா அதோட சூத்திரங்கள்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த சூத்திரங்கள்ல இருந்து பார்க்கும்போது நிரீஸ்வரம், ஒரு ஈஸ்வர ரூபமான ஒரு சாங்கியம். அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், நியாய வைசேஷிகங்கள் ஈஸ்வர சேஸ்வரம், சே ஈஸ்வரம்னா ஈஸ்வரனுடன் கூடி சேஸ்வரம் நம்ம சொல்லுவோம். இது வந்து நிரீஸ்வரம் சாங்கியம். இப்போ அடுத்தாப்புல இதை ஒட்டின இன்னொரு தரிசனம் நம்ம வந்து யோக தரிசனத்தை நம்ம பார்க்கணும். இந்த யோக தரிசனம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் யோகம் அப்படின்னா நமக்கு வந்து ஆசனங்கள், அப்ப விதவிதமான ஆசனங்கள், அதுவும் அமெரிக்காலாம் பார்த்தா அது இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆசனத்தை மட்டுமே அவன் எடுத்துட்டுருக்கா, எடுத்து இப்படி பண்ணலாமா, அந்த ஸ்கார்பியன் போஸ் இந்த போஸ் அந்த போஸ்ன்னு எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அள்ளி வீசுற. அமெரிக்காவில பார்த்தா அது வந்து ஒரு $4 பில்லியன் இண்டஸ்ட்ரிங்கிறான் இன்னைக்கு. யோகாங்கிறது $4 பில்லியன் இண்டஸ்ட்ரிங்கிறான். ஆனா இது வந்து இவன் ஹட்டயோகத்தை கூட முழுசாவே பின்பற்றதா. இந்த ஹட்டயோகத்துல சொன்ன ஒரு ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பகுதியை தான் இவன் எடுத்துட்டு பண்றான். வெறும் பௌதீகமான சரீரம், பிசிக்கல் பாடிக்கு என்னென்ன எக்ஸசைஸ் தேவை, ஆரோக்கியம் எப்படி, இதை பண்ணா என்ன மாதிரி வரும் அப்படிங்கறத மட்டும் அவன் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம தரிசன ரீதியா யோகத்தை பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தை நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பிரமாணமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்த்தா இது அடிப்படையில சாங்கியத்தை பின்பற்றி தான் எழுதியிருக்கார், சாங்கியத்தோட கருத்து தான் ஏத்துருக்கார். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, பதஞ்சலி வந்து ஒரு ஈஸ்வரன் ஏத்துக்கிறார், சாங்கியாள்லாம் ஒரு ஒரு சுத்தமான சாங்கியாள்லாம் ஈஸ்வரனை ஏத்துக்கிறார். ஆனா பதஞ்சலி வந்து ஒரு ஈஸ்வரனை ஏத்துருக்கார். அந்த ஈஸ்வரனோட அக்ஷரம் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஈஸ்வரன் குருவா இருக்கலாம், அதாவது எது பிரகிருத்தில இருந்து மீள் இவாளோட மோட்ச தத்துவமும் சாங்கியாரோட பிரமாணம் யோகத்தோட பிரமாணம் மூணுமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு. சாங்கியமும் வந்து பிரத்யக்ஷ அனுமான சப்த பிரமாணங்களை ஏத்துக்கிறது, யோகமும் அதே ஏத்துக்கிறது. அது மாதிரி சாங்கிய தத்துவம் வந்து எக்ஸ்ட்ராவா இவாளோட யோகத்துல வந்து சாங்கியாரோட தத்துவம் பிளஸ் ஈஸ்வரனை சேர்த்துக்கணும். எப்படி பாகவதத்துல வந்து கபிலரோட சாங்கியம் ஈஸ்வரனோட சேஸ்வர சாங்கியமும், அதே மாதிரி யோகத்துல வர சேஸ்வரமான யோகமா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து குருவா தான் இருப்பான், நேர மோட்சம் வந்து அவரை அவர் நாம ஜபம் பண்ணியோ இல்ல அவரை வந்து தியானிச்சோ அப்படி சொல்லல. இங்கேயும் மோட்சம் அப்படின்னா பிரகிருத்தில இருந்து புருஷன் மீள்றது தான் மோட்சம். அதுக்கு ஈஸ்வரன் வந்து ஒரு ஒரு வழித்துணையா இருக்கலாம், குருவா இருக்கலாம், மந்திரங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனா வந்து அவனுக்கு வந்து நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவனுக்கு ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி அவனுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஈஸ்வர் ஒரு தீஸ்டிக் கான்செப்ட் சேஸ்வரமான ஒரு ஒரு அணுகுமுறை இங்க இருக்கு. இந்த யோக பதஞ்சலியுடைய யோகத்துல பதஞ்சலி முக்கியமா சாங்கியம்தான் வந்து பின்பற்றார். அவர் வந்து நிறைய சமாதிகள் இரண்டு வகையா, அசம்பிரஞாதா சம்பிரஞாத சமாதி, அதாவது சாங்கியத்துக்கு ஒரு பயிற்சி முறை ஒரு கொடுக்கறது யோகம் தான். யோக சாஸ்திரம் வந்து சாங்கியம் வந்து அதோட அடிப்படையான ஒரு சித்தாந்தத்தை கொடுத்துருது. யோகம்ங்கிறது அந்த சித்தாந்தத்தை எப்படி நாம அடையலாம்ங்கிறது ஒரு வழி சொல்லி தருது, ஒரு பயிற்சி முறையை வந்து கிரமமா, அதாவது சிஸ்டமேட்டிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம வந்து நமக்கு தெரியும் எட்டு அஷ்டாங்க யோகம் நம்ம பதஞ்சலியோட சொல்றோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அஷ்ட, அதாவது எட்டு படிகள் இருக்குதுல. இது வந்து இவ வந்து யமம் நியமம் அப்படின்னா என்ன சொல்றா அப்படின்னா, இதெல்லாம் அடிப்படையில நாம வந்து பின்பற்றக்கூடிய ஆச்சார ஒழுக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், அது தவிர ஆத்ம குணங்கள், திருடாம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, ஏகாந்த வாசம், இந்த மாதிரி சில நம்ம வந்து தனிப்பட்ட தனி மனித ஒழுக்கம், உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் யம நியமங்கள் கீழே வருது. ஆசனம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் தேவையில்லை. ஆனா பதஞ்சலி இந்த ஆசனம் ஒண்ணு அப்படின்னா இது பத்மாசனம் போடு, மயூர் ஆசனம் போடுலாம் சொல்ல, ஸ்திர சுகம் ஆசனம். அவர் பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஆசனத்தை எப்படி சொல்லிட்டாரு, ஸ்திரமா ஒரு இடத்துல சுத்தமா உட்கார்ந்துருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போக போக ஒழுங்கா நம்ம பதஞ்சலியோட சித்தாந்தத்தை பின்பற்றினா மோட்சம், அதாவது இவா சொன்ன மோட்சம் ஆர் இவ அபவர்க்கம் அப்படின்றது இன்னொரு மோட்சத்துக்கு இன்னொரு டம், பிராச்சீனமான ஒரு மோட்சத்துக்கு இன்னொன்று பிராச்சீனமா ஒரு சப்தம் அப்படின்னா, ஒரு பரியாய பதம் அப்படின்னா அபவர்க்கம், மீள்றது அப்படிங்கிறது, கெட்டிங் அவுட் அப்படிங்கிறது. இப்ப அப்பவர்க்கம் வந்து நான் சொன்ன மாதிரி பிரகிருத்தில இருந்து புருஷனை வந்து புருஷன் பிரகிருத்தில இருந்து மீள்றது அப்படிங்கறதுதான் வந்து இங்க சொல்ற மோட்சம். இது போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஆழ்நிலையா அவர் சம்யமம் சம்யாமம் நிறைய சொல்றார், அதாவது தியானம் மாதிரி அப்படிங்கறது சொல்லலாம், போக அதையும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து வலிக்காமலையோ ஒரு ஒரு உடம்புல வந்து ஒரு பதற்றம் இல்லாமலையோ உட்கார்ந்துருக்கணும். இதுக்கு என்ன உண்டோ இதுதான் ஆசனம்னு சொல்றேன், ஸ்திரசுக ஆசனம். ஹட்டயோகத்துல ஒரு சில ஆசனங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஆனா அதுக்கும் அவர் சொல்லிட்டாரு ஹட்டயோகத்திலையும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஹட்டயோகக்காரர் வந்து ராஜயோகம் அதாவது பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் இதுக்கு சாதகமா உடம்பு ஆக்குறதுக்கு தான் ஹட்டயோகம் அப்படின்னு அவர் ஆரம்ப ஆத்மாராம சுவாமின்னு ஹட்டயோகத்தை எழுதியிருக்காரு. அந்த ஹட்டயோக பிரதீபிகா அப்படின்ற புக்ல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ராஜயோகத்தோட படிகளை ஏறதுக்கு தான் வந்து நம்ம ஹட்டயோகம் பண்றோம் அப்படிங்கிறார். இப்போ மாதிரி வெறும் ஆசனத்தை போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவா உடனே யோகி யோகின்னு கூப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி அவர் சொல்லல. அப்போ வெறும் ஸ்திர சுக ஆசனம் அப்படின்னு சொல்றாரு, ஸ்திரமா ஒரு இடத்துல சுகமா உட்காந்து கான்டெம்ப்ளேஷனுக்கு சரீரம் வந்து ஒத்துழைக்குமா அப்படிங்கறது அளவுக்கு ஆசனங்கள் இருந்தா போகும். இப்ப அடுத்தாப்புல பிராணாயாமம் எல்லாருக்கும் தெரியும், அது வந்து குரு கிட்ட தான் கத்துக்கணும். அப்புறம் பிரத்யாகாரம் அப்படின்னா இந்திரியங்களை உள்ள இழுத்துக்கிறது. அப்புறம் தாரணம், அதாவது இந்திரியங்களை உள்ள இழுத்துன்றவொடனே மனசு வந்து நெய் மாதிரி, நெய் இப்ப கொட்டினா அந்த நெய் தாரையில வந்து ஒரு விரிசலே வராது, ஒரு உடையவே உடையாது, விழுந்துட்டே இருக்கும். அது மாதிரி மனச வந்து ஒரு ஒரு முக்கமா ஒரே இடத்துல அந்த ஒரு இதை வந்து அவரு முக்கியமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யோக சித்த விருத்தி நிர்பந்தகம், மனசோட அதாவது விகாரங்கள் மாற்றங்களை வந்து இல்லாம பண்ணிட்டா மனசு ஒடுங்கிடும். மனசு ஒடுங்கினோடனே என்ன ஆகும், புருஷன் தன்னை போல சுபாவமா பிரகாசிப்பான். இதுதான் வந்து பிரகிருத்தில இருந்து மீள்றது, மனசை வந்து ஒடுக்கிக்கிறது. அதாவது எந்த மனசுல இருக்கிற எந்த ஒரு சிந்தனையும், சித்தமோ சித்தத்துல இருக்கிற எந்த ஒரு விகல்பமோ மாற்றமும் ஏற்படாம பார்த்து, இதுதான் வந்து இந்த யுவாலோட டெபினிஷன். இது வந்து அது மாதிரி இப்ப நான் பிரத்யாகாரம் தாரணை, பிரத்யாகாரத்தையே மேல்படி போனா, அப்புறம் தியான சமாதிகள், இதுதான் வந்து சமாதி தான் நம்ம வந்து அடையக்கூடிய கடைசி குறி. நமக்கு அதுதான் நமக்கு வந்து இத்தனை யோகம் பண்ற 8-7 அங்கங்களோட முக்கிய நோக்கமே இதுதான், இந்த சமாதியை எட்டுறது தான். இந்த சமாதியை எட்டிட்டா பிரகிருதி பிரகிருதியிட்ட புருஷன் மீண்டுவான் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சுக்கு சாங்கியம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி ஈஸ்வரனை ஏற்றிருக்கோம், இதுதான் யோகம். இன்னொன்னு அத்வைதத்தையும் யோகத்தையும் நீங்க வந்து ரொம்ப அத்வைதமான யோகம் இருக்கு. இப்ப யோக யாஜ்ஞவல்க்கிய சம்ஹிதைன்னு இருக்கு, அதுல வந்து அத்வைத ரீதியா அதாவது கொஞ்சம் நம்ம வருணாசிரம தர்மத்தை ஒட்டியோ வேத கர்மாக்களை ஒட்டியோ அந்த யோக சாஸ்திரம் அமைஞ்சிருக்கு. இந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல திருப்பியும் வந்து வேத கர்மாக்கள்ல இருந்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றேன். அதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கும் இப்ப அத்வைத்தமான சில அத்வைத்த நிலை அடையிறது சில யோகங்கள்லாம் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் குறிக்கோளே வேற. இங்க வந்து நம்ம வந்து முக்தியோ அபவர்க்கமோ மோட்சமோ அடைஞ்சிட்டா ஆத்மா தனியா இருக்கும், பிரகிருதி தனியா இருக்கும், ரெண்டும் வேற வேற நித்தியமான உண்மைகள். ஆனா இங்க நம்ம அத்வைத்த ரீதியா நம்ம வந்து நம்ம அத்வைத அனுபவம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா உலகமே இல்லை நம்ம தான் எல்லாங்கிற ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்றோம். அதுக்கு ரெண்டுமே குறிக்கோள் வேற. நிறைய பேர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துட்டு அவ வந்து அத்வைத நிலை ஏற்றத்துக்கு ஒரு மாதிரி அவ வந்து நிறைய மிக்சப் பண்ணிக்கிறா, அது தப்பு. அது ஏன்னா இங்க வந்து எப்போ வந்து பிரகிருத்திய உண்மை சத்தியம் ஒத்துட்டாலோ அது மேல சம்யமம்லாம் பண்ண சொல்றா. இந்த சம்யமம்லாம் பண்ண சொன்னா

அம்சங்கிறது இவ இது வந்து ஜெய்மினால ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயம். அதாவது ஜெய்மினி தர்மசூத்திரம் இருக்கு. இப்போ அதாதோ பிரம்ம ஜிக்யாசான் பிரம்மசூத்திரம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு அவர் வந்து ஜெய்மினி ஆரம்பிக்கிறார். தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வேதத்தோட நோக்கம். வேதம் இவா வந்து வேதத்தை அப்படியே லிட்ரலி லிட்ரலா எடுத்துக்கிறான். ஆனா இதுல என்ன, இந்த ஜெய்மினி தர்ம சூத்திரங்கள் என்ன அப்படின்னா, உபனிஷத்துக்களை அவ ஏத்துக்கிறல. வெறும் வேதத்தை சொல்லியிருக்கிற கர்மாக்களை செஞ்சு அவன் வந்து அதுல ஏற்படக்கூடிய சுக்கங்கள், அதாவது யாகம் செஞ்சா இந்த லோகம் கிடைக்கும், அந்த லோகம் கிடைக்கும், அதுல சுகங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அந்த சுகங்களை வந்து அனுபவிக்கிறது தான் முக்கியமா பிரதானமா அதை கொண்டிருக்கா. இவாளும் சில பேர் இதுல நிறைய வகையான கருத்துக்கள் இருக்கு. இதுல வந்து மீமாம்சா ஜெய்மினி சூத்திரம் ஒண்ணு, ஆனா நிறைய அதுல வித்தியாசம் இருக்கு. பிராபாகர மீமாம்சம் இருக்கு, அது மாதிரி குமரில பட்டரோட ஒரு இது வேறையா இருக்கு. ஆனா இதை பத்தியும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இவாளும் ஆனா இதோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, இவாதான் வேதரூப வேதமா நமக்கு வந்து என்னென்ன கர்மாக்கள்லாம் இருக்கும், நித்திய கர்மா, விஹித கர்மா, சந்தியா வந்தனம், அக்னிஹோத்திரம், இதெல்லாம் விடாம செய்யணும். இதெல்லாம் செய்யாம இருந்தா பாப்பம் வந்துடும். அதனால இதை செஞ்சானமா பாப்பத்தை வந்து நம்ம வந்து விளக்கிடலாம் அப்படிங்கிற கருத்து. இவ என்ன சொல்றானா, எப்படி மோட்சம் அடையலாம்னு சொல்றா அப்படின்னா, இந்திரியங்கள்ல வந்து நம்ம காமிய கர்மா பண்ணக்கூடாது. நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம காமிய கர்மாக்கள் பண்ணாம, நமக்கு விதிச்சிருக்கிற நித்திய கர்மங்களை மட்டும் நிஷ்காமியமா ஆசை இல்லாமல் செஞ்சா நமக்கு கர்ம குவியல், அதாவது அந்த அந்த குவியல் கர்மா நம்ம பேஸ் பண்ண வேண்டிய குவியல் வந்து குறையும். ஒரு நாள் எல்லாமே வந்து எல்லாம் போயிடுது அப்படின்னா நமக்கு பிறப்பே கிடையாது அப்படிங்கிறதான் இவாளோட ஒரு ஒரு வகையான மோட்சம்னு சொல்ல. இவாளுக்கு வந்து அப்பவர்க்கம், இதுதான் அவ வந்து அப்பவர்க்கம்னு சொல்றா. இவாளும் வந்து எப்படியும் சாங்கிய யோகமும் ஆத்மால வந்து புருஷன்ல வந்து ஒன்னும் ஆனந்தம்ங்கிறது கிடையாதுங்கிறான். இது மீண்டுனாலே அதுவே ஆனந்தம்ங்கிறான். அதே மாதிரி இவாளும் என்ன சொல்றான், ஆத்மால வந்து ஆனந்தம் வந்து அனுபவிக்கிறதுக்கு இந்திரியங்களோட சேர்ந்து இருந்தாதான் ஆத்மா ஆனந்தத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிறான். இவா தனியே தனித்த ஆத்மாவுக்கு வந்து ஆனந்தம் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அப்போ இந்த ஜெய்மினியோட பட்சம் என்ன சொல்ற, ஜெய்மினி அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து பிரபாகரம் மண்டன இவரோடது குமரிலபட்டர் மண்டன மிஸ்ரர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு தரிசன மண்டன மிஸ்ரோட கருத்து என்ன இவாதான் நான் கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து இவாளோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, வேதத்தை வந்து அபௌருஷேயம் அப்படிங்கறத இவா நிரூபிக்கிறா சூத்திரங்கள்ல. அது மாதிரி வந்து அது வந்து நித்தியங்கிறது நிரூபிக்கிறார். இந்த அபௌருஷேயத்தை வச்சுன்னு இந்த அபௌருஷேய வேதத்துல என்னென்ன கிரியைகள் சொல்லியிருக்கோம், அதாவது தர்ம ரூபமா கர்த்தவியம் கோத்தவியம், இதை செய்யி இதை செய்யாத ந கர்த்தவியம், இந்த மாதிரி கமாண்ட் ரூபமா கமாண்ட் ஃபார்ம்ல இருக்கிற தர்ம காரியங்கள் முக்கியம். அதாவது வந்து மந்திரங்களுக்கு முக்கியத்தை கொடுக்கறதோட பிராமணத்துக்கு முக்கியம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, உபநிஷத்துக்களை தொடவே இல்லை இவா, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு விட்டு போயிட்டாங்க. இவா வெறும் எது எது நமக்கு கர்மத்தை இப்போ ஹோத்தவியம் அஹரஹர் அக்னிஹோத்திரம் ஜோதி, அந்த மாதிரி யாவத் ஜீவோ அக்னிஹோத்திரம் ஜோதி, உயிரோட இருக்கிறதையும் அக்னிஹோத்திரம் பண்ணணும், இந்த மாதிரி சில கர்மாக்களை அடிப்படையில வச்சிருந்து இதுதான் நாங்க வந்து பின்பற்றோம், ஏன்னா வேதம் அப்போ ஒரு விஷயம் அப்படிங்கறது ஜெய்மினி சூத்திரத்தை நிரூபிச்சுட்டு, சப்தத்தோட நித்தியத்துவம் அதாவது வேதத்தோட அப்போ ஒரு விஷயம் நித்தியத்துவத்தை இவா வந்து ஸ்தாபிக்கிறான் இந்த தர்மசூத்திரம். அப்புறம் நிறைய விசாரங்கள் ஏற்படுறது யாகத்துல. இவாளோட முக்கியமா கர்மகாண்டம் வேதத்துல சொல்லியிருக்கிற கர்ம பாக விசாரங்கள் தான் இவாளோடது. ஒரு சில யாகங்கள்ல சந்தேகம் வந்துடும், அதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றான். ஆனா இந்த ஒரு தரிசனத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவாதான் நமக்கு வந்து ஒரு இன்டர்பிரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல சந்தேகங்களோ நமக்கு டவுட்ஸோ வந்ததுன்னா எப்படி இந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம், ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கான். இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சொல்றான் அம்பேத்கர்லாம் வந்து இந்த மீமாம்ச சூத்திரங்களை வச்சுதான் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு இருக்கா. அதை தவிர நிறைய மார்க்கண்டே கட்டிஜோ இந்த மாதிரி சில ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இதை அடிப்படையா வச்சிருந்து நிறைய ஜட்ஜ்மெண்டே கொடுத்துருக்கான் இந்த மீமாம்ச சூத்திரங்களை வச்சு. அதனால நம்ம மீமாம்ச சூத்திரங்கள் இன்னைக்கு வேதாந்தம் பிரபலமா இருக்கு. மீமாம்ச சூத்திரத்தை நம்ம வந்து நேரடியா அதோட சித்தாந்தங்களை ஏற்காத அதனால நம்ம ஏத்துக்கிறது இல்ல. ஆனா அது என்னன்னா, நம்ம அதுல இருக்கிற அந்த அதை எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணோம் அப்படிங்கிற மீமாம்ச நியாயங்களை வச்சுட்டு ஒரு
ஒரு இடத்துல சந்தேகம் வந்தது, வாக்கிய இடத்துல சந்தேகம் வந்தது.

0: அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே பதசாஸ்திரம் வியாக்கரணம்ங்கிறது பதம், வார்த்தைகள் எப்படி உருவாருன்னு சொல்றான். மீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, எப்படி வந்து பதங்கள்னா சேர்ந்து ஒரு வாக்கியத்தை அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு. அவளோடது நம்ம மோட்சம் இல்லை, அவள் சரியில்லை அப்படின்னு நம்ம விட்டுற தேவையில்லை. அவளோடதும் நிறைய வந்து இந்த பாஷையை பத்தின விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அது மாதிரி சாதிவாதங்கள்லாம் நிறைய இருக்கு. ரொம்பவும் மீமாம்சங்கிறது ஒரு மாதிரி ஒதுக்கிட்ட பூர்வ மீமாம்சத்தை, ஆனா அதுல நிறைய நமக்கு பிராக்டிக்கலா நம்ம ஈவன் வேதாந்தமே நிறைய மீமாம்சா நியாயத்தை ஒட்டிதான் வந்து நமக்கு வந்து வேதாந்த கிரந்தங்கள்லாம் ஏற்பட்டு. அப்போ சாங்கிய வைசேஷிகம், நியாய வைசேஷிகம், மீமாம்சா, சாங்கியம், இதுல இருந்து அவளுக்கு நிறைய சில கருத்துக்கள்லாம் உள்ள எடுத்துட்டு வேதாந்திகள்லாம் சங்கர ராமானுஜர் மத்வாச்சாரியர் எல்லாமே அவளோட கிரந்தங்களை அவ வடிச்சிருக்கா. இதுல வந்து நம்ம வந்து இவாளோட பிரக்கிரிய மெத்தடாலஜி நம்ம ஏத்துக்கிறோம். இப்போ மீமாம்சையோட மெத்தடாலஜியை நம்ம ஏத்துக்கிறோம், ஆனா வந்து நம்ம வந்து இதை ஏத்துக்கல, அவளோட சித்தாந்தத்தை ஏத்துக்கல, மோட்ச சித்தாந்தத்தை ஏத்துக்கலாம். அப்போ பூர்வ மீமாம்சையோட இவாளும் என்ன சொல்றான்னா, ஈஸ்வரனை ஒத்துக்கறதில்ல. இதுவும் வந்து ஒரு நிரீஸ்வரமான ஒரு தரிசனம். இவானும் சொல்றா பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு சிருஷ்டியும் கிடையாது, பிரபஞ்ச பிரளயமும் கிடையாது. அது லோக்கலா அங்கங்க சிருஷ்டியாருது, உருவாருது, அழியறது. இது இன்னைக்கு நிறைய காஸ்மாலஜிக்கல் தியரிஸ் பிசிக்ஸ்ல பார்த்தா நிறைய இதுவும் அப்படிதான் சொல்றது. இவாளோட கருத்தும் அப்படிதான் இருக்கு. அது மாதிரி நிறைய சப்தம் எப்படி வந்து டிராவல் ஆகுது, சவுண்ட் டிராவலிங் எப்படி ஆகுது அப்படிங்கறது ரொம்ப பர்ஃபெக்டா அவளோட பாஷ்யங்கள்ல பார்த்தா எக்ஸலண்டா இருக்கு அவளோடது. அதனால இந்த மீமாம்ச பூர்வ மீமாம்ச வந்து கர்மகாண்டம் தானே, இதோட அதை பத்தின விசாரணை தானே அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. அதுல நமக்கு நிறைய விஷயங்கள் ஞானம் நிறைய கிடைக்குது. அதனால வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது தவிர நிறைய இன்னைக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன் புதுசா அப்படின்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அன்மேண்ட் கார்ல எல்லாம் இந்த பூர்வ மீமாம்சைய வந்து ஒரு ரூல் டேட்டா பேஸ் மாதிரி அமைச்சு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கா. ஆனா நம்ம துர்பாகிய நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம போயிடுத்தது. அவ எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படி சூழ்நிலை இருக்கு. ரொம்பவும் வேதாந்தம் ரொம்ப ஒரு ஒரு பக்கமா ஒரு வளர்ந்ததுனால நமக்கு மற்ற தரிசனங்களோட அதுல இருந்து இருக்கிற அருமையான ஒரு சில கருத்துக்கள் நமக்கு வந்து போயிடுது. அதனால பூர்வ மீமாம்சத்துல வந்து நம்ம சொல்றோம்னா, இவ ஆறு பிரமாணங்களை ஒத்துக்கிறா. நான் சொன்னேன் பிரத்யக்ஷம், அனுமானம், அப்புறமா வந்து சப்தம், அப்புறம் உபமேயம், அனுபலப்தி இப்படின்னு நிறைய சொல்றா, அபாவம், இந்த மாதிரி நிறைய சொல்றா. இதை நம்ம டீட்டெயில நம்ம அன்னைக்கு பார்ப்போம். அது மாதிரி இவா வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுல, இவா ரொம்பவும் மோட்சத்தை பத்தி பேசறதுல, இவாளோட மோட்சம் என்னன்னா கர்மமா பண்ணி பண்ணி விஹித்த கர்மா, நமக்கு எது ஏற்பட்டிருக்கோ அந்த கர்மாக்களை மட்டும் ஆசை இல்லாம பண்ணி பலனை எதிர்பார்க்காம பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கர்ம சுமையை குறைச்சு குறைச்சு குறைச்சு நம்ம வந்து ஒரு நாள் பிறப்பெற்று போயிடுவோம் அப்படிங்கிறதுதான் இவாளோட மோட்ச கொள்கை. இது வந்து மோட்ச கொள்கை ரொம்பவும் இதை பத்தி எல்லாம் விசாரணை ரொம்பவும் இருக்காது. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன நமக்கு ஒரு ஐடியா, ஒரு ஒரு ஓவர்வியூ. இதுதான் வந்து பூர்வ மீமாம்சையை பத்தின ஒரு கொள். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஜெய்மினி சூத்திரம் ரொம்ப பிரபல்யம். இதுல வந்து குமரில பட்டர் வந்து அதுக்கு வந்து தாந்திர வார்த்திகம், ஸ்லோக வார்த்திகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு பாஷ்யம் மாதிரி எழுதியிருக்காரு. ஜெய்மினி சூத்திரத்துக்கு பாஷ்யம் மாதிரி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பிராபாகரமும் எழுதியிருக்கான். அந்த மாதிரி நிறைய இன்னொரு மீமாம்சமும் இருக்கு. அது அவர் பேர் மறந்து வச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து இது வந்து அப்புறமா பிற்காலத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் இந்த பக்தி ஒரு இது உருவான ஒண்ணு மீமாம்சத்துலேயும் சேஸ்வர மீமாம்சம், அதாவது ஈஸ்வரா ஈஸ்வரன் இருக்கிற கலந்த ஒரு மீமாம்சத்தை. இப்போ முக்கியமா வைஷ்ணவான்னா வந்து அதை வந்து அவள் எழுதினா சேஸ்வர மீமாம்சம். அதே அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, மீமாம்சையோட அந்த இன்டர்பிரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஹெர்மனோட்டிக்ஸ் அப்படிங்கிறான், அதுல எப்படி நம்ம வந்து வாக்கியங்களுக்கு நடுவில் குழப்பம் வந்தா அதை அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, அது கிளீனா நமக்கு வந்து ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்குறது. அந்த வழிமுறையை வந்து வைஷ்ணவ ஏத்துக்கிறான். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட அபூர்வம், அது மாதிரி சேஸ்வரனா இது சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து வைஷ்ணவ முக்கியமா வடகலை வந்து வேதாந்த தேசிகர் இதுக்கு ஒரு கிரந்தமே எழுதியிருக்காரு. அதனால இவ மீமாம்சையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் எல்லாமே ஏத்து. அத மாதிரி பாதராயணர் வியாசர் வந்து பிரம்மசூத்திரத்துல மீமாம்ச மதத்தை கண்டிக்கிறார், அதுவும் கண்டிக்கிறார். நிறைய மதத்தை கண்டனம் பண்றாரு பிரம்மசூத்திரத்துல, அதுல மீமாம்சையும் ஒண்ணு யோகத்தையும் கண்டிக்கிறது. இப்போ நம்ம கடைசியா நம்ம பாக்குறது நமக்கு எல்லாமே, நான் ஏன் கடைசியா விட்டு வச்சேன் அப்படின்னா, நம்ம பொதுவா எல்லாருக்கும் அது தெரியதுதான், வேதாந்தம் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுலயும் அத்வைதம் கொஞ்சம் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. வெள்ளக்காரன்னா அதை கடைபிடிக்கிறேன். இருந்தாலும் அத்வைதம் மட்டும்தான் வந்து வேதாந்தம் நம்ம சொல்றதுக்குல, விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு, அது மாதிரி வந்து துவைத்தம் இருக்கு, சிவாத்வைத்தம் இருக்கு, நிறைய இந்த மாதிரி வேதாந்த வகைகளும் நிறைய இருக்கு. நம்ம வந்து வேதாந்தம் அப்படின்னா பொதுவா என்ன எது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உபநிஷத்து பாகம் வேதத்தோட அந்தம் அப்படிங்கறத நம்ம பொதுவா அதுக்கு பிரமாணமா எடுத்துக்கிறோம். இவாலும் ஆறு பிரமாணம் பூர்வ மீமாம்சக்கார மாதிரி ஆறு பிரமாணங்களை ஒத்துக்கிறார். இப்போ அந்த வேதாந்தத்துல வந்து பார்த்தா முக்கியமா வேதாந்தத்துல வந்து என்ன விசாரிக்கிறா அப்படின்னா மோட்சம் தான், வேற கர்ம விசாரம் கிடையாது, பௌத்திக விசாரம். இப்போ வந்து சிருஷ்டியை வந்து பிரகரணமா வந்து முக்கியமா அத்வைத வேதாந்தம் வந்து சிருஷ்டியே கிடையாது, நிறைய இருக்கு, அதுவும் அஜாத்திவாதம் இருக்கு, அது மாதிரி நிறைய மித்தியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து சிருஷ்டி வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது இப்போ வந்து இப்ப பாக்குற உலகம் எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு மட்டும் ஒரு ஒரு மேலோட்டமா வந்து ஒரு சாங்கியத்தோட ஒரு கருத்துக்களை எடுத்து தத்துவமா விசாரிச்சுட்டு போறோம். இது அத்வைத வேதாந்தம். அத்வைத்தம்னா எல்லாருக்கும் தெரியும், அதாவது இருக்கிறது ஒரே பிரம்மம் தான், ஜீவாத்மா அப்படிங்கிற பேதம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டது வந்து ஒரு ஒரு மாய. கிட்டத்தட்ட பார்த்தா சாங்கியமும் வேதாந்தமும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கும். அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா ஒரு அறியாமையினால பிரகிருத்தில மாட்டின்றதுங்கிறா, இங்க மாயை அப்படிங்கிறா, அதாவது நம்மள மறந்துட்டோம். இப்ப வந்து ஒரு சாவியை வந்து நம்ம வந்து கையில வச்சுட்டு இருக்கோம், பையில வச்சுட்டு இருக்கோம், ஆமா திருப்பி நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகும்போது அதை தேடி தேடி தேடுறோம், எங்க வச்சோனே ஞாபகம் இல்லை, ஆனா அது தொலைக்கவும் இல்லை, நம்ம பாக்கெட்லயே இருந்திருக்கு, ஆனா நம்ம இங்க தொலைச்சோம் தேடுறோம். அத மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஜீவர்கள்லாம் மாட்டின்னு இருக்கா அப்படிங்கிறது அத்வைத வேதாந்தம். இது வந்து மோட்சம் என்ன சொல்றா அப்படின்னா நம்ம சரீரம் இல்ல ஆத்மாதான் உணர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆத்மாதான் பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு கொண்டே விட்டுரும் அப்படிங்கறதுதான் நான் ரொம்ப கரெக்டா சொல்ல ஒரு மேலோட்டமா சொல்லின்னு போறேன். விசிஷ்டா துவைதத்துல என்ன பண்றா அப்படின்னா அவ வந்து ஒரு எல்லாமே ஒண்ணுதான், ஆனா ஆத்மா வந்து பரமாத்மா அவ நம்பி இருக்கு, அதாவது அந்த சேஷ சேஷி பாவம், அதாவது என்ன அப்படின்னா உடைமை உடையவன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா பெருமாள் தான் மோட்சம் கொடுக்க முடியும், அவர் தான் மீட்க முடியும், ஆனந்த தாரதமியம் ஆனந்தம். இங்க வேதாந்தம் முக்கியமா என்ன அப்படின்னா ஆத்மால ஜீவாத்மால ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுக்கு வேத பிரமாணமும் எடுத்து காட்டுறேன், ஏன்னா இவா வேத பிரமாணம் முக்கியம் ஒத்துக்கிறா பூர்வ மீமாம்சக்கார மாதிரி. ஆனா பூர்வ மீமாம்சக்கார கர்ம பாகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான், உத்தர மீமாம்சா வேதாந்தம் வந்து இந்த ஞான காண்டம் உபநிஷத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால இவா வந்து இந்த விசாரங்கள ஆத்மால ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறா. வைஷ்ணவன்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா பொதுவா விஷ்ணாத்வைதத்துல சரணாகதி பண்ணணும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு, பண்ணா வந்து அந்த பரபிரம்மே வந்து ஒரு நாள் முக்தி கொடுக்கும். அந்த முக்தியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய பேதங்கள் இருக்கு. வாழ்வதுல துவைத்தம் அப்படிங்கறது பார்த்தா என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது அப்படிங்கிறாவ துவைத்திகள்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் அந்த பஞ்ச பேதம் இருந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கிற அஞ்சு பேதங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் ஓவர்வியூ பார்ப்போம். அந்த அஞ்சு பேதத்தையும் தெரிஞ்சு ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறன்னு தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்றதுதான் முக்தி அப்படிங்கறது துவைத்திய சொல்றோம். இது வந்து மூணு முக்கியமான தரிசனங்கள், விஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம். இப்ப வந்து அதுலேயே சிவாத்வைத்தம் சில கலவைகள்லாம் இருக்கு, சிவாத்வைத்தம் இருக்கு, நிறைய இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து வேதாந்த வகுப்பு நம்ம பேசுறேன் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஆனா வேதாந்தத்தோட ஒரு கருத்து என்னன்னா வேதாந்தம் ஈஸ்வரன ஒத்துக்கிறார் வேதாந்திகள் வந்து, அத்வைத்தத்துல கூட ஈஸ்வரனை ஒத்துக்கிறார், அதாவது வியாபாரிக சத் அப்படிங்கிற திருஷ்டியில ஈஸ்வரனை ஒத்துக்கிறார். நிறைய அத்வைத்திகள் பார்த்தா பக்தாளாவும் இருந்திருக்கா ஈஸ்வரனை ஒத்துண்டு, இப்ப மதுசூதன் சரஸ்வதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அவ அத்வைத்தத்தையும் ஒத்துண்டு கிருஷ்ண பக்தியிலையும் இருந்திருக்கா. அதே மாதிரி பார்த்தா இன்னொரு எண்டுல பார்த்தா கௌடபாதர் மாதிரி எதையும் ஒத்துக்கல, உலகத்தையே ஒத்துக்கல, அஜாதிவாதம் அப்படிங்கிறது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம். அது நம்ம வேதாந்தம் ஈஸ்வரவாதமா நிரீஸ்வரவாதமானு சாங்கியம் இல்ல மீமாம்சா சொல்ற மாதிரி அடிச்சு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா இன்னைக்கு இருக்கிற அத்வைத்திகள் வந்து இன்னைக்கு அதாவது கௌடபாதர் ரொம்ப பழைய ஆளு, அதனால வந்து அவரோட கருத்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு இருக்கிற அத்வைத்திகள் வந்து நார்மலா என்ன பண்றான் அப்படின்னா ஒரு அவாளுக்கு இஷ்ட தேவதைன்னு வந்து அந்த ஒரு வழிப பாகவத சம்பிரதாயம்னா நிறைய அத்வைத்திகள் தான் வந்து அதை எடுத்து வச்சுட்டு பண்றான். அதனால வந்து அத்வைத்தம்ங்கிறதுல வந்து ஈஸ்வரனா வந்து ஒத்துக்கிறான், ஆனா வந்து அந்த பரதிருஷ்டியில வந்து எல்லாரும் வந்து ஆத்மா தான் நிலைமையில ஆயிருது, அப்போ ஈஸ்வரன் கிடையாது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு ஆயிருது. ஆனா துவைத்தாத்வைதிகள்லாம் விசிஷ்டாத்வைதிகள்னா ஈஸ்வரன் வந்து கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறான், அவள் ஈஸ்வரவாதிகள்னு சொல்லலாம். அதனால இதுதான் வந்து வேதாந்தத்தோட ஒரு கருத்து. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மேலோட்டம் தான் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும். அதனால அதை சேர்த்துட்டு மிச்சதெல்லாம் ஒவ்வொன்னா பார்ப்போம். இன்னைக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்களில் புண்ணிய காலங்கள். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: ஜயமங்கலம், நமஸ்பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ, ஸ்ரீ குருபியோ நமஹ. வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் முதலில் வணங்குகிறேன். இந்த தர்மபுர ஆதீனம் என்பது அந்த ஆதீனமும் அந்த ஆதீனத்தை சார்ந்த ஆதீன கர்த்தர்களும் என் போன்றவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம் வாழ்வில் தந்தையாக போற்றப்படக்கூடியவர்கள் என்று ஐந்து பேரை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அன்னதாத்தா, பயத்ராதா, வித்யாதாத்தா ததைவச்ச, ஜனிதாச்ச, உபநேதாச்ச, பஞ்சயிதே பிதரஸ்மிருதாக என்பது நீதி சாஸ்திரம். அன்னதாத்தா, நமக்கு உணவு அளித்தவர்கள், அவர்கள் தந்தைக்கு நிகரானவர்கள். பயத்ராதா, வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய பயத்தினை போக்கியவர்கள், அவர்களும் தந்தைக்கு ஒப்பானவர்கள். வித்யாதாத்தா, கல்வியை அளித்தவர்கள். ஜனிதா, நமக்கு இப்பிறவியை கொடுத்தவர். உபநேதா, நமக்கு உபநயனம் செய்து வைத்தவர்கள் என்று இந்த ஐவரையும் தந்தையாக போற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஐந்து தந்தைகள் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. நான் அத்தியனம் செய்தது சைவாகமங்களை அத்தியனம் செய்தது எனது குருநாதர் சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்களிடமிருந்து. அவர் தினமும் அவரது பொற்பாதங்களை வணங்கி அவரிடமிருந்து சைவாகமங்களை கற்றுக்கொண்டேன். அவர் பயின்ற இடம் தர்மபுர ஆதீனம். தர்மபுர ஆதீனத்தில் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களிடத்தில் பயின்றவர். சுவாமிநாத சிவாச்சாரியருக்கு அன்னதானம், அன்னம் போன்றவற்றை எல்லாம் அளித்து, இடத்தை எல்லாம் அளித்து, எல்லா வசதிகளையும் அளித்து சைவாகமங்களை பரவும்படி செய்தவர் தர்மபுர ஆதீன கர்த்தர்கள். எனவே தர்மபுர ஆதீனத்திற்கும் எனக்கும் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட பரம்பரையாக எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த ஒரு பரம்பரையாக இருக்கக்கூடிய, பரம்பரையாக தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தர்மபுர ஆதீன கர்த்தர் அவர்களையும், தம்பிரான் சுவாமிகள் அவர்களையும், அதே தர்மபுர ஆதீனத்தில் பயின்று பல மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய பெரு மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ ரவி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களையும், எனது குருநாதரையும், சைவ ஆகமங்களை குருநாதர் சோமசேகர சிவாச்சாரியார் அவர்களிடத்தில் பயின்றேன். கோஜம்பேடு சபாரத்ன சிவாச்சாரியார் என்பவர், அவர் சிவசாயுஜ்யம் அடைந்தவர். அவர் எனக்கு சைவாகமங்களை எவ்வாறெல்லாம் நம் வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று பிராக்டிக்கலாக அவற்றையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். எனவே அனைவரையும் வணங்கி இந்த நாளில் சிவாகமங்களில் புண்ணிய காலங்கள் என்ற ஒரு தலைப்பினை பற்றி சில விஷயங்களை எல்லாம் பெரியோர்களின் முன்னிலையில் பகிர முற்படுகிறேன். அதாவது புண்ணிய காலம் அப்படின் பொழுது அதுல ரெண்டு வார்த்தை, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த புண்ணியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள், அது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இருக்கு, அந்த வார்த்தையை நாம உபயோகப்படுத்துறோம். புண்ணியம் அப்படின்றது நாம் செய்யக்கூடிய இந்து மதத்துல மட்டுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் புண்ணியம் பாபம்ன்றது. பிற மதங்கள்ல அது இந்த அளவுக்கு ஒத்துக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒத்துக்கிறாங்களான்றது சந்தேகம். புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலானது அந்த நேரத்தோடு அந்த செயல் முடிவதில்லை, அந்த செயலிலிருந்து மறுபடியும் ஒரு வினை, ஒரு எதிர்வினையானது உண்டாகிறது. அந்த உண்டாகக்கூடிய எதிர்வினை இருக்கு இல்லையா, அந்த எதிர்வினைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வினைக்கும் நடுவே இருக்கிறது தான் புண்ணியங்கள் பாபங்கள்லாம். எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த பிறவியில நாம வந்து ஒரு ஜபம் பண்றோம், பூஜை பண்றோம். பூஜை பண்ணா என்ன பயன் அப்படின்னு கேட்டா, பூஜையா விபுலம் ராஜ்யம் அப்படின்னு சொல்ல போறாங்க. பூஜை பண்ணா நாம ராஜ்யத்தை அடையலாம், செல்வ செழிப்பை அடையலாம்னு சொல்ல போறோம். இன்றைய தினம் நான் செய்திருக்கக்கூடிய பூஜை, ஒரு மணி நேரம் ஒரு பூஜையை பண்றேன், இந்த ஒரு மணி நேரத்துல அந்த செயலானது முடிஞ்சிடுது. எனக்கு எப்ப ராஜ்யம் கிடைக்கும், செல்வ செழிப்பு எப்ப கிடைக்கும்னா அடுத்த பிறவியில கிடைக்கும்னு அவங்க சொல்ல போறாங்க. நம்ம ஆகமங்கள்லாம் அதான் சொல்ல போறது. அப்ப என்னைக்கோ வரக்கூடிய ஒரு செல்வ செழிப்புக்கும் இன்றைய தினம் முற்றுப்பெற்றிருக்கக்கூடிய அந்த வினைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வியை நமது சாஸ்திரங்களையே கேட்கிறாங்க. வேற வெளியில இருந்து யாரோ நாஸ்திகர்கள்லாம் வந்து கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. நமது சாஸ்திரங்கள்லயே என்ன கேட்கிறாங்க, ஒரு காரணம் ஒரு காரியம்னா அந்த காரண காரியத்திற்குள்ள ஒரு தொடர்பு வேணும். எனக்கு செல்வ செழிப்பு வரக்கூடியது அடுத்த பிறவியிலன்னு சொல்ல போறீங்க, அது காரியம். அதற்கான காரணம் வந்து இந்த பிறவியில நாம் பண்ணக்கூடிய பூஜை. தொடர்பு இல்லாம இருக்கே, அப்ப ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய அம்சம் எதுன்னு கேள்வி கேட்கும் பொழுது, அதுதான் கண்ணுக்கு தெரியாம நாம் செய்த பூஜையிலிருந்து நல்ல கர்மாக்களில் இருந்து ஒரு தன்மையானது உண்டாகிறது. அந்த தன்மைக்கு அபூர்வம் என்று பெயர். அபூர்வம் அதிர்ஷ்டம் என்று இரண்டு பெயர். அபூர்வம்னா அந்த காரியம் செய்வதற்கு முன்பு, அந்த செயலை செய்வதற்கு முன்பு அது இல்லை, அந்த செயலை செய்த பிறகு உண்டாகிறது. அதிர்ஷ்டம் என்றால் அதை நம் கண்ணால் காண முடியாது. எனவே இந்த ரெண்டு காரணத்தை பற்றி நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த செயலா இருந்தாலும், அது நற்செயலாக இருந்தாலும் சரி ஒரு தீய செயலாக இருந்தாலும் சரி, ரெண்டு செயலிலிருந்தும் கண்ணுக்கு தெரியாமல் உண்டாகக்கூடிய ஒரு தர்மம் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு அதிர்ஷ்டம், தர்மம், புண்ணியம், பாபம் என்றெல்லாம் பெயர். அது நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் புண்ணியம் என்று பெயர், வருங்காலத்தில் தீய பயனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் பாபம் என்று பெயர். ஒரே அதிர்ஷ்டம், ஒரே கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சமானது, அபூர்வமானது, நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் புண்ணியம், தீய பயனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் பாபம். அது நல்ல பயன் வருமா தீய பயன் வருமா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதற்காகத்தான் வேதாகமங்கள்லாம் இருக்கு. இந்தெந்த கர்மாக்களை இந்தெந்த காரியங்களை எல்லாம் நாம் பண்ணோம்னா உனக்கு பிற்காலத்துல நல்லது உண்டாகும். அது ஒரு லிஸ்ட் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகார்கேன சம்பதம், அக்னிகாரியம் ஹோமம் பண்ணோம்னு சொன்னா சம்பத்துக்கள்லாம் வரும். ஜபேன பாப சம்சுத்திம், ஜபம் செய்தோம்னா பாவங்கள்லாம் நீங்கும். ஞானம் தியானேனச்ச அஷ்ணுதே, தியானம் செய்தால் அறிவு ஏற்படும், ஞானம் ஏற்படும் என்று அதுக்கெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு இந்த தவறான கர்மாக்கள்லாம் பண்ணா இன்னென்ன துக்கங்கள்லாம் வரும்னு சொல்றாங்க. எனவே புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய புண்ணியம்னா அந்த இடைத்தரகர் போன்று, அது துவாரம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே இன்று இருக்கக்கூடிய காரண கர்மாக்களுக்கும் நாளை ஏற்படக்கூடிய காரியங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு புண்ணிய பாபங்கள் என்று பெயர். இப்ப புண்ணிய காலம்னு நாம சொல்லியிருக்கோம். இந்த காலம்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, காலம்னா நேரம்னு நமக்கு எல்லாம் தெரியும். காலம்ன்றதுக்கு கலயதி இதி காலஹா, அது வடமொழி சொல். கலயதி கலயதினா எல்லா அனைவரையும் அனைத்தையும் செய்யும்படி செய்வதற்கு காலம் என்று பெயர். நாம் அதாவது இயங்கக்கூடிய பொருட்களை இயங்கும்படி செய்வது காலம். கலயதி இதி காலஹா கலச்சேஷ்டாயாம், அந்த கலம்ன்ற அந்த மூல வினை சொல்லுக்கு சேஷ்டை, சேஷ்டைனா வந்து அசைதல் அசைத்தல் அப்படின்னு அந்த இரண்டு பொருள் உண்டு. அப்ப இந்த காலத்துக்கு உட்பட்டு தான் நாம பண்ணக்கூடிய எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு தான். தத்துவ ரீதியா பார்க்கணும்னாலும் கூட மாயா தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சுதான் இந்த உலகத்தினுடைய எல்லாமே, உலகம் அனைத்தும் மாயா தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சுதான் இருக்கு. இந்த மாயா தத்துவம் படைக்க செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஏற்படக்கூடிய தத்துவமே கால தத்துவம் தான். கால தத்துவம், கலா தத்துவம், இந்த நியதி தத்துவம்ன்ற மூணு தத்துவம், இந்த மாயா தத்துவம்னு ஒரு தத்துவம், அந்த தத்துவத்திலிருந்து மூணு தத்துவம் உண்டாகிறது. ஒன்னு காலம், அதாவது என்ன அப்படின்னா நாம என்ன செயல் பண்ணாலும் அந்த செயலானது ஒரு காலத்துல பதிவு பண்ணப்படுறது. நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்டதாகவும் ஆகிறது. அப்ப இதே மாதிரி நாம யோசிச்சுட்டு போனோம்னா நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பதிவாகிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பதிவாகிறது. அதனாலதான் அந்த மூன்று தத்துவங்கள்ல கால தத்துவம் முதல்ல, ரெண்டாவது நியதி தத்துவம், காலம் மட்டும் இருந்தா போறாது, அது இன்னென்ன வகையில் அப்ப பேசும் பொழுது இப்படி பேசணும், இன்ன விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு அவர் நடுவர் வந்து நமக்கு ஆணையிடுறார். அப்ப அந்த கட்டளைக்கு, அந்த நியதிக்கு உட்பட்டு நாம் பேசுறோம் இல்லையா. அப்ப எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு நியதி உண்டு, ஒரு காலம் உண்டு. அடுத்து இருக்கக்கூடிய கலை, இந்த கலையை பிரிச்சோன்னு சொன்னா அந்த கலையில இருந்தா மாயா தத்துவம், அந்த கலையில இருந்தா பிரகிருதி தத்துவம்லாம் வரப்போகுது. பிரகிருதி தத்துவம், ராக தத்துவம், வித்யா தத்துவம்னு அடுத்து ஒரு மூன்று தத்துவங்கள். அதுல இந்த பிரகிருதி தத்துவத்தினுடைய குழந்தைகளாக உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் இந்த பிரகிருதி தத்துவத்துக்குள்ள அடங்கிறது. எதுக்காக இதை சொன்னோம்னா, இந்த கால தத்துவம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதற்குதான் எனது குருநாதர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் சொன்னார், திக்காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தகேன்னு நீதி சதகம்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல பர்த்ருஹரி அந்த மங்கள ஸ்லோகம் எழுதுறார். சுவாமி எப்படி இருக்காருன்னு சொல்லும் பொழுது, திசைகளுக்கும் திசைகளாலும் காலங்களாலும் கட்டுப்படாதவர் அப்படின்றார். தி காலாதி அனவச்சின்ன, அதாவது ஒரு பொருள்னு சொன்னா அதுக்கு மூணு விதமான அவச்சேதகம்னு சாஸ்திரத்துல சொல்லுவார். தேசம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம்னு மூணு சொல்லுவார். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு இருக்கும், ஒரு தேசத்துக்கு உட்பட்டு இருக்கும், ஒரு பொருள் தன்மையை சேர்ந்திருக்கும். இப்ப இந்த பொருளை நாம எடுத்திருக்கோம்னா, இது இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த பொருள் இங்க இருக்கு. அப்ப இந்த தேதிக்கும் நேரத்துக்கும் உட்பட்டது, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்டது. இந்த பொருளுக்கு ஒரு பேர் இருக்கு, அது வந்து வஸ்து பரிச்சேதம்னு பேரு. இது வந்து ஒரு பாட்டில் அப்படின்ற ஒரு ஒரு பொருட்தன்மையோட சேர்ந்து இருக்கு. அப்ப இந்த மூணும், இந்த மூணுக்கும் உட்பட்டுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருக்கும். ஆனா இறைவன் இந்த மூன்றுக்கும் உட்படாதவர். தி காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தகேன்றார். அப்படி இந்த காலம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் பொருள். இந்த காலம் எப்படி இருக்குன்னா, இறைவனே காலஸ்வரூபமாக இருக்காருன்னு இந்த சைவாகமங்கள்ல இருக்கக்கூடிய பூஜைகள்லாம் இருக்கு இல்லையா. சைவ சித்தாந்தம் புரியணும்னு சொன்னா சைவாகமங்கள்ல இருக்கக்கூடிய பூஜைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கணும். சைவாகமங்கள்ல இருக்கக்கூடிய பூஜைகள் நல்லா தெரியணும்னா சைவ சித்தாந்தம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த சித்தாந்தம் இல்லாம பூஜையை படிக்கிற, பூஜையை தெரிஞ்சுக்கிறதோ, இல்ல பூஜையை மட்டும் தெரிஞ்சுட்டு சித்தாந்தம் இந்த இல்லாம இருக்கிறதோ, அது வந்து சரியா புரியாது. எதுக்காக அதை சொல்ல வந்தோம்னா, சைவாகமங்கள்ல பவித்ரோத்சவம்னு ஒரு உற்சவம் ஆலயங்கள்ல நடக்கும். அங்க சுவாமி பகவான பார்த்து பிரார்த்தனை பண்றார். காலாத்மனா துவயா தேவ யத் திருஷ்டம் மாமகே விதௌன்றார். பகவான பார்த்து அந்த சிவாச்சாரியார் சொல்றார், இந்த பவித்ரோத்சவம் எதுக்காக பண்றது அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதும் நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பூஜைகள் இருக்கு இல்லையா, அந்த பூஜைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நீக்க வேண்டும்ன்றதுக்காக பவித்ரோத்சவம் பண்ணும். அந்த ஒரு வருஷங்கள்ல என்னென்ன குறைகள் நடந்திருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி இந்த சிசிடிவி கேமரால ஒரு வருஷம் எவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் பதிவாயிண்டே இருக்கோ, அதே மாதிரி இறைவன் அந்த ஒரு சம்பத்சராத்மனா ஒரு வருடஸ்வரூபமாக, அந்த ஒரு வருஷஸ்வரூபமாக, காலஸ்வரூபமாக பகவானே இருக்கார், சிவபெருமானே இருக்கார். அப்ப அந்த காலங்கள்ல நாம பண்ற எல்லா ஆக்ஷன்ஸும் எல்லா பூஜைகளும் பதிவாகிறது இல்லையா. இந்த சிசிடிவில பதிவாகிற மாதிரி ஒரு வருடத்துல நடைபெறக்கூடிய எல்லா பூஜைகளும் இறைவனிடத்திலேயே பதிவு பெற்று விட்டன. அப்ப அந்த பூஜைகள்ல நடைபெறக்கூடிய குறைகளும் நிறைகளும் யாருக்கு தெரியும்னா, அதை திருப்பி நாம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இறைவனாக உனக்கே தெரியும், நான் என்ன தப்பு பண்றேன்னு தெரியும். அப்ப இந்த ஒரு வருடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்க வேண்டும்ன்றதுக்காக பவித்ரோத்சவம்னு ஒரு உற்சவத்தை பண்ணுவார். அப்ப இறைவனே என்ன ஸ்வரூபமாக இருக்கார், காலஸ்வரூபமாக இருக்கார். காலாத்மனா துவயா தேவ யத்ருஷ்டம் மாமகே விதவுன்னு என்று வருகிறது. இதனால என்ன நமக்கு தெரிகிறது, இப்ப நாம என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னா, புண்ணியம் அப்படின்றது ஒரு நம்முடைய செயல்களில் இருந்து, நற்செயல்கள், நற்செயல்களில் இருந்து, அதுவும் வேதாகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நற்செயல்கள், அதிலிருந்து ஒன்று உண்டாகக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சத்திற்கு புண்ணியம் என்று பெயர். காலம் என்றால் அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது காலம். இப்ப புண்ணிய காலங்கள்னு போட்டிருக்கா. இதுல ஒரு அதாவது ஸ்வதேச காலயோகோ ஏவ யஜ்ஞாஹா இஷ்ட பலப்பிரதாகா அந்ய தேசே அந்ய காலேச்ச தேயேவ அனிஷ்டப்பிரதாக மதாக. எந்த ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயலுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு, ஒரு ஒரு நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த செயலை பண்ணணும் அப்படின்னு ஒரு வகதொகை நமக்கு நம் வாழ்க்கையில கூட இருக்கு. நம் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி நமது வேதாகமங்கள் சொல்லிருக்கக்கூடிய பூஜைகளுக்கும் உண்டு. இந்தந்த நேரத்துல இந்தந்த பூஜைகளை செய்ய வேண்டும், இந்தந்த நேரங்களில் இதைகளை செய்யக்கூடாது. அப்ப காலம்ன்றது எதுக்கான ஒரு ஆதாரமா இருக்குன்னா, பூஜைக்கான ஆதாரம் தானே காலம் தவிர புண்ணியத்திற்கு ஆதாரமாக காலம் ஆகாது. அதாவது ஒரு காலம், அந்த காலத்தில் நாம் பூஜைகளை செய்கிறோம், அந்த பூஜைகளிலிருந்து புண்ணியம் உண்டாகுமே தவிர அந்த காலமே புண்ணியஸ்வரூபமாக ஆகாது. ஒரு குறிப்பிட்ட இப்ப சந்தியாவந்தனம், காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா, சந்தியாவந்தனம் என்பது ஒரு ஒரு கர்மா, ஒரு காரியம். அந்த காரியத்திற்கு உரிய நேரம், அதுக்கு தொடரக்கூடிய நேரம் சூரிய உதயம். அது அந்த சூரிய உதய நேரத்துல அந்த கர்மாவை நான் பண்ணோம்னா அதுல இருந்து எனக்கு புண்ணியம் வரும். ஆனா அந்த காலமே புண்ணிய ரூபமாக இருக்காது. ஒரு காலத்தில் செய்யப்பட்ட கர்மம் புண்ணியத்தை அளிக்குமே தவிர காலமே புண்ணியமாக இருக்காது. ஸ்வதேச காலயோகோ ஏவ, அந்தந்த கர்மாக்களுக்கு உரிய ஒரு அந்தந்த கர்மாக்களுக்குரிய காலங்களில் அந்தந்த கர்மாக்களை செய்தால்தான் புண்ணியங்களும் பாபங்களும் உண்டாகின்றன. வேறு தேசத்திலேயோ, அதனால்தான் நம்ம தேசத்தை விட்டுட்டு வேற்று தேசங்களுக்கு எல்லாம் போய் பண்ணக்கூடாதுன்னு முன்னொரு காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது. அந்ய தேசே அந்ய காலேச்ச, வேறு காலங்களிலேயும் தேயேவ அனிஷ்டப்பிரதாகா, அந்த யாகங்கள் நம்ம பண்ணக்கூடிய கர்மா நல்ல கர்மா, ஆனா பண்ணக்கூடிய நேரம் தவறாக இருந்ததுனால் பயனை அளிக்காது. காலமும் இடமும் தவறான இடமாக இருந்ததுன்னா பயன் அளிக்காது. அதுக்குதான் என்ன பண்றாரு, ஆகமங்கள் வேற ஒரு மாற்று வழியும் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது சிவாச்சாரியர் முக்கியமாக ஒரு நாலஞ்சு ஹோமங்கள் பண்ணுவார். அதுல ஹோமம் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசாபாதன காலாபாதன துர்நிமித்த சாந்தி சுனிமித்தாபாதன ஹேதவே என்று இந்த பிரயோகத்தில் வரும். தேசாபாதனம்னா அவர் பிரார்த்தனை பண்றார், நான் பண்ணக்கூடிய இந்த தேசம், அதான் நான் செய்ய இந்த ஹோமம் செய்யக்கூடிய இந்த இடமானது தவறான இடமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இடமும் தூய்மையான இடமான இடமாக ஹோமத்திற்கு உரிய இடமாக மாற வேண்டும்ன்றதுக்காக அவர் பூர்வாங்கமாக ஒரு 100 ஆகுதி கொடுப்பார். தேசாபாதன காலாபாதன, நான் செய்யக்கூடிய இந்த நேரம் நமக்கு தெரியாது, ராகு காலம் வரல நாம நினைச்சுட்டு இருப்போம், அது வேற பஞ்சாங்க பிரகாரம் ராகு காலம் வந்துட்டு இருக்கோம், நாம மரண யோகம் வரல நாம நினைச்சுட்டு இருப்போம், வேற ஒரு பஞ்சாங்க பிரகாரம் மரண யோகம் வந்துட்டு இருக்கலாம். அதனால பகவான்கிட்ட காலாபாதன செய்யக்கூடிய இந்த செயலானது ஹோமமானது சரியான காலத்தில் செய்யப்பட்டதாக ஆக வேண்டும்ன்றதற்காக ஹோமம் செய்து அதற்கு பின்பு விசேஷ ஹோமங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம பண்ணக்கூடிய காரியம் நல்ல காரியமா இருந்தா மட்டும் போராது, அதற்கான நேரம் நல்ல நேரமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த நல்ல நேரத்தில் செய்யப்பட்டது தான் புண்ணியத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுட்டோம். ஆனா முன்ன சொன்ன மாதிரி சில காலங்கள், அதாவது இப்ப பாருங்க ரெண்டு புரிஞ்சுக்கோங்க, சில கர்மாக்கள், அதாவது சில கர்மாக்கள்ன்ற வார்த்தைக்கு பூஜைகள் அப்படின்னு தான் பொருள். அந்த கர்மாக்கள்ன்ற வார்த்தையை எனக்குமா உங்களுக்கு பழக்கமா இருக்கான்னு தெரியும். கர்மா அப்படின்னா செய்யக்கூடிய பூஜைகள், சம்ஸ்காரங்கள், புனஸ்காரங்கள், இதெல்லாம் வந்து கர்மாக்கள்னு சொல்றது உண்டு. கர்மாக்கள்னு சொல்லலாம், காரியங்கள்னு சொல்லலாம், அதை நம்ம மனசுல வாங்கிட்டா சரிதான். சில கர்மாக்கள் தானாகவே சிறந்தவை, சில கர்மாக்கள் அந்த செய்யக்கூடிய நேரத்தினால் சிறந்தவை, அப்படி ரெண்டா பிரிச்சுக்கோ. என்னது சில கர்மாக்கள் தானாக சிறந்தவை அப்படின்னா, இப்ப கணபதி ஹோமம் பண்றோம், எந்த நேரத்துல பண்ணாலும் கணபதி ஹோமம் அதற்குரிய பயனை கொடுக்கும். அதே கணபதி ஹோமத்தை ஒரு சதுர்த்தி அன்னைக்கு பண்ணோம்னா, விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பண்ணோம்னா, அப்ப அதுக்கு 2 மடங்கு பலன் வருது. அப்ப அதான் அந்த கர்மாவுக்கு ஒரு சரியான ஒரு காலம், அதற்கு பண்ணும் பொழுது ஒரு இன்னும் பலனானது அதிகமாக வரும். இப்ப புண்ணிய காலங்கள்னு சொல்லும் பொழுது, இப்ப நமக்கு 2 விதமான புண்ணிய காலங்களை நாம மனசுல பிரிச்சுக்கலாம். சில புண்ணிய காலங்கள்லாம் இது இது புண்ணிய காலங்கள்னு சாஸ்திரங்கள்ல நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு. அதாவது சாமான்யமான தானம் ஜபம் இவைகள் எல்லாம் கூட இந்த நேரத்துல பண்ணோம்னா மிகவும் புண்ணியம் ஏற்படும். என்ன நேரம், ஒரு சங்கராந்தி சித்திர மாசத்தினுடைய பிறப்பு, வைகாசி மாத பிறப்பு 12 மாதங்களுடைய பிறப்பு, இதெல்லாம் புண்ணிய காலங்கள்னு பேரு. அது போல அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் புண்ணிய காலங்கள்னு பேரு. அது போல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் புண்ணிய காலங்கள். மாசி மாசம் ஏற்படக்கூடிய அந்த மகாமகம் அந்த மகா நட்சத்திரத்தை தீர்த்தவாரி தினம் அது புண்ணிய காலம். இது போன்ற புண்ணிய காலங்கள்லாம் நிறைய புண்ணிய காலம். நமது சிவாச்சாரிய சுவாமிகள் சொன்னது போல 96 வகையான புண்ணிய காலங்கள், இந்த தர்ப்பணத்திற்கு உரிய புண்ணிய காலங்களாக 4 யுகாதிகள், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்ற 4 யுகங்களுடைய ஆரம்பங்கள், அதுபோல் இந்த மகாலயங்களில் வரக்கூடிய அந்த 15 நாட்கள், இவையெல்லாம் சேர்த்தோம்னா 96 புண்ணிய காலங்கள்னு வருது. இந்த புண்ணிய காலங்கள்லாம் இந்தந்த காலங்கள்னு குறிப்பிடப்பட்டு இருக்கு. ஆனா சில புண்ணிய காலங்கள் எப்படின்னா குறிப்பிட்ட காலம் இருக்காது, ஆனா ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடக்கிறதுனால அந்த நாள் புண்ணியமான நாளாக மாறும். அப்படி சில புண்ணிய காலங்கள் உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்ப பிரம்மோத்சவம் கபாலீஸ்வரர் கோயில பிரம்மோத்சவம் நடந்தது, இப்ப பங்குனி மாசம், அங்க பிரம்மோத்சவம் நடக்கும் பொழுது 7வது நாள் திருத்தேர். அந்த 7வது நாள் இப்ப திருத்தேர்ன்ற ஒரு நிகழ்ச்சி எந்த நாளில் நடைபெறுகிறதோ அந்த காலம் புண்ணிய காலம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை ஒரு காலத்துல பண்ணும் பொழுது அந்த நிகழ்ச்சியினால காரியத்தினால காலம் புண்ணிய காலமாக மாறுகிறது. சிலது காலத்தினால அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பூஜைக்கு ஒரு விசேஷ பலன் கிடைக்கிறதுன்னு புண்ணிய காலத்தை நாம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த திருத்தேர் என்னைக்கு நடக்கிறதோ அது விசேஷ சிறப்பான ஒரு நாள். அப்படின்னா திருத்தேர் என்னைக்கு வேணாலும் நடக்கலாம், சில கோவில்களில் 7வது நாள் நடக்கும், சில கோவில்களில் 9வது நாள் நடக்கும், சில கோவில்களில் இரவு காலங்களில் நடக்கும், சில கோவில்களில் வந்து பகல்ல நடக்கும். அப்ப அந்த தேர் திருவிழா நடைபெறுவதை ஒட்டி அந்த நடைபெறக்கூடிய நேரம் புண்ணிய காலமாக சொல்லப்படுறது. இதுவே இந்த மாத பிறப்பு எல்லாம் அந்த காலத்தை வைத்து அந்த பூஜைக்கு ஒரு விசேஷ பலன் வர்றது. அப்படி இந்த புண்ணிய காலமானது இரண்டு விதமாக சொல்லப்பட்டு இருக்கு. இந்த புண்ணிய காலங்களை பத்தி ஆகமங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப முக்கியமாக அவர் என்னிடத்தில் இந்த கிரகணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கிரகணம், கிரகணம் வந்து சூரிய கிரகணம். இந்த புண்ணிய காலங்கள்ல என்ன ஆகமங்கள்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, விசேஷமான அபிஷேகங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதில் காரணாகமத்தில், பூர்வ காரணாகமத்தில் புண்ணியாபிஷேக விதி பட்டலம்னு ஒரு பட்டலம். அந்த பட்டலத்துல புண்ணிய அபிஷேகம், புண்ணியம்னா புண்ணிய காலம், இந்த புண்ணிய காலத்தில் செய்யப்படக்கூடிய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை பத்தி சிறப்பாக சொல்லியிருக்கு. அதுல என்ன அந்த அபிஷேகத்தை செய்தால் என்ன பலன் என்று சொல்லும் பொழுது, தன்யம் யசஸ்கரம் புத்திர பௌத்திர விருத்தி பிரதாயகம் சர்வ பாபஹரம், நமக்கு எல்லா விதமான தனங்களை அளிக்கக்கூடியது, புகழை அளிக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு எந்த கர்மாவை எந்த பூஜையை பண்ணணும்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன கேள்வி வருதுன்னா, இதனால என்ன லாபம், இதனால என்ன பயன் தான் எல்லாரும் கேட்கறா. அதாவது பயன் வேணும் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி பிரவர்த்ததேன்னு ஒரு வாக்கியம், ஒரு பயன் இல்லாம ஒரு முட்டாள் கூட எந்த வேலையிலையும் இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பயன் கேட்கணும். ஆனா நம்ம ஜனங்க இப்ப எப்படி கேட்கறா அப்படின்னா, இந்த பிரயோஜனமே வித்தியாசமா வரணும்ன்றா. கணபதி ஹோமத்துக்கு ஒரு பலன் அப்படின்னா, மகா கணபதி ஹோமத்துக்கு வேற ஒரு பலன் சொல்லணும்னு எதிர்பார்க்கறா. அதே மாதிரி நிறுத்த கணபதி ஹோமம்னா வேற ஒரு பலன், விதவிதமான பலன்களை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி தெரியறது. அதே மாதிரி ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு, யசஸ்கரம்னா இந்த புண்ணிய காலங்கள்ல மகாபிஷேகம் எல்லாம் பண்ணோம்னா புகழானது ஏற்படும், புத்திர பௌத்திர விருத்தி பிரதாயகம் தனது அவர் வம்சமானது விருத்தியாகும், அனைத்து பாவங்களும் நீங்கும், புண்ணியத்தை கொடுக்கும், சர்வ யஜ்ஞ பலப்பிரதம், அனைத்து யாகங்களை வேதங்களில் சொல்லிருக்கக்கூடிய யாகங்களை, அதாவது ஆகமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சௌலபியம் என்ன அப்படின்னா, வேதங்கள்ல கஷ்டப்பட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணி ஒருவர் பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்தால் என்ன பயனோ, அந்த பயனை வேதத்தை படிக்காதவர்கள்லாம் கூட அதை அடைய வேண்டும்ன்றதுக்காக தான் ஆலயங்கள்லாம் வச்சு, ஆலயங்கள் சுவாமியினுடைய சுவாமி அது மாதிரி நமக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்திருக்கார் பரமேஸ்வரன். ஆலயங்கள், ஆலயங்கள் இருக்கக்கூடிய பூஜைகள்லாம் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. சர்வ யஜ்ஞ பலப்பிரதம், எல்லா யாகங்களையும் செய்தால் என்ன பயனோ அந்த பயன் ஏற்படும். ராஜ ராஷ்டிர அபிவிருத்தி அர்த்தம் சர்வ சம்பத் சமிருத்திதம், எல்லா விதமான செழிப்பும் ஏற்படும்னு இது காரணமாகவும் சொல்லிருக்கு. இதுல அடுத்தது இந்த காலத்தை பிரிக்கும் பொழுது, இந்த புண்ணிய காலம்னு பிரிக்கும் பொழுது, இப்ப தை மாதத்தில் வருட பிறப்பா அது சித்திரை மாதத்தில் வருட பிறப்பான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இது வந்து இந்து மதத்துல என்னுடைய சில அபிப்பிராயங்கள் நான் சொல்றேன். நாம யாரையும் வந்து சில கருத்துக்களை வந்து திணிக்க கூடாது. அவருடைய ஆசிரியர் சொன்ன போல 36 வகையான சமயங்கள், அதுக்கும் மேற்பட்ட சமயங்கள்லாம் நமது பாரத தேசத்துல இருந்திருக்கு. யார் யார் எந்தெந்த சமயத்தை பின்பற்றியவர்கள்னு அழுத்தம் திருத்தமாக அடிச்சு சொல்ல முடியாது. நமது நாயன்மார்கள் சமயாச்சாரியர்களுடைய ஒரு பெருந்தன்மையினால, அவருடைய பெரிய மகிமையினால சைவ சமயமானது பரவிருக்கு. அவர்கள் காலத்திலேயே பாசுபத சைவர்களை பற்றி குறிப்பு எல்லாம் தேவாரத்துல இருக்கு. பாசுபத சைவர்கள், காலாமுக்க சைவர்கள், காப்பாளிக்க சைவர்கள், அது போல மலையாள அந்தணர்கள்னு, மலையாள அந்தணர்கள் ஏத்தும்னு அதெல்லாம் வந்திருக்கு. அப்ப ஒரு ஒரு காலத்துல வேற வேற விதமான சைவங்கள்லாம் பரவி இருந்திருக்கக்கூடிய நாடாகத்தான் தமிழ்நாடு இருந்திருக்கணும். ஆனா இந்த சமயாச்சாரியர்களுடைய பெருமை, அதே போல சந்தான குருவர்களுடைய பெருமை, இவர்களால எல்லோருமே சைவமாக மாற்றப்பட்டு விடுது என்று சொல்லாம் அதற்கான அடையாளங்களும் ஆகமங்களும் காணப்படுகின்றன. எனவே இந்த மாத பிறப்புன்னு வரும் பொழுது அகோர சிவா சைவ கால விவேகம்ன்ற ஒரு நூலிலேயும் சரி, அவர் அதனுடைய உரையாசிரியரும் சரி, அதே போல இந்த காரணாகமத்திலேயும் சரி, மாத பிறப்பு சில பேருக்கு தை மாதம் முதற்கொண்டு வருடப்பிறப்பு உண்டு, அல்லது மார்கழி மாதம் முதற்கொண்டு வருடப்பிறப்பு உண்டு என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதே போல் இதே ஆகமத்திலேயும் சித்திரை மாதம் முதற்கொண்டு வருடப்பிறப்பும் உண்டு என்ற குறிப்பும் இருக்கிறது. அதை ஸ்தூல காலம் சூக்ஷ்ம காலம் என்ற இரண்டாக பிரித்து, இந்த தை மாதத்தில் முதற்கொண்டு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி என்று இதுவரை உத்தராயணம் என்றும், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இது உத்தராயணம் என்றும், பிற 6 மாதங்கள் தட்சிணாயணம், தை மாசம் முதற்கொண்டு சிசிர ருத்து ஆரம்பம் என்றும் குறிப்பிருக்கிறது. தை மாதத்தை நாம் வந்து ஹேமந்த ருத்து என்று குறிப்பிடுகிறோம், தை மாசியை சிசிர ருத்து என்று சொல்லி அப்படி ஒரு கணக்கும் இருக்கிறது என்ற குறிப்பெல்லாம், 12 நூற்றாண்டிலேயே அப்படி ஒரு கணக்கு இருக்கிறது என்ற குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதில் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காரண ஆகமத்திலேயும் இருக்கிறது.
3: ஓம் சிவாய நமஹ. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஒரு குழந்தைய வளர்க்குறாருங்க ஒருத்தர், அது தவழ்ந்துக்கிட்டே இருக்கு. தவழ்ந்து தவழ்ந்து என்ன பண்ணுது, எழுந்திருச்சு நிற்க பார்க்குது. நின்று பார்த்தா அதுக்கு நிற்க முடியல, கீழே கீழே விழுவுது. நடக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ ஆசைப்பட்டால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவார், அப்பா நடவண்டி வாங்கி கொடுப்பாரா இல்லையா? நடவண்டி ஒரு அழகாக வாங்கி கொடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த நடவடியை வச்சுட்டு அதை அப்படியே நடக்க பழகிறத அப்படியே பார்ப்பார். நல்லா நடக்கிறாள் நம்ம பையன். நடவண்டியை வச்சுக்கிட்டே அந்த குழந்தை அப்படியே நடக்கும், சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, இந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க நடவண்டி வச்சு போகிறத தாய் விரும்புவாளா தந்தை விரும்புவானா? எந்த தந்தையாவது என் குழந்தைக்கு நடவண்டி வாங்கி கொடுத்துட்டேன் இனிமேல் அது நடக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா? நடவண்டி நடைய பழகிக்கிறதுக்கு. அது போல இறைவன் இந்த உடம்பை கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் நடைய பழகிக்கிறதுக்காக கொடுத்தான். இந்த ஆறு ஆதாரத்தையும் தாண்டி நீங்கள் நிராதார நிலைக்கு போக வேண்டும், உடம்பு அற்ற நிலைக்கு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய உண்மையான விருப்பம். நம்ம இந்த உடம்பை பற்றி கொண்டே போகணும்னு நினைக்கிறேன், நடவண்டியை பிடிச்சிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் நிராதார நிலை. உண்மையிலேயே நம்ம சாமி எங்கே குடி இருக்கிறார் நம்முடைய உடம்புலன்னா, இங்கேருந்து 12 அங்குலத்தில் ஒரு ஷார்ட்டாக சொல்லி நிறைவு செய்துடுறேன். இந்த இடத்துல 12 அங்குலம், 12 அங்குலம் உரடி ஸ்கேல் வச்சிடக்கூடாது, இவ்வளோ பெருசு 12 அங்குலங்கிறது. இதுதான் அங்குசம் நம்ம கணக்கு. இதில் ஒரு 12, இந்த உச்சியிலேருந்து ஒரு குழி, இந்த உச்சி குழி கீழே ஒரு குழி இருக்குது நம்ம பாடியில். உச்சி குழியும் கீழ் குழியும் ஒரு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் சிமெட்ரிக்காக பார்த்தீங்கன்னா 7 குழி இருக்குது. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி, நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. இந்த 9 வாசல் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட்டு உச்சி குழி, இங்கே மேலே குழி, கீழே ஒரு குழி ஆசன குழி, மேலே ஒரு குழி, கீழே ஒரு குழி, ரெண்டுக்கும் பக்கத்தில் சிமெட்ரியாக பார்த்தீங்கன்னா 7 குழி போட்டார். 2 கண்ணு, 2 காது, 1 வாய், பார்த்தீங்கன்னா அழகாக 7-9 குழி இருக்குது, 9 குழி. அப்போ இந்த 9 குழிகள் நிறைந்த இந்த உடம்பில், இந்த உடம்பானது நிராதார நிலைக்கு போனால் தான் இந்த உச்சி இருக்கு பாருங்கள், இதான் நிராதார். இதெல்லாம் ஆதாரம். இதை தாண்டி 6 ஆதாரத்தை தாண்டி இங்கே போனவுடனே ஒரு 12 அங்குலத்தில் அங்கே இருக்கிறார் சாமி. ஆடுற இடமே இதுதான், ஓடும் உயிர் எழுந்து அங்கு ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் இடம் சிற்றம்பலந்தான். இந்த இடம் தாங்க. அதனால தான் சிவனை பார்த்த உடனே இந்த ரெண்டு கையையும் எடுத்து, சிவன் ஒருவனுக்குத்தான் இப்படி வணக்கம், வேற எவருக்கும் அந்த வணக்கம் செய்யக்கூடாது. சிவன் ஒருவன் தான் சமானமில்லாத கடவுள். அதனால அவனுக்கு வணக்கம் எப்படி செலுத்தணும்னா அவனை இப்படி கும்பிடக்கூடாது. நமக்கு சமானமானவர்களைத்தான் நாம் இப்படி கையெடுத்து கும்பிடணும். சமானமில்லாத சிவனை உச்சி கூப்பிய கையினர் திருமுருகாட்டுப்படை, கைகால் கூப்பி தொழில் அப்பர் சுவாமி, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. இங்கே எப்படி வணங்குதல் என்பது தலைக்கு தொழில், தொழுதல் என்பது தான் கைக்கு தொழில். கையால் வணங்குறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது கான்செப்ட். தலை தான் வணங்கணும், தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழில். இந்த கையை எடுத்து ரெண்டையும் அப்படி கூப்பினா இங்கேருந்து இந்த 12 அங்குலம் இது இப்படி விட்டு கையை தூக்கி இப்படி வச்சுக்கக்கூடாது, மேலே இந்த ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் பண்ணாமல் இப்படி தூக்கிக்கணும். கிட்டத்தட்ட இந்த விரக்கடை, இந்த 12 இடைவெளி விட்டு அங்கே கும்பிடுகிற பொழுது அங்கே இருக்கிற சிவம் இங்கே ஒளிரும். அது அதனால தான் இந்த உச்சி தான் திருவுச்சின்னே பேர். திருவுச்சின்னு ஒரு தலம். இந்த உச்சியில் சிவன் வழங்குறது தான் சொன்னார், கரைகான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியேங்கிறத உரைப்பார். சுந்தரமுத்தி சாமியை போய் கேட்டார், ஏசாமி சிவபெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொல்லாதீங்க, திருக்காலத்தின்னு சொல்லாதீங்க, என்னால் அலைய முடியாது. உண்மையாக அவர் கரெக்டாக நான் போய் பார்த்தா இருக்கிற மாதிரி இடத்த சொல்லுங்கன்னு கேட்டார். சுந்தரமுத்தி சாமி சொன்னார், அப்பா அவர் ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும், ஆனால் மித்த இடத்துல இருக்கிறது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 12 மணிக்கு நடைய சாத்தனா அங்கே இருக்கிறாரோ வெளியில் போயிட்டாரோ யாருக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், யாரெல்லாம் முன்னவர் சான்றோர்கள் அருள் குறவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சைவ குறவர்கள், சைவ குருமார்கள் பாடல்களை அன்போடு பாடியிருக்கிறார்களே, அந்த பாடல்களை எல்லாம் எந்த அடியவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உச்சியில சிவபெருமான் விளங்கி கொண்டிருக்கிறான். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாயி, அரைக்காடரவாங் ஆதியும் மந்தமும் ஆயினாய். புரைக்கான் சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லுகிறதுல சொல்ற அந்த முக்கியமான பாட்டை சொல்லுகிறார். அடியார்களுடைய திரு உச்சியிலே விளங்குகிறாய் என்று சொல்லுகிறீரே பெருமானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார். இந்த உச்சியிலே விளங்குகிறான் சிவபெருமான். அதனால

திருக்கோயில்களுக்கு செல்லுகிற பொழுது நாம் பெருமானை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும், சிவனை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும். காரணம் இந்த இடம் அதைத்தான் சொல்லுகிறார். நீ என்றும் நீ வேறெனாது இருக்க, நான் வேறெனாது இருக்க, நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற, நிடார் சடாதாரத்தின் சடாதாரம் மீதே பராபரத்தை, சடாதாரத்துக்கு மீதே மேலே பராபரத்தை நீ காண், இங்க பாரு அப்படின்னு எனக்கு நீ காட்டுகிற. அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகன் கூப்பிட்டு என்ன இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, நீ காண்கனா அணை சொல், இங்க பாரு என்று எனக்கு இந்த இடத்துல விளங்க வைப்பாயாக, இந்த இடத்துல அவரை விளங்க வைப்பாயாக அப்படிங்கிறார். அப்ப நீடார் சதாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்கனா அணை சொல் அருள்வார். அப்ப எப்படி நிகழ்கிறது என்று கேட்டால், நேராக வாழ்வது. அது என்ன நேராக வாழ்வது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணா முடிஞ்சிடும். நேராக வாழ்வதுன்னா என்னன்னா, இப்ப ஆன்மா சிவத்தை உள்ளே கொண்டிருக்கிறது, சிவம் இல்லாமல் ஆன்மாவுக்கு இயக்கமே கிடையாது. இப்ப ஒரு இயக்கம் நிகழ்கிறது என்று சொன்னால், உயிர் உடம்பை இயக்குகிறதுன்னு நாம தப்பா சொல்லிட்டு இருக்கோம். உயிருக்கு எதையும் இயக்க ஆற்றலே கிடையாது, அது அறிவித்தால் அறிகின்ற ஒரு பொருள், அவ்வளவுதான். அதுக்கு ஆற்றல் கிடையாது. அதுக்கு என்ன, அதுக்கு இப்ப சிம் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிம் கார்டில் நிறைய டேட்டா இருக்கும், ஆனால் சிம் கார்டை தூக்கி செல்லுக்குள்ளே போட்டவனே ஆக்டிவேட் ஆகிடுமா, பேட்ரி போடணும் இல்லையா, பேட்ரி ஒன்று போடணும்ல, அந்த பேட்ரி தான் சிவம். ஆனால் சிம் கார்டில் என்னென்னலாம் டேட்டா பதிவாகிருக்கோ அந்த சிம் கார்டை பொறுத்து வேறுபடும், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நம்பர் வேறு. இப்போ இந்த பேட்ரிங்கிற ஆற்றல் சிவம் கொடுக்கலைன்னா உயிர் உடம்பை இயக்காது. சிவம் உயிரை இயக்கினால் உயிர் உடம்பை இயக்கும், இதுதான் அடிப்படை. அப்போ உயிருக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, அறிவித்தால் அறியும், விருப்பு வெறுப்பு கொள்ளும், அவ்வளவுதான் அதால் முடியும். அப்படி கொண்டிருக்கிற இந்த உயிரானது இந்த உடம்பை கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்கிறது. சரி, அப்ப சிவம் கூடவே இருக்கு இந்த உயிருக்கு, ஏன் அதை அறிந்து கொள்ளவில்லை, இதுதான் கேள்வி. ஆணவமும் கூடவே இருக்கு, அறிவில் அறியாமை புரியுது, தெரியுது, அது நல்லா தெரியுது, ஆணவம் கூட இருக்குங்கிறது தெரியுது. ஆணவம் கூட இருக்கிறதோட சிவமும் அருள் சக்தியா கூட இருக்குது, ரெண்டுமே கூட இருக்கு. அறியாமையில இருக்கிற இதுக்கு இதை தெரிய மாட்டேங்குதே, அதைத்தான் சொன்னார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளியும் இருளும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இங்கே ஒளி இருக்கு, இங்கே ஒளி இருக்கிறது, இங்கே கண் இருக்கிறது, கண்ணிலே இருக்கக்கூடிய இது அந்த ஒளியை துணை கொண்டு பார்க்கலாமே, ஏன் பார்க்க முடியல அதை என்று கேட்டால், ஒளியில் குற்றம் இல்லை, கண்ணிலே கேட்ராக்ட் இருக்கிறது, அது இருக்குது. ஆனால் மிகப்பெரிய சூரியன் கூட இந்த கண்ணுக்கு மிகப்பெரிய இருளாக தெரியும், காரணம் ஆணவ மல மறைப்பு இல்லைங்களா. அப்ப இந்த மறைப்பு நீங்கினால்தான் அந்த ஒளியினாலே இது இதுக்காக அது துணை செய்கிறது, இது துணை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி துணை செய்கிற பொழுது இந்த ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக இருந்தும் கூட அது ஒன்றாக இல்லை. எப்படி இருக்குன்னா, ஒன்னா தான் இருக்கு ஆனா ஒன்னா இல்லை, ஒன்னா தான் இருக்கு ஆனா ஒன்னா இல்லை. என்ன சார் இவ்வளவு தரம் புரிய மாதிரி பேசுனீங்க, திடீர்னு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். எங்களுக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு இது புரிஞ்சிடும். என்னன்னு கேட்டால், அதில் ஒரு வெக்டார் அடிஷன் ஒன்று சொல்லுவாங்க, டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் என்னாகும், என்னாகும், இது அதை எழுத்துக்கிட்டுருக்கோம், அது இதை எழுத்துக்கிட்டுருக்கோம், அவ்வளோதானே. இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ அதுவே அப்படியே திரும்பி இந்த ஆன்மாவானது அப்படியே திரும்பி அந்த சிவத்தோட, இப்போ அந்த பெரிய ஃபோர்ஸோட இது வந்து அப்படி உட்கார்ந்ததுன்னு வச்சுங்க, ரெண்டும் இப்போ கூடிடும். இப்போ ஆப்போசிட்டில் இருந்தப்போ அது கூடலை, இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்த உடனே கூடிடுச்சு. இதுதான் நேராக வாழ்வது. இப்போ ஆப்போசிட்டில் வாழ்வது எப்படின்னு கேட்டால், கணவனும் மனைவியாக தான் இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அவர் ரொம்ப கோபமாக இருப்பா. மனுஷனுக்கு மனைவி அமையிறதும் சொற்பொழிவாளனுக்கு மைக் அமையிறதும் கொடுத்து வச்சா தான் கிடைக்கும், ரெண்டும் எப்போ ரிப்பேர் ஆகும்னே சொல்ல முடியாது. கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இந்த அம்மா அதுவும் சண்டை போட்டாங்க, அது ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு போகலாமான்னு இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதி கேட்டது, இன்றைக்கி படத்துக்கு போகலாமா, இன்னும் அவன் திரும்ப பதில், கவர்மெண்ட் இது மாதிரி ரெண்டு பேரும் லெட்டர்லேயே எழுதிக்குவாங்கன்னா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இந்தம்மா அங்கேருந்து ஒரு நோட் அனுப்போம், இன்றைக்கு சினிமாவிற்கு போகலாமா அப்படின்னு கொண்டு அப்பாட்ட கொடுறாரு. அதை வாங்கி போன வாரம் தானே போனோம், இந்த மாதம் பட்ஜெட் தீர்ந்துருச்சு, அதனால் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சான். உடனே அது பார்த்துட்டு, உங்களோட வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும், அதை எழுதி அனுப்பிச்சிது. உடனே அவன் மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு

0: போகவும் அப்படின்னு இவன் எழுதினான்.
1: இப்படி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனாலும் மனசில் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதா அர்த்தம் இது. கருத்தில் வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிற பொழுது கிட்டக்க இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்கள் தள்ளி இருப்பவர்கள் போல இருப்பார்கள். அதுபோல சிவம் கூடவே இருந்தாலும் கூட இந்த ஆன்மாவானது உலகத்தையே பார்த்து கொண்டு இருப்பதனால சிவத்தை விட்டு எங்கேயோ இருப்பது போல இது நினைத்து கொள்ளும். ஆனால் தனக்கு உதவுவதற்காக அது எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த ஆன்மா உணர்ந்து கொள்வதில்லை. சுந்தரமுத்து சாமி சொன்னார், மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழினாலும் மடித்தாடும் அடி மடிச்சே வச்சிருக்கிறாயா காலை, அவன் காலம் மடிச்சே வச்சிருக்கிறான். யானை கூட எப்போ ஏற்றிக்கணும்னு நினைக்குதோ அப்போதான் காலை மடித்து காட்டும். அப்போ உடனே அது மேலே அந்த மடித்த காலில் ஏறி மேலே ஏறிக்கலாம். யானை தன்னுடைய காலை மடித்ததுன்னா மேலே ஏற்றிக்க தயார்னு அர்த்தம். யானை காலை மடிக்கலைன்னா மேலே ஏற முடியாது. அப்படி யானை காலை மடித்து காட்டுவது தன்மையில் ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனால் யானை கூட எப்பொழுது ஏற்ற வேண்டும் என்று கருதுகிறதோ அப்போதான் மடிக்கும். ஆனால் எங்கள் சிவபெருமானோ காலம் மடிச்சே வச்சிருக்கிறான். என எப்ப உனக்கு தோணுதோ நீ அப்ப வந்துக்கப்பா, நான் தயாரா இருக்கிறேன், நீ தயாரான்னு கேட்டு மடித்தாடும் அடிமைக்க நன்றியே. மடித்தாடும் அடிமை, அடிமைனா அந்த அடியின் மேல் மடித்து ஆடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழினாலும் தடுத்தாட்டி தருமனார் தவர் செக்கிலிடும் பொழுது தடுத்து ஆட்கொள்வான். இவன் ஒருத்தன் தான் தடுத்து ஆட்கொள்ள முடியும், அப்படிப்பட்டவன். அப்ப அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான், நாம தான் அவன் கவனிக்கல. அதனால் நேர் வாழ்வுன்னாரு, நேராக வாழ்வதற்கு. நாம் இப்போ இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம், இப்படி பாருன்னார். அதான் சிவைய நம்ம மந்திரம். சிவைய நம்மளை யகாரம் நடுவில் இருக்குது, சி வ ய ந ம, யகாரம் நடுவில் இருக்குது. யகாரம் தான் ஆன்மா. யகாரம் மகாரத்தோடு சேர்ந்திருந்தா இருள், யகாரம் நகாரத்தோடு சேர்ந்திருந்தா மருள், யகாரம் வகாரத்தோடு சேர்ந்திருந்தா அருள், யகாரம் சிகாரத்தோடு சேர்ந்திருந்தா ஆனந்தம். இதுதான் சைவ சித்தாந்தம். மொத்த சித்தாந்தமே அஞ்சு எழுத்துல முடிஞ்சு போச்சு. யகாரம் நமவே பார்த்துக்கிட்டு இருந்தா உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நமசிவாயன்னு சொல்லுகிற பொழுது உலகார்த்தமான மந்திரம், நமசிவாய நமசிவாய நமசிவாய், உலக நன்மைகள் நகாரம் முன்னிற்க உலக நன்மைகள் எல்லாம் வழங்குகிறான். அதை அடைந்து அடைந்து அதை இடம்பெண்டது தக்க குருவை பார்த்து சிவத்தினுடைய அருளை பெறுவதற்காக அது தீக்கை பெற்று சிவாய நமவை பெற்றுக்கொள்கிறது. சிவாய நம என்பது ஒருவர் கொடுக்க ஒருவர் பெறுவது, தானாக சொல்லப்படுவது அல்ல. நமசிவாயம் மட்டும்தான் நாமா சொல்லலாம். திருநீர் நீங்களா பூசிக்கலாம், எப்படி வேணா பூசிக்கலாம், எங்க வேணா பூசிக்கலாம், தெரியுதா? திருநீர் மற்றவர்கள் பூசுகிற பொழுது அவருடைய கண்களை நீங்க பார்க்கணும், திருநீர் இடுகின்றவருடைய கண்களை. ஏன்னா அந்த வழியாக தான் நமக்கு அருள் வரும். திருநீர் இடுகிற பொழுது யார் ஒருவர் இடுகிறாரோ அவருடைய கண்களின் வழியாக நமக்கு நயனதீட்சியாக அந்த திருவருள் வரும். அவங்க திருநீர் பூசுற நேரத்தில் நீங்கள் ரெண்டு கண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டோர் க்ளோஸ்டுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால கண்ணை திறந்து வச்சிருக்கணும். திருக்கோயிலுக்கு போனோம்னா கண்ணை மூடவே கூடாது. திருக்கோயிலுக்கு போனால் கண்ணை எந்த இடத்துலையும் மூடக்கூடாது. 2.5 கிலோமீட்டர் க்யூவில் நின்றுட்டு சாமி கிட்ட வந்தவொடனே என்ன பண்ணுவான், அது பேசாமல் க்யூலையே பண்ணிடலாமே. அதை இது சாமி கிட்ட வந்தவொடனே ரெண்டு கண்ணையும் எதுக்கு மூடணும், கண்ணை மூடலாமா? மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை மாணவர்க்கு மேலான தேவனை மேதினியில் சேலார் வயற்பொழி செங்கோட்டு வேலவனை என்ன சொன்னாரு, 4000 கண் படைத்திறனே எதுக்கு, சென்று கண்டு தொழ. சென்று தொழன்னு சொன்னா பத்தாது. மாணவர்க்கு மேலான தேவனை செங்கோட்டு வேலவனை சென்று தொழ இல்ல, சென்று கண்டு தொழன்னாரு. ஏன்னா நம்மால் சென்ற பிறகு கண்ணை மூடிடுவான், அதனால கண்ணை மூடாத, சென்று கண்டு தொழனர். கண்ணை மூடக்கூடாத இடம் ஒன்று உண்டுன்னா அதுதான் திருக்கோயில். எங்கேயுமே கண்ணை மூடக்கூடாது. ஆமாம், நிற்கிற இடம் போகிற இடம் சுற்றுற இடம். சில பேர் கண்ணை மூடிக்கிட்டே வேற சுற்றுறான், வரவும் வேலையெல்லாம் மோதி கண்ணையே மூடாதீங்க. அப்போ பெரியவர்கள் திருநீர் எடுக்கிற பொழுது அவர்கள் கண்களை நோக்க வேண்டும். திருநீர் நமசிவாய என்பது யார் வேணாலும் சொல்லலான்னு, அதுக்கு லைசன்ஸே தேவையில்லை. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், குளிச்சாலும் சொல்லலாம், குளிக்காமல் இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் திருநீர் குளிக்காமல் இருந்தாலும் பூசிக்கலாம், குளித்தாலும் பூசலாம், எந்த சூழ்நிலையிலும் திருநீர் பூசலாம். திருநீருக்கு தீட்டு கிடையாது. நான் தீட்டாக இருக்கேன் திருநீர் இடமாட்டேன்னா அப்போ திருநீருக்கு தீட்டு வந்துடும் அர்த்தம். தீட்டுப்படுவது திருநீரா, தீட்டை நீக்குவது திருநீர். எந்த தீட்டையும் நீக்கக்கூடிய வல்லமை திருநீருக்குத்தான் உண்டு. எனவே தீட்டுப்படாதது திருநீர். அதுபோலத்தான் நமசிவாய மந்திரமும். ஆனால் சிவைய நம்ம மந்திரம் கொடுத்து தான் வாங்கணும். நாமா சிவை நம்ம சொல்லக்கூடாது. நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், பெறுகின்ற மந்திரம். எந்த குருவிட்டையாவது வாங்கிக்கங்க, வாங்கித்தான் சொல்லணும்.

அதில் நடுவில் சிவ ய நம. இது என்னன்னு கேட்டால் அத்தையும் விடாது இத்தையும் விடாது. யா வந்து நமவை பார்க்கும், அது ஊனை நடனம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சாமியை பார்க்கலையே அப்படின்னு இப்படி திரும்பி சிவவை பார்க்கும். இந்த பக்கம் சிவங்கிற ஞான நடனத்தை பார்க்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஞாபகம் வந்துடும். இப்படி திரும்பி ஊன நடனத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும், நமவை பார்க்கும். இப்படி யானை என்ன பண்ணும், நமவையும் பார்க்கும், இந்த பக்கம் சிவத்தையும் பார்க்கும். சிவ ஞான நடனம், நம ஊன நடனம், இப்படி ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் சே போ உன்ன இனிமேல் எனக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டு நமவை தூக்கி போட்டு சிவ பக்கமே திரும்பி இருக்கும். அப்போ சிவைய சிவைய இந்த பக்கம் காலியாக இருக்கு. உடனே சிவம் பார்க்கும், காலியாக இருந்ததுன்னா திரும்ப நாம வந்து உட்காந்துட்டா என்ன பண்ணுறது, நாமளே போய் உட்காந்துருவோம்னு சிவ வந்து உட்காந்துரும். சிவைய சிவ அதுதான் ஃபைனல் மந்திரம். அப்போ இந்த சிவைய சிவ என்பது தான் நிறைவான மந்திரம். அந்த சிவைய சிவ என்கிற மந்திரம் சொல்லப்பெறுகிற மந்திரம் அல்ல, நிற்க வைக்கிற மந்திரம். நமச்சிவைய நான் வாய் விட்டு சொல்லலாம், வாய் விட்டு கூப்பிடலாம், நமச்சிவாயம்னு அதுக்கு தான் பேர் வைக்கிறாங்க, நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் நம்ம கூப்பிடணுன்ட்டு. ஒரு இடத்துல போகிறேன், என்னங்க நம்ஸ் எப்படி இருக்கீங்க என்னாரு, என்னங்க ஏதோ பேர் சொன்னீங்களே என்னென்ன நம்ஸுன்னு, நம்ஸுன்னா என்னங்க பேர், நமச்சிவாயம் பேருங்க சுருக்கிட்டோன்னா. அட பாவி, எதை சுருக்கிறதுன்னு ஒரு கணக்கே கிடையாது. பாவத்தை போக்கிக்கணும்னு பேர் வச்சா, அதை கூட விக்னேஸ்வரன் வச்சா விக்கி விக்கி, அதான் விற்க போகிறோமே கடைசியில். அப்புறம்னா இப்போ அதுக்குள்ளேயே சுப்பிரமணியன் வச்சா சுப்பு சுப்பு, பேர் முழுமையாக சொல்லணும். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், பெயர் வைப்பது என்பது உடலுக்கல்ல, அந்த ஆன்மா எப்படி விளங்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் வைக்கிற பெயர், அது ஆன்மாவினுடைய விளக்கத்திற்குரியதுங்கிறாங்க, அதுக்கு தான் பேர். அதனால சிறப்பாக பேர் வைக்கணும். அப்போ நமசிவைய என்பதை வாய்விட்டு சொல்லலாம், சிவாய நமனி யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ பேர் வைக்கலன்னா என்ன அர்த்தம், அது கூப்பிடுகிற மந்திரம் அல்ல, அது நாவளவிலே நம் காது மட்டும் கேட்குமாறு சொல்லப்பெறுகிற மந்திரம் சிவாயனம். சிவய சிவ உள்ள நிறுத்துகிற மந்திரம். இப்படி மூணு மந்திரம் நமக்கு சொன்னாங்கன்னா, பக்குவம் மூணுன்னு தானே அர்த்தம், நீதான் நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற, நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை. இந்த தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னது தான் சைவ சமயம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பினுடைய தன்மை தெரிந்து, உடம்பை கடந்து நிற்கின்ற பரவெளியாக இருக்கக்கூடிய இந்த வெளி, இந்த வெளி ரொம்ப முக்கியம். இதே நாம் டெலிவரட்டாக இதுக்கு ட்ரை பண்ணி நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அன்பை பெருக்கினால் தானாகவே இந்த ஊற்றானது மேலே எழுந்து செல்ல ஆரம்பிக்கிறது என்று ஞானிகள் சொல்லுகிறார். சிவத்தின் மேலே அன்பை பெருக்க பெருக்க உடம்பிலே நிகழ்கின்ற மாற்றங்கள் இயல்பாக நடக்கணுமே தவிர, நாமும் வழியை முயற்சித்து. இப்போ நிறைய பார்க்கிற பிராணாயாம வகுப்பு, யோகாசன வகுப்பு, அந்த வகுப்பு இந்த வகுப்புன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இயல்பாக இல்லாமல் வலுவிக்க செய்கிற பொழுது ஒன்று உரிய பலனை தராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் பிராணாயாமத்துக்கு போகிறார்னா, அவருக்கு அட்மிஷன் கொடுக்குற பொழுது நான் பிரணாயாமம் கற்றுக்கணும் சார்னா, உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுத்து ஃபில்லப் பண்ணியாச்சு, அப்போ நான் பிரணாயாமம் கற்றுக்கலாமா, ஃபீஸ் கட்டிட்டீங்களா, கட்டியாச்சு, அப்போ வரலான்றோம். பிரணாயாமத்துக்கு முன்னாடி இயமம் நியமம் ஆசனம், அப்புறம்தான் பிரணாயாமம் வருது. இது தூள யோகம், அதுக்கப்புறம்தான் மேலே இருக்க தாரணை இதெல்லாம் மேலே வருது. இந்த தூள யோகம் சரி பண்ணிக்கிட்டா தானே. இவன் ரேத்து ராத்திரி முடிக்க ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் என்னென்னவோ டிவிலாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு 5:30 பிரணாயாமம் போகிறான். அவன் சாப்பிட்டதெல்லாம் நான் சொல்லலை, டிவி பார்த்தது மட்டும்தான் நான் சொன்னேன். இது இங்கேருந்து எங்கள் யோகம், எங்கேருந்து பிரணாயாமம் சரிப்படும். எனவே உடம்பு தான் இறைவன் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம். சிவபூசையில் நமக்கு தரப்பற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதனம், பூ நீர் என்று சொல்லக்கூடிய சாதனங்களை விட சிவபூசைக்கென்றே நமக்காக தரப்பெற்ற மிகச்சிறந்த சாதனம் இந்த உடம்பு. அந்த உடம்பை கொண்டு சிவனுடைய அருளை பெற்று நேராக வாழ வேண்டும். இப்போ இந்த மூணையும் லிங்க் பண்ணலைன்னா இந்த தலைப்புக்கு அர்த்தமே இல்லை. தலைப்பு நேர்பாடல் பாடி, அடுத்தது நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு. இப்போ இந்த மூணு தலைப்பும் மூணு பேர், மணிவாசகர், திருநாவுக்கரசு சுவாமி, அருணகிரிநாதர், மூணு பேர் சொன்ன மூணு தலைப்பு போட்டு மூணையும் பேசிட்டு போனால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லையே, லிங்க்கு இல்லை. ஆனால் லிங்க் இருக்குது. லிங்க்கு பண்ண வேண்டியது தான் சொற்பொழிவாளன் வேலை, அதுக்கு தான் சொற்பொழிவே இல்லையா. இப்போ சட்டுன்னு சொல்லிடுறேன். முதல்ல பாடல் சொன்னார், நேர்பாடல் பாடி அப்படின்னார். நான் பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னார். நேர்பாடல் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, அங்கே காட்சி இல்லை பாட்டு மட்டும் இருந்தது, காட்சி இல்லை பாட்டு மட்டும் இருந்தது, அந்த பாட்டுங்கிறது நாதம், எனவே நாதம் இருந்தது. அடுத்ததில் காட்சி மட்டும் இருந்தது,

அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு. ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியன் ஆசிரியராக இருக்கிறேன். அது இப்பொழுது தமிழகம் முழுவதும் உலா வருகின்ற பத்திரிகை. சைவ சமயத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்திருக்கிற இந்த பத்திரிகையில் தயவு செய்து எந்த விதமான பரிகாரமெல்லாம் வராது. இதில் என்ன வரும்னா, திருமுறையினுடைய சிறப்பு, சிவத்தினுடைய பதித்தன்மை. சிவன் ஒருவன் தான் கடவுள், இதெல்லாம் உயிர்கூட்டம், அதை நம்ம அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பெருமையை விளங்கும் வண்ணமாக பல்வேறு செய்திகள் ஜனரஞ்சகமாக வருது. அதுதான் முக்கியம். ரொம்ப ஜனரஞ்சகமாக இருந்தால் தான் பத்திரிகை எடுபடும். இப்பொழுது தமிழகம் முழுவதும் 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டிலே மிகப்பெரிய வெற்றியாக அடியன் ஒரு பதியம் முழுக்க சுந்தர தேவாரத்துக்கு விளக்க உரை தருகிறேன். சிறந்த தொடர்கள் இருக்கின்றன. திருவிளையாடல் புராணம் தொடர்கள், போட்டிகள், புதிர்கள் என்றெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிற ஞானத்திரள் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் ரேணுகாதி, அவங்களும் ஒரு இன்ஜினியர், அவங்க வீட்டுக்காரர் ஒரு இன்ஜினியர், அவர்களெல்லாம் தமிழ் மேல் ஏற்பட்ட ஆர்வத்தினாலே இந்த செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பத்திரிகையில் அவங்க உதவி ஆசிரியராக இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே இருக்குது, ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீடு தேடி வந்துடும். வருஷத்துக்கே 150 ரூபா ஆயுள் சந்தா சேரலாம், 1500 ரூபா. ஆனால் வருஷத்துக்கே 150 ரூபா சேர்த்தீங்கன்னா வீடு தேடி வந்துடும். இந்த பத்திரிக்கை 150 ரூபாய்க்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஊரில் சரவணபவனில் ஒரு ரவா தோசை ஒரு காஃபி சாப்பிட்டா 150 ரூபா காலி. அதுக்கு மேலே சாப்பிட்டா வாட்சை தான் கழட்டி வைக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் பேர் அதுக்கு ரவா தோசையா? அதுக்கு அட்ரஸே வேறு. ஆனால் இது அப்படி இல்லை, வாங்கி வச்சா வீட்டில் பொக்கிஷம் போல் இருக்கும். நீங்கள்லாம் இதில் ராஜாங்க சமயம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். சென்ற நூற்றாண்டினுடைய தலைசிறந்த மனிதர் நம்முடைய சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர். அவர் தான் குரு பூஜையை ஏற்பாடு பண்ணவர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்களுக்கெல்லாம் குரு பூஜை பண்ணுங்கள், அப்போ தான் மக்களிடையே ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பற்றி தெரியும்னு அந்த கான்செப்டை துவங்கினவர் நம்முடைய சோமசுந்தர நாயக்கர். அது மட்டுமல்ல, வேதாந்தத்தினுடைய பிழிவாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் வேதாந்தத்தை காட்டிலும் எப்படி வாழ்வியல் துறையிலே விளங்குகிறது என்பதை விவேகானந்தரோடு வாதம் செய்து காட்டினார் நம்முடைய சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர். அவர் கடைசியில் விவேகானந்தர் வாஸ் கன்வின்ஸ்டு. அவர் சொன்னார், உண்மைதான், இதுவும் என்னுடைய இந்திய நாட்டினுடைய தத்துவம் தானே. அவர் பாருங்கள் எவ்வளோ ப்ராட் மைண்டுன்னு விவேகானந்தருக்கு. இதுவும் என்னுடைய இந்திய நாட்டின் தத்துவம் தானே. ஒருவேளை நான் சிக்காகோ செல்வதற்கு முன்பாக இதை பற்றிய ஒரு செய்தி எனக்கு தெரிந்திருந்தால் நான் சிக்காகோ மாநாட்டிலே இந்த சைவ சித்தாந்தம் தான் பேசியிருப்பேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த வரலாறை அடியேன் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் இருக்கிறது. திருவாசகம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன். எங்கள் சீனிவாசன் ஐயா அதை முதன் முதலாக அதை படித்துவிட்டு எனக்கு ஒரு பாராட்டை சொன்னார். அந்த பாராட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் மறந்துருப்பாரோ என்னவோ தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், நான் எந்த நூலை படித்தாலும் முக்கியமான இடங்களை எல்லாம் நான் அடிக்கோடிடுவேன், அதுதான் என்னுடைய பழக்கம். ஆனால் திருவாசக குறிப்புரையை எடுத்த பிறகு நான் எல்லா இடங்களையும் அடிக்கோடிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அத்தனையும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருவாசகம் இருக்கிறது. திருவாசகம் திருச்சதகம் இப்போ ரிலீஸ் பண்ணவங்க வெளியில் இருக்குது. திருமந்திரம் 1, 2, 3, 4 இருக்குது. சிவபுராணம் பேசியிருக்கிறேன். நிரம்ப குறுந்தகடுகள் இருக்கின்றன. எல்லாம் லைவ் தான். ஸ்டுடியோ ரெக்கார்டு நம்முடைய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த அருளி செய்த சிவபோக சாரம், அதுவும் அங்கே குறுந்தகடு இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம், நன்மை பெறலாம் என்று சொல்லி முருகன் புகழ்பாடு சமயம் ஆண்ட அரசு உழவாரப் பணியும் மிகச்சிறப்பாக தொண்டுகள் செய்து வருகிறது. அதில் பெரும்பங்கு ஆற்றுகிறவர்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா சீனிவாச ஐயாவும் நம்ம கணேஷும் அவங்களுடைய ஒரு தன்னலமற்ற அந்த சர்வீஸு, அவர்கள் காட்டுகிற ஆர்வம், அந்த ஆர்வத்தினாலே அவர்கள் பின்னாலே நான் அவங்களை ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக சொன்னாலும் கூட அவங்க பின்னால் நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க தே ரெப்ரசன்ட் ஏ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ். அவங்க எல்லாமே யுனைட்டடாக, நீலமாக ஐயா எந்த அற்புதமாக வந்து பணி செய்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் காரணம் என்னென்னு கேட்டால் இது ஒரு டீம். அவங்க இப்போ ஆசிரியராக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தாந்த வகுப்பு ஆசிரியராக அவர்கள் போகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்படி வந்து இந்த சத்சங்கத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது தான் உங்களுடைய வாழ்நாட்கள் பயனுள்ள நாட்களாக கழிந்தன என்று பொருள். இப்போ இதை உடனே சிவபெருமான் என்ன செய்வார், நம்முடைய அக்கௌண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் வச்சுருக்கார். நம்முடைய அக்கௌண்ட்டு மாயாவில், மாயையில் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோலியோ இருக்குது. அக்கௌண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுவார். நம்முடைய வினக்கணக்கு நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும். அது என்ன பண்ணுவார், யாருக்கும் தெரியாமல் ஒரு 20-25 பக்கத்தை எடுத்து அப்படி கிழிச்சு போட்டுருவார். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான் கான் அப்படின்னார் அப்பர் சுவாமி. நமக்கு தெரியாதான் போயிட்டு வந்தப்புறம். அப்புறம் இவன் ஆய்ந்து ஆய்ந்து இவனுக்கு எது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் அந்த வினை எடுத்துருவோம் அப்படின்னு ஆய்ந்து ஆய்ந்து வினை அறுப்பான் கான். அவ்வளோ கருணை வள்ளல் சிவபெருமான். இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நம்முடைய தகுதிக்கு

0: மேலே சிவபெருமான் கொடுத்தவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி,
1: நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
0: வெற்றி வேல் முருகனுக்கு
1: அரோகரா.
0: திருச்சிற்றம்பலம்.
2: திருவம்பாவி பாடல் 5வது பாடல். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும். பாலூறு தேன்வாய் படிதி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவா என்று. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை, ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாகத்தான் இதுல இரண்டு விதமான விழிச்சொற்கள் வருகின்றன. ஒன்று படிதி, பாலூறு தென்வாய் படிதி. படிதினா வஞ்சகின்னு அர்த்தம். அடுத்தது ஏலக்குழலி, அத மனம் பொருந்திய, அத வாசனை பொருந்திய குழலை உடையவளே. இந்த ரெண்டுமே முரண்பாடா கான்ட்ரடிக்ஷனான்னு கேட்டா கிடையாது. ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம், அதாவது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். அதாவது படிதியாக இருக்கக்கூடியவள் பாலூறு தேன்வாய் படிதி, அவள் ஏலக்குழலி என்று சொல்லும்படியாக மாறுகிறாள் என்று நம்ம நினைத்து பார்க்கலாம். அது என்ன, அப்படி மாற்றம் என்ன? இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அந்த சரித்திரத்துக்குள்ள போகிறோம். பாலூறு தேன்வாய் படிதி, பாலையும் தேனையும் போன்ற இனிமையான மொழி படைத்தவள், ஆனால் வஞ்சகியாக இருக்கிறாள். இதான் இங்க சொல்லப்படக்கூடிய. அடுத்தது ஏலக்குழலி, மனம் பொருந்திய குழலை உடையவள். இதுல உள்ளுரை பொருளாக பார்க்கும் பொழுது பாலையும் தேனையும் கண்ணனையும் ஒத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாமங்களை அனவரதமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார், ஆனால் ஏதோ ஒரு குற்றம் இருக்கின்ற காரணத்தினாலே படிதி என்று சொல்லக்கூடியதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மஞ்சிகி என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஒன்று இப்படி இருக்கலாம், எப்படி இனிமையான சொல் இருக்கிறது ஆனால் அதற்கு தக்க செயல் இல்லை, நல்ல எண்ணம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது நாயன்மார் சரித்திரம் என்கின்ற காரணத்தினால அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக உண்மையான உயர்ந்த சொற்கள், அதாவது சிவநாமங்கள் வாயிலே வருகின்றன. ஆனாலும் கூட அந்த அனுபவத்திற்கு தக்கதான, இறைவனை அடைவதற்கு தக்கதான ஏதோ ஒன்று குறைவாக இருக்கின்றது. அதை ஆதலினாலே இங்கே படிதி அல்லது வஞ்சகி என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், அப்படி பொருள் கொள்ளலாம். ஒரே ஒரு காஷன், இப்ப நான் வந்து இந்த இது சொல்லக்கூடியதெல்லாம் அதுக்காக நம்மையும் அவரையும் ஒப்பிட்டு பார்த்து நாயன்மாரோடு ஒப்பிடவே முடியாது. அது இமாலயத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய கூழாங்கல்லுக்கு விட மிக மிக ஒரு மண் துகள் எப்படி இருக்குமோ அதை விட கடையவர்களாக இருக்கின்றவன் நான் வந்து அங்கே அது சொல்லவே முடியாது. இமாலய அளவில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா நம்முடைய உயர்வுக்காக ஒரு ஒப்புமை கருதி அங்கே நம்ம பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஏலக்குழலி என்று சொல்லும் பொழுது குழல் என்பது ஞான விகாசம் அல்லது ஞானத்தினுடைய தன்மையை உள்ளுரை பொருளாக சொல்லும். மனம் பொருந்திய குழல், அந்த குழல் என்று சொல்லும் பொழுது இந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது, இறை அனுபவம் கிடைத்திருக்கிறது, அதை மற்றவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள், அதாவது அந்த வாசனையை நுகரும்படியாக இருக்கிறார்கள். இந்த உயர்வு தோற்ற ஞானத்தினுடைய தன்மை தோற்ற, விரிந்த ஞானத்தினுடைய தன்மை தோற்ற இங்கே உயர்வாக ஏலக்குழலி என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாலரியா நான்முகனம் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிதி. இதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் அதுக்குள்ளெல்லாம் போகல. நாம செய்யக்கூடியது நமக்கு இங்கே பொருத்தமாக அடியவருடைய தன்மையை எப்படி சொல்லுமோ அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். மால் திருமால், நான்முகன் பிரம்மா. திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாதிருக்கக்கூடிய ஆனால் மலையுருவத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லும்படியாக பேசக்கூடிய வஞ்சகி. என்னது திருமால் இறைவனை காண வேண்டும், அடிமுடி காண வேண்டும் என்று நினைத்து மிகப்பெரிய ஒரு தீப புலம்பாக, ஜோதி புலம்பாக, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி புலம்பாக இறைவன் நின்ற பொழுது அந்த யக்ஷ வடிவத்தை, அதாவது இன்னது என்று சொல்ல முடியாத, குறித்தறிய முடியாத அந்த வடிவத்தை அடியும் முடியும் தேடி காண வேண்டும் என்று நினைத்து முடியை காண்ப, திருமுடியை காண்பதற்காக பிரம்மாவானவர் மேலே அன்னவ பக்ஷியினுடைய ஹம்ச வாகனமாக ஹம்ச வடிவத்தை எடுத்துக்கொண்டு மேலே பறந்து செல்ல வராக ரூபம் எடுத்து ஏழுதளம் உருவ இடந்து பெண்ணைத்து ஊழி முதல்வ ஜெகஜெகே என்று வெளுத்தையும் காணா மலர் அடி இணைகள் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடிகளை காட்டுவதற்காக அந்த காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு ஏனமாய் முன் இடந்து சென்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்களாலே இறைவனை பார்க்க முடியவில்லை. ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலர் அடி இணைகள் என்று மாணிக்கவாசகர் பெருமான் பாடுவார். இப்ப அவர்களால பார்க்க முடியல. ஆனா இங்கே சொல்லப்படக்கூடிய வஞ்சிகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி நாம் போரறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேச்சும் பாலூரு தேன்மாய் படிதி என்று இந்த வார்த்தையானது வருகிறது. மாலரியா நான்முகனும் காணா மலை, இந்த மலை முன்னாடி இருக்கு, மலை யாரும் பார்க்க முடியாம இருக்குமா, அறிய முடியாம இருக்குமா, மலை போன்று எல்லா இடத்திலேயும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை காண மாட்டாதவர்களாக இந்த பிரபஞ்சத்துக்கே மிகச்சிறந்த பதவிகளை பிரம்ம பதவியையும் விஷ்ணு பதவியையும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனா அந்த அளவு தகுதி இல்லாத ஒருத்தி எனக்கு தெரியும் சிவபெருமானைன்னு சொன்னா மற்ற அர்த்தங்களுக்கெல்லாம் போகல, அதையும் கவனிக்க வேண்டும். என்ன பொருள், இறைவனை பற்றி எமக்கு தெரியும் என்று தவறுதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். அவிஞானத விஜானதாம் விஜானான அவிஜானதாம் என்று வரும். எவன் அறிய அறிந்தேன் என்று சொல்லுகின்றானோ அவனுக்கு அறியப்படாதது ஆகிறது. எவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகின்றானோ அவனுக்கு இந்த பரம்பொருள் அறியப்பட்டதாகிறது என்று வேதத்தில் ஒரு வார்த்தை வரும். இந்த இறைவன் இவ்வண்ணத்தன் இத்தன்மையன் இம்மேனியன் இன்று எழுதி காட்ட உணாத ஒரு தன்மையனாக இருக்கிறான். ஓரூபம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த திருநாமங்களை தாண்டியவனாக உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இருக்கக்கூடியவனாக உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று என்று இருக்கக்கூடியவன் வானன்று சரீரி என்று அசரீரி என்றாக இருக்கின்றான். இவனை எப்படி சொல்ல முடியும், எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல முடியும், எனக்கு தெரியும்னு சொன்னவனுக்கு தெரியலேங்கிறது வேதம். அதைத்தான் இங்க மாணிக்கவாசகர் அந்த வேத கருத்தை அப்படியே சொல்லுகிறார். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேச்சும் பாலூர் தேன்வாய். ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய உலக நடப்பு அவ்வளவுதான். இப்ப நானே பேசுகிறேன், எனவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச, இறைவன் இப்படித்தான் அணையப்படுகிறான், இவன் தான் இறைவன், ஒண்ணும் கிடையாது. இறைவன் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, இதுவும் வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை. பேச்சினாலே அடையத்தக்கது அல்ல இந்த ஆத்மா, அதாவது பரமாத்மா பரம்பொருள் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா என்று வரும். இறைவனை பேச்சினாலே அடைய முடியாது. இறைவனை பாட்டினாலே பூஜையினாலே ஸ்தோத்திரத்தினாலே எதுனாலே அடைய முடியாது. இப்படித்தான் அடையிறது. மாணிக்க வாசகர் மிகச் சிறப்பாக எடுத்த உடனே சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மிகச்சிறந்த தத்துவம். யாருக்கும் தோற்றம் அறியவனாக இருக்கிறான். இதை பின்னாலையும் பாடுகின்றார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நனி சுரக்கும் அமுதையை காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க என்று சொல்லும்படியாக கண்ணால் நான் பார்த்தேங்கிறார். ஆனா அவன் யாராலையும் பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். அதே இடத்திலேயே பேசுகிற போற்றி திருகவல்ல சொல்லும் பொழுது இவன் காண முடியாதவனாக இருக்கிறான், ஆனால் நான் கண்டேன்றார். என்ன அர்த்தம், அவன் காட்டினால் மட்டுமே நம்மாலே காண முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சரித்திரத்தை சொல்ல, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யாரும் சொல்ல முடியாது. இறைவனை எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லும் பொழுதுதான் இறைவன் தெரியப்படுத்துகிறான். இறைவா உன்னை காட்டு உன்னை காட்டுன்னு கேட்கும் பொழுதுதான் இறைவன் காட்டி கொடுக்கிறான். எனக்கு தெரியும் நான் பார்த்து விட்டேன், இறைவனை பார்க்க முடியாது முடியவில்லை. இது யாரை சொல்லுகிறது, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாயன்மாரை குறைத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய நிலைமை கருதி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சரித்திரத்தை நம்ம இங்கே சிந்திக்கிறோம். நாமும் நினைக்கிறோம், எனக்கு அது தெரியும், நான் கோயிலுக்கு போறேன், எனக்கு ஜபம் தெரியும், எனக்கு இந்த புராண கதை தெரியும், எனக்கு இத்தனை ஸ்தோத்திரங்கள் தெரிக்கும், எனக்கு திருமுறை தெரியும், எனக்கு அதை தெரியும் இது தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இறைவனை தெரியுமா? இவை தெரிந்து விட்டதாலேயே இறைவனை அடைந்து விட்டதாக இறைவனை தெரிந்து விட்டதாக பொருள் கிடையாது. இறைவன் அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். என்னது அது அப்படின்னா என்ன அர்த்தம், இறைவன் அவனுடைய விருப்பத்தினாலே ஒரு காரியத்தை செய்கிறான். அதை அடியவர் இறைவன் இப்படி பண்ணதும் தவறு, அதை இன்னொரு அடியவர் செய்ததும் தவறு என்று சொன்னார். யார் அவர்? ஏர்கோன் கலிக்காமனாயனார். நம்பர்தாம் அடிமை அற்றாராகிய நன்னினாரே உம்பரார் கோனும் மாலும் அயனும் நேர் உணர ஒண்ணா எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதே. இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணுநாள் என்னாள் என்று சேக்கடார் பெருமான் இதை ஏர்கோன் கலிக்காமனாயனார் சொல்லுவதாக சொல்லுவார். என்ன ஏர்கான் கலிக்காமனாயனார் மிகச்சிறந்ததாக வேளாண் குடியிலே அவதரித்து சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஏர்கோன் என்று சொல்லக்கூடியதாக கலிக்காவர்ன பேர் ஏர்கோன் என்று சொல்லும்படியாக சேனாதிபதி வளவர் சேனாதிபதி குடியாம் தொன்மை மேவிய தொடர்ச்சியார் நிகழ்வது தூய பொன்னி நாட்டு வேளாண்மையில் உயர்ந்த பொறுப்பினதால் என்று சொல்லும்படியாக கலிக்காமராக வந்திருக்கிறார். இறைவனையே நினைந்து அனவரதமும் இருக்கக்கூடியவர். நிதியமாவன நீருகந்தார் கழல் என்று துதியினார் பரவி தொழுது இன்புறுகின்றார். அப்படி இருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த சிவபக்தர். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவைமனை பறவையினுடைய ஊடலை தணிப்பதற்காக இறைவனை தூது அனுப்பின பொழுது அதை கேள்விப்பட்டு கோபமடைகிறார், வருத்தமடைகிறார். புதிய நாமலூர் மன்னர் நாகனை தூது விட்டு அதனுக்கு யாவர் இச்செயல் புரிந்தனர் என்றவர் இழிப்ப தேவர் தம்பிரான் அவர் திறன் திருத்திய அதற்கு மேவ வந்த செயலினை விளம்புமானுற்றேன் என்று சேக்கடார் பெருமான் இதை சொல்லுவார். அங்கே நாமலூர் மன்னர் நாதனை தூது விட்டான் என்று சொல்லி எப்படி பண்ணலாம் என்று சொல்லியதாக கேட்கிறார். இதுக்கு மிகச்சிறப்பாக அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்திலே இவையெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். சங்கிலி நாச்சியாரை மனம் புரிந்து கொண்டார் திருவற்றியூரிலே. அங்கிருந்து வருகிறார், வரும் பொழுது கண் போனது, சத்தியம் தவறினார். இங்கே மீண்டு வரும் பொழுது இன்னொருத்தியை மணந்து கொண்டாய் என்று பறவை நாச்சியாருக்கு ஊடல் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளாய் அவர் அனுமதிக்கவில்லை தன்னுடைய இல்லத்திலே. இவர் நேர போய் திருவாரூர் தியாகேஸ்வர இடத்தில் சொல்லுகிறார், இந்த வார்த்தை நீ தான் என்னை இந்த உடலை தீர்த்து என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. இவர் ஒரு முறை சொல்லுகிறார், ஒரு அந்தனராக பறவை நாச்சியார் மறுக்கிறார். வந்து ஆயிட்டதா, எல்லாம் சரியாச்சா, கோபம் எல்லாம் சரியாச்சாங்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார். இல்லை, கோவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல பொழுதே புலம்புகிறார். வானவர் உய்ய வேண்டி மறிகளில் நஞ்சை உண்டீர், தானவர் புறங்கள் வேவும் ஊரை தவிர்த்தாட் கொண்டீர், நான் மறை சிறுவர்க்காக காலனை காய்ந்து நட்டீர், யான் மிகை உமக்கு இன்றானால் என் செய்வீர் போதாது என்றார். போகாம என்னதா பண்றேன், இப்படி நான் என்ன உனக்கு இப்படி இவ்வளவெல்லாம் பண்ணிருக்கிறியே என்று சொல்ல முடியாது கேட்கிறார். அதுக்காக மீண்டும் போகிறார். அப்பொழுது அடையாளங்களை தெரிந்து கொண்டவராக இருமுறை இங்கே தூது வரும் பொழுது பறவை நாச்சியாரும் உணர்ந்து கொண்டு இறைவனுடைய அடிபணிகிறார். நீ அவன் தவறு செய்தானாகினும் அவனை ஏற்றுக்கொள் என்றெல்லாம் சிவபெருமான் தன்னுடைய அன்பருக்காக இவர் கேட்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்வார், அரி அயற்கு அரியார் தாமும் ஆயிழையாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம் முருகலர் குழலாய் இன்னும் முன்பு போல் மறாதே நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் வரப்பெற வேண்டும் என்றார். இந்த பாட்டுக்கு அப்படியே பொருந்த மாதிரியா, நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே வேச்சும் பாலூர்தேன்பாய் படிதி கடைகிறவாயினார் அரி அயற்கு அரியார் தாமும் மாலரியா நான் முகனும் காணாமலையினை உரிமையாக ஏவ மீளவும் உன்பால் வந்தோம் ஆனா முன் போலறிவோம் என்று உள்ள பக்கங்களே பேசும். இதைத்தான் மறுக்கிறார் ஏர்கோன் கலிக்காம நாயனார். வேறொன்னும் கிடையாது. இவர் விட்டது தவறு அடியனை நம்பி ஆரூரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரானாரை தூது தையல்வார் விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை ஏர்கோனார் தாம் கேட்டும் வெம்பினார், அதிசயித்தார், விரிவினார், விளம்பிலுற்றார். கோபம் வருகிறது, அச்சம் வருகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று சாலை ஏயும் என்று இவனை செய்வான் தொண்டனா, அவன் ஒரு தொண்டனா, என்னே பாவம் பேயனேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியார் கேட்பதாயின பின்னும் மாயாதிருந்ததன் ஆவி. அவன் ஒரு தொண்டனா, யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் பேசுகிறார். அவன் ஒரு தொண்டன், இவர் கடவுளை அனுப்பி இருக்கிறார், இவெல்லாம் என்ன ஒரு தொண்டன், அவரும் போயிருக்கிறாரே. கடவுள் போறார், இவருக்கு ஏதாவது உண்டா? இங்கதான் முக்கியமான விஷயம், கடவுள் போகிறார். அன்பின் காரணத்தினாலே கடவுள் செல்லுகிறார். உரிமையால் ஊரன் ஏவ மீளமும் முன்பால் வந்தோம் என்று சொல்லுகிறார். உரிமை உடையவராக இருக்கிறார். இவர் அதனை அறிந்து கொள்ளவில்லை, அதான் முக்கியமான விஷயம். இவர் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கிறார், இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது. இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல, இவ்வண்ணத்தன் இனதத்தன் இச்சோதியன் என்று இருக்க உண்ணா தன்னையனாக இருக்கின்றான், அவன் இப்படித்தான் என்று ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம அமைக்க முடியாது. அவன் தாண்டியவன். இதைத்தான் திருத்தொண்டர் புராணம் சொல்லுகிறது, அதனுடைய முக்கியமான கருத்து தான். மால் அறியா அறிவினாலே காண முடியாது, நான் முகனும் காணா தன்னுடைய இந்திரியங்களினாலே மனசினாலே யதாபாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதகா என்று இருக்கக்கூடியவன் இறைவன். அவனுடைய தன்மையை நான் அறிந்து விட்டேன் என்று நினைத்து இவர் வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு அங்கே கோபப்படுகிறார். அவரை வெறுக்கிறார். இதை என்ன செய்கிறார் எம்பெருமான்? இவருக்கு இதனை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே நாடரும் பணிந்து போற்று நாதரும் அதனை நோக்கி நீடியர் தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நீவை கூடுதல் புரிவர் ஏயர் குருசிலார் தம்பால் மேனி வாடுரு சூலை தன்னை அருளினார் அருளினார் சேக்கலார் பெருமான். யாருக்கு கொடுத்தார்? ஏயர்கோனு கலிக்காமநாயனாருக்கு கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தப்பு பண்ணிருந்தா அவருக்கு இவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் இவர் அவனை என்ன நான் அவர் பண்ணுகிறார் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு? கடவுள் பண்றது அவருக்கு தெரியாதா? அவர் என்ன அவர் என்ன தப்பு பண்ணிருக்கிறாரா? அவருக்கு தெரிகிறது. ஆனா இவருக்கு புரியல. புரிய வைக்கிற ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு சூளை நோய் கொடுத்தார். வருந்துகிறார். வருந்து பொழுது சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்றி செய்ய வந்த எந்தமையாளும் ஏயர் காவலர் தம்பார் ஈசர் வந்து உனை வருத்தும் சூளை வந்தொண்டர் தீக்கில் அன்றி முந்துற ஒழியாதென்று முடிந்தருள் செய்ய கேட்டு இறைவனிடத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப இறைவன் கனவுல வந்து இந்த பார் வன்றொண்டனாக இருக்கக்கூடிய என்னுடைய சுந்தரன் வந்தால் தான் இது தீரும்னு சொன்னார். அப்ப சொல்றார் நான் யாரு தெரியுமா? யாரு? இறைவனிடத்துல இவர் சொல்றார் எம்பிரான் எந்தை தந்தை தந்தையின் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் இம்பரி மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்தனை வருத்தல் நன்றான். அவன் தான் வந்து நான் வந்து எங்க அப்பா எங்க தாத்தா தாத்தாவுக்கு முத்தாத்தா அதுக்கு மேல பரம்பரை பரம்பரையா உன்னை வழி வழியாக நாங்கள் அடிபணிந்து கொண்டிருக்கிறோம். இறைவா எனக்கு ஒரு நோய் கொடுப்பாய், அதை வந்து அவன் தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவசியம் இல்லை. கடவுள் சொல்றார் எப்பா நீ வந்து அவன் வந்து தீத்தா தான் போகும்னு. நான் கடவுளும் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வருகிறதே, இதைத்தான் நம்ம பல முறை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம். நாம் ஒன்றை நினைத்துக் கொள்கிறோம் இதுதான் சரின்னு. நம்ம அடியவர்கள் செய்யும் பொழுது பெரியவர்கள் செய்யும் பொழுது கிடையாது, நாம் பண்றதான் சரி நான் நினைச்சதுதான் சரின்னு ஒன்ன நினைத்துக் கொள்கிறோம். தவறு. அதைத்தான் இந்த சரித்திரம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவனுடைய செய்கை நம்மளால அறிய முடியாது, நம்மால உணர முடியாத அவனுடைய தன்மை. எது இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளு அவன் செய்வது சரின்னு இருக்கணும் இல்ல கிடையாது. மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து என்னை வருத்தல் நன்றா அப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் சாகுறேன்ற. இப்போ இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்துல எடுத்து சென்று இவர் சொல்லுகிறார் இறைவன் ஆதலினாலே நீ அங்கே சென்று அவருக்கு அந்த சூளை நோயை நீ தீர்த்தாள வேண்டும் என்று. உடனே என்னாலே நடந்தது என்று பதறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடனே கிளம்பி வருகிறார் திருவாரூர்ல இருந்து. ஆச்சுப்போ அவன் கட்டப்படட்டும் விடு, என்ன சொன்னானா படட்டும்னு சொல்லல. ஆஹா என் காரணத்தினால எப்படி பண்றாரு, நான் தப்பு பண்ணிட்டான்ட்டு ஓடி வருகிறார். வரும்பொழுது இவர் அவர் வருவது கேட்ட உடனேயே இவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. தன்னுடைய வாளினாலே குடரை கிழித்து இறந்து விடுகிறார் ஏர்கோன் கலிக்காமநாயனார். இவர் மனைவி யாரும் இறக்க நினைக்கிறார். ஆனா அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் இல்லே இவர்கள் வந்து அங்கே வந்திருக்கிறார்கள். மறிவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னும் கணவர்தம் செய்கை தன்னை கறந்து காவலரை நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம் என்ன. இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அழக்கூடாது இதை பற்றி பேச வேண்டாம் என்று கணவர் இறந்ததை மறைத்து கறந்து மறைத்து தம்பிரான் தோழரான அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் வணங்கி வரவேற்று உபச்சாரம் செய்கிறார். அவருக்கு மனசு கொள்ள இல்லை நான் அடியவரை பார்க்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார். இல்லை இப்போதைக்கு இல்லை உறங்கிக் கொண்டிருக்கிறார் பரவாயில்ல நான் போய் பார்க்கிறேன் சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே வரும் பொழுது இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அந்த வாளை எடுத்து தான் இறக்க வேண்டும். இது என்னது என்னாலே இறந்தாரே அடியவர் இறந்தாரேன்னு வருந்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறக்க நினைக்கிறார். இறைவன் அருளாலே சூளையும் தீர்ந்தது மீண்டும் உயிர் வந்தது. கலிக்காமநாயனர் தடுக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் சரியானது. இறைவன் இரண்டு பேரையும் சேர்த்தான். இங்கே அந்த சரித்திரத்தை மற்றவர் வணங்கி வீழ வாடினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகளால் பணிந்து வீழ்ந்தார். அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொற்றிட மலரின் மாறி பொழிந்தனர். ஊலம் போற்ற என்று சொல்லும்படியாக இருவரும் ஒருவரை ஒருவர் நட்பு கொண்டார்கள். இறைவனை பணிகின்றார்கள் அந்த நாளன் என்று சொல்லும்படியாக அங்கே இறைவனை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நள்ளிருள் நாயனாரை தூது விட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏர்கோரான் மலரடி என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். அதற்கு பிறகு நட்பு கொள்ளுகின்றாராம் ஏர்கோன் கலிக்காம நாயனார். இந்த சரித்திரத்தை அப்படியே சொல்லும்படியாக மாலரியா நன்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேஜும் மாறு பாலூர் தேன்வாய் படிதி கடைத்திரவாய். என்ன கடை? உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த வஞ்சகம், உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கிவிட்டு மனக்கதவை திறக்க வேண்டும். மந்துன் கடைதிரவாய் அவன் எப்பேற்பட்டவன்? ஞாலமே விண்ணே பிறமே அறிவறியான், யாராலையும் அறிய முடியாதவன். தூது போனான் பரவமை பரவைமனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் இல்லையா, அங்கே போகும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய சரித்திரம் நம்ம சுருக்கமாக பார்த்ததுனால தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொன்னார். பறவைமனை பறவை நாச்சியார் திருமனை அந்த வீடு கைலாசமாக மாறதுன்னு சொன்னார். அங்கே கைலாசமாக மாறினதா? அப்படி எல்லாரும் அந்த இடத்துல சேர்ந்தார்கள் என்று அங்கே பாடுவார். அப்பேற்பட்ட தன்மை கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலம். என்ன கோலம்? கிளவேதியனாக வந்த கோலம். மீண்டும் தேவாதி தேவர்கள் புடைசூழ கங்கையை சூழ்ந்து பறவை மனைக்கு அங்கே அந்த நள்ளிரவிலே தன்னுடைய திருப்பாதங்கள் திருவாரூரிலே பட நடந்து சென்று நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். நீ அப்பொழுது இறந்து கிடந்தாயம்மா. நயனாரே ஏலக்குழலி, அதன் பிறகு நீங்கள் நட்பு கொண்டீர்கள். யார? சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே நட்பு கொண்டீர்கள். ஆன காரணத்தினாலே உண்மை அன்பு கிடைத்தது. அது ஏலக்குழல் என்று சொல்லும்படியாக ஏலக்குழலி பரிச்சயலோர் எம்பாவா என்று இங்கே நமக்கு ஒரு பாடத்தை சுட்டிக்காட்டுவதைப் போலவே ஏர்கோன் கரிக்காமநாயனாருடைய சரித்திரமானது இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறோம். மாலரியா நன்முகனும் காணாமலையினை நாம் புலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேச்சுவென்று இந்த பேச்சாகட்டும் எந்த பேச்சாகட்டும் எந்த புத்தகமாகட்டும் எந்த அனுபவம் யார் சொல்வதாகட்டும், இறைவனை அடைவது என்பது இறைவன் அருளினால் மட்டுமே கிடைக்கிறது. இறைவனுடைய தன்மையை நம்மாலே அறிய முடியாது. அடியவர்களை சிந்திப்பதும் அடியவர்களை வந்திப்பதும் இறைவனை போற்றுவதற்கு சமமானதாக இருக்கின்றது என்கின்ற மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்துவதாக இருந்தது. ஆக ஏர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய திருவடி பணிந்து நமக்கும் இறைவன் நல் அறிவு கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்துக்
3: கொள்ளும். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: துரிய பரியில் இருந்த அச்சீவனை பெரிய வியாக்கரத்துள்ளே புகவிட்டு நரிகளை ஓட துரத்திய நாதர்க்கு உரிய வினைகள் இன்று ஓலம் விட்டன்றே அப்படின்னு சொல்றார். துரிய பரி, அப்படி துரியமாகிய பரி, அதாவது துரிய அவத்தையில குதிரையின் மீது இருந்த ஜீவன், அதாவது துரியாதீதத்தை அண்ணிய ஆன்மா, அதத்தான் இப்படி நமக்கு ஒரு பரிபாஷை சொற்களால சொல்றாரு. அந்த குதிரை மேல் இருந்த அந்த ஆன்மாவை வியாக்கரம் என்ற சொல் வந்து சாக்கரம் என்ற பொருள் தருகிறது. அப்ப பெரிய சாக்கிரமாகிய பராபத்தையில் புகச் செய்து, அதாவது சகல கேவலாதிகள்லயும் சாக்கிரம் இருக்குது. அந்த வி சாக்கிரம் அப்படிங்கிறது பராபத்தையாகிற சிறந்த சாக்கிரம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது தோன்றத்தான் நமக்கு இந்த இடத்துல வி சாக்கிரம்ங்கிறது தான் வியாக்கரம்னு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து என்ன சொல்றாரு? நரிகளை ஓட துரத்திய நரிகள் அப்படின்னா இந்த மக்களை ஏமாத்தி தம் வழி அலைக்கழிக்கக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு விலங்கு நமக்கு தெரியும். இப்ப பொறிகள் புலன்கள் கரணங்கள்லாம் ஆன்மாவை வந்து அருள் வழியில சேர விடாம தடுத்து தம் வழியில ஈர்ப்பதால் அவற்றை எல்லாம் நரி என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப அந்த நரிகடையெல்லாம் ஓட துரத்திய நாதர்க்கு, நாதர் அப்படின்னா சித்த மரபினர், அனுபவ சித்தி உடையவர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர், சித்தநாதர், போகநாதர், ஆதிநாதர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம திருமூல தேவநாயனார என்ன சொல்லியிருப்பாரு? நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்தி அருளாலே நாத நாம் பெயர் பெற்றோம், அவற்ற உபதேசம் கேட்டவங்களாம் நாதன்க பெயர் பெற்றோம்னு சொல்லியிருப்பார். சரி, அப்ப நாதர்க்குரிய வினைகள்னா சித்தநாதர்களுக்குரிய பிராரத்த கன்மங்கள், அவை வந்து அவர்களை சென்ற அடைய மாட்டாம ஓலமிடுது அப்படிங்கிறத அதுல அழகாக சொல்லுகின்றார். இப்போ இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்கர துரியாதீதமாகிய பராபத்தில இருந்த ஆன்மாவானது நாதனாகி வினைபோகம் இல்லாமல் மகிழும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து நின்ற இச்சாக்கர நீழ்துரியத்தின் மன்றனும் அங்கே மனஞ்செய்ய நின்றிடும். மன்றன் மனஞ்செய்ய மாயை மறைந்திடும். அன்றே இவனும் அவன் வடிவாமே. அதாவது சாக்கர துரியத்துல கூத்தன் விளங்க மாயை மறையும் இல்லையா. நீழ்துரியம் துரியாதீத நிலை. மன்றன்னா யாரு? மன்றுள் இருப்பவன் சபாபதி ஆகிய சிவபெருமான். மன்றுங்கிறதும் சபைங்கிறதும் ஒரே பொருள் தான் தருது. மனஞ்செய்தல்னா கலத்தல், சிவத்தோட சீவன் வந்து இரண்டர கலத்தல். ஆன்மா மாயையை சார்ந்து மாயையாகாம சிவத்தை சார்ந்து சிவமயமாகும். அதான் அவன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது, அவன் வடிவாதல்ங்கிறது சிவபெருமானுடைய உருவை பெறுதல் இல்லையா அப்படின்னு அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, அனுபவமாக நின்ற அந்த சாக்கர துரிய அவத்தேல மன்றவாணனாகிய கூத்தனும் ஆன்மாவோடு கலக்க இருக்கின்றார். அதனால மாயையானது மறைகிறது. அந்த கணமே சீவன் வந்து சிவமயம் ஆகிறது. சுருக்கமா சொல்லணும்னா சாக்கர துரியத்துல ஆன்மாவோடு சிவம் கலப்பதால் ஆன்மா மாயையின் நீங்கி சிவமயம் ஆகிறது என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. விருந்திடில் சாக்கிரமேவும் விளக்காய் இருந்த இடத்தை இருந்த இடத்திடை ஈடான மாயை பொருந்தும் துரியம் புரியில் தானாகும் தெரிந்த துரியத்து தீதகலாதே என்று சொல்லுகிறார். சாக்கிரம் என்றவுடன் நமக்கு தெரியும் விழிப்பு நிலை, அதாவது நனவு நிலை. அது விரிதல் என்றால் அங்கு காரியப்படக்கூடிய தத்துவங்களோடு கூடுதல். சாக்கிரம் விரிஞ்சா அந்த மாயை வந்து விளக்காக பொருந்துகிறது. இத நம்ம அந்த இதுல கொண்டு கூட்டிக்கிடும். விரிந்திடில் வருது இல்லையா, சாக்கிரம் விரிந்திடில் மாயை விளக்காய் பொருந்தும் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடும். இப்போ சாக்கர நிலை விரியும் அப்படின்னு சொன்னனால இருந்த இடத்தில் இருந்து வலிமை பெற்ற மாயை இல்லையா, அது வந்து விரும்பத்தக்க விளக்கா வந்து பொருந்துகிறது. துரியாவத்தை கூடியாச்சு துரியம் இல்லையா, அது கூடியாச்சு அப்படின்னா சிவமாகும். சாக்கர துரியத்துல தீடின் கண் ஆன்மா சென்று பரவாது. அப்ப அந்த மாதிரி தவறுகள் இழைக்க வாய்ப்பில்லை. தானாதல் அப்படிங்கிற சொல்லு வந்து சிவம் பிரகாசிக்க சிவமே ஆவதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ ஆன்மாவை பற்றி அதுக்கு மறைத்தலை செய்து கொண்டிருந்த அந்த மாயையானது அந்த நிலையிலேயே நமக்கு விளக்கத்தையும் செய்கிறது இல்லையா. அந்த பக்குவ நிலையில் விளக்கத்தை செய்கிறது, அதாவது சாக்கர நிலையில் மாயை விளக்கம் செய்யும். சரி, அதாவது சாக்கர துரியத்துல ஆன்மா தீமையில் சென்று பரவாது இல்லையா, தீய செயல்கள்ல ஆன்மா பரவாது என்று அழகாக நமக்கு அதிலே உணர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து நமக்கு நம்மை பற்றி அழகாக ஒரு பாடலிலே உணர்த்துகின்றார். உன்னை அறியாது உடலை முன் நான் என்றாய், உன்னை அறிந்து துரியத்துற நின்றாய், தன்னை அறிந்தும் பிறவித்தனவாதால் அன்ன வியாத்தன் அமலன் என்று அறிதியே என்று சொல்லுகின்றார். இந்த பாடல நமக்கு உன்னை அறியாது, அதாவது ஆன்மாவாகிய உன்னை அறியாமல் பிரிவற்று நிற்கக்கூடிய உடலை தான் என்று நின்றது. அதைத்தான் உடலை நான் என்றாய் சொல்றாரு. இப்ப நான் நம்ம எதை சொல்லணும், ஆன்மாவை சொல்லணும். ஆனா நான் நம்ம எதை சொல்றோம், மாயையாலான இந்த ஜட பொருளான உடம்ப சொல்லுகிறோம். இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சைவ சித்தாந்தத்துல தேகான்மாவாதிகள் அவங்களுக்கு எல்லாம் பெயர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முந்தி ஒரு தரப்பை வந்து ஷணபங்கவாதிகள்னு பார்த்தோம். அது மாதிரி இவங்களை தேகான்மாவாதிகள் சைவ சித்தாந்தம் சொல்லுது. நாம சித்தாந்திகள் அங்கனம் சொல்லக்கூடாது. உன்னை அறிந்து அப்படின்னா தன்னை உணர்த்த உணரக்கூடிய, சித்தாக இருந்தாலும் தானாய் உணர முடியாது, உணர்த்தினால் உணரும். தானே உணர்வது பதி மட்டும்தான், பசு வந்து உணர்த்தினால்தான் உணரும். அப்ப உன்னை அறிந்து துரியத்துற நின்றாய், அதையும் பார்த்துருவோம். துரியம் அப்படிங்கிறது பரதுரியம், அதாவது நான்காவது நிலை துரியத்துல. அதுல உற நிற்றல் அப்படின்னா பிரிப்பின்றி நிற்றல். உடலே தான் என்று மயங்கி இருப்பவனை நோக்கி இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அறியாதுங்கிறது ஆன்மாவாகிய நீ நித்தன் சித்தன் அநேகன் பித்தன். பெத்த நிலை நீங்கினா முத்தன் என்று உணராம, இவ்வளவு தன்மையும் இந்த ஆன்மாக்கு இருக்கு, இதுதான் நான் உணராம இந்த அவன் அவள் அதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த வெளியில அடையாளம் காட்டுறோம் இல்லையா, இந்த உடம்பை நான் என்று அப்படி அப்படி நீ அதாவது இந்த உடல் வேற உயிர் வேறன்னு பிரிச்சு எண்ண முடியாத அளவுக்கு ஒற்றித்து இருந்ததுனால இந்த உடம்பு தான் நான் நினைத்து நீ இப்படி இருக்கின்றாயே என்று சொல்லி, மயங்கி இருக்கின்றாயே என்று சொல்லி உன்னை அறிந்த பின் துரியாவத்திலிருந்து பிரியாது பொருந்தி இருந்தாய், தன்னை அறிந்தால் மட்டும் பிறவி நீங்காது என்று சொல்லுகிறார். ஆன்ம தரிசனத்தால மட்டும் பிறவி நீங்காது, சிவ தரிசனமும் வேண்டும். அதனால அத்தகைய வியாப்தன் மலரகிதனாகிய சிவன் என்று அறிவாயாக இல்லையா. ஆக அவரை அறிந்தால்தான் இறைவன் வியாப்தன் நாம் வியாப்பியன் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தன்னை அறிந்து தலைவனை அறிந்தால் அல்லது பிறவி அறாது என்பதை நமக்கு இப்பாடலின் மூலம் உணர்த்தி இருக்கின்றார். இந்த ஜடமான உடலையே நான் நான் நினைச்சு மயங்கிட்டே இருந்தியே அப்படி இருக்காத என்று சொல்லுகிறார். இப்போ வியாப்தன் அப்படிங்கிறது, வியாப்தன் அப்படிங்கிறதோட சிதைவு, அதுக்கு என்ன பொருள்னா விளக்கொழிய வந்து சூரிய ஒளி வந்து என்ன செய்யும், விழுங்கிவிடும். அது மாதிரி ஆன்மாவை தன்னுள் அடங்கி இருக்கும் அடக்கி நிற்கக்கூடிய பரம்பொருளை அது உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். அதிலே பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அமலன் என்று அறிதியே, அதாவது இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன் என் குணத்துல சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு நிலையில் பெருமான் அவர் அப்படி இருப்பதால் தான் அந்த பாசத்தோடு கூட்டா இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி அந்த சுத்த நிலையில் முக்தியை வழங்க முடிகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருவரம்பாகிய காயம் துரியம் இருவரும் கண்டீர் பிறப்பிறப்புற்றார், குருவரம் பெற்ற அவர் கூடிய பின்னை இருவரும் இன்றி ஒன்றாகி நின்றாரே என்று சொல்லுகிறார். அதாவது சிவதரிசனம் சிவப்பேறுகளால் உண்மையான ஆனந்தம் உள்ளதாகும் என்று சொல்லுகிறார். கருவரம்பாகிய காயம், அதாவது கருவாய்ப்படுதலை எல்லையாக உடைய அந்த உடல் அளவில் உள்ள துரிய அனுபவம், அதைத்தான் அந்த முதல் வரி உணர்த்துகிறது. துரியம் என்பது இந்த பரதுரியத்தை அப்படிங்கிறது இந்த அதிகார பராபத்தின்னு இருக்கிறனால அது கொண்டு வச்சுக்கணும். பரதுரியம் வந்து பிரம்மரந்தரத்தை இடமாக உடையது, அதனால துரியம் காயம் என்று ஒரு சொல்லும் அதிலே இருக்கிறது அந்த பாடலிலே. இருவரும் என்று சொல்லப்பட்டுள்ளது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிரையும் அதோடு பிரிப்பின்றி இருக்கக்கூடிய உடலையும் இருவர் என்று சொல்லியிருக்கு. உயிருக்கு பிறப்பிறப்பு கிடையாது, ஆனா அது உடம்போடு கூடி தோன்றுவதைத்தான் பிறப்பு என்றும் அதில் இருந்து நீங்குவதை இறப்பு என்றும் சொல்லுகின்றோம். அப்போ நீங்க நல்ல சிந்தியுங்கள் என்று சொல்லி அடுத்தால என்ன சொல்றாரு, குருவிடம் மேலான உபதேசத்தை பெற வேண்டும், அப்படி பெற்று அந்த சிவபெருமான் உன்னை வந்து கூடிய பின் அவர் தான் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் தெரியாத அளவுக்கு கலப்பினால் ஒன்றாக நின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. துரியானுபவம் உடையவங்களுக்கு பிறப்பிறப்பு உண்டு, ஏன்னா அந்த அனுபவம் அந்த உடல் அளவில தான். குருவருளால ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசமும் வரமும் பெற்று சிவபெருமானோடு கூடிய பின்பு சிவமாம் தன்மை சித்திக்கும். அதாவது சிவபெருமான் நமக்கு குருவாக வருவார் என்பதை அழகாக நமது மெய்கண்ட சாத்திர நூல்கள்ல சிகாமணியான நூல் வந்து சிவஞான போதம் அதுல எட்டாம் சூத்திரம் சொல்லுது, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன இல்லையா, அந்த புலன்களின் வசப்பட்டு அந்த வேடர்களின் வசப்பட்டு இந்த ஆன்மா இருக்கு, தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு இல்லையா, அவர் வந்து குருவாக வந்து உனக்கு இதையெல்லாம் உணர்த்தின பின்பாக இதையெல்லாம் விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கலல் செல்லுமே என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சுவாமி நமக்கு எல்லாம் குருவாக இருந்து செய்கின்றார் என்பதை நமது ஞான நூலாகிய திருவாசகத்திலையும் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்ன செஞ்சார், தானே வந்து எனது உள்ளம் புகுந்தார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி திருத்தாண்டகத்துல நம்முடைய அப்பர் சுவாமிகளும் இறைவனாம்ங்கிற ஒரு பாடல்ல என்னுள்ளானாம், எனக்குள்ள இருக்கின்றார் பெருமான். ஒவ்வொருத்தர் உள்ளங்கவர் கல்வன் இல்லையா, என் உயிருக்கு உயிரான பரமசிவம், எல்லாரும் கண்காணி என்று பல வகையிலும் சொல்லிட்டே வர மாதிரி என் உள் இருக்கிறார் என்று அவரும் அழகாக சொல்லுகின்றார். இந்த இறைவன் இந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு குருவாக வந்து அனுகிரகம் செய்வதை மிக அழகாக அந்த எட்டாம் சூத்திரத்தோட விளக்கமாக நம்முடைய சித்தியாரிலே, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்த அவனு அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உயிரும் தொல் உயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அதாவது அரசகுமாரன் ஆகிய ஒருவன் வந்து பிள்ளை பருவத்து மடமையால என்ன செஞ்சிடறான், வேடர் கூட்டத்தோட சேர்ந்து அந்த வேடர்களின் வசமாகவே நின்று தான் ஒரு அந்த அரச குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பெருந்தன்மையும் அவனிடம் இல்லை, அவற்றை எல்லாம் இழந்து இழிந்தொழில் செய்து வளர்கின்றான். அப்போ அப்படி இருக்கும்போது தந்தையாகிய அரசனையும் தன்னையும் அரசகுமாரன் அப்படிங்கிறதையும் அறியாது மயங்கி நிற்கின்றான். அதன் பின்பு தந்தை அந்த தந்தையாகிய அரசன் வந்து மகனை பார்த்து நீ வேடகுமாரன் அல்லன், என் மகன் அப்படின்னு அவனுக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த வேடர்களிடமிருந்து அவனை நீக்கி அரச குருமாரனுக்குள்ள பெருந்த தகைமையோட அரசனாகிய தான் ஆகும் வண்ணம் தானாகும் வண்ணம் அந்த அரசகுமாரனை போற்றுகின்றான். அது மாதிரிதான் நிலை பெற்ற இந்த உயிர் தன் நிலையிலிருந்து வேறுபட்டு நெருங்கிய ஐம்பொறிகளாகிய வேடருடைய சுழல்லப்பட்டு அறிவை இழந்து தன்னை அறியாமல் மட்டும் அன்றி தலைவனையும் அறியாமல் வருந்துவதை அறிகின்றார். அப்படி அறிந்து அந்த உயிர் செய்த மிகுந்த தவ முதிர்ச்சியினால் இறக்கப்பட்டு நித்த முத்த சுத்த சித்து என்று சொல்லக்கூடிய தலைவனாகிய ஈசன் சிவபெருமான் உருவடிவம் கொண்டு எழுந்தருள் எப்பேற்பட்ட கருணை பாருங்க, இதுக்கு மேல ஒரு கருணை எதிர்பார்க்க முடியுமா பெருமான்ட்ட? ஆக குருவடிவாக எழுந்தருளி வந்து தன்னையும் தலைவனையும் அறியும் வண்ணம் அந்த ஆன்மாவிற்கு உணர்த்தி, ஏன்னா உணர்த்த உணரக்கூடிய தன்மைதான் இதுக்கு இருக்கு, உணர்த்த உணரும் சித்து இல்லையா. அந்த ஐம்பொறிகளில் இருந்து நீங்குவதற்கு அதோடு கூடும்படி செய்த அந்த ஆணவ வலி, ஆணவத்தாலதான் ஐம்பொறிகளோட சேர்ந்துகிட்டே இருக்கு இந்த ஆன்மா, அதனால அந்த ஆணவத்தோட வலியை கெடுத்து அதுல இருந்து மீட்டு பழைய நிலையாகிய தன் வண்ணம் ஆக்கி அந்த உயிரை மலர் போன்ற தன் திருவடிக்குள் வைத்து வாழ்விப்பார் என்று மிக அழகாக சில ரொம்ப ஒரு அருமையான சித்தியார் பாடல். நமக்காக பெருமான் என்ன செய்கின்றார், அரசகுமாரனாகிய நாம் எல்லாம் அதாவது நம் ஆன்மாக்கள் அதை குறிக்கிறது, அதெல்லாம் வேடகுமாரனாக இப்படி காட்டலாதான் அந்த பிரபஞ்சத்திலே உழன்று கொண்டிருக்கின்றோமே அதை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஆக குருவரம் பெற்று அவர் கூடிய பின்னை இருவரும் இன்றி ஒன்றாகி நின்றார். அவருங்கிறது மந்திர பொருளாகிய பரசிவம். அப்போ அவர் அந்த கூடிய பின்னைன்னு சொல்லும்போது எப்போதும் தியானித்து யாரு தியானம் செய்கின்றார்களோ அந்த தியானிப்பவர்களுடைய சிந்தையை விட்டு பிரிய மாட்டாரு சுவாமி. அப்படி அந்த தியானிப்பவர்களுடைய சிந்தையில சுவாமி சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் வருது இல்லையா, அப்படி அந்த ஆன்மாவை கலந்த பிறகு தியானிப்பவனும் தியான பொருளுமாகிய சிவம் ரெண்டு பேரும் வேறாக இல்லாமல் கலப்பினால் ஒன்றாக அப்படியே இருப்பார்கள் என்பதை நமக்கு இந்த பாடலிலே அழகாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்து அணுவின் துரியத்திலான நனவும் அணு அசைவின் கண்ணான கனவும் அணு அசைவில் பராதீதம் சுளுத்தி பணியில் பரதுரியம் பரமாமே அப்படின்னு சொல்றார். ஆன்மா வந்து ஆன்மாவுடைய பேர் உறக்க நிலை, அதாவது ஆன்மா பேர் உறக்க நிலை எய்துவது துரிய சாக்கரம். அங்கே ஆன்மாவின் துடிப்பு வந்து துரிய சொப்பனம். அந்த துடிப்பில் பராதீதம் எய்துதல் வந்து துரிய சுளுத்தி. துடிப்பும் அடங்குதல் பரதுரியமாகிய பராபத்தை அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆன்மாவோட துரிய சாக்கிரமும் அதனோட புடைப்பயிற்சியால் உண்டான துரிய சொப்பனும் அந்த உயிரோட அசைவினால் அந்த அசைவினால் கடந்த நிலையாகிய துரிய சுழுத்தி இல்லையா, அந்த அசைவும் பணிந்து பணிந்து பணியில்னு வருதுல பாடல பணிந்துன்னா அடங்கின்னு அர்த்தம். பணிந்து அடங்குனா பரதுரியம், அது வந்து பரமாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பரதுரிய சாக்கர நிலை அது இங்கனம் நமக்கு இந்த பாடலில். ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தியரியா தான் படிக்க முடியும். இந்த நிலையை அடையறதுக்கு இன்னும் நாம எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியாது. பரதுரியத்து நனவும் பறந்து விரிசகம் உண்ட கனவு மெய் சாந்தி உரு உருகின்ற சுளுத்தியும் ஓவ தெரியும் சிவதுரியத்தனுமாமே, சிவதுரியத்தனுமாமே. இப்போ பரதுரிய நனவு அதான் சாக்கரம். அப்புறம் பறந்து விரிசகம் உண்ட கனவு இல்லையா, அது பரதுரிய சொப்பனம். கனவுங்கிறது சொப்பனம், அதாவது அந்த உலகத்தை வந்து எஞ்சுதல் இல்லாம இருந்த நிலையிலேயே எல்லாவற்றையும் ஒரு சேரவும் நுகர்தல், நுண்ணுணர்வாக்கு இல்லையா, நுண்ணுணர்வாலும் நுகர்தல், ரெண்டு வகையா நுகர்தல். சரி, அப்படி செய்யும் போது மூணாவது உருகின்ற சுளுத்தின்னு சொல்லும் பொழுது பரதுரிய சுளுத்தி அது வந்து அதாவது கருவி கரணங்களின் உருவை மட்டும் உணர்தல். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பரதுரியத்து நனவுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, பறந்து விரிந்து சகமுண்ட கனவும் மெய்சாந்தி அப்படின்னு பறந்து விரிந்து கிடக்கின்ற அந்த உலகத்தை நுகர்ந்த பரதுரிய சாக்கரம் முதல்ல, நுண்ணுணர்வாக நுகர்ந்த பரதுரிய சொப்பனம் அடுத்து. இதுல எல்லாம் என்னதுன்னா மெய் சாந்தினா உண்மையான அமைதி. அதெல்லாம் ரொம்ப அந்த ஒரு உச்ச நிலைக்கு போகும்போது கருவிகரணங்கள் செயல்படாம உரு மட்டும் தோன்றக்கூடிய நிலைதான் பரதுரிய சுளுத்தி. அந்த நிலையும் கெட இல்லையா, அதுவும் கெட்டு பரதுரியமாம், அந்த நிலை கெட்டாச்சுன்னா பரதுரிய நிலைக்கு சென்று விடலாம், அதுதான் சிவதுரியம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பரதுரிய சுளுத்தியில கருவிகரணங்களோட உருவை மட்டும் உணர முடியும், அதுவும் கெட்ட நிலைதான் பரதுரிய துரியம் அப்படின்னு பாக்குறோம், அதுதான் சிவதுரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரமா நனவின் பின்பார் சகமுண்ட திறமார் கனவும் சிறந்த சுளுத்தி உரமாம் உபசாந்தம் உற்றல் துறவே தரணாம் சிவதுரிய அத்தனும் ஆமே. முதல்ல என்ன கொடுத்திருக்கு, பரமா நனவின் அதாவது பரசாக்கிரம் அப்படிங்கிறது, அதாவது உலகத்தை நுகர்தல். அடுத்து அந்த நுகர்ச்சியோட அந்த உலக நுகர்ச்சியினோட உறுதி வந்து பரசொப்னம், பரசாக்கிரம் உலகை நுகர்தல், அதோட நுகர்ச்சியோட உறுதி வந்து பரசொப்னம், அதனை ஞானமயமாக அறிதல் வந்து பரசுளுத்தி. உபசாந்தம் நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம், அந்த உபசாந்தம் அதாவது ஆழ்கடல் போல அலைவும் ஒலைவும் இல்லாம கழிப்போடு இருத்தல், அது ஒரு முதிர்ந்த நிலை. அப்போ அந்த உபசாந்தம் முதிர்தல் வந்து சுளுத்தியை துறந்த பரதுரிய நிலை, அதை தரித்தவன் சிவதுரியனாவான் என்று நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. பரமாம் நனவு அப்படின்னா பராவத்தையின் கண்ணதாகிய நனவு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். திறமார் கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது திறம்னா உறுதி இல்லையா, அந்த நுகர்ச்சியோட உறுதியினால பரசொப்பனம் வாய்க்கிறது என்பதையும் சொல்லி நமக்கு இந்த பாடல் படிப்படியாக இந்த ஆன்மாவானது எங்கனம் அந்த பரதுரிய சாக்கர இலக்கணங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் அந்த நிலையை எப்படி இது அடைகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். சீவதுரிய முதலாக சீரான ஆவ சிவதுரியாந்தம் அவத்தை பத்து ஓவும் பரானந்தி உண்மைக்குள் வைகிய மேவிய நாளேல் விடுத்து நின்றானே என்று சொல்லுகிறார். சீவதுரியம் முதலான பத்து அவத்தைகள் என்னதெல்லாம், சீவதுரியம், சீவதுரியாதீதம், பரநனவு, பரகனவு, பரசுளுத்தி, பரதுரியம், சிவநனவு, சிவகனவு, சிவசுளுத்தி, சிவதுரியம் இல்லையா, இந்த பத்தையும் கடந்த உண்மைதான் சிவதுரியாதீதம் இல்லையா அப்படின்னு அழகாக சொல்லி இருக்கிறார். மேவும் நாலும் ஏழும் விடுத்துனா அந்த நாலு ஏழும் பதினொன்னு இல்ல கூட்டிக்கிடணும், பதினோரு நிலைகளை கடந்து ஓவும்னா கடந்தல் கடந்தன்னு அர்த்தம், இந்த பாடலிலே நமக்கு அந்த சீவதுரியம் முதலாக சிவதுரியம் ஈராக உள்ள அவத்தைகள் பத்து, அவற்றை கடந்த நிலையில் பறையும் பரனும் நித்தியமான மெஞ்ஞானத்தில் தங்கி இல்லையா, பதினொன்றையும் பதினொன்றாவத்தையும் கடந்து நின்றான் என்று சொல்லுகின்றார். அதனையும் கடந்தவன் பராநந்தின்னு பாடல்ல சொன்ன மாதிரி அதுதான் நல்ல ஒரு உயர்ந்த நிலை என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. பரஞ்சீவன் மேலாம் பரமம், பரத்தில் பரம்பரன் மேலாம் பரநனவாக விரிந்த கனாவிடர் வீட்டும் சுளுனை உறந்தது மாநந்தியாம் உண்மைதானே என்று சொல்லுகின்றார். பரத்தில் பரம், அதில் பரம்பரம் இல்லையா, அது சிறந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது பரம்பரனை விடையிக்கக்கூடிய நிலைக்குத்தான் பரசாக்கரம் அப்படின்னு பொருள். அதில் மடங்கிய நிலைதான் பரசொப்பனம். ஞான தகுதி வந்து பரசுளுத்தி, ஞானத்தால் சிவப்பேறு அது அடையும் போது அந்த மெய்ப்பொருள் காட்சி கிடைக்கிறது. பரம்னா மேலானது அப்படிங்கிறது நமக்கு அழகாக மீண்டும் மீண்டும் பல பாடல்களிலே சிந்தித்துக் கொண்டேதான் வருகிறோம். பரம்பரன் விடயமாதல் அப்படின்னா பரசாக்கரம் அந்த அப்படி இந்த பாட்டை வந்து இந்த இருக்குல்ல பரம்பரம் விடயமாதல் அப்படின்னு சொல்லி பரசாக்கரம் இருந்த கனா இடர் வீட்டும் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். இருந்த அப்படின்னா பரம்பரனையும் மறந்த இல்லையா, நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பரம்பரனையும் மறந்த, அதாவது பரம்பரனைத்தான் நாம் வழிபடுகிறோங்கிறதையும் மறந்த ஒரு நிலை அப்படின்னு. அப்படி அதுக்கப்புறம் துன்பம் என்பது நிச்சயமாக இருக்காது என்பது நமக்கு அதிலே உணர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலை வந்து பரசுளுத்தி என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தில் தகுதியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஞான தகுதி முற்றிய போது அந்த ஆன்மாவானது பரசிவத்தோடு கலக்கும். அப்போ மெய்ப்பொருள் காட்சியாகிய சிவப்பேறு அந்த பரதுரியாதீதம் என்பது நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரி, இந்த வகையிலே இதுகாரும் நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி அதன் பின்பு இப்போது ஒரு வாழ்த்து பாடலை பாடுவோம். வன்மை மிகப்பெரு திரு ஆமாத்தூர் வாழி, மாதேவர் வாழி, அவர் மனையாள் வாழி, திண்மையுடை கணபதியும் குகனும் ஆன செல்வர் இருவரும் வாழி, திருநீறு அக்கம் உண்மை தரும் அஞ்செழுத்து ஆகியவும் வாழி, உயர் பசுக்கட்கு இனிய செய்வார் ஒருங்கு வாழி, ஒண்மை திகழ் செங்கோலும் உலகும் வாழி, ஒளிக்கரிய திருவருள் நீடூழி வாழி வாழி என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் இந்த நிகழ்வினை நமக்கு அருமையான முறையிலே ஒளிபரப்பு செய்த saivam.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்,
5: திருச்சிற்றம்பாளையம். குந்தியில் வைத்தடி போற்றுகின்றே விழிக்கு துணையிலிருந்த மரப்பாதங்கள் மெய்வென்றா விழிக்கு துணை முருகாயிருந்த நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வழிவேலன் செங்கோடன் மயூரன் விழிக்கேறலுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிவழஞ்சுண்டு எமக்க வழிவிடக்க வழிக்கே சுழன்றுவே பாவங்களே செய்து வாழ்நகர் குழிக்கே எழுந்தும் கைவகமோ என்ன கூட்டியது எல்லாம் வல்ல இறைவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவனை பற்றியும் இறையடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. அப்படி ஆரம்பிக்கும் போது என்னுடைய நிர்வாக பெருமகனாக ஒருவர் வந்தார். 12 திருமுறை நேற்றோடு முடிந்து விட்டது, இன்றைக்கு என்ன 13வது திருமுறையா என்றார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஏதோ கபாலியை கேட்பது போல இருந்தது. இல்ல, இது 12வது திருமுறையில ஒரு பகுதியை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். அந்த வரும்போது பாத்தீங்கன்னா அடியார்பூர் மக்கள் அமர்ந்த இருக்கை எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. அடியார்பூர் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு வெளியிலிருந்து வந்த பொருள் நம்மை விட்டு விலகும். நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டு விலகாது. அதை உணர்த்துவது போல இந்த குறிப்பு இருந்தது. கோயிலுக்கு வந்த இருக்கைகள் போயிடுச்சு, ஆனா கோயில் இருக்கு. அது போல நாம வந்த போது வந்த உயிர் ஆன்மா இருக்கும். வந்து வந்து நாம போஷிச்சு போஷிச்சு வளர்ந்த இந்த உடம்பு போயிடும், வளரும் குறையும் தேயும் மடியும் போயிடும், இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு என்ன நடக்கும், இங்க இருக்கிற சேர் இங்க இருந்த இருக்கைகள் வேறொரு இடத்துல இருக்கைகளா போய் உட்காரும். அது போல இந்த உயிருக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். உடம்பு எடுக்கின்ற போதெல்லாம் இது என்ன செய்யும், நாமே இந்த உடம்பை எவ்வளவு சௌக்கியமா பாத்துக்கலாம் அப்படின்னே நம்ம யோசிக்கும். ஆனா நம்மளோட வேலை என்ன தெரியுமா, எது ஸ்திர வஸ்துவோ அதை சரியா பார்த்துக்கணும். நாம தான் உடம்ப சரியா பாத்துக்கிறதுக்கே கவனம் எடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப வெக்கையா இருக்குது, ஃபேன் கீழே உட்காரலாமா, கால் மடிச்சு உட்கார முடியல, ஒரு சேர் கிடைக்குமா, ஏசி போடலாமா, கையில விசிறி எடுத்துக்கிட்டு வரலாமா, சில் தண்ணி குடிக்கலாமா, இப்படி இந்த உடம்பையே போஷிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடம்பு

இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை, தேவும் இல்லை, எதுவுமே ஆகாம உள்ளுக்குள்ள அப்படியே அமைதியா உட்கார்ந்து. சுவாமி கிருஷ்ணர் சொல்வார் இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, சுவாமி கிருஷ்ணர் சொல்வார், சுத்த சாட்சியாக உள்ளே அமர்ந்திருக்கிறது. சுத்த சாட்சியா உள்ளே அமர்ந்து நாம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு நிர்வாகமும் ஒன்று பண்ணோம்னா, கம்பெனி ஒன்று வச்சோம்னா, அதுக்கு அக்கௌண்டன்ட்டும் ஒருத்தர் இருப்பார், ஆடிட்டரும் ஒருத்தர் இருப்பார். இவர் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கொடுத்தா அதை பேஸ்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ் அவர் வந்து பேலன்ஸ் ஷீட் போடுவார். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எதெல்லாம் அடுத்த வருடம் கணக்கில் கண்டினியூ ஆகும். போன வச்சு இவருக்கு நாம மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டோம், ஆனா அவர் பணம் தரல. சில பேர் அட்வான்ஸ் பே பண்ணிருப்பாங்க, நாம மெட்டீரியல் அனுப்பி இருக்க மாட்டோம். இதெல்லாம் திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும். அப்படிதானே இந்த பிறப்பு. இந்த பிறவியில எதெல்லாம் யார்கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு மெட்டீரியல் அனுப்பாம விட்டுட்டோமோ, அடுத்த வருஷம் அடுத்த பிறப்புல அவங்களுக்கெல்லாம் நாம மெட்டீரியல் அனுப்பணும். இந்த வருஷம் யாரெல்லாம் நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு பணம் தராம ஏமாத்திட்டாங்களோ அவங்கெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. மெட்டீரியல் ஆல்ரெடி சப்ளைடு. இதான் சுத்த சாட்சியா உட்கார்ந்து ஒரு ஆடிட்டர் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி இந்த ஆன்மா செஞ்சுக்கிட்டு இருக்குது, எடுத்துக்கிட்டு போகுது. அடுத்த பிறவிக்கு நீ இங்க இருக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கணும், இவங்களை பார்க்கணும், கபாலீஸ்வரர் கோயில பேசணும், கபாலீஸ்வரர் கோயில பேச்ச கேட்கணும், இப்படி எல்லாம் ஒரு சில வேலைகளை நமக்கு பணிச்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா என்ன ஆயிடும், அக்கௌண்ட்ஸ் நில் ஆயிடும். சுவாமி என்னுடைய திருவடியை அடைந்துக்கலாம். நமக்கு தான் அக்கௌண்ட்ஸ் நில்லா இருந்தே பிடிக்காதே இல்ல. பேங்க் பாஸ்புக் எடுத்தா அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, பேங்க் பாஸ்புக் பார்க்கணும், ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னங்க இது பேங்க் பாஸ்புக் பார்த்து வேதனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லை சார், என்னோட பாஸ்புக்ல எப்போதும் 6 digits இருக்கும் பேலன்ஸ், 6 digits பேலன்ஸ் இருக்கும், அதாவது லட்சக்கணக்கில் பேலன்ஸ் இருக்குமா. இப்போ அது 5 digits ஆயிடுச்சு, 4 digits ஆயிடுச்சு, அதனால எனக்கு 10 lakhsக்கு மேலே எப்போதும் பேலன்ஸ் வச்சு வச்சு பழக்கப்பட்ட எனக்கு அது வந்து லெஸ் தென் 1 lakh வந்த உடனே கவலையாயிடுச்சு. நான் எங்கேயோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையணும் தோணுது அப்படின்றது. ஐ ஹாவ் டு ரீசெக் மை பெர்ஃபார்மன்ஸ் 1 second அப்படின்றது. என்னுடைய செயல்பாட்டினை நான் திரும்பவும் மீட்டு பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் வேண்டாம், இந்த வங்கி கணக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அது இல்லை உங்க வாழ்க்கை, அது இல்லை, அதை வச்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அதை எடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு உடலை பூஷிப்பதால் பயனில்லை, இந்த ஆன்மாவை பூஷித்து உடம்பை போஷித்து வைத்திருக்கக்கூடிய பலன் வழியாக ஆன்மாவை போஷிக்கவும். கற்றதனால் ஆய பயன் என்பது வாழறி வந்த நற்றாடு தொழா எனி. கல்வி கற்றதனுடைய பயன் என்ன, இறைவனை வணங்குவது. உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்ன, உடம்பினை வளர்ப்பதனுடைய பயன் என்ன, இறைவனை வணங்குவது. இந்த ஒரு தகவலை சொல்ற நாயனார் தான் இடங்கழி நாயனார். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், அதை எங்க வளருமோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், சகோதரி, ஒரு சகோதரர், சகோதரி, அவங்களுக்கு 2001 அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க. அக்கா தம்பி அவங்க வீட்டில் வந்த பெரியவங்க உங்களுக்கு 10,000 தரேன், 2001 நீங்க அதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு 10,000.

ஐயோ எட்டக யாரோ ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி அரை கிரவுண்டு 10,000 ரூபாய்க்கு தராங்க, மேல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நீங்க போட்டுக்கணும், எப்படி இந்த அம்மா 3 பவுனுக்கு மேற்கோட்டு கொஞ்சம் போட்டாங்களோ அது போல இந்த அரை கிரவுண்டு நிலத்துக்கு மேற்கோட்டு கொஞ்சம் தொகையை போட்டு 10,000 ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு தம்பி. அக்கா 5 வயசு மூத்தவங்க, 5 வருஷம் தம்பிக்கு முன்னால இந்த பூமிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு இந்த தம்பியை காட்டிலும் அதிக அனுபவம் இருக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். தம்பிக்கு குறைவான அனுபவம் தான் இருக்கும்னு நாம சொல்லுவோம். ஆனா 2001 10,000 ரூபாய் கிடைச்ச உடனே 3 பவுன் சந்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, 10,000 ரூபாய் போட்டு. இந்த பையன் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி வச்சான். 2012 ஒரு 11 வருஷம் கழிச்சு இந்த பையனுடைய 10,000 ரூபாய் 26 லட்சமா மாறிருக்கு. இந்த அம்மாவோட 10,800 ரூபாய் இருக்குல்ல, அது 75,000 மாறிருக்கு. இந்த அம்மாவோட அன்னைக்கு கேட்டாரு, சார் நீங்க அப்படி கணக்கு பார்க்க கூடாது சார், அந்த 12 வருஷமும் 3 பவுன் சங்கிலிய அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. கரெக்ட் தான், கரெக்ட் தான். அந்த அனுபவத்துக்கான விலை 25 லட்சமா இல்ல, கால் கோடி இல்ல. இந்த தம்பி 10,000 ரூபாய்க்கு போட்டது 26 லட்சமா ஆயிடுச்சு, இது 75,000 தான் ஆகுது. அப்போ நம்முடைய பணத்தை ஒரு சரியான முதலீட்டில் வைக்க வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு இருக்கு, இயல்பா இருக்கு. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, அனுபவம் இருக்குன்னு சொன்னா அந்த நிறைவோடு இருக்கணும்ல, சே நானும் தப்பு பண்ணிட்டேடா, உன்னோட சேர்ந்து அப்பவே நான் அந்த 10,000 ரூபாய லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேனா, இன்னைக்கு இதுல இருந்து இது வரைக்கும் தங்கமாவே போட்டுட்டு இருந்திருக்கலாம். அப்போ நிறைவு போயிடுச்சா, 3 வருஷம் அனுபவிச்ச நிறைவு போயிடுச்சு. எப்போ அது 26 லட்சம் தம்பிக்கு, சொந்த தம்பிக்கு வந்த உடனே அக்காவுக்கு நான் இத்தனை நாள் போட்டுட்டு இருந்தேன் பவுன் நகையங்கிற நிறைவு போயிடுச்சு. அப்போ நம்முடைய பணத்தை நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இல்லாதவங்க யார் சொல்லுங்க, நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல லெவல்ல இம்ப்ரூவ் ஆகணும். இதுல ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு பழக்கம் உண்டு, நீங்க கொஞ்சம் புள்ளி விவரங்கள் தெரிந்தவர்களை கேட்டு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில ஒரு பழக்கம் உண்டு, ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு வித்துடணும். இது நுட்பம், ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு அதே ஷேர் வித்துடணும். சில நேரம் கைக்கு ஷேர் சர்டிபிகேட்டே வராது, அப்படியே அக்கௌண்ட்ஸ்லயே டிரான்சாக்ஷன் ஆகி நமக்கு லாபம் வந்துடும். இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பங்கு சந்தையில. அது ஏஜென்டா இருக்கிறவங்க, நான் ஏஜென்ட்ஸ் கமிஷனை பத்தி சொல்லல, வாங்கி விற்கக்கூடியவர்களே இப்படி லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உடம்பை வச்சு நம்முடைய அறிவை வச்சு நாம கொஞ்சம் கூடுதல் லாபம் பார்க்கணும்னு தான் நம்மளோட இயல்பு இல்லையா? கொஞ்சம் அதிகமா லாபம் பார்க்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு மார்க் தட்டிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. நான் என்னையும் சொல்றேன், தட்டிக்கணும்னு ஆசை. நான் கரெக்டா எய்ம் பண்ணேன் சார், நான் கரெக்டா எய்ம் பண்ணேன், இன்னிலேருந்து ஏறும்னு நினைச்சு வாங்கினேன், கரெக்டா 22 ரூபாய் போச்சு, நாளையிலேருந்து இறங்கும்னு நினைச்சேன், அது 36 ரூபாய் இறங்கிடுச்சு, இடையில விட்டுட்டேன், நல்ல லாபம் பார்த்தேன். சொல்ற ஒரு வழக்கம் உண்டு, நல்ல ஏரியாவா பார்த்து வாங்கணும் சார். சும்மா எல்லா இடத்துலயும் பிளாட் வாங்கிட முடியாது, 10,000 ரூபாய்க்கு வாங்கின தம்பிக்கு 26 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா அது மெயின் பிளேஸா பார்க்கணும், அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா பார்க்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கா பார்க்கணும். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் சர்டிபிகேட் கரெக்டான பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் பார்க்கணும், யார்கிட்ட இருக்கு சொத்துன்னு பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் வாங்கணும், நோ ஆப்ஜெக்ஷன், எல்லாத்தையும் பார்க்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இவ்வளவு குழப்பம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பினாலும் 10,000 ரூபாயும் காலி, 10,000 ரூபாயும் காலி, 26 லட்சம் எப்படி வரும்? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா யாராவது ஒருத்தர் புரிசு

போட்டாங்க முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். வளர்ந்து சொன்ன ஒரு விஷயத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கு. மூணு பவுன் சங்கிலியை வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு பிரதோஷத்துல கூட சாமியை நிம்மதியா கும்பிட முடியல, சங்கிலியை கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுவாமியினுடைய திருவடியை பத்த வந்த இடத்துல சங்கிலியை புடிச்சுக்கிட்டே சாமியை பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னங்க இங்க கைய வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தீங்க, சாமி மேல அவ்வளவு ஈடுபாடா? அட நீங்க வேற மூணு பவுன் சங்கிலி போனா இன்னைக்கு இந்த நிலைமையில 75,000 காலி இப்படியே வா. அப்ப சாமியோட திருவடியே நினைவே இல்ல. முதலீட்டினை செய்ய வேண்டும். இதாக லைஃப் நல்ல முதலீடா செய்யணும். பையன் படிக்க வைக்கிறோமே, என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு முதலீடு. நாம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடு. நாளைக்கு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு இன்னைக்கே நாம போடுற ஒரு முதலீடு. நாம படிச்ச படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பா அம்மா கொடுத்த பேசிக் ஃபண்ட் முதலீடு. இந்த சீட் மணிப்பாங்கல்ல அது. அப்போ வாழ்க்கை முழுக்க முதலீட்டுல தான் இருக்குது. எங்க இந்த முதலை எங்க முதல் செலுத்துறோம் அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை. சில சமயம் வீட்டுக்கு வேலை செய்வாங்க சில பேர், ஓடா தெய்வாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துருச்சு எல்லாரையும் அலுவலகத்துக்கு கிளப்பி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப அதிகப்படியா வேலை செய்வாங்க. யாராவது வந்தாங்கன்னா, ஏங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, நீங்க எங்க வேலை? நான் ஒரு வேலையும் பாக்கலீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுல இருக்கிறேன் பாங்க. இல்ல இத்தனை பேர் வேலை பார்க்கறதுக்கு அவங்க தான் காரணம். 63 நாயன்மார்கள் மூன்று பெண்மணிகள் தான். உடனே பாருங்க பெண்களுக்கு 63 நாயன்மார்கள் இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சம் இருக்கிற 60 பேர் நாயன்மாரா இருக்கிறதுக்கு காரணம் 60 பொம்பளைங்க. அப்ப அவங்களுடைய சதவிகிதம் தான் அதிகமா இருக்குது, அவங்களுடைய தியாகம் தான் அதிகமா இருக்குது. நம்மால் துண்ட உதவி தோல்ல போட்டு கிளம்பிட்டான், அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கிட்டது ரட்சித்தது அந்த அம்மா தான். அதனால 60 பேரோட தியாகம் தான் பெருசு. நிறைய நாயன்மார்க்கு சுவாமி ரிஷபாரூடரா காட்சி கொடுத்தது ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சு போகிறதுக்காக ரிஷபாரூடரா காட்சி கொடுத்திருக்கிறார். உமையொரு பாகனாக அவன் இருப்பது என்ன தெரியுமா? இறை எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக உமையொரு பாகனாக அவன் காட்சி தருகிறான். இப்போ இந்த முதலீட்டு விஷயத்துக்கு வருது. நாம முதலீடுகள் எல்லாம் ஒழுங்கா பண்றோமா? மூச்சு இழுத்து விடுறோம்ல. சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட சோசாமி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி வச்சுக்கணும், எப்படி இழுக்கணும், எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு நேரம் விடணும், 1:2:1 இல்ல 1:4:2. இது கணக்கு. இந்த வினாடி மூச்சு இழுத்து உள்ள வச்சு வெளியே விடணும், இது கணக்கு. இது ஒரு முதலீடு. ஏன் மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி இதயத்தை சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா, உடம்பை சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல வேலை செய்யும். 90 வயசையும் யாரையும் பிடிக்காம, யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம நல்லா நடந்து வரலாம். 90 வயசுலயும் யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம, நமக்கு யாரையும் பிடிக்கல அது வேற விஷயம். 90 வயசு நான் யாரையும் பிடிக்காமன்னு சொல்றது விரும்பாமல் இல்லை, பிடித்து கொள்ளாமல். யாரையும் பிடிக்காம, எதையும் பிடிச்சிக்காம, யாரும் பிடிக்காம 90 வயசு நல்லா வரலாம். கோலை வீசி புதாமை நடப்பறே கைவழி தேசிய வேணாம். அப்போ நல்ல முதலீடு செய்யணும். சாப்பாடே பாருங்க, நல்லா சாப்பிட்டா நம்ம ஆட்கள் கணக்கு வச்சுக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டா நல்ல படிப்பு வரும். வெள்ளைக்காய சாப்பிட்டா அறிவு வளரும். இத உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதை கேட்டுக்கிட்டு, அம்மா வெண்டைக்காய் கறிய முதல் செய்யுங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளருமா? எங்க அப்பா சிரிக்கிறாரு. ஏம்மா சிரிச்சீங்க? டேய், அது இருக்கிறவனுக்கு தாண்டா வளரும், அறிவு இருந்தாதான் வளரும். முதலீடு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கின்றவர்களால தான் முதலீடு செய்ய முடியும். இன்னைக்கு வந்தத இன்னைக்கே செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது நடக்கும், அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கிடையாது முதலீடு. பல்கி பெருகாது.
முதலீடு செய்வோம், நிறைய முதலீடு செய்வோம். செய்யற முதலீட நாமளே அனுபவிக்கணும்னு நினைச்சா நம்மள மாதிரி பைத்தியக்காரன் கூறுவதற்கு ஒத்தர் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் சாப்பிடுவேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன், பேங்க்ல வச்சுக்கிடுவேன், எனக்கு தேவையான போது ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடுத்துட்டு எனக்கு தேவையான அளவு செலவு பண்ணுவேன், எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிடுவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சா சாமி என்னை வாழ விடமாட்டேன். நான் சம்பாதிக்கிறேன், எல்லோருக்கும் கொடுத்து விடுறேன், நானும் பயன்படுத்த நானும் பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கிறாயா, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், எப்படி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே தெரியல, எப்ப நமக்குலாம் கஷ்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை போல இருக்கே, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா, எப்ப பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், கோயிலுக்கு போறேன்னா எங்கோ ஏதோ பண்றான், ஏதோ நடக்குது. சில பேருக்கு அப்படி தோண்டிடும், அப்படி சொன்னா இதுக்கு பேர் சொல்றாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. இப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, சப்போஸ் அவங்க நம்மளை பார்த்து கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அது ஒன்றும் பண்ணாது. நான் சும்மா சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் இயல்புல இருக்கிறதுனால கண்டிஷன் தான் கிடையாது. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டீங்கன்னா யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்பட்டா அந்த பொறாம அவங்களையே சென்று தாக்கிவிடும், யாராவது நம்மளை திட்டினா அது அவங்களுக்கே போயிடும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், அது அவங்களுக்கே போயிடும். வெள்ளச்சட்டை போடும் போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டா நாம எங்கேயும் தட்ட வேண்டாம், அது அழுக்கு வராம அழகா கொண்டு வந்து சேர்க்கும், வீட்டுக்கு அழுக்கு வராம கொண்டு வந்து சேர்க்கும். அதை போல அதை சொல்லாம கரகர பற்றக்கூடாது, வெள்ளச்சட்டை வேற போட்டுருக்கேன், நம்மால் சொல்லும் போதே அவசரமா சொல்லுவான், அதனாலதான் நமக்கு வருது. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கும் போது கூட நம்ம ஆளுக்கு நல்லா வாழ்க்க தெரியாது, ஒரு சட்டை போட்டானா ஏய் புது சட்டை கிழிச்சிடாத, முடிஞ்சு போச்சு கதை, நல்லா இருக்கும் நல்லா இருக்கு 10 வருஷம் போட்டுக்கோ அப்படி சொல்றது இல்லை, 1000 காலத்து பயிரு வீணாக்கிடாத, இது ஒரு வாழ்க்கை திருமணத்துல, 1000 காலத்து பயிரு உணர்ந்து நடந்துக்கோ வீணாக்கிடாத, நான் சொன்னேன் ஏன் யார் வாழ்க்கல நல்லா இருந்து வாழ்த்தேன். குறைவா பேசினீங்கன்னா நிறைவா வாழலாம், குறைவா பேசினா நிறைவா வாழலாம். அப்புறம் ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் சொன்னா அதுக்கான பொருளை நேர்பட எடுத்துக்கணும். ஒரு பையன் பர்த்டே நல்லா இரு அப்படின்னு சொல்றேன், பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏன் அப்ப நான் நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு பையன் ஊருக்கு போறான், சந்தோஷமா போயிட்டுவா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம், உடனே பக்கத்துல வழி எடுப்ப வந்த செட் ஆஃப் பண்ண வந்தோம், அப்ப நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாது உனக்கு, இப்படி வேறு விதமான பொருள்கள்ல எடுத்துக்க கூடாது. ஒரு சொல்லினுடைய பொருளை நேர்பட எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நேரா குதர்க்கமா எடுத்துக்க கூடாது, குறுக்கு வழியில பார்க்க கூடாது, நீ அன்னைக்கு என்ன பொருள்ல சொன்ன அப்படின்னா கேட்க கூடாது, நேர்பட சொல்லுன்ற பொருளை நேர்பட எடுத்துக்கணும். அப்படி சில பேர் குதர்க்கமா சொன்னதை கூட நீங்க நேர்பட எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை நேராயிடும். குதர்க்கமா சொன்னவரோட வாழ்க்கை தான் புதர்ல இருக்கும், என்னைக்குமே அது ஒரு நுட்பம்ங்க, என்னைக்குமே அது ஒரு நுட்பம், குதர்க்கமா பேசக்கூடாது. அப்படி குதர்க்கமா பேசின பொருளை கூட நாம நேர்பட எடுத்துக்கிட்டோமா, பேசினவன் தான் சிக்கல் இருப்பான், கேட்க நாம உயர்த்தல. இது ஒரு முதலீடு, பேச்சு ஒரு முதலீடு. நான் முதலீடு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன், உணவு ஒரு முதலீடு, குழந்தைகள் ஒரு முதலீடு, நம்முடைய செல்வத்தை முதலீடு செய்கிறோம் அது ஒரு முதலீடு, அது பதவி பெறுகிறது அதிலேந்து வரக்கூடிய வட்டியை முதலீடு பண்றோம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஒரு முதலீடு. கேபிட்டல் கெய்ன்ஸ் சொல்லுவாங்க, சொத்து வரின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய ஈட்டக்கூடிய பணத்துக்கும் வரி உண்டு. இப்போ இந்த முதலீடெல்லாம் சேர்த்து கேட்டாரு, சார் இவ்வளவு ரொம்ப டெக்னிக்கலா சொல்றீங்க, இந்த சபை அவ்வளவு உயர்ந்த சபையா? நான் சொன்னேன்,
இந்த சபை ரொம்ப நல்ல சபை. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கேட்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் என்றாலே, ஆன்மீக அன்பர்கள் என்றாலே, அவர்களை போன்ற சுவை மிகுந்த கூட்டத்தை நீங்க வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப சுவையாக கேட்பார்கள். இரண்டாவது, இப்போ 12 திருமுறையுடைய அறிவினை அவர்கள் முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்னா 12 நாளைக்கும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், சில நாள் 2 மணி நேரம் கூட கேட்டுருக்கீங்க. அப்படி வச்சா 24 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான முதலீட்டினை செய்திருக்கிறீர்கள். இப்போ இந்த முதலீட்டை பத்தி சொன்னா உங்க முதல் எவ்வளவு பல்கி பெறுவோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, இந்த உடம்பை வச்சு பெறக்கூடிய செல்வத்தை முதலீடு செய்கிறோம். உடம்புக்கு உணவு போடுவது ஒரு முதலீடு, நேரத்தை செலவழிக்கிறோம் அது ஒரு முதலீடு, சொற்களும் கூட ஒரு முதலீடு. நாம பேசுற சொற்கள் ஒரு முதலீடு. என்ன சார் இது, சொற்கள் எப்படி முதலீடாகும் சார்? மைக் நல்லா வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. செல்வத்தை பார்த்து ஐயா இது யூடியூப்ல வந்துருச்சு, ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவரை இன்னொரு முறை அது போல செயல்பட தூண்டும். அது போல ஒரு முதலீடு. வீட்டுல சமைச்சு வைக்கிறாங்க, நல்லா இருக்குதுமா? ரொம்ப நல்லா இருக்குது, நீ கட்டி கொடுத்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு மத்தியானம் அப்படின்னு சொன்னோம்னா, மறுநாள் சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும், சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும். அது ஒரு முதலீடு. சில பேர் படிக்கவே மாட்டான் பையன், உங்க மிஸ் பார்த்தேன், நீ நல்லா படிக்கிறியா கிளாஸ்ல, எக்ஸாம் தான் எழுத மாட்டேங்கிறியா, மற்றபடி கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருக்கிறியா, ரொம்ப நல்லா படிக்கிறியா, நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருந்தா உனக்கு, எல்லாம் உங்க மிஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க பையனுடைய நடத்தையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும், பெரிய மாற்றம் தெரியும். அதுபோல மனைவியாக இருந்தால் கணவனோ, கணவனாக இருந்தால் மனைவியோ, அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை பத்தின புகார் பட்டியலை வாசிக்காதீங்க. அவர் இது பிடிக்காது, அவர் இது இப்படி பண்ணா கோபப்படுவாரு, அவர் இதை செஞ்சா சந்தோஷப்படுவாரு, அந்த அம்மாவுக்கு இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கும், அவங்க இவ்வளவு நல்லவங்க அப்படின்னு ஒரு பெற்ற இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் வெளியில சொன்னீங்கன்னா அவங்க அவங்கள நல்லவங்களாவே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது ஐயோ நம்ம இவ்வளவு கெட்டவங்களா இருந்து இவங்க போய் நல்லதை சொல்லியிருக்கிறாங்களே, நல்ல விதமா நம்மளை சொல்லியிருக்கிறாங்களே, இனிமேலாம் நாம நல்லவங்களா இருக்கணும்னு நமக்கு நாமே மாற்றம் கொஞ்சம் வரும். அதனாலதான் புறத்தோட்டத்துல ஒண்ணும் கிடையாது, ஏன் திருநீரும் பூசுறோம், ஏன் குளித்து முடிச்சு சுத்த ஆடை எழுதுறோம், யாராவது ஒருத்தர் பார்த்தா வணங்குவாங்க, உள்ள இருக்கிற ஆன்மாவை தான் வணங்குறாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரத்துக்கு தான் அந்த மந்திரம் அந்த வணக்கம் போய் சேருது. ஆனா ஓ நம்மளை பார்த்து வணங்குறாங்க, நம்ம இதுக்கு தகுதியானவங்களா நடந்துக்கணும்னு எப்பவாவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா, எப்பவாவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா? அதுக்காக உடம்ப ரொம்ப அழகா பார்த்துக்கணும், ரொம்ப அழகா பார்த்துக்கணும். இந்த முதலீடு இது ஒரு விதமான முதலீடு, புற தோற்றங்கள் ஒரு விதமான முதலீடு, வார்த்தை சொல்ற சொற்கள் இவை ஒரு விதமான முதலீடு. இதையெல்லாம் பல்கி பெருகணும். சார் இவ்வளவு செய்தி முதலீட பத்தியே ஒரு கால் மணி நேரம் பேசுறதுக்கு, இது என்ன எக்கனாமிக்ஸ் கிளாஸா இல்ல வரவு செலவு கணக்கு பார்க்கலாமா என்ன பண்ணணும், இது என்ன மார்ச் ஏப்ரலா, என்ன டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், வரவு செலவு கணக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையே, எதுக்கு இவ்வளவு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த இடங்களில் நாயனாருடைய புராணத்தை கேட்டால் ரெண்டு விஷயம், உணவு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்வாங்க, உணவு வேளா வேளைக்கு கிடைக்கும்னு சொல்வாங்க, பொன் பொருள் நிலம் இவையெல்லாம் நிரம்ப சேரும்னு சொல்றாங்க, பொன் சேரும், பொருள் சேரும், நிலம் சேரும், வீடு சேரும், எல்லாம் நிரம்ப சேருமா, பயனுடையதா சேரும், பயனுடையதா சேரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீடு வாங்கினார், சென்னையில வீடு வாங்கினார், அவருக்கு பெங்களூரு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு,
சரி அப்படின்னு இந்த வீட்டை வித்துட்டு பெங்களூர்ல வீடு வாங்குறாரு. 1.5 ஆண்டுகள்ல சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அது இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம், முதல் வீடு எங்க இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ். முதல்ல வாங்கின வீடு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ். சொன்னார், நான் இந்த வீட்டை நிக்கே இருக்க வேணாம், செவனே நான் அங்கேயே வாடகைக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. யார விட்டது? சரி, அந்த வீட்டை வித்துட்டு இங்க இன்னொரு வீடு வாங்கலாம், இருந்த வீட்டையே கொடுத்த வீட்டையே கேட்டு பார்க்கலாம். விலை படியல, வாங்க முடியல. இங்க வித்து அங்க வித்து அங்க வாங்கி இங்க வாங்கி அப்படியே சில்லறையாகி அந்த அளவு பணம் தேரல. கடன் உடனே வாங்கி வாங்கலாம்னு முடிவு பண்ணும் போது அவர் கொடுக்கறதா இல்லை இருக்காரு, வீட்டை வாங்கினவரு கொடுக்கறதா இல்லை இருக்காரு. அப்போ நாம செய்யற முதலீடு நமக்கு பயனுடையதாக இருக்கணும். சில பேர் பிள்ளைய ஒரு முதலீடு, நான் முதலீடு சொன்னேன், குழந்தைங்கெல்லாம் ஒரு முதலீடு. சில பேருக்கு அது முதலீடா பயன் தரும், சில பேருக்கு ஏன் சார் நீங்க நல்லா சொல்லிட்டா சார் கண்ணதாசன், பெண்ணைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்ன்னு நல்லா சொல்லிட்டா சார். தாங்க முடியல சார். அப்ப சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, புள்ளக்குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம் வந்து சார், புள்ளக்குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம். அதுதானே காயப்படுத்துற ஒரு விஷயம், உள்ளபடி பெத்தவங்க புண்ணியம் வாங்கிறது போய் புத்து என்கின்ற அரணை, புத்து என்கின்ற நரகத்தை நீக்கக்கூடியதுதான் புத்து அரண் புத்திரன். புத்துங்கிற நரகத்துல நாம போகாம காவந்து பண்ணக்கூடியவனா புத்திரன். ஆனா உள்ளபடி இல்லாதவங்களாம் ரொம்ப புண்ணியம் வாங்க சார்னு நான் உள்ள பெத்தவர் சொன்னார்னு வச்சுங்க, அவர் ரொம்ப மோசமான முதலீடை செஞ்சிருக்காரு பொருள். சில பேர் எல்லா முதலீட்டையும் மனைவி பெயர்ல பண்ணியிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் பிள்ளைங்க பேர்ல பண்ணியிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் வேற யாரு பேர்லயோ பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கூட்டணி அமைச்சு இவரை கடைசியில முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் சுகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி சில பேர் முதலீடு தவறா போயிடுது. மூச்சு பயிற்சியை ஒழுங்கா செய்யாம, பிராணாயாமத்தை ஒழுங்கா செய்யாம, மூச்சை வேக வேகமா விட்டு வேக வேகமா ஓடி வேக வேகமா சாப்பிட்டு வேக வேகமான ஒரு முதலீட்டை செஞ்சவனும் இருக்கிறாங்க. அவசர கொடுக்கையா கடைசியில எல்லாம் போன உடனே நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சார், கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானிச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்படி இதெல்லாம் முதலீட்டுல தவறான முதலீடு. இந்த முதலீடுகளை எல்லாம் பார்த்து பார்த்து நாம எப்படி ஒரு நல்ல முதலீடை செய்யலாம், நமக்கு பயன் தரக்கூடிய முதலீடு எதுன்னா, இடங்களி நாயனார் என்று 54வது நாயனார். இந்த நாயனாரினுடைய சரித்திரத்தை கேட்டா நம்மோட முதலீடு நல்லதா இருக்கும். நாம பேசுற வார்த்தை ஒரு முதலீடா இருக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடா இருக்கும், நம்ம வாங்குற துணிமணி ஒரு முதலீடா இருக்கும்,

0: வயதும்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 11 தலைப்பு ஞாத்வா தேவம் சர்வபாச பாகனை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஓம் ஞாத்வா தேவம் சர்வபாச பாகனை கீணை க்ளேசை ஜன்ம மிருத்யு பிரஹாணி சத்யாபித்யானாத் த்ருதீயம் தேஹ பேதே விஸ்வைஸ்வர்யம் கேவல ஆப்த காமஹ. ஏகாதசோயம் மந்திரஹ ஸ்வேதாஸ்திரதரியாணாம் உபனிஷதி. தத்ர தைவாத்மசக்திம் ஸ்வகுணைர் நிகௌடாம் இது ஜகத்காரணம் தைவாத்மசக்திஹி ந காலஹ ஸ்வபாவஹ நியதிஹி எதிர்ச்சா இத்யாதிகம் இதி தைஹி நிர்தாரிதம். தத்ர தைவாத்மசக்திஹி இத்யுக்தம் தாத் ஆத்மசக்திஹி கா ஆத்மஸ்வரூபம் கிம் இதி சம்சயஹ ஜாதஹ. ததானீம் தத் விவரீத காமஹ பிரதமதஹ ப்ரஹ்மணஹ ஸ்வரூபம் சக்கர ரூபேண நதி ரூபேண ச பிரதர்சிதம். தனந்தரம் தாசிரமேன முக்தி பவதி இது பரமபுருஷார்த்தசாதனம் ப்ரஹ்மஜானம் இது நிரூபிதம். ததனந்தரம் சம்சாரம் கதம் ஆகதா கதம் ஜீவ ஆகதா கதஞ்ச பிரபஞ்சஸ்ய ஆகமனம் இத்யாதி நிரூபிதம் வர்த்தது. அந்தே கத்வா க்ஷர அக்ஷரௌ ஈச அநீசௌ தேவ ஏகா இத்யுக்த்வா தத்ய அபிஜ்ஞானாத் தாத ஈஸ்வர அபிஜ்ஞானாத் யோஜனாத் அந்தக்கரணஸ்ய தேன சாகம் யோஜனாத் தத்வபாவாத் யதா அகண்டாகார விருத்திஹி பவதி ததானீம் பூயஶ்சாந்தே அகண்டாகார விருத்தி சமயே விஸ்வமாயா நிவர்த்திஹி விஸ்வஸ்ய காரணீபூதாயா மாயாதாச மாயாயாஹ நிவர்த்திஹி பவதி இதி நிரூபிதம் அஸ்ததே. ததனந்தரம் சயேவ அர்த்தஹ அன்யேன ஸ்லோகேனாபி உச்யதே ஞாத்வா தேவம் சர்வபாகாபஹானிஹி இதி. பிரம்மஸ்வரூபத்தை சக்கர ரூபமாகவும் நதி ரூபமாக சொல்லி அந்த பிரம்ம ஜானத்தினால்தான் முக்தி என்கிறதையும் எடுத்து சொல்லி இந்த பிரபஞ்சமானது அந்த பிரம்மத்திலிருந்து வரதுன்னு சொன்னேன். போக்தா போக்யம் போக பதார்த்தங்கள் இவைகள் எல்லாமே அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து உண்டானது. அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான் இவைகள். ஆகையால் பரமாத்மாவுக்கு அனந்தத்துவ ஹானி இல்லை என்று சொல்லி அந்த ஜீவனானவன் எப்பொழுது அந்த பரப்பொருளை பார்க்கிறானோ அப்பொழுது அபித்யானம் பண்ணுகிறானோ அப்பொழுது அவனுக்கு முக்தி ஏற்படுகிறது என்று சொல்லி முடித்தார். அதே அம்சத்தை அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்றார். ஞாத்வா தேவம் சர்வ பாச அபஹானிஹி. ஞாத்வா தேவம் பரம்பொருளை அறிந்தால் சர்வ பாச அபஹானிஹி எல்லா பாசங்களும் அடியுடன் போகின்றன. கீணைஹி கிளேசைஹி அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் அபினிவேஷம் எனக்கூடியதான கிளேசங்கள் எல்லாமே அழிந்த பிறகு ஜன்ம மிருத்யு பிரஹாணிஹி ஜன்மா பிறவி மிருத்யு மரணம் அதனுடைய அழிவு. சத்ய அபித்யானாத் சத்ய அபித்யானாத் அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்வதனால் அதுக்கப்புறம் திருத்தீயம் தேக பேதே மூணாவதாக பரமாத்மா பிரபஞ்சம் சரீரம் அந்த மூணாவது போன பிறகு விஸ்வைஸ்வர்யம் உலகமே பரமாத்மஸ்வரூபமாக என்று நினைக்க கூடியதான விஸ்வஸ்வர்யம் பிரம்மஸ்வரூபம் அதை அடைஞ்சு கேவல ஆப்த காமஹா ஆப்த காமனாக மட்டும் அடையப்பட்டதான எல்லா ஆசைகளும் இருக்கக்கூடியதான மகானாக ஆகிறான் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப பாஷ்யம் பாபம் ஏவம் ததா இப்படி இதானீம் தத்விதா தத்யாயினச்ச இதானீம் எப்பொழுது தத்விதா அதை அறிந்து கொண்டவர்களுக்கு அதைனா பரம்பொருளை அறிந்து கொண்டவளுக்கு தத்யாயினச்ச அதை தியானம் செய்கிறவளுக்கும் தத் ஞான தியான கிருதம் அதை அறிந்தத்தினால் ஏற்பட்டதான நிர்குண மோட்சமும் தியானத்தினால் ஏற்படக்கூடியதான சகுண பலமான பிரம்மலோகமும் அந்த பலபேதம் தர்சயதி அந்த பலபேதத்தை சொல்லுகிறார். ஞாத்வா இதி ஞாத்வா தேவம் அயமஹம் அஸ்மீதி பகவான் அறிகிறம். எப்படி அறிகிறம்? அயமஹம் அஸ்மி இந்த நான் தான் பிரம்மா அப்படின்னு. சர்வ பாச அபஹானிஹி எல்லா பாசங்களுடைய அழிவு ஏற்படுகிறது. பாசரூபானாம் பாசங்கள்ல என்னது சர்வேஷாம் அவித்யாதீனாம் அபஹானிஹி அவித்யா அவித்யா சம்ஸ்கார ரூபங்களான பாசங்கள் மனுஷனுக்கு அறியாமை அதனால ஏற்படக்கூடியதான பயம் சோகம் மோகம் வெக்கம் இப்படி எல்லா பதார்த்தங்களும் அபஹானிஹி அடியுடன் போகிறது. கீணைஹி அவித்யாதிபிஹி க்ளேதைஹி அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேசம் எனக்குடையதான ஐந்து கிளேசங்கள் போன பிறகு தற்காரிய பூத அந்த கிளேசங்களுக்கு காரியமான ஜன்ம மிருத்யு பிராணிகி ஜன்மா பிறவி மிருத்யு மரணம் அவைகள்லாம் அடியுடன் போகிறது. இங்க பிரஹாணி மறுபடியும் ஹானி வர மறுபடியும் வராது. அதனால பிரகர்ஷேண ஹானி ஜனன மரணாதி துக்க ஹேது விநாசா ஜனனம் மரணம் முதலிய துக்கங்களுக்கு காரணமே அழிகிறது. ஞான பலம் பிரதர்சிதம் ஞானத்துக்கு என்ன பலம் மோட்சம் என்கிறது கீழே சொல்லிவிட்டேன். ஜானே கிஞ்சித் கிரமமுக்தி ரூபம் ஜானத்தினால ஏற்படுறது என்ன கிரமமுக்தி அதனுடைய சுரூபம் விசேஷமாக அத புதுசா சொல்லுகிறார். எப்படி தஸ்ய பரமேஸ்வரஸ்ய அபிஜானாத் அந்த பரமேஸ்வரனை தியானம் செய்வதனால் தேகபேதே சரீரபாதோத்தர காலம் தேகபேதேன்னு சரீரம் கீழே விழுந்த பிறகு அர்த்திராதினா தேவயான பதேன கத்வா அர்த்திராதிகளான தேவயான மார்க்கத்தில் சென்று பரமேஸ்வர சாயுஜ்யம் கதஸ்ய பரமேஸ்வரனோட சாயுஜ்யம் சகுண பிரம்மத்தோட சாயுஜ்யத்தை அடைந்து திருதீயம் திருதீயம் என்னது விராட் ரூபாபேட்சைய அவ்யாக்கிருத பரமவியோம நம்ம ஒண்ணு ஒரு ஸ்வரூபம் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வரூபம் என்ன சமஷ்டி விராட் ரூபம் மூணாவது என்ன அவ்யாக்கிருத ரூபம் அந்த மூணுங்கிறது எப்படி நம்பர் ஒன் வியஷ்டி நம்ம நம்பர் டூ சமஷ்டி விராட்டு அதை விட உயர்ந்தியா இருக்கிறவர் அவ்யாக்கிருதம் பரமவியோமா அதான் திருதீயம் விராட் ரூபாபேட்சையா அவ்யாக்கிருத பரமவியோம காரணேஸ்வராவஸ்தம் இதான் காரணேஸ்வர ஸ்வரூபம் அதான் விஸ்வைஸ்வரிய லட்சணம் பலம் பவதி விஸ்வைஸ்வரிய ரூபமான பலமானது ஏற்படுகிறது. சஹா யார இந்த கிரமமுக்தி அடைஞ்சவன் இதற்கு முன்னால சொன்ன ஞான பலம் தான் உத்தம் சத்யோ முக்தி ஜீவன் முக்தி மோட்சம் அவனுக்கு சொல்லியாச்சு ஞானிக்கு ஞான தியானம் இந்த தியானம் சகுண தியானம் பண்றவாளுக்கு பிரம்மலோகத்துக்கு போய் தேவயான மார்க்கத்தினால பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே விஸ்வைஸ்வரியம் அனுபவிக்கிறார். சஹா அந்த கிரமமுக்தி உபாசகரானவன் ததனுபூய இதை அனுபவித்து தத்ரைவ அங்கேயே பிரம்மலோகத்திலேயே நிர்விசேஷமாத்மானம் ஞாத்வா நிர்விசேஷமான ஆத்மாவை அறிந்து கேவலா நிரஸ்த சமஸ்த ஐஸ்வர்யா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அடைந்து சதுபாதி சித்தி அதனால கிடைத்ததான அவ்யாக்கிருத பரம வியோம காரணேஸ்வராத்மக திருதீயாவஸ்தம் அவ்யாக்கிருதம் பரமாகாசம் என்று சொல்லக்கூடியதான காரணேஸ்வரையான திருதீயாவஸ்தம் விஸ்வைஸ்வரியம் அதை ஹித்வா விட்டு விட்டு அந்த ஐஸ்வர்யத்தை தன்னால் அனுபவிச்சார் அதுலயும் வைராக்கியம் வந்திருக்கு அதையும் விட்டு ஆப்த காமஹா ஆத்ம காமஹா ஆப்த காமனாகவும் ஆத்ம காமனாகவும் ஆத்மாவை தவிர வேற ஒன்றனையும் ஆசைப்படாமலும் பூர்ணானந்த அத்விதீய பிரம்ம ரூபா பூர்ணானந்தமான அத்விதீயமான பிரம்மஸ்வரூபமாக அவதிட்டதே இருக்கிறார். தகுணோபாசனம் அவளுக்கும் இருக்கு நிர்குண ஜானம் அவளுக்கு இல்லை அவளு அவ்யாக்கிருதம் முதல்ல மாயாவச்சின்ன சைத்தன்யத்துக்கு காரணாவஸ்தம் ஈஸ்வரன் பேரு அந்த நிலையிலிருந்து தன்மாத்திரைகள் உண்டு பண்ணினா அவருக்கு ஹிரண்யகர்பர்னு பேரு அந்த ஹிரண்யகர்பர் அவ்யாக்கிருதம் ரெண்டுக்கும் சேர்த்து அவ்யாக்கிருதம் காரணாவஸ்தான்னு சொல்லு தத்தேதம் தர்ஹ அவ்யாக்கிருதமாசீத் தன்னாம ரூபாப்யாமே வியாக்கிரியதா ஹிரண்யகர்பர் ஈஸ்வரன் ரெண்டு சேர்ந்து அவ்யாக்கிருதம் பேரு அதுல இருந்து வியாக்கிருதமானது விராட் அதுல இருந்து வந்தது நமஸ்வரூபம் வெறும்னா ஹிரண்யகர்பர் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது ரெண்டா பிரிச்சு பேசுவோம் அவ்யாக்கிருத ஆகாசம் பரமம் வியோமா அப்படின்னு சொல்றப்ப ரெண்டத்தையும் சேர்ந்து ஏததுக்தம் பவதி சம்யக் தர்சனஸ்ய ததாபூத வஸ்து விஷயத்வேனா சம்யக் தர்சனமானது எப்பொழுதும் பொருள் எப்படி இருக்கோ அது அப்படி அதான் யதார்த்த ஜானம் பேர் சம்யக் ஜானம்னு என்ன அர்த்தம் இருக்கிறது இருக்கும்படி அறியறதுக்கு சம்யக் ஜானம் அதான் யதார்த்த ஜானம் யதார்த்தா ததா ஜானம் அதான் யதார்த்த ஜானம் அதே போல சம்யக் தர்சனத்திய ததாபூத வஸ்து விஷயத்துவேனா எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருப்பதனால் நிர்விஷய பூர்ணானந்த அத்விதீய பிரம்ம விஷயத்வாத், நிர்விஷயமான ஒரு விஷயமும் இல்லாத பூர்ணானந்த அத்விதீய பிரம்ம விஷயம், பரிபூர்ணமான ஆனந்தம், அத்விதீயமான பிரம்மஸ்வரூபம் அப்படி இருப்பதனால் விஞ்ஞானானந்தரம் அவித்யா தற்காரிய பிரகாணேன, ஞானம் வந்த பிறகு அவித்யா அவித்யா காரியங்கள் அழிந்த பிறகு பூர்ணானந்த அத்விதீய பிரம்மஸ்வரூபா, பூர்ணானந்தமான அத்விதீய பிரம்மஸ்வரூபமாக அவதிட்டதே இருக்கிறார். தியானஸ்ய புனஹா, தியானத்துக்கோ என்றால் சகசா ந நிராகாரே புத்தி பிரவர்த்ததே, சீக்கிரமாக நிராகமான புத்தியில அவர் செல்வதில்லை, புத்தி செல்வதில்லை. இது சவிசேஷ பிரம்ம விஷயத்வாத், அதனால்தான் சவிசேஷ பிரம்மத்தோட இருக்க. அந்த அத்வைத தத்துவமானது, நிர்குணமான தத்துவமானது சீக்கிரமாக அந்த தத்துவத்துல புத்தி செல்லல. ஆகையால் பூர்ணானந்த அத்விதீய ஸ்வரூபத்துல நிராகாரே புத்தி ந பிரவர்த்ததே இது சவிசேஷ பிரம்ம விஷயத்வாது தம் யதா யதா உபாசதே. இது நியாயேன, எப்படி எப்படி உபாசிக்கிறாளோ அப்ப எப்படி பலம் வருதுங்கிற நியாயத்தினால் சவிசேஷ விஸ்வைஸ்வரிய லட்சண பிரம்ம பிராப்தியா, சவிசேஷமான விஸ்வைஸ்வரியம், உலகமெல்லாம் தன்னுடைய ஸ்வரூபம் என்றதான ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைச்சிருக்கு. பிரம்ம பிராப்தியா விஸ்வைஸ்வரியம் அனுபூய, பல நாட்கள் விஸ்வைஸ்வரியத்தை அனுபவித்து நிர்விசேஷ பூர்ணானந்த பிரம்ம ஆத்மானம் ஞாத்வா, நிர்விசேஷமாக பூர்ணானந்தமாக இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கேவல ஆப்த காமஹா, ஆப்த காமனாக மட்டும் இருந்து அவாப்த அசேஷ புமர்த்தா, அடையப்பட்டதான எல்லா விதமான புருஷார்த்தங்களை உடையவன் அப்படிப்பட்டவன் முக்தோ பவதி. மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லியது ததா சிவ தர்மோத்தரே, இதான் சிவ தர்மோத்தர புராணத்துல ஞான தியானயோகோ, ஞானத்துக்கும் தியானத்துக்கும் விஸ்வைஸ்வரிய லட்சணம் கேவல ஆப்தகாம லட்சணம், தியானத்துக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஞானத்துக்கு கேவல ஆப்தகாமத்துவம் பலம், ஞானத்துக்கு பலம் நிர்குணமாக முக்தி ஆப்தகாமத்துவம், தியானத்துக்கு பலம் விஸ்வைஸ்வரியம் அப்படி. ஞான தியானயோகோ விஸ்வைஸ்வரிய லட்சணம் கேவல ஆப்தகாம லட்சணம் பலம், இந்த ரெண்டுக்கும் பலம் என்னது என்ற வித்தியாசமாக சொல்கிறது. தியானாத் ஐஸ்வர்யமதுலம், தியானத்தினால் அதிகமான ஐஸ்வர்யமும், ஐஸ்வர்யாத் சுகமுத்தமம், ஐஸ்வர்யம் வந்து உயர்ந்ததான சுகம், ஞானேன தத் பரித்யஜ்ய, ஞானம் வந்து அவை எல்லாத்தையும் விட்டு விட்டு விதேகோ முக்தி மாப்னுயாத், விதேகனா இருந்து கொண்டு முக்தி அடைகிறான். சோ சகுண உபாசகனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது, அது அனுபவிக்கிறான். பிறகு கொஞ்ச நாள் அனுபவம் அதுலயும் வைராக்கியம் வருது, அதை விட்டுவிட்டு கேவல ஆப்தகாமன ஆகிறான் அப்படி. ததாச்சா தஹராதி சவிசேஷ குணோபாசகானாம், இந்த ஸ்ரீ வித்யெல்லாம் சொல்றாள, இதுதான் தஹர வித்யா, தஹரா தஹரூபிணி அப்படின்னு தஹராதி சவிசேஷ குண உபாசகானாம், சவிசேஷ குணங்களை உபாசனம் பண்றவாளுக்கு யாத்மா பகதவாத்மா விஜரோ விவரத்தில் விஜயோகோ விஜயத்தோ அபிபாசத்திய காமசத்தியதங்கல்பா அப்படின்னு சொல்றது அந்த குணங்கள், அவைகளை எல்லாம் உபாசித்தவாளுக்கு சைது பிதர்லோக காமோ பவதி சங்கல்பா தேவாத்திய பிதர சமத்தி, அவன் எதை விரும்பினால் அது கிடைக்கிறது. அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு பத்து ஜென்மாவுக்கு முன்னாள் அம்மா அப்பாவை பார்க்கணும் இப்படி எல்லாம் நினைக்கிறவாளுக்கு சங்கல்பா தேவா நினைத்த மாத்திரத்தினாலேயே பிதர சமத்தி அவள்லாம் எதிர்க்க வந்து நிக்கிறா இப்படிங்கறத இத்தியாதினா விஸ்வைஸ்வரிய லட்சணம் பலம் தர்த்தகி, அத விஸ்வைஸ்வரிய லட்சணம் என்ன அர்த்தம், விரும்புறது எல்லாவற்றையும் அடையக்கூடியதான பலம். எப்ப எது விரும்பு, இப்பவே நமக்கு நேற்று நடந்தது இன்னைக்கு வேணும்னு நினைச்சு பார்த்தாலும் நினைப்பே வர மாட்டேங்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொருள் வருமா வரல, இவருக்கு என்னடா எத்தனையோ கல்பங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம்னாச்சா அதெல்லாம் வருது, அதான் விசேஷம். ததாக பிரஸ்னோபனிஷதி, ஏதேதோ அங்கே சொல்லிருக்கேன்னு சொல்லல, பிரஸ்னோபனிஷத்துலயும் சொல்லுங்க, எப்புனரேதம் திரிமாத்திரேண ஓமித்யேதேனைவாட்சரேண பரஷம் பரம்புருடமபித்யாயிதா, யாரொருவர் இந்த திரிமாத்திரேனா ஓமித்யேதேனைவ அக்ஷரேனா ஓம் என்று மூணு மாத்திரைகளோட ஓம் எனக்கூடியதான எழுத்தினால் பரம்புருஷம் அபித்யாயிதா, பரபுருஷனை தியானம் பண்ணுவானோ, இங்கேயும் தியானம் தான், த தேஜசி சூரிய சம்பன்னா, அவன் சூரியனிடத்துல தேஜோரூபமான சூரியனிடத்துல ஒன்னாக ஆகிறான் என்று இத்தியாதினா பரம்புருஷம் அபித்யாயதா, பரபுருஷனான பரமாத்மாவை தியானம் பண்ணுவதற்கு அர்த்திராதி மார்க்க உபதேச பூர்வகம், அர்த்திராதி மார்க்கங்களை சொல்லிவிட்டு அதன் வழியாக அர்த்திராதி மார்க்கம் வழியாக சஹா அந்த உபாசகன் ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத் பரம் புருஷம், ஏதஸ்மாத் இந்த ஜீவகனாத் ஜீவர்களுடைய கூட்டம் இரண்யகர்பர், அதை விட இந்த சமஷ்டி அவரை விட பராத், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களோட உயர்ந்தவர் அவர், அவரை விட உயர்ந்தவர் ஈஸ்வரன். பராத் பரம் ஜீவகனாத் பராத், ஜீவர்களுடைய கூட்டமா இருக்கிற இரண்யகர்பரோட பரமான புரிஷயம் இதயத்துல இருக்கிற புருஷம் பரமாத்மாவை ஈஸ்வரனை ஈட்சதே இனி பிரம்மலோகங்கதஸ்ய தத்யைவ, இவரே பிரம்மலோகத்துக்கு பிறகு அவருக்கு சம்யக் தர்சன லாபம் தர்சயித்வா, பிரம்மலோகத்துல சம்யக் தர்சனம் ஞானமும் வருகிறது. இங்க இவ்வளவுதான், இந்தூர்ல அங்க பிரம்மலோகத்துக்கு போன அபரோஷ ஞானம் ஏற்படுறது. இதி தர்சயித்வா தமோ தம் ஓங்காரேணைவ ஆயதனேன, அந்த ஓங்காரம் எனக்கூடியதான பிடிப்பினாலேயே அன்வே திவித்வான் அடைகிறான். எதை எத்தத் சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் பரம் சேதி, இது சாந்தமாகவும் அபயமாகவும் அமிர்தமாகவும் பரமாகவும் இருக்கோ அதை என்று சம்யக் தர்சனேன மோட்சா உபதிஷ்ட. தியானத்தினால விசேஷ ஐஸ்வர்யம், ஞானத்தினால மோட்சம், இந்த ரெண்டும் சாந்தோக்கிய பரிடத்திலையும் சொல்லிருக்க தஹார வித்தியில, அதே போலயே பூம வித்தியில சொல்லிருக்க, அதே போல பிரஸ்னோபரிடத்திலையும் ஓங்காரத்தை மூணு மாத்திரையோட உபாசனம் பண்ணினா பலம் வருது என்கிறத சொல்லியிருக்கு. தமேவம் வித்வான் அமிர்தய பவதி அப்படின்னும் விதிஷோ அர்ச்சிராதிகமனம் வினைவார், ஞானிக்கு அர்ச்சிராதி மார்க்கம் இல்லாமல் ஏமா சமேவம் வித்வான் அமிர்தா இஹ பவதின்னு இருக்கு. இஹ இங்கு, இங்குன்னா பிரம்மலோகம் போக வேண்டாம், இங்கேயே கிடைக்கிறது அங்கேயும் போகணும், அத இஹ பவதி இது விதுஷா அர்ச்சிராதிகமனம் வினைவ, அர்த்தராதி மார்க்கத்தில் செல்வது இல்லாமலேயே இகைவ அமிர்தத்வ பிராப்தி, இங்கேயே அமிர்தத்வம் மோட்சம் அதனுடைய நிலையை அடைகிறது சொல்றது தர்சயதி. அது இங்கு பிரகதாரண்யம் அத அகாமயமானஹா இத்யாரப்யா, பிரகதாரண்யத்துல முதல்ல ஜாயாமே சாத் பித்தம் மே சாத் புத்திரோ மே சாத் அத கர்ம குருவியா இவர்கள் அஞ்சு ஏதாவன்னு அப்படின்னு சொல்லி அகாமயமானஹா அத அகாமயமானஹா அப்படின்னு பிரிச்சு, இதுவரைக்கும் காமிய பத்தி பேசினேன், இனிமேல காமம் போனவனை பத்தி பேசுறேன் அப்படின்னு பிரிச்சு சொல்ற. அத அகாமயமானஹா இத்யாரப்ய நதஸ்ய பிராணா உத்கிராமந்தே அத்தைவ சமவனீயந்தே அப்படின்னு, அவனுக்கு பிராணங்கள் இந்த சரீரத்தை விட்டு போகறதில்லை. பிரம்மைவதன் பிரம்மாப்பேதி இத்தியாதினா, பிரம்மமா இருந்து கொண்டு பிரம்ம நிலையை அடைகிறான் என்று இத்தியாதினா வினைவ உத்கிராந்தி, உத்கிராந்தி இல்லாமலேயே விதுஷா மோட்சா உபதிஷ்டா, ஞானிக்கு மோட்சமானது சொல்லப்பட்டது. உதஸ்மாத் பிராணாக்கிராமந்தியாஹோ நேதி நேதி ஹோவாஜ யாஜ்ஞவல்க்யா, அவருடைய பிராணங்கள் இங்கிருந்து கிளம்புறதா சார் அப்படின்னு கேள்வி கேட்டு, நேதி நேதி இல்ல இல்ல இல்ல கிளம்பல, இது ஹோவாஜ யாஜ்ஞவல்க்யா இது பிரஸ்ன பூர்வகம், கேள்வியை கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்ல வழியாக உத்கிராந்திய பாவகா தரிசிதா, உத்கிராந்தி இல்லை என்று சொன்னார். ததாச்ச அதனால பிராமே புராணே, இது சிவதர்மோத்தர புராணத்துல இத்தனையும் சொன்னேன், உபனிடத்துல சொன்னேன், இப்ப என்ன பிராமே புராணே பிரம்ம புராணத்தில், பிரம்ம புராணம் வேறு பிரம்மாண்ட புராணம் வேறு, இது பிரம்ம புராணத்துல ஜீவன் முக்தி வேற வேற வேறு, அதான் சொன்னேன் அது நினைக்கிறேன், பிரம்ம புராணம் வேறு பிரம்மாண்டம் வேறு. ததாச்ச பிராமே புராணே ஜீவன் முக்தி கத்யபாவம் தர்சயதி, ஜீவன் முக்தி கத்யபாவமும் சொல்றது. யஸ்மின் காலே ஸ்வமாத்மானம் யோகி ஜானாதி கேவலம், யஸ்மின் காலே எந்த சமயத்தில் ஸ்வம் ஆத்மானம் தன்னுடைய ஆத்மாவை யோகி யோகியானவன் ஜானாதி கேவலம் அறிகிறானோ, தஸ்மாத் காலாத் சமாரப்ய அந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சு ஜீவன் முக்தோ பவேததோ, எப்பொழுது ஆத்மாவை அறிகிறானோ அப்பொழுதுலருந்தே ஜீவன் முக்தன். மோட்சஸ்ய நைவ கிஞ்சித் சாத், மோட்சத்துக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, அந்யத்ர கமனம் கொச்சது, எங்கேயும் போக வேண்டாம், மோட்சத்தை அடையிறதுக்கு இவன் எங்கும் போக வேண்டாம். ஸ்தானம் பராத்யம் அபரம் எத்ர கச்சதி யோகினா. ஆனா பராத்யமான ஸ்தானம் யோகிகள் அடைகிறார்கள். அஜ்ஞான பந்த வேதஸ்து மோட்சோ பிரம்மலயஸ்து இது. ஆனா மோட்சமானது அஜ்ஞான பந்தம் உடையர்தான், வேற ஒண்ணும் வேண்டிய எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதே மாதிரி லிங்க புராணத்துல சொல்லிருக்கு, ததா லைங்கே விதுஷி ஜீவன் முக்தியும் தரிசயதி. வித்வானுக்கு ஜீவன் முக்தி இப்படி ஏற்படுகிறது என்று சொன்னது. இகலோகே பரே தெய்வ கர்த்தவியம் நாசி தத்யவை. இந்த லோகத்திலேயோ பரலோகத்திலேயோ அவருக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல சுவாமி. ஜீவன் முக்தோ எதஸ்தஸ்மாது, ஏன்னா அவன் ஜீவன் முக்தனாயிட்டான். பர பிரம்ம வித் பரமார்த்ததா, அதனால பிரம்ம ஜானி ஆயிட்டான் பரமார்த்ததா. சிவதர்மோத்தர புராணத்திலையும் வாஞ்சாத்யேபி கர்த்தவ்யம் கிஞ்சிதஸ்யன வித்யதே. இவரால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. வாஞ்சாத்யான் ஆசைகள், ஆசைகள் எல்லாம் அழிந்து விட்டதனால் கர்த்தவ்யம் கிஞ்சிதஸ்தி ந வித்யதே, இவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இங்கேயே அவன் முக்தி அடைந்தவனாகி சம்பூர்ண பரமாத்மனா பரிபூர்ணனாக ஆகிவிடுகிறான் என்று. தஸ்மாத் ஆகையால் உபாசகா உபாசகனானவன் தேகாத் உத்கிரம்யா இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி அர்த்திராதினா தேவயானேனா அர்த்திராதி மார்க்கம் வழியாக தேவயானத்தை அடைந்து விஸ்வைஸ்வரியம் பிரம்ம பிராபியா, அந்த லோகத்தில் விஸ்வைஸ்வரியமான பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து விஸ்வைஸ்வரியம் அனுபூய, அங்க பிரம்மத்தை அடைகிறாரா பிரம்ம லோகத்துக்கு போய், அங்க என்ன பண்றார் விஸ்வைஸ்வரியம் அனுபூய, அத்தனை ஐஸ்வர்யங்களும் அனுபவிக்கிறார் சார். தத்ரைவ கேவலம் அங்கேயே பிரத்யஸ்தமித பேத பூர்ணானந்த அத்விதீய பிரம்மாத்மானம் ஞாத்வா, ஒரு பேதமும் நீக்கப்பட்டதான பேதங்களுடையதான பரிபூர்ண ஆனந்த அத்விதீய, எங்கும் வியாபித்திருக்கிற அந்த பரிபூர்ணமான ஆனந்தம் அத்விதீயமான ஆனந்தம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கேவல ஆத்மகாமா, ஆத்மாவை தவிர அவர் எதையும் விரும்பல. அவர் சரீரம் வேண்டாம், மனசு வேண்டாம், பிராணன் வேண்டாம், புத்தி வேண்டாம், விஷயங்கள் வேண்டாம், சுகங்கள் வேண்டாம், இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன வேணா ஆத்மா ஒண்ணுதான் வேணும். ஆத்மாவலியே ரமிக்கிறார் தன்னிஷ்டா தத்பராயணா அப்படின்னு இருக்கிறவா முக்தோ பவதி. ஆகையால் உபாசகனா இருக்கிறவன் பிரம்மலோகத்துக்கு பிரம்மத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஐஸ்வர்யங்களும் அனுபவித்து அதற்கு பிறகு அவனுக்கு ஞானம் வந்து அங்கே முக்தி அடைகிறான். வித்வான் ஞானியோனால் நிர்விசேஷ பூர்ணானந்த ஆச்சரிய பிரம்ம விஜயான, அவனுக்கு அப்ப கிடைக்கக்கூடியதான பிரம்ம ஜானம் இவருக்கு இங்கேயே கிடைச்சதற்கு நிர்விசேஷமான பரிபூர்ணமான ஆனந்த அத்விதீய பிரம்ம ஜானத்தினால் அசேஷ கந்திர கந்தவிய கமனாதி பேத பிரத்யாஸ்தமிதா. இவன் இங்கிருந்து செல்லணும், செல்ல வேண்டியவன் தான், செல்ல வேண்டிய பொருள் இடமானது இது எனக்கூடியதான பேதங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு பிரத்யஸ்தமயா அழிந்ததனால் வினைவு உத்கிராந்தி உத்கிராந்தி இல்லாமலேயே தேவயானஞ்ச தேவயானமும் இல்லாமல் பிரம்ம ஜான சமனந்தரம் ஜீவன் முக்தா. பிரம்ம ஜானம் வந்ததுமே ஜீவன் முக்தன் ஆகிவிட்டான், அதோட சென்டென்ஸ் கம்ப்ளீட், அது ஜீவன் முக்தா ஆயிடுது. பிற பிரம்ம ஜான சமனந்தரம் புத்தகத்துல பிரம்ம அஜான சமனந்தரம் இருக்கு. பிரம்ம ஜான சமனந்தரம் பிரம்மானந்தம் அனுபவிய பிரம்மானந்தத்தை அடைந்து ஆத்மரதி ஆத்ம திருப்தா, ஆத்மாவிலேயே ஆசை ஆத்மாவினாலேயே திருப்தி, ஆத்மனைவ அந்த சுகா ஆத்மாவினால்தான் தனக்குள்ள சுகத்தையும் அந்தர் ஆராமா உள்ளேயே ஒரு ஆனந்தத்தையும் ஆத்ம ஜோதி ஆத்மாவே பிரகாசமாகவும் ஆத்ம கிரீடக விளையாட்டம் ஆத்மாவோடையும் ஆத்மரதி ஆத்ம மிதுனா தனக்கு ரெண்டாவதாக இருக்கிறவரையாக ஆத்மா ஒண்ணுதான், இன்னொரு முறை தோணல. ஆத்மா மிதுனா ஆத்மானந்த இகைவா இந்த சரீரத்திலேயே ஸ்வராஜ்ய பூமினி தன்னுடைய சத்வராஜ் பவதி அப்படிங்கிற ஸ்வராஜ்யத்தில் பூம சுகம் அளவில்லாதான சுகம் ரெண்டற்றதான ஒரு சுகம் அப்படி பூமினி ஸ்வே மகிமினி. இது மேல யாரோடையும் ஆதாரப்படல சார். குழந்தைகள் வேணும், அவ வேணும், இவா வேணும், அவள் என்ன காப்பாத்துவா இப்படி இருக்கணுமே இந்த கவலையே கிடையாது. ஸ்வே மகிமினி அமிர்தா அவதிஷ்டதே அமிர்தனாக இருக்கிறான் தங்கியிருக்கிறான். தத்வேதுத்வாத் அதுக்கு காரணமா இருக்கிறதுனால பாக்கிய விஷய பரித்யாகேன பாக்கிய விஷயங்கள் எல்லாவற்றையும் விடுவதனால் பிரம்மண்யாதாய பிரம்மத்தினிடத்துல வாங்மனக்காய நிஷ்பாத்தியம் வாக்கு மனசு சூரசரீரம் இவைகளால உண்டாகிற ஸ்ரௌதஸ்மார்த்த லட்சணம் கர்ம கிருத்வா. ஸ்ரௌதஸ்மார்த்த லட்சணமான கர்மாக்களை வேதங்கள்ல சொன்ன அக்னிஸ்தோமோ எல்லாம் பண்ணி, இல்ல ஸ்மார்த்தமான கர்மாக்கள் பூஜா ஜப ஹோமாதிகள் எல்லாம் பண்ணி கொண்டு விசுத்த சத்வா, விசுத்த சத்வனா ஏன்னா அந்த நில கிடைக்கணும்னு இவருக்கு சித்த சுத்தி வேணுமோ இல்லையோ, விசுத்த சத்வா யோகாரூடோ போத்வா யோகாரூடஸ்ய தத்வைவ சமக்காரணம் உச்சதே. பகவத்கீதையில சொல்லிருக்க ஆருருட்சோர் முனேர் யோகம் கர்மகாரணம் உச்சதே. யோகம் ஆருருட்சோகோ, அந்நிலையை அடைவதற்கு காரணம் கர்மா. அந்நிலையை அடைஞ்ச பிறகு இனிமேல் ஒண்ணும் பண்ண சும்மா இருந்த போறோம், கலட்ட பண்ணாம இருந்த போறோம். விசுத்த தத்வா யோகாரூடோ பூத்வா சமாதி சாதன சம்பன்னஹா, சமாதி சாதனங்களை அடைந்தவன் யோகி எஞ்சேத ததம் ஆத்மானம் ரஹசித்த ஏகாகி யத சித்தாத்மா நிராசீர பரிக்ரஹா. யோகி எஞ்சேத ததம், இந்த பிரயத்னம் செய்கிறவன் எப்பொழுதுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஆத்மானம் ரஹசித்த, ஒரு மூலையிலேயே ஏகாந்தமா உட்காந்து ரங்கநாதன் தெருவிலயோ மவுண்ட் ரோட்லயோ உட்காந்து நான் தியானம் பண்றேன். அக்கமா ஏகாகி யத சித்தாத்மா, ஏகாகி அறிந்து கொண்டு சரீரம் மனசு இவைகளை அடக்கி நிராசீர பரிக்ரஹ, எதிரையும் ஆசை இல்லாமலும் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு சேர்த்துக்காமலும் எத்தனையோ பொருள்ல சேர்த்துக்கிறது, எது போனாலும் மனச கட்டமா இருக்கு அப்படி இல்லாமல் ஏவம் யுஞ்சன் சதா ஆத்மானம், ஏவம் இப்படி யுஞ்சன் முய யோகம் பண்ணிண்டு எப்பொழுதும் ஆத்மாவையே நினைத்துக் கொண்டு யோகி விகத கல்மடா, யோகியா இருக்கிறவன் எல்லா விதமான மலங்களையும் நீக்கப்பட்டவனாகி சுகேன பிரம்மதம் ஸ்பர்சம் சுகமாக எளிவாக அனாயாசமாக சிரமம் இல்லாமல் பிரம்மதம் ஸ்பர்சம் பிரம்ம சம்பந்தத்தை பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து அத்தியந்தம் சுகமஸ்மதே, ஆத்தியந்திகமான தங்குதரங்களற்றதான முடிவற்றதான சுகத்தை அடைகிறான். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, எல்லா பிராணிகளும் என் ஆத்மாவில தான் இருக்கு, என் ஆத்மா எல்லா பிராணிகளுக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு. சர்வபூதஸ்தமாத்மானம் இம்மினன்ட் அண்ட் டிரான்சண்டன்டல் ரெண்டு. சர்வபூதானி சாத்மனி ஈட்சதே யோக யுக்தாத்மா, இப்படிப்பட்டதான் நிலையே யோக யுக்தமாக யோகத்தை அடைந்ததான மனசுடையவனாக இருந்து கொண்டு அடைய பார்க்கிறான். சர்வத்ர சம தர்சனா, எல்லா இடத்திலும் சமமான பதார்த்தத்தை பார்க்கிறான், சமமான பிரம்மத்தை பார்க்கிறவனா ஆகிறான். சமம் பத்யன் சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம், எல்லா இடத்திலையும் சமமாக பார்க்கறதுனால, சமமாக இருக்கிற பரம்பொருளை பார்க்கறதுனால அவன் நஹினஸ்தி ஆத்மனாத்மானம், ஆத்மனா தன்னால் ஆத்மானம் தன்னை நஹினஸ்தி கொள்வதில்லை. தத்தோயாதி பராம் கதிம் அப்படின்னு பரமான நிலையும் அடைகிறார் அப்படின்னு. அந்த உபாசகனா இருக்கிறவன் எப்படி அந்த ஞான ஸ்வரூபத்தை அடைகிறான், ஞானியா இருக்கிறவன் எப்படி இந்நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லி எஸ்மாத்து. அதனால இதே ஸ்மிருதே அப்படி 11வது மந்திரம் ஆச்சு. ஞாத்வா தேவம் சர்வ பாசாபஹானிஹி க்ஷீணைஹி க்லேசைஹி ஜன்மமுத்ய பிரஹாணிஹி தஸ்யாபித்யானா த்ருதீயம் தேஹ பேதே விஸ்வைஸ்வர்யம் கேவல ஆப்த காமஹா.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், முதல் சூத்திரம் நேர்முக பயிற்சி. வணக்கம். ஓம் சிவாய நம.
0: பகுதி பகுதியாக பிரித்து பொருள் சொல்வதை அதிகரணம் என்ற அமைப்பில் வைக்கிறார். ஒரு அதிகரணம் என்று எடுத்துக்கொண்டால் என்னெல்லாம் இருக்கும்னா, ஆசிரியர் நிறுவ வேண்டிய கருத்து முதல்ல. ஒரு அதிகரணத்துல ஒரு அதிகரணம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல என்னெல்லாம் இருக்கலாம், ஆசிரியரின் கருத்தை ஒட்டி அக்கருத்தை ஒட்டி எழும் தலைகள் அக்கருத்தை ஒட்டி எழும் கலைகள். தினா ஐயப்பாடுகள், கலைகள்னா ஐயப்பாடுகள். அப்புறம் மூணாவது, அதற்கு பலரும் கூறும் விடைகள். அந்த கலைகளுக்கு பலரும் கூறும் விடைகள். மூணாவது, அக்கலைகளுக்கு பலரும் கூறும் விடைகள். கருத்தை ஒட்டி எழும் கலைகள், அதற்கு பலரும் கூறும் விடைகள். அதுக்கப்புறம் அடுத்தது சித்தாந்த துணிப்பு. அதையெல்லாம் மறுத்து சித்தாந்த துணிப்பு சொல்லப்படும். சித்தாந்த துணிப்பு, சித்தாந்த துணிப்பு. சித்தாந்த துணிவுனா ஆசிரியர் தன்னுடைய கருத்தை நிறுவுதல். கதை எழுப்பினவங்க, கதைக்கு பலவாறாக விடை கூறினவங்க, இதையெல்லாம் மறுத்து சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்பதை துணிந்து சொல்லுதல் அடுத்த பகுதி. அதுக்கு அடுத்த பகுதி இயல்பு.
3: கூடாது
0: இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு தான் முடியும். இப்படி இயல்புகளை எல்லாம் ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது என்ன பண்றோம்? சாதம். சாதம் என்னது? அதுக்குரிய அந்த விண்ணப்ப படிவத்தை எடுத்து அதை பூர்த்தி செய்யும். அதான் என்னது? சாதம். அப்புறம் என்ன பண்றோம்? பயம் என்னது? இப்ப வந்து உட்கார்ந்து கவனிக்கிறவங்க தான் அதனுடைய பயம். இதே மாதிரிதான் நூலும் அமைந்திருக்கிறது. முதல்ல என்ன? முப்பொருள்களின் முப்பொருளை பற்றி நேற்று அடிப்படை கருத்துக்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. முப்பொருள்களின் இருப்பை பற்றி சொல்வதுதான் என்னது? முதல் இயல். நான்கு இயல்கள், அது பிரிவெல்லாம் தெரியும் இல்லையா? முதல் இயல், பிரமாண இயல், அதுல மூன்று பொருள்களின் இருப்போம் மூன்று சூத்திரங்களாக சொல்லப்படுகின்றன. முதல் சூத்திரம் பதியினுடைய இருப்பை சொல்வது. முதல் சூத்திரம் பதியின் இருப்பை சொல்வது. நேரடியா பதி என்பது ஒருவன் உண்டு அப்படின்னு சொல்றாரா? இல்ல. எப்படி சொல்றார் பதி உண்டுங்கிறத? காணப்படும் உலகை வைத்து காணப்படாத இறைவன் உண்மையை சாதிக்கிறார். காணப்படும் உலகை வைத்து காணப்படாத இறைவன் உண்மையை, இறைவனுடைய இருப்பை சாதிக்கிறார்.

சூத்திரம் சொல்றது இது எப்படின்னா இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது பேர் தான் என்னது கருதல் அளவையினால நிரூபித்தல். பதியின் உண்மையை கருதல் அளவையினால் நிரூபிக்கிறார். அளவைகள் பத்து, நிறைய பத்து வகைப்படும், நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான அளவைகள் எழுதலாம் காட்சி அளவை, காட்சி அளவை அல்லது காட்சி அளவை அல்லது காண்டளவை, பிரயதர்ஷம் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னது காட்சி அளவை அல்லது காண்டல் அளவை, கருதல் அளவைய அதெல்லாம் காட்சி அளவை அல்லது காண்டல் அளவை, அதாவது காட்சி அளவைனா என்ன கண்ணால பார்க்கறது மட்டும்தானா? காட்சி அளவை என்பது என்னன்னா ஐம்பொறிகளுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கும். நான் காதால கேட்டேன் சொல்லியா, கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன், அப்ப நம்பணும், நானே காதால கேட்டேன் சத்தமே அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப ஐம்பொறிகளுக்கும் சொல்லப்படுறதுக்கு எப்படி இருக்கணும், நேரடியா தொடர்பு இருக்கும். அது அந்த மாதிரி அளவைக்கு பேர் தான் என்னது காட்சி அளவு. அடுத்தது கருதல் அளவை அல்லது அனுமான அளவை. வழி அளவை காட்சி அளவை என்றாலும் ஒன்றுதான், கருதல் அளவைன்னு சொன்னாலும் சொன்ன ஒன்றுதான், வழி அளவைன்னு சொன்னாலும் ஒன்றுதான். இது இரண்டாவது முக்கியமான அளவை. மூணாவது உரை அளவை. மூன்றாவது என்னது உரை அளவை அல்லது ஆகம அளவை. உரை அளவை அல்லது ஆகம அளவை சிறுசமயம் கருதல் அளவையினாலேயோ காட்சி அளவையினாலேயோ ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த ரெண்டையும் வச்சு முடிவு எடுக்க முடியாது. அப்ப என்ன என்ன எதை பார்க்கணும், நமது பிரமாண நூல்கள் என்ன சொல்கின்றன அதை வைத்து முடிவெடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது உரை அளவை அல்லது ஆகம அளவை. ஆப்த வாக்கியங்கள் படி முடிவெடுக்கணும். அருளாளர்களுடைய ஆப்த வாக்கியங்கள் படி முடிவெடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது உரை அளவை அல்லது ஆகம அளவு. கருதல் அளவையில அதுல மூன்று பகுதிகள் இருக்கும். மேற்கோள், ஏது, கருதல் அளவையின் பகுதிகள் மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. ஏதுனா காரணம், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. மேற்கோள் என்பதுல ஆசிரியர் சொல்ல வந்தது மேற்கோள், ஆசிரியர் சொல்ல வந்தது ஆசிரியரின் கருதுகோள். ஆசிரியரின் கருதுகோள் மேற்கோளில் இருக்கும். கருதுகோள் என்பது சொல்ல வேண்டிய நிலைநாட்ட வேண்டிய கருத்து. ஆசிரியர் நிலைநாட்ட வேண்டிய கருத்து

அதுக்கு மேல என்ன நிலைநாட்டி கற்றுக்கிழமை கருத்து போல் ஆசிரியர் நிலைநாட்ட வேண்டிய கருத்து அதான் இது கருத்து போல். அது எதுல இருக்கும் மேற்கோள்ல, மேற்கோள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா ஆசிரியர் எதை நிலைநாட்ட போகிறாரோ அந்த கருத்தை மேற்கொள்ள சொல்லியிருக்கோம், அந்த கருத்தை மேற்கொள்ள சொல்லியிருக்கோம். அப்புறம் ஏறுகிற பகுதியில அந்த கருத்துக்கான பொருத்தமான காரணம் சொல்லப்பட்டது. அவர் நிலைநாட்ட வேண்டிய கருத்துக்கு ஏற்ற காரணம் எதுல இருக்கும் ஏற்ற அதை நிலைநாட்டிவிட்டு இந்த காரணத்தினால் இந்த விஷயம் நிலைநாட்டப்படுகிறது சொல்லிட்டு அதோட விடாம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் காண்பிப்பார். அந்த எடுத்துக்காட்டக்கூடிய ஓமை சுருத்தாந்தகம் அது எதுல இருக்கும் எடுத்துக்காட்டுல ரொம்ப குழப்பமா இருக்கா. என்னவோ மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டெல்லாம் வரும், அது என்னது மேற்கோள் என்பது ஆசிரியர் தான் நிலைநாட்ட வேண்டிய கருத்தினை அந்த மேற்கோள்ல வச்சிருப்பார். ஏதுல என்ன இருக்கும் அந்த கருத்து சரிதான் சொல்லக்கூடிய காரணம். அப்புறம் மேற்கோள்ல என்ன இருக்கும் அதுக்கு ஒரு ஓமையையும் எடுத்துக்காட்டியிருப்போம். சுருத்தாந்தரம் நமக்கு தெரிந்த ஒரு ஓமையையும் எடுத்து காட்டியிருப்போம். இதுதான் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு. அப்ப ஏது ஏதுன்னு எல்லா நூற்பாலையும் போட்டிருப்பார், எல்லா நூற்பாலையும் நிறைய மேற்கோள் மேற்கோள் போட்டிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், தான் நிலைநாட்ட வேண்டிய கருத்தை மேற்கோள்லையும் அதற்கான காரணத்தை ஏதுவிலையும் அதற்கான உதாரணத்தை எடுத்துக்காட்டுலையும் வைத்திருப்பார். இப்ப நூற்பாவின் தன்மையை பொறுத்து எத்தனை நிறைய மேற்கோள் வரும் நம்ம எப்படி பிரிக்கிறான்னு சொன்ன, ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரிக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன இருக்கும் மேற்கோள் இருக்கும் ஏது இருக்கும் எடுத்துக்காட்டு. சில சமயம் எடுத்துக்காட்டுகள் நிறையவே வரும், ஏது நிறைய வரும், அதெல்லாம் அந்த பிரிவை பொறுத்து அமைந்திருக்கும். இதுல என்னன்னா இந்த மேற்கோளும் ஏதுவும் உரைநடையாக இருக்கும். மேற்கோளும் ஏதும் உரைநடையாக இருக்கும். மேற்கோளும் ஏதும் உரைநடையாக இருக்கும். எடுத்துக்காட்டு வெண்பாவாக இருக்கும். எடுத்துக்காட்டு வெண்பாவாக இருக்கும். மேற்கோளும் ஏதும் எப்படி இருக்கும் சாதாரண உரைநடையாக இருக்கும். எடுத்துக்காட்டு மட்டும் எப்படி இருக்கும் வெண் செய்யுள் வடிவில். இப்ப அதிகரணம் என்னன்னு பார்த்தோம், அதுக்கு அது எதுக்கெல்லாம் நிலைக்கலனாக இருக்கும், ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து அதற்கு பிறர் எழுப்பும் தடைகள் அதற்கு பலரும் கூறும் விடைகள் சித்தாந்த துணிவு அப்புறம் இவ்வளவு இருக்கும். இவ்வளவுக்கும் நிலைக்கலனாக இருப்பது அதிகரணம். கருதல் அளவை என்று எடுத்துக்கொண்டா அதுல நிச்சயமா அதற்கு அந்த அளவைப்படி நிலைநாட்டுவதற்கு எதெல்லாம் வேணும் மூன்று பகுதிகள். ஒண்ணு மேற்கோள், ஏது எடுத்துக்காட்டு. மேற்கோள் என்பதுல ஆசிரியர் தான் நிறுவ வேண்டிய கருத்தை சொல்லியிருப்பார், ஏது என்பதுல அதற்குரிய காரணம், எடுத்துக்காட்டு என்பது அதற்குரிய ஓமை. எடுத்துக்காட்டு
வழிகாட்டுன்னு அர்த்தம். இப்ப நாம என்ன பண்றோம், அந்த முதல் சூத்திரத்துல நம்ம பார்ப்பது வர எப்படி பிரிக்கிறான்னு பார்ப்போம். முதல் ரெண்டு வரைக்கும் நமக்கு தெளிவா பொருள் தெரிஞ்சுட்டா, அதுல ஏதோ சந்தேகம் இருக்கா? முதல் ஒன்றரை வரைக்கும் பொருள் தெரிஞ்சுட்டா சந்தேகம் இருக்கா? ஏன்னா அதிகாரத்தை நீங்க தான் விளக்க போறீங்க. இதை எப்படி பிரிக்கிறான்னா, ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு அதிகரணமா பிரிக்கிறான். அதிகரணம் என்னன்னா ஒரு பிரிவு. ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து நமக்கு என்ன சொல்றாரு, பொருள் சொல்றாரு. நம்ம இப்ப முதல்ல ஒரு அட்டவணையை போட்டோம்ல, என்ன சுத்தப்படும் முறை, அவயவ பகுப்பு அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்னா, சுவாமி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக பொழிப்புறையில இருந்தா இதெல்லாம் எடுத்துப்பட்டிருக்கோம். நாமாவது எடுத்து போடுறது. அதனால சுவாமி தான் மூன்று அதிகரணமாக பிரிக்கிறார் சூத்திரத்தை. முதல் சூத்திரத்துக்குள்ள எத்தனை அதிகரணம், மூன்று அதிகரணம். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அதிகரணம். முதலாம் சூத்திரத்தில் ஒவ்வொரு வரியும் ஒரு அதிகரணமாக உள்ளது. ஒவ்வொரு வரியும்

0: ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அதிகரணமாக உள்ளது. இப்போ முதலாவது அதிகரணம், அவன் அவள் அது என அவை அதற்குரிய பொருளை சொல்லப்படும். முதல் அதிகரணத்துல எதனுடைய பொருள் வரும்போது முதல் வரிக்குள்ள வரும். முதல் அதிகரணத்தில் முதல் வரி அதை எழுதிக்கிறங்க, அவன் அவள் அது எனும் அவை இனமணி. முதல் அதிகரணத்தில் அவன் அவள் அது எனும் அவை மூவினை என்ற முதல் வரியில் பொருளுக்கு வார்த்திக பொழிப்புரை செய்கிறார். வார்த்திக பொழிப்புரை செய்கிறார். வார்த்திக பொழிப்புரை செய்கிறார். முதல்
1: அதிகரணம்
0: அது அப்படியே எழுதிருங்க. ஈண்டு ஈண்டு உலகால் ஒருவன் ஒதுக்கி ஒன்று ஈண்டு உலகால் ஒருவன் ஒதுக்கி என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திடீ நாசம் உடையது. உற்பத்தி திடீ நாசம் உடையது. இதுதான் மேற்கோள். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுத்தப்பட்ட உலகம் சுத்தப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து. சூத்திரம் எப்படி இருக்கு? முதல்ல எப்படி இருக்கு? அவன் அவள் அது என சுவாமி பொருள் சொல்ற உலகாய் உலகாய்னா நத்தம் உள்ளதாய். அப்புறம் ஒருவர் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட இப்படி தனியா பிரித்து சொல்வதனால இது என்ன பொருளை கொடுத்தனா அவையவ பகுப்பு உடையது. எந்த பொருளை கொடுக்கிறது? வெறுமன அந்த ஒரு வரிய எடுத்துக்கிட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சுவாமி அதை பிரிச்சு சொல்ற அந்த அவன் அவள் அது என்பது சுட்டப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சுவாமி சொல்றார். அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது. அதனால ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பது அவயவ பகுப்பு. அதத்தான் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்பும் சுட்டப்படுகிற பிரபஞ்சமும் உற்பத்தினா தோற்றம் திடீனா இருப்பு நாசம்னா அழிவு உடையதான். உற்பத்தினா தோற்றம் அங்க திதியே என்பது அங்க என்ன பார்த்தோம் சூத்திரத்துல பொருள் பார்த்தோம் இல்லையா? இடியே என்பதற்கு என்ன பார்த்தோம், என்ன பொருள் பார்த்தோம், உள் பொருளே. இங்க என்ன சொல்றோம், இருப்பு. அங்க காக்கப்படும் பொருளை சொன்னோம், இங்க காக்கப்படும் தன்மையை சொல்றோம். காத்தலுக்கு உரியது. அதனால உற்பத்தி, திதி, நாசம். இங்க திதி என்பது இருப்பு, உற்பத்தி என்பது தோற்றம், நாசம் என்பது அழிவு.

0: இப்போ அந்த முதல் வரிக்கு இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பொருள் தெரிய வருகிறது. அப்போ இந்த இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வருது, ஓஹோ அவன் அவள் அது என்பது அவயவ பகுப்பு என்பது தெரிய வருகிறது. அப்புறம் அவன் சுத்தப்படுத்தல் தான் என்னது, கால இட எல்லைகளுக்கு உட்பட்ட பொருளை அறிவால் அறிவு அதுதான் சுத்தப்படுது. கால சுத்தப்படுவதுனாலே அந்த பொருள் எப்படிதான் இருக்கணும், எல்லைகளுக்கு உட்பட்ட பொருளாதான். அது இட எல்லையாக இருக்கலாம், கால எல்லையாக இருக்கலாம், எல்லைகளுக்கு உட்பட்ட பொருள்கள் தான் சுத்தப்பட முடியும். சுத்தப்படும் பொருள்கள் கால இட எல்லைகளுக்கு உட்பட்டவை. அதனாலதான் அது வந்து என்ன பெரு சுத்த பழம். அப்போ அவன் அவள் அது இந்த மூணு சொற்களை வச்சு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அவையவ பகுப்பு உடையதை தெரிஞ்சுக்கிடணும், இன்னொன்னு சுத்தப்படுதல் சுத்தி அறியப்படுதல். இந்த ரெண்டு விஷயமும் இதுல இருந்து இந்த ஒரு இந்த மூணு சொற்கள்ல இருந்தும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அவள் அது என்றமைனால் இந்த உலகம் அவையவ பகுப்பு உடையது
1: சுத்தப்படுது. ஏற்றுக்கோடல்னா அந்த வினைகளை தன் திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கின்றானே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு. காரணம் ஏற்றுக்கோடலுக்கு காரணம் உயிர்கள் வீடு வேறு எய்தற் பொருட்டு வைத்த கருணையேயாம். அப்ப கருணைன்னா அது இன்பத்தை மட்டும்தானே செய்யணும்னு அடுத்தால கேட்கிறான். அப்ப சொல்றாங்க கருணை ஆயினும் காரணம் இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில், வினையாகிய காரணம் நல்வினை தீவினை என்று இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில் பயனும் இருவேறு வகைப்பட செய்வன் இன்பம் என்றும் துன்பம் என்றும். இன்பத்தை அனுகிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள், துன்பத்தை நிகிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள். ஆகவே பயனும் இருவேறு வகைப்பட செய்வன் என்பதா. அப்போ அடுத்தால என்னதான் வந்து நீங்க வந்து நல்வினைக்காக அனுகிரகம் செய்யறான், தீவினை செஞ்சதுனால நிகிரகம் செய்யறான், ரெண்டுமே கருணைதான். அது இன்பத்தை கொடுக்கும்போது அறக்கருணைன்னு சொல்லலாம், துன்பம் கொடுக்கும்போது அதை மரக்கருணைன்னு சொல்லலாம். இப்படி நீங்க பல விளக்கங்கள் சொன்னாலும் அந்த துன்பம் கொடுக்கும்போது பாருங்களேன் அது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இதெல்லாம் துன்பம் கொடுக்கணுமா அப்படிங்கிறோம். அப்ப அதனுடைய நோக்கத்தை நன்றாக விளக்குகின்றார் அடுத்த பாடல்ல. நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பர். இக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வன் அனுகிரகம் செய்தலே அன்றி அஞ்ஞனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல். நிகிரகம் செய்தல்னா என்ன, கண்டித்தல், தண்டனை கொடுத்தல். இறைவன் வந்து அனுகிரகத்தை மட்டும் செய்யாமல் இதம் செஞ்ச போது அனுகிரகம் பண்றான், ஆனா அகிதம் செஞ்சான்னா அதாவது தீவினை செஞ்சான்னா அப்ப என்ன செய்யறான், கண்டிக்கின்றான். அந்த கண்டித்தலும் பாட்டு எப்படி இருக்கு, நிகிரகங்களும் இல்ல நிகிரகங்கள் தானும் அப்படின்னு இருக்கு. தான் என்பது அசை குறிப்பில் சொல்லிட்டாரு, தான் அசை. சரி, தான் இருந்தா பரவாயில்ல, தானும் அப்படின்னு ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை வந்து இறந்ததுலேயே எச்ச உண்மைனால, அதாவது நிகிரகங்களும் அப்படின்னா அனுகிரகங்கள் மட்டுமல்ல நிகிரகங்களும் அர்த்தம். அதாவது இன்பம் கொடுத்தல் மட்டுமல்ல துன்பம் கொடுத்தலும். இன்பம் கொடுத்தல் தான் வந்து கருணையினால் கொடுக்கின்றான், இல்ல துன்பம் கொடுத்தலும் கருணை தான் அப்படின்னு துன்பம் கொடுத்தலும் ஒரு உண்மை போட வேண்டியிருக்கு. அதனால நிகிரகங்கள் தானும் ஒரு உண்மை போட்டாங்களாம். அந்த ஒரு உண்மைக்கு அற்புதமா விளக்கம் சொல்றார் சுவாமி. நிகிரகங்கள் தானும் அதான் பாருங்க பதவுரையில அந்த இறந்ததை சேர்த்து சொல்றாங்க பாருங்க, அனுகிரகம் செய்தலே அன்றி கண்டித்தலும் அப்படின்னா நிகிரமும் நிகிரகம் செய்தலும் கண்டித்தலும் கருணையினால்தான். அனுகிரகம் மட்டும்தான் கருணையினாலயா, சுவாமி இன்பம் கொடுக்கும்போது ஆகா சுவாமி எவ்வளவு கருணையோடு நமக்கு உதவுதார் அப்படின்னு சொல்றோமே, துன்பம் கொடுக்கும்போது அந்த கருணை தான் உதவுதார், நமக்கு தான் அந்த பக்குவம் வரல. ஆகவே அது சொன்னார், அனுகிரகம் செய்தலே அன்றி அஞ்ஞனம் அகிதம் செய்தாரை கண்டித்தலும் நேசத்தால், நேசத்தால் தான் செய்தான். அதாவது கருணையினால் நல்வழிப்படுத்தல் பொருட்டேயாம், அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி அக்கிரமத்தால் அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை. கிரமம் என்ற சொல் முறைன்னு பொருள்படும். கிரமத்துக்கு எதிர்ப்பதான் அக்கிரமம். சுத்தம் அதுக்கு எதிர்ப்பதம் என்பது அசுத்தம். நியாயம் அதுக்கு எதிர்ப்பதான் அநியாயம். அந்த மாதிரி கிரமம் அதுக்கு எதிர்ப்பதான் அக்கிரமம். அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை கண்டித்து நீக்குதலால் அது மூலம் என்ன பண்றான், அச்சம் உண்டாக செய்கின்றான். இந்த மாதிரி வினை செய்தா இந்த மாதிரி எல்லாம் பலன் வந்து விளையுது. இந்த வினையை நினைச்சே பார்க்க கூடாதியா, பட்ட துன்பம் போதும் அப்படின்னு தீவினை மேல உயிர்களுக்கு அச்சம் ஏற்படுத்துவதற்காகத்தான் தண்டனை கொடுக்கின்றான். உயிரை என்ன இல்லாமலேயே அழிச்சுக்குதான், அல்லது உயிருக்கு ஏதாவது ஊனத்தை ஏற்படுத்த முடியுமா? உடல் வேணா ஊனம் ஏற்படுத்தலாம், அது அந்த பிறவையோடு அந்த உடல் தொலைஞ்சது. வினைப்பயனை அனுபவிக்க வரதான் அந்த உடல். இந்த மாதிரி மேலான சிந்தனைகள் எல்லாம் இல்லாதனால உடலே தான் நினைக்கிற வரைக்கும் நமக்கு இறைவனோட கருணையே புரியாது. அங்குள்ள பிரச்சனை. ஆகவே இந்த உடல்ல இந்த பிறவியில் இருக்கின்றோம். இது எவ்வளவு துன்பம் தந்தாலும் இந்த உடலே அழிச்சாலும் உயிராகிய நாம வந்து எப்பவும் இறைவன் அருளுக்குரியவராக இருக்கின்றோம். அடுத்தால் ஒரு பிறவிதான் நம்மால உடம்புல நீட்டு நீங்கிற பிறகு கேட்க முடியாது. உடம்போட இருக்கவரைதான் சிந்திக்க முடியும். ஐந்தும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், உணர முடியாது. ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம கேட்காட்டாலும் அவன் நமக்கு சிறந்த பிறவியை தந்திருக்கின்றானே. இந்த பிறவி நம்ம கேட்டா நாம வந்து அவனை கேட்டு நம்ம சாமர்த்தியத்தால வாங்கின பிறவியாது. அவன் கருணையோடு ஈந்ததனால் பெற்ற பிறவி. அந்த மாதிரிதான் வரக்கூடிய பிறவிகளும். ஆகவே யாரில் போய் கருணை உண்டா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இறைவனை பற்றி. அதுக்கு காரணம் உடலே நானும் நினைக்கிறேன், அறியாமை தான் காரணம். இறைவனுக்கு கருணை குறைஞ்சு போச்சுன்னு பேசுறோம்னா உடம்பு மீது நம்ம உள்ள அபரிதமான பற்று. அந்த பற்று எந்த அளவில் இருக்குன்னா, ஏன் உடம்பு அளவோட இல்ல, உடம்பே நான் அதுதானே நம்ம வாழ்க்கை முறையே அதுதானே. நான் இத்தனை அடி உயரம், நான் இத்தனை கிலோ வெயிட்டு, நான் இன்ன நேரம், அவன் அண்ண நேரம், அவன் கருப்பு இவன் சிவப்பு இல்லையா, அவன் நான் செலவு வச்சுட்டேன் அவன் மெடிஞ்சிட்டான். இப்படி உடம்பே தான் என்று வாழ்கின்ற அஞ்ஞானத்தில் ஊறிய ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு அந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு ஊர் வந்துட்டுனா அவனை இறைவனை கருணையிலேன்னு சொல்றோம். ஆகவே இறைவன் எதற்காக துன்பத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலம் நம்முடைய முன்னை வினை ஒன்று கெட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். ஏதோ ஒரு தீவினை இப்பொழுது நம்மை வந்து தொடர துன்பமாக தொடர்கின்றது. அதுபோல முன்னை தீவினை இப்போது துன்பம் தருவதனால் இப்போதும் தீவினை செய்தால் அது வரும் பிறவியிலே துன்பம் தரும் என்று தீவினைக்கு அஞ்சி நன்னறி ஒழுக வேண்டும் என்பதற்காக தான் துன்பத்தை தருகின்றான் என்று சொன்னார். கண்டித்து நீக்குதலால் அச்சம் உண்டாகச்சு. தீவினை மீது அச்சம், வாழ்க்கை மேலே அச்சம் இல்ல, இந்த தீவினையின் மீது அச்சம் உண்டாக செய்து இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பர். இந்த முறைமையால் இஞ்ஞனம் அறத்தினை செய்திட வேண்டும் என உணர்த்துவன். எனவே அறமே செய்ய வேண்டும் என்று அவன் நமக்கு உணர்த்துகின்றான். திரோபவித்தல் சங்கரித்தல்கள் உட்பட்ட எம்முறையாலும் அம்முதல்வன் செய்தி எஞ்ஞான்றும் கருணையாதற்கு இழுக்கில்லை. அருளல் தொழில் மட்டுமல்ல, அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில் ஆகிய தொழில்கள் கூட கருணைதான் என்று சொல்லி சுவாமிகள் உரையிலே சொன்னார். அஞ்ஞனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்தல் பொருட்டே அகலின் அதுவும் கருணையாதற்கு இழுக்கில்லை என்பதான் சுவாமியுடைய சுருக்கமான பொழிப்பு. சில இடங்களில் பாட்டோட சாரத்தை சுருக்கமா சொல்லிடுவாங்க. தான் அசை உண்மை இறந்தது வெளியிட்டு சிறப்புமா, சிறப்புமையானாலும் கூறலாம். அப்புறம் திரோபவித்தல் சங்கரித்தல் உட்பட்ட செயல்களும் அருளே என்பார். எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றார். எந்த முறைமையில பார்த்தாலும், அழித்தல் தொழிலை பார்த்தாலும் சரி, மறைத்தல் தொழிலை பார்த்தாலும் சரி, எல்லாம் உயிரை வந்து நல்வழிப்படுத்தணும் புதுக்காக செய்வதுதான். ஏகாரம் தேற்றம் எங்க வருது? ஏகாரம் அருளே என்றும் அந்த அருளேங்கிறது ஏகாரம் தேற்றம். அருள் தான், சந்தேகம் இல்லை. இறைவன் தண்டனை கொடுத்தாலும் அதுவும் அருள் தான், மறைத்த துளி அழித்த துளி செய்தாலும் அதுவும் அருள் தான் என்று சந்தேகம் இல்லை என்று தெளிவுபடுத்துவதனால் அது தேற்ற ஏகாரம். இது எதை மாதிரி தெரியுமா இறைவன் தண்டனை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு, அப்படி லௌகீகமா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாறினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் அப்பறிவே ஆகும். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடிவும் என்று. தந்தை தாய், உலகத்து தந்தை தாயர்கள் பெற்ற தத்தம் புதல்வர்கள், பெறப்பட்ட தம்முடைய புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் தம்முடைய சொல்வழி ஒழுகாராயின். தம்முடைய சொல்வழி, தம்முடைய சொல்வழின்னா நல்ல நெறியில் நடக்க சொல்லி சொல்லுவாங்க பெற்றோர்கள். அந்த சொல்வழியில பிள்ளைகள் நடக்கவில்லை என்றால் உருக்கி வளாரினால் அடித்து, உறப்பி வளாரினாலே அடித்து, பிரம்பினாலே அடித்து தீய பந்தமும் இடுவர், தீய விலங்கும் இடுவர், கட்டி போடுவார். ஆகலான் எல்லாம் பார்த்திடின் இன்னொரு அண்ணவை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து செயல் வகையான் வெகுளி போல தோன்றினும் பரிவேயாகும் கருத்து வகையான் அருளேயாதல் கடைக்கால் அறியப்படும். ஏன் இந்த தந்தை தாயி வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து நம்ம சொல்படி கேட்டு நடக்காட்டா பெரும்பால நாள் போடு போட்டு கட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது செயல் வகையால் பார்க்கும் பொழுது இது வந்து கோபம் நிறைந்த ஒரு செயலாகத்தான் காணப்படும். ஆனால் அந்த கருத்து வகையால் பார்க்கும் பொழுது எந்த கருத்திலே இதை செய்கின்றான், எதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அடிக்கான் மிதிக்கான், அந்த கருத்து வேறு. தந்தை தாயும் குழந்தைகளை அடிக்கின்றார்கள், அந்த கருத்து வேறு. அந்த கருத்தை தான் அத மாதிரி இறைவன் வந்து உயிர்களுக்கு துன்பம் செய்வது போல தோன்றினால் அது செயல் வகையால் தோன்றினாலும் கருத்து வகையால் அருளையே செய்கின்றான். கருத்து வகையால் அருளையாதல் கடைக்கால் அறியப்படும். இறுதி அப்போதைக்கு அந்த குழந்தைகளை உணராட்டாலும் இறுதியிலே உணரும், இதற்காக இப்படி அப்பா செய்தார் என்பதை இறுதியிலே உணரும். அத மாதிரி பக்குவம் வந்தபோது உயிர்கள் எல்லா இறைவன் நமக்கு நல்லதைத்தான் செஞ்சிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி உயிர்கள் உணரும். அதுக்கு முன்னாடி பெரிய நஷ்டத்தை தந்துட்டான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் சொல்லி பேசினாலும் இறுதியில உயிர்கள் வந்து இறைவன் எனக்கு எது உகந்ததோ அதைத்தான் செய்திருக்கின்றான் என்று அந்த உயிர்கள் உணரும் என்று அற்புதமாக கூறுகிறார். இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முடிவும், ஈசனார் முடிவும் எக்காலமும் முதல்வன் கொள்கின்ற அந்த நிக்கிரகம், முதல்வன் செய்கின்ற அந்த நிக்கிரகம், அந்த முதல்வன் கொடுக்கின்ற துன்பமும் இந்த இயல்புகோலும் முறையாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே வைக்கின்ற கோபத்தை போன்ற அந்த தன்மைதான், வேற ஒன்றுமல்ல. இந்த நீர் முறைமை என்றோ, நீர் என்பது இந்த இடத்துல தண்ணீர்னு பொருள் வரல, இயல்புன்னு பொருள் வருது. நீர்மைன்னு சொல்லுவாங்க, நீர்னு சொல்லுவாங்க. நீர் முறைமைனா அந்த இடத்துல ஓம உருவு சேர்த்து விரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நீர் போலும் முறைமை என்றோ, இந்த இயல்பு போலும் முறைமை என்றோ சுவாமிகள் கீழே குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நீர், நீர் முறைமை ஓமத்தொகை, நீர் முறைமை என்பது ஓமை தொகை. ஓமை தொகைனா ஓம உருவு விரித்துக் கொள்ளணும். அப்ப நீர் போலும் முறைமைன்னு பாருங்க, பதவிகளை அற்புதமா விரிச்சிருப்பாங்க. நீர் என்பதற்கு இயல்புன்னு பொருள் எழுதியிருப்பாங்க. நீர் முறைமை இயல்பு போலும் முறைமையாம் என்க அற்புதமா அந்த குறிப்புரையை கடைபிடித்து பதவுரை. இவை நான்கு செய்யலாம். மீமாஞ்சகர் வரம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஏன்னா மீமாஞ்சகர் தான் இறைவன் ஒன்னும் இருவினைகளை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வினைகளே தாமாக வந்து பலன் கொடுக்கும்னு சொல்றான். அதை மறுத்து மன்னிய வினைப்பழங்கள் தரும் அறன், இந்த பரிகரணத்தோட முதல் பாடலை வச்சுதான் எல்லா பாடல்களும் வருகின்றன. அதாவது முன்வினையின் காரணமாக உயிர்கள் இன்பத் துன்பங்களை அறுத்தும், அறுத்தும் போதே கருத்து வகையால் அந்த முயற்சியானது மேல்வினையாகும். அந்த வினைகளை அறிந்து பலனை முதல்வனையும் கூட்டுவான், அரசன் போலவும் மருத்துவன் போலவும் முதல்வனையும் கூட்டுவான் சொன்னான். ஆகவே மன்னிய வினைப்பழங்கள் தரும் அரண் அப்படின்னு இந்த அரியரணத்து முதல் பாடல சொன்ன கருத்து இப்போ நிலைநாட்டினான். இதன் மேலும் மீமாசகன் சும்மா இருக்கிற அவன் தடையும் எழுப்புறான், அதுக்கெல்லாம் விடைகள் இருக்கின்றன. மன்னிய வினைப்பழங்கள் தரும் அரண் என்றது பொருந்துவாரும், அது பற்றி அவனுக்கு இழுக்கின்மையும் புறம். வினைப்பழனை ஊட்டுவதனால முதல்வனுக்கு ஒரு இழுக்கும் வந்துடாது. துன்பத்தை ஊற்றான ஐயா உயிர்களை என்னத்தான் உயிர்களை என்ன பாடுபடுத்துறான், இது இழுக்கல்லவான்னு கேட்டான், அதுக்கு தான் விளக்கம் சொன்னார்கள். அது தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்களை கண்டித்தல் போல என்று சொல்லி அற்புதமாக விளக்கம் சொன்னார்கள். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணி தடை எழுப்புறான். அற்புதமா சொன்ன, ஒரு நாள் அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ குழந்தைக்கு நல்ல சுவையான பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அது செய்கின்ற விளையாட்டுச் செயல்களை எல்லாம் பார்த்து மெச்சு கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நாள் அது தவறு செய்தால் அதனை தண்டிக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு செயலையும் அவன் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது நம்முடைய அன்பையே வெளிப்படுத்துகின்றார்கள். அதுபோல இறைவன் உயிர்கள் செய்கின்ற நன்வினைக்கு இன்பத்தை ஊட்டுகின்றான், தீவினைக்கு துன்பத்தை ஊட்டுகின்றான். ரெண்டு மூலமா அவன் தன்னுடைய கருணையைத்தான் வெளிப்படுத்துகின்றான் என்று சொல்லி முடித்தார்கள். ஆகவே வினைப்படங்களை ஊட்டுவதால் முதல்வனுக்கு எந்த இழுக்கும் வந்துவிடாதுன்னு சொன்னார். சொன்னா ஐயா இழுக்கெல்லாம் வராதது இருக்கட்டும், ஆனா முதல்வன் வந்து ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு மீமாஞ்சகன் வந்து நமக்கு மேற்கொண்டு தடையை எடுக்குகின்றான். என்ன நான் ஏன் முதல்வன் ஊட்ட வேண்டாம்னு சொல்றோம்னா, எங்களுக்கு முதல்வன் மேல ஒன்னும் வெறுப்பு இல்லை. வினைகளையே பலனை தர வல்லன, செய்த வினையே அத பலனை தந்துவிடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு முதல்வன் வந்து தரணும்னு, அது மிகை அல்லவா அப்படிங்கிறோம். செஞ்ச வினை எப்படியா பலனை தரும், செய்து முடித்தவுடன் அந்த வினையை கெட்டு அழிந்து விட்டதே அது எப்படி வந்து பலனை தரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அதிசயமா ஒரு விளக்கம் கொடுத்துட்டான். என்ன சொல்றான் பாப்பா அந்த பாடல பார்த்தா, செயல்களே பலத்தை செய்யும், தெய்வம் வேண்டா இங்கு அப்படிங்கிறான். செய்த வினைகளே பலனை தந்துவிடும், ஆகவே இதை ஊட்டுவதற்கு தெய்வம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா என் நின் என்று சொல்வாயானால் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும், எங்கே பயன் அளிப்பன? ஐயா, இந்த முயற்சியாகிய செயல்கள் எல்லாம் செய்து முடிச்ச உடனே அவ்வளவுதான், அழிந்து போய்விட்டார். இந்த பிறவியில இங்கேயே அழிந்து போய்விட்டார். இந்த அழிந்து போன செயல்கள் எப்படி வந்து தானே வந்து பலன் தரும் அப்படின்னா, அழிந்தே பலன்களை பண்ணும். ஐயா, அந்த வினைகள் அழிஞ்சுதான் பலனை ஊட்டும், அவற்றோட இயல்பு அப்படியாங்கிறான். எப்படி தெரியுமா, உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பழிக்கும் ஆகும். வயல்ல போடுகின்ற தழைகளாகிய உரமும் நோய் வந்த போது சாப்பிடுற மருந்தும் அப்படி முழுசா இருந்தா பலனை தருது, கெட்டு மக்கி போய் தானே பலனை தருகின்றது. அதுபோல செய்த வினைகளும் அது ஒடுங்கி போய் அப்புறம்தான் பலனை தரும். பலன் தரக்கூடிய பொருள்களே வந்து கெட்டு போன பிறகுதானே பலன் தருகின்றன. வயல்ல போடுற உரம், சாப்பிடுற மருந்து, உணவு எல்லாம் அத மாதிரிதான், செய்த வினையும் கெட்டு அதுக்கப்புறம் பலனை தரும் அப்படின்னு. அப்போ அடுத்த பாட்டுல இந்த விவாதம் தொடர்கிறது. ஓஹோ, நீ வயல்ல போடுற உரமும் சாப்பிடுற உணவும் வந்து கெட்டு பின்னால் பலன் அளிப்பது போல வந்து வினையும் கெட்டு அப்புறம் அதுவே பலன் தரும் சொல்றியா? சரி, அப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பாடல சொல்ற. செய்கிடும் தழையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிரிடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை செய் என்றால் வயல். செய்கிடும் தழையும், வயல்ல போடுற உரமும் தின்னும் திரவியம் அதுவும் போல, சாப்பிடுகின்ற உணவு பதார்த்தம் மருந்து பதார்த்தம் போல உயிரிடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை, உயிரிடும் செய்தி செய்கின்ற வினைகள் எல்லாம் கெட்டே கெட்டு போய்தான் உருவிக்கும் பலத்தை பலனை ஊட்டும் என்று சொன்னாயானால், வயிற்றிடும் சோறும் பாக்கும் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பல உனக்கு மலமலான் வேறு உண்டோ. என்ன அப்படின்னா, வயிற்றிடப்பட்ட சோறு முதலிய உணவுகளும் பாகடை முதலியனவும் உண்டாருடைய வயிற்றில் மாயப்பெற்றால் உனக்கு மெய்யின் கண்ணதாய் வரும் பலம் மலமன்றி வேறில்லை. ஆதலின் கெட்டவை பயன் தரும் என்பது அஞ்ஞனம் சிலவற்றினன்றி ஆண்டும் செல்லாமையானம் என்க. ஆகவே கெட்டு பயன் தருவது இருக்கின்றன, கெட்டு பயன் தருதல் சில பொருள்களிடத்தில் தான் காணப்படுகின்றன. எல்லா பொருள்களும் கெட்டு கெட்டு பயன் தருவதில்லை. பொலிக்குறனை சொன்னார், அற்றாயினும் வினைகளே தம் பயனை தோற்றுவிக்க வல்லும் ஆகலின் ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் போலும் என்றால் பொருந்தாது. முதல்வன் தேவையில்லை என்று சொல்வது பொருந்தாது. செய்த வினை செய்த பொழுதே கெட்டு ஒழிவது ஆகலின் பின் நின்று பயன் தருதல் செல்லாமையான. அப்ப என்ன சொல்றான், கெட்டு பயன் தருதலே உலகத்து பொருள்களில் கண்டாம் அப்படிங்கிறான். கெட்டு பயன் தருதாயா உலகத்து பொருள்களே பார்க்கின்றோம் அப்படின்னா, கெட்டு பயன் தருதலே உலகத்து பொருள்களில் கண்டாம் எனது. கெட்டவை பயன் தரும் என்பது சிலவற்றின் அன்றி யாண்டும் செல்லாமையான். சில பொருள்கள் தான் கெட்டு பயன் தரும் என்று எல்லா பொருள்களும் அப்படி தரவில்லை. ஆகவே எல்லா பொருளிடத்திலும் உங்களுடைய கருத்து செல்லாது என்பதா? ஆக முதல் பாடலே சொன்ன உதாரணத்தை இரண்டாவது பாடலையும் சொல்லிவிட்டு கேட்கிறார. அது என்னன்னா அனுவாதம்னு சொல்றான். அவங்களுக்கு கருத்தை சொல்றான், வயல்ல இட்ட உரமும் சாப்பிட்ட உணவு மருந்தும் கெட்ட பிறகுதான பலன் அளிக்கின்றது, அதுபோல் நம்ம செய்த வினைகளும் கெட்டுவிட்டன அப்படின்னு நினைக்க வேண்டாம், கெட்டாலும் அவையே பயன் தந்துவிடும், ஆகவே ஒரு முதல்வன் தேவையில்லைங்கிறான். அப்ப அந்த உதாரணத்தை வாங்கி இப்படி ஒரு உதாரணம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாடம் பதில் சொல்றாரு. அதனால இரண்டாவது பாடலே அந்த உதாரணம் வந்திருக்கிறது. ஆகவே அது கூறியது பொருள்னு நினைக்க கூடாது, ஒரு தர்க்கத்துக்காக அதை வாங்கி மறுபடி விளக்குவது அது அனுவாதம் சொல்வார். பயன் கருதி மீளவும் கூறுதல் அனுவாதம், தேவையில்லாமல் மீளவும் சொன்னாலும் கூறியது பொருள். சரி, மெய்த்திடும் பலம் அப்படின்னா என்ன, மெய்யின் கண்ணதாய் வரும் பலம். மெய்யின் கண்ணதாய் உடம்பின் கண்ணதாய், கெட்டது எல்லாமே பலம் தரும்னா சாப்பிட்ட உணவு கெட்டு போய் அது வந்து கழிவாக மலமாக வரும் பொழுது அது பயன் தருவதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே எல்லா இடத்திலையும் கெட்டதுதான் பயன் தரும் என்று சொல்ல முடியாது, சில இடத்துலதான் கெட்டது கெட்டு போன பொருட்கள் பயன் தரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்ப சிலவற்றிலாவது கெட்டு போய் பயன் தருதல் செல்லுபடி ஆகுது, அத மாதிரி இந்த வினைகளும் கெட்டு போய் பலன் தருகிறது வச்சுக்கிடுவோமே. எந்த சில பொருள்கள் தான் கெட்டு போய் பலன் தருகின்றதோ அந்த சில பொருள்கள் மாதிரி இந்த வினைகளும் யா அப்படின்னு சொன்னானேங்கிறான். இந்த கருத்தை விட தயாரா இல்லை. அதான் வந்து அந்த தடையை சொல்லி சுவாமிகள் தான் அப்படி தடை இருக்கிறான் அந்த நுணுக்கத்தை காட்டுகின்றார். உரையாசிரியர் தான் காட்டுகின்றார் சொல்லி அந்த அதன் மேலும் அவனுக்கு விளக்கம் தருவதற்கு வருந்தைகள் தோன்றியதுன்னு சொல்லி அற்புதமா சொல்றான் பாருங்க. அற்றேல் அப்படியானால் கெட்டுப்பயந்தறுதல் சிலவற்றினாயினும் காணப்படுதல். நீங்களே ஒத்துக்கிறீங்களா, எல்லா பொருளும் கெட்டு போய் பழந்தராது, சில பொருள்கள் தான் கெட்டு போய் பழந்துருங்க. ஒத்துக்கிறீங்களா, சில பொருள்களாவது கெட்டு போய் பயந்துருங்களா? அந்த சில பொருள் மாதிரிதான் வினையும் அவ்வாறு கெட்டு பயந்தரும் என்பது அமைவுடையது என்பது பொருத்தமானது என்பாரை நோக்கி அதனை மறுத்தற்கு எழுந்தது வருந்தை விடுவது. அப்படி யார் சொல்றானோ அவனை மறுத்ததற்காக வந்தது யா வருந்தை விடுவது. என்ன வருந்தை என்ன சொல்ற, அழகா சொல்ற, திரவியம் ஓமை அன்று செய்தி கண். திரவியம்னா என்ன, சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். அவை எப்படி அந்த மாதிரி வயல்ல போடுற உரங்கள், அவையெல்லாம் வந்து வினைக்கு நீ உதாரணமாக சொல்லக்கூடாது. செய்திக்கு செய்தினா வினைன்னு அர்த்தம், நாம செய்தினா நியூஸ் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இலக்கியங்கள்ல செய்தின்னு வர்றது வந்து செயல் வினை அப்படிங்கலாம் பொருள்கள். செய்தி கண் அப்படின்னா அந்த இடத்துல கண்ணு ஏழாம் வேற்றுமை உருவு இருக்கு, அதை நான்காம் வேற்றுமை உருவு பொருள்ல வச்சுக்கணும். இடங்கள்ல நான்காம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை பொருள்ல வரும், இங்க ஏழாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை பொருள்ல வந்தது. இதெல்லாம் வந்து தமிழ் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி இடங்களை தான் குறித்து வைத்துக் கொண்டு உருவு மயக்கம் இதுக்கெல்லாம் இதை எடுத்துக்காட்டா காட்டணும். ஆகவே அந்த ஏழாம் உருவு வந்து நான்காம் உருவு பொருள்ல வந்தது குறிப்புரையில சொல்றாங்க. செய்திக்கு என்பது செய்தி கண் என உருவு மயக்கம். ஐயா செய்திக்குன்னு அந்த பாடல்ல இருக்கணும், ஆனா எப்படி இருக்கு, செய்தி கண் அப்படின்னு இருக்கு. அப்ப கூன்னு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கு, கூ நாலாம் உருவு, கண் ஏழாம் உருவு, நாலாம் உருவு இருக்க வேண்டிய இடத்துல ஏழாம் உருவு இருந்தது உருவு மயக்கம். ஓசைக்காக வேண்டி அப்படி உருவுகளை மாத்தி சொல்லலாம். பொருளை உய்த்துணரும் ஆற்றல் உடையவர்கள் தான் இது இந்த உருவு தான் அந்த உருவா நிற்கின்றது என்று சொல்லி எடுத்து காட்ட முடியும். ஆகவே திரவியம் ஓமை என்று செய்தி கண் அப்படின்னா அந்த கண்ணை நீக்கிட்டு கூன்னு போட்டுக்கோங்க. செய்திக்கு வினைக்கு எது ஓமை அன்று, திரவியம் ஓமை அன்று, சாப்பிடுற உணவு மருந்துகளோ அல்லது வயல்ல போடுற தடைகளோ இது வந்து நாம் செய்யற வினைக்கு ஓமையாக சொல்லத்தக்கன அல்ல, தவறான ஓமை சொல்கின்றார் அப்படின்ட்டார். என்ன நீங்களே சில பொருள்கள் கெட்டு பழந்தரும் ஒத்துக்கிடுறீங்க, இப்ப நான் சொன்ன ஓமைய தவறுன்னு சொல்றீங்கன்னு அவன் கேட்கலாம். அப்ப சொல்றார், திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பழந்தரும். ஐயா நீ வயல தடை போடுற, அந்த போட்ட இடத்திலேயே கிடந்து அந்த வயலே தான் அது பலனை தரும். இம்மை அம்மை, ஆனா வினைகள் அப்படி இல்ல, இம்மை செய்த வினைகள் வரும்பிறவியிலே வேறு உடம்பை எடுத்த பிறகு கூட பலன் தரும். அதான் சொன்னா தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்ன சொன்னா, வேறொரு வேத்தானும் வேறொரு காலத்தானும் வேறொரு உடம்பானும் வந்து சுடக்கூடிய வன்மை தீக்கு இம்மையும் தீவினை தீயினும் அஞ்சப்படும். தீ வந்து அந்த இடத்துல அந்த தீய சார்ந்தவன சுடும், அவ்வளவுதான். சார்ந்தது ஒரு உடம்பு, சுடுவது வேறு உடம்புன்னு இருக்குமா? சார்ந்த காலத்துலதான் சுடும். ஒரு காலத்துல சார்ந்தா வேறொரு காலத்துல சுடுமா? ஒரு காலத்துல சார்ந்து சுட்டா வேறொரு காலத்துல ஆற வேணா செய்யும். தீயினால் சுட்டவன் உள்ள ஆறும். ஒரு காலத்துல சுட்டா இன்னொரு காலத்துல ஆற வேணா செய்யும். ஒழிய ஒரு காலத்துல சுட்டுட்டு இன்னொரு காலத்துல அது வந்து மேலும் சுடாது. அதே மாதிரி எந்த உடம்பை வச்சு தீய சார்ந்தாலும் அந்த உடம்பு தான் சுடும், அடுத்த பிறவிகள் உடம்பு போய் சுடாது. ஆனா வினை அப்படி இல்ல, ஒரு பிறவியிலே ஒரு உடம்பை கொண்டு ஒரு காலத்திலே செய்த வினையானது வேறொரு பிறவியிலே வேறொரு உடம்பிலே வேறொரு காலத்திலே அந்த வினையானது தீவினையானது சுடும்னு சொன்னாரே. ஆனா நீ ஓமை சொல்றையே, இந்த தடைகள்லாம் வந்து போட்ட வயல்ல அந்த போட்ட காலத்துல வந்து அந்த பிறவியிலே பலந்தரும். ஆனா இது அப்படி கிடையாது, மறுமையில வந்து பலனளிக்கும். அம்மை இம்மை செய்தது அம்மையில பலந்தரும். நீர் அங்கி பாத்திரத்திட்டவெல்லாம் கரவிடும் இங்கே. அப்ப சொன்ன அப்ப உடனே அவன் என்ன குடிக்கிறான், நீங்களே என்ன சொன்னீங்க, சில பொருள்கள் தான் கெட்டு பலன் தரும்னு சொன்னீங்க, பெரும்பாலான பொருள்கள் கெட்டு பலன் தராதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி கெட்டு பலன் தராதவை அடுத்த பிறவிலே பலன் தரும் அர்த்தம். யார் எப்படி குடிக்கிறான், அற்றையில் சேர்ந்த இடத்தில் பயன் தராது கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல. நீங்களே சொல்லிருக்கீங்க ஐயா, எல்லா பொருள்களும் கெடுகின்றன, ஆனா கெட்ட பிறகு பலன் தரக்கூடிய பொருள்கள் சிலதான், பலன் தராத பொருள்கள் தான் பலன்னு சொன்னீங்க. அந்த பலன் தராத பொருள்கள் இருக்கு பாருங்க, அவை அப்போதைக்கு தரவில்லை, பின்னால் வரும் பிறவிலே அவை தரும். அது மாதிரி இந்த வினைகளும் தான் கெட்ட பிறகு இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அவையே பலன் தந்துவிடும், தருவதற்கு முதலிட வேண்டாம். அற்றையில் சேர்ந்த இடத்தில் பயன் தராது கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல ஆகலின் அவை மற்றோர் இடத்தில் பழிக்கும் என கொண்டு அவற்றோடு ஓமைக்கு அமையும் எனின். அவற்றோடு ஓமை சொல்லலாம்னா அந்த ஓமை பொருந்தாதான். இப்ப இப்படி சொல்றாங்க. ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்தில் பழித்தது இல்லை, பழித்தல் இல்லை. ஒரு இடத்துல அழித்த பொருள் இன்னொரு இடத்துல வந்து பழித்தல் இல்லை, பழித்தல்னா பயன் தருதல் இல்லை. எப்படி அப்படின்னா உதாரணம் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். தீ ஒழுக காய்ந்த களத்தில் வாக்கிய நீர் முதலியன இன்று சுவரலின் கண் காணப்படுதலான. அதாவது நல்ல பழுக்க காய்ச்சிய பாத்திரத்துல வந்து சட்டி, அந்த சட்டியில வந்து தண்ணீர் படுத்துருவீங்க, அந்த தண்ணீர் அங்கேயே அப்படியே ஆவியாகி போய்விடுது, அந்த இடத்துல அது இல்லை. எனவே அது வேறிடத்தில் பயன்படுவதற்குரிய வினை அது எப்படி வரும்? வேறிடத்தில் பயனாதற்குரிய வினை தானே பயனாகி வரும் என்றால் கூடாது. நீ பரவிப்பார், இவ்வுண்மையை நீ புடைபட ஒற்றி ஆராய்வாயாக. பரவிப்பார்னா என்ன? புடைபட ஒற்றி, ஒற்றித்து இந்த கருத்தோடு நீ ஒற்றித்து நின்று இந்த கருத்தை நன்கு சிந்தித்து பார்ப்பாயாக. ஆகவே அதெல்லாம் சொன்னா வந்து வினைகளே வந்து பயன் தரும்னாங்க. ஐயா செய்த வினைகள் கெட்ட பிறகு அவை எப்படி பயன் தரும் அப்படின்னு கேட்டோம். அப்ப உலகத்து பொருள் எல்லாம் கெட்டுதானே பயன் தருது அப்படின்னு சொன்னா, சில பொருள்கள் தான் ஐயா கெட்டு பயன் தருது, பல பொருள்கள் கெட்டு பயன் தராம தான் போகுது அப்படின்னும். அந்த சில பொருள்கள் கெட்டு பயன் தருகின்றன ஒத்துக்கிடுறீங்கல்ல, அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளும் கெட்டு பயன் தரும்னு சொன்னா, இல்ல அந்த ஓமை பொருந்தாது அப்படின்னு சொன்னோம். இதை வந்து எந்த இடத்துல கெட்டு பயன் தருகின்ற பொருள்களும் எந்த இடத்துல கெட்டுச்சோ அந்த இடத்துல தான் பயன் தருது. ஆனா வினை வந்து ஒரு பிறவியில செய்யப்பட்டது அடுத்த பிறவியில் வந்து கூட பயன் தருது. அப்ப அவன் சொன்னா சில பொருள்கள் தானே கெட்டு பயன் தருது, பல பொருள்கள் கெட்டும் பயன் தரவில்லைன்னு சொன்னீங்களே, இந்த கெட்டும் பயன் தராமல் இருக்கின்ற பொருள்கள் அப்போதைக்கு பயன் தராமல் அடுத்த பிறவியில் பயன் தரும் அப்படின்னா, அடுத்த பிறவியில் தானே பயன் தரும் சொன்னா அது பொருந்தாது. ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்துக்கு வருவதில்லை என்பது தீ ஒழுக காய்ந்த பாத்திரத்தில் நீர் முதலியவற்றை இடும்போது அதிலே காணப்படலாம், அந்த உண்மையை நம்ம கண்டுகொள்ளலாம். அந்த இடத்துல கெட்டது அப்படியே போயிருது, அப்புறம் அந்த நீரை நம்ம நீரா பார்க்க முடியாது. செய்திக்கு என்பது செய்திக்கண் என உருவு மயக்கம், பரவி பார்த்தல் குடைபட ஒற்றி ஆராய்தல் என்று விளக்கப்பட்டன ஏற்கனவே. அப்ப சொன்னா இப்படி ஒரு இடத்துல கெட்டு பழந்தராம இருக்கிறது வந்து வேறொரு இடத்துல வந்து பழந்தரும், வேறொரு பேருல பழந்தரும் மறுத்து விட்டாருமே, கெட்டது கெட்டதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு பழுக்க காட்சிய பாத்திரத்தில் இடப்பட்ட நீரை வைத்து சொல்லிவிட்டார்களே அப்படின்னு சொல்றான். இம்மை அம்மையாத பற்றி வேறிடமென வேண்டாம், இன்னைக்கு செய்த படம் மறுமைக்கு வருவது பற்றி ஓரிடத்துல செய்தது வேற இடத்துல வருதுன்னு இட வேறுபாடுதான் பேச வேண்டாம் இல்லையா. பிறவி வேணா வேறுபடலாம், உடம்பு வேணா வேறுபடலாம், வினையை செய்தவன் ஒருத்தன் தானே. இந்த பிறவியில இருந்து வினையை செய்தவன் அடுத்த பிறவியில அதுக்குரிய பலனை அனுபவிச்சவன், அந்த உயிர் ஒன்றுதானே, வினையை செய்து வருகின்ற உயிர் ஒன்றுதானே. ஆகவே அந்த வினை செய்தவனுடைய அறிவின் கண்ணே இந்த வினைகள் எல்லாம் அடங்கி கிடக்கும், அடங்கி கிடந்து அவ்வளவு காலத்துல அது பயணம் தரும் அவ்வளவுதான் இல்லையா. இந்த பிறவியில் அந்த வினைகள் கிடக்கின்றன, அடுத்த பிறவிக்கு எப்படி வரும் ஏன் கேட்பான? வினையை செய்தவனுடைய அறிவுல அடங்கி கிடக்கும்னு கொள்ளுவோம் ஐயா அப்படிங்கிறான். இதுக்கு என்ன விடை சொல்ல போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இம்மை அம்மையாதல் பற்றி இம்மை மறுமைன்னு சொல்வதனால வேறிடம் என வேண்டாம், இட வேறுபாடு சொல்ல வேண்டாம். இருமையிலும் வினை செய்தாரின் வேற்றுமையின்மையில், இந்த பிறவியிலும் வினை செய்தான், அடுத்த பிறவி அவன் எடுத்து அதுல வேற வினை செய்வான், போன பிறவியில வாழ்ந்தவனையும் வந்தான், இந்த பிறவியில வாழ்ந்தவனும் வந்தான், ஏதாவது ஒரு உயிர் எடுத்துக்கிடும். அந்த உயிருடைய போன பிறவி இந்த பிறவின்னு பார்த்தா, போன பிறவியில வினையை செய்தவனையும் வந்தான், இந்த பிறவியில பலனை அனுபவிக்கணும் வந்தான் இல்லையா. வினை செய்தாரின் வேற்றுமை இல்லை. எனவே செய்தவர் வினை, செய்தவர் அறிவின் கண்ணே அடங்கி செய்கிடும் தலை முதலி என போல ஆண்டே பயனை தோற்றுவிக்கும். செய்த வினை இருக்கின்றதே, அந்த வினையை எவன் செய்தானோ அவன் அறிவிலேயே அவன் செய்த வினை தங்கி கிடக்கும். அது வயல்ல கிடக்கிற உரம் பலனை தருவது மாதிரி அவன் அறிவில தங்கியிருந்து அவன் அறிவிலேயே அது பலனை ஊட்டும் அப்படின்னு கொள்ளலாம். இது அமையும், இது பொருந்தும் அப்படின்னு. ஆகலின் திரவியம் ஓமை அன்று என மறுத்தல் பொருந்தாது. ஆகவே நீங்கள் சொன்ன திரவிய, நாங்கள் சொன்ன திரவிய ஓமை பொருந்தாதுன்னு நீங்க மறுத்தது சரியில்லை, மறுக்கக்கூடாது என்பாரை நோக்கி அதனை பரிகரித்தற்கு எழுந்தது வருந்தையுள் என்பது. எப்படி தோற்றுவாய் ஒவ்வொரு செயலுக்கும் அற்புதமா. நாம் அந்த பாடலை வந்து இந்த ஒவ்வொரு தர்க்க கருத்துக்களையும் பார்க்க முடியாது. அவர் ஒன்று சொல்றார், சாமி ஒன்று சொல்றார், அருளந்தி சிவாச்சாரியார் ஒன்று சொல்றார். அவன் என்ன நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்கிறான், அருளந்தி சிவாச்சாரியார் எந்த நோக்கத்தில் பதில் சொல்றாங்க, அந்த நோக்கத்தை அப்படியே எடுத்து எடுத்து நமக்கு கொடுப்பது நம்முடைய சிவஞான சுவாமி தான். எவ்வளவு அற்புதமாக நமச்சிவாமூர்த்தியுடைய குருவர்கள் பரிபூர்ணமாக தங்கியிருந்து அவர்களுக்கு அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து எடுத்து காட்ட வைக்கிறார்கள். ஆகவே சில பொருள்கள் தான் கெட்டா பயந்துரும், எல்லா பொருள்களும் அப்படி இல்லை. அந்த கருத்துலாம் உரையாசிரியர் தான் காட்டியிருந்தார். அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளை கொள்ள வேண்டும் சொன்னா அப்போ அது வேற இடத்துல எல்லாம் பலர்ந்துருது. வினை தடைகள்லாம் போட்ட வயல் அந்த ஒரே இடத்துல பலர்ந்துருதுன்னு சொன்ன பொழுது கெட்டு பலன் தராத பொருள்கள் வேற இடத்துல பலர்ந்துருன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த தர்க்க சிந்தனைகளை எல்லாம் காட்டுவது உரையாசிரியர். இந்த அடிப்படையில தான் மீமாம்சகன் நம்மோடு தர்க்கம் பண்ணுகிறான்னு அந்த நுட்பத்தை எல்லாம் நமக்கு நம்முடைய உரையிலே வைத்து காட்டுவது நம்முடைய மாதவ சிவஞான இவர்கள் ஆகிய பிறந்தவர்கள் தான் அற்புதமாக காட்டுகிறார். இப்ப சொல்றான், இப்ப வந்து எல்லாத்துக்கும் மேல சொல்றான், ஐயா இடம் இட வேறுபாடே சொல்ல வேண்டாம் ஐயா, யாரு வினை செய்தானோ அந்த செய்தவனுடைய அறிவிலேயே அந்த வினைகள் எல்லாம் வந்து ஒடுங்கி கிடக்கின்றன. அடுத்த பிறவியோ காலமோ வரும்பொழுது வயல்ல போட்ட உரம் வந்து தக்க பருவத்துல பலன்.
2: திருச்சி கம்பளம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அறவே அறத்தின் வடிவமாய் உள்ள பெருமானே, சகலம் கண்கான் தகுதி தகுதித்தாக துகளில் தியானம் துறவாது. இறைவன் உருவம் உடையவன் என்றால் அவ்வுருவத்தை கண்ணால் காணுகின்ற பொழுது அது தியானத்திற்கு எளிமையாக நமக்கு கை கொடுக்கும். உருவமுடையவன் என்று சொன்னான். நிஷ்கடம் கட்கான் தகுதி நீடித்து அங்கனம் இருக்கின்ற பொழுது இறைவனை உருவமற்றவன் என்று கூறுவதால் அவனை எப்படி நாம் அடைவது? உட்க ஒடியது ஓட மிக்க பாவனை படியாது ஆவகை அறிது. எனவே அவனுக்கு வடிவம் என்ற ஒன்று இல்லாத காரணத்தினாலே அவனை நம் மனத்தால் பாவித்தல் இயலாதே. இவ்வகையில் நான் எப்படி நான் தியானம் செய்வது என்று மாணாக்கர் ஒரு கேள்வியை கேட்பதை போல் அங்கே வைக்கிறார் நம்முடைய வாகிச முனிவர். அப்படி எனில் அப்பா, அவன் உருவம் உடையவன் அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு லீலைக்காக ஒரு அறக்கருணை மறக்கருணை செய்வதற்காக அவன் ஒரு வடிவத்தை எடுக்கிறான். நிரந்தரமான வடிவமற்ற அந்த பொருளை அவனை சொல்லுகின்ற பொழுது அவன் உருவமற்றவன் என்று சொல்லி காட்டப்படுகிறதே. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லான் என்று சொல்லப்படுகிறதே. வடிவமற்ற அவனை நான் எப்படி தியானத்தால் சென்று அவனை கூடுவது என்று கேட்பாயாயின் எனில் மேவினை நனே உழல். இப்படி நீ சொல்லுவதை மேவினை நனி உணர், இப்படி நீ கேட்கின்ற நீ நான் சொல்லுவதை நன்றாக கேட்பாயாக என சொல்லி அங்கே அழகாக முதல்ல இறைவன் எப்படிப்பட்ட தன்மையவன், ஏன்னா அவன் வடிவமற்றவன் என்று சொல்லி விட்டாய் அல்லவா, ஆனால் அவன் எப்படிப்பட்ட தன்மையவன் என்பதை முதலில் சொல்லுகிறேன் என சொல்லி இறைவனது இலக்கணத்தை இறைவனது இயல்பை இறைவனது தன்மையை முதல்ல உபதேசம் பண்றான். இறைவன் எப்படி விமலன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் தூயவன், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்கியவன், அவன் தூய்மையான ஆகையினாலே அவன் விமலன். விமலன் என்றான் நின்மலன் தூயவன். ஓவா நிலைமையன், அவன் எப்பொழுதுமே ஒருமுடித்தான நிலைமையை விட்டு நீங்காதவன், எப்போதும் இனியான எண்மனத்தை வைக்க உருபிடித்தான நிலையிலே இருப்பான். உயிர்கள் ராட்சசம் தாமசம் சத்தும் என்ற முக்குணங்கள் உயிர்களிடத்தை மாறி மாறி வருகின்ற காரணத்தினாலே குணங்கள் மாறுபடும் வேறுபடும். ஆனால் இறைவனிடத்தே அந்த குணம் இல்லாத காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான், அவன் உருபிடித்தாகவே இருக்கிறான். ஓவா நிலைமையன், என்றைக்கும் உருபிடித்தாகவே இருக்கிறான். குணமுக நிவந்தோன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் ஒருவடித்தாக இருப்பது காரணத்து குணம் உக நிவந்தோம், முக்குணங்களிலே இருந்து அவன் நீங்கியவன். முக்குணம் நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, முக்குணங்களில் இருந்து நீங்கியவன், அது ராட்சசம் தாமசம் சத்துவம் என சொல்லக்கூடிய முக்குணங்களில் இருந்து நீங்கியவன். இந்த ராட்சசம் தாமசம் சத்துவம் என சொல்லுகின்ற இவைகள் அவனுக்கு இல்லை. உரு இளன், அதனாலே அவனுக்கு யாதொரு வடிவம் என்பது இல்லை. யாதொரு வடிவம் என்பது நிரந்தரமாக இல்லை. அறிவு அறியாமை அகன்றோன், அறிவு அறியாமை அகன்றோன். அவனிடத்தில் அறிவும் அறியாமை ஆகிய இறைவன் அறிவு என்றார். இதுவரை தெரியாதது இப்ப தெரிஞ்சது நடக்கும், இப்பந்தான் எனக்கு அறிவு வருது, இப்ப இதுவரை தெரியாமல் இருக்கு. அவன் அறிவு என்பது அவனிடத்தே இல்லாதது. ஏன் அறிவு என்பது இல்லாத இடத்தில் உதிப்பதுதான் அறிவு. ஆனால் இவன் இயல்பாகவே முற்றறிவு உடையவன், அதான் அறிவு அறியாமை அகன்றவன். அவன் முற்றறிவு உடையவன், அறியாமை அகன்றோன். எதையும் அறியாமல் இல்லை, எதையுமே அறியாமல் இல்லை, எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற தன்மையில் உள்ள அறிவு அறியாமை அகன்றோன். பொறுப்பினை யோக வியோகம் ஒழித்தோன். இப்ப நாமெல்லாம் மாயாகாரியமாகிய நம்முடைய இந்திரியங்கள் முதலான கருவிகளை கொண்டு உலக பொருள்களில் தொடர்பு கொள்ளுகிறோம். அந்த கருவிக்கரணங்கள் இல்லாத நிலையிலே நாம் உலக பொருள்களின் தொடர்பை ஒழித்திருக்கிறோம், அறியாதிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை போன்ற அன்றி கருவிக்கரணங்களோடு கூடி உலகத்தை அறிபவன் அல்ல. அவன் ஒன்றை அறிவதற்கு எதையும் சார்வதில்லை, கருவிக்கரணங்கள் தேவையில்லை. இப்ப நான் ஒன்று கேட்கணும்னா காது இருக்கணும். இந்த காது என்று புலன் இருந்தால்தான் நமக்கு என்னது அங்கே நான் அதை பயன்படுத்தி அறிய முடியும். கண் காது மூக்கு நாக்கு முதலிய இந்திரியங்கள் முதலானவர்கள் இருந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அந்த இந்திரியங்களும் உள்ளிருக்கிற புலன்களோடு பொருந்த வேண்டும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என சொன்னால், கருவி கரணங்களோடு கூடி எதையும் அறியக்கூடிய தன்மையில் அவன் இல்லை. அப்ப கருவி கரணங்கள் இல்லை. அப்ப கருவி கரணங்கள் இல்லாததாலே அவன் அறியாமலும் இருப்பதில்லை. கருவி கரணங்கள் இல்லாததாலே அவன் எதையும் அறியக்கூடிய தன்மையில் இல்லை என்று கொள்ளாதே. கருவி கரணங்கள் இல்லாவிட்டாலும் அவன் எல்லாமே அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவன், எல்லாமே அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவன். அதான் ரொம்ப முக்கியமான. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்துல ஒரு பகுதி சொல்றார், சோழ மன்னனானவன் தான் காவிரியிலே சென்று நீராடுகிறார். காவிரியிலே சென்று நீராடுகிற போல நல்ல முத்து ஆரத்தை அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லி கொண்டு கங்கையாக பாவித்து அந்த காவிரியில நீராடுகிறார். அப்படி காவிரியிலே நீராடுகின்ற அந்த சமயத்துல இப்படி மூங்கி எழுகின்ற பொழுது கழுத்தில் இருந்த அந்த முத்து மாலை இப்படி கலன்று கீழே ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. மாலை கலந்து இப்படி ஆற்றுல விழுந்துட்டு ஆக அழகாக இருந்த அந்த முத்து மாலை என்ன செய்தது, கலன்று ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு. உடனே என்ன செய்வார், பெருமானே என் கழுத்திலே கிடந்த மாலை கங்கை இந்த காவிரியில் விழுந்து விட்டது, அது நீரே கொள்ளும், நீரே ஏன்று கொள்ளும். இது எங்க நடந்தது, காவிரி நதிக்குள்ளே சோழ மன்னன் செய்த செயல். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாதவராகி என்ன செய்கிறார், அங்கே கோயிலுக்கு வர்றார். வருகின்ற பொழுது அங்கே அபிஷேகம் நடைபெறும், திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அப்பொழுது சிவாச்சாரியார் அவர் காவிரியினுடைய அந்த புண்ணிய நீரை தலையில் சுமந்து வந்து சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு வைக்கிறார். அப்படி வைக்கின்ற பொழுது அதை கண்ணார முன்னிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சோழ மன்னன். எப்பொழுதுமே அபிஷேகம் நடக்கின்ற பொழுது கண்ணால பார்க்கணும். அபிஷேகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் எந்த செயலும் செய்தல் கூடாது. இதைத்தான் நான் குறிப்பா சொல்ல முடியும். அபிஷேகம் பார்க்கின்ற பொழுது கண் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கும். அபிஷேகத்தை காணுதல் என சொல்லக்கூடியது நம்முடைய மலம் கழுவுதல் அர்த்தம். எனவே வைத்த கண்ணை எடுக்காமல் அப்படியே சோழ மன்னன் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிவாச்சாரியார் குடத்தை கவிழுகின்ற பொழுது அந்த குடத்தின் உள்ள இருக்கின்ற இவர் கழுத்திலே காவிரி ஆற்றில் விழுந்த அந்த முத்து மாலை சிவனது கழுத்திலே சென்று விழுகிறார். சிவமே ஆகையினாலே எல்லாம் அறிவார், அவர் உள்ள கிடக்கையையும் அறிவார். ஆகையினாலே அவன் கருவி கரணங்கள் கொண்டுதானே இல்லை, ஆகையினாலே பெருமானானவன் எல்லாம் அறிகின்ற ஒரு தன்மை உண்டு. இதே போல அர்த்தத்த சிவாச்சாரியார் கோயிலுக்குள்ள அங்கே வேள்வி அக்னி குண்டம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அக்னி குண்டம் செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு சோழ மன்னன் வர்றார். அப்படி அக்னிகுண்டம் செய்து கொண்டிருக்கிற அங்கிருந்து அந்த யாக குண்டத்திலே நெய்யையும் பொறியையும் இட்டு வேடு செய்கின்ற அந்த அறத்த சிவாச்சாரியாருக்கு சோழ மன்னனானவன் அகம் மகிழ்ந்து ஒரு செம்பட்டு ஆடையை பரிசாகப்படுத்துகிறார். அவன் செம்பட்டு ஆடையை பரிசாகப்படுத்த உடனே அந்த யாக சிந்தனையிலே இருக்கிற அறத்த சிவாச்சாரியார் அதை வாங்கி குண்டத்துக்குள்ள போட்டார். யாக சிந்தனையை வாங்கி குண்டத்துக்குள்ள போட்டார். குண்டத்துக்குள்ள போட்ட உடனே இந்த சோழ மன்னன் பார்க்கிறான், நாம் அவரை எவ்வளவு மதித்து அவருக்கு இந்த செம்பட்டாடையை கொடுத்தேன், அது தனக்கென்று வைத்துக் கொள்ளாது, அதை நம்முன்னே அக்னியிலே போட்டு விட்டானே என சொல்லி மனசுல ஒரே நெருடல். அடுத்த சிவாச்சாரியர் இதை ஏன் செய்தார் என்று மனசிலே நெருடல். அப்படி நெருடலோடு சென்று மூலவரை தரிசிக்க செல்வார். மூலவரை தரிசிக்க செல்லுகின்ற பொழுது எந்த செம்பட்டு ஆடை அக்னி குண்டத்தில் இடப்பட்டதோ அந்த செம்பட்டு ஆடை அந்த பெருமானுடைய திருவரையிலே அங்கே இருக்கிறது, மேலே சாத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலும் இதை யாரேனும் கூறி தெரிவித்துதான் இறைவன் அறிய வேண்டும் என்பது அல்ல. கருவி கரணங்கள் இன்றி சர்வ வியாபியாக இருந்து எல்லாவற்றையும் ஒருங்கி அறியக்கூடிய ஆற்றல் நம்முடைய சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஆகையினாலே பொறிவினை யோக வியோகம் ஒழித்தான். எனவே நம்மை போல கருவிகளோடு கூறி உலகத்தை அறிபவனும் அல்ல. அவனுக்கு கருவி கரணங்கள் இல்லாத காரணத்தினாலே அவன் எதையுமே அறியாமல் இருப்பதும் அல்ல. சர்வ வியாபியாக இருந்து எதையுமே நன்றாக அறியக்கூடிய ஆற்றல் அப்பெருமானுக்கு உண்டு. தூமன சந்தர்ப்பத்தோடு சகலம் கலை எங்கனும் தீர்வு இரிய இருந்தோன். இந்த நடை கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார், என்ன அலைகளுக்கு தகுந்தபடி நம்முடைய உணர்வுகள் மாறும், என்ன அலைகளுக்கு தகுந்தபடி உணர்வுகள் மாறும். அத்தோடு மட்டுமல்லாது

இருப்பதாக கிடையாது. எப்போதும் இறைவனாகவே நம்முடைய பெருமான் இருப்பார். நனவு கனவிலே இந்த உயிர்களானது உழன்று வருவதைப் போல, உணர்வுகள் மாறுவதைப் போல உணர்வு அவனுக்கு இல்லை. அத்தோடு மட்டுமல்ல, பொங்கிய மதி ஆந்தாரம் மடித்தோன், இதான் ரொம்ப முக்கியம். தனக்குள்ள கரண அறிவினால் உண்டாகுகின்ற தன்முனைப்பை கெடுத்திருப்பவன், அவனுக்கு தன்முனைப்பு என்கின்றது இல்லை. தன்முனைப்பு என்பது சிவத்திரம் ஒன்றும் கிடையாது. நானே மேலானவன், என்னை நீங்கள் வணங்குங்கள், நானே பதி என்ற அந்த தருக்கு ஷெருக்கு நம்முடைய சுவாமியிடம் கிடையவே கிடையாது. எப்படி அவன் நம்மிலும் என்ன செய்ய நம்மை செய்கிறான்? அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நாம் செலுத்துகின்ற அன்பினை விட அவன் செலுத்துகின்ற நம்மை செலுத்துகின்ற அன்புதான் பெருசாக இருக்கும். அந்த செருக்கு இருந்து அப்படி செய்யுமா? லேசாக ரெண்டு செய்தியை தெரிந்து விட்டால் நாம தற்கிறோம். எனக்கு 10 தேவார பதிகங்கள் தளவாடமா தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை செய்ய வல்லவன், இதை செய்ய வல்லவன் என்று ஒரு செருக்கு நம்மிடத்தே ஏற்படும். ஆனால் நம்முடைய பரம்பொருளாக எம்பெருமான் எல்லாம் அறிந்திருக்கின்ற தன்மையுடையவனா இருந்தாலும், எதையுமே சங்கல்ப மாத்திரமே செய்யக்கூடிய ஆற்றல் அந்த பெருமானிடத்தே இருந்தாலும், அப்பெருமானிடத்தில் தன்முனைப்பு என்பது இல்லாது இருக்கின்றார். ரொம்ப முக்கியம். பொங்கிய மதி ஆங்காரம் அடித்தோன், விதியால் அபாயன், அப்பேற்பட்டவனை கருவி கருவணங்களால் அறியப்படாதவனா இருக்கின்றான். கருவி கரணங்களால் அறியப்படாதவன் ஏன்? இந்த கருவி கரணங்கள் என சொல்லக்கூடியது அவைகள் ஜடப்பொருள். அவைகளால் ஒன்று அறியப்பட்டது என்றால் அதுவும் ஜடமாகி அழியக்கூடிய பொருளாய். ஆகையினாலே கருவி கரணங்களால் அறிய முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றான். விதியால் அபாவன், அதைத்தான் அவன் ஏனைய பொருள்கள் கருவியால் அறியப்படுபவன் அன்று. அவனை பாவா பாவத்து, அவன் பாவனையில் அப்போதைய அகப்படுவானா? அகப்படுமாட்டானோ எனில் உயர்வரு அபாவம் ஒழித்து, உயர்வல்லாத பாவிக்கப்படான் என்பதை ஒழித்து அவன் பாவத்திற்கு அகப்பட மாட்டான் என்று நினையாதே. பாவத்திற்கு அகப்பட மாட்டான் என நினை, வாக்கு மனம் கழிய நின்ற மறையோனேங்கிற, வாக்குக்கு அப்பாற்பட்டவன், மனதிற்கும் அப்பாற்பட்டவன், மனம்தானே பாவனைக்கு காரணம். ஆகையினாலே நமக்கு அப்பாற்பட்டவன் என நினையாது, மனாதீத கோச்சரனாக இருந்தாலும் அவப்பட நினையாது, நீ அவனை பாவனை செய். அப்ப அவனை ஏன் அபாவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பாவனை கெட்டாதவன் என்று நூல்கள் சொல்லுகிறதே. அப்ப அதுக்கு என்ன பண்ற? அதை பெற சொல்றான்ப்பா, இதை முடிச்சிட்டு சொல்றேன். ஆனால் அவன் அபாவன் என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு அவனை பாவனை செய்யாமல் விடாதே. அவன் பாவனைக்கு அகப்படுவான். எந்த மாதிரி பாவனைக்கு அகப்படுவான்? அதுதான் இங்கு ரொம்ப முக்கியம். அரும் பாவத்து உற்றவன், அருமையான பாவத்திற்கு உட்பட்டவன். எந்த பாவத்திற்கு உட்படுகிறான் என சொன்னால், பாவனை செய்கின்ற ஆன்மாவினுடைய பக்குவத்தன்மைக்கு அவன் அகப்படுகிறான். எப்படி இந்த ஆன்மா எப்படி பக்குவத்துக்கு வரணும்? இதுவரை நான் அறிந்தது, இதுவரை நான் உணர்ந்தது, இந்த கருவிக்கரணங்கள், இந்த கருவிக்கரணங்கள் எல்லாம் ஜடப்பொருள். நான் கருவி கரணங்களாகவே இருந்து விட்டேன். என்னில் அந்த கருவி கரணங்கள் வேறு, அது சடப்பொருள் என அந்த கருவி கரணங்கள் இருந்து நீங்கி தெளிந்து இறைவன் தன்னில் வேறானவன் என்று நினையாது, நானும் அவனே என்று ஒன்றாய் கலந்து நிற்கின்ற கலப்பினை உணர். அது ரொம்ப முக்கியமான பகுதி. இறைவன் ஒன்றாகவும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான். அந்த கலப்பை மறந்துடாதப்பா. அவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல அவன் நினைக்கணும்னா கருவி கரணங்கள் இருந்து நீங்க. ஏனெனில் இது மாயைக்குத்தான் இந்த கருவி கரணங்கள் இழுத்து சொல்லும். கருவி கரணங்கள் இருந்து நீங்க நிலையிலே அந்த பெருமானானவன் அவன் நான் என்ற ஒன்று மனதிலே வைத்துக் கொண்டான், அவனாகிறேன் என்ற பாவனையில் நிற்காயாக. அப்படி நான் அவனில் கலத்தல் கூடும். ஏன் அவன் எண்ணில் கலந்திருக்கிறான், அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்னுடைய

0: இருக்கின்றான் என்பதை அறிந்து ஒன்றாய் உடனாய் வேறாக என்னோடு இருக்கின்ற அவனை நான் இப்பொழுது அவனாக மாறி காண்பேன் என சொல்லி அந்த பாவனையிலே இரு என்று அழகாக உணர்த்தி காட்டுறான். அது என்ன அர்த்தம்? முதல்ல தத்துவ கூட்டங்களில் இருந்து விடுபடணும், இரண்டாவது அவன் பாவனைக்கு அகப்படுவான், அதுல மாற்றமே இல்லை. அப்ப அபாவன் என்று ஏன் சொல்லப்படுகிறதுக்கு பின்னால சொல்லி காட்டான். அபாவன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதற்கு பின்னால சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கின்ற பொழுது அதிலே இறைவனை பற்றி இன்னொரு இலக்கணத்தை மீண்டும் சொல்லி காட்டுகிறான். இறைவன் எப்படிப்பட்டவன், யாரை பற்ற போகிறாய் தெரியுமா? ஏது காலம் செற்றோன், தன்னுடைய செயல்கள் எதையும் கட்டுப்படுத்துகின்ற காலமோ வேறு எதுவுமே அவனை இல்லை. அவனுடைய செயலை எதுவும் கட்டுப்படுத்துவது இல்லை, செயல்கள் எதையும் கட்டுப்படுத்துவது இல்லை. அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அரக்கர்கள் வந்து கொடூரத்தன்மை பலம் வந்து எப்ப இருக்கும்னு இராக்காரத்துல தான் இருக்கும். அதனால அவருக்கு நிசிசரர்னு பேர். அதுலேயும் இந்த பகல் முடிந்து இரவு வருகிற அந்த நேரத்துல ரொம்ப கோரமா இருக்கும். ஆனா உச்சி வேலைகளில் அவங்களுக்கு எந்த சக்தி இருக்காது. ஏன்னா சில பேர்களுக்கு ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலை காலம் கட்டுப்படுத்தி விடும். அதனாலதான் தாடகை வதம் செய்கின்ற முற்படுகின்ற பொழுது ராமபிரான் எனக்கு விஷ்வாமித்திரர் சொல்றார், எப்பா இந்த பகல் பொழுது முடிய போகிறது, முடிந்து அந்தி பொழுது வரப்போகிறது, அந்தி பொழுது வந்தால் இந்த அரக்கர்களுக்கு அதிக பலம் வந்துவிடும், அப்பொழுது நீ சிரமப்பட வேண்டியிருக்கும், இப்பொழுதே பானத்தை விடுனார். இந்த காலம் வருவதற்குள்ளாக பானம் விடுனார், உடனே பானத்தை போட்டார். எனவே சிலவருடைய செயலுக்கு காலம் கட்டுப்படும், சிலவர் செயலுக்கு வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் இறைவன் எப்படி, ஏது காலம் செற்றோன், அப்பெருமானது செயலினை கட்டுப்படுத்துகின்ற காலமோ எதுவுமே இல்லை என சொல்லி காட்டி அப்பேற்பட்ட அந்த பெருமானை இன்னும் எப்படிப்பட்ட தன்மையுடையவர் என்று சொல்லி காட்டுகிறார். தீண்டல் போகோன், தீண்டல் போகன் ஒரு பொருளிலும் தோய்வு உடையவன் அல்ல, ஒரு பொருளிலும் தோய்வு உடையவன் அல்ல. உதாரணமாக நம்முடைய சிவாலயத்திலே கல் விக்கிரகத்தில் வைக்கிறோம், இந்த கல் விக்கிரகமே சிவம் இல்லை. ஏனில் அந்த கல் விக்கிரகம் என சொல்லக்கூடியதிலே காலப்போக்கிலே வெள்ளத்தாலோ அக்னியினாலோ அது சிதலம் அடைகின்ற பொழுது அப்போ சிவம் என்னாச்சுன்னு நினைக்கக்கூடாது. எனவே எந்த பொருள் அவன் கலந்திருப்பானே தவிர கலந்திருக்கின்ற பொருளில் அவனே ஆக இருப்பதில்லை, ஒரு பொருளிலும் தோய்வு உடையவன் அல்ல. ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டியது. அதாவது சில காலங்களில் சிவலிங்கம் சேதப்படும், வெள்ள காலங்களிலும் அக்னி சில இடத்துல ஏற்படுகின்ற பொழுதும் என்ன செய்யும் என சொன்னா அந்த சிவலிங்கங்கள் சேதப்படும். இதெல்லாம் லிங்க வகைகளில் அந்த கும்பாபிஷேக வகைகளில் சேரும். அப்போ சிவலிங்கத்தை மாற்றுவாங்க. அப்போ சிவலிங்கத்தை மாற்றுகின்ற பொழுது ஒரு விதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த சிவலிங்கத்திலும் அது சேதப்பட்டதாலே சிவனுக்கு ஏதும் நேர்ந்தது என்பது பொருள் அல்ல. அப்போ அந்த சிவலிங்கத்தை என்ன செய்வார்கள் என சொன்னார், பழைய சிவலிங்கத்தை அந்த கருவறைக்கு உள்ளேயே அதை வைத்து மூடிவிடுவார்கள். கருவறைக்கு உள்ளேயே மூடிவிட்டு புதிய ஒரு சிவலிங்கத்தை உத்தரவு பெற்று பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் என்ன விதி சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், மூலவராகிய சிவலிங்கத்தை மாற்றுகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு இடவதேவர் முன்னால் இருப்பார். இப்பொழுது வேறு ஒரு சிவலிங்கம் வைக்கின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிற இடவதேவரோடு சேர்த்து இந்த இடவதேவரோடு சேர்த்து வைக்கணுமா, ரெண்டு இடவதேவர். அதனால சில கோயில்களில் பார்த்தோம்னா மூலவர் ஒருவர் இருப்பார், முன்ன ரெண்டு இடவதேவர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்துருப்பாங்க, அடுத்தடுத்து இப்படி இருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால், மூலமாய் இருந்த இதற்கு முன் இருந்த சிவலிங்கம் பின்னப்பட்டு விட்டது, அதை மாற்றி இருக்கிறார்கள், உத்தரவு பெற்று மாற்றி இருக்கிறார்கள் அர்த்தம். ஆகையினாலே சில பொருள்களிலே அவன் கலந்திருந்தாலும் கூட அதில் அவன் தோய்வடைவதில்லை. ஆக தீண்டல் போகேன், தீண்டாது ஆதல் போகேன், ஆனால் எப்பொருளையும் விட்டு அவன் நீங்கி இருப்பவனும் இல்லை. ஆனால் அதை விட்டு நீங்கவும் இல்லை. அதனால்தான் கருவறைக்குள்ளேயே வைத்து விடுகிறார்கள். அவன் இன்னும் நீங்கவில்லை என்ற பாவனையினாலே தான் அந்த பழைய மூர்த்திக்கு உள்ள இடவதேவரை வைத்து புதிய மூர்த்திக்கு புதிய இடவதேவரை வைப்பார்கள். மாண்ட ஆகமடைதல் போகான், அவன் உடம்போடுதான் எதையும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அகரல் போகோன், உடம்பினை நீங்கி இருப்பதும் அல்ல. உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொரு கண்டேன். எனவே அவன் எல்லா உடம்புகளிலும் இருக்கிறான், தான் ஒரு திருமேனி எடுத்தும் இருப்பான். அகரல் போகும் விகற்பம் மேவோன், என்றைக்குமே மாறுதல் என்பது அவன் இல்லை, என்றைக்கும் ஒருபடித்தான தன்மையிலேயே அவன் இருப்பான். விகற்பமேவோன் தரிப்பது தவிர்ப்பவன், தனக்கு ஆதாரம் என்று எதையுமே இல்லாதவன், பற்றுக பற்றற்றான் பற்றினேன், பற்றற்றான் எதையுமே தனக்கு ஆதாரமாக அவன் கொள்வது இல்லை. இப்ப நான் இருக்கணும்னு எனக்கு ஆதாரம் இப்போ எது, நாற்காலியில் உட்கார்ந்துருக்கான். இந்த நாற்காலிக்கு ஆதாரம் பூமி. ஆனால் இறைவன் பற்றுக பற்றற்றான் பற்றினேன், பற்றற்றான் என்பது எதையுமே தனக்கு ஆதாரமாக இல்லாது தரிப்பது தவிர்த்தோன், ஒரு ஆதாரம் இல்லாமல் இருப்போன். ஈச்சை மட்டும் ஆசிரியம் செற்றோன், ஒரு பொருளிலே ஆசையையும் ஒருவரை சார்ந்திருத்தும் ஆகிய இரண்டும் இல்லாதவன், எப்பொருளிலும் ஆசையும் இல்லாதவன், யாரையும் எதற்கும் சார்ந்திருக்க வேண்டிய தன்மையும் அவன் இல்லாதவன் என்று அங்கே சொல்லி காட்டவன். சரி, இப்பேற்பட்ட ஒரு பெருமானை இவன் அபாவன் ஆவது என்று மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே சொல்லியிருக்கேடே, இந்த மனதிற்கும் எட்டாதவன் என்று சொன்னால் அப்ப அதற்கு பொருள் என்ன என்று அழகாக ஒரு கேள்வியை கேட்கிறார். இதற்கு அபாவன் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னா, சில இடத்துல நாம கவனமா பொருள் கொள்ளணும். இறைவனை சொல்லுகின்ற பொழுது ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் என்று சொல்லி காட்டப்பட்டது. ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான், இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல திருவாசகத்துல ஒரே ஒரு இடத்துல நிந்தா சுதின்னு ஒண்ணு வருகிறது. இறைவனை இயேசுவதை போல ஒரு பாடல் இருக்கிறது, நிந்தா சுதின்னு பேரு. உரை தரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விளை தருவேனை விடிது கண்டாய் விடில் வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். பார்த்தா கண்டந்தறி என்று நான் சொல்லுவேன், யார் இறைவனை நான் படிப்பேன் என சொல்லி காட்டுகிறான். எப்படி கண்டம் கரியேன் என்று நான் உன்னை சொல்லுவேன், கண்டம் கரியேன். கண்டம் கரியன் என்ன பின்னர் நினைச்சுதா, வேறு நஞ்சு உன் மழை தரு கண்டன் உன்னை கருங்கண்டன் கண்டங்கரியன் கண்டங்கரியன் என்று சொல்லுவேன். குணமில்லாதவன் என்று நான் ஏசுவேன். மானிடன் நீயும் என்னை போல் வடிவம் இருக்கிற காரணத்தில் மானிடன் தேய்மதியன் அறிவு குறைந்தவன் என்று சொல்லுவேன். பழைதரு மா பரன் ஒரு பழைய பஞ்சாங்கம் என்று உன்னை நான் ஏசுவேன் என்றென்று அறைவன் பழிப்பினையே இப்படியெல்லாம் உன்னை ஏசுவேன். அப்ப இந்த இடத்துல கவனமா கொள்ள வேண்டிய ஒரு பகுதி நஞ்சு உன் மழைதரு கண்டம், அவன் கண்டம் கரியன்னா அவனுடைய கண்டம் நீளமாக இருக்கிறது, அவனுடைய அருளின் வெளிப்பாடு நீலகண்ட மூர்த்தத்தை சொல்லி காட்டுறான். நம்ம யாராவது சொன்னா அவன் கண்டம் கரியப்பையா அப்படி ஏசுவும் இல்லையா. ஆனா இங்கே கண்டம் கரியன்னா நீலகண்டன் ஆகிய மூர்த்தம் மலைதரு கண்டன் குணம் இலிங்கிறார். இந்த குணம் இலி என்பதற்கு விளக்கத்தை நான் பின்னால சொல்றேன். குணம் இலி மானிடன், மானிடன்னா மனுஷன் அர்த்தம் எடுத்துடாது, மான் இடன் வலக்கையில் மானை தாங்கியவன். எப்படி அத நின்ன செய்த கொண்டு வர்றார் பாருங்க, மானிடம் தேய்மதியன் அறிவு குறைஞ்சவன் அர்த்தம் இல்ல, தேய்ந்து போகின்ற அந்த சந்திரனை சடையிலே வாழ்ந்தவன், தக்கன் யா சாபத்தினாலே தேய்ந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சந்திரனை அணிந்தவன் அதான் தேய்மதியன். பழைதரு மாபரன் பழைய பஞ்சாங்கம் என்பதல்ல, முன்னையை படம்பொருக்கும் முன்னையை படம்பொருள் என்று அறைவன் பழிப்பினையே. எனவே இதுல நாம வந்து நிந்தாசுதியில எது சரியான பொருள் என்று சொல்லணும். இப்ப இந்த இடத்துல குணம் இலின்ட்டார், இந்த குணம் இலி என சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்துல நம்முடைய நூல்களில திருக்குறளை சொல்றார், கோளில் பொறியில் குணவிலமே என் குணத்தான் தாளை வணங்காதே, என் குணத்தான் தாளை வணங்காதே, என் குணத்து உலோமே என்று நாவுக்கரசு சுவாமி சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல குணம் இலியன்னு மணிவாசகர் சொல்றார், ஆனால் என் குணத்தான் என்று சொல்லுகிறோமே என்றால் என்ன பொருள் என்றால், குணம் இலி என்றால் அதற்கு பொருள் குணம் இலி என்றால் குணம் இரண்டு வகைப்படும். ஒன்று மாயா குணம். மாயா குணம் என சொல்லக்கூடியது ராட்சசம், தாமசம், சத்துவம், இது உயிர்களைத்தான் படுத்தும். இந்த குணம் இல்லாதவன். என் குணம் என சொல்லக்கூடியது இறைவனது அருங்குணம், மனநாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியில் ஆற்றல் உடைமை, வரம்புயில் இன்பம் உடைமை என சொல்லக்கூடிய இது. எனவே குணம் எண்குணம் என்பது எட்டு குணத்தை குறி, குணம் இல்லை என்பது மாயா குணத்தை குறிக்கிறது. இதே போல பாவன் என்றால் பாவத்திற்கு அகப்படுவன். அபாவன் என்றால் எப்படி? அபாவன் என்றால் எந்த ஒரு ஆன்மாவானது நான் சொன்ன நிலையிலே இருந்து பாசத்தலையால் கட்டுண்டு பாவனை செய்ய முற்படுகிறானோ அவனுக்கு அந்த பாவனைக்கு எட்டாதவன் அர்த்தம் எடுத்துக்கொண்டான். நல்ல கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. இவன் அபாவம் மாதல் எற்று, இவன் அபாவன் என்று சொல்லப்படுவது எதனால் என்றேர் குறியுடன் கூடான். பாசப்பொருள்களை கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா என்னதான் தியானம் செய்தாலும் உணரப்படாத பொருளாகவே தியானத்திற்கு எட்டாமல் இருப்பான். அதான் வாக்கு மனம் கிளியன் என்ற மறையவன். ஆதலால் உலகம் அவனை அபாவன் என்று அறிவு வீடா. எனவே அவர்கள் பாச தலையோடு கட்டிருந்து அவர்கள் தியானத்திற்கு முற்பட்டாலும் அது சரியான ஒரு தியானம் என்று ஒன்று இல்லாத காரணத்தினாலே அதற்கு அவன் அகப்பட மாட்டான். எனவே தியான முறையிலே யாரெல்லாம் சிந்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அகப்படுகின்ற பாவனாக இருக்கிறான். ஆனால் அதே சமயத்திலே பாச தலைகளோடு கட்டுண்டு அங்கே அலைபாகின்ற மனத்தோடு இருக்கின்றவன் என்னதான் அவன் பாவனை செய்து தியானத்திலே இருந்தாலும் அவனுக்கு அவன் புலப்பட மாட்டான். ஆகையினாலே தான் அவனை நோக்கித்தான் அபாவன், இந்த பாவனைக்கு எட்டாதவன். எனவே முறையாக பாவனை செய்பவர்களுக்கு எட்டுபவன், முறை சற்று பிசகி அங்கே மனம் ஒருநிலைப்படாத நிலை இருக்கின்ற பொழுது பாசத்தலையில கட்டுண்ட ஆன்மா அந்த ஆன்மாவினுடைய பாவனைக்கு இறைவன் எட்டுதல் மாட்டான் என்று அழகாக இங்கே நம்முடைய பெருமானவர் சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனுடைய தன்மையையும் இன்று நமக்கு அவன் பாவன் என்பதற்கு பொருளையும் அபாவன் என்பதற்கு ஒரு தன்மையையும் சொல்லி இறைவன் எப்படிப்பட்ட தன்மையை உடையவன் என்ற இலக்கணத்தை நாம் மீளவும் நமக்கு நினைவூட்டும்படியாக நம்முடைய வாகிசமன்ற குறித்தருள்கிறார் என சொல்லி இப்படி சிவோகம் பாவனையில் இருக்கின்றவர்களுடைய பெருமையை சொல்லி அடுத்து 69வது அகவலாகிய சத்தினி பாதம் என்பதை உபதேசமாக செய்ய தொடங்குகிறார் என்பதை கூறி அந்த சத்தினி பாதம் என்ற 69வது அகவலை அடுத்த அமர்விலே திருவுரு துணையோடு சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டமனம் ஆதிவாணிய அஞ்சலுத்தோடு வெண்பூதி வாழிய பூண்ணியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோதியில் சைவ குல மிக வாழியவே திருச்சிற்றம்பரம்
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பரம்.

இறஞ்சு

ஹரிய சேவேறு சேவடிகே.

0: இந்த சிறுமி என்கிறதுல ஒரு நயம் என்னன்னா, பெருமை பெருமனா இருந்தா கொஞ்ச நேரம் தாங்கும். சிறு மீன் என்பது குஞ்சு மீன், குஞ்சு அது அதிக நேரம் தாங்கும். சிறுமின் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையனை விடுதி கண்டாய். வெறு நீர்மை என்றால் கையால அருள் இல்லாதவனாய் சும்மா வெற்று ஆளாக இருக்கிறேன். வெறு நீர்மையனை விடுதி கண்டாய். வெயன் கங்கை ஒங்கி வருநீரும் அடுவுள் மலை சிறுது ஒணி வடிவின் வெள்ளை. அது விசாலமான கங்கையானது பொங்கி வருகின்ற நீர் மடுவு தலையில் இருக்கிறதாம். நீர் மடு, மடுன்னா குளம் போல. மலை சிறுதோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி. அந்த கங்கை ஆகிய அந்த குளத்திலே சிறு தோணியை போல, தோணின கப்பல் தோணி பரிசல் சொல்லுவோம் அல்லவா, அந்த தோணியை போல இப்படி சந்திரன் வளைவா இருக்கிறானா, தோணியை போல மூன்றாம் பிற சந்திரன் இப்படி வளைவா இருக்கிறான், அது தோணியை போல அந்த கங்கையிலே அந்த சந்திரன் விளங்குகிறான். மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் நிறம் பொருந்திய வெண்மை நிறம் பொருந்திய சந்திரனை பொதியும் சடைவான கொடுமணியே. அப்படி அந்த கங்கை வெள்ளத்திலே தோணி வடிவிலே மிதக்கின்ற சந்திரனை சடையிலே அணிந்தவனாகிய ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சிறுமையான மாணிக்கமே. அதே பெருநீர் அற சிறுமியின் வண்டாங்கு நினைப்பிருந்த வெறுநீர்மையனை விடுதி இருந்தாய். கையால விட்டு விட்டாயானால் கையால வேறு கதி இல்லாமையினாலே என்னை விட்டு விடாதே என்று சொல்லி வெயன் கங்கை உங்கி வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் உள்ளே குறுநீர் மதிபுதியும் ஜடைவான குடுமணியே. கங்கையும் சந்திரனும் சிவபெருமானுடைய தலையில இருப்பது ஒரு பெரிய தத்துவத்தை முக்கியமான குறிப்பை காட்டும். கங்கையும் சந்திரனும் உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மதி வேணியன். நிலவு சந்திரன், நீர் என்பது கங்கை. மற்றைய பொருள் இருந்தாலும் இந்த இரண்டு பொருள்களும் ஒரு முக்கியமான குறிப்பை காட்டுவது. கங்கை அளவில்லாத ஆற்றலோடு வந்தாள், அளவில்லாத வேகத்தோடு வந்தாள். அந்த வேகத்தை தடுத்து ஆண்டு வந்தார், வேகத்தை அடக்கி விட்டார். அதனால அளவில்லாத ஆற்றலுடையவன் சிவன் என்பதும். அதற்கு மேலே சந்திரன் தக்கனுடைய சாபத்தினாலே இறந்து போகும் தருவாய்க்கு வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் சாமிட்டு போகணும்னா இறந்து போயிருப்பான். அதனாலே அப்படி இறந்து போகிற நிலையில வந்த சந்திரனை காப்பாற்றி அவனுடைய கலையை எடுத்து தலையில வைத்துக் கொண்டபடினால அளவில்லாத கருணையையும் தெரிவிப்பது. சந்திரனை காப்பாற்றியது அளவில்லாத கருணையும், கங்கையை அடக்கியது அளவில்லாத ஆற்றலும். பார்த்த கங்கை அடக்கு வாட்போக்கியார் என்கிறார்கள். அதனால அளவில்லாத ஆற்றலும் அளவில்லாத கருணையும் கடவுள் உடையவன். அதை உலகலாம் உதற்கறிவன் நிலவுலாவி நீர்மதி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது பெரிய புராண பாட்டு. ஆகையினாலே இப்படி வெயன் கங்கை பொங்கி வருநீர் மடுவும் மலை சிறுதோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி புதியும் சடைவான கொடுமணியே. கொடுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று ஒன்றி உடுமணியேனும் விடுதி கண்டாய். அதனாலே முத்து போன்ற பற்களையுடைய பெண்கள் வழியிலே சென்று குன்றி உழுகின்ற அடியவன். இப்படியெல்லாம் சொல்லுவது உலகத்தார் இப்படி கெடுகிறார்களே என்பது எண்ணி அவர்கள் குற்றத்தை தன்மேலே ஏற்றி ஞானிகள் சொல்லுவார். அதனால உங்களை சிற்றின்பத்திலே மூழ்கி கையால நான் குன்றி விடுகிறேன். குன்றி விடுகிறேன் என்றால் சிற்றின்பத்திலே மூழ்குகின்றவன் குன்றி போவான். குன்றி குன்றி என்றால் அவன் வந்து நல்லகதியை அடைய மாட்டான், நல்லகதியை அடைய மாட்டான் என்பதை குன்றி விடும் அடியனை விடுதி கண்டாய். அப்படிப்பட்ட என்னை விட்டு விடாது. மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடைய அறுத்து வைத்து ஆட்கொண்டருடி. கையால மெய் முழுதும் கம்பித்து, மெய் முழுதும் கம்பித்தன்னா உடம்பு நடுக்கம் கொண்டு கையால உடம்பு சிலிசிலித்து கண்ணீர் ததும்பி உருகி அழுகின்ற வையடியாரு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்தும் வரையாறுகளுக்கு கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் புய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடையின் உடையா என்னை கண்டு உள்ளே என்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட மெய்யடியார்கள், மெய்யடியார்னா அப்படி சுவாமியை நினைந்து அந்த அருளை எப்பொழுது பெறுவது என்று சொல்லி அந்த அருளினுடைய அருமையை அறிந்து அதை பெற முடியாமையினாலே எப்பொழுது பெறுவோம் என்று சொல்லி உருகி அழுதன். உலக பொருள்ல ஒருத்தன் பற்று வச்சு விட்டான்னா அந்த பொருள் கிடைக்கலன்னா எவ்வளவு வருத்தப்படுறான். அது போல அதனால ஞானிகளுக்கு கடவுள் அருளை எப்பொழுது பெறுவது என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் ததும்புவார்கள். ஆக வந்து கம்ப வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கண்கள் தாரை ஆறதாக ஐயனே என்பது திருவாசகம். ஆகையினாலே அப்படி மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாருடை மெய் நடுக்கு நடுக்கம் எடுத்து அதன் மூலமாக உன் அருளை பெறுவதற்கு அழுகின்ற அடியார்கள் அழுகின்ற அடியார்கள் அழுதடி அடைந்தான்பு அடியவர்க்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாட புராணம். கடவுளா மாணிக்க வாசகர் அடைந்தது அழுது அடைந்தார் என்பது அழுதடி அடைந்த அன்பன் அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாட புராணம். அப்படி கடவுள் அருளை பெறுவதற்காக உருகி அழுதல் அது வந்து பட்டினத்தாறு உலகத்துல இருக்கிறவன் பொண்ணை நினைச்சு எழுதுறான் பெண்ணை நினைச்சு எழுதுறான் உன்னை நினைச்சு எழுதுறவன் ஒருத்தன் இல்லையே சாமி அப்படின்னு சொல்ற பட்டினத்தார். உலகத்தில் அழுகிறேன் அதை நினைச்சுதான் எழுதுறேன். பொண்ணை நினைந்து வெகுவாயுருகுவர் பூவை அன்னாள் தன்னை நினைந்து வெகுவாயுருகுவர் தாரணியில் உன்னை நினைந்து உனை பூசியாத உளுத்தரெல்லாம் என்ன இருந்து கண்டா இறைவாகச்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தார் பாட்டு. அப்படி திருவருளுக்காக அழுகிறவன் அதிகமா இல்லை. திருவருளை பெற வேண்டும் என்று எழுகின்றவர்கள் அதிகமாக இல்லை. உலக பொருள் அடைய வேண்டும் என்று சொல்லி எழுகின்றவன் தான் நிறைய இருக்கிறான். அதனாலே அப்படி அழுகின்ற அடியாரை ஆர்த்து வைத்து ஆர்த்து வைத்தன்னா அவர்களோடு என்னை சேர்த்து வை அப்படிப்பட்ட மெய்யடியாரோடு என்னை சேர்த்து வைத்து என்னை ஆண்டு கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டுகின்றாய். என கழுமணியே என்றால் பிரகாசம் பொருந்திய மாணிக்கமே இன்னும் உன்னுடைய திருவடியை காட்டுவாயாக என்று இதுல கேட்கிறார். மெய் முழுதும் கம்பித்தாலும் அடியாரிடை ஆர்த்து வைத்தாட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டுகின்றாய் நின் புலன்களே உன்னுடைய பெருமை புருந்தி அந்த திருவடி கமலத்தை காட்டுவாயா. புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்திங்கூர் பொய் நெறிக்க விளங்குகின்றேனே. புலன்கள் திகைப்பிக்க எந்த காரியத்துக்கும் உலகியல் காரியத்து கூட நமக்கால இந்த உடம்பு பெய்வாய்கள் மூக்கு செவியாய் இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு ஒத்தாசை பண்ணுச்சுன்னா அந்த காரியத்துல போய் நம்ம நல்லபடியா முடிச்சுட்டு வரலாம். இது ஒத்தாசை பண்ணலன்னு வச்சுக்கோ ஒண்ணும் பண்ண முடியும். ஒத்தாசை என்ன புரியுதா? மனசு ஒண்ணு நினைக்க கண்ணு ஒன்ன பார்க்க கை ஒன்ன செய்ய இப்படி இருந்து கையால உடம்பு ஒத்துக்கலைன்னு வச்சுக்க காரியத்தை செய்ய முடியாது. திகைப்படைந்து நின்று போவான். நான் திகைச்சு போனேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி உலகியல் பொருளை அடைவதற்கும் புலன்கள் ஒத்துமை ஆயிருக்கும். அருளை அடைவதற்கும் புலன்கள் வந்து நமக்கு ஒத்தாசை பண்ணணும். அப்படி ஒத்தாசை பண்ணலன்னா அடைய முடியாது. ஒத்தாசை பண்ணலாம் அடைய முடியாது. அத புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்தீங்கோ புலன்கள் திகைப்பித்தல் திகைப்பித்தல் என்று சொன்னால் ஐயாவது நாம் ஒன்று நினைக்க புலன்கள் ஒன்று நினைக்கிறது. நாம் என்பது அறிவு புலன்கள் ஒன்று நினைக்கிறது. அதனால புலன்கள் ஆகால எதை பார்க்குதோ எதை கேட்குதோ எது கண்ணுக்கு தெரியுதோ அதுல வந்து விருப்பம் வந்துடும். அது நமக்கு ஒத்து வராததாக இருக்கும். ஒத்து வராதல கொண்டு போய் நம்ம விட்டு திகைக்க செய்யும். அதை அடைவதா அடையாமல் விட்டு விடுவதா அதை சாப்பிடுவதா சாப்பிடா பாயாசம் நல்ல பாயாசம்னு வச்சுக்கோங்க. அந்த பாயாசம் முன்னாடி உண்டாந்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை உண்டான ஒரு பாயாசம் எல்லாரும் சாப்பிடுறேன் நம்ம கிட்ட முன்னாடி உண்டாந்து வச்சுட்டான் வச்சுக்கோ. நமக்கு சேராதுன்னு தெரிஞ்சா கூட சாப்பிடலாம்னு ஒரு எண்ணம் வந்துடும். சாப்பிட்டோம்னா கெடுதலே உரிமை அப்படின்னு ஒரு தகவல் இப்படி இருந்தாங்க. அதனால இப்ப என்ன பண்ணுதுன்னா திகைப்பு வந்து நாவாயிய புலன் பாயசத்தை கேக்குது. நாவாயிய புலன் புலன் என்ற புரியுதப்பா நாவு மூக்கு கண்ணு காது இவர்களெல்லாம் புலன்கள்னு சொல்றோம். நாவு கேக்குது நல்லா இருக்குமே ஒரு ஆச்சரியம். நாவு எவ்வளவு கொஞ்சம் அதுல இருக்கிற சுவை எவ்வளவு கொஞ்ச நேரம் அதுக்காக அந்த நாவளவுதான் இதோடதான் இனிப்பே. ஆனா அது அதுக்கு என்ன பிரியப்படுது தெரியுமா? அதனாலே இது நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்று அறிவு சொல்ல அறிவு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லுது. நாவு என்ன பண்ணுது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு நாவு சொல்லி இந்த இடத்துல தகைக்கிறான். இந்த இடத்துல தகைக்கிறான். இது போல உலக பொருளை இப்படி தகை போறதா அதே போல கடவுளை அடைவதற்கும் புலன்கள் ஒன்றுபட வேண்டும். அதைத்தான் ஒன்றி இருந்து நினைவெண்கள் உந்தமக்கு உணவில்லை என்று சொன்னார் அப்பர் சுவாமி. ஒன்றி இருந்து நினைவெண்கள் அதே கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கவனம் மெய்யொன்று தார செவியொன்று கேட்கு விரும்புமியான் செய்கின்ற பூசை எவ்வாறு உள்வாய் வினை தீர்த்தவனே என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனாலே புலன்கள் ஒன்றுபடாமல் செய்கின்ற வழிபாடு பலன் தராது என்பது குறிப்பு. அதனால புலன்கள் ஒரு பக்கம் என்னை இழுக்கிறது உன்னை அடைய வேணும் என்கின்ற ஆசை ஒரு பக்கம் இப்படி நான் நடுவில் நின்று திகைத்துக் கொண்டிருக்கிறேன். புலன்கள் திகைப்பிக்க யானந்தே இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே. அதனாலே மெய்நெறியாய் இருக்க நீ இருக்க மெய்நெறியாய் ஒன்ன விட்டு விட்டு பொய் நெறிக்கே சென்று கொண்டிருக்கிற விளங்குதுன்னா பொய் நெறிக்கு சென்று கொண்டிருக்கின்ற என்னை விடுதி கண்டாய் விட்டு விடாதே. விண்ணும் மண்ணுமெல்லாம் கலங்க முன்னீர் நஞ்ச முது செய்தாய். விண்ணும் என்கின்ற தேவர்களும் விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்களும் மண்ணும் என்றால் மண்ணுலகத்தில் இருக்கிற மனிதர்களும் கலங்கும்படியாக முன்னீர் நஞ்சு கடலிலே வந்து இருப்பார். கடலில் வந்து அவங்க நஞ்சத்தை விஷத்தை தேவர்களும் கலங்கினார்கள் மனிதர்களும் கலங்கினார்கள். அப்படி எல்லாரும் கலங்கும்படியாக வந்த அந்த விஷத்தை சாப்பிட்டு அவர்களை கலங்காமல் காத்தாய். அவர்கள் கலங்கினார்கள் அவர்களை கலங்காதபடிக்கு நீ காத்தாய். அது உண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்ச உது செய்தாய். அந்த விஷத்தை நீ அமுதமாக உண்டாய். கருணாகரனே, அதனால அவனுக்கு கருணாகரன் விஷத்தை உண்டு அத்தனை பேரையும் காப்பாற்றி விடினால கருணாகரன் ஒரு கருணாகரன் கருணா சமுத்திரம் சொல்லு. ஆகரம் சமுத்திரம், ஆகரம் என்றால் சமுத்திரம் வட முடிச்சு. கருணாகரனே துலங்குகின்றேன் உடையா என் தொழுகுறவன், துலங்குகின்றேன் அடியேன் உடையா என் தொழுகுறவன். துலங்குகின்றேன் என்றால் இந்த லோகத்தில இருந்து நான் வந்து யாலே மயங்கி நிற்கின்றேன் அடியேன் உடையாய் என் துழுகுறவன். எல்லாம் உடையவனே, என்னை அடிமையாக உடையவனே, நான் துழுகின்ற உயர்ந்த பொருளாக விளங்குகிறேன். குலம் என்றால் உயர்ந்தது, குலம் என்றால் உயர்ந்தது. அதனாலே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் துழுகுறவன். அப்படி அந்த தேவர்கள் கலங்கிய போது அவர்களை கலங்காமல் காத்தாய் அல்லவா, அது போல இப்ப நான் புலன்களால கலங்குறேன் என்னையும் கலங்காமல் காப்பாயாக என்பது குறிப்பு. குலங்களைந்தாய் அடுத்தது களைந்தாய் என்னை, குற்றம் கொற்றச்சிலையாய் விளங்கிறந்தாய். குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை, குற்றம் குலம் களைந்தாய். குலம் என்பது பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர என்கிறது நான்கு வகையான சாதி அங்குதா. அதில் இருந்து இன்னும் மற்ற சாதிகளும் கையால அது குலம் சாதின்னு ரெண்டு வகையா இருக்கிறது. சாதிங்கிறது பெருசு, சாதிங்கிறது பெருசு, குலம்ங்கிறது சிறியது. அது சாதிங்கிறது வந்து மனுஷ சாதி, தேவ சாதி, மிருக சாதி, பட்சி சாதி சாதி, அது பெருங்குடி. அது வந்து ஒரு மாநிலம் போல, சென்னை மாநிலம் அது வந்து சாதி. அதுல இந்த குலம் என்பது வந்து மாவட்டத்தை போல, கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் என்கின்ற மாவட்டம் போல. சாதி என்பது அந்த மனுஷ சாதி, மிருக சாதி, தேவ சாதி, பெருசா. இந்த மனுஷ சாதி கூட குலம். இவர் செட்டியாரு, இவர் புள்ள, இவர் ஆச்சாரியாரு, இவர் முதலியாரு என்ற பிரிவுகள், அது குலம். இந்த குலம் சாதி வகையானது என்ன பண்ணும்னா அந்தந்த குலத்துக்கு தகுந்த குணம் இருக்கும், அந்த குலத்துக்கு தகுந்த குணங்கள் இருக்கும். அந்த குணத்துல அதுல இந்த உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் ரெண்டு இருக்கும். உயர்ந்த குலத்துல பிறந்தவனுக்கு என்னமா இருக்குன்னா, நாம் உயர்ந்த குலம் என்கின்ற ஒரு சிறுக்கு இருக்கும், நாம் உயர்ந்த குலம் என்கின்ற ஒரு சிறுக்கு இருக்கும். தாழ்ந்த குலத்துல பிறந்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அச்சம் இருக்கும், அக்காலம் அச்சம் இருக்கும். ஆமா, அவன் என்ன நினைப்பானா, நம்ம உயர வேணும்னு நினைப்பான், உயர வேணும்னு. அதனால அவனுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். உயர்ந்த குலம் சிறுக்கினால கிட்டு போவான், உயர்ந்த குலம் உயர்ந்த குலம் உயர்ந்த குலம்னு சிறுக்கு நறுக்கிட்டு போவோம். இந்த சாதி குலங்கிறது ஒரு வகையில தடை, சாதி குலம் என்கிறது ஒரு வகையில தடை. அதை பின்னால சொன்னார் கண்டபத்துல, சாதி குலம் பரப்பண்ணும் சுழிப்பட்டு தடுமாறு ஆனவெளியின் ஆயேனை அல்லலிருத்தாட்கொண்டு பேதை குணம் பரநுருவாய் யானதன் உரைமாய்த்து கோயில் அமுது ஆனானை குலாவுதில்லை கண்டேனே என்கிறார். அதனால இந்த குலச்செருக்குன்னு வர குலாபிமானம்னு சொல்லுவோம், குலாபிமானம்னு சொல்றது. அதனால இந்த குலத்தினுடைய செருக்கு இருந்தா அவனுக்கு தவம் யோகம் ஞானவைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு. அதனால இந்த குலப்பற்று சாதி பற்றுன்னு அதிகமா இருக்கப்படாது, ஓரளவு இருக்கணும்னு அதிகமா வச்சுக்கப்படாது, அதிகமா இருக்கக்கூடாது. இவன் ஞானிகளுக்கு அதை களைந்து விடுகிறாரா, குலம் களைந்தாய் நீக்கி விடுறாரு, இந்த குலத்துல இருக்கிற பற்று நீக்கி விடுறாரு. குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை, என்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை களைந்தாய். களைதல் என்றால் நீக்குதல், களை எடுத்தல், களை களை என்றால் எடுத்தல். அது போல அயால என்னிடத்துல இருக்கிற குலத்தினுடைய பற்றை அறுத்தார், என்னிடத்தில் இருக்கிற குற்றத்தையும் அறுத்தார், நீக்கினார். குற்றத்தை நீக்கினான், குலத்தினுடைய பற்றை நீக்கினார். குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம். கையால கொற்ற சிலை என்ற வெற்றி உறுந்திய மகாமேருமலையை வில்லாக வளைத்த பெருமையுடையவனே. கொற்றம் கொற்ற சிலையா விலங்கல், விலங்கல்னா மலை, மகாமேருமலையை வில்லாக கொண்டவன் எந்தாய் என்னுடைய தந்தையே விட்டுடுதி கண்டாய். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலந்தாமரை மேனியப்பா. பொன்னின் மின்னு கொன்றை இந்த கொன்றைப்பூ இருக்குவாருவோம், கொன்றைப்பூ அது வந்து பொன்பூல இருக்கும், பொன் நிறமா இருக்கும், பொன் நிறமா இருக்கு. இந்த மயில் கொன்று இந்த சிவப்பு மஞ்சள் கலந்ததா இருக்கும், அது வந்து பொன்பூல இருக்கும், பொன் நிறம். பொன் நிறம் எப்படி இருக்கும், மஞ்சள் நிறமா இருக்கும் இல்லையா, அந்த நிறத்தினுடையதா இருக்கும். அதனால பொன்பூல வணங்குகின்ற பிரகாசிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவரே. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலம், அலங்கலம்னா மாலை, அலங்கல்னா மாலை, கொன்றை மாலையை அணிந்தவரே. மற்ற எல்லா பூக்களும் சுவாமிக்குரியதுதான், ஏன்னா கொன்றை பூ மாத்திரம் ஒரு தனிச்சிறப்பு. அது சிவனுக்குன்னு சொல்லி நூல்கள் நிறைய இடங்கள்ல சொல்லுது. கொன்றைக்கு பிரணவ புஷ்பம்னு பேர், கொன்றை மலரே பிரணவ புஷ்பம்னு அதுக்கு பெயர். பிரணவத்துக்கு உரியவன் நானே என்பதை காட்டுவதான் அவன் கொன்றை மாலை அணிந்தவன், கொன்றை பூவுடையவன், கொன்றையாக என்றெல்லாம் பிரணவங்கிறது இருக்குது அல்லவா மந்திரம், அந்த மந்திரத்துக்கு உரியவன் நானே என்பதை காட்டுவான். அதனால கொன்றை அலங்கலம், அலங்கலம்னா மாலை, கொன்றை மாலை அவ்வளவு மிக உயர்ந்தது, உயர்ந்தது. அதனால அர்ச்சனை, அதனால மாலை கட்டி சாத்ததுலாம் ரொம்ப சிறப்பு. பாண்டவர்கள் நல்ல சிவபக்தர்கள், பாண்டவர்கள் நல்ல சிவபக்தர்கள். அப்படி சிவபக்தர்களா இருந்து நாட்டை இழந்து காட்டுக்கு சென்று பிறகு வந்து கேட்டபோது இல்லை என்று சொன்னபடியினாலே யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே 14வது நாள் யுத்தம், அபிமன்னனுடைய யுத்தம். அந்த அபிமன்னன் யுத்தத்துக்கு சென்றபோது துரியோதனாயில் அவனை எப்படியாவது பொறுத்து விட வேண்டும் என்று சொல்லி பலர் கூடி அவனை ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்தி, அந்த வட்டத்துக்கு என்ன பண்ணான் தெரியுமா, இப்ப மெய்ப்பொருள் நாயனாரு திருநீற்றில பற்று வைத்திருந்தாருன்னு திருநீர பூசிக்கிட்டு வந்து மெய்ப்பொருள் நாயனை கொன்றான் அல்லவா, அது போல இவ எல்லாமே பரமசிவ பக்தர்கள். அதனாலே இவனுடைய பரமசிவனுடைய அடையாளமாக இருக்கிற கொன்றைப்பூ மாலையை போட்டு கொண்டு விட வேண்டும் சொல்லி கொன்றைப்பூ மாலையை பெருசா தயார் பண்ணி வட்டமா போட்டு எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருப்பான், அது பெரிய யுத்தம் தானே, அதுக்கு எவ்வளவோ ஏற்பாடு எல்லாம் இருக்கு. கொன்றை மாலையை கட்டி அதை வட்டமா போட்டு அதுக்குள்ள நிறுத்திக்கிட்டு அபிமன்னனை பல பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அந்த கொன்றை மாலையை தாண்டி வெளியில வர முடியாது, தாண்டப்படாதுங்கிற கொள்கை உடையவன் அதை தெரிஞ்சு அபிமன்னனுடைய பெரியப்பா அவனுடைய படைகள் சேர்ந்தவன் சித்தப்ப எல்லாம் சேர்ந்து அவனை போய் காப்பாத்தலாங்கிறதுக்கு அவங்களும் அந்த கொன்றை மாலையை தாண்டி உண்டுக்கு போக மாட்டாங்க, கொன்றை மாலையை தாண்டும். இது இப்படியே சொல்றாரு வெளிப்புத்தர் ஆழ்வார் மகாபாரதத்துல. கருமர் புலம்புறாரு அபிமன்னன் போனான்னு சொல்லி இந்த சத்துருக்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டம் இந்த வியூகத்தை எல்லாம் உடைத்து கொண்டு உள்ளே வந்து உன்னை காப்பாத்திருப்பேன், இந்த பவள மலை பூண்டு இருக்கிற பரமேஸ்வரன் கொடுத்த அந்த கொன்றை மாலை இருக்குவார் அதை தாண்டி வரப்படாதுன்னு இருந்துட்டா, இல்லைன்னா உன்னை காப்பாத்திருப்பண்டா அப்படின்னு தருமர் அணுகிறார். சங்கலாரிடைத்தரித்த சக்கரத்தை உடைப்பதற்கு தவியே நீதி அங்குலா அரசரையும் வென்று உன்னை அடுப்பான் வந்தேன், அரசரையும் வென்று உன்னை அடுப்பான் வந்தேன் பங்காலா மரகதம் வருவார், பங்காலா மரகதமாம் ஒரு பக்கம் மரகதமா பவளா நிற ஒரு பூதமும் பைம்பொரு கொன்றை தொங்காரார் கூறு வித்த சூழ்ச்சியை இருந்து அறிந்திலே தோன்றலேனா
1: அலங்கலம் அலங்கலம் கொன்ற அப்படி பரமோஷ்ணுக்கள் தலையெல்லாம் ஏன் மாலையா போட்டிருக்காரு? அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஏயர்கோன் கலிக்காம நாயனார், இவருடைய வரலாறு என்று நம்முடைய இந்த நாயன்மார் பெயர் இருந்த போதிலும் கூட சுந்தர வரலாறு மிக அதிகமாக ஏவப்படுகிறது. சுந்தர வரலாறு தான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ற பெரிய புராணத்தில், முந்திய முதல் திருமலை சிறப்பிலிருந்து திருமலை சிறப்பு சொல்லுகின்ற பொழுதே இவரை பற்றி சொல்லி, அங்கே திருக்கைலாயத்திலே இவர்கள் பூ பறிக்க சென்றால் ஒரு நாள் பார்த்தார், அப்படி வந்து மீண்டும் இங்கே பிறகு இப்படிலாம் சொன்னேன். எனவே அங்கிருந்து திருக்கைலாய சிறப்பிலிருந்து வந்து அடுத்த அப்படி தடுத்தாள் கொண்ட புராணத்தில் இவருடைய வரலாற்றை பறவையார் மணவுக்கிற அளவுக்கு சொல்லி, இப்ப ஏயர்கோன்ல நம்ம திருவற்றியூர் வந்து சங்கிலியாரை மணந்து அப்புறம் இங்கிருந்து செல்வதற்கு சத்தியம் பண்ணி, ஆனால் அந்த சத்தியத்தை தவறி சென்றதுனால கண்ணிழந்து மீண்டும் பெற்று ஆகியவை எல்லாம் இங்கே நடுவில் சொல்லி இடையில இருப்பதெல்லாம். அப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றில், சேரமான் வர அங்கு வருகின்ற பொழுது ரெண்டு பேருமாக தலையாத்திரை செய்து அருமையாக இருக்கிறாங்க இல்லைங்களா. நீண்ட தலையாத்திரையும் உண்டு, சிறு தலையாத்திரையும் உண்டு, இதெல்லாம் பின்னால பார்க்க போறோம். இனி அடுத்து அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் கடைசியில வெள்ளையான சருக்கத்தில் போய் கைலையில் சேருகிறார் என்று படிக்கிறார். ஆகவேதான் இந்த முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று சொல்வதில் இப்படி அமைந்திருக்கிறது. அதனால் தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்முடைய பெரிய புராணத்தில் காப்பிய தலைவர் யார் என்றால் சுந்தரர் என்று சொல்லுகிறோம். எனவே அதனால் தான் சுந்தரர் நம்முடைய பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவர் என்று எல்லோரும் சொல்லி வர்றோம். எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், சிலர் அதெல்லாம் காப்பிய தலைவர் எல்லாம் தொண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதெல்லாம் எவ்வளவு எவரேனும் தாமாக தவறு தவறே தூக்கிய வேண்டிதான். அதனால ஏன்னா மேனாட்டு இலக்கியத்தில் இருக்கான், மேனாட்டு இலக்கியத்துல காப்பிய தலைவராக இருப்பதுல காப்பிய பண்பும் தலைமையா இருக்குன்னு சொல்றான். ஏன் அது மேனாட்டை வச்சு காப்பிடிக்கணுமா, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற போறத இல்ல இப்படி சொல்லுவதனால என்ன பெரிய புராணத்துக்கு இழுக்கு, சுந்தரர் காப்பிய தலைவர் என்று சொன்னதுனால என்ன காப்பியத்திற்கு இழுக்கு, தொண்டு என்பதனால் என்ன உயர்வு, புதிய ஆய்வுலன்னு ஆய்வுன்னு ஒரு வரணும் அதுல எதுன்னு சொல்லணும் அப்படி கருதுறாங்க இல்லவா. அது எவரேனும் தாமாக தவறு தவறே, அதனால காப்பிய தலைவர் காரணம் முதலிருந்து கடைசி வரையில் அவர் தவறு வெள்ளையான சிறுக்கு வரும். நீடு வன்புகழ்ச்சோடர் நீர் நாட்டிடை நிலவும் மாறு பொன்கொடி காவிரி வடகரை கீழ்வாள் ஆடு பூங்கொடி மாடம் நீடிய அணிநகர்தான் வீடு தங்கிய திருப்பெருமங்கலம். திருப்பெருமங்கலம் என்ற ஊர் அது காவிரி கரையிலே வடகரையிலே இருக்கின்ற திருப்பதிகளில் ஒன்று அது. அதை பற்றி ஒரு நான்கைந்து பாட்டுல கொஞ்சம் நிலவலமாக சொல்லுகிறார். இஞ்சி சூழ்வன எந்திர பந்தி சூழ் ஞாயில். அந்த காலத்துல மதில் வந்து கட்டினாங்க, மதில் மட்டுமல்ல மதில்ல சில இயந்திரங்கள் வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி நீங்க பொறிகளை கொண்டு இப்ப பாம் எல்லாம் வைக்கிறான் போறான் எல்லாம் போய் என்னென்னமோ செய்யலாம் இல்லைங்களா. அதனால விமானத்துல போய் என்னென்னமோ செஞ்சு தினமும் நான் பத்திரிகை பார்த்தாலே அவலம்தான் இருக்கு அல்லவா. பத்திரிகை பார்த்தா என்ன இருக்குன்னா அவலச்சுவை தான் இருக்கு, இப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படி போயிடுது. அப்போ இந்த இயந்திரங்களை கொண்டு அந்த காத்தல் என்ற ஒன்றை இன்னைக்கு தான் அந்த இவர் 17 நூற்றாண்டுல ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் கத்துக்கணும்னு இல்லை. இயந்திரம் வைக்கப்பட்டது சிலப்பதிகாரத்தை மாதிரி கொண்டு இருக்கும், சில பொறிகளை காவிரி மண்டலத்தில் தட்டி விட்டோம்னா அந்த பொறிகள் அங்கிருந்து எதிரி யாராவது வந்தான்னு சொன்னா அங்க இருக்கிற அம்புகளாலும் அங்க இருக்கிற கற்களாலும் உன்னை மூஞ்சில உடைச்சிருந்த. ஆகவே இந்த எந்திர அமைப்பு இன்னைக்கு அல்ல, இந்த ஆங்கிலேயர் வருகையினாலும் என்று அதற்கு முன்னரும் தமிழகத்தில் இருந்தது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? அதான் சொன்னேன், தமிழனை போல் இந்த உலகத்தில அகில உலகத்திலும் வாழ்ந்ததாக இலக்கிய வரலாறு இல்லை, வாழ்ந்ததாக இல்லை. அதோட நிறுத்திங்க, பில்லபதி பிளாங்ஸ் முடிக்கப்படாது. அவனை போல உயர்ந்து வாழ்ந்தவனும் இல்லை. அதோட நிறுத்திக்கிட்டோம்னா அது எஞ்சியது பில்லபதி பிளாங்ஸ் முடிச்சிருக்கு. இப்படி எல்லாம் இருந்தது. அதனால எந்திர பந்தி சூழ்நாயில் எல்லாம் இயந்திரங்கள்லாம் வைக்கப்பட்ட நல்ல மதில். பஞ்சு சூழ்வன வரையன உயர்மணி மாடம் பாருங்களேன், அது மேலையும் போய் இருக்கும்னா இது என்ன, மேகங்கள் தவழுமா? காரணம், நல்ல ஆட்சியும் நல்ல மக்களும் இருப்பதனால மழை காலகாலத்துல பெய்யும். நல்ல அரசனும் நல்ல ஆட்சியும் மக்களும் இருந்தாலானால் மழைக்கு வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லையானால் பழம் குன்றத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யாது. வளாது பெய்யன்னு வேண்டது எதனால, பின்னால் இருக்கிறதெல்லாம் வந்ததுனால. மழைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வது எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் வரும். பின்னால் இருக்கிறது பூரா எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா வான்மழை எப்படி வளாது பெய்யும், வழிவிதான் போகும். சிவ சிவ. அதனால் உயர் மணிமாடம் நஞ்சு சூழ்வன நயனியர் நளினமல் அடித்தியம் செம் பஞ்சு சூழ்வன காளையர் குஞ்சியின் பரப்பு, இதெல்லாம் சேர்க்கலா இருக்குன்னு தனிப்பட்ட பாடம் இருக்கு. பாருங்க, போற போக்குல ஆறு காலத்துல கல்யாணம், அதுல ஒரு வான வேடிக்கை பண்ணார். மாடம் நஞ்சு சூழ்வன நயனியர் நளினம் அப்படின்னாரு. பெண்கள் கண்கள் அப்படியே என்னன்னாரு, நஞ்சு அப்படி அந்த விஷம் கலந்துருக்குமா, அது என்னாரு, யான் நோக்கும் கால் நில நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகம், எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்கிறீங்களா. அதனால அதை குறித்த அப்படியே சொன்னார், சொல்லி வைத்தார். இனி அடுத்து மெல்லடிச்சம் பஞ்சு சூழ்வன காளையர் குஞ்சியின் பரம்பு. பெண்கள் காலில் இருக்கிற அந்த நறுமண பொருள் எல்லாம் ஆண்கள் தலையில இருக்கான் அல்லவா, ஏன் தொல்லாப்பியரங்க இருந்து வருவார். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையுங்காலை புலவியில் உரிய வணக்கம் நன்றி. கணவன் உயர்ந்து மனைவி அந்த ஒத்துழைத்து தாழ்ந்தது மாதிரி பாவனிக்கிறது தான் இல்லறம். இந்த ஊழல் வந்துட்டதுன்னு சொன்னா மனைவி உயர்வாள் கணவன் தாழ்வான், நினையுங்காலை புலவியில் உரிய. அதனால சில சமயங்கள்ல இவன் தவறு செய்ய போய் திருநீல கண்ட இவன் மாதிரி, அப்ப என்னன்னா அவருடைய காலனுடைய அந்த பஞ்சனுடைய இது இவன் தலையில இருக்கும், ஏன் ஐயா உனக்கு அடிமை அப்படின்னு விடுவான். விடும்போது கண்ணப்படும். இப்படி எல்லாம் இன்பச் சூழலையும் போக்குவரத்தில் அப்படி செஞ்சார். நீரினில் போலீஸ் அடைமுடி நெற்றி நாட்டகத்து காரினில் திகழ் கண்டர்தம் காதலோர் குடுமி, பாரில் மிக்கதோர் பெருமையால் பரமர்தால் பரவும் சீரின் மிக்கது சிவபுரி என தகும் சிறப்பால். ஊர் பெயர் திருப்பெருமங்கலம் தான், ஆனா அங்க இருக்கிற மக்களுடைய பண்பாடு அந்த பக்தி சுவையெல்லாம் பாத்தீங்கன்னா சிவபுரின்னே சொல்லும். ஏன், எல்லாரும் சிவம்பெருக்கும் அமைப்பில் இருக்காங்க. அதனால இன்ன வாழ்வது எதனுடைய ஏயர்கோன் குடிதான், மண்ணி நீடிய வளவர் சேனாபதி குடியாம், நல்ல தானை தலைவராய் இருப்பவர். தொன்மை மேவிய தொடர்ச்சியால் நிகழ்வது தூய பொன்னி நாட்டு வேளாண்மையில் உயர்ந்த பொற்பினதால், வேளாண் குடியிலே தோன்றி தானை தலைவராகவும் இருக்கும் முடியாத பண்பிருந்துதான் அவருக்கு. அப்படிப்பட்ட குடியில் பிறந்தவர் கங்கை வாழ்முடியா தொண்டர் கலிக்காமர். அவர் பெயரை பின்னாதான் சொன்னார், கலிக்காமர்னு பேரு. அவர் தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிச்சார்ந்து பொங்கு காதலின்

நமக்கு தனக்கு உரிய செல்வம். நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ்வாழ்கே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே. இந்த தாழ் தாழ் தாழ் அடி அடி அடி என்றெல்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்ட தாழ் என்றும் அப்புறம் கடல் என்றும், கடல் பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேந்தன் பூங்கடல்கள் வெல்க. மூன்றாவது வகுப்புல ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, அந்த பதினாறு அடிகளும் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்றாரே, அந்த திருவடிதான் அவருக்கு செல்லும். எனவே ஆமா, செல்வன் கடலேத்தும் அது முடிவுரை பார்த்தீங்களா, அது வந்து விளக்க உரை, இது முடிவுரை. இப்படி இருக்கணும், திருமுறைக்கு திருமுறையே விளக்க உரையாய், திருமுறைக்கு திருமுறையே முடிவுரையாய் இருக்கணும். ஆமா, நமக்கு என்ன தெரியும், தெரியாது. ஆனா ஒண்ணு, அது இந்த மாதிரி உணர்ந்தவர்களுக்கு சொன்னா தெரியும், உணராது இப்பதான் முத முத வந்தவங்களுக்கு தெரியும். என்னமோ இங்கிறாரு அங்கேங்க ஒண்ணு வழங்கல சாமி, நான் முன்னே எந்திரிச்சுட்டேங்க. அதனாலதான் என்ன ஒண்ணு உணர்வது திருவள்ளுவர், உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தது, தங்கத்தில் தங்கம் இல்ல. நீ சொல்றத புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா ஏற்கனவே வளர்ற பாத்தியில தண்ணியை ஊத்தன மாதிரி ஆகும். ஒன்னும் தெரியாதவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு குரல், அங்கனத்துக்கு அமிழ்தற்றால் தங்கனத்தர் அல்லார் முன் கோட்டி உடல், நல்ல பாதாம் அல்வா அருமையா படைய பியூர் நெய் போட்டது. சுகர் இல்லாதவன் வாங்கி இருக்கிறான், சுகர் இல்லாதவனு கொடுக்கணும்னு நினைக்கிறான், ஏன்னா அது இருக்கவன் என்ன பண்ணுவான் வேண்டான்னு, அதனால இல்லாதான். அப்படிப்பட்ட அல்வா வாங்கிட்டு வரும்போது அங்க ஒரு சாக்கடை, இங்க இங்க பார்த்தவன் பொக்குன்னு சாக்கடையில போட்டா எப்படி அது போல ஆகும். இந்த உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொல்லுங்க, தம்கணத்தர் அல்லார் முன் கோட்டி குழல் ஒண்ணு சொல்றது விலகிக்குள்ளாங்கிட்ட எதையும் நல்லா சொன்னீங்கன்னா அது அங்கனத்துக்கு அமைந்த சாக்கடையில போட்ட அல்வான். மனுஷன பெரிய மனுஷன் அவரு இப்படி எல்லாம் சொன்னார். இது வந்து உணர்வது உடையார் முன் சொல்லல் ஆதலால் இது வளர்வதன் பாத்தியுள் நீர் சொல்லுங்க. எனவே இப்படியாக இருக்கின்றவர் ரொம்ப அருமையானவர். அடிபணிவார் அடி சார்ந்து பொங்கு காதலின் நிதியமாவன நீர் உகந்தார் கடல், தனக்குரிய செல்லமே பெருமான் திருவடிதான் என்று கருதுகின்ற உழப்பாங்கிறாராம். அவர் என்ன செய்தார், இந்த இந்த இந்த வரலாற்றுல நீங்க என்ன சொல்ல போறீங்க, சொல்ல போறதை நுதலி போதல், என்னது சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு போறது என்னது, நாவலூர் மன்னர் நாதனை தூது விட்டதனுக்கு யாரோ போய் சொல்லி தொலைச்சாங்க. இந்த திருவாரூர்ல தனக்கும் தன் மனைவிக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஊழல் வந்த உடனே பெருமானை தூது விட்டார், என்ன சொன்னேன் அப்படின்னார். பெருமானை தூது எதுக்காக, தனக்கும் தன மனைவிக்கு இருக்கிற அந்த ஊழலாளன சிவசிவ சிவசிவ சிவசிவ என்ன, ஆண்டவனை போய் ஒரு தூதுக்கு அனுப்பலாமாவது, ஈசனடி போட்டு எந்த அடி போட்டின்னு அவனை வணங்க தகுந்தவன் அல்லவா, அவனை போய் ஒரு பணியா செய்ய சொல்றது, அவர் யார் அப்படின்னார். சுந்தரன்னர், இனிமே அந்த பெயரை என் காதல கூட போடக்கூடாது. தேவர் தம்பிரான் அவர் திருத்திய அவர் திறம் திருத்திய அதற்கு மேவ வந்தா செயலினை விளம்புவானுட்டேன் இப்படி சொன்னார். சொன்ன உடனே இப்ப என்னதுன்னா, சுந்தரர் எதுக்காக அப்படி வந்து போய் அவரது அந்த ஊழல் வந்தது, அந்த ஊழல் நீக்கத்துறதுக்கு ஏன் இவர் தூது போக வந்தது, அந்த தூது வந்ததுனால தானே இந்த நிகழ்ச்சி இவர் காதல கேட்க வந்தது, அதனாலதான் அன்னை முதல் அவரோட தொடர்பு இல்லாமல் போச்சுன்னு சொன்னதுக்கெல்லாம் விளங்கலையே சார்னர், எல்லாம் பொறுத்திருந்து பார், இதை சொல்ல போறோம் அதுதான், அதை உங்களுக்கு முன்னால் அப்படி முன்னுரையா சொல்லி வச்சேன் அப்படின்னு. ஆமா, இப்படியாக விளம்புவார். திரு தொண்ட தகையொருளி எங்க இருந்து பிடிக்கிறாரு, அந்த காப்பியம்ங்கிறது எங்க விட்டார், தடுத்தாடு கொண்ட புராணத்தை நம்முடைய படிச்சு பிடிச்சிருக்கோம், எது நம்முடைய சுந்தர வரலாறு. இப்ப அடுத்து இங்கதான் படிக்கிறோம். அப்ப திருக்கயிலாய சிறப்பு அதுல கொஞ்சம் படிச்சுட்டு தடுத்தாடு கொண்ட புராணம் வரைக்கும் வந்தது. அது எங்கே என்றால், திருவாரூருக்கு வாப்பா தில்லைக்கு வருகிறார், திருவாரூருக்கு வாப்பான்ட்டார். திருவாரூர் போனார், போன உடனே கோயில் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அம்மா ஒரு நாள் வந்தாங்க, பறவையார் கற்பகத்தின் பூங்கம் போனார், அவரும் முருகனோ பெருகுளியாளர், எனவே திருமணம் வந்தது. எனவே திருமணம் வந்தவொடனே அங்கேயே தங்கிட்டு திருவாரூர் தான் அது சொந்த ஊராயிட்டு. நான் மூன்று பேரும் தலையாத்திரைங்கிறதுக்கு அருமையான தமிழ்ச்சொல் செலவு நயப்பு, நான் அப்படிதான் போட்டிருக்கேன், வழங்காதே வழங்கி கொள்ளட்டும். முத முத செலவு நயப்புன்னு சொன்ன தமிழனுக்கு 12 நூற்றாண்டு 13 நூற்றாண்டுல அவனுக்கு தலையாத்திரைன்னு சொன்ன உடனே எத்தனை விழிச்சிருப்பான், அது என்னது தலை யாயா தலை யாத்திரையா இல்லையா செலவு நயப்பு, அதானே கேட்டேன்னு அப்ப சொல்லியிருப்பான்ல, அது போல இப்ப

0: தலையா திரைன்னு போட்டு தோற்கப்பட்ட செவியில செலவு நயப்புங்கிற அருமையான தமிழ் சொல் போட்டு விலகி கொள்ளட்டுமே, எத்தனையோ விலகி கொள்ளும் அதுல விலகிகள். செலவு நயப்புன விரும்பி செல்லுகின்ற செலவு, எதற்கு? இறைவனை வணங்குவதற்காக. தலம்ங்கிறது தாய்மானார் வாக்குல தான் வருது, அதுக்கு முன்னால் தலம்ங்கிற பெயரே இல்லை. வடமொழியில இருந்திருக்கலாம், நம்ம தமிழ் மொழியில வரல. இங்கெல்லாம் எங்கேயாவது பாருங்க, இவ்வளவு தூரம் பதி பதி பதிங்கிறார தவிர எங்கேயாவது தலம்னு வருதா? சென்றார் போந்தார் என்று இருக்க தவிர யாத்திரை என்று சொல்லிருக்க சிவசிவதான். அதனால தான் நம்ம அது மாதிரி சொல்றோம் அல்லவா. எனவே அப்படி அங்க இருந்தவர் இப்போ என்ன ஆயிற்று? சர்தார் குண பிராணத்துல பறவையாரோடு கூட அங்க இருக்கிறார். இப்ப மூன்று பேரும் அவங்க அந்த செலவு நயப்பு மேற்கொண்டவர் யாரு? ஞானசம்பந்தர், நாபரத சுந்தர். மூன்று பேர்ல கொஞ்சம் வேற்றுமை இருக்குது. ஞானசம்பந்தர் தன்னுடைய அந்த தான் தோன்றிய ஊரை மையமாக கொண்டு அந்த செலவு நயப்பை மேற்கொண்டார். அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றோம், முதற் செலவு நயப்பு, ரெண்டாவதுன்னு சொல்லி ஆறாவது செலவு நயப்பு தொண்டை நாட்டு செலவு. எனவேதான் திருமணாச்சி அவருக்காக ஆகவே ஆறு முறை தன் ஊர்ல இருந்து சென்று சென்று வந்திருக்கிறார். நாவு கருத்தருக்கு அப்படி இல்லவே இல்லை. ஏன் கேட்டா, தோன்றியது திருவாமூர், அதன் பிறகு அக்காவும் தம்பியுமா இருந்தது திருவதி வேற்றானம். திருவதி வேற்றானத்திலிருந்து அங்கேயே அக்காவையும் பிரிஞ்சு போய் இது சமணத்துல போட்டது, போய் மீண்டும் வந்தது. வந்த உடனே வந்து அது வரைக்கும் அப்பா தம்பி வந்துட்டியாப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதோட அக்கா பெரும்பாலும் அவங்களுடைய இது புரிஞ்சுட்டு. இவர் என்ன பண்ணார் என்றா, எந்த ஊரையும் எல்லையா வச்சுக்கலவர். இங்க தான் தோன்றிய திருவாமூரை எல்லையா வைத்தோ அல்ல திருவதி வீரட்டான தான அக்கால இருந்த ஊரை வச்சு ஒவ்வொரு தலம் செய்யல, போயிட்டே இருந்துட்ட. நடுநாட்டு செலவு, சோழ நாட்டு செலவு, கொங்கு நாட்டு செலவு, தொண்டை நாட்டு செலவு, வடநாட்டு செலவு என்று இப்படித்தான் சொல்லலமே தவிர அவரை இத்தனை முறை போய் வந்தாருன்னு சொல்ல முடியல. ஏன்? அவர் எந்த ஊரையும் மையமா கொள்ளல. உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன். அக்காவோட இருந்த காலத்துல இருந்தார், அக்கா போன பிறகு உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன். பாருங்க, அக்காவும் இல்லை, இல்லாதபோது அந்த அந்த அந்த கடற்கரையில ஏறும் போதே முன்னே சொல்லிவிட்டாரு, இனிமே எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்க தான் இல்ல, அக்கா இருந்தாங்க அவங்களும் போயிடுறாங்க. பெருமானே நீதான் என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். இப்படி யாருமே பாடல, அம்மையே அப்பான லட்சம் பேர் பாடினாங்க. உடன் தோன்றினராய்ன்னு பாடிய ஒரே ஒரு திருவுள்ளம் ஏன், அது அந்த அக்காவாலதான். மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனத்துளிருக்க ஏன்றான். அவங்க யாரியா? இமையவர்க்கு அன்பன். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? திருப்பாதிரு புலியூர். எங்களுக்கு தெரியலையே. தோன்றா துணையாயிருந்தனும் தன்னறி உங்களுக்கே அறியான். இதெல்லாம் விளக்கம் வேணுமா? ஈண்டாளுமா ஈண்டாளுமா வேணும் அதா தெரியும். இப்படி இருந்தவர். அதனால அவரது சுந்தரருடைய செலவனை எப்படின்னா, தோன்றியது எங்க? நாவலூர். கல்யாணம் ஆனது திருவண்ணநல்லூர். ஆட்கொண்ட இடம் திருவண்ணநல்லூர் இல்லைங்களா. அதற்கு பிறகு ஒரே ஒரு தரம் போயிருக்கு திருநாவலூர், அவ்வளவுதான். அதான் நாதனுக்கு ஊர், நமக்கு ஊர், நரசிங்க முனையருக்கு ஊர். அப்படியே அப்பா இப்படிதான் சொல்லிச்சு, அவர் சொல்லிச்சு. ஆனா மீண்டும் தில்லை வந்தார். தில்லை வந்தவர் ஊரை மையமாக கொண்டுதான் அவனுடைய செலவனை. திருவாரூர்ல இருந்து தானியே சென்றது, சேரமானுடன் தான் சென்றது என்றெல்லாம் இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா, திருவாரூரை மையமாக கொண்ட செலவு நயப்பு சுந்தரருடையது, சீர்காழியை மையமாக கொண்ட செலவு நயப்பு ஞானசம்பந்தருடையது, யாரும் ஊரே யாவரும் கழிந்த செலவு நயப்பு அப்பர் சுவாமியோடையது. சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அதனால் எனவே அதான் அங்க ஒரு பெரிய அறிவிப்பாடு. ஒருவர் வந்து கேட்டாரு, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நான் என்னுடைய கருத்து அது, அவ்வளவுதான், என்ன மாத்திக்க முடியாது இல்லவா. அதனால வந்து ஈரோடுல தான் முற்றுவதெல்லாம் இருந்து கலந்துகிட்டார். கலந்துட்டு அவ எப்போ வந்துருந்தார் ஐயா? ஒருவர் சொன்னார், அந்த பெயர் நான் சொல்ல வேணாம். இப்ப ஏன் சொன்ன ஆசா ஞானம் சொல்லியிருக்கான், இவத்த சொல்லிருக்கான். இந்த சைவ சமயவாதிகள்லாம் அந்த திருமுறை சித்தாந்தம் அப்படித்தான் நிற்பாங்க, மற்றதுல எல்லாம் இவர மாட்டாங்க. மில்டன் அவங்க இதில் மாட்டியோ மற்றபடி எல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்கய்யா. நீங்களும் ஐயாவும் வந்து இந்த மாதிரி வந்து வள்ளலாரோ அல்லது இதெல்லாம் உங்க வாயில அதிகமா வல்லியே அப்படின்னு கேட்டாங்க. கடுமையான கோபம், எனக்கு மணி 1:30 கேட்டார். வாயா அவர் ஓய்வு பெற்றவர். எங்கேயாவது சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஐயா ஒரு குரான் வரலன்னு கேட்கறவன் எவனால இருக்கானா இல்ல, ஒரு போய் முகமது இதில் நாம் இதுல உட்காந்துட்டு ஏதாவது ஐயா ஒரு பைபிள் பலி வரலன்னு கேட்கறவன் இருக்கானா இல்ல, நல்ல வைணவர் பேசுகின்ற பொழுது ஐயா ஒரு திருமுறை வரலன்னு கேட்கறவன் இருக்கானா, இந்த திருமுறை இருக்கவனா இளைச்சவன் அவங்க கேட்கா எங்க எங்க இருக்க எடுத்துக்க எப்பொருள் யார் யாரோ ஐக்கியம் எப்பொருள் காண்பது இருக்கு இவங்கிட்ட முன்னாடி அதுவல்ல இதுவல்ல சொல்றேன். ரெண்டு காரணம், ஒரு காரணம் நாங்க புறம் போகின் புறம் போகல் ஒட்டேன் படிக்கவும் இல்லை நாங்க அதிகம். அவர் சொன்னாருங்க சுவர் சொன்னா கவலை எல்லாம் சுவர்கிட்டே போய் கவலை மாதிரி இந்த திருநீர் பூசணம் இத்தனை விகல்பமும் மற்றதெல்லாம் நெறியா இருக்கு. இந்த ஒன்னே ஒண்ணுதான் குடிச்சு வரா போகணும், ஏன்னா எதிலையும் உருப்படுறது இல்லை எல்லாத்தையும் ஆகா நாங்க சொல்லுகிறேன். ஏன் நமக்கு திருமுறை சைவ சித்தாந்தம் என்று இருக்கிறது, ஏன் நம்ம அதை விட என்ன இருக்கு, எதுக்காக நம்ம எங்க போகணும், வேண்டியது இல்லையே, ஏன் வரலன்னு கேக்குறீங்க, வந்தால் வந்ததுதான் இல்லைன்னா இல்லதான். ஓ அது மாதிரி என்ன பண்றது இது எல்லாம் நம்ம இதுல, ஆனா ஒண்ணு இது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் இளைச்சதா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, அருமையாகவே.
1: நம சிவாய் சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: ஆகவே இப்படி எல்லாம் இருக்குது அம்மை இப்படி எல்லாம் ஒண்ணு அப்படி போய் சொல்லிவிட்டு இது பார்த்துட்டு மீண்டும் திருக்கோயிலுக்கு போய் யாரு நாவுக்கரசரை இருக்க செய்துட்டு மீண்டும் திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு அதுல ரெண்டு மூணு பேரை சொல்றாரு. நாவுக்கரசர் நீ போக கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, நாவஸ் என்ன சொன்னார் இப்படி சொன்னது மாத்திரத்துல இந்த மாதிரி பாண்டியாண்ட தூது வந்துன்னு சொன்னவனே அப்படியா பார்த்தேன் நீரா சொன்னவனே உடனே இது எந்திரிச்சது எதுக்கு தான் போறேன்னு அப்புறம் தான் இல்ல இல்ல அறியேன்னு போறேன் அப்படின்னாரு. அது நாள் கோல்லாம் சரியில்லைன்னு இல்லை அடியேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது அப்ப அடியேன் போகும்போது அடியேனோடு நானும் வர்றேன் அப்படின்னார். மூன்று சொன்னார், முதலில் தான் செல்லுகிறேன் என்றார், அடுத்து வேண்டாம் என்று சொல்லும்போது தான் உடன் வருகிறேன் என்றார். இந்த இரண்டையும் தடுத்து இல்லை நீங்கள் இங்க இருக்கணும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அடியேன் செல்லுகிறேன் என்று சொல்லி போனான் என்று அங்கே இருக்க அங்க அப்படி இருக்கும். ஆகவே முதல்ல தான் செல்வது, அப்படி இல்லையானால் கூடவாவது வர்றேன் கூடவாவது வர்றேன், ஏன்னா அவங்க ரொம்ப மோசமான இல்லை இங்க இருக்கட்டும் என்று அவர் கையை பிடிச்சிருப்பார். உண்மையிலேயே இதெல்லாம் என்னன்னா அது கையை பிடிக்க கூசி இருப்பார், ஏன்னா பெரியவராச்ச என்ன இருந்தாலும் 1000 இருந்தாலும் வயசுல சின்னவர் இல்லவா அது அடியேன்னு போய் வர்றேன் இங்கே பெரியவங்க இங்கே இருந்து ஆசீர்வாதம் பண்ணட்டும் இல்லை அடியேனும் கூட வர்றேன் கூடவாவது வர்றேன் இல்லை இருக்கட்டும் என்னத்துக்கு வயதானது ஆடாடாடாடாடாடாடா அப்படித்தான். ஆமாம் நடிப்பு நீ உண்மையை நீங்கள் படிங்க அதை நீங்கள் நாமக்கரசராகவோ அல்லது ஞான சம்பந்தராகவோ அப்படி சொல்லியிருக்கேன். உண்மைதானுங்க அதெல்லாம் சத்தியம் அருமையாக பாடியிருக்கேன். அதான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் விளக்கணும்னா இது மாதிரி ஓரங்க நாடகம் மாதிரி போட்டு அல்லவா பாண்டி நாட்டு தூதும் அல்லவா ஞான சம்பந்தர் பிரிவும் என்று போட்டு ஓரங்க நாடகம் மாதிரி எடுத்து காட்டுங்க. ஒரு 10 பேராவது பார்த்தா பெரியவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்க எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சமுதாயாரம் இந்த வயசான கிளம்புல இங்க வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வயசான கிழமை அவ்வளவு லேசா இருக்குதா, நீயும் ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அதனால் இப்படி எல்லாம் ரொம்ப அருமை. அங்க அந்த இடத்துல அவர் போன போக்கே வேறதான். இவர் சும்மா ரெண்டே பாட்டுல முடிச்சுட்டு ஒன்னும் எழுந்தார். இதன்படி பார்த்தோம்னா ஞான சம்பந்தர் அவர் பேச்சு அப்படி அப்படி ஒரு காதல கூட அதிகமா வாங்கிக்கல, அப்படி போன மாதிரி இருக்குது. அது 20-ஆம் நூற்றாண்டு இளைஞராக காட்டிட்ட மாமுரசு ஒலிப்ப சங்கம் காக நம்பாய் விட்டேங்க சாமரை பணிப்ப புத்தின் பந்தரில் தரளத்தேவ காமரு சிவிகை மேற்கொண்டு அவனில் உள் கடுவும் சோதி யாமன நெறிக்கொண்டேக ஈசன் இடந்தோறும் அடைந்து பாடி பொருட்கள் பாட்டுக்கு யாரு ஞானசம்பந்தர் போனார் பல்ல மங்கள தூரியம் எல்லாம் முழங்குச்சான் அதெல்லாம் பொருட்கள் பாட்டு பொருட்கள் வெம்பிய நாடு
2: நீந்தி தென்னவநாடு நன்னி. ஏ அப்பா ஞாபகப்படுத்துறீங்க, நல்ல வேலையா. செம்பிய நாடு நீந்தி தென்னவநாடு நன்னி. அதனால சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாடு போனாங்களாம். வெம்பிய சுரமும் முல்லை புறவமும் ஏகவில்லை, தும்பிக்கை நீட்டி வாங்க மலைகளும் துறந்து. தும்பிக்கை நீட்டி வாங்கும் மலையான் ஆனமலை. ஏன்னா யானை தும்பிக்கையை நீட்டமில்ல, அதை இப்படி சொன்னார். என்ன இவர் அதெல்லாம் இப்ப பெரியவர், அதெல்லாம் தப்பு இல்லாதவர்லவா. தும்பிக்கை நீட்டி வாங்க மலை மலைகளும் துறந்து பாகத்து அம்பிகை உடையான் கூட நகர்ப்புறம் அணுகச் செல்வார். இதோ இப்பொழுது மதுரை. இப்ப அருமையா மதுரை காற்று, மதுரை தென்றல் வந்தது காணிய. எங்க சிலப்பதியாரம் மதுரை தென்றல் வந்தது காணி. பூம்புகாலிருந்து ரெண்டு பாவம் போகுதா, நடுப்புற ஒரே ஊர்ல ஒரு வயதான கிழம் சமய தொடர்பானது கவுந்தடிகள் கிடைச்சாங்க. மூணும் சேர்ந்து பாவம் பொடி நடையா போகுது. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். அந்த அம்மா மூணாவது மாடியிலேயே வளர்ந்தோம், வெந்நீர்ல கொப்பளிச்சு பன்னீர்லயே கையெல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த நடுல வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். ஏமா இந்த அம்மாவுடைய காலை பார்த்திருக்கியா? இது வரைக்கும் இல்லைங்க, இன்னைக்கு தானுங்க அந்த பாதம் என் மேல பட்டது. நான் பார்த்தது இல்லைங்க. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திரல். ஏப்பா என்னமோ போன பெரியவங்கெல்லாம். ஆகவே இப்பொழுது இதோ மதுரை வந்து விட்டது. மாதிரி வந்த உடனே அங்க அவங்களுக்கு என்ன காட்டினாங்கன்னா அவசகுணம் சிலப்பதிகாரம். அந்த கொடியெல்லாம் என்ன பண்ணுதான், இப்படியே அசையுதான். ஆமா அது இளங்கோடிகளுக்கு பொறுக்கல. அம்மா கும்பகார விட்டு ஏமா வர்ற, ஏப்பா எதுக்குப்பா ஊரை விட்டு வர்ற, நீ செஞ்ச தப்பு நீங்கிட்டு மாதேவி வீட்டுக்கு போகல. என்ன உங்க அப்பாவும் அவங்க மாமாவும் இவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை கொண்டு அப்படியே மூணாவது மாடியில்டா 30வது மாடியில வச்சிருப்பாங்களேடா, எதுக்குடா அப்படி ரெண்டு பேரும் வர்றீங்க? அதனால அந்த கொடி என்ன சொல்லுதான், பாரல் என்பன போல் மடித்து கை காட்ட. ஐயோ இந்த ரெண்டு பேரும் வர்றீங்களேம்மா, கணவனும் மனைவியுமா வர்றீங்களே, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போக முடியாதேம்மா, உங்க தலையெழுத்தில்லையம்மா இன்னைக்கு தானம்மா இது. ஆகவே நீங்க ரெண்டு பேரும் வந்தது இன்னைக்கு போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்கம்மா, இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஊருக்கும் போக முடியாதுமா, அதனால திரும்பி போடுங்கம்மா. பாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. பாவம் இவங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வருக என்பன போல் அவையும் அழைப்ப என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா நேர் மறுதல அப்படி. அதனால அதெல்லாம் சொல்லல, கொடியெல்லாம் சொல்லல. சொல்லாமல் இப்பொழுது இதோ பாண்டி நாட்டினுடைய எல்லைக்கு வந்தாரலாம். வந்து புண்ணிய நீற்று தொண்டர் குழாத்தினுள் புகழிவேந்தர் நன்னிய சிவிகை மீது நகைவிடு தரணப்பந்தர் கண்ணிய தோற்றத்தீம்பால் கடல் வயிறு உதித்து தீர்ந்து விண்ணியல் முழுவன் திங்கள் விளக்கமே ஒத்ததந்தே. இது அப்படி சிவிகையில அந்த குழந்தையும் இறங்குது. யாரு? ஞானசம்பந்தர். தேம்படு குமுத செவ்வாய் சிறப்புற செல்வர் முன்னம் ஓம்பரிசு அனத்தார் தம்மில் பொன்னடும் சின்னமாய்ப்ப தாம்பர சமயதீ சிங்கம் தமனிலுள் கிழியப்பான் ஆம்படி வந்தான் என்றென்று ஆர்த்தலும் ஓசை கேளா நின்றுண்டு திரியும் கையர் எதிர்வந்து நீவினுங்கள் கொண்டு அறம் சொன்ன தேவை கும்பிட வந்தால் இந்த வென்றிகொள் சின்னம் என்கொள் வீரன்கொள் யாரை வென்றி என்றனர் தடுத்து சென்றும் ஈரிலா அடியார் தம்மை. இங்க போயே போட்டார், வேற மாதிரி போட்டார் இவர். என்ன இவங்க ஏதோ மதுரை அணுகின்ற பொழுது இந்த வெண்டி சின்னம் எல்லாம் இருந்துதான் அல்ல. ஞானசம்பந்தர் வருகிறார், பாலராவாயர் வருகிறார், ஞான கவுனியர் வருகிறார் என்று அந்த ஓசை போச்சான். போன உடனே அங்க இருக்கிற அந்த சமணர்கள் எல்லாம் வந்து நெல்லுங்களான்ட்டான். இது இங்கதான் இருக்கு, அங்க ஒண்ணும் இல்லை, இங்கதான் இருக்கு. நெல்லுங்க அப்பா நீங்க யாரை வென்றீர்கள், பெரிய வெற்றி சின்னம் ஊதிட்டு போறீங்க. சோழ நாட்டாளிங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கு வந்தா நேரா கும்பிட்டு போங்கப்பா. இதுனா வெளியே வந்து பாலராவாயர் வந்தா நிறுத்தியாரு, நீ யாரையா கேட்கறதுக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு அப்படி போனாங்கன்னு ஒரு ஒரு கருத்து சொல்லுகிறார். ஆனால் இது அங்கு இல்லை, பெரிய புராணத்தில் இல்லை. முருகா முருகா அல்லவா, சொல்ல வேணாமா இதெல்லாம். எனவே மாமதம் ஒழுகச் செல்லும் சிந்திரல் மத்த வேடம் தாமரை நூலால் கூட்ட கட்ட தலைபடவற்றோ கொற்ற காமணி முனிந்தார் மைந்தர் கயவர்தம் தடையை நீர்த்து கோமணி மாடமூதூர் அணிந்தனர் கோயில் புக்கார். ஒரு அருமையான ஓமியம் ஒன்று போட்டார். பெரிய யானை நல்ல மதம் பிடிச்ச யானை வருது, அத போய் ஒருத்தன் ஏய் இந்த யானையை தடுக்கணும்டா. எப்படா தடுக்கிறது? ஒரு அந்த மூணு பைசாவுக்கு நூல் கண்டு ஒண்ணு வாங்கினா, இந்த பிறகு அந்த நூல் கண்ட நீ புடுறா அப்படின்னு எதுக்குறாடி புடுறான்னு. அவன் நேரம் அந்த விதத்துக்கு இந்த யானை வரட்டும் இதுல பார்த்து அடிக்க விழுங்கணும். அதனால இது போகிறது பெரிய யானையாம். யாரு? ஞான சம்பந்தர். இந்த ஆட்கள் என்னத்துக்குப்பா இங்க சின்னமெல்லாம் சொன்னதுங்கிறது நூல் கண்டு மாதிரியா, நூல் கண்டு அது கால தோஞ்சு போட முடியாது. இது அந்த ஓமையா ரொம்ப பிரமாதம். போற போக்குல இப்படி ஒரு ஓமை சொன்னது. இதெல்லாம் நாம் இங்கே உணர தகுந்தது. இப்ப நேரம் எங்க போனா, கைமலை சாபம் தீர்த்த கருணையம் கடலை தாழ்ந்த மும்முறை வணிந்து கோயிலுக்கு போயிட்டா இருந்தார். ஆனா அங்கே அப்படி அல்ல, இவர் வருகிறான்னு தெரிஞ்சது. தெரிந்த உடனே மங்கே இது குலச்சரியாருக்கு முதல்ல தெரிஞ்சது, அமைச்சர் அல்லவா, அதனால போய் சொன்னார். அப்படியானால் நீங்கள் ஊர் எல்லையில் சென்று அவரை வரவேற்று வாருங்கள். யார? குலச்சரியார் என்று அவரை வர சொல்ற. இவர் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, அடியேன் கோயிலுக்கு போய் வருகிறேன்னு சொல்லிட்டு, யார்கிட்ட? கொண்ட கணவன்ட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. நல்ல கோயிலுக்கு போய் வருகிறேன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் வலம் வந்து அங்கே இருக்கிறாங்க. யாரு? அம்மா. ஏன் இவர் பெண்பாளர் ஆதலாலும், கொண்ட கணவன் இந்த சமயத்தில் இருந்து புறக்கணித்திருப்பதனாலும் தாம் போய் நேரடியாக வரவேற்க கூடாது. ஆனால் வரவேற்காமல் அரண்மனையிலே இருந்துவிடவும் தப்பு. ஆதலால் கோயில் சென்று கோயிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு வணக்கம் வணக்கம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இவரை மட்டும் அனுப்பிச்சாங்களாம். இவர் போய் விடுகிறார். அல்ல, எங்கே? அந்த ஊரில் இல்லை. அது விழுகின்ற பொழுது உடனே கையிலிருந்து எடுத்த ஏந்தினாராம். எழுந்திரிங்க எழுந்திரிங்கன்னு சொல்லி அப்படி எழுந்துட்டு அப்பதான் பாடினாராம். எது எது பாலவாய் அப்படின்னாராம். இதுதான் சுவாமியினர். மங்கையர்கரசி வளவர் போன் பாவை பரிவளைக்கை.

அருமை. அந்த பாட்டு பாடிக்கிட்டே போறோம். முதல் பாட்டு 1, 3, 5, 7, 9, 11 எல்லாம் மங்கையர்கரசி ஆரம்பிச்சு, 2, 4, 6, 8 ரட்டப்படை எல்லாம் குளிச்சரை ஆரம்பிச்சு. ஆடா அதெல்லாம் அவர் அப்படியே விட்டார். இப்ப நேரம் கோயில் போனாராம். போய் நிறைபட வாது செய்ய திரு உள்ளம் செய்தி கூற்றை குறைபட உதைத்தோ என்று குறித்துரை பதியம் பாடி. பெருமானே, நான் அந்த சமணர்கள் எல்லாம் வெல்லுவதற்கு உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த தீது செய்ய அவர்களுக்கு அந்த மாதிரி செய்வதற்கு திருவுள்ளமே பெருமானே உடைய திருவுள்ளம் இருக்கா? அப்படி இருந்தா செய்யறேன், இல்லைன்னா நான் உன் திருவுள்ளத்துக்கு மாறா நான் செய்யலை என்று ரொம்ப அருமையா அந்த விண்ணப்பித்துக் கொண்டாராம் சொக்கநாதத்தை. அது இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. வேண்டு கொண்டருளை பெற்று மீளும் அப்போது கண்டு மூண்டாய் பொறியும் வென்று வாகீச முனிகள் என்ன ஆண்டுளார் ஒருவர் வேண்ட. இது எப்படியோ இவருக்கு வந்துட்டு, இப்படி இவர் கோயில் போயிட்டு வெளியில வரும்போது வாகீச முனிவர்னு ஒருத்தரா அவர் இந்த குழுவை பார்த்துட்டாராம். பார்த்த உடனே இங்க எல்லாம் ஒரே சமணனா இருக்கிறதாம், இவர் எங்க போய் தங்குவார்னு சொல்லிட்டு அறியேன், இங்க ஏதோ சைவ சமயத்தில் இருந்துட்டு இருக்கேன், அப்படியா நீடூடி வாழ்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இங்க ஒரு மடம் இருக்குது, அங்க போய் தங்கலாம்னு வாகீச முனிவர்னு ஒருத்தர் காட்டுறார். இது பெரிய புராணத்துல இந்த அட்ரஸே இல்லை இவரை பத்தி. குளச்சிறையார் காட்டுகிறார், குளச்சிறையார் தான் காட்டுகிறார். கோயிலாம் போயிட்டு வந்த பிறகு பக்கத்துல திருமடத்தில் இருந்து இங்க தங்கலாம் என்று குளச்சிறை காட்டியதாக இருக்கிறது பெரிய புராணத்தில். இவர் யார் வாகீச முனிவர் தெரியல, பரஞ்சோதி முனிவருக்கு தெரிய மாட்டிருக்கு அல்லவா, நமக்கு தெரியல. அதனால் அப்படியான ஒரு கருத்தை இங்கே சொல்லுகிறார். சரி போன போய் தங்கினார். அங்கெழுந்தருளி சொல்லின் அமுது செய்திருப்பு அமுது செய்திருப்பவற்றை தங்குள் வாயமன செய்யும் கருதரும் செயலும் தங்கள் மங்கள மரபின் வந்தால் வருத்தம் காண வஞ்சி செங்கதிரவன் போல் மேலே செழுங்கடல் வெள்ளத்தாழ்ந்தான். இவங்க திருமணத்துக்கு போற நேரம் மணி சரியா இந்த மணி 6 மணி 7 மணி இருக்கும், தங்கிட்டாங்க. இப்ப இருள் வந்தது, இருள் வந்தது. இந்த இருள் வந்த உடனே இந்த காலையிலேயே தடுத்தார்கள் இவரு இவருடைய கருத்தின் படிக்கு தடுத்தார்கள்வா சமணர்கள். என்ன காலைல ஒரு கூட்டம் கூட்டம் வந்தது, இங்க வந்து தண்ணிராங்களாமல இந்த மடத்துல தங்கிவிட்டாங்களாம்ல சொன்னாரு. என்னடா பண்றது, என்ன நானும் அதான் நினைக்கிறேன், என்ன செய்யறது அல்லவா. இங்க இங்க ஒரு கற்பனை இவருக்கு. உடனே நெருப்பு கடவுள், நெருப்பு கடவுள், நெருப்பு கடவுள் சொன்னா தமிழர்களுக்கு விளங்காது, அக்னி பகவான் அதான் கேட்டேன். அக்னி பகவான்னா விளங்கும், தீக்கடவுள்னா விளங்காது. ஏன்னா இப்படி சொல்லியே பழகிவிட்டோம், அக்னி பகவான்னே சொல்லி. ஏன் தீக்கடவுள் அருமையா சொல்லக்கூடாதா? அக்னிங்கிறது தீ, பகவான்னா கடவுள், தீக்கடவுள். அருமையான தமிழாச்சு, சொல்லலாமே பழகலாமே. முருகா முருகா தீக்கடவுள்கிட்ட கூப்பிட்டாரான். பாருங்க அவர்களுக்கு ஒரு அந்த ஆற்றல் இருக்குன்னு காட்டுறது. அவன் தமிழர்லாம் கொண்டு தீக்கடவுளை கூப்பிட்டுறான். என்ன இந்த இன்று இரவு உனக்கு நல்ல அருமையான ஒரு சாப்பாடு என்ன? இந்த மடம் அப்படியே வெந்து போகணும் அப்படின்னா, இது இவருடைய முழு கற்பனை, முழு கற்பனை என்று யார்கிட்ட சொன்னாரான்? அந்த தீக்கரவள்கிட்ட சொன்னாரான். அவன் பார்த்தான், ஐயா ஏற்கனவே நாங்க ஒரு முறை தக்கன் யாகத்துல கலந்துகிட்டு அது எங்க இறைவனுடைய திருவுள்ளம் இல்லாம கலந்துகிட்டு பட்டா பாடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியாதுன்னார். நீங்க எங்க திருவாசகம் படிச்சிருக்க போறீங்க? மக்கள்

பாண்டது மணிவாசகர் தான். தக்கன் வேள்வி ரொம்ப சின்ன பிள்ளையா வச்சு பாண்டது அருமையா. இப்ப அது இப்படி உண்மையா பந்தியில உட்காந்து அவன் வலிச்சான் அவ்வளவுதான். அல்வாலாம் அப்படிதானே வலிச்சுதானே சாப்பிட முடியும், ஏன்னா நெய்ய நிறைய இருக்குது அல்லவா. அதெல்லாம் கொழுப்பு சுத்தெல்லாம் வரும்னு அந்த காலத்துல எந்த டாக்டரும் சொல்லல, இப்பதான் சொல்லிட்டு இருக்குது. கொழுப்பாவது கொழுப்பாவது வச்சோம் குடிக்கலாம் நெய்ய ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு ஒரு வேலை செஞ்சு விடணும். ஆமா, திண்ணையை விட்டு இறங்காம இருந்தோம்னா கொழுப்பு சத்து தான் வரும். ஒரு நாலு வகுப்பு எடுங்க நெய்ய சாப்பிட்டுட்டு, அங்க இருக்கிற பத்து வகுப்பே தான் எடுக்க மாட்டேங்கிறமே. பத்து வகுப்பு வாரத்துல எடுங்கப்பாங்கன்னா அது கூடலையா. நாங்க 28 வகுப்பு வேலை செஞ்சோம். ஆமா, ஒண்ணும் போயிடல தொண்டை. 28 வகுப்பு வாரத்துல சனிக்கிழமையும் கல்லூரி உண்டு. என்னமோ சொல்றேன், ஆனா ஒண்ணு தொண்டையை காப்பாத்திக்கணும். காப்பாத்திக்கணும், நெய்யும் மிளகும் தான் அதுக்கு சரியான தொண்டை. அது இருந்தது இருந்துட்டா கூடுமான வரை தொண்டை ஒண்ணும் இல்லை. நல்ல ஒரு 2 மணி நேரம் பேசிட்டோம்னா, இன்னும் 2 மணி நேரம் பேசணும்னு சொன்னா அதுக்கு இடைவெளியில் என்ன பண்ணும்னா வச்சு சோத்த மக்கப்படாது, சோறுகிறதான் செய்யப்படாது. யாருமே அந்த அந்த சாதம் வடிக்கிற அந்த வெந்நீர் உலகக்காய் கொதிக்குது இல்ல அந்த தண்ணி எடுக்கணும். அருமையா நல்ல அருமையான வெண்ணெய் இருக்கணும். அந்த வெண்ணெயை ஒரு உருண்டை அதில் தூக்கி போகணும். எதுல, அந்த உல தண்ணியில நல்ல தூத்துக்குடி பழங்கள் கண்டு நல்ல நசுக்கி பவுடரா வச்சு அதில் போடணும். 2 ஆத்து ஆத்தணும். தொண்டையில குடிங்க. என்ன என்னடா சுவையான போதை, 3 சூத்திரம் முடிஞ்சிருக்க, இன்னைக்கு முடிச்சிடலாமா 12 சூத்திரம் வரைக்கும் அப்படின்னு யாரு கேட்கணும்? இந்த தொண்டை ஆள் கேட்பான். அவன்தான் பயப்படுவான், வேணா ஐயா அது முன்ன ஒரு 2 சூத்திரம் மட்டும் இருக்கு. அவன் சொறிவான், இவன் என்ன பண்ண முடிச்சிடலாம்ப்பா நீ சுவையான போகத்தை எடுத்து அப்படின்னு முடிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இது செய்யணும், பணங்கள் கண்டும் வெண்ணையும் அந்த உலைத்தண்ணியும் இந்த 3 சேரணும். மிளகு கூட கூடாது, அருமையா இருக்காத. மிளகு பொங்கல்ல போட்டுக்கணும், பொங்கல் சாப்பிட்றோம்ல அதுல. ஆனாலும் நெய்ய நெய்யா இருக்கணும், நெய் நெய். அதனால இப்ப போச்சு, அதனால இப்ப இருக்கிற நெய்யால தினம்னா தொலைஞ்சு போகணும், ஒளிஞ்சே போடும். தொண்டையும் போய் நெய்யும் போடும். ஒரு காலத்து இதுக்கெல்லாம் வேறு யாரும் சாந்தல்ல, இந்திரனே சாலும் கறி. ஆமா நடத்தி இருக்கிறோம், ஒண்ணும் பண்ணா தொண்டை என்ன. முருகா முருகா போட்டும், இதெல்லாம் சபை குறிப்பு நின்றும் நீக்குதுன்னு சொல்றேன், அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. ஆகவே இப்படியாக போய் சென்றவர்கள் அங்கிருந்த, அதனால அந்த என்ன சொல்லிட்டாம தீக்கடவுள், அதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த மாதிரி நாங்க போய் தவறா பெருமானுக்கு மாறுதலா போனதுனால எங்க கையே போச்சு சார். என் கைய பாத்தீங்களா ஐயா, தமிழர்களே பாருங்க ஐயா, இல்ல போச்சு. அதனால நான்லாம் அந்த புண்ணிய வாங்கிற இடத்துல நான் போய் என் கைவரிசை காட்ட மாட்டேன், வணக்கம் தான். இது இங்க இவருடைய கற்பனையே பார்த்தாங்க. ஏ அவனெல்லாம் எதுக்குடா கேட்டிருக்கேன், நெருப்பட்டி காசு எடுத்து என்ன ஆச்சு யார், ஏ 2 பேர் போங்க, குனிஞ்சு குனிஞ்சு போங்கண்ணா அல்லவா. குனிஞ்சு குனிஞ்சு போனான். அந்த மரத்துல மூங்கல பக்கத்துல ஒரு மூங்கில் தொங்குச்சு, மூங்கில் தொங்குச்சு, அதுல இருந்து கிளிப்பா பண்ணாரு. பத்த மாட்டேங்கிறாங்க, காஞ்ச மூங்கில கொஞ்சம் உடஞ்சிருந்தது, அதனால புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடிட்டான், ஓடனா ஆஹா மடம் தீப்பட்டி எரிகிறது. அதனால பார்த்த யாரு அப்படி எல்லாம் சாமி நிற்பத்தினரு அப்படியா, யாரு ஞானதுந்தர் ஊழி பெயரனும் தாம் பெயரார் சாந்தாமைக்கு ஆழி எனப்படுவார் திருவள்ளுவர். இந்த உலகமே பிறந்து வந்தா கூட சான்றோர் ஆகினார் அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்வார்களே தவிர அசைய மாட்டாங்க போறாங்க திருவள்ளுவர். அது போல இது பார்த்தாரு அப்படியா, சரி இருந்துட்டு போகுது ஐயா, நெருப்பத்தி மேல வருது. பொய்யராம் அவுணர் கொழுவும் சுடர், அதான் மேற்கோளே. அப்ப அவங்க நெருப்புக்கு பத்த வச்சாங்களான்ங்கிறதுக்கு ஞான சம்பந்தர் வாக்கே சான்று. பொய்யராம் அவுணர் கொழுவும் சுடர் அப்படி பத்தி எரிஞ்சது பாருங்க அப்படின்னு.
பார்த்தவனே பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு அங்க கூட பாத்தீங்களா பாண்டியர் அழிகவேங்கல இந்த அழிக ஒழிகங்கிற பேச்சே வரப்படாது எந்த கட்டத்திலும். அதனால பாண்டியர்க்கு ஆகவே என்று ஆகவே அந்த நெருப்பு சென்று என்ன செய்தது அவனுக்கு அந்த பாண்டி மன்னனுக்கு மாறுகுலமன செய்யும் வஞ்சனைக்கு இடனாய் வந்து வேற நட்பு செய்வான் வந்தன விரிந்த கங்குள் ஈற்ற முளைத்த வான்மீன் இனம் அவர் பறித்த பொன்னி ஊறுபட்டெழுந்த முக்கும் ஒத்த அங்கொங்குலை வைகத்தனியிலஞ்சிறுமடங்களேரடைந்த செய்தியை தெரிந்து அயல்மலை இடங்களில் திரண்ட கைதவத்தை எண்ணாயிரம் கயவரம் ஒருங்கே எய்தி முத்தமிழ் விரகர் மேற் படித்தளல் இழைத்தார். அங்க எல்லாரும் ராத்திரி போறா அவன் என்ன பண்ணான் இங்க இவர் வந்திருக்க இந்த நெருப்பை வைத்து விட்டு எல்லாம் அவங்க தங்களுக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்களாம். என்ன செய்தாரலாம் விட்ட வேந்தனை பற்றன பாடினார் விடுத்தார் பார்த்தீங்களா இவர் சொல்றது பையவே சென்று மெதுவா போய் நெருப்பு ஏன்னா இது பற்றுக அப்படின்ட்டாருன்னா ஆளே போடுவான் அவன் தீமையின் என்றும் நீங்க வேண்டுமே தவிர அவன் அடிதல் கூடாது அடிப்பது பெறுதல் திருந்த திருத்தப்படுத்துவதுதான். அதனால பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்பது அங்க அருமையாக ஞானத்தினுடைய தேவாரம். இவர் என்ன பண்ணாரு துட்ட மெய்யுரை மேற்கொண்டு தொன்முறை தொடர்ந்து விட்ட வேந்தனை பற்றன பாடினா கொஞ்சம் கடுமையா இருக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கு பற்றன பாடினார் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாட்டு எப்படி இருக்குல்ல ஏழாம் நூற்றாண்டு இது பதினஞ்சாம் நூற்றாண்டு 800 ஆண்டு வந்தது வன்முறை அப்பவே வந்துட்டு தான் இருக்குது பற்றன சொன்னாராம். சரி போயிட்டுது இல்லவா போன உடனே அடுத்ததக்கணத்து அரசனை வெப்பு நோயாகி தொடுத்த திட்ட பல்கலங்களும் தோழல பணி நீர் மடுத்த சாந்தமும் கலவையும் மாலையும் கருக படுத்த பாயலும் தருகிறார். அவர் பாட தெரிஞ்சவர் நாவுக்கரசர் பாண்டியன் பாட தெரியாதால அவனை சொல்லுங்க வைத்தொலிக்குது வைத்த இது பசிக்குதுன்னு சொன்னான் அல்லவா பாடல இப்படி இருந்தான். அந்த வெப்பு நோய் வந்த உடனே தவளை நோன்புடன் இம்மையும் அருமையும் சாரா அவள மாந்தரை விடுத்த அனைவரும் பார்த்து தவளவத்தினும் சரி உடனே எல்லாரும் பார்த்து இதோ காலை கதிரவன் தோன்றினான் தோன்றின ராத்திரில இது நடத்தினாங்க. மறுநாள் காலையில் என்னன்னு கேட்டாதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான் வேடியாகியோர் இருவரும் மறுநாள் காலையில தெரிஞ்சு போச்சு மங்கை இருக்கிறது யாருக்கும் இந்த குலச்சுறையா இருக்கும். ஆஹா நாம செய்த நாம ஒரு விண்ணப்பம் கொடுத்து வந்தவர் நிச்சயமா நம்மால் வந்தவர்களுக்கு ஊறுபாடு வந்துடக்கூடாது வச்சுட்டானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருனர் சைவவான் பயிர் தலைதற்கு வேலியாமன இருவரும் என்றார். யார் சொத்து இந்த சேக்கலார் சொத்து அது தெரியுமா அது எங்க சொன்னது தெரியுங்களா இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வர்றார் யாரு நம்முடைய ஞான சம்பந்தர் நேரம் எங்க வர்றார் எல்லாம் பாண்டி நாடெல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு வேகமா வர்றார் அல்லவா வந்தவர் திருக்கடவர் வர்றார். திருக்கடவர் வந்த உடனே இல்லை நாவுக்கரசர் எங்க இருக்காருன்னு கேட்டார். திருப்பந்துருத்தியில் இருக்காருன்னு விடு பல்லக்குன்ட்டு நேர பல்லக்கு போச்சு. நாவுக்கரசர் போன உடனே அங்கே எதிர்கொண்டு வருகிறார் வந்து சிவிகையை கூட அவர் தாங்குகிறார் அப்படிலாம் வருது. வந்த உடனே நேர கோயிலுக்குள்ளாம் போயிட்டு என்ன நடந்ததுன்னு எல்லாம் சொன்னார் பாண்டி நாட்டு யாத்திரையெல்லாம். அப்ப சொன்னா நாவுக்கரசர் வாழி சைவவான் பயிர் தலைதற்கு சூடு பெருவேலியானி என்று நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை பாராட்டார். வாழி சைவவான் பயிர்தான் வளர்வதற்கு குழந்த நீங்க போய் வந்தது சூடு பெருவேலியானி என்று நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை சொன்ன பாராட்டுரை அதை கொண்ட நீங்க வைச்ச யாரு நம்ம ஐயா வாழ்க சேக்கிழார் வாக்கு. அப்ப இந்த சைவவான் பயிர் வளர்வதற்கு யாரு காரணமா இருக்கிறாங்க இப்போன்னு கேட்டா இந்த ரெண்டு பேரும் யாரு மங்கையர்க்கரசி யாரும் குலச்சிறை யாரும் கூட அவரும் சேர்ந்து சமண மதம் ஆயிருந்தால் தொலைஞ்சது பாண்டி நாடே ஒரே இருள் தான்.
இந்த ரெண்டு பேர் தான் அந்த சைவவான் பயிர் வளதற்கு வேலியாக இருந்தவன் என்று அந்த அந்த அந்த ஞான சம்பந்தரை பாராட்டிய பாராட்டை இவர் மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சரியாருக்கும் கூறினான். இதெல்லாம் தெரிய வேணாமா? ரெண்டு ரெண்டு நூலும் ஒத்து நோக்க வேணாமா? ஒத்து நோக்குதா? இப்படியாக இங்க செய்தார். சரி, இப்படி செய்த உடனே ஐயனீயனை திறத்தினால் ஆயினும் நோய் தீர்ந்து உய்ய வேண்டும். பார்த்தா கவுனர் எல்லாம் போனார்கள், அதெல்லாம் என்னென்ன மந்திரம் எல்லாம் பார்த்தாங்க, அந்த வெப்ப நோய் போகல. அப்புறம்தான் போனாங்களாம் மங்கையர்க்கரசி யாரும் குலச்சரியாரு. ஏதோ இந்த ஊர் மரத்துல ஒரு தம்பி வந்திருக்குதான், அதுக்கு ஞான சம்பந்தம்னு பேரா, ஒரு கால் அந்த பிள்ளை வந்தா ஏதேன்னு நடக்குமா அப்படின்னு தெரியுங்க, இந்த நோய் நீங்கமா? அப்படியா? அப்படின்னா கூப்பிடும். ஏன் அவன் வயிற்று வலி அவனுக்கு? இப்ப சைவ சமயம் தலையணுங்கிறது இல்ல, தான் வயிற்று வலி கூப்பிடும். அப்படி ஆகவே இப்பொழுது வருகிறார்களாம். இல்ல பூந்தராய் வேந்தர் செண்டிரஞ்சினர் எழுந்திருந்து தீயமன் சூழ்ச்சி வென்ற சிந்தையீர் என்றனர். பூந்தராய் வேந்தர் நன்றிந்தனரே என நைமலர் கடந்தார். வெண்டி மீனவன் கத்தினா தம்மையும் வினவ என்று நும்மருடையவர்க்கு எவன் குறை என்ன? ஒன்று கேண்மையிலம்பினார் இதனையும் உரைப்பார். என்ன தெரியுமா, நேரா மடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மடத்துக்கு வரும்போதுதான் நேரா வல்லியா கோவில்ல சென்று அப்பதான் அவங்க கேட்கிறாங்களாம், எது இது செய்ய திருவுள்ளமி, பாது செய்ய திருவுள்ளமி என்று கேட்டுக்கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றாதான். இவர் அப்படிலாம் இன்னும் சொல்லல, முன்னையே கேட்டு விட்டார். கூப்பிட்ட உடனே நேரா அரண்மனைக்கு வந்து விட்டார் அப்படின்ட்டார். இவருடைய போக்கு ஒரு விதமா அப்படி அமைத்தார். சரி, உடனே என்ன சொன்னான், கையர் மாவளவு நீட்டினால் கௌரியம் தேயம் உய்வதாகும். இன்றனும் அருளினால் ஒளிநீர் வைய நாடன் மேல் வெப்பு நோய் வந்ததால் அதனை ஐய தீர்த்தில் வேண்டும் என்று அடியனில் விழுந்திருந்தார். உடனே அந்த ரெண்டு பேரும் வேண்டிக் கொண்டாரலாம் ஞான சம்பந்தரை, இந்த மாதிரி இந்த நோய் நீக்கணும்னு. காவலோன் மருங்கிட்டதோர் கதிர்மணி தவிசின் மேவினார் வந்து நோக்கினான் மீனவன் தெளிந்து பாவி தாழ்ந்தழு தாமரை என முகமலர்ந்து பாவியேன் பிணி தனித்தன பணி கொள்வின் என்றான். இதோ ஞானசம்பந்தர் சென்றார். சென்ற போது தலைப்பக்கத்துல ஒரு ஒரு ஒரு இருக்கை போட சொன்னாராம், இந்த மாதிரி நாற்காலி. ஏன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம கால்புறம் அவங்க உட்கார வைக்கக்கூடாது, தலைப்புறம் தான் உட்கார வைக்கணும். மீறி எழுந்து நின்று அவங்களுக்கு பணி செய்யணும். இப்ப முடியாத சூழ்நிலையில படுத்திருக்கிறார். சமுதாயாரம் சமுதாயாரம் இல்லவா? பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நாம சின்னவங்களா இருக்கும்போது என்ன செய்யணும்? படுத்திருப்போமா? நேரம் எதிர்கொண்டு அழைத்து வாங்க வாங்கன்னு என்று சொல்லி அழைக்கணும். ஆனா நோய் வாய்ப்பட்டவன் அதனால் படுத்திருக்கிறான். அதனால வரும்போது வாயு வெப்ப நோயினால ஞானசம்பந்தர் வர்றா, அந்த பையன் வர்றா அப்படின்னாரு. அப்படியா? அந்த இருக்கையை தூக்கி தலப்புறம் போடு, தலப்புறம் போடுங்க. ஏன் கால்புறம் இருக்கக்கூடாது? கால்புறம் அதனால தலப்புறம் போட்டார். அப்படி போட்டவுடனே இவர் வந்து உட்கார்ந்தார். யார்? ஞானசம்பந்தர். இதெல்லாம் சமுதாயாரம் அல்லவா, பெரியவங்களை எப்படி வரவேற்கணும் என்பதெல்லாம். அப்ப சொன்னாங்க, அணைய செய்திருந்தனமும் சமணரும் அசோகன் நனி நனிந்து கைப்பிரியால் தடவியும் காத்து. அதுக்குள்ள மெதுவா இவர் வர்றதுக்குள்ள நேரா போய் கொஞ்சம் அவங்க வேப்பல் அடிச்சாங்க. யாரு? சமணர்கள். இத வலது பக்கம் அவர் தீக்கட்டும், வலது பக்கத்தின் அந்த வெப்ப நோயை நாங்கள் இடது பக்கம் தீக்கணும். அவனுக்கு வேண்டா வெறுப்பு, இதுவரைக்கும் கிழிக்கவே போயணுமே, புதுசு புதுசாக கிழிக்க போறீங்களான்னு சொல்லி நினைச்சான். இருந்தாலும் சொல்றாங்களா, அதனால சரி சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே இருக்குங்க. இங்க ஒரு பெரிய பெரிய பிராணத்துக்கு இல்லாமல் இங்க ஒரு செய்தி வரப்போ. சரி, என்ன பண்ணார்னா உடனே எப்பவுமே பெரியவங்க விபூதி பைய மடியில் வச்சிருப்பாங்க. எப்பவும் ஏன்னு கேட்டா, ஒரு திருநீர் கழித்தால் போய் மூஞ்சி கழுவிட்டு திரும்ப திருநீர் இருக்கணும். வாய்ப்பு பிடிச்சா அவருக்கு நிறைய திருநீருங்கிறது எப்பவுமே போதும். அதனால பார்த்துலேயே அவர் என்ன பண்ணார்னா உடனே எடுத்து மடியில் இருந்து எடுத்தாராம். எடுத்த உடனே சமணர்கள், இந்த திருநீர் ஏதோ நீங்க மாய கலந்தது, மாயை கலந்தது, அந்த திருநீர் இடப்படாது அப்படின்ட்டாரா? இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. சரி, என்ன பண்றது? இந்த உங்க பையத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க எல்லாம் பெரிய இந்திரஜாலம் எல்லாம் வச்சிருப்பீங்க, அதை எடுத்து பூச்சி எங்க அரசு வென்றுடுன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு. சரி, என்ன செய்யலாம்னு பார்த்தார். ஏ, நீங்க வாங்கப்பா அப்படின்னா, அந்த மடப்பள்ளியில மடங்கள் இருக்குல்ல, அந்த மடங்கள்ல சமையல் பண்ற இடத்துல நெருப்பு, அந்த திருநீர் இருக்கும், நெருப்பு வந்து போய் திருநீர் தான் இருக்காங்க. அந்த மடப்பள்ளியில் இருக்கிறத வாங்கிட்டு வாங்க.
யார் ஞானசம்பந்தர் சொன்னாராம். எனவே மடப்பள்ளியில் இருக்கிறத வாரி வந்த பிறகுதான் அதை வச்சுக்கிட்டு வலதுபுறம் அவனையும் சொன்னது, வலதுபுறம் இவர் நீக்கிட்டேன் இடதுபுறம் நான் வலதுபுறம் வச்சுக்கிட்டார்.

0: துதிக்கப்படுவீரு செந்து வருவாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. ஆறுமே வெப்ப நோய் வலது பக்கம் இருக்கு. இங்க ஒரேடியா குப்பன் இருந்தது. இருந்த உடனே பார்த்தான் அரசன், இதையும் நீங்க நீக்குங்க என்று சொன்னானோ. அப்படி நீக்குங்கள் என்று சொன்ன உடனே அப்ப அவங்க கையாளாகலன்னு தெரியுது. அதனால் என்ன செய்தாராம், தீயர்மானமிக்குடையராய் செருக்கடிந்திருப்ப பாய கேள்வியோர் புண்ணிய பையுள் நீரள்ளி காய நோயில் தனித்திர கருதினார். உடனே வந்தார் அந்த அதே அந்த மரப்பள்ளியில் இருந்து வந்த திருநீற்றை எடுத்து அப்படி எடுத்து பூசினாராம். பூசின உடனே அந்த புறமும் அந்த நோய் நீங்கியது. பிள்ளையார் இடப்பாகமும் பண்டு போல் பெருமான் வெள்ளை நீரு தொட்டு அங்கையால் நீவு முன் முன்ன சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை சொல்லியே பெருமானு சொல்றாங்க. கடைசி பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஆற்றல் ஆடல் வீடை ஏறும் அது பையங்களுக்கு நான் சொல்றது, ஐயா இன்னைக்கு அந்த திருநீரை கொண்டு இந்த மாதிரி வெப்ப நோய் நீக்க முடியுமா அப்படின்னு 22 வயசு கட்டிலங்காலை கேட்குது. சீகிச்சிடி பையன் கிச்சடி போறோம் ஆராய்ச்சி என்ன சொல்லுவீங்க, நடக்குமா? நமக்கு நடக்காது. இன்னும் நீங்க சொல்றீங்களே அந்த திருக்கடை காப்பு பாட்டு தான் ஆதாரம், அது இன்னைக்கு முடியாது எட்டாயிட்டு. அதுதான் ஆற்றல் அடல்விடை ஏறும் கடைசி பாட்டு. ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழியுள் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடல் விட்ட தீப்பினி ஆயின தீர தாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானும். அந்த திருக்கடை காப்பு அருமையான திருக்கடை காப்பு 11வது பாட்டு. எனவே அது செய்து செய்தாராம். உடனே அவளை உடனே அந்த அந்த இடது பக்கமும் அந்த நோய் நீங்கிதான். அன்னதொரு காரணத்தால் சௌந்தரிய பாண்டன் பாண்டியன் என்றாகி, இதுவும் ஒரு கற்பனை வருது. இந்த மாதிரி வெப்ப நோயிலிருந்து நீங்கின பிறகு அவருடைய உடம்பு ரொம்ப அப்படி அழகா இருந்துதான். அதனால அவருக்கு என்ன பேர் வந்துதான், சௌந்தர பாண்டியன் பேர் வந்தது. இது அங்க இல்லவே இல்லை. இதெல்லாம் இவர் சாமியும் அல்லவா என்னது சாமியும் சொல்லியது அப்படின்னு சொல்லப்படாதீங்க. பின்னோன் வேண்டும் விகற்பம் கூடல்னு சொல்லுங்க இலக்கணத்துல. முன்னோர் மொழிபொருடைய என்று என்னது பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரபினது வடிநூல் ஆகும் என்று. வடிநூல்காரங்க சிலது கொஞ்சம் தாங்களுடைய கயிறையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். அதுக்கு என்ன பேரு, வடிநூல்னு பேரு. எனவே அது நூலுக்கு வடிநூலாக இருப்பதனால பின்னூன் வேண்டும் விகற்பம் கூடி, வேண்டும் விகற்பம் இல்ல வேண்டும் விகற்பம் கூடி தமிழ் அப்படின்னா ஏதோ ரெண்டு ஒண்ணு படி மாத்தலாம். அதனால அப்படி சொல்லி விட்டுருங்க. அதனால இப்படியாக அந்த இந்த அமைப்பும் நீங்கியதான். எனவே அன்னதொரு காரணத்தால் சௌந்தரிய பாண்டியன் என்றாகி அன்ன தென்னவர்கோன் கவுனியர்கோன் திருநோக்கால் பரிசத்தால் திரட்டும் வாக்கால் பொன்னடி தாழ்ந்து ஐந்தெடுத்து உபதேசம் பேரடைந்த பொழிவால் பஞ்ச துண்ணமனர் நெறியிழந்து தொல்வேத நெறியடைந்து தூயன் ஆனான். ரெண்டாவது ஞானசம்பந்தர் வந்து உட்கார்ந்து அவருடைய பார்வையினாலேயே ஒரு தீட்சை, அதுக்கு என்னன்னு பேரு, சற்று தீட்சின்னு பேரு. நோக்கம் நோக்கினால், இனி நோக்கினால் அப்புறம் பரிசம். பரிசம் என்ன, தன்னுடைய கை அவர் மேல தீண்டியது. அதனால வாக்கு வாக்கினால் தீட்சை என்னது, மந்திரம் ஆவது நீரு என்று பண்ண. எனவே நோக்கால் வாக்கால் தீண்டலால் ஆகிய முத்திரத்தாலும் அவர் குருநாதராக இருந்து செய்ய இந்த பாண்டி மன்னனுக்கு வெப்ப நோய் நீங்கியது.
1: ஓம் சிவாய நமஹ. சைவங்கா டார்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேவயானி கல்யாணம். வழங்குபவர் திருவையாறு பி ரமணனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: ஆகவே தன்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று தெய்வயானையை திருமணம் செய்து அருள வேண்டும் என்று வேண்டினான் இந்திரன். எல்லாம் அல்ல முருகப்பெருமான் திருவுள்ளம் பற்றினார். இப்பொழுது இந்திரனுக்கு மகனாக விளங்கக்கூடிய ஜெயந்தன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குகின்ற வியாக பகவானை தன் பக்கத்தில் அடித்தவரிடத்திலே ஒரு சந்தேகம் கேட்டார். என்னுடைய தந்தையும் மற்றும் உள்ளான தேவர்கள் எல்லோரும் எல்லாம் வல்ல தெய்வத்தை சதாகாலம் வணங்கினார்கள், தெய்வமே உண்மை என்று மெய்ப்பொருளே உண்மை என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் சொல்ல முடியாத மிகப்பெரிய துன்பங்களை பட்டார்கள். ஆனால் சூரன் தெய்வத்தை மறுத்தான். அவன் 1008 அண்டங்களின் அதிபதியாகவும் 108 யுகக்கால வாழ்க்கை உடையவனாகவும் நினைத்த இடத்திற்கு போவதற்கு இந்திய ஞானம் என்கின்ற தேரை பெற்றவனாகவும் எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கத்தக்கவனாகவும் வாழ்ந்தான். இப்படி தெய்வத்தை வணங்குகின்றவர்களுக்கு துன்பமும் அதை மறுக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பமும் கிடைக்கிறது, இது ஏன்? என்னுடைய மனம் இதற்கு விடை காண முடியாமல் தவிக்கிறது என்று ஜெயந்தன் கேட்டான். தேவகுரு பிரகஸ்பதி சொன்னார், நீ மட்டுமல்ல ஜெயந்தனே, நிறைய பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அனைவருக்குமாக உன் மூலமாகவே நான் அதற்கு ஒரு விடை சொல்லுகின்றேன் கேள். உன்னுடைய தந்தையும் மற்ற உள்ளான தேவர்களும் எவ்வளவோ தெய்வத்தை வணங்கியும் தெய்வமே மெய்ப்பொருள் என்றும் எண்ணியிருந்தும் அவர்களுக்கு துன்பம் வந்தது ஏன்? எல்லாமல்ல சிவப்புறம் பொருளை எதிர்த்த சூரபத்மன் வாழ்க்கையில் பெற்றிருந்த பெருமைகளுக்கு காரணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டாயே. ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பிறவியிலே இப்பொழுது உன்னுடைய தந்தையும் மற்றும் உள்ளானவர்களும் இவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அது காரியம், அதற்கு ஒரு காரணம் என்று சொல்லுகிறேன் கேள். அந்த காரணம் தான் தக்ஷ யஜ்யம் என்பது. உன்னுடைய தந்தை இந்திரனும் மற்றும் உள்ளான தேவர்களும் செய்த ஒரு செயல். தட்சன் என்பவன் எல்லாம் வல்ல உமையம்மையே தன்னுடைய மகளாகவும் சிவபெருமானையே தன்னுடைய மாப்பிள்ளையாகவும் பெற்று ஆணவத்தினாலே அடிந்தான். அந்த தட்சன் சிவப்பரம்பொருளை மறுத்து தன்னையே பரம்பொருள் என்று தருக்கி திரிந்து சிவப்பரம்பொருளுக்கு தர வேண்டிய மரியாதையை மறுத்து தன்னையே பரம்பொருள் என்று மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்திலே பங்கு கொண்ட தேவர்களாகிய அனைவரும் உன்னுடைய தந்தையும் அவனையே பரம்பொருள் என்று ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இப்போது சூரன் கையாலே துன்பமுற்றார்கள் என்று கூறினார். அப்போது ஜெயந்தன் கேட்டு அருளினான், எப்படியாவது தக்ஷ யஜ்யத்தை அந்த தட்சனுடைய கதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று. இப்பொழுது தக்ஷ யஜ்யத்தை எடுத்து உரைக்கின்றார். பிரம்மாவுக்கு 10 மக்கள், அதிலே ஒருவன் தக்ஷன். அந்த தக்ஷன் என்கின்றவன் ஒரு நாள் தன்னுடைய தந்தை பிரம்மனிடத்திலே போய் கேட்டான், தந்தையே கடவுள் உண்டா? அவர் சொன்னார், ஆம் உண்டு. அவன் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் அசைவதில்லை, அவன் இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் அசைவதில்லை, அவனே அனைத்துக்கு மூலமாக விளங்குகிறான், அவனே அருள் புரியும் நிலையில் உடையவனாக இருக்கிறான் என்று பிரம்மன் சொன்னான். தட்சன் இன்னும் தெளிவாக கேட்கின்றான், அவனை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது? எல்லாம் வல்ல இறை பரம்பொருள் என்கின்ற ஒருவன் இருப்பதை எப்படி உணர்ந்து கொள்வது என்று கேட்டபோது பிரம்மன் தட்சனுக்கு தெரிவிக்கின்றான், அவனை உணர்ந்து கொள்ளுகின்ற முறையை மிகச் சுருக்கமாக தர்க்க ரீதியாக. இந்த உலகத்திலே கடவுள் உள்ளிட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உண்டா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடிவு செய்ய 4 வழிகள். ஒன்று, கண்ணுக்கு தெரிந்தால் நம்புகின்றேன் என்று சொல்லுகின்ற காட்சி அளவு, இல்லாவிட்டால் அதற்கு வேறு பெயர் பிரத்யட்ச பிரமாணம். பெரிது ஒன்று, இது இப்படி இருந்தால் இதுவும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வைத்து உணரக்கூடிய அனுமான பிரமாணம். மூன்றாவது, எந்த விதமான ஆராய்ச்சியும் தேவையில்லாமல் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே இந்த பொருள் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறுகின்ற ஆக்கம பிரமாணம். இப்படி இல்லாவிட்டால் இப்படி இருக்க முடியாது என்கின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகின்ற அருத்தாபத்தி. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிந்தால் நம்புகின்றேன் என்று சொல்வது காட்சி அளவில். நாம் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த பொருளை எல்லாம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுகிறோம். எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால் அது கண்ணுக்கு தெரிகிறது, ஆகவே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் உலகத்திலே எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரிந்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது. கடவுள் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே நம்பவில்லை என்று சொன்னால் முடியுமா? கடவுள் என் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே நான் நம்பவில்லை என்று சொன்னால் உயித்துத்தான் உணர வேண்டும். கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே கடவுளை நம்பவில்லை என்று சொன்னால் காற்று கூட தான் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே காற்று என்ற ஒரு பொருள் இல்லை என்று சொல்ல முடியுமா? காற்று என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று எப்படி ஒருவருக்கு நிரூபிக்க முடியும்? அசைவில்லாமல் இருக்கிற ஒரு பொருள் திடீரென்று அசைகின்ற பொழுது இதுவரைக்கும் இது அசையாமல் இருந்தது, இப்போது அசைகிறது, ஆகவே இதை அசைவிக்கின்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும், அது காற்று என்று வைத்துத்தான் உணர முடியும். உடல் எல்லாம் வியர்க்கின்ற நேரத்திலே ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று தன் மேனையில் படுகின்ற போது காற்று வீசுகிறது என்று சொல்லுகிறோம், வைத்துத்தான் உணர முடியும். ஆகவே ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொல்வதாலே நான் நம்பவில்லை என்று சொன்னால் பஞ்சபூதங்களுக்குள்ளே காற்று என்ற ஒன்று இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே எந்த ஒரு பொருளும் கண்ணுக்கு தெரிந்தால் தான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே கண்ணுக்கு தெரிந்தால் தான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது என்றால் உய்த்து உணர்வது என்கின்ற ஒரு உத்தி இருக்கிறது, அதைத்தான் அனுமான பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். எது எது புகை உடைத்தோ அது அது நெருப்பு உடைத்து. ஒன்று புகையுடைய பொருளாக இருக்க வேண்டும் என்றால் அது நெருப்புடைய பொருளாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு பொது உதாரணத்தை வைத்துக் கொண்டு உலகத்திலே கண்ணுக்கு தெரியாதவற்றை எல்லாம் நம்புவது, நம்புவது என்று சொன்னால் அது நிதர்சனமாக உண்மை என்று அனுமானத்தினாலே உணர்ந்து கொண்டு நம்புவது. ஒரு இடத்திலே குப்பை சேர்த்தை போட்டு கொளுத்துவதனாலே புகை வருகிறது, புகை வருவதுதான் கண்ணுக்கு தெரிகிறது, அடியே இருக்கிற நெருப்பு தெரியவில்லை, பின்னர் தெரிந்து கொள்ளுகிறோம் குப்பை சேர்த்தை போட்டு கொளுத்துவதால் இந்த நெருப்பில இருந்து புகை வருகிறது. அப்படியே நாம் எண்ணிக்கொண்டு போகின்ற காலத்தில் எங்கேனும் ஒரு கட்டிடத்தில இருந்து ஒரு சிறிது புகை ஒரு தனியான குழாயின் வழியாக வருமானால் சரி, இது ஒரு உணவகம், உள்ளே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இது ஒரு வீடு, உள்ளே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே எது எது புகை உடைத்து அது அது நெருப்புடைத்து என்கின்ற ஒரு கருத்தினுடைய அடிப்படையிலே பொருளை உய்த்து உணர்வது. செய்யப்பட்ட பொருள் என்ற ஒன்று நம்முடைய கண்ணுக்கு தெரியும் என்றால் அதை செய்தவன் என்ற ஒருவன் இருக்க வேண்டும். ஆகவே பிரபஞ்சம் என்கின்ற ஒரு பொருள் இருப்பதால் பிரபஞ்சத்துக்கு உள்ள மூல பரம்பொருள் என்கிற ஒருவன் இருக்க வேண்டும் என்று உய்த்து உணர்கின்றதைத்தான் அனுமான பிரமாணம் என்று சொல்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாதே தவிர உய்த்து உணர்வதால் தெரிகின்றது. மணிக்குள்ளே அடங்கியிருக்கின்ற ஓசையைப் போலே, மலருக்குள்ளே அடங்கியிருக்கின்ற மனத்தைப் போலே, ஒரு பொருளுக்குள்ளே அது அடங்கி சக்தியாக நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அனுமானத்தினாலே அதை தெரிந்து கொள்ளுகின்றோம். மூன்றாவது, முன்னோர்கள் சொன்னது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஆகம பிரமாணம், இது சர்ச்சைக்கே இடமில்லாத ஒன்று. இந்த மூன்று முறைகளினால் ஒரு பொருள் உண்டா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதை அப்பாலே நான்காவதாக ஒரு வழி இருக்கிறது, அதற்கு அருத்தாபத்தி என்று பெயர். இப்படி இல்லை என்றால் இப்படி இருத்தல் முடியாது, இங்கனம் அன்று ஆயும் இது கூடாது என்பது அருத்தாபத்தி. தேவதத்தன் பகலில் உணவு கொள்வதில்லை ஆனால் பருத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் இரவில் உண்ணுகிறான் என்பது தானாகவே விளங்குகிறது. தேவதத்தன் பகலில் உண்ணுவதில்லை ஆனால் பருத்திருக்கிறான் என்றால் அவன் இரவில் உண்ணுகிறான் என்பதை மிக எளிமையாக கண்டுபிடித்து விடுகிறோம். காரணம், ஒருவன் பருத்திருக்க வேண்டும் என்றால் உண்ண வேண்டும், உண்ண வேண்டும் என்றால் இரண்டு பொழுது, ஒன்று பகல் ஒன்று இரவு, பகல் உண்ணாவிட்டால் இரவு உண்ண வேண்டும், காராவிட்டம் உண்ணாவிட்டால் பருக்க முடியாது என்று புரிந்து கொள்வது அருத்தாபத்தி. இந்த நான்கு நிலைகளையும் எடுத்து காட்டி தக்ஷன் கேட்ட கேள்விக்கு பிரம்மன் விடை சொல்லுகின்றான். அந்த இறைவனை இந்த நான்கு வழியில் எதன் வழியாக வேண்டுமானாலும் நீ உணரலாம், அனுமானத்தினாலே மிக எளிமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற நீ அவனை பிரத்யட்சமாக காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனித்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்போது தட்சனுக்கு தவத்தின் மேலே ஒரு எண்ணம் பிறந்து விட்டது. தான் தவம் செய்து எல்லாம் அல்ல சிவபெருமானை சிவபரம்பொருளை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றி தந்தையின் இடத்திலே கேட்டுக்கொண்டான். பிரம்மன் மிக மகிழ்ந்து போய் சொன்னான், என்றால் நீ மானசரோவர் என்கின்ற பகுதியிலே சென்று அந்த சிவபரம்பொருளை மிக கடுமையாக நோக்கி நீ தவம் செய்யலாம் என்று தெரிவித்தான். தட்சன் அவ்வாறே தான் தவம் செய்ய போகிறேன் என்கின்ற முடிவை தன்னுடைய தந்தைக்கு தெரிவித்தவுடன் பிரம்மனுக்கு ஒரு ஆர்வம். அவன் கேட்டான், நீ அவ்வாறு தவம் செய்து எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருளை வெளிப்படுத்தி விட்டால் என்ன கேட்பாய் என்று அவன் சொன்னான். கேட்பது என்ன, இனிமேல் பிறப்பே இருக்கக்கூடாது என்று கேட்பேன் என்றான். பிரம்மனுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. தன்னுடைய மகனுக்கு இந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஆர்வத்தின் விளைவாக தவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு புறப்பட்டு பெறப்பட்ட பெரும் பேரு கேட்கப் போகின்றானே தன்னுடைய பிள்ளை என்று உள்ளத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி பிரம்மனுக்கு. அப்படியே தட்சன் போனான், மிக கடுமையாக தவம் செய்தான். எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருள் வெளிப்பட்டவனை பார்த்து கேட்டார், தட்சனே நீ என்ன கேட்கிறாய் என்று. பெறப்பட்ட தன்மை வேண்டும் என்று கேட்கப் போகிறேன் என்று போனவன் இப்போது இறைவன் வெளிப்பட்டவுடன் கேட்கின்றான், உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்க வேண்டும் தந்தே. ஆதியாகி அனைத்தும் இன்று உன் உடம்பில் பாதியாகிய பராபரை எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் தந்தே. நீ மாப்பிள்ளையாக வந்து அவளை மணக்க வேண்டும் தந்தே. பிறப்பற்று தன்மையை கேட்கப் போகிறேன் என்று இவ்வளவு காலம் தீர்மானமான முடிவோடு தவம் இருந்திருக்கிற தட்சன் சிவபெருமான் வழிபட்டு என்ன வேண்டும் என்று கேட்டபோது மீட்டும் மீட்டும் பல்லாயிரக்கணக்கான தீமைகளை செய்வதற்கான இவ்வுலகியல் பெருமைகளை எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனடியாக அவனுக்கு தோன்றி, அதுவும் சிவனுக்கு நகராகத்தான் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு தோன்றி, உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்க வேண்டும் என்றும், ஆதியாகி அனைத்தும் இன்று உன் உடம்பில் பாதியாகிய பராபரி உமையம்மை எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும், நீ வந்து மணாளனாக கைப்பற்றிச் செல்ல வேண்டும் என்றும், எல்லா ஆணவங்களையும் தரப்போகின்ற மிகப்பெரிய உலகியல் வரங்களை ஒரே காலத்திலே கட்டிவிட்டான். ஏன் இவனிடத்திலே இந்த மாற்றம்? தீர்மானமாக பெறப்பட்ட தன்மைதான் கேட்கப் போகிறேன் என்று உறுதி செய்து கொண்டு போனானே, அதைத்தானே அவன் கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக விளங்கக்கூடிய வரங்களை எல்லாம் இவன் கேட்பதற்கு என்ன காரணம்? இந்த நேரத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதற்கு ஒரு கருத்தை சொன்னார். அது பொதுவாக திருவள்ளுவர் முதலானவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற கருத்து தான். அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான பொருள் என்றாலும், எல்லா காலத்திலேயும் மனிதனுடைய அறிவு காட்டுகின்ற வழியிலே அவன் செல்லுகின்ற போது அவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விடுவதில்லை. அவன் அறிவை நம்பித்தான் செயல்பட்டு தீர வேண்டும், வேறு வழி இல்லை. அறிவு என்கின்ற ஒன்றை கருவியாக கொண்டுதான் உலகத்திலே ஒரு மனிதன் எந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும். ஆனால் அவன் அறிவு அவனுடைய கைவசத்ததாக இருப்பது இல்லை. அறிவு என்று சொல்வது ஏதோ இரண்டு நாளை இழுத்துச் செல்லப்படுகிறது, அது செல்லுகின்ற வழியிலே நம்முடைய அறிவு செல்லுகிறது என்கிற உண்மையை நாம் அனுபவங்களுக்கு பிறகுதான் தெரிந்து கொள்கிறோம். அந்த இரண்டு நல்வினை தீவினை என்ன இரண்டு என்றால், அறிவை நல்வினையும் தீவினையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய அறிவு நல்ல விதத்திலே செயல்பட வேண்டும் என்றால் நல்ல காலம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தீய காலம்தான் இருந்தது என்றால் தீய வழியிலே தான் செயல்படும். அதாவது அறிவு ஒரு தவறான பாதையை காட்டு, அது சரி என்று அந்த நேரத்திலே வாதிட வைக்கும். பேதைப்படுக்கும் இழவுள் அறிவு அகற்றும் ஆகலூர் உற்ற கடை என்று திருவள்ளுவர் சொன்னார். அறிவு இருக்கிறதே, அது ஆகல் ஊழ் உற்ற கடை. நல்லவனை பிறக்கின்ற காலத்தில் பிரகாசிக்கும், ஒளி தரும். அதுவே தீயவனை காலமானால் பேதைப்படுக்கும். என்னால் அறிவு நம்மை விட்டு போய்விடும் என்பது பொருள் அல்ல. நம்முடைய அறிவே ஒரு பாதையை காட்டி, அது தவறு உடையது என்று பிறராலே சுட்டிச் சொல்லப்பட்டாலும் இல்லை, அதுவே சரியான பாதை என்று பேச வைத்து அந்த வழியிலே சென்று இழப்பை ஏற்படுத்திக் கொள்ள செய்யும். ஆகவே அறிவு என்பது நம்முடைய கைவசத்ததாக இல்லை என்பதால் அது நல்வினை தீவினை என்ற இரண்டினால் ஆளப்படுகின்றது என்கின்ற உண்மையை பல சான்றோர்களும் சொன்னார்கள். இப்போது தட்சிணக்கும் அப்படித்தான். அந்த தட்சிணக்கு காலம் இப்போது சரியில்லை, அதனுடைய விளைவாக அவன் பெறப்பட்ட மிகப்பெரிய பேறு கேட்க வேண்டும் என்கின்ற தீர்மானமான முடிவோடு சென்றிருந்தாலும் கூட, பல குற்றங்களை செய்வதற்கு காரணமாக விளங்கக்கூடிய மிகப்பெரும் செல்வத்தையும், எல்லாம் அல்ல சிவபெருமானே தனக்கு மாப்பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெருமையையும் அடையத்தக்க வகையிலே வரங்களை கேட்டுவிட்டு வந்தான். அந்த தட்சன் தட்சிணாபுரி என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை அமைத்துக் கொண்டான்.

சம அன்பு காட்ட வேண்டும். ஏதேனும் சில பெண்ணினிடத்திலே விருப்பம் மிகுதியாக காட்டி மற்றவர்களை புறக்கணித்தாய் என்கின்ற செய்தி என்னுடைய காதுக்கு வருமானால் நான் தக்ஷன் என்பதை நினைவிலே வைத்துக் கொள் என்று சந்திரனை மிக கடுமையாக ஆணையிட்டான். ஆனால் 27 பெண்கள் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாலும் சந்திரனுக்கு அந்த சந்திரன் ரோகிணி என்கின்ற பெண்ணினிடத்திலே கொஞ்சம் மிகுதியான அன்பு காட்டுகிறான் என்று மற்ற பெண்கள் தந்தையினிடத்திலே வந்து சொல்லிவிட்டதன் விளைவாக தன்னுடைய கட்டளையை மீறிவிட்டானா அந்த சந்திரன் என்று ஆணவத்தினுடைய வழிவாக அந்த சூரபத்மன் சந்திரனை தண்டித்தே தீர வேண்டும் என்று மிகுந்த ஆணவத்தோடு எழுந்தார். சந்திரனே, நீ மிகுந்த அழகு படைத்தவனாக இருக்கின்றாய் என்கிற எண்ணத்தில் என்னுடைய கட்டளையை மீறி 27 பெண்களிடத்திலும் சம அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற என்னுடைய உத்தரவை மீறி நீ நடந்து கொண்டதனுடைய வழிவாக ஒரு பெரிய சாபத்தை உனக்கு தருகிறேன். உனக்கு அழகு தருவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய கனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இன்றைய 15 நாள் நீ உருவமற்று அழிந்து போக வேண்டும், போ என்று மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தான் தட்சன் சந்திரனுக்கு. சந்திரனுடைய அமுத கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்தன. சந்திரன் எல்லா இடத்திலும் ஓடிச் சென்று தனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று பலரிடத்திலேயும் கேட்டபோது எல்லோரும் தட்சனுக்கு அஞ்சிக் கொண்டு அடைக்கலம் தர மறுத்துவிட்டார்கள். இறுதியாக சந்திரன் எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருளினுடைய திருவடியிலே போய் விழுந்தான். அப்போது சிவபெருமானவனை எடுத்து, இன்று 14 நாள் நீ முற்றிலும் நாளை அடையப் போகிறவன், இந்த நேரத்திலேயாவது என்னிடத்தில் வந்தாய். சரி, இதுவரைக்கும் நீ எப்படி தேய்ந்து வந்தாயோ அதுபோல என்னுடைய சடையில இருந்து கொண்டு மறுபடியும் வளர்ந்து வருவாயாக, இப்படி தேய்ந்தும் வளர்ந்தும் என்னுடைய சடையிலே நீ இருப்பாயாக என்று அந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை தன்னுடைய சடையிலே வைத்துக் கொண்டார் சிவபெருமான். எந்த எவ்வழி மதியினை நோக்கி நீ யாதும் சிந்தை செய்திடேல் எம் முடி சேர்த்திய சிறப்பா, அந்தமில்லை, இனி கவலை இல்லை, இவன் இருந்திடும், அதனால் வந்து தோன்றும் என் கலையெல்லாம் நாள்தோறும் மரபால் என்று சிவபெருமான் கருணை புரிந்தார். இப்போது சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற போது அவன் சடை உடைய பிரான், அந்த சடையிலே சந்திரன் இருக்கிறது, அவன் பிறை சூடி என்று மீண்டும் மீண்டும் அவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்திரனுக்கு சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்தார் என்பதும் தன்னுடைய சடையிலே சந்திரனை இவர் வைத்திருக்கிறார் என்பதும் புராணங்கள் கூறுகின்ற கதை, தட்சியஜ்யத்திலே வருகிற கதை. இந்த கதையினுடைய தத்துவம் என்ன? நாம் சிவபெருமானுடைய சடையிலே சந்திரன் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போதே அது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட உருவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போன்ற தோற்றத்தோடு கூட சிவபெருமான் தன்னுடைய சடையிலே சந்திரனை சூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் என்று எண்ணக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்துக்கும் நாம் திருவுருவம் கொடுக்கின்ற பொழுது இயற்கையைத்தான் அவ்வாறு ஒரு சுருங்கிய உருவத்திலே அடக்கி இறைவனை வணங்குகிறோம். இப்போது சிவபெருமானுக்கு திருவுருவம் ஏன் சிவலிங்கமாக நாம் கொடுக்கின்றோம் என்பதை சொல்ல வருகின்ற திருமூலர் சொன்னார், திருக்கோயிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்திலே வட்ட வடிவமாக அபிஷேகம் செய்கின்ற நீர் வந்து கீழே விழுகின்ற தூம்பை உடையதாக இருக்கிறது அல்லவா, அதற்கு ஆவுடையார் இல்லாவிட்டால் சக்தி என்று பெயர். அதன் மேல் அரைவட்ட வடிவமான லிங்கத்தை வைத்திருக்கிறோம், அதற்கு அபிஷேகம் செய்கின்றோம், அதற்கு ஆடை அணிவிக்கின்றோம், அதற்கு அலங்காரம் செய்கின்றோம். திருக்கோயிலுக்குள்ளே இருக்கின்ற இந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன? திருமூலர் சொல்லுகின்றார், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நீ சுருக்கி அங்கே சிவலிங்கமாக உள்ளே வைத்து வணங்குகின்றாய், அதான் முறையும் கூட. இயற்கையை உன்னுடைய அறிவாலே நீ கண்டு இயற்கை இறைவனுடைய திருத்தோற்றமாக இருக்கிறது என்று அதை இன்னும் குறுக்கி நீ திருக்கோயிலுக்குள்ளே வைத்து அவனை வணங்குகின்றாய். மண்ணுலகத்திலே ஒருவன் எங்கு நின்று கொண்டு அவன் நிமிர்ந்து பார்த்தாலும் வானம் என் வானம் என்று ஒன்றை சொல்லுகின்றான். வானம் என்ற ஒன்று உண்டா? ஆகாயம் என்ற ஒன்று உண்டா? அது அருவப் பொருள் அல்லவா? நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருந்தால் எங்கே சென்று முடிவது? கீழ் நோக்கி சென்று கொண்டே இருந்தால் எங்கே சென்று முடிவது? அல்லது பக்கவாட்டிலே சென்று கொண்டிருந்தால் எங்கே சென்று முடிவது? ஆகாயம் என்ற ஒன்று உண்டாது, அருவம் அல்லவா? ஆனால் பூமியிலே இருந்து நிமிர்ந்து மேலே பார்க்கின்ற போது அரைவட்ட வடிவத்திலே இந்த பூமியின் மேலே கவிழ்த்து வைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் வானம் என்று நமக்கு தெரிகிறது. ஆக அருவமாக இருக்கின்ற ஒன்று அரைவட்ட வடிவத்திலே இந்த பூமியின் மேலே கவிழ்த்து வைக்கப்பட்டது போல தெரிகிறது, அந்த வானம் தான் லிங்கம். அது பூமி இன்னும் மேல் கவிழ்த்து வைக்கப்பட்டது போல் தெரிகிறது அல்லவா? அந்த பூமி தான் சக்தி, இல்லாவிட்டால் ஆவுடையார்.

0: நாம் இப்போது திருக்கோயிலில் அவ்வாறு அவுடையார் என்கின்ற பூமி சக்தியையும் அதன் மேலே மானம் என்கின்ற லிங்கத்தையும் வைத்துவிட்டு அபிஷேகம் செய்கிறோம். அதுவும் நாம நேரடியாக கண்டுபிடித்து செய்துவிடவில்லை, இயற்கை காட்டித்தான் செய்கிறோம். இறைவன் கடல் என்கின்ற ஒன்றை தனக்கு உள்ள நீராடுகின்ற தீர்த்தமாக வைத்திருக்கிறார். ஆனால் இறைவனுக்கு நீராட்டு செய்கின்ற பொழுது தூய்மையான தண்ணீராலே நீராட்ட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டதும் கூட ஒவ்வொரு நீரை உடைய கடலிலே இருந்து மேகம் என்கின்ற பாத்திரத்தின் மூலம் தூய நீரை கொண்டு வந்து வானலிங்கம் தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொள்வதைக் கண்டுதான் நாமும் திருக்கோயிலில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றோம். தூய்மையான நீரால் மேகத்தினாலே வானலிங்கம் அபிஷேகம் செய்து கொள்வது போல நாம் வெள்ளியினால் ஆன பொருள் கொண்டோ இல்லாவிட்டால் வெண் சங்கு கொண்டோ அபிஷேகம் செய்கின்றோம். இரவு நேரத்திலே வானலிங்கம் தான் பூண்டு கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள் சந்திரங்கள் இவையெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு பட்டு மிகப்பெரிய வான் தரு பேரழகை உள்ளத்திலே கொண்டுதான் திருக்கோயில் இறைவனுக்கும் நாம் அலங்காரம் செய்கின்றோம். திருக்கோயிலுக்குள்ளே இருக்கின்ற வானம் என்கின்ற லிங்கத்திற்கு வேண்டுமானால் நாம் ஆடை கட்டி முடித்து விடலாம். ஆனால் வானம் ஆகிய லிங்கத்துக்கு ஆடை கட்ட முடியுமா? திருக்கோயிலுக்குள்ளே இருக்கின்ற லிங்கத்துக்கு வேண்டுமானால் ஆடை கட்டி விடலாமே தவிர வானமே லிங்கமாக இருக்கிற போது வானமாகிய லிங்கத்துக்கு எப்படி ஆடை கட்டுவது? ஆகவே வானமாகிய லிங்கம் தனக்கு என்று தனித்து எந்த ஒரு ஆடையும் கொண்டிருக்கவில்லை, திக்குகளையே தன்னுடைய ஆடையாக கொண்டிருக்கிறான் என்பதனாலே அவனுக்கு பெயர் திகம்பரன். திக்கு அம்பரன், திகம்பரன். அம்பரம் என்றால் ஆடை உடையவன், திக்கு அம்பரன் என்றால் திசைகளையே ஆடையாக உடையவன். ஆகவே இவ்வாறு பிரபஞ்சத்திலே இருக்கின்ற தோற்றத்தை கொண்டு லிங்கம் என்பது வானம், ஆவுடையார் இல்லாவிட்டால் சக்தி என்பது பூமி, அபிஷேகம் செய்வது கடலிலே இருந்து மேகம் வந்து மழையை பொழிவது, அலங்காரம் செய்வது என்பது இயற்கையாக தோன்றுகின்ற நட்சத்திரங்களை போன்று செய்வது என்று பிரபஞ்சத்தை சிறு தோற்றமாக திருக்கோயிலுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று திருமூலர் நமக்கு தெரிவிக்கின்றார். அதுபோலவே எந்த தெய்வத்துக்கும் நாம் வடிவம் கொடுக்கின்ற காலத்தில் நிலப்பகுதி பூராவும் அந்த தெய்வத்துக்கு திருமேனி என்றும் கடல் பூராவும் அந்த தெய்வம் கட்டியிருக்கின்ற ஆடை என்றும் ஆகாயமே சடை என்றும் நாம் அந்த தெய்வத்துக்கு உருவம் கொடுப்பது வழக்கம். அபிராமி என்கின்ற தெய்வத்துக்கு உருவம் கொடுக்கின்ற போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று சொன்னது, வானத்தில் தோன்றக்கூடிய சூரியன் கருணீல நிறமான கூந்தலில் பொருத்தப்பட்டிருக்கின்ற உச்சி திலகத்தைப் போல இருக்கிறது என்கிற பொருளிலேதான். நாம் பள்ளிக்கூடங்களிலே தமிழ்த்தாய் வாழ்த்து படிக்கின்றோமே, மனோன்மணியம் ஆசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் பாடியிருக்கின்ற தமிழ்த்தாய் வாழ்த்து, அதிலே எப்படி தமிழ்த்தாய்க்கு உருவம் கொடுக்கப்படுகிறது? நிலப்பகுதி பூராவும் எல்லாம் வல்ல உலகம் என்கின்ற பெண்ணுக்கு திருமேனி, கடல் அவள் கட்டியிருக்கிற ஆடை, இந்தியா அவளுக்கு திருமுகம், நெற்றி திராவிட நாடு, தமிழ் என்பது பொட்டு, நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டமதில். ஆகவே நிலப்பகுதியை திருமேனியாகவும் கடலை ஆடையாகவும் ஆகாயத்தை சடையாகவும் கொடுத்து உருவகிப்பது என்று சொல்வதுதான் தெய்வத்துக்கு உருவம் கொடுக்கின்ற முறை. அந்த விதத்திலே இந்த பிரபஞ்சம் பூராவும் சிவப்பெரும்பொருளுக்கு திருமேனி, கடல் அவன் கட்டியிருக்கிற ஆடை, ஆகாயம் சடை, சந்திரன் ஆகாயத்திலே இருப்பதால் சிவனுடைய சடையில் இருப்பதாக உருவம் கொடுக்கப்படுகிறது. இந்த தத்துவார்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு இப்போது சந்திரனை தன்னுடைய சடையிலே வைத்து, நீ இதுவரைக்கும் எவ்வாறு தேய்ந்து வந்தாயோ அவ்வாறு வளர்ந்து வருக, மறுபடியும் தேய்ந்து வருக, மறுபடியும் வளர்ந்து வருக என்று சந்திரனுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டான் என்று கந்தபுராணத்தில் தட்சியக்கியம் சொல்லுகின்ற கதை என்ன அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை தெரிவிக்கிறது என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இரவு நேரத்தில் இப்படி வீட்டு திண்ணையில் சாய்ந்து கொண்டு வானத்திலே இருக்கின்ற சந்திரனை தினந்தோறும் நோக்க வேண்டும். முழு நிலவு அன்று மிக அழகு தரக்கூடிய ஒளிப்பிழம்பாக இருக்கின்ற அந்த நிலவினுடைய பெருமையை, அதனுடைய அழகை எண்ணி மகிழ்கிறோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பெறி நிலவி பார்த்துக் கொண்டே வருகின்ற போது அது தேய்ந்து கொண்டே வந்து ஒரு நாளைக்கு உருவமே இல்லாமல் போய்விடுகிறது. மறுபடியும் மலர்விரை சந்திரனை பார்க்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து மீண்டும் உலகமெல்லாம் மகிழக்கூடிய முழு நிலவாக உருவெடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. எல்லா நாளும் நமக்கு வாழ்க்கையில் பௌர்ணமியாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரம் தெய்வுகள் ஏற்படும், சில நேரம் வளர்ச்சிகள் ஏற்படும். ஆகவே தேய்வு வருகிற போது உள்ளத்தை தொய்ய விட்டுவிடக் கூடாது, வளர்ச்சி வருகின்ற போது உள்ளத்தை மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கிவிடக் கூடாது. வாழ்க்கையிலே தேய்வும் வளர்ச்சியும் இயற்கை என்று தெரிவிப்பதற்காக மக்களை நீங்கள் நிமிர்ந்து பார்க்கின்ற போது இந்த சந்திரன் மூலமாக இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெரும்பொருள் சடையிலே சந்திரனை வைத்திருக்கிறான் என்கிற தத்துவத்தை காட்டுகிறார் கந்தபுராணாசி. ஒன்று வைகளுக்கு ஓர் கலையாய் நிறைந்து ஓங்கி நின்ற தொன்னிலை நிரம்பியே பின்னுற நெறியே சென்று தைந்து வந்து ஒரு கலை சிறை உறாதாகி என்றும் ஆவதும் அழிவதும் போன்றனன் எனவோன். உலகத்திலே ஆவதும் அழிவதும் இயற்கை என்கின்ற உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சடையிலே அந்த சந்திரனை சிவபெருமான் வைத்திருக்கின்றார். எங்கள் நாயகன் செய்கை யார் அறிந்தனன் என்றார். அவர் செய்திருக்கின்ற திருவிளையாடலை இயற்கையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்திரனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு திருவள்ளுவர் ஒன்றை கற்றுக்கொண்டார். அதை நமக்கு எடுத்து காட்டினார். தேய்பிறை முதல் வளர்பிறை வரை சந்திரன் முறையாக வளர்ந்து கொண்டு வருவதும் வளர்பிறையினுடைய முடிவிலே முழுநிலவாக உலகம் போற்றும் தோற்றத்தோடு விளங்குவதும் பிறகு அந்த ஆரவாரமான தோற்றத்தில் இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து ஒன்றுமில்லாத அமாவாசையாக போய்விடுவதும் அந்த சந்திரனுக்கு இயல்பாக இருப்பதை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சொன்னார், சில பேருக்கு இடையிலே நட்பு அப்படித்தான் அமைகிறது. வளர்பிறை சந்திரனைப் போல சில பேருக்கு மத்தியிலே தொடக்கத்திலே நெருக்கமான பழக்கம் உண்டோ இல்லையோ என்று சந்தேகப்படக்கூடிய வகையிலே சிறிது சிறிதாக இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த உணர்ச்சி நன்றாக முழுமை பெற்று உலகம் போற்றும் நிலவு போலே வரலாற்றிலே மிகப்பெரிய நட்பாக இடம்பெறுகிறது. சில பேருடைய நட்பு வளர்பிறையாக இருக்கின்ற முழு நிலவு போலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து ஒன்றுமில்லாத அமாவாசையாக போய்விடுகிறது. நிறை நீர நீரவர் கண்மை பெருமதி பின்னீர பேதையின் நட்பு என்றார். இப்போது சிவபெருமான் அந்த சடையிலே சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததனாலே தட்சனுக்கு இப்போது சிவபெருமான் மேலே கோபம் வந்தது. தன்னாலே துரத்தப்பட்ட சந்திரனுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்குவதற்கு அஞ்சுகின்ற காலத்தில் அந்த சிவபெருமான் அந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டாரா என்று அவனுக்கு மிகுந்த கோபம். ஆகவே அந்த சிவபெருமான் ஒரு பரம்பொருள் அல்ல என்று அவரை எதிர்ப்பேன் என்று புறப்பட்டான். இப்போது சிவபெருமான் நேர்முகமாக தட்சனுக்கு என்ன செய்தார்? தட்சனுக்கு அவர் எதையும் செய்யவில்லை. தன்பால் வந்து அடைந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது இறைவன் கடமை, அவர் கொடுத்தார். தட்சனுக்கு நேர்முகமாக சிவன் இப்பொழுது செய்திருக்கின்ற குற்றம் என்ன? அவன் கேட்டுக்கொண்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்து உமையம்மையை மகளாக பிறக்க வைப்பதாகவும் வாக்களித்து தானே மாப்பிள்ளையாக வந்து கைப்பற்றுவதாகவும் தெரிவித்து அவனிடத்திலே அவர் கொடுத்த வரங்கள் இருந்தது இருந்தபடியே இருக்கிறது, அவராலே துரத்தப்பட்ட சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார் என்பதற்காக தட்சன் சிவனை கோபிக்கிறான் என்றால் சிவனிடத்திலே இப்பொழுது எந்த மாற்றமும் இல்லை, எல்லாம் தட்சிணத்தினுடைய அவனுடைய உள்ளத்திலே உள்ள மாற்றம் தான். ஆகவே உலகத்திலே நன்மை என்பதும் தீமை என்பதும் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் பொருள்கள் இடத்தில் நிகழ்கின்ற மாற்றம் அல்ல, நம்முடைய மனதிலே நிகழ்கின்ற மாற்றம் என்பதை இது தெரிவிக்கின்றது. தட்சன் இப்போது சந்திரந்தனுக்கு அடங்கியிருக்கிற வரைக்கும் சிவனுக்கு உள்ள பெருமையை கொடுத்துக் கொண்டிருந்தான், இப்போது தனக்கு அடங்காத சந்திரனுக்கு சிவன் அடைக்கலம் கொடுத்து விட்டார் என்பதாலே அவர் மேலே கோபம் கண்டான். இது தட்சனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம் அவ்வளவுதான். இப்போது எப்படியும் தான் கொடுத்த வரங்களில் மாற்றம் இருக்கக்கூடாது என்று உமையம்மையை தட்சனுக்கு மகளாக பிறப்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய சிவபெருமான் தனக்கும் அந்த சக்திக்கும் இடையிலே சில சிக்கல் வருவது போலே அவர் நடந்து கொண்டார். சக்தி தானே எல்லாவற்றுக்கும் மூலம் என்று சொல்லப் போவதாகவும் அப்படி சொல்லுகின்ற காலத்திலே பொருளின் மேல் பொருளினுடைய உதவி இல்லாமல் சக்தி என்கின்ற ஒன்று இருக்க முடியாது, ஆகவே பொருள் என்பது சிவம், ஆற்றல் என்பது சக்தி, சிவம் என்கிற பொருள் இன்றி சக்தி என்பது உள்ளடங்கியிருக்க முடியாது என்கிற உண்மையை தெரிவிப்பதற்காக சக்தியை புறக்கணித்து தன்னை வியந்து கொண்ட சக்தியை புறக்கணித்து தன்னை ஆணவமாக பேசிக் கொண்ட சக்தியை புறக்கணித்து சிவபெருமான் பேசாமல் அடங்கி இருக்க முற்பட்டார். உலகத்து உயிர்கள் எல்லாம் மடிந்து கீழே விழுந்தன. உண்மைதானே, பொம்மலாட்டம் பார்க்கிறோம், பொம்மைகள் நடந்து வருவதை பார்க்கிறோம், அவை தானாக வருவதை போலே நமக்கு தோன்றுகிறது. அவை தானாகவே நடந்து வருகின்றனவா? பின்னாலே இருந்து கொண்டு அதனுடைய கைகளோடும் கால்களோடும் பின்னி பணித்த மெல்லிய கயிர்களை இருந்து கொண்டு ஒருவன் ஆட்டுவதால் அவை ஆடுகின்றன. அப்படி ஆட்டி வைக்கின்றவன் அதை ஆட்டாத போது அவை ஆடுவது இல்லை, குலைந்து கீழே விழுந்து விடுகின்றன. ஆகவே எல்லாம் அல்ல, சிவப்பரம்பொருள் என்கின்ற ஒரு பொருள் இருந்து ஆட்டிக்கொண்டிருப்பதால் உலகத்திலே இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற இறைவன் ஆட்டாவிட்டால் இந்த உலகத்தில் யார் ஒருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது என்கின்ற உண்மையை காட்டுகின்ற வரையில் சிவன் சக்தியை நீங்கி யோகத்தில் அமர்ந்தவுடனே ஆட்டுவித்திடுபவன் அது செய்யாவழி கூட்டுடை பாவைகள் குலைந்து வீழ்ந்தன நாட்டிய பரன் அருள் நடாத்தல் இன்மையில் ஈட்டு பல் உயிர்த்தொகை அனைத்தும் மாய்ந்தவே. அந்த நேரத்திலே திருவடி மருதூரில் ஏகாதச ருத்ரர்கள் என்கிற 11 பேர் பூஜை செய்து கொண்டிருந்ததனுடைய விளைவாக சிவபெருமான் அவர்களை மட்டும் இறப்பிக்காமல் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மற்றவர்கள் எல்லோரையும் எழுப்பி உமையம்மையை நோக்கி, நீ உன்னை வியந்து கொண்டதன் விளைவாக ஒரு கணம் இந்த உலகத்திலே எதுவும் செயல்படாமல் நின்றன. அதிலே பல பேர் தர்மங்கள் செய்திருப்பார்கள். அவ்வாறு ஒருவர் தர்மத்தை நிறுத்திய குற்றம் முன்னுடையது என்பதால் நீ தட்சனுக்கு மகளாக போய் பிறக்க வேண்டும் என்றார். அங்கே தாட்சாயினி என்கின்ற பெயரோடு வளர்ந்து கொண்டு வருகின்றாள். எல்லாம்
1: சிற்றம்பலம் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் இந்து ஏர் தோன்றியேர் வெறிகுறினும் எந்தாயில் நடிகலா ஏந்தாயண்ணா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் கொடியணி சங்கரணி இதுவோ யமை ஆளுமாறு ஈவதொன்று யமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று ஒழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பன்றுண்டர் பதம் தோற்றி ஊலிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிக விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செங்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறார் ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் பொண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்வித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ உப்பிலாமலையம்மை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியே மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான நேரத்தில் இப்புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். இன்றைய சிந்தனையில் வியாசர் உபதேச பெற்ற படலத்தை பார்க்கின்றோம். வியாத மகர்ஷி சென்ற சிந்தனையில வியாத மகர்ஷி பிரம்மதேவனை அணுகுகிறார். பிரம்மதேவன் அவருக்கு எப்படி வேத வியாசராக வந்து வேதங்களை நான்காக பிரித்து இன்னும் அவருக்குடைய சந்தேகத்தை தீர்க்க முடியல பார்க்கிறாரு. அப்ப விநாயக பெருமானை வழிபட வேண்டும், நீர் வழிபடுவதற்கு என்ன செய்யணும் கேட்டா முதல்ல உபதேசம் பெற வேண்டும், தீட்சை வாங்க வேண்டும். தீட்சை வாங்கி உபதேசம் பெற்று அதன் பின்புதான் அந்த மந்திரத்தை சொல்லி மூல மந்திரத்தை சொல்லி நீ வந்து இப்படி சுவாமியை வழிபடு என்று பிரம்மதேவன் வியாச மகர்ஷிக்கு அணுகுகிறார். இங்கே வியாச மகர்ஷி இப்பொழுது பிரம்மதேவனிடம் உபதேசம் பெறுவதை நாம் இன்றைய சிந்தனையில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் இது மலர் தவிசின் வீற்றிருந்து அருளும் இறைவனே வியாதமா முனிவன் வியாதமாமுனி முன் அதுமன அடுத்த வாரிணி சோமகாந்தனே யான் முனி தனக்கு இதுவணி சடிலத்து ஐங்கர பெருமான் வியத்தகு மந்திரம் செவியின் வரிதர புகன்ற மரபு வேள் என்று வழங்குவன் பிருகு மாதவனே. நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. இங்க சூத முனிவர் சொல்லுகின்றார், முனிவர்களே நைமிசாரண்ய காட்டில் இருக்கின்ற அந்த முனிவர்களை பார்த்து வேதவியாசர் இவ்வளவும் உண்மை என்று மனமகிழ்ந்து பிரம்மதேவரை பணிந்து எழுந்து, சுவாமி பிரணவருமாயிருக்கின்ற கணபதி மூர்த்தியை பூசனை செய்யத்தக்க முறைமை எவ்வாறு என்று கேட்டனர். விநாயக பெருமான எப்படி பூஜை பண்ணணும்? எல்லா பூஜைக்குமே ஒரு விதி. சிவபூஜைக்கு குருவானவர் நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நமக்கு சிவ பூஜை கொடுக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் சிவனை வச்சோம் அபிஷேகம் பண்ணோம் அப்படிங்கிறது சிவ பூஜை அல்ல. இங்க விநாயக பெருமானை பூஜை செய்யத்தக்க முறைமை எப்படி என்று கேட்கின்றார். அத அழகாக பிரம்மதேவன் கூறுகிறார். வியாசர் உபதேசம் பெற்ற படலத்தை பார்க்கலாம். புயாசலத்து அரவ மாலை பூண்ட புண்ணியன் போரேற்ற கயாசுரன் ஆவி உண்ட கண்ணுதர் பெருமானின்ற தயாமிகு கணேசன் என்னும் சாமியா மகத்தீர் தூயன் வியாதனே சத்த கோடி வியன்மனே விளம்பப்பட்ட கணேச மந்திரம் இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சத்தகோடி மந்திர மகா மந்திரங்கள் கணேச பெருமானுடைய புகழை கூறுகின்றன. அந்த சத்தகோடி மந்திரங்களை எப்படி சொல்லணும்னு சொல்றாரு சாமி? ஆகமத்தில் தூய வியாதன் அந்த பிரம்மா வந்து அவருக்கு அழகாக எடுத்துரைக்க போகின்றாரு. அப்ப அதுக்கு வந்து அவருக்கு முறையான தீட்சை, முறையான அவருக்கு அந்த பூஜையை வணங்க சொல்றாரு. அவற்றுளும் சிறந்ததாகும் ஆரெழுத்து அதனுண் மேலாம் தவற்றினை அறுக்கும் ஏகாக்கரம் இது தன்னை நின்னை கவற்றிய மம்மதீர கரைகுதோ வாசம் தீந்தேன் துவற்று பூந்தடத்துளாடி துணைந்து இவன் பருதி என்றான். அவர் என்ன சொல்றாரு, நேர பிரம்மதேவனை சத்தகோடி மகா மந்திரங்கள்லையும் ஷடாக்கர மந்திரம்னு சிறந்தது. அந்த ஷடாக்கர மந்திரத்திலையும் ஏகாட்சர மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த ஏகாட்சர மந்திரத்தை உனது மையல் நோய் நீங்கும்படியாக சொல்லுவோம். அதுக்கு நீ என்ன செய்யணும்? முதல்ல இந்த தடாகத்துல போய் நீராடி விட்டு வர வேண்டும். ஸ்நானம் செய்து விட்டு வந்த பிறகு ஆகம விதிப்படி உனக்கு இதை சொல்கின்றேன் அது அப்படின்னு சொல்றார். விதிப்படி நறுநீராடி மேவிய வியாதன் காதில் துதிப்பவர்க்கு இன்ப நல்கும் தோடவில் மலரான் கங்கை நதி புனல் வேணி வைத்த நான்றவாய் கழிற்றின் பாதம் பதிப்புறும் உளத்தார் தீக்கை பண்ணி மந்திரத்தை சொன்னான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். அந்த மந்திரத்தை எப்படி சொல்ற, நதிப்புணல் நீராடி, நல்ல ஒரு சுத்தமான புனிதமான நதியில் நீராடி மேவிய வியாதன் வியாதன் அப்படியே வர்றாரு. நல்ல சுத்தமான நீர்ல குளிச்சுட்டு வர்ற வியாத மகரிஷிக்கு காதிர் துதிப்பவர்க்கு இன்ப நல்கும். மூல மந்திரத்தை எப்பவுமே காதுல தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே அடியேன் சென்ற சிந்தனையில சொன்ன இல்லையா, அது போல காதுல தான் சொல்லுவாங்க. மூல மந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் வாங்கணும். அத காதுல சொல்றாங்க, அது இன்ப நல்கும் தோடவில் மலரான் கங்கை நதி புனல். கங்கையை ஜடாபாரத்துல வச்சிருக்கின்றார் இல்லையா, அவருடைய திருமகனாராகிய நான்ற வாய் கழிச்சின் பாது விநாயக பெருமானுடைய திருவதியை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு அழகாக தீக்கை பண்ணி அவருக்கு தீட்சை கொடுத்து அந்த மந்திரத்தை கூறுகிறார். சத்தியவதிக்கு மைந்தா சாற்றும் மந்திரத்தை என்னோ அத்தகு முறையும் கேட்போம் அடரி அடரி அறியாது எய்தா உத்தம தளத்தை நன்னி உருமண புனல் பொறோக்கி தொத்திடும் பூத சுத்தி, பூத சுத்திகள் ஊழிர் செய்தே. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாரு பராசரன் மைந்தனுக்கு. ஊறுபாடில்லாத உத்தம தானத்திலிருந்து மந்திரத்தை ஜலத்தினா, மந்திர ஜலத்தினால் அதை புரோஷித்து பூத சுத்திகளை எல்லாம் செய்து அகம் புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அவரை வந்து சொல்ல சொல்றாரு. என்ன செய்யறாரு? குந்திசை விளத்தின் கண்ணும் புறத்தினும் ஞாசம் பண்ணி மைந்தொரு பிரணாயா பகுத்து மந்திரத்தை என்னும் மந்திர சித்தியை வல்லலால் உருவம் மற்றும் சிந்தையில் தியானம் செய்து செய்க அந்தரி யாகத்தை. இப்ப இந்த மந்திரம் சித்தியாக வேண்டுமெனில் கணேச பெருமானுடைய திரு உருவத்தை எல்லாம் மனதில் தியானிக்கணும். தியானித்து நியாசம், நியாசம் என்றால் இந்த இடத்துல வந்து அங்கத்தை தொடுதல், பூத சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, இதெல்லாம் வந்து ஐந்து வகையான அந்த சுத்திகள் இருக்கின்றது. அதுல பிராணாயாமம் பிராணவாயுவை நிறுத்தி இது பண்றது, ஆயாமம் தடுத்தல், நியாசம் அங்கத்தை தொடுதல். இப்படி எல்லாம் செஞ்சு எல்லாம் ஏனோதானம் செய்ய சொல்லல, கணேசமூர்த்தியினுடைய திரு உருவத்தை நீர் மனத்தால் தியானித்து செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா நம்ம வீட்டுல பாருங்க, சில பேர் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பதான் பால்கார் வருவார். உடனே என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அதுல 1 லிட்டர் பாலை ஊத்திருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. ஒண்ணு அவர் வர்றதுக்கு முன்னாடி செய்யணும், இல்ல அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செய்யணும். நம்ம பூஜையில அந்த மந்திரத்துல பால்காரரை ஊத்து சொல்றதுக்குள்ள மந்திரம் இல்லை, அப்ப நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்ங்கிறது அது கூட விதிதான் இருக்குது. எல்லாமே சும்மா ஏனோதானோன்னா செய்யக்கூடாது, செஞ்சா ஒழுங்கா செய்யணும். இப்ப இவர் அழகா சொல்றாரு, இவ்வாறு அந்த பூஜனைய நல்லபடியாக நீ செய்ய செஞ்சேனா நிச்சயமாக விநாயகப் பெருமானுடைய காட்சி உமக்கு கிடைக்கும், உமக்கு இந்த சந்தேகம் தெளிவரும். நித்தலும் இவ்வாறாக நின்னுடைய சக்திக்கேற்ப உத்தம மனுவை எண்ணி ஒரு மறுப்பு இரு மதங்கள் வித்தகன் எதிரே கோடி வெய்யவர் உதயம் என்ன பொத்திய ஒளியில் தோன்றும் புனர்விடி ஒளிமையாப்ப. இப்ப தினம் தினம் செய்யணும். எப்படி வாரத்துல ஒரு நாள் 15 நாளைக்கு இருக்க பிரதோஷம் வருது, கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம போன மாசம் பூரா போன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு செய்யறோம் இல்லையா? அப்படிலாம் செய்யக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கெதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அதுகுறும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகே இருந்ததுன்னு சொல்லி நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் இல்லையா? வைகளும் எண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு இட போயாச்சுன்னா இன்னைக்கு செஞ்சு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு போகாம இருக்கலாம், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போலான்னு சொல்ல சொல்ல, தினம் தினம் தினம் அந்த பூஜை புனஸ்காரத்தை விடக்கூடாது. பெருமானை வழிபடுவதை நாம் நிப்பாட்ட கூடாது. அதான் அப்பர் பெருமான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்ட்ட. சுவாமியை நம்ம வணங்கலைன்னா நம்ம பிறந்த நாளுக்குள்ள நாள் கிடையாது, அன்று நாம் இறந்த நாள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப பிறந்த நாளா இருக்கணும்னு சொன்னா நம்ம பெருமானை வழிபட வேண்டும், தினமும் வழிபடணும். இங்க இவர் அழகா சொல்லாரு, நித்தலும் இவ்வாறாக நின்னுடைய சக்திக்கேற்ப. நீ அப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டாப்பா, உங்க சக்திக்கு தக்க மந்திரத்தை உருஜெபித்து கொண்டே இரு. யார பார்த்து? ஒரு மறுப்பு இரு மதங்கள் வித்தகன் எதிரே கோடி வெய்ய வருதயம் என்ன. அவர் நிச்சயமாக வருவாரு, 1000 கோடி சூரியர்கள் உயித்தார் போல் ஒத்திய ஒளியில் தோன்றும் புணர்விழி ஒளிமையாப்ப. அப்படி வந்து ஒரு அவ்வளவு ஒரு இதுல உனக்கு வந்து அவர் காட்சி கிடைக்கும். நீ நிச்சயமாக இந்த மந்திரத்தை உன்னுடைய எவ்வளவு உன்னால முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வந்து மந்திரத்தை உச்சாரணம் செய் என்று அருள் கொடுக்கிறார். வந்தனன் சாமி என்றே மதித்து உளத்து உறுதியோடு வந்தனை புரிந்து நாயே மதியடை வதிக எண்ணின் வந்தினான் வருந்துகின்ற மகவினுக்கு இறங்கு மாபோல் வந்து வந்துளவோ காதின் வள்ளலோ வரமோ நல்கோ. இங்க வந்தனன் சாமி என்றே இவர் அப்படியே வழிபட்ட உடனே சுவாமி தமது தரிசனத்தை கொடுத்தார். நீ அப்போது எப்படி இருக்கினோ? மன உறுதி பெற்று மிகுந்த அன்பு பொங்க துதித்து நமஸ்காரம் செய்து, சுவாமி அடியேன் மீது கிருபை புரிந்து ரட்சிக்க வேண்டும் என்று வந்திப்பாயானால் அப்படி நீ வணங்க வேண்டும். வந்திதான் வருந்தீன்ற மகவனுக்கு இறங்குமா போல், ஒரு சேய்க்கு தாய் இறங்குவது போல, குழந்தைக்கு ஒரு அம்மா ஓடி வருவது போல அழுத குழந்தைய விடுவாரா? மணிவாசக பெருமான் போல அழுதால் உன்னை பெறலாமேட்டார். பெருமான் நமக்கு தாயும் தந்தையும், தாயும் நீயே தந்தை நீயேன்னு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். அப்ப அவர் முன்னால போய் நம்ம அழணும், அழுதாதான் நம்ம அவர்கிட்ட நம்ம பெற முடியும். என்ன பெறணும்? அவருடைய அருளை பெற முடியும். இப்படிப்பட்ட அருளாளர்கள் அருளி செய்த வாக்கு சக்திய வாக்கா நாம் எடுக்க மாட்டேங்கிறோம். இங்க இவர் சொல்றாரு, சேய்க்கு தாய் இறங்குவது போல உங்களுடைய தோத்திரத்துக்கு மனமிறங்கி அருள் சுரந்து நீ கேட்ட வரங்களையெல்லாம் கொடுப்பார் என்று பிரம்மதேவன் அவருக்கு அருள் கொடுக்கிறார். இவ்வகை மனங்களோரும் ஏரம்பன் ஓசையாற்றி செவ்விய சித்தியட்டோம், செங்கையின் நெல்லியாகும் அவ்வை நோய் பலவோ நீங்கும், கருதிய கருமமுற்றோம் அப்பியம் நகன்று சிந்தை அரங்கொழோ அதுவே என்றீன். இப்படி விநாயக பெருமான் எப்படி வரப்போறாரு அப்படின்னு சொன்னா, நீ பூஜை செய்து மந்திர சக்தி பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் தீர்ந்து தாங்கள் முயன்ற கருமங்கள் எல்லாம் இடையூறின்றி கிடைக்கும். அது எப்படி இருக்கும்? உள்ளங்கையில நெல்லிக்கனி போல கிடைக்குமா? அளவற்ற சித்திகளை பெருமான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொடுப்பாரு. ஆணவமன சம்பந்தத்தை எல்லாம் ஒழித்து நமக்கு அவர் அருள் வடிவாயிருந்து சீவன் முத்தி என்கின்ற மேல் நமக்கு அருளுவார் நமது விநாயக பெருமான் என்று பிரம்மதேவன் வியாத மகர்ஷிக்கு அருளுகிறார். தங்கிய மலங்கால் சீத்து சார்ந்த பேர் அருளி நன்றே, முங்கி ஒன்று முங்கி ஒன்றாகி சீவன் முத்தராம் பெரும்பேரே, பொங்கவர் வணங்க மேலாய் பொலிவர்கள் பூசை செய்வார், எங்குள இடரும் சோழ்வுற்று இன்னலே புரியா நிற்கும். தேவர்களெல்லாம் கொடை சூழ்ந்து வணங்கத்தக்க பரமானந்த சுகத்தில் கற்பகோடி பகாலம் வாழ்ந்திருப்பார்கள். விநாயக கடவுளை பூஜை செய்கின்றவர்கள், விருப்போடு காண்கின்றவர்கள், அவருடைய குணங்களை அப்படியே படிக்கிறவங்க, அவர்களுடன் அன்போடு கூடுகிறவர்கள், யாரெல்லாம் விநாயக புராணத்தை படிக்கிறார்களோ அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் கூட சொல்றார் பாருங்க. சீவன் முத்தராம் பெரும்பேரெய்தி புங்கவர் வணங்க மேலாய் பொறிவர்கள், பூசை செவ்வா செய்வார்க்கு எங்குள இடரும் சூழ்வுற்று, அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரவே வராது. இம்மை முதலிய முப்பிறவிகளிலும் நற்கதி அடைய பெறுவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அவங்களுக்கு வரவே வராது. கணபதி பூசையாற்றும் காதலர் தம்மை கண்டோர் குணமெடுத்துரைப்போர் பண்பே, கூடுவோர் ஒப்போர் எல்லாம் அணவுரு உம்மை பேரும் அடைகுவர் அது செய்யாத வினமெதிர் கண்டோர் தாமும் பெருகுபர் தீமை எல்லாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. யாரெல்லாம் விநாயக பெருமானை பூஜையாற்றும் காதலர், அவர்களை அந்த விநாயக புராணத்தை படிக்கிறவங்களோ விநாயக பெருமானுக்கு பூஜை செய்கின்றவர்களையும் பார்த்தாலோ அவருடைய பெருமையை எடுத்து உரைக்கின்றார்களோ அவங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு நல்ல ஒரு பேரு கிடைக்கும். அதாவது படிக்காட்டாலும் பரவாயில்ல, செவியால கேட்டாலே அவ்வளவு முக்கிய பேரு கிடைக்கும்னு சொல்லி இங்க சொல்றாரு. மும்மை பேரு அடைகுவர், அவங்க செய்யாதவங்க பிணம் எதிர் கண்டார் போல, பிணத்தை எதில பார்த்தா பெருகுவர் தீமையா நடக்குமா அப்படின்னு அழகாக சொல்கின்றார் நமது கச்சியப்பு முழு பெருமான். அது மட்டுமா, நாத்திகர் ஒழுக்கம் விட்டோர் நவை வியர்க்கு உரைப்போர் சோர, தூத்தகு நெஞ்சமில்லா துட்டர்கள் ஆதியோர்கள் ஏத்தின சரணம் சார்ந்த இடத்து இம்மனுவோதாமை, நீத்திடல் வேண்டும் சொல்லி நெடுநரகு அனைத்தும் தோய்வார். இப்ப நாத்திகர் ஒழுக்கமுட்டோ, யாரெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், துஷ்டர்கள், சோரர்கள் முதலானவர்களை நினைத்தவர்களும் இம்மகா மந்திரத்தை உபதேசிக்க கூடாது. சாமியே இல்லைன்னு சொல்றவன் நிச்சயமா இதை சொல்லக்கூடாது. எதுக்கு அவங்க சொல்லணும், சாமி இல்லைன்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை சொன்னா அவங்களுக்கு வந்து அது புராணத்தை படிச்சா அதுல புண்ணியம் கிடைக்காது. ஒழுக்கம் இல்லாதவர்கள் படிக்க கூடாது, இந்த மந்திரத்தை உபதேசிக்க கூடாது. அப்படி உபதேசிப்பாராயின் அவர்கள் ரௌரவம், கும்பிபாகம், கூடசாலம், செங்குத்தானம், பூதி, மாபூதி என்ற கொடிய நகரங்கள்ல விழுந்து அழுந்தி எடுப்பார்கள். பாத்தீங்களா, சாதாரண புராணம் இல்லை இந்த விநாயக புராணம். எவ்வளவு தப்பு பண்ணினவங்க கூட விநாயக பெருமான்ட மனந்திருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த பதிக அந்த புராணத்தை படிச்சா நிச்சயமாக நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார். நீ ஒண்ணுமே இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, ஒண்ணும் இல்லாம விநாயக புராணத்தை போய் படிச்சா இத்தனை நரகமும் உனக்கு கைகூடும். அப்ப ஒழுக்கத்தோட இருந்து வணக்க அன்பருள் ஆச்சாரம் மறை நெறி ஒழுக்கம் நல்லோர் இணக்க மந்திரத்தினார் இவை முதலுடை ஓர்காயின் பிணக்கரு தீக்கையாற்றி பேசுக இருவர்தாமும் கணக்கில் பேரின்ப வீடும் கை கொள்வார் காணியாது. வணக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் வேத ஆகம நெறிகள் தவறாத ஒழுக்கம் நல்லோரிடத்தில் இணக்கம் இவங்கெல்லாம் மந்திரம் வாசிக்க வேண்டும் என்னும் ஆசை இவை முதலான நன் நடத்தைகள் ஆத்திகர்களுக்கு அப்படி ஆத்திகர்களுக்கு உபதேசிக்க வேண்டுமாயின் அவங்களுக்கு தீட்சை முதல்ல பண்ணும். தீட்சை பண்ணி தான் அவங்களுக்கு இந்த பெருமானுடைய புராணத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நீ விநாயக புராணத்தை பத்தி சொல்லாத. நான் சொல்லலை, கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு. சந்திரன் முடியில் வேந்த தம்பிரான் கருணை கூர்ந்து முந்தன கருணை செய்த முறை என குறைத்தோர் என்ன உரைத்தேன் என்ன வெந்துயர் முழுது நீங்கி வியாதனி தனுட்டித்தேரை வியாதனி தனுட்டித்தோரை எந்த கொழியா பண்ணா இயம்புக என்று தாழ்ந்தான். இவ்வாறு பக்குவா பக்குவங்களை அடுத்து உபதேசித்தவர்களும் உபதேசிக்க பெற்றவர்களும் அளவற்ற காலம் பேரின்ப வீட்டை தமக்கு காணி சாட்சியாக கொண்டு வாழ்வார்கள். இப்பூஜா விதியை முந்தி சந்திர சடாதர மூர்த்தியாகிய சிவபெருமான் என் மீது கருணை கூர்ந்து உபதேசித்த முறைப்படியே உமக்கு உபதேசம் செய்தோம் என்று பிரம்மதேவர் வியாத மகரிஷிக்கு அருளி செய்கின்றார். அது மட்டும் இல்ல, இதற்கு முன் இப்பூசனை செய்து பேறு பெற்றவர்களுடைய சரித்திரங்களும் அவர்கள் அடியேற்கு செய்து அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி இப்படி விநாயக பெருமான வழிபட்டவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த முக்தி பேரு கிடைச்சிருக்கா, அவங்க நினைச்சது நடந்திருக்கா எல்லாம் கேட்கிறாரு. ஆசானாகிய பிரம்மதேவன் மன விரக்கம் கொண்டு வியாதமுடிக்கு சொல்றாரு, தேவர் தானவர் சித்தர் நாகர் இயக்கர் சாரணர் விஞ்சையர் கிண்ணரர் மனிதர் இவங்க எல்லாமே அனந்தம் பேர்கள் விநாயக பூஜை செய்து பேறு பெற்றிருக்கின்றார்கள். நாம் முதல் காலத்துல இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அவர்களுள் யாம் அறிந்த சிலரை பற்றி கூறுகிறோம் என்று கூறுகிறார் நமது பிரம்மா வந்து வியாத மகரிஷிக்கு சொல்கின்றார். பின்னர் தங்கள் பரபிரம சொருவியாகிய விநாயகமூர்த்தி விஸ்வரூபம் காட்டியதும் மூவர் உபாசித்ததையும் நம்ம அடுத்தது
3: திருநாவுக்கரசர் ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல திலகவதியார் தான் சொல்றாரு. திலகவதியார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்லை. திலகவதியார் தவம் பண்ணலன்னு வச்சுக்கப்பா, திருநாவுக்கரசங்கிற பேரே இல்லை. அவன் இரவும் பகலவா தியாகம் பண்ணிட்டான். 12 வயசுல தீர்மானம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு. மாப்பிள்ள போருக்கு போய் இறந்து போனான், அதனால கல்யாணமே பண்ணிக்கல. திருவதிகளை தொண்டு செஞ்சுட்டு இருந்தான். என்னுடைய தம்பியை எப்படியாவது உனக்கு அடியவன் ஆகணும், அதற்காக அவரை சூழ நோய் கொடுத்து வரவழைச்சு அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். நாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். உலக வாழ்வியெல்லாம் பொய் என்று தள்ளி, உலக வாழ்வு அத்தனையும் பொய் என்று தள்ளி, சிவனுடைய திருவுருளை பெறுகிற வாழ்வுதான் மெய் என்று எண்ணி தவம் செய்தவளாகிய தலகவதி அப்படி சொல்றார். வலதவதி வாழ்வறிய மண் உலகில் மந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமேன நாடுகளை கடைப்படு புண் அபலிகக்கும் குலதவதி யான நெறி குன்றாத கோமள போல் கும்பு போன்ற. உலக வாழ்வு அத்தனை எப்படிப்பட்டது என்றால் தள்ளக்கூடியது. தள்ளக்கூடியதுன்னு சொன்னா அதுல வந்து பற்று முழுவதையும் வைக்கப்படாது. தள்ளக்கூடியதுன்னா பணத்தெல்லாம் நம்ம வேண்டாம் தூக்கி எறிய முடியுமா? இந்த ஒரு பணம் வச்சிருக்கிறேன், இந்த பாக்கெட்ல கூட இல்லை, உள்ள வச்சிருக்கிறேன், வேணும் தானே பணம், வேணும் தானே. இதுவே நிலையானதுன்னு என்ன பண்ணார், பணமே நிலையானதுன்னு என்ன பண்ணார், நிலையான பொருள் அது, இது பொய்ப்பொருளோ அது மெய்ப்பொருள் கிடக்கு, பொய்ப்பொருளில் இருந்து கொண்டே மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வது, பொய்ப்பொருளாலே மெய்ப்பொருளை பெற்றுவது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பணம் பொய்ப்பொருள, ஆமா, சிவாலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது மெய்ப்பொருள் ஆகும், பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகும். இப்ப நாயன்மார்லாம் அப்படித்தானே கொடுத்து மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு, மெய்ப்பொருள் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக ஆக்கிக் கொள்வது. சிவனுக்கும் சிவாலயத்துக்கு சிவனடியாருக்கும் பொருளை கொடுத்தோம்னா பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகும். அப்படி பொய் என்று தள்ளி சிவன் அருளே மெய் என்று வாழ்ந்தவள் அந்த திலகவதியார். திருவதிகை வீரட்டானத்திலே தொண்டு செய்து கொண்டிருந்தாள். அவளுக்காக இறங்கி சமண சமயத்தில் இருந்தவராகிய அந்த மருளைக்கியாருக்கு சூல நோயை விட்டாரு. சூல நோய் போய் குடைந்தது, தாங்க முடியல. அவரு இதே கதிதான், கூண்பாண்டியும் கதிதான், சமணர்கள் என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா நிக்கல, வயிற்று வலி நிக்கல, நிக்காமையினாலே இது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போது அக்கா ஞாபகம் வந்துச்சு. அக்கா ஞாபகம், அக்கா திருவதியில் இருக்கிறா, அவ சைவ இவரு சமணம், ஒரு அக்கா ஒரு தம்பிம்மா, தம்பி சமண சமயத்துல விட்டான். ஐயோ தலகவதியா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா, அப்பாவும் போட்டா அம்மாவும் போட்டா கணவனும் போட்டா, கல்யாணம் பண்ணிக்கல, என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து நிச்சயம் பண்ணாதப்பா, நிச்சயம் அப்பா அம்மா நிச்சயம் பண்ணாதான் எனக்கு கணவன், நிச்சயம் பண்ண மாப்பிள போருக்கு போய் இறந்துட்டான், கல்யாணமே பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டான், வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அதனாலே அந்த அக்கா திருவதியில சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வர சொல்லி திருத்து கொள்ளலாம்னு ஆள் விட்டாரு திருநாவுக்கரசர். ஆள் போய் சொன்ன அந்த மாதிரி உங்க தம்பிக்கு வயிற்று வலிங்கிறது உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், நான் அங்க வரமாட்டேன், சமணர் இருக்க பக்கம் வரமாட்டேன்ட்டான் தம்மா, அவன் இங்க வர சொல்லப்பட்டு. அப்புறம் அதன் பிறகு ராத்திரியில இந்த பாயெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கமண்டலத்தையும் தூக்கி வச்சுட்டு வெள்ள வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஆளை துணக்கி ஒரு உத்தாள் உத்தாளுன்னு சொல்றது, தனக்கு ரகசியமா துணை செய்கிறவன், அவனை கூட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா திருவதிக்கு போட்டாரு. அங்க போய் காலையில திருப்பள்ளி அடிச்சு நேரம், திருப்பள்ளி அடிச்சு நேரம் காலையில 5:30 தோண்டி எடுத்துக்கிட்டு பூ குடலையை கொண்டுகிட்டு கோயிலுக்கு வந்தா, வரும்போது அந்த வழியிலே அக்கா திருவடியில் விழுந்து வணங்கினார். மருவிக்கியர் தர்மசேனர் பட்டம் கொடுத்துருந்தாங்க. அப்படி விழுந்து வணங்கின உடனே அக்கா தம்பி சந்திச்சு ரொம்ப நாளாச்சு அளவு இல்லாத வருத்தத்தை அடைந்தாள், வேதனை அடைந்தாள். அதன் பிறகு அதனாலே இப்படி பரசமயமாகிய குடியிலே விழுந்து விட்டியே தம்பி அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க சொன்னா. அப்புறம் எழுந்திருந்து அயாலே திருநீர் பூசி விட்டா, குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார், அஞ்செழுத்து சொல்லி திருநீர் பூசி விட்டார், அஞ்செழுத்து திருநீர் ரெண்டையும் கட்டியா பிடிச்சுக்கணும். அப்புறம் தான் சொல்றாரு, யாரு சொல்றா, திருநாவுக்கரசான் சொல்றாரு. திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு எனக்கு சிவகதியை கொடுப்பார்னாரு. சிவகதி தெரியுமா, எல்லா கதிக்கும் மேல இருக்கும், ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. சிவபெருமான் சொன்னாரு, சிவகதிங்கிறது ரொம்ப ஒசந்ததுப்பா, அதை எப்படா கொடுக்கறதுன்னாரு உனக்கு. திருநாவுக்கரசர் சொன்னாரு, சாமி நீதானே வேதாகமங்களை சொல்லி வச்சிருக்கிற, பஞ்சாயத்திரத்தை சொல்லி திருநூறு பூசுனா சிவகதியை கொடுக்கறேன்னு, அதனால நான் பஞ்சாயத்தை சொல்லி விபூதி பூசுறேன், கொடு சாமி. திருவாய் புலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாடி புலியுற அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லி விபூதி பூசி விட்டா. அப்படி பூசின ஒரு பாடு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனா தம்பிய, தலகவதியை தான் தீட்சை பண்ணி வைக்கிறார் திருநாவுக்கரசர். அங்கே மங்கை இருக்கிற சேர் தீட்சை பண்ணி வச்சா கூண்பாட்டி எனக்கு ஞான சம்பந்தரையும் நாமமந்திரமும் செல்ல என்பது பாட்டு. ஞான சம்பந்தர் மந்திரத்தை முதல்ல மங்கை இருக்கிற சேர் கூண்டுமாண்டியனுக்கு உபதேசம் பண்ணாலும், இங்க தலகவதியார் உபதேசம் பண்றா. அப்படி உள்ள போனாரு, போன உடனே சாமியை பார்த்த உடனே பாட்டு பாடலாம்னு என்ன வந்துருச்சு, யாருக்கு தர்மசேனராகிய திருநாவுக்கரசருக்கு பாடலாம்னு என்ன வந்துருச்சு, அப்படி என்ன வந்து பாடினார்.

அப்படின்னு தேவாரம் பாடினாரு. பாடின உடனே வலி ஓடி போச்சு. அப்படி பாட்டை கேட்ட உடனே செவ்வொரு மனது சந்தோஷம் வந்து நாகுக்கரசன் பட்டமே கொடுத்தாரு. பாட்டை கேட்டு நாகுக்கரசன் பட்டம் கொடுத்தாரு. சுந்தரருக்கு என்ன பட்டம் கொடுத்தாரு தெரியுமா? திட்டனதுனாலே வன்றுண்டன் பட்டம் கொடுத்தாரு. சுந்தரர் திட்டுனாரா சபையில பித்தாபரே பித்தாப பித்தாபேயான்னு, அதனால அவருக்கு வன்றுண்டன் பட்டம், இவருக்கு நாகுக்கரசன் பட்டம். மாணிக்கவாசர் பாட்டை கேட்டு என்ன கொடுத்தாரு? மாணிக்கவாசன் பேரை கொடுத்தாரு. அப்படி திலகவதியார் மூலமாக வந்து திருவருளை பெற்றவராகிய திருநாவுக்கரசருடைய திருவடியை சேர்ந்து வாழ்வோமாக. இதுல மறக்காம நல்லா சொல்றாரு இந்த ஆசிரியர் திலகவதியார். இந்த நாலு பாட்டும் நாலு வரியும் திலகவதியார் தான். கடைசியில ஒரு வரியில முக்கால் வரி வந்து திருநாவுக்கரசர், மூணேகால் வரி திலகவதியார் பெருமதன், மூணேகால் வரி. அது வளரவதி வாழ்வரிய மண்ணுலகின் மந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமென நாடுதலை கடைப்படுகும் நமலிகக்கும் கொலதவதி யான நெறி குன்றாத கோமலப்பூர் கும்பு போன்ற திலதவதியார் துணைவர் திருநாவுக்கரையடி சேர்ந்து வாழும். திருநாவுக்கரசு கடைசியா அந்த வரியில முக்கால் வரி திருநாவுக்கரசர், மூணேகால் வரி திலகவதியார். அதுக்கு மேலதான் இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரராயிருக்கிற சுந்தரர், இந்த ஊருக்கு ரொம்ப குங்கு நாட்டுக்கே ரொம்ப சொந்தக்காரர். அதுல இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரர் யாரு? சுந்தர குருசுவாமி. சுந்தர குருசுவாமிகள் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர், திருநாவலூரிலே. அப்படி அவதாரம் பண்ணி அவர் கைலாயத்துல கேட்டு கொண்டபடியே கல்யாணம் பண்ண போனார். கல்யாணம் பண்ண சமயத்துல வந்து ஜெவர்மன் தடுத்து ஆண்டு கொண்டார். ஓலையை காட்டி உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலடா, நானும் என் சந்ததியில பின்னாடி என்னுடைய பரம்பரையில வருகின்ற அத்தனை பேரும் இந்த திருவண்ணநல்லூர் புத்தனுக்கு அடிமைன்னு அவங்க பாட்டை எழுதி கொடுத்தாரு. அருமறை நாவலாதி சைவன் ஆறுபுறம் செய்கை திருமுனி வெண்ணநல்லூர் புத்தனுக்கு யானு என்பால் வருமுறை மரபுடோரும் வழித்துண்டு செய்தற்கோலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கவே நினைத்து. அதனால ஓலையை காட்டி கல்யாணத்தை தடுத்துட்டார். ஓலையை காட்டி கல்யாணத்தை நிறுத்தி விட்டார். அப்படி கல்யாணத்தை நிறுத்தி வச்சு அப்புறம் தன்னை பாடும்படியா செய்து திருவாரூருக்கு வர சொல்லி திருத்தொண்டத்தோடு வர வச்சார். அவருடைய பயணம் கைலாயத்திலிருந்து வந்த பயணம் திருவாரூருக்கு வர்றதுக்காகவும், அவர் மதுரைக்கு வர்றதுக்காக, இவர் திருவாரூருக்கு வர்றதுக்காகவும். அப்படி திருத்தொண்டத்தொகை பாடுறதுக்கு முன்னாடியே பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. பரவநாச்சியாரை திருவாரூர்ல சிவருமான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு கல்யாணத்தை தடுத்தாரு, ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படி திருத்தொண்டத்தொகையை பாடினார். அதுக்கு பிற்பாடு மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சார். யாருக்கு? சுந்தரர். மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் பாக்குறேன். கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டாம் தரம் கண்ணா ரொம்ப கஷ்டம். இப்ப சுந்தரர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தரம் கண்ட ஒரு பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டா இருக்கும். அதனால சாக்கிரதையா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வர மாட்டேன், சாக்கிரதையா இருக்கணும். மின்னாவலான பெரு வேதனையை திருவருட்டு விழித்து நோக்கி உண்ணாவல் வேலையிலே உம்பர்வீரான் தூது செல ஓது பாடு. அதனால ரெண்டாம் தரம் கட்டின ஒரு பாடு புறப்பட்டு வந்தாரு. ரெண்டு கண்ணையும் மறைச்சு விட்டாரு. சத்தியத்தை மீறினபடினால மறைச்சிட்டாரு. சுருக்கமா சொல்றேன், பெரிய வரலா. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பாடினாரு. ஒரு கண்ணு தெரிஞ்சது இடது கண்ணு காஞ்சிபுரத்துல வந்து பாடி அலங்கால் உகந்து அமுது செய்தாரை ஆதியே அமரர் தொழுதியத்தின் சிலந்தான் பிரிது உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளாரை எலவார் உணலால் உணரங்கள் என்று ஏற்றி வழிபடப் பெற்ற காலகாலமே கம்பனம்மான காணக்கண் அடியன் பெற்றவாறு. அதனால கண்ணுக்கு தவிழ் வந்துச்சுன்னா இந்த பதிகத்தை படிக்கணும். கண்ணுக்கு தவிழ் வந்தவங்க இந்த பதிகத்தை படிக்கணும். அப்படி பெற்று அதுக்கு மேல வந்து திருவாரூருக்கு வந்தார். ஒரு கண்ணு பார்வையோடவே எப்படி தெரியுதா? ஒரு கண்ணு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவேன்? திரும்பி திரும்பி தான் பார்த்தாங்க. ரெண்டு கண்ணும் தெரிஞ்சா அத ஒரு பதிகத்திலேயே சொல்றாங்க.

அவருக்கு சாதகமாவே இருக்கு, சாதகமே இல்ல, சாதகமா இருக்கு எல்லாமே.
பொண்டாட்டி புள்ளி எல்லாம் சொன்ன முடி இருக்குதுப்பா. அதனால உன் ஜாதகத்திலேயே அந்த மாதிரி சக்கராத்தி வரணும்னு இருக்கு. அவன் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறேன், ஏழு குடையம் பதினொன்னுல போய் சுக்கரனோட கூடி உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவானு அவன் ஜாதகத்திலயும் இருக்குது. அதனால இதுக்கு போய் நீ பணங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாருப்பா அந்த ஐயர். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா, சாமி நீங்க இந்த ராத்திரியில வந்ததே தப்பு, குற்கள் ஐயர் ரத்தில போய் தட்டல நகரும், அதோட இது எங்க புருஷம் பொண்டாட்டி விவகாரம், இதுல ஈடுபட வேண்டாம், நீங்க தலையிடாதே போங்க சாமிட்டான். இவ்வளவு சொல்லியும் கேட்கலப்பா போண்டா. அவர் எப்படா என்ன பண்ணுவாரு ஐயர், என்னப்பா பண்ணுவாரு, சரி அப்படின்னு வந்துட்டாருப்பா. வந்து சுந்தரன் சொன்னாரு, சுந்தரர்கிட்ட இவர் எப்ப வருவார், சாமி போயிருக்கிறாரு, தனக்கு தீர்த்துருவாரு, பரவாயில்ல சந்தோஷமா இருப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம், மாமேஸ்வரன் பண்ணுவா அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தாரு. சுந்தரர் சாமி வந்துட்டாரா, சாமி வர்ற வந்தாரு. சுந்தர போனே சொன்னே கிழக்க மாட்டேங்கிறாப்பா, நான் என்னப்பா நட்டுமனார் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரருக்கு கோபம் வந்துருச்சு. என்னமோ பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, சிரிச்சு முப்புறத்தையும் எரிச்சியா, யமனை உதச்சியா, மன்மதனை கண்ணால பார்த்து எரிச்சியா, இப்பேற்பட்ட கெட்டிக்கார சாமிக்கு எங்க புருஷம் பெஞ்சாதிக்குள்ள இருக்கிற விவகாரத்தை தீர்த்து வைக்க முடியாதா அப்படின்னாரு. நீ வேணும்னு திண்டாட்டத்துல விட்டு நீ இந்த மாதிரி பண்ற சாமி அப்படின்னாரு. தீர்த்து வைக்கணும்னா முடியாத, உடனே போய் தீர்த்து வை சாமி, அப்படி இல்லைன்னா உசரையே விட்டுருவேன் அப்படின்னா இருப்பா. அப்படின்னு சுந்தரம் சொன்ன உடனே என்ன பண்ணாரு சாமி, அப்பா ரொம்ப கோச்சுக்காரா, இன்னும் இருக்க போறான்டா, முதல்ல சரி பண்ணிருக்கப்படாத.

0: பழனி திருப்போல் பரவன்மன்னின்று ஒரு போடு கூறு என்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா
1: அப்படின்னு ரெண்டாவது தடவை போனாருப்பா தூது சரி பண்ண. ரெண்டாவது தடவை எப்படி போனாரு தெரியுமா? கைலாயத்தையே போன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லிட்டாரு. கைலாயத்துக்கு போன் பண்ணார், பார்வதி வந்துட்டா. அதுக்கு மேல அந்த பெரிய பையன், சின்ன பையன் மயில் மேலேறி அவ ரெண்டு போட்டாடி நல்லா டப்பு எல்லாமே டப்பு எல்லாம் கூட்டமா கைலாயமே வந்து பறவை நாச்சியர் வீட்டுல இறங்குச்சுப்பா. சுவாமி ஆகாயத்துல இருந்துட்டாரு, ஆகாயத்துல திருவாகனத்துல உமாதேவியோடு இருந்தவர்கள் வெள்ளி விற்பின் மேல் மரகதக் கொடிகளுடன் வடங்கும் என்றார் போல அகாயத்திலே இருந்து கொண்டு பறவையே நேரம் பறவை கண்ட அளவில்லாத ஆனந்தத்தை கொண்ட அழுதா தொழுதா ஆடினால் வாடினாள். முதல்ல இந்த மாதிரி எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க சாமி, நீங்க போங்கன்னு சொன்னால போயிட்டாரா? அவர் போன முற்பாடு அவன் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சான். வந்தவர் சிவபெருமான் தான் வந்திருப்பாரு, இந்த நேரத்துல ஐயர் வந்திருக்க மாட்டாரு, சிவபெருமான் தான் இந்த வேடத்துல வந்திருப்பாரு வந்திருப்பாரு மனசுல சும்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் பரவராச்சியர்.
0: அதனாலே உடனே இப்படி வந்து கைலாயம் வரை இறங்கிட்டு பறவையை பார்த்தாரு, பறவையே சுந்தரனை வர சொல்லட்டா இல்ல மெட்ராஸுக்கு போய் சொல்லட்டான். இனிமேல் மறுப்பே நான் சாமி அடியே மன்னிக்கு வர சொல்ல வேண்டும்னா உடனே ஜாம் போய் சொன்னாரு. எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் கைலாயத்தை அனுப்பிச்சுட்டாரு. இவர் தனியாவே போனார் முதல்ல மாதிரி. சுந்தரா சரி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறா உடனே வர சொல்றா. அப்புறம் அது ஒரு பாடு சாமிக்கு ரொம்ப பாடினாரு, தோத்திரம் பண்ணாரு. அப்புறம் அடியாரனும் சென்றாரு பரவராச்சாரி வீட்டுல மாங்கேஸ்வர உஷ சிறப்பாக நடந்தது. இதை சொல்றாரு இந்த ஆசிரியர் மின்னாவலானவர் வேதனையை திருவருக்கு விடுத்து நோக்கி உண்ணாவல் வேதையிலே உமர்கிறான் தூதுசேலம் ஊதுபாடல் நன்னாவல் ஊனுலகின் நன்ன நந்திருவார் உள்ளங்க ஞானவேத மன்னாவல் உரனென ஊரனென வந்தருள் சுந்தரன் இருதான் மனத்துள் வைப்பா என்று சுந்தர சுவாமிக்கு தோத்திரம் பண்றாரு. இப்படியாக திருஞான சம்பந்தர் தோத்திரம், திருநாவுக்கரசர் தோத்திரம், சுந்தரம் சுவாமி தோத்திரம் ஆகிய மூன்று தமையாச்சோட தோத்திரத்தை இப்பொழுது திருவருளாலே சொன்னோம், நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அதுக்கு மேல முதலைக்கு தோத்திரம். முதலை விழுந்துச்சுல்ல அந்த முதலைக்கும் அந்த முதலை வாயிலுக்கு பிள்ளைக்கும் ஒரு தோத்திரம். அப்புறம் இந்த கோயில்ல துண்டு சீராகவாறு சிவாச்சாரிய துண்டு அவங்களுக்கு ஒரு தோத்திரம், இந்த துண்டு செய்யறவங்களுக்கு ஒரு தோத்திரம். அதுக்கு மேல தலை விசேடம் நதி விசேடம் இப்படி எல்லாம் இந்த புராணத்துல வருகிறது. ஆகையினாலே இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு, சிவபெருமான் கொடுத்த பரிசு. ஆகையினாலே இது தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெரியவர்களாக என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யுங்கள். நான் பார்வதியே

0: இறக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிரள் வாழ்க நான் வரை அரங்கடோங்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி
1: ஓம் சிவாய நம சைவம் .rn அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: அப்படி மண் சுமந்தான் என்றால் அவனுடைய எல்லாருக்கும் கிடைக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட எளிமையாக வந்து அருள் பண்ணுவான் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ளும். உலகம் தெரிந்து கொள்ளும் அடியவர்களுக்கு எளியவன் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளும். அது யாருக்காக வந்து மண்ணு சுமந்தான் தெரியுமா? மாணிக்கவாத சுமந்தான்ங்கிறது ஒரு வகை கிழவி, அந்த வந்தி அநாத கிழவிக்கு, அந்த அநாத கிழவிக்கு நியாயமா அளந்து போட்டுக்க மாட்டான். உத்தரம் இல்லாத கிழவிக்கு அளந்து போடுவாங்களா? அந்த கிழவி ஒட்டுருப்பா, அவ ஒண்ணுமே இல்லாதவ, சனமே இல்லாதவ, அநாத கிழவி, வயசானவ, 80 வயசுக்கு மேலாயிருச்சு, அவளுக்கே அளந்து போடணும்னு சொல்லி போட்டிருக்க மாட்டான். இந்த சுக்கநாதர் தான் உள்ள புகுந்து, இந்த கணக்கனுக்கு உள்ள புகுந்து அவளுக்கு அளந்து போடுறான். அப்படி போட சொல்லலைன்னா இவர் அடைக்க போக மாட்டார். அதனாலே அந்த கிழவிக்கு ஆளாக வந்தார், வந்திக்கு ஆளாக. அது வந்ததுனாலதான் அவனுடைய எளிமையை விளங்கியது. எளிமை வல்லையானால் எளிமை விளங்க. அப்புறம் கட்டுச்சோறு ஒடிந்து போனான். இப்ப வந்து மண்ணு சுமக்கிற எவ்வளவு மட்டமான வேலை அத்தனையும் செய்யற ஆறு அடியார் எடுக்கும். அது அந்த வாத ஒரு வள்ளல்ல வாழ். எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூர். மாமியா ஊர்ல போய் யாராவது மண்ணு சுமப்பானே, இங்கே தன்னூரில் அப்படி இருந்தால் கூட மாமியா ஊரில் மதிப்பாக நடந்துக்கணும். மாமியா ஊரில் போய் மண்ணு சுமந்தான். எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்று தான் மண் சுமந்தான் மாமியூரில். அப்படியும் சரியாக சுமந்திடாமல் அடிபட்டான் பரம்பதனால் அகிலம் உய்ய. இப்படியும் ஒரு கடவுள் உலகில் உண்டோ என்று இன்னொரு பாட்டு. சிவபெருமான் மன்னன், மன்னன்னா பாண்டி நாட்டை வாரிசு இல்லாத வீட்டில் போய் பொண்ணு கட்டினார். வாரிசு இல்லாத வீடு, ஆண் வாரிசு இல்லாத வீடு, மீனாட்சி ஒரே பொண்ணு தான். அதனால என்னாச்சு, பாண்டி நாடு பூராவும் அவருக்கு மாமியா விட்டு சொத்து பூரா வந்துச்சு. ஐயோ ஐயோ, அது ஒரு புலவர் பாடினார். ஒரு புலவர் ஆனையை உரிச்சு தோலை போத்திக்கிட்டு, புளியை உரிச்சு இடுப்பில் கட்டிக்கிட்டு வீடு தோறும் பிச்சை கிளைஞ்சவனுக்கும் யோகம் வந்துச்சு பாரு. அந்த மீனாட்சி பானை பிடிச்ச பாக்கியம், ஆனை உரித்து அதல் தன்னை போர்த்திட்டு அடியும் பட்டே மான அழிந்தே இறந்தே திரிந்த மதுரை சொக்கர் ஞானம் மிகப்பற்று வாழ்வதெல்லாம் சொக்கர் ஆகியால் பானை பிடித்த முகூர்த்தத்தினால் வந்த பாக்கியமே அப்படின்னு ஒரு பலவர். அதனாலே இப்படி மன்னனாக இருந்தவன் மாப்பிள்ளையாக இருந்தான். மன்னனாய் மாப்பிள்ளையாய் இருந்த சாமி மண் சுமக்க இசைந்திட்டான் மதுரை தன்னில். என்னதான் இருந்தாலும் மண் சுமக்க எப்படித்தான் இசைந்தானோ மாமியூரில். இப்ப மண் சுமக்கிறதுனால என்ன இவருக்கு ஆதாயம்னா, இவருடைய பெருமை உலகம் எல்லாம் உலகம் அடியவருக்கு இடியவன். அது மூலமா திருவாசம் கிடைக்கும். அந்த மண் சுமக்கிறதெல்லாம் வச்சு பாடுறாரா? என்று எத்தனையோ வகையான நன்மைகள் இருக்கும், இருக்கிறது. இருந்தாலும் கூட மாமியார் உள்ள போய் மண் சுமக்கலாம்.
3: என்னதான் இருந்தாலும் மண் சுமக்க எப்படித்தான் சேர்ந்தானோ மாமியூரில். கண்ணல் மொழி உமையவடும் கணவனாரை கரை அடைக்க எப்படித்தான் விடை தந்தாளோ.
2: வீட்டுக்காரி சொல்லியிருப்பாள், வேலைக்கு புறப்படும் போது சொல்லியிருப்பாள், ஏன் சாமி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ற, பேசாம இரு,

0: சங்கல்ப தினால எல்லாம் நினைத்த அப்படியே எல்லாம் செய்யலாமல்ல, செய்யலாமல்ல. அதை விட்டுட்டு இப்படி இந்த வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு போவாதே நீ, இந்த ஊருக்கு மாப்பிள்ளை வேற ராஜா வேற அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாள். இப்படித்தான் விட கொடுத்தாளோ, கண்ணல் மொழி உமையவளும் கணவன் அரைக்கரை அடைக்க எப்படித்தான் விட நின்றாளோ அப்படின்ட்டு கடைசியா, இன்னபடி செய்வதற்கு வாத ஊரன் எம்பியனர் தமிழ் பாடல் இசைத்ததம்மா. இதெல்லாம் ஒரு உரம் மூட்டை கட்டி வச்சு விட்டு மண்ணு சுமந்தான்னா அது மாணிக்கவாதர் பாடிய திருவாசகத்துக்காக. திருவாசகம் கிடைக்கணும்னா என்ன வேலை செய்யலாம்னு செய்யும், திருவாசகத்துக்காக மண்ணு சுமந்தாலும் சரி அடிபட்டாலும் சரின்னு சொல்லி மண்ணு சுமந்த. அப்படின்னா திருவாசகத்து உயர்வு தெரியுது இல்ல. இன்னொரு பாட்டு பாரு, என்ன மண் சுமந்தான் மண் சுமந்தான் என்று சொல்லி வருமானம் இல்லாமல் சுமக்க மாட்டான். வருமானம் இல்லாமல் விவரம் தெரியாதவனாக இருந்தால் வருமானம் இல்லாமல் வேலை செய்வேன். விவரம் தெரிஞ்சாலும் யாரு சுக்கராதர் மஞ்சு வந்தான் மஞ்சு வந்தான் என்று சொல்வீர் வருமானம் இல்லாமல் சுமக்க மாட்டான். என்ன வருமானம்? அதான் பஞ்சு வந்த வாத ஊர் முனிவன் பாடல் பாடுவதற்கும் கேட்பதற்கும் பாடுபட்டான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பாட்டு கிடைக்காது. எப்படிப்பட்ட பாட்டு? திருவாசகம் போல ஒரு பாட்டு கிடைக்காது. நல்ல ஞாபகம் வைக்கணும். பாவனப்படுவதும் பாட்டு, பூவனப்படுவது பொறிவாழ்வு என்பது சிவபிரகா சுவாமிகள் வாக்கு. அதனாலே பூ என்றால் தாமரை, பா என்றால் திருவாசகம். பூ என்றால் தாமரை, பா என்று சொன்னால் அது திருவாசகம். அதனால திருவாசகம் கிடைச்சதுனால என்ன ஆதாயம்? எத்தனையோ கோடி காலத்து எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் பத்தி வண்ணி முத்தி பெறுகிறோம். உலகத்திலேயே சைவ நெறி பரவி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது சொன்னால் திருவாசகத்தின் மூலமாக அதிகம் இல்லையா? ஆகவே இந்த திருவிளையாடலை கையால மதுரை வெய்ய நதியிலே செய்கிறார். அது கந்தபுராண ஆசிரியர் இந்த ஆற்றுப்படலத்துல பாடுறாரு கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி. இந்த கம்பையாத்துல மீன் எதிர்த்து போகும், தண்ணியில மீன் எதிர்த்து போகும், போகுமா? அதை சொல்றாரு. இந்த மீன் எதிர்த்து போறதுக்கு பாட்டு சொல்றாரு. உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு உதிர் விட்டு அதை வாங்கிட்டு உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒளி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மானதியில். மதுரை நாயகன் அவன் உதிருகின்ற பிட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த வைய நதியிலே மண் சுமந்தான். அந்த நதியிலே, அந்த வைய நதியிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் போட்ட அந்த தேவார ஏடு எதிர்த்து போனது போல இந்த மீன்களெல்லாம் எதிர்த்து போகுது. உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒலிபுணர் சடமேல் மதுரை நாயகன் மஞ்சுமன் திட்டமானதியில் முதிர் முத்தமிழ் வரகனது ஏடன மொய்மின் எதிர் புகுந்துடப்போவது பாலியாமியார் என்பது கந்தபுராணம். அதனால இந்த வஞ்சு வந்த திருவிளையாடலை எத்தனையோ புலவர்கள் பாடி மகிழ்கிறார். ஆசித்தார் மனது புகும் முத்தம கூடற்கே வைகை இக்கரை கட்டிட ஆளப்பாய் உதிர் குட்டமுது கடிபடுவானோ திருப்பூர் நிறைய இடங்கள்ல பார்த்தார். அதனாலே இப்ப மாணிக்கவாசருடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக சுவாமி அருள் பண்றாரு. அதுக்கு என்ன அருள் பண்றாருன்னா, இப்ப பாண்டியனுக்கு அசரீரியா உணர்த்தினா கூட போதும், அசரீரியா கூட அவனுக்கு உள்ளத்துல அந்த உணர்வு உண்டு பண்ணினா போதும், இதெல்லாம் பண்ண முடியாதா? சங்கல்பத்தினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினால உலகத்தை காக்கிறான், நினைப்பினால உலகத்தை அழிக்கிறான். புரியுதா? இத்தனை கூடி உலக அண்டங்களை என்ன பண்றான்? நினைப்பினாலே சங்கல்பத்தினால உண்டு பண்ணுகிறான், அந்த நினைப்பினால காக்கிறா, நினைப்பினாலே அழுக்கிறான். அப்படிப்பட்ட கடவுள் இப்ப பாண்டியன் உணர்த்த முடியாதான்? லேசா ஞானத்தை கொடுத்தா போதும் இல்ல? அப்படி இல்லாம இப்படி ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களை உயர்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அது பாண்டியனோட போய்விடும், அதற்காக இப்படி பல ஆன்மாக்களுக்கு அருள் பண்ணுவதற்காக ஒரு காரியத்தை பண்ணினாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த தலையில கங்கை வச்சிருக்கிறாரா, கங்கை, அந்த கங்கை என்ன பண்ணுவார் தெரியுமா? சமயத்துக்கு தகுந்தாப்புல கீழே விடுவார். அந்த கம்பா நதியில ஒரு அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, கம்பா நதியில காமாட்சிங்கிற ஒரு அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். கம்பா நதியில வெள்ள பொருக்கெடுத்து வரும், பொருக்கெடுத்து வரும். அப்படி வரும்போது இந்த சிவலிங்கம் மணல்ல அமைச்சிருக்கிறான், மணல்ல அதை அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படின்னு என்ன பண்ணா, அந்த சிவலிங்கத்தை பெருசா பண்ணியிருக்கிறா, அதை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்படி கட்டி பிடிச்ச போது இந்த வளையல் தெலும்பு, இந்த ஸ்தலத்து தெலும்பு எல்லாம் பதிஞ்சிருச்சு, விளங்குதா? அது சுந்தர சுவாமி பாடுறார். நில்களின்றி இமயவர் ஓனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல உள்ளம் உள்ளி உகந்து மனங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சி வெறுவ ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் ஒருவனை காணக்கணடி என்பற்றவாறு என்பது சுந்தர தேவாரம். ஆகையினாலே இப்படி கங்கை என்ன பண்ணுவாரு தெரியுமா, சமயம் தகுந்தாப்புல அந்த கங்கைக்கு வேலை கொடுப்பார். இப்ப வையையில கங்கையை விட்டார், வையையில கங்கையை விட்டார். தங்கிய அருளின் மிக்கால் தாம்படு இடும்பையுண்ணி அங்கனர் அவன்பாலுற்ற அருந்துயர் அகற்றுகின்று கங்கையை விடுப்பையை கடும்பெரு கெடுத்து வையை பொங்கலை புனலாயங்கும் புரண்டது புணரியே போல். கங்கையே வையையில விட்டு நீ பெருக்கெடுத்து போன, கங்கையினுடைய வேகம் சொல்லி முடியாது, கங்கையினுடைய பெருமை வேகம் சொல்லி முடியாது. அதெல்லாம் அடக்கி சடையில் வச்சிருக்காரு, அடக்கி. அது நம்ம ஐயர்மலை தேவாரத்தில் பார்த்து பாசம் பிடித்தடு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியார் கீர்த்தி மிகள் கிடற்குறை அப்பந்தாய். என்னமா வந்தா தெரியுமா கங்கை, ஆயிரம் முகமாக வந்தார், ஆயிரம் முகமாக ஆகாயத்திலிருந்து ஆயிரம் முகமாக வந்தார். ஆயிரம் முகமாக வந்த கங்கை என்ன பண்ணார், அந்த செடையில் இருக்கிற ஒரு ரோமத்தில் பனி துளி இந்த அருகம்புல் நுனியில் தங்கியிருக்கு மாதிரி, புல் நுனியில் அருகம்புல் நுனியில் பனித்துளி அது மாதிரி அடைக்கும். ஆயிரம் முகமதாகி வையக நெடியப்பாய்வான் வந்திடி கங்கையன் தையலை சடையில் ஏற்றார் சைக்காடுங்கினார். அதனாலே கங்கையே வையிலே அது அளவில்லாத வேகம் அளவில்லாத வெள்ளமும் ஆக வந்தது. அளவில்லாத வெள்ளம் அளவில்லாத அது மரங்களையும் மற்ற பொருள்களையும் உருட்டி கொண்டு வந்தது. வயல்கள் வீடுகள் பக்கத்தில் இருந்த ஊர் எல்லாம் அழித்து வந்தது. அதுக்கு மேலே அது நேராக மதுரைக்குள்ள புகுந்துச்சு. மதுரைக்குள்ள புகுந்து பாண்டியனுடைய அந்த மதில் இருக்கும் பாரு முன்னாடி அரண்மனை மதில், அந்த மதில இடிச்சு தள்ளிடுச்சு, மதில இடிச்சு தாங்கிய தோச வாயில் தடமதில் இடிய தள்ளி. அதை இடிச்சு தள்ளினா தானே அவனுக்கு நல்லா தெரியும் வேகமாக வருவேன். இடிய தள்ளி ஆங்களின் மதுரை மூதர் அழிப்பது போன்று செல்ல மதுரைக்குள்ளே விடலாம். பாங்குள இடங்களெல்லாம் பறந்தது வைக நன்னீர் இங்கினை செய்வதன் என்று யாவரும் கவர்ச்சி கொண்டார். ஐயா அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாரும் வருத்தத்தை அடைந்தார்கள், கவலைப்பட்டார்கள். திடீரென்று வெள்ளம் வந்துருச்சு, திடீரென்று மைக்கடும் கடித்துத்தான வழுதியும் கடித நன்னி தொக்கவன் மலர் முத்தும் துகிமணி பணியும் நல்லி தக்கவன் புயில் ஒரு தமக்குயிர் அன்னை மிக்கனும் கோபமாறல் வேண்டும் என்று தஞ்சி நின்றான். பாண்டியன் என்ன பண்ணானா, மலரும் தங்க காசுகளையும் பட்டுக்களையும் அந்த வகைக்கு அர்ப்பணம் பண்ணி தாயே நதி தாய் தான் எல்லாத்துக்கும், நதி தாய் தான் காவிரி தாயின்னு சொல்லுவோம். அதனால கோபத்தை நீ மாற்றிக்கொள்ள போகணும் அப்படின்னு வேண்டினாராம். அப்போ அந்த கோபத்தை மாற்றிக்கொள்ள வேகமா வந்தது. அதனால ஊருக்குள்ளையெல்லாம் புகுந்தது, சனங்கள் அவதிப்பட்டது, அதனால அங்கெங்கு ஓடி ஒளிந்தது தப்பித்தது. அப்போது ஒரு பாட்டு சொல்றாரு, இப்படி திடீரென்று வெள்ளம் வருவதற்கு காரணம் என்ன, மழையே இல்லை, மழையே இல்லை, இப்படி திடீரென்று வெள்ளம் வந்து நேற்று ராத்திரி குதிரையா வந்ததெல்லாம் நிறைய போச்சு, இப்ப வெள்ளம் வந்துருச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். அது என்ன சொல்றானா, சிவபெருமானுடைய ஆலயத்திலே செய்ய வேண்டிய அந்த பூஜையில குறைவு வந்துருச்சா அப்படின்னு. ஆலயத்தில் செய்ய வேண்டிய பூசை குறைஞ்சதுன்னா நாட்டுக்கு கெடுதல் வரும். ஆற்றரும் நோய் மிகும் அவனி மலை ஒன்றும் போற்றிய மன்னரும் போர்வலி ஒன்றுவர் கூற்று தத்தான் திரு கோயில்களானவை சாத்திய பூசைகள் தப்பிடித்தானே என்பது திருமகரம். அதனால கோயிலில் பூசைகள் சரியா நடக்கணும், அது ஆகம விதிப்படி நடக்கணும், பூசை நடக்கணும். அது பல பேருக்கு தெரியல, பூசை நல்லா நடந்துச்சுன்னா உலகம் நல்லா இருக்கும். இங்க செய்யற பூசை தான், தமிழ்நாட்டில் செய்யற பூசை தான் மற்ற நாட்டுகள்லாம் ஏற்றுமதியாகும். எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுதுப்பா. தமிழ்நாட்டில் செய்த சிவபூசையினுடைய பலன் இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லப்பா, அதனால தெரியல. பூஜா பலம் பேர், பூஜா பலம் பரார்த்த பூசை. கோயிலில் செய்யறது பதா பரார்த்த பூசை, அவரவர்கள் விட்டலிங்க பூசை வீட்டில் செய்யறது ஆன்மார்த்த பூசை. இந்த பூஜா பலமானது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாது, அங்கெல்லாம் சிவபூசை கிடையாது.
1: அங்கெல்லாம் செவ்வூசை கிடையாது. அப்பா பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா, ஈரான், ஈராக், துருக்கி இங்கெல்லாம் செவ்வூசை கிடையாது இல்லப்பா.
0: அதனால இங்க செய்யற பூசையினுடைய பலன் அங்கே போகும். அதனால இங்க செய்யற பூசை குறையாம இருக்கணும். இங்க செய்யற பூசை இங்க பத்தாம், இந்த நாட்டுக்கே பத்தாம இருக்குது. இப்போ இங்க செய்யற பூசை இந்த நாட்டுக்கே பத்தாம இருக்குது. எத்தனையோ கோயில் பூசை இல்லாம கிடக்கும், பொங்கல் இல்லாம கிடக்கும். ஆதியான் கடவுளந்தை ஆலவாய் அண்ணல் அமலன் மங்கை பாதியான் சிறந்த பூசை பண்டையில் குறைந்ததுண்டோ. அப்படி பூசை குறைந்தா இந்த மாதிரியான கெடுதல் வரும். நீதியான் தவத்தின் மிக்க நெஞ்சகம் புழுங்க மண்மே தீதியாம் செய்ததுண்டோ செப்பி மனம் அச்சகம் தான் ரெண்டு சொன்னார். சிவாலயத்தில் செய்ய வேண்டிய பூசை குறைந்து போயிச்சா, அல்லது சிவஞானிகள் சிவனடியாருக்கு ஏதாவது நாம கெடுதல் பண்ணிவிட்டோம், அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கட்ட பெரிய முடிய அனைவோரு வந்து சீச்சி என நால்வரும் ஜெரிக்க அனலோட அளந்து செத்து விடுமாபோல் என்பது திருப்போல். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்துவிடும். வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகும் நம்மந்தி யானையே. திருமந்திரம் ஈசன் அடியார் இதயம் கலங்கிட பத்தர்கள் பத்தினி தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட தீவினை செய்தவர் அர்த்தம ஆயுன ஆண்டொன்றில் மாய்ந்துடும் சத்தியம் இது சதானந்தி யானையே. திருமந்திரம் இந்த பாட்டெல்லாம் வெளியில கோயில எழுதி வைக்கணும்,
1: எழுதி வைக்கணும். அப்போ அப்போ புதிய மலைக்கு போறவரை இங்க இறக்கி விட்டு இங்க பாட வச்சார். புதிய மலைக்கு போறவரை திருவாவடூரில் இறக்கி விட்டு இந்த பாட்டெல்லாம் பாட வச்சார்.
0: எவ்வளவு உபகாரம் செய்திருக்கான் சாமி தெரியுமா அந்த நாட்டுக்கு? மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு அதிகமா தெரியல, ஓரளவுதான் தெரியும். அதனாலே இப்படி சிவாலயத்தில் செய்யற பூசை குறைந்தால் இப்படிப்பட்ட துன்பவரும், சிவஞானிகளுக்கு ஏதாவது நாம் இடையூறு செய்திருந்தால் இந்த துன்பம் வரும் என்று மன் அமைச்சர்களை காட்டார் ராஜா. அது அதுவரையில் உனக்கு மாணிக்கவாசர் பத்தி தெரியாது, சிவஞானின்னு தெரியாது. விளங்கின மதிசீர் சென்னி வித்தகர் பத்தரான வளந்துகள் வாத ஊரர் அமைச்சர்கள் சொல்லிவிட்டாங்க. அமைச்சர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வாத ஊரராகி முதலமைச்சர் நல்ல சிவபக்தர் சிவஞானி, அவருக்கு இப்ப நம்ம வருத்தம் கொடுத்துட்டோம், அவரை அந்த வருத்தத்திலிருந்து நீக்க அவர் மகிழ்ச்சி உண்டாக முடியாத செய்தோம், ஆனால் இந்த வெள்ளம் வற்றி போகும், உங்களை நுழையாது. எப்படி மந்திரிகள் கண்டுபிடிச்சு விட்டார். விளங்கின மதிசீரியனை உத்தகர் பத்தரான வளந்திகள் வாத ஊரர் வருந்திய வளைப்பி நீக்கி உளங்கொள மகிழ்ச்சி செய்யும் ஊர் உருபுணல் ஊர் கொளாது என்று அளந்து அறிவறிந்து கூறி ஆங்கவர் தொழுது நின்றார். ராசாவுக்கு செவிதான் கண்ணு, ராசாவுக்கு அவ்வளவு அறிவு குறைச்சலா தான் இருக்கும், மந்திரிக்கு தான் அதிகமான அறிவு. மந்திரி கடகு வரும் பொருள் உரைத்தல். அதனாலே அமைச்சர்கள் நன்ற தெளிவுடைய அமைச்சர்களாக இருந்தார்கள். அந்த அமைச்சர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க வாத ஊரரை, அவருக்கு இருக்கிற வருத்தத்தை நீக்கி அவர் மனம் சந்தோஷப்படும்படியாக செய்தோமானால் இந்த வெள்ளத்தினாலும் ஊர் அழியாது என்று மந்திரிகள் சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ண, உடனே வாத ஊரரை அழைச்சுக்கிட்டு வாங்கன்ட்டான். மன்னனும் அவர்களிடம் என் மகிழ்ந்தரு பார்வை நல்கி என்னுள்ள மதித்தவாறு இங்கின் இது உரைத்தீர். நான் அப்படித்தான் நினைச்சேன். என்ன அவங்களுக்கு எப்படி உறுத்தும் இல்லை, எப்படி உறுத்தும் இல்லை, எப்படி அவரை பற்றிய ஒரு நினைவு சாமி லேசாக உண்டு பண்ணுவார்ல, உண்டு பண்ணுவார்ல. ஆமாம், இங்கின் இது உரைத்து திருநீர் பூசிக்கிட்டு தானே போவார், திருநீர் பூஜையில் தானே போவார், சபைக்கு போகும்போது திருநீர் அவருடைய இருக்கும் அல்லவா. கொன்னூறு வளைப்பினோடு நிற்குனர் குணத்தினாரை முன்னுறு அழைத்து நட்பான் முகமலர்ந்து இது முடிந்தார். திருவாதவுடனே அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து ராஜா கிட்ட நிறுத்தினார்கள். அப்போது அரசன் சொல்றான், அதனால இந்த மாதிரி நீங்க செய்த பணி, அந்த சிவப்பணி நம்முடைய பொருளை கொண்டு போய் சிவப்பணி செய்யல, அந்த பணியினுடைய புண்ணியம் எல்லாம் எனக்கு தானே கிடைக்கும், நீங்க வருத்தப்பட வேண்டாம். கோயில் கட்டணம் இல்லவா, அதனால வருகிற புண்ணியம் நமக்கு தானே வரும். அதனால கோயில் கட்டுறது எவ்வளவு சாதாரண வேலை இல்லை. அதனாலே ஒரு புல்லுனால கோயில் கட்டினா ஒரு கோடி வருஷம் கைலாத்துல இருக்கலாம், புள்ளினால் கோடி ஆண்டு, புது மண்ணால் பத்து கோடி, செல்லுமா ஞானந்தனே செங்கல்லால் நூறு கோடி, அல்லியம் கோதமின்னே ஆலயம் அடங்கடுதம்மை, கல்லினார் புதிக்கினோர்கள் கையில விட்டு அகலாரன்று என்பது ஒரு பழம்பாடல். அதனாலே இப்படி அடியார் எடுக்க கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்கு மேல ஆலயத்துக்கு செய்திருக்கிறீர்கள், அதனால வருகின்ற புண்ணியம் எல்லாம் எனக்குத்தானே, அதனால நீங்க செய்தது நல்லதுதான் செய்திருக்கிறீங்க, அதனால நான் ஏதோ தெரியாம உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துட்டேன், துன்பத்தை கொடுத்துட்டேன், அதனால இங்க வருத்தப்பட வேண்டாம், ஆகூடியது சமாதானம் பண்ண ராஜா சொன்ன. பாம்பணி செய்ய வேணி பரம்பரன் அடியார் கையில் ஆம்பூரு நமதேயானால் அறம் பிறர்க்காவதுண்டோ, தேம்படு அலங்கல் மாறி செய்யறதுக்கு உமது மீனி சாம்பிய தவமே யாஞ்சி தண்டமே தகவிலாமே. தன் தண்டனம் கொடுக்கு துன்பம் கொடுத்தது அது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டான் பாண்டி. இப்ப மெல்ல மெல்ல அவனுக்கு பக்குவம் வந்துகிட்டு, பக்குவம் வந்துருச்சா. உற்றவி தகமை முன்னே உணர்மை உணர்விலாமை குற்றம் இத்துணையும் நம்மீர் கொண்டனம் குறைவலாமல். அதையால இந்த மாதிரியான உணர்வு எனக்கு முன்னாலே இல்லை, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனையும் கொடுத்தேன். மற்ற நீ புகழுமாறு இனிமேலு அதையால நீங்கள் அந்த வருத்தத்தை நினைக்க வேண்டாம். வைகனம் ஊர்கொழாது அற்றவர் தலைவர் நீரே அடைப்பியும் என நான், அதனாலே வைகை வெள்ளத்தினாலே ஊர் அழியாதபடிக்கு நீங்களே அந்த வைகைக்கு கரை போட்டு ஏழை பாதுகாக்க ஓணும் அப்படியே உங்க உறுப்பில் விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். ஆறு வார ஊரு ஆறு பாண்டியனே பாண்டியன் இப்ப முதல்ல இகழ்ந்தான், இப்பொழுது புகழ்ந்தான், இகழ்ந்தான் இப்பொழுது புகழ்ந்தான். ஞானிகள் எப்படின்னா இகழ்ச்சியே வந்து வருத்தப்பட மாட்டாங்க, புகழ்ச்சிக்காக மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க ஞானிகள். ஞானிகள் எப்படின்னா இகழ்ச்சிவன் பேசுறவனை பத்தி வருத்தப்பட மாட்டாங்க. இவன் ஒண்ணு தெரியாத வயவே இகழ்ந்தா என்ன புகழ்ந்தார், இவன் இகழ்ந்ததுனால நமக்கு என்ன உரை வரப்பு. அதே மாதிரி புகழ்ச்சிக்காக என்ன மனுஷன் இவன் புகழ்ந்ததுல நமக்கு என்ன, அவன் புகழ வேணும். பரமேஸ்வரன் நம்மளை புகழ வேணும், தெரிந்த பரமஞானிகள் புகழ வேணும், தெரிந்த பரமஞானிகள் சும்மா அப்படின்னு புகழ்ந்த அண்ணா எழுந்த அண்ணா. ஞானிகளுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது, அதெல்லாம் பெருசாவே தெரியாது புகழ்ந்தா. அதனால அருட்பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகிர்ந்தோம். அதான் ஞானிகளை யாராவது இகழ்ந்தான்னா இகழ்றவன் பாவத்தை வாங்கிக்கிறான், ஞானிகிட்ட இருக்கிற தீவினையை வாங்கிக்கிறேன், யாராவது புகழ்ந்த அண்ணா புண்ணியத்தை வாங்கிக்கிறேன். இப்ப ஞானி சுத்தமாயிடும். அது சொல்றாரு கைவல்லிய நவரேதமன் ஒரு நூலு, அதுல பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கணும் ஆட் செய்த கொள்ளணும். பொறுமையினாலே பிராரத்தவனை, இப்ப இதெல்லாம் பிராரத்தவனேன்னு இந்த பறவையில வர்ற துன்பங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தவன பிராரத்தம். அந்த பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கணும் ஆட் செய்த கண்ணும் மறுமையில் தொடரா பண்ணும். இந்த வேணை மறுபக்கி வராப்படவன் இந்த பறவையில தீந்துவோம், இந்த பறவையிலேயே வேணை தீந்துவோம், மிச்சிருக்கக்கூடாது. பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கணும் ஆட் செய்த கண்ணும் மறுமையில் தொடரா வண்ணம் ஆண்டு போ வகையேதின் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை. சிறியவர்களாயிருப்பவர்கள் ஞானியினுடைய அருமை தெரியாது, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இகழ்வார். இகழ்வதனாலே ஞானிகள் இருக்க தீவினை போய்விடும். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார், அறிபவர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் பறித்து அறமாகி புண்ணியத்தை வாங்கி கொள்வார்கள். புண்ணியம் ஆகி நல்வனையும் போச்சு தீவனையும் போச்சு ரெண்டு வரையும் போச்சுன்னா பரப்பில்லை என்று அந்த கைவல்யனவர் இதை சொல்லு. அதை சொல்றாரு, அருட்பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும் தரிப்பரிதென்ன முன்னன் தளலென விகுண்ட போதும் விருப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார். இகழ்ந்த போது வெறுப்பில்லே, புகழ்ந்த போது விருப்பில்லை, விருப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார் தம்மை ஆண்ட திருப்பத நினைந்தார். இப்ப என்ன நினைத்தாரு, இந்த வைகை வெள்ளத்தினாலே ஊர் அழியாமல் இருக்கவன் வந்து தன்னுடைய பரமாச்சாரியராகிய சுவாமியை எழுதினார். திருப்பத நினைந்தார் வைகை செழும்புணல் ஊர் கொடாமல். இப்ப இப்ப இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அந்த குதிரை மேல வந்தாரு பாரு, அந்த காட்சியை வேறு தச்சாராம். உண்மையிலே அந்த காட்சியில நம்ம கண்டிருந்தோம்னா, நம்ம கேட்டதுனாலேயே இவளுக்கு நமக்கு ஆனந்தம் உண்டாகுது. கண்டிருந்தோம்னா பாப்பா குதிரை மேல வந்த போது, சாமி குதிரை மேல வந்த போது என்ன அற்புத காட்சி அது. சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே மனத்தில் உண்மை. சுந்தர பரி குதிரை அழகு, அது மேல வந்த அந்த குதிரை சேவகனும் அழகன். சுந்தரன் சுந்தர குதிரையில வந்து சுந்தர பரிமையில் வந்து தோற்றமே மனத்தில் உண்ணி அந்தர திரஞ்ச அந்த திருக்கோரத்தை நினைந்து அந்த குதிரை மேல வந்த அந்த காட்சியை நினைந்து இறங்கினாரு வணங்கினாரு. நன்னீர் அடங்கி உள் வாங்கி சொல்ல தண்ணீர் வற்றி உள்ள போயிருச்சான். ஊருக்குள்ள வந்து தண்ணி வத்துதான் வத்துதான் வாங்கி சொல்ல. வெந்துயர் பரவியான விடங்களர் வேலை நீந்தி வந்தரு கரையில் சேர்வார் வைகையங்கரையில் வந்தார். வெப்பமான பரவி பெருங்கடலில் இருந்து துன்பப்படாதவராகிய
1: வாதபுரணிகள் இப்பொழுது இந்த வையக்கரைக்கு வந்தார். அப்படி வந்தா அங்க வந்த மற்ற காவலர்கள் எவ்வளவு எல்லாரும் முதலமைச்சரை வந்து வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள். அதுக்கு மேல எல்லாத்தையும் உத்தரவு போட்டார். ஐயால மதுரை நகரத்துல ஒருத்தர் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாம் வந்துடணும், தட்டோடும் பொட்டோடும் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். முறைமுறை வணங்கி நின்ற அரியர் முகத்தை நோக்கி, அரைதரை நெடுநீர் வைகை அணை கடிது அடைத்தல் வேண்டும், முறையும் மாந்தர் அல்லா ஒல்லையில் வம்பி நின்று பறை அறிவித்து நம்மூருக்கு இவ்வூரை பரப்பும் என்றார். அதனால பறை என்கின்ற வாத்தியத்தை அடிக்க செய்து அதன் மூலமாக ஊர்ல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இந்த வையக்கரையை அடைக்க வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்படி உத்தரவிட்டதுல ஆரியர் கடிதினோடி அகன்பறை அறிவித்து அம்பர் நேதியர் வீதிதோறும் சென்றுரை பரப்பு முன்னே கூடிய கொட்டு மஞ்சள் கூடையும் கொண்டு வைக்க நீரியல் கரவையில் வந்து நின்றன மதுரை உள்ள. ஐயால இப்ப ஒருத்தருக்கு பாத்திரா கையில ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கரையா இருக்கும், ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா யாரு இருப்பா, எல்லாருக்கும். அதனாலே இப்படி மதுரை நக்கம் மதுரை மகர நகர மக்கள் அத்தனை பேரும் தட்டும் கொட்டுமாக, தட்டு கொட்டு கொட்டுன்னா மண் வெட்டி, தட்டும் கொட்டுமாக மதுரை மக்கள் அத்தனை பேரும் வந்து குவிந்து விட்டார்கள். எங்கே வையக்கரையிலே வந்து குவிந்து நீரு கொண்டு இலங்கு மீனி மறையவர் நயமம் செய்த வீறு கொண்டு திருநேற்று அணிந்தவராகிய மறையவராகிய மாணிக்க வாசகர் நயமம் செய்த வீறு கொண்டு இடங்கள்தோறும் ஆரியர் விரைவி சென்று கூறு கொண்டவர்க்கு வேறு கோலரை அளந்து செங்கை ஆறு உண்டு உருக்கி வைய வன்கரை அடைக்கலுற்றார். ஏழை மாணிக்கவாசருடைய உத்தரவின் பேரிலே மற்ற மந்திரிகளும் காவலர்களும் அவர்களும் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு அளந்து அளந்து போட்டார்கள். ஆமா, இதுல இருந்து 100 அடி லோகநாதர் அடைக்க வேண்டும், அதுல இருந்து 100 அடி பரமசு அடைக்க, இதுல இருந்து 100 அடி செந்தில் அடைக்க வேண்டும், அதுல இருந்து 100 அடி சுவாதி அடைக்க வேண்டும், இப்படி அளந்து போட்டார். எல்லாத்துக்கும் அளந்து போட்டிருக்காங்க, கரையை எல்லாத்துக்கும் அளந்து போட்டாச்சு. அப்படி அளந்து போட்ட பிற்பாடு அவர்கள் அளவில் அவர்களுடைய அக்கறை அளவில், அதுல என்ன சந்தேகம், எல்லாருக்கும் அக்கறை தான். கண்பரு களையின் முத்தும் கடகரி மறுப்பின் முத்தும் வெண்பநிலத்தின் முத்தும் மேதகு கரும்பின் முத்தும் வன்போன திரைகள் வீச வர என குவைகள் செய்து பண்பட பொருந்தி நீர் உட்பரித்துயர் வரம்பு செய்வார். இந்த வெள்ளத்திலே முத்து வரும் என்பது ஒரு குறிப்பு. அதனால இப்படி வருகின்ற மரங்களும் மற்றைய மண்களும் ஏழை இப்படி நிறைய எடுத்து அயலை கரை அடைக்கிறார்கள். அதில் பறித்திறன் நிறுத்தும் என்பார். அதில் வந்து குதிரை பாய்ச்சலாக மரங்களை நடுறது, கரையை உடைச்சிக்கிட்டு போகாமல் மண்ணை உடைச்சிட்டு போக மரத்தை நட்டு குதிரை பாய்ச்சல்னு சொல்கிறது. அப்படி மரங்களை நட்டு மண்ணை அடிக்கும், மண்ணை கொட்டுறது, வெறும் மண்ணை கொட்டுன்னு அரிச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லி அதில் பறித்திறன் நிறுத்தும் என்பார். பாம்புகள் உருட்டும் என்பார். பாம்புன்னா பழுது ஆக்கை, ஆக்கை உருட்டி இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு இப்படி கட்டுனா மண்ணை தேக்கிடும், மண்ணை தேக்கி விடும். திரைப்புணர் முகுத்தன விட வெள்ள அதிகமா வருது, கொஞ்சம் அடைஞ்சிருச்சு இப்ப ரொம்ப வருதே, ஆன் பண்ணி விடுறார், ஆன் பண்ணி விடுறார். திரைப்புணர் முகுந்தது என்பார் தேவர் அவயம் என்பார். சாமி எங்களை காப்பாத்து, சுகநாதா மீனாட்சி காப்பாத்து, எவ்வளவு பிறந்திருப்பாங்க தெரியுமா. திரைப்படு நிறைப்பட அயிரோடார நெறிப்படு ஒதுக்கி நீடு வரைப்படை குவித்து நிற்பார் அயினார் மதுரை உள்ளார். அளவில்லாத வேகம், அளவில்லாத வேகம், அளவில்லாத அக்கறையோடு கரையை அடைக்கிறார்கள், அடைக்கிறார்கள். எல்லாத்துக்கும் அளந்து போட்ட கரையை அடைக்கிறார்கள். ஆதியிலே ஒரு அம்மா கரை, அந்த அம்மா தான் வந்தீனு. ஏருடை புது நீர் வைகை இவ்வகை அடைக்கும் இல்லை, நீருடை பொலிந்தவேனி நின்மலர்க்கு அன்பு முக்காள். தலையிலே தங்கை வைத்திருப்போராகிய சிவபெருமானுக்கு அன்புடையவள், அன்புடையவள், அன்புடையவள். சீருடை தவத்தின் நிற்காள், செம்மனை செல்வி என்னும் பேருடைய நரை மூதாட்டி பிட்டு விற்று உணவு கொள்வாள் என்று இவர் அறிவிக்கிறார். ஆகையினாலே எல்லாரும் அவரவர்கள் பங்கு அடைக்கிறார்கள். இந்த கிழவிக்கும் அளந்து போடுது, அது கிழவிக்கு அளந்து போட்டது எனக்கு நியாயமாவே தெரியல. ஆனா சுக்கநாதர் தான் அளந்து போட சொல்லியிருக்கு, கிழவிக்கு அளந்து போட மாட்டாகல. இப்பவே நம்ம ஒரு என்னமா ஒருத்தரும் இல்லாத ஒருத்தர் நம்ம விட்டு விட்டு போடணும், பாவா அவளை வேலை செய்ய சொல்லப்படாது, பாவா என்ன பண்ணுவா கிழவி அப்படின்னு விட்டுக்கலாம். ஆனா சுக்கநாதர் தான் உள்ள பூந்து அந்த கணக்கு பிள்ளைக்குள்ள பூந்து மந்திரிக்குள்ள பூந்து அளந்து போட்டுருக்காங்க. அந்த கிழவிக்காக ஆளா வர்றாரு. அதனால இப்படி விட்டு விட்டு உணவு கொள்வாள் என்பது அந்த கிழவியை பற்றி சொல்றாரு. அதுக்கு மேலே எத்தனை நிமிஷம் இருக்கு, அந்த இந்த கிழவியை அறிவிக்கும் போது இவர் இப்படி சொல்றாரா அவர் எப்படி சொல்றாருன்னு, அதனால இப்படி அந்த கிழவியை பற்றி பரஞ்சோதி முனிவர் பாடுறாரு. அது ஒரு வகையான சிறப்பான கருத்து. அவைகள் எல்லாம் திருவருளால் சந்திக்கலாம் சிந்திக்கலாம். கோயில் மாணிக்க வாசகர் கோயில் குளித்தலையில் மாணிக்க வாசகர் திருக்கோயில் கட்டப்போகிறோம். குளித்தலையில் மாணிக்க வாசகர் திருக்கோயில் இந்த பகுதியில் எங்கேயும் இல்லாதது. மாணிக்க வாசகர் சிவமான கோயில் கட்டினார். மாணிக்க வாசகருக்கு இப்போ தனியாக கோயில் கட்ட போகிறோம். அதனால் அந்த கோயிலுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் தனமும் மனமும் சிவபுண்ணியமும் உடையவர்கள் செய்ய வேணும். புண்ணியம் இல்லாதவர்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. அதனால் புண்ணியம் உடையவர்கள் செய்ய போகணும். ஐயா இந்த நம்மளுது 2 லட்சம் வச்சுக்க, நம்மளுது 4 லட்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கோயில்னா சிறப்பாக கட்டணும். பேருக்கு கட்டுறதில்ல, நல்ல எல்லா வகையிலும் சிறப்புடையதாக மாணிக்கவாசர் கோயில் அமைய வேணும். அப்படி அமைஞ்சால் மாணிக்கவாசரை பற்றி தெரியும், சைவம் பரவும், மக்களுக்கு பல வகையான நன்மைகளும் உண்டாகும். மாணிக்கவாசர் கோயிலுக்கு கட்டுறதை விட உசந்ததே கிடையாது. ஆகையினாலே அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த சொற்பொழு கேட்கின்றவர்கள் அத்தனை பேரும் மாணிக்கவாசர் கோயிலுக்காக நல்ல நிதியை தருவீர்களாக. அவர் அருள் நிதி தருவார், நீங்கள் பொருள் நிதியை கொடுங்க. அருள் நிதி தரவர் அனந்த மலையே அறகடலே பள்ளி எழுந்தருவார். சிவ சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.

பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா. பத்தியும் புத்தியும் அந்தருள் வராதா, ஆரூரானை காவினில் வாழ்வாய், அண்ணாமலையும் கா

பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கர, சிவ சிவ சங்கர.

0: வான்முகில் வளாது வீகம் அழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிராக நான் மறையலங்கடுவங்க நற்றமும் வேண்டி மல்க மேன்மைகள் செய்க நிதி விளங்குக உலகமல்ல நம பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: பூநூல் அணியும் வழக்கம் எத்தனையா நூற்றாண்டில் வந்தது? எவர் பூநூல் அணியலாம்? இது சைவ பழக்கமா வேத பழக்கமா? நிறைய கேள்வி. சைவ பழக்கமா வேத பழக்கமா? அடுத்தது எவர் பூனுடைய உணித்திரிகள்? பாரதம் என்ற தொலைக்காட்சி தொடரில் போரிடுகின்ற சத்திரியர்களான அர்ஜுனன் தர்மர் போன்றவர்களும் அணிந்துள்ளார்களே, இதன் விளக்கம்.
3: ஓ, நல்ல விளக்கம், நல்ல கேள்வி அது.
2: பூநூல் என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிப்பது அந்த பூணூல். நமக்கும் உறவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிப்பது இந்த பூணூல். இப்ப எல்லாருக்கும் தெரியும், இங்கே நாய் வைத்திருக்கின்றோம். இந்த நாய்க்கு எல்லாருக்கும் ஒரு டேக் கட்டி இருக்கணும். என்னத்துக்கு? நமக்கும் இந்த நாயின் உடையவருக்கு உள்ள தொடர்பை நிரூபிக்கின்ற ஒன்றுதான் இந்த டேக். அதே மாதிரி இறைவனுக்கும் உமக்கும் உள்ள தொடர்பை கொடுக்கின்ற அந்த களத்துப்பட்டி மாதிரி
3: தான்
2: அந்த பூநூல். அதுதான் உண்மை.
3: அப்படியான ஒரு பகுதியினர் தான் அதை போடுகின்றார்கள், மற்றவர்கள் எல்லாம் அந்த தொடர்பு இல்லையா?
2: அதுதான் கேள்வி. இன்றைக்கு பிராமணர் மட்டும்தான் பூநூல் அணிகின்ற வளமை காணப்படுகின்றது. மற்றவர்கள் பூநூல் அணிவதை பார்ப்பது குறைவு. ஆனால் உண்மையிலே நான்கு வருணத்தாருக்கும் பூநூலுக்கு அதிகாரம் உள்ளது. How much you are spiritually inclined என்றதை பொறுத்தது. If you are spiritually inclined 24/7 என்றால் you are entitled to. பொதுவாக பிராமணர்கள் அணிந்தாலும் கூட சத்திரியர்கள் அணிவார்கள். அதான் அவர் சொல்றார், இருந்து அர்ஜுனன் தர்மர் போன்ற சத்திரியர்களும் அணிந்தார்களே. சத்திரியர்களுக்கும் பூநூல் உண்டு, வைசியர்களுக்கும் பூநூல் உண்டு, சூத்திரர்களுக்கும் பூநூல் உண்டு. ஆனால் நாங்கள் போடுறதில்லை. எல்லாரும் இப்ப ஓம் நம சிவாய் ஒரு நூற்றி எட்டத்திரன்னு சொல்றதுக்கே மூச்சு வாங்குறனால பூநூல் எடுத்து நித்தியம் சந்தியா வந்தனம் செய்து சிவகாயத்திரி சொல்லி மற்றது அனுஷ்டானமும் பண்றதென்றால் யார் இங்கே ரெடியா இருக்கணும்?
3: அப்படி ஒரு நிலை இருக்குது.
2: பூநூல் யாருக்கு உரித்ததென்றது சைவ சமய நெறியிலே காணப்படுகின்றது. சைவ சமய நெறி என்ற புஸ்தகம் குறள் போல சுருக்கமாக முறைகளை சொல்லுகின்றது. அதிலே பிராமணருக்கும் என்ன சூத்திரருக்கும் பூநூல் உரித்து என்ற இது காணப்படுகின்றது. அவர்கள் எப்போது அணியலாம் என்று சொன்னால், இப்ப எல்லா நேரமும் எல்லாருடைய சமய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். மச்சஞ்சாபுரவர்கள் இருப்பார்கள், ஆசாரம் குறைவானவர்கள் இருப்பார்கள். இப்ப அவர்கள் பூஜை நேரத்தில் மட்டும் அணியலாம், தர்ப்பணம் செய்யும் போது அணியலாம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிதிர்காரியங்கள் செய்கின்ற பொழுது எல்லாரும் அணிகின்ற வணக்கம் இருக்கு. இப்ப அந்த நேரங்களில் அணிந்து கொள்ளலாம், மற்ற நேரங்களில் அணிய தேவையில்லை. ஆனால் இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் என்று சொன்னால் அணிந்து கொள்ளலாம். அதுல எந்த விதமும் இல்லை. ஆதாரம் சைவ சமய நெறி, மரஞான சம்பந்தர் அருளியது. இது ஆகமங்களுடைய இதுல இருந்து தான் வந்தது. அந்த சைவ சமய நெறி தமிழ்ல இருக்குது. இது இந்த மரஞான சம்பந்தர் எங்களுடைய ஆச்சாரியார் அந்த உமாவசிவத்துடைய குருவல்ல, இது இன்னொரு மரஞான சம்பந்தர். இவர்தான் இந்த சைவ சமய நெறி என்ற புஸ்தகத்திலே இந்த பூநூல் அணித்துக்கு யார் உரித்துரியவர் என்று சொல்லுகின்றார். இந்த பூநூலை பற்றி திருமந்திரத்திலே கூட குறிக்கப்பட்டிருக்கின்றது. திருமந்திரத்திலேயும் கூட குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், இந்த நூலும் சிகையும் பிரமமோ சும்மா பூநூலும் குடும்பியும் வச்சிருந்தா போல அவை பெரிய கடவுளை அறிஞ்சாக்கள் இல்லை. நூல் அது கார்பாசம், நூல் வரும் பருத்தி நூல். நுஞ்சிகை கேசமாம், இந்த சிகை வந்து வெறும் மயிர். அதுல உண்டு அர்த்தமும் இல்லை. உண்மை என்னன்னு கேட்டா நூலது வேதாந்தம், நூல் வந்து வேதாந்தம், வேதங்களுடைய உச்சி, உண்மை உள்ள முடிவை சொல்லுவது. நுண்சிகை ஞானமாம், இந்த சிகை வந்து ஞானம். நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே, இதுதான் நூலுடைய அந்தனர்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே மாதிரி இன்னொரு பாடலும் காணப்படுகின்றது நூலை பற்றித்தான் அதிகம். அதிலே சொல்லுகிறார், நூலும் சிகையும் உணரார் மூடர் மின் மூடர்கள். நூலும் சிகையையும் பற்றி தெரியாம இருப்பார்கள் மூடர்கள். நூல் அது வேதாந்தம், முன்னர் சொன்னதுதான். நுண்சிகை ஞானமாம், பாலொன்றும் அந்தனர் பார்ப்பார் பரமுயர். ஓர் ஒன்றிரண்டெனில் ஓங்காரம் ஓதிலே. இது வந்து அவர்களுடைய வேடத்துக்கொண்டு அதான் சொல்றார், புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை. புஞ்ஞானம் என்றால் ஞானமற்றவர்கள் இப்படியெல்லாம் நூலும் சுகையும் எடுத்தும் வேலை இல்லை. ஞானத்தோர் வேடம் பூனார் அருள் நன்னி, நல்ல ஞானமுடையவர்கள் இப்படி பூணு சிகை இல்லாமலும் இருப்பார்கள் அருள்பட்டு. துஞ்ஞானத்தோர் சமய துரிசுள்ளோர் பிஞ்ஞானத்தோர் ஒன்றும் பேசகில்லாரே. இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது. ஆகவே இந்த பூநூலை பற்றிய இது எடுத்துக்கொண்டால் அது இருக்குது. தீட்சையிலேயே இந்த சீக்ரெட் த்ரெட் கொடுப்பதை பற்றி இருக்குது. சமய தீட்ச விதி, விஷய தீட்ச விதி, அதுகளில் வந்து இந்த பூநூல் கொடுப்பதை பற்றியெல்லாம் போட்டிருக்கின்றது. அதில் முழுமையாக ஈடுபாடுகள் போட்டுக்கொள்ளலாம், அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. எல்லா வர்ணத்தாருக்கும் உரியது. இன்றைக்கு பிராமணர் மட்டும்தான் அதை போட்டிருக்கணும், அதுவும் அற்றுப்பட்டு போகுது. இப்போ பார்த்தால் எல்லா பிராமணரும் இப்போ போடுவதில்லை. இப்போ நம்முடைய மெடிக்கல் கிளினிக்லேயே பிராமண வம்சத்தில் வந்தவர்கள் கணவர் வருகிறார்கள், எல்லாரும் போட்டிருப்பதில்லை. அது வேற வடதேசத்தில் இருக்கிறவர்கள் கண பேர் விட்டுட்டார்கள், அது தரும் போடுவதில்லை. ஆனால் சில பேர் போடுவார்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு ஜாதிக்குரியது ஒரு இதுக்குரியது அண்டு அல்ல. இது வந்து நாய்ப்பட்டி மாதிரி உங்களோட லிங்க காட்டுறது, கயிறு போட்டு இருக்குது ஐயா அங்க தூர போகாத, அதுதான் இந்த பூநூலுடைய இது. ஆகவே இதுல வந்து யார் எவர் என்ற இவர் போடலாம் என்ற விளக்கம் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லாரும் போடலாம், ஆனால் அவங்களுக்கு அவ்வளவுத்துக்கு ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைன்ட் இல்லை, ஆச்சாரம் இல்லை, மச்ச மாமிஷம் அல்லது சாப்பாடுகள்ல இது இல்லை என்று சொன்னால் அந்தந்த நேரங்களில் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். தர்ப்பணம் செய்யும் பொழுது, திபயம் செய்யும் பொழுது, பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது, பூஜை பண்ணும் பொழுது போட்டுக்கொள்ளலாம்.
4: எங்களுடைய தைப்பூசம் என்றால் அந்த தை மாசம் பௌர்ணமி திதி பூஷ நட்சத்திரம் இவர்களுடைய சம்பந்தமாக வருவது தைப்பூசம். இதுதான் தைப்பூசத்துடைய
5: விளக்கம்.
4: இனி தைப்பூசத்துல என்ன சிக்னிபிகன்ஸ் என்று கேட்டால், இன்றைக்கு பலவிதமான புது கதைகள் பழகி பெருகியுள்ள காலம். வானொலிகளிலேயும் சரி, தொலைக்காட்சிகளிலேயும் சரி, ஆன்மீக சஞ்சிகைகளிலேயும் எல்லாம் சாமி புத்தகம்
5: தான்.
4: எல்லாத்துலயும் கொடுக்குற விஷயம் வந்து உள்ள விஷயம் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
5: சில பேர் அதை வலுவாக விளங்கி செய்வது.
4: அப்ப இன்றைக்கு ஆலயங்கள்ல கூட உற்றவங்க எல்லாம் பூஷம் என்றால் என்னென்று கேட்டால் அது முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் வேல் கொடுத்த நாள் என்று சொல்லுவார். முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் வேல் கொடுக்கவில்லை. அதுதான் முதலாவது பரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
5: வேலே கொடுக்கவில்லை.
4: முருகப்பெருமானுடைய வேல் ஆயுதத்துக்கு பேர் சக்தி ஆயுதம். அதை தவிர தவறாக புரிந்து கொண்டார்கள். சக்தி ஆயுதம் என்றபடியினால
5: சக்தி கொடுத்தார்,
4: சக்தி கொடுத்தது. முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததே சிவன். இது கந்தபுராணத்துல இருக்குது. ஆயுதன் பின்னர் ஏவில் மூது அண்டத்து ஐம்பெரும் பூதவும் அடுவ தேவல் உயிரும் ஒருதலை முடிப்ப சொல்லுகிறார். வந்து எல்லா அண்டங்கள் என்ற 50 பூரங்களையும் ஒடுக்கி ஒடுக்கக்கூடியதாகவும் எந்த உயிர்களையும் ஒரு கணப்பொழுதே தொலைப்பதற்கு முடிக்க பல்லவ வாய்ந்ததும் தேவர் மேல் விடுக்கினும் அவர்தம் ஆயிரம் திரளம் வரங்களும் சிந்தி. தேவர்கள் எவ்வளவு வரம் பெற்ற, சித்தி பெற்ற, பதவி பெற்ற தேவர்கள் என்றாலும் இந்த வேலாயுதம் விட்டால் அதெல்லாம் சிந்தி ஓடிவிடும்,
5: ஓடிவிடும்.
4: சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கு, மண்ணுயிர் உண்பது மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் கலங்கடிப்பது எப்படைக்கு நாயகமாவது. சூப்பர் வெப்பன் என்று சொல்லுவேன், எல்லா படைகளுக்கும் எல்லா ஆயுதங்களுக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர் வேல். ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான். சிவன் தான் கொடுக்கும். இது கந்த புராணத்துல 1303 பாடல்ல இருக்குது. முருகனுக்கு ஆயுதம் முயல் ஆயுதம் மட்டும் இல்ல, எல்லா ஆயுதங்களையும் சிவன் தான் கொடுக்கிறார். அவர் முருகப்பெருமானுக்கு 11 உருத்திரர்களையும் வரவழைத்து அவருடைய கையிலே 11 ஆயுதங்களாக கொடுக்கிறார். முருகப்பெருமானுக்கு 12 திருக்கரங்கள், 11 உருத்திரர்களையும் வரவழைத்து ஆயுதங்களாக கொடுக்கிறார். 12th ஆயுதமாக சக்தி ஆயுதத்தை கொடுக்கிறார். இதுவும் அங்க பாட்டுல இருக்கு. அருத்தி கொள்குமரன் இணைய சொல்வினவி அப்பணி புரிவன் என்ன. முருகப்பெருமானுக்கு சிவன் சொல்ற, நீ போய் அசுரர்களை அழித்து வா என்று சொல்ல அவர் வந்து அப்பணி புரிவிகன் என்ன, அந்த பணியை நான் செய்வேன் என்று சொல்ல, புறத்தினை அட்ட கண்ணுதல் முப்புறங்களை முன்னர் நெற்றி கண்ணினால் எரித்த கடவுள், பின்னர் பொல்லன உள்ளமேல் 11 உருத்தினர் தமை முன்னலும், தன்னுடைய உள்ளத்தினாலே 11 உருத்திரர்களையும் அவர் நினைக்கின்றார் சிவன். அன்னோர் உற்றிட அவர்கள் உடனடியாக வந்து இவன் கையில் படையாய் இருந்திருத்திர் என்று அவரை பல படையாக்கி ஈண்டனன் எம்பிரான் கரத்தில். அந்த 11 உருத்திரர்களையும் முருகப்பெருமானுடைய கரத்திலே படைகளாக இருங்கள் என்று சொல்லி கொடுத்தேன். என்னென்ன படைகளாக கொடுத்தார் என்று சொல்றேன். இது என்ன புராணம் படித்தால்தான் எங்களுக்கு சைவத்தில் இருக்கிற கடவுளரை பற்றி விளங்கு. சொல்றேன் அடுத்த பாடத பாட்டுல, பொந்திகள் சடிலத்து அண்ணல் பொன் போன்ற செம்படை சிவந்த சடிலம், சடிலம் என்ற சடையுள்ள அந்த பெருமானுடைய, யாரது பொன் போன்ற சடை சிவன், அந்த பெருமானுடைய அண்ணல் தன் பெயரும், அவற்ற பெயர் தான் ருத்ரருக்கு, ருத்ரருக்கும் பெயர் சிவன் தான்,
5: சிவன் தானே.
4: பொறுவிழா உருவமும், அவற்ற உருவமும் இருக்கு. பல பேர் கன்ஃபியூஸ் பண்றது என்று கேட்டா சிவனையும் சண்டை பிடிச்சார், சிவனையும் அப்படி செய்தார், அதெல்லாம் உருத்திரர்கள். உருத்திரருக்கு சிவனுடைய பேரும் சிவனுடைய உருவமும் உண்டு. பந்த புராணம் படித்தால் விளங்கும். என்ன சொல்றார், பொந்திகள் சடிலத்து பொன் போன்ற சிவந்த சடையுடைய அண்ணல் சிவபெருமான் தன் பெயரும் தன்னுடைய பெயரும் பொறுவிழா உருவமும் தன்னுடைய உருவமும் தொன்னாள் நன்று பெற்றுடைய உருத்திரகணத்தோர், பழங்காலத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே பெற்றிருக்கின்ற உருத்திரகணத்தருடைய நவிலரும் அதற்கு சொல்ல, அந்த உருத்திரகணத்துக்கு சொல்ல அவர்கள் என்னமாக வந்தார்கள், தோமரம் தோமரமாக கொடி வாள் வந்திரள் குலிசம் பகலி அங்குஷமும் மணிமலர் பங்கயம் தாமரை தண்டம் தடி தண்டம் ஒன்றி வில் வில் மழுவுமாகி வீட்டிருந்தார் விரல் மிகன் அறுமுகன் கரத்தில். ரெண்டு விஷயம், முருகப்பெருமானுக்கு ஆயுதம் எங்கே இருந்து வந்தது, என்னென்ன ஆயுதங்கள் வந்தது, இன்னொரு உண்மை, உருத்திரர்களுக்கு சிவனுடைய பெயரும் சிவனுடைய உருவமும் உண்டு. இது தெரியாமத்தான் பல பேர் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் கடவுளாகிய பிரம்ம விருத்து உருத்திரர்கள் இருக்கிறதான், அந்த உருத்திரனை சிவன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஈக்குவலான சமஸ்தானம் கொடுத்து, அப்படி பல இந்து புத்தகங்களே நடக்குது, பள்ளிக்கூடங்களே நடக்குது. அதான் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவர் என்று சொல்லுவார்கள். மூவரில் ஒருவர மயங்கினர், நீ உருத்திரன் என்று சொல்லி மயங்கினார்கள். அந்த மயக்கம் எங்கட சமயத்துல பல பேருக்கு இருக்கு. சைவத்தில மிக தெளிவு பெற வேண்டிய விஷயம், சிவன் பரசிவன் என்பது வேறு, இந்த சிவனுடைய பெயரும் உருவமும் தாங்கிய உருத்திரகணங்கள் வேறு, படைத்தல் காத்தல் அழித்தல் செய்கிற உருத்திரர் வேறு, பரசிவன் வேறு. அந்த உருவமும் பெயரும் இருப்பதனால இந்த உருத்திரரை அந்த சிவன் என்று சொல்லி மயங்க கூடாது.
5: அதுதான் முக்கியம்,
4: அது முக்கியமானது. இது கந்த புராணத்துல சொன்னால் இதேதான் ஸ்காந்த புராணத்திலேயும் சொல்லி இருக்கு. சில பேர் சொல்லி தமிழ்ல சொல்லி இருக்கு, ஸ்காந்த புராணத்திலேயும் இதேதான் சொல்லுகிற, ஆதித்யாம் உமா காந்த குமாராயைவமாத்மன ரௌத்ரான்யே காத சாதாத்மீயானி. ரௌத்ரன் என்றது
5: உருத்ரர்.
4: அப்ப ஸ்ரீ உமாகாந்தன், உமாகாந்தன் என்றது சிவன், குமரனை குறித்து என்ன செய்கிறார், கட்டளையிட்டு தன்னுடைய உருவமும் பேரமுடைய 11 உருத்திரர்களை ரௌத்ரான்யே ஏகாதசாத், ஏகாதச என்றால் 11, ஏகாதசதி என்றால் 14. அப்ப ரௌத்ரான்யே ஏகாதசாத் ஆத்மீயானி அஸ்திராஞ்சஸ்மை விதாயச, அஸ்திரங்களாக இவர்களுக்கு வருவாக என்று பணித்தார். இது ஸ்காந்த புராணத்தில் இருக்கு, சம்பவ காண்டம். இதே மாதிரி உற்பத்தி காண்டத்தில் தமிழில் இருக்குது, உற்பத்தி என்றது அங்கே சம்பவ காண்டம் என்று சொல்லி அங்கே இருக்குது. அங்கே வந்து வேல் கொடுத்ததும் சிவன் என்று அங்கே இருக்குது. என்ன சொல்லுகின்றார் அங்கே இருந்து சொல்லுகிறார் என்று கேட்டால், எல்லா ஆயுதங்களையும் கொடுக்கிறார். சக்தி மனசா சைகாம் சர்வசத்ரு நிபர்கணீம், எல்லா சத்துருக்களையும் அளிக்க வல்ல சக்தி ஆயுதத்தையும், சக்தி ஆதியம் என்பது வேல் ஆயுதம். ததௌ துவாதச, அப்படியாக முதல் பதினொன்றையும் கொடுத்து ருத்ரர்களையும் கொடுத்து இப்ப சக்தி ஆயுதத்தையும் கொடுத்தா துவாதசம் ஏகாதசம் என்று முந்தி சொன்னார். துவாதசம் என்ற பன்னிரண்டு, பன்னிரெண்டு ஆயுதங்களாக கொடுத்து தேவேசா துவாதசாதிஜ வருஷல, பன்னிரெண்டு ஆயுதங்களை சூரியனுக்கு ஒப்பான துவாதச ஆதித்ய வருஷன, சூரியனுக்கு ஒப்பான ஒளியுடைய பன்னிரெண்டு ஆயுதங்களையும் கொடுத்தார். அவர்கள் என்ன ஆயுதங்கள் என்று கந்த புராணத்தில் தமிழில் சொன்ன மாதிரி இங்கே சமஸ்கிருதத்திலேயும் அதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இது கந்த புராணம் சம்பவ காண்டத்தில் 37 அத்தியாயத்தில் 8 சுலோகத்தில் இருந்து 11 சுலகம் வரைக்கும் இருக்கு. இதைத்தான் கந்த சட்டி கவசம் படி கேட்க சொல்றோம். இன்னை யாழும் இளையோன் கையில் பன்னிரெண்டு ஆயுதம் பாசாங்குஷமும், 12 ஆயுதம் 12 கரங்கள் முருகன் கையில் இருக்குது. ஆகவே தைப்பூசம் என்பது சிவன் முருகனுக்கு ஆயுதத்தை கொடுத்தார், பார்வதி கொடுக்கவில்லை. ஆகவே பார்வதி தைப்பூசத்திலே முருகனுக்கு வேல் கொடுத்தார் என்ற புதுக்கதை புனைகதை தான், அதையும் தெளிவுபடுத்திக் கொண்டு. அப்ப தைப்பூசத்துக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் என்று கேட்டால், கோயில்களிலே திருவிழாக்கள் செய்கின்ற பொழுது பழனியிலே தைப்பூசத்துக்கு மஞ்சம் பெறும் அந்த திருவிழா, மற்றது கோயில்கள் திருவிழா, முருகனுக்கு அந்த பூஷத்தோடு ஒரு சிறப்பான தொடர்பு வந்துவிட்டது.
6: திருவிழா
4: உண்மையை தவிர அதுக்கு இந்த கதை உண்மை என்று சொல்ல முடியாது. அப்ப தைப்பூசத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நீங்கள் கண்ட 6 திரா தரிசனம் தான்.
6: ஓ, தைப்பூசத்தில்
4: தைப்பூசத்துல என்ன சிறப்பு என்று கேட்டால், சிவன் சிதம்பரத்திலே நடனமாடி காட்டிய நாள் தைப்பூச நாள். இது கோயில் புராணத்துல இருக்கு. கோயில் புராணத்துல பதஞ்சலிக்கு சொல்லுறேன், பதஞ்சலி சர்க்கம் கோயில் புராணத்துல இருக்குது. இந்த பதஞ்சலி சர்க்கம் கோயில் புராணத்தில் 135 பாடல்ல இருக்கு. பூசை இங்கேயட்டி பூசை இங்க செய்து புந்தி செய்தரும் புலிக்கால் ஆசிலா முனி இருந்தான், மனத்திலே என்னை நினைத்துக் கொண்டு குற்றம் இல்லாத ஆசண்டா குற்றம், ஆசண்டாலும் குற்றம் மாசண்டாலும் குற்றம். மாசு என்பது சடப்பொருளுக்குரிய குற்றம், சூழல் மாசடைதல் என்று சொல்லுவோம். காத்திலே வந்து புகை கலந்தால், நீரிலே பல விஷங்கள் கலந்தால், பொருள்களிலே தூசி படைந்தால் அது மாசு. உயிரிலே இருக்கிற குற்றத்தை அழுக்கை சொல்லுவது ஆசு. அந்த உயிரிலே இருக்கிற அழுக்கை அகற்றுபவர் இடிப்பவர் தான் ஆசிரியர். ஆசிரியர் என்றால் படிப்புகிறாள் இல்ல
6: இல்ல,
4: இந்த உயிரில ஆன்மாவில இருக்கிற அந்த
6: அழுக்கை நீக்கிறது
4: ஆசிரியர். என்ன விஷயம் என்றா, பல பேர் யோசிக்கின்றது படிக்கிறதால வெளியில இருந்து கல்வி வருகிறது என்று. வெளியில இருந்து ஒரு நாளும் கல்வி அறிவு வராது. வெளியில இருந்து அறிவாருன்னா அறிவில்லாத அறிவு வந்துருமே. உயிர் எல்லாவற்றுக்கும் இயல்பாகவே அறிவு உண்டு. அந்த அறிவு துலங்காமல் அதை மூடி மறைத்திருக்கிறது அழுக்கு. அப்ப ஆசிரியர் அந்த அழுக்கை துடைக்க அந்த அறிவு வெளியில துலங்குது. சிமினியில புகை பிடிச்சிருந்தால் புகையை துடைக்க வெளிச்சந்தரிகிறவர். அப்ப இந்த உயிர், அந்த உயிருக்கு இயல்பாக இருக்கிற அறிவைத்தான் ஒட்பம் என்று சொல்லுவார் வள்ளுவர். ஒட்பம் என்று சொல்லி பாவிப்பார். அது உயிருக்கு இயல்பா இருக்கிற அறிவு ஒட்பம். அப்ப என்ன செய்கிறது, இந்த உயிருக்கு ஒரு பக்கத்தால ஒரு ஆசிரியர் வந்து துடைச்சாருண்டா அவர் வக்கீலாவ, இன்னொரு பக்கத்தால துடைச்சாருண்டா வைத்தியராவ, இன்னொரு பக்கத்தால துடைச்சாருண்டா அக்கவுண்டனாவ, இன்னொரு பக்கத்தை. அப்ப ஒவ்வொருவருக்கும் அந்தந்த எந்தெந்த பகுதி துலக்கப்படுகிறதோ அந்தந்த அறிவு வெளிப்படுது உள்ளுக்கு இருந்து.
6: அவ்வளவுதான்.
4: நீங்க பல்கலைப்பழகம் போனாலும் சரி, எத்தனை பட்டம் பெற்றாலும் சரி, அதான் சொல்றாருன்னு, தென்ன நுண்ணிய நூல்வன கற்பினும் தன்னை உள்ள அறிவே மிகவும் என்று வள்ளுவர் சொன்னார். எவ்வளவு படித்தாலும் உள்ளுக்கு இருந்துதான் ஐயா வெளியில, உள்ளுக்கு சிறக்கில் அடி வெளியில
6: வராது வராது.
4: இப்ப உள்ளுக்கு இருந்துதான் வெளியில வாறது. அதுதான் ஆசு. ஆசுன்றது உயிருக்கு சுத்தி இருக்கிற அழுக்கு. அந்த அழுக்கை நீக்குபவர் தான் ஆசிரியர். அப்ப இதுல ஆசிலா முனி இருந்தான் என்றால், அந்த அகத்திலே உயிருக்கு அந்த அழுக்கு இல்லாத முனிவராகிய யார் இருந்தார், அது புலிக்கால். புலிக்கால் ஆசிலா முனி இருந்தார். வியாக்கிரவாத முனிவர் இருக்கிறார் அங்க தவம் செய்து கொண்டு. அவனுடன் அமர்க, நீ போய் அவனோட இரு. நாமும் நானும் ஓஷகொள் பூஷம் பொன்னோடு உறுதினம் பொருந்தும், பூஷ நட்சத்திரமும் வியாழக்கிரமையும் பொருந்துகின்ற உச்சி தேசரு நடம் நீர் காண செல்லும் என்று அருளி செய்தான். பூஷ நட்சத்திரம் தை மாசம் வியாழக்கிழமை பொருந்திய உச்சி காலத்துல நான் வந்து சிதம்பரத்திலே உமக்கு நடனம் காட்டுவேன், நீர் போய் அங்கே இருமன்று அருளி செய்தால். இது கோயில் புராணம். அந்த நடனம் செய்த இடம்தான் இன்றைக்கு இருக்கிற சிட்டம்பலம் மேடை. அவர்கள் பூஜை செய்த இடம்தான் மூலட்டான அந்த சிவலிங்க மங்கால தனியே இருக்குது அலங்கால. ஆகவே இந்த சிவனுடைய திருநடனம் நடந்தது இந்த தைப்பூசத்துல. ஆகவே எல்லாத்திலையும் கூட சொல்வார்கள், விநாயகரால் படித்தால் கூட வரும். அதுல சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி வரும். கந்த சட்டி கடிச்சாலும் உயர்கி கனக சபை கோரரசே, கனக சபை பொன்னம்பலத்துதான் வரும். நீங்க முருகனுக்கும் புட்ட என்ன, சிவனுக்கும் புட்ட என்ன, ஐயப்பனுக்கும் புட்ட என்ன, அவருடைய நடனத்தை தரிசிக்கின்ற தினம், தரிசித்த தினம் இந்த தைப்பூச தினம். அதையும் சில பேர் தவறாக சொல்லுவார்கள், திருவாதிரை தினத்துல சொல்றார்கள் அவன் வந்து நடனமான திருவாதிரை
6: என்று.
4: அப்படி அல்ல. இந்த ரெண்டு விளக்கங்களையும் வைத்து இன்றைக்கு இந்த நாளை நாங்கள் தொடங்குகின்றோம். இன்றைக்கு மக்கள் சொல்லுகின்ற பொழுது ஒருவரே மத சுதந்திரத்தை பற்றி சொல்லுவதில்லை, சகிப்புத்தன்மையைத்தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு புதினமாக வந்துவிட்டது. எல்லா மதங்களும் தம்முடைய மதம்தான் ஒரே ஒரு மதம், உண்மையான மதம். என்னுடைய மதத்தின் ஊடாக அல்லாமல் ஒருவனும் ஒருவனிடம் அடைய முடியாது என்று பறைசாற்றி வீடு வீடாக தட்டி பிரச்சாரம் செய்து, பிரச்சாரம் மட்டுமல்ல யுத்தங்கள், யுத்தக்கலர்கள், இரத்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த சமயத்தின் பற்றிய சகிப்புத்தன்மை தான் இப்ப சொல்லப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய மதத்திலே அவ்வாறு இல்லை. அது அழகாக சொல்லுவார் ஆறுமுகநாவலர். ஆறுமுகநாவலர் தான் எங்களுடைய சைவத்தின் அரண். அவர் அழகாக சொல்லுகிறார், தங்கள் தங்கள் சமயம் இது எனவும், ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் சமயம் இது எனவும், அதற்குரிய கடவுளர் இவர் எனவும், அக்கடவுள் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டருளும் முறைமை இது எனவும். சோ எங்கட சமயம் இது, திஸ் இஸ் மை ரிலிஜன். எங்கட கடவுள் இது, திஸ் இஸ் அவர் காட். அந்த கடவுள் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டருளும் முறைமை இது, திஸ் இஸ் த வே அவர் காட் அக்செப்ட் அவர் வர்ஷிப். அவரை ஆன்மாக்கள் வழிபடும் முறைமை இது எனவும், திஸ் இஸ் த வே வி டு வர்ஷிப் அவர் காட் இன் அவர் ரிலிஜன். அறிதலும், we need to know that. அறிந்தபடி அனுட்டித்தலும், we need to practice it. எல்லா சமயத்தாருக்கும் கடனாகும். இட்ஸ் த டியூட்டி ஆஃப் தி ஆல் ரிலிஜியஸ் பீப்புள். என்ன அழகாக ஆர்வனாவலர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. சகிப்புத்தன்மையை சொல்லல, அடை அடை நீங்கள் எல்லாரும் அப்பா உங்களோட சமயத்தை அறிஞ்சு வச்சிருக்க வேணும், படிச்சு வச்சிருக்க வேணும், கடவுளை தெரிஞ்சிருக்கணும், வழிபாட்டை தெரிஞ்சிருக்கணும், வழிபாட்டை அவர் எப்படி ஏற்று அருள் செய்கிறார் என்று தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்தந்த மதங்கள் சொல்லுகிறபடி நீங்கள அனுஷ்டித்து நடந்து கொள்ள வேணும். இதெல்லாம் உங்களுடைய கடமை, டியூட்டி, ரிலிஜியஸ் டியூட்டி என்று சொல்லி எல்லா சமயத்துக்கும் ரிலிஜியஸ் டியூட்டியை சோதிச்ச ஒரே சமயம் சைவ சமயம். திருமந்திரத்தில் இருக்குது, திருமந்திரத்தை சொல்லுவார், தத்தம் சமய தகுதி நில்லாதாரை, தங்கள் தங்கள் சமயத்தின்படி ஒழுகாதவர்களை, அந்தந்த சமயம் மார்க்கத்தின்படி நடக்காதவர்களை, அத்தஞ்சிவன் சொன்ன, அத்தஞ்சிவன் சொன்ன ஆகம நூல் நரி. எங்கடி ஆகமத்தில் சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, சைவாகமத்தில் எல்லா சமய மக்களும் அந்தந்த சமய நெறிப்படி ஒழுக வேணும் என்று சொல்லியிருக்கு. எல்லா சமய மக்களும் சைவத்துக்கு வருவணும் என்று சொல்லியில, எல்லா சமய மக்களும் சிவனை வந்து வழிபடணும் என்று சொல்லியில, எல்லா சமய மக்களும் திருநீர் பூச வேணும், சந்தனம் பூச வேணும் என்று சொல்லியில, அவரவர்கள் அந்தந்த சமய நெறிப்படி ஒழுக வேணும் என்று எங்களுடைய ஆகமத்திலே சிவன் சொல்லி இருக்கிறான். அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நரி, தத்தம் சமய தகுதி நில்லாதாரை, அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நரி, இத்தண்டமும் செய்யும், அதுக்கு தண்டம் செய்வது, அதுக்கு தண்டனை செய்து, அம்மையில் இம்மைக்கே, இது அந்த அங்கால போய் நரக தண்டனை அனுபவிக்காம இருக்கிறதுக்காகத்தான் இங்கே ராஜ தண்டனை கொடுக்கிறது. இந்த அரச தண்டனைகளை பற்றி பல விதிகள் உண்டு. ஏன் கவர்மெண்ட்ல வந்து ஒரு கணேசன் பனிஷ் பண்ணுகிறான் என்றால், அவர் இங்கே இறைவனுடைய ஒரு மினி ரெப்ரசன்டேட்டிவ். அரசாங்கம் இஸ் எ மினி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காட். அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி, அரசன் செய்வது இறைவனுடைய வழிப்படி. இது சிவஞான சித்தியால இருக்குது. ஏனென்றால் இங்கே செய்கிற குற்றங்களுக்கு இங்கே அரச தண்டனை கேட்டால் அங்கே நரக தண்டனை இல்லை.
6: ஓஹோ,
4: சப்போஸ் நான் ஒரு கொலை செய்து விட்டேன், அப்ப இங்கே எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சது, அது நரக தண்டனையா இருக்கலாம், அது மரண தண்டனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆயுள் தண்டனையாக இருக்கலாம். அங்க டபுள் பனிஷ்மெண்ட் கிடையாது. இது டியூவல் டாக்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த டியூவல் டாக்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருந்தால், நீங்கள் ரெண்டு நாடுகளுக்கு சிட்டிசனாகவோ அல்லது இதாக இருந்தால், அல்லது அந்த நாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால், ஒரு நாட்டிலே நீங்கள் வரி கட்டினால் இன்னொரு நாட்டுக்கு கட்ட தேவையில்லை. தேர் நோ டபுள் டாக்ஸேஷன். இதே மாதிரி தான் இங்கே அரச தண்டனை பெற்றால், நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு இங்கே அரச தண்டனை பெற்றால் அங்கே நரக தண்டனை இல்லை. இதுக்கு முன்னாலே அது வராது. இது சிவஞான சித்தியாரில் இருக்குது. அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகின்றது.
6: இல்லை, உங்களுடைய நூலே இப்போ இருக்கோ.

0: வைத்து தண்டத்து உர செய்து தீர்ப்பன் விசாரித்து தீர்ப்பு கொடுப்பான். பின்பு சொல்வழி நடப்போர் தூயர். அதன்படி இன்னொன்றும் நன்மையும் இருக்குது. இப்படி செய்கிறதால அப்படி பிழை செய்தவர் பிறகு பிழை செய்ய மாட்டார், திருந்தி நடப்பார். அது மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றாக்களும் செய்ய மாட்டோம். இது ரெண்டாவது பயன். மூன்றாவது பயன், நிறையமும் சேரார். அவர்கள் நரகத்துக்கும் போய் சேர மாட்டார்கள். அந்த நிறையம் முன் நீர்மை இது ஆகும். இதுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டால் அந்த தண்டனை கேன்சல் ஆகுது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சமய நெருப்படி நடக்காதவர்களுக்கு எங்களுடைய சைவத்தில் சொல்லி இருக்கு, அந்தந்த சமய நெருப்படி நடத்தாதவர்களை அந்தந்த இதுகளை அரசன் தண்டனை கொடுத்தால் அம்மை அம்மை என்றது அவ்வுலகு பிறந்த பிறகு, இம்மை என்றது இவ்வுலகு. அப்ப அம்மையில் இம்மைக்கே மெய் தண்டம் செய்வதவேந்தன் கடனே. அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை அந்தந்த சமயத்தை குலப்புறாக்கள் அதன்படி நடக்காம. இப்ப ஆச்சாரியர்கள் குருமார்கள் சன்னியாசிகள் எப்படி எப்படி இருக்க வேணும் என்றது எங்களுக்கு சொல்லியிருக்கு, திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த பேர் கொண்ட சன்னியாசிகளோ அல்லது வெறும் வீடதாரிகளோ சமய குருமார்களாக சமயமாக இருந்தால் அதை விசாரித்து தண்டிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இதுதான் அரசனுடைய கடமையை தவிர மதச்சார்பாக இந்த சார்பாக அந்த சார்பாக இருப்பது அல்ல. அவை இங்கு வந்து இந்த ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் த ரிலிஜன் இஸ் என்ஷுர்ட் அண்ட் என்ஷ்ரைன்ட் இன் சைவம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஆகமாஸ், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் திருமந்திரா, இட் இஸ் எக்ஸ்பிளைன் பை ஆறுமுக நாவலர். தட் இஸ்
1: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம், விளக்க உரை வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீயக்குருணாம் அதிபஸ்ய பாலினிம் பிரதாசவிருத்திம் யமயந்த வேதித்தும் சவர்ணலிங்கி விதித்த சமாயையும் யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரா. முதல் சர்க்கத்தில் வந்து வனேச்சரன் வந்து யுதிஷ்டிரன் கிட்டக்க வந்து துரியோதனனுடைய ஒரு ஆட்சியை பற்றி சொன்னான். துரியோதனன் எவ்வளவு பிரமாதமா வந்து நடத்திட்டு இருக்கான் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனாலும் கடைசியில ஒரு பொடி வச்சா அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உன்னுடைய பேரை கேட்டா அவன் நடுங்கின்னு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு குட்டி வீக்னஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போனான் வனேச்சரன். அது கேட்ட உடனே திரௌபதிக்கு வந்து என்னதான் நமக்கு வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 15 ஸ்லோகத்துக்கு உண்டான அவனுடைய ஒரு வளர்ச்சியை கேட்டுட்டு அவ பொங்கி எழறா. நீ எப்படி எந்த ஒரு விஷயத்துல உன்னை வந்து நீ இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டியே, யூ ஹவ் ரெடியூஸ்ட் யுவர் செல்ஃப் டு எ வெரி பேத்தட்டிக் கண்டிஷன் அப்படின்னு அவளுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஒரு பெண்ணா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிரியையா இருக்கா, மூணு விஷயத்திலயுமே அவளுக்கு வந்து ஒரு ஆதங்கம் தாங்கல. அதனால அவ வந்து கொட்டிப்படுறா அப்படியே. ஒரு 25 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி உன் தம்பிகளோட நிலைமையை பார்த்தும் உனக்கு வரலையா, உன் நிலைமையை பார்த்தும் உனக்கு தோணலையா, எனக்கு வந்து கொதிக்கிறதே அப்படிங்கிறாவ. கடைசியில வந்து முடிக்கிறச்சு, உனக்கு வந்து முடியலன்னா இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னா விட்டுட்டு இதே காட்டுல நீ வந்து ஹோமத்தை பண்ணி உட்காந்துட்டா, ஜடாமுடி தரிச்சுட்டு வன பானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிடு, நீ அதுக்குதான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிப்படுறா. கிட்டத்தட்ட முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, ஆனா ஐ ஹோப் உனக்கு அந்த லக்ஷ்மி வந்து சேரட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தோட முடிக்கிறான் இல்லையா. இப்போ வந்து இவ பேசின பேச்சு வந்து சரியான வார்த்தை, கரெக்டான உபதேசம் அப்படின்னு பீமன் மனசுல நினைச்சுண்டு, யூஸ்வலி எங்கேயாவது ஒரு பெண்ணு சொன்னாளோ அப்படின்னு ஒரு இலக்காரம் வந்துட போறது ராஜாக்கு அப்படின்னு இருக்கலாமே, இல்ல அவ சொன்னது ரைட்டு தான்னுட்டு கூட இருக்கிற யுவராஜன் வந்து ஒரு அத அத ஆமோதிக்கணும். யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்றா ஒரு ராஜாக்குன்னா கூட எய்தர் பிரதான மந்திரியோ அல்லது யுவராஜாவோ அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவனும் ரெண்டு வார்த்தை சொன்னாதான் அரசன் புத்தியில ஏறும் இல்லையா. அவனுக்கு அவன் தாந்தோணித்தனமா ஒரு டெசிஷன் எடுத்துட்டோன்னு இருக்கக்கூடாது. நாலு பேர் அவனுக்கு கூட்டு கலந்து அவளுடைய அட்வைஸை எடுத்துட்டு அவன் வந்து நடவடிக்கை எடுக்கிறான் அப்படின்னு அந்த அரசனுக்கு இருக்கணும்னா கூட இன்னொருத்தர் சொல்லணும் அதை. அப்போ பீமன் ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல. சோ இந்த சர்க்கத்துல, த்விதீய சர்க்கத்தினுடைய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, முதல்ல பீமன் பேசுவான், அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் வந்து இவ ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய ஒரு ஐடியா

0: அவர் சொல்லுவர். அதுக்கப்புறம் வியாசர் வருவர். வியாசருக்கு செய்யக்கூடிய வரவேற்பு அதோட நிற்கும் இந்த சர்க்கம். ஏன்னா மூணாவது சர்க்கத்துல வியாசரை பத்தி டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அட்வைஸ் பண்றார் அர்ஜுனனுக்கு, தபஸ் பண்ணி நீ வந்து மேல பெரிய ஆயுதங்கள் எல்லாம் நீ பெறணும் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து வியாசர் மூலியமா தான் வருது. அதுக்காக அதுக்கப்புறம் தபஸுக்கு அவன் கிளம்புறான். சரியா? சோ இந்த சர்க்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் ஃபார் அஸ் தி இது இஸ் கன்சர்ன்ட். முன்னோடி மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு ப்ரோலாக் மாதிரி இல்லையா? சோ படி ஃபர்ஸ்ட்ல இருந்து.
1: மனப்ரியாமத நிஷ்டித்ய கிரம் கரியசாம் உபபத்திம் அதூர்ஜிதாஶ்ரயம் நிருபமூச்சே வசனம் விருக்கோதரஹா.
0: இந்த சர்க்கத்தினுடைய ஒரு மீட்டர் என்னன்னா வியோகினின்னு பேரு. இதுக்கு வந்து அர்த்தசம விருத்தம்னு பேரு, அல்லது இதுக்கு சுந்தரின்னு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. சோ இதுல வந்து யதி கிடையாது, நிர்யதி சந்தஸ் இது. ஆமா, நீ யதிங்கிறச்சு இந்த பிரேக் கிடையாது நடுவுல. இதுல எல்லாம் வந்து மாலினி விருத்தத்துல பார்த்தோம்னா மாலினி போகி லோகைஹின்னு பார்த்தோம். ஏழு ஏழா அதை பிரிச்சுக்கணும், எட்டும் ஏழுமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு அதை பார்த்தோம், அந்த 15 அக்ஷரங்களை. அந்த மாதிரி இங்கே கிடையாது, இங்கெல்லாம் வந்து யதி உனக்கு கிடையாது. சோ விஹிதாம் பிரியயா மனப்பிரியாம் அத நிச்சித்த கிரம் கரீயசீம் உபபத்திமது ஊர்ஜிதாசிரயம் நிருபமூச்சே வச்சனம் விருக்கோதரஹ. இதுலதான் உனக்கு அந்த த ஃபேமஸ் கொட்டேஷன் சஹசா விததீதன கிரியாம் அவிவேகின பரமாபதாம் பதம் வரும் இந்த ஸ்லோக, இந்த சர்க்கத்துலதான் அது. அந்த ஆமா, அந்த மீட்டர் வந்து வியோகினின்னு பேரு. சோ விஹிதாம் பிரியயா மனப் பிரியாம் அத நிச்சித்திய கிரம் கரீயசீம். சோ முதல்ல வந்து அத பிறகு, பிறகுங்கிறச்சு பிறகுக்கு வந்து எதற்கு பிறகுன்னா எதர் திரௌபதி முடித்த பிறகு, திரௌபதி பேசி முடிஞ்ச உடனே, முடிஞ்ச உடனே இவன் ஏன் பேசணும் அப்படின்னா அதுதான். அங்க ஒரு யுவராஜாவா இருந்துட்டு அல்லது ஒரு கூட இருக்கக்கூடிய தம்பி அவன் தான் அடுத்தது. அவன் பேசினா இன்னும் பலமா இருக்கும், இன்னும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ஐடியா வந்து தர்மராஜனுடைய மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு யோசிச்சு விருகோதரகா பீமனானவன் ஆரம்பிச்சான் பேச்சு. விருகோதரகா வச்சனம் ஊச்சே, விருகோதரகா பீமன் வச்சனம் வார்த்தையை கூறினான். எதை கேட்டுட்டு அவன் எப்படி, ஹவு டிட் ஹி டிசைட் டு டாக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. பிரியயா விஹிதாம், பிரியயா விஹிதாம் மனப்பிரியாம் கிரம் கரீயசீம் நிச்சித்திய தீர்மானம் பண்ணா. என்ன தீர்மானம் பண்ணா? அவ பேசின பேச்சு வந்து, திரௌபதி பேசின பேச்சு ரொம்ப ஒசத்தியான பேச்சு, ரொம்ப ஒரு கௌரவமான பேச்சு, அதாவது பெரிய ஒரு சாரவத்தா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வார்த்தையா இருக்கு அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணான். சரியா? ஏன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கறச்சே அவளுக்கு வந்து பிரியயா விஹிதாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். சோ பிரியாங்கிறச்சு நாட் ஒன்லி அவளுக்கு வந்து அவமானத்தினால அவ வந்து இப்படி கொந்தளிச்சு பேசுறாங்கிறது மாத்திரம் இல்ல, அவளுக்கு மனசுல வந்து அரசனை பத்தின ஒரு ஒரு பிரியம் ஜாஸ்தி இருக்கு, அதனால அவருக்கு உகந்ததான வார்த்தையை அவ பேசுறான். ஒரு நல்லெண்ணம் தான் அவளுக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அவளுக்கு வந்து மனசுல, அதனால அவ அப்படி பேசினா வார்த்தைய பிரியயா விஹிதாம். அடுத்தது மனப்பிரியாம் கிரம்ங்கிறச்சு அவளுடைய மனசுக்கும் பிடித்தமானது இல்லையா, தன்னுடைய மனசுக்கும் பிடிச்சமானது. பீமனுக்கும் வந்து எப்ப பார்த்தாலும் யாரடா வந்து அடிக்கலான்னு காத்துட்டு இருக்கான் பீமன். அதே அதனால அவனுக்கும் மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது, அவளுக்கும் மனசுக்கு பிடிச்சமானது. ஏன்னா எக்கச்சக்க ஒரு பரிபவத்தை அவமானத்தை அனுபவிச்சவ, அந்த அனுமானத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கு சண்டை உண்டிதான் ஒரே தீர்வு அப்படிங்கிறது வந்து அவளுக்கு மனசுக்கு பிடிச்சமானது. அப்பதான் நமக்கு மனசுல இருக்கிற ஆதங்கம் தீங்கும் நீரும் சி நீங்கும் அப்படின்னு அவ வந்து நினைச்சுட்டு இருந்தா. அதனால மனப்பிரியாம் கிரம், மனதுக்கு பிடித்தமான வார்த்தையை கரீயசீம் நிச்சித்திய, அதுதான் ரொம்ப ஒரு சாரவத்தா இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஒரு என்ன சொல்ல, அந்த லாஃப்டி வேர்ட்ஸ் அப்படிம்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ். கரீயசீம் நிச்சித்திய, ரொம்ப ஒசத்தியான வார்த்தை என்று தீர்மானித்து விருகோதரஹா பீமன் என்ன பண்ணா, நிருபம் வச்சனம் ஊச்சே, அரசனிடம் வார்த்தையை கூறினான், அரசனுக்கு வார்த்தையை கூறினான். ஊச்சேங்கிறது ப்ரூ தாத்து வந்து விகர்மகம், சரியா? அதனால உனக்கு வந்து நிருபம் வச்சனம் ஊச்சே அப்படின்னு ரெண்டு கர்மம் அங்க இருக்கு. ப்ருவி ஷம்சி அப்படின்னுட்டு ரெண்டு மூணு இது எக்ஸ்ட்ரா சொல்லுவார் அதுல. ஃபர்ஸ்ட் வந்து துஹியாச் பச் தண்டுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ப்ருவி ஷாசின்னுட்டு ஐ திங்க் இட்ஸ் அ வார்த்திகம்னு நினைக்கிறேன். அதனால அந்த புருவகா வச்சு இதெல்லாம் வந்து உனக்கு த்விகர்மகம். அதனால நிருபம் அரசனிடம் கூறினார். வச்சனம் ஊச்சே, அந்த வச்சனத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க? உபபத்திமத்து ஊர்ஜிதாஸ்ரயம். ரெண்டு அட்ஜெக்டிவ் போட்டார், ரெண்டும் சும்மா வந்து இருக்கே ஸ்பேஸ்ங்கிறதுக்காக போடல. ஒண்ணு வந்து யுக்தி யுக்தம், உபபத்திமத்து என்ன பண்ணலாம். அவ வந்து வெறும்னு பேசினா, பிரதிக்ரியா நீ செய்யணுங்கிறத மாத்திரம்தான் சொன்னா. என்ன பிரதிக்ரியாங்கிறத அவ சொல்லல, சண்டை போடு நீ இப்போ அப்படிங்கறதும் அவ சொல்லல. அவ வேலை அது இல்ல, ஷீ இஸ் ஓன்லி அன் இமோஷனல் பர்சன். அதனால சுத்தி இருக்கிறவாளை பத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுடைய நிலைமைய வந்து பார்த்துட்டு, ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு சினேகமையேன சக்ஷுஷா பஷ்யன்னு, ஒரு ஆசை அவளுக்கு எல்லாரும் இப்படி தவிக்கிறாளேன்னுட்டு சுத்து மொத்தம் பார்த்துட்டு ஒரு இமோஷனலா பேசினாவ. அதுக்கு வந்து யுக்தி பூர்வகமாக நான் இப்ப சொல்றேங்கிற. சோ உபபத்தி மது அப்படின்னா ஒரு உபாயத்தோட கூட, யுக்தி யுக்தம்னு அர்த்தம். யுக்தினா ஒரு ஃபுல் ஆஃப் ரீசனிங்னு, ஒரு ஒரு ரீசனிங்கோட இருக்கக்கூடிய வார்த்தையும். அதே ஊர்ஜித ஆசிரயம், ரீசனிங் இருக்கேங்கிறதுக்காக இந்த இல்லாஜிக்கலா ஒரு ரேஷ்னல்லே இல்லாத ஆனா ரேஷ்னலா பேசுற மாதிரி சில பேர் பேசுவா தெரியுமா, கரெக்டா என்ன லாஜிக்கா இருக்கு பாருன்னு. அது லாஜிக்கே இருக்காது, இல்லாஜிக்கலா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சவுண்ட் ரீசனிங். அதனால முதல்ல சவுண்ட் ரீசனிங்க வச்சுட்டாதான் பின்னாடி வந்து யூ கேன் மேக் சென்ஸ், ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பேச முடியும். ரீசனிங் அடிப்படை இல்லாத நீ வெறும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பேச ட்ரை பண்ணா அது எடுபடாது. அதனால இட் வாஸ் போத் ஃபில்டு வித் ரீசனிங் அண்ட் இட் ஹேட் அ சென்ஸ். ஸோ ஊர்ஜித ஆசிரயம், ஊர்ஜித ஆசிரயம்னா ஒரு ரொம்ப கம்பீரம் உதாரமான வார்த்தைகளை கொண்டது. அந்த இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸோ சௌஷ்டவ ஔதாரிய விசேஷாலினின்னு இருந்ததோ இல்லையோ, அந்த ஔதாரிய குணம் தான் இங்க ஊர்ஜித ஆசிரயம். சரியா? உதார அர்த்தம் வச்சனம் ஊச்சே விருகோதரஹ இதை கூறினா. விஹிதாம் பிரியயா மனப்பிரியாம் அத நிச்சித்திய கிரம் கரீயசீம் உபபத்தி மது ஊர்ஜிதாஸ்ரயம் நிருபமோச்சே வச்சனம் ருகோதரஹ. ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட், புரியறது இல்லையா? அது இதுலெல்லாம் அவனுக்கு அலங்காரம் ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் யதவோச்சதே
1: வீக்ஷ்ய மானினி பரிதப் ஸ்நேஹமயேன சக்ஷுஷா அபி வாகதி பஸ்ய துர்வச்சம் வச்சனம் தத்விதத் விஸ்மயம்
0: தத்விதத் விஸ்மயம் யத் அவோச்சத மா வீக்ஷ்ய மானினி பரிதஹா ஸ்நேஹமயேன சக்ஷுஷா. அதான் சொன்னேன், மானினி மானத்த, அதாவது தான் க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கோங்கிற ஒரு அபிமானம் கூடினவள். இன்னொன்னு மானமும் கரிச்சு கோபம்னு ஒரு அர்த்தம். மானம்ங்கிறதுக்கு வெறும் செல்ஃப் எஸ்டீமுங்கிறது மாத்திரம் இல்ல, மானங்கிறதுக்கு கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவளுக்கு நடந்த ஒரு அவமானத்தை நினைச்சு அவ வந்து ரொம்ப கோபத்தோட இருக்கக்கூடியவள், மானம் பெருசாக நினைக்கக்கூடியவள் திரௌபதி. அவ என்ன பண்ணான்னா, பூர்வீட்டிக்கு சொல்லணுமோ இல்லையோ, அவளை வந்து டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி சீச்சி அப்படின்னு விட்டு நான் பேசுறேன், முதல்ல பேசக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் தி அதர் பர்சன் ஹூ ஹஸ் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒருத்தி பேசியிருக்கா, அந்த பேசினதை வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வார்த்தையை சொல்லணும். அதுதான் ஒரு ஒரு கான்வர்சேஷன் டயலாக்னுடைய ஒரு ஒரு லட்சணமே அப்படிதான். இட் இஸ் நாட் அ மோனலாக் ஹியர் இல்லையா. அதெல்லாம் ஒரு பிரக்ரியை, அழகா இருக்கும். இதுல வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, டயலாக்ஸ்னு ஒண்ணு நடத்திருக்காரு, கனடால இருக்குமா இருக்கும், நாகராஜ் சர்மா சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் எப்படி ஹனுமானுக்கும் சீதைக்கும் ஒரு கான்வர்சேஷன் எப்படி நடந்தது, அது மாதிரி ஹி ஹஸ் பிக்ட் அவுட் டயலாக்ஸ் ஃப்ரம் சுந்தரகாண்டம் அண்ட் ஹி ஹஸ் செட் ரொம்ப அழகா, வாட் இஸ் எ டயலாக், ஹவு இட் ஷுட் பி. மோனோலாகா இருக்கக்கூடாது, டயலாகுங்கிறச்சு மத்தவா சொன்னதையும் ஹைலைட் பண்ணி சொல்லி தான் என்னதை முன்ன வைக்கிறோம், வெதர் வி அக்ரி வித் தெம் ஆர் நாட் ஆர் வெதர் வி டிஸ்அக்ரி வித் தெம், அதை வந்து அந்த கோஜன்சி இருக்கணும் அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இல்லையா. கோஜன்சி, கோஜன்சின்னா அது எப்படி சொல்றது, ஒரு வரிசைப்படுத்தி, ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கன்வின்சிங்காகவும் இருக்கணும். இட் ஷுட் ஆல்சோ பி லியூசிட், அப்படியே கிளியரா இருக்கணும் சொல்ற வார்த்தை இல்லையா. அதுதான் உனக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனுடைய ஒரு அழகு. அதனால முதல்ல அக்னாலேஜ் பண்ணிக்கிற, மானினி திரௌபதியானவள் ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதஹா வீக்ஷ்ய, ரொம்ப ஒரு ஸ்னேகத்தோட இருக்கக்கூடியவள், அதனால சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் பாக்குறா. பரிதஹா வீக்ஷியனா சுத்தி இருக்கிற சுற்று மற்றும் பார்த்துங்கிறச்சு, நாட் சும்மா அக்கம்பக்கத்துல யாராவது நிக்கிறாளா பேசுறாளா, மொள்ளமா பேசணுமா சீக்கிரட்டா பேசணுமா இல்ல உறக்க பேசணுமாங்கிறது கிடையாதுங்க. சுத்தி இருக்கிறவாளோட சிச்சுவேஷனை பூர்ணமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமோஷனலா பேசுறான்னு அர்த்தம். அதனால ஸ்னேகமய என்ன
1: சுத்தி இருக்கிறவானா பாண்டவாஸ் ஆர் துரியோதன இத கேட்டுட்டா
0: ரெண்டுமே உனக்கு வந்து சி பரிதகாங்கர்ச்சு. இவனை யுதிஷ்டிரனை சுத்தி இருக்கக்கூடிய பாண்டவாளுடைய நிலைமையை இவ பார்த்துட்டு பேசுறா, அது ஸ்னேகமயேன சக்ஷுஷா. இவாளிடத்துல ஸ்னேகம் இருக்கிறதுனால அவன் துரியோதனனுடைய ஒரு இதையும் அவளால வந்து பொறுக்க முடியல. ஏன்னா ஸ்னேகம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸ்னேகமயேன சக்ஷுஷா இன்னொன்னு, இட் இஸ் ஆல்சோ ஒரு ஒரு குத்தி காமிக்கிற, குத்தி காமிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், ஷி இஸ் டூ இமோஷனல்ங்கிறத இங்க வந்து ரொம்ப சொல்லாம சொல்றார். புரியுதா? அவளோட வார்த்தை வந்து என்னதான் ஒரு நீதி நயத்தோட இருந்தாலும் அவ பேசுற பேச்சு வந்து இட் இஸ் இன் கன்ஃபார்ம், இட் கன்ஃபார்ம்ஸ் டு த ரூல்ஸ் ஆஃப் பாலிட்டின்னு இருந்தா கூட ஷி இஸ் கலர்ட் பை ஸ்னேகம்ங்கிறத இங்க முன்னாடியே இண்டிகேட் பண்றார் திரௌபதிய. நான் சொல்ல போறது அப்படி இல்லைங்கிறத கான்ட்ராஸ்ட் பண்ணி பின்னாடி சொல்ல போறார் யுக்தியோட. ஒரு நான் வந்து ரீசனிங் கொடுக்க போறேன், அவ கொடுத்தது வெறும் உனக்கு வந்து ஸ்னேகம்தாங்க, அத நீ வந்து அதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிடாதேங்கிறார். என்னமா சொல்லிருக்கல, வேற சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஆனா அதுல வந்து பொடி வச்சு பேசுற மாதிரி அதை வச்சுக்கோ. மானினி திரௌபதியானவள் ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதஹா வீக்ஷ்ய, ஸ்னேகத்தோட இருக்கக்கூடிய கண் பார்வையினால சுற்று மற்றும் பார்த்து விட்டு பாண்டவர்களை பார்த்து, அதே சமயத்துல அந்த வனேசரன் வந்து சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு நன்கு கேட்டு புரிஞ்சுண்டு அவன் என்ன பண்ணா, எது அவோச்சத, என்ன வார்த்தைகளை கூறினாளோ. இந்த ரெண்டாவது லைன் இருக்கு, இதை வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஒன்னு, அவ என்ன கூறினாலோ அந்த வார்த்தையானது யாருக்குமே பேச முடியாத ஒரு வார்த்தைகள், யாராலையும் சட்டுன்னு அவளை மாதிரி இப்படி பேசிட முடியாது. அதனால வாக் அதிபர் இருக்கிற பிருஹஸ்பதி, பிருஹஸ்பதிக்கே ஒரு விஸ்மயம் ஏற்படுறது, ஆச்சரியம் ஏற்பட்டுருது. ஏன்னா இவ பேசின பேச்சு அது வந்து யாராலையும் பேச முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிற காரணத்தினால வாக் அதிபஸ்யாபி விஸ்மயம் விததீத, இது யாராலையும் பேச முடியாது, அதனால வாகாதிபசிய விஸ்மயம் விததீத, பிருஹஸ்பதிக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணித்து. அதவா இன்னொரு இன்னொரு மாதிரி அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, தத் வச்சனம், அந்த வாக்கியமானது பிருஹஸ்பதியினால பேச முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஸ்மயத்தை கொடுத்தது. சோ அந்த அந்த பிருஹஸ்பதிக்கு கூட அந்த மாதிரி பேச முடியாதுன்னு அர்த்தம்.
1: ஓகே,
0: ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. துக்கேன உச்சியதே இது துர்வச்சம், இதற்கேனாபி துர்வச்சம், யாருக்குமே அந்த மாதிரி பேச முடியாது. அல்லது வாகதிபஸ்ய துர்வச்சம், பிரம்மா பிருஹஸ்பதியினால வந்து கூற முடியாத விஷயமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்றது. சர்வசிய விஸ்மயம்னு சர்வசியங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கீழ அந்த அன்பயத்துல அழகா போட்டிருக்காருல, உங்ககிட்ட அந்த எந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியல, அதுல கீழே ஒன்னா பாரு, ரெண்டு விதமா அன்வயம் பண்ணிருக்காளா பாரு, இல்லன்னா நான் சொல்றேன்.
1: ஒரு அன்வயம் தான் போட்டிருக்காங்க,
0: படி அந்த அன்வயத்தை.
1: மானினி ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரித வீக்ஷ்ய யது வச்சனம் அவோசத தத் துர்வச்சம் வச்சனம் வாத வாகதிபஸ்ய அபி விஸ்மயம் விததீத.
0: அவ்வளவுதான் போட்டிருக்கா இல்லையா. ஏன்னா மல்லிநாதர் வந்து ரெண்டு விதமா எடுத்திருக்கார், ஒரு விதத்துல பார்த்தா அது ஆக்சுவலி கிராமட்டிக்கலி ராங்குங்கிறா, இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ரெண்டு அர்த்தத்தையும் பார்த்துப்போம். அன்மயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமோ இல்லையா. சரி, மானினி ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதஹா வீக்ஷ்ய. திரௌபதி ஒரு ஸ்னேகத்தோட இருக்கக்கூடிய பார்வையினால எல்லா இடத்தையும் பார்த்துட்டும், எது அவோச்சத என்னதை கூறினாலோ எதை கூறினாலோ, துர்வச்சம் தது, அது ரொம்ப யாராலையும் கூறப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கு. யாருமே அந்த மாதிரி பேச முடியாது. யாராவது நேர நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போய் ஜடாமுடியை தரிச்சுட்டு நீ போய் சஞ்சுகுதீக பாவகம் அப்படிங்கிறாளே, யாராவது யுதிஷ்டரன்ட்ட போய் அப்படி பேச முடியுமா அந்த மாதிரி வார்த்தை? பேச முடியாது. அதனால தத் வச்சனம், அந்த வார்த்தையானது வாகதிபஸ்யாபி விஸ்மயம் விததீத, பிருஹஸ்பதிக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுவா எது அவோச்சத என்ன கூறினாலோ, தத் வச்சனம் அந்த வார்த்தையானது வாகதிபஸ்யாபி துர்வச்சம், அதாவது துர்வச்சம். எனக்கு மல்லிநாத்தர் பண்ணிருக்கிற அந்த இது எனக்கு பிடிக்கல. துர்வச்சம் விஸ்மயம் விததீதன்னு வேணா போடலாம். அவரால் ஹீ குட் நாட் ஈவன் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் சர்ப்ரைஸ்ன்னு இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அனுபவிச்சார், அடைஞ்சார் விததீத அப்படின்னு. இல்லைன்னா வாகதிபஸ்யாபி துர்வச்சம், அவரால் கூட இந்த மாதிரி பேச முடியாத ஒரு வார்த்தையை அவ பேசினா, ஆகையினால விஸ்மயம் விததீத அவளுடைய வார்த்தையானது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஸ்திரீக்கள் அந்த காலத்துல ஒரு சாஸ்திரம் பேசுறதுங்கிறது அரிது, அந்த சாஸ்திரத்தை பேசுறச்சு ஹிதமாவும் பேசுறதுங்கிறது மிகவும் அரிது. இதுல அவர் ராமாயணத்துல அப்ரியச பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகாம்ப, அப்பிரியமா இருக்கக்கூடிய வார்த்தை ஆனா பத்தியம் ஹிதம், ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சஹான்னு ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்ததோ இல்லையோ, அதே மாதிரி அப்ரியச பத்தியஸ்ய வக்தா பேசுறவனும் குறைச்சல், ஸ்ரோதாச்ச துர்லபா, இது என்னடா அது நமக்கு உகந்ததா இல்லையே, நமக்கு பிரியமா இல்லையேன்னு கேட்கிறவனே குறைச்சல். நல்ல விஷயம்தாங்கிறது, நல்ல விஷயமா இருந்தாலும் அதை என்னத்துக்கு கேட்கணும்னு வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போறவாதான் ஜாஸ்தி. இங்க வந்து என்ன ஆச்சரியம்னா, இவ பிரியை, ஆனா அதனாலதான் இவ பேசுற விஷயம் அவருக்கு வந்து ஹிதமான விஷயம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் மானினி கோபத்தோட இருக்க அவமானப்பட்டவ, அதனால அவ வந்து க்ஷத்ரிய குலத்துக்கு என்ன ஒரு ஒரு உகந்ததான ஒரு ஆக்ஷனோ அதை தான் அவ அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஷி இஸ் நாட் ஓன்லி எ ஸ்திரீ, ஷி இஸ் ஆல்சோ சாஸ்திரத்தை படிச்சவ, அவளுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயத்துல வந்து பேக் பண்ணியிருக்கார் பாரவி. யதவோச்சத வீக்ஷ்ய மானினி பரித ஸ்னேகமயேன சக்ஷுஷா அபிவா கதிபஸ்ய அபிவா கதிபஸ்ய துர்வச்சம் வச்சனம் தத்விததீத விஸ்மயம். சரியா, நெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம், இந்த இடத்துல வந்து அதிசயோக்தி அலங்காரம் சொல்லலாம். ஏன்னா பிரகஸ்பதிக்கு வந்து திரௌபதியோட வார்த்தையை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறதுங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது தானே, எக்ஸாஜரேட்டட். அதனால அதிசயோக்தி இந்த இடத்துல.
1: விஷமோபி விகாஹ்யதே நயஹ ருததீர்த்தஹ வயசாமி வாஷயஹ சது தத்ர விசேஷ துர்லபஹ சதுபன்யஸ்
0: சதுபன்யஸ்யதி
1: கிருத்ய வர்ம யஹ.
0: இங்க வந்து உபமா படி சொல்றார். சோ எப்படி ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்து நமக்கு அபோத விக்லவாக நிசர்கதுர்போதம் ஜென்ரலி வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் விஷயங்கள்லாம் வந்து பேசினா பை நேச்சர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ விஷமோபி இங்கேயும் அதே மாதிரி சொல்றார். அது விஷமோபி நயஹா, ரொம்ப ஒரு விஷமகான துர்போதகா, ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி டிஃபிகல்ட் டு அது அதுக்குள்ள பூந்து புறப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பாலிடிக்ஸ்ல பூந்து புறப்படுறதுங்கிறது. அந்த நயஹா, நயஹா நீதி சாஸ்திரம்ங்கிறது, அதுல ஒருத்தன் வந்து கிருத தீர்த்தகா, கிருத தீர்த்தகா அபியாசம் செஞ்சவன், பல விஷயங்களை படிக்கிறா, நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ படிக்கிறா, சாஸ்திரம் அதுக்கு உண்டான ஒரு அபியாசம் பிராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி, அத்தியனம் அபியாசம் இதெல்லாத்தையும் பண்ணான்னா விகாகியத்தே உள்ள நுழைய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆனா அதுல வந்து கிருத்திய வர்த்தமாங்கிறச்சு ஒரு என்ன அனலைஸ் பண்றதுங்கிறது இருக்கு பாத்தியோ இல்லையோ, அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு டூ. சஹா விசேஷ துர்லபா அப்படிங்கிற தத்ர யஹ கிருத்திய வர்த்மா சத்து உபன்யஸ்யதி, எவன் ஒருவன் கிருத்தியவர்த்மா ஒரு அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த கிருத்தியம் காரியம் காரிய மார்க்கத்தை சத்து அப்படின்னா ஒரு அழகான முறையில் உபன்யஸ்யதி முன்வைக்கிறானோ சஹா அவன் விசேஷ துர்லபா. விஷயம்னா அந்த பயசாமிவ ஆசையகாங்கிறது தனியா வைப்போம், அது வந்து உபமா, அத கடைசியில அதை திருப்பியும் கொண்டு வரேன். சோ முதல்ல வந்து விஷயத்தை புரிஞ்சுட்டுருணும். விஷமஹா அபி நயஹா, நயஹா நீதிசாஸ்திரம், நீதிசாஸ்திரம் ரொம்ப கடினமான ஒரு ஒரு சாஸ்திரம் அது. அந்த கடினமான சாஸ்திரத்தை கிருத தீர்த்தகா, தீர்த்தகா சாஸ்திர அபியாசம் செய்பவன். சோ பல விஷயங்கள்ல தீர்த்தம்ங்கிறதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. தீர்த்தம்னா தீர்த்த கஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரம்ங்கிறோம். அப்புறம் அந்த ஒரு குளத்துல வந்து இந்த ஜல அவதாரம் இடம் இருக்கு, அந்த காட்டுங்கிற மொழி ஒரு ஸ்டெப்ஸ் படிக்கட்டு மாதிரி இருக்கிறது, அதுக்கும் தீர்த்தம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சாஸ்திர பரிச்சயம், சாஸ்திரத்துல ஒரு ஒரு அபியாசம் செய்வது, அது வந்து கிருத்த தீர்த்தகான்னு அர்த்தம். எவன் ஒருவன் அத்தியனம் அபியாசம் செய்தவனாக இருக்கிறானோ அவன் விஷமஹா அபி நயஹா கிருத தீர்த்தஹா விகாஹ்யதே. இங்கே அந்த கிருத தீர்த்தஹாங்கர்ச்சியையும் வந்து நயஹாக்கு தான் அட்ஜெக்டிவ், அங்க நீதி சாஸ்திரத்துக்கு தான் அட்ஜெக்டிவ். எப்படின்னா விகாஹ்யதேன்னு இட் கேன் பி entered, அதாவது இட் கேன் பி கிராஸ்ப்ட் அர்த்தம். ஒன்லி அது ஒரு பாலிடிக்ஸ்ங்கிறது நயகாங்கிறது என்னன்னா விஷமஹா அபி, ஈவன் தோ இட் இஸ் இன்ட்ரிகேட், அது இன்ட்ரிகேட்டா இருந்தா கூட விகாஹியத்தை அதை வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இட் கேன் பி கிராஸ்ப்ட் எப்போன்னா கிருத தீர்த்தஹா சன்னு, அதுக்கு ஒரு நுழைவாய் வந்து பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாஸ்திர அபியாசம் முதலிய விஷயங்கள் அதுக்கு பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு இல்ல காமெண்ட்ரின்னு வச்சுக்கோ. ஏன் ஒரு ஒரு நீதி சாஸ்திரம் கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காமெண்ட்ரி, ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டோம்னா வழி பண்ணப்பட்ட ஒரு நீதி சாஸ்திரமாக இருந்ததே ஆனால் விஷமாக அப்பி கடினமாக இருந்த பொழுதிலும் விகாஹியத்தை அறிந்து கொள்ளப்படுகிறது, பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரியா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அது ஃபிட் ஆறுதுன்னு? போறது சரியா, எந்த ஒரு நீதி சாஸ்திரத்தை எப்படி அபியாசம் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய நீதி சாஸ்திரம் தான் புரியப்படுகிறது. ஒன்லி த சயின்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் வேர் பாத் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, த க்ளோஸ் ஸ்டடி ஹாஸ் பீன் டன், அதுதான் இட் கேன் பி கிராஸ்ப்ட் வெரி வெல். சரியா, அதே இங்க வந்து ரெண்டாவது லைன் பாரு. சோ எத்ர எங் தத்ர அங்கு சஹா விசேஷ துர்லபா, அந்த மனிதன் ரொம்ப ஒரு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீதி சாஸ்திரம். யஹா கிருத்யவர்மா சது உபன்யஸ்யதி, எந்த ஒரு புருஷனானவன் கிருத்ய வர்த்மா காரியம் அதுல வந்து இந்த சந்தி விக்கிரகம் முதலிய விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எந்த சமயத்துல எந்த ஒரு பாலிசி யூஸ் பண்ணணும் பிராக்டிகாலிட்டியில. சி தியரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிராக்டிக்கல். ஸோ பிராக்டிக்கலா எவன் வந்து அதை எடுத்து சொல்றானோ அவன் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ கேன் அனலைஸ் த நீதி சாஸ்திரம் அண்ட் டெல் அஸ் பிராக்டிக்கலி வாட் ஹேஸ் டு பி அப்ளைட் அட் த ப்ராப்பர் டைம். புரியுதா? ஸோ யஹா கிருத்யவர்மா சத்து உபன்யஸ்யதி, எவன் ஒருவன் செய்முறை வழியை சத்து சரியான முறையில் உபன்யஸ்யதி பேசுகிறானோ கூறுகிறானோ, சஹா அந்த ஒரு பர்சன் விசேஷ துர்லபா, ரொம்பவும் கடினம் அவனை கண்டுபிடிக்கிறது. தியரி எத்தனையோ பேர் பேசுவா, ஏண்டா இப்ப சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கரெக்டான ஒரு உபாயத்தை கூறக்கூடியவன் ரொம்ப கஷ்டம். சரியா? இப்ப இது வந்து ஃபுல்லா அப்ரஸ்துத பிரசம்சா ஒண்ணு. ஏன்னா அவன் வந்து இவளை பத்தி சொல்றா, திரௌபதிய பத்தி சொல்றா. சரியா? இப்ப வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா, பயசாம் ஆசையா இவ, ஒரு குளம் இருக்கு, பயசாம் தண்ணியினுடைய ஆசையாக ரெபாசிட்ரி, ஒரு சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் வாட்டர், ஒரு ஒரு பாடி ஆஃப் வாட்டர் இருக்கு. அந்த பாடி ஆஃப் வாட்டர் வந்து விஷமாக அபி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்டர். அப்படி இருந்த பொழுதிலும் இஃப் அந்த பாடி ஆஃப் வாட்டருக்கு வந்து கிருத தீர்த்தாக ஒரு காட் பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னா அந்த குளம் வெரி ஈஸி டு என்டர், விகாகியதே. இது புரியறது இல்லையா? இது ஈஸியா புரியுறது. சோ ஒரு காட் காட் மாதிரி அல்லது படிக்கட்டை கட்டப்பட்ட ஒரு ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடமானது விஷமாக அப்படி நுழைவதற்கு கஷ்டமாக இருந்த பொழுதிலும் விகாகியத்தை நுழையப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல கிருத்யவர்மா செய்ய வேண்டிய காரியத்தினுடைய மார்க்கம் இருக்கு அப்படின்னா, ஸ்நானம் முதலிய விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணலாமா கூடாத, படிக்கிட்டு இருக்குங்கிறதுனால எல்லாரும் ஒரு குளத்துக்குள்ள இறங்கி சடார்னு குளிச்சிட முடியாது. எந்த இடத்துல வந்து வேர்ல்பூல் இருக்கு, எந்த இடத்துல ஆழமா இருக்கும், எந்த இடத்துல ஈஸியா நின்றுண்டு குளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விசேஷங்கள் பர்டிகுலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து சொல்றவன் ரொம்ப கஷ்டம். அப்படி கம்பேர் பண்றேன், ரைட்டா? கம்பாரிசன் புரியுறதோ இல்லையோ உனக்கு? நீதி சாஸ்திரம் விஷமமா இருக்கு, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல ஒரு ஒரு குளம்ங்கிறது எத்தனையோ டேஞ்சர்ஸ் இருக்கலாம், அதுல யாருக்கும் தெரியாது, சடார்னு ஒருத்தன் போய் இறங்கி குளிக்க முடியாது, அதனால விஷமாக. இங்க வந்து கிருத தீர்த்தகா நயகா, ஒருத்த அபியாசம் பண்ணப்பட்ட ஒரு நீதி சாஸ்திரமா இருந்ததுன்னா ஈஸியர் டு என்டர், விகாஹியதே. அதே இங்க வந்து கிருத தீர்த்தகாங்கிறச்சே ஒரு காட் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டோம்னா, படிக்கட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா, இட் இஸ் ஈஸி டு என்டர் லேக், ரைட்டா? ஒரு நதி, நதியில வந்து கரபுரண்டு ஓடுறது நதி, அந்த நதியில வந்து இறங்கறதுக்கு அங்கங்க காட் பண்ணி வச்சிருக்காளோ இல்லையோ கங்கால அந்த இடத்துல எல்லாம். சோ அது மாதிரி வேணும் நமக்கு, அது இருந்ததுன்னா நுழைஞ்சுடலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் பரந்து, அங்க தூண் இருக்கோ இல்லையோ, சது தத்ர அப்படின்னு இருக்கே, தத்ரன நீதி நயே அல்லது பயசாம் ஆசையே. ஆனால் அந்த இடத்துல சஹா விசேஷ துர்லபா, இட் தட் பர்சன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஹூ கேன் வெரி கிளியர்லி ஷோ அஸ் த பாத் டு ப்ரொசீட், என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு, உபன்யசியத்தின்னா பிரஸ்துதம் பண்றதுக்கு, அதை எடுத்து முன் வைக்கிறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன். சரியா? சோ இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் இருக்கு, ஸ்லேஷையும் இருக்கு, ஏன்னா உனக்கு டபுள் மீனிங் வருது, கிருத தீர்த்தகாங்கிறதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு அந்த இடத்துல இல்லையா, கிருத்திய வர்த்தமாங்கிறதுக்கும் ரெண்டு மீனிங். சோ அதனால உபமா ஸ்லேஷை ரெண்டும் இருக்கு. அதே சமயத்துல அப்ரஸ்துத பிரசம்சா எடுத்துக்கணும், ஏன்னா வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு சே இஸ், பெரு அவ ஏன் அவ பேசினது விஸ்மயம், அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனா இருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா. திரௌபதி பேசினது ஏன் கஷ்டம்னா, நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக, இல்ல நிசர்க துர்போதம் நயவர்த்தமா, அது நிகூட தத்துவம், வேற ரகசியமா இருக்கக்கூடிய விஷயம், அதுக்குள்ள பூந்து புறப்பட முடியாது. ஆனா இவ அதுல வந்து வெறும்ன இறங்கல்ல, அதுல இருந்து எடுத்து உனக்கு நல்ல விஷயத்த சொல்றா, இன்னைக்கு நீ அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா. மேபி இமோஷனலா இருக்கலாம், ஸ்னேகமயேன சக்ஷுஷாவா இருக்கலாம், இருந்தாலும் should be appreciated ullyo avadengiradhukku edukran vishamopi vigahyate nayah kritateertha payasam aiva aashayah satu tatra vishesha durlabha sadupanyasyati krityavartham
2: shaivam da dargin anbana neergale neengal kekkirupadhu aanmeega sorpulivu thalaippu embiran thirumoola devanayanar arulicheida 10th thirumurayil saiva siddhantham todarchi urai valangubavar திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: துரியத்தில் ஓர் ஐந்தும் சொல் அகராதி விரிய பறையின் மிகு நாதம் அந்தம் புரிய பறையின் பராபத்தா போதம் திரிய பரம துரியம் துரியமே. அந்த துரியம் என்ற நிலையை நமக்கு இந்த பாடலின் மூலம் உணர்த்துகின்றார். துரியத்தில் ஐந்து அவத்தைகள் நிகழும். துரிய துரியாதீத சிவம் ஒன்றுதான் பிரகாசிக்கும் அந்த நிலையில் அப்படின்னு சொல்றார். துரியத்தில் ஐந்து நிலைகளும் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, துரிய சாக்கரம், துரிய சொப்பனம், துரிய சுளுத்தி, துரிய துரியம், துரிய துரியாதீதம், இந்த ஐந்து. அதுல துரிய சாக்கரம் என்பது கொஞ்சம் அறிவு விளக்கத்தை தருகிறது, சிறிதுதான் தரும். கலைஞானத்திற்கு முதலான அகாராதி சகாராந்தமான 51 எழுத்துக்களும் சொற்களும் கொஞ்சம் விரிய பெறுதல், அதுதான் துரிய சாக்கரம். அடுத்து துரிய சொப்பனம் என்று சொல்லும் பொழுது, அந்த சொற்பிரபஞ்சம் நாதத்தில் தோற்றமும் ஒடுக்கமும் உடையது என்பதை உணர்வது. மூன்றாவது துரிய சுளுத்தி, அதாவது அந்த நாதமும் பறையாகிய சுத்தமாயிலிருந்து விரிதலும் ஒடுங்குதலும் உடையது அப்படின்னு உணர்ந்து கொள்வது. இதத்தான் நாதம் அந்தம் புரிய அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். நாலாவதாக துரிய துரியமாவது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பறையாகிய சுத்தமாயை விவலனுக்கு ஓர் பரிகிரக சக்தியாக இருப்பதை உணர்தல். இதத்தான் பராவத்தா போதம் என்று உணர்த்தி இருக்கிறார். அடுத்து துரிய துரியாதீதம் ஐந்தாவது நிலை என்னன்னு பார்த்தா, அந்த பராவத்தா போதமும் கெட, அந்த அதாவது அந்த பரிகிரக சக்தியான சுத்தமாயையும் விமலனுக்குள் ஒடுங்க பரமாகிய சிவம் மட்டும் உணரக்கூடிய நிலை இல்லையா. இதத்தான் பரமம் துரியம் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆக துரிய நிலையில் சாக்ராதி ஐந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுலையின் முதலாகிய அகாரம் முதலான 51 எழுத்துக்களும் தோன்ற காரணமான நாதம் பறையாகிய சுத்தமாயிலிருந்து தோன்றும். அப்படி தோன்றிய முறையே அந்தம் எய்த பறையின் பராவத்தை காட்சியும் அகலும். அப்படி அகலுவதால் பரமமாகிய சிவம் தோன்றும். அதுதான் துரிய துரியாதீதம் என்பதை நமக்கு இப்பாடலின் மூலம் திருவுள்ள தேவன் நாயனார் உணர்த்தியுள்ளார். ஐந்தும் சகலத்து அருளால் புரிவுற்று பந்திடும் சுத்த அவத்தை பதைப்பினில் நந்தி பராவத்தை நாட சுடர்முனம் அந்தி இருள் போலும் ஐமலம் ஆறுமே, ஐமலம் மாறுமே என்று சொல்லுகிறார். சுவாமி வந்து ஆன்மாக்கள் மேல கைமாறு கருதாத கருணையை செய்கின்றார். அதனாலதான் அந்த சகலாவத்தைக்கு கொண்டு வருகிறார். அதுல சகல சாக்கரம் முதலான ஐந்து அவத்தைகளிலையும் என்ன செய்யணும், பற்று இல்லாம போய் அந்த அனுபவம் முதிர்ச்சியால அந்த பந்திக்கக்கூடிய சுத்தாவத்தையில நிகழக்கூடிய துடிப்பினால் நந்தின்னு சொல்றார் இல்லையா, நந்தியாகிய சிவத்தை நாடக்கூடிய அந்த பராவத்தை நாட பராவத்தையை அடைய சகல நிலையில ஆன்மாக்களை பயந்துச்சு இருந்த ஐந்து மலங்களும் சூரியன் முன் இருள் போல மாறிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். சுடர் முனம் அந்தி இருள் போலும் ஐமலம் மாறுவேன் என்று அழகாக வாசிச்சாலே அந்த கருத்து புரிஞ்சிருது. அதாவது சகல நிலை ஐந்தும் கடந்து, அதான் சொல்லப்பட்டது இல்லையா, அந்த சகல சாக்கரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்னொன்னா அப்படி விரித்து கொள்ள வேண்டும் ஐந்து நிலைகளையும். அதெல்லாம் கடந்து சுத்த நிலையை எய்துவது எப்படின்னா, அதுல முடிவாகிய பராவத்தில சிவதர்சனம் பெறுவதற்கு ஐமலங்களும் அந்த சூரியன் முன் இருள் போல கதிர் முன் இருள் போல் மாறும் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்தி காலத்துல இருளும் கருமேகமும் கதிரொளி பட்டு சிவத்தல் போல சிவபெருமானுடைய அருள் ஒளி பட்டு மலங்களும் தன்னோட தன்மை மாறி மறைப்பை ஒளியும். அதான மறைச்சுக்கிட்டு இருக்கு, மறைக்குது மயக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கும் போது அந்த மறைப்பு ஒளியும் போது விளக்கம் செய்யும் என்று நமக்கு அழகாக இந்த பாடலிலே எடுத்து காட்டியுள்ளார். சரி, அடுத்து அதற்கு அடுத்த பாடல், ஐயைந்தும் மட்டு பகுதியும் மாயையும் பொய்கண்ட மாமாயை தானும் பொருடன் கண் எய்தும் படியாய் எவற்றும் மாயன்று உய்யும் பராவத்தை உள்ளுறல் சுத்தமே என்று சொல்லுகிறார். எய்யும்படியாய் எவற்றுமாய் அன்றாகி உய்யும் பராபத்தையுள் உரல் சுத்தல் சுத்தமே என்று சொல்லியிருக்கின்றார். முதலாவதாக ஐந்து அப்படின்னு சொல்லுவது 25 தத்துவங்கள், அதாவது ஆன்ம தத்துவங்கள் 24 பொருடனையும் சேர்க்கும் போது 25 தத்துவங்கள். அந்த 25 தத்துவங்களும் மூல பிரகிருதியும் அசுத்த மாயையும், அதான் மாமாயின்னு சொல்லி அடுத்தால பொய்கண்ட மாமாயி நிலையாமை உடையன, அதாவது மூல பிரகிருதியும் அந்த அசுத்த மாயையும் நிலையாமையை உடையன. அடுத்து சுத்த மாயை, அந்த சுத்த மாயை தன்னை ஆன்மா கண்டு எல்லா பொருளையும் கலந்தும் வேறாகியும் உய்வதற்கு உபாயமாகிய பராபத்தையே எண்ணுதல் தான் சுத்த நிலை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மாயங்கள்ல நீங்கி சிவ தத்துவங்கள் ஐந்தையும் துணை கொண்டு கலந்தும் கிடந்தும் உய்யும்படி பராபத்தையே எண்ணுதல் சுத்த நிலை என்று உணர்த்தப்பட்டுள்ளது. மாமாயை என்பது நமக்கு சுத்த மாயையை குறிக்கிறது. இங்கு அதோட காரியமான சிவ தத்துவங்களை எல்லாம் உணர்த்துகிறது. புருடன் என்பது ஆன்மாவை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப புருடன் கண்டு எய்தும்படியாக இல்லையா, அது ஆராய்ந்து அவற்றை கடக்கும்படியாக பராபத்தையை எண்ண வேண்டும் என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்றார். யாரு பராபத்தியை எய்துகின்றார்களோ அவங்க வந்து எங்குமாய் எவற்றுமாய் அப்படி கலந்தும் கடந்தும் இருப்பார்கள் என்பது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டுள்ளது. சரி, அப்போ எதெல்லாம் நிலையாமை உடையது அப்படிங்கறத உணர்ந்து ஆன்மா அடுத்து எல்லா பொருட்களையும் கலந்து வேறாகி உய்வதற்கு எது நமக்கு உபகாரமாக இருக்கிறது என்றால் பராபத்தை. ஆக அதை நினைத்தால், அதையே எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு சுத்த நிலை கிடைக்கும் என்று நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக நின்றான் அருளும் பரமும் முன் நேயமும் ஒன்றாய் மருவும் உருவும் உபாதியும் சென்றான் எனை விடுத்து ஆங்கில் செல்லாமையும் நன்றான ஞானத்து நாதப்பிரானே. இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை இன்னதுதான் இவ்வளவுதான் என்று நம்மால் அளவிட்டு சொல்லவே முடியாது. ஆக அதை வந்து நமக்கு அழகா சொல்றார். அந்த நின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியையாதி மூன்றிலும் முறையாக நின்றமையால், சரியை கிரியை யோகம் மூணுலையும் முறைப்படி நிக்க முடிப்போம். நமக்கு வந்து அந்த நூல்கள்ல சொல்லப்பட்டதை நம்ம படிச்சிருதோம், ஆனா அதுல ஒழுகணும் இல்லையா, கண்டிப்பாக அது அதுல சொல்லப்பட்ட மாதிரி ஒழுகணும். அதை மாற்றி மாற்றி எல்லாம் நம்ம இஷ்டம் போல எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப முறையாக இந்த சரியை கிரிய யோகத்தில் நின்றமையாலும் அது முதல் விஷயம். அப்புறம் பண்டை நற்றவத்தால் சுவாமிய வணங்குறதுக்கே நிச்சயமா பண்டை நற்றவன்தான் நமக்கு துணை செய்யும். முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் அப்படின்னு சொல்லி அழகா அவரை வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு சொல்லும் போது முன்னம் நீபுரி நல்வினைன்னு சொல்றாரு இல்லையா, அது பண்டை தவம் தான். அடுத்து என்ன சொல்றாரு, நன்றான ஞானத்தின் நாதன். யாரு ஞானத்தின், ஞானமே வடிவானவர் யாரு, சிவபெருமான் தான். அவரு ஆன்மாக்கள் பொருட்டு செய்யக்கூடிய அருளும், இந்த முதல் வரியில சொல்லப்பட்டது அருளும் பரமும் இல்லையா, அவர்கள் தன் மீது செலுத்தும் அன்பாகவும். நேயம் என்பது அன்பை குறிக்கிறது. நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி இல்லையா, அவர் நாம அவரிடம் எப்போதும் நமக்காக அவர் செய்கின்ற அருளுக்காக அவர் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காட்டாலும் ஒரு பிரதி உபகாரம் போல ஒரு நன்றி செலுத்துவது போல அவரிடம் நாம் அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தெழுத்தோதில் நாளும் அறநடிக்கு அன்பதான். இதெல்லாம் சுவாமி மேல நமக்கு என்னால உழவார பணிக்கு போ உழவார பண்ணி கண்டிப்பா போங்க செய்யுங்க. அது இயலாதவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாதவர்கள் சூழ்நிலை காரணமாக உடல்நிலை காரணமாக அங்கனம் பங்கேற்க முடியாதவர்கள் ஐந்தெழுத்தை எண்ணிக்கொண்டே இருங்கள். நாள் முழுவதும் நம்ம என்ன செஞ்சாலும் அஞ்செழுத்த கணித்து கொண்டே இருக்கலாம். அது நாம் பெருமான் மீது நமக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மாக்களோடு இறைவன் எப்படி இருக்கின்றார், அபின்னமாக கூடி, அதாவது ஆன்மாக்களோடு அபின்னமாக கூடி இருக்கக்கூடிய தூலமும் சூக்மமான உடல் இல்லையா, இந்த உடலை கொடுத்திருக்காரு. தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் இல்லையா, இதெல்லாம் உயிரை விட்டு அகலும்படி சென்று இறைவன் அருள் செய்கின்ற. அருள் செய்யும் போது இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது, ஆன்மாவை விட்டு நீங்கி விடுகிறது. சரி, அதோட மட்டும் இல்ல, அடுத்து ஆன்மாவை விட்டு எங்கும் அவர் நீங்குவதில்லை, அடியேனை விட்டு ஆங்கு எங்கும் செல்லாமையும் பூண்டான் என்று சொல்லுகிறார். என்னை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டார் இறைவன் என்று சொல்லுகிறார். அப்போ ஞானமே வடிவான சிவபெருமான் அருளும் பரமும் அன்புமாக இருக்கின்றார். இந்த மூவகை உடல்களும் இல்லையா, ஒரு ஆன்மா அடைஞ்சிருக்கு, அதை பூரா அதை ஒருவி உய்தி அடைய வைக்கின்றார் அந்த ஆன்மாவை. எப்போதும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கின்றார் என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலில் எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து முக்குணம். சுவாமிக்கு எண்குணம், நமக்கு முக்குணம். முக்குணம்னா என்னது? சாத்வீகம், ராஷதம், தாமதம், இந்த மூணும். அதாவது அவ்வியக்தமாக நின்ற இந்த மூல பகுதியானது வியக்தமாகணும். அதற்காக ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சக்தி கலக்க கலக்குண்டு முக்குணமாக பகுப்புற்று நிற்பது. அப்போ முக்குணம் என்பது மூலப்பகுதியோட விருத்தி என்பது நமக்கு உரை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நிர்குணம் என்பது குணமற்ற நிலை. இப்போ சாத்திகம் எய்து நனவன சாற்றுங்கால் வாய்த்த ராசதம் மண்ணும் கனவென்ப ஓய்த்திடும் தாமதம் உற்ற சுளுத்தியாம் மாய்த்திடு நிர்குணம் ஆசில் துரியமே என்று சொல்லுகிறார். இந்த முக்குணங்களுக்கும் நிர்குணத்திற்கும் உரிய அபத்தைகள் எவை என்பதை இந்த பாடல் ஒரே பாடல்ல உணர்த்துகிறார். சாத்விகம் அப்படிங்கறதுதான் சாத்விகம் என்று ஆயிற்று. அந்த சாத்விகம் அப்படிங்கறத சாத்விதம் என்றும் சொல்லலாம். இப்ப இந்த முக்குணங்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், அந்த குணங்களை அதனோட விருத்தியை வச்சு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ சாத்வீகம் முதல் அந்த குணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட விருத்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோட விருத்திகளை வச்சு அந்த சாத்வீகத்தோட இயல்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாத்வீக விருத்திகள் மொத்தம் 16. உறுதி, வீரம், கண்ணோட்டம், மேன்மை, எளிமை, மகிழ்ச்சி, மெய்மை, தூய்மை, முயற்சி உடைமை, பொறுமை, நினைப்பு, நன்மை, மேலான ஆசை, பொறியடக்கம், மன அடக்கம், கருணை. இந்த 16 சாத்வீக விருத்திகள். இந்த 16 வச்சு இந்த சாத்வீக குணத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து ராட்சத குணம், அதாவது அடக்கியால பயன்படுத்து, இது சாத்வீங்கிறது அமைதியா இருக்கிறது, ராட்சத குணம்ங்கிறது அடக்கியால பயன்படுத்தக்கூடிய ஒரு குணம். அப்ப இந்த ராட்சத குணத்தோட விருத்திகள் என்னன்னு பார்த்தோம்னா 9 இருக்கு. என்னதெல்லாம்? சூரத்தனம், கொடுமை, கிளர்ச்சி, அபிமானம், வைரம், பிடிவாதம், கருணையற்ற தன்மை, போகம், டம்பம், ரொம்ப பெருமை பீத்திக்கிறது, இதெல்லாம் ராட்சத குணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 3வது தாமச குணம், அதாவது அறியாமை வயப்பட்ட குணம். அதோட விருத்திகள் என்ன, தாமச குணத்தோட விருத்திகள் என்னன்னு பார்த்தா அதுவும் 9 இருக்கு. என்னதெல்லாம்? சுவையற்ற தன்மை, மந்தம், இழிதகழ்மை, பிசுனத்தன்மை, வலிதாதல், தூக்கம் மிகுதி, சோம்பல், தடை, மூடத்தன்மை. இது எல்லாம் தாமச குணத்தோட அடையாளங்கள். இந்த 3 விருத்திகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் முக்குணத்தோட விருத்திகள்லாம் நமக்கு பௌஷ்கர ஆகமத்தில் இருந்து எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்பது நமக்கு இந்த உரையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ விழிப்பு நிலை சாத்வீகம் அப்படிங்கும் போது, விழிப்பு நிலைன்னு சொல்லும் போது சாத்வீகம் எய்தும் கனவு நிலையில ராட்சத குணம் பொருந்தும். அந்த பொருந்திய சுளுத்தி வந்து எல்லாத்தையும் ஓய வைக்கும். அந்த தாமத குணம் இல்லையா, சுளுத்தி வந்து எல்லாத்தையும் ஓய வைக்கக்கூடிய தாமத குணம். குற்றமற்ற துரியாவத்தை வந்து எல்லா சேட்டையும் அழிக்கக்கூடிய நிர்குணம் என்று இந்த பாடலின் மூலம் முக்குணங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நமக்கு திருமூலதேவர் அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அண்டாதி பேதம் என்ற தலைப்பு. பெரு பகிரண்டம் பேதித்த அண்டம், எரிகடல் ஏழின் மணல் அளவாக, பொறியொளி பொன்னணி என்ன விளங்கி செரியும் அண்ட ஆசன தேவர் பிரானே. அண்டங்களோட வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறது, பேதம் என்பது அண்டங்களின் வகைகளை நமக்கு உணர்த்துகிறது. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே, அதான் திருவாசகத்துக்கு மேல ஒரு வாசகம் இல்லை என்பது அதோட சிறப்பு. அதுல அண்டப்பகுதியில நமக்கு அழகாக அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றறு கோடியின் மேற்பட விரிந்தன என்று அண்டங்களோட அந்த அளவற்ற தன்மையை வந்து நமக்கு எடுத்து உரைத்தார். இது எல்லாத்தையும் ஒரு ஆசனமாக இருக்கையாக கொண்டு பரசிவம் விளங்குகிறது. இந்த இந்த மாதிரி எல்லாம் நமக்கு யோசிக்க கூட தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தை இந்த இதுல ஒரு இரண்டு பாடல்கள்ல நமக்கு திருமூல தேவநாயனார் எடுத்து காட்டுகிறார். அதாவது இறைவனை பத்தி இப்ப சொல்றாங்க இல்லையா, நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனன்னு சொன்ன மாதிரி அகிலார கோடி பிரம்மாண்ட நாயகான்னு சொல்லுவோம் சுவாமியை சொல்லும் போது. அத மாதிரி அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமின்னு சேந்தனார் பெருமானும் சொல்லியிருப்பார் திருப்பல்லாண்டுல. அப்ப இறைவன் எல்லா அண்டங்களையும் பிரிப்பின்றி உரைகின்றார். அதுதான் நமக்கு பெரிய விஷயம். இப்ப நாமெல்லாம் நம்ம வீட்டிலே இருந்தாலும் ஒரு அறையில இருந்தாலும் அந்த அறையில மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். ஆனா இறைவன் வந்து எல்லா அண்டங்கள்லையும் இருக்கின்றார், பிரிப்பின்றி இருக்கின்றார் என்பது எவ்வளவு. இப்ப நானே கடவுள்னு எத்தனை பேர் சொல்லி திரிகிறார்கள். இந்த மாதிரி நம்மளால இறைவனை மாதிரி எல்லா இடத்துலையும் நீக்கமின்றி சர்வ வியாபகமாக இருக்க முடியுமா, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்க முடியுமா, பார்க்கின்ற இடம் பூரம் இருக்க முடியுமா, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாடலை வந்து தேவர் பிரான் பெரு பகிரண்டம் வேதித்த அண்டம் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். இறைவன் படைப்பாகிய எல்லா அண்டங்களும் அப்படின்னு புரிந்து கொண்டு, அவற்றின் தொகை சப்த சாகரத்தில் உள்ள மணல் எத்தனையோ அத்தனை என்பது, அதாவது அளவிடர் கரியதுங்கிறத உணர்த்துறதுக்கு அருணகிரிநாதர் என்ன சொன்னாரு, எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று சொன்னார். பிரம்மாவை சொல்லும் போது நூறு கோடி பிரம்மான்னு சொன்னாரு நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமான். ஆறு கோடி நாராயணர் வந்துட்டு போயிட்டாங்க, நூறு கோடி பிரம்மா வந்துட்டு போயிட்டாங்க, கங்கை மணல் அளவுக்கு இந்திரன் வந்துட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொன்னார். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனின் பெருமானுடைய பராக்கிரமத்தை நமக்கு எடுத்து காட்டினார். இவரு அவங்கள விட அதிகமா இருக்கு நம்முடைய பிறவி என்பதை, எழுகடல் மணலை அளவிடன் அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று சொன்னார். இப்போ அந்த அளவுக்கு அண்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார் திருமூல தேவநாயனார். அதாவது அண்டங்களை எல்லாம் ஆசனமாக கொண்டு அவற்றின் மேலே எழுந்தருளி உள்ள தேவதேவனாகியவர் சிவபெருமான். அந்த புற அண்டங்களும் வேறு வேறாக படைக்கப்பட்ட அண்டங்களும் அலைமோதுகின்ற ஏழு கடலின் கரையில் இருக்கக்கூடிய மணல் அளவு இல்லையா என்று சொல்லி, அவற்றில் கண்ணும் ஒளியும் போலவும் பொன்னும் அணியும் போலவும் விளங்கி இறைவன் இருக்கின்றார். கண்ணையும் ஒளியையும் பிரிக்க முடியாது, பொன்னையும் ஆபரணத்தையும் பிரிக்க முடியாது, அது மாதிரி என்று அழகாக நமக்கு, அதாவது அது அதுவா கலந்து இருக்கும் அப்படிங்கிறத இயல்பாக உணர்த்துவதற்காக இறைவன் இந்த இரு வகையிலும் நமக்கு இருந்து அண்டங்களுக்கெல்லாம் உதவுகின்றார், கண்ணொளி போலவும் பொன்னணி போலவும் என்று நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தாற்போல ஆனந்த தத்துவம் அண்டாசனத்தின் மேல் மேனியை ஐந்தாக வியாத்தம் 36 தானந்தம் இல்லாத தத்துவம் ஆனவை ஈனமிலா அண்டத்து எண் மடங்கு ஆகுமே என்று சொல்லுகிறார். அண்டாசனம் இல்ல, அண்டங்களை எல்லாம் இறைவன் ஆசனமாக கொண்டிருக்கிறான்னு பார்த்தோம். அதற்கு மேல சச்சிதானந்த வடிவான சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அதாவது ஐவகை திருமேனி கொண்டு 36 தத்துவங்களாக வியாபித்து முடிவற்ற தத்துவங்களானவை இது இந்த அண்டங்கள்லாம். அந்த குறையில்லாத அண்டங்களின் தொகையை போல 8 மடங்கு ஆகும் என்று இந்த பாடல், அதாவது அண்டத்தை இருப்பிடமாக கொண்டு சச்சிதானந்தமான பரம்பொருள் இருக்கிறது இல்லையா, பரம்பொருள் அங்கதான் இருக்குது இருப்பிடமாக. அதற்கு அடுத்தபடியாக ஐவகை திருமேனி கொண்டு அது 36 தத்துவங்களையும் வியாபிக்க வைத்து எல்லையற்ற தத்துவங்களாக வியாபித்து அண்டங்களை போல 8 மடங்கு பலவாக விரிந்திருக்கின்றது. அதாவது தத்துவங்களோட தொகையவும் அதோட விரியும் தன்மையையும் இந்த பாடலில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அண்டங்களோட எல்லையற்ற தன்மை எங்கனம் இருக்கும் இல்லையா, அது அனைத்தையும் இடமாக கொண்டு சிவம் விளங்குகின்றது. அதாவது சிவம் எங்குமான தன்மை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து 11 தானமும் அவத்தை அப்படின்னு உணர்ந்து கொள்ளுதல், அவத்தை என காணல். இந்த 11வது தானம் அப்படிங்கிறது பிராசாத தலங்கள்ல 11வது. பிராசாதம் அப்படிங்கிறது சிவசக்திகளுடைய வடிவாகி எல்லையில்லாத இன்ப வாரிதியில தோய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய யோகத்தானங்கள் 16. அதைத்தான் இங்கனம் குறிக்கின்றார்கள். சோடச கலா பிராசாதம் என்றும் துவாதச கல பிராசாதம் என்றும் சொல்லப்படுகிறது. 12 கலைகளை விட 16 விரிந்த நிலையே அன்றி அது வேற கிடையாது. ரெண்டு வேற வேறையும் நம்ம நினைச்சுக்கிட வேண்டாம். இந்த பிராசாதம்ங்கிற சொல்ல 3 பிரிக்கணும். பிராணா சிவம், சானா சக்தி, தம்னா ரெண்டின் வடிவு என்று பொருள். அப்ப சிவசக்திகளுடைய வடிவு தான் பிராசாதம். இந்த இது வந்து சுத்தம், மூலம், தத்துவம், ஆதி, ஆத்மா என்று 5 வகைப்படுகிறது என்று நம்ம அந்த அளவில் அதை உணர்ந்து கொண்டு இப்ப அதுல ஒரு பாடல். 5 அமுதம் ஓர் ஏழின் கண் ஆனந்தம், முஞ்சில் ஓங்காரம் ஓர் என்பான், மன்னிக்கணும், ஓர் ஒன்பான் 11 வஞ்சகமே நின்று வைத்திடில் காயமாம் கிஞ்சுக செவ்வாய் கிளிமொழி கேளே என்று சொல்லுகிறார். அதாவது இந்த யோகஸ்தானங்களை பார்த்தோம், 16 யோகஸ்தானங்கள். அதுல 1, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் ஆன்மாவின் அனுபவம் என்ன என்பதை உணர்த்துகின்றார் இந்த பாடல்ல. இந்த பிராசாத தானங்கள் 16 1, 5, 7, 9, 11 அதுல எப்படி இருக்கும் சொல்லும் பொழுது, இதுல 9 11 அதுல உள்ள அனுபவங்கள் வந்து அருவமான ஞான அனுபவங்கள் என்று நமக்கு இந்த பாடலின் சாராம்சம் உணர்த்துகிறது. சரி, இப்போ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஓராந்தானமாகிய முன்னிலையின் ஓங்காரம் அப்படி கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கிடணும் பாடல வந்து. 5 இடத்தில் உள்ள அர்த்த சந்திரகலை வந்து அமுதமயம். அதுக்கப்புறம் 1 பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம். அடுத்து 7 தானத்துள் நாதகலை, அது வந்து ஆனந்தமயம். இதுக்கு முந்தினது சந்திரகலை வந்து, அர்த்த சந்திரகலை வந்து அமுதமயம். அப்புறம் 9 தானத்தில் இருப்பது சக்தி கலை, 11 தானத்தில் இருப்பது வியாபினி கலை, இது ஞான சொரூபம் இல்லையா. அதனால வியஞ்சகமாக நின்று அங்கங்கே ஆன்மா அதிதேவதை தியானத்தோட வச்சிருந்தா ஞான சரீரம் உண்டாகும் இல்லையா. இதைத்தான் அழகாக இந்த உண்மையை முறுக்கிதழ் போன்ற சிவந்த வாயும் கிளி போன்ற மொழியையும் உடைய சக்தியே கேட்பாயாக என்று சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு உயர்ந்த நிலை இல்லையா, ஒரு பெரிய நிலை. இதுல வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஆன்மாவினுடைய அனுபவங்கிறது கிட்டத்தட்ட அந்த யோக நிலைக்கு போனாதான், இப்ப நம்மளால இந்த நூல்ல வந்து இதை கருத்தா தான் நம்மளால சிந்திக்க முடிகிறது. ஆனா அந்த நிலைக்கு யாரு பக்குவ நிலைக்கு போகின்றார்களோ அவங்க இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் என்று நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக புருடனுடனே பொருந்திய சித்தம் அருவமோடு 6 அதீத துரியம் விரியும் சுளுத்தியின் மிக்குள்ள 8 அரிய 11 அவத்தையே என்று சொல்லுகின்றார். புருடனுடனே பொருந்திய சித்தம், அதாவது புருஷ தத்துவத்தோட சித்தம் முதலியவற்றை தொழிற்படுத்தக்கூடிய அருவமோடு 6, அருவமாகிய சிவ தத்துவம் 5 கூறி 6 தொழிற்படுகிறது. அந்த நிலை அதாவது அதீதமாகிய துரியாவத்தை என்று சொல்லப்பட்டுள்ளது. அசுத்தமாய காரியம் வந்து வித்யா தத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் கூடிய எட்டும் இல்லையா, அந்த துரிய நிலையிலிருந்து விரியும் போது சுளுத்தி என்று சொல்லப்படுகிறது. சிவ தத்துவம் ஐந்தும் வித்யா தத்துவம் ஆறுமாக பதினொன்றும் பராவத்தைக்கு உரியது என்பதும் நமக்கு இதுல அதான் புருடன

0: வித்யாதத்துவம் ஆறும் இயங்கக்கூடிய நிலை பராவத்தை. ஏன் வித்யாதத்துவம் ஏழுன்னு சொன்னவங்க பின்னால வந்து ஆறுன்னு ஏன் வைக்காங்க அப்படின்னா, அந்த புருடன் நீங்களாக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அதீத துரியம், அதீத சுளுத்தி, இத பத்தி நமக்கு அதுல எடுத்து காட்டி, அதற்கு அடுத்தபடியாக காத்தும் பதினொன்றும் கைகலந்தால் உடல் நாட்டி அழுத்திடின் அந்தியல் ஆள் அந்தியலால் இல்லை நந்தி அல்லால் இல்லை வாட்டம் செய்யாத அது விதியே நினை ஈட்டும் அது திடம் எண்ணலும் ஆமே என்று சொல்லுகிறார். அதாவது அதீத துரிய சுளுத்திகளை சிந்திப்பதால் நமக்கு என்ன பயன் உண்டாகும் என்பதை சொல்லுகிறார். முன்னால சொன்ன பதினோரு தத்துவங்களும் உயிரோட கூடுனா தூளமும் சூக்குமமான உடல்கள் உண்டாகும். அதை நன்கு நிலைபெறச் செய்து உணர்ந்தால் சிவம் அல்லது நமக்கு எந்த துணையும் இல்லை என்பதை உணரலாம். சித்த சலனம் இல்லாத அதுதான் முறை என்று நினைப்பாயாக, அதை சிந்திப்பதுதான் உனக்கு உறுதி பயக்கும். ஆகையால் இடைவிடாத அதை நீ எண்ணு என்று சொல்லி நமக்கு நிறைவு செய்கின்றார். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று வாழ்த்து பாடலை கூறி இதுகாரும் சிந்திக்க உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்கள் அன்பர்கள், நிகழ்வை நேரில் கண்டு கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சோபதிகம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: பாண்டியன் வந்து இவ்வளவு பணம் கணக்கு பண்ணதே கிடையாது. அவருக்கு பொங்கியல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கா, இந்த கணக்கெல்லாம்

0: அவ்வளவு தூரம் முதலமைச்சருக்கு புரியுதம், நீங்க போங்க வேணுங்கிறத எடுத்துங்க, குதிரைகளை வாங்கிட்டு உலகம் கொண்டு வந்தா எல்லாரும் கணக்கிருக்கா, இவரா எழுதிட்டாலும் கணக்கு என்று சொல்ல வரேன். அவ்வளவு உரிமையை கொடுத்திருக்கிறார் பாண்டி. அப்படிப்பட்ட பாண்டியன் எம்பெருமானை புறம்பால் அடித்த பொழுது இவருக்கு மனசு புரியுது. என்ன செஞ்சார்? ஒரே ஒரு சொல்ல மாற்றி பாண்டியன் தூக்கி எடுத்தார். கணக்கிறான் ஆக வேண்டிய என் சுவாமி அடிச்சுப்பான். இந்த விருப்பு விருப்பு எப்படி வருவார்? வேண்டுதல் வேண்டாம் இல்லாத தழி, இவரும் வேண்டுதல் வேண்டாம் இல்லாதவராக ஆனாலும் கூட அவரை தொட்டு திருமலர் ஈசனோடாயினும் ஆசை அறிவீர்கள். அவர்கள் ஆசை இருக்கிறதுனால சொல்றாரு, அவர் யாராவது உந்துரவு பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு கோபம் வருது. வந்த பாடல் படித்து பகத்தன் பெண்மான் பெருந்துறையான் ஈசன் கண் சுமுண்ட நெற்றி கடவுள் கரிமுதலை மண் சுமண்டு புத்துண்டு சொன்னாரு. அதுபோல அக்கோவார் முத்துண்டு, இந்த வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம். அக்கோவார் நம்ம அட்ரஸ் இல்லாத ஆளாவே வந்து கூப்பி இருக்கிற அரசாட்சியை கொடுத்து நீங்க பாத்துக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இவருடைய இஷ்டப்படி விட்டுட்டான் ராஜ்யத்தை. அப்பளும் படகின ஒருத்தனை போய் அப்போவான அந்நகரை சொல்ற சேரனூர் பாண்டியன் படைப்பு காலத்திற்கு மேம்பட்டு வரும் குடிகள். சூபெருமான் எப்படி தொன்மையானவரோ அதுபோல சேரனூர் பாண்டியர்கள் தொன்மை என்பது பரிமையுடையவர்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு அரச பரம்பரையில தனக்கு முழு முதன்மையை கொடுத்திருக்கிற ஒரு அரசனை பார்த்து அப்போவான் என்று அசட்டையார ஒரு சுட்டு போயிறார
1: அஞ்செழுத்தாமின்
0: ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்கள். பாட்டு ஐம்பத்தோரு எழுத்து என்கின்றது தமிழுக்கு உள்ளதுதான் ஐம்பத்தோரு எழுத்து. 30 எழுத்து என்றது துர்கா பேர் ஏற்றுக்கொண்டது. எதுவும் குழந்தையா இருந்ததுதான் பெரியா, முதல்ல சின்னராக்கும் அப்புறம் பெரியா. அப்ப 30 முதல்ல இருந்ததுன்னா 50. 30 எழுத்தை வச்சு பாட்டு பாடுறார் திருமூலரு, 50 எழுத்தை சொல்றார். என்ன ஞான அந்த 50 எழுத்து, இந்த 30 எழுத்துக்குள்ள இருக்கிறது ஐயா. அதானே இவர் 30 எழுத்தை வச்சுதானே திருமந்திரம் எழுதியிருக்காரு, அது வேற ஏதாவது எழுத்திருக்கா இல்லை. அதனால அவர் சொல்றது 50 எழுத்துன்றார். 51 எழுத்து என்பது எப்படி வருது? சிறியதா இருந்துதான் வளரும். 50 இருந்து 30 வரல, 30 இருந்து 50 வரல. இரண்டாவது பாருங்க, இன்னைக்கு ஒளிநூறுக்காரர்கள் செய்கிற பல தவறுகள்ல ஒன்று, இந்தோ யோக்கிய மொழியினத்துல அதை கொண்டு போய் சேர்த்துட்டு திராவிட மொழிகளுக்கு இடம் கொடுத்து சேர்த்தாங்க. ரெண்டையும் பிரித்து ரெண்டு பேரும் சேராதீங்க என்று எந்த விதத்தில் இவர்கள் இதை கணக்கு பண்ணினார்கள் தெரியல. என்ன மொழிக்கு ரெண்டு வழி, ஒன்று ஒலி வடிவம், ரெண்டாவது வரி வடிவம். துர்காப்பியர் சொல்றது பூரா ஒலி வடிவம் தான் மெயின். வரி வடிவத்தை இங்கோ கொஞ்சம் சொல்லுவாரே தவிர வரி வடிவத்தை வைத்து மொழி இலக்கணம் சொல்லுவது இல்லை. அது தமிழ் வரவில்லை, ஒலி வடிவம் தான். இந்த ஒலி வடிவத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் சங்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒலி வடிவம் ஒன்றுதான். ரெண்டாவது வரி வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் பழைய கிரந்த அறிவியல் பார், இப்ப இருக்கிற தேவநாகரி அறிவியல் இது கூட தமிழகத்தினுடைய வடிவம் தான் இப்ப போட்டு காமிச்சிருக்காங்க. வருகிறது ஆகும் வருகிற போது அதெல்லாம் எப்படி வந்து காமிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா இதை விட பழைய கிரந்த அறிவி இருக்கு பாருங்க, கல்வெட்டுகள்ல இருக்கிற கிரந்த அறிவி, அந்த கிரந்த அறிவி தமிழ் எடுக்கும். வரி வடிவத்திலேயே இந்த ரெண்டு மொழிகளுக்கும் வித்தியாசம். ஒலி வடிவத்திலையும் ஹிந்தி வாணா நினைச்சவரெல்லாம் சமுத்திரத்தில் தேவநாகரிமையில் எழுதியிருக்கிற சமுத்திரத்தை போய் அடிச்சு உடச்சி எல்லாம் பண்ணிட்டான். ஆனா இது வந்து ஹிந்தி இல்லடாப்பா, இது வந்து சமஸ்கிருதம் தேவநாகரிமையில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாச்சே. ராமேஸ்வரத்தில் சங்கரபடத்துல இருந்து உடச்ச போது அப்ப பெரிய தகராறு வித்தியாசம் தெரியல அந்த எழுத்து ரெண்டுக்கும். அப்ப இந்த எழுத்து ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி தான் கிரந்த அறிவியும் தமிழ் அறிவியும் உள்ளாதான் இருக்கு. தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு, அது 4 எழுத்து 6 மந்திரங்களுக்கு உச்சரிப்புல ஸ்பஷ்டமான ஓசை வரணும். அதுக்காக நாளா குறித்தார், அது பின்னால ஏற்பட்டது. மந்திரங்களை கையாளுவதற்கு ஸ்பஷ்டமான ஓசை உச்சரிப்பினுடைய துல்லியமான வேறுபாடு அது கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, எதுக்கெல்லாம் உச்சரிப்புல துல்லியமான வேறுபாடு கிடைக்கணுமோ அதெல்லாம் ஒன்னா நாளாக்குனாங்க. முதல்ல 4 இருந்து ஒன்னாகாது, ஒன்னாக இருந்தது வளர்ச்சி அடைகிற பொழுது 4. அதனாலதான் உங்களுக்கு அதுக்கு பேரு சமஸ்கிருதம் செப்பம் செய்யப்பட்டது. இவரும் 51 என்கிற பாகத்தை ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி இந்த வகுப்பு நமக்கு அமைந்திருக்கு. அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது மாத்திருக்கா புப்ப மாலை, நான் 51 பாமலர்களினாலே உனக்கு ஒரு மாலை சாத்த வேண்டும் என்று வேண்டுகிறார். இவர் 51 பகுதிகளினாலே இறைவனுக்கு ஒரு ஆரத்தை சாத்தியிருக்கிறார். ஒருவேளை இது கூட அவருடைய மனதை உண்டாக்கியிருக்கும். நான் 51 பகுதிகள் பாடல் என்னாலும் கூட 51 பாடல்களால் ஒரு மாலை மலர் மாலையை காக்க வேண்டும். ஆசை ஒரு பக்தரையும் மனோபக்கமான உவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞானபாசம் வீசி பிரகாசியாளிப்ப மாற்றிலோர் புத்தி அழிவாட மாத்திருக்கா புப்ப மாலை போல பிரபாட பாதத்தில் அடிவேனும். மீது வாழ்த்த முரல் வேடிக்கு தனவாரம் ஊர்வலீம பிரதாபமாக மூரி வேடத்தின் வழிபாடு வீசி வீரம் பயோரி வாழ்த்து வேக வேதித்து வருமாறு வீடமூடி பராறை நகர்த்து வீரவேல் தொட்ட பெருமாளே நான் மாத்திருக்கா புப்ப மாலை கோல பிரபாட பாதத்தில் அணிவேனும். அழகான பவளங்களைப் போல சிவந்திருக்கின்ற அந்த திருவடியிலே இந்த மாத்திருக்கா புப்ப மாலை ஆகிய 51 அக்ஷரங்களால் ஆகிய மாலையை நான் ஆரம்பப்பட்டு கேட்கிறார். இவர் 51 பகுதிகளாகிய ஒரு நூலை எம்பெருமானுடைய திருவடியில மலராக அதனால திரவி பின்னால 100 பாட்டு எழுதி வச்சு விட்டாங்க. இருக்க பழைய அனுபவியில 100 பாட்டு இருக்கு. 100 பாட்டு வாஜா தமிழ் அடிக்கடி சொல்லுவாங்க. அது 100 பாட்டு இல்லையா, 51 பாட்டு தான். இதில் கூட அசோகத்தில் கூட ஒரு 3 பாட்டு சேர்த்து விட்டாங்க. பாட்டை படித்து பார்த்தாலே அதுக்கு எந்த வித்தியாசம் தெரியும். மணிக்கவாசகருடைய வாக்குக்கும் அதுக்கும் இந்த அசோக பொதிகத்தில் இருக்கிற கடைசி வரிகள் அந்த 3 பாட்டிலையும் திரும்பி திரும்பி வரும். 2 பாட்டில் இருக்கிறது இதில் இந்த அசோக பொதிகத்தில் இருக்கிற வரி அப்படியே கடைசி பாட்டில் 5 எழுதுறது அவர் அடிகள் எழுதி வச்சிருக்கிற இந்த பாட்டு பாட்டு பாட்டு பாடினவன் சொல்றேன், மாணிக்கவாசகர் தங்களுடைய பாட்டு பிரபலமாக வேண்டும் என்பதனால பெரியவர்கள் பாட்டில் சேர்க்கிறது என்பது பிற்காலத்தில் ஒரு மரபு. அது இதிலிருந்து ஒண்ணு இல்லை, இது அது தொலைஞ்சது தொலைஞ்சதுதான் அவருக்கு. இதிலிருந்து ஒண்ணு இல்லை, என்ன இந்த மூணு பாட்டையும் நீங்க படித்து பார்க்கிற போது அந்த சுவை இங்கே போல இருக்கிறவங்களா பாட்டை தட்டி பார்த்து இது வந்து இல்லை பாட்டு இல்லை சொல்லுவாங்க. அம்பத்தூர்ன்ற பகுதியை வச்சு இறைவனுக்கு ஒரு ஆரமாக அது ஆக்கி, அதனால்தான் ஐம்பது வரும்பொழுது மேல ஒரு முகமுறையாக சொல்புராணத்தை எழுதி. அதனால இது பூராவும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வர் சோபுரத்தில் உள்ளார் திருவடிக்கு வள்ளுவர் வேட்க பணிந்து சொல்லிய பாட்டுன்னா நான் ஏற்கனவே சொல்லிய பாட்டு, இப்படி சொல்கின்ற பாட்டு அல்ல, அது சோபுராணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொன்னதல்ல, நான் ஏற்கனவே சொல்லிய பாட்டு இருக்கிறது அதனுடைய பொருள் உணர்ந்து உங்க விவகாரத்தில் அதை சொல்லியிருக்கேன். படிக்கிறவர்களுக்கு என்னென்ன விவகாரம் ஏற்படுமோ அத்தனைக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சில பேருக்கு புலன் தொந்தரவா இருக்கும், அதை விட சில பேருக்கு பெரும்பாலானவர்களுக்கு சுற்றம் தான் தொந்தரவு. அவர்கள் சொல்றாரு இல்லையா, மக்களே மணந்ததாரம் மற்றவர் நம்ம ஒம்பும் சிக்குலை அழிந்து ஈட்டன் தரம் படையும். அவருக்காக சொல்லல, அவருக்கு முன்னாடி கூட கிடையாதுன்னு சொல்றது நமக்கு நல்லா தெரியுது. அவருடைய சரித்திரம் சேர்க்கலாம் சொல்லியிருக்கேன். அதை விட வேண்டிய வாடிக்கையாளர்களுக்கு முன்னாடி கூட எல்லாம் கொண்டது கண்டிப்பாக எங்க போயிருந்தார் பெண்களை பற்றி சொல்லியிருந்தார். இந்த மையடி விழுந்து கிடப்பேன் சொல்லிட்டார்னா அவர் நம்மளா போகத்தான் போல இருக்கு, அவருக்கும் ஏதோ சம்திங் ராங் இருக்கு. மரபு என்னென்றால் இதுதான் பெரும்பான்மையா இருக்கிறபடினால அதை சொல்லி காண்பிக்கிறார்கள். நாம் இறைவனிடத்தில் நம்முடைய முறையீட்டை வைப்பதற்காக அவர்கள் அதை அவர்களுடைய அனுபவத்தை பாடுவது என்பது சில இடங்களில் அவர் அறிவாளர் நவலியில் வந்து குருவரனாகி அப்படின்னு சொன்னா அவருக்கு தான் சொல்ல முடியாது. நான் போய் அவன் குருபரனாகி வந்தான்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் பாடுற பாட்டு இல்லை, நடுவில் அவருடைய விஜயத்தை சொல்றதுனால தான் நமக்கு நம்பிக்கை ஏற்படுறது. ஓ மாணிக்கவாசகருக்கு இப்படி எல்லாம் சிவருமான் செய்திருக்கிறதுனால நாமும் சிவருமானுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் நமக்கும் சிவருமான் அந்த அளவுக்கு செய்வா சந்தேகமில்லைன்றதுக்காக தன் காரியத்தை நடுவில் நடுவில் வச்சு நம்ம முறையீட்டை நாம் எப்படி சிவருமானிடத்தில் சிகிச்சாய்க்கணும் அப்படி பாட்டு வருங்க. உடையானே இந்த தலை உள்ளே உள்ளவர்களும் பெருங்காவல் உடையார் உடையாய் இன்பாலும் சேர கண்டு இங்கு உள்நாடியில் கடையானையும் நெங்கு உருகாலையும் கல்லா மனத்தையும் கையாலே உடையார் குழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதாக குறித்தார். அவருடைய வரலாற்றுல ஒருமணியாக சிவபெருமான் எழுந்தவரை இருந்து உபதேசம் செய்து தன் கூட வந்திருந்த சிஷ்ய கூட்டமாக இருக்கக்கூடிய சிவகணங்களை எல்லாம் ஜோதியில் கலந்து போக முடியாது செய்து விட்டு அவர் சரியாக விட்டுவிட்டாரு. அந்த வரலாற்றை அனைத்தும் உடையார் குழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதாக முடித்தாயேன்னு நாம இறைவனத்தில் சொல்லலாம். நாம் இந்த குழுக்கூட்டை காத்துக்கொண்டு தானே உட்கார்ந்துருக்கோம். சில இடங்கள்ல அவருடைய அனுபவம் அவருடைய வரலாறு என்பது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரும். சில இடங்கள்ல அது அடியோடு பெற்றுட்டு அவர் என்ன பண்றார், நம்முடைய சேஷ்டைகளையே சொல்லி எவ்வளவு அலங்கோலம் உடையவனை அலங்காரம் உடையவனாக ஞாக்கப்படும். அதுவும் பல இடங்களில் அவர் வேலியவேள் மலர்கணைக்கும் வெள்ளகிச்சி பாக்கெரிய பானலார் கண்ணியர்க்கும் பனைத்துருகும் வாழ்ந்து நல்லா திருமலை இலக்கியங்கள்ல பெண்கள் இந்த மாதிரி காமத்தினாலே கஷ்டப்படுற மாதிரி பாடவே இல்லை. அங்கள் மேல வச்சு தான் பாடியிருக்கிறாரே தவிர அறிவியலாகட்டும் அறிவாளர்களாகட்டும் இதெல்லாம் பெண்கள் இப்படி மனிதர்கள் என்ன உயிர்ல ஆண்மன் இல்லாது கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் சொல்லலாம் இல்லையா, அவங்க இந்த பாட்டையே சொல்லிக்கிறாங்க வேற வழி. ஆனா இது அவர்களை சார்ந்தது அல்ல சொல்றவர். இணையால் உருவி கண்டாயமி நமக்கு இங்கோர் சஞ்சம் என்று மனையாளையும் மக்கள் தம்மையும் நம்பி ஓர் ஆறுபுக்கு நினையா சடை முடி நம்பன் உண்டாக செந்தியறையான் உளவும் என்ற மனையாளையும் மக்களையும் நமக்கு ஓர் சஞ்சம் என்று நம்பி நினையால் உருவி கண்டார் நினைக்காம ஒட்டுட்ட அப்போ மலையாள இருக்கிறார் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் திருநாவுக்கரசருக்கு சொன்ன மாதிரி மாணிக்கவாசகருக்கு சொன்ன மாதிரி அவர்களுக்கு சொல்லிவிடலாமே? அந்த காலம் திருநாவுக்கரசருக்கு சேர்க்கிறார் கதை எழுதி வச்சுட்டபடினால அது மீறி சொல்றதுக்கு அச்சமா இருக்கு. மாணிக்கவாசகருக்கு எழுந்தவர்களுடைய கதையை சேர்க்கிறாரை போல மதிப்பூடு செய்யாமல் விட்டு விட்டார்கள். அதனால மரமலடிகளே சொன்னார் மாணிக்கவாசகருக்கு மனை மக்கள் உண்டு சேர்க்கிறார போல ஒருத்தர் மாணிக்கவாசகருடைய வரலாற்றுனா கடவுள் மாமனிகளுடைய வாதவரடிகள் புராணம் திருப்புருந்துறை புராணத்தில் வருகிறது, திருத்துறை கோஷமங்கி புராணத்தில் வருகிறது. இப்படி பல புராணங்கள்ல இவருடைய வரலாறு திருவிழா போனோம் பரஞ்சோதி திருவிழாடல் நம்பி திருவிழையாடல் எவ்வளவு மாணிக்கவாசனுடைய வரலாறு வந்திருக்கிறது. அதில் எங்கேயும் அவருக்கு மனைவி மக்கள் இருந்ததாக சொல்லலை. ஆனால் மாணிக்கவாசகர் பாட்டு அப்படி வர்றதுனால பெண்கள் மயக்கத்தினாலே அவர் தளர்கின்ற காட்சிகளை பற்றி அவர் சொல்ற பாட்டுகள் அது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி சொன்னா இங்கு சொல்லுகிறாரே இவர் மனையாளையும் மக்கள் தம்மையும் நம்பி நினையால் ஒழி கண்டாய் எரியவே நமக்கு இங்கு ஒரு தஞ்சம் இன்று நமக்கு இங்கு ஒரு பற்றுக்கோடு அடைக்கலம் என்று கருதி மனைவியும் பிள்ளைகளையும் நினைக்கிறாயே மனதே. யார் பாடினாங்க? காரைக்காலம் யார் பாடினாங்க? அவங்களுக்கு புருஷன் இருக்கலாம், மனைவி எப்படி இருக்க முடியும்? நேர் ஊற்ற போனீங்கன்னா காரைக்காலம் யாருக்கு மனைவி இருந்திருக்கிறது பிள்ளைகளே வந்திருக்கிறது. யாராவது கேட்டாங்க அப்புறம் ஹோமோ சிக்ஸ் இருந்திருக்கலாம் அவருக்கு அதான் சொல்றாரு. படி பாடக்கூடாது. மக்கள் உயிரினுடைய துன்பங்கள் அவலங்களை எல்லாம் இந்த அடியார்கள் நம்முடைய துன்பமாக அதுதான் கருணை. இந்த கருணையில ரொம்ப மிஞ்சினவர் அருணகிரிநாதர். மிக மிக மோசமான மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை போல இறைவனத்தில் முறையிட்ட வச்சிருக்கார் இல்லையா? தமிழ்நாத்த ஐயர் அவர்களை பற்றி சொல்ற போய் சொன்னார், உங்களை பற்றி ரொம்ப குற்றம் குறையா உங்க தப்பு அதெல்லாத்தையும் சும்மா இந்த தப்பு அந்த தப்புன்னு சொல்லி உங்க பேர்ல நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, அவர்கள் என் தாயை காட்டிலும் பெரியவர்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்கள பற்றி என்னுடைய தாய் என் மனத்தை கையால் தான் எடுத்தாள், ஆனால் அவர்கள் வாயால் எடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கருணை இருந்தா சொல்ல முடியும். அருணிகிறார் பாட்டுல அவர் சொல்றார், எனையடைந்த ஊட்டம் எளிமிகுந்த விற்கும் எளிமிகுந்த விற்பு வலிமையா இகழிந்த அலைக்கும் உயரகன் குறைப்பொடி இருமலன் உரைக்கும் எவியோட கொஞ்சம் வீட்டியும் சுகரை இருந்தாலே பாம்பளிகள் பாடியும். இது வந்து சிக்கலான ஒரு விஷயம். ரெண்டு வியாதி மூணு வியாதியா தங்கலன்னு இவ்வளவு வியாதி அவர் சொல்றாரு. இவ்வளவு அவருக்கு இருந்த வியாதியா நம்ம வியாதி? இவ்வளவு வியாதி உடையவனாக இருக்கிறேன்னா என்னுடைய புலிகளை நீதித்து அருள் செய்ய வேண்டும் சொல்றார். இந்த பாட்டு நமக்கு இறைவனிடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை வைப்பதற்காக அப்படித்தான் இவர் பல இடங்களிலே
1: பாடினார். வாழ்க்கையில இந்த ரோகம் வரல மாதிரி சித்திரை ஈடுபடல அருணா வாழ்க்கையை
0: வாழ்க்கை வரலாறுல இருக்கிறது வேற சில சங்கடங்கள்லாம் இருக்கு. இங்க எழுதி வச்சதெல்லாம் அந்த தெலுங்கு கவிதையாகிய வேவலருடைய கதையை வச்சு அருணகிரிநாதர் கதையை எழுதியிருக்காங்க. இப்ப சமீப காலத்துல அந்த கல்வெட்டு ஆராய்ச்சிகள்லாம் பார்க்கிற பொழுது அவர் வந்து எங்க இருந்தார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதெல்லாம் இப்போ கல்வெட்டுகளின் மூலமாக வழங்கியிருக்கிறது. திருப்புகழ்லையும் அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கா சொல்ல வரேன். அசோக் பரிகத்தை பார்த்தீங்கன்னா அதுல உடுக்க உடுக்க காமரசன் தான் இருக்கும் ஆரப்பாட்டு. என்னன்னா அந்த பிரச்சனையே வருது. இவ்வளவு சொல்றதுனாலே இவருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. வரலாற்றை நாம் வந்து புராணங்களில் இருந்து பார்க்கிற பொழுது அவர் எப்படி எவ்வளவு ஊரில் சொல்லியிருக்கிறார்கள், குற்றமும் தொடரும் நீத்தேன். இவர் வந்து குதிரை வாங்கறதுக்கு போய் பணத்தை சிவனடியார்களுக்கும் திருக்கோயிலுக்கும் செலவு கொடுத்து அரசனுடைய கோபத்துக்கு ஆளாகி வருகிற பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அவரை சேர்த்த உறவினர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் குற்றமும் தொடரும். அவருடைய காலத்திலேயும் உலகத்திலே மக்கள் காம மயக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிலிருந்து விடுதலை அடைந்து இறைவனை அவர்கள் வேட்டி நிற்பதற்கு உரிய அளவுக்கு புரிய பாடல்களை அந்த மாதிரி இருக்கிறவங்கத்தான் தேவியவேள் மலர்கணைக்கும் வெள்ளகை செவ்வாய்க்கரிய பாணரால் கண்ணீருக்கும் பதைக்குள்ளும் பாணிந்து என்று தன்னுடைய மனதை பார்த்து சொல்லி இறைவனிடத்தில் அந்த முறையுடை இறைவன் இன்று போய் வாங்குடான் ஆனால் நீ மாலா வாழ்கின்றாயே அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு பொருத்தமா இருக்கு. நமக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கூட நீங்க விண்ணப்பம் பூர்த்தி செய்ய தெரியலன்னு சொன்னா ஏற்கனவே பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை காமிச்சு இதை பார்த்து இதே மாதிரி பண்ணிடுங்க அலுவலகங்களை மாணிக்கவாசகர் இறைவனத்துல என்ன அப்ளிகேஷன் போடுறாரோ அந்த விண்ணப்பத்தை பார்த்து நாம அப்படியே எழுதிக்கிறோம். அது வேண்டிய கூட இல்லை, அது ஜெராக் காப்பி நீங்க எடுத்துக்கணும் அதையும் சொல்லிடணும். இதுதான் கருணை. நான் கருணை பெற்றதோடு இல்லாமல் தன்னை போல எல்லா உயிர்களும் இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதற்காக தன்னை அந்த உயிரளவுக்கு தாழ்த்தி கொண்டு பாடுதல் அது கருணையுடைய அப்படி வந்ததுதான் இந்த அர்த்தம் பத்து பாடல்களை இறைவனை இன்றி என்னால் வாழ முடியாது. அன்னிக்குள்ள இருக்கிறவன் எப்படி வெளியில வரணும்னு ஆசைப்படுவானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில இறைவனை கண்டாலன்றி நான் இருக்க மாட்டேன் என்ற ஒரு துடிப்பு இருந்தால் இந்த வழிபாட்டிற்கு துடிப்பு நம்பிக்கை பக்தி ஒன்று சரணாகும். இந்த அன்புதான் இந்த நெறியில நமக்கு கட்டாயமே எப்படி இறைவனை பெறுவேன் இறைவனை பெறாமல் ஒரு நம்பு இருக்க முடியாது. பசி எடுத்தால் தோற்றம் சேர்ந்தவர் அந்த அவசரம் அப்புறம் நம்பிக்கை இறைவன் எல்லாவற்றையும் பார்க்க கொள்வார். இறைவன் பெரியவர், அவனை நோக்க அவன் சிறியவர், அவனால் தான் எல்லாம் பெற முடியும் என்று உண்மையான நம்பிக்கை இருக்கும். படித்தவனுக்கு அறிவு வராது. ஒரு மூலம் பெரியவர்கள் இங்கே சோதனமான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சந்தேகம் இருந்து சங்கீதத்துக்கு முக்கியமா ஒரு இடம் கொடுத்து வச்சிருப்பான். படிக்காத வச்சான் பாருங்க, அவன் அப்பவும் வெளியில வந்து பாவம் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து பார்ப்பான், நான் அவரைதான் நம்பி இருக்கேன், எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு விடுவான். படிக்கிறதுக்கு அந்த சந்தேகம் தான், அதுக்குதான் சொன்னார் அவர் அது நம்பிக்கை. அப்புறம் பக்தி, நாம் இருவரிடத்திலே காதலுடையவர்களாக இருப்பவர், அன்பியை பிரிந்து கடவுள் பிடிக்கிற மாதிரியாகும். கடவுள் பிடிக்கிறது கல்வியில் புகழும் நான் சொல்றது அன்புடைய கபடிகளை அந்த மாதிரி ஒரு துடிப்பு இருக்கணும். அதுதான் பக்திங்கிறது காதல் என்று இருக்காதான் சொல்லாரு. அதுக்கப்புறம் துடிப்பு நம்பிக்கை பக்தி, அப்புறம் தொண்டு, ஏதாவது ஒன்றை இறைவன் சார்பாக செய்வதற்கு படை கொள்ள வேண்டும் என்ற, அதாவது இறைவனுக்கும் தனக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தணும். கல்யாணத்தை காது வெட்டியாச்சுன்னு சொன்னா அவ காதல் விழுந்து கிடப்பான்னு எடுக்க முடியாது. அவளோட தனக்கு ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி அவனோட ஒரு லிங்க் ஏற்படுத்தணும். எப்படி வெளியில முன்னாள் ஒரு முடம் பூ அதை கேட்க முன்ன கட்டிக்கிட்டு என்ன கண்டேன்வான். ரொம்ப நகனத்து கூட கேட்கறது இல்ல, ஒரு முடம் பூ உண்டா, ஒரு சினிமா உண்டா, எழுத்தியாச்சு உனக்கு என்ன கொண்டாடி கேட்கலாம். இது மாதிரி இதுதான் இது அவளுக்கு நமக்கு ஏற்படுத்தி கூடாது. அதே மாதிரி அவள் வரத்துக்கு முந்தி ஊர் ரொம்ப எல்லாத்தையும் ஆழ்த்து கூடாது. வந்த உடனே ரொம்ப கலப்பா இருக்கீங்க சாப்பிடுங்க, அவரே கேட்டா கூட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவதான் மனைவி, தனக்கும் அவனுக்கும் இடையில உண்டாகுகிற ஒரு தொடர்பு, அது அறா தொடர்பாக இருப்பதற்காக தினத்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறி கொள்ளுகிற பொழுது அது நினைக்கும். அதுதான் தொண்டு. சிவபெருமானுக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னா நீ அவ்வப்பொழுது சிவபெருமான பார்த்து அதுக்காகத்தான் சிவபெருமான் அங்கே நீ இங்கே இருக்கண்டா, நான் நீ வந்து என்ன பாருந்தான் அப்படி சிவபெருமான் போய் தினம் பார்க்கணும். அதுக்காக கோயிலுக்கு போகணும், பராஸ்த மொழியோ ஆன்மார்த்த மொழியோ நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப சிவபெருமான வீட்டுல வச்சிருக்கீங்க, அங்க போய் பாக்குறீங்க. நான் போற அவசியம் நீ போய் வேண்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போங்க, சாமி பார்த்து போங்க அப்படின்னு. சாமிக்கா இங்கே இருக்காரு, நீ அதுக்காக ஒரு இடத்த தயார் பண்ணி அங்க வைக்கிறோம், அவரை அடிக்கடி போய் பார்க்கணும். ஓ அதுப்பியா அது ஞாபகம் இருக்கு. நீ சிவபெருமானுக்கும் நமக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு நினைக்க அந்த அன்பு அதுதான் தொண்டு. அதுக்கு மேல சரணாகு நாம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சோம். அடைக்கலாம் அடைக்கிறவங்க பாருங்க எல்லாம் இருந்து நான் புதுசாக சொல்லலை. சில பையன் என்ன பண்றான் கேட்டு போறான், இன்னமே பார்க்கிறான் இல்லை சின்ன தலையில பார்க்கறான். இங்கே ஏதாவது பொருட்கள் ரொம்ப அலங்காரமாக இவங்குவாங்க, அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு அதுவே ஒரு திட்டாயிடும். இதையும் வந்து அதுக்கு மாட்டேங்குது. ஒருத்திவாய் குடித்தவார் இதிலேயே சோர்ந்தவார் எனக்கே தேடி சொல்லி விட்டேன்றாங்க. இது யார் அவருக்கா இது மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு
2: விண்ணப்பத்தை அவன் செஞ்சாக்க வேண்டி நீ அனுப்புறதுக்கு எத்தனை விதமான விண்ணப்ப மாதிரிகள் எழுதி கொடுத்துருக்க, யாருக்கு எது சௌரியமா இருக்குமோ அந்த பாட்டை எடுத்து அவர்கள் என்ன சௌரியம், நான் உண்டு நீ உண்டு நாமும் தரித்து ஓத பா உண்டு. நிறைய பாட்டிருக்கிறது நம்மிடத்துல நம்முடைய குறைகளை இறைவிடத்துல முறையிடுவதற்கு. அதான் சமயாச்சாரியர்கள் நமக்கு செய்து கொடுத்த தன்னுடைய அனுபவத்தை சேர்த்து கொடுத்ததுனால நமக்கு இவருடைய வார்த்தையில இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறது. இவர் சொல்றது சக்தி, இவர் வெளியில போனால் நாம் குறைச்சு விடுவோம். அது காரணம் நடுவு நடுவில் இவருடைய அனுபவம் கூட வருகிறது, அதையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறார் நடுவிலே. அதனால் ரெண்டு போட்டு குழப்பாது இருக்கிறாருங்க. நமக்காக பாடுகிற பாட்டு நடிகரே நான் பெற்றிருக்கிறேன் இந்த விடயத்தை என்பதை தன்னுடைய அனுபவமாக இடையிடையிலே சொல்லிய காரணத்தினாலே
0: இவர் சொல்வதிலே நமக்கு ஆழமான நம்பிக்கையும் அழுத்தமான பிடிப்பும் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு அச்சப்பரியத்துல புரிதொன்றும் இல்லாத கூட்டம் தன் கூட்டல் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறுவார் அச்சூரி. எனக்கு அவன் அருளினான் தன் கூட்டை உங்களுக்கும் அருளுவான் ஆர் உருவார். நாம் வாழ்ந்ததெல்லாம் பின்னாலே ஒருத்தர் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்டது என்று ஞாபகம் இருக்கிறாரா? ஆர் உருவார் என்று கேட்கிற பொழுது என் வழியிலே வந்து இது யார் உருவார் அந்த ஏக்கம் வருகிறது. வழியிலே எல்லாரும் வரக்கூடாதா? இந்த ஒரு இடத்துல தானே நாம மாரடி படிக்கிறோம், மாணிக்காதர் ஞாபகப்படுத்திக்கிறோம், எல்லா இடங்களிலும் நடக்கலையே அப்படின்னு சொல்றோம்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு புகழ்துணை நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கதை

தாழ்சினுடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவ சில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த

உலகறிய விரித்துரைத்த செல்வாமலே குன்றத்தூர்.

எங்கள் பாக்கி அப்பயனாக்கியப்பயனா பரி குன்றைவாழ்கிடா நடி சென்னீருத்துவடி சென்னீருத்துவ ஹா

பாடுவார் பசிதீர்ப்பாய் பரவுவார் வினிகடைவாய் பாடுவார் பசிதீர்ப்பாய்

வளங்கனி கூறில் மல்ல வயலணிந்தாய வளங்கனி கூழில் மல்ல வயலணிந்தாய வளங்கனி கூழில் மல்ல வய

இளங்கிளையாரூரன் வனப்பகையாவனப்பன் இளங்கிளையாரூரன் வனப்ப

0: பக்தர்கள் குறையாமே பார்வதேவதே நாயன்மார்கள் திருவடி வாழ்கிறார் பெருமான் திருவடி வாழ்க
1: கருக்கடலாகிய அம்பலவானனுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே புகழ் துணை நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். சிறுவிலி புத்தூர் மன்னன் சிவமறையோர் திருக்குலத்தார். இவர் வந்து அரிசில் கரை புத்தூர், அரிசுல் நதி வந்த காரணத்தினால அரிசில் கரை புத்தூர் என்பது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிறது, அதை சிறுவிலி புத்தூர்னு சொல்றார். அந்த புத்தூர்ல அரிசிற்கரை புத்தூர்னு பேரு. அந்த ஊரில் அவதாரம் பண்ணவர் சோழ நாடு தான். சிவமறையோர் திருக்குலத்தார், சிவமறையோர்னா சிவாச்சாரியர், சிவபெருமானை பூஜை பண்ணுகிற உரிமையுடையவர்களாகிய சிவாச்சாரியர். அது காசிவர், கௌதமர், கௌசிகர், அகத்தியர், பரத்துவாசர் ஆகிய பஞ்சரிசி கோத்திரத்திலே வந்த பிராமணர். பிராமணர்களில் பல வகை, வேதனையில் இருக்கிற பிராமணர்கள், ஆகமனில் இருக்கிற பிராமணர்கள், அதையல்லாத மற்ற பிராமணர்கள், அதில் இவர் ஆகம நெறியில் நின்ற பிராமணர் புகழ் துணை நாயனார். அவரே சிவபெருமானை அரிச்சிக்கின்ற குலம், அது மாதுருபாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம் என்று சுந்தரரை சொல்லும்போது சொல்லுவார். அறுவரை வில்லாளி தனக்கு அகத்தடிமையாம். அறுவரை வில்லாளி என்று சொன்னால் மேருமலையே வரை என்றால் மலை, மேருமலையே வில்லாக வளைத்தவராகிய சிவபெருமானுக்கு அகத்தடிமை செய்வார். அகத்தடிமை செய்யும், இது அப்படியே சுந்தரர் பாகம், அகத்தடிமை செய்யும் அந்த நன்றான். அகத்தடிமைன்னா சுவாமிக்கு பக்கத்துல அகத்துல உள்ளுக்கு இருக்கு, புறத்தடிமை அகத்தடிமை. இப்ப நாம எல்லாம் புறத்தடிமை, அவர்கள் அகத்தடிமை. புறத்துல என்ன வெளியில இருக்கிறது, அகம்னா சுவாமி கிட்ட இருக்கிறோம். அகத்தடிமை செய்ய அந்த நன்றான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றார். மிக தளர் வீதி குடத்தையின் முடிமேல் விழுத்திட்டு நெடுங்குதல் வகுத்தவனுக்கு நித்தற்படி காசொன்று வருமென்று செய்த நந்தி புகழ் துணை கை புகச் செய்துகந்தி புலிலார் திருப்புத்தூர் புனித நீரே என்பது சுந்தர தேவாரம். இந்த வரலாற்று சுந்தரர் அப்படியே பாக்குற. அப்படி சிவபெருமானுக்கு அகத்தடிமையை செய்கின்ற ஆந்தனர் சிவபெருமானு முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற சிவாச்சாரியர். அதனுக்கு ஒருவர் தவை நிகர் இல்லார். அதனுக்குன்னா அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறதுல மிக கிடிக்காரர், அவர் சமானமானவர் இல்லை. அந்த மாதிரி சுவாமியை அவ்வளவு ஈடுபாடாக முறையாக பூசை செய்தல், அன்போடு பூசை செய்தல், சுவாமியை பூசை செய்யறது, ஆகம விதி தவறாமல் பூசை செய்வது, அன்போடு செய்வது, அதுக்கு வேற வேறு யாரும் சமானம் இல்லாதவர்களாக இவர் இருந்தாருங்கிறார். இருந்தாருன்னா அவ்வளவு திறமையாக, அவ்வளவு உரிமையாக, அவ்வளவு அன்பாக பூசை செய்வார். உலகத்து பரந்தோங்கி திருப்புருவரிய புகழ் நீடு புகழ் துணையார் என்னும் பெயரார். அதனால அவர்கள் எல்லா அவரை எல்லாரும் பாராட்ட அதன் மூலமாக அவருக்கு புகழ் துணை என்கின்ற பெயரும் வந்தது. புகழே அவருக்கு துணை, புகழே அவருக்கு துணை, புகழ் துணை. தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் ஒளிவிடு நாள். தங்கோனாகிய சிவபெருமானை தவத்தின் காரணமாக வழிபாடு செய்கிறார். அது இந்த வழிபாடு என்பதுதான் நம்முடைய சைவத்தில் பக்தி நெறியிலே பொதுவாக சைவத்தில் அது சிறப்பாக அந்த செயலை சொல்லுவோம். மனிதனுக்கு பல வகையான தொழில்கள் இருக்கிறது, பல வகையான காரியங்கள் எல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தால் உண்பதும் உறங்குவதிலையும் முடிந்துவோம். பல வகையான தொழில்கள், பல வகையான காரியங்கள், பல வகையான அலுவல்கள், எத்தனை எத்தனையோ வகையான தொடர்புகளை உடையவனாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இத்தனை தொடர்புகளும் உடலுக்காகவே முடிந்து விடுகிறது. உடலுக்கு உணவு தேடுவதும், தேடிய உணவு உண்பதும் உண்ட பிறகு உறங்குவதும் பிறகு காலம் வந்தா இறந்து போவதுமாக உலக வாழ்வு நடந்தது. இதுதான் உலக வாழ்வு. மக்கள் எல்லாருக்கும் இது பொதுவாக இருக்கிறது. இதை எண்ணி பார்த்த இதுல பிரயோசனம் என்னன்னு கேட்டா ஒன்னும் தெரியல. என்ன பிரயோசனம் என்று கேட்டால் உணவு அவசியம்தான். அதிச்சா உணவு சாப்பிடுறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம், அப்புறம் இடைவேளையில என்ன பண்றோம்னா ஏதோ பாடுபடுறோம். எப்படியே பசிச்சா சாப்பிடுறோமா, அப்புறம் உறக்கம் வந்தா என்ன பண்றோம், உறக்கத்தையும் தடுக்க முடியல பசியையும் தடுக்க, ரெண்டையும் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் வேண்டிய ஆதாரமாயிருக்கிற பொருளை இடையில தேடுங்க. உணவுக்காக பொருளை தேடுதல், அதை பக்குவப்படுத்துதல், அதை உண்பது. அப்புறம் காலையில எழுந்திருச்ச அதுதான் வேலை. இப்படியே காலம் எல்லாம் விவகாரம், வெகு ஜென்மங்கள் போயிருக்கு. வெகு ஜென்மங்கள், ஒரு கோடி இரண்டு கோடி அல்ல, எத்தனையோ கோடி ஜென்மங்கள், எத்தனை கோடி ஓடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவே எதுவோங்கிறார் அருள். வைத்தீஸ்வரனுக்கு எத்தனை கோடி போனது அளவு, அதுக்கிடையில என்ன எவ்வளவுன்னா அளவில்லாத எண்ணங்கள். அளவில்லாத எண்ணம்னா உலக பொருளை பற்றி தேவையும் இல்லை. உலக பொருளை தேட வேணும், சேர்க்க வேணும், அப்படி போடணும், இப்படி போடணும் என்று. அது அவ்வை பாட்டு என்ன பண்ணா, உண்பது நாளி நாளிதான் ஒரு முடி. இப்ப இல்லாதவ என்ன பண்ற, ஒரு முடி அரிசி திங்கிறேன் ஒரு நாளைக்கு, கோடீஸ்வர ஒரு மூட்டை அரிசி திங்கணும் இல்ல, இல்லாதவன் தாயா ஒரு முடி அரிசி திங்கிற, கோடீஸ்வரனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா ஒரு மூட்டை அரிசியாவது திங்கணும் ஒரு நாளைக்கு. உண்ண முடியல, உள்ளதையே உண்ண முடியல. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிதுன்னார். அதை அவைப்பாட்டு சொன்ன நாளினா ஒரு படி, உண்பது நாளி உடுப்பது நான்கு மூலம், 80 கோடி நனைந்து எண்ணுவனம் எண்ணமா, 80 கோடி கண்புரைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணிற் களம் போல சந்துணையும் சஞ்சலவேயா. அதனாலே வந்து இந்த மனிதர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம் கூடி எண்ணி பார்த்தால் யோசிக்கும் வேளையில் பசி தீரும் என்பது உறங்கு உருவாக முடியும் தாய் மனசு. யோசிக்கும் வேளையில் பசி தீரும் என்பது உறங்கு உருவாக முடியும், எல்லாம் கூடி இதுக்குள்ள முடிஞ்சு போகுது. பசிக்கு பசியினால் நீதூரப்பட்டே ஈட்டி பலர்க்குதவர் அது ஒளிந்து பவளவாயார் வசியினால் அகப்பட்டு விழா வானவர் ஒன்று நாம அஞ்சும் சொல்லி கசிவினால் தொடுபடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறிய காணலாமே என்பது அப்பர் தேவன். இப்படி மனித வாழ்க்கை இதோடு முடிந்து போவது மனித வாழ்க்கை அல்ல, இதற்கு மேலாக கடவுளை வழிபாடு செய்தல் என்பதுதான் மனித வாழ்க்கை. முன்னே சொன்ன வாழ்க்கை எல்லா ஜென்மங்களுக்கும் புரியும், ஆடு மாடு நாய் நரி கோழி எல்லா பிராணிகளுக்கும் இந்த முன்னே சொன்ன இது உணவு தேடுவது உண்பது தேடுவது உண்பது தேடுவது உண்பது எல்லா பிராணிகளுக்கும் ஒத்த செயல். அதாவது சரீரத்துக்கு தகுந்தவாறு அது புத்திக்கு தகுந்தவாறு தேடுது உணவு, அப்படித்தானே. புருவி எவ்வளவு தூரம் பறந்து போகுது, காகம் எவ்வளவு தூரம் பறந்து போகுது, பறந்து போய் இறை தேடி உண்ணுகிறது. நாம அது மாதிரிதான் நம்ம செய்தி தகுந்தா போல பறந்து இறந்து வச்சு எப்படியோ உண்ணுகிறோம் உறங்குகிறோம். அதனாலே இந்த செயல்களுக்கு இடையிலே கடவுளை உணர்ந்து கடவுளை வழிபாடு செய்தல், கடவுளை வழிபாடு செய்தல், கடவுளை மனசாரணித்தல், வாக்கினாலே வாழ்த்தல், தலையினாலே வணங்குதலாகிய இந்த ஒரு செயல்தான் மற்ற பிராணிகளுக்கும் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசமே, வேறுபாடு. மனுஷனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா இந்த செயல். இந்த செயல் இல்லைனா இது அது உண்மைதான், இது அது உண்மைதான். அதனாலே அந்த வழிபாட்டு என்கின்ற அந்த செயலுக்கு முன்னே பிறவியிலேயே அந்த அந்த அந்த துறையில ஈடுபாடு இருக்கவனும் அதுக்கு வேண்டிய ஒரு ஆதாரம் தவம் இருக்கணும். அது தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுவாள் என்கிறார். தவம் உடையாருக்கு தவம் உண்டாகும், தனமுடையாருக்கு தனம் உண்டாகும். அது தவமும் தவமுடையாருக்காகும், அவன் அது அதனை மேற்கொள்ளுது என்பது திருக்குறள். அகிலார் அவன் அதனை மேற்கொள்ளுது என்பது திருக்குறள். தவமும் தவமுடையாருக்கு ஆகும். அதனால தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடு நாள் பொங்கோதை ஞாலத்து வர்க்கடமாய் பசி புரிந்தோம். ஏகையாலே நாட்டிலே அப்பொழுது வர்க்கட வர்க்கடம் என்று சொன்னால் மழையின்மை, மாறி பெய்யாமல், அதனாலே வந்து உணவு குறைந்து போய் அதனாலே மக்கள் பசியினால வாடினார்கள். எங்கோ நான் தன்னை விடுவேன் அல்லேன் என்று எறாப்பகல். அதனால இவரும் அந்த பசியினாலே வாடினார், பசியினாலே வாடினார், பசியினாலே வாடினார் என்றால் அதற்கு மேல பூஜை பண்ணணும், சாமியே பூஜை பண்ணணும். அது அவர் என்ன பண்ணாருன்னா, எங்கோமான் தன்னை விடுவேன் அல்ல, அதனால பசி வந்துருச்சுன்னு சொல்லி நான் பூசையை விடமாட்டேன், உண்ணினும் பசிப்பினும் உறங்கினு ஒன்மலர் அடியாலாது உறையாதென்ன, கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆடு மாறி இவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனேன்னு திருஞான சம்பந்தர் வாழ்றார் அல்லவா. அது பசியா இருந்தாலும் உன்னை வழிபாடு பண்ணாம இருக்க மாட்டேன், சாப்பிட்டாலும் சரி பசிச்சாலும் சரி என்கின்ற வைராக்கியத்தினாலே கொங்காறுவன் மலர் கொண்டு உயிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார். அதனால மலரும் புனலும் கொண்டு சுவாமியை அர்ச்சனை கொள்கிறார், பூசையை விடாம செய்கிறார், பூசையை விடாம செய்கிறார். மாலையனுக்கு அரியான மஞ்சனம் ஆட்டும் குரு, நாராயணனுக்கு அரியான ஆகிய சிவருமான மஞ்சனம் என்கின்ற அபிஷேகம் தீர்த்தம் கொண்டு வந்து அந்த நதியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பூசை கொண்டு அந்த கோயிலாம் தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் அந்த தைக்கு மேலே கண்ணப்ப நாயனார் ஊர் பூஜை முடிச்சுக்கிட்டு அந்த கோயிலெல்லாம் போய் தரிசனம் போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை வர வேண்டாமா? தையில நம்ம கண்ணப்ப நாயனார் ஊர் பூஜையை முடிச்சுக்கிட்டு கட்டாயம் போய் அதெல்லாம் தரிசனம் பண்ணணும். அதனால நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எந்த நாட்டிலையும் கிடையாது. இளமை அதிசயம் நிகழ்ந்தது, நாயன்மார்கள் இருந்தது, அருளாளர்கள் இருந்தது, மகான்களால பாடல் பெற்றது, தேவர்களால பூசிக்கப்பட்டது, அப்படிப்பட்ட மாலையனுக்கு அரியானை மஞ்சனா ஆட்டும் பொழுது பூஜை பண்றோம்னு வச்சுப்பா, எதுனால பூஜை பண்ற? உடம்ப வச்சுதான் பூஜை, சுபத்தை வச்சுதான் சித்திரம் எழுதுறதுன்னு ஒரு படம் முடியும். சரீரத்தினுடைய துணை கொண்டுதான் எல்லாமே செய்ய முடியும். தமஞ்சீரனா எதை கொண்டு சரீரத்தின் துணை கொண்டுதான் சரி திருமலரும் உடம்பினை முன்ன இடுக்குன்றது இருந்தேன், உடம்பு ரொம்ப மோசம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் அது உடம்புக்குள்ளே ஒரு உறுதி பொருள் கண்டு விட்டேன்னாரு. என்னையா உறுதி பொருள்னா உடம்புலேயே உத்தமன் கோயில் கொண்டார். இவ்வளவு அருமையா வச்சிருக்காரு, சொல்றவருன்னா சாதாரணால அல்ல, கைலாயத்திலிருந்து வந்து திருவாவூர்துறையில் 3000 வருஷம் இருந்து 364 நாள் தூங்கிட்டு 364 நாள் தூங்குறது ஒரு நாள் விழிக்கிறது, விழிச்சனைக்கு 100 ரூபாய் அப்படின்னா அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கு, 364 நாள் தூங்குறது ஒரு நாள் விழிப்போம், விழிச்ச போது 1 ரூபாய். இந்த பாட்டு உடம்பினை முன்ன இழுக்கின்றிருந்தே, இழுக்குன்னா மோசமானது, மோசமானதுதான் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், இப்ப மோசமான உடம்புக்குள்ள ஒரு உறுதி பொருளை கண்டேன் கண்டேன். என்னையா உறுதி பொருள்னா உடம்புலேயே உத்தமன் கோயில் உண்டான், உடம்பினையானிருந்து ஓம்புகின்றேன், இந்த உடம்புக்குள்ளதான் உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறார். அது சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சொல்றார்களோ மாணிக்க வாசகர், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், இறைவனே என்னிடம், இறைவனே என் உடலிடம் கொண்டாய், இறைவனே நீ என் உடலிடம் கொண்டா இனி உன்னை என்ன இறக்கிறேன் சொல்றாரோ மாணிக்கர். அதனாலே பரமேஸ்வரன் புறத்திலையும் இருக்கிறான் அகத்திலையும் இருக்கிறான், புறத்திலையும் இருக்கிறான் அகத்திலையும் இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான்லாம் சொல்றோம் இல்ல, அதனாலே இப்படி சாமி உள்ள இருக்கிறார். அதுல ஒண்ணும் போடாது இல்ல, அது என்ன நமக்கு அவர் காட்டல, உள்ளதாண்டா இருக்கிறேன்னு நமக்கு தெரியற மாதிரி செல்லல, எல்லாட்டி கூட நம்ம கண்டுபிடிச்சு விட்டோம், நீ உள்ளதா இருக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு விட்டோம். இப்படியே ஞான சம்பந்தம் முதலான அருளாளர்கள் வாக்கின் மூலமாக இவர் உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், இந்த வீட்டுக்குள்ளதான் இந்த திருடர் இருக்கிறான் என்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஒன்று மாற்ற முடியாது, கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சது ஒன்றும் தப்பே கிடையாது. இது நீ வெளிப்படுற நினைக்கப்படு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, அவனை வழிபாடு செய்து மறவாது வழிபாடு. அதனாலே உடம்பினாலே தான் தவம் செய்ய முடியும், உடம்பினாலே தவம் செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கணும் இல்லை, உடம்புக்கு வேண்டிய பொருளை எல்லாம் கொடுத்து அதை திடமாக வைத்து அது நம்ம சொல்லக்கூடிய கிராப்ல அது பண்ணணும். தவத்துக்கு வேண்டிய ஆதாரம் எது வந்தால் உடம்பு தான். தவம் செய்யறதுக்கு எது ஆதாரம்? உடம்பு தான். டாக்கனால வாழ்த்து, கண்ணால தரிசனம் பண்ணு, கையினாலும் கூப்பிடுனா உடம்பு தான் செய்யுது எல்லா வேலையும். அதனால அந்த உடம்பு சக்தி இருந்தா தான் அந்த காரியங்கள்லாம் செய்யும். சக்தி இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால சக்தி எதனால வரும்னா உணவுனால தான். உணவு இல்லைன்னு வச்சுக்க, எகுதிகாரன் உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சமர்த்தெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம பசி வந்துட பத்தும் பறந்து. மானம், குலம், கல்வி, வன்மை. மானம், குலம், கல்வி, உயர்ந்த குலம், ரொம்ப பெருமையுடையவன். வன்மை, அறிவு, உடைமை, தானம், தபம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காபுறுதல், பத்து பசி வந்துட பறந்து என்பது அளவுபாடு. ஆகையினாலே அப்படி ஒரு சிவபெருமான அர்ச்சனை பண்ணியிருந்தாரு, பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலத்தில் உணவு அரிதாக போய்விட்டது. இவருக்கு உணவு அரிதாக போய்விட்டது. பசியோட செய்தார். சில நாள் பசியோடவே சாமிக்கு பூஜை பண்ணார். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் சால ஊரு பசிப்பினியால் வருந்தி நிலை தளர்வீது. பசி வந்துட்டா கண் நீளம் பூத்து போயிடும். கண் நீளம் பூத்து போறது, வாய் போல இருந்து போறது, காதரக்கு போறது, சுவாசம் விட முடியாமல் இருப்பது, கால் பின்னால் ஆடு, இதெல்லாம் பசியினால வருகிற நிகழ்ச்சி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது எப்படி குடம் தண்ணி கொண்டு வந்து சாமி மேல ஊத்தாங்க? அப்படி இருக்கும்போது தண்ணி குடத்தை கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போதே தண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டாரு. வந்து கோல நிறை புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை. புனல் தாங்கிய தண்ணீரை தாங்கி இருக்கிற குடம் தாங்க மாட்டாமை. ஆலமணி கண்டத்த முடிவு இது விழுந்தவர். அப்படி இவர் ஊத்தினார் தண்ணியே, அப்படி ஊத்த போனாரு, தாங்கி பிடிக்க முடியல. அப்படி இருக்கிற விழுந்துட்டார். குடமும் விழுந்துருச்சு, அவரும்
2: சங்கரந்தன் அருளாளோர் துயில் வந்து தவையடைய.
1: அப்படி விழுந்தா விழுந்தவர் சிவபெருமானுடைய அருளினால தூக்க முடிச்சனர்.
3: பசி கறக்கம் சொல்லுவாங்க, நல்ல பசியில்.

0: உலகுலாம் என்னையுடன் நீங்கி எழுந்திருந்தார். அப்படி இந்த பஞ்சகாலம் போற வரையிலும் படியில உனக்கு காசு வைக்கிறேன், நீ எடுத்து அதை கொண்டு உணவு உண்டு உண்டு நம்மை பூசிப்பாயாக அப்படின்னு அருள் பண்ணினார். இப்படி அந்த வாசகத்தை கனவுல கேட்ட உடனே எழுந்தாரு. காசு இருந்துச்சு, தெம்பு வந்துருக்கு. சாமி சொன்னா அப்புறம் தெம்பு வருது வந்துச்சு. இப்படி படிக்காசுன்னு பல பேர்த்து கொடுத்துருந்தாரு. திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கிறது இருக்கும், நம்ம திருவள்ளிமலையில கொடுத்தது நல்ல சான்றுகள் நிறைய இருக்குது. அவங்களும் சொல்றாங்க, வாசி தீரவே காசு நல்வே மாஜி நிழலையே என்பது ஞானசம்பந்தர் பாட்டு. சுந்தரர் அதை நல்ல வலியுறுத்தி பாடுறார். சுந்தரர் ஒரு சரித்திர ஆசிரியர். சுந்தரர் சரித்திர ஆசிரியர், தேவாராசிரியர் மாத்திரம் இல்லை சரித்திர ஆசிரியரும் கூட. திருவள்ளிமலையில தேவாரத்துல பாடுறாரு. நீ தமிழோடு இசை கேட்கணுங்கிற பிரியத்தினாலே அவங்களுக்கு காசு நிதம் கொடுத்து இல்லை, நானும் பாடுறேன் தமிழ் பாடுறேன் இசையோட பாடுறேன் எனக்கும் காசு கொடுக்காமே அப்படின்னு பாடுறார். பரந்த பாரிடம் பலி பற்றி பார்த்துணும் சுற்றம் சுற்றமாயினே தெரிந்த நான் மறையோர்கிடாகிய திருமணலை இருந்து நீர் தமிழோடு இதை கேட்டு இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கு அருள்வீரே. அப்படி திருவள்ளிமலையில அவர்களுக்கு காசு கொடுத்தார். அது போல இவருக்கு தினந்தோறும் அந்த பீடத்துல ஒரு காசு இருக்கும். பெற்ற உகந்தேறுவார் பீடத்தின்கள் ஒரு காசு அற்ற அடங்கிட அளிப்ப அன்பரும் மற்றது கை கொண்டு உற்ற விரும்பதி இதனால் உணர்வு உடம்புடன் உகந்து நுற்றுணர்வு தலை நிரம்ப முகமலர்ந்து கழி கூறுங்க. தினம் காசு கிடைச்சது. அப்புறம் காசுக்கு தானியத்தை வாங்கினாரு, உணவுப் பொருளை வாங்கினாரு. அந்த உணவுப் பொருளை உண்டு உண்டு சாமியை நல்லா பூஜை பண்ணினார். அந்நாள் ஊழ் என்னாலும் அடித்த காசது கொண்டே இன்னாத பசிப்பினை வந்து இருத்த நாள் நீங்கியவன் மின்னாசெஞ்சடையாருக்கு மெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரதுல புனிதரடி நிலவு சேர்ந்தார். இப்படியாக அவர் திருத்தொண்டை செய்து தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியாக புனிதராகிய சிவபெருமானுடைய திருவடி நிலையிலே சேர்ந்தார். பந்தனையும் எல்வரால் வாகத்தார் திருப்பாதம் வந்தனையும் மனத்துணையார் புகழ் துணையார் கடல் வாழ்த்தி சந்தனையும் மணி பயத்து தனி வீரர் ஆந்தலைவர் கொந்தனையும் மலரணங்கள் கோட்புலியார் செயல் உரைப்பாம். அதனால இப்படி அந்த புகழ்துணை நாயனாருடைய திருவடியை வாழ்த்தி அதற்கு மேல கோட்புலி நாயனாரை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்றார். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: நம சிவாய் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: மன்னவனே ஒன்று மாறறியாச்சிறியேன், நான் உன்னை வந்து ஒன்ற வேண்டும். ஒன்றுதல்னா திருவடியிலே சம்பந்தப்படுதல், திருவடியை சேரும். திருவடி அடைய நான் சேர தெரியாதவனாய் இருக்கிறேன். மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டாய், ஆகவே மகிழ்ச்சி மின்னவனே மகிழ்ச்சியினாலே மின்னல் போல் பிரகாசிக்கின்ற பெருமானே விட்டுழுதி கண்டாய், என்ன கைவிட்டுடாதே சுவாமி. மிக்க வேதமை நூல் சொன்னவனே, வேதம் சொன்னவன் இறைவன் வேதத்தை தன் திருவாயால் சொன்னார், வேதத்தை அருளி செய்தார். அந்த வேதத்தை மட்டுமல்ல மெய்நூல் ஆகமங்களையும் சொன்னார். மேதம் மெய்நூல் சொன்னவனே, அதுக்கு வேதத்தையும் ஆகமங்களையும் சொன்னவனேன்னு அர்த்தம். வேதமையினூல் என்று சேர்த்து வேதமாகிய மெய்நூலை சொன்னவன் என்ற ஒரேடியா அர்த்தம் சொல்லலாம். வேதம் என்பது ஒரு சத்தியமான நூல், அழியாத மெய்நூல், உண்மை நூல். இருந்தாலும் வேதமும் அந்த வேதத்தின் வழிப்பட்டதாக இறைவனாலே சொல்லப்பட்ட ஆகமமாகிய மெய்நூலும் இறைவன் சொன்னான். இறைவனுக்கு அஞ்சு முகம். அஞ்சு முகங்களிலே கீழே உள்ள நான்கு முகங்களினாலே நாலு வேதத்தை சொல்லிட்டார். இந்த கீழ் உள்ள முகத்துக்கு மேல் இருக்கிற உயர்ந்த முகம் ஈசானம் ஒரே முகம். அந்த ஒரே முகத்தினாலே 28 ஆகமங்களை சொல்றார்.

வேதத்தை விட ஆகமம் சிறப்பு. கீழ்வகுக்களை விட உயர்ந்த வகுங்களினாலே சொல்லப்பட்டதனாலே ஆகமத்துக்கு சிறப்பு. அதனால ரெண்டும் சொல்றார், வேதம் ஆகமம் ரெண்டும் சொன்னவனே. வேதம் மேனூல் சொன்னவனே, சொற்கழிந்தவனே. சொல்லால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ வேதத்தையும் ஆகமத்தையும் சொன்னாலும் அந்த வேதத்தையோ ஆகமங்களையோ வைத்துக் கொண்டு உனக்கு இதுதான் இலக்கணம் என்று வரையறுத்து முடியுமா என்றால் சொல்லாலே வரையறுக்க முடியாது. சொல்லுக்கு அப்பால் பட்டவன், அதான் சொல் கழிந்தவன். மாற்றம் மனம் கழிந்த மறையோனே சோபுராணத்தில் சொல்றார். மாற்றம்னா சொல், அதான் இங்க சொல் கழிந்தவனே, சொல்லுக்கு அப்பாற்பட்டவனே. சொல் கழிந்தவனே, கழியா தொழும்பரு முன்னவனே. உன்னை விட்டு பிரியாத அடியார்கள், அந்த அடியார்களது தொழும்பை ஏற்றுக்கொள்கின்ற முன்னவன் தலைவனே. உன்னை விட்டு பிரியாதவர்கள் தொழும்பர், தொண்டு செய்கிறவர்கள். தொழும்புனாலும் தொண்டுனாலும் அடிமைனாலும் ஒன்றுதான். அடியார்களே, அந்த அடியார் பணியை ஏற்றுக்கொள்கிற தலைவனே, பின்னுமானவனே. நீ முன்னானவன் மட்டுமல்ல, பின்னுமாய் இருக்கிறாய். அதாவது முன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனேன்னு பின்னே ஒரு பகுதியில சொல்லப்போற திருவம்பாவில. ஆகவே இதற்கு முன்னே எத்தனையோ பழைய பொருள் இருந்ததே, அதற்கும் பழைய பொருள் கடவுள். இனி வரப்போகிற புதுப்பொருள் இருக்க, அந்த புதுப்பொருளுக்கு அடுத்தாப்போல் தோன்ற புதுப்பொருளாகவும் இவன் இருக்கிறான். ஆகவே இவன் எல்லாத்துக்கும் முன்னே எல்லாத்துக்கும் பின்னே இந்த ரெண்டையும் வைத்து இங்கே சொல்லுகிறார். முன்னவனே பின்னவனே, பின்னும் ஆனவனே. இம்முழுதையுமே, இந்த உலகம் முழுதையுமே நீ முன்னவனாக இருக்கிறாய், இந்த உலகம் முழுவதற்கும் நீ பின்னவனாகவும் இருக்கிறாய் என்று சொன்ன. முழுதையில் வேற்கண்ணியர் என்னும் மூறித்தழல் முழுகும்

பரில் கூட்டிடு சோத்து எம்பெருமா எம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் முன்னை பாடுவனே. முழுது அயில் வேல் கண்ணியரு என்னும் மூரித்தழல் முழுகும் விழுதனையேனை. பெண்கள் அவருடைய கண் எப்படிப்பட்டது என்பதை இங்கே சொல்ற. முழுது முழுமையான, அயில் கூர்மை பொருந்திய, வேல் வேலை போன்ற கண்ணிய கண்களை உடையவர். அந்த பெண்களுடைய கண் வேல் போன்றது, கூர்மையானது, முழுசு கொஞ்சம் கூட உடையாத அப்படியே முழுசா இருக்கிற ஒரு வேல் போன்ற கண்ணை உடையவர். கண்ணியர் என்னும் மூரித்தழல், அந்த பெண்கள் முழுவதுமே நெருப்பு. அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளுமே சுட்டெரித்து விடக்கூடிய கொதிக்கிற நெருப்பு. மூரித்தழல் கொடுமையான நெருமூரினா கொடுமை, கொடுமையான ஒரு நெருப்பு. அந்த தழலுக்கு முன்ன நான் எப்படி போனேன், நெய் மாதிரி போனேன். நான் நெய்யா அந்த தழல் நெருப்புக்கு முன்னே போனா என்ன ஆயிடும், உருகி போயிடும். ஆகவே பெண்களுக்கு முன் போன நான் உருகி போனேன், அந்த பெண்களில் தளத்திலே மயங்கி விட்டேன் என்பதற்காக இந்த ஓமையை சொல்ல வர. மூரித்தழல் முழுகும் விழுது அணையேனே, தடலின் முன்னே போய் விழுந்து முழுகி போனே. விழுது விழுதுனா நெய், விழுது அணையேனே நெய்யை போன்றவர். நெய் நெருப்புல விழுந்தா என்ன ஆகும், உருகி ஓடிப்போ. அது போல நான் உருகி வீணாய் போனேன். விழுதி கண்டாய் அவ்வளவு மோசமான என்னை, நீ கைவிட்டுடாதே பெருமானே. நின் பெருமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு என்னை, உன் அடியாரோடு சேர என்னையும் அடியாரா ஆக்கு என்று கேட்க. அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள், நின் பெருமலர்த்தாள் உன்னுடைய வாசனை வீசுகின்ற திருவடி, வெறி வாசனை தாள் திருவடி, மலர்த்தாள் இறைவனுடைய திருவடியை சொல்லுகிற போது அது பூ போன்றதென்றும் அதற்கு ஒரு வாசனை இருக்கிறது என்றும் பலரும் சொல்லுவார்கள். விநாயக கடவுளை எடுத்த எடுப்பல முதல் வரியிலேயே சீத களவ செந்தாமரை போம் பாதம், சீதம் குளிர்ச்சியும் களவம் வாசனையும் செந்தாமரைப்பும் செந்தாமரைப்பூவை போன்றதுமான பாதம். அந்த பாதமானது குளிர்ச்சியா இருக்கு, பிறகு களவம் வாசனை அடிக்குது, தாமரப்பூ போல இருக்கு என்று மூணு அடமொழி சொல்லித்தான் பாதத்தை விநாயகர் பாதத்தை சொல்ல வர. அதே மாதிரி திருவாசகத்துல பல இடத்துல திருவடியை சொல்லும் போது வெறியார் மலர்த்தாள் வாசனை வீசுகிறது, விரை மலர்த்தாள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவார். விரை மலர்த்தாள் வாசனை வீசுகிற தாள், அது என்ன, இப்ப பூ எடுத்தா மோந்தா வாசனை அடிக்குது, அதுபோல சுவாமியினுடைய காலம் மோந்தா வாசனை வருமா என்ன அப்படின்னா, அந்த வாசனை என்பது ஞானம், ஞான மனம். அங்க போனா அறிவு, அறிவு வாசனை அடிக்கும். அங்க போனா அறிவை நமக்கு வந்துடும், அந்த வாசனை நமக்கு அறிவை உண்டாக்கி, அறிவென்ற மனம். அதனால அங்கே வாசனை என்று சொல்வது இந்த பூவுக்கு பூவிலிருந்து வருகிற வாசனை அல்ல, அது ஞான மனம். ஞானம் என்றதற்கு பொருள் கொள்ள வேண்டும். வெறி மலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில், உன் திருவடியை வணங்கி வணங்கி வணங்கி அவர்கள் எந்த வானத்துக்கு போகிறார்களோ, செல்வான தொழும்பரு அவர்கள் செல்லுகின்ற வானத்தை உயர்ந்த இடத்திலே இருக்கிற தொழும்பர் அடியாரை, தொழும்பரில் அடியாரை போல கூட்டிடு, அந்த அடியாரை போல என்னையும் உன் திருவடியிலே கூட்டிக்கொள், அல்லது அடியாரில் கூட்டிடு அடியாரோடு என்னையும் சேர்த்து. அந்த அடியாரை எப்படி உன் திருவடியில வச்சிருக்கிறியோ அந்த அடியார் கூட்டத்தோடு என்னையும் உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று கேட்கிற. எனவே இதற்கு முன் பல அடியார்கள் இறைவன் திருவடியை சேர்ந்தார்கள் என்றும், அந்த வரலாற்றை கேட்ட மணிவாசகருக்கு தானும் அந்த அடிக்கு போக வேண்டும் என்றும் விருப்பம் மேலிட்டார். இவர் முன்னே இறைவன் திருவடியடைந்த அடியார்கள் என்று சொல்வது ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போன்ற பெரியவர்களை. அந்த பெரியவர்களைத்தான் இங்க வெறி மலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பர் என்று சொன்னது இந்த மூன்று பெரிய அடியார்களைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த அடியார்களைப் போல என்னையும் உன் திருவடியில் கூட்டிக்கொள். சோத்து எம்பெருமான், எம்பெருமானே உனக்கு வணக்கம். சோத்து அப்படின்னா தோத்திரம், உனக்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன். தோத்திரம் என்ற வார்த்தை சுருங்கி
சோத்து என்ற சொல்லாக சுருங்கி வருகிறது. இது திருவாசகத்திலே மட்டும்தான் நாம் பார்க்க, இந்த சோத்து என்ற வார்த்தையை நாம் திருவாசகத்திலே பார்க்க. இது தோத்திரம், தோத்திரம் என்பதனுடைய பிரிவு. உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு தோத்திரம், உங்களை நான் தோத்திரம் செய்கிறேன் என்று அதற்கு அர்த்தம். சோத்து எம்பெருமான், பெருமானே உனக்கு நான் தோத்திரம் சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன். பழுது செய்வேனே, நான் கெட்டதே செய்தவனாயிருந்தாலும் என்னை விடே விடாதே பெருமானே. உடையாய் எனக்கு நீதான் எஜமான், உன்னை பாடுவனே, உன்னை நான் பாட்டு பாடுறேன், உன்னை நான் உயர்ந்து புகழ்ந்து பாடுகிறேன். என்னை பெருமானே விட்டு விடாது, உனக்கு வேணும் பாட்டு வேணும்னு வேணால் கேட்டால் கூட உனக்கு நான் பாட்டும் பாடி தருகிறேன், என்னை விட்டு விடாதே என்று சொல்ற. அப்ப உன்னை பாடுவேன் என்பதனாலே முன்னே இருந்தவர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரும் எப்படி அவரை பாடி அடைந்தார்களோ அதுபோல நானும் வேணாலும் உன்னை பாடுகிறேன் என்ற கருத்திலே அவர் சொல்லுது. அப்பரும் சுந்தரரும் போந்தவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோலவே நானும் உன்னை பாடுகிறேன் என்று காரணமும் சொல்லி கேட்கிறார். அடுத்த பாட்டுக்கு அவர் பாடித்திலேன் பணிகேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடித்திலேன் என விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அறிந்து அலறி தேடி

0: நின் உழைத்தன நின்று உழைத்தனே பாடிற்றிலே. பெருமானே உன்னை அடையணும்னு இதற்கு முன்னிருந்த பெரியவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோல் நான் பாடல். எனக்கு பாட தெரியலனா அவங்க பாடின பாட்டே பாடினா போறோம். முன்னே இருந்தவர்கள் எப்படி பாடினார்களோ அது பாடினால் போதும். அதுக்கு சொல்றார் சுந்தரமூர்த்தி சொல்லித்தர, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தரும் நாவினுக்கு அரசனும் சொல்லியவே சொல்லிய துகப்பானை. அந்த சோபுருமானை போய் நாம் புகழணும். அந்த சோபுருமான் நம்மிடத்திலே ஆசைப்படணும்னா நாம் புதுசா பாட்டு பாட வேண்டியதில்லை. இதுக்கு முன்ன நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் ரெண்டு பேர் பாடின பாட்டிருக்கே, அதை அவர்கள் சொல்லியவே சொல்லி அவர்கள் சொன்ன பாட்டியே திரும்ப அந்த பெருமாளிடத்திலே சொல்லி ஏத்தினால் அந்த ஏத்து உழப்பான். அந்த பாட்டை அவன் ரொம்ப விரும்பி கேட்டுடுறான். ஆனால் நமக்கு ஒரு வேலை மிச்சம், நாம் புதுசா ஒரு பாட்டை கவனம் பண்ணி செய்யுளை ஏற்றி இறைவென்று கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் பாடின பாட்டு போதும். அவர் சுந்தரரே சொல்றார் பாருங்க, சுந்தரரே ஞான சம்பந்தர் பாட்டி நாவுக்கரசரையும் பாட்டியும் போனா போறோம்னா. அதனாலதான் அவர் நிறைய தேவாரங்களுடைய வரிகளை எல்லாம் சுந்தர தம்முடைய பாடல்ல நிறைய பாடியிருக்கார். அதே இவருக்கும் தெரியும். அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு, அது மாதிரி நான் பாடிட்டீலே பணிகேன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யல. மணி நீ ஒளித்தாய்க்கு மணி குருமணியே குருநாதரே, மணி என்பது இங்க குருமணி குருநாதர் என்ற அர்த்தத்தில் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா திருவாசகம் படிக்கிறவர்கள் இதை குறிச்சுக்கணும். இது மாதிரி இடத்த பல இடத்துல திடீர் திடீர்னு மணி மணிம்பார். மணின்னா நம்ம வந்து இந்த நவரத்தனத்துல ஒண்ணுன்னு சாதாரணம் அப்படின்னு நினைச்சு அர்த்தம் பண்ணக்கூடாது. இவர் எதை சொல்றாருங்க, குருநாதரோடு தலை சிறந்தவர் குருமணி. அத முதல்ல சொல்றார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி. அந்த இடத்துல குருமணிங்கிறார் இல்லையா, அதான் என்ன பண்ணுவார் சமயத்துல குருமணின்னு சொல்லாம மணின்னு கூட சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல வரும்போது மணியே மணி நீ ஒளித்தாய் குருவாகி நீ என்னை விட்டு பிரிந்தாய். என்னை விட்டு பிரிந்தார்னா இவர் ஏதோ மாணிக்கத்தை துணியில முடிச்சு போட்டு வச்சிருந்தாரு, எங்கோ அவிழ்ந்து முடிச்சு காணா போச்சு மாணிக்கம்னா நினைக்கிறார். என்னை விட்டு ஒழிந்த மணி என்ன, நான் மாணிக்கத்தை ஒன்னு பத்திரமா வச்சிருந்தேன் அது காணா போச்சுங்கிற அர்த்தத்திலேயே பாடுறார். இல்ல, என் குருமணியே நீ என்னை விட்டு நீ பிரிந்து போனாய் என்பதைத்தான் இங்கே சொல்ல வர. மணி நீ ஒளித்தாய்க்கு அப்படி ஒளித்த உனக்காக நான் என்ன பண்ணிருக்கணும், என்னை விட்டு நீ வெப்னைக்கு பிரிஞ்சியோ அன்னைக்கே பச்சுவன் வீடிக்கிலேன் இந்த பசுமையான என்னுடைய உடம்பை அழித்து கொண்டிருக்கணும் வெட்டிங்கணும் அல்ல ஆத்துல குளத்துல விழுந்திருக்கணும் எப்படியாவது செத்துருக்கணும், நான் சாகவில்லை. பச்சு ஊன் வீடித்திலேன் வீடித்திலேனை விடுதி கண்டாய் அதனால என்ன விட்டு விடாதே சுவாமி. வியந்தாங்கு அலறி தேடித்திலேன், சரி போகட்டும் நீ என்னை விட்டு மறைஞ்சி அல்ல மறைஞ்ச நீ இந்த ஊர்ல அடுத்த ஊரும் அடுத்த ஊர்ல வேற ஏதாவது ஊர்ல போய் இருப்ப என்று நினைத்து கொண்டு அலறி அடைச்சு கொண்டு ஒவ்வொரு ஊரா போய் குருநாதர் வந்தாரா குருநாதர் வந்தாரா நீங்க பாத்தீங்களா என்று தெரு தெருவா நான் கேட்டிருக்கணுமே கேட்கலையே அப்படிங்கிற. வியந்து ஆங்கு அலறி தேடித்திலே இறைவனை அந்த குருநாதரை அலறி அலறி நான் வீடு வீணா சென்று ஊர் ஊரா தெரு தெருவா தேடி தேடவில்லையே என்று அது மாதிரி தேடி ஆகணும். அந்த காலத்தில் எல்லாம் அது மாதிரி ஒரு காதலனை பிரிந்த ஒரு காதலி தன் காதலனுக்காக ஊர் ஊரா தெரிந்தாளாம். ஆதிமந்தின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்துல சொல்றான். அவனுடைய கணவன் ஆட்டனத்தி, அந்த ஆட்டனத்தியும் ஆதிமந்தியும் காவிரியில குளிக்க போனார்கள். 18 பேர் பெரிய வெள்ளம் ஆத்துல போகுது பூம்புகார்ல. ஆட்டனத்தி சேர நாட்டுக்காரன், சோழ நாட்டுல ஆத்துல குளிச்சு பார்த்தவன் அல்ல அவன். என்ன பண்ணா அந்த 18 பேர் வெள்ளத்துல இறங்கினவன் தண்ணியோடு அடிச்சிருக்கூடும். இந்த பெண் இவளுக்கு நீச்சல் தெரியும், சோழ நாட்டுக்காரி ஆதிமந்தி. இவளை இறங்கி பார்த்தா அவன் உடம்பு எங்க போயிடும், இவளால தேடி கண்டி முடியல. கரையில ஏறுனா அந்த கரையே ஓடுறான். யாராவது பாத்தீங்களா என் கணவனை பாத்தீங்களா, விழுந்து விழுந்து எழுந்து தேடுறான். அதுக்குள்ள அது கடல் சமுத்திரத்துல அவனுடைய உடம்பு போய் அலையில மோது மோதுற காலத்துல அங்க அலையில செம்படச்சி உறுத்தி மருதின்னு அவ ஓடமிட்டுவன். இந்த மாதிரி ஒருத்தர் மருகிறானே, உயிர் உள்ளதோ உயிர் இல்லதோ எப்படியோ அதை கரை சேர்த்துருவோம் என்று அந்த உடம்ப தூக்கி தன்னுடைய தோணியில போட்டு கரை கொண்டு வந்தா உடம்புல சூடுக்கு சாகல. அவனை தன்னுடைய வீட்டு குடிசைக்கு எடுத்துட்டு போய் பக்குவமா அவளை வளர்த்து வராள். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மருதி இடத்திலே காதல் கொண்டா வீட்டிலேயே இருக்கிறான். இந்த ஆதிமந்தி ஊர் ஊரா பைத்தியம் முடிச்சு போய் தேடினாலாம். சங்க இலக்கியம் சொல்லுகிறது தெருத்தெருவா தேடினால், ஊர் ஊரா தேடினால் ஆதிமந்தியை கண்டீரோ என்று, திரிந்தட்சணத்தியை கண்டீரோ என்று தெரிந்த ஆதிமந்தியை போல என்று சங்க இலக்கியங்கள் சொல்லு. அப்புறம் கணவன் கண்டுபிடிச்சிட்டா அது கதை. அது மாதிரி இந்த குருநாதரை காண வேண்டும் என்று ஒரு தேடணுமே, தேடலையேங்கிற தேடுறதுக்கு கூட அந்த காலத்துல ஒரு கதை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன. ஒரு காதல காதலி காதலனை தேடினார். மாணிக்கவாசகர் ஒரு காதலி, இறைவன் ஒரு காதலன், காதலனை இந்த காதலி தேடி, நாயநாயக பாவம் தானே மாணிக்கவாசகர். தன் கணவனாகிய குருநாதர் என்று மறைந்தாரோ அவரை பிரிந்த ஏக்கத்துல எங்க போனார் எங்க போனார்னு தேடி இருக்கணுமே, நான் தேடலையே. தேடித்தீரேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்தீரேன். சிவன் எவ்விடத்தான், அந்த குருநாதர் எந்த ஊர்ல இருக்கார், எப்பிடத்தான் எவர் கண்டனர், யாரு பார்த்தா, நீங்க பாத்தீங்களா இந்த தெருவோடு போனாரா, அங்க பாத்தீங்களா எங்க பாத்தீங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்கணுமே, நான் விசாரிக்கலையே அப்படி அங்கலாய்க்கிறேன். எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க மாணிக்க வாசகர். அந்த சிவன் எவர் கண்டன் எந்த இருக்கிறார், யார் அவனை பார்த்தார்கள் என்று நான் ஓடிக்கிறேன். ஓடி ஓடி தேடவில்லை, கிடந்து உள் உருகேன். ஒரு இடத்துல விழுந்து புரண்டு மனம் உருகினேனா, பிரிவுக்காக அதுவும் செய்யவில்லை. உழைத்தனே வீணாக காலத்தை போக்கிவிட்டே என்று வருந்தி இந்த பாடலை சொல்லுகிறார். உழைதரு நோக்கியர் கொங்கை பலா பழத்தேயின் ஒப்பாய் விழி விழை தருவேனை விழுதி கண்டாய் விடின் வேலை நெஞ்சும் மழை தரு கண்டன் குணம் கிளி மானிடன் தேய்மதியன் பழை தரு மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே. இப்ப மாணிக்க வாசகர் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு சௌருமானிய எதுக்கிறார், அதாவது ரொம்ப துயரம் அதிகமா போயிட்டுதுன்னா அரியார்கள் என்ன பண்றாங்க, சுவாமி எதுக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி கூட அப்படித்தான் பண்ணிட்டார், கண்ணு ரெண்டுல ஒரு ரெண்டு கண்ணும் அவஸ்தப்பட்டு வரும்போதே இறைவனை திட்டே வர, ஒரு கண்ணு காஞ்சிபுரத்துல கிடைச்சது, ரெண்டாவது கண்ணு ஒண்ணு வேணும்னு திருவாரூருக்கு வந்து அங்க பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடும்போது மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதே, எனக்கு இன்னொரு கண்ணு கொடுக்க மாட்டியா, வேணா நீயே வச்சுட்டு வா, உனக்கு மூணு கண்ணு இருக்கு இன்னொரு நாலாவது கண் வேணுமா, வேணா வச்சுக்கையா வாழ்ந்து போ. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நீரே பழிபட்டி, நான் ஒரு குத்தம் பண்ணுன நீதாயா பழிபட்டி அப்படி எல்லாம் பேசுற இறைவனை குற்றவாளியாக ஆக்கி, இறைவன் குற்றவாளியா அல்ல, இவருடைய கோபமானது இறைவனை அப்படி பேச வைக்குது. இவரிடத்துல வருத்தம் தாங்காத நிலையில அப்படி நம்ம கூட ரொம்ப ரொம்ப வயிற்று வலியோ ஒரு ஜுரமோ வந்துட்டு சுவாமியை கூட்டு கொண்டு பாக்குற நோய் திங்களை சாமி கண்ணே கிடையாதுப்பா, இவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்றேன் எவ்வளவு நான் வந்து இதெல்லாம் பண்றேன், கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன அப்படின்னு நாமே திட்டுறோம். எப்போ அந்த வருத்தம் எல்லை மீறி போகிற நேரம், அது மாதிரி இவருக்கு இந்த இறைவனை பிரிந்து வருத்தம் எல்லை மீறி போன உடனே இறைவனே உன்னை நாம பழிக்க போறேன், ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி உன்னை பழிக்க போறேன்பா, எப்படி பழிப்பேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுறார் பழிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றேன். உழைதரு நோக்கியர் மான் போன்ற கண் பார்வையை உடையவர், நோக்கியர் என்றால் பார்வையை உடையவர், உழை என்பது மான், மான் போன்ற நோக்கம், மான் எப்படி தடுமாறி தடுமாறி பார்க்குமோ அதுபோன்று பார்க்கின்ற பார்வை பெண்களுக்கு உண்டு. பெண்கள் யாராவது புதுசா ஒருத்தரை பார்த்து விட்டால் ஐயோ யாரோ என்னமோ நமக்கு ஏன்னா ஆபத்து வந்துருவோம்னு பயப்படுற, திடீரென்று தன்னை அறியாம ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து உண்டு இருக்கும். அதனாலே அவருடைய பார்வையை மான் போன்ற கண் என்று மானுக்கு இணையாக சொல்வது வழக்கம். மங்கையர்க்கரசியார் என்று நாம் ஒரு நாயன்மாரை 63 பேர்ல சொல்றோம், ஆனா அந்த பெயர் அவருக்கு ஒரு பட்டப்பெயர். மங்கையர்க்கரசியார் என்பது பெற்றோர்கள் வைத்த பெயர் அல்ல, பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைச்சார்கள், மானின் நேர்விழி என்பதுதான் அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்தார். இந்த பழையாறையில பட்டீச்சரத்துக்கு பக்கத்துல பழையாறையில அந்த மணிமுடி சோழன் என்ற ஒரு சோழன், ஒரு சாதாரண அளவில ரொம்ப உயர்ந்த நிலையில இல்ல, சோழர்கள் தங்களுடைய பலம் ஒடுங்கி இருக்கிற காலத்துல அவனுக்கு ஒரு பெண் பிறந்தாள், ரொம்ப அழகான இருந்தது, அவன் யாரை கண்டாலும் அப்படி மருந்து பார்க்க நிலை இருந்ததுனாலே மானின் நேர்விழி மான் போன்ற கண்ணை உடையில பேர் வச்சான், பேர் நீட்டமா வச்சாச்சு. தினம் கூப்பிடும் போது ரொம்ப அலுப்பா இருக்கு எல்லாருக்கும். ஏ மானி, ஏ மானி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். மானி நேர் வழின்னு அவளுக்கு நீண்ட பெயர, நீட்டி கூப்பிடாம மானி மானின்னே சொன்ன, அது கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. மானமுள்ளவளே மானமுள்ளவளே, சில பேரை பேரை சுருக்கணும்னா ரொம்ப விகாரமா இருக்கும், ஆனா இவரு பேரை சுருக்கின ரொம்ப அருமையான பேராமை. இந்த மானி என்ற பெயருடைய இந்த பெண்ண பாண்டி நாட்டுல இருந்த ஒரு மன்னன் கேக்குறான். அவன் கூனல், அழகே இல்லாதவன், இது அழகான பெண், ஆனா பெரிய சக்கரவர்த்தி. இந்த சோழன் எல்லாம் மிரட்டுறான், பெண்ணை கொடுக்கறியா இல்லாட்டி உன் நாட்டு மேல படி எழுது. சரி பெண்ணை கொடுக்கறேன்னு கொடுத்துறான். இந்த பெண்ண அவன் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில்தான் அவன் சமணனா போக, பிறகு ஞான சம்பந்தரை கூப்பிட்டு ஞான சம்பந்தர் வழியாக அந்த பாண்டியனிடத்துல அழைச்சு போன. பாண்டியனுக்கு ஜுரம் வந்து படுத்திருக்கிற வந்து மங்கையக்கரசு ஒரு பக்கம் நிக்கிற, அந்த இவருடைய பாண்டியனுடைய வலது கை பக்கத்துல ஞான சம்பந்தர் நிக்கிறார், இடது கை பக்கத்துல சமணர்கள் நிக்கிறார்கள், 1000 சமணர்கள். ஞான சம்பந்தரோட 5-6 பேர் தான் நிக்கிறாங்க. இத பாக்குற அந்த அம்மா ரொம்ப பயம் வந்து போச்சு. ஐயோ இந்த 1000 பேர், இந்த 5 பேரை போட்டு அடிச்சாங்கன்னா இவங்க எல்லாம் எங்க எப்படி தப்பிக்க முடியும்னு அந்த பயம் வந்து அப்படி மருந்து மருந்து பார்த்தால. இத ஞான சம்பந்தர் பாத்துட்டார். பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்து கூப்பிட்டார், உன் பேருக்கு ஏத்தாவது நீ பயப்படுறியே, மா நின்னே விழி மாதரா ஆய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள், மா நின்னே விழி மாதராய், மான் போன்ற பயப்படுகின்ற கண்ணை உடைய பெண்ணே நீ ஏன் பயப்படுற, நீ யார் தெரியுமா, பாண்டியனுக்கு மனைவி, நீ ஒரு உத்தரவு போட்டா இந்த ஊரே ஆடும். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி, பாண்டியனுக்கு ஒரு பெரிய பட்டத்தரிசி பயப்படலாமா, இவர்கள் என்ன பண்ணுவார்கள், நீ பாண்டியனுடைய மனைவி, நீ ஒரு உத்தரவு போட்டா ராஜாவே பயப்படுவார், அப்படி இருக்கிற போது இந்த சமணர்கள் இங்க என்ன செய்ய முடியும், நீ ஏன் பயப்படுற என்று அவர் சொல்றார். அதுக்கப்புறம் ஆனை மாமலை முதலிய இடங்களில் இருக்கிற இந்த இவர்களுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்றெல்லாம் அந்த பாட்டுல சொல்ற. அப்போ அந்த பெண்ணினுடைய முழு பெயரையும் மானினேர் விழி என்று வச்சுட்டார். அப்புறம் அவர் சுருக்கமா கூப்பிட்டாங்கல்ல மானின்னு, இந்த பெயரை இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல பண்ணார், அதே மதுரைக்கு போன ஞான சம்பந்தர் அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணார், மங்கையக்கரசி வளவர் ஓன் பாவை வரிவளை கைமட மானீகி. மங்கையர்க்கரசி ஒரு பட்டம் ஞான சம்பந்தர் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், அது 2வது வரியில இருந்தும் வரலாறே வருது. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, சோழனுடைய மகளே, முதல்ல அவருடைய வரலாற்றுல சோழன் வீட்டு பொண்ணே, நானும் சோழ நாட்டுக்காரன், நீனும் சோழ நாட்டுக்காரி என்ற அந்த உறவை முதல்ல காட்டுகிறார். வளவர்கோன் பாவை, அப்ப அவனுக்கு பெண்ணா பிறந்த போது உனக்கு என்ன பேர் வச்சார்கள், மானினே வரிவளை கைமட மானி, உனக்கு மானின்னு அப்ப பெயர் வைத்தார்கள், இன்னாருடைய மகள் உனக்கு மானி என்று பெயர். அப்ப நீ எப்படி இருந்த, ரொம்ப அழகா இருந்த, பங்கய செல்வி தாமரப்பூவில இருக்கிற மகாலட்சுமி மாரி அழகா இருக்கு. அந்த அழகா இருந்ததால் தான் இந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனாய் என்றால், பங்கய செல்வி பாண்டி மாதேவி, அதுக்கப்புறம் இந்த அழகினாலே இப்ப பாண்டி நாட்டுக்கு அரசியா வந்த, இப்ப என்ன அவனுக்கு பட்டம் காத்திருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நீ அரசியாக போகிறாய், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் கையாளாகாதவர்கள், எல்லாரும் சமணரா போயிட்டார்கள், என்ன உன்னுடைய கணவனும் சமணரா போயிட்டான், எந்த ஆண்மகனாவது முயற்சி பண்ணி சமணத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணங்கட்டி எழவில்லை, பெண்ணாகிய நீதான் இந்த சமணத்தை ஒழிக்கணும்னு எனக்கு ஆள் அனுப்பி நான் இங்கே வந்திருக்கிறேன், ஆக இந்த மதுரைக்குள் இருக்கிற எல்லா பெண்களும் மனம் வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று பெண்கள் ஆகிய அவர்களுக்கு நீ அரசியா இருந்து அவர்களை சமணத்தில் இருந்து சைவத்துக்கு கொண்டு வரணும் என்கிறதுக்காக நீ வந்ததினாலே மங்கையர்க்கு அரசி, மதுரை நாட்டு பெண்களுக்கெல்லாம் நீ அரசியாயிருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறாய் என்ற அந்த வரலாற்று உணர்ச்சியோடு இந்த பாடலை அவர் பாடுறார். அப்ப மானிங்கிற பெயர் வரும், அத முழு பெயர் மானி நேர் விழின்னு அவர் செய்து பாடுகிறார்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் புராணம், பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது முறாமைகள் செய்தோம் கூடியோ முறைப்பனா திரும்பேன் முருகமர் சோலை சோல் திருமுல்லை வாழினார் வாழினார் உன்னை பரவிடும் அடியேன் படுதுய கழையான் பாசுகதா பரந்துரே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் அக்கொண்டு அருளி பண்ணப்பணித்து என்னை வாவின்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதாய் கோத்துங்கே பாரமானந்தமும் தேனுமான் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போல் என்னார் உயிர் போகமா புறகான காம புறாந்த சேதும் கயதும் திளைக்கும் நேர் திருவாவடு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவே பொய்யாத சேவிக்க வந்தைய இந்திரன் செங்கல் மாலிங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதியத்தனத்தினை அப்பனை ஒப்பமரன் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடிமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன் மான் தூய சொல் மலர் பொதினரும் நுகர்தர புனிதர பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புளியர் கோன்பு பொழித்த புகழியர் கோன் கடல் ஒற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானி போற்றி பாடி திருநாவரோ வந்தொண்டர் பதம் போற்றி கூடிமணியே திருவாதோரன் திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறார் ஞாலனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உரிய சாதனிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திட்டம்

இல்லாமல் அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்மையை சுமைந்த என்று ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனமொழி மேகலாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு சிவகிருபையாலே நமது திருத்தொண்ட புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. எல்லாமல்ல பரமேஸ்வருடைய பறந்துவிட்ட புகழையெல்லாம் நீங்கள் செய்கிறார் பெருமாள் அருமையாக பெரிய புராணத்தின் வாயிலாக நமது உள்ளத்திலே நிறைவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த வகையிலே எத்தனையோ நண்பர்களுக்கெல்லாம் அருள்பாலித்த சிவபெருமான் நாயன்மார்கள் திருவுள்ளங்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தெய்வ காப்பியமாகிய பெரிய புராணத்திலே நாம் இப்பொழுது நாலாவது சர்க்கமாகிய மும்மையால் உலகாண்ட சர்க்கத்திலே ஸ்ரீ திருநாளை போவர் நாயனாருடைய அற்புதமான பாத மலர்களை தெய்வ சேக்கலார் பெருமான் எவ்வாறு நாம் உள்ளத்திலே பதிய வைக்கும் என்பதை பல அற்புத பாசுரங்களின் மூலமாக எடுத்துரைக்கிறார். அதற்கு முன்னதாக நாம் வழக்கம் போல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாருடைய திருமணி மலர்களை வணங்குகின்ற அந்த அற்புதமான பழமையை முதலில் சிந்திப்போமாக. மும்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே, முருகனுக்கும் திர பசுபதிக்கும் அடியே, செம்மையே திருநாளை போகாக்கும் அடியே, திருக்குறிப்பு தொண்டர்தும் அடியாக்கும் அடியே, மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க, வெகுண்டி எழுந்த தாகையே மடிவினால் இருந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அழே. நம பார்வதி வலே செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியே. சுந்தரம சுவாமிகள் திருநாளை போவார் நாயனாரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிற போது செம்மையே என்று அடைமொழி தருகிறார். செம்மையே திருநாளை போவார்க்கும் ஏகான் வாழ்க்கையில முழுக்க செம்மை. செம்மை என்று சொன்னால் நேர்மை, மாண்பு, சிறப்பு, அழியாத அருள் உடைமை. இருந்து செம்மையே செம்மையாக கொண்டே என்று திருநாவுக்கர சுவாமி அழைக்கிற அதே சுந்தர பெருமான் இங்கே செம்மையே என்று கூற என்ன காரணம்? திருநாளை போவார் நாயனாருடைய குலம் புலையர் குலம். புலையர் குலத்திலே அவதாரம் செய்த நாயனார் உள்ளமெல்லாம் பரமேஸ்வருடைய திருவடியில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் செம்மையுடைய உள்ளம், தன்னுடைய குலம் புலையர் குலம் என்ற காரணத்தினால திருக்கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்ற உணர்வுடைய செம்மை உள்ளம் அப்படி உள்ளம். திருப்பெருங்கூர் சேத்திரத்திலே நாள்தோறும் வழிபாடு செய்ய அக்கோயிலுடைய புறம்பே நிற்கிற நாயனார் சிவபெருமான் திருவடிகளை வணங்கி நிற்க அந்த ரிஷப நந்தியை சற்று விலகி இருக்குமாறு சுவாமி ஆணையிட்ட செம்மை ஒரு வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அந்த அற்புதமான திருப்பெருங்கூர் சிவலோகநாயகர் திருக்கோயிலே பின்புறமாக ஒரு அற்புதமான திருக்குளத்தை தன் திருக்கரத்தாலே வெட்டி அமைத்த ஒரு செம்மை அவர் வாழ்விலே காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தில்லையிலே எல்லையிலா நடனம் ஆடுகின்ற அந்த நாயகனுடைய திருவடியை தரிசிக்க வேண்டும் என்ற பேரவா அப்பெருமானுக்கு வருகிற போது நமது குலம் நமக்கு தடையாக இருக்கிறதே என்ற ஆதங்கம் இன்னொரு புறம் இருக்க நாளை போகலாம் நாளை போகலாம் என்று சொல்லி நிறைவாக எல்லையினுடைய எல்லையிலே சுற்றி சுற்றி வருகிற அந்த நாயனாரே எம்பெருமான் ஆட்கொண்ட செம்மை அவர் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆகவேதான் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் இந்த கருத்துக்களையெல்லாம் புதிந்து இந்த அற்புதமான நாயனாருடைய வரலாறு செய்ய மக்களாகி நாம் இந்த காலத்தில் சிந்திக்க வேண்டிய வரலாறாகும். அதனை நாம் சேக்கலார் பெருமான் திருவாக்கின் மூலமாகவே காணலாம். முதல் திருப்பாசுரத்துல அந்த நாயனாருடைய அருமையான அவதார ஸ்தலம் ஆதனூர் என்ற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை தெய்வ சேக்கலார் பெருமான் முதல் திருப்பாசுரத்துல எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்று காணலாம்.

0: தந்து தர இரு மருத்துவம் குழறி மலர் கையேற்கும் அகன்பனை நீர் தன்னாட்டு மேற்கா நாட்டு அதனூர் என்ற ஸ்தலம் மேற்காடு என்ற நாட்டிலே அமைந்திருக்கிறது. சோழ நாட்டினை உத சிறு சிறு பிரிவுகளுக்கெல்லாம் நாடிட்டு வேண்டும். மேற்காடாடி என்று சொல்லக்கூடிய நாட்டிலே அதனூர் ஒரு சிறிய கிராமம். அந்த மேற்காடு எந்த நதியினுடைய கரையில் இருக்கிறது? கொள்ளிடம். காவிரியிலே அதிகமாக வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளத்தை ஒரு வாய்க்காலாக கொள்ளிடம் வழியாக அதை அனுப்புவது வழக்கம். எனவே வெள்ளத்தை கொள்ளக்கூடிய நதி கொள்ளிடம். அதன் கரையிலே இருப்பது மேற்காடு. இந்த நதியிலே நிறைந்த தண்ணீர் போகிற சமயத்துல அலைகளாகிய கரத்தினால அந்த நதி என்ன செய்கிறது? தங்கத்தையும் நவரத்தின மணிகளையும் அப்படியே தன் அலையாக கடத்தினால இரண்டு கரைகளிலும் குவிக்கிறது. ஆகவே அழகாக தாமரைப்பூ கரையின் உரமை பூத்து கிடக்கிற தாமரைப்பூ எல்லாம் அந்த மணியினையும் தங்கத்தினையும் வாரி வாரி கையேற்று மகிழ்கின்ற ஒரு அருமையான நாடு மேற்காடு. இந்த நாட்டினுடைய நகரம் அந்த கிராமம் அற்புதமான கிராமம் அது ஆதனூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆதனூர் வளமிக்க ஒரு அற்புதமான நகரமாகும். அந்த அருமையான நகரத்திலே ஒரு புலையர் சேன், புலையர்கள் வாழ்கின்ற புலைப்பாடி சேக்கரார் பெருமான் அந்த புலையருடைய வாழ்க்கை நடைபெறுகின்ற சேனையினை மிக அருமையாக தத்துருவமாக நினைப்பார். ஒரு பெரிய அரசனுடைய மாளிகையை வர்ணிக்கின்ற சேக்கரார் பெருமான் தானே புலையர் குலத்திலே இருக்கிற வாழ்கின்ற இடங்களையும் நேரே கண்ணிலே படம் பிடித்து காட்டுமாறு வர்ணிக்கிறார். சேக்கரார் பெருமானுக்கு தனி சிறப்பு. அந்த வகையில் புலைப்பாடிக்கு
1: மற்ற அவ்வூர் புறம்பனையில் வயன் மருந்து பெருங்குலையில் சுற்றம் விரும்பிய கீழ்மை தொழில் புலவர் செடைபுவன் பற்றிய பைங்கொடி சுடைமேல் படர்ந்த பழம் குறையுடைய உட்குரம்பை சிற்றில் பல நிறைந்து உலகோ புலைப்பாடி.
0: அந்த புலைப்பாடு எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன குடிசைகளா. அந்த குடிசைகள்ல பழமையான கூரைகள். அந்த கூரைகளின் மேலே நாம் பார்ப்பது சுரைக்கொடி. சுரைக்கொடி அப்படியே படர்ந்து கிடக்கு. அந்த சிற்றல்களிலே மேலே மேயப்பட்ட அந்த கூரையினுடைய நிலையெல்லாம் பார்க்க புரிந்தால அந்த குறையுமே இருக்கிறார். அது பாதி இடைவெளியும் பாதி மூடியுமாக அந்த புலையர்களுடைய வாழ்க்கை நடைபெறுகின்ற குடிசைகள் காணப்படுகின்றன. அது மட்டுமா, அந்த புலையர்களுடைய இருப்பிடமாகிய இந்த குடிசைகளின் பக்கத்துல என்னெல்லாம் இருக்குமா? கூறுகில் மெல்ல அடியழகின் குறும்பால் புது குளிச்சுழலும் வார்வகில் முன்னின் வள்ளுகில் நாய் துள்ளி பரளே காரிரம்பின் சுடி செருகி சரி செருகி கருஞ்சிரா கவர்ந்து வாசெருமென் குறைப்படக்கும் அரை கசைந்த விருப்புமணி. சின்ன சின்ன கோழி குஞ்சு முற்றத்தில் நேரி அவர்களுடைய புலைப்பாடியில சின்ன சின்ன கோழி குஞ்சு. அந்த கோழி குஞ்சை கவுவதற்காக சிறு சிறு குட்டி குட்டி நாய்களாக வருது. புலையர்களுக்கு சின்ன குழந்தைகள் எல்லாம் கண்ணங்கரேறு இரும்பு மணியினே சதங்கை போல ஒட்டியான போல அணிந்து கொண்டு அந்த அழகான நாய்க்குட்டிகளை தூக்கி கொண்டு அந்த கோழி குஞ்சுகளை காப்பாற்றுகின்ற காட்சி. வேகமாக நாய்க்குஞ்சு ஓடி வருகிறது, கோழியை கவரு கோழி குஞ்சு கவரு. இந்த குழந்தைகள் இடுப்பிலே அழகாக இரும்பு மணியினை சதங்கை காலிலே இரும்பு சதங்கை அணிந்து கொண்டு அவர்கள் வறுமையுடையவர். ஆனால் தங்கத்தில் விட முடியுமா? அதனால அந்த நிலை அவர்கள் மிக வேகமாக சென்று அந்த அழகான வண்ணமிக்க நாய்க்குஞ்சு குட்டிகளை தன்னுடைய தோல்வியை மார்பிலே அணைத்துக் கொண்டு போடுகின்ற காட்சி கவனத்தாலும் குடிசை முன்னாள் மனசிறுதோர் மீசை
1: உரத்தி மகவுரக்கோ நிழல் மருதும் தன் சினை மென் படையோ ஒடுங்கும் கடுங்குளிசி புதை மென் சினைய வங்கிகளோ விசிப்பு அறை நூ தூங்கி இளமாவும் உந்தலை நாள் குறிற்று முளை புடைத்தெங்கும் உடைத்து எங்கும் எங்க பார்த்தாலும் மருத மரம். அந்த மருத மரத்தின் நிழல்களை பார்த்தீங்களா, சிறு தோலை தொட்டிலாக வைத்து குழந்தைகளை ஆட்டிக் கொண்டிருக்கிற பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் எல்லாம் அடையாக்குறதுக்காக ஒரு புதையை ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல மண்பாரை வச்சு அதுல அடையாக்குற அந்த இடத்துல அழகாக பெரிய பெரிய மரங்கள் அதற்கு நிழல் ஊட்டுகின்ற வண்ணம். இன்னொரு பக்கம் வஞ்சி மரங்கள் மாமரங்கள் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்ற அந்த பசுவினுடைய தோலையெல்லாம் அப்படியே உலர போடுகின்ற ஒரு வாய்ப்பாக மாமரங்கள் திகழ்கின்றன. அந்த மாமரத்தின் அடியிலே அப்பொழுதுதான் இன்று தரப்பட்ட சிறு சிறு நாய்க்குட்டிகள் அங்கே அழகாக நிழல்ல படுத்து தூங்குகிற மாமரத்தினுடைய காட்சி இன்னொரு புறம். இப்படி அந்த பழைப்பாளிய தத்ரூபம் அளிக்கிறார் ஆசிரியர். செறி வலியின் கடைஞர் வினைச்செயல் புரி வைகரையாம குறி அடக்க உழைக்கும் செங்குருமி மாரண சேர்க்கை வெறிமலர் தன் சினை காஞ்சி விரிநீழல் மருங்கு எல்லாம் நெறிகுழல் குன்புலை மகளிர் நெற்குரு பாட்டு ஒளி பறக்கும் காஞ்சி மரத்து அடியில சேவல் கூட்டங்களா இருக்கு. அந்த சேவல் கூட்டங்கள்லாம் அதிகால வேலையில இவர்கள் வயதுக்கு போக வேண்டியது வேலைக்கு போறதுக்கெல்லாம் உதவி